0: நாமெல்லாம் என்ன சொல்றோம், அவர்கள் எல்லாம் அறிஞர் என்று சொல்வதில்லை. எல்லா கலைகளையும் வல்லவர் தான் மாணிக்க வாசகர். 64 கலைகளையும் உண்மையிலேயே கலைஞர் மாணிக்க வாசகர் தான். ஏன்னா 16 வயசுல 64 கலைகளையும் படிச்சு முடிச்சிட்டாருன்னு சொல்ற. அவருடைய வரலாற்றுல படிச்சீங்கன்னா திருவிழாட புராணத்துல 16 வயதுல 64 கலைகளை பற்றியும் படிச்சுட்டேன். உண்மையான கலைஞர் மாணிக்க வாசகர் தான். அவருடைய 16 வயசுலயே முதல் மந்திரியா நியமிக்கிறான், மைனர் சீஃப் மினிஸ்டர் அப்படி சொல்வேன். மாணிக்க வாசகர் மைனர் சீஃப் மினிஸ்டர், தப்பு பண்ணா அவர் மேல ஆக்சன் எடுக்க முடியாது. மேஜரா இருந்தால்தான் கிரிமினல் வழக்கு போட முடியும். சில பேர்த்தே சிந்திக்கிற பாணிய சொல்ல 64 கலைகளையும் கத்த. ஆனா மாணிக்க வாசகர் கலைஞர் மாணிக்க வாசகர் நம்ம சொல்றோமா? அதுவே கல்வி ஞானம், இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு ரொம்ப நுட்பமான வேறுபாடு. அது இன்னொரு நாளைக்கு அதை நிறைய மேற்கோள் காட்டி சொல்றேன். திருவள்ளுவர் என்ன செய்தார்? ஒவ்வொரு நாளும் ஒரு அதாவது துணை செய்திகள் பலவற்றை கொண்டு வருவேன். ஆனா இன்றைக்கு இந்த சென்ட்ரல் ஐடியா அது என்ன என்று ஆலய வழிபாடு என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நமக்கே ரொம்ப சந்தேகம் வருது. ஏன்னா இன்னைக்கு இந்திய நாட்டிலே பல இயக்கங்கள் தோன்றிக் கொண்டு வருகின்றன, உலக அளவிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்தில் போய்தான் கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஆலயத்தில் போய்தான் வழிபட்டுத்தான் ஞானம் வரணுமாங்கிறத ஏற்றுக்க மாட்டேன். அது இன்னைக்கு இந்திய நாட்டில் பல இயக்கங்கள் வருகிறது அப்படி நான் சொல்கிறேன். ஆகவே ஆலய வழிபாடு ஆலயம், அதாவது பல செய்திகளை நான் வந்து சைவம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்றேன். ஆனா நீங்க என்ன சிந்திக்க கூடாதுன்னா, அது மாதிரி எங்க ஊர்ல இல்லையே நினைக்க கூடாது. நீங்க நான் என்ன சொல்றேன், அங்க நூல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் சொல்ல முடியுமே ஒழிய சைவம் என்ன சொல்லுகிறதுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு சைவன் எப்படி வாழுகிறான்ங்கிற சொல்றது நான் எனக்கு அது சொல்லக்கூடாது. எதுவுமே அப்படிதான். அதாவது ஒரு கிறிஸ்டியானிட்டி பற்றி சிந்தித்தாலும் வாட் கிறிஸ்டியானிட்டி சேஸ் பார்க்கணும், ஹவ் ஏ கிறிஸ்டியன் லிவ்ஸ் பார்க்க கூடாது. அது வேடிக்கையாக பெர்னார்ட் ஷா ஒன்று சொல்லுவார், ஹூ இஸ் அ ரியல் கிறிஸ்டியன் கேட்டாங்களா பெர்னார்ட் ஷால. பெர்னார்ட் ஷா கேட்டாங்களா, இப்ப பெர்னார்ட் ஷா வேடிக்கையா சொன்னாரா, தேர் வாஸ் ஒன்லி ஒன் கிறிஸ்டியன் அண்ட் அலாஸ் ஹி வாஸ் க்ரூசிஃபைட் ஆன் த கிராஸ். ஆகவே ஆலயம் என்ற சொல் இருக்கேன், ஆலயம் என்பதற்கு பாம்பன் சுவாமிகள் விளக்கம் சொல்கிறார், அருமையான விளக்கம் சொல்ற. அனைத்தும் லயிப்பதுன்னு அர்த்தம். ஆலயம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் அனைத்தும் லயிப்பது. இந்த லயம் அப்படிங்கிற சொல் வந்து தமிழ்ல வராது. என்ன லயம்? லானா முடிக்கும் முதல்ல வராது. தமிழ்ல அருமையாக கோவில் என்று வைத்தார்கள். அனைத்தும் லயிப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவபெருமானுடைய மூன்று திருமேனிகள், சிவபெருமானுடைய மூன்று திருமேனிகள்ல அவருடைய உண்மையான திருமேனி என்ன? சிவபெருமானுடைய உண்மை திருமேனி, உண்மை திருமேனிக்கு தான் சொருபலக்கணம் சொன்னாங்க. அப்பொழுது ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இலார்க்கு மாணிக்கவாசன். அந்த நிலை அவனுக்கு என்ன கிடையாது? பெயர் கிடையாது, உருவம் இல்லை, குணங்கள் இல்லை, குணங்குடிகள் இன்றி அச்சலமாய் சொல்லுவார் சிவபிரகாசு கருத்து. ஆனா நாம் 1000 திருநாமம் பாடி எள்ளேனம் கொட்டாமோ. அப்போ அந்த மூன்று நிலைகள் எப்ப வருது என்றால் தடத்தத்துலதான் வருது. சுரூபத்துல என்ன கிடையாது? ரெண்டா பிரிக்கும் செய்வோம், சொரூபம் தடத்தம். அப்ப அதுக்கு ஒரு விளக்கம், சுரூபம்னா என்ன, தடத்தம்னா என்ன? ஒரு பொருளுடைய ஆற்றல் இன்னொரு பொருளின் மீது ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தும் பொழுது அல்லது இன்னொரு பொருளுடைய சம்பந்தம் வரும் பொழுது அது தடத்தம். அந்த பொருள் தன்னிலையிலே இருக்கும் பொழுது அது சுரூபம். ஆகவே சுரூப திருமேனியில என்ன கிடையாது? உருவம் அருவம் அருவருவம்லாம் ஒண்ணும் கிடையாது, பெயரும் கிடையாது, குறிகள் இல்லை. அந்த நிலையில தான் சொரூப லட்சணம் என்று சொல்வார்கள்.
1: சொரூபம் என்ன படிவம் தான்?
0: அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. பொதுவாக சொரூபம் அது ரூபம், ரூபம் வேற சொரூபம் வேற. ரூபம்னா வடிவம், ஸ்வரூபம்ங்கிறதுக்கு அர்த்தமே ஸ்வரூபம். ஸ்வரூபம் என்றால் தன் உண்மை, தமிழ்ல சொல்றாங்க தன் உண்மை. தன்னிலையிலே அதனுடைய உண்மையான நிலை என்ன, சொரூப லட்சணம் தலத்த லட்சணம் என்று சித்தாந்த பரிபாஷையில் அதுக்கு ஒரு சொல்ற அப்படி ஒரு பெயர் கொடுத்தார். அந்த தடத்த திருமேனியிலே வந்து என்ன படுகிறது, அப்பொழுது சிவபெருமான் ஆன்மாக்களோடு ஒரு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. இறைவன் நம் மீது தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமே இல்லை அவனுக்கு. ஆனால் தொடர்பு வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அந்த சிவத்துக்கு என்ன வருகிறது, சக்திங்கிற பெயர் வருது. தன்னிலையில சிவன், ஆன்மாக்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் சக்திங்கிற பெயரை பெறுகிறது. அதான் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்கள் அருமையா ஒருத்தர் எழுதின சிவபுராணத்தில், த த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காட் ஹெட்னர், இறைவனுடைய மூன்று நிலைகள். அது ஏகன் என்றால் அவன் தன்னிலையிலே ஏகன். அநேகன் எப்பொழுது வருகிறான், நியாயமா வந்து அந்த சொல்லாட்சி தப்பு, தமிழ் இலக்கணத்தின்படி அநேகன் சொல்லலாமான் சொல்லக்கூடாது, சொல்லாம அநேகர் தான் சொல்லணும். அநேகன் என்னைக்கு பல சொன்ன பிறகு ஒரு அன்மீகி ஒருமையை போடலாமா, அநேகன் சொல்லலாமா, தமிழ் இலக்கணம்
1: இவர்தான்
0: இங்க ஏன்னு கேட்டா, அங்க அப்படி சொன்னால் இலக்கணம் சரியாயிருது ஆனா கொள்கை தப்பாயிரும்.
1: என்ன
0: விளக்கம் சொன்னாங்க, இறைவன் தன்னிலையிலே அவன் இருக்கும் பொழுது ஏகன், இறைவன் ஆன்மாக்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளும் பொழுது அநேகன். அநேகர்னு சொன்னா என்ன வந்துருது, கடவுள் பலன் ஆயிரும், அந்த கொள்கை தப்பிடும். எவ்வளவு கவனமா பேசுறார்கள், இறைவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம், எங்கும் நிறைந்து இருப்பவர். இறைவன் தமிழ் இலக்கணம் படிச்சவங்க கேட்கணும், இறைவன் என்ற சொல்லுக்கு பகுதி என்ன, அதுதான் இலக்கணம் படிக்கணுங்கிறது. இலக்கணம் வந்து எவ்வளவு முக்கியம், இறைவன் தான் கடவுள்னு தெரியுது, ஆனா ஒரு தமிழ் இலக்கணம் படித்தவன் போய் இறைவன் என்ற சொல்லுக்கு அன் என்பது விகுதியும் சொல்லிடலாம், என்னது பகுதி என்ன அப்படின்னு கேட்டா இருதான் பகுதி. இரு இருன்னு இடைநே ரகணம் போட்டா உட்காருன்னு அர்த்தம். இரு இரு அப்படின்னா ஸ்பேஸே கொடுக்காம இடைவெளியே கொடுக்காம நிறைஞ்சிருக்கிறது அர்த்தம். அதனால இறுக்கி கட்டுன்னு சொல்றோம்ல, இறுக்கி கட்டுன்னு என்ன அர்த்தம், லூஸ் கொடுக்காத. அப்ப இரு என்ற பகுதி யார், அருணை வடிவேறுமல்லையார் சொல்ற கருத்தை சொல்றவர், அருணை வடிவேறுமல்லையார் சொல்ற. அதை பாருங்க எப்படி நாமளும் தான் தமிழ் படிக்கிறோம், அவங்களுக்கு வேற சிந்தனை நமக்கு வருதா பாத்தீங்களா, கேட்டா இறைவனுக்கு பகுதி என்னன்னு கேட்டா யா எத்தனை தமிழ் சொல்ல தெரியும், அந்த சொல்லே என்னன்னு கேட்டா ஆல் பெர்வேசிவ், அல்லது அந்த சம்ஸ்கிருதத்துல விஷ்ணு விஷ்ணு உனக்குல விஷ்ணு சசிவர்ணம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம், அங்க விஷ்ணுன்னா நிறுத்தம் ஆல் பெர்வேசிவ், விஷ்ணுவை குறிக்கல, அந்த சொல்லுக்கு அப்படி அர்த்தம் இல்லை, அப்படி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கலாம். விஷ்ணு என்றால் வியாபகம், அதுக்குதான் மொழி இலக்கணம், எந்த மொழியாக இருந்தாலும் விஷ்ணுனா விஷ்ணுவை சொல்றான் அர்த்தம் பண்ணிடக்கூடாது.
1: ஐகாரம் பருவதுக்கு
0: ஐகாரம் அது சாரியே, ஐகாரம் சாரியே தான்,
1: அதே பருவது
0: அது ஓசைக்காக
1: வரணும்,
0: ஐகாரம் பெற்று இறைவன் என்று அந்த ஓசை நயம் வரணும். அது தமிழ்ல ஒரு சில அந்த சாரியை என்பது ஓசை நயம்னு ஒன்று வேண்டி இருக்கு, அதனாலதான் அந்த சாரியைக்கு அவர் சொல்லும்போது சொன்னார், ஜி போப் சொல்லும்போது சொல்வாரு ஈபோனிக் இன்கிரிமெண்ட், அதாவது அந்த சொல் வந்து காதில் விழும்பொழுது இனிமையாக விழுவதற்காக சொல்வதுதான் சாரியை. சாரியைங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் சொல்லுவார் ஈபோனிக் இன்கிரிமெண்ட், என்ன அருமையா தமிழ் பிடிச்சிருக்காரு, அதாவது தமிழுடைய அந்த அடிப்படையை பிடிக்கிறார். ஒரு அருமையான நூல் எழுதுகிறாரு, கேட்டகிசம் ஆன் தமிழ் கிராமர், அருமையான நூல் ஜீவ் போப்படின நூல், தமிழ் இலக்கணத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று இங்கிலீஷ் எழுதுகிறார், கேட்டகிசம் ஆன் தமிழ் கிராமர். அதுபோல இந்த பகுதி விகுதி சந்தி சாரியை அது இலக்கணம், அதுக்குள்ள நான் போகல, இப்போ பெரியவர்கள் இரு என்பதுதான் பகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆலயம் என்பது அனைத்தும் லயிப்பது, அந்த சொல் எப்படி வருதுன்னு கேட்டா, சிவபெருமானுடைய உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய மூன்று வகை திருமேனிகள். அந்த மூன்று வகை திருமேனிகள் நவந்தரு பேதமாகவும் விரியும். சைவ சித்தாந்தத்தில் மறுபடியும் இந்த மூணு எப்படி வருது, நவந்தரு பேதம். அது அடுத்த ஸ்டெப். அருவத்திலேயே நான்கு நிலை நிற்கிற, அது பெரிய விஷயம். சித்தியார்த்தம் தான் சொல்றேன். மூணு கேட்டகரியா பிரிச்சாச்சு, உருவம் அருவம் அருவருவம். அதுக்குள்ள இன்னொன்று பிரிக்கிறாங்க, அருவத்துல நான்கு நிலை, உருவத்துல நான்கு நிலை, அரு உருவத்துல ஒரு நிலை. அது நவந்த ஒன்பதாச்சுல 4+4+1 நவந்தரு வேதம் ஏகநாதனே நடிப்பன் சிவஞான சித்தியார். அப்போ அந்த நவந்தரு வேதங்களை விளக்குகின்ற எல்லா திருமேனிகளும் அங்கே ஆலயத்தில் இருக்கிற காரணத்தினால அனைத்தும் லயிப்பது. இந்த விளக்கத்தை யார் சொல்றா? பாம்பன் சுவாமி சொல்ற. இங்கே ஒரு கேள்வி என்ன வருகிறது என்றால், உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய மூன்றையும் கடந்து நின்ற ஒருவன் எதற்காக இந்த மூன்று திருமேனிகளை அவர் எடுக்க வேண்டும் ஒரு கேள்வி வருது. அது சித்தியார் பதில் சொன்னார், உருமேனி தரித்துக் கொண்டதென்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் பெற்றான், அருமேனி ஆனபோது திருமேனி உபயம் பெற்றான், செப்பிய மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே. அதாவது நம்முடைய உருமேனி கருமேனி, நம்ம மேனிக்கு இந்த மேனிக்கு இந்த உடம்புக்கு என்ன பேரு, கருமேனி. இந்த கருமேனியை நீக்குவதற்காக இறைவன் மூன்று வகையான மேனி அவன் எடுக்க வேண்டியிருக்கான். நம்ம ஒரு மேனியை கழிக்கிறதுக்கு அவன் மூணு மேனி எடுக்க வேண்டியிருக்கான். அது வாரியார் வேடிக்கையா சொல்வார், 63 நாயன்மார்களை திருத்தொண்டர்னு சொல்றோம், அப்ப நமக்கு என்ன பேர் சொல்லலாம் கேட்பார். நம்மெல்லாம் கருத்தொண்டர் பேர், அவர் திருத்தொண்டர், நம்ம கருத்தொண்டர். ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஒரு மாதாவனுடைய உதரத்துல போய் பிறக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அது திருத்தொண்டர் கருத்தொண்டர். அதுபோல சித்தியார்ல கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே. இறைவன் இந்த மூன்று மேனிகள் எதற்கு எடுக்கிறான் என்று கேட்டால், நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே. அதுக்காக தான் அவர் எடுக்க வேண்டியது வருது, ஒரு கேள்வி வருது. ஏன்னா இறைவன் எதற்காக உருவத்திருமேனி எடுக்க வேண்டும் ஒரு கேள்வி வருகிறது. அந்த உருவத்திருமேனிகள் இப்ப ஆலயங்களிலே, அந்த உருவத்திருமேனிகள் இறைவனுடைய உண்மையான உருவத்திருமேனிகள் ஆலயங்கள்ல இருக்கா? உண்மை திருமேனிகள் அவை இல்லை. அவற்றையெல்லாம் எங்க எடுக்கிறான்? மாகேஸ்வர தத்துவத்துலதான் எடுக்கிறான் தான் சொல்லு. ஆனால் இந்த அவனுடைய இறைவனுடைய சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியை நாம் வந்து ஆலயங்களில் என்ன செய்யறோம், மூன்று விதமாக அந்த சக்தியை நாம் ஆவாகனம் செய்கிறோம். அவ்வளவுதான், கும்பம் பிம்பம் தம்பம்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை தனித்திருநேரிசை.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருவையாறு தென் திருக்கயிலை எனப் போற்றப்பெறும் திருத்தலங்கள் திருக்காளத்தி, திருச்சிராப்பள்ளி, திருகோணமலை என்பனவாம். இவைகள் மலைத்தலங்கள். மலை என்பது இன்றி நம்மை மலைக்க வைக்கும் மாமலைப்பதி திருவையாறு. ஆதலால் தான் அப்பர் பெருமானுக்கு அற்புதமான கயிலை காட்சி கிடைத்தது போலும். செண்டாடு புனற்புண்ணியாம் காவிரியில் நீராடி கல்யாண சிந்து எனும் கரையில் எழுந்தருளியுள்ள ஓலமிட்ட விநாயகரை உவந்து தொழுது குங்குலியக்கலைய தூபகுண்டம் கடந்து ஆட்கொண்டார் அடிபணிந்து அம்பொன் திருவாயில் கடந்து ஐயாற்றுப் பெருமானின் ஆலயத்திற்குள் நுழைகிறோம். சூரிய புட்கரணியை அடுத்து சுடர்விட்டு பிரகாசிக்கும் தென்கயிலாயம் ஞான தபோதனரை அழைக்கும் ஞானபீடம். திருநின்ற செம்மை திருநாவுக்கரசர் திருமேனியை நாளெல்லாம் பார்த்து நாவினிக்கப் பாடலாம், நம்மை மறந்து ஆடலாம். ஆடி அமாவாசை என்றல்லவா அப்பமூர்த்திகள் கயிலைக் காட்சி கண்டார். அந்நாள் விழா அடியார்கட்கு அற்புத திருநாள். அடுத்து வடகயிலாயம் வலம் வந்து நுழைந்தால் ஐயாற்றியம்பெருமானார் அற்புதப் பேராலயம். திருவையாறு அமர்ந்ததேனை கண்ணினார் காணப்பெற்று கருதிற்றே முடிந்தவாறே என்பார் உடைய அரசு. திண்டா திருமேனியாக ஐயாற்றியம்பெருமான் விளங்குகிறார். கயிலை மட்டுமல்ல காசிக்கு நிகரான தலமும் கூட. அம்பொர் கயிலைக்கு அதி விரைவில் எழுந்தருள அகத்தியர்க்கு வழிகாட்டியவர் ஐயாற்றுப் பெருமான் என்பது புராணம். காண்டற்கு அறிய கயிலையாளியை காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர்திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடி கசிவினார் தொழுதியிருந்த கலைவாய்மைக் காவலராம் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஐயாற்றில் எழுந்தருளியிருந்த காலத்து அருளிய பதிகங்கள் பல. அவற்றுள் ஆறார் திரிபுரங்கள் எனத் தொடங்கும் திருத்தாண்டகத் திருப்பதிகத்தில் ஆறாமுதே ஐயாரன்னே என்றென்றே நான் அறற்றி நெய்கின்றேனே என்று உருகும் திறம் நம் நெஞ்சை நிகழ்விக்கும். விழிமலர்கள் நீர் உகுக்கும். இறைவனது அருட்குணம் அருட்செயல் என்பவற்றை வகுத்து எடுத்து பல தொடர்கோவையாக முன்னிலை வகையில் அமைத்து ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்ற திருத்தாண்டகத் திருப்பதிகத்தை பாடியருளினார் அப்பர் தம்பிரானார். ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்ற தொடரில் ஓசை எனப்பட்டதும் ஒலி எனப்பட்டதும் வேறு வேறு என்பர் சான்றோர். ஓசை ஒலி என்பன சத்தம் நாதம் என்னும் பொருளுடையன. வெற்றோசையை ஓசை என்றும் பொருள் ஓசையை ஒலி என்றும் வழங்குவதாக அறிஞர்கள் கருதுவர். பதினோரு பாடல்களிலும் தமக்கு திருவடி சூட்டிய திறத்தைச் சொல்கிறார் அப்பரடிகள். ஐயாறு அகலாத செம்பொற்சோதியை அகம் நெக உருகப்பாடிய திருத்தாண்டகம் ஓசை ஒலியலாம் ஆனானியே எனும் பாடல்.

0: திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நடுநாட்டின் பெண் உள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இன்று நாம் தரிசிப்பது திருப்பெண்ணாகடம் என்ற சிவஸ்தலமாகும். இது கடந்தை என்ற பெயராலும் வழங்கப்பட்டது. பிரளயகாலேஸ்வரர் என்று இந்த தலத்து பெருமானுக்கு பெயர் வழங்கப்படுகிறது. பிரளயங்களையெல்லாம், அதாவது ஊழிகளையெல்லாம் கடந்த பெருமான் இந்த நகரையும் பிரளயத்திலிருந்தும் ஊழியிலிருந்தும் காப்பாற்றியபடியால் இறைவனுக்கு அந்த பெயர் ஏற்பட்டது. ஊழியை கடந்தபடியால் கடந்தை என்ற பெயர் வந்திருக்கலாம் என்றும் கருத இடமுண்டு. ஆலயத்தில் உள்ள இறைவனுடைய சன்னதியை தூங்கானை மாடம் என்று தேவாரம் குறிப்பிடுகின்றது. இது கஜபிருஷ்ட விமானத்தை கொண்டது. சுடர்கோயந்தீஸ்வரனாக பிரளயகாலேஸ்வரர் நான்கு திசைகளிலிருந்தும் தன்னை தரிசிக்கும் ஒரு அருட்காட்சியை இங்கு வழங்க காணலாம். இந்த தலமானது விருத்தாஜலத்திற்கு மேற்கில் அமைந்துள்ளது. இதற்கு இருப்பு பாதை நிலையமும் உண்டு. பெண்ணாகடம் என்று வழங்கப்படும் இந்த தலம் சுருக்கமாக பெண்ணாடம் என்றும் மக்கள் வாக்கில் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு இந்த பெயர் வருவதற்கு தலபுராணம் ஒரு வரலாற்றை குறிப்பிடுகின்றது. ஒரு சமயம் இந்திர லோகத்தில் மலர்கள் கிடைக்காமல் தேவேந்திரன் கலங்கிய பொழுது மலர்களை நந்தவனத்திலிருந்து குய்து வரும் கன்னியர்களை மலர்களை தேடி கொய்து அவற்றை விரைவில் கொண்டு வருமாறு பணித்தான். அவர்களும் பல இடங்களில் தேடிவிட்டு பின்னர் நில உலகத்திற்கு வந்து தென்திசையில் இந்த தலத்தை வந்து அடைந்தார்கள். அங்கு மலர் மனத்தோடு அருள் மனமும் ததும்ப கண்டார்கள். அந்த பூஞ்சோலையின் நடுவில் பெருமான் அருட்காட்சி நிலுவதைக் கண்டு தன்னை மறந்தவர்களாக தவநிலை பூண்டு சிவபூஜை செய்தார்கள். இவ்வாறு தேவகன்னியர்கள் தேவலோகத்தை அகன்று நெடுநாட்கள் ஆகிவிட்டபடியால் கவலையுற்ற தேவேந்திரன் காமதேனுவை அனுப்பினான். காமதேனுவும் இத்தலத்திற்கு வந்து சேர்ந்தது. அங்கே சிவபூஜை செய்து கொண்டிருந்த தேவலோக கன்னியர்களை கண்டது. தானும் சிவபூஜைக்கு தன்னால் இயன்ற ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று எண்ணியது. பெருமானுக்கு தூய பாலை தந்து உதவியது. இவ்வாறு அந்த தேவலோக பசுவும் சிவபூஜையில் கலந்து கொண்டது. பின்னர் இந்திரன் இந்த பசுவும் திரும்பி வராததை கண்டு கவலையுற்று தனது வெள்ளை யானையை அனுப்பி வைத்தான். ஐராவதம் என்கிற இந்த வெள்ளை யானையும் இதே இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அங்கு நடந்த சிவபூஜையை கண்டு ஆனந்தித்து தானும் பெருமானுக்கு ஒரு விமானம் போல் அமைந்து நிழல் அமைத்து வழிபாடு செய்தது. இவ்வாறு தேவகன்னியர்கள் தேவலோக பசுவான காமதேனும் தேவலோக தருவான தேவலோகத்தினுடைய யானையான வெள்ளை யானை ஐராவதமானது இங்கு வந்து சிவபூஜை செய்தபடியால் பெண் ஆ கடம், பெண் என்பது தேவலோக பெண்களையும் ஆ என்பது காமதேனுவையும் கடம் என்பது வெள்ளையானையும் குறிப்பிட்டதால் பெண்ணாகடம் என்று இந்த தலம் வழங்கப்பட்டது. இவ்வாறு சிவலிங்கத்தின் மீது அபிஷேகித்த பாலானது வழிந்தோடி தேங்கி நின்ற இடத்தை கபிலை தீர்த்தம் என்று குறிப்பிடுகிறார்கள். அது இந்த திருக்கோயிலின் மேற்பால் உள்ளது. இவ்வாறு தான் அனுப்பிய கன்னியர்களும் காமதேனுவும் வெள்ளையானையும் திரும்பி வராததைக் கண்டு தேவேந்திரன் தானே நேரில் வந்து என்ன ஆயிற்று என்று தேடலானான். இறுதியாக பெண்ணாகடத்திற்கு வந்து இந்த அருட்காட்சியை கண்டான். பெருமானுடைய அருட்காட்சியை கண்டு தானும் அதில் ஈடுபட்டு சிவபூஜை செய்யலானான். யானை நாற்புறமும் தனது கண்களை ஊன்றி விதானமாக அமைத்து இந்த வழிபாட்டை பிறர் செய்து வருவதைக் கண்டு அதிசயப்பட்டான். ஆகவே இதற்கு தூங்கானை மாடம் என்ற பெயர் வந்தது என்பார்கள். இந்த திருக்கோயில் மிக பழமை வாய்ந்ததாக திகழ்கிறது. ஊரின் நடுவில் அமைந்துள்ள இந்த திருக்கோயில் சுமார் 400 அடிக்கு 500 அடி சதுர பரப்பில் அமைந்துள்ளது. இந்த முதல் திருச்சுற்று மதில் வாயிலில் கோபுரம் இல்லாவிடிலும் பஞ்சமூர்த்திகளை எழுந்துள்ளச் செய்து அழகுர திருப்பணி செய்திருக்கிறார்கள். அதனை கடந்து உள்ளே புகுந்தால் நந்தவனம் அழகுர திகழ்கிறது. இங்கு அமைந்துள்ள நந்தி மண்டபத்தில் நந்தியம்பெருமான் கிழக்கு நோக்கி, அதாவது இறைவனை நோக்காது கோபுர வாயிலை நோக்கியவாறு அமைந்திருக்கிறார். அதற்கு காரணமும் சொல்லப்படுகிறது. ஊழிக்காலத்தை உலகத்தையே அழிப்பதற்காக பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும்பொழுது அதிலிருந்து இந்த நகரை காப்பதற்காக சுடர்கொழுந்தீசன் தனது நந்தியம்பெருமானை அனுப்பி அதனை தடுத்தருளினார் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த நந்தி அந்த வெள்ளத்தை நிறுத்துவதற்காக புறப்பட்ட நிலையில் காட்சி தருகின்றார். வெள்ளத்திலிருந்து உலகத்தை காப்பாற்றியது போல் பாவ வினைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்ற புறப்பட்டு விட்டது போல நமக்கு தோன்றுகிறது. இதற்கு அடுத்த திருச்சுற்றின் வாயிலில் அழகிய கோபுரத்தை காண்கின்றோம். இந்த கோபுர வாயிலின் மேல்பக்க சுவரின் தென்புறம் மெய்கண்டாருடைய சன்னதி அமைந்திருக்கிறது. நேர் எதிரில் வடபகுதியில் கலிக்கம்ப நாயனாருடைய சன்னதி அமைந்திருக்கிறது. கொடிமரமானது சுமார் 30 அடி உயரம் அமைந்திருக்கிறது. இங்கு உள்ள பிரதோஷ நந்தியும் அதிகார நந்தியைப் போலவே கிழக்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. ஆக இது பாப விமோசன ஸ்தலமாகவும் இது திகழ்கிறது. இதனை அடுத்த மேற்புறம் 16 கால் மண்டபத்தையும் நாம் காண்கின்றோம். இதனை கடந்தால் சுடர்கொழுந்து நாதன் உரையக்கூடிய திருச்சன்னதியை அடைகின்றோம். இந்த பெருமானுடைய பிரகாரத்தில் ஒரு மலைக்கோயிலும் அழகுர அமைந்திருக்கிறது. இந்த கட்டுமலை தோன்றுவதற்காக ஒரு காரணத்தையும் குறிப்பிடுகின்றார்கள். இந்நகரின் தென்புறம் ஒரு சவுந்தர சோழபுரம் என்ற ஒரு ஊர் இருந்ததாகவும், அதில் சவுந்தரவல்லி என்ற பெயருடைய ஒரு மாது வாழ்ந்து வந்ததாகவும், அவள் இந்த பெருமானின் மீது மிகவும் பக்தி செலுத்தியபடியால் இந்நகரத்திற்கு வரும்பொழுதெல்லாம் கடைத்தெருவிலிருந்தே பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணினாலாம், அவளுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் முகமாகத்தான் இந்த பிரகாரத்தில் மலை போல இந்த திருச்சன்னதியை உயர்த்தி கட்டினார்கள் என்று குறிப்பிடுவது உண்டு. அதற்கு மேல் ஏறி இறங்குவதற்காக படிக்கட்டுகளை அமைத்திருக்கிறார்கள். கடை தெருவிலிருந்து நின்று பார்த்தால் கட்டுமலை கோபுரத்தில் உள்ள சிவலிங்க பெருமான் காட்சியளிப்பார். இந்த சௌந்தரேஸ்வரருடைய சன்னதியின் அடிபாகம் செங்கல்லால் அமைந்து மேலே அழகிய மேடை அமைந்திருக்கிறது. அதன் மீதுதான் இந்த திருச்சன்னதி விமானம் ஆகியவை அமைந்துள்ளன. நாம் இப்பொழுது தூங்கானை மாடம் என்று சொல்லப்படும் சுடற்கொழுந்தீஸ்வரருடைய திருச்சன்னதியை வந்து அடைகிறோம். பெருமான் இங்கு அற்புதமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த பெருமானை திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பரவி பதிகங்கள் அருளியுள்ளார்கள். திருஞான சம்பந்த பெருமான் இந்த இறைவனை பாடும்பொழுது உலகத்தவர்களாகிய நமக்கு அந்த பதிகத்தில் உபதேசம் செய்வதையும் காண்கின்றோம். இந்த பிறவி நிலையாதது ஒன்று, துயரங்கள் மிக்கது, பல தீமைகளை கொண்டது, நோய்வாய்ப்படுவது, இதிலிருந்து உடல் விடுதலை பெற்றாலும் உயிர் மீண்டும் மீண்டும் பல பிறவிகள் எடுத்து பல உடல்களை சேர்கின்றது. இந்த துயரங்களெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கடந்தை திருக்கோயிலுக்கு சென்று தூங்கானை மாடத்தை தொழ வேண்டும். வேறு ஒன்றும் வேண்டாம், செய்ய வேண்டாம். பெருமானுடைய நாமங்களை ஓவாது உரைத்து அவனை தியானித்து அவனை அடிபரவி இந்த தூங்கானை மாடத்தை தொழுமின்களே என்று நமக்கு உபதேசம் செய்வது போலவே இந்த பதிகம் முழுவதையும் அமைத்துள்ளார் ஞான சம்பந்த பெருமான். அப்படி பாடிய பதிகத்தின் திருக்கடைக்காப்பில் இத்திருப்பதிகத்தை பாடுபவர்களும் கற்பவர்களும் கேட்பவர்களும் விண்ணுலகத்தை அடைந்து பேரின்ப வாழ்வு பெறுவார்கள், பிறவி துயரிலிருந்து நீங்குவார்கள் என்று பலனையும் குறிப்பிட்டிருக்கின்றார் காழிவள்ளல். அப்படிப்பட்ட உயர்ந்த திருப்பதியம் இது. ஒடுங்கும்

அடிகள் அடி நிழல்கு ஆளாமண்ணம் கிடங்கும் மதிலும் சுலாவியங்கும் கழுமனைகள் தோறும் மறையின் ஒலி தொடங்கும் கடந்தை.

0: தனது இளம் வயதில் சமண மதத்தை சார்ந்த மருள் நீக்கியார் தமக்கியாராகிய திலகவதியாருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி திருவதிகை விரட்டானத்து பெருமான் அருளியபடியால் சூளை நோய் வைக்கப்பெற்று மீண்டும் திருவதிகையை அடைந்து தமக்கையாரிடம் அந்நோய் தீர வழிகழ்க்கும் பொழுது திலகவதியார் தீராத நோய்களெல்லாம் தீர்க்கவல்ல பெருமான் வீரட்டானத்து இறைவன் ஒருவனே என்று அவன் கழல் பரவுவாயாக என்று திருநீர் அளித்து திருக்கோயிலுக்குள் அனுப்பினாராம். அப்படி பெருமானை வழிபடும் பொழுது கூற்றாயினவாறு விளக்குகளீர் என்று அவரது திருவாயினின்றும் தேவாரம் வெளிப்பட்டது. இறைவனால் திருநாவுக்கரசர் என்று திருநாமம் வழங்கப்பெற்றார். பின்னர் சமணர்கள் தந்த பல்வேறு துன்பங்களிலிருந்தும் சிவனருளால் தீங்கின்றி மீண்டும் எழுந்தார். அந்த பெருமானை பாடுவது, அவனுடைய திருக்கோயில்கள் தோறும் சென்று வணங்குவது என்று கருதியவராக ஒவ்வொரு தலமாக சென்று அவரை வழிபட துவங்கினார். பெருமான் எவ்வுயிருக்கும் சான்றாகிய ஒருவன், தோன்றா துணையாக இருப்பவன், ஈன்றாளுமாய் எந்தையுமாக இருப்பவன். அப்படிப்பட்ட பெருமானை தனித்தமிழ் மாலைகளால் பரவினார் நாவுக்கரசர். திருவதிகை பதியை சென்று அடைந்து கைத்தோண்டு செய்து பதிகங்களால் பெருமானை பாமாலை சூட்டி மகிழ்ந்தார். அருகிலுள்ள திருமாணிக்குழியையும் திரு திணைநகரையும் சென்று வணங்கினார். இவ்வாறு இறைவனை தமிழ் மாலைகளால் பரவியபடியால் தமிழ் ஈஷர் என்று இறைவனை குறிப்பிடுகின்றார் சேக்கிழார் பெருமான். இவ்வாறு பல தலங்களுக்கு சென்று வணங்கும் பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்தது, அவருடைய அருட்கோலம் எப்படி இருந்தது, இதனை குறிப்பிட்ட சேக்கிழார் பெருமான், தூய வண்ணுவர் துதைந்த பொன்மேனியும் தாழ் வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே என்றெல்லாம் அவரை நம் கண் முன்னர் கொண்டு வந்து நிறுத்துவது போல் பெரியபுராணத்தில் பாடியுள்ளார். அந்த அதிக விரட்டானத்து இறைவனை அடியேன் பண்டி இழந்ததவாறே என்று தனது செயலுக்கு வருந்தியவராக பதிக மாலைகள் சாத்தினார். அப்படிப்பட்ட நாவரசரை இன் தமிழுக்கு மன்னான வாகீஷ திருமுனி என்று குறிப்பிடுகின்றார் சேக்கிழார். அவ்வாறு திருவதிகை பதியில் வசித்து வரும் காலத்தில் அருகிலுள்ள திருவண்ணை நல்லூரையும் திரு ஆமாத்தூரையும் திரு கோவலூரையும் தரிசித்து வந்தார். பின்னர் பெண்ணாகடத்தை வந்து அடைந்தார். திரு தூங்கானை மாடத்தை அடைந்து பார் பரவும் திருமுனிவர் பணிந்தேத்தி பரவினாராம். பெருமானிடம் ஒரு விண்ணப்பம் செய்தார். சமன் சமய தொடக்குண்டு அடியேன் திசை மாறி சென்றேன், உயிர் வாழத் தறியேன், அவ்வாறு உயிர் வாழ்வதானால் என்னுடைய நாயகா நின் இலச்சினையை இட்டு அருள்வாயாக என்று தமிழ் மாலை பாடினாராம். அந்த இறைவனை என்ன விண்ணப்பித்தார் என்று சேக்கிழார் குறிப்பிடும் பொழுது திருநாவுக்கரசர் சுவாமிகள் எவ்வாறு அந்த பெருமானை துதித்தாரோ அந்த துதியில் உள்ள வரிகளிலிருந்தே அந்த பாடலை அமைத்திருக்கிறார் சேக்கிழார். திருநாவுக்கரசருடைய பதிகம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று ஆரம்பிக்கிறது. அந்த வரியை அப்படியே கையாண்டு பொன்னார்ந்து திருவடிக்கு என் விண்ணப்பம் என்று எடுத்து என்று சேக்கிழார் அருள் செய்வார். எப்பொருக்கும் முடிவாகின்ற பரம்பொருளை உமைபாகம் கொண்ட பெருமானை சங்கரனாகிய சுழற்கொழுந்தீசனை திருவிருத்தத்தால் பாடி பரவினார் நாவரசர். இந்த பதிகத்தில் நமக்கு மூன்றே திருப்பாடல்கள் கிடைத்துள்ளன. பிற பாடல்களை இறைவன் மறைத்தருளினான். இந்த மூன்று பாடல்களிலும் இந்த விண்ணப்பம் வெளிப்படுகின்றது.
1: பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல்

கடந்தையுள் தூங்கானை மாட சுடற்கொழுந்தே ஆசிறு தொண்டன் என்னிணைந்தான் என்று அரும்பிணி நோய் காவாது ஒழியில் கலக்கும் உன்மேல் பழி காதல் செய்வார் தேவா திருவடி நீறு என்னை பூசு செந்தாமரையின் பூவார் கடந்தையுள்.

திருவிரல் ஒன்று வைத்தாய் பனிமால்வரை போல் இடவம் பொறித்து என்னை என்று கொள்ள இரும் சோலை திங்கள் தடவும் கடந்தயுள் தூங்கானை மாடத்து எம் தத்துவனே எம் தத்துவனே.

0: இவ்வாறு விண்ணப்பித்த பிறகு யாரும் அறியாத வண்ணம் ஒரு சிவபூதம் வாகீச பெருமானுடைய திருத்தோளில் மூவினைச்சூலத்தையும் விடை சின்னத்தையும் பொறித்ததாம். இதனை கண்டு ஆனந்தித்த திருநாவுக்கரசர் திருவுருளை நினைந்து நினைந்து கண் அருவி பொழியும்படியாக பெருமானை நிலமுறத் தொழுது வணங்கி உயிந்து ஒழிந்தேன் என்று எழுந்தாராம். அப்படிப்பட்ட அருள் திருநாவுக்கரசருக்கு கிடைத்தது, வேறு யாருக்கு கிடைக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தலம் திருச்சன்னதி, இந்த சுடக்கொழுந்தீசனுடைய சன்னதி. இந்த பெருமானை ஒருமுறை அல்ல, பலமுறை ஆயுட்காலம் முழுவதும் வணங்க வேண்டிய ஒரு சன்னதி, நாள்தோறும் நினைக்க வேண்டிய ஒரு சன்னதி. அப்படி அருள் வெள்ளம் பொங்கி ததும்பக்கூடிய ஒரு சன்னதியானபடியால் இதனை அன்பர்கள் தவறாது பலமுறை சென்று வணங்கி எல்லா இன்பங்களையும் பெற வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூறுகின்றோம். இந்த பெருமானுடைய பிரகாரத்தை வலம் வரும் பொழுது வடபரச்சோர் ஓரமாக சண்பக மரத்தை காண்கின்றோம். இதுவே இந்த தலத்தினுடைய ஸ்தலவருஷமாகும். அம்பிகையினுடைய சன்னதியும் பல புராண ஓவியங்களை சூழலில் வரையப்பெற்றதாக மிகச்சிறப்பாக அமைந்துள்ள ஒரு சன்னதி. கடந்தை நாயகி என்று அம்பிகையை குறிக்கின்றார்கள். அழகிய காதலி என்றும் ஆமோதன அம்பிகை என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. சுவாமிக்கு கை வழங்கீஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. கைதடிந்த கலிக்கம்பன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்தில் தோன்றிய கலிக்கம்பன் நாயனாரை குறிப்பிடுகின்றார் தனது திருத்தொண்ட தொகையில். இந்த நாயனார் சிவனடியார்களிடத்து மிகவும் ஈடுபாடு மிக்கவர். சிவனடியார்களுக்கு பணி செய்வதையே பாக்கியமாக கருதி வந்தவர். அவர்களை வரவேற்று பாத பூஜை செய்து அவர்களுக்கு உணவு அருத்தி அவர்களுடைய ஆசியை பெறுவதே தனது நோக்கமாக கருதி வந்தார் இந்த நாயனார். அவ்வாறு செய்யும்போது அவரிடத்தில் ஏவல் செய்து வந்த ஒருவர் சிவனடியாராக வரும்பொழுது அவருக்கு பாத பூஜை செய்வதும்போது கலசத்தில் நீர் வார்ப்பதற்காக தனது மனைவியை அழைத்தார். தம்மிடத்தில் வேலை செய்வதற்கு இவ்வாறு செய்வதா என்று சற்று யோசித்த தனது மனைவியாரை சினந்த வண்ணமாக கைவாளால் அவளது கரங்களை வெட்டினாராம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிவனடியார்களிடத்தில் உள்ள பக்தி, சிவபக்தி. இரண்டிலும் சிறந்தவராக விளங்கினார் கலிக்கம்ப நாயனார். சுடற்கொழுந்தீசனுடைய அருளால் அவரது மனைவியாருடைய கை மீண்டும் துளிர்த்தது. இவ்வாறு அருள் பெற்றபடியால் இந்த பெருமானுக்கு கை வழங்கு ஈஸ்வர் என்று ஒரு பெயர் வழங்கப்படுகிறது. புஷ்பவனமாக விளங்கியபடியால் இந்த தலத்தை புஷ்பவனம், புஷ்பாரண்யம் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். அம்பிகை வழிபட்டபடியால் பார்வதிபுரம் என்றும் குறிப்பிடுவது உண்டு. எல்லாருடைய துயரங்களையும் நீக்குவதற்காக பெருமான் எழுந்தருளியுள்ளபடியால் சோக நாசபுரம் என்று குறிப்பிடுகிறார்கள். இறைவன் நீங்காது வாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்கபடியால் சிவவாசபுரி என்று மற்றொரு பெயரை இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இங்கு கபிலை தீர்த்தம் காமதேவால் ஏற்படுத்தப்பட்டது, ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு தீர்த்தமாக கருதப்படுகிறது. கோவில் முன்புறம் கீழ்த்திசையில் பார்வதி தீர்த்தம் அமைந்திருக்கிறது. இதனை பரமானந்த தீர்த்தம் என்றும் குறிப்பிடுவார்கள். ஊரின் வடமேற்கில் முக்குளம் என்ற ஒரு குளத்தை குறிப்பிடுவதும் உண்டு. இதனை மெய்கண்டாருடைய தந்தை அச்சுத கலப்பாளர் ஏற்படுத்தினார் என்பார்கள். ஊரின் கீழ்ப்புறம் இந்திர தீர்த்தம் அமைந்திருக்கிறது. இந்த ஊரின் புறத்தே வெள்ளாறு ஓடுகின்றது. இங்கு ஆடி கார்த்திகை மாதங்களில் தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது. இந்த தலத்தை தரிசித்தோர்கள் வரிசையில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோர் பதியங்கள் பாடி பரவியதை குறிப்பிட்டோம். கலிக்கம்ப நாயனாருடைய பெருமையும் குறிப்பிட்டோம். இந்த தலத்தில் அச்சுத கலப்பாளர் என்ற ஒரு சிற்றரசர் இருந்தார். அவருக்கு நீண்ட நாட்களாக மகப்பேறு கிட்டாமல் இருந்தது. அப்பொழுது அருணந்தி சிவத்தை அணுகிய பொழுது அவருடைய அருளுரையின்படி திருவெண்காட்டிற்கு சென்று முக்குளத்தில் மூழ்கி வெண்காடமர்ந்த கண்ணுதலை பாடி அந்த பதிகத்தை பாராயணம் செய்து வந்தார். அதன் பயனாக பிறந்தவரே மெய்கண்டார் என்ற தெய்வ குழந்தை. அவருக்கு சுவேதவன பெருமாள் என்று இயற்பெயர் இருந்தது. பிற்காலத்தில் மெய்கண்டார் தேவர் என்று அழைக்கப்பட்டார். மெய்கண்டார் இருந்த இடத்தை கலப்பாளர் மேடு என்று வழங்குகிறார்கள். இவரே சிவஞான போதம் என்ற நூலை இயற்றியவர். அவர் பெயரில் ஒரு மடமும் இங்கு இருக்கிறது. மறைஞான சம்பந்தரும் இந்த ஊரில் பிறந்த ஒரு அருளாளர். நான்மறை ஆகமங்களை கற்றுணர்ந்தவர். அருணந்தி சிவாச்சாரியரிடம் பாடம் கேட்டவர். அவருக்கும் ஒரு தனிமடத்தை இங்கு அமைத்திருக்கிறார்கள். அதனையும் நாம் தரிசிக்க வேண்டும். இவ்வாறு மூர்த்தி, தலம், தீர்த்தம், அடியார்கள் பெருமை ஆகிய எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தன்னிகரில்லாத ஒரு திருத்தலம் இந்த பெண்ணாகடம். தன்னிகரித்த பெருமான், சுடற்கொழுந்தீசன், பிரளயகாலேஸ்வரன், இந்த பெருமான் தன்னை தரிசிப்பவர்கள் எல்லோருக்கும் வேண்டிய அனைத்தையும் தந்தருளக்கூடிய வள்ளல். அந்த வள்ளலை அனைவரும் சென்று வணங்கி பெருவாழ்வு பெற வேண்டும், பிறவாத நிலை பெற வேண்டும் என்றெல்லாம் அவனுடைய பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம் செய்து கோரிய வரங்கள் அனைத்தையும் பெறுவாராக.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: வணக்கம் குழந்தைகளா, Shaivam.org கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.

0: 22ஆம் திருவிழாடல என்ன செஞ்சார் ஆண்டி? கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு.
1: ஆமாங்க ஆண்டி, அடுத்த திருவிழாடல புராணத்தை சொல்றீங்களா?
2: உங்க ஆர்வம் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருது. அடுத்த திருவிளையாடல் புராணத்தை சொல்றேன். 22ஆம் திருவிளையாடலிலும் வர்றது ஒரு யானைதான். சிவபெருமான் சர்வ வல்லமை பொருந்தியவர் இல்லையா? அவரால வெறும் கற்சிலையா இருக்கும் யானைய உரு கொடுத்து உயிர் கொடுத்து கொண்டு வர முடிஞ்சது. இந்த 22ஆம் திருவிளையாடல்ல அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பல உக்கிரமான ஹோமங்கள் செய்து உயிர் கொடுக்கப்பட்ட ஒரு யானைய அனாயாசமா வதம் செய்தார்.
1: உக்கிரமான ஹோமம் செய்து ஒரு யானையை உருவாக்குனாங்கல்ல, யார் அப்படி செஞ்சது, எதுக்கு செஞ்சாங்க?
2: பல் யானையை கரும்பு தின்ன வைத்த படலத்தில் இருந்த அரசன் யாரு?
0: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அபிஷேக பாண்டியன்.
2: கரெக்ட். அந்த அபிஷேக பாண்டியனுக்கு விக்ர பாண்டியன் ஒரு புதல்வன் பிறந்தான்னு பார்த்தோம் இல்லையா?
1: ஆமா வண்டி, அவர் வளர்ந்து பெரியவன் ஆனதும் அவருக்கு அரசாலும் பொறுப்பை கொடுத்து விட்டு அபிஷேக பாண்டியன் இறைவனடி சேர்ந்தார்னும் பார்த்தோம்.
2: ஆமா, அந்த விக்ர பாண்டியன் அரசாண்டுட்டு வந்த காலத்தில் தான் இந்த படலம் நடந்தது. சத்புத்திரன் பிறப்பான்னு சித்தர் வரமளித்து பிறந்த குழந்தை அல்லவா அவரு. அதனால மிக நேர்மையாகவும் நியாயமாகவும் செஞ்சோல் வழுவாமல் சமய நெறியை பின்பற்றி அருமையா அற்புதமா ஆட்சி செய்து வந்தாராம் விக்ரம பாண்டியன். ஒரு நல்ல அரசன் இருந்தா அவனுக்கு இயல்பாகவே எதிரிகள் இருப்பாங்க இல்லையா? அதுபோல விக்ரபாண்டியனுக்கும் எதிரிகள் இருந்தாங்க. அவரோட நேருக்கு நேரா போரிட்டு வெல்ல முடியாத ஆத்திரத்தில் ஒரு சோழ மன்னன் இருந்தான். காஞ்சி மாநகரத்தில் இருந்த அம்மன்னன் சமண சமயத்தை பின்பற்றி இருந்தான். அவனுக்கு பாண்டிய மன்னனோட பேரும் புகழும் ஒரு எரிச்சல்னா எதிர்த்து போராட முடியாத அளவுக்கு வல்லமை பொருந்தியதா விக்ரபாண்டியன் இருந்தது அதை விட பெரிய எரிச்சல். இதில் விக்ரபாண்டிய மன்னன் சைவத்தை பின்பற்றி மதுரை முழுவதிலும் சைவத்தை நன்கு வளர செய்து சமண மதத்தை ஒடுக்கி வச்சிருந்தது இன்னும் பெரிய எரிச்சலா இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அஞ்சனம், கிரௌஞ்சம், கோவர்தனம், திரிகூடம், அத்திவெற்பு, சையம், ஏமகூடம், வித்தம் அப்படிங்கிற 8 மலைகளிலும் இருந்த சமணர்களுக்கு உடனே ஓலை அனுப்பினான்.
0: அஞ்சனம், கிரௌஞ்சம், அத்திவேறு பேரே வித்தியாசமா இருக்கேன்டி. இந்த மலையெல்லாம் இன்னும் இருக்கா?
2: மதுரையை சுற்றி உள்ள யானை மலை, பன்றி மலை, நாகமலை, பசுமலை, இடபமலை, இலத்திமலை, பிரான்மலை தான் அஞ்சனம் கிரௌஞ்சம்னு புராண காலத்தில் சொல்லப்பட்டு இருக்குன்னு ஒரு குறிப்பு இருக்கு. இதில் யானை மலையில சமணர்கள் வெட்டிய கல் படுக்கைகளை இன்னமும் கூட பார்க்கலாம்.
1: சோழ மன்னன் என்ன ஓலை அனுப்பினான்டி?
2: சமணர்கள் சைவ சமயத்தை கடைபிடிக்கும் அரசர்களை கொஞ்சம் கொஞ்சமா சமணத்துக்கு மாத்திடுவாங்க. அப்படி மாறாம தங்களோட அரசாட்சியில் சமண மதத்தை பரவவும் விடாம வச்சிருந்த அரசர்களை ஜென்ம விரோதிகளாகவே பார்த்தாங்க இந்த சமணர்கள். அவங்களுக்கு ஏற்கனவே விக்ரபாண்டியன் மேல அதனால ஒரு வெறுப்பு. விக்ரபாண்டியனை வெல்ல உங்க உதவி தேவை, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சோழ மன்னன் ஓலை எழுதியிருந்தான். நேருக்கு நேர் போராட முடியாம கோழையான சோழ மன்னன் குறுக்கு வழியில பாண்டியனை வெல்ல சமணர்களுடைய உதவிய தேடவும் அவங்களுக்கு இன்னமும் ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து விக்ரபாண்டியனை அழிக்க ஒரு திட்டம் தீட்டினாங்க. விக்ரபாண்டியனை அழிச்சிட்டா தன்னோட ராஜ்யத்தில் பாதிய சமணர்களுக்கு தர்றதா சோழ மன்னன் வாக்கு கொடுத்திருந்தான். அதனால சமணர்கள் தங்களுக்கு தெரிந்த வித்தைகள் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு படு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியில பவர்ஃபுல்லான ஒரு யானையை உருவாக்கி அதை பாண்டிய மன்னன் மீது ஏவி விடணும்னு திட்டம் தீட்டினாங்க.
0: ஒரு யானையை வச்சு ராஜாங்கத்தையே காலி பண்ண முடியுமா? என்ன லாஜிக் இது?
1: அப்படியாகப்பட்ட யானையை எந்த காட்டுல பிடிச்சாங்க, எப்படி ட்ரெயின் பண்ணாங்க?
2: சமணர்கள் காட்டுல எந்த யானையை பிடிக்கவும் இல்ல, எந்த யானைக்கு ட்ரெய்னிங்கும் கொடுக்கல. ஒரு பெரிய அபிசார வேள்விய உண்டு பண்ணினாங்க. அதுல இருந்து வந்ததுதான் இந்த பொல்லாத யானை. பாலியாற்றங்கரையில ரொம்ப பெரிய வேள்வி சாலைய கட்டி அதில் பெரிய ஹோமகுண்டத்தில் விஷ மரங்களின் விறகுகள் எல்லாம் போட்டு வேப்ப எண்ணெய், மிருகங்களோட ரத்தம், இன்னும் நிறைய நச்சு பொருட்களை எல்லாம் விட்டு கடுமையா ஒரு வேள்வி செய்தாங்க. அவங்களோட அந்த வேள்வி எவ்வளவு கொடுமையானதுன்னா பக்கத்துல இருந்த நந்தவனம், சோலை, காடுகள் எல்லாம் கருகி தீஞ்சு போச்சான். அங்க இருந்த பறவைகள், மிருகங்கள் எல்லாம் கூட தப்பிக்க முடியாம அந்த நெருப்புலயே காஞ்சு போயிடுச்சான்.
0: ஆண்டி, சமணர்கள்னா ஜெயின்ஸ் தானே? ஜெயின் துறவைகள் நிறைய பேர் வாயில துணிப்பட்டை கட்டி இருப்பாங்களே, கேட்டா காற்றுல இருக்கும் கண்ணுக்கு தெரியாத லிவிங் ஆர்கனிசம் கூட நாங்க பிரீத் பண்ணி கொல்ல மாட்டோம்னு சொல்லுவாங்களே, அவங்க எப்படி ஒரு ராஜாவை கொல்ல இவ்வளோ கடுமையான ஒரு யாகம் செய்தாங்க? அதை செய்யும் போது இத்தனை பயங்கரமான அழிவுகள் ஏற்பட்டும் எப்படி செஞ்சாங்க?
2: மதத்தை மதம் பிடிச்ச யானையை போல பற்றினா இப்படித்தான் அடிப்படை தத்துவமே மறந்து போயிடும். சமணர்கள் அவ்வளவு பெரிய யாகம் செய்து என்ன பிரயோஜனம்? அவங்க டார்கெட் பண்ணது சைவ சமயத்தை உயிரா நினைக்கும் விக்ரம பாண்டியனை. சிவபெருமானுடைய பக்தனை தீண்டினதுனால பெருமானின் காலால் உதைப்பட்ட காலன் இனிமேல் சிவனடியார்களை தொட

0: ஏறி பின்தொடர்ந்து வந்தாங்க. இந்த யானை போய் மதுரை அழிச்சிடும், அந்த காட்சியை நாமளும் கண்ணார பாப்போம் அப்படின்னு ரொம்ப ஆவலா ஓடி வந்தாங்க. மதுரைக்கு சமீபத்துல ஒரு பெரிய ராட்சச யானை வர்றது தெரிஞ்சதும் பாண்டியனுடைய காவலாளிகள் மன்னன் கிட்ட ஓடி போய் விஷயத்த சொல்றாங்க. சமணர்களோட சேர்ந்து சோழன் செய்த சூழ்ச்சி தான் இது, சமணர்களோட சேர்ந்து சோழன் செய்த சூழ்ச்சி தான் இது அப்படின்னு தெரிஞ்சதும் மன்னன் நேராக சிவபெருமான் கிட்ட போய் தஞ்சம் புகுந்தார். அவரை எல்லா விதமாகவும் போற்றி அவருடைய அருளை வேண்டி கேட்டாரு. மகாமேருவை வில்லாகவும் விஷ்ணுவை அம்பாகவும் பூமியை தேராகவும் வாசுகியை நானாகவும் வேதம் நான்கையும் குதிரைகளாக பூட்டி திரிபுரம் எரிக்க புறப்பட்டவரே, ஆனா அது எதையுமே உபயோகிக்காமல் சிரித்தே திருப்புறங்களை எரித்தவரே அப்படின்னு பல வார போற்றி துதித்து அந்த கொடுமையான யானை கிட்ட இருந்து தன் மக்களை காப்பாற்றுமாறு வேண்டினார் பாண்டிய மன்னன். தனது அடியார்களை கலங்க விடுவாரா பெருமான்? உடனே ஒரு அசரீரி கேட்டுச்சான். 16 கால்களை கொண்ட அட்டாள மண்டபம் ஒன்றை கட்டு, அதுல வில் வீரனா நான் வந்து அந்த யானையை கொல்லுவேன் அப்படின்னு இறைவன் சொன்னார்.
1: அட்டாள மண்டபம்னா என்ன டி?
0: வாட்ச் டவர் மாதிரி உயரமா இருக்கும், அதுல ஏறி தொலைதூரத்துல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இறைவன் ஆணைப்படி பாண்டிய மன்னன் உடனே ஒரு அற்புதமான அட்டாள மண்டபத்தை கட்டினான். அங்க வரப்போறது இறைவன் இல்லையா, அதனால உயர்ந்த ரத்தினங்கள் இழைத்த ஆசனம் ஒன்றை வைத்து விளக்கேத்தி பூமாலைகளால் அலங்கரித்து தூபதீபம் ஏற்றி தன் பக்திய அதில் தெரியப்படுத்தினான் மன்னன்.
1: சிவபெருமான் வந்தார் ஆண்டி?
0: வந்தார். தன் பக்தர்களோட துயர் தீர்க்க ஓடோடி வருவார் இல்லையா? அவர் எப்படி வந்தார் தெரியுமா? 16 வயது வீரனா, சிவப்பு பட்டுடுத்தி, இடுப்பில் கத்தி, இடது கையில நாணேற்றிய வில், வலக்கையில கூரான அம்பு, காதுகளில் சங்கு குண்டலம், கழுத்தில் முத்தாரம்னு சுந்தர ரூபத்தில் இறைவன் தோன்றினார். இந்த மட சமணர்களும் அவர்கள் ஏவி விட்ட யானையும் வேகமா மதுரையை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. சுவாமி வலது காலை பின்னால் வைத்து இடது காலை முன்னால் வைத்து ஹூங்கார சப்தத்தோடு இரு விரல்களால நானை தன் காதுகள் வரைக்கும் இழுத்து இரணியனை வதம் செய்த நரசிங்கத்தை கனையாக பூட்டி நானை இழுத்து அம்பினை யானையை நோக்கி விட்டார். மின்னல் மாதிரி அந்த அம்பு யானையர் மின்னல் மாதிரி போன அந்த அம்பு யானைய ரெண்டு துண்டா கிழிச்சு தூக்கி போட்டுச்சு. அந்த பெரிய யானை விழுந்த வேகம் தாங்காம பூமிய பிளவுபட்டு போச்சாம். பல நாட்கள் திட்டமிட்டு பாடுபட்டு உழைச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஒரு கொடிய யானைய இறைவன் கண்ணிமைக்கிற நேரத்துல கொன்னு வீழ்த்திட்டாரு. தீய செயல்களுக்கு உபயோகப்படுத்தப்படும் அறிவு இப்படித்தான் வீணா போகும்.
1: யானை மதுரையை அழிக்கிறத பார்க்க வந்த சமணர்களுக்கும் சோழ வீரர்களுக்கும் பயங்கர ஷாக் ஆயிருக்கணுமே.
0: ஆமா, பாண்டிய வீரர்கள் அவங்கள ஓட ஓட விரட்டினாங்க. அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு அங்க நடந்துச்சு. தன்னை காப்பாற்ற வந்த இறைவனோட காலை விக்கிர பாண்டியன் சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டாரு. இறைவா, நீங்க இந்த இடத்த விட்டு போகவே கூடாது, இங்கேயே இருந்து மதுரையும் மக்களையும் எல்லா சங்கடங்கள்ல இருந்தும் நீங்க தான் காப்பாத்தணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு. இறைவனும் மன்னனுடைய வேண்டுகோளை ஏற்று அங்கேயே இருந்து அருள் பாலித்தாராம். ராஜசேகரன்னு சிறந்த புதல்வன் பாண்டிய மன்னனுக்கு பிறக்கவும் வரமளித்தார். இந்த 22 திருவிளையாடல் புராணத்தை பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் தீமைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும். பூத பிரேத பிசாசுகளால தொல்லை ஏற்படாது, எதிரிகளே இருக்க மாட்டாங்க. சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுரா

0: புராணச் சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும் தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: முதன்முறையாக வேட்டைக்கு வருகின்ற திண்ணனார் வீரம் செறிந்தவராக அவரோடு வந்த வேடுவர்கள் எல்லாம் வனப்பகுதி முழுமையும் வேட்டைத் தொழில் சிறப்போடு செய்ய தனக்கு நிகரொன்றும் இல்லாதவராய் தான் முந்துருகின்றார். அவரை விடாது தொடர்கின்றனர் நாணன் காடன் என்னும் இரு வேடுவர்கள். இடம் அடர்ந்த வனப்பகுதியில் வேட்டை நடக்கும் இடம்.

0: அடே அப்பா, எவ்வளவு பெரிய காட்டுப்பன்றி! வலிமை புரிந்திய இப்பன்றியை எதிர்கொண்டு வேட்டையாட வேண்டும்.
1: டே காடா, நம் தலைவர் எதனை பின்தொடர்ந்து ஓடுகிறார்?
2: நம் தலைவர் மிகப்பெரியதோர் பன்றியை பின்தொடர்ந்து தான் மட்டும் தனியே செல்கிறார். அவருக்கு இது கண்ணி வேட்டையாயிற்றே. வா, நாமும் அவரை தொடர்ந்து செல்வோம்.
3: தின்னனார் வலிமை மிக்க பன்றியினை எதிர்கொண்டு வில்லினை பயன்படுத்தாது தம் உடைவாளினால் வீழ்த்தினார்.

0: எவ்வளவு பெரிய பன்றி. வில்லினை பயன்படுத்தாது. இப்பன்றியை நேருக்கு நேர் எதிர்கொண்ட வீரரே.
1: தலைவரே, நம் குலத்திற்கே பெருமை சேர்த்தீர்கள். தங்களின் இவ்வீர செயலை தங்கள் தந்தையார் அறிந்தால் மிகவும் பெருமைப்படுவார். வெகு தூரம் தொடர்ந்து ஓடி வந்ததால் எங்களுக்கு மிகவும் களைப்பாக இருக்கின்றது. இப்பன்றியை சமைத்து உண்டு பின் தண்ணீர் பருகி வெற்றி கொள்ளும் வேட்டையை காட்டினை சென்றடைவோம்.
2: நானனே, இங்கு தண்ணீர் எங்குள்ளது?
0: தலைவரே, இத்தேக்கு மர சோலையை கடந்து சென்றால் பொன்முகலி ஆற்றினை காணலாம்.
2: இப்பன்றியை கொண்டு வாருங்கள், நாம் அங்கே செல்வோம்.
0: தலைவரே, அங்கு நாம் சென்றால் நல்ல காட்சியே காணலாம். சேனுய திருக்காலத்தி மலையில் குடும்பி தேவர் இருப்பார், அவரை நாம் கும்பிடலாம்.
2: காரணே, இங்கு நெருப்பு உண்டாக்கி இப்பன்றியை சமைத்து வை, நாங்கள் இம்மலைக்கு சென்று வந்துவிடுகிறோம்.
1: உத்தரவு தலைவரே.

0: இம்மலையை நோக்கி செல்லும் பொழுது என் மேல் உள்ள பாரங்கள் குறைவது போல் உள்ளது. அங்கே செல்லும் பேராசையில் என் மனம் முன்னமே அங்கே சென்றுவிட்டது. அங்கே குடுமித்தேவர் இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்து செல்.
1: திருக்காலத்தி மலையின் உச்சியில் அதிர்கின்ற ஐந்து தேவதுந்துபி ஓசைகள் கடல் முழக்கம்போல் முழங்க திண்ணனார் வியப்புறுகின்றார்.

0: இது என்ன ஓசை?
1: தேன் பொருந்திய மலர்களிலிருந்து வரும் தேனீக்கள் மொய்த்து மீண்டும் எழுவதால் உண்டாகும் ஒளி போல் உள்ளது.
2: திரு காலத்தி மலை தென் கையிலை ஆதலின் இங்கும் பிரமன் முதலாகிய தேவர்கள் வந்து வழிபடுவர். அவ்வழிபாட்டின் போது உண்டாகும் ஒலியே தேவதுந்துவி ஒலியாகும். அதனை நாணன் அறியாததால் தேனீக்களால் உண்டாகும் ஒலியாக இருக்கலாம் என்று கூறினார். திண்ணனார் முன்பு செய்த தவத்தின் ஈட்டத்தால் முடிவில்லாத இன்பமாகிய அன்பினை எடுத்துக்காட்ட அளவில்லா ஆர்வம் பொங்கி நிலைபெற்ற பெருங்காதலுடன் தீரா வேட்கையோடும் தன் ஊனும் உள்ளமும் உருக அத்திருமலையில் ஏறிச் செல்கின்றார். தத்துவங்கள் என்கின்ற பெருகும் படிகளை ஏறி சத்தியே வடிவமாகிய சிவத்தை அணையும் சிவ யோகிகள் போல திண்ணனார் திருக்காலத்தி மலை உச்சியை நோக்கிச் செல்கின்றார்.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: சிவனே ஆச்சாரியனாக வந்தருள்வன. சிவன் ஆச்சாரியனுக்குள்ளே சிவன் புகுந்து அருள்வனுகிறார். அப்படி ஆச்சாரியனுக்குள்ளே சிவன் புகுந்து சிவன் வந்து சகரருக்கு எப்படி வருவான் என்று கேட்டால் அவர்களைப் போலவே வருவார். சகலருக்கு அவர்களைப் போலவே வருவார். அவர்களைப் போல என்ன? மானுட சட்டை தாங்கி வருவான். ஈரில்லாத நீ எளியாகி வந்து ஒடிசை மானுடமாக நோக்கியும் கீரில்லாத நெஞ்சுடையனாயினன் கடையனாயின் பட்டகிழ்மை என்பது திருவாதகம். அதனாலே நம்மை போலவே ஆச்சாரியன் வருவான். நம்முடைய தகுதிக்கு நம்ம போலதான் வருவான். அது படர்க்கைன்னு சொல்றோம். படர்க்க அந்த புண்ணியவான்களுக்கு உள்ளுன்று உணர்த்துவான். விஞ்ஞானங்களுக்கு அதற்கு மேல பிரளயாகலருக்கு முன்னின்று உணர்த்துவான். நமக்கு தன்மையிலே உணர்த்துவான். தன்மை முன்னிலை படர்க்கை நமக்கு படர்க்கையில்தான் வருவான். நமக்கு என்ன வருவான்? படர்க்கையில்தான் வருவான். ஆகையினாலே அப்படி ஆச்சாரியனை பரிந்து சிவனை குறவன் என சிந்தியில் இருந்து அவமதியான ஆழ்வர் அவளத்து. அதனாலே சிவபெருமான ஆச்சாரியராக பாவிக்காது. சிவபெருமானை ஆச்சாரியராக பாவியாது. பாவித்தவர் இந்த அவமதியினால நரக துன்பத்தில் எழுதுவார். அதனால சிவபெருமானை ஆச்சாரியனாக எண்ணக்கூடாது. ஆச்சாரியனை சிவபெருமானாக எண்ணலாம், சிவனை ஆச்சாரியனாக எண்ணக்கூடாது. ஆச்சாரியனை சிவபெருமானாக எண்ணலாம், சிவனை குருவாக எண்ணக்கூடாது. அது பல பேர் அப்படி நினைக்கிறவே இருக்கிறான். எனக்கா சிவன் சிவனே குரு முருகனே வந்து உபதேசம் பண்ணிட்டு போட்டாம்பா. சிவனை சிந்தியேல் இந்த சிந்தியேல் சிவனை குறவன் என சிந்தியில் இந்த அவமதியால் ஆழ்வர் அவலர். அதுக்கு என்ன அதை பத்திய தொடர்ந்து சொல்றாரு? இட்டனனை காண்பர் அவர் ஏவலரை ஏவலர் என்று இட்டனையார் காண்பார் எம்பு. அதாவது தன்னால் விரும்பப்பட்ட நாயகனுடைய ஏவலாளரை அந்த நாயகனாக பாவிப்பார்கள். நாயகனை ஏவலாளராக பாவிப்பர் யாவர் சொல்லு? அதனாலே இப்ப ஒரு தலைவன் ஒருவரை நம்மிடத்திலே அனுப்பி வைத்திருக்கிறான். ஒரு தலைவன் தகுதியுடையவன் அவனுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளை நம்மிடத்து அனுப்பி வைத்திருக்கிறார். அழைத்திருக்கும் போது வந்தவனை தலைவராகவே பாவிக்கலாம். அவருக்கு செய்ய வேண்டிய இப்ப ஆதீனத்துல மடத்திலிருந்து மடாதிபதி வரலேன்னா தம்பிரான் வருவாங்க. தம்பிரான் வந்தா அந்த மடாதிபதியாகவே பாவித்து அதுக்கு உபசாரம் பண்ணலாம். மடாதி வந்த போது தம்பிரான் வந்திருக்கான்னு சொல்லி பாவிக்கலாமா? மடாதி வந்த போது தம்பிரானுக்கு தம்பிரான் வந்து நீங்க தாங்க தம்பிரான் அப்படின்னு சொல்லலாமா? மடாதிபதி போய் தம்பிரான் தம்பிரான் வந்து நீங்க மடாதிபதி தான் அப்படின்னு சொன்னா அது ஒரு வகையில பொருந்தும். அவங்களுடைய ஆலயத்தை அணிந்து வந்திருப்பதினாலே பொருந்தும். மடாதி இருந்த போது நீங்க தான் தம்பிரான் சொன்னா போச்சு. அதனாலே சிவனையாலே ஏவலரை இட்டனனை காணலாம். இட்டனை ஏவலராக காணப்படாது. அதான் ஆச்சாரியனை சிவனாக நினைக்கலாம், சிவனை ஆச்சாரியனாக கொள்ளப்படாது அப்படின்னு இன்னும் சொல்ல. இது கொள்கை அல்ல, இதனை விடுக மதியினி புணர் வேண்டில் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல சங்கற்ப நிராகரணத்திலிருந்து மூணு உரன் கொடுக்கிறார். சிவனனவே தேசியனை அன்பரையும் சிந்தி அவனை இவராக நினையல். அன்பரையும் தேசிகனையும் சிவ நினைவே நினை, அவனை இவராக நினையல். இப்ப கடம்பூலேஸ்வரர் நீங்க தான் கடம்பூலேஸ்வரர் அப்படின்னு சொல்லலாம். யாரு கடம்பூலேஸ்வரர் அழியாரு? கடம்பூலேஸ்வரர் நீங்க தான் சிவனடியாரு சொல்லாமோ அப்படி நினைக்கின்றவர்கள் இருக்கிற அப்படின்னு மாதிரி நினைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அதுக்காக இப்படி இருக்காரு. அதற்கு மேலே முன்னூறில் இல்லா பொருளை முழிவாறார் இல்லா நிறையத்து இருந்து, அதாவது மாணாக்கருக்கு வேதாகமங்களிலே பேசப்படாத பொருளை தங்கள் மனசினாலே கற்பித்துள்ள ஆசாரியர்கள் துன்பத்தை தரும் நரகத்தில் இருந்து கரையேறாது வருந்துவார்கள். அது எப்படின்னு கேட்டா, அதனால இப்போ ஒரு முறைகள் நெறிகள் விதிகள் இப்ப நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்லப்படாது. நூல்களிலே பெரியோர்களால சொல்லப்பட்டதை தான் சொல்லணுமே தவிர நம்முடைய இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்லப்படாது. அப்படி சொன்னா நானா சொன்னவன் நரகத்துக்கு போவான். ஆச்சாரியனா இருக்கிறவன் நூல்களிலே வேதாகமங்களான நூல்களிலே சொல்லப்பட்ட உண்மையை நூல்களில் உள்ளதை உள்ளபடி சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் அவசியத்துக்கு உள்ள கற்பித்து சொன்னான்னா அவனுக்கு நரகம் கிடைக்கும். முன்னூலில் இல்லா பொருளை மொழிவார் ஏறார் இல்லா நிறையத்து விழுந்து நரகத்திலே விழுந்து கரையேறாது வருந்துவார். நூல் இல்லாத இமேஷத்துக்கு சொன்னா அப்புறம் அவனுக்கு நரகம் தானே, நூல்கள் உள்ளதைத்தான் சொல்லுவான். அப்படி சொல்றவாள் இருக்காள், மனசுக்கு பட்டதெல்லாம் சொல்றவன் இருக்காள், நிறைய இருக்கு. அதுக்கு மேல குரு பண்ணியை வழிபடும் முறைமை இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். அதாவது ஆசாரியன் மனைவியை அடிதீண்டாது அரிச்சி வாசார் மரது ஊய் மதித்து, ஆச்சாரியனுடைய மனைவியாரை மனோன்மணியராக பாவித்து அவருடைய திருவடிகளை தீண்டாமல் தன் பெயரை சொல்லி மனநிறைந்த பூக்களை பூமியிலே தூவி அரிச்சித்து வணங்கு. கிருதத்தாச்சாரியனானால் விதிப்படி மனம் செய்யப்படாமல் முகத்தினாலே கொல்லப்பட்டவளை இங்கன அரிச்சி தெளிஞ்செய்யாது இகழ்தலும் செய்யாது ஒளிகன சிவாக போது ஒன்று உணக. அதனால ஆச்சாரியுடைய மனைவியே அத்திருவடியை தீண்டாமல் அரிச்சிக்க விடுமா முறை அப்படி. அந்த யுகந்தோறு அடிதி இண்டிய அரிச்சிக்கை தரும் தகும் இந்த கலியுகத்தை ஆயாது, இந்த கலியுகத்தில் அப்படி செய்யப்படாதுங்கிறாரு. அதற்கு மேலே பணிக புதல்வர் பதமும் பரிவால் பதமும் பரிவால் பணிக அவர் சுற்றவும் பார்த்து ஆச்சாரியருடைய புத்திரரை விநாயகரும் கந்தருமாக பாவித்து அவர்கள் பாதங்களை அன்பினோடு வணங்க கடவன். ஆச்சாரியருடைய புத்திரர்கள் விநாயகராகவும் முருகனாகவும் பாவித்து வணங்கும்னு சொல்லுது. ஆச்சாரியருடைய புத்திரர்கள் புத்திரர்கள் அந்த மாதிரி இருக்கணும் வணங்கல், அது நம்ம வணங்குற அது வேற. ஆச்சாரியுடைய புத்திரர்கள் அந்த மாதிரி இருக்கணும். அவர் ஆச்சாரியுடைய புத்திரர்கள் வணங்குன்னு சொன்னா என்ன காரணம், விநாயகராகவும் முருகராகவும் பாவித்து வணங்கணும் என்ன காரணம், அவங்க அந்த ஆச்சாரியன் அந்த புத்திரனுக்கு சமய விசேடீட்சைகளை பண்ணி வச்சு அவர்களை சமூசர்களாக ஆக்கி சிவநெறியில நிறுத்தி இருப்பார்கள் என்கிற நம்பிக்கையில இந்த ஆதரவு சொல்லிவிட்டார். விளங்குற அப்படித்தான் செய்ய வேணும், அப்படித்தான் செய்ய வேணும். அதனால தந்தை ஆச்சாரியனா இருப்பான், புள்ள விபூதி பூசாதவனா இருப்பான், புள்ள விபூதி பூசாதவனா இருப்பான். அப்படி இருக்கு, அப்பா வந்து பூசகனா இருக்கிறான், மகன் விபூதியை பூசாதவனா இருக்கான். எதுக்கு பூசணும் விபூதி அப்படின்னு கேட்கறவனா இருப்பான். அதனாலே விநாயகரும் கந்தரமாக பாவித்து அவர்கள் பாதங்களை வணங்க கடவன். அவருடைய சுற்றத்தாரையும் சண்டேஸ்வரராக பாவித்து வணங்க கடவன். ஆச்சாரியுடைய சுற்றத்தார்களையும் சண்டேஸ்வரராக பாவித்து வணங்க கடவன். அந்த அளவுக்கு அந்த ஆச்சாரியருடைய சுற்றத்தார்களும் குடும்பத்தார்களும் இருப்பார்கள், இருக்க வேணும், இருக்க வேணும். சிவநேசர் பாதம் வணங்கி சிறக்க அவரேவல் செய்க அறிந்து புத்திரரும் ஜாதகருமாகிய சிவபத்தருடைய பாதங்களை வணங்கி. இதாலே புத்திரர் என்றால் சமய புத்திரர் சாமானிய புத்திரர், அதாவது சமய தீட்சை விசேட தீட்சை பெற்ற புத்திரர்கள். அதுக்கு மேல சாதகர் என்றால் நிர்வாண தீட்சை பெற்றவர்கள், அவங்கதான் விசேட புத்திரர். அதனாலே சமய புத்திரர் சாமானிய புத்திரர் ஆகிய சமய தீட்சை விசேட தீட்சை பெற்றவர்களையும் நிர்வாண தீட்சை பெற்றவர்களையும் அவர் ஏவல் அறிந்து செய்க சிறக்க செய்க, அவர் ஏவல்களை அவரவர் ஏவல்களை அவர் ஏவுமும் குறிப்பால் இருந்து சிறக்கும்படி செய்ய கடவன். இப்ப ஏவல் செய்வதுன்னு சொன்ன இப்ப கொஞ்சோண்டு வெந்நீர் வேணும், இது கேக்கு முந்தியே கொடுத்தா அது ரொம்ப சிறப்பு தான். ஆனா குறிப்பறிந்து செய்தார், குறிப்பறிந்து செய்தார், உள்ள குறிப்பறிந்து எவள் செய்வாருங்கிறார். இதுல திருவிளையாடல் புராணத்துல நிச்சலும் ஈசன் அன்பர் நெறிப்படில், ஈசன் அன்பர் நெறிப்படில் வழியிலே வந்தார்களே, ஆனால் சிறார் மேல் வைத்த பொச்சமில் அன்பு, தன்னுடைய பிள்ளையின் மேல வைத்த அன்பு. பொச்சமில் அன்புன்னா வஞ்சகம் இல்லாத பிள்ளை மேல யாராவது வஞ்சகமாவ அன்பு வைப்பான் என்னமா சொல்றாரு ஓமே, எவ்வளவு திருடன் கூட அவன் பிள்ளை மேல என்ன வைப்பான் அன்புதான். உறுப்பினில் யாது கொடுத்தும் கூட அதனால நிச்சல ஈசன் அன்பு நெறிப்படில் சிறார் மேல் வைத்த பொச்சமில் அன்பு. மன்னர் புதல்வரை கண்டாலனா அச்சமும் கொண்டு ஊசி, அடியாரனை கண்டா தன்னுடைய பிள்ளை மேல வைத்த அன்பும், அரசனுடைய பிள்ளைய கண்டா என்னமா பயம் வருமா அந்த பயமும், பயபக்தின்னு சொல்றது வடவில அச்சமும் அன்பும் கொண்டு. புதல்வரை கண்டால் என்ன அச்சமும் கொண்டு ஊசி அடி பணிந்து, திருவடியை பணிந்து இனிய கூறி, இனிய இனிய வார்த்தைகளை சொல், இனிய கூறி இச்சையார் ஒளி, அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்தப்படி நடந்து. சேர்ல உட்காரணும்னா சேர் எடுத்து போட வேண்டியதான், பரவாயில்லைங்க உட்காரு அப்படின்னு சொல்லப்படாது. அவங்க வந்து அந்த நேரத்துக்கு பாயாசம் வேணும், பாசிபுரு பாயாசம் வேணும்னா பாசிபுரு பாயாசம், புரியுதா? அதுல ஆலிஷ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆலிஷம் கொடுக்கணும். இச்சை யார் ஒளி, அப்படித்தானப்பா இச்சை யார், அவர் விருப்பப்படி ஒளி இச்சை யார் ஒளி, உள்ள குறிப்பறிந்து ஏவல் செய்வார். திருவிழா அனுப்புறோம் நாட்டுப்படலத்தில் சொல்றார் ஆகையினாலே சிவனேஸ்வர பாதம் வணங்கி சிறக்க அவரவர் அவரேவல் செய்க வரிந்து சமயிகள் சாமானிய சமயமி விசேஷ சமயம் என இருவகையர் அவருள் ஆச்சாரியரால் திருநோக்கு முதலிய தீக்கையினாலே தீக்கிக்கப்பட்டு புறம் உள்ள சிவகைங்கிரியங்களை செய்வோன் சாமானிய சமயி. ஆச்சாரியராலே திருநோக்கு முதலிய தீக்கையினாலே தீக்கிக்கப்பட்டு புறம் உள்ள சிவகைங்கிரியங்களை செய்வோன் சாமானிய சமயி சமயி. நயனதீச்சையினாலே வந்து வார்த்தையினாலே தீச்சையை பண்ணி, அப்படி அப்படி தீச்ச பண்ணி குண்டமண்டலங்கள் மூலமாக தீச்ச ஒண்ண தகுதி இல்லாதவர்களுக்கு அப்படி பண்ணி அவர்களை புறத்தில் இருக்கிற கைங்கரியங்களை செய்ய படித்திருக்கிறார். அவர்கள் வந்துதான் சாமானிய சமயம். ஆசாரியரால் ஆகுதி பண்ணி சிவகஸ்த வைக்கப்பட்டவன் விசேட சமயம். இப்ப எல்லா தீச்சைக்கும் ஆகுதி உண்டுப்பா, யாகம் உண்டுப்பா, யாகம் பண்ணித்தான் தீச்சையே பண்ணணும், விளங்குதா? சரி, விசேட சேமி இப்படியே புத்திரதம் சாமானிய புத்திரது விசேட புத்திரன் இருவகையில் சாதகாதரி இரும் இருவகையில் இவ்வறுவரும் உத்தரோத்தர விசிட்டராகையால் அவரவர் தாரதமியம் உணர்ந்து வணங்கி ஏவல் செய்க என்பார் அறிந்திருந்தார். ஆச்சாரியர் சந்நிதியிலே சேட்டர் இருந்தால் கனிட்டர் வணங்கும் வணங்கும் முறைமை எங்கனமே அப்பொழுது மானதமாக வணங்கி கொண்டு. ஆச்சாரியர் சந்நிதியிலே சேட்டர் இருந்தால், சேட்டர்னா ஆச்சாரியர் இருக்கும் போது மற்றைய நிர்வாண திச்சை பெற்ற உயர்ந்த தீட்சையை பெற்றவர்கள் இருந்தா அவர்களை வணங்கக்கூடாது. ஆச்சாரியருக்கும் போது மானதமாக வணங்கி கொண்டு, மானதமாக வணங்கி கொண்டு அவர் புறம்பே சென்றவன், அவர் புறம்பே சென்றவன் ஆச்சாரி சென்றவன் காயத்தினால் வணங்க வேண்டும் என்று அறிகிறோம். நைக்ரிகாச்சாரியனை பரமமாகவும் கிருகத்தாச்சாரியனை சதாசிவனாகவும் பாவித்தல் வேண்டும் என்று பேசுகிறார். அதற்கு மேலே ஆறாத காதலுற அண்ண மறுத்துவிட்டு பேராத இன்னொருளை பெற்று. பல பேருக்கு வேலையே இல்லை இருக்கிறான், நமக்கு நிறைய வேலை இருக்குது உண்டா இல்லையா? வேலையே இல்லை ஆனா இன்னும் இருக்கணும்னு ஆசைப்படுறான், நமக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல இல்ல இல்ல, இருக்க வேணும், இருக்க வேணும், வேலை இருப்பதனால இருக்க வேணும். வானப்பிரஸ்தன்னாரு காட்டுல மனைவியோட இருக்கிறவன் போய் காட்டுல மனைவியோட இருக்கிற அப்படி சன்னியாசின்னா எல்லாம் விட்டவன், கல்யாணம் இல்லாதவன் கல்யாணம் பண்ணி விட்டவன், பண்ணி விட்டவன், கல்யாணம் பண்ணி விட்டவன் தான் சன்னியாசி. பண்ணி போதுவிடான்னு விட்டுட்டு போயிருக்கான் பாரு, அவன் வந்து சன்னியாசி. இப்ப மடாதிபதிகள்லாம் சன்னியாசி இல்லவ, அவங்க தீட்சம் நீக்க கூடாது. ஆனா பல பேர் சொல்றேன், நான் மடத்துல வாங்கினேன், மடம் பண்ணி வச்சது, மடம் பண்ணி வச்சது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மடாதிபதிகள்லாம் தீட்சம் பண்ண தகுதி கிடையாது, செய்யப்படாது. சட்டத்தை மீறி செஞ்சா, சட்டத்தை மீறி அரசாங்கம் செய்யுது இல்லப்பா, தகுதி இல்லாதவனுக்கு வேலையை போட்டு கொடுக்கும், தகுதி உள்ளவனுக்கு கொடுக்க மாட்டேங்குது இல்லப்பா. அது மாதிரிதான் ஆறாத காதல் ஒரு அன்ன மறுத்துவிட்டு பேராத இன்னொரு உழைப்பெற்று திவிட்டாத விருப்பம் பொருந்த அவ் அடியார்களை அண்ணாதிகளை புசிப்பித்து நீங்காத இனிமையாகி ஆசீர்வாதத்தை பெற்று, அதனாலே அந்த அடியார்களுக்கு நிறைந்த காதலோடு அவர்களுக்கு அன்னம் முதலான உணவுப் பொருள்களை அறுத்து விட்டு அவர்களுக்கு ஊட்டி பேராத இன்னொருளை பெற்று நீங்காத இனிமையாகி ஆசீர்வாதத்தை பெற்று நான்கு வேதங்களையும் ஓதி உணர்ந்த பிராமணர் நூற்று வரை புசிப்பித்த பலம் ஒரு சாமானிய சமையை புசிப்பித்ததல் ஆகும். நூறு பிராமணர்களுக்கு வேதங்களை உணர்ந்த நூறு பிராமணர்கள் சாப்பிட்ட பலம் ஒரு சமய தீட்சை பெற்றவன் சாப்பிட்டான்னா கிடைக்கும். சாமானிய சமையை புசிப்பித்ததில் பதின்மடங்கு பலம் ஒரு விசேட சமையை புசிப்பித்தலாகி தான் ஆயிரம். சாமானிய சமய சமையிலேயே சமயத்திலேயே சாமானிய சமய விசேட சமையின்னு பிரிக்கிறார். அகப்படி வச்சுங்க, அது ஆகுதி மூலமாக யாகம் பண்ணி அந்த குண்டமண்டலங்கள் மூலமாக தீட்சை பெற்றவர். அது இல்லாம வருஷ தீட்சு, மானத தீட்சு, வந்து நயன தீட்சை மூலமாக பெற்றவர்கள் சமயம். அது மாதிரி இல்ல, அது மாதிரி ஆளுகள் இல்ல, இல்ல சமய தீட்சை பெற்றவர்கள். அப்படி சமய தீட்சை பெற்றவன் சாப்பிட்ட பலன் எவ்வளவு என்று கேட்டால் ஆயிரம் பிராமணர்கள் சாப்பிட்ட பலன் ஒரு சமய தீட்சை பெற்றவன் சாப்பிட்டால் கிடைக்கும். அதே போல விசேட சமையை புசிப்பித்தலில் பதின்மடங்கு பலம் ஒரு புத்திரனை புசிப்பித்ததல் ஆகும். புத்திரனை புசிப்பித்தலின் பதின்மடங்கு பலம் ஒரு சாதகனை புசிப்பித்ததல் ஆகும். சாதகன்னா நிர்வாண தீட்சை. சாதகனை புசிப்பித்ததின் நூறு மடங்கு பலம் ஒரு ஆச்சாரியரை புசிப்பித்ததலால் ஆகும் என அறிகள். ஆகையினால இப்ப நாம் செய்கிற தர்மங்கள் அத்தனையும் எல்லாமே பலம்தான், எல்லாமே பலம்தான். இதுவர எதுவும் வந்து மோசம் கிடையாது, அத்தனையும் உயர்ந்ததான். நாம படிக்கிற நூல் சிவாகமம், செய்யறது சிவபுண்ணியம். படிக்கிற நூல் சிவாகமம், செய்யறது சிவபுண்ணியம். அதனாலதான் வந்து தலமத்தனையே சிவஞானிக்கு இருந்தால் பலம் உத்திசித்தி பரபோகமும் கிட்டும் என்றார் திருமூலர். நிலம் அத்தனை ஒன்று மூடற்கு இருந்தால் பலமும் அற்று பரபோகமும் ஒன்று என்றார். அதனாலே இன்னாருக்கு போடு, இன்னும் போட வேண்டாம் உடல். அதனாலே இப்படி சிவபுண்ணியத்தை இப்படி எல்லாம் செய்து அப்படி சிவனடியார்களுக்கு திருமுது செய்வித்து, சிவனடியார்களுக்கு திருமுது செய்வித்து இன்றென்று ஆக்கை எடுத்த பலமடைந்து சிவனடியார்களுக்கு திருமுது செய்வித்து ஆகா இன்றைக்கல்லவா இந்த சரீரம் எடுத்ததனுடைய பயனை பெற்று விட்டோம். சிவனடியார் சாப்பிட்டதுனால அதைத்தான் நம்ம பெருசா சொல்லணும், ரொம்ப பெருசா சொல்லணும். இன்றென்றோ ஆக்கை எடுத்த பலம் அடைந்தேன் என்றும் இசைப்பான் சமையே. அதனாலே அடியவர்களுக்கு திருமுது செய்வித்து செய்வித்து அதனாலே மகிழ்ச்சி அடைதல், அதனாலே மகிழ்ச்சி. இன்றைக்கல்லவா இந்த ஜென்மம் எடுத்ததனுடைய பலனை பெற்றோம். ஜென்மம் எடுத்ததனுடைய பலன் என்ன? மனைவியை பெறுவதா, மக்களை பெறுவதா, செல்வத்தை பெறுவதா, பதவியை பெறுவதா? இல்லவே இல்லை. சிவனடியார்களை சாப்பிட வைக்கணும். மண்ணினீர் பிறந்தார் பெரும்பயன், அங்க வந்துடணும். மண்ணினீர் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியாரதமே அமு செய்வது அமு செய்வது. மண்ணினீர் பிறந்தார் பெரும்பயன், இப்ப நீங்க மாதேஸ்வரர் பண்ணிருக்கீங்களா சிவதீட்சை பெற்ற ஒரு பாடு? அப்படி சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம், பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு தடவை பண்ணனா பத்தாதுங்க, பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியான எடுத்ததினாலே பெரும்பயனை இந்தல்லவோ பெற்றேன், இந்தல்லவோ பெற்றேன் என்று இப்படி சர்க்கார வசனம் சொல்பவனே சமய ஆவான். நிறுத்த முறையானே புத்தரனு இலக்கண நான்கு திருக்குறளால் உணர்த்துகின்றார். அதற்கு மேல புத்தரனுடைய இலக்கணம் சொல்கிறார். விருப்பத்துடனே சமய விஷயம் பறித்து புனலில் படிந்து, சமய விஷயம் பறித்து ஆதரவுடனே சமய தீட்சையும் விசேஷ தீட்சையும் பெற்று சலத்திலே ஸ்நானம் பண்ணி, அதனால சமய தீட்சை பெற்றவருக்கு பெற வேண்டியது விசேஷ தீட்சை. அப்படி விசேஷ தீட்சை பெற்ற விசேட தீட்சை பெற்றவன் என்ன செய்ய போனோம் என்பதை பத்தி தொகுத்து சொல்லுகிறாரு. நிச்சயம் இதுவரையும் சமயக்கு சொன்னாரு. அது மேல விஷயத்தை பெற்றவனும் என்ன செய்யணும் என்று இதுல சொல்லுகிறார். சிறக்கவே தர்ப்பணத்தை செய்து சிவபூஷை மரப்பறவை செய்து மதித்து சிவாகம விதியை நினைந்து மந்திரதேவர் முதலாயின் ஒரு தர்ப்பணத்தை விதிப்படி செய்து சிவார்ச்சனையை மறப்பின்றி முடித்து அதனாலே ஸ்நானம் செய்தல் அதற்கு மேலே வந்து சிவாகமத்தில் விதிக்கப்பட்டபடி சிவபூஷையை மறப்பில்லாமல் செய்து சிவபூஷையே மறப்பில்லாமல் செய்து சிவபூஷை என்பதற்கு மேல பூஷையே கிடையாது. சிவபூஷையில எல்லா தெய்வங்களுக்கும் பூஷை வந்துருது, அது வேற. சிவனை பூஜை பண்ணினால் எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை பண்ணின பலம் கிடைச்சது. சிவபூஷையில பார்த்தீங்கன்னா மேற்கு துவார பூஷை, வடக்கு துவார பூஷையில பல தேவர்கள், திருமால் முதலாக பரமா முதலாக கணேச கமல சதாசிவாதி சப்த உறுப்புங்கிறதுல எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாம் வந்தா இந்த காட்டேரி மோட்டேரி தான் வராது. அதனால நம்ம சாமி எல்லாமே வந்துடும். ஆமா ஆமா. ஆகையினாலே இப்படி எல்லா மூர்த்திகளுக்கும் பூஷணம் பண்ணலாம் படம் கிடைக்குது. மற்ற மூர்த்திகளை பண்ணா அந்தந்த மூர்த்திக்கு பண்ண பலன் தான் கிடைக்கும். சிவலிங்கத்தை பூஜை பண்ணினால் எல்லா மூர்த்திகளையும் பூஜை பண்ணின பலன் கிடைக்கும். சிவலிங்கமே அடிப்பாகம் பரமா, நடுப்பாக விஷ்ணு, மேல்பாகம் உருத்திரம் வழங்குதா. ஆகையினாலே சிவலிங்க பூஜை எல்லா பூஜையை விட மிக உயர்ந்தது, மிக உயர்ந்தது, மிக உயர்ந்தது. அதுக்கு மேல பூஜையே இல்லை. சிவலிங்க பூஜைக்கு மேல பூஜையே இல்லை. அது செய்ய தெரியாத ஜென்மம் ஏராளமா என்னென்னத்தையும் பண்ணிட்டு அலையுது, காலத்தையும் பொருளையும் என்னென்னமோ பண்ணிட்டு அலையுது. பாவம் சிவலிங்க பூஷை தான் பூஷையே. வந்து வண்டுளரும் தண்டுளாய் மாயோன் இருமாப்பும், வண்டுளரும் தண்டுளாய் மாயோன் இருமாப்பும், துளசி மாலை அணிந்தவனுடைய திருமாலுடைய இருமாப்பும் அவனுடைய அந்த பெருமையும், புண்டரிக வண்டுளரும் தண்டுளாய் மாயோ நிருமாப்பும், புண்டரிக போதுரையும் புத்தேள் இருமாப்பும், புண்டரிக போதாய தாமரில் இருக்க பரமதேவனுடைய இருமாப்பும், அண்டர்தொள வாழ் உன்னிருமாப்பும். தேவேந்திரனை பார்த்து சொல்றாரு துருவாச முனிவர், அண்டர்தொள தேவர்கள் எல்லாம் தொழம் தொழும்படியாக நீ இந்த ஐராவத என்கிற வெள்ளையான வேலை ஏறி வருகிற இந்த இருமாப்பும், அண்டர்தொள வாழும் இருமாப்பும், ஆளால உண்டவனை பூசித்த வேறென்று உணர்ந்திலையாது. ஆளால உண்டவனை பூசித்ததுனால வந்த செல்வம்னு நினைக்கலையடா அறிவு கட்டவனே அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் மெய்யடியார்கள் பரமஞானிகள் சௌருமானுடைய மெய்யடியார்களா இருக்கிற பரமஞானிகள், இது வந்து குப்பேன்னு ஒதுக்கி தள்ளுற செல்வம் நீ வச்சிருக்கிற செல்வம் தேவையான செல்வம் சொல்ல பரமஞானிகளுக்கு இது என்ன பெருசு இல்லாமல் நமக்கு பெருசா தெரியுது. அவர்கள் அருள் செல்வத்தை பெற்ற இதுக்கு என்ன, இது என்ன பெருசு அவங்களுக்கு என்ன. பரமஞானிகளுக்கு நீ இனி வைத்திருக்கிற இந்த கற்பகம் காமதேனு சுரபசிந்தாமணி சங்கநிதி பத்மநிதி ஐராவதம் இந்திராணி வெள்ளையா எல்லாம் குப்பைடா, அவங்க ஒதுக்கி தள்ள குப்பைடா நீ வச்சிருக்கிறது. இந்திர செல்லும் குப்பையா ஞானிகள் பரமஞானிகள். அதான் கைலாயத்துல தேவர்கள் எல்லாம் போய் கும்பிட போறானா, வருஷ கும்பிட போறானா, அல்ல நெருக்கிக்கிட்டு போறானா, எல்லாருடைய தலையிலையும் அடிக்கிறாரா நன் திருநந்தி தேவர், அவன் தலையில வச்சிருக்கிறதெல்லாம் எல்லாம் பல ஓடி வரும், பல ஓடிகள் வரும். அந்த நவரத்தனம் எல்லாம் சாதி ரத்தனம், எல்லாம் அசல் ரத்தனம், டூப்ளி இல்ல இம்பிடேஷன் எல்லாம் அடிக்கும் போது கீழே உதுருதான். அந்த ரத்தனங்கள் எல்லாம் அங்க இருக்கிற தொண்டர்கள் கூட்டி குப்பையோட தள்ளுறாங்களாம். அந்த ரத்தனங்களை வந்திரை அடையிற்றாலும் வானவர் மகுட கூடி பந்தியின் மணிகள் சிந்த வேத்திர படையால் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாத நகைமலன் முடிவு. அவங்களுக்கு என்னது இல்லை, நமக்கு தான் வந்து மின்னுனா பொண்ணு, நமக்கு ஏதாவது மின்னுச்சுன்னு வச்சுக்க பொண்ணா இருக்குமா. ஐயோ ஐயோ மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ஆகையினாலே பரமஞானிகளுக்கு இது குப்பை, தேவேந்திர செல்வம் குப்பை. அதனாலே சிவனை பூசிப்பதுதான் செல்வமே. செல்வன்கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே, செல்வரிடுபாடும் சென்று ஓங்கி செல்வம் அறிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழில் சிற்றம்பலைய செல்வன் கடலேத்தும் செல்வம். அந்த அளவிலே நம்ம ஆக்கவனும் கடவுள் அந்த அளவிலே நம்ம அப்படி சிவார்த்தனை மறப்பின்றி முடித்து அதற்கு மேல அங்கியினை ஒம்பி தியானித்து அதிதியிற்கு மங்களத்தார் பூசை வகுத்து அதற்கு மேல அக்னி காரியம் செய்து தியானித்து சிவத்தியானம் பண்ணி தமது ஆச்சிரமத்தின் கண்ணை பசித்து வந்த அதிதிகளுக்கு பாத்தியாதி தூபதீபங்களால் பூசை செய்து அன்னமூட்டி அதனாலே அப்படி அக்னிகாரி என்பது அவர்களுக்கு விசேஷக்காரர்களுக்கு மனத்தாலேயே செய்கிற அக்னிகாரியம் உண்டு. விசேஷக்காரர்களுக்கு மனசிலே அக்னிகாரியம் செய்யறது உண்டு. அதனால அதிதி என்ற சொல்லுக்கு விளக்கம் எழுதுறார். அதிதி அதிதினா யாருன்னு, முன்னொரு காலம் அறியப்படாத பரதேசி. முன்னொரு காலம் அறியப்படாத பரதேசி தான் அதிதின்னு பேரும். அவன் ஒரு நாள் இருந்தாத்தான் அதிதி எனப்படுவான். அவனும் வந்து ஒரு நாள் தங்கி இருந்தாத்தான் அவன் அதிதியான். ரெண்டு நாளைக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு இருந்தான்னு அவன் அதிதியான். அதிதி அல்ல, அதிதின்னா சிறந்த விருந்தாளி. ஊரில் இருப்பவனையும் வேறொரு நிமித்தத்தினால் வருகின்றவனையும் அன்னத்தின் பொருட்டு ஊர்தோறும் திரிகின்றவனையும் அதிதி என கொள்ளலாகாது. இப்ப சாமியாரிலே எவ்வளவு பேர் சாப்பாட்டுக்காக சாமியார் விஷம்
0: போட்டு
4: தவறில்லை, அந்த அவங்களால தவறில்லை. ஆனால் அவர்கிட்ட தகுந்தவாறு நீ நடந்து உள்ளவன் என்பதை சொல்றார். ஆகையினாலே வாரமுறை தேசிகரும் மாதவரும் ஏவியது காரகரே புத்திரகர் கால். அதையாலே மாதவரும் ஏவியது ஆச்சாரியரும் சாதகரும் ஏவியதை. ஆச்சாரியரும் சாதகரும், ஆச்சாரியரும் சாதகராகிய நிர்வாண தீட்சையுடையவர்களும் ஏவியதை அன்பு பொருந்தும்படி செய்பவரே புத்தரர் என்றறி. ஐயா விஷேட தீட்சை பெற்றவர்கள் புத்தரர்கள்னு உயிர், சாமானிய தீட்சை பெற்றவர்களும் புத்தரர்னு உயிர். சாமானிய தீட்சையும் சமய தீட்சையும் விசேட தீட்சையும் பெற்றவர்கள் புத்தரர்கள், நிர்வாண தீட்சை பெற்றவர் சாதகர், அப்புறம் ஆச்சாரியர். இப்படி ஆச்சாரியரும் சாதகரும் ஏவியதை புத்தரர்கள் பரிந்து அன்போடு செய்யணும். யாரு சமய தீட்சையும் விசேட தீட்சையும் பெற்றவர்கள். அதனால அந்த நான் வந்து அதுல வசந்தமே இதுல வசந்தமே அப்படியாக்க இப்படியாக்க இந்த கர்ம இதுகள்லாம் அங்கேயே வீட்லயும் மூட்டை வெட்டி வச்சிருந்தோம். அந்த இதுவே இருக்கப்படாது. இங்க வந்தா பணிதான், பணிவு தான், பணிதான். பண்ணியின் நொட்டும் பணி, பண்ணியின் நொட்டும் பணிமதியின் அணிவுடைய சடைமுடியார்க்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் விரும்புடையார். பணிவுடைய வடிவுடையார் மானக்கஞ்சார் நாயனார். வடிவே அது ஜனாதிபதி, வடிவே பணிவா இருக்கும். சில பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாம பணிவுடைய வடிவுடையார் பணியினோடும் பணிமதியின் அணிவுடைய சடைமுடியார்க்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெறும் பேருடையார் தம்பெருமான் கலல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் உண்டா. மனக்கஞ்சார் விளங்குதா? ஆகையினாலே அடியார்களுக்கு பணி செய்ய கிடைத்ததே என்று செய்யணும். நமக்கு கிடைக்காதா இந்த துண்டு அப்படின்னு நினைக்கும். அது திருவாசகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த வேலையை இந்த நறுமுறு நறுமுறுன்னு முனிவிட்டு கிடக்கிறான் பாரு, இந்த பயன்களுக்கெல்லாம் வேலையை கொடுக்கப்படாது. இப்ப போனா போகுது, இந்த ரெண்டு பேரும் மாத்திரம் இந்த அருகு எடுக்கட்டும். யாரு பரமா விஷ்ணு அருகு எடுக்கட்டும். மத்ததெல்லாம் நாம தான் எடுக்கணும். மங்கள பொருள் மற்ற பூச பொருள்லாம் இருக்குதுல சாமிக்கு வேண்டியது, அதெல்லாம் நம்ம தான் எடுக்கணும். தேவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அருகெடுப்பார் அயனும் அறியும், அருகெடுப்பார் அயனும் அறியும். அந்தி மற்ற இந்திரனோட அமர நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மி பின்பல்லது எடுக்க விட்டோம். நம்ம எடுத்தது போக மிச்சம் இருந்தா அவன் எடுக்கட்டும். மற்ற இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் பால்ல இருந்து புஷ்பத்தில இருந்து நிவேதனத்தில இருந்து தூபதீபங்கள்ல இருந்து பல பொருள் இருக்குல்லப்பா, அதெல்லாம் நம்ம எடுத்த மிச்சம் இருந்துச்சுன்னா, அடியார் எடுத்த மிச்சம் இருந்துச்சுன்னா அது தேவர்களா எடுக்கட்டும். நம்ம பின்பல்லது எடுக்க விட்டோம், எடுக்க விட மாட்டோம். யாரு சொல்ற? செடி ஊட்டை மும்மதி எய்தவில்லை திருவேகம்பன் செம்பூர் கோயில் பாடி முருவர் செவ்வாயினர் முக்கணப்பர்க்கு அடப்பொருச்சொன்னு இடித்து நான் என்பது திருப்பூர். ஆகையினாலே இப்படி வந்து அந்த பணி என்பது உங்களுக்கு உசந்தது. யாரு பணி செய்கிறானோ அவன் உயர்ந்து விடுகிறான், பணி செய்யாதவன் தாழ்ந்து விடுகிறான். பணிதான் அவனை உயர வைக்கும். அதனால என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னார். என் கடன் பணி செய்து கிடப்பது, பித்தனும் ஆக பின்னும் பேயனும் ஆக. நான் பித்தன் சொன்னாலும் சரி, பேயன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன், அதுக்கெல்லாம் நான் கவலைப்படலை. அது உண்மையிலேயே என் பேரு அதுதான், பித்தன் தான் என் பேரு, பேயன் தான். சரி உனக்கு பேயன் பேருப்பா, இந்த பேயன் வாழைப்பழம் இருக்குதுல்ல, ரஸ்தாளிக்கு பேயன் வாழைப்பழம், ரஸ்தாளி பேயன் வாழைப்பழம், இருக்கா? இருக்கலாம், இருக்கலாம், இருக்குதா? பின்ன எங்க காட்டவே இருக்கா? பேயன், பேயன் வாழைப்பழம், அது பேயன் வாழைப்பழம், எல்லாம் சிவருமான் பெயர் தான். கற்பூரவல்லி தான் அம்பாள் பெயர், கற்பூரவல்லி நல்லா தெரியுதா? கற்பூரம் அந்த பழத்துக்கு ஆகாதது காய்க்குத்தான் ஆகும், பொரியலுக்குத்தான் ஆகும், அதுதான் முகுந்த. அது பழம் ஆகாது,
0: பழம் ஆகும்,
4: பழமா பழமா இருக்காது, இது மாதிரி இருக்கு. அது பழத்துக்கு ஆகவே ஆக்கறது இல்லை. அது அது
0: காய்தான்.
4: இன்னொன்னு பூவன், அது கொஞ்சம் புளி போடணும். பூவன், பூவன் நாரு பிரமா, பூமலன் தான் பிரமா. பூவன்னா தாமரை பூ, பிரமாவுக்கு பூவன் பேர் இல்லவா? பூவன். ஆகையினாலே இப்படி பித்தனும் ஆக, பின்னும் பேயனும் ஆக, நீ இன்னும் எத்தனை தீங்கு சொன்னால் யாது மற்றவற்றால் நானே. யாரு சொன்னது? சிவருமான். நீ என்ன திட்டினாலும் நான் அதுக்கு வெக்கப்படல. வெக்கங்கிறத எனக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. யாரு சொல்றது? சிவருமான். வெக்கம் இல்ல, யாது மற்றவற்றால் நானே. அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலை. இப்ப இவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கல. நீ புரிஞ்சுக்கலடா, அத்தனைக்கு என்னை ஒன்று அறிந்திலை. ஆகி நின்று வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார். இந்த சட்டம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், பணி செய். வித்தகம் சொல்றவர் யாரு? மந்திரியில பேசுறாரு, முதலமைச்சர்ல பாடுறாரு. இது பெரிய புராணம், பெரிய சுந்தர தடுத்தாட்புண்ண புராணம். வித்தகம் பேச வேண்டாம், பணி செய். அதனாலே என்ன சொல்றேன்னா, இப்படி சிவனுக்கும் சிவனையாளுக்கும் பணி செய்ய கிடைத்ததே என்று எண்ணி செய்யும், எண்ணி செய்யும். பணி நமக்கு கிடைக்காதா என்று இருக்கும், அப்படி சொல்றாரு. ஆகையினாலே இப்படி செய்து, இப்படி செய்பவரே புத்தரது என்று அறி. இந்த பணி செய்பவர்களே அன்பு பொருந்தும்படி செய்பவரே புத்தரர் என்று அறி. புத்தரர்னு பேர் யாரு? சபையை தேய்ச்சி விசேட திட்டம் புத்தரர்னு பேர். அவன்தான் உண்மையான சிவனுடைய புள்ள, சிவனுடைய புள்ள, சிவனுடைய சிவனுக்கு விருப்பமான புள்ள. எல்லாருமே சிவனுடைய புள்ளகள், எல்லாருமே திருடுறவன்ல இருந்து எல்லாமே சிவனுடைய புள்ளகள். திருட யாருப்பா? சிவனுடைய புள்ளகளே. அவன் பொல்லாத புள்ள, இவன் நல்ல புள்ள. இவ்வளவு பேச்ச கேட்டு திருநீரை பூசிக்கிட்டு உத்தராட்சம் போட்டிருக்கான், நல்ல புள்ள, நல்ல நல்ல. அது பொல்லாத புள்ள, இவ்வளவுதான். நல்ல புள்ள பொல்லாத பிள்ளை நம்ம உள்ள இல்லையா? அது போல சிவனுடைய பிள்ளைகள் தான் எல்லாருமே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சிவனுடைய பிள்ளைகள். அதுல சந்தேகமே கிடையாது, சந்தேகம் கிடையாது. நல்ல பிள்ளை பொல்லாத பிள்ளைவா? ஆகையினாலே இப்படி இவர்களை புத்திரர் என்று அறி என்கிறார். அதுக்கு மேல நிறைய நிறைய நல்ல விளக்கங்கள்லாம் நிறைய வருகிறது. அதனால இவர்களை கேட்பது அவசியம், எல்லாரும் கேட்பது நல்லது. அதுல தீட்சை பெற்றவர் அவசியம் கேட்க வேண்டிய செய்திகள். நம்ம பார்வதி பதே

இல்வளாதுவீய மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதுயிருள் வாழ்வு நான் மறையறங்கடோங்க நற்றவம் எழிவல்க மேன்மைகள் சைவநிதி விளங்குக உலகம் நீ.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: பெருமிழலை குறும்ப நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நமக்கருள் செய்திட

0: உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் செக்கிழாரடி போற்றி
1: சம்பளம்

அருக்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே பெருமுடலை குறும்ப நாயனார் புராணம் என்பது பற்றி இப்போ விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். நாயன்மார்கள் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு நல்ல வழியை காட்ட வந்தவர்கள். அவர்களாலேதான் இந்த லோகத்திலே பக்தி, நாகரிகம், பண்பு, அன்பு எல்லாம் இருக்கிறது என்றால் அந்த நாயன்மார்கள் மூலமாக. இது போல நாயன்மார்கள் அவதாரம் செய்து அருள் செய்த நாடு வேறு கிடையாது. மற்ற நாடுகளிலே கடவுள் அல்லாத கடவுள் என்று இந்த மாதிரி வழிபாடல் முறைகள் எல்லாம் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில இவ்வளவு கோயில்களும் அருளாளர்களும் தோன்றியிருக்கிறார். அவர்கள் தன்னுடைய நன்மை கருதாம புகழை தேடாமல் பொருளை தேடாமல் தூண்டு முடிந்தவர். புகழையும் பொருளையும் தேடினா கடைசி வரையும் தூண்டு பண்ண முடியாது, இடையில விட்டு முடியா இருக்கும். புகழ் வரலைனாலும் விட்டு முடியா இருக்கும். பொருள் ஆதாயம் இல்லைன்னு வச்சுக்கா, இப்போ ஒரு தொழில் பண்றா, ஆதாயம் இல்லைன்னா என்ன பண்ணுவான், தொழில் தீர்வோம். அதுபோல நாயன்மார்கள் ஆதாயம் கருதாமல் சிவபக்தி ஒன்றையே குறியாக கொண்டு தொண்டு செய்தவர்கள். அதிலே அவருடைய வாழ்க்கை முக்கியமாக என்ன முக்கியமானதுன்னா தானமும் தவமும், தர்மம் செய்வது, தவம் செய்வது. பிராணிகளுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. மற்ற பிராணிகளுக்கு தவம் செய்வதற்கோ தர்மம் செய்வதற்கோ வாய்ப்பு கிடையாது. ஒன்றை ஒன்றை அடித்து உண்பது. அதனால தர்மம் செய்வதும் தவம் செய்வதும் மனுஷருக்கு தான் அது இயல்பாக அமைஞ்சிருக்கு. அதனால பண்புகளிலே மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்குணங்களிலே பண்புகளிலே மிக உயர்ந்தது தானம். அதற்கு மேலே தவம். அப்படி தானமும் தவமும் செய்கின்றவர்களே வந்து சொற்பலோகம் வா வான்னு அழைக்கணும். தானமும் தவம் செய்தவர்களே எங்க நாட்டுக்கு வா, எங்க நாட்டுக்கு, எங்க லோகத்துக்கு வான்னு பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் கூப்பிடுகிறார். இப்ப நல்ல கம்பெனியில வேலை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், நூத்துக்கு 10 மார்க் வாங்கிட்டு கூப்பிடுவான, நூத்துக்கு 100 மார்க் வாங்கிட்டு என்ன பண்ணுவான், எங்க கம்பெனிக்கு வா, எங்க கம்பெனிக்கு வாங்க. இப்ப திருவள்ளுவர் நல்ல மார்க் வாங்கியிருந்தார். திருவள்ளுவர் நல்ல படிப்பு, நல்ல மார்க், 100க்கு 100 வாங்கி பாசு பண்ணியிருந்தார். திருவள்ளுவர் தெரியும், திருவள்ளுவர் நல்லாவே தெரியும், நல்ல 100க்கு 100 மார்க் வாங்கி. அதை என்ன பண்ணிட்டான், எல்லா விதத்துக்காரும் எங்க நூறு எங்க நூறு சொல்றான். மார்க் வாங்க, மார்க் அதிகமாக வாங்கி ஃபர்ஸ்ட்ல பாசு பண்ணவனே கம்பெனிக்கான எங்க கம்பெனிக்கு வா, எங்க கம்பெனிக்கு வானு கூப்பிடுறான்ல. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கம்பெனில பதிவு பண்ணிடுறான்ல, எங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்துக்கணும், நல்லா படிச்சுக்கிட்டு. அதுபோல திருவள்ளுவர் நல்லா படிச்சு பாசு பண்ணியிருந்தபடினாலே அவரை எல்லா மதத்துக்காரன் எங்க மதத்தவர், எங்க வைஷ்ணவே எங்க மதத்துக்காரங்கடா, சைவம் எங்க மதத்துக்காரங்கடா, சமணன் எங்க மதத்துக்காரன், திருவள்ளுவரா, புத்தன் எங்க மதத்துக்காரங்கடா, இப்படி ஒவ்வொருத்தரும் எங்க மதத்துக்காரன், எங்க மத மதத்தையே காட்டல. அவருக்கு மதம் இல்லை, மதம் இல்லாமையினால மதத்தையே காட்டல, குறிப்பா காட்டியிருக்கிறாரு. அந்த குறிப்பா கண்டுகொள்ள முடியவில்லை. குறிப்பா நான் என்ன சமயத்தவன், என்ன மதத்துக்காரே என்பதை அவர் காட்டியிருக்கிறாரு, மறைமுருளா காட்டியிருக்காரு. நம்ம அணுக மாதிரி பழிச்சுன்னு காட்டல. யாரு நாயன்மாரனை போல சைவமே சமயம், சிவனே பரம்பொருள் என்று நம்முடைய நாயன்மாரன் காட்டினார்களே, அது போல அவர் காட்டாம மறைமுகமா காட்டியிருக்காரு. இந்திரனை சொல்றாரு, விஷ்ணுவை சொல்றாரு, இந்திரனே சாலுங்கரிங்கிறாரு, தாமரைக்கண்ணான்னு இந்திரனை சொல்றாரு, உலகம் படைத்தான்ங்கிறாரு, எல்லாம் சொல்றாரு. சிவனை குறிப்பா மறைவா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆதி பகவான் முதல்ல ஆதி பகவான்னா எல்லாரும் ஆதி பகவான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்க சாமி ஆதி பகவான். அதனாலே வந்து அதிகமா மார்க் வாங்கியிருந்தா அவருடைய கம்பெனி கூப்பிடுவது போல, தானத்தையும் தவத்தையும் அதிகமாக செய்தவர்களே பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் அழைக்கிறார். தானம் தவம் செய்யாதவர்களே கீழே இருக்கிறவன் அழைப்பான்.
இருக்கிறாங்க, ஒத்தையா இருக்கிறாங்க, கூட்டமா இருக்கிறாங்க, கூட்டத்தோட கூட்டமா நீ வந்து சேர்ந்ததுல கீழே இருக்கிற வேலை கீழே இருக்கிற யாரு தெரியுமா? தெரியுமா? நரகலோகம் தானமும் தவனும் செய்யாதவர்களே நரகலோக வாசிகள் அழைப்பார்கள். அவருக்கு தகுதி எங்க இருக்கு, எந்த அளவுக்கு தகுதி இருக்குது அங்க இருக்குதான அவருக்கு தபால் வரும், புரியுதா? அதனாலே தானம் தவம் செய்யாதவர்களை நரகலோகம் அழைக்கும், தானமும் தவம் செய்தவர்களை சொர்க்கலோகம் அழைக்கும். தர்மம் தவம் செய்யறவனுக்கு இங்கேயும் புகழ், இங்கேயும் புகழ் கிடைக்கும். தர்மம் செய்யறவனுக்கு எப்படி இருக்கும் புகழ்? அவன் பல வகையான அகர்ம காரியங்கள் செய்தாலும் தர்மம் செய்தாலும் அவனுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அவனுக்கு பெரிய தர்ம வாழ்ந்த கயிறா கர்ணன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் கிடைக்கும். தவம் செய்தா, தானம் செய்தா, தவம் செய்தவனுக்கு கூட இப்படி பேர் கிடைக்காது.

வள்ளல், வள்ளல்னா புரியுதா, தர்மம் பண்ணுகிறவனுக்கு வள்ளல் குறையாது கொடுப்போம். அப்படி கொடுப்போம் தானே வள்ளல் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த புலவர் இல்ல இல்ல வாங்குறவன் தான் வள்ளல், அது எப்படி வாங்குறேன் வள்ளலாவ அப்படின்னா, கொடுக்கறவன் ஒண்ணு கொடுக்கறான், வாங்குறவன் ஒன்ன வாய்ந்து ரெண்டு ஒண்ணு கொடுக்கறான், யாரு வள்ளல் வாங்குறவன் தான். என்ன கொடுக்கறான் இவன், ஒரு பொருள் கொடுக்கறானா, வாங்குறவன் இவனுக்கு புகழ கொடுக்கறான், அவனுக்கு தர்மம் பண்ணதுனால இவனுக்கு புகழ் வரும். அடுத்த பிறவியில உயர்ந்த லோகத்துக்கு போறான், தர்மம் செய்யணும். அதனால வாங்குறவன் வள்ளல். பரப்புஞர் ஞானத்து பல்லுயிருக்கெல்லாம் இறப்பாரின் வள்ளல் எழுமில்லை, இறப்பார் இறப்பாரின் வள்ளல் எழுமில்லை, இறப்ப வந்தா வள்ளல் தான். இறப்பார் இம்மை புகழும் இனி செல்கதி பயனும் தம்மை தலைப்படுத்தலால் தான் என்பது அறநெறிச்சாரம். இம்மையில புகழ கொடுக்கிறான், தான் வாங்கிட்டு அவனுக்கு புகழ கொடுக்கறான், வாங்கினதுனால தர்மம் செய்தவன் சொற்கள ஊதுப்பான், அதனால வாங்குறவன் வள்ளல். அதனாலே இந்த தர்ம குணங்கிறது சாதாரணம் இல்லை, எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் வராது, சாமானிய குணம். அப்படிப்பட்ட தர்மத்தையும் தவத்தையும் செய்தவர் தான் இந்த நாயன்மார். அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே ஒவ்வொரு வகையிலே அப்படி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாயன்மாரில் இன்று சொல்ல போறவர் பெருமழலை குறும்ப நாயனார். அது நாடு மழலை நாடு, ஊரு பெருமழலைன்னு பேரு. அவர் சாதியில குறும்பர், குறும்பர்னு வெளிப்படுத்தி இல்லவா, ஆனா இவர் குறும்பு இல்லாமல் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நாயனாரை பத்தி தான் இப்போது சொல்ல போறோம். புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இவர் பெருமழலேன்னு, புதுக்கோட்டைக்கு பக்கம் இவர் சரித்திரம் 11 பாட்டுல தான் பாட்டார், 11 பாட்டு தான் சரித்திரம் சுருக்கம். சூத நெருங்கு குலைத்தெங்கு பலவு பூகம் சூழ் உடைத்தாய், வீதிதோறும் நீட்டின் ஒளி விரிய மேவி விளங்குவதி, நீதி வழுவா நெறிய நராய் நிலவும் குடியால் நிறுத்து மீது விளங்கும் தொன்மையது மடன நாட்டு பெருமலரே. இதனாலே சூத என்கின்ற மாமரமும் செங்கு என்கின்ற தென்னையும் பலவு என்கின்ற பலாமரமும் பூகம் என்கின்ற பாக்கு மரமும் இப்படியெல்லாம் நிறைந்திருக்கிற சோலைகளை உடையதாயும் வீதி தோறும் திருநீர் பூசியவர்கள் நிறைய இருப்பதாயும் உள்ள ஊரு நீதி வலுவாத ஊரு, அப்படிப்பட்ட ஊரு பெருமழலை என்று அந்த ஊருக்கு பெயர். அன்ன தொன்மை திருப்பதிக்கன் அதிபர் மிழலை குறும்பானார். அந்த ஊரிலே இருப்பவர் அந்த ஊரை திருப்பதின்னு சொல்றார். அன்ன தொன்மை திருப்பதிக்கன் பழையவாயா இருக்கின்ற ஊரு அந்த திருப்பதியிலே, அந்த திருப்பதினா புது சொல்லுது, திருப்பதிங்கிறது புது சொல், புது சொல்னா திரு என்கின்ற அடைமொழி வந்ததுனா அந்த ஊர்ல சிறந்தவர்கள் உயர்ந்த ஊர்கள் வாழ்ந்தார்கள், அருளாளர்கள் வாழ்ந்து, பணக்கார வாழ்ந்து வராது, அருளாளர்கள் வாழ்ந்து சுவாமி இருக்கிற கோயில். இப்ப திருக்கடம்பந்தரை, திருவாட்கோக்கி, திருக்கருவூர், திருக்கொடுமுடி, திரு ராமேஸ்வரம், திருச்சிராப்பள்ளி, திருவானைக்காவல் என்றெல்லாம் வருது அல்லவா. இப்படி திருங்கிற அடைமொழி கிடந்துச்சுன்னா அது சிறப்புள்ள சிவாலயம் இருக்கின்ற ஊரு, அருளாளர் இருந்தது. அதனால பதினா ஊரு திருப்பதி, அதனால அருள் நிறைந்த பெரியோர்கள் இருந்த ஊர், அதனால அந்த திருப்பதிக்கு அதிபர் மிடலை குறும்பனார். சென்னி மதியம் வைத்தவர்தம் அடியாருக்கான செய்வணிகள், சென்னையிலே மதி வைத்தவர், சென்னையினா தலை அல்லது மதி வைத்தவர், மதினா மதினா மதி சென்னையில இருக்கணும் இல்ல, வச்சவரே இருக்கிற மதியே மதினா சந்திரன், மதினா அறிவு, மதினா சந்திரன், சந்திரனை தலையிலே வைத்தவர், சந்திரனை தலையிலே வைத்தவராகிய சிவபெருமானுடைய அடியாருக்கான செய்வீர்கள், சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அந்த அடியார்கள் என்ன விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த பணியை செய்வார், அந்த பணியை செய்வார். சங்கமபதி சொல்றது அடியார்கள் செய்யறத, சங்கமபதி சங்கமனா அடியார்களுக்கு செய்யறது உண்டு, சிவனுக்கு செய்யறது உண்டு, சிவனுடைய செய்யறது உண்டு.

0: அப்படியே அடியாருக்கான ஜீவனிகள் இன்ன வண்ணம் என்றவர்தான் உரையாமன்னும் எதிரேற்று. அந்த அடியார்கள் இப்ப கொஞ்சம் காபி வேணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முடிய கொடுக்கணும். காபி மாத்திரம் இல்ல, வண்ணம் 10 லட்சம் வேணும்னா உடனே எடுத்து கொடுக்கணும். அது சொல்றதுக்கு முந்தி குறிப்பறிந்து செய்த இதெல்லாம் சாதாரணமா வராது, எல்லாருக்கும் வராது, சாதாரணமா வராது. நிச்சலும் ஈசனன்ற நெறிப்படி சிறார் மேல் வைத்த கொச்சம் இல்ல அன்பு மன்னர் புதல்வரை கண்டால் என்ன அச்சமும் கொண்டு பூசி அடிபணிந்து இனிய ஊறி இச்சையார் ஒழுகி உள்ள குறிப்பறிந்து ஏவல் செய்வார் என்பது திருவிளை அடக்கம். குறிப்பறிந்து செய்வார். இப்ப கணவன் மனைவி மேல சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணுது, வரும்போதே தண்ணி எடுத்து கொடுக்கணும், காப்பி வேணுமா சொன்னா அவனுக்கு சந்தோஷம் சொல்லி முடியாது. உனக்கு என்ன வேணும்னு கேப்பான், வளர்க்குதா என்ன வேணுமா சொல்லு, உடனே வாங்கிட்டு வந்த குறிப்பு. கடையை போல அரசன் குறிப்பறிந்து மந்திரி, ஆசிரியன் குறிப்பறிந்து மாணவன், இந்த மாதிரிலாம் செய்த குறிப்பறி குறிப்பறிதல்ங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமான செயல், எல்லாருக்கும் அது வராது. குறிப்பறியாதவனே மரம்ங்கிறாரு அவை, கவையாகி கும்பாகி காட்டகத்தேனுக்கு அவையெல்லாம் நல்ல மரங்கள், கவை கும்போட மரம் காட்டுல அது மரம் அல்லன்னாரு. பின்ன இது மரம் சபை நடுவே நீட்டோலை வாதியான், நீட்டிய காகிதத்தை படிக்க தெரியாது, நீட்டோலை வாதியார் நின்றாலும் குறிப்பறிய மாட்டாதவன் நல்ல மரம். குறிப்பறியாதவன் நீட்டிய கடிதத்தை வாசிக்க தெரியாதவனும் மரம். அதனாலே அந்த குறிப்பறிந்து அடியார்கள் சொல்லுவதற்கு முந்தியே இவர் எதிரேற்று முன்ன உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவிலும் பயன்படுவார். அவர்கள் சொல்லுவதற்கு முந்தியே அவருடைய குறிப்பை உணர்ந்து அவர்களுக்கு வேண்டிய பணியை செய்வார். பணி செய்கின்றவர்கள் தான் உயருவார், பணி செய்கின்றவன் தான் உயருவான், பணி செய்யாதவன் உயரமாட்டான். உயர்றதுக்கு என்ன வழின்னு கேட்டா பணிவது உயர்வு, யார் பணிகின்றாரோ அவர் உயிருகிறார், நிமிர்ந்து இருக்கிற அப்படியேதான் இருக்கும், உயரவே மாட்டார். அவ்வளவுதான் உசந்ததே அவ்வளவு, அதோடு சரி இதோட சரி நிமிர்ந்து இருக்கிறாரு அவ்வளவுதான், நான் யாருக்கும் முடிய மாட்டேன். அதுதான் பதறுமா, அதுதான் பதர் குனியுமா, பதர் குனியுமா வளையுமா. நிமிர் மணி உள்ள நெல் தெரியும், அரிசி உள்ள நெல் எப்படி இருக்கும், கதிர் அரிசி இல்லாதது, அறிவு இல்லாதது எப்படி இருக்கும், அறிவு உள்ளது பணியுமாம் என்றும் பெருமை, பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை பணியுமா தன்னையோ என்று திருவள்ள. சிறியவர்கள் தன்னை பெரிதாக எண்ணுவான், பெரியோர்கள் பிறரை பெரிதாக எண்ணுவான், சிறியோர்கள் தன்னை பெரியவராக எண்ணுவார்கள், பெரியோர்கள் பிறரை பெரியவர்களாக, மாணவர்கள் வாழ்த்துகிறார்கள் தாம் வாழ்வதற்காக, சிவபெருமானே மாணவர்கள் தேவர்கள் வாழ்த்துகிறார்கள் தாம் வாழ்வதற்காக, வணங்குகிறார்கள் அவர்கள் உயர்வதற்காக, மாணிக்குவார் வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வார் மனம் நின்றால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தமையெல்லாம் தொடரும். ஓம் பக்தவச்சராயனவா ஓம் பவாயனவா ஓம் சர்வாயனவா என்று அஸ்தோத்திரம். எல்லாம் நம நம நமனு நம நமன்னா வணக்கம், வணக்கம் வணக்கம் நமஸ்காரத்தினுடைய முதல் நமஸ்காரத்துக்கு முதல்ல ரெண்டு என்ன. அதனாலே இப்படி அறிவியினுடைய பயனை அவர் குறிச்சு விட்டார். முதிரும் அறிவின் பயன் கொள்வார். என்ன செய்து அந்த அறிவினுடைய பயனை கொண்டாரு என்றால், அடியார்கள் வேண்டிய பணியை அவர்கள் சொல்லுவதற்கு முந்தியே உணர்ந்து அவர்களுக்கு தொண்டு செய்கின்றதுனாலே அறிவினுடைய பயனை பெற்று விட்டார். அறிவினுடைய பயன் அப்படிப்பட்ட தன்மையை உடையவர். இது தன்மைன்னு தன்மையென புரியுத அவருடைய இயல்பான ஒரு பழக்கம். இப்படிப்பட்ட தன்மையை உடைய இப்படிப்பட்ட பழக்கத்தை உடைய தன்மை அவை யாரையும் மதிக்க மாட்டாங்க. அப்படியான யாரையும் என்று சொல்வது அது அவனுடைய தன்மை. கீழோராயினும் தாழ உரை. அதனாலே அந்த பணிவுடையன் இன்சுரமாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்று புறம் திருக்குறள் தெரியுமா? பணிவுடையன் இன்சுரம் அல்ல. இது நல்ல பாடம் நடக்கும். திருக்குறளுக்கு பாடம் ஒண்ணு நடக்கணும் தனியா. திருக்குறள் பாடம் பணிவுடையான சொல்லு பணி. இது ஒண்ணு காசு வனம் இல்லையே. அப்படிப்பட்ட தன்மையை உடையவர் இவர். அடியாரிடத்தில் அதிகமான பக்தி உள்ள அடியாரிடத்திலே அதிகமான சிவனிடத்திலே பக்தி வைத்து அன்பு செலுத்தி அதன் மூலமாக உயர்கின்றது ஒருவரே. ஆனாலும் சிவனடியாரிடத்தில பக்தி இல்லையானா அவன் சிவனிடத்திலே பக்தி இல்லாதவன் என்று சொல்லுகிறார். சிவனடியாரிடத்தில பக்தி இல்லையாக அவன் சிவனிடத்திலே பக்தி இல்லாதவன் கண்டுகொள்ளலாம். ஆறுமுகன் ஆவலர் எழுதுகிறார் இந்த கருத்தை. எப்படி கருத்துன்னா, அடியாரிடத்துல ஒருத்தனுக்கு பக்தி இருக்கு, சிவனிடத்துல ஒருவனுக்கு பக்தி இருக்கிறத எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், சிவபெருமானுடைய அடியார்கள் வந்தபோது அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்று தெரிந்து அதன் மூலமா அவன் சிவனிடத்துல பக்தி உள்ளவன் என்று தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு உதாரணம் எழுதுறாரு, ஒருவன் மனைவியிடத்துல அன்புடையவன் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேணுமானால், மனைவியிடத்துல அந்த காலத்துல இப்ப தெரியவே வேண்டியதில்லை, மனைவியிடத்துல அன்புடையவன் இந்த ஆளு பிரியமுடையவன் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேணுமானால், மனைவியுடைய தாயி தந்த தமக்க அண்ணன் தம்பி மனைவியுடைய சுற்றத்தார் மாமனா வந்தார், மாமியா வந்தார், கொழுந்தியா வந்தார், மச்சனை வந்த இடத்து வந்த போது இவன் என்ன பண்ணணும்னா வேகமாக ஓடணும். கமலா என்ன வாய்ந்து வரணும், உங்க அம்மா வந்திருக்குது, என்ன பலகாரம் சொல்ற, என்ன வாய்ந்து வரணும் அப்படின்னு கேட்கணும். அவன் இந்த மாதிரி சரி அப்புறம் குறுக்க வந்து வட சுடணும் அப்படின்னு சொல்ற, உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் வேலையை கொண்டு வர உபசாரத்தை பண்ண அடிக்கடி கமலாவை கூப்பிட இப்படிதான் இருந்தாண்டா. ஓ, இந்த ஆளு மனைவி இடத்துல அன்புடையவன் என்பது தெரிந்து கொள்ளலாம். மனைவியின் சுற்றத்தார் வந்த போது அவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்களை நன்றாக முகவளர்ச்சியோடு செய்தாரானால், ஓ, இதாலும் மனைவி இடத்துல அன்புடையவராற்றது என்று தெரிந்து கொள்ளலாம். அதே போல சிவபெருமானுடைய அடியார்கள் வந்த போது அவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்தவர்களுக்கு வேண்டிய உணவு மற்ற வகையான உபச்சாரங்கள் எல்லாம் செய்தவர்களிடத்துல பக்தியாக நடந்து கொண்டானால், ஓ, இவர் சிவபெருமானத்துல அன்புடையவர் என்று தெரிந்து கொள்ளார் என்று எழுதுகிறார் ஆறுமுகனாவர். ஆகையினாலே இப்படி பரமேஸ்வருடைய திருவருளை பெறுவதற்கு அவன் அடியாருடைய திருவடிதான், அவன் அடியாரத்தில் அன்பு செலுத்துவதுதான் முக்கியமான. அதன் மூலமாத்தான் பெற முடியும். கன்றின் மூலமாக பால் கறப்பது போல அடியாரின் மூலமாக ஆண்டவன் திருவருளை. அதனாலே இவர் வீட்டுக்கு அடியார்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அப்படி வந்த போது அவர்களுக்கு திருப்தியான முறையில உணவு செய்து வைத்தது. அவர்களுக்கு வந்தபோது அவர்களுக்கு எந்த நேரத்துக்கு வருதுக்கா அந்த நேரத்துக்கு தகுந்த காலையில 7 மணிக்கு ஒரு அடியார் வந்தாருன்னு வச்சுக்கோ, சோறு போட முடியும்.
1: நாலு இட்லி ரெண்டு தோசை ஒரு வடை ஒரு சிலேபி அப்படி காலையில் காலையில்
0: வந்து ஆளும் வச்சிருக்கோம்மா எட்டு மணிக்கு வர்றாரு அடியார் அப்படின்னா அந்த நேரத்துக்கு சோறு போட்டுக்கூடாது அது பொருத்தம் இல்லை. நாலு இட்லி ரெண்டு தோசை ஒரு சிலேபி ரெண்டு வடை அப்படி வச்சு ஒரு காப்பியை கொடுத்தா மத்தியானத்துக்கு வந்தாருன்னு வச்சுக்க சாப்பிட்ற நேரம் மத்தியானம் வேலை சாப்பிட்ற நேரம் ஒரு சுவீட்டு ஒரு காரம் மாதிரி வேலைக்கு தகுந்தாற் போல வேலை செய்தல் வேலைக்கு தகுந்தாற் போல குறிப்பறிந்து செய்தல் வேலைக்கு தகுந்தாற் போல செய்தல் பெரிய ஒரு சிறப்பு. நன்றாற்றல் உள்ளும் தீது உண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடையும் பார்த்து விழுவர். அதனாலே நல்லது செய்யறது தான் அவருடைய விருப்பத்துக்கு இணங்க செய்வது விருப்பத்துக்கு இணங்க. இப்ப எனக்கு அல்வா சேராது வச்சு அல்வா நல்லதா இருக்குங்களா நல்லது ருசியா இருக்குமா கண்டிப்பா இருக்குமா கண்டிப்பா இருக்குமா அல்வா எப்படி இருக்கு இனிப்பா இருக்கும். அதே ஒருவர் கொடுக்கறாரு வச்சுக்க அது என் உடம்புக்கு ஒத்துக்காங்க என்ன பண்றது நான் வேண்டாம் இல்லைங்க சாப்பிடுங்க உங்களுக்காகத்தான் அது பண்ணுங்க சாப்பிடுங்க அப்படின்னா அவரு கெடுதல் பண்றாரா நல்லது பண்றாரா சத்த ஆற்றல் உள்ளும் தீரும் அவர் அவர் பண்பது உண்டு ஆற்றல் என்ன சொல்றாங்க நன்கு ஆற்றல் உண்டு நல்லது செய்யறதுலயும் தீர் இருக்குது அவர் அவர் பண்பறிந்து அவர் அவருடைய பண்பு தெரிந்து அன்பு தெரிந்து அவருடைய தேக நலன் தெரிந்து காலம் தெரிந்து
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

ವೇದ ಸಪ್ತಾಹ ದ್ವಿತೀಯ ದಿನೇ ಇದಾನೀ ದ್ವಿತೀಯ ಕಕ್ಷಾಯಾಂ ಮಾರ್ಕಂಡೇಯ ಅವಧಾನಿಧಿಃ ಏತಾವತ ಬಹುಶು ಅಸ್ಮಾಕಂ ಕಾರ್ಯೇಷು ಉಪಯುಕ್ತಾಃ ಮಂತ್ರಃ ಸಮ್ಯಕ್ ವ್ಯಾಖ್ಯಾತಃ ಮಮ ತು ವರ್ತತೆ ಸಂಪೂರ್ಣೆ ವೇದತ್ರಿಯೇ ಕೇಕೇ ವಿಷಯಃ ಜ್ಞಾತುಂ ಶಕ್ಯಂತೆ ಇದಿ ವಕ್ತವ್ಯಮಿತಿ ತಸ್ಮಾತ್ ಮಯಾ ಬಹವೋ ವಿಷಯಃ ಯೇ ಚಿಂತಿತಃ ತೇ ಇದಾನೀಂ ಆರಭ್ಯ ಉಚ್ಯಂತೆ. நாம எல்லா விதமான ஹோமங்கள் பண்ணும் பொழுதும் ஸ்வாஹான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்வாஹாங்கிறது ஒரு மந்திரம். இந்த ஸ்வாஹாங்கிறது வேதத்தில் நாம் அக்னயே ஸ்வாஹா நேதிக சொல்லும் போது வாயவே ஸ்வாலாம் சொன்னேன். ஸ்வாஹாங்கிறது அவ்யயம், இதுக்கு சப்தம் கிடையாது. ஆனால் 100 ஸ்வாஹான்னு ஒரு ஆகாராந்தம் இருக்கு, அது ஸ்வாஹா ஸ்வாஹே ஸ்வாஹா. அக்னியினுடைய மனைவிக்கு ஸ்வாஹான்னு பேர், ஸ்வாஹா ஸ்வதான். இந்த ஸ்வாஹாங்கிறதாக சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், வித்யாரண்யர் துப்பியம் இதம் ஹுதமஸ்து ஸ்வீகுரு அப்படின்னு இருக்கார். சில பேர் மணியாட்டில் அனுப்பிச்சுட்டு நீங்கள் பண்ணுற வேதசப்தாத்துக்கா இதை டிடி அல்லது மணியாட்டில் எடுத்துக்கிறது தெய்வ பண்ணி சுவாஹி எடுத்துக்கிறதுன்னு பாரு. என்ன தெய்வம் என்ன இருக்கு, சோரியமாக எடுத்துக்கா. நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளுமாறு தெய்வ செய்து கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் நாம் கொடுத்தா அக்னிக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கிறதுன்னு வாங்கிக்க வேண்டியதானே. இருந்தாலும் ஒரு மரியாதை, நான் தயவு செஞ்சு நான் ஏதோ கொடுக்குறேன், இதை நீங்கள் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதாக மரியாதையாக சொல்கிற இவ்வளவு அர்த்தம் ஸ்வாஹாக்குன்னு எழுதியிருக்கார். இந்த ஸ்வாஹாங்கிற மந்திரம் எப்படி உண்டாச்சுங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறதாக இப்போ திடீர்னு தோணுனதுலேருந்து சொல்கிறேன். அக்னிஹோத்திரங்கிறது ஒரு பெரிய கர்மா, அதுக்குன்னு தனியாக ஒரு பிரச்சனை ஒதுக்கியிருக்கார். 2வது அஷ்டகம் முதல் பிரச்சனம் அங்கே.

இந்த பிரச்சனத்தில் 60 பஞ்சாலி இருக்கு. இந்த 60 பஞ்சாலியிலையும் அக்னிஹோத்திரத்தை பற்றி பிரமாதமாக சொல்கிறார். இந்த அக்னிஹோத்திரங்கிறது பண்ணாமல் இருந்தானேயானால் அவனுக்கு பிராமணியம் கிடையாதுங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கு. நமக்கு இப்போ அபிவாதியை சொன்னாலே பிராமணியம்னு ஆயிடுச்சு. அதில் முத முதல்ல இந்த யாக யஜ்ஞாதிகள் ஆரம்பிக்கும் போது அங்கிரசங்கிறதான பெரியவள்லாம் பல நாள் பண்ண வேண்டிய யாகங்கள் பண்ணே இருந்தா, அது என்னாச்சு, நல்லதெல்லாம் நடந்துட்டே இருந்தது, அதுக்கு நடுப்புற பிதர்களுக்கு இவா ஒண்ணுமே கொடுக்கல, பிதிரு தேவதைகளுக்கு கொடுக்கலன்னு ஒன்னு அவனை ஒரு தட்டு தட்டி வாங்கிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணா, இவா மழை பிஞ்சு மழை மூலமா நல்லதெல்லாம் வரும்பொழுதோ பசுக்களுக்கு புல்லெல்லாம் ஏற்படுறச்சே, அந்த பசுக்கள் புல்லுலாம் இதனால இந்த மாதிரிலாம் பண்றது ரைட்டுன்னு எடுத்துக்க முடியாது. ராமாயணத்தில் ராவணன் வந்து எல்லா ஸ்திரீயும் அபகரிச்சான்னு அபகரிக்கணுங்கிறதுக்காக ராமாயணம் படிக்கிறதா, அவன் என்ன பண்ணா அதுல புல்லுல விஷத்தை கலந்து விட்டான். அதெல்லாம் சாப்பிட்டு சிரமப்பட்டது. இது அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரா இந்த மாதிரிலாம் பண்ணேள் அப்படின்னு கேட்டா உண்மையை ஒத்துன்ட்டான். நாங்க தான் பண்ணோம், எங்களுக்கு நீங்க பாகம் கொடுக்கல. ஓஹோ அப்படியா, உங்களுக்கு என்ன பாகம் தரேன்னு ஆரம்பிச்சான் முதல் அனுவாகம். அதுல வந்து அதற்கடுத்த அனுவாகத்தில் உபோத்காத்தம் பரி

அது இதுலதான் இந்த சுவாகாரத்தை பத்தி சொல்லியிருக்கார். ரொம்ப முக்கியமான பேசிக்கான அனுவாகம் இது. பிரஜாபதி அக்னி தேவதையை சிருஷ்டி பண்ணார், பிரஜைகள்லாம் சிருஷ்டி பண்ணார், சிருஷ்டி பண்ணாரே வழி அது சரியா கவனிக்கல. பெற்றோர்கள் குழந்தையை பெறுவதோடு மட்டுமில்லை, இப்ப அப்படித்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அது ஆயாட்ட விட்டுறாங்க. அதை பத்தி சரியானபடி கவனிச்சு போஷணங்கள்லாம் பண்ணலன்னா அது ரொம்ப சரிப்பட்டு வராது. அப்போ பிரஜையெல்லாம் நகர்ந்து ஓட ஆரம்பிச்சா, அக்னியும் நகர்ந்து போக ஆரம்பிச்சார். இவர் ஓடி போய் வாழலாம் கட்டிப்பிடிச்சு வாங்குவாள்லாம் கூப்பிடுறதுக்குள்ள வேர்த்து விறுவிறுத்தது. இந்த கதையில தேவையா உள்ளதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த வேர்வையை இப்படி வேர்த்தத்தை இப்படி தொடச்சாராம், இப்படி தொடச்சு இப்படி கேட்க போட்டாராம். நெய் வந்துதான். என்ன சார் கதை விடுறேன்னு கேட்கக்கூடாது என்கிட்ட. இப்ப நான் என்ன சொல்றேன், இரண்டு விதமான எசன்ஸான பிந்துக்கள், வாட்டர் பிந்துக்கள் தாய் தகப்பனாரோடு சேர்ந்தால், அதாவது அந்த யோனியினுடைய கைகால் மூக்கெல்லாம் வரதா இருக்குமே ஆனால் ஏன் எதுலேருந்து வரப்படாது? இது வேதத்தில் 15 இடத்துல கதை சொல்லியிருக்கார். இவர் ஒன்று சொன்னார் இல்லையோ, இந்த பர்ணம்னு ஒரு விருட்சம் சொன்னார், பலாச விருட்சம், புரசமரம்னு பேர், சுஸ்ரவாகான்னு பேர் சொன்னார். அது எப்படி வந்ததுன்னு வேதம் சொல்றதுன்னா,

பர்ணன்னு உங்களுக்கு தெரியும், இலைன்னு அர்த்தம். ஆனா இந்த மரத்துக்கே இலைன்னு பேர். எங்கேயோ உண்டோ இந்த பர்ணவிருஷம்னு பேர், இதுக்கு பலாச விரக்ஷம்னு பேரு, சுஷ்ரவாகனு நாம வச்சிருக்கிற பேர் காரண பெயர். காயத்ரி தேவி தேவலோகத்திலேருந்து சோமலதாவை எடுத்துன்னு வந்தாலும், இந்த சோமலதா எடுத்துன்னு வர வேகத்துல ஒரு இலை கொஞ்சம் பழுத்திருக்கும் பொழுது கீழே விழுந்துடுச்சு. விழுந்த உடனே இது புரச மரமா முளைச்சதுன்னு சொல்றது. இந்த இடத்துல பாஷ்யக்காரர் கேட்டார் வித்யாரண்யர், என்னையா இலை விருந்து மழை மர முளைக்குமா? அதுவும் சோமலதை விழுந்து புரச மரம் முளைச்சதுங்கிறே, எள்ள விதைச்சா கொள்ளு வரையுமான்னு கேட்டான். இந்த ஐயா என்ன இதெல்லாம் கேட்கப்படாதீங்க. ஆனா இது வேதாந்த பாஷ்யத்துல ஒரு இடத்துல இந்த மூங்கல் மரத்துல சில வேதைகள் மாதிரி இருக்குமா, அதை நன்னா பொசுக்கி அந்த மணல்ல அதே இடத்துல போட்டு விட்டாக்க நல்ல வாழ வரும்னு இருக்குன்னு எழுதியிருக்கான் இல்லையா. தக்த வேத்ர பீஜாது கதலி விருஷ ஜென்மவத்துன்னு எழுதுறாரு. இதெல்லாம் பிரசித்தி இருந்திருக்கு, நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ நாம நெல் விதைச்சாலே நெல் வரைய மாட்டேங்கிறது, என்ன பண்ண பாப்போம் அப்படி இருக்கீங்க. அப்போ இந்த இடங்கள்லாம் அவர் கேட்டார், பகவானுடைய செயலை நீ அப்செக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றார். எதுக்காக சொல்லுவேன், எப்படி நெத்தி வேறவே தொடச்சா, இதுக்கு அப்புறம் சொல்ற கதை தான் முக்கியம். இங்க இப்போ பொய் சொல்லப்படாது, உண்மைதான் சொல்லணும். பொய் சொன்னா ஆபத்து பத்து நாள்ல வரும். பத்து நாள்ல என்ன, பத்து வருஷத்துலயும் வரலாம் இல்லையா. இந்த 2G 3G எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு தானே வெடிக்கிறது. அதனால அதுக்கு ஒரு கதை சொல்லுவா, ஆடு மேய்ச்சின்றிருந்தா பத்து ஆடை, பொய் சொன்னான் புலி வருது புலி வருதுன்னு. அப்புறம் மூணு நாள் ஏமாந்து போனா, நாலாம் நாள் நிஜமா புலி வரைச்சு புலி வருதுன்னா ஏமாந்து போய் அவள்லாம் பேசாமல் இருந்தா புலி வந்தது கடிச்சது ஆளுக்கா, ஆள் இறந்து போனானா இல்லை கை கால் போச்சு அது வேற கதை. இந்த கதை சொன்னா பொய் சொன்னா ஆபத்தோரும்னு எடுத்துக்கணுமே ஒழிய, அவன் எத்தனை ஆடு மேய்ச்சான், அவன் போனப்புறம் ஆடெல்லாம் என்னாச்சு, நாம ஏதா பண்ணைக்கு வாங்கிக்கலாமா, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அதுலேருந்து கதை முடிஞ்சா, வாட் இஸ் த லெசன் ஃப்ரம் திஸ் ஸ்டோரி, வாட் இஸ் த லெசன் ஃப்ரம் திஸ் ஸ்டோரின்னு இங்கிலீஷில் சொல்லுவான். இந்த கதையிலிருந்து உணர வேண்டியது என்ன? அதுபோல வேர்வையை தொடச்சார். இந்த இடத்துல வேதம் ஒரு கதை சொல்றது, நமக்கு உடம்புல அபாவோடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி வழுக்க தலையை தவிர தலையில் மயிர் முளைக்கிறது. ஆண்களாக இருந்தால் இங்கெல்லாம் மீசம் முளைக்கிறது. நெத்தியில் யாருக்கும் மயிர் முளைக்கல, ஏங்கிறதுக்கு பதில் சொல்றது. இவர் நெத்திய இப்படி தொடச்சி எரிஞ்சதுனால நெத்தியில் யாருக்கும் நல்ல வேளையா கேசம் முளைக்கலையா, அதுக்காகத்தான் எல்லாரும் இப்படி தள்ளி விட்டுக்கிறானுங்க. புரியுறதும் இல்ல, அது நெத்திய மறைக்கட்டமேங்கிறதுக்கா எவனால ஆன உபகாரம், கண்ணு வரைக்கும் மறைச்சு அது ஒரு தினசா இருக்குது, அது கரடியா மனுஷால ஒண்ணுமே புரியல. இந்த கிராப்ப பண்ற ஜோர் இருக்கு பார்த்தோம் இல்லையோ, கைக்கு அம்பிட்டது அது ஒண்ணுதான், சிக்க வச்சுக்கோ ஒழுங்காடுறா நெத்தியெல்லாம் விடாதுன்னு எல்லாத்தையும் இழுத்து விட்டுக்கிறது. இந்த பக்கம் தள்ளுறது அந்த பக்கம் தள்ளுறது, இதுக்கும் கிராப்புன்னு பேரு, இந்த பயிர்களுக்கும் கிராப்புன்னு பேரு, இது இந்த தோட்டத்தெல்லாம் செதி செய்தி விடுறான் பார்த்தாலும் இல்லையோ, அதுக்கு என்னென்ன மாதிரி செதுக்கிறதுக்கு எத்தனை ரூபான்னு சலூன்ல பார்த்தேன்னா 50 ரூபாயிலேருந்து 750 ரூபா வரைக்கும் இருக்கு இந்த தலை வெட்டுறது. நான் ஆச்சரியம், நாங்களாம் ஏதோ சில சமயத்தில் சலூன்ல போய் தான் பண்ணிக்க முடியாதுங்க, பார்த்தா லிஸ்ட் நிறைய இருக்கு. 750 ரூபா வரைக்கும் போட்டிருக்கேன் சார், இதை போட்டு அப்படி கட் பண்றான் அப்படி கட் பண்றான், ஒரு தினசா அம்ட்டு இருக்கு. கிராப்புன்னு பேர் இருக்கு. சசியமிவ மர்த்திய பச்சதே சசியமிவ ஆஜாயத்தே புனஹா, இந்த மூணு வார்த்தை பயிறு உயிர் மயிறு, இந்த மூணு வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்பப்ப கட் பண்ணுவா புண்ணிய பாபத்தினால என்ன. அதுதான் நச்சிகேதஸ் யமலோகத்துக்கு போறச்சு சொன்னானா, அப்பா யமனு கொடுத்தேன்னார், இவன் கிளம்பிட்டான். எல்லா நான் கோபத்தில் சொன்னேன்டா, சொன்ன சொல் தவறப்படாதப்பா. ராமாயணமும் இந்த கடோ காட்டகத்தில் இருக்கிற கதையும் ஒன்றும், ராமாயணத்தில் காட்டுக்கு போனா அம்மாவும் அப்பாவுமா சேர்ந்து, ராமனை விட நச்சிகேதசு ஒரு படி உயர்ந்தவன். பட்டிமன்றம் எங்கப்பட்டாலும் ஜெயிக்கலாம். 14 வருஷம்தான் போச்சோன்னா காட்டுக்கு போயிட்டு திரும்பி வர சொன்னா இவனை யமலோகத்துக்கு அனுப்பிச்சான். இவன் சின்ன வயசு என்ன, இவன் உடனே புரட்டு போட்டான். அதனால நச்சிகேதசனுடைய வைராக்கியத்தை சொல்ல வரேன். எக்கா சொல்ல பிறகு அந்த கட் பண்றதுக்கு இந்த இடத்துல முளைச்சு போட்டதுனால தலைமையில இல்லை. லலாட்டேன்னு அர்த்தம், ரலையோர பேதம். லலாட்டம்னு நெத்திக்கு பேரு, லலாட்டம்னு எவ்வளவோ ருத்ரனுடைய இதுல எல்லாம் இருக்கும் இல்லையா, லலாட்ட நேத்ரா ரராட்டே கேசான சந்தி. இப்ப என்ன பண்ணார்,
இவருக்கு இந்த சமயத்தில் நெய் எடுத்து ஹோமம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஒரு போன் கால்னு வச்சுங்களேன், இப்ப ஆத்துக்கு போய் இவர் சொன்னார் பார்த்தீங்களா, காமதேனு நெய்யெல்லாம் எடுத்து வர முடியாது, அது பேர் தான் காமதேனுங்கிறான், ஆவின்கிறான், அதில் எருமையா கழுதியா எல்லாம் கலந்துருக்குங்கிறான், மேலே பேருக்கு தான் பசும்பால். இதை நெய் எடுத்து ஹோமம் பண்றதா வேண்டாமான்னு சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்தா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு இழுப்பான்னு சொன்னோம் இல்லையா, ஜுஹவானி தங்க சிகித்சது ஜுஹவ.

இந்த இடத்துல பல பல விஷயங்களை கொட்டிருக்கு வேதம். இவருக்கு இந்த வேர்வையிலிருந்து வந்ததனால இது அவ்வளவு பியூரிட்டி இல்லை. நாம கடையில வாங்கி பண்ற நெய்யுக்கும் பியூரிட்டி கிடையாது. இருந்தாலும் நாம் ஆஜ்ய சம்ஸ்காரங்கள்னால பழைக்கிறோம், அதை சரி பண்ணிக்கிறோம். இவர் இதை பண்ணலாம், இப்ப பண்ணியோ ஆகணும். இந்த டயத்துல யுஹவாணி மெய் கிவ் இன் த ஃபயர் ஆர் நாட் மாஹௌஷா எதுக்காக நீட்டினார் இவருக்கு? இப்போ சந்தேகமா இருக்கு, இது தீர்மானம் ஆகணும் இழுத்த. அப்பதான் சந்தேகம்ங்கிறதே உலகத்துல வந்துதான். இப்படியே விசிகித்சான்னு சொன்னா சந்தேகம், விசிகித்சா சிகித்சான்னா வைத்தியம், விசிகித்சான்னா சந்தேகம். அன்றைக்கு தான் முத முதல்ல சந்தேகம்னு ஒண்ணு வந்தது. இதோடு நிறுத்தப்படாத வேதம். இவர் ரொம்ப பெரிய மனுஷனா இருக்கிறதுனால பிரஜாபதிக்கு சந்தேகம் வந்துதான். உலகத்துல பணக்காரர்களுக்கு தான் சந்தேகம் வரும் சொல்லிருக்கு. வசிய ஏவச்சே, இதுக்கு எனக்கு பல அர்த்தங்கள் தோணிக்கிறது. ஒரு ஏழை ரோட்ல படுத்து தூங்குறான்னா அவனுக்கு ஒரு சந்தேகம் கிடையாது. இந்த பணத்தை எந்த பேங்க்ல போடுறது, இதை பிளாக்கா ஒயிட்டா, இது எப்படி ஒயிட் பண்றது, இந்த மாதிரி எத்தனை சந்தேகங்கள் இருக்கு. இது ஆடிட்டர் சொல்றதா வேண்டாம், ஆடிட்டரே கவலைப்பட்டாருன்னு அப்புறம் இந்த மாதிரி ஆயிரம் சந்தேகம். இது எங்க வச்சு பூட்டுறது, புரியலையா? இல்ல இது ஏதாவது சப்தாத்துக்கு வந்து கேட்டா கொடுக்கறதா வேண்டாமா? ஆள் அடிச்சா ஒண்ணும் கிடையாதுன்னு ப்ராப்ளமே இல்லையா? இது பிருகதாரண்யக உபநிஷத்தின்னு சொல்றது. வசதி உள்ளவர்களுக்கு தான் சந்தேகங்கள் வரும், வசதியே இல்லைன்னு ஒரு கவலை இல்லை. அதனால தத்யேவம் வித்வான் விசிக வசிய ஏவ சேதய, இது நடுப்புற போறதான உதிரி. இதுக்கெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ்னு பேர். வேதத்துல சொல்ல வந்த சமாச்சாரம் வேலை, பை ப்ராடக்டா வர விஷயம் வேற இல்லையா? ஒரு கம்பெனியில ஷேர் ஹோல்டர் மீட்டிங் போட்டா அதுல என்னவாவது முக்கியமான விஷயங்கள் டீல் பண்றதுக்கு தான் உண்டுங்கிறது உண்டு. ஒரு உதாரணம் சொல்லுவேன் நான் எல்லாத்துக்குமே. அங்க முன்னெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைங்க என்னன்னா, 10 ரூபா போட்டு வரும் ஒரு ஷேர் வாங்கியிருந்தா கூட ஷேருக்கு மட்டும் இங்கே கூப்பிடுவோம். எம்மா இருக்கிறவங்க கூட அங்கே போனாலும் போவோம். ஏன்னு கேட்டால் அங்கே ஏதோ டிஃபன் பாக்ஸும் ஒரு ஸ்னேக்கும் ஒரு பர்பியும் கொடுக்குறான்னு பார்த்தான். எல்லாருமா இதை மட்டும் எல்லாரும் வாங்கிட்டு போடுறான், இப்போ நிறுத்திவிட்டான் எல்லாரும். அங்கே வந்த விஷயம் மாடியில் போய் மீட்டிங்கில் ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்காக வந்த ஆள் இந்த டிஃபனை வாங்கி சாப்பிட்டு போட்டான்னா, சில பேர் பஜனைக்கு வந்து சுண்டல் சாப்பிட்டு போய் போடுவோம், நாம சங்கீர்த்தனத்துக்கு ஆள் இருக்க மாட்டான். இங்கே அப்படி இல்லை, இங்கே டிஃபனுக்கும் இருக்கும் அப்புறமும் இருக்கும் முன்னாடியும் இருக்கும். இந்த வேதம் பை ப்ராடக்டா உதிர்த்து விட்டது. அப்புறம் பார்த்தார் இவர் ஹோமம் பண்ணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அசரீர் வாக்கு வந்துதான். தம்பாங்க சொல்லுவார்.

இந்த ஹோமத்தொப்பத்தினதாக ஆரம்பிச்சுட்டதுனால இதில் இருக்கக்கூடியதான சில விஷயங்களுடைய சிக்னிபிகன்ஸை மட்டும் இன்னைக்கு சொல்றதாக இப்போ பிளான். என்னென்ன நடுப்புற போடுறதோ பொருட்டம். இப்ப இவருக்கு ஒரு அசரீரி வாக்கு வந்தது. ஜுஹுதீதி, நாம உபவாசம் எல்லாம் பண்ணும்போது ஆத்துக்காரி பர்மிஷன் கேட்போம், கையில அக்ஷதையை வச்சுண்டு, ஹோஷ்யாமி, அம்மா இந்த உபவாசனத்தில் ஒருபடி அடிச்சு போடுறேன், எதா இருந்தாலும் ஆத்துக்காரி பர்மிஷனோடு தான் செய்யணும் கல்யாணத்துக்கு அப்புறம். எவ்வளவு பெருமை கொடுத்துருக்கா பாருங்க கோபாலுக்கு. உயிரை விடணும்னா கூட கேட்டு விடணும்னா, சன்னியாசம் வாங்கிக்கணும்னா மரியாதையே கேட்கணும். எது ஒண்ணு பண்ணணும்னாலும் அனுமத்தேஜ் ஹோத்தின்னு அந்த கல்யாணத்தை பத்தி சொல்றேன். நான் இன்னொரு நான் சொல்றேன் இது விவரங்களை. பரமேஸ்வரன் வேடிக்கையா இருக்கு, இவர் இருக்கச்சே சொல்லணும் போல இருக்க. பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு வந்து கேட்டார், சாப்பிட்றதுக்கு புறப்பட்டார் விஷத்தை, ஆத்துக்காரிட்ட சொல்லிட்டு போகணும், எங்க போறேன்னு சொல்லணும். அப்பா எங்க போறேன்னு கேட்கப்படாதே ஒழிய நீங்களே சொல்லணும், அதுக்கு இடம் வைக்கப்படாதுன்னு அர்த்தம். நான் போயிட்டுறேன், எங்க போறேள், இல்லை மார்க்கெட்டுக்கு, நானும் வரேன், இவர் போகவே கூடாது, ஆபத்துன்னு அர்த்தம். எங்க போறேன் நானும் வரேன்னா இதை விட அபசகுனம் வேற கிடையாது. அதுக்காக இவன் வராதபடி நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வரேன்மா, நீ போயிட்டு ஜாக்கிரதையா இரு, உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும். இவர் சொன்னாரோ இல்லையோ, பூவெல்லாம் வாங்கிட்டாக்க பிரியமா இருப்பான், அதை விட பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப பிரியமா இருப்பா குமரன் சில்க்ல. இவர் பார்த்தா இவருடைய ஜுஹுதி ஹோமம் அவர் புறப்படுறச்சே, அம்மா தாட்சாயணி பார்வதி நான் போய் விஷம் சாப்பிடணும்னு உங்க அண்ணா தான் கூப்பிடுறாரு, போயிட்டு வரேன்னா பேஷா போயிட்டு வாங்கோன்ட்டான். யாரும் சொல்லக்கூடாது இந்த பதில. ஆத்துக்காரர் நான் விஷம் குடிக்கிறேன்னா சரின்னு இந்த காலத்து மோசமான டைவர்ஸ் கேஷா இருந்தா கூட சொல்ல மாட்டேன். என்ன தைரியத்தில் சொன்னார் ஆதிசங்கர் ரவி கழுங்க சொல்லுவார். இங்கே இங்கே சன்னியாசியா வந்தபோது சொல்றார், இதனால சொன்னார் தவஜனி தாடங்க மகிமா. இத வந்து சுகாச்சாரியர் வந்து பாகவதத்தில் சொல்லும் பொழுது இந்த தக்ஷ யஜ்ஞத்தை பத்தி சொல்ற இடத்துல ஞாபகமா சொல்றார். பிரபாவஜ்ஞா அன்பமோதா, இவர் கேட்ட உடனே வேலை சாப்பிடுங்கன்னு ஷீ ஹாஸ் கிவன் பர்மிஷன். என்ன தைரியம் பிரபாவஜ்ஞா, பிகாஸ் ஹி நோஸ் த கிரேட்னஸ் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு வியாக்கியானத்தில் ஸ்ரீதரியத்தில் சொல்றார், ஸ்வப்பிரபாவஜ்ஞா பதி பிரபாவஜ்ஞா ச, அவளுக்கு தன்னுடைய மகிமையும் தெரியுமா ஆத்துக்காருடைய மகிமையும் தெரியுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னார், கல்யாணத்தும் பொழுது

0: ಯಾಥಾಸ್ತಂ ವಿಪರೇ ದತ್ವಾ ಯಾಥಾಸ್ತಂ ಕೊಡ್ಬಾರ್ದು. ದತ್ವಾಯಾನು ಪದಮಂಗ ಕೃತ್ವಾ ಯಸಾಮಿಹಿ ಕೃತ್ವಾಯ ಕೃತ್ವಾ ವರು ಕೃತ್ವಾಯಾವು ವರು. அப்போ நம்முடைய மங்கல்ய பாக்யத்தினால இவரை யமனும் ஒண்ணு பண்ண முடியாது, யவனும் ஒண்ணு பண்ண முடியாது. யமனும் ஒண்ணு பண்ண முடியாது, யவனும்னா விஷம் விஷம் ஒண்ணு பண்ண முடியாது. இது தற்பெருமை ஆகிடும், அப்படி சொல்லப்படாது. பதிப்பிரபாவி ஞானி ஸ்ரீதர சுவாமி சொன்னார், மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய தே நமஹ. இது தெரியாமல கல்யாணம் வேண்டா, எல்லாம் ஒருத்தர் கம்ப்யூட்டர்ல பார்த்து கொடுத்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு, இதெல்லாம் ஃப்ராடு யோக்கியதை, அங்கெல்லாம் நிஜமான யோக்கியது, அவ்வளவுதான் விஷயம். இன்டர்நெட்ல போட்டு விட்டுறான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் சம்பந்தம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம், ரெண்டு பேருமா வந்து நமஸ்காரம் பண்றான், புரியுறதோ இல்லையா? சரின்னு விட்டா போய் சாப்பிட்டாருன்னு இருக்கு. அது மாதிரி இந்த வாகித்தேயத்துல பர்மிஷன் வாங்கிட்டு போகணுங்கிறதாக உண்டு. இவர் கேட்ட உடனே நான் தான் யார் சொல்றேன், பர்மிஷன் வாங்கி ஹோமம் பண்றான். அதுபோல ஜுஹுதீன்னு சொல்லுவாங்க, ஜுஹுதீன்னா பிளீஸ் டூ யுவர் ஆப்ளேஷன், ஆப்ளேஷன்ஸ் போடலாம்னு அர்த்தம், ஜுஹுதி ஹோமம் செய்யுங்கள். அப்போ இவர் இந்த நெய்யை விடுறதா விடலையான்னு சந்தேகப்பட்ட உடனே ஜுஹுதீன்னு வாக்கு வந்தோடனே, யாரா ஃப்ராடுக்கா பின்னாடிலேன்னு சொல்லாமலே, வேண்டாம் எதா பண்ணுவோம், மறைஞ்சுன்னே இருந்தேன், இதோ வந்துட்டேன் பண் சரிதான், நீங்க ஏதோ சொகு நினைச்சு விட, இதெல்லாம் ஃப்ராடு நடக்கலாங்கிறதுக்கா, என்னைக்குமே இந்த ஃப்ராடும் உண்டு சத்தியமும் உண்டு, யாரப்பா நீங்க
1: வெளியாச்சு.
0: ஸ்வா தன்னை சேர்ந்ததான வாக்கானது, ஆகன செட்டு என்னுடைய வாக்கு நல்ல வார்த்தை சொல்லித்தேன்னு போட்டாராம், இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சு ஆஹ, இதுக்கு தீர்க்கம் வரும், வெல் செட்டு. சுன்னா வெல் இல்லையா, சுப்பிரபாதம்னா குட் மார்னிங் தானே, சரிதான், ஸ்வாகதம்னா வெல்கம் தானே, இல்லை எனக்கு சந்தேகம் இருக்க கேட்கிறேன், ஆஹான்னா செட்டுன்னு அர்த்தமும் இல்லையா, வெல் செட்டுன்னு போட்டான். ஆஹா ஸ்வாகாங்கிறது வெல் செட்டுன்னு அர்த்தம்ங்கிறது அங்க, ஆனா நான் முதலே சொல்லிட்டேன், இதை நான் கொடுக்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கிறது தான் இங்க. வேதம் இந்த பெருமையை சொல்றது, இந்த மாதிரி இந்த சுவாகாகார மந்திரம் வந்ததுன்னு நினைச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் சமிதாதான ஹோமமா இருக்கட்டும், என்ன ஹோமமா இருக்கட்டும், நாளையிலேருந்து பண்ணும்போது ஞாபகம் வச்சுட்டேன்னா, இத்தனை நாளா ஏற்பட்ட பலனை போல பல மடங்கு பலன் உண்டு. ஒவ்வொரு ஹோமத்தையும் வைதிகாலெலாம் இந்த சுவாகா இப்படி வந்து நினைச்சின்னு பண்ணுங்கோ, கர்மாக்களுக்கு சமிருத்தி நிறைய வரும், சந்தேகமே இல்லை. ஏவக் சுவாகாகாரஸ்ய ஜென்ம வேதா, சுவாகாகாரம் பிறந்ததை யார் தெரிஞ்சுண்டு சுவாகா சொல்லி ஹோமம் பண்றானோ, கரோதி சுவாகாகாரேணதி, அந்த சமயத்துல ஞாபகம் வரணுமே, என்ன வேற எதுக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, இங்க உட்காந்து ஆபீஸ் ஞாபகத்துக்காக சுவாகாகாரம் பண்றது, இதுதானே ஞாபகம் வரணும், ஏன் இதுக்காக கொண்டிருக்கும், இது ஞாபகம் வரலன்னு பரிசாகால போய் அந்த கொஸ்டினுக்கு ஞாபகம் வரலன்னு ஆத்துக்கு வந்து சொன்னா மார்க் போடுவோம், என்ன அப்பப்போ ஞாபகம் வரணும், ஞாபகம் வரலன்னா உபநயன மந்திரத்துக்கு போகணும், ஸ்மிருதஞ்சமே அஸ்மிருதஞ்சமே தன்ம உபயம் ரதம், ஞாபகம் வர வேண்டிய விஷயம் ஞாபகம் வர வேண்டிய சமயத்துல ஞாபகம் வரணும் இந்த குழந்தைக்கு அப்படின்னு உபநயன மந்திரத்தை போடுறோம். சில குழந்தைகள் என்ன பண்ணுங்க, ஆத்துல நூற்றுவா சொல்லும் கீதையை, ரிட்டர்ன் டெஸ்ட் எல்லாம் நன்னா எழுதும், பரிசாகாலவி வாங்கினோடனே இவன் பிராரப்தமோ குழந்தை பிராரப்தமோ எல்லா கேள்வியும் மறந்து போயிடும், வெளியில வந்தோடனே எல்லாம் சொல்லும், இந்த பைத்தியத்துக்கிட்ட என்ன பண்றது, இது உபநயனம் வந்து சரியாகலன்னு அர்த்தம். உடனே நீங்க உபநயனமே இல்லாதவாள்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாள் ஃபாரினர்னா, அவன் போன ஜென்மாவில் பண்ணியிருக்கான் உபநயனம்,

0: கடைசியில சுவாகா சொல்லியாகணும். இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ரெண்டு தினசாவும் பேசிட்டு இருக்கா, நான் ரெண்டு ரைட்டுன்னு சொல்லிவிடுறது எப்பவுமே, ஏன்னா நமக்கு ஒரு பக்கம் நிச்சயம் தெரியாதுனால ரெண்டு பஞ்சாங்கம் மாதிரி. இந்த பல பல மந்திரங்கள் இருக்கு, இப்பெல்லாம் எல்லா சுதர்சன மந்திரம், அந்த தன்வந்திரி மந்திரம், சனேஸ்வரம், எல்லா மந்திரமும் இருக்கு. சில மந்திரத்திலேயே அந்த மந்திரத்திலேயே சுவாகா இருக்கு, உண்டா இல்லையா? சுதர்சனத்துக்கு இருக்கும் அப்படியே, தேவகி புத்திராய் அதுக்கு இருக்கு. இப்போ ஒரு சந்தேகம் எங்கள்கிட்ட கேட்குறான், அதுலேயே சுவாகா இருந்தா இன்னொரு சுவாகா சொல்லி பண்ணணுமா, இல்லை அந்த ஒரு சுவாகா போடுமா? நமக்கெல்லாம் ஒன்று குறைஞ்சாலும் லாபம் தான், அதே போடும்னு ஒரு பட்சம். அதுலேயே சுவாகா இருந்துருத்துனா இன்னொரு தடவை சுவாகா சொல்ல வேண்டான்னு. நோ, அந்த எழுத்துல வந்து 28 எழுத்துன்னு இருந்ததுன்னா மந்திரம் பூரா சொன்னப்புறம்தான் சுவாகா சொல்லணும். சுவாகா சுவாகா ரெண்டு தினசாவும் நடக்கிறது. ஆனால் 4 வைதிகால் சுவாகா சொல்லி, 4 வைதிகால் சுவாகா சுவாகா சொல்லாதீங்க, எல்லாரும் ஒரு தினசா சொல்லுங்க. இதுலேயே ரெண்டு கட்சி அங்கே போய் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ரெண்டு தினசாவும் சமாதானம் சொல்லலாம். எதுக்காக சொல்ல வரேன், இந்த சுவாகாகாரத்தை இப்படி உண்டாச்சுன்னார். இதில் போட்டார் ஹோமம்னு மேலே போயிட்டு இருக்க கதை, அதுக்கப்புறம் போட்டோம். இந்த அக்னியை 4 பக்கமும் வச்சதுக்கு அப்புறம் தர்பை போடுறோம், 3 குச்சி வைக்கிறோம். அதுக்கு என்ன பேர், பரிதேனி பேர், குச்சின்னு சொல்லக்கூடாது, அது ஹோலிஸ்டிக்ங்கிறான். சமயத்துக்கு என்ன சொல்கிறான், ஹோலிஸ்டிக்கா, ஹோலிஸ்டிக்னு சேர்த்து எழுதினாக்க சமக்ரம்னு அர்த்தம், ஹோலிஸ்டிக் வியூ ஆஃப் அத்வைத வேதாந்தான்னு போட்டிருந்தது. எனக்கு ஒன்றும் புரியல ஹோலிஸ்டிக்னா என்னன்னு கேட்டேன் பக்கத்தில் இருந்த ஒரு ப்ரொஃபஸர், இப்போ நாலு நாள் முன்னாடி மத்தூரில். ஹோலிஸ்டிக்னா தெரியாது அவங்களுக்கு, சமக்ரம்னு அர்த்தம் சொன்னார். அப்போ ஹெச் போடணுமேனு கேட்டேன், ஹெச்ஓஎல் தான் போட்டிருக்க, WHOL-னா தான் ஹோல்னு அர்த்தம். ஐயோ, இந்த கேள்வி எங்களுக்கெல்லாம் தோணவே இல்லையார். எனக்குன்னு இங்கிலீஷுக்கு ஒன்று தோணும், இந்த ஹோலிஸ்டிக்னா ஓட்ட உள்ளதுன்னு அர்த்தம் வரும். தெர் இஸ் எ ஹோல்னா என்ன அர்த்தம், தெர் இஸ் எ ஹோல் இன் சால்வேனா, தட்டுக்கிட்டு எலி கடிச்சிருக்குன்னு அர்த்தம். த ஹோல் கண்ட்ரினாக ஹெச் போடணும், இவனா ஹெச் போடல. சார் உங்கள்கிட்ட பேச முடியாதுன்னு பேர் அவ்வளோ, நான் வேணுன்னே தான் கலெக்ட் விட்டது. இங்கிலீஷ்னுடைய வண்டவாளத்தை தினம் 2 எடுத்து விடலான் இருக்கேன். சமக்ரம், சமக்ரமாக இருக்கணுங்கிறதுக்காக ஹோலிஸ்டிக்னு சொல்றதா? அது மாதிரி இங்க என்னாச்சு, இந்த 3 பக்கம் வச்சான் ஹோலிஸ்டிக். அது ஹோலிஸ்டிக்னா எனக்கு இந்த ஹோலிஸ்டிக்கா அந்த ஹோலிஸ்டிக்கா இருக்கு. ஸ்டிக்னா STICH, ஸ்டிக்னா குச்சி. ஓஹோ, சரிதான் விடுங்க. ஹோலினஸ் வேண்டாதுக்கெல்லாம் ஹோலி ஹோலின்னு போட்டுக்கிறோம், அது வேற விஷயம் அப்புறம் இல்லையா. சைண்ட்டுங்கிற வார்த்தை இருக்கு, என்ன நீ ராத்திரிக்கு ரொம்ப முக்கியம் இருக்கா சொல்றேன். சந்துங்கிற வார்த்தை சைண்ட்டுன்னு ஆயிடுச்சு. இதை யாரோ சில மதஸ்தர்களுக்கு தான் சைண்ட்டுன்னு போடணுங்கிறான். சந்துன்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மஸ்வரூபத்தை உணர்ந்து எல்லோரிடமும் கருணை காட்டும் நம்ம மகாபிரிவா பெரிவா மாதிரி இருக்கிறவளுக்கு சந்துன்னு பேர். சந்துக்கு என்ன லட்சணம் சொல்றதுக்கு, சந்தை தான் அவன் சைண்ட்னு சொன்னாங்கிறதுனால நான் ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன், அது வேற விஷயம். சந்துக்கு என்ன லட்சணம்னா, மனசி வச்சசிகாயே புண்ணிய பீயூஷ பூர்ணாக திரிபுவன உபகார ஸ்ரேணிபி பிரீணயந்த பரகுண பரமாணு, வெரி குட், யாரு சொல்லுங்க, பரகுண பரமாணூன் பர்வதீகிருத்த நித்யம் நிஜஹிருதி விகசந்த சந்தி சந்த கியந்த. சந்தகாங்கிறதான பெரியவர்கள் எத்தனை பேர் இருக்க முடியும் உலகத்திலேன்னு கேட்டான். ரொம்ப பேர் இருக்க முடியாது. சந்தகாக்கு லட்சணம் சொல்லணும்னா 3 டிஃபினிஷன் சொன்னான். மனசி வச்சசி காயே, த ஹோல் கல்ச்சர் ஆஃப் பாரத சனாதன தர்மா இஸ் ஹியர் இன் திஸ் ஸ்டான்ஸா. மனசி வச்சசி காயே, மனதிலும் வாக்கிலும் உடலிலும் ஒரே விதமாக இருக்கக்கூடியதான நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், புண்ணிய பீயூஷ பூர்ணாக, புண்ணியமாக அமிர்தம் நிரம்பியிருக்கணும். அது மட்டும் இல்ல, திரிபுவனம் உபகார ஸ்ரேணிபி பிரீணயந்தா, எர்த் அந்தரிக்ஷா அண்ட் ஹெவன், இந்த 3 லோகத்தையும் தான் பண்ணக்கூடிய உபகாரங்களினால ஹெல்ப்புகள்னால சந்தோஷப்படுத்தணும். 3வது, பிறரிடம் உள்ளதான அயோட்டா அணு மாதிரி இருக்கக்கூடியதான குணங்களை விர்ச்சுவ மலைப்படுத்தி சொல்ல வேண்டும். பிறர் குணத்தை, தங்குணத்தை இல்லை, நாமும் சொல்லுவோம், நம்மகிட்ட இத்தினுன்றதா பெருசு பண்றது. நமக்கும் சில மெக்னானிஃபையிங் கிளாஸ் எல்லாம் இருக்கு, அவர் சின்ன தப்பு பண்ணியிருந்தா அதை மலையா ஆக்குறது, நம்ம நம்ம விஷயம் நமக்கு தெரியுமே இல்லையா. பரதோஷத்தை பரமாணுவ பண்றோம், பரகுணபரமா மகா பெரியவாழ்கிட்ட இது இவ்வளவும் இருக்குங்கிறத பத்தி நான் மூணு நாளைக்கு உபன்யாசம் பண்ண முடியும் என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல. பரகுண பரமானூன் பர்வதீகிருத்திய நித்தியம், ஆயிரம் பேர் கூட்டம் வரட்டும், கனகாபிஷேகம் நடக்கட்டும், அல்லது மடத்தில் அடுத்த வேளை சமையலுக்கு அரிசி இல்லைன்னு இருக்கட்டும், எப்பொழுதும் முகம் மலர்ந்து சந்தோஷமா இருப்பா. நிஜ ஹிருதி விகசந்தகா. அது என்ன ஆச்சரியம், என்ன பெரியவாளை பத்தி சொல்லாம இந்த உபன்யாசம் பண்ண முடியுமோ. மகாபிரிவா மெட்ராஸுக்கு முத முதல்ல ரொம்ப 32 வந்தாலாம், 32 மெட்ராஸ் இவ்வளோ கூட்டம் கிடையாது. அப்புறம் 57 வந்தாலாம், நான் அது வரைக்கும் எனக்கு பெரியவாளை தெரியாது. எனக்கு 63 தான் பெரியவாளை தெரியும். என்னுடைய 19 வரைக்கும் நான் பார்க்கல. அப்போல்லாம் 5 கொடுத்து பஸ்ஸில் போகணுன்னா கூட காசு கிடையாது, அனுப்ப மாட்டேன், அது வேறு விஷயம். அந்த 57 வந்தபோது பெரியவா சொன்னாலாம், இந்த சன்னியாசியெல்லாம் டவுனுக்கெல்லாம் வரக்கூடாது, இந்த பரப்பட்டினத்தில் போய் வந்தேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன். 10 நேற்றுக்கு இன்றைக்கி அந்த வருத்தம் போயிடுத்துனாராம். என்ன சொல்ல போகிறாருன்னு இப்படியே என்ன வருத்தம் போச்சுன்னா, நீங்கள்லாம் எனக்கு ஒரு பெரிய பரீட்சை வச்சேலிங்க. அப்போல்லாம் காஞ்சிபுரம் போகிறது பெரிய கஷ்டம், காஞ்சிபுரத்துலேயே இருந்திருந்தால் அவ்வளோ கூட்டம் போகாது. இப்போ நீங்கள் அவர் லங்கைக்கு போட்டோம், லண்டனுக்கு போட்டோம், 5 இவன் போடுவான் வேற ஃப்ளைட்டில். நான் வந்து பூஜை பண்ணும்பொழுது அங்கே இருக்கிறச்சு ஒன்றுமே யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாததுனால அப்படியே பூஜை பண்ணிட்டுருப்பேன் சந்திரமௌலீஸ்வரர். இந்த டவுனில் வந்த உடனே நீங்கள்லாம் எனக்கு ஒரு பரீட்சை வச்சே, நாங்கள் எதாவது பேசிகிட்டே இருக்கோம், டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது இவர் பூஜை பண்ணுறது ஏகாகிரமாக பண்ணுறாரா இல்லையாங்கிறதாக பரீட்சை பண்ணேள், நான் அநேகமாக பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னாராம். மறுநாள்லேருந்து பின்ட்ராப் சைலன்ஸ். என்ன ஒரு கண்டிக்கிற விஷயம் பார்த்தீங்களோ. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பேர் வரட்டும் கொட்டட்டும், மடத்தில் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கட்டும், அப்பவும் நிறைய தர்மங்கள் பண்ண சொல்லுவான். என்ன எப்படி பெரியவா எல்லாருக்கும் வாரி அடிச்சுண்டு, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை, யாரோ பணம் பணமாக மூட்டை மூட்டையாக கொண்டு கொட்ட போறானான்னு கேட்டாரான். ஏண்டா காமாட்சி பார்த்துக்கிறான்னாரா. இவர் சொல்லி அடுத்த நிமிஷம் வெள்ளி காயின்ஸு 10 வந்துதான். இது போல 1000 விஷயங்கள் சொல்லலாம். இதை மாண்டு முண்டகோபனிஷத்தை சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சந்துக்கள் வேத மந்திரங்களை சொல்லி கர்மாவை பண்ணி சிரவண மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி ஆத்ம ஜானம் வந்த ஒருத்தர் தான் அப்படி இருக்க முடியும் திருடமா. அது அப்படி இருக்கிறவாளை நம்ம கொண்டாடணும். அவள் கொண்டாட்டங்கள்லாம் இந்த வேத சப்தாகம் பண்ணுறது தான். எதுக்காக இல்லைன்னா பெரியவாள் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறார். அங்கே ஒரு மந்திரத்தில் சொல்கிறார், இந்த மாதிரி ஞானிகளாக இருக்கிற குருக்களை நாம் எப்பொழுதும் பூஜை பண்ணி ஸ்மரிக்க வேண்டும். அவளுக்கு என்ன லட்சணம்னா, அங்க வேற லட்சணம் சொல்றது, எம் எம் லோகம் மனசா சம்விபாதி விசுத்த சத்வ காமயதே யாம்ச காமான் தம் தம் லோகம் ஜெயதே தாம்ச காமான் தஸ்மாத் ஆத்மஜம் ஹி அர்ச்சையேத் பூதி காமஹ. 3 முண்டகம் கடைசி மந்திரம் இது. 6 முண்டகம் இருக்கு. முண்டகம்னா தலையில ஷட்டியில நெருப்ப வச்சு தலையில வச்சுண்டே இந்த 6 முண்டகத்தையும் அத்தியனம் பண்ணணுமா. அதனால இந்த முண்டக உபனிஷத்துக்கு முண்டக உபனிஷத்துன்னு பேரு. நீங்க அப்படிதான் அத்தியானம் பண்ணணும்னு ஏற்கனவே வழக்கத்திலேயா இருக்கு, சட்டிட்டுலாம் வைக்க முடியாது. அப்படி ஒரு சில சில சாகாத்தியனத்துக்கு சிரோபிரதம் விதிவத் ஜெயிஸ்து சீர்ணம். அப்ப பலன் ஜாஸ்தி சொல்றார். நமக்கே ஒவ்வொரு காண்ட அத்தியனம் பண்ண பண்ணச்சு என்னென்ன விரதங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து தான் மொத்தமா சேர்ந்து நாம் என்ன பண்றோம், பூப்பிரதிநிதிகம் சந்தன காஷ்டம் பிராமணாய துபியம் அகம் சம்பிரததே கோப்பிரதிநிதிகம் நாரிகேளகண்டம் வித் 6.5 ரூபாய் துபியம் அகம் சம்பிரததே. நம்ம எல்லாம் சப்ஸ்டியூட் வச்சுருக்கோம். பசுமாடு 4000-5000 வாங்கி கொடுக்கணும்னா அதுக்கு ரெப்ரசன்டேஷனாக 6.5 ரூபாயும் ஒரு அழக தேங்காயும் இதில் எல்லாம் கிடைக்கும். இப்போ இன்னி ராத்திரி போய் அங்கே பார்த்தேன்னா தெரியும், பாலாஜியில் மூட்டை மூட்டையாக 500,000 போடுறவாலும் இருக்கா. சில ரெண்டு கட்டம் என்ன பண்ணோம்னா, ரிசர்வ் பேங்கில் கூட ரிட்டைன் ஆகிடுத்து இவன் இவன் கொடுத்த நோட்டு 5 ரூபா நோட்டு 4 இதை ஒரு பேப்பரில் கட்டி அது ஒரு பேக் பண்ணி இது உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கினால அனுபவிச்சோம். சனிக்கிழமை சனிக்கிழமை 2 அங்கே உண்டியில் எண்றதுக்கு நான் தான் இன்சார்ஜ். 74-75 அங்கே மலை மேலே வைஸ் பிரின்சிபால் வேலை. இதில் பொறுப்பாக இருக்கிற வேலைக்காரெல்லாம் உண்டியல் எண்றச்சு பொறுப்பாக இருக்கணும். அதில் என்ன போட்டான், எனக்கு சனிக்கிழமை போட்டான். மற்ற நாளில் போட்டால் 10 முடிஞ்சால் இன்றைக்கி 12 ஆகும் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள. திண்டாரி தெருவுக்கு அந்த மூட்டையெல்லாம் அவுத்து பார்த்துருக்கேன். தங்கக்கிளி வந்தது ஒரு தூரம், பல விஷயங்கள் வந்தது. ஒரு ஒரு பேப்பரை பிரித்தா 5-6 பேப்பர் இருந்தது, உள்ளே 2-3 நோட்டு கிழிச்சல், ரிசர்வ் பேங்க்லேயும் செல்லுபடியாகலை. அது கொண்டு உண்டியலில் போட்டான்னா அதுவும் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல போட்டாக்க நிறைய வருங்கிறான். அவனுக்கு என்ன வரப்போறது எனக்கு தெரியாது. கா சொல்லும் கூட்டமோ தாங்க முடியல. பகவான்ட்டு நாம பண்ற பிசினஸ் போல உலகத்துல எங்கேயுமே நடக்காது. பிரகலாதம் பார்த்தான் நரசிம்ம இந்த மாதிரி ஆசாமிகள்ட்ட நீ மாட்டிக்கவே மாட்டிக்காது, அன்னைக்கு எங்கேயா கிளம்பி போடுவான். ஏன்னா எஸ்த ஆசிஷ ஆசாஸ்தே நசபிருத்திய சவை வணிக்கு. உன்னிடத்துல வந்து அதை கூட இதை கூடுன்னு பேரம் பேசிண்டு இதுக்காக நாலு தேங்காய் உடைக்கிறேன்னா இதுக்காக அவர் காத்துருக்க. நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவனுக்கு எவ்வளவு பிரீத்தி பார்த்தோம் நரசிம்மர்கிட்ட. அதனால பலனை கருதி நாம பண்ணக்கூடாது, நாம செய்யணும்னு செய்யணும். நாம குழந்தையின் இடத்துல அன்பு காட்டும் போது அது நாளைக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சுட்டேவா அப்பா அம்மா குழந்தைக்கு பிரியம் காட்டுறா. எகதா பித்தரவு இல்ல ஒன்னொன்னுக்கும் மனத்தை பார்க்கறதா. சார் நீங்க என்கிட்ட அன்பா பேசுறதுக்கு எத்தனை ரூபா தரையணும்? பலாறுனார ரூபா கொடுத்த அன்பு வருமானு எங்கேயாது. அதனால எதுக்கு அவ்வளவு தூரம் சொல்ல வரேன், நாம கொடுக்கறத மரியாதையா கொடுக்கணும். எஸ்த ஆசிஷ ஆசாஸ்தே சபிருத்த சவை வணிகன்னு சொல்றார் பகவான். இடத்துல பூர்ண காமனா இருக்கிறவர் எதை நினைச்சாலும் அங்க வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றா. அந்த சந்துங்கிறவர் ரொம்ப பெரியவர். பேர்பட்ட மகான்கள் எல்லாம் என்ன பண்றாங்கிறத நாம லோகத்துக்காக பரமபகாரங்கள்லாம் பண்றார். இந்த அக்னி பகவான் சகலவிதமான பணத்தையும் கொடுக்கிறவர். அதனாலதான் ஒரு ஸ்லோகம் ஒன்னு இருக்கு, ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத் ஞானம் மகேஸ்வராதிச்சேத் மோக்ஷமிச்சேத் ஜனார்தனா. இதுல சிவவிஷ்ணு சண்டை ஒன்று இருக்கு உத்தரார்த்தத்துல. தத்துவ ஞானம் வேணும்னா பரமேஸ்வரன் வாங்கிக்கோ, மோட்சம் வேணும்னா விஷ்ணுட்டு வாங்கிக்கோன்ட்டான். நமக்கு மோட்சம் தானே வேணும், ஞானம் எதுக்கு?
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சோமமானந்தசம்பூர்ணம் சோமார்த்தகிருதசேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தக்ஷிணாமூர்த்திமாஶ்ரயே சர்வஶ்ருங்காரசோபாட்யாம் ஸ்மயமானமுகாம்புஜாம் விதீந்திரவிஷ்ணுநமிதாம் கலயே கல்பகாம்பிகாம் ஸ்மரதாம் சர்வபாபக்னம் மயூரபுரநாயகம் சர்வஜனஹ்ருதாவாசம் கபாலீஷமஹம் பஜே திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம. பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டன் பதம் போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டன் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி. ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய். காடனவே புழில் சூழ் மயிலாபுரி கற்பகமேன் கற்பகமே தனம் தரும் கல்வி தரும் உருநாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெனக்கு உய்ப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. எல்லாம் வல்ல கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளாடும், மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவருளாடும், ஏழவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருவருளாடும், அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருவருளாடும், இன்றைய தினம் சைவம் .org இணையத்தின் வாயிலாக சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும் என்ற தலைப்பின் முதல் அமர்வில் நமக்கு எனது சிற்றறிவுக்கு எட்டியவாறு சிவாலய வழிபாட்டு முறைகளை சிந்திக்க உள்ளோம். ஆலயத்திற்கு சிவாலயத்திற்கு செல்லும் பொழுது தரிசனத்திற்கு செல்லக்கூடியதான பக்தர்கள் தனது தேகத்தினை மூடிக்கொண்டு, ஆடவர்கள் தனது தேகத்தினை துண்டால் போர்த்தி கொண்டோ அல்லது சட்டை போன்றவைகளை போட்டுக்கொண்டோ செல்லுதல் கூடாது என்பதை பார்த்தோம். வஸ்திரேனாச்சாத்ய தேகம் ஸ்வம் யோனரஃப் பிரணமேத்துமாம் த்ரிஜன்ம ஜாயத்தே மூக்கஹா ஜன் சப்த ஜன்மசு நிர்தனஹா என்று பார்த்தோம். எவன் ஒருவன் சிவனாருடையதான ஆலயத்தில் தரிசனத்திற்கு செல்லும் சமயத்தில் மேல் ஆடை, அதாவது தனது மேல் பாகத்தினை, தேகத்தின் மேல் பாகத்தினை மூடிக்கொண்டு இருக்கிறானோ, அவன் மூன்று ஜென்மங்களுக்கு ஊமையாகவும் ஏழு ஜென்மத்திற்கு நிர்தனனாகவும், அதாவது செல்வம் இல்லாமலும் இருக்க கடவான் என்ற ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். அதனை தொடர்ந்து இராமாயணம் என்பதில் கூட சிவாலயத்தினுள் எவ்வாறு தரிசனம் செய்தல் வேண்டும், அதைப்போல கந்த புராணம் என்பதான புராணத்திலும் சிவாலய தரிசனம் செய்யும் பொழுது எந்த எந்த மாதிரி பக்தன் இருத்தல் வேண்டும் என்பதும் கூறப்பட்டுள்ளது. காந்த புராணத்தில் தைலாபியங்கம் கிருதாபியங்கம் சிரசோ வேஷ்டனம் ததா கஞ்சுகாவரணம் சாபி வர்ஜயேத் சிவமந்திரே உபானஹ் ஆதபத்ராதிரஹிதஹா க்ஷமயான்விதஹா என்று கூறப்பட்டுள்ளது. சிவமந்திரே வர்ஜயேத், சிவனாருடையதான மந்திரத்தில், அதாவது ஆலயத்தில் இவைகளை அறவே ஒருவன் ஒழித்தல் வேண்டும், விடுதல் வேண்டும். அவைகள் யாதெனில் தைலாபியங்கம், தலையில் எண்ணெய் வைத்து கொண்டு ஆலயத்திற்குள் செல்லுதல் கூடாது, கிருதாபியங்கம் நெய்யினை தேகத்தில் தடவிக்கொண்டு செல்லுதல் கூடாது. ஆயுர்வேத சாஸ்திரத்தில் உடம்பில் இருக்கக்கூடியதான உஷ்ணம், அதாவது சூடு தணிதலின் பொருட்டு கண் பகுதிகளில் மேலும் கீழும், அதாவது கண் மேல் கீழ் ரப்பைகளுக்கு மேல் நெய் தடவிக்கொள்ளுதல் என்பது ஒரு விதமான வைத்தியம். அதை போல வைத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சிவாலயத்தினுள் செல்லுதல் கூடாது, அதுதான் கிருதாபியங்கம். கிருதாபியங்கம் என்றால் நெய்யினை உடம்பு முழுக்க தடவிக்கொள்ளுதல் என்பது கிடையாது, உடம்பில் ஒரு பாகத்தில் அந்த நெய்யினை தடவுதல். சிரசோ வேஷ்டனம் ததா, தலையில் தலைப்பாகை கட்டி கொண்டு செல்லுதல். அடுத்தபடியாக கஞ்சுகாவரணம், கஞ்சுகம் என்றால் மேலாடை, இந்த இடத்தில் ஆடவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடியதான சட்டை போன்றவைகளையும் அல்லது துண்டினை

பெரும்பாலும் பல ஊர்களில் இருக்கின்றது. அவ்வாறு செல்லக்கூடியவர்கள் பாதரக்ஷை அதாவது காலணி அணியாமல் சென்றால் மிக நல்லது. ஏதோ ஒரு சில நபர்கள் அந்த காலணிகளை கைகளில் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். ஆனால் அதிலும் ஒரு சிலர் அந்த காலணிகளை அணிந்து கொண்டே செல்வார்கள். அதை போல் செல்லுதல் கூடாது என்பது நம்மால் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக உணரப்படுகிறது. ஆத்தபத்திரம் என்றால் முன்பே கூறினேன் குடை. குடைபிடித்து கொண்டு சிவதர்சனம் செய்தல் கூடாது. குடைபிடித்து கொண்டு சிவாலயத்தினுள் தரிசனம் செய்தல் கூடாது என்றெல்லாம் நமக்கு இந்த ஸ்கந்த புராண வாக்கியத்தின் மூலமாக அறியப்படுகிறது. அடுத்தபடியாக இராமாயணத்தில் ஆதிகவி வால்மீகியால் இயற்றப்பட்டதான ஸ்ரீமத் இராமாயணத்தில் கூட ஆலய தரிசன முறையானது கூறப்பட்டுள்ளது. அது யாதெனில், சிவாலய உபாகமிய யஸ்து தூஷயத்தே நரஹா மலமூத்திரைச்ச நிஷ்டீவைகி ச வேதாலோ பவிஷ்யதி. சிவாலயம் உபாகமிய, சிவாலயத்தை அடைந்து யஹா நரஹா எந்த மனிதனானவன் தூஷயத்தே அந்த இடத்தை அசுத்தம் செய்கிறானோ, எதனால் மலமூத்திரைச்ச நிஷ்டீவைகி மலம் கழித்தல் சிறுநீர் கழித்தல் உமிழ்தல் போன்ற செயல்களை எவன் ஒருவன் சிவாலயத்தினுள் செய்கிறானோ ச வேதாலோ பவிஷ்யதி அவன் வேதாளமாக இருக்க கடவான் என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளது. யஸ்து தேவாலயகதோ வாகனாத்யதிரோகதி சது தேனைவ தோஷேன ஜாத்த பங்குர் பவிஷ்யதி. எவன் ஒருவன் சிவாலயத்தினுள் சென்று அங்கு இருக்கக்கூடியதான வாகனத்தினுள் ஏறுகிறானோ, நன்றாக நினைவில் கொள்ளுதல் வேண்டும், இது பக்தர்களுக்கு மட்டுமே. சாமான்யமாக தரிசனம் செய்வதற்காக செல்லக்கூடியதான பக்தர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். பூஜை செய்யக்கூடியதான ஆச்சாரிய பெருமக்கள் வாகனத்தில் தாராளமாக ஏறலாம். அவர்கள் அந்த சமயத்தில் வாகனத்தில் அமர்ந்து பல விசேஷமான மந்திரங்கள் அனைத்தும் ஜபம் செய்தல் வேண்டும் என ஆகமங்கள் கூறியுள்ளது. எனவே வாகனத்தில் ஏறுதல் என்பது சாமான்யமான பக்தர்களுக்கு மட்டுமே, ஆச்சாரியருக்கு கிடையாது என்பதை நாம் மனதில் கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு எவன் ஒருவன் சிவாலயத்தை அடைந்து அதில் இருக்கக்கூடியதான வாகனத்தில் ஏறி அமர்கிறானோ சது தேனைவ தோஷேன ஜாத்த பங்குர் பவிஷ்யதி, அவன் அந்த தோஷத்தினாலேயே எதிர்காலத்தில் ஒரு பங்குஹு என்றால் நொண்டிக்காலன் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த நொண்டிக்காலனாக மாறிவிடுவான் என்று கூறப்பட்டுள்ளது. இதிலும் கூட முன்பு கூறியதை போலவே ஆலயத்தின் வழியாக புகுந்து மற்ற ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த ஆலயத்தில் அந்த பிராகாரத்தில் செல்லும் பொழுது அந்த நபரானவர் அந்த வண்டியை ஓட்டி கொண்டு செல்லுதல் கூடாது என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். இதற்கு இரண்டு விதமாக அர்த்தம் கற்பிக்க முடியும். அடுத்தபடியாக சோபானாத் கோபி யஹ்கஷ்சித்து தேவாலயம் உபேஷ்யதி சோபி பாதுகையா பின்னஹா பாதோ துக்கம் உபேஷ்யதி. சோபானம் என்றால் மாடிப்படிக்கட் என்று சொல்கிறோம் அல்லவா, மெத்தை மாடிப்படிக்கட்டு என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அதற்கு பெயர் சோபானம் என்று பெயர். அந்த சோபானத்திலிருந்து எவன் ஒருவன் சிவனாரை தரிசிக்கிறானோ, அல்லது அந்த இன்றும் கூட பல இடங்களில் நாம் பார்த்துள்ளோம், இறைவன் திருவீதி உலா வரும் சமயத்தில் இறைவனை நன்றாக தரிசித்தல் வேண்டும் என்பதற்காக சாமான்யமாக இருக்கக்கூடியதான மக்கள் கூட மிக உயரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு சுவாமியை தரிசிப்பார்கள். அது உசிதமல்ல என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஏதேனும் உடல் அசௌகரியத்தால் இயலாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், சிறு குழந்தைகள் போன்றவர்கள் அதை போல் உயரத்தில் இருந்து ஒருவேளை தரிசிக்கலாம். ஆனால் நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடியவர் எப்பொழுதுமே தரையில் நின்று கொண்டே சிவனாரை தரிசித்தல் வேண்டும். அந்த உலாமூர்த்தியையோ அல்லது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியதான மூர்த்தியையோ தரிசித்தல் வேண்டும். அவ்வாறு உயர்ந்த இடத்தில் இருந்து தரிசித்தல்

தவறு என்பதை நாம் உணர வேண்டும். காலதேச வர்த்தமானத்திற்கு உட்பட்டு அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு எவன் ஒருவன் உயர்ந்ததான இடத்திலிருந்து தரிசிக்கிறானோ அவனும் மிக துக்கத்தினை அடைவான் என்கிறது ஆதிகாவியமான இராமாயணம். யதிவாபியர்ச்சிதா காங்க்ஷி சிவத்ரவ்யாணி லும்பதி ச பிரம்மராட்சசோ பூத்வா சூன்யாரண்யேஷு ரோததி. யதிவா அபியர்ச்சித ஆகாங்க்ஷி சிவத்ரவ்யாணி லும்பதி. எவன் ஒருவன் ஒருவேளை சிவனாருடையதான பூஜைக்காக இருக்கக்கூடியதான திரவியத்தை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, அபகரித்தல் என்பது பெரிய தவறு, அபகரித்தல் என்று நினைத்தலே மிகப்பெரிய தவறு என்கிறது ஆதிகாவியமான இராமாயணம். அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் ச பிரம்மராட்சசோ பூத்வா, அவன் பிரம்மராட்சசனாக இருக்க கடந்து சூன்யாரண்யேஷு ரோததி, அடர்ந்த காட்டில் அழுது கொண்டு இருப்பவனாக விளங்குவான். தற்காலத்தில் இவை அனைத்தும் சாத்தியமா என்றால் ஒரு சிலதான விஷயங்களை நாம் உணருதல் வேண்டும். அவ்வாறு நினைப்பவர்களிடத்தில் செல்வம் இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் அவனது உற்றார் உறவினர்கள் அவனிடம் இருக்க மாட்டார்கள். அதுதான் சூன்யாரண்யேஷு ரோததி, அடர்ந்த காட்டில் அழுது கொண்டிருத்தல். மிக பெரியதான மாட மாளிகையில் வசிப்பார், ஒரே ஒரு நபர் மட்டும் வசிப்பார், அதை போன்றதான நிலைமைக்கு தள்ளப்படுவான் என்பதை நாம் உணருதல் வேண்டும். அடுத்தபடியாக ஆலயத்தினுள் செல்லும் பொழுது பக்தனானவன் திரையிட்டிருந்தால் அச்சமயத்தில் இறை தரிசனம் செய்தல் கூடாது. இந்த திரையிட்டிருத்தல் என்பதை பிரச்சன்னபடம் என்று சொல்வார்கள். பிரச்சன்னபடம் என்றால் திரைச்சீலை, திரை என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. அவ்வாறு திரை போட்டிருக்கக்கூடியதான சமயத்தில் ஒருவன் சிவதர்சனம் செய்தல் ஆகாது என்பது மிக முக்கியமானது. திரை போட்டிருக்குமே எனில் எவராக இருந்தாலும் சரி, திருக்கோவிலுக்குள் திரை போட்டிருக்கும் என்றால் அபிஷேகம் முன்பு திரை போட்டிருக்கலாம், அல்லது அபிஷேகத்திற்கு பின்பு அலங்காரம் நடைபெறும் சமயத்தில் திரையிட்டிருக்கலாம், அல்லது நிவேதனம் அமுது படைத்தல் நைவேத்தியம் செய்யும் சமயத்தில் திரை போட்டிருக்கலாம். அச்சமயத்தில் அந்த பக்தனானவன் அமைதியுடன் பொறுமையாக இருத்தல் வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் வெகு நீண்ட நேரமாக திரையிட்டிருக்கிறது, நான் இதை முடித்துவிட்டு வேறு இடத்திற்கு செல்லுதல் வேண்டும் போன்றதான எந்த எண்ணமும் பக்தனுடையதான மனதில் இருத்தல் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு திரையிட்டிருக்கக்கூடியதான சமயத்தில் ஒருவேளை எவனாவது ஒரு பக்தன் மோகத்தினால் தரிசனம் செய்வானே எனில் அவன் மிகுந்த கடைநிலையை அடைவான் என்கிறது ஆகமங்கள். பிரச்சன்னபட காலே ந கர்த்தவ்யம் லிங்க தர்சனம், தற்கால தர்சனம் மோகாது பார்யா புத்திர விநாசனம் என்கின்றது. பிரச்சன்னபட காலே, பிரச்சன்னபடம் என்று சொல்லக்கூடியதான திரை இட்டிருக்கக்கூடியதான சமயத்தில் ந கர்த்தவ்யம் லிங்க தர்சனம், சிவனாருடையதான தரிசனத்தினை ந கர்த்தவ்யம் செய்தல் கூடாது. தற்கால தர்சனம் மோகாத், ஒருவேளை மோகத்தினால் என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் அதிகாரம் இருக்கிறது, நான் பார்ப்பேன், எனது திருக்கோவில் இது என்றெல்லாம் எவரேனும் மனதில் நினைத்து கொண்டு அதை போல் தர்சனம் செய்வாரே எனில் மோகாத், மோகத்தினால் தற்கால தர்சனம், அந்த திரையிட்டிருக்கக்கூடியதான காலத்தில் செய்யும் தர்சனமானது பார்யா புத்திர விநாசனம், ஒருவனுடையதான மனைவி மற்றும் குழந்தைகளை சீரழிய செய்துவிடும் என்கின்றது. எனவே எக்காரணம் கொண்டும் ஆலயத்தினுள் சென்றால், அச்சமயத்தில் திரை போட்டிருந்தால், அந்த சமயத்தில் நாம் தரிசனம் செய்தல் கூடாது.

0: என்பதை மனதார புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது பூஜை உபச்சாரங்கள் போன்றவைகளை முடித்துவிட்டு திரை எடுக்கிறார்களோ அச்சமயத்தில் மட்டுமே தரிசனம் செய்தல் வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: அடுத்து 9வது நூற்பா. இந்த ஞானாசிரியரிடம் அந்த ஞானத்தை, ஞானாசிரியருடைய ஞான மொழிகளை கேட்ட காலத்தில் ஆணவ மலம் நீங்கிவிடுகிறது. ஞானத்தை கேட்டபோதே ஆணவ மலம் நீங்கிவிட்டது என்று பொருள். ஆணவ மலம் நீங்கிவிட்டாலும் பக்குவ குறைவு உடைய மாணவர்களிடத்திலே அந்த ஆணவ மலத்தினுடைய வாசனை நீங்காது இருக்கும். மலவாசனை நீங்காது இருக்கும். அந்த மலவாசனை என்ன செய்யும்? அது சமயம் பார்த்து அந்த மாணாக்கனுக்கு அது உலகத்தை, உலகப்பற்றை உண்டாக்கும். உலகத்தை நோக்கும்படியாக தூண்டும். உலக ஆசையை ஏற்படுத்தும். ஞானாசிரியர் மூலமாக ஞானத்தை பெற்று திருவருளை உணர்ந்தாலும் கூட அந்த திருவருளை மறக்க வைத்து உலகத்தை நோக்க வைக்கும் இந்த மலவாசனை. இங்கே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனை உணர்வதிலே இரண்டு நிலைகள் இருக்கின்றன. முதலிலே அவனுடைய திருவருளை உணர்தல், அது முதலிலே நிகழும். பிறகு அடுத்தபடியாக சிவத்தை உணர்தல், முதலிலே அருளை உணர்தல், அடுத்து தான் சிவத்தை உணர்தல். அது எது போல என்றால், முதலிலே அந்த அதிகாலை வைகறை நேரத்தில் தோன்றுகிற சூரியனுடைய ஒளியை முதலிலே கண் பொருந்துகிறது. முதலிலே சூரியனுடைய ஒளியை நம்முடைய கண்கள் பற்றுகின்றன. பிறகுதான் அந்த ஒளி மூலமாக சூரியனை காண முடிகிறது. எனவே முதலிலே புலப்படுவது சூரிய ஒளி, அடுத்து புலப்படுவது சூரியனுடைய காட்சி. எனவே முதலிலே திருவருள் காட்சி, பின்னர் சிவத்தினுடைய காட்சி. அதுபோல ரெண்டு நிலைகள் இறைவனை உணர்வதிலேயும் இருக்கிறது. முதலிலே பக்குவ ஆன்மா அருளை உணரும், பிறகு அருள் மூலமாக இறைவனை உணரும். திருவருள் பயனிலே சொல்லியிருக்கிறார், அந்த அருளது நிலையில பெருக்க நுகர வினை பேரொளியாய் எங்கும் அறுக்கனென நிற்கும் அருள். எனவே சூரிய ஒளி, ஒளிதான் நமக்கு இறைவனை உணர்வதற்கு வழி, கருவி. நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இறைவனை உணர்வதற்கு நமக்கு துணை செய்வது, ஆன்மாக்களுக்கு துணை செய்வது அவனுடைய அருள்தான், அருளாகிய ஒளி. எனவே அந்த இறைவனுடைய அருள் ஒளியை முதலிலே உணர வேண்டும். அந்த சூரிய ஒளி நமக்கு என்ன செய்கிறது? சூரிய ஒளி உலகப் பொருளை காட்டுகிறது, உலகப் பொருள்களை விளக்கி காட்டுகிறது. நாம் அந்த சூரிய ஒளியினுடைய உதவியால் உலகப் பொருள்களை அறிந்து, அவற்றை பெற்று நுகர்ந்து உலகப் பொருள்களிலேயே அழுந்திருக்கிறோம். அந்த சூரிய ஒளியை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம். நமக்கு எல்லாவற்றையும் காட்டுகிற அந்த சூரிய ஒளியை மறந்து இருக்கிறோம். எனவே நாம் உலகத்தையே நோக்கிக் கொண்டிருந்தால் சூரிய ஒளி புலப்படாது. அந்த சூரிய ஒளியை நாம் பற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? உலக பார்வையை மாற்ற வேண்டும். உலகத்தை கீழ் நோக்கி நிற்கிற நம்முடைய பார்வையை மாற்றி மேல் நோக்கி அந்த சூரியனுடைய கதிரை நம்முடைய கண்கள் பொருந்த வேண்டும். அப்படி நம்முடைய கண்கள் சூரியனுடைய ஒளியோடு கலக்குமானால் அந்த சூரிய ஒளி என்ன செய்யும்? நம்முடைய கண்களுக்கு சூரியனை காட்டும். எனவே சூரிய ஒளி உலகத்தையும் காட்டு சக்தியாக இருந்து உலகத்தை காட்டுகிறது. அதுவே அருட்சக்தியாக இருந்து இறைவனை காட்டுகிறது. அதை நோக்குகின்றவருடைய பார்வையை பொறுத்தது. உலகத்தையே நோக்குகிறவர்களுக்கு உலகப் பொருளை காட்டுகிறது, தன்னை நோக்குகிறவர்களுக்கு இறைவனை காட்டுகிறது. எனவே ஞானாசிரியர் இப்ப ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், இப்படியெல்லாம் ஞானாசிரியராக இருந்து ஞானத்தை தருவது எது? நினைத்து பாருங்கள், இறைவன் ஞானத்தை உணர்த்துகிறான் என்று சொல்லுகிறோம், உண்மையிலே உணர்த்துவது எது? ஆமா, இறைவனுடைய திருவருள்தான். இறைவனுடைய திருவருள்தான் ஞானாசிரியராக இருந்து நமக்கு உணர்த்துகிறது, ஆன்மாவுக்கு உணர்த்துகிறது. உணர்த்துகிற செயல் அருளினுடைய செயல். செயல் என்று வந்துவிட்டாலே அது அருள்தான். எனவே நமக்கு ஞானத்தை உணர்த்துவது அவனுடைய திருவருள்தான். எனவே குருவருளும் திருவருளும் ஒன்றுதான், வேறல்ல. திருவருள்தான் குருவருள், குருவாக இருந்து அருள்வது திருவருள்தான். எனவே அந்த பக்குவ மாணாக்கன் முதலிலே அந்த ஞானத்தை பெற்றவுடனே உலகச் சார்பு நீங்கிய உடனே அந்த திருவருள் அவனுடைய அறிவிலே புலப்படுகிறது. இதுவரை மறைந்திருந்த அந்த திருவருள் அவனுடைய அறிவிலே வெளிப்படுகிறது. கேட்ட காலத்தில், ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்ட காலத்தில் அந்த உலகப்பற்றெல்லாம் நீங்கி திருவருள் புலப்படுகிறது அவனுக்கு. எனவே திருவருளை மறைத்து கொண்டிருந்தது எது என்றால் உலகப்பற்றுதான். அந்த திருவருள் எங்கேயோ இல்லையே, ஆன்மாவிடத்தில்தான் இருக்கு, நம்மிடத்திலேதான் இருக்கிறது. ஆனால் நமக்கு புலப்படவில்லை. காரணம் என்ன என்றால், உலக ஆசைகள், உலக மயக்கங்கள் நம்மை இந்த திருவருளை மறைத்து கொண்டு இருக்கின்றன. அதனால்தான் திருவருள் நமக்கு புலப்படவில்லை. எனவே அந்த உலகப்பற்று எப்போது நீங்குகிறதோ அப்போதுதான் திருவருள் ஒளி உயிரிலே விளங்கி தோன்றும். அப்படி அந்த ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்டு இந்த உலகப்பற்று நீங்குகிற காலத்திலே அந்த மாணாக்கனுடைய அறிவிலே திருவருள் ஒளி புலப்படுகிறது. அப்படி புலப்பட்டாலும் இவன் பக்குவ குறைவு உடைய மாணாக்கனாதலாலே அந்த மல வாசனையானது, முன்னர் நீங்கிய மலத்தினுடைய வாசனை, அதனுடைய தாக்குதல் நிகழ்கிறது. எப்படி பாசி நிறைந்த குளத்திலே கல்லை விட்டெறிந்த காலத்திலே பாசி நீங்கி விடுகிறது, பாசி விலகி நீர் புலப்படுகிறது. அதுபோல இந்த ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்ட காலத்திலே ஞானம் உண்டாகி ஆணவ பலமாகிய பாசி விலகி நிற்கிறது. எனவே அந்த ஞானமாகிய மெய்யறிவு விளங்கினாலும் அந்த பக்குவ குறைவினாலே அந்த மறுபடியும் அந்த பாசியாகிய ஆணவ மல வாசனை வந்து மூடிவிடுகிறது. அப்படி மூடுகிற போது அந்த திருவருள் மறைந்துவிடும். திருவருள் மறைந்து விடுகிறது. எனவே திருவருள் புலப்பட்டும் நிலைத்து நில்லாமல் திருவருள் காட்சி மறைந்துவிடும். உலக நினைப்பு வந்துவிட்டால் திருவருள் மறைந்துவிடும். அந்த உலக நினைப்பை தூண்டுவது மலவாசனை. எனவே மலவாசனை இருக்கிற வரை திருவருளை உறுதியாக பற்றி கொள்ள முடியாது. அது மலவாசனையினுடைய சேட்டை, அது செய்கிற வேலை மலவாசனை. எனவே என்ன விளங்குகிறது? ஞானத்தை பெற்றவர்க்கும் மலவாசனை இருப்பதனாலே திருவருளை உறுதியாக பெற முடியாத நிலை. அப்படிப்பட்டவர்கள் அந்த திருவருளிலே உறுதியாக நிற்பதற்கு என்ன வழி, என்ன சாதனம் என்பதை 9வது நூற்பாவிலே கூறுகிறார். சாதன இயல் 7, 8, 9 சாதன இயல் என்று பார்த்திருக்கிறோம். 8வது நூற்பாவிலே ஞானம் சாதனம் என்று பார்த்தோம். 9வது நூற்பாவிலே அந்த ஞானத்தினால் திருவருளை பெற்ற பின்னரும் அதை இழந்துவிடக்கூடிய நிலை உண்டாகும் மல வாசனையினால். அந்த ஞானத்தை உறுதியாக நெகிழவிடாமல் பற்றி கொள்வதற்கு என்ன உபாயம், வழி என்ன என்று 9வது நூற்பாவிலே கூறுகிறார். மாணிக்கவாசகருடைய புலம்பலே அதுதானே, உன்னை பெற்றும் இழந்து விட்டேனே, உறுதியாக பற்றாமல் உன்னை விட்டு விட்டேனே என்றுதானே வருந்துகிறார். அருமையான பொற்கிண்ணம், அந்த பொற்கிண்ணத்தை ஒரு குழந்தையினுடைய கையிலே கொடுத்தால் அந்த குழந்தை அதனுடைய அருமையை உணராமல் வீசி எரிந்து விடுவதைப் போல, பெருமானே உன்னுடைய திருவருளை பெற்றும் நான் இழந்து தவிக்கிறேன் என்று சொல்லுகிறார் திருச்சதகத்திலே. மழ கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரியை என்றுனை கருதுகின்றேன் என்று சொல்லுகிறார். எனவே அப்படி அந்த பக்குவ குறைவினாலே திருவருளை உணர்ந்தும் நிகழ விடுகிற நிலை, அதை உறுதியாக பற்றிக் கொள்ளுகிற சாதனத்தை இங்கே சொல்லுகிறார். 9வது நூற்பா எப்படி தொடங்குகிறது? ஊனக்கண் பாசம் உணரா பதியை. பதியை இறைவனை, தலைவனை, பதியை எப்படிப்பட்டவன்? உணரா, உணர முடியாத இறைவன். ஊனக்கண் பாசம், ஊனக்கண் என்பது ஊனக்கண் பாசம். பாசம் என்பது பாசஞானம், பாசஞானம். பாசம் என்றால் பாசஞானம். இன்னொரு ஞானம் என்ன? பசுஞானம். அதுதான் முதலிலே சொல்லப்பட்ட ஊனக்கண். ஊனக்கண் என்றால் பசுஞானம், பாசம் என்றால் பாசஞானம். பசுஞானத்தை ஊனக்கண் என்று ஏன் குறிப்பிடுகிறார்? ஊனம் என்றால் குறைபாடு, கண் என்றால் அறிவு. கண் என்றால் அறிவு. எனவே குறைபாடு உடைய அறிவு என்பது இங்கே பசுஞானம். நான் நேற்று குறிப்பிட்டேன், அந்த ஞானாசிரியர் மூலமாக ஞானத்தை பெற்ற காலத்தில் ஆணவமலம் நீங்கிவிடுகிறது. ஆணவமலம் நீங்கினால் உயிரினுடைய வியாபக அறிவு புலப்படுகிறது, சிற்றறிவு நீங்கிவிடுகிறது. அந்த வியாபக அறிவு வந்தவுடனே எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு வல்லமை இவனுக்கு ஏற்பட்ட உடனே அவன் தன்னையே பெரிய பொருளாக, பிரம்மமாக நினைக்கிறான். தானே கடவுள், நானே பரம்பொருள் என்ற ஒரு செருக்கு ஏற்படுகிறது. அந்த நிலையிலும் திருவருள்தான் தனக்கு இந்த வியாபக அறிவை தந்தது என்ற உண்மையை அவன் அறியவில்லை. அதற்கு காரணம் மலவாசனை. மலவாசனைதான் அவனுக்கு அந்த செருக்கை உண்டாக்குகிறது. நான் பெரியவன், நானே முதல், நானே எல்லாம், நானே எல்லாவற்றையும் அறிகிறேன் என்ற தன்முனைப்பை கொடுக்கிறது அந்த மலவாசனை. இந்த மலவாசனை இருக்கிற வரை இறைவனோடு ஒன்றுபட விடாது. நான் தனி என்று வேறுபடுத்துமே தவிர இறைவனோடு ஒன்றுபட விடாது இந்த மலவாசனை. அதுதான் அந்த நிலைதான் பசுஞானம். அதாவது தன்முனைப்போடு கூடிய வியாபக அறிவு பசுஞானம். இந்த பசுஞானம் பாசஞானம் என்ற இரண்டினாலும் இறைவனை உணர முடியாது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இங்கே எந்த நூற்பாவில் பார்த்தோம்? ஊனக்கண் பாசம் உணரா பதியை. ஊனக்கண்ணாகிய பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் உணரப்படாத அந்த பதியை வேறு எதனாலே உணர முடியும்? பதிஞானத்தாலே. பதியை பதிஞானத்தாலே தான் உணர முடியும். பதிஞானம் என்பது எது? அவனுடைய திருவருள். திருவருள் என்பது என்னது? அவனுடைய அறிவு. அவனுடைய அறிவாலே தான் அவனை உணர முடியும். அருளாலே எவையும் பார் என்றான் தாயுமானவர். ஆனந்த களிப்புங்கிற பாட்டிலே அருளாலே எவையும் பார் என்றான். அத்தை அறியாது என்னுடைய அறிவாலே பார்த்தேன். இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழிங்கிறார். எனவே அருளாலேதான் அவனை பார்க்க முடியும். எனவே ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் அவனுடைய ஞானமாகிய கண்ணால், அவனுடைய திருவருளாகிய கண்ணால் ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உன்னுடைய அறிவிலே. இங்கே மெய்கண்டார், அதாவது ஞானாசிரியர், அந்த பக்குவ குறைவுடைய மாணவனுக்கு அறிவுறுத்துகிறார். அதாவது என்ன அறிவுறுத்துகிறார்? அந்த திருவருளை எப்படி உணர்ந்து பற்றி கொள்வது என்பதற்கு வழி சொல்லுகிறார். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாத இறைவனை அவனுடைய அறிவாகிய திருவருளாகிய கண்ணாலே, ஞானக்கண்ணாலே பார். எங்கே தேடி பார்க்க வேண்டும்? உன்னுடைய அறிவிலே தேடு. சிந்தை நாடி, சிந்தையினா உன்னுடைய அறிவிலே. சிந்தை என்பது அறிவை குறிக்கும். உன்னுடைய அறிவிலே நாடி தேடுவாயாக. நாடி என்றால் வினை முற்று, வாக்கியம் முடிகிறது. நாடி நாடுவாயாக. ஆக என்ன சொல்லுகிறார் இந்த இடத்திலே ஞானாசிரியர்? இறைவனை உன்னுடைய அறிவிலே திருவருளாகிய கண்கொண்டு தேடுவாயாக. ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை உன்னுடைய அறிவிலே நாடி நாடுவாயாக.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: இதோட இந்த நான்காம் நூற்பா முடிகிறது. அடுத்து ஐந்தாம் நூற்பா. சிவஞான போதத்தில் ஐந்தாம் நூற்பாவிலே சொல்லப்பட்ட கருத்து, விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவை. அங்கே சொல்லப்பட்ட கருத்து சிவஞான போதத்தில் அந்த ஐம்பொறிகள், மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐம்பொறிகள் ஆன்மா உடனிருந்து செலுத்தத்தான் செயல்படுகின்றன. ஐம்பொறிகள் ஆன்மா செலுத்தத்தான் செயல்படுகின்றன. ஆன்மாவின் உதவியினால்தான் அவை உலகத்தை அறிகின்றன ஐம்பொறிகள். ஆனால் அவை தம்மை செலுத்துகிற அந்த ஆன்மாவை அறிய மாட்டான். ஆன்மாவை அறிய மாட்டான், உலகத்தைத்தான் அறியும். அதுபோலத்தான் இந்த ஆன்மாக்கள் இறைவன் உடனிருந்து உணர்த்துவதனால்தான் உலகத்தை உணர்கின்றன, உலக அறிவை பெறுகின்றன. ஆனால் தனக்கு உணர்த்துகின்ற அந்த இறைவனை அவை அறிய மாட்டா. உயிர்கள் உலகத்தை அறியுமே தவிர தனக்கு பின்னாலே இருந்து அறிவிக்கின்ற தலைவனாகிய இறைவனை அறிய மாட்டா என்று அங்கே ஐந்தாம் நூற்பாவிலே சொன்னார். அதே கருத்து தான் இங்கே அந்த சிவஞான போத கருத்தை அப்படியே தொகுத்து இந்த முதல் சூத்திரத்தில் சொல்லுகிறார். 231 பொறி புலன் கரணம் எல்லாம் புருடனால் அறிந்து ஆன்மாவால் அறிந்து ஆன்மாவை அறிதரா. எல்லாம் எளிமையான பாட்டுக்கள். ஆன்மாவை அறிதரா, அவையே போல, எவையே போல, அந்த ஐம்பொறிகளைப் போல ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் செறிதரும் சிவந்தனாலே அறிந்திடும். சிவபெருமானாலே தான் அறிகின்றன, ஆனால் சிவனை காணா. சிவனாலே தான் அறிவு பெறுகின்றன, ஆனால் அவனை அறிய மாட்டார். அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பான் என்று அந்த நுற்பாவை விளக்கினார். அடுத்த பாட்டில் உடனே மாணவருடைய சந்தேகம் கேட்கிறார். அவருக்கு என்ன சந்தேகம்? மாணவருக்கு பாட்டை பாருங்க. இறைவனை அறிவிப்பானேல், இறைவன் தான் எல்லா உயிர்களுக்கும் அறிவிக்கிறான் என்றால் ஈண்டு அறிவு எவர்க்கும் ஒக்கும். எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி அறிவல்லவா வர வேண்டும்? இறைவனை அறிவிப்பான் என்றால் எல்லாருக்கும் ஒரேபடியாகத்தான் அறிவிப்பான். அப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவு நிகழ வேண்டுமே. ஈண்டு அறிவு எவர்க்கும் ஒக்கும். குறைவு அதிகங்கள், ஏன் சிலருக்கு குறைவான அறிவு சிலருக்கு அதிகமான அறிவு? அதற்கு ஆசிரியர் சொல்லுகிற விடை தத்தம் கண்மம். அவரவருடைய கண்மத்துக்கு ஏற்ப, அவரவருடைய வினைக்கு ஏற்பத்தான் இறைவன் அறிவிப்பான். வினைக்கு ஏற்றபடிதான் இறைவன் அறிவிக்கின்றான். உடனே அந்த மாணவர் கேட்கிறார், அப்படி வினைக்கு ஏற்பத்தான் இறைவன் அறிவிக்கிறான் என்றால் வினையே போதுமே, இறைவன் எதற்கு? வினையே இந்த ஆன்மாக்களினுடைய அறிவு கூடுதல் குறைதலுக்கு காரணம் என்றால் வினை ஒன்றே போதாதா? கண்ம மேல் கோமான் வேண்டா என்றான் மாணவன். உடனே ஆசிரியர் விளக்கம் கொடுக்கிறார், ரெண்டு ஓமைகளை கொடுக்கிறார். ஒன்று, வயலிலே உழவன் பாடுபட்டு உழுது உரமிட்டு நீர்வாய்ச்சி விதையிட்டு பயிரை வளர்க்கிறான். இந்த பயனை, பயிராகிய பயனை தந்தது எது? அந்த உழவனுடைய முயற்சியே பயனை தந்ததா என்றால் இல்லை. அந்த உழவனுடைய முயற்சிகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டது எது? நிலம். அந்த வயலாகிய நிலம் அந்த உழவனுடைய முயற்சியை ஏற்று அதற்கு ஏற்ற பயனை நிலம்தான் தருகிறது. அதுபோல ஆன்மாக்களுடைய வினையின் பயனை, அந்த வினையை தரவில்லை இறைவன்தான். அந்த உயிர்கள் செய்த முயற்சிகளை ஏற்று உரிய காலத்திலே பயனாக தருக. உயிர்களுடைய முயற்சிதான் வினை. அந்த எல்லா உயிர்கள் செய்கின்ற முயற்சிகளையும் இறைவன் ஏற்று அவ்வப்போது அவ்வப்பிறவியிலே பயனாக தருக. ஆதலால் நிலம் இல்லையே விளைவு இல்லை. அதுபோல இறைவன் இல்லை என்றால் வினை பயன்கள் அந்தந்த உயிர்களை சேரமாட்டார். எனவே கோமான் வேண்டும் என்று ஆசிரியர் விளக்கம் கொடுக்கிறார். இன்னொரு ஓமை, அந்த குளத்திலே பூத்திருக்கிற தாமரை மலர்கள், தாமரை இன்னும் பூக்கவில்லை, தாமரை அரும்பாக இருக்கின்றது, பிறகு மொட்டாக கொஞ்சம் விரிகிறது, அதற்கு பிறகுதான் கடைசியாக மலராக விரிந்து மனம் பரப்புகிறது. இப்படி விரிய செய்தது எது என்றால் சூரியனுடைய அந்த பொன் ஒளி, சூரிய ஒளி, அதுதான் அந்த மலரை தீண்டி அதை பக்குவப்படுத்தி மலர வைக்கிறது. அதே போல இறைவனுடைய திருவருள்தான் ஆன்மாக்களுக்கு வினைப்பயனை தந்து பக்குவப்படுத்துகிறது என்கிறார். அதை பாருங்க, முறைதரு செயற்கு, அந்த முறையாக செய்யப்பட்ட உழவனுடைய அந்த உழுதலாகிய தொழிலுக்கு பயனை தருகின்ற பாரும், நிலம் முறைதரு செயற்கு பாரும் கமா அது ஒரு ஓமை. உழவனுடைய செயலுக்கு பயனை தருகின்ற நிலமும். அடுத்து முளரிகற்கு தாமரை, தாமரைகளுக்கு இரவியும் போல் சூரிய ஒளியும் போல், முளரிகற்கு இரவியும் போல் அரைதரு தத்தம் கண்மத்து அளவினில் அவரவர் கண்மத்தின் அளவுக்கு ஏற்ப அளிப்பன் ஆதி, ஆதியாகிய இறைவன் கண்மத்துக்கு ஏற்ப கொடுக்கிறான். அடுத்து ஆன்மாவினுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? இறைவன் உணர்த்த இறைவன் அறிவிக்க அறிகிற அறிவு. இதுவும் ஒரு நல்ல பாட்டு. ஆன்மாவினுடைய அறிவு, நம்முடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலான். ஒரு நேரத்திலே ஒன்றைத்தான் அறியும். அந்த ஒன்றையும் இந்த கருவியின் உதவினாலே தான் அறியும். ஐம்பொறி அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும். ஒரு நேரத்திலே ஒரு பொருளைத்தான் அறியும். அந்த ஒரு பொருளையும் தானாக அறியாமல் கருவிகளை கொண்டு அறியும். பிறகு அறிந்தவை மறத்தலானும். எவ்வளவு பொருத்தம் உங்களுக்கு! அறிந்தவை மறத்தலானும். அடுத்தது புரியும். அறிவிக்க நான் அறிவிக்க அறிதலானும், அறிவிக்க அறிதலான். மறுபடியும் நினைவூட்டினால், ஆமா, அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும். தன்னுடைய இயல்பை ஆன்மா அறியாமல் இருப்பதனாலும் அறிந்திடும் அறிவன் அன்றாம். ஆன்மா தானாக அறிகின்ற அறிவுடைய பொருள் அல்ல. அறிந்திடும் அறிவன் அன்று, அறிவிக்க அறிவன் அன்றே, அறிவிக்க அறியும். பிறகு இந்த ஆன்மா அறிவதற்கு என்னென்ன கருவிகள் துணை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஆன்மா அறிவதற்கு என்னென்ன வேண்டும்? கருவி, கருவியால், பொருளால், காட்டால், காலத்தால், கருமந்தன்னால், உருவினால், அளவால், நூலால், ஒருவரால், இத்தனை இத்தனை வேண்டியிருக்கிறது. ஒருவரால் உணர்த்தலானும். எத்தனை சொன்னாரு? ஒன்று, ரெண்டு, ஒன்பது, ஒன்பது. ஆக இந்த துணை வேண்டியிருக்கிறது, வெந்நீராகிய துணை. எனவே இந்த ஆன்மா அறிவதற்கு கருவியால் ஐம்பொறி முதலிய கருவிகள் வேண்டும். பிறகு பொருளால் உலகப் பொருள்கள், அறியப்படுகிற உலகப் பொருள்கள் வேண்டும். பிறகு காட்டால் கலைவித்தை அராக முதலிய உட்கருவிகள் வேண்டும். காலத்தால் காலம் கைகூடி வர வேண்டும். கருமம் தன்னால், கருமம் என்பது ஊழ் விதி, ஊழ்வினை, ஊழ்வினை உதவி செய்ய வேண்டும். ஊழ்வினை, கருமம் என்றால் ஊழ் அல்லது வினை. பிறகு உரு, உருவினால், உருவினால், உரு என்றால் உடம்பு, உடம்புகளினுடைய உதவி வேண்டும். உருவினால், அளவால், உருவினால் உடம்பால், அளவினால் அளவை அறிவு. நாம் பார்த்திருக்கிறோமே அளவை அறிவு, சுட்டி அறிகிற அளவை அறிவு வேண்டும். நூலால் நூலினுடைய உதவி, அறிவு பெறுவதற்கு ஆன்மா நூல்கள் வேண்டும். இது இவற்றுக்கெல்லாம் மேலாக ஒருவர் உணர்த்த வேண்டும். ஒருவரால் உணர்த்தலானும். அறுவனாய் உண்மை தன்னில் அறியாது நிற்றலானும். உண்மை என்பது தன் உண்மை எனப்படுகிற கேவல நிலையிலே அதுதான் உண்மை எனப்படும். கேவல நிலையிலே அறுவனாய் அறியாது நிற்றலானும், தன்னை அறியாமல் நிற்றலானும். ஒருவனே, இறைவனாகிய ஒருவனே எல்லாவற்றையும் அறிந்து ஆன்மாவுக்கு என்னென்ன தேவை அறிவதற்கு என்பவற்றையெல்லாம் அறிந்து அவற்றையெல்லாம் கூட்டுவித்து அந்த ஆன்மாவுக்கு இறைவன் தான் அறிவிக்கின்றான். ஒருவனே எல்லாத்தானும் உணர்த்துவன் அருளினாலே. உடனே மாணவர் கேட்கிறார், இறைவனும் இப்படித்தான் அறிவானோ, இறைவனுக்கு இத்தனை வேண்டுமோ என்று கேட்கிறார். அதற்கு அடுத்த பாட்டில் சொல்லுகிறார், இறைவன் எப்படி அறிவான் என்றால், கருவியும் பொருளும் காட்டும் காலமும் கருமந்தானும் உருவமும் அளவும் நூலும் ஒருவரும் உணர்த்தலின்றி அருவனாய் உலகமெல்லாம் அறிந்து அவை ஆக்கி வேறாய் ஒருவனே உயிர்கட்கெல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்கும். சரி, இந்த நூற்பாவை கடைசி பாட்டுக்கு வாங்க, 239. இப்படியெல்லாம் ஆன்மாக்களுக்கு உணர்த்துகிற இறைவனுடைய சக்தியாகிய திருவருளை பற்றி ஒரு அழகான பாட்டு, கடைசி பாட்டு. திருவருளுக்கும் அந்த இறைவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு, அருள் அது சக்தியாகும். ஆக சக்தி என்பது எது? இறைவனுடைய அருள்தான். இறைவனுடைய அருட்குணம்தான் சக்தி எனப்படுகிறது. இறைவனுடைய கருணை, இறைவனுடைய இரக்கம்தான் சக்தி. அருளது சக்தியாகும், அருளது சக்தியாகும் அறந்தனக்கு அருளையின்றி தெருள் சிவமில்லை. அருளை பிரிந்து சிவமில்லை. அந்த சிவமின்றி சக்தி தனியே இல்லை. சிவமின்றி சக்தி இல்லை. மருளினை அருளால் வாட்டி ஆன்மாக்களுடைய அறியாமையை தன்னுடைய திருவருளாகிய ஒளியினால் போக்குகிறான். மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர்க்கு அளிப்பன் கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியைப் போல. எப்படி சூரியன் தன்னுடைய ஒளியினாலே இருளை ஓட்டி கண்ணுக்கு காட்சியை கொடுக்கிறதோ, அதேபோல இறைவன் தன்னுடைய திருவருள் ஒளியினாலே ஆணவமலமாகிய இருளை போக்கி ஆன்மாக்களுக்கு அறிவு விளக்கத்தை கொடுக்கின்றான் என்று இந்த 5 நூற்பாவிலே கூறி முடித்து 6 சூத்திரத்தில், 6 நூற்பா ஸ்விஞான போதத்தில் என்ன சொல்லுகிறது? 6 உணர்வுரு அசத்து எனின் உணராது இன்மையின் இரு திறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகி. ஆக இறைவன் சத்து பொருளாக நிற்கிறான். அதாவது என்றும் இறைவனுடைய சொரூப நிலை, இறைவனுடைய உண்மை நிலை இந்த 6 நூற்பாவிலே சொல்லப்படுகிறது. இறைவனுடைய உண்மையான நிலை என்ன? இதுவரை நான் பார்த்ததெல்லாம் இறைவனுடைய பொதுநிலை. இறைவனுடைய உண்மையான நிலை, யாதொரு செயலையும் செய்யாமல் உலகத்தை நோக்காமல் உயிர்களை நோக்காமல் தன் நிலையிலே தானாக எவ்வித மாற்றமும் அடையாத மெய்ப்பொருளாக செம்பொருளாக நிற்பது, மாற்றமடையாத பொருள், அந்த மாறாத நிலைதான் சத்து எனப்படுது. சத்து என்றால் மாறாத பொருள். மாறுகிற பொருளுக்கு என்ன பெயர்? அசத்து. மாற்றமடைகிற பொருள் எல்லாம் அசத்து, மாறாத பொருள் சத். 3 பொருள்களிலே, பதி பசு பாசம் என்ற 3 பொருள்களிலே, பாசம் எனப்படுகிற ஆணவம் மாயை கண்மம் இவையெல்லாம் சத்து என்பதா அசத்து என்பதா? இவற்றை இந்த 2 எந்த வகை சேரும்? எதனால் ஏன் அசத்து என்கிறீர்கள்? அசத்து என்றால் இப்போது என்ன விளக்கம் பார்த்தோம்? மாறுவது. அசத்து என்ன மாற்றம் அடைகிறது? பாசம் என்ன மாற்றத்தை அடை, ஆணவம் என்ன மாற்றத்தை அடைகிறது, மாய என்ன மாற்றத்தை அடைகிறது? என்ன இவ்வளவு படிச்சுட்டு இப்ப ஆணவம் எல்லாம் அதனுடைய சக்தி என்ன ஆகுறது, கடைசியில மெலிவடைகிறது, தேய்கிறது. அதெல்லாம் மாற்றம் தானே, அதெல்லாம் மாற்றம் தானே. ஆணவ மலத்தினுடைய சக்தி மெலிகிறது, குறைகிறது, வலி குன்றுகிறது, அது மாற்றம். அதே போல மாயை எத்தனையோ உலகங்களை தோற்றுவிக்கிறது, மீண்டும் ஒடுக்குகிறது, இது மாற்றம் அடைகிறது மாயை. அதே போல கர்மம் வினை நம்மை வந்து பற்றி இன்ப துன்பத்தை கொடுக்குகிறது, நுகர்ந்த பிறகு நீங்குகிறது, வருகிறது நீங்குகிறது, எல்லாம் மாற்றம். இப்படிப்பட்ட மாற்றம் பாசங்களுக்கு உண்டு. சரி, நமக்கு வருவோம். ஆன்மா சத்தா அசத்தா, அதாவது ஆன்மா நம்ம உயிரை பொறுத்த அளவில் உயிர் இந்த பாசங்களை சாருகிற போது, உலகத்தை சாருகிற போது மாற்றம் அடையும். உலகத்தை சேர்ந்திருக்கிற போது அது மாற்றம் அடைகிறது. உடம்பை சேர்ந்திருக்கிறது, இப்போது உடம்பு இறக்கிறது, நான் இறப்பதாக நினைக்கிறது. ஆக பிறப்பு இறப்புகளை அடைகிறதே இந்த பாசத்தை பொருந்தி ஆன்மா பிறப்பு இறப்பை அடைகிறது. எனவே இது மாற்றம் அடையக்கூடியதாக இருக்கிறது கட்டு நிலையிலே. ஆனால் சிவத்தை சேர்ந்து விட்டால் அந்த சிவத்தை போல பிறப்பு இறப்பு இல்லாமல் ஒரே தன்மையிலே அங்கே சத்தாக இருக்கும், இங்கே அசத்தாக இருக்கும். உலகத்திலே இருக்கிற வரை ஆன்மா அசத்து, சிவத்தை சாருகிற போது அது சத்து. இப்படி சத்தும் அசத்தும் என்ற இரண்டு தன்மையும் நமக்கு இருக்கிறது. எனவே நாம் சதசத்து எனப்படும். நாம் சத்துமல்ல அசத்துமல்ல, சதசத்து என்ற மூன்றாவது வகையான பொருள் சதசத்து. இப்படி இந்த மூன்று பொருளையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பதி சத்து, பசு சதசத்து, பாசம் அசத்து. முதல் பாட்டு 240. மாணவர் கேட்கிறார், இறைவன் சத்தாக இருக்கின்றான் என்றால் அவனை அறிய முடியுமா முடியாதா? இறைவனை அறிய முடியுமா முடியாதா? அதற்கு விடை கூறுகிறார். என்ன விடை கூறுகிறார்? இறைவன் உலகப் பொருளைப் போல அறியப்படுபவன் என்றால், நாம் எப்படி உலகப் பொருளை அறிகிறோமோ அதே போல இறைவனையும் நம்முடைய கருவிகளால் அறிய முடியும் என்றால் என்ன குற்றம் வரும்? என்ன குற்றம்? நம்மால் அறியப்படுகிற உலகப் பொருளெல்லாம் தோன்றி அழிகின்றன. அதே போல இறைவனும் நம்மால் அறியப்படுவான் என்றால் அவனுக்கும் அதே கதிதான். உலகப் பொருள் எப்படி தோன்றி அழிகிறதோ அதே போல இறைவனும் அழியக்கூடிய பொருளாகிறான். எனவே நம்முடைய கண்ணாலோ காதாலோ அவனை ஐம்பொறிகளாலே அறியவே முடியாது. எனவே இறைவன் உலகப் பொருளைப் போல அறியப்படாதவன். அப்படியானா அடுத்த கேள்வி, அவனை அறியவே முடியாதா? இறைவனை அறியவே முடியாதா என்றால் அதற்கு விடை சொல்லுகிறார். இறைவனை அறிய முடியவில்லை என்றால் அவனாலே நமக்கு என்ன பயன்? அவன் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாவிட்டாலும் ஒன்று. நமக்கு பயன்பட வேண்டுமே, நமக்கு பயன்படாத பொருள் எதற்கு? எனவே இறைவன் அறியப்படுபவன், ஆன்மாவால் அறியப்படுவன். எனவே ஒரு வகையால் அறியப்படாதவன், இன்னொரு வகையினால் அறியப்படுபவன் என்பதுதான் விடை. ஒரு வகையினால் அறிய முடியாது, இன்னொரு வகையினால் அவனை அறியலாம். எந்த வகையினால் அவனை அறிய முடியாது? நம்முடைய இந்த உலகத்தை அறிகிற கருவிகளை கொண்டு அறிய முடியாது. நம்முடைய ஐம்பொறிகள், அந்தக்கரணங்கள், இவற்றை கொண்டு அறிய முடியாது. அப்படியானால் வேறொரு வழி என்ன என்றால், இறைவனை அவனுடைய திருவருளாகிய கருவியை கொண்டு அறியலாம். அவனை அவனது அருளால் அறிய முடியும். அவனை அவனது அருளால் அறிதல், நம்முடைய கருவியால் அறிதல் அல்ல, அவனை அவனது அருளால் அறிதல். எப்படி சூரியனை அதிகாலையிலே காண வேண்டுமானால் வருவதற்கு முன்னால எத்தனை விளக்குகளை ஏற்றி தேடினாலும் சூரியனை காணவே முடியாது, உலகத்து ஒளிகளால் காண முடியாது. அவனே இறைவனே அந்த சூரியனே தன்னுடைய ஒளியை முதலிலே காட்டுகிறான், தன்னுடைய ஒளியை கொடுக்கிறான். அந்த ஒளியை நம்முடைய கண்கள் பற்றுகின்றன. அந்த ஒளி வழியாக நோக்கினால் அந்த சூரிய ஒளி சூரியனை நமக்கு காட்டும். எனவே சூரியனை அவனது ஒளியாலே காண முடியுமே தவிர வேறு ஒளிகளால் காண முடியாது. அதேபோல இறைவனை அவனுடைய அருள் ஒளியினால்தான் காண வேண்டும். ஆதலால்தான் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் இறைவனை ஞாயிறு என்று சொல்லுகிறார்கள். சூரியனோடு ஒப்பிட்டு அந்த சூரிய ஒளி போல திருவருள் அமைந்திருக்கிறது. கண்ணை போல நம் ஆன்மாக்களாகி நாம் இருக்கிறோம். கண் போல ஆன்மா, சூரிய ஒளி போல திருவருள், சூரியனை போல சிவம் என்று உவமை அமைத்திருக்கிறார்கள். எனவே இந்த கருத்து ஆறாம் நூற்பாவிலே கூறப்பட்டது. அடுத்து ஏழாம் நூற்பாவிலே சொல்லப்பட்ட கருத்து எல்லாம் ஐந்து பாட்டு தான் சுருக்கமாக. ஏனென்றால் சிவஞான போதத்திலே இவையெல்லாம் விரிவாக சொல்லப்பட்டிருப்பதனாலே அருள்நந்தி சிவம் ஒரு ஐந்தாறு பாட்டுகளிலே இந்த ஆறாம் நூற்பா கருத்தை சுருக்கமாக தந்து விட்டார். அதே போல ஏழாம் நூற்பாவிலே மூன்றே பாட்டு தான் நினைக்கிறேன், எத்தனை ஏழாவது பாட்டுல ஏழாவது நூற்பாவில் மூன்று எத்தனை பாட்டு ஏழாம் நூற்பாவில் நாலா நாலே பாட்டுல ஏழாம் நூற்பா ஏழாம் நூற்பாவில் சொல்லப்பட்ட கருத்து அங்கே சிவஞான போதத்தில் யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா. அங்கே சொல்லப்பட்ட கருத்து மாணவர் கேட்கிறார், ஐயா நீங்கள் பாசம் அசத்து என்றீர்கள், சரி ஒப்புக்கொள்ளுகிறேன். சிவம் சத்து என்றீர்கள், சரி. ஆன்மாவாகிய நான் எந்த பொருள், என்ன பொருள்? ஆன்மாவாகிய நான் சத்தா அசத்தா என்று கேட்கிறான். அதற்கு விடை கூறுகிறார். அந்த விடைதான் என்னது? நீ அந்த பாசத்தை போல அறிவற்றவனும் அல்ல, சிவத்தை போல பேரறிவு உடையவனும் அல்ல, நீ இரண்டுக்கும் நடுவிலே இருக்கின்ற சதசத்தாக விளங்குகிறாய். இந்த பதி பசு பாசம் என்ற வரிசையிலே நடுவிலே இருப்பது பசு, நடுவிலே இருப்பது பசு. அது பாசத்தோடு சேருகிற போது பாசத்தினுடைய தன்மையை அடையும். அதேபோல சிவத்தை சேருகிற போது சிவத்தினுடைய தன்மையை பெறும். எனவே உயிராகி ஆன்மா எந்த பொருளை சேருகிறதோ அந்த பொருளினுடைய தன்மையை பெற்றுவிடும். எப்படி மழை நீர் எந்த நிலத்திலே விழுகிறதோ அந்த நிலத்தினுடைய நிறத்தை பெறுகிறதல்லவா? நிலத்து இயல்பால் வள்ளுவர் சொல்லுகிறார், நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றார் மாந்தர்க்கு மனத்து இயல்பதாகும் அறிவு என்று வள்ளுவர் இந்த தன்மையை சொல்லியிருக்கிறார். சார்ந்ததன் வண்ணமாதல், அதுதான் ஆன்மாவினுடைய சிறப்பு இலக்கணம். எதை சார்ந்தாலும் அதனுடைய தன்மையை தன்னுடைய தன்மையாக பெற்றுவிடும் என்ற கருத்தை தான் இந்த ஏழாவது நூற்பாவிலே அமைத்திருக்கிறார். இங்க பாருங்க, 250வது பாட்டுல 250ல் சத்து அசத்து அறிவது ஆன்மா. சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய பாசத்தையும் இந்த இரண்டையும் அறிவது எது? ஆன்மா. தான் அந்த ஆன்மா சத்தும் அசத்தும் அன்று, தான் சத்தும் அசத்தும் அன்று, நித்தனாய் சதசத்தாகி சதசத்து என்ற பெயரை பெற்று நின்றிடும் இரண்டின்பாலும். இந்த இரண்டையும் சேர்ந்து பயனடையும். பாசத்தை சார்ந்து உலகத்தின் பயனை அடைகிறது, உலக பயனை அனுபவிக்கிறது. சிவத்தை சார்ந்து சிவானுபவத்தை, சிவானந்தத்தை அனுபவிக்கிறது. நின்றிடும் இரண்டன்பாலும். சரி, இந்த ஆன்மா இப்ப பாசமாகிய உலகத்தை நாம் அறிகிறோம், சிவத்தையும் நம்மால் அறிய முடியும். அதே போல ஆன்மா தன்னை அறிய முடியுமா? ஆன்மா என்ற பொருளை அறிய முடியுமா என்றால் அதற்கு விடை கூறுகிறார். இப்ப மலர் மனம், அந்த மனத்தை தனியாக வைத்து அறிய முடியுமா? இதுதான் மனம் என்று தனியாக எடுத்து அறியவே முடியாது. அதை மலரோடு வைத்துத்தான், மலரோடு சார்ந்துதான் அந்த மனத்தை நாம் அறிய முடியும். அதே போல ஆன்மா என்ற பொருளை தனியாக வைத்து இதுதான் ஆன்மா என்று அறிய முடியாது. அது ஏதாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும், தனித்தே நில்லாது. ஆன்மா என்பது எந்த நிலையிலும் தனித்து நில்லாது. ஒன்று சிவத்தோடு இருக்கும் அல்லது உலகத்தோடு இருக்கும், தனித்தே இருக்காது. எனவே அதைத்தான் அந்த பாட்டுல என்ன, ஒத்துடன் உதித்து நில்லாது. ஒத்து உடன் உதித்து நில்லாது. அதாவது ஆன்மா என்பது தனியாக அந்த பதியைப் போல, பாசத்தை போல, அந்த இரண்டையும் ஒத்து உதித்து நில்லாதுன, தனியாக தோன்றாது, தனியாக தோன்றாது ஆன்மா. உதியாதும் நின்றிடாது, ஒரு வகையாலும் தோன்றாமலும் நில்லாது. வைத்திடும் தோற்றம் நாற்றம் மலரினில் வருதல் போலும். நாற்றம் மனம், மனம் மலரிலே பொருந்தி இருப்பதைப் போல, அந்த மலரை பொருந்தி மனத்தை அறிவதைப் போல நாம் இந்த ஆன்மாவை அந்த இரண்டு பொருள்களிலே ஒன்றோடு கூட்டித்தான் நாம் அறிய முடியும் என்று கூறுகிறார். அடுத்த ஒரு பாட்டோடு நாம் இந்த பகுதியை முடிக்கலாம். 251 சுத்த மெஞ்ஞான மேனி சோதிபால் அசத்து அஞ்ஞான ஒத்துரா. அதாவது பதியாகிய சிவத்தை பாசங்கள் பற்றமாட்டா, சிவத்தை பாசங்கள் பற்றமாட்டா. ஏனென்றால் அவன் எப்படிப்பட்டவன், சுத்த தூய்மையான மெய்ஞான நிலையான அறிவை உடைய மேனிச்சோதி ஒளிமயமானவன், இறைவன் தூய அறிவு உடையவன், அதிசூக்கும சித்தாக இருப்பவன். ஆனால் பாசப்பொருள்கள் எப்படிப்பட்டவை பாசங்கள்? அவை பருப்பொருள்கள், பருமையானவை. ஆதலால் அவை சிவத்தை பற்றமாட்டா. சுத்த மெஞ்ஞானமேனி சோதிபால் அசத்தாகிய அஞ்ஞானம் அறியாமை ஒத்துரா பொருந்தமாட்டா. ஆக அறியாமையாகிய குற்றம், ஆணவ மலமாகிய குற்றம் உயிரை பற்றுமே தவிர சிவத்தை பற்றாது. குற்றமெல்லாம் உற்றிடும் உயிரின் கண்ணே, உயிரின் கண்ணே. அதற்கு உமை சொல்லுகிறார், கடல், கடலிலே நிறைந்திருக்கிற நீர், அந்த நீரிலே கலந்திருக்கிற உப்பு, அந்த கடல் வெளி போல இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். கடல் வெளி, அது நுட்பமானது. கடல் என்ற இடம் நுட்பமானது. அதுபோல இறைவன் அருவமாக எங்கும் நிறைந்திருக்கிறான். அந்த கடல் இடத்திலே நிறைந்திருக்கிற நீர் போல ஆன்மாக்கள் இறைவனிடத்திலே அடங்கி இருக்கின்றன. ஆக ஆன்மாக்கள் எல்லாம் நீர் போன்றவை, இறைவன் கடல் போன்றவன். அந்த கடல் நீரிலே கலந்திருக்கிற உப்பை போல, அந்த கடல் நீரிலே கலந்திருக்கிற உப்பை போல ஆணவ மலம்
5: அந்த உயிர்களிடத்திலே பொருந்தி இருக்கிறது.

0: கடல் நீர் உப்பு என்ற உவமை. கடல் என்பது இறைவனுக்கு, நீர் என்பது உயிர்களுக்கு, உப்பு என்பது ஆணவ மரத்திற்கு என்று இந்த அளவிலே இந்த ஏழாம் நூற்பாவை நாம் நிறைவு செய்து இன்னும் இருப்பவை எத்தனை நாட்கள் யார் அறிவார்?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருநீலகண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: உடனே சொன்னார், பெருமானி அடியேன் என்ன செய்யணும், என்ன பணி இருக்குனர். இவர் எல்லாத்துக்கும் ஓடு கொடுத்துட்டு வந்தார். பெருமான் வாங்குவாரா? வாங்கி பழக்கமே இல்லாதவர். இப்படி வர்ற பழக்கமே தவிர இப்படி வர்ற பழக்கமே இல்லை. வாழ்நாள்லயே கிடையாது. இதெல்லாம் இப்படித்தான் கொடுத்து பழக்கம். அதனால ஒரு ஓடு ஒண்ணுப்பா என் கையில இருக்குது, அது கொஞ்சம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், கொஞ்ச நாள் வச்சிருந்தா தேவலாம்னு. இவர் என்ன பண்ணுவாரு? நம்பினி நருக நாம் வேண்டும் போது, நான் வரும்போது வாங்கிக்கிறேன், நீங்க வச்சிருந்த வச்சிருந்தது கொடுத்தா மட்டும் போதுங்க. சொன்ன உடனே இவர் என்ன, எத்தனையோ ஓடு நம்ம கிட்ட இருக்கு, இது ஒண்ணு நினைச்சிடாதப்பா, கொஞ்சம் நில்லு, கொண்டு வைக்கிறதுக்காக சாவி எடுத்துட்டு போறார். இரு இரு இருங்க, அந்த ஓடு நீ எத்தனையோ நீ ஓடு செய்து கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டேன். தினமும் 10 பேர் வாங்கிட்டு போறாங்க, 100 பேர் வாங்கிட்டு போறாங்க. அந்த இடத்துல இதை வச்சுடாத. தன்னை ஒப்பறியது இந்த ஓட்டுக்கு இணை இந்த ஓடுதான். உன் வீடல்ல நாடல்ல இன்னும் பெரிய உலகம் இல்ல, அத்தனை ஓடும் ஓடாகாது. காலத்து தன்னூழை துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது. இதை கொண்டு எங்க வைக்கிறியோ அந்த இடத்துல அது அந்த இடம் தூய்மைக்கு உடைய இருப்பிடமா இருக்கும். அவ்வளவு தூய்மை ஆயிடும். இது எங்க வைக்கணும் தெரியுமா? மலேசியா தங்கம் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சாமி. அதுல வந்து ஒரு உரை செஞ்சு அதுக்குள்ள இந்த ஓட்டை வச்சுக்கணும். பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது. சார், ஒரு ஓட்டை போய் தங்கத்தினால ஆமாடா பாத்துக்கிறேன். பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது. இன்ன தன்னை அது இது நீ வாங்குவாய் புடி வாங்கு அப்படின்னாரா. சி கே சிவகோய் முனிவர்கள் இதனை நீ வாங்குவாய் என்றார். நரே ஏன் நரே, உனக்கு வாங்க முடியுமே தவிர பிறகு கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். ஆமா கொடுக்க முடியல இல்ல. இதனை நீ வாங்குவாய் என்றார். நீ இதை வாங்குன்னு சொன்னாரா? ஏன் நரே, இதை வாங்க முடியுமே தவிர பிறகு கொடுக்க முடியாதான். அந்த அந்த சொற்கடைக்கு இருக்கிறது என்று எழுதினார். ஒரு பிஎல் இந்த மாதிரி தொழிலாமி படித்தவர்கள் இது படித்தவர்கள் ஒரு பிஎல்லாக இருந்துட்டு அழகாக எழுதுனாங்க. மனுஷன் ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் ஒரு நூலுக்கு என்று ஒதுக்கி அழகாக எழுதிட்டு போதுங்க. யானை ஒன்றுதானே, ஏன்னு இன்னொன்று தானே பழசு போடும். சிவ சிவ அப்படி எழுதுங்க. வாழ்க வளர்க. அதனால இதனை நீ வாங்கு நீ வாங்கினார். வாங்கிட்டு உடனே இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு அது ஒரு அடிவர் சொன்னது எப்படி வச்சுக்கணும். அதனால போனார். நான் எக்கில எந்த சாவி இருக்கோ அதுலயே அது யார் கையிலயும் மனைவி கையில மற்றவங்களும் யாரும் போவாது. அந்த சாவி எடுத்து போய்
4: கடந்து அதுக்குள்ள வச்சு அந்த பாதுகாப்பு பெட்டகம், பாதுகாப்பு பெட்டகம் என்று அந்த பாதுகாப்பு பெட்டகத்தை வச்சு நல்லதுன்னு மீண்டும் முடிக்க எழுத்து எழுத்து வச்சுட்டு மீண்டும் இதில் வச்சுட்டு சுவாமி வண்ண பத்திரமா வச்சிருக்கேன். அவ்வளவுதான்ப்பா, வேற என்ன வேண்டி இருக்கு, நான் வேணும் போது வந்து கேட்டுக்கிறேன், நீ இதை கொடுத்தா போதும் அப்படின்ட்டு போச்சு. போனா எவ்வளவு நாள் ஆச்சு? சால நாள் கடிந்த பின்பு ஒரு 20 நாட்களுக்கு பின் என்று போட்டிருக்கும். 20 நாட்களுக்கு பின் அல்லது வேணாம் சேர்த்து ஒரு 40 நாளுக்கு பின். ஏன்னா சால நாள்ங்கிறார், கொஞ்சம் அதிக நாள் கழித்து வந்தார். எதுக்கு சொல்றாரு? இதே மாதிரி ஒண்ணு வரப்போகுது அமர்நீதியார், அது கோவணத்தை கொடுத்துட்டு வந்தது, அது உடனே வந்துட்டு. அதனால இது சால நாள் கடித்த பின்புனர் அங்க அப்படி கிடையாது, கொடுத்துட்டு உடனே வந்துட்டு. அது குளிச்சதோ முழிச்சோ தெரியல, அதெல்லாம் ரொம்ப வினயமா பாடுவார். ஏன்டா குளிக்கிறதுக்கு இல்லை, நீ வேலைப்படுற, நீ பைப்புக்கு போகணும், தண்ணி அடிக்கணும், போக்குவரத்து மேலதான் ரிசர்வ்ல கங்கை இருக்கு, அதுலயே குளிச்சுட்டு வந்து. ஆமா நமக்கெல்லாம் தண்ணி வரீங்க போன சம்படுத்து வைக்கிருக்கு. கங்கை நீரில் குளித்தாரோ அன்றி காவிரில குளிச்சாரோ, மனுஷன் போனதுல வந்தாலும் எங்கப்பா போகணும்ட்டாரு, ஏன் நனைஞ்சு போச்சான். அதனால அதெல்லாம் பின்னர் வெள்ளித்தறியல் காண்க. அமர்நீதி யாரு? அதுல இங்க சால நாள் கடிந்த பின்பு ஒரு 40 நாள் விடுங்களேன் கழித்த பின்பு வந்தார். வந்துட்டு உடனே என்ன கேட்கிறாரு? கதை என்னங்க, வரலாறு தெரியாதுன்னு இப்ப யாருக்குமே இல்ல, தெரியல கண்ட வரலாறு இப்பதான் உங்களுக்கு தெரியணுமா? சேக்கிழாரோடு எய்ந்து படிப்பதுதான் படிப்பே தவிர ராமாயணம் தெரியாத, கம்பரோடு எய்ந்து வரணும்.

யாரும் தெரியாதா, இளங்கோவடிகளோடு ஏன். அப்பதான் அதுல அது போல இது வந்தார், வந்தார், மீண்டும் வந்தார். வந்த உடனே எங்கப்பான்னு கேட்டார். என்ன செய்தாராம், தான் வரும்போதே 40 நாள்ல 39 நாள் வரைக்கும் இருந்திருக்கு அந்த ஓடு. இவர் வர்ற அன்னைக்குதான் மறைச்சிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் எப்படியோ சேக்கலாடு தெரிஞ்சிருக்கு, போன்ல வந்திருக்கு. இவர் சரி இன்னைக்கு 40 நாள் கேட்க போலாம் அன்னைக்கு போது என்ன பண்ணார், வரும்போது என்ன பண்ணார், என்ன அப்படி இவருக்கு என்ன தெரியும், போய் களவாடணுமா, அந்த பீரோ பாதுகாப்பட்டத்தை எடுத்து தூக்கிட்டு களவாடணுமா, வேண்டிய இல்லை, எல்லாம் நினைத்தா முதும் அண்ணன் மனசர் அப்படி நினைத்தார். நினைச்ச உடனே நான் இந்த பாதுகாப்பட்டத்துல வச்சு போட்டிருக்கே அந்த ஓடு எங்கேயோ போட்டு, நீங்க இதை ஒளி ஒளியெல்லாம் காட்டினா காட்டலாம் இல்ல, அவர் அப்படி அப்படியே வர இது என்ன பண்ணும், அந்த பீரோ பட்டுனு திறக்க அது வேற அப்படியே அப்படியே போ ஒளியும் ஒளியெல்லாம் காட்டலாம். இந்த ஒளியும் ஒளியும் படிச்சுட்டு பார்த்துட்டோம்னா அந்த ஒளியும் ஒளியும் தானே வைக்க மாட்டோம், இந்த ஒளியும் ஒளியும் எங்கேயோ இல்ல இருக்குது அப்படி எடுத்தாரு. எடுத்துட்டு ஆனா அவன் மீண்டும் எல்லாம் பூட்டிக்கிட்டு எல்லாம் சாவி எல்லாம் ரொம்ப பெத்திரமா எல்லாம் ஒண்ணு இருக்கு, எல்லாம் விட்டு எட்டு புள்ளியே இருக்கு. இப்பா தம்பி எனக்கு என்ன, முந்தை நாள் உண்பால் வைத்த மொய்யொளி விளங்கும் கோடு தந்து நில். வரும்போதே ரொம்ப கடுமை, கொடுத்த போது ரொம்ப அப்படியே வச்சிருப்பா நல்லதுன்னு சொன்னாரு. இப்ப நான் ஒரு மாலை வந்து கொடுத்தனே அதை வச்சிட்டு மறுவேல பாரு, ஏன் கேட்கறது கேட்டான ஐயா, அந்த ஓட்ட கொடுன்னு கேட்கக்கூடாத, தந்து நில், ஏன்னா நீ தர முடியாதுன்னு அர்த்தம், தந்தியில் நிக்கணுமே அதுக்காகத்தான், தந்து நில். இதெல்லாம் அவருடைய கருத்து. இப்ப தந்து நில்லுங்கிற சொல்லுக்கு ஒரே சொல்லணுமா சாமி, வேண்டியது இல்லையே. ஆனா அது ரெண்டும் சேரும் போதுதான் சுவை இருக்குது, அதான் தமிழ். தந்து நில் என்றான். உடனே ஒரு ஆள் பகுத்தறிவாதி இங்க என்ன வந்தான், சாமி இங்க கதை சொல்றதை நிறுத்துங்க கொஞ்சம், எனக்கு ஒரு கேள்வின்னா என்னடான. அவர் தான் அந்த பாதுகாப்பட்டத்துல வச்சு ரொம்ப இதா உள்ள வச்சு பூட்டி கீட்டி சாவியை வேற எங்கேயும் வைக்காம எக்க தவிர வைக்காம படுக்கும் போது தலைவன் வச்சு அப்படி படுத்திருக்காரு. அந்த பெட்டகத்துல இருந்து அந்த ஓடு எப்படி போகும், மன்னிக்கணும் அப்படின்னா உக்காரான். இவன் என்ன நினைக்கிறான், இந்த மாதிரி கேள்வி வைக்கிறவன் பூரா நம்மை போல வந்தான் வச்சாடும் நினைக்கிறான். அதனாலதான் கேள்வி வருது. இந்த கேள்வி வர்றதுக்கு காரணம் கேட்டா, நாம ஒருத்தவரை கொடுத்துட்டோம், ஐயா கிட்ட ஒண்ணு கொடுத்துட்டோம், வேலூர்ல சஸ்தாத்தியர்ல போய் கூட்டி கொடுத்துட்டேன் ஐயா இதை வச்சுதான், சரி வச்சுதானே கேட்டா மீண்டும் வந்து கேட்கும் போது காணா போச்சுன்னா, ஒன்று ஐயா பாதுகாக்க தவறி இருக்கணும், அல்லது இவங்களே எடுத்து யாராவது கொஞ்சம் படிச்சுட்டு வரேன்னு கொடுத்துருப்பாங்க மறந்துருப்பாங்க, அது பல புத்தகத்தில் அப்படி பல புத்தகம் போட்டுது இந்த மாதிரி மறந்து போறது, ஒன்னு மறந்துருப்பாங்க. இது யாருக்கு என்ன, இப்ப நமக்கு ஐயாவுக்கு இருக்கிற தொடர்புல மனித எல்லையில இருக்கு, தெய்வ எல்லை இல்லவா, நீங்க வந்தவன் இறைவன் என்பதும் அவன் அளவில் ஆற்றல் உடையவன் என்பதும் அந்த மறந்துட்டு தான் இந்த கேள்வியே வருதுன்னு. இந்த பகுத்தறிவாது என்ன கருதுன்னு கேட்டா, நம்ம போலதானே, நாம திறந்தா தானே அது போவோம், அல்லது கலவை ஒருத்தன் எடுத்தா தானே போவோம்னா, அது யாருக்கு, உனக்கும் எனக்கும்பா, உனக்கும் எனக்கு ஒருத்தரா தான், அவனுக்கு சிவபெருமான் என் பேரு, வாங்க சார் சிட் டவுன், சிவபெருமான உட்காருங்கன்றான். நமக்கெல்லாம் அளவில் ஆற்றல் உடையவன் அல்லவா அது செய்கிறான் அப்படின்னு நினைச்சா அந்த கேள்வியே வராது, பெரும்பாலான பகுத்தறிவு கேள்வி வரவே வராது. அவன் நம்மினும் உயர்ந்தவன், அவன் அளவில் ஆற்றலுடையவன் என்ற ஒரு எண்ணெய் பெருந்துட்டா, நம்ம மனித எல்லையில போய் அதுக்கு கேட்கிற மேடா மக்கு அடரா தெய்வ ஆற்றல் இல்ல என்று தானே உட்கார்ந்துருவான். இப்படி கேட்டான், என்னன்னா எப்படி போச்சு செய்கிறார்ல, ரொம்ப நமக்கெல்லாம் கோபம் வருது, அவருக்கு கோபமே வரல அவருக்கு. ஆமா இந்த ஒரு ஓட்ட கொடுத்துட்டு தான் வந்து அவரு தெரியாம எடுத்துக்கிட்டாராக்கம், எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான், 100,000 வரும் இந்த சொல்லு, கோடி. இந்த ஆன்மாக்கள் அவ எதை வைக்கல எதை வாங்கல, இந்த ஓட்ட பெருசா பண்றடி, எதை வச்சான், எதை வச்சான், இந்த உடம்ப வச்சான், சின்ன குழந்தையா வச்சான், அம்மா அம்மா அம்மா அம்மான்னு போய் அழிஞ்சு கிடந்தோம், அப்புறம் கொஞ்சம் வயசாச்சு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னோம், அப்புறம் கொஞ்சம் வயசாச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட் பெரிய பெருமாள் பண்ணோம் இல்லைங்களா, அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு கல்யாணம் பண்ணி மனைவியோட இருந்தோம், அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு குழந்தை பிறந்தது, அப்புறம் பல ஆண்டு ஆச்சு பேரப்பிள்ளை, அப்ப வந்து வீடு கட்டினேன் எல்லாம் கட்டினேன் இல்லைங்களா. இப்ப அந்த இளமை காலத்துல நீ எப்படி இருந்த, அந்த இளமை எப்படி போச்சு, வயசாகி போச்சு, ஏன் வயசாயிச்சு, இயற்கை, அந்த இயற்கை எப்படி வந்தது, அப்ப ஒவ்வொன்றா கொடுத்து வாங்குறான் பத்தியா, பொக்க வாயா இருந்த வாயில 16 அடைக்கிறான், 40 மேல ஒவ்வொன்னா புடுக்குறான், நல்ல அருமையா ஒளி படைத்த கண்ணினாய் வா வாங்குறீங்க, 45 ஆத்தவன்னு பெரிய எழுத்துதான் தெரியும் சின்ன எழுத்து தெரியல அதை கெடுக்கிறேன், காது அருமையா கேட்கும் காது கொடுத்து கேட்டேன்னு நீங்க, இப்ப பகுதியில் இருந்து ஐயா உங்களை தானே என்ன கொஞ்சம் உறக்க சொல்லுங்க, இதையும் வாங்கி கெடு, எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து கொடுத்துறான், ஒரு காலத்துல எல்லாத்தையும் கொடுத்துருவான், எதை உடம்பே கொடுத்துருவான். இப்படி ஆன்மாக்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து வாங்க வல்லான், இந்த கேவலம் இந்த ஒரு ஓட்டை வச்சது பெருசுபடுத்திட்டு சின்ன கேள்வி, இது கேள்வியே அல்ல, பெரிய பூதமா கேள்வி கேட்டு பகுத்தறிவாதி நம்ம கேட்டு மடக்கிறேன்னாரு. அவர் சிட் டவுன், இதை என்ன இருக்கடா போடனர், எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான், இது ஒன்னதானா வைத்து வாங்குறான், யாரு திருவாசக வாக்கு, திருவாசக வாக்கு, பிச்சதின்றிய விளைவு செய்குவாய், இது பாருங்க ரொம்ப அருமை. இப்ப நாமெல்லாம் விளையணும்னா என்ன பண்ணுவோம்,
நீங்க விதை போடணும், அது நல்லா அது அது உரணத்து நல்ல விதையா போடணும், பொறுக்கு விதையா போடணும், நீங்க அது விதமானுக்கணும், சல்வேட் வைக்கணும், அது வைக்கணும், அப்பதான் நீங்க வருது. அவன் விதையே எல்லாம் முளைக்க வைப்பான். என்ன விச்சதிந்திய விளைவு செய்வாய், விண்ணும் மண்ணகம் பொழுதும் யாவையும் பச்சு வாங்குவாய். யாரு மணிவாசகர்? இந்த விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைப்பாய், பிறகு வாங்குவாய். நின் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். ஒரு தரம்தான் திருப்பரந்துரையை காட்டினேன், குருநாதனா காட்டினேன், அன்னிலிருந்து எனக்கு அதை விட்டு வெளியே வர முடியலையப்பா. பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கோளார் நானும் மங்கனும் உடைய நாதனி. திருவாசகம் அந்த எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். எல்லாம் என்பதற்கு என்ன உரையில தெரியுமா? எல்லாம் எல்லாம் மடப்பையன் அர்த்தம். விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் எல்லாம். ஏன் திருவாசக உரை? திருவாசக உரை. நீங்க மூவருக்கு முந்தியவரோ பிந்தியவரோ மணிவாசகர் தகராறு, சேக்கிழாருக்கு முந்தியவர் கூட சத்தியம், அது வேற. ஏமா ஏமா, நீங்க ஏசா மணிவாசகர் காலம் வரப்படாது. அட யாருக்கு காலம்? மூவருக்கு முன்னே பின்னேங்கிறது சந்தேகம் இருக்கலாம், சேக்கிழாருக்கு முன்னேங்கிறது ஒரே தானே. அதனால எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். அவ்வளவுதான் போனார், பழைய சாவி எடுத்திருந்தார், அவங்க ஒண்ணும் இல்லை காணும். உடனே வீட்டுல கூப்பிட்டு நீ பாத்தியானா? நான் பாக்கல, நீங்க தான் அன்னைக்கே வச்சுங்களேன். வேற எங்க போச்சுனாரு? சாவி உங்ககிட்ட வேற யார்ட்டையும் கொடுக்கறது இல்லையே. எப்படி போச்சு? எப்படின்னு தெரியலீங்களே. பாவம், அதை கை பேசியது, இது காலை பேசியது. வேஞ்சனா அங்க என்ன இவர் என்ன அதுக்குள்ள அவசரம் நேரம் ஆச்சே, அதனால அவருக்கு தெரியுது. ஓமரி ஈரையில் இங்கு எய்த புக்காய் தாழ்த்ததன். ஏப்பா என்ன ஓடுறதுக்கு எவ்வளவு நேரம்? ஒரே நேரம் பண்ற என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. இது அவசரம் பாவம். வெளியே நேரம் வந்தார், கைதொழுது உரைக்கல உற்றார். கைதொழுது அப்படியே என்னன்னாரு, பெருமானி ஈழையணி முன்னூல் மார்பின் எந்தை நீ தந்து போன விழை தரு ஓடு வைத்த வேறிடம் தாடி தேடிக்கானீன். முதலியே சொல்லிட்டாரு, அது சரிப்பா, நீ அங்க வேற எங்கேயா வச்சுட்டு அங்க போய் தேடி வேணும்னாரு. இல்ல சுவாமி, வச்ச இடத்துலயும் இல்ல மற்ற இடத்துலயும் இல்லைன்ட்டு. ஏன்னா ரெண்டாம் தரம் உள்ள போயிட்டு வர வேணான்னு நேரம் ஆச்சுன்னு தெரியுதுல்ல அவருக்கு. வேறிடம் தேடிக்கானீன், சரி இல்லைன்னு சொல்லிட்டு சரியா போச்சானாரு. அவர் ஒண்ணு சொல்லுவானா, என்கிட்ட நிறைய ஓடு இருக்கு சுவாமி, அதுல எத்தனை வேணாலும் உங்களுக்கு தர்றேன். ஆகவே நீ அவருக்கு பேச்சுக்கு இடம் இல்ல, வச்ச இடத்துல பார்க்க மற்றதையும் பாருப்பா, அல்லது உன் மனைவியை கேளப்பா, உங்ககிட்ட உங்க வீட்டு ஆயிரம் அடுத்த வீட்டுக்காரங்க பத்து வீட்டுக்காரம் வருவாங்களா அவங்களை கேளப்பான். இதெல்லாம் இல்லாம வேறிடம் தேடிக்கானின் ஒத்த வரியில முடிஞ்சே போச்சு, மீண்டும் உள்ள போக வேண்டிய வேலையே இல்லை சுவாமி. சரி மாற்ற என்ன, என்கிட்ட இருக்குது நிறைய தான். அவர் பார்த்தார், பொன்னினால் அமைத்து தந்தாய் ஆயினும் கொள்ளேன். நீ தங்கத்துல அப்படியே வைரத்துல இழைச்சு கொடுத்தாலும் எனக்கு ஓடுவானா, நான் கொடுத்ததுதான் வேணும்னு. இவர் என்ன கொடுத்ததுதான் சுவாமி, என்ன இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. உடனே ஆரம்பிச்ச, நீ சரியான அளப்பா, சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எழுப்பியோ அப்படின்னாரு. பாவம், இந்த சின்ன மீன் பெரிய மீன்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது, சினிமாவில் வருதுன்னு அவருக்கு தெரியுமா, இந்த பாட்டெல்லாம் தெரியாது. சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எழுப்பியோன்னு நீங்க சொல்றதே எனக்கு விளங்கல சுவாமி அப்படின்னாரு. ஒண்ணும் இல்லப்பா, இந்த மாதிரி அடியவர்களுக்கெல்லாம் ஓடு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு எங்க நல்ல ஓடு வருது அதை உள்ள நீ அழுத்திக்கலாம்னு செஞ்சுட்டியோ. சிவசிவ சிவசிவ, இப்படி ஒண்ணு அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே சுரியா சாமி. உளத்தேனும் களவேலா அமைக்கு என் செய்கேன். நான் மனதால கூட அப்படி செய்ய மாட்டேன். என் திருக்குறள் இங்க, உள்ளத்தால் உள்ளலும் தீரே பிறப்பொருளை கள்ளத்தால் கல்வியை மணல். பிரத்யானுடைய பொருளை இப்ப எடுத்துட்டு வந்தா சிறை தண்டனை, எடுத்துட்டு வந்தது நாலு பேர் சாட்சி இருந்தா சிறை தண்டனை, அது கூட இல்ல முன்ஜாமீன் வாங்கி விடலாம், வம்பே கிடையாது. சிவசிவ எதையும் செய்யலாம், குடிச்சவரா போன உலகம். திருவள்ளுவர் என்ன பண்ணார், அவர் சிஐபி, பிரத்யானுடைய சொத்தை எடுத்துட்டு வந்தாதான் உனக்கு அரஸ்ட்னு கிடையாது, நினைச்ச அரஸ்ட். சார் அடுத்த வீட்டுல பேட் லைட் ஒன்று வாங்கியிருக்க, மலேசியா பேட் லைட் தான், நல்லா இருக்கு, தென்னை மரத்துல மேல தேங்காய் பறிச்சா கூட நல்லா தெரியுதான், அது நம்மளால எங்க வாங்க முடிய போகுது, மெதுவா அவன் தெருவில் வைக்கும் போது அப்படின்னு நினைச்சாலே உள்ள அரஸ்ட் பண்ணுவார். முன்ஜாமீன் கிண்ஜாமீன் ஓடணும்னு கிடையாது. அதனால என்ன சொன்னார் பருமையா, உள்ளத்தால் உள்ளலும் தீரி, மனசால நினைக்கிறதே தப்புன்னு. எது பிற பொருளை கள்ளத்தால் கல்வி, அதனால உளத்தீனும் களவீலாமைக்கு என் செய்கேன் என்றெல்லாம் சொன்னார். பார்த்தார், அப்படியா சரி, உன் பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளைய கைப்பிடி சத்தியம் பண்ணு. எல்லாம் தான் வைத்து வாங்க வரலான்னு இது தெரியாத நடிப்பு.
அம்மா நீங்க உடனே பையன் கேட்பாருல்ல, எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லாங்க பிள்ளைகளுக்கு தெரியாதே, அதுதான்டா ஆடல், அதான் விளையாட்டு, அதான் விளையாட்டு. அதான் உன் பிள்ளைங்க சுவாமியே அப்படி ஒரு எனக்கு பேரு கிடைக்கலையே. சரி மனைவி இருக்காருன்னு அவளை வச்சு நீங்க அது அவ்வளவு சரியா வராதே, தீண்ட மாட்டேன். சரி சரியான திருட்டாளப்பா நீ, அதான் சொல்லிட்டு வா அல்லவா, நான் எங்க இருக்கிறேன்னு தெரியுமா. அப்பதான் பிரம் சொன்னார் அல்லவா, யாருன்னார் அதுல என்ன சொல்றார், நான் எங்கனா தில்லை வாழ் அந்தனர்கள் வந்திருந்த திருந்தவையில் எல்லையிலான் முன் சொல்ல மண்ணுவன் யான். நான் எங்க தெரியுமல்ல, தில்லை வாழ்ந்தல் வாழ்கின்ற அந்த பேரவை இருக்குதே அதுல இருக்கிறாள் நான். இப்படி அட்ரஸ் கொடுத்தது இங்கதான், நான் பேரவையில் இருக்கிறேன், எனவே அங்க வா அப்படின்னார். சரி நான் அவர் முன் சொல்ல இவர் பின் சொல்ல அப்படிலாம் போனேன். போன உடனே இப்ப இதோ தில்லை வாழ்ந்தனுடைய ஒரு மன்றம், ஊராட்சி மன்றம். தில்லை வாழ்ந்தன எல்லாம் முழுமையா இருக்கிறான், நல்ல தங்கமானவங்க. போச்சு இந்த வரலாறு, என்ன செய்தாய், சில நாளைக்கு முன் வந்தே ஓடு கொடுத்தேன், பத்திரமாக்க சொன்னேன், அது ரொம்ப எனக்கு வேற எதுவும் மாற்றலன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், சொன்னனா இல்லையான்னு கேளுங்க. அவங்க சொன்னது அத்தையும் சத்தியமான வாக்குங்க. பின்ன அதே போல அடியேன் வச்சதும் காணாங்கிறதும் சத்தியமான வார்த்தை. எப்படிப்பான அதான் எனக்கும் தெரியல சுவாமி, மன்னிக்கணும், சத்தியமானது. பின் அவர் என்ன சொல்றார், வாதி என்னார், குழந்தை என்னார், இல்ல சரி மனைவியே, மனைவி என்னார், அது என்னால முடியாதுங்கிறான் அந்த ஆளுநர். மனைவி இருக்காங்கல்ல, மனைவி இருக்காங்கல்லப்பா, அப்ப கைப்படி சத்தியம் பண்ணுறேன், இது வந்து நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்ட்டு. அல்ல இதான் தீர்ப்புனா தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. சரியாப்பா அப்படி தீர்ப்பாச்சுன்னு பார்த்தார். ஏதோ என்னால முடிந்த அளவுல கோர்ட்டார் தீர்ப்பை நீங்க மறுக்க முடியாது, ஆனா நீங்க அதை வந்து ஏற்கவும் முடியாது. ஒல்லும் வகையால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் ஏற்று செய்யறேன். ஒல்லும் வகைன்னு ஒன்று சொல்லப்பட்டுவிட்டேன், முடிந்த அளவு என்னால் எந்த அளவுக்கு இந்த தீர்ப்பை நான் ஏற்று செய்கிறேன். சரி போச்சு, இதோ குளம், இப்பொழுது யார் இருக்கிறா, இது ஒலியும் ஒலியும், இதோ திருக்குளம், திருக்குளத்துல அவையத்தார் நிற்கிறாங்க. யாரு, ஊராட்சி மன்றம் வந்து நிற்குது. ஆமா ஊராட்சி மன்றம்னா அப்படி இருக்கணும், உடனடியா தீர்ப்படங்கிறது மட்டும் இல்லாம அந்த வாதி பிரதிவாதிகளுக்கு இடையே கல்மிஷமே போய்க்கணும். அதனால வந்து நாலு பேர் வந்துட்டு ரெண்டு பேர் இல்ல, அல்லது ஒத்தி போடுறது இல்ல, அதனால ஒத்தி போடுறது போக்குவரத்துலாம் கிடையாது. சரி ஒன்னே குளத்துக்கு வா, மனைவி வந்துட்டான், இதோ திருக்குளம், இதோ கரை, படியில மேல யாருக்கிறா, ஊராட்சி மன்றம் நிக்கிறது, வாதி கண்மையா கோபமா நிக்குது, வாதி நிக்குது. அதனால இதோ இப்பொழுது யார், திருநீலகண்டர், அருகில் மனைவி யார், இருவரும் இதோ படியில் இறங்குகிறார்கள். அப்படி இறங்குறாங்க, இதெல்லாம் காட்டலாம், இதெல்லாம் காட்டப்படாது, சமயம் கூட ஒண்ணும் இல்லை சாமி, ஏதோ தென்னீர் பூசினது மட்டும் தான் காட்டணும், வேற ஒண்ணும் சமயத்துல ஒண்ணும் அடுத்த சமயத்தெல்லாம் போய் இடிக்கல, இதெல்லாம் கூட காட்டலாங்க. நான் இந்த மாதிரிலாம் ஊராட்சி மன்றம் இருந்தது, நீதி இருந்ததுன்னு தெரியுமே தெரியுமே. அப்படி இறங்குறார், அருமையாகவும் இருக்கும், ஒலி உள்ள காட்டவும் நல்லா இருக்கும். இறங்குறாங்க படியில, இதோ தண்ணீர், இடுப்பளவுல நின்றுட்டாங்க. நின்ற பிறகு இப்ப என்ன செய்யணும், இப்பதான் கோட்டார் நீங்க திடீர்னு என்ன பண்ண, கரையை காட்டணும், அந்த ஊராட்சி மன்றம் நிக்குது, தலைவர் மற்றவர்களாக உறுப்பினர், இவர் அதுக்கு மேல வாதி கண்டிப்பே கோபம் அப்படின்னு நிற்குது, இவரை கோபமா காட்டணும். அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டா, இது நல்லபடியா தீர்ப்பாய், அவருக்கு வாதியினுடைய மன நிம்மதியாகணுமே, இந்த அவையத்தா இருக்கணும், இவங்களுடைய முகம் வேற இருக்கணும், அந்த அந்த அவருடைய வாதி முகம் வேற இருக்கணும், இந்த இறங்குறவங்க முகம் வேற இருக்கணும், இப்படி ஒரு திருவருள் நமக்கு என்று சொல்லி இவங்க அச்சத்தோடு கூடிய அவலமான முகமா இருக்கணும். யாரு, இந்த இறங்குறவனுடைய முகம் அப்படி இறங்கணும். தண்ணி என்ன சொன்னாரு, தீண்டு வீராயின் எம்மை திரு நீலகண்டம் என்பா. இன்னைக்கு சால நாள் கடித்த பின்பு இங்க சத்தியம் பண்ணது, சத்தியம் பண்ணது 20-25 வயசு, அதை காட்டணும் திடீர்னு. என்ன காட்டணும் கேட்டீங்கன்னா, இப்படி இறங்கும் போதே ரெண்டு பேரும் இறங்கணும், இவர் கையில உச்சி எடுத்துட்டே போறார், ஆனா அந்த பெண்மணி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இறங்குற பொழுது என்ன என்ன காட்டணும்னு கேட்டீங்கன்னா, அந்த 20 அந்த அறையில் நடந்ததை காட்டணும். என்ன அறை, 11 இவர் போய் அப்படியே தீண்ட போகிறார், தீண்டு வீர் ஆயின் எம்மை தென்னீலகண்டம் என்றார். அவர் காட்டினாரு, அப்படியே பதிச்சுட்டார், இனி மனத்தினும் நான் தீண்ட மாட்டேன் என்று அதை காட்டணும். அதுக்கு வடிவமெல்லாம் அந்த 25 வயசுக்கு முன்னிருந்த வடிவம் இருக்கணும். அதை அப்புறம் அப்படி திரும்ப ரெண்டு படியில் இறங்க வைக்கணும். இதெல்லாம் உண்மையாக டைரக்ஷன் மற்றவங்க செய்யப்படாது, எங்ககிட்ட கூட இருந்து செய்யணும், ட்ரைனிங் ஆகணும். ஆமாமா, நீ சேக்கடாரை விட்டுட்டு புறமா போனா நாங்களும் கழுத்து திருப்பி சொல்லுவோம், வரிக்கு வரி சேக்கடாரா இருக்கணும், படியில இறங்குறாருன்னா எங்க சேக்கடாரு கேட்டு இறங்குற மாதிரி இருக்கணும். அப்படி அப்படி அப்படி இறங்கும், திரும்ப இறங்கிட்டாங்க. இதோ குளத்தங்கரை, இது குளத்துக்குள்ள நிக்கிறாங்க, என்ன இந்த குச்சி அப்படி நீட்டினர், நீ அந்த புறம் பிடிச்சுக்க, அதான் முடிந்து என்னால் எந்த அளவு நான் மூழ்கி தருகிறேன், அதை இங்க கோட்டாட்ட, எனவே அங்க சொன்னது ஒண்ணு, இங்க சொன்னது ஒண்ணு, நீங்க நாளைக்கு கேட்பீங்கிறதா தான் கோட்லி என்ன சொல்லிட்டாரு, என்னால் முடிந்த அளவு
ஆனா அதுக்கு வேணா அவங்களுக்கு வேணா அது புரியாம இருந்திருக்கலாம். யாருக்கு கோட்டா இருக்கு என்னமோ சரி முடிவு தரேங்கிறான் மனுஷன் விட்டுறான்றாங்க. அந்த இயன்ற அளவுங்கிறது அவ்வளவு ஞாபகத்துக்கு வரல, இப்பதான் புரியுது அது என்னன்னு. வந்தா இந்த குச்சி அப்படி நீட்டினார், அவங்களுக்கு தெரியும் ஏன்னா சத்தியம் இருக்குது நம்ம, அதனால அந்த குச்சி பிடிச்சிட்டாங்க. முழுக அப்படி போகுது, கோட்டார் பத்தி பேர்ல அத நம்ம ஆளுக்கு என்ன பண்றது, அவையத்தார் அங்க கவனியும் அங்க கவனியும் அங்க கவனியும் அப்படின்னாரு. என்னையா கையில குச்சி வச்சிருக்காரு, குச்சி வச்சிருக்காரு, நான் கையை தீண்டி சொன்னேன், கையை தீண்டி சொன்னேன், குச்சி அடிப்பு வச்சிருக்காரு, பறந்துட்டார். பெரிய வாதி கூட நடிக்க முடியாது அப்படி சத்தம், ஓ ஏக சத்தம் போட்டா குச்சி. உடனே பார்த்தார் அவையத்தார், ஐயா அந்த வாதி வந்து விரும்பலையா, நீ அந்த குச்சியை போட்டு கையை பிடிங்க. ஐயோ நான் இவ்வளவு கையை இவ்வளவு கையை பிடித்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயினவே பெருமானி உனக்கு தெரியாதான்னு சொல்லி அந்த அந்த குச்சியோட முழுகினார்கள். இந்த ஆள் சத்தம் போட்ட ஆளே காணாம் மேலே தோளுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி அப்படிச்சப்பட்டு எல்லாரும் அங்க பார்த்தாங்க. என்ன வா, நீ இதுவரை கைதீண்டாமல் இருந்தது இல்லவா, தீண்டனுங்கிறது எனக்கு, ஆனால் சத்தியத்தின் என்று மாறக்கூடாது என்ற அதான் அந்த பொய்கடிந்து அறத்தின் வாழ்வான் செய்தால் அதன் தென்னீலகண்டத்தின் மேல் ஆணையின்னு ஆணை ஆணைதான்.

ஏனென்றால் தேசிகமூர்த்தி சிவம், தேசிகமூர்த்தி சிவமே. அதனால தேசிகமூர்த்தினாலே ஞானாசிரியினாலே எல்லாவற்றையும் வழங்க முடியும். ஆனா ஞானத்தை அவன் உணர்த்தினால் யாரால பெற முடியும் என்றால் அந்த இருவினை ஒப்பு வந்தவரால் தான் முடியும். எனவே நீடும் இருவினைகள் நேராக நேராதல் என்பது இருவினை ஒப்பு உணர்த்தப்பட்டது. நேராக நேராதல் என்றால் நேராக விளங்குதல் அப்படின்னு, நேராக விளங்குதல்னா ஒப்ப விளங்குதல். எதிர ஒப்ப விளங்குதல் ஆன்மா அறிவிலே, ஆன்மாவின் அறிவிலே இன்பம் துன்பம் இரண்டும் சமமாக நோக்கப்படுதல். அந்த அளவுக்கு அறிவு வந்து பண்பட்டு இருக்க வேண்டும். இன்பமா முன்வினையால வருகின்றது, இதுல விருப்பம் வைத்தா அது மேல்வினையாகும், அதனால வேண்டாம். துன்பமா இதுவும் உண்மையால வந்தது, அதுல விருப்பம் வைக்க மாட்டோம். வெறுப்பு வச்சோம்னா அதுவும் அந்த வெறுப்பு மேல்வினையாகும். எனவே அது முன்வினைக்கு ஈடாக வந்துதான் தீரும். நம்முடைய நோக்கம் எல்லாம் சிவசிந்தனை தான். ஆகவே இந்த இன்பமானாலும் சரி அல்லது துன்பமானாலும் சரி, இந்த இரண்டிலே நாம் எதில் கருத்தை வைத்தாலும், இன்பத்தில் கருத்தை வைத்தாலும் அல்லது துன்பத்தில் கருத்தை வைத்தாலும் அது சிவசிந்தனைக்கு தடையாகும். இந்த இன்பம் ஒரு பற்றை வளர்க்கும், அப்ப அது சிவசிந்தனை தள்ளுமா? தள்ளாது. இந்த இன்பத்தில மேலும் மேலும் நாம மூழ்கவும் அப்படின்னு தான் தள்ளிவிடும். துன்பம் அது என்ன செய்யும்? அது வந்து அதுல வெறுப்பை ஏற்படுத்தும், கலங்க வைக்கும், வாட்டத்தை தரும், அதுவும் சிவசிந்தனைக்கு தடை. ஆகையினாலே இந்த இரண்டையுமே வந்து இந்த அறிவானது பற்றுக்கொள்ளாமல் வினைக்கீடாக வருவோ எல்லாம் வந்து கொண்டிருக்கட்டும் என்று சிவசிந்தனையிலேயே உரைத்து நிற்கக்கூடிய சிவமே வேண்டும் என்று நிற்கக்கூடிய நிலை. அப்படி சிவமே வேண்டும் நின்னால் நீ என்னையே வேண்டியிருக்கின்றாய், உனக்கு அறுபுரிய வருகின்றேன் அப்படின்னு சொல்லி சுவாமி என்ன செய்கின்றார்? குருவாக எழுந்துவிடுகின்றார். அதான் அப்பந்தான் இறைசக்தி குழல் கூடும். இறைசக்தி என்பது திருவருட்சக்தி குழல், அதாவது திருவருட்சக்தி ஆன்ம அறிவிலே நன்கு பதிதல் கூடும். அது வந்து அப்பதான் அந்த நிலை கைகூடும். எப்ப இருவினை ஒப்புன்னு ஆன்மாவிற்கு வந்ததென்றால், அந்த நிலை வந்ததென்றால், அப்பந்தான் அந்த ஆன்ம அறிவிலே இறைசக்தி ஓங்கி விளங்கும், மேம்பட்டு விளங்கும். அப்ப இறைசக்தி மேம்பட்டு விளங்குதுனாலே அங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், மலச்சக்தி கீழ்பட்டு போய்விட்டது. மலச்சக்தி அடங்கி இறைசக்தி மேம்பட்டு விளங்குகின்றது. எவ்வளவு அருமையாக வகுத்துள்ளார்கள் சிந்திக்க. சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வர இருக்கின்றார். ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு வந்தாச்சு. இன்பத்திலையும் பற்று இல்லை, இன்பத்தில விருப்போ துன்பத்தில வெறுப்போ இல்லை, அவற்றிலெல்லாம் எந்த கருத்தும் வைக்காமல் இரண்டையுமே ஒப்ப கருதி வெறுத்து திருவருளே வேண்டும் என்று நாடி நிற்கின்றது இந்த ஆன்மா. அந்த ஆன்மாவை ஆட்கொள்ள சிவபெருமான் குருவாக வர இருக்கின்றார். இப்ப ஏற்கனவே சொல்லிட்டார், மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது வந்திருப்பது சிவன் தான் குருவா வந்திருக்கிறார்னு, உலகத்தவர்களுக்கு தெரியாது போன அதிகாரத்திலே சொல்லிட்ட. ஆனா இந்த யார் ஆட்கொள்ளப்பட வேண்டுமோ, இந்த ஆட்கொள்ளப்பட வேண்டிய சீடன் அவன் அறிய வேண்டும் அல்லவா? சிவபெருமான் தான் இப்படி குருவாக நமக்கு எழுந்துள்ளிருக்கின்றான், அறிகின்றான். இந்த சீடன் அறிகின்றானே, வாதவூரடிகளுடைய சரித்திரத்திலே பார்க்கின்றோம். சிவனென யானும் தேரினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனென யானும் தேரினன் காண்க. இந்த உலகத்தில் தன் திருவடி தீண்டும்படி எழுந்தருளி வந்தான். அப்படி வந்து அந்த குருநாதன் சிவபெருமானே என்று நான் தேறினேன் சொன்னான். அப்ப எவ்வாறு தேர முடிந்தது? இருவினை ஒப்பு வந்துவிட்டது என்றால் சுவாமி என்ன முடிவு பண்ணுகிறார்? இந்த ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு வந்து விட்டது, இரண்டு வினைகளிலுமே அவனுக்கு வந்து பற்று இல்லை, நம் மீதுதான் பற்று உள்ளது, எனவே நாம் இவனுக்கு குருவாக எழுந்தருளுவோம் அப்படின்னு முடிவு பண்றார். அப்போ குருவாக நாம் எழுந்தருளினால் சிவமாகிய நாம் தான் குருவாக வந்துள்ளோம் என்பதை இந்த ஆன்மா அறிய வேண்டும். அப்ப வந்திருப்பவர் குருவாக வந்திருப்பவர் சிவமே என்று அந்த ஆன்மா அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப சிவத்தை எப்படி அறிய முடியும்? அவன் அருளால் தானே அறிய முடியும். எனவே அந்த சீடனுடைய அறிவிலே திருவருளை பெருகச் செய்கின்றார். அதான் சத்தினிபாதம் என்கின்ற நிலையை இந்த ஆன்மா அறிவிலே ஏற்படுத்துகின்றார். இருவினை ஒப்பு வந்துவிட்டது என்றால் சத்தினிபாதம் நிகழ்கின்றது, திருவருள் வீழ்ச்சி. ஒளி வீழ்ச்சி என்றாலே அங்க இருள் நீக்கம் தான், இருள் நீங்கிவிடுகின்றது. எனவே ஆணவ மலவலிமை மிகவும் குன்றி அந்த ஆன்ம அறிவிலே அருள் மேலிடுகின்றது. அப்ப அந்த ஆன்ம அறிவிலே திருவருள் மேலிட்டு விளங்கினால்
அந்த ஆன்மா அந்த திருவருளை துணையாக கொண்டு குருவாக வந்திருப்பவர் சிவமே என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளும். இந்த இருவினை ஒப்போ இந்த சத்தினிபாதமோ மற்றவர்களுக்கு நிகழவில்லை. ஆகையினாலே மற்றவர்களுக்கு குருவாக வந்திருக்கின்றார் சிவம் தான் இப்படி குருவாக இருக்கா தெரியாது. இந்த சீடனுக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த சீடனுக்கு இருவினை ஒப்பு நிகழ்ந்திருக்கின்றது. அவனுடைய அறிவிலே இன்ப துன்பங்கள் சமமாக கருதப்படுகின்றன. ஆகையினாலே ஆணவமலத்தினுடைய ஆதிக்கம் எல்லாம் குன்றிவிட்டது. ஆகையினாலே திருவருள் அவனுக்கு மேம்பட்டு விளங்குகின்றது. அந்த திருவருளை வாயிலாக கொண்டு அவன் காண்கின்றான், வந்திருப்பவர் குருவாக எழுந்தருளிப்பவர் சிவமே என்பதை உணர்கின்றான். ஆகையினாலே எப்போது போன அதிகாரத்திலே சொன்னாரே சிவபெருமான் குருவாக எழுந்தருள்வார் என்று சொன்னார்கள். எப்போது குருவாக எழுந்தருள்வார் என்றால், இருவினை ஒப்பும் மலபரி பாகமும் சத்தினி பாதமும் ஏற்படும் காலத்திலே எம்பெருமான் குருவாக எழுந்தருள்வார். அதற்கு முன்பு அவர் குருவாக எழுந்தருளினால் குருவாக வந்திருப்பது சிவமே என்பதை அந்த ஆன்மாவால் உணர முடியாது. எனவே இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாதம், இருவினை ஒப்பும் சத்தினி பாதமும் இந்த குரலில் சொன்னார். சொன்னதனால இரண்டுக்கும் இடையில மலபரி பாகம் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அகையினாலே நீடும் இருவினைகள் நேராக நேராதல், பல பிறவிகளிலும் தொடர்ந்து வந்த இருவினைகளும், அப்ப பல பிறவிகள் உண்டாகும் தெரியுது இருவினை ஒப்பு நிகழ்வதற்கு. பல பிறவிகள் வினை ஈட்டி வினைப்பணங்களை நுகர்ந்து நுகர்ந்து, சரி இந்த விருப்பு வச்சாலும் வெறுப்பு வச்சாலும் நமக்கு மேற்கொண்டு பிறவிதான் என்பதென்று அந்த நல்ல தெளிவு வருவதற்கு பல பிறவிகள் ஆகின்றன. அந்த பல பிறவிகள் ஆன பிறகுதான் இருவினை பக்குவப்பட்டு இருவினை ஒப்பு நிகழ்கின்றது. அந்த இருவினை ஒப்பு நிகழும் போதுதான் இறைசக்தி குழல் கூடும். இறைசக்தி குழல் என்பது சத்தினி பாதம். சக்தி என்பது இறைசக்தி திருவருள், நிபாதம் என்பது வீழ்ச்சி, திருவருள் வீழ்ச்சி ஆன்மாவிற்கு கைகூடும் என்று சொன்னார். அப்பொழுது அவன் குருவாக எழுந்தருள்வார். இனி இன்னொரு மாதிரியும் விளக்குவார்கள். இறை சக்தி குழல் கூடும், இறை நேராதல் கூடும் என்று ரெண்டு விதமாக சொல்வார்கள். சக்தி குழல் கூடும் என்பது சத்தினி பாதம் கூடும், இறை நேராதல் கூடும், இறைவன் குருவாக நேரே எழுந்தருள்தல் கைகூடும் என்று இரண்டு விதமாக நயமாக உரைப்பார்கள். சரி, இந்த இருவினை ஒப்பு எப்போது நிகழும்? இருவினை ஒப்பு நிகழ்ந்தால் சத்தினி பாதம் நிகழும், சாமி குருவாக எழுந்தருள்வார். இருவினை ஒப்பு எப்ப நிகழும்? பல பிறவிகள் அனுபவப்பட்டு நிகழும்னு பார்த்தோம். பல பிறவிகள் வினைப்பயன்களை அனுபவிச்சா மட்டும் போதுமா? இல்ல, பல பிறவிகள் சிவபுண்ணியங்களை செய்து, சிவபுண்ணியங்களை செய்ய செய்யத்தான் இருவினை ஒப்பு நிகழும். சிவபுண்ணியங்களின் விளை அது சிவபிரகாசம் தெளிவா சொல்கின்றது. முடிவினை உதவு பயனால் நேராக, முடிவினை உதவு பயன் என்றால் முடிவுனா முடிந்த அந்த வீடு பேர், அந்த வீடு பேரை தருபவை சிவபுண்ணியங்கள். அந்த சிவபுண்ணியங்களால் இருவினை ஒப்பு நிகழும் அப்படின்னு சிவபிரகாசம் தெளிவாக சொல்கின்றது. சஞ்சித வினையை சொல்லி, பிராரத்த வினையை சொல்லி, ஆகாமிய வினையை சொல்லி இந்த வினைகள்லாம் ஒத்து விளங்க வேண்டும். இவை எப்ப ஒத்து விளங்கும் அப்படின்னா, முடிவினை உதவு பயனால், முத்தியை தருகின்ற சிவபுண்ணியங்களால் என்று சொல்லியிருக்கின்றார். சித்தியார் குடிப்புறையிலே மாதவ சிவஞான சுவாமிகளும் சொல்லியிருக்கின்றார்கள், சிவபுண்ணியங்களால் தான் இருவினை ஒப்பு நிகழும் என்று சொல்லியிருக்கின்றனர். அதற்காகத்தான் சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும்னு நம்ம நால்வர் பெருமக்கள் எல்லாம் நம்முடைய தேவார திருவாசகங்களிலே வழிபாட்டினை நமக்கு வற்புறுத்துகின்றார்கள் என்றால், அந்த சிவபுண்ணியங்களை செய்தால்தான் இருவினை ஒப்பு நிகழும். அது நிகழ்ந்தாதான் நாம வந்து ஞானகுருவின் திருவடியை பெற்று வீடு வேறு அடைய முடியும் என்பதை நாம் இங்கே உணர்கின்றோம். ஆக இவ்வாறு இருவினை ஒப்பும் சத்திரிவாதமும் நிகழ்ந்த அந்த சமயத்திலே சிவபெருமான் குருவாக எழுந்தருள்கின்றார் என்று பார்த்தோமே. குருவாக எழுந்தருளி அவர் உணர்த்துகின்ற அந்த உபதேசம் இருக்கின்றதே, அந்த உபதேசத்திலே என்ன அவர் உணர்த்துகின்றார் என்றால், பொருள்கள் இத்தனை என்று தெளிவாக முதலிலே உணர்த்துகின்றார். சிவாகமப்படி பொருள்கள் மூன்று, பதி, பசு, பாசம். சிவாகமங்களுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஒரே செய்தியை தொகுத்தும் சொல்வார்கள், விரித்தும் சொல்வார்கள், பலவாறு சொல்வார்கள், ஒன்றுக்கொன்று முரண்பாடு கிடையாது, அதுதான் சிறப்பு. பதி, பசு, பாசம் என்று மூன்றாக சொல்வார்கள். பதி சிவம் என்று இறைவனையே பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்ற இரண்டு நிலைகளிலே வைத்து பதி சிவம் என்று சொல்லி, அப்புறம் பசு பாசம் என்று சொல்லி நான்காக சொல்வார்கள். பதி சிவம் பசு பாசம் நான்காக சொல்லக்கூடிய முறை, ஆறாக சொல்லக்கூடிய முறையும் உள்ளது. அந்த முறைப்படித்தான் இந்த அடுத்த குரட்பாவிலே திருவருள் பயன் ஆசிரியர் சொல்லுங்க. மூன்றாக சொன்னாலும் சரி, நான்காக சொன்னாலும் சரி, ஆறாக சொன்னாலும் சரி, எல்லாம் வந்து
கருத்து அளவில் ஒன்றுதான், அது ஒன்று கொண்டு முரண்பாடு கிடையாது. அவர் மூணு சொல்றாங்க, இவர் ஆறு சொல்றாரு அப்படின்னா, அது சொல்லாத மூணை சேர்த்து சொல்றாரா இல்லை, மூன்றைத்தான் ஆறாக விரித்து சொல்கின்றார். நம்ம பார்க்கும்போது நம்ம நம்ம நாமே வந்து சித்தாந்தம் படித்த அளவிலே சிறிதளவு பயின்றவர்களும் நன்கு அறிவார்கள். பதி பசு பாசம் தான் சொல்லுவாங்க. அப்புறம் பாசம்னு சொல்லும் போது அது மூன்று இருக்கின்றன, ஆணவம் கண்மம் ஆயுதம் இல்லையா. அந்த முறைப்படிதான் இங்கே சொல்கின்றார். பதி பசு என்று சொல்லிவிட்டு பாசம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு மூணு சொல்லிடுதான். அப்ப பதி பதி பசு ஆணவம் கண்மம் மாயை ஐந்து ஆயுதம். இப்ப இது போக ஆறு ஒண்ணு எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த மாயையும் வந்து பொருளால ஒன்றுதான், ரெண்டு மாயை கிடையாது ஒன்றுதான். ஆனாலும் சுத்த மாயையினும் அசுத்த மாயையும் சொல்லி அது இரண்டு வகையாக விளங்கு. ஆகையினாலே அந்த இரண்டு வகை உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக மாயை இரண்டு. ஆகவே பதியின் இது வேற வேறு சொல்லாட்சிகளிலே சொல்கின்றன. பதியின்னு சொல்வதற்கு பதிலாக ஏகன், இது சிறப்பு என்னன்னா பதி ஒன்றே என்பதும் அங்க பெறப்படுது ஏகன். பசுன்னு சொல்வதற்கு பதிலாக அநேகன், அப்ப உயிர்கள் பல என்ற கருத்து அங்கு பெறப்படுகின்றது ஏகன் அநேகன். அப்புறம் ஆணவம் கண்மம் மாயை சொல்லணும். ஆணவத்தை இருள், இந்த நூல்ல போற ஆணவம்னு சொல்லக்கூடிய இடத்துல போறான், அதுக்கு ஓமையாக இருள் சொல்லப்படும். அந்த ஓமையே வந்து பொருளுக்கு பெயராக பயன்படுத்துகின்றான், ஓமை ஆகு பெயர்னு சொல்வார். காளை போன்றவன் அப்படின்னு சொல்லணும், அவனே காளைன்னு சொல்லிட்டா அது ஓமையே அவனுக்கு பெயரா வந்துட்டு ஓமை ஆகு பெயர். ஓமையின் பெயர் பொருளுக்கு ஆகி வந்தது. ஆடவன் வந்து பொருள், அவனுக்கு ஓமை காளை. ஓமையாகிய அந்த காளைங்கிற பெயர் வந்து பொருளுக்கு ஆடவனுக்கு ஆகி வந்தது போல, அந்த மாதிரி இங்கும் வந்து ஓமையாகிய அந்த இருள் என்ற பெயர் வந்து பொருளாகிய ஆணவ மலத்திற்கு ஆகி வருகின்றது. ஓமையாக பெயராக ஆணவ மலத்தை இருள் என்றுதான் இந்த நூலிலே எல்லா இடத்திலும் சொல்கின்றார். கர்மம் அத கர்மம் சொல்லிட்டார். அப்புறம் மாயை இரண்டு, சுத்தமாய அசுத்தமாய. ஆக ஏகன் பதி, அநேகன் பசு, ஆணவமலம் இருள், கர்மமலம் கர்மம், அப்புறம் மாயை இரண்டு, சுத்தமாய அசுத்தமாய. ஆக ஆறு ஆயிட்டது. ஆக இவை ஆறு, ஏகன் அநேகன் இருள் கருமம் சுத்தமாயை அசுத்தமாயை, ஆக இவை ஆறு. ஆதியில் ஆதி அற்றவை, ஆதி இல்லாதவை. ஆதி இல்லாதவைனா தொடக்கம் இல்லாதவை, எக்காலத்தும் இருப்பவை. தொடக்கம் இல்லைன்னா அழிவும் இல்லைன்னு அர்த்தம், அதான் அனாதி என்று சொல்கின்ற. தொடக்கமும் அழிவும் அற்றவை. ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு, ஆக இவை ஆறு. ஆதியில் ஆதி இல்லாதவை, ஆதி இல் என்பதை இல் ஆதி என்று மாற்றிக்கொண்டு அனாதி என பொருள் கூறலாம் என்று ஆதீன வித்வான் வஜ்ரவேலுமதி அவர்கள் விளக்குகின்றார்கள். இல் என்பதே இல என்றும் பொருள் தந்து நிற்கும் என்றும் கொள்ளலாம் என்பதையும் விளக்குகின்றார்கள். இவை ஆறும் ஆதி இல ஆதி இல்லாதவை, அதாவது அனாதி பொருள்கள். ஆகவே சிவபெருமான் சத்தினிபாதம் வந்த ஆன்மாவிற்கு இருவினை ஒப்பும் சத்தினிபாதம் வந்த பல பிறவிகளிலும் சிவபுண்ணியங்களை செய்ததனாலே இருவினை ஒப்பும் சத்தினிபாதமும் வாய்க்கப்பெற்ற ஆன்மாவுக்கு உருவாக எழுந்தருளி என்ன உபதேசம் செய்கின்றார், அனாதி பொருள்கள் ஆறையும் முதலிலே உபதேசிக்கின்றார். ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாயை இரண்டு, ஆக இவை ஆறு ஆதி இது. இதிலே இன்னொரு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தும் உள்ளது, இலக்கண சம்பந்தமானது, அது நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் ஆறு பொருள்கள் சொல்லியிருக்கின்றார். அதுல ஏகன் அநேகன் சொன்னது இறைவனையும் உயிர்களையும் குறித்தது. ஏகன் அநேகன் அப்படின்னு ஆண்பால் போட்டு சொல்லியிருக்கேன், இப்போ உயர்தினை ஆயிற்று, உயர்தினை ஆகி விடுகின்றன. ஏகன் அநேகன் சொன்னதுனால உயர்தினை ஆயிற்று. அப்புறம் இருள் கருமம் மாயை இரண்டு, இருள் கருமம் மாயைங்கும் போது அதெல்லாம் அகிரிணை. அப்ப இந்த ஆறுல ஏகனும் அநேகனும் உயர்தினை, மற்ற இருள் கருமம் சுத்தமாய அசுத்தமாய இந்த நாளும் அகிரிணை. இப்ப உயர்தினையும் அகிரிணையும் சேர்த்து சொல்லும் போது என்ன சொல்றார் அந்த இடத்துல, என்ன சொல்றது இவை அப்படின்னு சொல்றார். இவைனா அகிரிணையே இவைன்னு சொல்லுவோம், உயர்தினா இவர்கள் அப்படின்னு சொல்லணும். இப்ப உயர்தினையும் அகிரிணையும் சேர்த்து சொல்லும் போது இவர்கள்னு சொல்றதா இவைன்னு சொல்றதான்னு ஒரு சிக்கல் வருது. உயர்தினை மட்டும் இருந்தா இவர்கள், ஏகன் அநேகன் என்ற இவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல அகிரிணை மட்டும் இருந்தா இருள் கருமம் சுத்தமாய அசுத்தமாய ஆகிய இவை அப்படின்னு சொல்லலாம். ஆனா உயர்தினை அகிரிணை ரெண்டும் சேர்ந்திருக்கு, சேர்ந்திருக்கும் போது இவை அப்படின்னு அகிரிணை முடிவு கொடுக்கலாம் என்று.
என்பதற்கு இலக்கணத்திலே இடம் உள்ளது. ஆகையினாலே இவை என்று அக்னினை முடிவு கொடுத்தார். அதற்கு விதி உள்ளது. பலவையினானும் எண்ணுதினை விரவு பெயர் அகிரிணை முடிவின செய்யுள் உள்ளே. உயர்தினை பெயர்களும் அகிரிணை பெயர்களும் சேர்ந்து வந்தால் செய்யுள்ள வரும்பொழுது அகிரிணை முடிவு கொடுக்கலாம். பெரும்பாலும் அகிரிணை முடிவு பெறும் என்று தொல்காப்பிய விதி கூறுகின்றது என்பதை நான் இங்கே அறிந்து கொண்டு, இவ்வாறு அனாதி பொருள்கள் ஆறையும் சொன்ன ஆசிரியர் இனி அடுத்த குரட்பாவிலே என்ன சொல்கின்றார் என்றால், எல்லாருக்கும் மிக மிக பிரபலமாகிவிட்ட மிக தெரிந்த குரட்பாது, செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்று கூறுகின்றார். என்ன அந்த குரட்பாவுக்கு அப்புறம் இந்த குரட்பா சொல்கின்றாரே, அப்படி நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுல ஏதோ ஒரு கருத்து சொன்னார், இதுல ஏதோ ஒன்று சொல்றார் அப்படின்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆராய்வது பலன் தராது. ஏன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு நூலாக விளங்குகின்றது. அந்த தொடர்பை நாம பார்த்துக்கொண்டே வர வேண்டும். முந்தின குரட்பாவில் என்ன சொன்னார்கள் ஆசிரியர், அனாதி பொருள்கள் ஆறு உள்ளன சொன்னார். அடுத்த குரட்பாடு என்ன சொல்கின்றார்கள், வினையை செய்பவன் இருக்கின்றான், அவனால் செய்யப்படுகின்ற வினை உள்ளது, அந்த வினைக்கு பயன் உள்ளது, அந்த பயனை கூட்டுபவன் இருக்கின்றான், இதனை நீ உணர்வாயாக என்று உபதேசிக்கின்றார் அடுத்த குரட்பாவில். இப்ப இதன் மூலம் சொல்வது என்னவென்றால், போன குரட்பாவிலே அனாதி பொருள்கள் ஆறு சொன்னார்களே, அந்த ஆறு அனாதி பொருள்கள் இருக்கின்றனவா, அந்த அனாதி பொருள்கள் ஆறுக்கும் உரிய சம்பந்தத்தை சொல்கின்றார் இந்த குரட்பாவில். அந்த அனாதி பொருள்கள் ஆறுக்கும் உரிய தொடர்பினை, ஏகனுக்கும் அநேகனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, ஏகன் அநேகன் சொன்னார்கள், ஏகன்னா சிவபெருமான், அநேகன்னா உயிர்கள், அவர்களுக்கு இடையில என்ன தொடர்பு, இந்த அநேகனாகிய உயிர்கள் வினையை செய்வான் என்ற நிலையிலே இருக்கின்றன. யான் எனதுங்கிற உணர்வோட வினையை செய்வான் நிலையில இருக்கு. சரி, அதுல இருள் கர்மம் வந்து, அந்த கர்மம் தான் எனது செய்வினை, அந்த உயிராளி செய்யக்கூடிய வினை, அந்த செய்யக்கூடிய வினையும் கர்மம் தான். அந்த வினை பலன் இருக்க இன்ப துன்பம் அதுவும் கர்மம் தான். இது வினை செய்யக்கூடிய வினை ஆகாமிய கர்மம், வினை பயனாகி இன்ப துன்பம் பிராரத்த கர்மம், அதெல்லாம் கர்மம். அப்ப இருள் எப்படி பெறப்படுது, இருள் ஆணவ மலம். இந்த வினையை செய்யத்தக்க வகையிலே அந்த யான் எனதுங்கிற உணர்வை அந்த இருள் கொடுக்க போய் தான் வினையை செய்யறான். அப்ப இருள் இருள் இருளுடைய தொடர்பு அங்க தெரிகிறது. அப்ப ஏகனுக்கு என்ன வேலை, இந்த இருள் இருக்க போய் தானே இவன் யான் எனதுங்கிற உணர்வை கொள்றான், அதனால தானே வினையை செய்யறான். எனவே அந்த இருள் மலம் நீங்கும் பொருட்டு இவனுக்கு வினைப்படனை கூட்டுவிக்க வேண்டும். அந்த வினைப்படனை சேர்ப்பவனாக ஏகன் இருக்கின்றான். அப்படி நாம் இணைத்து சிந்திக்க வேண்டும். ஆகவே போன குரட்பாவிலே சொன்னார்களே ஏகன் அநேகன், அதுல இருக்கிற அநேகன் வந்து வினையை செய்பவனாக இருக்கின்றான். அதுல சொன்ன ஆறு பொருள்களை ஒன்றாகிய கர்ம மலம் செய் வினையாக இருக்கின்றது, சேர் பயனாகவும் இருக்கின்றது. அந்த பயனை கொடுக்கின்ற பாத்திரம் போல, ஒரு உணவுனா உணவை தருது பாத்திரம் போல, இந்த வினை பயனை தருகின்ற பாத்திரமாக எது இருக்கின்றது, மாயை இரண்டும் இருக்கின்றது. ஏன்னா உலகத்தின் வாயிலாக உடம்பின் வாயிலாகத்தான் வினைப்பயன் வந்து சேருது. இப்ப மாயை இரண்டுடைய சம்பந்தம் அப்படி இருக்கிறது. எனவே அநேகன் செய்வானாக வினையை செய்வானாக இருக்கின்றான். அந்த கர்மமானது செய் வினையாகவும் சேர் பயனாகவும் இருக்கின்றது. அந்த இருளாகிய ஆணவ மலமானது இந்த வினையை இவன் செய்கின்ற வகையிலே அஞ்ஞானத்தை கொடுத்து நிற்கின்றது. ஏகன் எப்படி இருக்கின்றான், அந்த இருள் மலத்தை போக்குவதற்காக வினைப்பயனை சேர்ப்பவனாக இருக்கின்றான் என்பதை உய்வான் உணர், உய்யும் பொருட்டு உணர். உய்வானை நாம ஆண்பால் வினைமுற்றாக கருதக்கூடாது. உய்வான் என்பது உய்யும் பொருட்டு. அதான் சொன்ன வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், தாம் வாழ்வான் என்பது என்ன, தாம் வாழும் பொருட்டு, தாம் மேலும் மேலும் அந்த தேவலோக பதவிகளிலே வாழும் பொருட்டு உன்னை வாழ்த்துகின்றார்கள் என்று சொன்ன அந்த வாழ்வானும் வாழும் பொருட்டுன்னு சொன்னார்கள் இல்லையா திருவாசகத்தில். அத மாதிரி இங்க வந்து உய்வான் உய்யும் பொருட்டு, உய்யும் பொருட்டு உணர்வாயாக. இதை உணர்ந்தால் உய்வு கிடைக்கும். ஏன்னா நாம வினை நாம வந்து ஒரு வினை செய்கின்றோம், நான் செய்வானாக நாம இருக்கின்றோம், நாம வினையை செய்கின்றோம், இந்த வினைக்கு பயன் உண்டு. ஏன்னா அந்த வினை பயனை சேர்ப்பவன் ஒருவன் உண்டு. அதை நினைச்சான்னா ஒருவன் எப்படி தீவினை செய்ய முடியும், தீவினை செய்யும் போது இந்த உணர்வை விட்டு விடுகின்றோம், செஞ்சுட்டு போவோம், எங்க நமக்கு என்ன இப்ப யாரு பார்க்க போறா, யாரு தண்ணனை கொடுக்க போறா, செய்த ஒளிவு மறைவா ஒருத்தருக்கும் தெரியாம செஞ்சிருவோம்னு நினைக்கும். ஆனால் செய்பவனாகிய நாம் உண்டு, நம்முடைய வினை உண்டு, இந்த வினைக்கு பலன் உண்டு, ஏன்னா அந்த பலனை சேர்ப்பவன் உண்டு என்பதை நினைத்தால் வினைகளை செய்யாமல் வினையிலிருந்து உய்யலாம்
அது மாதிரி நல்வினை செய்யும் போதும் இந்த நல்வினையும் நமக்கு பலனை தரும், பிறவியை தரும். எனவே அது வீடு பெற்றுக்கு தடை அப்படின்னு உணர்ந்து அதையும் தவிர்த்து சிவபெருமானின் அருள் வழி நின்று செய்தால் அது வினை கிடையாது. ஆணவமனத்தின் வழி நின்று செய்வதும் செயல்தான், அருள் வழி நின்று செய்வதும் செயல்தான், நாம செய்வதும் செயல்தான், நாயன்மார்கள் செய்வதும் செயல்தான். வேறுபாடு என்ன என்றால், நாம் ஆணவமலத்தின் வழி நின்று யானினது என்ற உணர்வோடு செய்கின்றோம். அப்படி செய்யப்படும் செயல்கள் தான் கண்ம மலம். சிவபெருமானுடைய அருள் வழி நின்று செய்யப்படும் செயல்கள் கண்ம மலம் அல்ல, அவை சிவபுண்ணியங்கள். ஆகையினாலே ஏகன் அநேகன் இருள் கருமம் மாய இரண்டு சொன்னார்களே போன குறட்பாவில், அவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை சொல்கின்றார். செய்வானாக அநேகனும் அதாவது ஆன்மாக்களும், செய்வினையாகவும் சேர் பயனாகவும் கருமமும், அந்த கருமத்தை செய்ய வைக்கின்ற செய்யத்தக்க வகையிலே அஞ்ஞானத்தை உணர்த்தி ஆணவமும், அந்த வினைப்பயனை சேர்க்கின்ற கோள்களன் போல மாய இரண்டும், வினைப்பயனை சேர்ப்பவனாக ஏகனாகிய சிவனும் உள்ளனர் என்பதை உய்யும் பொருட்டு இவையெல்லாம் உள்ளன என்று உணர்வாயாக என்று உணர்த்துகின்ற இந்த கருத்து இருக்கின்றதே, அதான் திருமுறை சொல்லாட்சியும் அந்த பொருளும் பொருட்சிறப்பும் திருவருட்பயனிலே பல குரட்பாக்களிலும் நாம் வந்து விளங்க காண்கின்றோம். இந்த குரட்பாவிலே பனிரெண்டாம் திருமுறை தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய சொல்லாட்சியினை பொன்போல போற்றி எடுத்துக்கொண்டோம். இப்படியெல்லாம் ஏன் செய்கின்றார் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இலக்கண நூலாசிரியர்கள் தெளிவாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். அதாவது முன்னோர்கள் வழி நின்று முன்னோர்கள் உணர்த்திய அதே மேன்மையான கருத்தினை உணர்த்தி பின்னோர்கள் நூல் செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும் என்றால், முன்னோர்கள் சொன்ன அந்த கருத்தை மட்டும் அப்படியே சொன்னால் மட்டும் போதாது, அவர்கள் கையாண்ட சொல்லாட்சிகளையும் அந்த வாக்கிய அமைப்புகளையும் இவர்களும் கையாள வேண்டும். அப்பந்தான் அந்த ஆண்டோர்கள் அவர்கள் சொன்ன கருத்தைத்தான் நான் சிறிதும் மாற்றாமல் சொல்கின்றேன், எனக்கு ஆண்டோர்கள் கருத்து முற்றிலும் உடன்பாடு என்பதை பின்னோ உலகத்தவருக்கு உணர்த்தும் பொருட்டு அவ்வாறு செய்ய வேண்டும், வழிநூல் செய்பவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நன்னூல் கூறுகின்றது. முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுதும் என்பதற்கு, முன்னோர்கள் சொன்ன பொருள் மட்டுமல்ல அந்த கருத்து மட்டுமல்ல அவர்கள் சொன்ன அந்த மொழியையும் அந்த சொல்லாட்சியையும் பொன்போல போற்றுகிறோம் என்று உணர்த்தும் வகையிலே நூல் செய்ய வேண்டும் சொன்னார். அந்த மாதிரி பெரிய புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் அருள் செய்தார்களே, செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக்கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையார் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார் சாக்கிய நாயனார் புராணம். சாக்கிய நாயனார் பௌத்த மதத்தவராக இருந்து கொண்டே சிவநெறியை பின்பற்றினார், அதாவது தோற்றத்திலே அப்படி இருந்து கொண்டே அந்த நெறியினை சார்ந்து விட்டார். எனவே அந்த கோலம் கொண்டார், எண்ணெறியில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சொன்ன மாதிரி அந்த கோலத்திலிருந்து சிந்தைய சிவபெருமான் திருவடி இடத்திலே அகலாமல் வைத்திருந்தார். அதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பான ஒரு தன்மை, அப்படி சிவ வழிபாடு செய்தார். அந்த பௌத்தராக கோலம் கொண்டிருந்த புரட்சமய கோலம் கொண்டிருந்த அந்த சாக்கிய நாயனாருடைய புராணத்தில் தான் சைவ சித்தாந்த கருத்துக்களை நிறைய சொல்கின்றார் சேக்கிழார் பெருமான். அதான் நாம எண்ணி பார்க்க வேண்டிய உண்டு. அது அந்த கோலத்திலே வந்து பௌத்த கோலத்திலே இருந்தாலும் அந்த உள்ளத்து உணர்ச்சி சித்தாந்த உணர்ச்சி அவரிடம் இருந்ததுனால அந்த இடத்துல சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் அள்ளி கொட்டுகின்றார் நம்முடைய சேக்கிழார் பெருமான் என்று நமக்கு என்ன தோன்றுகின்றது. அப்போ அந்த சைவ சித்தாந்தத்துக்கே ஒரு தனிச்சிறப்பு என்ன என்றால், வினையை செய்பவன் இருக்கின்றான், செய்யப்படும் வினை உள்ளது, அந்த வினைக்கு பலன் உள்ளது, அந்த பலனை ஊட்டுபவன் இருக்கின்றான். இந்த நாளில் ஒன்னு ரெண்டு வேணா மற்ற சமயங்கள் சொல்லும், நாளையுமே வந்து தெளிவாக சொல்வது சைவ நெறி ஒன்றுதான், மற்ற நெறி இப்படி நான்கையுமே சேர்த்து தொடர்பு படுத்தி சொல்லாது என்பதை எதிர்மறையாக சொல்லி உணர்த்தினார். சைவ நெறிக்குத்தான் இந்த நான்கு சொல்லக்கூடிய இயல்பு உண்டுன்னு கூட சொல்லாம, சைவத்தை தவிர பிற நெறிகளுக்கு இந்த நான்கையும் தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை என்று எதிர்மறையிலே சிறப்பாக சொல்லி சைவத்தின் மேன்மையினை உணர்த்தினார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை, எவ்வியல்பு செய்வினை செய்வான் அதன் பயன் சேர்ப்பான் என்று இந்த நான்கையும் சேர்த்து சொல்லக்கூடிய தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய பாங்கு சைவ நெறிக்கு அல்லது ஏனைய நெறிகளிடம் இல்லை, காணப்படாத ஒன்று என்று அருமையாக சொன்னார். இவ்வாறு அனாதி பொருள்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை ஆசிரியர் இங்கே கூறி அருள்கின்றார் என்று அருமையாக கூறி அருள்கின்றார். இப்பொழுது சீடனிடத்திலே ஒரு ஐயம் தோன்றலாம், இதெல்லாம் வந்து சிவபெருமான் குருவாக வந்து சத்தியவாதம் வந்த அந்த சீடனுக்கு செய்கின்ற உபதேசம். இந்த உபதேசத்தை அந்த சீடன் எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த அறியும் முறையை சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் அறியும் நெறி, அதற்கு அப்படியே நம்மளை அழைத்து வருகின்ற
அறியும் நெறி என்பதை இன்னும் வருகின்ற குரட்பாக்களிலே நன்கு உணர்ந்து கொள்ளலாம். அடுத்த குரட்பாவிலே என்ன கருத்து சொல்கின்றார் என்றால், நமக்கு ஓர் ஐயம் தோன்றலாம் அந்த கருத்தை கேட்டவுடன். அநேகன் வந்து வினையை செய்பவன், அநேகனாகிய உயிர்கள், ஏகனாகிய சிவபெருமான் செய்த வினைகளை அவற்றையெல்லாம் உரிய காலத்திலே கூட்டி வைப்பவன். அதுவும் கூட சைவ நூல்கள்லாம் சொல்கின்றன, அந்த வினை செய்யப்பட்ட அந்த கால முறைப்படிதான் பலன்கள் வரணுங்கிறது கூட இல்லை. முதல்ல செய்தவனுக்கு முதல்ல பலன், அப்புறம் இரண்டாவது செய்தவனுக்கு இரண்டாவது பலன் அப்படின்னு கூட சொல்லலாம். வினைகளுடைய வன்மை மென்மையை பொறுத்து பயன்கள் முன்ன முன்ன பின்ன கூட வரலாம்னு சொல்கின்றார். சில விதைகள் போட்டா முதல்ல போட்ட விதை பின்னால் முளைக்கலாம், பின்ன தாமதமாக நாம பின்பு விதைத்த விதை முன்பு முளைக்கலாம். அது அந்த தாவரங்களுடைய தன்மையை பொறுத்தது, விதையினுடைய தன்மையை பொறுத்தது. அதே மாதிரி முதல்ல செய்த வினை பின்னால பலன் தரலாம், பின்பு செய்த வினை அந்த முதல்ல செய்த வினைக்கு முன்பாகவே பின்பு செய்த வினை பலனை தரலாம். அது அந்த வினையினுடைய தன்மையை பொறுத்ததுன்னு சொல்வார். அப்ப இப்படிலாம் வினையை அறிந்து, வினையினுடைய தன்மைகளை அறிந்து, அவற்றுக்கு ஏற்ற காலங்களை கூட்டுவித்து, எப்படி பலனை ஊட்டினால் இந்த ஆன்மாவுக்கு அந்த மலச்சக்தி கெடும் என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்து மறவாமல் அந்த வினைப்பலன்களை ஒரு ஆன்மாவாக சுவாமி உபயோகிக்க போறார். எண்ணிக்கையில் அடங்காதவை ஆன்மாக்கள், எண்ணி சொல்ல முடியாது அத்தனை ஆன்மாக்கள், அத்தனை ஆன்மாக்களையும் ஐந்தொழிற்படுத்தி உய வைக்கின்றார். அது எந்த ஆன்மா மேலையும் அவருக்கு வந்து விருப்போ வெறுப்போ கிடையாது, அதை நாம உணர்வது கிடையாது. சுவாமி நமக்குத்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு ஆன்மா துன்பப்படுவதை நாம் பார்த்தோம் என்றால், அந்த துன்பத்திற்கு காரணமாக அந்த ஆன்மா ஒரு முன்வினை செய்துள்ளது. அந்த மாதிரி முன்வினை எனக்கு இருந்தால் எனக்கும் அந்த துன்பம் வரும். ஏன்னா அந்த ஆன்மா மேல சுவாமிக்கு எந்த கோபமோ, என் மேல எந்த விருப்பமோ இல்லை. வினைக்கு பலன் கொடுக்கின்றார் அவ்வளவுதான். எனவே உலக துன்பத்தை பார்க்கும்போது இந்த துன்பங்களுக்கு காரணமான முன்வினை ஆகுது, அத்தகைய வினையை நாம் செய்யல் ஆகாது என்ற சிந்தனை வர வேண்டும். அந்த சிந்தனை மிக முக்கியம் என்று நம்முடைய நூல்கள் அறிவுறுத்துகின்றன. அது மாதிரி இன்பத்திலும் பற்று வைக்காமல், ஏன்னா இன்பத்தில் பற்று வைத்தால் மேலும் மேலும் அந்த இன்பத்தை நோக்கி தான் சிந்தை செல்லுமே ஒழிய சிவநெறியிலே நமக்கு நம்முடைய முன்னேற்றம் தடைபட்டுவிடும். ஆகையினாலே வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி, அதான் ரெண்டையும் சொன்னார். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், நல்குறவ என்னும் தோல்விடம் பிழைத்தும் அந்த நெறிந்து சொன்னார். ஆகையினாலே இப்படி நாம் செய்கின்ற வினைகளை எல்லாம் அறிந்து அதற்கு எப்படி அவன் பலன் அளிக்கின்றான், அது எப்படி சிவபெருமானாலே முடிகின்றது. நான் எல்லா உயிர்கள் செய்கின்ற வினைகளையும் அறிந்து அந்த உயிர்களுக்கெல்லாம் சிவபெருமான் வினைப்பலன்களை, ஒவ்வொரு ஆன்மாவுக்கு எந்தெந்த காலத்தில் வினைப்பலனை ஊட்டணுமோ, எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு அந்தந்த காலங்களிலே ஊட்ட முடிகின்றது என்றால், அப்ப அந்த உயிர்களோடு, அந்த வினை செய்வான் என்ற நிலையில இருக்கக்கூடிய உயிர்களோடு, அந்த வினைப்பலனை சேர்ப்பவன் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பதிக்கு எப்படி தொடர்பு அமைந்துள்ளது, தொடர்பு எப்படி அமைந்துள்ளது என்பதை இன்னும் விளக்கமாக கூறுகின்றார். முதல்ல தொடர்பை வந்து தூளமாக கூறினார். அந்த அநேகனாகிய உயிர்கள் வினையை செய்பவை, ஏகனாகிய சிவம் அந்த வினைப்பலன்களை ஊட்டுபவன் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த தொடர்பை நமக்கு நல்லா இன்னும் தெளிவாக சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு தொடர்பிலே சிவபெருமான் உயிர்களோடு சேர்ந்திருப்பதனால்தான் உயிர்களை செய்யக்கூடிய எல்லாத்தையும் சிவபெருமானால் அறிய முடிகின்றது, அறிந்து பலனை ஊட்ட முடிகின்றது என்ற உண்மையை இந்த தோற்றுவாயெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டாதான் இந்த குரட்பாவுக்கும் அடுத்த குரட்பாவுக்கும் உள்ள தொடர்பு நமக்கு விளங்கும். அதான் செய்வான் என்ற நிலையிலே உயிர்கள் இருக்கின்றன, அந்த உயிர்கள் செய்த வினைகளை எல்லாம் அறிந்து பலன் ஊட்டுகின்ற நிலையிலே சிவம் இருக்கின்றது என்றால், உயிர்களோடு சிவம் எப்படி இருக்கின்றது. இப்ப நான் என்னெல்லாமோ செய்யறேன், வீட்டில் இருக்கிறவர்களுக்கே எல்லாம் தெரியல, நான் செய்யறதுல பாதிதான் தெரியும். என்னைக்காவது தெரிய வந்தா நீ இவ்வளவு காரியம் செஞ்சுட்டு இருக்கானா, நல்லதோ கெட்டதோ, அப்பதான் வீட்டுக்கு தெரிய வரும். அல்லது தெரியாமலே கூட செஞ்சிடலாம், செஞ்சுக்கிட்டே இருந்துடலாம், காலத்தை ஓட்டிடலாம். ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் தெரியாதபடி நம்மால எதையுமே செய்ய முடிவது இல்லை. ஒவ்வொன்றையும் அறிகின்றான். அறிவதோடு மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு செயலுக்கும் பலனையும் கொடுத்து விடுகின்றான். நாமே செய்த காரியத்தை மறந்திருக்கோம், சுத்தமா மறந்திருக்கோம். ஏதாவது ஒரு பிறவியிலாக அதுக்கு பலனை கொடுத்து விடுகின்றான். அப்ப எப்படி அது அவனுக்கு சாத்தியப்படுகின்றது? நெருக்கமா நம்ம இருப்பவர்களை கூட நம்ம செய்யற எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியலையே, அது மாதிரி நம்மளாலையும் அடுத்தவர்கள் செய்யற எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியலையே. ஆனா இந்த பெருமான் மட்டும் எப்படி எல்லாரும் செய்கின்ற எல்லா வினைகளையும் எப்படி அறிகின்றான் என்று சொன்னால், அந்த எல்லா உயிர்களோடும் அவன் எவ்வாறு இருக்கின்றான் என்பதைத்தான் சொல்கின்றார். என்னதான் நம்ம வீட்டில் உள்ளவர்கள் நெருங்கியவர்கள் இருந்தாலும், நாம வேறு அவர்கள் வேறுனு பிரிந்து தனித்தனி ஆளாதான் இருக்கும்.
அதனாலதான் அவர்களும் அறியாதபடி நாமும் ஏதாவது செய்துவிட முடிகிறது, நாம் அறியாதபடி அவர்களும் செய்துவிட முடிகிறது. ஆனா சுவாமி எப்படி இருக்கின்றார் என்றால், எல்லா உயிர்களிலும் நீக்கமர கலந்திருக்கின்றார். அந்த உயிர் வேறு சிவம் வேறுனு பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கு. இது உயிர், இது சிவம்னு பிரிக்க முடியாது. இப்ப இதெல்லாம் ஒரு ஓமை சொல்லணும் இல்லையா, அப்பதான் நமக்கு விளங்கும். அப்ப உயிராகவும் சிவம் இருக்கட்டும், உயிர்களையும் உடம்பையும் எடுத்துக்கணும். எல்லா உயிர்களும் உடம்போடு வாழ்கின்றன. இந்த உயிரையும் உடம்பையும் எடுத்துக்கொள்வோம். உயிரையும் உடம்பையும் பார்த்தால், இது உயிர் இது உடம்பு அப்படின்னு பிரிக்க முடியாத நிலையிலே, அந்த உயிர் எப்படி உடம்போடு பிரிப்பின்றி கலந்துள்ளதோ அத மாதிரி, இது உயிர் இது சிவம்னு பிரிக்க முடியாத அளவிலே, சிவமானது உயிரோடு இரண்டரை கலந்துள்ளது. அப்படி எல்லா உயிர்களோடும், அற்ப பிறவி எடுத்த உயிர்களா இருந்தாலும் சரி, மனித பிறவி தேவலோக பிறவி எடுத்த உயிர்களா இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களோடும், இது உயிர் இது சிவம்னு பிரிக்க முடியாதபடி உயிரோடு உயிராக கலந்துள்ளது. மேலும் அவன் அறிவித்தால்தான் எந்த உயிரும் அறிய முடியும். அப்ப நாம் அறிகின்றோம் என்றாலே அவன் அறிவிக்கின்றான் அர்த்தம்.

தானே, கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, கருத்தானே சொல்லிட்டு அதோடு நிறுத்தல. நம்முடைய கருத்தை அவன் தான் வெளிப்படுத்துகின்றான், நம்முடைய வாயின் மூலமாக சொற்களை வெளிப்படுத்துவனவன் தான், மனத்தின் மூலமாக சிந்தனையை வெளிப்படுத்துவனவன் தான். ஏனென்றால் நாம மலமறைப்புல இருக்கோம், மலமறைப்பை நீக்கி அவன் வெளிப்படுத்தினாதான் எண்ணம் சொல் செயல் எல்லாம் வெளிப்படும். வெளிப்படுத்துவது மட்டுமல்ல அதற்கு ஏற்ற பலனையும் கொடுத்து விடுவான், அதான் கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. எனவே இப்படி அப்ப வாயா, அப்போ எப்படி நம்முடைய நாம் வாயால் சொல்பவற்றை அறிய முடிகிறது, மனதால் நினைப்பவற்றை அவனால் எப்படி அறிய முடிகின்றது, செயல்களை எப்படி அறிய முடியுதுன்னா, அவன் வாயாகவே இருக்கின்றான், கருத்து அந்த மனமாகவே இருக்கின்றான், மனத்தில் உள்ள கருத்தாகவே இருக்கின்றான், அப்ப ஒன்றாக கலந்திருக்கின்றான் உடலும் உயிரும் போல. அதான் வாயானை, வாயில் உள்ளானேன்னு சொல்லாம வாயானே சொல்லிட்டாங்க, மனத்தில் உள்ளானேன்னு சொல்லாம மனத்தானை, கருத்தில் கலந்திருக்கான்னு சொல்லாம கருத்தானைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒன்றாக கலந்திருப்பதனாலே அப்படி எப்படியே சொன்னார்கள். அதைத்தான் இங்கே ஆசிரியர் உடலையும் உயிரையும் வைத்து ஊமையாக சொல்கின்றார். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே, ஊன் என்பது உடம்பு, உடம்பு எதனால் வாழ்கிறது, உயிரால் வாழ்கின்றது. இந்த உடம்பு நிற்கின்றது, இருக்கின்றது, நடக்கின்றது என்றால் உயிர் அதனை செலுத்துகின்றது. அதான் ஒரு கார் அங்க ஏறுது, இறங்குது, திரும்புது, வேகமா பாயுது அப்படின்னா உள்ள ஒருவன் இருந்து இயக்குகின்றான், அல்லது போட்டா போட்ட மாதிரி கிடக்கும் அந்த கார். அத மாதிரிதான் உடம்பும், அது உள்ளே இருந்து உயிர் இயக்குவதனாலே உடம்பு இயங்குகின்றது. ஆனால் உடம்பின் செயல் உயிரின் செயல் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த செயல் ஒன்றுபட்டு இருக்கின்றது அல்லவா. அப்படி ஊனோடு உயிரானது ஒன்றாக கலந்திருக்கிறது அல்லவா, அது அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை தான். அதான் ஒருமைத்தே, அப்படிப்பட்ட ஒற்றுமையே. ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம், அந்த உடம்போடு கூடியுள்ள உயிர்களோடு சிவபெருமான் ஒன்றாக கலந்திருக்கின்ற முறைமை. உடம்போடு உயிர்கள் எவ்வாறு ஒன்றாக கலந்திருக்கின்றனவோ அதுபோலத்தான் இந்த உடம்போடு உள்ள உயிர்களோடு சிவம் ஒன்றாக கலந்திருக்கின்ற முறைமை. ஊனோடு உயிர், ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் என்று சொன்னார். ஆகையினாலே உடம்பானது உயிரோடு கூடி பிரிப்பின்றி விளங்குகின்ற அந்த ஒற்றுமை நிலையைப் போலத்தான் உடம்போடு கலந்திருக்கின்ற அந்த உயிர்கள் சிவஞானத்தோடு கூடி பிரிப்பின்றி இருக்கின்ற முறைமை என்று இந்த குரட்பாவிலே கூறினார். ஆகவே அப்படி ஒன்றாக இருப்பவனாலே நாம் செய்கின்ற வினைகளை அறிய முடியும், எனவே அந்த வினைப்பலன்களை கூட்ட முடியும். சரி, வினைகளை அறிகின்றான், ஆனா வினைப்பலன்களை கூட்டுகின்றான் போது கூட்டுகின்றவன் வேறாக இருக்க வேண்டும் அல்லவா. வினையை செய்பவன் ஆன்மா, வினைப்பலனை அந்த வினைக்குரிய பலனை கொடுப்பவன் சிவம், எனவே அப்ப வேறாகவும் இருக்கணும் அல்லவா. வினைப்பலனை சிவபெருமான் கொடுக்கின்றார், ஆன்மா அதை பெறுகின்றது, எனவே கொடுப்பவன் வேறு பெறுபவன் வேறு, வேறாகவும் இருக்க வேண்டும் அல்லவா. இவன் ஒன்றாகவே கலந்திருக்கின்றான் என்றுதானே சொல்கின்றீர்கள் சொன்னால், ஒன்றாக கலந்திருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே பொருள் ஆயிருமா? உடம்போடு உயிர் ஒன்றாக தான் கலந்திருக்கு, இது உடம்பு இது உயிர்னு பிரித்து அறிய முடியல. அதுக்காக உடம்பு தான் உயிர், உயிர் தான் உடம்பு, ரெண்டும் ஒரே பொருள் சொல்ல முடியுமா? முடியாது. இந்த உயிர் இதுக்கு முன்னால ஏதோ ஒரு உடம்போட சேர்ந்து ஒரு பிறவியில் இருந்தது, அப்ப அந்த உடம்பு தான் உயிரா இல்லையா? அந்த ஆயுள் காலம் வரை அந்த உடம்புல இருந்தது, அப்புறம் அந்த உடம்பு நீங்கியது, வினைக்கீடாக இப்போ ஒரு உடம்போட இருக்கிறது, இன்னும் எத்தனை பிறவிகள் என்னென்ன உடம்போட சேருமோ. ஆகவே தெளிவு, உயிர் வேறு உடம்பு வேறு தான், ஆனா சேர்ந்திருக்கும் போது பிரிக்க முடியாதபடி சேர்ந்திருக்கு, ஆனாலும் பொருளால் வேறுதான். அதுபோல சிவமும் உயிரும் பொருளால் வேறுதான். அதை ஓமை மூலமாக வரக்கூடிய குரட்பாவிலே விளக்க இருக்கின்றார். அதனை வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அறியும் நெறியிலே முதற்குரட்பாவிலே இருவினை ஒப்பும் சத்தினிவாதமும் ஆன்மாவிடம் தோன்றிய காலத்திலே சிவபெருமாக எழுந்தருள்வார் என்றும், அடுத்த குரட்பாவிலே அவ்வாறு எழுந்தருளி அனாதி பொருள்கள் ஆறினையும் உணர்த்தி அருள்வார் என்றும், அந்த அனாதி பொருள்கள் ஆறுக்கும் உரிய சம்பந்தமானது செய்வானும் செய்வினையும் சேர்வையனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்ற குரட்பாவினாலே உணர்த்தப்பட்டது. இது எப்படி நாம் செய்கின்ற வினைகளை அந்த ஏகன் சிவபெருமான் அறிந்து பலன் ஊட்டுகின்றார் என்றால், சிவபெருமான் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான், பொருளால் வேறாக இருக்கின்றான், செலுத்துதலால் உடனாக இருக்கின்றான், ஆகவே உயிர்கள் செய்கின்ற வினைகளை அறிந்து பலனை ஊட்டுகின்றான் என்ற கருத்து சொல்லப்பட இருக்கின்றது. அவற்றை ஒவ்வொரு குரட்பாகலாக பார்க்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய திருவருட்பயன் சிந்தனையை செய்வதற்கு குருவருள் பாலித்த சீர்வளசீர் குருமகாசனிதானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சித்தாந்த சைவ சாத்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். ஓம் நம.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 10.
1: இல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை உண்மை விளக்கத்தின் ஊடாக நமக்கு உபகரிக்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை பணிகின்றேன். மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற ஒரு நல்ல தத்துவாசிரியரை உலகுக்கு உருவாக்கி தந்த மெய்கண்ட தேவர் திருவடிகளை பணிகின்றேன்.
2: தன்மாத்திரைகள் 5. இனி கண்ணேந்திரியங்களுக்கு பின்னர் மூன்றாவது கூறாகிய பூதாதி அகங்காரத்திலிருந்து முதலில் தன்மாத்திரைகள் தோன்றும்.
1: நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிற நிலை ஓரளவு சுருக்கமாக விளங்குவதானால் மாயையினுடைய கூறுகள் படிக்கிறோம். அது சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என்று மூன்றாக பிரிகிறது. பிரகிருதி மாயையிலேதான் நாம் வாழ்கிற உலகமாகிய தனு கரண புவன போகங்கள் பொருந்து நிற்கின்றன. அந்த பிரகிருதி மாயையினுடைய விரிவு சொல்லப்படுகிறது. பிரகிருதி மாயை அல்லது குணதத்துவம் அப்படித்தான் சொல்கிறார்கள். இது என்னவென்று கேட்டால், ஒன்றும் குணங்கள் வெளிப்படாமல் பொதிந்து நிற்கிற நிலை என்று முதல் நிலை சொல்லப்பட்டது. பிறகு குணதத்துவம், அப்பிரகிருதி மாயையிலிருந்து குணதத்துவம் பிறக்கிற பொழுது குணதத்துவத்திலே அவை முக்குணங்களும் சமப்பட்டு நிற்கின்றன. பிறகு இனி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வேலை செய்ய போறது. புத்தி தத்துவத்திலே சாத்வீகம் மேலோங்கி நிற்கிறது. அதற்கு பிறகு அடுத்ததாக வரக்கூடியதாகிய அகங்கார தத்துவம். அகங்கார தத்துவத்திலே முக்குணமும் வேலை செய்கிறது. அது சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று மூன்று அகங்காரங்களாக பிரிக்கப்படுகிறது. இது மூன்றும் தத்துவங்கள் அல்ல, ஒரே அகங்காரத்தினுடைய மூன்று குணப்பிரிவுகள். சாத்வீக அகங்காரத்திலே இருந்து சாத்வீக அறிவு கருவிகள் தோன்றும். சாத்வீகம் எப்பொழுதும் அறிவுக்கு காரணமான குணம். ஆகவே அதிலே இருந்து அறிவு கருவிகள் தோன்றும். அறிவுக்கருவிகள் என்கிற பொழுது நாங்கள் பொதுவாக ஞானேந்திரியம் என்ற பொழுது மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 சொல்லுவோம். ஆனால் மனமும் அறிவுக்கருவிகளிலே ஒன்றாக இயங்குகிறபடியால் அதையும் சேர்த்து 6 அறிவுக்கருவிகள் சாத்வீக அகங்காரத்திலே இருந்து பிறக்கிறதாக காட்டுகிறார். அந்த 6 தத்துவங்கள். அதற்கு பிறகு ராஜச அகங்காரத்திலே இருந்து செயற்கருவிகள் 5 பிறக்கின்றன. வாக்கு, பாயு, பாணி, பாதம், உபஸ்தம் என்கின்ற 5. இந்த சொற்கள் எல்லாம் கொஞ்சம் நான் சொல்வதற்கு காரணம் அது பயிற்சியிலே வர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லி வந்துவிடும். அதிலே பாயு உபஸ்தம் தான் உங்களுக்கு கொஞ்சம் புது சொற்கள். பாயு என்பது மலவெளியேற்றம், அது எல்லா மலத்தையும் குறிக்கும். உபஸ்தம் என்பது இன்ப வெளியேற்றம் அல்லது கருவெளியேற்றம் என்று பிரிக்கும். அதனால் கருவாய் எருவாய் என்று பிரிப்பார்கள். பணி கை தெரியும், பாதம் கால் தெரியும், வாக்கு வார்த்தை, இந்த 5 செயற்கருவிகளாக ராஜச அகங்காரத்திலே இருந்து தோன்றுகிறது. இவை பற்றி எல்லா விவரமும் படித்தோம். இன்றைக்கு தாமச அகங்காரத்திலே இருந்து தோன்ற போகிறதாகிய தன்மாத்திரை. தாமச குணம் எதற்கு காரணம்? மயக்கத்துக்கு காரணம். தாமச குணம் காமம் தீய குணங்கள் முதலியதாகிய மயக்கத்தை தருகிற விஷயங்களுக்கு தாமசபுரம் காரணம். ஆகவே தாமச அகங்காரத்திலே இருந்து மயக்கத்தை தருவனவாகிய தன்மாத்திரைகள் பிறக்கிறது என்ற எல்லையிலே இருந்துதான் தன்மாத்திரையை நாங்கள் தொடங்குகிறோம்.
2: இனி கண்ணேந்திரியங்களுக்கு பின்னர் மூன்றாவது கூறாகிய பூதாதி அகங்காரத்திலிருந்து முதலில் தன்மாத்திரைகள் தோன்றும். அவை சப்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்பன. சப்த தன்மாத்திரை, பரிச தன்மாத்திரை, ரூப தன்மாத்திரை, ரச தன்மாத்திரை, கந்த தன்மாத்திரை ஆகிய இவை 5 இம்முறையிலே ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். இவ்வைந்து தன்மாத்திரைகளிலிருந்தே பின்பு ஐம்பூதங்கள் தோன்றும். ஐம்பூதங்களுக்கு
1: தத்துவ படம் ஒன்று உங்கள் மனதுக்குள்ளே ஓட வேண்டும். தத்துவம் இப்ப நாங்கள் சொல்லுகிறது, தனித்தனியே சொல்லுகிற பொழுது அங்கங்கே சிதறி கிடக்கும். மனதுக்குள்ளே இதுல இருந்து இது, இதுல இருந்து இது என்று ஒரு வரைபடம் மாதிரி நீங்கள் போட்டுக்கொண்டு போகிற பொழுது மூன்று கூறாக அகங்காரம் பிரிந்து அறிவு கருவி ஆறு, செயற்கருவி அஞ்சு பிறந்துவிடும். பிறகு தன்மாத்திரை அஞ்சு பிறக்கும். தாமச அகங்காரத்திலே இருந்து பிறகு அந்த தன்மாத்திரையிலே இருந்தும் பூதங்கள் பிறக்கும். உருவோசை நாட்டம். அப்போ அந்த பிறப்பு படம் தன்மாத்திரையிலிருந்து அஞ்சு திருப்பி பிறக்கும். இந்த மூன்றும் அகங்காரத்திலே இருந்து பிறந்தவை. அகங்கார பிறப்பாகிய தன்மாத்திரைகள்ல இருந்துதான் பஞ்சபூதங்கள் பிறக்கின்றன. அதுதான் கடைசியாக வரக்கூடிய தத்துவம்.
2: ஐம்பூதங்களுக்கு முதற் காரணமாய் நிற்றல் பற்றியே இவ்வகங்காரம் பூதாதி அகங்காரம் எனப்பட்டது. ஆயின் இதிலிருந்து பூதங்கள்
1: புரியுதுங்கதானே உங்களுக்கு? அதாவது தாமச அகங்காரத்துக்கு பெயர் பூதாதி அகங்காரம், ஆத்மீக அகங்காரத்துக்கு பெயர் அகங்காரம், மற்றது தாமச என்ன சாத்விக அகங்கார ராஜச அகங்காரத்துக்கு பெயர்
2: வைகாரிக
1: வைகாரி அகங்காரம். இப்போ பூதாதி, அந்த பூதாதி அகங்காரம் என்று பெயர் வந்ததற்கு காரணம் சொல்லுகிறார். பூதங்கள் இதிலே இருந்துதான் தோன்ற போகிறபடியால் அந்த அகங்காரத்துக்கு பூதாதி அகங்காரம் என்று பெயர் வந்தது என்கிறார்.
2: ஐம்பூதங்களுக்கு முதற் காரணமாய் நிற்றல் பற்றிய
1: இந்த படிப்பிலே நீங்கள் வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் பதிவாகி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சொல்லை கூட நீங்கள் விட்டுவிட்டு போகக்கூடாது. அப்பதான் இந்த படிப்பு அந்த நிலைத்த படிப்பாக இருக்கும். ஒரு இலக்கியம் படிக்கிறது போல ரெண்டு சொல்லை வேற மூணு சொல்லை விட்டு அப்படி தாண்டி போகலாம் என்று இல்லை. ஒவ்வொன்றும் புத்தியோடு தொடர்பு பட வேண்டும். எங்களுக்கு அண்மை காலமாக நான் பிள்ளையும் சொல்லி இருக்கிறேன், இந்த புத்தியோடு தொடர்பு பட்டு படிக்கிறது என்பது பிற்காலத்திலேயே ரொம்ப குறைந்து விட்டது. எங்களுடைய வாசிப்பு என்பதெல்லாம் பத்திரிகை வாசிப்பு. பத்திரிகை வாசிப்பிலே வெறும் வசனங்களை போட்டு நிரப்புவார். தலைப்புச் செய்திதான் உள்ளுக்கும் இருக்கும், வெறும் வசனங்களை போட்டு அப்படி கேட்டு பழகிட்டபடியால் இதுலையும் சொற்களை நாங்கள் சென்று கவனிக்காம விட்டு விடுவோம். ஆகவேதான் அந்த ஒவ்வொரு சொல்லும் கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்ப இந்த பூதாதி அகங்காரம் என்று அவர் சொன்ன பெயர் விளக்கத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டேன்.
2: ஐம்பூதங்களுக்கு முதற் காரணமாய் நிற்றல் பற்றியே இவ்வகங்காரம் பூதாதி அகங்காரம் எனப்பட்டது. ஆயின் இதிலிருந்து பூதங்கள் நேரே தோன்றுவதில்லை. முதலில் தன்மாத்திரைகள் தோன்ற அவற்றிலிருந்தே பூதங்கள் தோன்றும்.
1: அதாவது தாமச அகங்காரத்திலே இருந்து நேராக பூதம் தோன்றுவதில்லை. அது நீங்க படிச்சவளங்கள உங்களுக்கே தெரியும். முதலிலே தன்மாத்திரை அஞ்சு தோன்றி தன்மாத்திரையிலே இருந்துதான் பூதங்கள் ஐந்தும் தோன்றும்.
2: தன்மாத்திரைகள் நுட்பமானவை, அவற்றிலிருந்து தோன்றும் காரியமான பூதங்கள் பருமையானவை. தன்மாத்திரைகளை சூக்கும பூதம் எனவும் பூதங்களை தூல பூதம் அல்லது மகாபூதம் எனவும் வழங்குவர்.
1: இது ஒரு புதுச்செய்தி. புதுச்செய்தி என்றால் நான் அன்றைக்கு சொன்ன அந்த புதுச்செய்தி குறிக்கிறதுலே தன்மாத்திரைகளை சூக்கும பூதம் என்கிறோம், பஞ்சபூதங்களை தூல பூதம் என்கிறோம். அதுக்கு வேற பெயர்களும் இருக்கிறது, மகாபூதம் போன்ற பெயர்களும் இருக்கிறது.
2: பொதுவாக பூதம் என்றால் அது தூல பூதத்தையே குறிக்கும். தன்மாத்திரைகள் பற்றி மேலும் சிறிது கூற வேண்டும். தன்மாத்திரை என்ற சொல்லுக்கு அதன் அளவில் நிற்பது என்பது பொருள். அதன் அளவில் நிற்றல் என்றால் என்ன? பின்வருமாறு அதனை விளக்கலாம். ஓசையை நாம் கேட்கும் பொழுது அது வல்லோசை என்றோ மெல்லோசை என்றோ இனிய ஓசை என்றோ இன்னா ஓசை என்றோ சில வேறுபாடுகளை உடையதாய் சிறப்பு வகையால் நமக்கு புலனாகுமே அன்றி அவ்வேறுபாடுகள் இல்லாமல் வெறும் ஓசை என்னும் அளவில் பொதுவாய் அது புலனாகாது.
1: நூலாசிரியர் இந்த உரையாசிரியர் சொல்லுகிற விளக்கம் திருப்பி படிங்கத.
2: ஓசையை நாம் கேட்கும் பொழுது அது வல்லோசை என்றோ மெல்லோசை என்றோ இனிய ஓசை என்றோ இன்னா ஓசை என்றோ சில வேறுபாடுகளை உடையதாய் சிறப்பு வகையால் நமக்கு புலனாகுமே அன்றி அவ்வேறுபாடுகள் இல்லாமல் வெறும் ஓசை என்னும் அளவில் பொதுவாய் அது புலனாகாது. ஊற்றினை தோல் மூலமாக உணரும் போது வழுவழுப்பு, சொரசொரப்பு, பிசுபிசுப்பு என்றார் போல் சிறப்பு வகையால் உணர்கின்றோமே அன்றி அவ்வேறுபாடுகள் அற்ற வெறும் ஊற்றினை நாம் உணர்வதில்லை.
1: ஊற்று என்பது உடம்பிலே ஏற்படுகிற உணர்வு, உங்களுக்கு தெரியும், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்கிறோம், அதுதான் ஊற்று என்கிறார். ஊற்று என்பது இயாலே உணரப்படுகிற புலன். அதையும் கூட நாங்கள் நேரடியாக உணர்தல் என்பதை பிரிவுபடுத்தித்தான் உணர்கிறோம் என்கிறார். சப்தத்தையும் அப்படி பிரிவுபடுத்தித்தான் உணர்கிறோம், தனி சப்தம் என்பதை நம்மால் உணர முடிவதில்லை என்கிறார். ஏன் அதை கொண்டு வருகிறார் என்பது சொன்னே போக தெரியும்.
2: இவ்வாறே தித்திப்பு, கைப்பு, புளிப்பு என்றார் போல சிறப்பாக புலனாகுமே அன்றி வெறும் சுவை என்னும் நிலையில் பொதுவாய் அது புலனாவதில்லை. ஏனையவும் இவ்வாறே. ஓசை முதலிய ஐந்தும் இங்கு கூறிய சிறப்பு நிலையை எய்தாமல் பொதுவாய் நிற்கும் நிலை உண்டு. அகதாவது ஓசை வன்மை மென்மை முதலிய பாகுபாடின்றி ஓசை என்னும் அளவில் நிற்கும். ஊறு வழுவழுப்பு முதலிய பாகுபாடின்றி ஊறு என்னும் அளவில் நிற்கும். சுவை இனிப்பு கசப்பு முதலிய பாகுபாடின்றி சுவை என்னும் அளவில் நிற்கும். அதன் அளவில் நிற்றல் என்பதன் பொருள் இதுதான். இவ்வாறு நிற்கும் பொது நிலையிலே அவை தன்மாத்திரைகள் எனப்படுகின்றன. செவி முதலிய பொறிகளுக்கு புலனாகாத நுண்ணிய நிலை இது. தன்மாத்திரைகளும் புலன்களும்
1: அதைத்தான் பாருங்க, அவர் சொல்றார் சுவை என்னும் அளவில் நிற்கும், அதனால அதன் அளவில் நிற்றல் என்பதன் பொருள் இதுதான். முதல் பந்தியிலே கடைசியில வரும், இவ்வாறு நிற்கும் பொதுநிலையே அவை பொதுநிலையிலேயே அவை தன்மாத்திரை எனப்படும். இந்த பிரிவுகள் இல்லாமல் வெறும் சப்தம் அல்லது வெறும் உணர்வு இவற்றைத்தான் தன்மாத்திரை என்று சொல்லப்படும் என்று அவர் விளக்கம் செய்கிறார்.
2: தன்மாத்திரைகளும் புலன்களும் ஓசை முதலியவை முதலில் தம் நிலையில் தன்மாத்திரைகளாய் நின்று பின்பு பூதங்களாய் பரிணமிக்கும். அவ்வாறு பரிணமித்த பொழுது இவ்வோசை முதலியவை அவ்பூதங்களை விட்டு நீங்காது அவற்றின் குணங்களாய் நிற்கும். அக்குணங்களே
1: ஒரு சின்ன விஷயம் சொல்லி விடுகிறேன், அதுக்கு பிறகு இதை படியுங்கள், அது நல்லதென்று நினைக்கிறேன். தன்மாத்திரை இருக்கிறது, பூதம் இருக்கிறது. தன்மாத்திரையை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இப்ப சுவையொலி உரோசை நாற்றம் என்று சொல்வதுதான் பொதுவான தன்மாத்திரை. இந்த தன்மாத்திரை பூதங்களுக்கு முதல், இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்லுகிற இந்த தன்மாத்திரை இருக்கிறதே பூதங்களுக்கு முதலாகும். பிறகு நாங்கள் இப்பொழுது உலகியல்லே சுவை ஒளி உருவோசை நாற்றம் என்கிறோமே, இவற்றுக்கு பூதங்கள் முதலாகும். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது இவர் ரெண்டாக பிரித்ததற்கு இந்த பொதுநிலை பிரிவு நிலை என்று பிரிக்கிறாரே, அதற்கு காரணம் என்ன? என்ன காரணம் என்று கேட்டால், முதல் நிலையிலே சொல்லப்படுகிற தன்மாத்திரை என்ற ஒன்றிலே இருந்துதான் பூதங்கள் தோன்றுகிறது. பிறகு நாங்கள் சொல்லுகிற சுவையொளி உருவோசை நாற்றம் என்று இருக்கிறது, அது பூதங்களிலே இருந்து தோன்றுவது. நீர் இல்லாவிட்டால் சுவை இல்லை, ஆகாயம் இல்லாவிட்டால் கேட்டல் இல்லை, நிலம் இல்லாவிட்டால் மனத்தல் இல்லை. அப்போ நமக்கு என்ன ஆகிறது என்று கேட்டால், அதை அப்படி பண்ணிக்கிற பொழுது இந்த பூதங்கள் தான் இந்த தன்மாத்திரைக்கு முதல் என்று எண்ணம் வருகிறது. நான் சொல்லுகிறது விளங்குகிறதா என்று எனக்கு தெரியவில்லை.
2: அது பூதங்கள் நிலைகளனாக இருக்குன்னு சொல்லாமல்,
1: பூதங்கள் நிலைகளனாகத்தான் பின்னாலே வருகிற இந்த தன்மாத்திரைகள் தோற்றப்படுகின்றன. ஆனால் உண்மையிலே இந்த இவர் சொன்னாரே, பிரிவில்லாத ஒரு தன்மாத்திரை நிலை இருக்கிறது, அதிலே இருந்துதான் பூதம் தோன்றும். தன்மாத்திரையில இருந்துதானே பூதம் தோன்றுகிறது என்று படிக்கிறோம். நாங்கள் சொல்லுகிற சுவையிலே இருந்து நீர் பிறப்பதில்லை. ஒரு சின்ன சிக்கலான இடம், ரெண்டு நிலையிலே தன்மாத்திரைகள் பேசப்பட போகின்றன. ஒன்று பொது நிலை, அதற்கு பிறகு பிரிவு நிலை. பிரிவு நிலையைத்தான் நாங்கள் நிலம் இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சுவை என்றால் உடனே இந்த சுவைகளாகிய தன்மை தான் தரும். இந்த நாங்கள் சொல்லுகிற சுவைத்தலாகிய தன்மைக்கு எது முதல் என்று கேட்டால் நீர் முதல். நீர் இல்லாவிட்டால் சுவைத்தல் இருக்காது. இது உங்களுக்கு புரிகிறதா? இவ்வளவும் புரிகிறதா? ஆனால் தன்மாத்திரையிலிருந்து பூதம் தோன்றுகிறது என்று சொல்லுகிறோமே, நாங்கள் நாங்கள் இப்ப படிக்கிற ஒழுங்கிலே தன்மாத்திரையிலிருந்து தான் பூதங்கள் தோன்றுகின்றன. அந்த தன்மாத்திரை அப்படியானால் என்ன என்ற கேள்வி பிறக்குமானால், பூதங்களை தோற்றுவிக்கிற தன்மாத்திரை தான் உண்மையான தன்மாத்திரை, சூக்கும தன்மாத்திரையாக அது இருக்கு. பிறகு பூதங்களிலே இருந்து இது உணரப்படுகிற பொழுது வருகிற தன்மாத்திரைகள் நாங்கள் அன்றாடம் பயிலுகிற தன்மாத்திரைகள், அது பிரிவு உள்ளது. மேலே சொன்னது பிரிவில்லாதது என்பதை விளங்கப்படுத்தினான். அந்த ரெண்டு பிரிவு செய்தார். இது பற்றி ஐயம் இருந்தால் முடிவிலே பேசுவோம்.
2: ஓசை முதலியவை முதலில் தம் நிலையில் தன்மாத்திரைகளாய் நின்று பின்பு பூதங்களாய் பரிணமிக்கும். அவ்வாறு பரிணமித்த பொழுது இவ்வோசை முதலியவை அப்பூதங்களை விட்டு நீங்காது அவற்றின் குணங்களாய் நிற்கும்.
1: இதுதான் நான் சொல்ல வந்தது. அவர் இன்னும் தெளிவா சொல்லுகிறார், முதல் அதற்கு உண்டாக்குவதற்கு காரணமாக தன்மாத்திரை நிற்கும், பிறகு பூதம் உண்டான பிறகு பூதங்களின் குணமாக நிற்கும். இதே தன்மாத்திரை தான். நீங்கள் இதுல ஐயப்பாடு இருந்தால் கடைசியிலே பேசுவோம்.
2: அக்குணங்களும் சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்னும் பெயர்களையே பெறும்.
1: முன்னே தன்மாத்திரைக்கு என்ன பெயரோ, பூத குணங்களாக இருக்கிற இந்த விஷயங்களுக்கும் அதே பெயர் தான். சுவை ஒளி உரோசை நாற்றம் என்பதுதான் பெயர். பூதத்தினுடைய குணமாக இருக்கிற குணமா, பூதத்தினுடைய குணமாக இருக்கிற சுவை ஒளி உரோசை நாற்றத்துக்கு பூதம் முதல். அது இல்லாமல் பூதங்களுக்கு முதமாக இருக்கிற தன்மாத்திரை என்று ஒரு தன்மாத்திரை இருக்கிறது, அது பூதங்களுக்கு முதல். இவ்வளவும் விளங்குங்கள்.
2: அக்குணங்களும் சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்னும் பெயர்களையே பெறும்.
1: அக்குணங்களும் என்று வாசித்தீர்களே, அதாவது பூத குணங்கள்,
2: பூத குணங்கள்,
1: பூதத்தினுடைய குணமாக இருப்பது. பூதம் என்பது முதலாக வைத்து பார்க்கிற பொழுது பூத குணமாக இருப்பதுதான் சுவை. அந்த சுவையைத்தான் நாங்கள் தன்மாத்திரை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்வதானால், எங்களை கேட்டால் எங்களுடைய அபிப்பிராயம் இப்ப சுவை நாக்கிலே சுவை இருக்கிறது. இந்த சுவையிலே இருந்துதான் நீர் பிறந்ததாக நாங்கள் நினைப்போம். சுவையிலே இருந்தது, ஆனால் நீரிலே இருந்துதான் சுவை பிறக்கிறது. அந்த நாங்கள் சொல்லுகிற அந்த நீர் என்ற நீர் என்கின்ற தன்மை தன்மாத்திரைக்குள்ளே அடங்கும் ஆரம்ப நிலை. பிறகு இது உண்டாகிறது என்று சொல்லப்படுவதாகி, அதாவது பூதங்களுக்கு முதலாக இருப்பது பூத குணங்களாக இருப்பது என்று ரெண்டு தன்மாத்திரை இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள, பூதங்களுக்கு முதலாக இருக்கிற தன்மாத்திரையிலே பிரிவுகள் இல்லை. நீர சுவை என்றால் சுவைதான், அதுல இனிப்பு உரைப்பு என்று பிரிவுகள் இல்லை. பூதத்தினுடைய குணமாக இருக்கிற தன்மாத்திரைகளிலே தான் இந்த பிரிவுகள் எல்லாம் வருகிறது. ரெண்டும் தன்மாத்திரை என்று சொல்லாலே தான் சொல்லப்படும். அப்போ நீரிலே இருந்து சுவை வந்ததா, சுவையிலே இருந்து நீர் வந்ததா என்று கேட்டால், இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் என்பதுதான் பதில். பூதம் முதலாக தன்மாத்திரையை எடுக்கிற பொழுது பூதங்களிலே இருந்துதான் தன்மாத்திரையிலிருந்துதான் பூதங்கள் வந்தது. பூத குணமாக தன்மாத்திரையை எடுக்கிற பொழுது பூதங்களிலே இருந்துதான் தன்மாத்திரை வந்தது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி சில சிக்கலான இடங்கள் வரும். கொஞ்சம் இது ஒண்ணும் சிரமம் இல்லை. நாங்கள் இது முடிவிலே வேணுமானால் இன்னும் தெளிவாக இதை பேசுவோம். இப்போதைக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, தன்மாத்திரை என்று இருநிலைப்படும். ஒன்று பூதங்களுக்கு முதலாக இருக்கும், அடுத்தது பூத குணமாக இருக்கும்.
2: தமிழில் அவை ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் எனப்படும். இந்நிலையில் அவை செவி முதலிய பொறிகளுக்கு அறியப்படும் பொருளாய் புலன்கள் எனவும் விடயங்கள் எனவும் குறிக்கப்படும்.
1: இதுல தமிழ்ல ஒரு ஒரு நன்மை பண்ணி வைத்திருக்கிறார்கள். தன்மாத்திரை என்று சொல் என்று ஒன்று உண்டு, புலன் என்று ஒரு சொல் உண்டு. சுவையொலி உருவோசை நாற்றம் என்ற அந்த ஐந்தையும் புலன்கள் என்கிறோம். அந்த புலன்கள் பொறியிலே தங்கி நிற்பவை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது. அப்புற புலன்கள் பொறியிலே தங்கி நிற்பவை, அதைத்தான் பூத குணம் என்று சொல்லுகிறோம். நான் இப்ப சொன்னேனே, பூதத்தினுடைய தோற்றத்துக்கு மூலமாக இருப்பது பூதத்தினுடைய குணமாக இருப்பது, பூத குணமாக இருப்பதை தான் தமிழிலே புலன்கள் என்று சொல்லுகிறோம். பூதம் இல்லாவிட்டால் இந்த புலன்கள் இல்லை. தன்மாத்திரைகள் இல்லாவிட்டால் பூதங்கள் இல்லை, ரெண்டு சொல்லாக தமிழிலே போட்டு வைத்திருக்கிறார். தத்துவக்காரர்கள் ரெண்டையும் ஒரே சொற்களாலே தான் குறிப்பார். இந்த இடங்கள் முற்றும் எப்பவும் நான் சொல்லுகிறேன் பாருங்கள், ஒரு இடத்தை கடக்கிற பொழுது முற்று முழுதாக விளங்கிக் கொண்டு கடக்க முடியாது. இதை விளக்க என்னுடைய விளக்கும் திறனினுடைய குறைபாட்டுக்கு நான் சொல்லுகிற சமாதானம் இல்லை. என்னுடைய ஆசிரியர் சொல்வார், ஒரு டம்ளரை காட்டி என்னிடம் கேட்பார், வித்தகர் இந்த டம்ளர் உனக்கு தெரிகிறதா என்பார். அதுக்கு என்ன பதில்? டம்ளர் தெரிகிறது என்றுதான் பதில். இப்ப நான் கேட்கிறேன், டம்ளருக்கு உள்ளுக்கு தெரிகிறதா? உங்களுக்கு உள்பகுதி தெரியவில்லை, ஆனால் டம்ளர் தெரிகிறதா என்று தெரிந்தது என்று சொல்லியிருக்கேன். சரி, இப்போ உட்பகுதியும் தெரிந்து விட்டது, இப்ப டம்ளர் தெரிகிறதா என்றால் தெரிகிறது, உள்ளும் தெரிந்து வெளியும் தெரிந்தது. அவர் என்னிடம் கேட்பார், இந்த தடிப்பத்துக்கு நடுவிலே என்ன இருக்கிறது என்று தெரியுமான்னு கேட்பார். நான் சொல்லுறேன், ஒரு ஒரு ஒரு டம்ளர் எடுத்தால் அதனுடைய அந்த சுவர் இருக்கிறதே, இந்த சுவரை தெரிகிறதுனா முதல் வழியிலே தெரிஞ்ச உடனே தெரிகிறது என்றோம். பிறகுதான் கேள்வி கட்டணையும் உள்ளே தெரிகிறதுனா உள்ளே ஒன்று இருக்கிறது, பிறகு அதை தெரிய முற்படுகிறோம். பிறகு சொல்வார், இந்த டம்ளர்லேயே ஒரு தடிப்பம் இருக்கிறது அல்லவா, அது எத்தனை மில்லிமீட்டரோ என்னமோ ஒரு தடிப்பம் இருக்கிறது அல்லவா, இந்த தடிப்பத்துக்கு நடுவிலே என்ன இருக்கிறது, வெளிக்கும் உள்ளுக்கும் நடுவிலே என்ன இருக்கிறது தெரியுமான்னு கேட்பார். இப்ப என்ன என்றால், தெரிதல் என்பது ஒரு தரத்திலே முழுசா தெரிய போவது இல்லை, போக போக போகத்தான் அதுக்கு உள்ளே இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிய வரும். அதை புரிந்து கொண்டு நாங்கள் மேலே போவோம்.
2: இந்நிலையில் அவை செவி முதலிய பொறிகளுக்கு அறியப்படும் பொருளாய் புலன்கள் எனவும் விடயங்கள் எனவும் குறிக்கப்படும். தன்மாத்திரைகளும்
1: ரெண்டு சொல் சொன்னே எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக, தன்மாத்திரை என்றால் என்ன, புலன்கள் என்றால் என்றால் சுவையோரசை நாற்றம்தான். ஐம்புல ஐம்பொறி எங்களுக்கு தெரியும், மெய் வாய்கன் மூக்கு செவி, ஐம்புலன் சுவையொலியூரோசை நாற்றம், தன்மாத்திரை சுவையொலியோரோசை நாற்றம். அது என்ன சார், சுவையொலியோரசை நாற்றத்துக்கு ஒரு இடத்துல தன்மாத்திரை என்கிறீர்கள், ஒரு இடத்துல புலன்கள் என்கிறீர்கள் என்றால் இப்ப தெளிவாக என்னவென்றால், பூத குணமாக இருக்கிற பொழுது அது புலன், பூத காரணமாக இருக்கிற பொழுது அது தன்மாத்திரை. அப்போ இது ரெண்டுக்கும் பெயர் ஒன்றாக இருக்கிறதே தவிர வேறு வேறு விஷயம் என்பதை தெரிந்து கொண்டால் சரி. இதுக்கு மேலே எனக்கு தெரியப்படுத்துகிற ஆற்றல் இப்போதைக்கு இல்லை.
2: தன்மாத்திரைகளும் சப்தம் முதலிய பெயர்களையே பெறும், புலன்களும் அப்பெயர்களையே பெறும். அவற்றிடையே வேறுபாடாவது சூக்குமமாய் நிற்றலும் குணங்களாய் விளங்கி நிற்றலும் ஆகும். தன்மாத்திரைகள் பூதங்களுக்கு முதற் காரணமாகிய தத்துவங்கள், புலன்கள் தத்துவங்கள் அல்ல, பூதங்களின் குணங்கள் ஆகிய
1: புரிந்து கொள்ளுங்கள். அதாவது சுயொலி ஒருவசை நாற்றம் என்று பூதங்களுக்கு காரணமாக இருக்கிறதை சொல்லுகிற பொழுது அது தத்துவங்கள், ஐந்து தத்துவங்கள் தத்துவங்களுக்குள்ளே எண்ணப்படும். ஒரு பூதத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிற சுயோலியோரோசினாற்றம் குணமாக இருக்க அது தத்துவத்துக்குள்ளே வராது.
3: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாடியம். உரை வழங்குபவர் விகேபுரம் ஜி. சண்முகமையா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ஆழ்கியது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சி சம்பலம். அடியார்வர் மக்களே, இமைப்பொழுதும் என்னெஞ்சின் நீங்காதான் தாழ்வழுத்தி, என்னுடைய ஆசிரியர் திரு ராமச்சங்கு பாண்டியன் திரு ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை நினைந்து போற்றி என்னுடைய சிந்தனையை தொடங்குகிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது பாடியம். முதல்ல ஒரு நூல், நூல் என்றால் என்ன? புத்தகம். இது என்ன கேள்வின்னு சிரிக்காங்க. நூல் என்றால் இப்போ ஆடையில் நூல் இருக்கா இல்லையா, அதுபோல இந்த அந்த ஆடையில் இருக்க நூல் எப்படி தயார் பண்ணுறாங்க? இங்கே நிறைய பஞ்சாலைகள்லாம் இருக்கு இல்லையா, இருந்தது. அதில் இந்த பஞ்சு உள்ள குற்றங்களை நீக்கி அந்த ஃபைபர்ஸ் சொல்லுவாங்க, ஒரே மாதிரியாக உள்ள ஃபைபர்ஸ் எல்லாம் ஒன்றாக தொகுத்து அதை முறுக்கி செய்யப்படுவதுதான் நூல் இல்லையா. அதனால் இங்கே பஞ்சு என்பது அந்த நூலுக்கு ரா மெட்டீரியல், முதல் காரணம் இல்லையா. அது மாதிரி இங்கே சொற்கள், சொற்கள் தான் இது பஞ்சு போல ரா மெட்டீரியல் சொற்கள். அந்த சொற்களால் கோக்கப்பட்ட அந்த பணுவல் இருக்கே, அதுதான் இது நூலாக வருகிறது. அதை நூற்கின்ற நூற்பவன் இருக்கான்ல, அது யார் அப்படின்னா அந்த நூலை செய்கிற ஆசிரியன் புலவன். அதுபோல அந்த குற்றமில்லாத சொற்களை சொல்லுகின்ற அவன் வாய் தான் அந்த நூலை நூக்கின்ற கை போல, அந்த நூல் நூக்கின்ற கை போல. அந்த புலவனுடைய ஆசிரியனுடைய அறிவு தான் அந்த கதிர். கதிர் பார்த்துருக்கீங்களா, பஞ்ச நூக்கிற கதிர், அந்த கதிர் போல இருப்பது. அதனால் இப்படி அமைந்தாதான் நூல், அது பொதுவாக சொல்கிறது. ஆனால் இங்கே நூல் என்று சொன்னால் எது? அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கு புருஷார்த்தங்களை பற்றி சொல்கிறதோ அதைத்தான் நாம் நூல் என்று ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா. இந்த நூல்களில் நமக்கு இந்த ஞானத்தை பற்றி, வீட்டை பற்றி சொல்லக்கூடிய வீட்டு நூல்கள் இருக்க, ஆன்மீக நூல்கள். இந்த நூல்களுக்கும் எல்லா நூல்களுக்குமே அந்த நூல்களுக்கு உரைகள். ஏன்னா மூலபாடம் என்பது யாருக்கு? மூலபாடம் வந்து பக்குவமானவருக்கு இல்லையா, பக்குவிக்கு. உரை என்பது பக்குவமடைய விளைவோனுக்கு, பக்குவமடைய விளைவோனுக்கு உரை இல்லையா. அப்போ இந்த உரைகள் பலவிதமாக அமைகின்றன இல்லையா. வார்த்திக பொழிப்பு இல்லையா, பத உரை, பொழிப்புரை இல்லையா, கண்டிகை உரை, இப்படியெல்லாம் அகல உரை எல்லாம் சொல்கிறோமா இல்லையா. இப்படி பல விதமான உரைகள் அமைகின்றன. இது மாதிரி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வடமொழியில் எந்த வடமொழியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்தினுடைய மூல நூல்கள் பூரா எப்படி அமைந்திருக்கிறது? சூத்திர வடிவிலே, சூத்திர வடிவில் தான். அது சாங்கியமான எது அடுத்தாலும் சரி, அதெல்லாம் எப்படி இருக்கும்? சூத்திர வடிவிலே அமைப்பார்கள். அந்த சூத்திரத்துக்கு உரை, அந்த சூத்திரத்துக்கு உரை, அந்த உரையை என்ன சொல்லுவாங்கன்னா வார்த்திக பொழிப்பு, வார்த்திக பொழிப்பு என்பார்கள். அந்த வார்த்திக பொழிப்பின் மேல் செய்யப்படுகின்ற அகல உரையை என்ன சொல்லுவாங்க? பாடியம். அதை என்ன சொல்லுவாங்க? பாடியம். எனவே இங்கே நமக்கு பாடியம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உறுப்புகள், 14 உறுப்புகள் சொல்லியிருக்கு. அந்த உறுப்புகளெல்லாம் அமைத்து இலக்கணங்களில் சொல்லியிருக்காங்க. அந்த உறுப்புகளெல்லாம் அமைக்க நாம் சொல்லணும். அந்த மாதிரி சொன்னால் அது பாடியம், பாடம், கருத்து, சொல்வகை, சொற்பொருள், அப்புறம் தொகுத்துறை, உதாரணம், வினாவிடை, இப்படிலாம் இருக்குது. இந்த உறுப்புகளெல்லாம் அமைய செய்தால் அது பாடியம். இந்த பாடியம் செய்தவர்கள், இந்த பாடியம் ரெண்டு வகையாக இருக்கும். பாடியம் வந்து ஒன்று மாபாடியம் பேருரை, இன்னொன்று லகுபாஷியம் என்று செய்வார்கள். அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லகுபாஷியம், அது எளிதான ஒரு பாஷியம், அதை நோக்க அப்படி ஒன்று செய்வாங்க. இங்கே நமக்கும் இந்த வடமொழியில் பார்த்தோன்னா பிரம்மசூத்திரம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கர பாடியம் இருக்குது. அப்புறம் ராமானுஜர் அவர் விசிஷ்டாத்வைதமாக பாடியம் செய்திருக்கிறாரு. நீலகண்ட பாஷியம் இருக்குது. இப்படி எத்தனையோ பாஷியங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நியாய பாஷியம், இப்படி நிறைய பாஷியங்கள் இருக்குது. ஆனால் நம்ம தமிழில் இருக்கிற ஒரே பாடியம் இது, திராவிட மாபாடியம். முனிவர் அருளி செய்த திராவிட மாபாடியம் தான் ஒரே பாடியம். இந்த பாடியத்தில், இந்த பாடியத்தில் இவர், அதாவது சூத்திரம் அமைந்தது, சூத்திரமாக அமைந்தது எது அப்படின்னா சிவஞான போதம். அது எப்படி அமைந்தது? சூத்திரமாக. அதைத்தான் யார் உபதேசமாக பெற்றது? மெய்கண்டார். வெய்கண்டார் பெற்றது சூத்திரத்தை. அவர் அந்த பரஞ்சோதி முனிவர் இவருக்கு அந்த சூத்திரத்தை உபதேசித்து அவருக்கு ஒரு கட்டளையும் விட்டார். என்ன செய்யார்? இதை தமிழில் செய்தது மட்டுமல்ல, இதை மேற்கோள் ஏது திருட்டாந்தங்களெல்லாம் வச்சு செய்யணும். அப்படி செய்கிறதுக்கு பேர் தான், அதாவது சூத்திரம், அந்த சூத்திரத்துக்கு கருத்துரை, அந்த சூத்திரத்துக்கு கருத்துரை. அந்த சூத்திரத்தில் உள்ள கணுக்களை பிரித்து ஒவ்வொன்றுக்கும் மேற்கோள், அந்த மேற்கோளை நிறுவுவதற்கான ஏது, அதை உறுதி செய்வதற்கான இயைவு என்று இப்படி திருட்டாந்தம், இதெல்லாம் வச்சு இந்த செய்கிறது பேர் தான் என்னது? ஆமாம், பாடியம் இல்லை. இப்படி செஞ்சால் அது அந்த உரை வகை வார்த்திகம். அதுக்கு பேர் என்ன பேர்? வார்த்திக பொழிப்பு. எல்லாம் சேர்ந்து இந்த வார்த்திக பொழிப்பில் நம்முடைய சிவஞான முனிவர் மேற்கோள், கருத்துரை, கருத்துரை, மேற்கோள், ஏது, இவற்றையெல்லாம் உரை செயலால் அமைத்தார். கத்திய ரூபம்னு சொல்லுவாங்க, உரை நடை இல்லது, உரை செய்யுள் என்பார். விளங்குதா? ஏன்னா அந்த சொற்கள் எல்லாம் ஆழ்ந்த பொருளுடையவை. அப்போ ஒரு பாட்டுன்னா அந்த பொருளை விளக்குனா தானே விளங்குது. அதுபோல இது உரநடையா தெரிஞ்சாலும் அதுக்கு விளக்கம் இல்லாம விளங்கி கொள்ள முடியாது. அதனால அதுக்கு என்ன சொன்னாரு? உரை செய்யுள் என்றார். அந்த திருட்டாந்தத்தை பாச்செயுளால் அமைத்தார். அத பாச்செயுளால் இவ்வளவு சேர்த்து அதுக்கு என்ன பேரு? வார்த்திக பொழிப்பு. விளங்குதா? இதெல்லாம் சேர்த்து வார்த்தை. இதை செய்தவர் யாரு? மெய்கண்டார். அவர் கேட்ட சூத்திரத்தோடு இதையும் சேர்த்து நமக்கு கொடுத்தார். விளங்குதா? விளங்குதா? விளங்கலை. இது விளங்கலை, நிறைய பேருக்கு விளங்கலை. அதனால இது வழக்கில் இல்லாமல் ஒழிந்தது. இந்த நூல் விளங்காததுனால என்னாச்சு? வழக்கில் இல்லாமல் ஒழிந்து இந்த சிவஞான சித்தியார் மக்களிடையே பயன்பட்ட அளவுக்கு இந்த சிவஞான போதம் பயன்பட்டு வரவில்லை இல்லையா? ஏன்னா நம்ம காப்பு செயல் செய்யும் போதே என்ன சொல்றோம்? அதுக்கு அஞ்சு காரணம் சொல்றோமா இல்லையா? அதுல ஒண்ணு என்ன சொல்றோம்? நூல் நின்று நிலவுதல் பொருட்டும் அப்படிங்க. நூல் என்ன செய்யணும்? ரொம்ப காலம் இருந்து நிறைய பேருக்கு பயன் தரணும். புற்றிசல் போல வந்து ஒழிஞ்சு போயிடக்கூடாது. விளங்குதா? அது நின்று மக்களிடையே நின்று அது பயன் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா? அதுதானே செய்யறோம். இந்த சிவஞான போத வழக்கு மக்களிடையே ஒழியவே, அருகி வரவே, அதை கண்டு பொறாத சிவஞான முனிவர் என்ன செய்தாரு? இதற்கு ஆமா இதற்கு ஒரு பாடியம் செய்தார் எல்லாரும் விளங்கி கொள்வதற்காக. அது இப்போ வள்ளுசா விளங்க மாட்டேங்குது. இப்போ அந்த பாடியம் அவர் அதை விளக்கி செஞ்சா அது நமக்கு சற்றும் விளங்குவதில்லை. நாம அவர்கள் அந்த நுணுக்கமான செய்தி எதை சூத்திரம் ரொம்ப நுணுக்கம் அதை விரிச்சு இவர் வாத்தியமா செஞ்சிருக்காரு. அதுவும் விளங்கலன்னு இவர் என்ன செஞ்சிருக்காரு? அதுக்கு அதுக்கு மேலன்னு அதுக்கு மேல அதுக்கு மேலன்னு அவங்க அந்த நுண்மையை பருமையாக்கி கொண்டே போறவங்க. நம்ம அறிவு அதுக்கு மேல பருமையாக்கிட்டே போகுது. விளங்குதா? எனவே இன்னைக்கு இந்த பாடியமும் வழக்கில் ரொம்ப அருகி போயிட்டு. ஏ அப்பா அப்படின்னு பாடியமானா ஏ அப்பா அப்படி ஆயிடுது. அதனால இந்த சிவஞான முனிவர் அந்த நூலை செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல திருப்பாசுரத்திலிருந்து ஒரு பாட்டை ஞானசம்பந்த பெருமானுடைய பாட்டை முதல்ல அமைக்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய பாட்டை முதற்கண் அமைத்துக் கொள்கிறார். எதனால? அந்த பாட்டு எத்தனையோ பாட்டு இருக்கா இல்லையா? பாட்டு நிறைய இருக்கு, திருமுறை நிறைய தானே இருக்கு. அதுல வேற நல்ல பாட்டை பார்த்து சொல்லலாம்ல. ஏன்னா இந்த பாட்டு என்ன சிறப்புன்னா பதினோராம் திருமுறையில முதல்ல இருக்கா இல்லையா, திருப்பாசுரம் இருக்கா இல்லையா. அது போல இது ஞானசம்பந்த பெருமான் கைப்பட எழுதிய பாட்டு இந்த பதிகம். இந்த பதிகம் எனவே அது இறைவனே எழுதியது போல அவ்வளவு உயர்ந்த அந்த கூன்பாண்டியனுடைய கூனை நிமிர்த்த பாட்டு இல்லையா. அவனுடைய உடல் கோணையும் உளக்கோணையும் நிமித்த ஒன்று. அது அவனுக்கு ஞான தீட்சை போல அமைந்த பாட்டு. அந்த மூணு வாதமும் மூன்று தீட்சை அப்படி சொல்வார் இல்லையா. அதனால இந்த நம்முடைய உளக்கோன் நீங்குவதற்காக அந்த பாட்டை முதல்ல அமைக்கிறார். விளங்குதா? எனவே இந்த பாட்டுல அந்த வாழ்த்துக்குரிய அந்த அறுவகை வாழ்த்து என்பாங்க அதெல்லாம் ஒருங்கே அமைந்த பாட்டு இது. இந்த பாட்டுல அவர் இந்த பாட்டை சொல்லும்போது ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க அப்படின்னு சொல்லி வையகமும் துயர் தீரவே என்பார். என்ன சொல்றாரு? வையகமும் துயர் தீரவே. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பெருநோக்குடன் நாமும் இந்த நூலை படித்து இதன் பயனை அறிந்து நாம வீடு பெறு அடைய வேண்டும் என்பதற்காக இது என்ன செய்கிறாரு? இந்த உரையை செய்கிறேன் என்று அந்த உரையின் நோக்கத்தை கூறுவது போல முதல் பாட்டை இந்த பாட்டை எடுத்தாங்க வைக்கிறார். விளங்குதா? வையகமும் துயர் தீர. எனவே உலக மக்களாகி நீங்களும் இதை படித்து பயன்பெற்று துயர் தீர்வதற்காக இந்த உரையை நான் செய்கிறேன் என்பது போல அந்த பாட்டை முதற்கண் வைத்து சரி. அப்புறம் நமக்கு துயர் தீரணும், பிறவி நீங்கணும், பிறவிதான துயரு. எனவே இது தீரணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? பிறவி எப்ப நீங்கும்? ஆளுக்கு ஒரு பதில் சொல்லணும். அதாவது இப்ப நமக்கு நாம் ஏன் பிறந்தோம்? மலத்து உளதாம், மலத்து மலத்தான் உளதாம் சொல்றாரா இல்லையா? மலத்தான் உளதாம்னு என்ன? மலம் நீங்காமையால். எனவே நாம் எதுக்காக வந்தோம்? அழுக்கு போவதுக்காக வந்திருக்கோம். அழுக்கு போக வந்தோம். விளங்குதுல்ல? எனவே அப்ப அழுக்கு போவதுக்காக நாம இங்க பிறவி எடுத்திருக்கிறோம். அந்த அழுக்கு எவ்வளவு இருக்கு? அந்த அழுக்கினுடைய அளவை காட்டுகின்ற அளவுகோல் எது? அழுக்கு கண்ணால பார்க்கக்கூடிய அழுக்கா இது? அப்புறம் எப்படி பாக்குறது? எப்படியாவது பாருங்க இடம். எப்படி பாக்குறது? எது துன்பம்? பாடமா துன்பமா இருக்கு? எப்படி அதை பாட்டுகின்ற, அதாவது காய்ச்சல் இருக்கு ஜுரம் இருக்குன்னா அதை காட்டுகிற அளவுகோல் எது? தெர்மாமீட்டர் இருக்கா? அது மாதிரி உங்களுடைய மலத்தின் அறியாமையினுடைய அளவு எப்படி எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும்? உங்கள் வினையால் அறியப்படும். அதை காட்டுகின்ற அளவுகோல் தான் வினை. விளங்குதா? வினை என்பது பருமை. அதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவனுக்கு எவ்வளவு நோய் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். விளங்குதா? எனவே அப்போ நமக்கு இந்த துயர் தீரணும், நோய் நீங்கன்னா என்ன செய்யணும்? வினை தீர்ந்தால். விளங்குதா விளங்கலையா? எனவே வினை தீர்ந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நோய். இப்ப முதல்ல துயர் தீரன்னாரு, அது தீரதுக்கான வினை தீரணும். எனவே திருவாசகத்துல இந்த சிவபுராணத்தை எடுத்தார். அதுல நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி முந்தை வினை முழுது மோய உரப்பன் யான் என்றார். அது வரைக்கும் வச்சாரு. விளங்குதா? முழுசும் சொல்லல. எதுக்கு சொன்னாரு? எனவே அந்த துயர் தீரணும்னா வினை தீரணும் என்பதை அந்த வரி வரைக்கும் எடுத்து உணர்த்தினார். விளங்குதா? சரி, அப்ப வினை தீரணும். வினை எப்படி தீரும்? தினம் வீர வினையே போ, வினையே போனா போயிருமா? என்னமோ பப்பு, அனுபவிச்சு கழிச்சிருவீளா? வினையை அனுபவிச்சு கழிச்சிருவீளா? ஐயா கழிச்சிருவீளா? பூரம் பொய். ஏன்னா இந்த வினை என்பது பிராரத்த வினை தானே சொல்றோம். இந்த பிராரத்தம் என்பது ஆகாமியத்தை அவினாபாவமாக கொண்டு வருவது. பிறகு எப்படி தீரும்? உங்களுக்கு அந்த வினை அனுபவத்தில் ஏற்படுகிற விருப்பு வெறுப்பே என்ன ஆகும்? புதுவினை ஆகும் இல்லையா? நமக்கு வினைப்பயன் எப்படி வரும்? இன்பமா வரும், துன்பமா வரும். அந்த இன்ப துன்பத்தை இன்பம் வரும்போதே கூட என்ன வரும்? விருப்பம். போதே வெறுப்பு கூடவே வரும், விட்டு சௌரியமா பின்னால வராது. விளங்குதா? நீங்க முதல்ல வருவீங்க, அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பைய எடுப்பீங்க, மேல வைப்பீங்க, புசத்தை எடுப்பீங்க, திறப்பீங்க, பாட முடிஞ்சிடும். விளங்குதா? அப்படி இல்லை. இது எப்படி வருது? அபினாபாவமாக வெட்டி நீங்காது வருகிறது. பிற எப்படி தீரும்? தீருமா? அப்படி தப்பு கணக்கு போடாதீங்க. பூரா அனுபவிச்சு கழிச்சிருவேன்னு ஒருத்தன் அனுபவிச்சு கழிச்சது கிடையாது. பெருமானா பார்த்து தள்ளுபடி பண்ணாதான். விளங்குதா? அனுபவிச்சு எல்லாம் கழிக்க முடியாது. எனவே அதுக்கு எப்படி என்ன செய்யணும்? வழிபாடுதான். வேற என்ன இருக்கு? வேற ஒரு கதி இல்லையா? சாய்ஸ் எல்லாம் கிடையாது. இதுல ஒரே ஒரு வழிதான், வழிபாடு இல்லையா? வழிபாடுன்னா என்னது? வழிபாடு. அவன் வழியில் படுவது வழிபாடு, வழியில் படுவது வழிபாடு. எனவே இந்த வழிபாடுனா அந்த வழிபாடு செய்வதற்கு யார் கடவுள்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? கூட தெரியாம ஜாமி ஆடிக்கிட்டு இருக்கவங்க நிறைய இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? எவன் கடவுள்னு? பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் மருள் என்றார். அதனால என்ன கிடைக்கும்? மானா பிறப்பு. நல்ல பிறப்பு கிடைக்காதுங்காரு பாருங்க, ஏசுதாரு உங்களுக்கு. விளங்குதா? எனவே கடவுள் பொருள் அல்லாததை போய் கடவுள் பொருள் என்று நினைச்சுக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன கிடைக்கும்? மீள மீள பிறப்பு. ஒரு காசுக்கு பெறாத பிறப்பு தான் கிடைக்கும், நல்ல பிறப்பு. அதனால கடவுள் யாருன்னு தெரிஞ்சு அத நமக்கு ஞானசம்பந்தர் சொன்னாரா இல்லையா? எப்படி சொன்னாரு ஞானசம்பந்தர்? எப்படி காட்டினாரு கடவுளை? பெம்மான் இவன் என்று இல்லையா? எனவே இந்த மற்றை தேவரை தொழக்கூடாது என்று ஒற்றை தேவரை சுட்டி காட்டிய வெற்றி குலவி என்பார். விளங்குதா? எனவே இவன் தான் கடவுள் என்பதை நமக்கு தெளிச்சு காட்டியிருக்காரு. அப்போ வேற யாரையும் மறந்து கும்பிடலாமா? கும்பிடக்கூடாது, அது கற்பே போச்சுங்காரு. விளங்குதா? எனவே அதுக்கு அப்போ கடவுளை தெளிய வேண்டும். அதுக்கு திருக்குறளில் கடவுள் வாழ்த்து பாட்டு பகுதியிலிருந்து முதல் பாட்டை எடுத்து வைத்தார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றார் இல்லையா? இந்த பாட்டில் என்ன சொல்லுது? இந்த குரலில் என்ன சொல்றாரு? எழுத்துக்கள்கெல்லாம் அகரம் ஆதாரமாக இருக்கிறது. அதுபோல உலகுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது யாரு? ஆதி பகவன். எனவே அதை சிவஞான முனிவர் சொல்லுவார், சீர்கொள் இறை ஒன்று உண்டு. சீர்கொள் இறை ஒன்று உண்டு சோமேசா, அத்தெய்வம் நீ என்று ஒப்பால் அறிந்தோம், அடையால் தெளிந்தோம் என்பார். ஒன்னும் விளங்கல. அதான் முழிக்க முடிய பார்த்தா தெரியுது. அதாவது கடவுள் இவன் என்பத ஒப்பு. என்ன ஒப்பு? அகரம் போல. எழுத்துக்களுக்கெல்லாம் ஆதாரமாயிருப்பது எதை? அகரம். அப்போ அகரம் இல்லை என்றால் எந்த எழுத்துமே இல்லை. எழுத்து எல்லாம் என்றார். தமிழ் மொழிக்கே என்று எந்த பாஷையா இருந்தாலும் சரிதான், அகரம் இல்லைன்னா எழுத்துக்கு இல்லை இல்லையா. அதுபோல் இறைவன் இல்லைன்னா உலகம் இல்லை. விளங்குதா? அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரமா இருப்பது அகரம். அது மாதிரி நமக்கு ஆதாரமா இருப்பது எது? இறைவன் என்று அந்த ஒப்பு, அகரம் போலங்க ஒப்புனால நமக்கு பொதுவாய் உணர்த்தினார். கடவுள்னு தானே சொல்லியிருக்காரு, எவர்னு சொல்லலையே. அடையால் தெளிந்தோம். அந்த கடவுள் யாரு? ஆதி பகவன், ஆதி சக்தியோடு கூடிய பகவனே, நமக்கு முதற் கடவுளாம் இல்லையா. அப்போ ஆதி பகவன் யாரு? சிவனாருடைய சக்தி ஆதி என்று இல்லையா ஆகமங்கள் சொல்கின்றன. எனவே ஆதிசக்தியோடு கூடிய பகவன் தான். ஏன்னா பகவன் நிறைய பேர் இருக்கான், ஜனீஸ்வர பகவான், கிருஷ்ண பகவான்கா, இதனையோ சொல்லிட்டு இருக்கான். அந்த பகவான் பேரப்படாதுல. அதனால பகவான் பகவான் அந்த பகவான் இல்லை, இது யாரு? ஆதிசக்தியோடு கூடிய பகவனே உனக்கு பகவனாம் என்று சொல்றாரா இல்லையா என்று அந்த கடவுள் யார் என்பத உணர்த்தினார். அந்த பாட்டம் மூணாவது வைக்கிறாரு. விளங்குதா? அப்ப முதல்ல துயர் தீரணும், அதுக்கு வினை தீரணும், வினை தீர கடவுளை அறிந்து வழிபடணும். விளங்குதா? அந்த பாட்டு அதனால இங்க வைத்தார். அதுக்கப்புறம் அந்த கடவுள், அந்த கடவுள் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப சரியையாளர் இருக்காங்க, இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. இப்ப சரியையாளர்னா யாரு? சமயின்னு சொல்றோம். சரியையாளர் என்ன சொல்றோம்? சமய, அதாவது சரீரத்தொண்டு செய்பவர். அவரெல்லாம் தூலப்பொருள் மாத்திரையே பொருள் என்று கருதுபவர். என்னது? அதாவது இறைவனை தூல வடிவமா கண்டாதான் கடவுள் என்று உணரக்கூடிய தூள அறிவு உடையவர்கள். தூள அறிவு உடையவர்கள் அவங்க தான் யாரு? சரியையாளர். விளங்குதா? அதனால அவர்களுக்கு அந்த தூல பஞ்சாக்கரத்தை ஓதுவதற்கும் சமய ஆசாரங்களை அனுப்பிப்பதற்கும் உரிமை வழங்கப்படுகிறது. எதுல? சமய தீட்சையில. விளங்குதா? அது மட்டுமன்றி இறைவனுடைய மாகேஸ்வர மூர்த்தங்களில இல்லையா, மாகேஸ்வர மூர்த்தம் கணபதி போன் தெய்வங்களை வைத்து, தெய்வ உருவங்களை வைத்து வழிபடுவதற்கு, அந்த மூர்த்தங்களை வைத்து வழிபடுவதற்கு உரிமையும் அளிக்கப்படுகிறது. எதுல? சமய தீட்சையில. விளங்குதா? அப்ப அதை சொல்லும் போது ஏன் விநாயகரையும் சேர்த்து சொல்றாரு? மாகேச மூர்த்தங்களோடு சேர்த்து ஒப்ப வைத்து எது சொல்றாரு? விநாயகரே. எதுனாலனா அந்த விநாயகர் வேறு, சிவபெருமான் வேறு அல்லர். அவருடைய எழிவந்த வடிவம் தான் விநாயக பெருமான். விளங்குதா? அதனால இந்த கற்பக விநாயகர் தூதிய நாலாவது பாட்டாக வைக்கிறார். அவருடைய எழிவந்த வடிவம் என்பதற்காக அதை இங்க வைக்கிறார். அப்புறம் இந்த தெய்வமும் இந்த கடவுளும் சகலராகிய நமக்கு எப்படி வருவாரு? குருவா தான் வருவார். அதனால குருமரபு வாழ்த்து என்று அந்த பாட்டை, கைலாய பரம்பரையில் அந்த பாட்டு இருக்கா இல்லையா, அதை வைத்து கொண்டு இந்த ஐந்து பாட்டை முதல்ல சொல்லிக்கொண்டு தான் எதை ஆரம்பிக்கிறாரு? பாடியத்தை தொடங்குகிறார். விளங்குதா? இந்த ஐந்து பாட்டு எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியுதாப்போ. எனவே இந்த பாட்டை முதல்ல அமைத்து கொண்டு அப்புறம் இந்த பாடியத்துக்குள்ள போகிறாரு. இந்த பாடியத்துல முதல்ல சிறப்பு பாயிரம், அதிலிருந்தே அவருடைய பாடியத்தை தொடங்குகிறார். பாடியத்தை எதிலிருந்து எழுத ஆரம்பிச்சாரு? சிறப்பு பாயிரத்திலிருந்தே பாடியத்தை தொடங்குகிறார் இல்லையா. அந்த சிறப்பு பாயிரம் என்பது என்ன? சிறப்பு பாயிரம்னா என்ன? சிறப்பான பாயிரம் சார் அது, சிறப்பு பாயிரம் அப்படியா? சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம்னா வேற ஒண்ணும் இல்லை. அதாவது பாயிரம்னு சொன்னாலே அது என்னது? முன்னுரை, தந்துரை, புனைந்துரை, அணிந்துரை, இப்படிலாம் பல மாதிரியா சொல்றோமா இல்லையா? எல்லாம் ஒரு பொருள் தான். கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம். எல்லாமே அந்த நூல், அந்த நூலை பற்றி முதல்ல பொதுவாக சொல்வது, பொதுவாக சொல்வது. ஏன்னா இந்த ஒரு நூலை படிக்கிறதுக்கு முன்னால அந்த அந்த முன்னுரையை படித்தா நமக்கு என்ன தெரியும், அந்த நூலில் என்ன சொல்லியிருக்கிறாரு என்பதை பொதுவாக விளங்கி கொள்ளலாம். அதனால் ஆயிரமுகத்தான் அகன்றிடனும் பாயிரம் அல்லது பணுவனன்றே என்பார்கள். எவ்வளவு பிரித்து சொல்லியிருந்தாலும் அதுக்கு பாயிரம் இல்லைன்னா அந்த நூலுக்கு சிறப்பில்லை. அதனால் அந்த பாயிரம் என்பது அந்த நூலுக்கு தலை போல இல்லையா. ஒருத்தனுக்கு முண்டை மட்டும்தான் எப்படி இருக்கும், பார்க்க செய்யாது இல்லையா. அதனால் ஒரு நூலுக்கு இந்த பாயிரம் என்பது ரொம்ப முக்கியம். அது அதனால் இந்த பாயிரத்தை படித்தா பருப்பொருள் கேட்டாருக்கு நுண்பொருள் நூல் இனிது விளங்கும் இல்லையா. நுண்பொருள் ஆகிய நூல் இனிது விளங்கும். முதல்ல பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நூலில் சிறப்பாக போனால் ஓரளவு விளங்கும்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Naman. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கர்ப்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: இரண்டாவது, உன்னால் காட்டப்படுகிற வேதம் என்பது தானே தோன்றிற்றா என்றால் நீ தானே தோன்றிற்று என்று கூறுகிறாய். தானே தோன்றிற்று என்று சொன்னால் தானே தோன்றிய உன்னுடைய உள்பொருளாக இருக்கிற ஏகாந்தம் ஒன்று, ஏகம் மற்றொன்றாக இருக்கக்கூடிய வேதத்திற்கும் உரியது என்பதனாலே ஒன்று என்ற சொல் உனக்கு உரியது அல்ல, எனவே நீ கூறுவது பொருத்தமல்ல. அடுத்தது, வேதம் என்பது தானே தோன்றிற்று என்று சொல்லுவதற்கு நீ கூறுகிற காரணம், அவை ஒலியாய் வானத்திலே இருந்து தோன்றியது என்று நீ சொல்லுகிறாய். ஒலியாக தோன்றுமானால் அந்த ஒலியும் காற்றின் அடிப்படையில் உற்ற துணையாக பெற்றிருக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு ஒலி எப்படி சொல்லாக, இப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சம ஒலியானது நால்வகை வாக்குகளாக பிரதிபலிக்கிறது என்று சொல்கிறார். சைவ சித்தாந்தத்தில் சுத்தமாயையின் அடிப்படையிலேயே இறைவனுடைய படைத்தல் என்பதில் நாதம் இருந்து வருகிற பொழுதே இந்து தத்துவத்தின் அடிப்படையில் நால்வகை வாக்குகள் தோன்றுகின்றன என்று குறிப்பிடுகிறார். காரணம், கடவுளால் படைக்கப்பெற்றிருக்கிற தன்னுதரணபுவன போகங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் ஒலி இல்லாமல் பிறப்பதில்லை. எந்த பொருள் நீங்க தட்டினாலும் ஒலி வரும், எதை போட்டு உடைச்சாலும் ஒலி வரும். சாதாரணமா இருக்கிற முட்டு அது மலருதுன்னு பக்கத்துல போன் வச்சு கட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும். சவுண்ட் இல்லாமல் எந்த பொருளும் தோன்றுவதில்லை. நான் அதற்கு அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்றேன். டிவியில கல்யாணம் பண்றதை காட்டுறோம், சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் ரெண்டு பேரும் இன்பர வாழ்க்கை வாழ்ந்ததை காட்டுகிறார். குழந்தை பேற்றுக்கு பெண் தயாராகிறாள், அதையும் காட்டுகிறார். மருத்துவமனைக்கு கொண்டு போறவரை அந்த கேமராவை காட்டிட்டே போவான். உள்ள ஹாஸ்பிட்டலுடைய அந்த அறைக்குள்ள போன பிறகு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அவள் படுகிற வலியை கூட காட்டுவான். ஆனால் குழந்தை பிறந்தது பிறக்க போற நேரத்துல அவள் டக்குன்னு அந்த கேமராவை மாற்றுவான். அந்த ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கும், அது சேலையை முடிஞ்சு முடிஞ்சிட்டு இருக்கும். இப்ப தாயே மாரியாயி என் பொண்ணும் நல்ல புள்ள பெற்றணும் அப்படின்னு காட்டு முடிஞ்சுட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஒருத்தரை காட்டுவான், அவன் கைய கையில வச்சுக்கிட்டு மகளுக்கு கல்யாணம் பண்ணி இன்னும் கடன் அடைக்கல, அதுக்குள்ள 10 மாசம் முடிஞ்சு போய் இவனுக்கு வேற இப்ப கொண்டாது.

அதுதான் சுத்தமாயின்றி முதல். அது செயல்படுகிற பொழுது அறிவு செயலாக வித்தை இந்து என்ற அடிப்படையில் வருகிறது. நாதமும் செயலும் உருவாகிற பொழுது நால்வகை வாக்குகள் தோன்றும் என்று சொல்கிறார். நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பிறப்புக்கு காரணம் அல்ல, நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு அவர்கள் காரணம் அல்ல. நாம் செய்த வினைதான் நம்முடைய உடல் உறுப்புக்கு காரணமே தவிர நம்முடைய பெற்றோர்கள் அந்த உறுப்பை பாதுகாப்பதற்கும் கருவை பாதுகாப்பதற்கும் உரியவர்களை தவிர நம்முடைய உயிர் பெறுகின்ற உடலுக்கு அவர்கள் காரணம் அல்ல. அவர்கள் ஒரு பாதுகாவலர், அவ்வளவுதான். எனவே நம்முடைய வினைதான் நம்முடைய கைகால்கள் தலு கர புவனங்கள் நன்றாக அமைவதற்கு அடிப்படை காரணமே தவிர நம்முடைய பெற்றோர்கள் அல்ல. அப்படின்னா ஒரு மரத்துல காக்கிற காய் ஒரே மாதிரி இருக்குல்ல, ஒரு செடியில பூக்குறப்ப ஒரே மாதிரி இருக்குல்ல, ஒரு கருவறையில பிறக்கிற நாம ஒரு மாதிரி இருக்கிறவன். அப்ப என்ன அர்த்தம்? கருவறையை கொண்டு தாய் நம்மை பெற்றெடுத்தாலும் அவள் இஷ்டத்துக்கு நம்முடைய உறுப்பை அமைக்க முடியாது. அக்கா ஒரு மாதிரி, தங்கச்சி ஒரு மாதிரி. அக்கா குட்டையா இருக்கா, அம்மா தங்கச்சி நெட்டையா இருக்கா, அக்கா கருப்பா இருக்கா, தங்கச்சி நெட்டா. அப்ப நம்முடைய வினைதான் அதற்கு காரணமே தவிர பெற்றோர் தாய் அல்ல. அதனாலதான் சொல்லுவேன், ஊனமுற்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அது தாயினுடைய குறை அல்ல, தாய் புண்ணியம் செய்தார். ஏனென்றால் இந்த உயிர் ஊனத்தோடு பிறக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறான். அந்த உயிர் ஊனமுற்று பிறப்பதற்கு இந்த தாய் தான் சரி, அவள் தான் நன்றாக வளர்ப்பாள் என்று இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவள் தான் ஊனம் பெற்ற குழந்தையை பெற்ற தாய். எனவே தாய் அந்த இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவள். இந்த குழந்தைய காலுகை ஊனமா இருக்கிற குழந்தை இவ வகுத்துல பிற வைப்பான், இவதான் காப்பாற்றுவான்னு அந்த தாயை இறைவன் அங்கீகரித்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். தாய் குற்றவாளி அல்ல, தாய் பெருமைக்குரியவள். எனவே உடம்பு என்பது நம்முடைய பெற்றோர்கள் தந்தது அல்ல, உடம்பு என்பது நம்முடைய வினையினால் வருவது. இன்றைக்கு நாம் ஐம்புலன்களும் நன்றாக அமைய இங்கே உட்கார்ந்து இந்த வயதிலும் நாம் சித்தாந்தம் திருமுறையும் கேட்கிறோம் என்றால் போன பிறவியில் ஏதோ ஒரு நல்லது செய்திருக்கிறோம், எனவேதான் இந்த பிறவியில் இந்த உருவத்தில் இருந்து நாம் கேட்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் நமக்கு நாம சபாஷ் போட்டுக்கலாம், நாம் போன பிறவியில் நல்லது செய்திருக்கிறோம். அப்படியானால் இந்த பிறவியில் இன்னும் நல்லது சேர்ந்து ஏன் பிறவியை அழிக்க முடியாது? பிறவியை நம்மால் அழிக்க முடியும். உன்னுடைய வேதம் ஒலி வடிவாக வந்தது என்று நீ சொல்லுகிறாயே மாயாவதி. ஒலி வடிவாக வருவது என்றால் அது ஒலியாகத்தான் இருக்க முடியும் என்று கூட ஒரு சொல்லாக எப்படி இருக்க முடியும்? ஒரு பாழியாக ஒரு தொடராக எப்படி இருக்க முடியும்? அது வெறும் சவுண்டாகத்தான் இருக்க முடியும். இறைவன் சவுண்டை தருகிறவன் தான், எல்லாவற்றுக்கும் இறைவன் சவுண்டை தருகிறவன் தான். அவன் ஒலி வடிவானவன் தான், ஓசையும் ஒலியும் ஆனாய் என்று என்னுடைய திருமுறை சொல். உண்மை அதுதான். சத்து ரூபம் தகாதியனில் வானத்து ஒத்து ஒலி உணரும் எனில் வரிந்து உதியாது. வரிந்து உதியாது என்பது காற்றினால் உதிக்கும். அதனால வெறுமனே அது தோன்றாது. ஒலி காற்றின் ஒலியெல்லாம் அதனால்தான் நாலு வாக்குல மூல நிலை என்று சொல்லுவார். சூட்சம வாக்கு என்று முதலில் தாயினுடைய கருவறையிலிருந்து தொப்புள் கொடியோடு பிறந்து வருகிற நாம் அந்த தொப்புள் கொடியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓசை இருக்குமானால் சூட்சு ஒலியாக இருக்கிற பொழுது அதுதான் முதலில் நம்முடைய மூலாதாரத்தில் தோன்றுகிற ஒலி. அதிலிருந்து பயசந்தி வைகரி பத்திமை இந்த வாக்குகள் எல்லாம் தோன்றுகிறது என்று சுத்தமாயிலேயே நாளுடைய வாக்குகள் தோன்றுகிறது என்று சைவ சித்தாந்தி தன்னுடைய தத்துவத்தை வரையறுத்து காட்டுவார். எனவே வாக்கு என்பது நால்வகை வாக்குகளாக பிறர் காதிலும் கேட்கக்கூடிய வைகரியாக வளரும் என்று சொன்னான் என்றால் ஒரு ஒலி நால்வகை நிலையில்தான் ஒரு பொருளை தர முடியுமே தவிர வெறும் மூலம் முடியாத இருக்கக்கூடிய சூட்சம ஒலி பொருளை தந்துவிடாது. எனவே வெறும் ஒலி மந்திரத்தை தந்துவிட முடியாது. அது தொல்லையும் தராது, பாழி என்ற தொடரையும் தராது. அதனுக்கு அறிவிலது ஒருவிலது அறியாது அறியாது அந்தியும் அவை அண்டிதம் அது இது என்று குறிப்பது எவ்வகையாவும் ஒன்று என்

0: உரையும் ஒழிந்தனை. எனவே நீ வந்து வேதம் என்பது ஒன்று உண்டு என்று சொல்லிவிட்டாலேயே உங்க ஏகாத்மவாதம் பொருத்தமற்றதாகும். இனி அதற்கு அப்புறம் ஒன்று என உரையும் ஒழிந்தனை. அறுமறை பிரம்ம உரை எனின் இல்லை இல்லை, இறைவன் தன்னுடைய தன் நிலையில் தான் வேதங்களை சொன்னான். அதுக்கு ஒரு குசும்பா உண்டா மறுக்கிற, இது உண்மையான மறுப்பு அல்ல, இருந்தாலும் மறுக்கணும் என்பதற்காக மறுக்கிற ஐக்கியவன். என்னன்னா, ஏயா இறைவன் தான் அந்த வேதத்தை தந்தான்னு சொன்னா, அவ வேதத்தை தந்து ஒலி ஒலி எழுத்தா மாறணும்னு சொன்னா நாக்கு அன்னம் பல்லு இதெல்லாம் வேணுமே, ஆண்டவனுக்கு நாக்கு பல்லு இருக்கான்னு கேட்கிறேன். நாக்கு பல்லு ஏன் உருவாக்க மாட்டானா இருக்கான்னு கேட்கிறேன். அருமறை பிரம்ம உரியனில் அதற்கு தந்தம் பல்லு தாலு நாக்கு முதல் நவில் பொறி இழது. இறைவனுக்கு இந்த ஐம்பொறிகள் இல்லையே. சைவ சித்தாந்தம் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். காணும் உபகாரம் காட்டும் உபகாரம். காணும் உபகாரம் என்றால் என்ன? இறைவன் காணும் உபகாரத்தையும் காட்டு உபகாரத்தையும் தருகிறான் என்று சொன்னான். நாம் இன்றைக்கு இந்த புத்தகத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் போற்றி பகனுடையோ அல்லது சங்கற்ப நிராகரணத்தையோ நம்முடைய கையிலே தாங்கி போற்றுகிறோம் படிக்கிறோம். காணும் என்றால் அந்த காண்பதற்கு கூட இறைவன் உபகாரம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் இந்த புத்தகத்தை தொடுவதற்கு கூட நமக்கு விதி இல்லை. அதுதான் காணும் உபகாரம், காட்டும் உபகாரம். எனவே இறைவன் இந்த புத்தகத்தை நீ இந்த 10 நாட்களில் போய் படிப்பாயாக என்று இறைவன் நமக்கு உபகாரம் செய்த காரணத்தினாலே தான், காட்டிய காரணத்தினாலே தான் இந்த அறையிலே வந்து இதை படிக்கிறோம். நாம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சைவ சித்தாந்தி ஆகும் சைவ சித்தாந்த நூலை கேட்போம் சத்தியத்துக்கு நினைச்சிருப்போமா? நினைச்சுப்பாரு. ஒரு குடும்ப சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று வாழ்வோமே தவிர, இன்னை கடைசி வழிக்கு போற வழிக்கு புண்ணியம் தேட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வருவோமா? ஆனால் வருவதற்குரிய சூழலை நமக்கு மட்டும், நம்மோடு வாழ்ந்தவர்களில் நமக்கு மட்டும் இறைவன் காட்டும் உபகாரத்தை தந்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். காணும் உபகாரம் நாம் காண்பதினாலே, நாம் காட்ட நாம் காண்பதினாலே அந்த காண்பதில் அவனும் காணுகிறான் என்பதைத்தான் காணும் உபகாரம் என்று சொல்வான். எப்படி காணும் உபகாரம் காட்டினால் படிக்கிறோம், படிக்கிற போது நிரண்டாவாதமாக படிக்காமல் அந்த படிப்பதனுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடியது என்ற நிலையில் அதிலே தோய்ந்து படிப்பதுதான் இறைவனால் நாம் காணுகிற உபகாரம். அவன் படிக்கணும் என்பது அல்ல, நாம படிக்கிற போது அதில் இருக்கக்கூடிய பொருளில் நிரண்டாவாதம் பேசாமல். கம்பன் காவியத்தை படிக்கிற பொழுது ஒரு வைஷ்ணவன் எப்படி படிப்பார்? அதே கம்பன் காவியத்தை மூதறிஞர் அண்ணா அவர்கள் கம்பரசம் என்று படி பார்த்தால் அப்ப காட்டும் உபகாரத்தில் காணும் உபகாரம் வைஷ்ணவ அதிகாரத்து அதற்குரிய வியாக்கியானம் எழுத முடிந்தது. பேரறிஞர் அண்ணா அவருக்கு அதில் இருக்கூடிய செக்ஷன் எழுத முடிந்தது. அப்ப காணும் உபகாரத்தில் எவரவருக்கு அளவு இருக்கிறதோ, எவ்வளவுக்கு அனுபவம் இருக்கிறதோ, எப்படி பார்க்க வேண்டுமோ அதையும் கூட இறைவன் தான் செய்கிறான். அதைத்தான் காணும் உபகாரம் என்றும் காட்டும் உபகாரம் என்றும் சொல்வார். இப்பொழுது இறைவன் சொல்ல வேண்டுமானால் அவனுக்கு தால் பல்லு தாளம் நாக்கு இதெல்லாம் இருக்க வேண்டாமா? தந்தம் தால் முதல் நவிற்பொறியில் என்னில் ஒரு உடற்கண் மண்ணிய அழகை இல்லை இல்லை. இப்போ ஒரு பேய் பேசுதுன்னு சொன்னா அதுக்கு என்ன உருவம் இருக்கா? அது போலத்தான் இறைவன் தன்னுடைய உருவமற்ற நிலையில் இதை தந்தான் என்று சொன்னான். ஏனில் என் ஓர் உடற்கண் மண்ணிய அழகை, ஒரு உடலிலே சென்று தாக்கிய தங்கிய அழகை. பேய் அழகைனா பேய், ஒரு உடம்பிலே இருக்கக்கூடிய பேய் அது பேச இல்லை, தான் ஏறி இருக்கக்கூடிய உடம்பின் மேல மூலமாக பேச வைக்கிறது என்றால் அரைந்தற்று என்பது யார் சொல்? அப்ப அந்த பேய் ஏற்ற மனுஷன் யாருங்க? அட, ஒரு சொல்லு வந்து உனக்கு வந்து சொல்ல, ஒரு ஒலி வந்து சொல்ல வராது. அப்படி சொல்றதுக்கு இறைவன் தான் சொன்னான்னா இறைவனுக்கு எது அந்த உறுப்புகள்? இறைவனுக்குள்ள உறுப்பு இல்லை. சரி, உறுப்பு இல்லை, அதனால பேய் எப்படி ஒருத்த மேல ஏறி சொல்லுதோ அது மாதிரி சொன்னான்னா அப்ப அந்த ஏறின ஆள் யாரு? அப்ப இறைவனுக்கு அடுத்தாப்புல இன்னொருத்தர் இருக்கான்னு அர்த்தம். இவன் சொல்வதற்கு பதிலாக பேய் ஒரு வடிவத்தில் ஏறி சொல்லுகிறது என்று சொன்னால், அப்ப பேய் ஏறுவதற்குரிய ஒரு மனிதன் இருக்க வேண்டும் அல்லவா? அத்தான் மண்ணி அழகை அரைந்தற்று என்பது ஆறுகோல், அது அமலத்து திறம் பெற்றின்றே. அப்ப ஒரு மனுஷன் தான் மனுஷன் மேல ஏறி இருக்கிற பேய் பேசுற மாதிரி இறைவன் பேசுறான்னா அது இறைவனுடைய சொல்லல்ல, மனுஷனுடைய சொல்லாயிரு. அப்ப வேதத்துக்கு பிழை எல்லாம் வரலாம். சொல்றா திறம் பெற்றின்றே அரைந்தற்று என்பது யார் சொல்? அது அமலத்து திறம் பெற்றின்றே, அமலத்தின் திறம். அமலம் என்றால் மலம், மற்றவனுடைய திறம் அல்லது. அப்ப மலம் உடையவனுடைய திறம் பெற்று இன்றே, அமலத்து திறம் பற்றி இன்றே. அப்புறம் அமலம் இல்லாதவன் இறைவன் சொன்ன சொல் அல்ல. சரி, இன்னொன்று செய்த பெயரால் சுயம்பு என்று அதற்கு கூறப்படுகிறது. நாங்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறோம். சுயம்பு என்பது வேதம் சுயம்புதான், நீனும் நானும் சொல்லுவது அதுதான். ஐக்கியவாதியும் சொல்லுகிறான் நாங்கள் சொல்லுவதும் சுயம்புதான், வேதம் சுயம்புதான், தானே தோன்றிற்று என்பதுதான். ஆனால் தானே தோன்றிற்று என்று அதற்கு ஏன் சுயம்பு என்று பெயர் வந்தது என்றால், செய்தோர் பெயரால் சுயம்பு என்று உலகம் இயம்பும். சுயம்பாக இருக்கக்கூடிய இறைவனால் சொல்லப்பட்டதால் வேதத்துக்கு சுயம்பு என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீ வேதமே சுயம்பாக தோன்றிற்று என்று சொல்லுகிறாய். நாங்கள் எப்படி திருவள்ளுவர் இயற்றியதை திருக்குறள் என்பதை திருவள்ளுவம் வள்ளுவம் பேசுகிறது, வள்ளுவம் சொன்னது, வாசகம் கூறுகிறது. அப்ப செய்தவன் பெயரால் செய்தப்பட்ட நூல் வழங்கப்படுவது போல, செய்தவனாக இருக்கக்கூடிய இந்த இறைவன் பெயரால் அவன் சுயம்பு, அவன் தானே சுயம்பாக சொல்லியான். எனவே அவனுக்கு சுயம்பர் என்று பெயர். அந்த சுயம்பன் என்பதால் இந்த வேதத்துக்கும் சுயம்பு என்று பெயர். இது இவர்கள் சொல்லுகிற கருத்து. ஐக்கியவாதம் சொல்லுது சுயம்பு என்று உலகம் இயம்பும் என்று அறி என்று அறிவாயாக. இனி தங்கே தலைவரை தாழ்ந்தொழுது உரைக்கும் தொற்கேள் புறவலன் ஏவல் அமைச்சரை அடியே மற்று எம் குடி முழுதும் ஆண்மீன் என்று ஏற்றி இறங்கி காப்பார்கள் என்று. வேதத்தில் வர்ணனுக்கு வழிபாடு செய், இந்திரனுக்கு வழிபாடு செய் வருதா இல்லையா? வேதத்துல கிரியை சொல்லுகிற பொழுது வேதி ஆகு குண்டத்தை செய்கிற பொழுது இந்தந்த அதி தெய்வங்களுக்கெல்லாம் நீ வழிபாடு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதம் இறைவனால் சொல்லப்பட்டது என்றால் இறைவன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குகிறான் என்பது தானே பொருள். ஆமா, நாமும் ஒத்துக்கிறோம், அவனும் ஒத்துக்கிறான். ஆனால் நீ சொல்லுவது போல் அல்ல. ஒரு அரசரிடத்தில் இருந்து ஒரு ஆணை பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நேரடியாக அரசர்கிட்ட போக முடியாது. நேரடியா இப்ப எம்எல்ஏட்ட போய் ஒரு சாங்ஷன் கையெழுத்து வாங்கணும்னா வாங்கலாம். ஆனா அவர் தர மாட்டார், போட மாட்டார். ஏன் போட மாட்டார்னா அவர் வாங்குறது யாருக்கும் தெரியப்படாது, வாங்காம கையெழுத்து போட மாட்டார். அப்ப அது அவருடைய, அதுதான் இலக்கணம். எம்எல்ஏ மந்திரி இலக்கணம்னா வாங்கினாத்தான் மந்திரி, வாங்கினாத்தான் எம்எல்ஏ. அது நேரடியா வாங்க முடியாது. அப்ப கையெழுத்து நேரடியா போட மாட்டார். எதுக்கு பிஏன்னு மூணு பேர் வச்சிருக்கேன். அப்ப பிஏ போய் பார்த்துவாங்க. இப்ப அந்த பிஏ மந்திரி விட உயர்ந்தவன் அர்த்தம் இல்ல. நமக்கு கொடுக்கிறதுக்கு வழி அவன். அதனால அந்த கடவுளை அடைவதற்கு வருணனையும் இந்திரனையும் பிஏவாக நினைக்கிறேன். பாட்டு பாருங்க என்ன அழகா சொல்றாங்க. ஏயா வேதத்துல இந்திரனும் வருணனும் போற்றப்படுகிறார்கள். முதல் எடுத்தோடனே ஏன் விநாயகப் பெருமானுக்கு சொல்லப்படுகிறது, ஏன் வருணனுக்கு அதுக்கு அவிப்பறி கொடுக்கப்படுகிறது, தீக்கடவுளுக்கு அவிப்பறி கொடுக்கப்படுகிறது, வருணன் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம்? அப்ப அவர்களை எல்லாம் வணங்குவது என்பதுதானே பொருள். தங்கை தலைவரை தான் தொழுது உரைக்கும் சொற்கேள், அது எப்படின்னா புறவலன் ஏவல் அமைச்சரை, புறவலன் ஏவல் அமை புறவலன அரசனர் ஏவல் அமைச்சரை அடியே மற்றும் எம் குடிது ஆழ்மீன், என் குடிகளை நீங்கள் தான் காக்க வேண்டும் என்று ஏந்தி இறங்க அவர்கள் காப்பார்கள். ஏன சுயம்பாக இருக்கக்கூடிய இறைவன் செய்த காரணத்தால் செய்பவன் பெயரால் வேதத்திற்கு சுயம் என்று வந்தது. அதிலே சொல்லப்படுகிற தெய்வங்கள் எல்லாம் உன்னுடைய தெய்வங்களுடைய மறுபிறப்பு அல்ல, அது பிரதிபலிப்பு அல்ல, அவையெல்லாம் சிறு தெய்வங்கள் தான். சிறு தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று வேதங்கள் சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்றால், அரசனுடைய குடிமக்கள் எப்படி மந்திரி போன்றவர்களை அடைந்து எங்கள் குடியை காக்க வேண்டும் என்று கேட்டால், அவர்கள் எப்படி அந்த அரசாணையை பெற்று தந்து காப்பாற்றுகிறார்களோ அது போல காப்பாற்று. தங்கள் தலைவரை காண்பொழுது உரைக்கும் சொற்கள் புறவலன் ஏவல் அமைச்சரை அடியே மத்தியம் குடிமுழுது ஆன்மீன் என்று எத்தி இறங்கி காப்பார்கள் என்று. அங்கு ஈசன் நாம் செய்ய பேசினன் அன்றி, எனவே நாம் ஆழ்வதற்காக ஈசன் பேசினானே அன்றி தானாக வேதம் தோன்றவில்லை. ஈசன் நாம் செய்ய பேசினி இணை அவை பிறகும் கனவிலும் இளமே. எனவே இவை இறைவன் அல்லாது தானே தோன்றிற்று என்று கனவில் கூட சொல்ல மாட்டார்கள். தன்னை துதிக்கும் சொல்லலம் தான் அத்துறை அறி. தன்னை துதிப்பதற்கு காரணம் இப்படி தன் மூலமாக பெற வேண்டிய அருளை தன்னுடைய அதிதெய்வங்களாக இருக்க. அதனாலதான் சுத்த மாயை உடனே அதுக்கு அதிதெய்வம், அதுக்கு அடுத்தது ஏழு தத்துவங்களை உடையதாக இருக்கக்கூடிய அதுக்கு இன்ன தெய்வம், அப்புறம் ஆன்மதுக்கு சிறீந்தர், எல்லாம் நம்ம எழுதுறோம்ல சிறீந்தர் என்று எழுதுகிறோம். ஏன் அப்ப அதிதெய்வத்தை சுத்தமாய்க்கு காட்டி அடுத்து ஏழு தத்துவங்களை உடையதாக இருக்கக்கூடிய தத்துவத்திற்கு இறைவன் அடியவர் இறைவனை காட்டி, அதன் பிறகு ஆன்மதத்து வித்யா தத்துவத்துக்கு காட்டிய பிறகு ஆன்மதத்துக்கு ஸ்ரீகண்ட பெருமான் என்றெல்லாம் நாம் ஏன் தெய்வங்களை சொல்கிறோம் என்றால், அவற்றின் மூலமாக அதிதெய்வமாக இருக்கவனா சுத்தமாயில யாருமே கடத்தில, அதனால அதிதெய்வம். மற்ற இரண்டும் அவர் ஆணை வழி நடிக்கக்கூடிய தெய்வங்கள். அந்த தெய்வத்தின் மூலமாக ஆன்ம தத்துவத்திலும் வித்யா தத்துவத்திலும் அவர்களை வணங்க அதிதெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இதுவரை சைவ சித்தாந்த அடிப்படை ஐக்கியவாதி சொல்றது. நாம் ஈச நாம் செய்ய பேசின அந்த இணையவை பிறகு தமிழிலும் இதனே பிறதான் இதை சொன்னார்கள் என்று சொல்ல முடியாது. தன்னை துதிக்கும் சொல்லலம் தானும் அத்துறை அறி. அத்துறை மூலமாக வானத்து அறிவது ஒன்று அன்றியும் தனக்குத்தானே தன்னலம் வராது அசத்துக்கு உரையாது. எனவே இறைவன் தனக்குத்தானே உரைப்பதற்காக சொல்லப்பட்டது, அசத்துக்கு உரைப்பதற்காக வேதத்தை அவன் சொல்லவில்லை. தன்னை பற்றி வணங்க வேண்டும், தான் அவர்கள் எப்படி வணங்க வேண்டும் என்று தனக்காக தானே படைத்துக் கொண்ட ஒரு பங்கு நூல் தான் வேதம். மிகத்தடி விதான சித்தாந்தத்தின் கொள்கை அவங்க தான். நீ வந்து ஏதோ ஒரு பேய் ஏறி சொன்ன மாதிரி சொல்றிய, அது அல்ல. இறைவன் தனக்கு வேண்டிய ஒருவரை உருவாக்கி அவர் மூலமாக சொல்ல வைத்து பிற தெய்வங்களை அதில் சொல்வதற்கு காரணம் அத்தெய்வங்களின் மூலமாக தன் அருளை பெற வைத்து, அது மட்டுமல்ல தன்னுடைய தனக்கு வேண்டிய ஒருவரை சொல்ல வைக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் எப்படி துறை அறிவானற்கு அறிவது ஒன்று இன்றியும் ஒன்றியும் தனக்குத்தானே தன்னலம் பாராது. தனக்குத்தானே அவன் பெருமையோடு பேசுகிறான் தான். நாம தனக்குத்தானே பேசினா அவர் பெருமையா சொல்லி மற்றவன் அடக்கிறக்காரு, அவர் அப்படி இல்லை. தன்னலம் வாராது பகராது அசத்துக்கு உரையாது. அசத்துக்கு உரைக்க மாட்டான், ஆகவே தனக்குத்தானே உரைத்துக் கொண்டான்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: தத்துவம் மீது பச்சை விடுதல் தான், ஆகவே அதற்கு நீங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்குதல்னா ஆன்மா எங்கும் இருக்கும் பொருள். ஒரு இடத்துக்குள்ள அடைபட்டு இருக்கிற பொருள் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். இப்ப நாம ஆன்மா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா, நாம உடலுக்குள்ள நாம வந்து இருக்கிறதுனால நாம வந்து உடலை கொண்டுதான் எதையும் அறிய முடியும் அப்படிங்கறதுனால எல்லா இடத்துக்கும் இந்த உடலை நாம செலுத்தி கொண்டு போகலாம். மற்றபடி ஆன்மா தியாக பொருள் தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்ப ஆன்மாவாதினா எங்க இருக்கிறோம், ஆனா எங்க இருந்தாலும் எல்லா இடத்துலையும் மலை மறைப்பு இருக்கணும், மறைத்துக் கொண்டிருக்கிறது. உடல் இருக்கிற இடத்துலதான், உடல் கருவிகள் இருக்கிற இடத்துலதான் அந்த உடல் கருவிகளால கொஞ்சம் மலமறைப்பு நீங்க அறிவு விடுது. இப்ப இன்னொரு இடத்துலயும் நாம இருந்தாலும் அங்க உள்ளத அறிய முடியாது. ஏன்னா அங்க நம்ம இருந்தாலும் அங்க நம்ம மலம் மறைத்துக் கொண்டிருக்கின்றது. அதான் ஐயா அவர்கள் ஒரு ஓமையை போல சொல்லுவார்கள், குளத்தை முழுக்க அந்த பாசி மறைத்துக் கொண்டிருப்பது போல. ஒரு கல் வந்து அங்க வீசப்பட்டால் அந்த கல் விழுந்த இடத்துல மட்டும் பாசி விலகி நீர் வெளிப்படுகிறது இல்லையா. அது மாதிரி உடல் இருக்கும் இடத்துல மட்டும் அந்த அறியாமை கொஞ்சம் ஆணவத்தினுடைய அந்த ஆணவந்த அறியாமை கொஞ்சம் நீங்கி அறிவு வெளிப்படுகின்றது சொல்லுவாங்க. ஆகவே அது மாதிரி இந்த தத்துவ கருவிகள் இதையெல்லாம் நீங்கிய நிலையா, அதனால நீக்கம் என்பது இங்க என்ன அப்படின்னு சொன்னால் பற்றை விடுதல் தான். ஏன்னா உயிர் எங்கும் இருக்கின்ற பொருள். அப்போ அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது என்பது கிடையாது. இப்ப போறதுன்னா உடல் தான், உடல் வந்து வியாபார பொருள் நம்ம சொல்லலையே. அது நீளாகலம் உயரத்துக்கெல்லாம் உட்பட்ட ஏகதேச பொருள். இது ஒரு இடத்துக்கு போகும், இன்னொரு இடத்துக்கு வரும். ஆனா உயிரே நேரடியா போய் வருமா, அது வராது. ஏன்னா அது எங்க இருக்கின்ற பொருள். இப்ப உயிர் பாதத்திலிருந்து நீங்குது, சிவத்தை போய் சேருது, அந்த திருவழியை போய் சேருதுன்னு சொல்றோம்னா அங்க அந்த உணர்ச்சி விசேடம் தான். ஆமா, நீங்குதலும் சார்ந்ததும் உணர்ச்சி விசேடம் தான். என்ன, ஒன்று மீது பற்றை விடுதல் அது நீங்குதல், இன்னொன்று மீது பற்றை பெருக்குதல் அது அதை சார்தல். இதை இது மீது விருப்பத்தை விட்டு சிவத்தின் மீது விருப்பத்தை வளர்த்தல், விருப்பத்தை விடுதல் நீங்குதல், விருப்பத்தை வளர்த்தல் சார்தல் என்று சொல்வார். ஆகவே தத்துவம் மீது பற்றை விட்டு விடுதல் அதான் தத்துவ சுத்தி. தத்துவத்தில் விடுபட்டு விட்டது, தத்துவ சுத்தி பற்றை விட்டு விட்டது. அதாவது தத்துவங்களின் தொழிற்பாட்டை காணும் போதே அதிலிருந்து விடுபட்டு சிவஞானத்தினாலதான் தொழிற்பாட்டை எல்லாம் கண்டுது. அப்ப சுத்தி சொல்லல, எப்போ அது மீது பற்று நீங்குதோ அப்பதான் சுத்தி சொல்லுவாங்க தத்துவ சுத்தி. அப்படி தத்துவத்தின் மீது பற்று விட்ட ஆன்மா ஒரு கணம் தன்னையும் தத்துவங்களையும் மட்டுமே ஒப்பிட்டு நீ அந்த மாதிரி வேறுபடுத்துக அப்படின்னா பாடங்களை சொல்றோம் இல்லையா, அவங்க அட்டவணை போட்டு வேறுபடுவோம், இது இப்படிப்பட்டது ஆனா அது அப்படிப்பட்டது அப்படின்னு வேறுபாடுகள் இல்லையா. அந்த மாதிரி விளையாட்டுன்னா எதுனா வந்து அஞ்சு கஞ்சி பத்து பத்து மார்க் எளிதாக கிடக்குது. ஒரு பக்கம் படிச்சா போதும் அதுக்கு நேர்மாறா இன்னொரு வரும். அந்த மாதிரி உயிர் தன்னையும் தத்துவங்களையும் ஒப்பிட்டு இந்த தத்துவங்கள் கடப்பொருள். ஆனால் ஆன்மாவாதினா பிடித்த பொருள். இந்த தத்துவங்கள் ஏகதேச பொருள், சின்ன சின்ன பொருள்கள் இல்லையா, ஒரு இடத்துக்குள்ள அடைபட்டிருக்கக்கூடிய. ஆனா நாம வியாபக பொருள் என்று இப்படி தத்துவங்களை நோக்க தன்னை உயர்ந்த பொருள் என்று கருதி உயிரானது தன்னை மதித்து நிற்கின்ற ஒரு நிலை ஏற்படலாம். ஐயா சொன்ன மாதிரி இந்த தீவிரதரத்தினி பாகம் சொன்னார்கள், அது தீவிரதரத்திலும் தீவிரம் அதிலும் தீவிரதரம் சொன்னார்கள். அப்படிலாம் உள்ளவர்களுக்கு இந்த நிலையை ஏற்படாது. அவர்கள் தெளிவா போயிடுவார்கள். கொஞ்சம் சத்தினி பாகம் கொஞ்சம் மந்தமா அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு தேக்கம் இல்லையா, நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தது, இடையில ஒரு தேக்கம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நாட்டு நடப்பு சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தேக்கம் வந்தவன் என்ன அப்படின்னா தத்துவத்தையும் தன்னை ஒப்பிட்டு தத்துவங்கள்லாம் தடப்பொருள், நான் சித்து பொருள், தத்துவங்கள்லாம் ஏகதேச பொருள், நான் வந்து வியாபக பொருள் என்று தன்னை மதித்து நிற்கலாம். ஆன்ம ரூபம், ஆன்ம ரூபம். அப்போ உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், பசு ஞானங்கள் என்ன சொல்றோம், தன்னையே மதித்து இல்லையா பசு ஞானமாக இந்த ஆன்ம ரூபம் வந்து ஒரு பசு ஞான நிலை என்று சொல்லலாம், பசு ஞான நிலை என்று சொல்லலாம் ஆன்ம ரூபம். சரி, இந்த ஆன்ம ரூபத்திலே ஆன்மா தன்னை மதித்து நிற்கும். ஆன்மா தன்னை சித்து பொருளாகவும் வியாபக பொருளாகவும் மதித்து நிற்கல் ஆன்மா ரூபம் அப்படின்னு. ஆன்மா தன்னை சித்து பொருளாகவும் வியாபக பொருளாகவும் மதித்து நிற்கல் ஆன்ம ரூபம். அப்போ அந்த நிலையில குருவானவர், குரு தானே சிவம், குருவானது தானே இந்த சத்தகாரி அனுபவங்களை நிகழ்த்திட்டு இருக்கார், மூன்று அனுபவங்களும் நிகழ்த்திருக்கார். இப்ப நான்காவது அனுபவத்துல ஆன்மா தன்னை மதித்து நிற்குதே, அப்ப குருவான பார்த்தாரா இப்படி தன்னை நேற்று இருக்கானே அப்படின்னு சொல்லுவார். நீ இன்று நீ வியாபக பொருள் நீ உணர்ந்திருக்கின்றாய், இன்று நீ உன்னை சித்த பொருள் உணர்ந்திருக்கின்றாய், தத்துவங்களின் வேறாய் நீ உன்னை உணர்ந்திருக்கின்றாய், இவ்வளவு காலம் நடந்தது என்ன, நீ எத்தனை விரைவுகளை உழன்று வந்தாய் எண்ணி சொல்ல முடியுமா, விரைவுகளை அத்தனை விரைவில் நீ உழன்றும் பொறுமையாக, யார் பொறுமையாக உழைத்து எல்லாருடைய பொறுமையும் வரவுண்டு. ஆசிரியே மாணவன் வந்து ஒரு ரெண்டு தடவை சுட்டுப்பாரு, நாலு தடவை சுட்டுப்பாரு, அதுக்கப்புறம் தப்பு தப்பா என்னன்னா சரி போ அவன் தலையெடுத்து அவ்வளவு விட்டுருவார். சுவாமி உன் தலையில தான் விடுவாரா, தலையிலே மாற்றிடுவார்னு சொன்னார்கள். அம்மா அவர்கள் கேட்டார்கள், ரஜா சொன்னார். அது மாதிரி எத்தனை பிரிவுகள் எடுத்து ஒத்துழைப்பு கொடுக்காமல் இல்லையா, வீடு வேட்டுக்கு வருவேன் அப்படின்னு ஒத்துழைப்பு கொடுக்காமல் நீள நீள பிரிவுகளுக்கே செல்வேன் இந்த அம்மா சென்றாலும் அதை எப்படிலாம் பக்குவப்படுத்தணுமோ அப்படிலாம் பக்குவப்படுத்தி இந்த நிலைக்கு இப்ப தத்துவ சுத்தி நிலைக்கு உயர்த்திருக்கிறார். இப்ப வந்துட்டு நான் வியாபார பொருள் என்ன மாதிரி பொருள் கிடையாது இருந்துகின்றார் இல்லையா, இது எத்தனை இருக்கு என்று சொல்லி எங்க குருவானவர் உணர்த்துவார். உணர்த்தனே ஆகா எல்லாம் சிவன் செய்யல் அல்லவா, அந்த பெருமானின் அருளால் அல்லவா இந்த பேச்சு நாம் பெற்றோம், இவன் அல்லவா நம்மை ஐந்தொழில் படுத்தி இத்தனை விரைவுகளிலும் நம்மை திருத்தி அதுக்கப்புறம் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றார் என்று அந்த சிவனே தனக்கு பதியாக விளங்கும் நிலையினை சிவனுடைய அந்த பதியாம் தலைமையினை அந்த ஆன்மா கருதல் அதான் சிவ ரூபம். சிவனுடைய அந்த பதியாம் தலைமையினை ஆன்மா கருதுதல் சிவ ரூபம். ஆன்ம ரூபத்துக்கு அப்புறம் சிவ ரூபம் தாயா சிவனுடைய அந்த பதியாம் தலைமையினை உயிர் கருதித்தல் கருதித்தல் தெய்வம் இல்ல. அது வந்து அந்த சமய நெறியை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு புறப்படும் போது பல்வேறு சமய நெறிகளை சொல்லி இதுதான் உனக்கு மெய்வழி காட்டும் அதுதான் மெய்வழி காட்டும் அப்படிலாம் சொல்லி பலரும் பல விதமா சொல்றாங்க அப்படின்னு சொல்றது. அது அந்த நுழையும் போது சொல்றது அத்தனையிலும் பிழைத்து சிவநெறி ஒழுங்கி வீடுபட்டு சொல்றாரு. அதுவே இந்த பதியாம் தலைமையினை சிவபெருமானுடைய அந்த பதியாம் தலைமையினை ஆன்மா கருதி விட்டார் சிவரூபம். அப்படி இருக்கும்போதுதான் சிவபெருமான் வந்து அங்க தன்னை அவனுக்கு வந்து புலப்படுத்துகின்றான். சிவஞானத்தை அவனுக்கு கண்ணாக கொடுத்து சிவஞானத்தின் வழியாக தன்னை தரிசிக்கும்படி செய்கின்றார். சிவரூப தெய்வத்திற்கும் ஆன்மாவுக்கு சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்துகிறது. சிவரூப நிலையில் இருக்கும் ஆன்மாவுக்கு சிவம் தன்னை வெளிப்படுத்துகிறது, தன்னை புலப்படுத்துகிறது, தன்னை புலப்படுத்துகிறது. படிமுறை வந்து அந்த சத்ரிவாதம் குறையும் போது அந்த படிமுறையில் எப்படி நடக்கும் ஐயா சொன்ன மாதிரி சத்ரிவாதம் விட்டு அருங்கலத்திற்கு விட்டு அகப்பற்றையும் விட்டு தத்துவ சார்பு உடனே விட்டு யாங்கிற அகப்பற்றையும் விட்டு தத்துவ பற்றையும் விட்டு புறப்பட்டு சன்னை மதித்து நிற்கின்ற அந்த ஆன்மரூப நிலை அந்த அகப்பற்றையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு உடனே திருவடி கூடியது அது தீவிர தர சத்ரிவாதம். தீவிரதரத்துக்கு தீவிரதரம் திருவடி என் தலைநேர் வைத்தருமே வைத்து அப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்துலாம் இல்ல இணையா திருவடி என் தலைநேர் வைத்தருமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து வழிந்தேன். சுற்றங்கள் யாரு நமக்கு சுற்றங்கள் எல்லாம் மாமா சித்தப்பா அது அவர் சுற்றம் எதிர்த்துறாரு தத்துவங்களையே சொல்றார். ஆன்மாவாகிய தன்னை சூழ்ந்து நின்ற தத்துவங்களையே சுற்றங்கள் அத்தனை தத்துவங்களையும் துறந்து ஒழிந்தேன் துன்பத்திலிருந்தும் ஒழிந்து வைத்தல்வே என்று சொல்லியிருப்பதால் அவருடைய திருவாரூரில் புராணத்துல இந்த மணிமாசவ பெருமானோட குந்தமந்திரியில குருமான ஆட்கொள்ளும் பொழுது மணிமாசவ பெருமானின் இந்த வழிபாடுகளை எல்லாம் பார்த்து உடனிருந்து அடியார்கள் எல்லாம் இயந்தார்கள். உடனிருந்து வந்த அடியார்கள் யாரு மண்ணுடன் அடியார்கள் பூதகணங்கள் சிவபெருமான் கைலாசத்துள்ள பூதகணங்கள் மாநிலாக உட்கொண்டு சிவபெருமானோடு திருப்பரந்துரை வந்திருந்தன. பூதகணங்களுக்கு வேற என்ன சிவ சிந்தனையே தான் சிவ வழிபாடு தான் வேற வேற வேலையே கிடையாது. அவர்கள் இயக்கும் அளவுக்கு இவருடைய பக்தி இருந்தது என்று திருவாரூரில் புராணம் ஆகவே அது வைத்தலுமே குழந்த ஒழிஞ்சது தீவிரதரம். இது வந்து மெதுவா படிமுறையில நடக்குது காரியங்கள் அப்படியே ஒவ்வொன்றா நடக்கும். அப்போ அந்த சிவபெருமானுடைய தலைமையிலேயே என்னை எல்லாம் சிவனே என்று நிற்கின்ற ஆன்மாவுக்கு தன்னையே வழங்குவதற்காக தன்னை புலப்படுத்தி அருள்கின்றார். அப்போ அந்த ஆன்மா என்ன செய்கின்றது சிவஞானத்தை கண்ணாக கொண்டு சிவனை தரிசிக்கின்றது. சிவரூப நிலையில் நிற்கும் ஆன்மாவுக்கு சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்துதல் அப்போது சிவஞானத்தை கண்ணாக கொண்டு ஆன்மா சிவனை தரிசித்தல் சேர்த்தால்தான் அந்த சிவ தரிசனம் முழுமையான் சிவன் தன்னை புலப்படுத்துறான். அப்போ அப்படி தோன்றுகின்ற சிவனை சிவஞானமே கண்ணாக கொண்டு ஆன்மா தரிசித்தல் அந்த சிவனை சிவஞானமே கண்ணாக கொண்டு ஆன்மா தரிசித்தல் சிவ தரிசனம். சிவ தரிசன நிலையில வந்து அந்த சிவானந்தமாகிய அந்த முத்தி பேரின்பம் விளையாது. சிவனையில் இருந்துச்சாச்சு, இன்னும் மேலும் காரியங்கள் வச்சிருக்கின்றீர்களே, ஏன் சிவ யோகம் ஆன்மீகம் சொல்கிறீர்களே என்றார். ஏன்னா சிவ தரிசனம் முடிந்த நிலை அல்ல, ஏன்னா இதுல அந்த சிவானந்தமாகிய முக்தி பேரின்பம் விளைவதில்லை. ஏனென்றால் சிவ தரிசனத்தின் போது ஆன்மா தன் ஞானத்தை சிவஞானத்துக்குள் அடங்க செய்து சிவஞானத்தையே சாரகமாக கொண்டு சிவனை தரிசிக்கின்றது. இந்த நிலையில ஆன்மாவுக்கு அந்த சிறுகுடி உணர்வு உள்ளது, சிறுகுடி உணர்வு உள்ளது. ஆன்மா வந்து தன்னை காண்பவன் என்றும் காட்டாக உள்ள ஞானத்தை அது காட்டுகின்ற ஞானம் என்றும், அங்க காணப்படும் சிவத்தை காணப்படும் பொருள் காண்பான் காட்சி காணப்படும் பொருள், அல்லது அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள். அதுக்குரிய கலெக்டர்கள் கூட உங்களுக்கு நல்லா தெரியும், ஞாதிரு ஞானம் நேயம் என்ற அந்த பாகுபாட்டு உணர்வோடுதான் ஆன்மா சிவனை தரிசித்து வருகின்றது. சிவதரிசனத்தின் போது அந்த பாகுபாட்டு உணர்வோடுதான் ஆன்மா சிவனை தரிசித்து வருகின்றது. நான் ஞாதிரு அறிபவன், தனக்கு உதவுகின்ற ஞானம் தன் ஞானம் சிவஞானத்தை வாயிலாக கொண்டு அறிகிறது. ஞானம் சிவஞானம் துணை செய்து அறியப்படும் பொருள் சிவம். இந்த இப்படிப்பட்ட இந்த அதாவது இந்த இடத்துல தான் நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லது நமக்கு பெரிய குழப்பம் வந்து என்னன்னா, எந்த நிலையிலும் இந்த மூன்று பாகுபாடுகளும் உள்ளன. அறிபவனாக ஆன்மா உள்ளது, அறியப்படும் பொருளாக சிவம் உள்ளது. சிவஞானம் சிவத்தை ஆன்மாவுக்கு அறிந்து கொண்டிருக்கின்றது, எப்பவும் இது உண்டு, அதுல வந்து மாற்றமே கிடையாது. முத்தி பேரிடத்தில் கிடைக்கும் போதும் அந்த மூன்றும் உண்டு. இந்த மூன்றும் இல்லை என்று சொன்னால் அது ஏகாத்மாவதுனா, காண்பவனால் ஆன்மா இல்லை அப்படின்னா ஆன்மாவே சிவமாகி விட்டது, ஆன்மான ஒரு பொருளே இல்லை. சிவங்கிற ஒரு பொருள் தான், காண்பவன் காணப்படும் பொருள் என்ற பேதமே இல்லை. இதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லிவிடுவார். அந்த கருத்து வேறு, இந்த கருத்து வேறு, அதைத்தான் நம்ம காட்ட முடியும். இப்ப யாரு கூட நம்ம வந்து வேற்றுமை பாராட்டுவது காட்டுறோம், கருத்து வேறு வேறு. ஏன்னா எப்பவும் அறிபவனாக ஆன்மாவும் அறியப்படும் பொருளாக சிவம் எப்பவும் உள்ளது, ஆனா ஆன்மாவுக்கு அந்த உணர்வு இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஆன்மா எப்பவும் காண்பவன் தான், சிவம் காணப்படும் பொருள் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆன்மாங்கிற பொருளே நீங்கி போய் சிவமாகிய பொருளாக அது ஆய முடியாது இல்லையா. ஆனா அந்த உணர்வு ஆன்மாவுக்கு இருக்கக்கூடாது, திரிபுடி உணர்வு இருக்கக்கூடாது. அதான் ஒரு ஆனந்த கருத்து சன்னியாசங்கள் வந்து ஞாதாவும் ஞானமும் நேயப்பொருளும் அப்படி பார்ப்பவருக்கும் அவர் எட்டார், அதே இன்னையும் சொல்பவருக்கும் அவர் அறியவரும் படிப்பார். ஒரு ஆனந்த கருத்து சன்னியாசன் படித்தாங்க இல்லையா, சத்தி ஏகம்பரம் காந்திபுரத்து படித்தாங்க, அதுல சொல்லுவாங்க இந்த மூன்றும் நம்ம வந்து கடைபிடிக்கணும் சொல்பவருக்கும் சுவாமி எட்ட மாட்டார், இந்த மூன்று பாகுபாடே இல்லைன்னு சொல்பவருக்கும் அவர் எட்ட மாட்டாரும் படிப்பாங்க. அந்த சிறுபடி உணர்வு ஆன்மாவுக்கு இருக்கக்கூடாது. எனக்கு ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன், இதெல்லாம் நீ ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது காரணம் என்ன, எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். கருவிக்கு வந்து கருவி கருவி தான், நேரம் காலம் தெரியாது. அதாவது ஏன் இந்த திருப்படி உணர்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம், நாம இப்ப உலக பொருள்களா அப்படிதான் அறிவோம், இது நாற்காலின் அறிவேன், நான் அறிபவன் நான், அறிவின் மூலமாக இந்த அறியப்படும் பொருளாக நாற்காலி அறிகிறேன், இதுதானே தெளிவான அறிதல் முறை. இதை போய் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா என்று நாம நம்ம ஓகே கேட்டு வைப்போமே. இந்த பொருளை அறிவதற்கு இது சரியான முறை, இது உலக பொருளை அறிவதற்கு இது சரியான முறை. ஏன்னா இந்த உலக பொருள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்திருப்பவை, நம்மோடு ஒன்றாக கலந்திருப்பவை அல்ல, நம்மை விட்டு பிரிந்திருப்பவை, அதுதான் நமக்கு அந்நியமாயிருப்பவை. நமக்கு அந்நியமாயிருப்பவை, அந்நியமான பொருளை அப்படி திரிபுடி உணர்வோடு தான் நம்ம காண முடியும். அதுதான் சரியான காட்சி, காண்பவன் தான் காணப்படும் பொருள் என்று காண்பதான் காட்சி. விஞ்ஞான அறிவு கூட அதுதான், அந்நிய பொருள்களுக்கு ஆராய்வது தான். ஒரு நாளும் விஞ்ஞானி தான் யாருன்னு ஆராய போகுது, அதுக்கு அவனுக்கு நேரம் வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அதுவே நேரம் தெரியாது இல்லையா. ஆனா இங்க அறியப்படும் பொருள் எது சிவம், சிவ தரிசனத்திலேயே அறியப்படும் பொருள் எது? சிவம். அந்த பொருள் ஆன்மாவை விட்டு எத்தாவது அந்நியமாக இருந்து இருந்ததுண்டா? மாணிக்கவாசனுடைய கேளுங்க, என்கிட்ட கேட்டா எனக்கு தெரியாது, எனக்கு ஐம்பது தூரம் ஒன்று தெரியாது. அவர் தான் சொல்றாரு அனுபவத்தை, அனுபவ காரியம் சிவா, சிவ அனுபூதிமான். அதான் கந்தளின்னு ஒரு சொல்லு வரும் திருமுருக ஆற்றுப்படையில, சொல்லுவாரு கந்தளி என்பது அது பரம்பொருள்னு சொல்லிட்டு, அது அனுபவம் உடையார் வாக்கில் வைத்து காண்கன்னு சொல்லிட்டு திருவாசகத்திலிருந்து உற்ற யாத்தையின் உருப்பொருள் என்று சொல்லி அந்த திருவாச படத்தை காட்டி என்று அது அனுபவம் உடையார் வாக்கால் காண்கின்றார். ஆக என்றாவது சிவம் ஆன்மாவுக்கு அந்நியமாக இருந்ததும் தான் அவர் அவர்களை கேட்கணும். அவர்கள் என்ன சொல்றாங்க, இணைப்பொழுதும் என்னென்று இங்காரம் தாங்கிறார்கள். ஒருபோர் இணைப்பொழுது கூட அவன் அந்நியமா இருந்தது இல்லையா? எங்க போனாலும் நம்ம கூட தான் இருக்கிறான். அதனால் நாம் அறநடியை அகன்று நிற்பது எங்கே யாமை அப்படின்னு கேட்டார் அகந்திருக்கோம். இதே வினாவா கேட்டார், எங்க போனாலும் நம்ம திருவடிக்குள்ள தான் இருக்கணும், அல்லது அகன்று நிற்பது எங்க? அப்படி ஒரு இடம் இருக்கவா செய்து சிவபெருமான் திருவடி இல்லாத இடம்? ஆகவே அவன் ஒருபோதும் நம்ம விட்டு பிரிந்திருக்க மாட்டான். அப்போ அந்நியமான பொருள்களை அறிவோன் அறியப்படும் பொருள் பகுத்து திருவடி உணர்வோடு காணலாம். அந்நியமின்றி ஒன்றாக கலந்திருக்கும் பொருளை அப்படி திருமணத்தோடு கண்டால் அது தவறான காட்சி அல்லவா? அது தெரிந்திருக்கின்ற பொருளை காண்பது மாதிரியா ஒன்றாக எப்போது கலந்திருக்கின்ற பொருளை காண்பது? அப்ப அந்த காட்சி சரியான காட்சியாகுமா? ஆக பொருளாக ஆன்மாவும் இருக்கு, சிவம்னு இருக்கு, அறிபவனாக ஆன்மாவும் அறியப்படும் பொருளாக சிவமும் இருக்கு, அதை மறுக்கிற. ஆனா இந்த பாகுபாட்டு உணர்வோடு பார்த்தல், நம்ம வீட்டு தெரிந்திருக்கின்ற பொருளை பார்க்கின்ற அந்த காட்சிக்கு தான் சரியா இருக்கும். ஒன்றாக கலந்திருக்கின்ற பொருளை அந்த காட்சி மொழி பார்த்தா சரியா இருக்காது. அதனால அந்த திரிமுடி உணர்வு நீக்கணும். அதுதான் பத்தாம் திருத்தம் அளிக்கிறது. அப்போ தன்னை சிவத்தின் வேறாக கருதாமல் தன்னை சிவமாகவே இந்த ஆன்மா பாதிக்க வேண்டும். ஏன்னா இதன் இயல்பை ஏற்கனவே எப்படி இருக்கு, சார்ந்தவன் வண்ணமாய் ஆவது. அப்போ இது சிவனை பிரித்து பார்த்தார், அறிபவன் சிவன் அறியப்படும் பொருள் பிரித்து பார்த்தார். இது இன்னும் சிவத்தை சாரவில்லைன்னு அர்த்தம். அதன் பொருட்டு சார்ந்தவன் சார்ந்து அதன் மயமாய் ஆகும் பொருட்டு தான் இந்த சிவோகம் பாவனை. நம்ம கண்டிப்பா ஐயம் வரும், தன்னை பிரம்மம்னு சொல்லக்கூடாதுன்னு ஏகாமாவது மறுக்கின்ற நீங்களே சிவோகம் பாவனை ஒரு பாவனை சொல்றீங்களே இல்லையா? சிவோகம்னா என்ன? அகம், அகம் அதாவது அகம் புறம் தமிழ்ல இருக்கு. வடமொழியில் அகம் என்றால் நான் என்று அர்த்தம். சிவோகம் சிவ அகம், அதாவது சிவம் நான், நான் சிவம் என்று பாவித்ததுதான் சிவோகம் பாவனை. அப்ப தன்னை பிரம்மம் சொல்லக்கூடாது நீங்களே சித்தாந்திகளே சிவோகம் பாவனை பாவனைக்கிறீங்க அப்படின்னா சார்ந்ததன் பொன்னமாய் ஆகும் பொருட்டு சொல்லு. முற்றியில் ஆன்மா சிவம்னு நாம சொல்றோம். ஏன் எந்த பொருளை சார்ந்தோ அதன் மயமாக இருக்கிறது ஆன்மாவுக்கு எப்பவுமே உள்ள இயற்கை. அது மாதிரி முற்றியில் அது சிவத்தை சார்ந்து சிவமயமாகும். தத்துவங்களை சார்ந்து தத்துவமயமாக கிடந்திருந்த ஆன்மா இப்ப தத்துவ சுத்தியெல்லாம் அடைந்து அகப்பட்ட தன்மையில் உள்ள அகப்பட்டையை விட்டு சிவனுடைய பெருமையை உணர்ந்து அவனை தரிசித்தது. தரிக்கும் போது அந்த பகுத்துணர்வோடு தரிசித்தால் அங்கு அனுபவம் கிடையாது. ஆகவே சார்ந்துதான் அனுபவிக்கணும், சார்ந்து அதன் மயமாகணும். அதுக்காக சிவோகம் பாவனை செய்து சிவனோடு ஒன்று கூட வேண்டும். அதைத்தான் சிவயோகம் என்று சொல்கின்றார்கள். சிவதற்கு சிவயோகம். ஆன்மா திரிபுடி நிலையை விட்டு திரிபுடி உணர்வை விட்டு ஆன்மா திரிபுடி உணர்வை விட்டு சிவத்தோடு ஏகனாது. ஆன்மா திரிபுடி உணர்வை விட்டு ஆன்மா திரிபுடி உணர்வை விட்டு ஆன்மா திரிபுடி உணர்வை விட்டு சிவத்தோடு ஏகனாது. எப்படி ஏன்னா சிவோகம் பாவனை கைக்கொண்டு ஏகநாதர் அப்படின்னு சொன்னது ஆன்மா திரிபுடி உணர்வை விட்டு சிவோகம் பாவனையை கைக்கொண்டு சிவத்தோடு ஏகநாதர். இதுதான் சிவயோகம், இதுதான் சிறந்த யோகம், உண்மையான யோகம் என்று திருக்கழுத்துப்படியார் சொல்கிறது. சிவயோகமே யோகம், அல்லாத யோகம் அவயோகம் என்றே அல்ல என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் சிவயோகம். சிவயோக செய்திகள் நிறைய திருமந்திரத்தில் இருக்கின்றன. அது ஒரு பொருத்தம் பார்த்தீங்கன்னா அந்த குருவா வந்து ஆட்கொள்ற எட்டாம் சித்திரம், குருவா வந்து ஆட்கொண்டவருடைய திருவாசனம் எட்டாம் திருமுறை, குருவா வந்து ஆட்கொள்ள பெற்றவர் மணிவாசக பெருமான், அது எட்டாம் திருமுறை, எட்டாம் சித்திரன். இந்த பத்தாம் சித்திரம் தான் ஏகனாகி என்று இந்த சிவயோகத்தை சொல்லுது. பத்தாம் திருமுறை திருமந்திரம் சிவயோகத்திலும் நிறைய சொல்லுவோம். பொருத்தம் இல்லை, திருவருக்கு பொருத்தம் எப்படி பண்ணிட்டு இருப்பாரு, திருமுறைக்கும் சாப்பிட்டு. ஆக இப்படி ஆன்மா திருவிழி உணர்வை விட்டு சிவோகம் பாவனை கைக்கொண்டு சிவத்தோடு ஏகநாத சிவயோகம். அதுக்கப்புறம் ஆன்ம சுத்தி, சிவம் தான் வந்து அனாதியே சுத்தனாக இருக்கின்ற பொருள். இந்த ஆன்மா எப்படினா சாரணம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆன்மா சுத்தமாக திகழணும்னா சுத்தமான பொருள் அது சாரணம். இப்ப சுத்தமான சிவத்தை சார்ந்து விட்டதா ஏகனாக விட்டதா திருவிழி உணர்வு நீங்கிட்டு. அப்போ இந்த ஏகனாக நிறைவேறால் சிவனை தெளிவாக உணரும், தன்னையும் பண்ணா அது தெளிவாக உணரும், தன்னையும் பண்ணா உணரும். அதான் ஐயா அவர் பார்த்து சொல்லியிருப்பாங்க, திரும்ப திரும்ப ஒரே சொல்ல வரும், அது கூட ஐயா சொன்னாங்க, தன்னாலே தன்னை அறிந்தால் தன்னையும் தானே காணும், தான் அதுவாகின்றேன். சிவபிரகாசம் உண்மை காலத்தில் ஒரு பாடலை நீங்கள் கேட்டு திருப்பி நம்ம ஆனந்தராசன் ஐயா அவர்கள் ஒரு பேர் சொன்னார் இல்லையா. சிவத்தை கூடியது அறியும் போதுதான், சிவத்தோடு ஒன்றாகி கிடைக்கும் போதுதான் ஆன்மா தன்னையா இருக்கும். அதைத்தான் வந்து திருவிடை மருதூர் மும்மணி கோவையிலே பச்சின திரிகளா சொல்லியிருப்பாங்க. மாய படலம் சீறி தூய ஞான நாட்டம் பெற்றபின், மாய படலம் சொன்னது தத்துவங்கள் எல்லாம் அதோட ஆணவத்தையும் சேர்த்து, அம்மா சொன்னார் அந்த சோப்போட சேர்த்து அடுக்கையும் சோப்பையும் சேர்த்து போக்குவது போல தத்துவ சுத்தி அடைஞ்சதுன்னா அது ஆணவத்திலிருந்து நீங்கிட்டு இல்லையா. துணியில் சேர்த்து வைக்கப்பட்ட சோப்பு கருத்துனா நீங்கிட்டுன்னா அழுப்பும் சேர்ந்து நீங்கிட்டுன்னு சொல்லாமலே தரப்படும் இல்லையா. துணியில சோப்பு கருத்து சேர்த்துருக்கோம், என்ன சேர்ந்துருக்கு, இந்த சோப்பு கருத்துனா நீக்கப்பட்டதுன்னா அழுப்பும் சேர்ந்து நீக்கப்பட்டது சொல்லாமலே தரப்படும். அது மாதிரி தத்துவ சுத்தி ஆன்மா அடைஞ்சதுன்னா மூலமனமாகிய ஆணவமும் சேர்த்து அங்க நீக்கிட்டு இருந்தா இல்லையா. ஆகவே அந்த ஞான மாயப்படலம் கீழ் தன்னை தன்னுடைய கண்ணை இப்படி மறைத்து வந்த அந்த படலம் போல, அறிவை மறைத்து வந்த மாய படலமாகிய ஆனமனத்தை நீக்கி தூய ஞான நாட்டம் பெற்றவன், தூய்மையான ஞானக்கண் சிவஞானமாகிய கண்ணை பெற்றவன் நின்பெரும் தன்மையும் கண்டே, சிவனாகிய இடைமருதும் ஈசனாகிய உன்னுடைய பெருந்தன்மைகளை எல்லாம் நான் கண்டேன், ஆண்டலும் என்னையும் கண்டேன், ஆண்டலும் என்னையும் கண்டேன், உன்னை அறியவே என்னையும் அறிந்தேன். ஆன்மா இப்போ சிவனை உணர்வோம், அப்பதான் தன்னை உணர்வு இல்லையா. காண்டலும் என்னையும் கண்டே, சிறரையும் கண்டே, சிற ஆன்மாக்களையும் கண்டா. இப்ப நாம எனக்கும் தான் எதுவுமே அவர் தெரியும், பட்டினி தெரியாத மட்டும் தெரியும், எனக்கு உடம்புகளாக தான் தெரியும் இல்லையா. ஆன்மாக்களாக எங்க பாக்குறோம், அவருக்கு அடுப்பு சிவப்புக்குள்ள உயரம் இருப்பேன், இது உங்க சிறுவு காட்சி, அஞ்ஞான காட்சி, அது உடம்பே உயிர் நினைச்சு மயங்கி வருது. அது எல்லா ஆன்மாக்களையுமே கண்டாரம். இடைமருது பெருமானை அறிந்ததால் தன்னையும் அறிந்தார், பிற ஆன்மாக்களையும் அறிந்தார், அவரே சொல்லியிருக்கார் அனுபவத்தை. நாம அனுபவத்துல டைரி நம்ம அனுபவங்கள் தான் என்ன எழுத முடியும் இல்லையா, அந்த உலக கதையோட தான் எழுத முடியும். அவங்க எப்படி எழுதிருக்காங்க பாத்தீங்களா, மாயப்படலம் சீறி திருவிடை மருத பொருவிடைப்பாக மங்கை பங்க கங்கை நாயக நின் தெய்வ திருவருள் கைவந்து கிடைத்தலின் மாயப்படலம் சீறி. மாயப்படலத்தை தானாக சொன்னாரா இல்ல, தெய்வ திருவருள் கைவந்து கிடைத்தலில் மாயப்படலம் சீறி தூய ஞான நாட்டம் பெற்றவின் ஞானும் நின்பெருந்தன்மையும் கண்டேன், ஆண்டலும் என்னையும் கண்டேன், சிறரையும் கண்டேன், நின்னிலை அனைத்தும் கண்டேன், என்னே நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்னையோடே. யாரெல்லாம் சிவனை அறியவில்லையோ அவர்களெல்லாம் தன்னையும் அறியாதவர்கள் தான். என்ன தன்னை அறிந்ததைப்படி இல்லையா, ஆன்ம ஞானம் பெறுவதைப்படி தன்னை உணர வேண்டும், அதுதான் முக்கியம் அப்படின்னா சொல்வதை கேட்கின்றோம். கோயில் கோயில் போனா முடியாது, அது தன்னை குறித்து எல்லா மனதில் எல்லா சிந்தனையும் அடக்கி அப்படியே இருக்கணும், அப்பனா தன்னை உணர முடியும் சொல்றாங்க. ஆனா நம்ம சிவானுபவ சிறுவர்கள் எதிர்த்து இருக்காங்க, சிவனை அறியாதவர்கள் தன்னை அறியாதவர்கள் இருக்கிறாங்க. அதனால நம்ம சிவாலய வழிபாடு செய்வது ரொம்ப அது சாதாரண நிலை இல்லை, கோயிலுக்கு போறது அதெல்லாம் தொடக்க நிலையில் சொல்றாங்க. அதுதான் நம்ம அனுபூதிமான்களாலே செய்யப்பட்ட நிலை, நாகர்கள் மட்டும் செய்தது, அவர்கள் தொடக்க நிலையா. ஆகவே அவர் எதுக்காக இவனை அறிந்தால்தான் தன்னையா அறிய முடியும். ஆகவே நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோட, அந்த ஆச்சரியமாவே கடைசி வெளியாட்டுதான் வச்சு முடிக்கிறார், கடைசி வெளியாடுதான் யாரெல்லாம் உன்னை காணாது தன்னுடைய அவர் தான் தன்னையும் காணாதான் அந்த தான் அனுபவத்துல. ஏன்னா நான் உன்னை கண்டபடுதான் என்னை கண்டேன், அப்ப இதுதான் தன்னை காண்பதற்கு வழிமுறை என்று தெரிந்து கொண்டேன் என்று சொல்கின்றார். ஆகவே சிவயோகத்தில் இவர்களுக்கு ஆன்மாதான் தன்னையும் காணும். தன்னை காணுமே எப்படி? தன்னுடைய உண்மையான தன்மை எப்பதான் தெரியும்? தத்துவங்களுடைய உண்மையான தன்மை எப்ப தெரிஞ்சது? இந்த தத்துவங்கள் விடயங்களைத்தான் காட்டுமே ஒழிய வியாபக பொருளாய சிவத்தை காட்டாது அப்படின்னு அதன் மீது பற்று விடுதல், அது தத்துவ சுத்தி. மாதிரி ஆன்மாவகையினால் சிவன் உணர்த்தினால்தான் உணர்வேனே ஒழிய ஒரு துளி அளவு கூட அவன் உணர்த்தாமல் எனக்கு உணர்வு ஏற்படாது. நம்ம விட அறிவு குறைந்த சின்ன சின்ன ஜந்துக்கள்லாம் பார்க்கணும், சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பார்க்கணும். அந்த பூச்சிகளுக்கு அறிவு விளக்கம் எவ்வளவு குறைவு? குறிப்பிட்ட சில செயல்களை தான் அந்த அறிவை கொண்டு அதை ஈடுபட முடியும். அந்த அளவு அற்பமான அறிவு விளக்கம் கூட சிவபெருமான உணர்த்தினால்தான் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி அற்பமான அறிவு விளக்கம் கூட தானாக நமக்கு ஏற்படாது இல்லையா? அதனால நான் எப்படி தன்னை உள்ளபடி உணர்கிறேன், சிவன் உணர்த்தினாரன்றி நான் ஒன்றையும் உணரமாட்டேன், சிவன் செலுத்தினாரன்றி தனக்கென்று ஒரு செயலும் இல்லை என்று இதுதான் ஆன்மா தன்னை உள்ளபடி உணர்கிறது. சிவத்தை சார்ந்ததுனாலதான் அந்த உண்மையான உணர்ச்சி வந்தது. சொன்ன ஆன்மா சுத்தியடைந்த ஆன்மா தன் செயலெல்லாம் சிவன் செயலனை கொண்டு ஆன்மா நிற்றல், அதான் ஆன்ம சுத்தி. சிவ யோகத்துலதான் ஆன்ம சுத்தி வருது. சுத்தமான பொருளை சார்ந்துதான் ஆன்மா சுத்தமாகணும், என்ன சார்ந்தது நன்மை கொண்டது. ஆகவே சிவத்தை சார்ந்து அந்த சிவ யோக நிலையை கைகூடிய பிறகுதான் ஆன்மா வந்து தனக்கென்று ஒரு செயலும் இல்லை, தனக்கென்று ஒரு செயலும் இல்லை, எல்லாம் அறன் செயலே என்று அரண்பணி நிற்றல், அதுதான் ஆன்மம். தனக்கென்று ஒரு செயலும் இல்லை, எல்லாம் அறன் செயலே என்று அரண்பணி நிற்றல் தான் ஆன்ம சுத்தி. நாம் காலத்தின் படி நிற்கிறோம், காலம் கட்டளை விட்டது. அந்த சுத்தமான நோய் நீங்கி சுத்தமான மனிதனுக்கு அவனுடைய தகுதிக்கு ஏற்ற உணவு வழங்கப்படும் இல்லையா? அந்த மாதிரி ஆன்ம சுத்தி பெற்ற ஆன்மாவுக்கு அந்த தகுதிக்கேற்ற சிவபோகம் வழங்கப்படுது. ஆன்மா அந்த முத்தி பேரின்பத்தில் திளைத்தல் சிவபோகம், சிவனையே அனுபவித்தல். பெருமாள் தனியா சொல்லுவான, படத்தில் சொல்லுவான், அந்த சிவத்தையே ஆன்மா அனுபவித்து திளைத்தல், அதுதான் சிவபோகம். சிவமே அந்த போகம், சிவபோகம் என்பதுல வந்து நமக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. ராஜபோகம்னு சொல்றோம், ராஜபோகம் வந்து ராஜபோகம் யான் அப்படிங்கிற என்ன அர்த்தம், ராஜா என்னென்ன போகங்கள் எல்லாம் அனுபவிப்பானோ அந்த போகம் தான் இவன் அனுபவிப்பான்னு அர்த்தம், அதான் ராஜபோகம் தான். சிவபோகம்னா அது மாதிரி அர்த்தம் இல்லாமா? இவனுக்கு தான் ஒரு அனுபவம் கிடையாது, சிவபெருமான் என்னெல்லாம் அனுபவிச்சாலும் அதெல்லாம் இவன் அனுப்பான் அப்படி இல்ல. சிவமே அந்த போகம், சிவமே போகம் சிவத்தையே அனுபவிக்கிறது. சிவபோகம் அந்த சிவத்தையே அனுபவித்து திளைத்தல் தான் சிவபோகம். ஆக இந்த 10 காரியங்களையும் நம்முடைய அருளாளர்கள் செய்த நூல்களின் அடிப்படையிலே செய்ய ஒரு நிலையாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 10 காரியங்களை தான் தனக்கு அம்பலாமத்தில் உணர்த்தியதாக 2வது பாடலையும் 6வது பாடலையும் குறிப்பிட்டுள்ளார் என்று கூறிக்கொண்டு இந்த உலகுடை நாயனார் கல்வியை நிறைவு செய்து இந்த வகுப்பிலே அறியக்கூடிய பங்களிப்பை நிறைவு செய்து அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து வருகிறேன்.
4: ஓம் நமசிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
4: ஓம் நமசிவாய்.

0: சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 62 படலம் முதல் 64 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: சம்பந்த பெருமான் சிவிகையில் எழுந்துள்ளார். மன்னனுடைய அரண்மனைக்கு வருகின்றார். மன்னன் அவரை வரவேற்று அந்த நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கின்றான். தன் தலைமாட்டிலே ஒரு அரியாசனத்திலே சம்பந்த பெருமான் எழுந்துருள என்று அவன் காட்டினான். மன்னனுடைய தலைமாட்டிலே அவர் அமர்ந்தார். அவர் அமர்ந்ததை கண்டு எதிரிலே இருக்கின்ற அந்த சமண குருமார்கள்லாம் பொறாமை கொண்டார்கள். அவரெல்லாம் ஒரே நேரத்தில் பேச ஆரம்பித்தார்களாம். 8000 பேர் ஒரே நேரத்தில் பேசினா எப்படி இருக்கும்? காது செவிடாயிடும். இவரோ சிறிய குழந்தை, உடனே தாயாரை போல அன்பு மங்கையர்கரசியாருக்கு. சம்பந்த பெருமானே தன் வயிற்றில் பிறந்த குழந்தை போல நினைக்கிறாங்க. அதை சிவப்பிரகாச முனிவர்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நீ அழுத போது பெருமான் விடை மீது வந்து உன் பாலை கறந்து கொடுன்னு சொல்ல அம்பாள் தன்னுடைய முளைப்பாலை கறந்து பொற்கிண்ணத்திலே கொடுத்தாள். அந்த தாய் உயர்ந்த தாயா அல்லது சம்பந்த பெருமான் இவ்வாறு ஒரு குழந்தையாயிருந்து அற்புதங்கள் செய்து வருகின்றார் என்று கேட்ட அளவிலே அதை தன் வயிற்றில் பிறந்த குழந்தை போல் நினைத்த அளவிலே கொங்கை சுரந்தாளாம். அந்த அம்மாவோட ஆடை நனைஞ்சு போச்சுன்னு சொல்கிறார். இந்த தாய் சிறந்த தாயான்னு ஒரு வம்பு பூட்டி விடுறார். அதனால் தன் பிள்ளையார் நினைப்பதனால இந்த குழந்தையை எதிர்த்து இத்தனை பேர் பேசுகிறாங்களே, இந்த குழந்தை இந்த சப்த வேதி, இந்த சத்தம் கேட்டே இந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துடுமோ என்று அஞ்சினார்களாம். அப்போ மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி தவம் பெரிது அம்மா, முருகப்பெருமான் வந்து 6 குழந்தையாக தான் வந்தார், தாரகாதி அசுரர்களாக வென்றார். அதனால் என்னை குழந்தை நினச்சி எனக்கு அம்பாள் பால் கொடுத்தா, அதனால் நான் டெய்லி பாலே குடிச்சுட்டுருக்கேன் பாலாடல் நினச்சிட்டு அப்படி நினைக்காத. என்னை ஒரு குமுதம் போன்ற பூவினுடைய பூவை போன்ற வாய் கொண்ட குழந்தை நினைக்காத. எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு நான் உண்டியாக இருந்து சமாளிப்பேன், யாருக்கு நான் சோட போக மாட்டேன் என்று பாடுறார். மணிநேர் விழி மாதராய் வழுதிக்குமா பெருந்தேவிகள் பானல் வாயொரு பாலன் இங்கிவன் என்று நீ பறிவைதீடேல் ஆனை மாமலையாதியாய இடங்களில் பல அல்லல் சேர் இனர்கட்கு எளியே நலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. என்னால் முடியும்னு சொல்லலை சம்பந்த பெருமான், சொக்கநாத பெருமான் என் அருகில் இருக்கின்றார், எனக்கு துணையாக இருக்கின்றார், சொக்கன் துணை இருக்க எனக்கு எதுவும் சிரமம் இல்லை என்று சொன்ன உடனே அந்த அம்மையார் தெளிகின்றார். அப்போ மன்னன் சொல்கிறார், என்ன சாஸ்திரவாதம் என்றிருக்கு, நீங்கள் பேசுகிற சாஸ்திரவாதம் யார் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு முதல்ல புத்தி ஒழுங்காக வேலை செய்யணும். கடுமையான வெப்பு நோயில் அகப்பட்டிருக்கிற என்னுடைய அறிவு வேலை செய்யுமா? அதனால் முதல்ல இந்த வெப்பு நோயை தீர்த்தருளுங்கள். ஜுரம் போனாதான் மூளை வேலை செய்யும், உடம்பெல்லாம் வலிக்குது, முட்டிக்கு முட்டி வலிக்குது என்று சொன்ன உடனே கமணர்கள் மன்னனிடம் சொன்னார்கள், உன்னுடைய இடது பாகத்தில் இருக்கின்ற நோயை நாங்கள் தீர்க்க முயல்கின்றோம், வலது பாகத்தில் அவர் முடிந்தால் தீர்த்து கொள்ளிடும் சொன்னாங்க. சமணர்கள் தங்களுடைய மந்திரங்களெல்லாம் ஓதுகின்றார்கள். நமோ அருகந்தானம் நம சித்தானம் போன்ற மந்திரங்களெல்லாம் ஓதி தங்கள் கையில் இருக்கின்ற கரக நீரினை தெளிக்கின்றார்கள். கையில் இருக்கின்ற பீலியினால் தடவுகின்றார்கள். அந்த மயிர்பீலியினுடைய தொகைகள் எல்லாம் எரிந்து கருகி போகின்றன. தெளிக்கின்ற நீர் மன்னனுடைய உடம்பிலே பட்டு ஆவியாக மாறுகின்றது. ஆனால் சம்பந்த பெருமான் ஒரு தேவார பதிகம் பாடி தன் கையில் இருக்கிற விபூதி பயிலிருந்து விபூதி எடுக்கிறார். அமணர்கள் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர்மன். இவன் எங்கேருந்தோ கொண்டு வந்திருக்கான் இந்த பொடி, இது ஆந்த்ராக்ஸ் பவுடரா என்னன்னு தெரியாது. வெளுப்பாக இருக்கிற பவுடரோடு நம்ம ஏறினோம்னா ஏரோப்ளைனில் ஏற்ற மாட்டேங்கிறான் விபூதியோடு நம்மளை. ஏன்னா ஆந்த்ராக்ஸ்னு ஒரு பவுடர் இருக்குது, அது வெள்ளையாக இருக்கும், அதை தூங்கினா எல்லோரும் மயங்கிடுவாங்க. ஏரோப்ளைனை கடத்துறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க, அதனால் விபூதியோடு ஏற முடிய மாட்டேங்கிறது. ஏரோப்ளைனில் ஆன்போர்டு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே போல் சமணர்கள் இது எங்கேருந்தோ கொண்டு வந்திருக்கான், ஆகவே இதை நாங்கள் திருநீர் என்று ஒத்துக்கொள்ள மாட்டோம். உடனே சம்பந்த பெருமான் சொன்னாரா, நீங்கள்லாம் பார்க்குற மாதிரி உங்கள் துணையோடு ஒருத்தர் ஆலவாய் கோயிலுக்கு போய் அந்த மடப்பள்ளியில் பெருமானுக்கு நிவேதனம் செய்கின்ற அந்த அக்னி, அந்த அக்னியில் பூத்திருக்கின்ற நீர் பஸ்மா, அந்த மடப்பள்ளி சாம்பல் அதை எடுத்துன்னு வர சொல்லுங்க. அந்த சாம்பலை கொண்டு பதியம் பாடுறார். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு

நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கள் திருஆலவாயான் திருநீரே. திருஆலவாய் பெருமானுடைய திருநீர் என்பது அது மந்திரமாக இருக்கின்றது, அது மருந்தாக இருக்கின்றது, அது தந்திரத்தில் உள்ளது, ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, அது வேதத்தில் உள்ளது, அது சமயத்தில் உள்ளது, சமயாச்சாரத்தில் அது இருக்கின்றது. சமயாச்சாரம் என்பது சைவத்திற்கும் சாக்தத்திற்கும் பொது. அப்பொழுது ஒருவன் அம்மையை வழிபடுவதாக இருந்தாலும் கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க, நெத்தி முழுக்க பெரிய வட்டமாக குங்குமம் போட்டு வச்சுக்கிறாங்க. கூடாது. அம்பாளை அர்ச்சனை பண்ணுறத அந்த புஷ்பத்துக்கு குங்குமம்னு பேர். அந்த குங்குமம்ங்கிற புஷ்பம் சின்னதாக இருக்கும், சிவப்பு நிறத்தில், அதை சந்தனத்தோட இந்த புரூமத்தியில் மட்டும் இட்டுக்கணும், அதுக்கு தான் குங்கும புட்டுன்னு பேர். அம்பாளை பூஜை பண்ணுறவர் பஸ்மாவனால் திருப்புன்ற தரணம் பண்ணிட்டு தான் பண்ணணும், அப்படி தான் பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா. சமயத்தில் உள்ளது நீர், நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் விபூதிட்டுக்கணும். இன்றைக்கும் திருமாலை வழிபடுகின்ற கேரள அந்தணர்கள், ஒரிஜினல் கேரள அந்தணர்கள் நம்பூதிரிகள் உடம்பு முழுக்க விபூதிட்டுக்கிட்டு தான் திருமாலை வணங்குகின்றார்கள். என்ன காரணம்னா, வைதிக ஆச்சாரம் இது, வேதத்தில் உள்ளது. வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் வணங்குபவன் திருநீர் தான் அணியலாம், இன்னொன்றை அணியக்கூடாது. இன்னொன்றை அணிந்தான் என்று சொன்னால் அது அவைதிகம், அந்த தெய்வமே அவனுக்கு பூரண அருளை தராது. வேதத்தில் உள்ளது நீர். இப்போ மருந்தும் மந்திரம் யாவையும் மறை உரைப்பதும் பொருந்தும் இன்ப வீடு அளிப்பதும் போகமும் பொருளும் திருந்தும் ஆலவாயான் திருநீரு என சிறப்பித்து பாடினார். பாடி அந்த வலது பக்கத்தில் விபூதினால் அவனை பூசி விட்டார். அந்த வலது பாகத்தில் இருக்கிற சூடு உடனே மறைஞ்சது. எப்படி மறைஞ்சது அப்படின்னு கேட்டால், குற்றமில்லாத சிந்தனை கொண்ட பெரியோர்களுக்கு கோபம் வந்தால் உடனே போயிடும், கோபம் வந்த நேரத்திலே உடனே போயிடும். குணமென்னும் குந்தேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தலுகிறது, அது கணந்தான் அப்படின்னு சொன்னார் பரிமலர்கள். அதே போல தோன்றிய பொழுதே மறைந்து பரவதை போல பூசிற உடனே மறைந்தது என்று சொன்னார். இப்போ மருந்தாவது மந்திரமாவதுன்னு சொல்றார் இவர். ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீர். ஆகவே உடம்புல இருக்கிற நோய் வந்தால் விபூதி தான் அதுக்கு மருந்து. வேதத்தில் விபூதி தான் சொல்லியிருக்கு, பூத்தின பிரமதி தவ்யம், விபூதி இட்டுக்காம எந்த காரியம் செய்யாத என்று சொல்லியிருக்கு. இப்போ விபூதிக்கு பதிலாக மக்கள்லாம் நெத்தியில் இட்டுக்கிற எல்லாமே இதில் எதுவும் வேதத்தில் கிடையாது. விபூதி ஒன்று தான் வேதத்தில் இருக்கு, அது பிரகத் ஜாபாலம் பஸ்ம ஜாபாலம் போன்ற எல்லா உபநிஷதங்கள்லையும் இருக்கு. வேதத்தில் விபூதி இட்டுப்பதுக்கு மூணு பெயர், பாசுபதம் அப்படின்னு ஒரு பெயர், சிரோவிரதம் அப்படின்னு ஒரு பெயர், அத்தியாசிரமம் அப்படின்னு ஒரு பெயர். இந்த பஸ்மதாரணத்துக்கே இது பசுவினுடைய பாசத்தை போக்குவதனால பாசுபதம்னு பேர், விரதங்களுக்குள்ளே தலைமையானது என்பது சிரோவிரதம்னு பேர். அத்தியாசிரமம் என்றால் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல், ஆசிரம வித்தியாசம் பார்க்காமல், எந்த வருணத்தாரும் எந்த ஆசிரமத்தாரும் பிறந்தது முதல் இறக்கும் வரை இந்த விபூதியை அணியலாம் என்பதனால இதற்கு அத்தியாசிரமம்னு பேர். இது விரதங்களுக்குள்ளே எளிமையானது, மிகுந்த பலனை தருவது. இது பக்தி இல்லாதவனுக்கு பக்தியை தருவது, முக்தியை தருவது, காண இனியது என்றெல்லாம் சொல்லி அம்பாள் வடிவமானது பராவணமாவது. சுவாமியே பூசிக்கிறார், புண்ணியர் பூசும் வெந்நீர். ராவணன் பூசிக்கிட்டு இருக்கிறார், திருமாலும் ஐயனும் பூசிக்கிட்டு இருக்காங்க தேவர்களெல்லாம் பூசிக்கிட்டு இருக்கிறாங்க என்று திருநீற்றினுடைய பெருமையை சொல்லி அதை முழு அந்த பதிகத்தினுடைய பொருளை முழுவதும் பார்ப்பதற்கு நமக்கு அவகாசம் இல்லை, தனியாக பார்ப்போம், ஆசை தானே வரணும். திருநீருக்கு இணையாக எதுவுமே கிடையாது. பவம் மாற்றுவது திருநீர். ருத்ராட்சம் அணிவதற்கு கண்டிஷன் நிறையா இருக்குது, விபூதி அணிவதற்கு கண்டிஷன் ரொம்ப குறைவு. என்ன காரணம்னா, விபூதி எப்படியாவது இவன் அணிந்து முன்னேற வேண்டும் என்று சுவாமி விரும்புகிறார். விபூதி ஒரு நாய்க்கால பட்டு அது ஓடும்போது மனுஷன் மேலே பட்டிருந்தா கூட நோய் போகும், சுடுகாட்டு சாம்பலாக இருந்தால் கூட சிவசிவான் இட்டுண்டா அது பெரிய பலனை தருது என்று விபூதிக்கு எல்லையில்லாத மகிமை சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லிக்கிட்ட உடனே அவருடைய வலது பாகத்தில் இருக்கிற ஜுரம் போச்சு, ஆனால் அது இடது பாகத்தில் வந்து செந்துண்டா மாதிரி இந்த பக்கம் எரியறது. அந்த மன்னன் சொல்கிறான், ஒரு பக்கம் நரகம் ஒரு பக்கம் சொர்க்கம், ஒரு பக்கம் அமிர்தம் ஒரு பக்கம் விஷம், அப்படி என் உடம்பு ஆயிடுத்து, ஆகவே இந்த பக்கமும் விபூதிட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே சம்பந்த பெருமான் அவருடைய இடது பக்கத்தில் விபூதிட்டு அவரை முழுவதுமாக காப்பாற்றினார். இது 62வது லீலை. இது வந்து பாண்டியன் சுரம் தீர்த்த லீலை என்று பார்க்கிறோம். அடுத்தது சமணரை கழுவேற்றிய லீலை. சமணர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு மரத்தில் காக்கா உட்காந்த உடனே திடீர்னு ஒரு பழம் கீழே விழும், அதுக்கு காக்கா தாலிய நியாயம்னு பேர். காக்கா ஒன்றும் அந்த பழத்தை தள்ளி விடலை, இது போய் உட்காந்துருக்கும் அந்த பனம் பழம் விழுந்துடும், அவ்வளோதான். குணாட்சர நியாயம்னு ஒன்று இருக்குது. இந்த எறும்பு என்ன பண்ணும், பழங்காலத்தில் கோலம் வந்து அரிசி மாவு தான் போடுவாங்க, இந்த காலத்தில் கல் பொடியில் போடுற மாதிரி இல்லை. அந்த அரிசி மாவு உண்பதற்காக எறும்பு வரிசை வரிசையாக வந்து சாப்பிடும். அந்த கோலத்தில் எறும்பு போகும்போது ஆவண்ணா காவண்ணாலாம் தெரியும்.
எறும்பு எங்கே ஸ்கூலில் போய் படிச்சுட்டாக்க அந்த அக்ஷரத்தெல்லாம் எழுதியிருக்கு, அது என்னமோ இங்கே எங்கேயும் போயிருக்கு, அப்போ ஆ மாதிரி தெரியுது, கா மாதிரி தெரியுது. இது குணாட்சர நயன் பேர். இந்த மன்னனுக்கு ஜுரம் தீர வேண்டிய நேரம், நீ ஏதோ சாம்பலை பூசின, காக்கா உட்கார பனமுழம் விழுந்த மாதிரியும் எறும்பு ஊற அக்ஷரம் தெரிஞ்ச மாதிரியும் சம்பந்தமே இல்லாமல் இந்த ஜுரம் பெடுத்து, சம்பந்தனால ஜுரம் போல, சம்பந்தம் இல்லாமல் ஜுரம் பெடுத்து. ஆகவே உன்னை நாங்கள் வந்து தவசி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களோட நீ கண் புலனாகும்படியாக பிரத்யக்ஷத்தில் நாங்கள் சொல்கிற அந்த போருக்கு வந்தால், வாதத்திற்கு வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது சம்பந்தப்பெருமானுடைய அருள் நோக்கத்தினாலையும் அவர் தன் திருக்கரத்தில் எடுத்து விபூதியை பூசி விட்டுருக்கிறார், அவருடைய ஸ்பர்ச தீட்சா இருக்கு, திருக்கண்ணால் அவர் அந்த கூன்பாண்டியனுடைய நோய் தீர வேண்டும் என்று அருளோடு பார்த்திருக்கிறார், நயன தீட்சா இருக்கு என்பதனால மன்னன் தெளிந்த சிந்தை உண்டவனாயிட்டான். இனிமேல் ஒரு வாதம் செய்துதான் சம்பந்த பெருமானுடைய அந்த தவத்தை உணர்ந்து அவரை குருநாதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை, அவருடைய அருளை பெற்றுவிட்ட காரணத்தினாலே அவர் குருநாதராக ஏற்றுக்கொண்டு விட்டான் கூன்பாண்டியனை பொறுத்தவரையும். ஆகவே வேறு வாதம் வேண்டாம், நீங்கள் எப்பொழுது என்னுடைய நோயை தீர்க்கவில்லையோ நீங்கள் தோற்றீர்கள் சொல்கிறான். ஆனால் சம்பந்த பெருமான் மன்னனை அடக்கிவிட்டு அவர்கள் விரும்பினால் வாதிட்டுமே என்று சொல்லிட்டார். அப்போ குருநாதருக்கு அடங்கி மன்னன் ஓகேன்னு சொல்கிறார், என்ன வாது உமக்குன்னு கேட்குறார். அப்போ ஏன் பெருமான் இவ்வாறு சொன்னார், சம்பந்த பெருமான் சொன்னால் மக்கள் எல்லாரையும் உய்யக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பன்முறை தோற்று மக்களுக்கு சைவத்தினுடைய பெருமை தெரிய வேண்டும். அப்போ அவர்கள் சொன்னார்கள், அனல்வாதம் செய்வோம். அனல்வாதம்னா என்னென்ன, எங்களுடைய சமய உண்மைகளை ஒரு ஏட்டிலே எழுதி நெருப்பிலே போடுவோம்,

அனல்வாதம் செய்கிறார்கள். அப்பொழுது சம்பந்த பெருமான் தன்னுடைய தேவார சுவடி கட்டு அந்த கோப்பிலிருந்து கயிறு சாத்தி பார்த்து ஒரு பதியத்தை எடுக்கிறார். அது சுவாமியும் அம்பாளையும் சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ணுற ஒரு பாட்டு. அதில் பெருமானுடைய நம்பெருமான் என்ற திருநாமம், மன்னாதகா நம்பெருமான்ங்கிற திருநாமம் பத்து பாட்டிலையும் வருது. திருநள்ளாற்று பதிகம் அதை எடுத்து பார்க்குறார். போகமா

அகமார்த்த தோல் உடையல் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்தனம் பெருமான் மேயது நல்லாரே. அம்பாளோட சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணுறது சுவாமியினுடைய பேரான நம்பெருமான்னு இருக்கு. சுவாமியை மற்றவர்கள் போல அவருடைய பெயரை சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. சுவாமியை சொல்லும்போது எம்பெருமான் என்று சொல்ல வேண்டும். அந்த பேர் இருக்கு. அதனால் அந்த பதிகத்தை எடுத்தார். இந்த பதிகம் நெருப்பிலே வேகாது என்று காரணம் சொல்றார். தளிரிள வளரொளி தனதழில் தருதிகள் மலைமகள் குளிரிள வளரொளி வனமுலை இணையவை குலவலில் நளிரிள வளரொளி மறுவு நல்லாரதம் நாமமே மிளிரிள வளரொளி இடிலிவை பழுதிலை மைமையே. இது அஷ்டமூர்த்தியா இருக்கின்ற அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானை தன்னுடைய நாதனாக கொண்டிருக்கின்ற பாடல், பாட்டுடைய தலைவனாக கொண்டிருக்கின்ற பாடல். ஆகவே அந்த உமாமகேஸ்வருடைய அருளினாலே இந்த பதிகம் நெருப்பிலே வேகாது. என்ன, நெருப்பு என்பது பெருமானுடைய எண்வகை உருவங்களிலே ஒன்று. பெருமானுடைய சரீரமாக நெருப்பு இருப்பதனால நம்மை நம்முடைய சரீரம் வருத்துமோ? வருத்தாது. என்பதனால பெருமானை பெருமானுடைய உடம்பாகின்ற நெருப்பு வருத்தாது என்று சொல்லி அந்த ஏட்டினை போட்டார். அந்த ஏடு நிரிலே நினைந்த ஏட்டினை போல பச்சையாகி தோன்றியது. முன்னினும் பச்சையாக இருந்தது என்றால் பச்சை பதிகம்னு பேர். அடுத்து சமணர்கள் தங்களுடைய சமய உண்மைகளை அத்தியின் ஆத்தி என்று எழுதினார்கள். உள்ள பொருளையே இல்லை என்று கூறுவது அவருடைய சமயம். இப்பொழுது இருப்பது போல் தோன்றுகின்ற பொருள் எப்பொழுதும் இருப்பதில்லை என்ற பொருளிலே அத்தியநாஸ்தி அஸ்தினாஸ்தி என்று எழுதி போட்டார்கள். அது கருகி சம்பலாயிற்று. அதனை கை விட்டு எடுத்து பார்க்கிறார்கள், நெருப்பு சுடுகின்றது. அப்பொழுது மன்னன் நகைத்து நீரினை விட்டு அவித்து நன்னா துழாவி பாருங்க, ஒரு பிட்டு கிடைச்சா கூட பரவாயில்ல எந்த கிண்டல் அடிக்கிறான், அங்கே சாம்பல் தான் அவங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கின்றோம். அப்புறம் சொன்னாங்க, இருமுறை தோற்றம், மூன்று முறை எதுவாக இருந்தாலும் பார்க்கணும். எல்லா சமயத்தார்களும் மூணு முறை ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க எதுவாக இருந்தால். அப்போ மூன்றாவது முறை வென்றாலும் கூட எங்கள் சமயமும் உண்மை என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்று சொன்ன உடனே மூன்றாவது வாதம் என்னன்னு சம்பந்த பெருமான் கேட்கிறார். மன்னன் அதற்கு இசைவில்லை என்றாலும் சம்பந்த பெருமான், மன்னா அவர்கள் விருப்பப்படி விடு என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது நெருப்பிலே பார்த்து விட்டோம், நீரிலே பார்ப்போம். ஏன் நெருப்புக்கு அப்புறம் நீர் அப்படின்னு கேட்டால் வேதம் அப்படி தான் சொல்கிறது. அக்னேர் ஆபகா, முதல்ல நெருப்பு அப்புறம் ஜலம். அதனால் அனல்வாதத்துக்கு அப்புறம் புனல்வாதம். அவர்கள் சொன்னார்கள், வைகை வேகமாக செல்கின்றது, நம்முடைய சமய உண்மைகளை அவரவர்கள் ஒரு ஏட்டிலே எழுதி வைகையிலே விடுவோம். எந்த ஏடானது அந்த நீரிலே நிற்கின்றதோ, எதிர் அந்த நீர் ஓட்டத்தோடு அடித்துச் செல்லப்படாமல் நிற்கின்றதோ அந்த ஏட்டிலே இருக்கின்ற சமயத்தின் உண்மை உண்மையான சமய உண்மையாகும் என்று சொன்னவுடனே எல்லோரும் வைகை கரைக்கு செல்கின்றார்கள். மன்னன் குதிரை மீது வருகின்றான், குருநாதர் பல்லக்கில் செல்கின்றார், மக்களெல்லாம் திரண்டு வருகின்றார்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக. தேவர்களெல்லாம் ஆகாசம் நிறைஞ்சிட்டாங்க, ஏதோ அற்புதம் நிகழப் போகிறது. பூமியில் எப்போ அற்புதம் நிகழ்ந்தாலும் தேவர்கள் ஆகாசத்துக்கு வருவாங்க. சொக்கநாத பெருமான் திருத்தேருக்கு வராருனா தேவர்கள் வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம ஆலவாய் பெருமானுடைய கும்பாபிஷேகம் வரணும், அப்போ கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு தேவர்கள்லாம் ஆகாசத்தில் வந்துடுவாங்க என்று. பூமியில் எந்த ஒரு சிறப்பு நடந்தாலும் ஆகாயத்தில் தேவர்கள் வருவார்கள். அப்படி எல்லாரும் நிறைந்திருக்கிறாங்க. விண்ணும் மண்ணும் நிறைந்திருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய சமய உண்மைகளை எல்லாம் ஒரு ஏட்டிலே எழுதி விட்டார்கள். அது அடித்து கொண்டு போய்விட்டது. வைகையுடைய வெள்ளத்தோடு சமுத்திரத்துக்கு போயிடுது. கரையில் ஓடி போய் பிடிக்கலான்னு பார்த்தாங்க, இவங்களோட வேகமாக போயிடுது. நட்டாற்றில் விட்டு விட்டு போய்விட்டது. அது எப்படி போச்சுன்னா, ஒரு பாமரனுடைய மனம் அவருடைய பொறிகள் இழுக்கின்ற வேகத்திலே செல்வதைப் போல, கண் இழுக்கிற இழுப்பில் நம்மெல்லாம் போயிடுவோம், அதே போல அது போய்விட்டது. ஆனால் சம்பந்த பெருமான் திருப்பாசுரம் பாடுகின்றார். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ தன் புனல் வெந்தனும் ஒங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று பாடினார். 12 பாடல்கள் கௌசிக பண்ணல பாடி நிறைய. அதற்கு மட்டும் பெரிய புராணத்தில் செக்கிலார் பெருமான் 24 பாடல்கள்னால பாஷ்யம் பண்ணுறார். அந்தணர்கள் மாணவர்கள் பசுக்கள் வாழ வேண்டும். நம்முடைய தர்மத்துக்கு மூணு பேரும் அச்சாணி போன்றவர்கள்.

பசுக்கள் தருகின்ற பால் பஞ்சகவ்யம் பெருமானுடைய அபிஷேகத்திற்கு, அன்னர்கள் ஊதுகின்ற மறை, வானவர்கள் தருகின்ற மழை நீர், இது இல்லாமல் சைவம் இல்லை, சைவம் அந்த மூன்றையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பாடினார். அந்த பாடலிலே வேந்தனும் ஓங்குகன்னு பாடினதுனால அந்த பாடல் பாடின உடனே அதுவரையும் கூனலாக இருந்த பாண்டியன் சுந்தர பாண்டியனாக நிமிர்ந்து விட்டான். வேந்தனும் ஓங்குக என்று ஆசீர்வாதம் பண்ணதுனால அந்த பதிகம் மட்டும், சம்பந்த பெருமான் போட்ட பதிகம், சமணர்கள் கேட்டார்கள் அது ஆற்றினிலே அடித்து செல்லாமல் நிற்க வேண்டும்னு. ஆனால் அதில் 11வது பாடலில் எதிர்த்து செல்ல வேண்டும் என்று பதிகத்தில் பாடியிருக்கிற சம்பந்தர், சம்பந்தனுடைய ஆணைக்கேற்ப அது எதிர்த்து சென்றது. வைகை வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாயுது, பதிகம் என்ன பண்ணுது, கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி வேகமாக போகுது மோட்டார் போட் மாதிரி. அது போகும்போது கரையிலே குலச்சிரினார், குதிரையிலே அந்த ஏட்டினை வந்து கையிலே கொள்வதற்காக கரையில் வேகமாக போகிறார். குதிரை வந்து பயங்கர வேகமாக போகும், ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க, ஒரு மோட்டார் காரை விட வேகமாக குதிரை போகும், டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் பார்க்கணும். அந்த குதிரையில் செய்கின்ற குலச்சிரினாரனுடைய வேகத்தை விட இந்த ஏடு நீரினை கிழித்து கொண்டு ஓடுகின்றது. அப்பொழுது ஏடு தங்குவதற்காக சம்பந்தப்பட்ட ஒரு பதிகம் பாடினார், ஏடு தங்கட்டம் என்று சொன்னார். அது திவ்யமான ஒரு க்ஷேத்திரம், யுக யுகமாக பெருமான் இருக்கின்ற ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திலே பெருமான் சன்னிதியிலே போய் தங்கினது, அதுதான் திரு ஏடகம். கோடு சந்தன மகில் கொண்டிழி வையை நீர், ஏடு சென்றனை தரும் ஏடகத்தொருவனை, நாடு தன் புகழியுள் ஞான சம்பந்தன, பாடல் பத்தி வைவலார்க்கில்லையாம் பாவமே. திருமால், கருடன், அனந்தன் போன்றவர்கள் மூன்று யுகங்களிலே பூசித்த அந்த பெருமான் இந்த கலியுகத்திலே நின்று சென்று நெடுமாறனாயினர் அதற்கு தொண்டு செய்து விமானங்கள் அமைத்து பெருங்கோயிலாக செய்தார். அந்த திருவேடத்திலே சென்று ஏடு தங்கின உடனே குலச்சிரினாரை கொண்டு வருகின்றார். எல்லோரும் சைவத்தினுடைய சிறப்பினை அறிகின்றார்கள். அந்த இந்த அனல்வாதத்திற்கு புனல்வாதத்திற்கு அவர்கள் சொல்லும் பொழுது மந்திரியார், இந்த வாதம் ஒன்றும் தொடர்ந்து வாதம் செய்து கொண்டே இருக்க முடியாது, இந்த வாதத்திலே தோற்றவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை முடிவு செய்து கொண்டு வாதம் செய்வோம் என்று சொன்னபோது அவர்கள் தங்களுடைய தீவினை காரணமாக அவர்களே வாய் சோர்ந்து எங்களை இந்த வேந்தன் தோற்றால் கழிவில் ஏற்றுவான் என்று அவர்களே சொன்னார்கள். அதன்படி மன்னன் கழிவில் ஏற்ற வேண்டுமா என்று ஒரு கேள்வி வருகின்றது. சம்பந்த பெருமானுக்கு எந்த உயிரெடுத்தும் எந்த விதமான காஷ்டமும் கிடையாது, எந்த வன்மையும் கிடையாது. இருந்தாலும் அறத்தாற்றின் மன்னன் செய்கின்ற ஒரு செயலை அவர் தடுப்பார் இல்லை. பழங்காலத்து சட்டம் என்னென்னா, உணவிலே கலப்படம் செய்வது, பஞ்சமா பாதகங்கள் செய்வது, மக்கள் வாழ்கின்ற இடத்திலே நெருப்பு வைப்பது, இதெல்லாம் டெரரிஸ்ட் ஆக்ட். டெரரிஸ்ட்டுக்கு எந்த காலத்திலும் கருணை காட்டாது இருந்தது பழங்காலத்து சட்டம். இன்றைக்கி மாதிரி டெரரிஸ்ட்டுக்கு வக்காலத்து வாங்குறவங்களாம் அந்த காலத்தில் கிடையாது. சட்டம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு சிறிய காரணத்திற்காக பல அப்பாவிகள் இருந்து போவார்கள் என்பதை அறிந்தும் செய்கின்ற செயல் அந்த கொடிய செயல். ஆகவே அப்படிப்பட்ட செயல் செய்பவர்களுக்கு மரண தண்டனை என்று இருந்தது. ஆகவே நாட்டின் சட்டம் அவ்வாறு இருந்த காரணத்தினாலே சம்பந்த பெருமான் இகல் இலர் எனினும் விலக்காதிருந்தார். அவர்களும் வாய் சொர்ந்து தாங்கள் சொன்னபடி மானம் கொண்டவர்கள், மானம் பொறாசர்கள் என்பதனால அவர்கள் திருநீர் அணிந்து சைவராவதினும் கழுவேறுவதே மேலானது என்று நினைத்து தங்கள் சமயத்தை காப்பதற்காக 8000 சமணர்களும் கழுவேறினார்கள். இது சமணரை கழுவேற்றிய லீலை என்று பார்க்கின்றோம். அடுத்தது ஒரு லீலை, அதை மட்டும் ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு நம்ம நிறைவு செய்வோம். வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்தது, அது பெருமானுடைய 64வது லீலை. 64 லீலைகள் தான் சாமி பண்ணிருக்கிறோம் நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 64 ஒரு கால வரையறையில் செய்தது. 61 நாயன்மார்னா அது திருத்தொண்டு தொகை பாடப்பட்ட காலத்தில் வந்தவர்கள், பின்னால் நம்முடைய குருநாதர் வந்திருக்கிறார். 61க்கும் பின்னாடி தான் வாதவடிகள் வந்திருக்கிறார். பாண்டி நாட்டில் வடக்க கடற்கரையில் ஒரு பட்டினம், அந்த பட்டினத்தில் ஒரு வணிகன், அந்த வணிகன் மகவில்லாமல் இருந்தான். நீண்ட நாள் கழித்து அவருடைய மனைவி, அவனும் அவனுடைய மனைவியாக சேர்ந்து நிறைய தர்ம காரியங்கள் பண்ணின பிறகு அவர்களுக்கு ஒரு பெண்மகவு பிறந்தாள். அந்த பெண்மகவினை அவன் என்ன பண்ணா, மதுரையில் அவனுக்கு ஒரு மருமகன் இருக்கின்றான், தங்கை மகன், அவனுக்கு இந்த பெண்ணை தந்துவிட்டேன் என்று சொல்லி மற்ற சுற்றத்தார் அறிய சொன்னான். அவ்வாறு அவளுக்கு என்று சொல்லிவிட்டான். அப்படி இருக்கும்போது இந்த தாயும் தந்தை வந்து தன்னுடைய வினை முடிந்து இறந்து போனான். அப்பொழுது கருப்பு கரசியாக இருக்கின்ற அந்த தாய் அவளும் உடன்கட்டு ஏறினாள். இந்த பெண் தனித்து விடப்பட்டாள், சிறுமி. சுற்றத்தார்களெல்லாம் அந்த இறந்த தாய் தந்தைக்கு ஈமக்கடன் செய்துவிட்டு அவர்கள் அறிந்த உண்மை, இந்த பெண்ணுக்கு கணவன் மதுரையிலே இருக்கின்றான் என்பது. அவன் மதுரையிலே திருமணமானவனாக இருக்கின்றான். இருந்தாலும் தந்தையார் சொல்லியிருக்காங்க, இவளுக்கோ வேறு கதி இல்லை, ஆகவே அந்த மகனிடம் சென்று இவளை ஒப்படைத்து விடலாம் என்று நினைத்து நீ வந்து இவளை அழைத்துச் செல் என்று கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட மதுரை வணிகன் தன்னுடைய தமக்கை இறந்தது, அவருடைய
மாமா அந்த தமக்கை புருஷன் இருந்திருக்கா வருந்தி துன்புற்று பிறகு சுதாரித்து கொண்டு அந்த பெண்ணை பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஊருக்கு வடக்கே இருக்கின்ற ஊருக்கு வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்து சுற்றத்தாரோடு அவளை அழைத்து கொண்டு மதுரையில் சென்று திருமணம் செய்து கொள்ளலாம், சொக்கநாத பெருமானுடைய சந்நிதியில் தனக்கு உரிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மதுரைக்கு அழைத்து வருகின்றான். வடக்கிலிருந்து அவளை வருகின்ற வழியிலே திருப்புறம்பயம் என்று திவ்யமான ஒரு க்ஷேத்திரம், பெருமானுடைய தலம். அந்த தலத்திலே வந்து இரவு நேரத்திலே ஒரு மடத்திலே இருவரும் தங்குகின்றார்கள். தங்கும்பொழுது இவனுடைய வினை முடிகின்ற நேரம், ஒரு அரவு தீண்டி இவன் இறந்து போகின்றான். இவனை தீண்ட முடியாது அவள் புலம்புகின்றாள். அந்த பெண் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலைங்கிறதுனால தன்னுடைய கணவன் என்று இருந்தாலும் கூட அவனை தொடாமல் புலம்புகின்றாள். அந்த நிலையிலே சம்பந்த பெருமான் எழுந்துள்ளுகின்றார். அவருக்கு கருணை சுரக்கின்றது. உடனே தன்னுடைய திருக்கண்ணால் அந்த விஷத்தை முறித்தருள்கின்றார். ஞானசம்பிரான் பார்த்த அளவிலேயே அந்த விஷம் முறிந்து போகின்றது. உடனே அவன் தூங்கி எழுந்தவனைப் போல எழுந்து விடுகின்றான். சம்பந்த பெருமான் சொன்னார், உன்னுக்கு மனைவியாக வரப்போகின்ற இந்த பெண் கற்புக்கரசி, அவளை கண்டு நான் வியக்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் திருமணமாகவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவள் உன்னை தீண்டாதிருக்கின்றாள். உன் கூட வரா, ஆனால் கைகோத்துண்டு வரல. இறந்து போன பிறகாவது ஒப்பாரி வைக்கும் போது அவன் உடம்பு மீது விழுந்து ஒப்பாரி வைப்பார்கள் எல்லாரும். அதையும் செய்யவில்லை அவள். சட்டத்திற்கு கட்டுப்பட்டு தீண்டாதிருக்கின்றாள். ஆனால் உன்னை தீண்டுவதற்கு உரியவள் அவள். ஆகவே இந்த திருத்தலத்திலேயே அவளை நீ திருமணம் செய்து கொள். இன்பத்திலும் துன்பத்திலும் அவள் உன்னை தீண்டுகின்ற பாக்கியத்தை பெற வேண்டும் என்று சொல்லி சம்பந்த பெருமானே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார். அப்படி வைக்கும்போது அவன் சொல்கிறான், எங்கள் சொந்தக்காரங்க யாரும் இப்போ இங்கே இல்லை. சொந்தக்காரங்களெல்லாம் வச்சு அவங்களுக்கு சோறு போட்டு தான் நாங்கள்லாம் வணிகர்கள், கொடீஸ்வரர்கள். இப்படி ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிறத கேட்டால் அவங்களாம் எங்களை கோச்சிப்பாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்குது? ஒரு சான்று வேண்டாமா என்று இருவரும் கேட்கும் பொழுது இந்த தலத்திலே எழுந்துள்ளிருக்கின்ற பெருமானுடைய திருலிங்க திருமேனி, இந்த தலத்தினுடைய ஸ்தல விருட்சம் வன்னி மரம், இந்த தலத்தில் இருக்கின்ற திரு தீர்த்தம் கிணறு, அங்கு தீர்த்தம் சிவத்தீர்த்தம், இந்த வன்னியும் இந்த கிணறும் இந்த பெருமானும் இந்த சிவலிங்க பெருமானும் அவர்கள் உங்களுக்கு சாட்சிகள் என்று ஞானசம்பிரமான் அருள்கின்றார். அவர்கள் ஏற்றுக்கொண்டு மதுரைக்கு வந்து விட்டார்கள். மூத்தாளும் இளையாளுமா சேர்ந்து இந்த வணிகரோடு குடுத்தரம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்குள்ளே நிறைய சண்டை வருது. அவங்க விளையாடும் போதெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டுக்கும் போது மூத்தாளுடைய பிள்ளை இளையாளுடைய பிள்ளையை அடிச்சிருது. அதனால் இளையவளாக இருக்கின்ற இந்த பெண் புறம்பயத்திலே திருமணம் செய்து கொண்டவள், அவள் அந்த மூத்தாளுடைய பிள்ளையை திட்டிடுறா. அது பொறுக்காமல் அந்த மூத்தாள் இவளை பார்த்து, நீ எந்த ஊர், நீ எந்த ஜாதி, நீ யார் பெற்ற பெண், யார் பார்க்க முடியாது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஏதோ என் புருஷனோட ஓடி வந்துட்ட ஆசை காரணமாக, நீ உரிய மனைவி இல்லை ஆகவே என்று அவளை நிந்திக்கின்றாள். அப்போ நீ பெற்ற பிள்ளை உரிய பிள்ளை இல்லை, லெஜிட்டிமேட் சன் இல்லை, லெஜிட்டிமேட் ஒய்ஃப் இல்லை. இங்கே இந்த கொஸ்டின் வந்து லெஜிட்டிமசி, திருமணம் என்ற சம்ஸ்காரம், ஒரு மெக்கானிசம், ஒரு ஆஃபீஸ், அது சட்டப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது அதன் மூலம் ஒரு கணவனும் மனைவியும் கணவன் மனைவியாக வாழ்ந்தால்தான் அது ஏற்புடையது, இல்லைன்னா அது இல்லெஜிட்டிமேட் என்று சொல்லி அது தகாதது என்று திட்டி விடுகின்றாள். மனம் புழுங்கிய இவள், பெருமானே உன்னை நம்பி தான் வெளியூர்க்கரையாக நான் இந்த ஊருக்கு வந்தேன், குடிபுகுந்தேன் என்று சொல்லி மீனாட்சி சுந்தர சொல்லிட்டு போய் ஒப்பாரி வைக்கிறாள் என்று அந்த பெருமானிடத்தில் சென்று அழுது புலம்பவும் பெருமான் சொல்கிறார், அஞ்ச வேண்டாம், உன்னுடைய மூத்தாள் கணவன் ஏனைய சுற்றத்தார்கள் அத்தனை பேரையும் இங்கே அழைத்து வா என்று சொல்ல, அத்தனை பேரையும் அழைத்து வந்தாள். அழைத்து வந்தபோது அந்த பெருமானுடைய ஈசான்ய திக்பாகத்தில் பெருமான் புறம்பயத்து பெருமானுடைய திருலிங்கத்தையும் புறம்பயத்தில் இருக்கின்ற அந்த தலவிருஷத்தையும் புறம்பயத்தில் இருக்கின்ற தீர்த்தத்தையும் காட்டினான். வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்து இந்த மூவரும் இவருடைய திருமணத்திற்கு சாட்சி, அதாவது என்ன சாட்சி, யார் சாட்சியாக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று மூத்தாள் ஏசும் பொழுது இவள் சொன்னாள், திருப்புறம்பயத்து பெருமானும் தீர்த்தமும் ஸ்தலவிருஷமும் சாட்சி என்று சொன்னாள். நல்லா கதையாக இருக்குதே, நீ பண்ணிட்ட கல்யாணத்துக்கு இவங்க தான் சாட்சி, வேறு மனுஷ சாட்சி இருக்குமா என்று கிண்டல் அடித்தாள். அவர்கள் வந்து உங்கள் இப்படி கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லவா போகிறாங்க வாய் திறந்து, ஆகவே நீ ஊரைய மாத்திரத்துக்காக தான் இப்படி பண்ணுற, நீ உண்மையான மனைவி இல்லை, நீ ஆசை கிழத்து என்று சொன்ன உடனே இவள் மனம் புறாது பெருமானிடம் விண்ணப்பித்தாள். அந்த மூன்று கரிகள் சாட்சிகளை பெருமான் மதுரையில் எழுந்துள்ள வண்ணம் செய்து இவள் உரிய மனைவிதான் என்று அவருடைய பெருமையை காட்டினார். உடனே அந்த வணிகன், இவ்வாறு இந்த இளையாளை அவள் துன்புறுத்திய காரணத்தினாலே உன்னை தள்ளி வைத்து விடுவேன் என்று சொன்னானா? அப்பொழுது இந்த இளையாள் சொன்னா, அப்படி சொல்லாதீங்க,
பெருமான் அருள் செய்ததுனால நாம் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். தாய் இல்லாத எனக்கு இந்த உங்களுடைய மூத்த மனைவியை நான் தாயாக வரித்துக் கொள்கின்றேன். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம். பெருமானுடைய அருளினாலே இந்த மதுரையில் இருக்கிற எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த புராணம் முடிகின்றது. இவ்வாறு எல்லையில்லாத லீலைகளை திருவிழாளர்களை பெருமான் தன்னுடைய அடியார்களை காக்கின்ற ஒரே காரணத்திற்காக. பெருமான் தனக்காக எந்த லீலையும் செய்யலை, எந்த திருவிழாடலும் பெருமானுடைய சுயநலத்திற்காக இல்லை. பெருமானுக்கு எந்த அதில் வந்து சுய லாபமும் கிடையாது, அவருக்கு எந்த கிரெடிட்டும் பெனிஃபிட்டும் கிடையாது. அவர் எல்லாமே தன்னுடைய அடியார்களுக்காக எழுந்தருளி செய்த அந்த லீலைகள் தான். இந்த லீலைகளை எல்லாம் கண்ணீர் பெருக்கி அகத்திய பெருமான் வசிட்டர் நாரதர் முனி போன்ற முனிவர்களுக்கு காசியில் இருக்கின்ற முத்தி மண்டபத்தில் சொன்ன உடனே அந்த பெருமக்கள் எல்லாம் அந்த ஆலவை பெருமானை நாங்கள் வணங்க வேண்டும் என்று கேட்டவுடனே அகத்தியர் சொன்னார், நானும் அதுதான் நினைத்தேன் என்று சொல்லி அத்துணை பேரையும் ஆகாய மார்க்கமாக வரவழைத்து அழைத்து கொண்டு வந்து வருகின்ற வழியில் இருக்கின்ற எல்லா க்ஷேத்திரங்களுடைய பெருமைகளையும் சொல்லிக்கொண்டே வந்து இந்த திருவாலவாய்க்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்து பொற்றாமரையிலே அவர்களை நீராட சொல்லி பவித்திர பணியாக அவர்கள் நீராடுகின்றார்கள். திருநீர் அணிந்து அந்த சிவமந்திரத்தை ஜபம் செய்து அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு பொற்றாமரை கரையிலே இருக்கின்ற சித்தி விநாயகரை வணங்கி முருகப்பெருமானை வணங்கி மீனாட்சி அம்மையை வணங்கி சொக்கநாத பெருமானை வணங்கி எல்லாம் வல்ல சித்தரை வணங்கி அவர்களது பெருமானுக்கு தாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற திவ்யமான அந்த அபிஷேக திரவியங்களினாலே அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து எண்ணில்லாத நிவேதனங்களை செய்து அந்த பெருமானை வழிபட்டு துதித்தார்கள். அந்த பெருமான் சொன்னார், நீங்கள் அனைவரும் இந்த மதுரையும் பதியிலேயே தபோவனம் அமைத்து எழுந்துருளியிருங்கள் சாஸ்வதமாக சொன்னார். ஆகவே காசியிலே இந்த புராணத்தை கட்ட அத்துணை முனிவர்களும் இன்றும் தங்களுடைய திவ்ய சரீரத்தோடு இந்த மதுரையும் பதியிலே வாழ்ந்து வருகின்றார்கள் என்று இந்த புராணமானது நிறைவு பெறுகின்றது. கேட்டவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி அமைகின்றேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தனக்கு உள்ளேயே ஸ்பூரித்தல் என்று சொல்வார்கள் இல்லையா, ஸ்பூரிக்கக்கூடியது. இதெல்லாம் யாருக்கு வரும்னா, இந்த சங்கீத கலைஞர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் வரும். இந்த பேசும் பொழுது இது இந்த நான் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் வேற இடத்துலயும் இருக்கலாம். சில சமயங்கள்ல நம்ம ஒண்ணு காப்பு அடிக்காம யோசித்து கொண்டே இருப்போம், ஏதோ ஒரு கருத்து ஸ்பூரிக்கும் உள்ள இருந்து அப்படியே வரும். ஆஹா, இந்த கருத்து ரொம்ப நல்லா இருக்கிறதே, சொல்ல வேண்டுமே என்று சொல்லுவோம். எனக்கே பல விதங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன், அந்த கருத்து சில வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது எங்கேயோ இருக்கும். நமக்கு முன்னாடியே யாரோ சொல்லி இருக்கிறார்கள், நம்ம ஒண்ணு புதுசா ஒன்னையும் கண்டுபிடிக்கல. ஆனா நமக்குள்ளே அந்த கருத்துக்கள் ஸ்பூரிக்கும். அதே மாதிரி தான் சங்கீத வித்வான் அப்படியே சங்கதி ஸ்பூரித்து கொண்டு வரும். அப்படியே சாதகம் செய்யும் பொழுது இல்ல கச்சேரியில ரொம்ப சந்தோஷமா அவன் கச்சேரியிலே பாடுகின்றான், அதை வாசிக்கிறான்னா அப்ப சங்கதிகள் வரும். எங்கிருந்து வரும்? இவன் பிராக்டிஸ் பண்ணாம சிலது வந்து விடும். அந்த சங்கதி எங்கிருந்து வரும்? உள்ள இருந்து வரும். அதே போலத்தான் இறைவன் குருவாக தனக்கு உள்ளேயே நமக்கு உள்ளேயே இருந்து வருவான். ஒன்று. ரெண்டாவது, தன்னுடைய தன்மையிலேயே எதிர்க்க வந்து ரெண்டாவது இல்லை, இப்படி இருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுவான். ரெண்டாவது தன்மை. மூன்றாவது, நான் முதல்லயே சொன்ன மாதிரி நமக்குள்ளேயே சில விஷயங்கள் ஸ்புரிக்கும். அடுத்தது யாராவது ஒருத்தர் இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவார்கள். எத்தனையோ பேர் இப்ப பேசுறது என்னன்னா, அப்படியே நானா சுயம் பிரகாசமா பேசுறேன்னா என்ன, பல பேர் சொன்னது நீ இப்படி இப்படி பண்ணலாம், இந்த இங்கே ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இப்படி இருக்கிறது, இந்த விஷயங்கள் இருக்கிறது. ஆரம்பத்துல பேசும் பொழுது எனக்கு இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது வெங்கட்ரமணின்னு சொல்லு, ரமணிச்சார் ரமணிச்சார் சொல்லிட்டு இருந்தேன். அவர் தான் என்ன ரொம்ப ஆதரிச்சு திருப்பாவை பேச ஆரம்பிச்சேன். பேசும் பொழுது எனக்கு பல மந்திரங்கள் அல்லது அந்த தத்துவங்களினுடைய வைஷ்ணவம் தான் முதல்ல ஆரம்பிச்சது தெரியாது. எனக்கு ரொம்ப அழகா வந்து சொல்லி கொடுத்தார்கள், பல பேர் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். அதே மாதிரி தான் எனக்கு திருப்புகள் எனக்கு குருவாக இருந்து கிருஷ்ணமூர்த்தி சார், இந்த பார் தமிழ் இப்படி திருப்புகளை இப்படி பிரிக்கணும், இந்த ராகத்துல பாடணும், இந்த தாளத்துல பாடணும். எனக்கு திருப்புகள் தப்பும் தவறுமா இப்ப ராகத்துல பாடியிருக்கலாம், நான் பாடலாம், ஆனா ஒரு அடிப்படை போட்டு தவறுக்கு அவர் காரணம் கிடையாது. ஏன்னா அவர் சங்கீதத்தை நல்லா கற்றுண்டு அவர் நல்லா பாடினார், எனக்கு அது சங்கீதம் தெரியாது, நான் இப்படியே பாடுகிறேன். ஆனா இப்படித்தான் பாட வேண்டும் முறை, இதுதான் திருப்புகளினுடைய சந்தம், இந்த இந்த அக்ஷரம், இந்த இந்த தாளம் இப்படி இப்படி நிக்கும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. வீட்டுல உட்காந்து சொல்லி கொடுத்தது, முருகனுடைய கோயில்ல உட்காந்து சொல்லி கொடுத்தது, ரொம்ப அதி ஆச்சரியமான விஷயங்கள். ஒன்று நமக்கு உள்ளேயே ஸ்பூரிக்கலாம், இன்னொருத்தர் வழி அப்படியே கோடிட்டு காமிக்கலாம், இல்லைன்னா கைப்பிடித்து கொண்டு எடுத்து செல்லலாம். குருவாக வந்து மனித குருவாக இருப்பதை போலவே செல்லலாம். இதைத்தான் அந்த முதல் அதிகரணத்துல சொல்லுகின்றார்கள். இது சிவஞான அதாவது சைவ சித்தாந்தத்துல மூன்றாக சொல்வார்கள். இந்த ஆணவ மனம் கர்ம மலம் நியாய அந்த ஆணவம் கர்மமாய என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள் ஒன்று என்று சொல்லுவார்கள். இப்போ ஆணவ மலம் மட்டுமே இருக்கக்கூடியவர் விஞ்ஞான கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இறைவன் உள்ளேயே ஸ்புரணமாக ஸ்பூரித்தலாக உள்ளேயே நின்று உணர்த்துவானா, ஆணவ மலருக்கு அத விஞ்ஞான கலர் என்று சொல்லுவார்கள். இப்போ ஆணவம் கர்மம் ரெண்டு மட்டும் இருக்கக்கூடியவர்களை பிரடயா கலர் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். இவர்களுக்கு நேரே வந்து உண்மையை உணர்த்தி செல்லுவான். மூன்றாவது சில பேருக்கு உண்டு, மூன்றாவது மூணு மலமுமே உண்டு, ஆணவம் கர்மம் மாயை இந்த மூணுமே உண்டு, அதுக்கு சகலர்னு பேர். அத நம்ம மாதிரி ஆளுகளுக்கு நமக்கு மானுட ஆச்சாரியன் மூலமாக வந்து தோன்றி இறைவன் நமக்கு நம்முடைய மலங்களை நீக்கி தன்னை விளக்குவான் என்று இந்த இடத்துல சொல்லுவார்கள். இதுக்கு என்ன என்ன தீட்சையெல்லாம் சொல்லுவான் என்று சொல்லும் பொழுது அருணகிரிநாதர் இதையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறார். முருகப்பெருமான் அவருக்கு உள்ளே ஸ்புரித்து வந்திருக்கிறார். அதே போல எதிர்த்த வந்து தோன்றி முத்தைத்தரு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்துக் கொடுத்தார், தடுத்தாட்கொண்டார். கம்பத்திலையனார் கோபுரத்திலையனார் என்று சொல்லும்படியாக கோபுரத்திலையனாராக கோபுரத்திலே இருந்து விழும் பொழுது அவரை தாங்கி அருணகிரி வள்ளலை முத்தைத்தரு என்று சுமாருன்னு சொன்னாராம். அடுத்தது பாடுன்னு சொல்லும் பொழுது எப்படி பாடுவேன், முத்தைத்தரு முத்தைத்தரு பத்தித்திரு நகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்து குருவரை என போது முதல்ல எடுத்தவன்னே சொல்லுவார். ஏன்னா நீ தான் குருநாதன். முதல் பாடலிலேயே திருப்புகள்ல சொல்லுவார் என்ன, முத்தைத்தரு பத்தித்திரு நகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்து குருவரை எனபோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் ஒப்பத்தும் அவர்க்கத்தமரரும். அடிப்பேன சுருதியின் முற்பட்டது, இது ஓங்காரத்தை அவர் சொன்னார்னு இந்த சரித்திரத்தை முதல் திருப்புகளிலேயே அருணகிரிநாதர் பாடுவார். அவருக்கு குருவாக வருவதை போலவே வந்து தோன்றி இப்படி இருக்க வேண்டும் என்று கொடுத்த பலவிதமான தீட்சைகளும் செய்கின்றார். இந்த சைவ சித்தாந்தத்துல இதுக்கப்புறம் சிவஞான சித்தியார்ல இந்த எட்டாம் சூத்திரத்துக்கு பலவிதமான தீட்சைகளை பத்தி எல்லாம் சொல்லி செல்லும். சக்ஷு தீட்சை என்று ஒன்று உண்டு, அதாவது கண்ணாலே தீட்சை செய்வது. அதை அருணைநாதர் சொல்றார், ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரனும். என்ன பண்ணாராம், பார்வையாலே அனுபூதி கொடுத்தார். இது சக்ஷு தீட்சை. அடுத்தது என்ன செய்கின்றார், திருவடி தீட்சை கொடுத்தாராம். அதை சொல்லும்போது வீர

0: அந்த திருவடியை கொடுக்கின்றாராம், திருவடி தீட்சை கொடுத்தாருன்னு. அதே மாதிரி நாவிலே பொறித்தாருங்கிறத இவர் சொல்லல, திருவிஞ்சை முருகன் பிள்ளை தமிழ்ல சொல்லுகின்றார். அமுதால் உலகோர் இடர் நீக்க பாட்டு மிக மூத மிக ஓத முன்னாள் ஒரு நேயன் உள் நாக்கில் தீட்டும் வடிவேன் என்று அந்த ஓங்காரத்தை சடாட்சரத்தை எழுதினாராம் முருகப்பெருமான். அதான் முத்தை திருவத்தி என்கின்றதாக வந்தது. ஜெபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளை என்று திருவாவினடியில் இருக்கக்கூடிய முருகன் ஜெபமாலை கொடுத்து உபதேசம் கொடுத்தார். செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பெருமான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றதுமே என்று உபதேசமையும் கொடுத்தார். அதே மாதிரி வாதனை தவிர்த்த குருநாதனும் குரத்தி திரு வேலைக்காரனே என்று குருநாதனாக இருந்தான் என்பதாக பல விதமாக இவருக்கு கொடுக்கக்கூடியதே அவர் சொல்லுவார். எப்படியெல்லாம் தன்னை குருநாதனாக ஆட்கொண்டான் என்று அருணகிரிநாதர் பல இடத்திலே அதுதான் குருபர குருபர என்று இவனை சுவாமிநாதனை அவ்வளவு ஸ்தோத்திரம் செய்து பாடுகின்றார். இப்போ இந்த சரித்திரத்தில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கல. என்ன முதலிலேயே சொன்னேன், தாமரைத்தலை இருந்தவன் குடிலை முன் சாற்றி மாமரைத்தலை எடுத்தனன் பகர்தலும் வரம்பில் காமர் வெற்றுடை குமரவள் நிற்றி முன்கலரும் ஓமெனப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்றுரைத்தான் என்று சொன்னமே, அங்கே முருகப்பெருமானை காமர் பெற்றுடை குமரவள்னு ஏன் சொல்லணும்? அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இங்கே சொல்லும் பொழுது கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது முருகப்பெருமான் செய்யக்கூடியது இப்ப உபதேசம் பண்ண போகிறார். அவனிடத்தில் ஓங்காரத்தை பற்றி கேட்கிறார். குடிலை முன் சாற்றி மாமரைத்தலை எடுத்தவன், இவன் குடிலைங்கிறத பிரணவத்தினுடைய பிரணவத்தை குடிலைன்னு அந்த இடத்துல சொன்னார். இங்க அடுத்தது நாலாவது வரையில ஓமெனப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்று உரைத்தான். ஓங்கிற வார்த்தையை அடுத்ததே சொல்லுகிறார். காமர் வெற்றுடை குமரவேள்னு சொன்னார். இதுல என்ன காரணம்? ரெண்டு காரணம் இங்க ஒன்று உண்டு. ஒன்று, முருகனுடைய திருவடிவமே 51 அக்ஷரங்களாக இருக்கக்கூடிய வடிவங்கள், அதுல ஓங்காரமும் அடக்கம். முருகனே நாலந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மார்கட்டும் பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடுவார். நால் அந்த வேதத்தின் பொருளாக எவன் இருக்கிறானோ, ஓரிடத்தில் ஆறிடத்தை உபதேச பொருளாக எவன் இருக்கிறானோ அவனே அந்த அக்ஷரங்களாக, அவனே ஓங்காரமாக, அவனே வேதஸ்வரூபனாக இருக்கிறான். நாதவிந்து கலாதி நமோ நமோ, வேதமந்திர ஸ்வரூபா நமோ நமோ என்று இதை திருப்புவள்ள பாடுவர். அவனுடைய அகாரம் என்பதுதான் முருகப்பெருமானுடைய தலை. உகாரம் என்பது அவனுடைய வலச்சேவியாக வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அக்ஷரங்கள் இங்கே சொல்லி இருக்கிறார்கள். அகாரம் என்பது முருகனுடைய தலை. ஆங்கிறது நெற்றி, ஈங்கிறது வழக்கல், ஈ என்பது என்கின்ற நெடில் வந்து இடக்கண், ஊ என்பது வலச்செவி, ஊ என்பது இடச்செவி, இப்படியே வரும். மா என்பது ஹிருதயம் என்று இந்த இடத்துல வரும். இப்போ அகாரம் என்கின்ற முருகனுடைய தலை, அவனுடைய வலச்செவி என்பது உகாரம், ஹிருதயம் என்கின்ற மகாரம், இந்த மூன்றும் ஆ ஊ மா என்று சொல்லக்கூடிய இருக்கிறதே, இது மூன்றும் சேர்ந்தாதான் ஓங்காரமாக இருக்கின்றது. ஓங்கார பொருளாக எவன் இருக்கிறானோ, பாமன் சுவாமிகள் எல்லாம் ஓங்காரத்து ஒளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என்று அலங்காரத்துல எதை பாடுவாரோ அதையெல்லாம் பாம்பன் சுவாமிகள் சொல்லும் பொழுது ஓங்காரமே முருகனுடைய வடிவம் என்று பலவிதமாக சொல்லுவார். ஓங்காரத்தின் உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என்று அலங்காரத்துல அருணகிரிநாதரும் சொல்லுவார். இப்போ முருகனுடைய உருவமே ஓங்கார வடிவமாக மந்திர வடிவமாக இருக்கிறது. ஆன காரணத்தினாலே காமர் பெற்றுடை குமரவேள் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுடைய உருவத்தை குறித்தார் என்பது ஒன்று. ரெண்டாவது, சரி ஏன் இவர் குமரவேள், முருகனுடைய அந்த அழகை சொல்லி இருக்கலாம், ஆனால் காமர் பெற்றுடை குமரவேள்னு சொல்லணுமா? பலவிதமான மன்மதனும் சேர்ந்தாலும் கூட அவனுக்கு இணை ஆகாத முருகன் என்று இந்த இடத்துல சொல்லணுமா? என்ன காமர் பெற்றுடை குமர வரம்பில் காமர் பெற்றுடை குமரவேள் சொல்லணுமா? என்ன மன்மதன் அழிந்த பிறகு, மன்மதன் அழிந்த பிறகு யோசிக்க வேண்டும். சிவனாலே மன்மதன் அழிந்தான், முருகப்பெருமானாலே பிரம்மன் அடிபட்டான். இது ஏன் சொல்லுகிறார்னா, சிவன் அழித்த அனங்கனாக்கினார், சிவன் மன்மதனை அனங்கனாக்கினார், அங்கம் உடையவனாக இருந்தவனை அனங்கனாக மாற்றினார். அவன் அழிந்துபட்ட பொழுதுதான் இவர் தட்சிணாமூர்த்தியாக உபதேசம் செய்தார் நாலு பேருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு நடக்காத பொழுது சின்முத்திரையிலே அமர்ந்து இதுதான் ஞானபாதம் என்று சொன்னாராம். அவ்வளவு காலம் சொன்னார். ஆனா இங்கே பிரம்மனை குட்டினார் வரும். பிரம்மன்னா என்ன? மன்மதன் என்பது ஆசையினுடைய வடிவம். ஆசையை அழித்த பொழுது அங்கே ஞானமானது தோன்றுகின்றது. இங்கே அப்படின்னா இதை அழிக்க வேண்டுமானார் கிடையாது. இது அழிக்கக்கூடிய தன்மையிலே இருந்ததல்ல, விபரீத ஞானம் என்று சொல்வார்கள். அதாவது ஒன்றை இன்னொன்றாக தெரிந்து கொள்ளுதல். பிரம்மன் தானே பிரணவஸ்வரூபம், நானே பரம்பொருள் என்று சொல்லுகிறான். காந்தத்தில் வரும் பொழுது நானே பரம்பொருள் என்று அவன் சொல்லுகிறான். இந்த ஓங்காரத்தினுடைய அர்த்தம் சொல்லுனா நான் தான். கந்தபானத்தில் அதனால்தான் தெரியலேன்னு சொன்னார். ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறான். இவன் போய் சிவபெருமானை கும்பிட்டு கொண்டு வந்தானே, அந்த அளவு கூட அறிவு இல்லையா? அதனால கொஞ்சம் ஆற்றினார் கச்சியப்பர். இல்லை எனக்கு தெரியலேன்னு வெழ்கினன் திகைத்தனன் என்று அவன் இருந்தான்னு சொல்லுவார். ஆனால் பிரம்மன் என்று தன்னையே பிரணவஸ்வரூபமாக அறிவது, தானே பரம்பொருள் என்று அறிவது விபரீத ஞானம் என்று சொல்லப்படும். பசுக்கள் தன்னை பதியாக உணர்வது, இது சைவ சித்தாந்தம். அத்வைதத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. நானே கடவுள் அல்ல, பதி வேறு பசு வேறு. இந்த பசுவானது நானே எல்லாம், நானே கடவுள்னு நினைச்சிட்ட அது விபரீத ஞானம். நீ கிடையாது, நான் தான் கடவுள், நீ எனக்கு பசுவாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த விபரீத ஞானத்தை திருத்தி பிரணவ உபதேசம் செய்யக்கூடியது. ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்க வேண்டும். அங்கே அவர் சொன்னது ஆசையை அழித்து உபதேசம் செய்தார். அதனால தான் இங்கே காமன் என்கின்ற வார்த்தை எடுத்தார், வரம்பில் காமர் வெற்றுடை. இங்கே அடுத்தது சொன்னார், இப்பிரம்மனை அடித்ததுக்கு காரணம் என்னன்னா விபரீத ஞானம் இருந்த காரணத்தினாலே விபரீத ஞானத்தை மாற்றி உண்மையான ஞானத்தை கொடுத்தார். தான் இப்படிப்பட்டது அல்ல. இந்த விபரீத ஞானத்தை தான் என்ன சொல்லுது, அரசனுடைய மகன் ஐம்புல வேடரில் அயர்ந்தனை வளர்ந்தனை என்று சொல்லுவார்களே, அந்த எட்டாவது இந்த சிவஞான சித்தியாரிலே சொல்லும் பொழுது, எட்டாவது சூத்திரமாக சொல்லும் பொழுது சொல்வார்கள், ஐம்புல வேடரில் அயர்ந்தனை வளர்ந்தன தன்முதல் குருவமா என்று சொல்லும்படியாக, ஐம்புல வேடருக்கு நடுவிலே அரசனுடைய மகனாக வேடர் நடுவிலே வளர்ந்தானே, நீ அரசன் மகன், நீ வேடன் அல்ல என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறாரே, நீ மல மாயைகளே ஆணவம் கர்ம மாயிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவன், நீ பதி அல்ல பசு, நான் பதி என்று காட்டி கொடுக்கிறார் சிவபெருமான். அந்த பதிஞானத்தையும் பசு ஞானத்தையும் அந்த வழங்கக்கூடியதான் விபரீத ஞானத்தை விலக்கி, அவன் வேடர் மகன் என்று சொல்லக்கூடிய விபரீத ஞானத்தை விலக்கி, நீ பசு, நீ அரசனுடைய மகன் என்று காட்டி கொடுக்கிறாரே, இது வந்து விபரீத ஞானத்தை நீக்கி பிரணவ உபதேசத்தின் மூலமாக உண்மையான ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் ஓம் எனப்படும் முடிப்பொருள் என்று ஓம பின்னாடி சொல்லி முதல்ல சொல்லும் பொழுது குடிலை என்பதாக அதனுடைய மற்றொரு பொருளை சொன்னார். காமர் பெற்றுடை குமரவேள் என்பதாக இவன் மன்மதனை அழித்தார் அவர், ஆனால் இவன் மன்மதனை அழிக்கவில்லை. இரண்டாவது, இவனுடைய உருவமே 51 அக்ஷரங்களாக இருக்கக்கூடியது, வேதமந்திர ஸ்வரூபமாக இருக்கப்படக்கூடியவன், நாதவிந்து கலாதி என்று சொல்லக்கூடிய தத்துவத்தையும் சொன்னார். இன்னொரு விஷயம் உண்டு, அகாரம் உகாரம் அகாரங்கள் இருக்கிறதே, ஆங்கிறது இறைவன், ஆ என்பது இறைவன், மா என்பது ஜீவாத்மா. மனத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலே, மாறிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே, யாராவது ஒருத்தர் இவனுக்கு உணர்த்த வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே மா என்கின்ற அக்ஷரத்தை ஜீவாத்மாக்களுக்கு சொல்வார்கள். அகாரம் என்பது எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய இறைவன், ஆ என்பது, மா என்பது ஜீவாத்மா. ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இப்ப ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப நான் இருக்கிறேன், இங்க மைக் இருக்கிறது, நான் இருக்கிறேன், புஸ்தகம் இருக்கிறது. இப்ப நான் புஸ்தகம், நான் மைக்கு, நான் பேப்பர், என்ன இருக்குது இல்ல, நான் லைட்டு, அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? ஒரு தொடர்பும் இல்லை. இதை தொடர்பு படுத்தணும். இந்த தமிழ்ல சொல்லும் பொழுது இலக்கணத்துல சொல்றது இல்லையா, என்னுடைய, எனக்கு, என்னாலே, ஏதாவது உருபுகள் சொல்லுவாங்களே, வேற்றுமை உருபுன்னு சொல்றது இல்லையா தமிழ் இலக்கணம். இலக்கணமே படிச்சா தானே பிரச்சனையே இல்லை. இலக்கணத்துக்கு இப்ப யாருமே போறதே கிடையாது. இப்ப இலக்கணத்திலே சொல்லுவதை போலவே நான் வைத்தியநாதன் வச்சுக்கலாம், வைத்தியநாதன் புஸ்தகம், ரெண்டு இருக்கிறது, என்ன வரணும், வைத்தியநாதனின் புஸ்தகம், வைத்தியநாதனின் மாலை, வைத்தியநாதனுக்காக விளக்கு, சொல்லலாமா, வைத்தியநாதனுடைய புஸ்தகம், வைத்தியநாதனுக்கு விளக்கு, வைத்தியநாதனுக்காக மைக்கு சொல்லலாமா? இப்போ இப்போ இரண்டு பொருள்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு வந்திருக்கிறது இல்லையா? வைத்தியநாதன் புஸ்தகம், வைத்தியநாதன் மாலை, வைத்தியநாதன் விளக்கு, வைத்தியநாதன் மைக்கு, இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ரெண்டும் வேற வேற உண்டு. இப்போ வைத்தியநாதனுடைய புஸ்தகம், வைத்தியநாதனுக்காக விளக்கு, வைத்தியநாதனுக்காக மைக்கு வருமா? வைத்தியநாதனின் பேப்பர் சொல்லாமா? இப்போ இரண்டுக்கும் நடுவில் என்ன வருகிறது? ஒரு உருவு வருகிறது. இந்த அகார உகாரம் அகாரத்தில் ஊ என்று சொல்லக்கூடியது இந்த உருபு என்று சொல்லும்படியாக வரும். ஆனா அந்த உருபு யாருன்னு கேட்டா, எதுன்னு கேட்டா, இறைவனுடைய அருள் சக்தி குரு. இந்த உகாரம் என்பது குரு, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று இந்த மூன்றுக்கும் சொல்வார்கள், அகார உகாரம் அகாரத்துக்கு. இன்னொன்று உண்டு, பரம்பொருளையும் ஜீவனாக இருக்கப்பட்ட ஜீவாத்மாவையும் இணைக்கக்கூடியது யாருன்னா குரு, இறைவனுடைய அருட்சக்தி. அருளது சக்தியாகும் அறம் தனக்குன்னு. அதனால்தான் உமா பிரணவம் என்று ஊ என்கின்ற எழுத்தை முதலாக கொண்டிருக்கக்கூடியதை பிரணவம் என்று சொல்வார்கள். உமா என்று சொல்லக்கூடியது பிரணவம் என்று சொல்வார்கள். அப்ப அம்பிகை இருக்கிறாள், இறைவனுடைய சக்தி இருக்கிறது, பரமேஸ்வரனுடைய சக்தி, இறைவனே குருவாக உகாரமாக இருக்கிறான். இந்த அகார உகார மகாரங்களிலே அகாரம் என்பது பரமேஸ்வரன். எப்படி தெரியும்? இந்த ஆங்கிறத தமிழ்ல எழுதி பாருங்க, ஆங்கிறத தமிழ்ல எழுதி பாருங்க. சமஸ்கிருதமா இருந்தாலும் சரி, ஆனா தமிழ் தான் சரியா வரும். ஏன்னா சமஸ்கிருதத்துல எழுதும் பொழுது மகாரம் அகாரத்துல சேராது, ஆனா அகாரத்துல இருந்து மூணு போட்ட மாதிரி இருக்கும். சமஸ்கிருதத்துல எழுதி, சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் இருக்கலாம், வடமொழி பயிற்சி இருந்தவர்கள் ஆன்னு போடுகிறோம், மூணு மாதிரி போட்டு பக்கத்துல ஒரு கோடு போடுகிறோம் இல்லையா? இந்த மூணு மாதிரி போட்டா அது ஊ, அது கூட பக்கத்துல ஒரு கோடு போட்டா அதுக்கு ஆ. ஆனாவுக்குள்ள ஊனா இருக்கும் சமஸ்கிருதத்துல, ஆனா மானா இருக்காது, மானா இருக்காது, சரிங்களா? ஆனா தமிழிலே ஆனாங்கிறத எழுதி பாருங்கள், கீழே இருக்கிற பகுதியை மறைத்து கொண்டால் அது ஊங்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆனாங்கிறத கீழே இருக்கக்கூடிய அந்த வளைவை மறைத்து கொண்டு பார்த்தால் மேல இருக்கக்கூடிய பகுதி ஊங்கிற மாதிரி காமிக்கும். இப்ப மேலே இருக்கக்கூடிய பகுதியை மறைத்து கொண்டு பார்த்தால் கீழே இருக்கிறது திருப்பி போட்டா மா எப்படி இருக்குமோ அது மாதிரி, அந்த உருட்டாமான்னு சொல்லும் இல்லையா, திருப்பி போட்ட மாதிரி தரகிழ தொங்கின்ற மாதிரி இருக்கும். அதுதான் இறைவனிடத்திலே, ஆ என்கின்ற இறைவனிடத்திலே சக்தி ஓங்கி இருக்கும், அதாவது கருணை ஓங்கி இருக்கும். அதனால கருணை மேல உகார வடிவமாக இருக்கும். அவனிடத்திலே அவனுடைய திருவடியை அவனிடத்திலேயே தொற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்மா தலைகிடாக, அதனால தான் மா என்பதாக சுட்டிப்பாடும். தமிழ் தெரிந்தவர்கள் தயவு பண்ணி இதை எழுதி பாருங்கள். அகார உகார மகாரங்கள் ஒரே எழுத்திலே அடங்கும், அதுல ஆ என்கின்ற எழுத்திலே அடங்கும், தமிழ் ஆவிலே அடங்கும். ஆனால் சமஸ்கிருதத்திலே பார்க்கும் பொழுது ஆ என்கின்ற எழுத்திலே அகாரமும் உகாரமும் மட்டுமே அடங்கும். இப்போ இறைவனிடத்திலே மூன்றும் அடங்கி கிடக்கின்றன என்று சொல்லக்கூடியதுதான் அகாரம், அதனால அது இறைச்சக்தி. இப்ப மா என்பது இறைவனை நாடி இருக்கக்கூடிய பசுக்கள். இப்ப ரெண்டையும் சேர்க்கும்படியாக ஜீவனையும் பரமனையும் சேர்ப்பதற்காக இடையிலே வரக்கூடிய குரு இருக்கிறதே, இறைவனுடைய அருள் இருக்கிறதே, அந்த எவன் தன்னுடைய அருளை கொண்டு குருவாக வருகிறானோ அந்த குருவாக வருகின்ற இறைவன் இடையிலே ஊ என்கின்ற உகாரமாக வருகிறான். அதனாலதான் குமரங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இப்ப தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், முருகங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இது காத்தல் பிரணவம் என்று சொல்லப்படும். இந்த ஊ என்கின்றது வந்து காத்தல் பிரணவம், அதாவது பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்துக்கு காரணம் அகாரம், சிருஷ்டி ஸ்திதி லயம் என்று சொல்லும்படியாக சிருஷ்டிக்கு காரணம் அகாரம், ஸ்திதி என்று சொல்லும்படியாக நிலைத்தல் காத்தலுக்கு காரணம் உகாரம், அழித்தலுக்கு காரணம் மகாரம் என்று சொல்வார்கள். இப்போ அகார உகார மகாரங்களிலே காத்தல் என்று சொல்லக்கூடிய ஸ்திதி இருக்கிறதே, அந்த காத்தல் என்பது உகாரம். உலகத்தையெல்லாம் பிரபஞ்சத்தையெல்லாம் காக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே குமரன் முருகன் என்று உகாரத்தை முதலிலே எடுத்துக்கொண்டார். இது ஒரு பொருள். இரண்டாவது, நமக்கு குருவாக இருந்து நம்மை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளக்கூடிய பரம குருநாதனாக இருக்கின்றான். அதனால்தான் குமரன் முருகன், நாதா குமரானம என்றும் முருக குமர குருபர என்று சொல்லும்படியாகவும் அவனை பாடுகின்றார். அவன் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதாக அருணகிரிநாதர் பாடுவார். இப்போ இடையில இருப்பது முருகனுடைய, அந்த முருகனுடைய இறைவனுடைய அருட்சக்தி குருநாதன். இறைவன் முருகப்பெருமான் அகாரம், நாமெல்லாம் அகாரம், நம்ம ரெண்டையும் சேர்ப்பதற்காக இருக்கின்றதே அந்த உகாரம். இறைவனுக்கானவர்கள் நாம், இறைவனுக்கானவர்கள் நாம் என்று நம்மை உணர்த்தி, நமக்கு நம்மை உணர்த்தி இறைவனிடத்திலே கொண்டு போய் நம்மை சேர்ப்பிக்கின்றார்களே. பதியினுடைய பசுனி, பதிக்கான பசுனி, பதியினிடத்திலே சேர வேண்டிய பசுனி என்று காட்டி கொடுக்கிறார்களே. பதியினுடைய பதிக்கான பதியினிடத்திலே என்று சேர்க்கின்ற உருவாக வருகின்றாரே அந்த குருநாதன், அவர்தான் அந்த உகாரம் என்று சொல்லக்கூடிய அக்ஷரத்திலே சொல்லப்படுகிறார். அதை சுட்டிக்காட்டக்கூடியதுதான் பிரணவம். அந்த பிரணவத்தை தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். இந்த பிரணவ உபதேசத்தை இறைவன் முருகப்பெருமான் பரமேஸ்வரனுக்கு செய்தார். சின்ன சின்ன விஷயங்கள் உண்டு, அடுத்ததுக்கு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி எங்கே பண்ணார்னார். திருத்தணி புராணத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லுவார். திருவேங்கட மலையிலே முருகப்பெருமான் சாஸ்தாவாக, பிரம்மசாஸ்தா மூர்த்தியாக இருந்து இந்த உபதேசத்தை பண்ணார்னு, அதாவது இந்த உபதேசத்தை பண்ணுவதற்காக பிரம்மசாஸ்தாவாக இருந்தார் என்கின்ற ஒரு தணிகை புராண திருத்தணி புராணத்துல வரும். நம்ம முதல்ல பார்த்தோம், நாலு கரங்களை கொண்டு தானே வரத அபயம் கமண்டலம் அக்ஷமாலையை கொண்டு முருகப்பெருமானே தான் சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தார் என்பதையும் நம்ம பார்த்தோம். நம்ம முதல்லயே பார்க்கும் பொழுது முருகப்பெருமானாக இருந்து இம்முருகப்பெருமானே சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தார், தானே எடுத்துக்கொண்டார் என்று சொல்ல முடியாது. ஒரு தனில் ஒரு கரந்தனில் கண்டிகை படம் பறித்து ஒரு தன் கரந்தனில் குண்டிகை தரித்து இரு கரங்கள் வரதமோட அவையந்தர பரம்பொருள் மகன் ஓர் திருமுகம் கொண்டு சதுமுகம் போல் விதி செய்தான் என்று சொல்வார்களே, அதுக்கு பேர் பிரம்மசாஸ்தா மூர்த்தி என்று பேர். மேல இருக்கக்கூடிய ரெண்டு கரங்கள்ல கமண்டலமும் அக்ஷரமாலையும், கீழே வரத அபயங்களை கொண்டிருக்கிறான், அதுக்கு பிரம்மசாஸ்தா மூர்த்தி என்று பேர். அப்படி பிரம்மசாஸ்தா மூர்த்தியாக திருவேங்கடமலை, இப்ப திருமலை திருப்பதின்னு சொல்றமே, அங்கே இருந்தார். அங்கே இருந்து அவர் உலகத்தை எல்லாம் படைத்தார் என்று திருத்தணி புராணம் சொல்லும். இதுக்கு இன்னொன்னு உண்டு, திருவேங்கட திருப்புகள்ல பாடும் பொழுது வேண்டும் வேண்டும் அடியர் போலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாள் என்று சொல்லுவார். இன்னைக்கு இருக்கிற பெருமாளுக்கு எவ்வளவு வேணும்னாலும் கொடுப்பார் கொடுப்பார், கொடுத்துட்டே இருப்பாருன்னு நம்ம சொல்றோம். ஆனா முருகப்பெருமானை சொல்லும் பொழுதுதான் இதை சொல்லுகின்றார். அதுவும் திருவேங்கடமலை திருப்புகள்ல சொல்லும் பொழுது வேண்டும் அடியர் போலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உறவும் பெருமாளே என்று சொல்லும்படியாக திருவேங்கடமலைதனில் உறைவோனே என்று அடியவர்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக பிரம்மசாஸ்தாமூர்த்தியாக இருந்தான் என்று திருத்தணிகை புராணம் சொல்லும். இது மாதிரி பலவிதமான கருத்துக்களை இங்கே பார்க்கும் பொழுது, ஸ்காந்தம் கந்த புராணம் புராணங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ கருத்துக்கள் கொட்டி கிடக்கின்றன. இந்த ஆறு காண்டத்துல இந்த உற்பத்தி காண்டம் தான் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும், அதுக்காக கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னு கேட்டா, இதுல இருக்கக்கூடிய சரித்திரங்கள், இருக்கக்கூடிய விளக்கங்கள் பின்னாடி வரக்கூடியதுக்கெல்லாம் முன்னாடியே பீடிகை ஒரு நம்ம முன்னுரை போட்ட மாதிரி ஏராளமான விஷயங்களை தத்துவங்களை எல்லாம் இங்கேயே கொடுத்து விடுகின்றார்கள். அப்படி தானே முருகப்பெருமான் குருநாதனாக சுவாமிநாதனாக இருந்து அங்கே உபதேசம் செய்தாரே, திருவேரகத்துல உபதேசம் செய்தாரே, அந்த உபதேசம் செய்த சரித்திரம் நமக்கு ஞானத்தை கொடுப்பதாக அமையட்டும். இந்த பிரபஞ்ச ஞானத்தை முருகன் இதன் மூலமாக கொடுக்கிறார். இதுக்கு அப்புறம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு உண்டு, என்னன்னா முருகனுடைய பெருமையை சிவபெருமான் சொல்லுகிறார். இங்க இருந்து சிவபெருமான் போனாரா இல்லையா கைலாசத்துக்கு, தன்னுடைய இடத்துக்கு போனார். போன பொழுது அம்பிகை அவரோடு வரவேற்று கேட்டாராம், என்ன ஆச்சு, என்ன நடந்தது, பிரம்மாவை சிறையில போட்டிருந்தாரே என்ன நடந்ததுன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா, முருகப்பெருமான் எனக்கு உபதேசம் செய்தான், பிரணவம் தெரியாத காரணத்தினால பிரம்மனை சிறையில் இட்டான், நான் போய் கேட்டேன், எனக்கு உபதேசம் செய்தான்னு. அப்பேற்பட்ட சிறப்புடையவனா என்று இந்த ஸ்காந்தத்தில் வரும். அப்பேற்பட்ட சிறப்புடையவனா, அந்த சிறப்பை எனக்கு சொல்லக்கூடாதா என்று அம்பிகை முருகப்பெருமானுடைய சிறப்பை சிவபெருமானிடத்துல கேட்கிறார். சிவபெருமான் பரம சந்தோஷமாக சொல்லுகின்றாராம், கல்யாணியே சொல்லும் பொழுது அவ்வளவு அழகா வார்த்தை வரும், கல்யாணியே மிகவும் அந்த முகம் அப்படியே மங்களகரமாக விளங்கக்கூடியவளும், ஆனந்தத்திலே முகம் ஆனந்தத்திலே ததும்பி இருக்கக்கூடிய முகத்தை உடையவளுமான கல்யாணியே, நீ உலக க்ஷேமத்துக்காக இதை கேட்டிருக்கிறாய், நான் சொல்லுகிறேன் கேள் என்று முருகப்பெருமானுடைய சிறப்பையெல்லாம் சொல்லுகிறார். இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பு அளக்க முடியாத சிறப்பு, சிவனும் முருகனும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய சிறப்பு. சிவனை விட முருகன் சிறந்தவனா, முருகனை விட சிவன் சிறந்தவனா தகப்பனானா, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் இரண்டு, அதாவது ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பகுதிகளைப் போலே, ஒரு நாளினுடைய இரண்டு பகுதிகள் இரவு பகல் போலே இருக்கிறார்கள். அவ்வளவுதான் வெறும் கிடையாது. இதுக்கு இன்னொரு தத்துவம் முதலே நம்ம பார்த்திருக்கிறோம். மூணு தத்துவம் சொல்லுவார்கள். எப்படி? அம்பிகை, பரமேஸ்வரன், நடுவிலே முருகப்பெருமான். இந்த மூன்று பேர் இருக்கிறது எப்படி இருக்கிறதுன்ட்டு சொல்லுகிறார் கச்சியப்ப முனிவர். எப்படி இருந்ததுன்னா, தன்னுடைய திருமேனியிலே முழுவதுமாக நீர் பூசி இருக்கின்றானாம் சிவபெருமான். பவள குன்றமாக இருக்கக்கூடியவன் மேல அப்படியே நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண்ணுடைய தோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே என்றிருக்கும்படியாக முழுமையாக உத்தூலனம் செய்து ஒளிரும் ஒண்மையனை என்ற மாணிக்க வாசகர் சொல்வாரே, விபூதி அப்படியே ஸ்நானம் செய்தவனாக உத்தூலன ஸ்நானம் செய்தவனாக இருக்கின்றான் சிவபெருமான். விழவிழையே இருக்கிறான். அம்பிகை கண்ணங்கருத்தவளாக இருக்கிறாளாம். முருகப்பெருமான் சிவந்தவனாக இடையில இருக்கிறானா. இது எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு நாளினுடைய பகல் பகுதியை போலே சிவனும், இரவு பகுதியை போலே அம்பிகையும், அந்தியம் போதை போலே முருகப்பெருமானும், சந்தியா காலத்தை போலே முருகப்பெருமான் இருக்கிறார்கள் என்று கச்சியப்ப முனிவர் பாடுவார். அது மாதிரி மூன்று வேண்டும் ஒரு நாள்னு சொல்றோம். இப்ப நாள்ல வந்து ராத்திரியே கிடையாது, பகல் தான். பகலே கிடையாது, ராத்திரி தான். ரெண்டும் கிடையாது, சந்தியா காலம். இப்படி சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு பேரும் இல்லாம சந்தியா காலம்ங்கிறது உண்டா? இப்ப மூன்று பேரும் இருப்பார்கள். பகலே இருக்க முடியாது, இரவே இருக்க முடியாது. இருக்கலாம் இங்கே நம்ம ரஷ்யா இல்லது அந்த பகுதிகள் ஆர்க்டிக் பிரதேசங்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே, ஆறு மாசம் பகல், ஆறு மாசம் இரவுன்னு. ஆனா பகல் என்று வந்தால் இரவு என்கின்ற ஒன்று வருகிறது இல்லையா? வராம இருக்கிறது இல்லையா? முழுமையாக பகல், அந்த வெளிச்சத்தை தவிர வேற கிடையவே கிடையாது. அப்படி ஏதாவது உண்டா? அதே போல ஒரு பகுதி நல்லது கெட்டதுன்னு ரெண்டு உண்டு. இப்ப நாணயத்தினுடைய இந்த பக்கம் அந்த பக்கம் நடு என்கின்ற மூன்றாவது பேப்பர்ல வேணும்னா அது சின்னதா மெல்லிதாக இருக்கலாம், ஆனா நடு என்கின்ற ஒன்று இருக்கும் இல்லையா? அது எதுவுமே இல்லாமல் இருக்க முடியாது. நாணயத்துல இருக்க முடியும். இந்த ஒரு ரூபாய், அஞ்சு ரூபாய், பத்து ரூபாய் அப்படிலாம் பாக்கலாம். இந்த பக்கம் தலை, அந்த பக்கம் பூவுன்னு சொல்றோம். நடுவில் அந்த வட்டம் இருக்கிறது இல்லையா? அதே போலத்தான் முருகப்பெருமான். இப்போ தலையா பூவா பார்க்கிறோம். தலையாக இருக்கக்கூடிய, எல்லாருக்கும் தலையாக விளங்கக்கூடிய தேவாதி தேவன், பூவாக பூவை, பூவையாக இருக்கக்கூடிய, பூவை சூடி இருக்கக்கூடிய அம்பிகை, நடுப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான், இந்த மூன்று பேரும் இருக்கிறார்கள். மூன்று பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனா மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய தத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுடைய தத்துவம் என்ன? இதுல அம்பிகை எப்படி, சாக்தம் எப்படி கலக்கிறது, சைவம் எப்படி கலக்கிறது, முருகப்பெருமானுடைய கௌமாரம் எப்படி இங்கே விஞ்சி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஒன்றாக எப்படி இருக்கிறது என்று நம்ம அவனுடைய முருகப்பெருமானுடைய நாம மகிமை, அவனுடைய ரூப மகிமை, அவனுடைய மிகச்சிறந்ததான அவனுடைய பலவிதமான திருவிளையாடலுடைய மகிமையை சிவபெருமான் அம்பிகைக்கு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். இதை கச்சியப்ப கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார். எம்பெருமான், அந்த முருகப்பெருமான் எல்லா இடத்திலேயும் திருவிளையாடல்கள் புரியும் பொழுது இதை சிவபெருமான் சொன்னதாக அந்த இடத்துல முதலிலேயே சொல்லி சென்றிருப்பார். நம்ம முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் பரம ஆனந்தமாக அனுபவிப்போம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 25. சூத புராணிகர் கூறுகிறார், சௌனக மகர்ஷியே, நீங்கள் சிவனது சாரூபியத்தையே பெற்றவர், பேரறிஞர், நல்ல எண்ணம் கொண்டவர். ருத்ராட்சத்தின் பெருமைகளை சற்று சுருக்கமாக கூறுகிறேன், கேளுங்கள். ருத்ராட்சம் சிவனுக்கு மிகவும் உகந்தது, மிக மிக தூய்மையானது. அதை காண்பதும் தொடுவதும், அதை வைத்துக் கொண்டு ஜபிப்பதும் பாவங்கள் அனைத்தையும் தொலைக்கும். முன்பொரு சமயம் அனைத்து உலகங்களுக்கும் உதவ, அனைத்து உலகங்களுக்கும் உதவ எண்ணிய சிவபரம்பொருள் உமையம்மைக்கு ருத்ராட்சத்தின் பெருமைகளை கூறியுள்ளார். சிவபெருமான் கூறுகிறார், மங்களங்களை அருளும் மகேஸ்வரியே, அடியார்களுக்கு இதம் செய்ய விரும்பி உண்மையில் கொண்ட அன்பினால்
3: ருத்ராட்சத்தின் பெருமைகளை கூறுவேனாக. மகேஸ்வரியே, முன்பொரு சமயம் நான் மனதை அடக்கி ஆயிரக்கணக்கான தெய்வ வருடங்கள் கடுந்தவத்தில் மூழ்கியிருந்தேன். ஒரு நாள் எனது மனம் கலங்கி தவம் கலைந்தது. அனைத்து உலகங்களுக்கும் நன்மையே செய்யும் பரம்பொருளான நான் உடனே எனது இரு கண்களையும் திருவிளையாட்டாக திறந்தேன். அவ்வாறு திறந்த அழகிய கண்களிலே இருந்து சில கண்ணீர் துளிகள் கீழே சிந்தின. அக்கண்ணீர் துளிகளில் இருந்து இரு ருத்ராட்ச மரங்கள் தோன்றின. அடியார்களுக்கு அருள்வதற்கென்றே அக்கண்ணீர் துளிகள் தாவர நிலை பெற்றனவோ என்னவோ. அதில் தோன்றிய ருத்ராட்சங்களை விஷ்ணுபக்தர்களுக்கும் மற்ற நாள் வர்ணத்தவர்களுக்கும் பிரித்து தந்தேன். எனக்கு உகந்த ருத்ராட்சத்தை இந்நில உலகில் கௌட தேசத்தில் பயிரிடச் செய்தேன். வடமதுரை, அயோத்தி, இலங்கை, மலைய பர்வதம், சஹ்யகிரி அதாவது விந்தேமலை, காசி மற்றும் பல பல தேசங்களிலும் அதன் வேர் தோன்றியது. சுருதிகளில் புகழப்பட்ட இந்த உயர்ந்த ருத்ராட்சம் சகிக்க முடியாத பெரும் பாவங்களையும் அழித்து ஒழிப்பது. எனது கட்டளையினாலேயே இவ்வுலகில் அந்தணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள், வேளாளர்கள் என்கிற நான்கு வர்ணங்கள் தோன்றின. சுபங்களைத் தரும் ருத்ராட்சங்களும் இவ்வாறே நால்வகைத்ததாகும். அந்தணர் முதலிய பிரிவு போல் ருத்ராட்சம் வெண்மை, செம்மை, மஞ்சள், கருமை என நால்வகைத்தன. அந்தந்த வர்ணத்தவர் அந்தந்த ருத்ராட்சத்தையே அணிய வேண்டும். இவ்வுலக போகமும் பின்பு முக்தியும் பெற விரும்பும் நால் வர்ணத்தவரும் அதிலும் சிவனடியார்களாக உள்ளவர்கள் இறைவன் இறைவியின் திருவருளை பெற கட்டாயமாக ருத்ராட்ச காய்களை அணிய வேண்டும். நெல்லிக்காய் அளவுள்ள ருத்ராட்சமே மிகச்சிறந்தது. இலந்தைப்பழ அளவுள்ளது நடுத்தரமானது. கடலை அளவுள்ளது மிக மிக குறைந்தது கீழ்த்தரமானது. பக்தர்களின் நலம் கருதியே இப்பிரிவுகளை கூறினேன். மகேஸ்வரியே, இலந்தைப்பழ அளவுள்ள ருத்ராட்சம் இவ்வுலகில் இன்பத்தையும் சௌக்கியத்தையும் மேலும் மேலும் வளரச் செய்து விரும்பியதை விரும்பிய வண்ணம் தரும். அது சிறிதுதானே என நினையாதே. நெல்லிக்காய் அளவுள்ள ருத்ராட்சம் அனைத்து தீவனைகளையும் களைவது, அரிஷ்டங்களை தொலைப்பது. குந்துமணி அளவுள்ள ருத்ராட்சம் விரும்பியதெல்லாம் நல்கும், காரியங்களை பயன் உடையதாக செய்யும். அளவில் சிறியதாக சிறியதாக அதிக பயனை தரும். பெரிய ருத்ராட்சத்தை விட சிறிய ருத்ராட்சம் 10 மடங்கு அதிக நலனை தருவதென்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். பாவங்கள் தொலைய வேண்டுமெனில் ருத்ராட்சம் அணிவது அவசியம். விரும்பியதெல்லாம் பெற தருவது ருத்ராட்சம். எனவே அதை அணிவதும் கட்டாயமாகும். பரமேஸ்வரியே, மங்களமான ருத்ராட்ச மாலை அளிக்கும் நற்பயன் போல இவ்வுலகில் பயன் தருவது வேறு எந்த மாலையும் இல்லை என்பது கண்கூடு. அம்பிகையே, ஒரே அளவுள்ள உறுதியான பிசுபிசுப்புள்ள பருத்த மேற்பகுதி, சற்று கூர்மையுள்ளதாக உள்ள அழகான ருத்ராட்சம் விரும்பியதையெல்லாம் அருள்வது, போகத்தையும் முடிவில் முக்தியையும் தருவதாகும். பூச்சி எரித்தது, சற்று பின்னமானது, பாதியாக உடைந்தது, மேற்புறம் முள் போன்ற சொரசொரப்பின்றி வலுவிழுப்பாக உள்ளது, அடிபட்டது, முழுமையாக உருண்டையாக இல்லாதது, இவ்வாறுள்ள 6 வகையான ருத்ராட்சங்களையும் ஏற்கக்கூடாது. மாலையாக கோர்ப்பதற்கு ஏற்ப இயற்கையாகவே துளையுள்ள ருத்ராட்சம் மிக உயர்ந்தது. மனிதனால் துளை செய்யப்பட்ட ருத்ராட்சமணி நடுத்தரத்தது. ருத்ராட்சமணியை அணிதல் பெரும் பாதகங்களையும் நசிக்கச் செய்யும். 1100 ருத்ராட்சம் அணிந்தவன் பெரும் பயனை பற்றி 100 வருடங்கள் கூறினாலும் முடிவுறாது. சில பக்திமான்கள் 550 ருத்ராட்சங்களை கோர்த்து கிரீடம் போல் செய்து தலையில் அணிவது உண்டு. 360 ருத்ராட்சங்களை ஒரு மாலையாக கட்டி அதுபோல் 3 மாலைகளை பூணூலாக அணிவது சிறந்தது. இதன்பின் எந்தெந்த உறுப்புகளில் எந்த எத்தனை எத்தனை ருத்ராட்சங்கள் அணிய வேண்டும் என்பதை விளக்கிய சூதர் மேலும் கூறலானார். மகரிஷிகளே, ஈசான சர்வ வித்யானாம் என்கிற மந்திரத்தை கூறி தலையிலும், தத்புருஷாய வித்மகே என்கிற மந்திரத்தை கூறி இரு காதுகளிலும், அகோர அகோரேபியோ என்கின்ற மந்திரம் கூறி கழுத்திலும் மார்பிலும், அகோர பீஜ மந்திரம் கூறி இரு கைகளிலும் ருத்ராட்சம் அணிய வேண்டும். 15 ருத்ராட்சங்கள் கொண்ட மாலையை வாமதேவா எனமோ என்கிற மந்திரம் கூறி வயிற்றில் அணிய வேண்டும். அல்லது பஞ்சபிரம்ம மந்திரங்களை பிரணவமான ஓங்காரத்தோடு சேர்ந்து 5 முறை கூறி 3, 5 அல்லது 7 ருத்ராட்ச மாலைகளை அணியலாம். அல்லது நமசிவா என்னும் திருவந்திடத்தை ஒதியே ருத்ராட்சங்களை அணியலாம். ருத்ராட்சம் அணிபவன் கள், ஊன் அதாவது மாமிசம், பூண்டு, வெங்காயம், பெருங்காயம், முருங்கக்காய் ஆகியவற்றை தன் உணவில் சேர்க்கக்கூடாது. மலைமகளே, வெளுத்த ருத்ராட்சத்தை அந்தணர்கள் மட்டுமே அணியலாம். நல்ல சிவந்த ருத்ராட்சம் க்ஷத்திரியர்களுக்கு நலம்பெயர்ப்பது. வெளுத்த மஞ்சள் நிற ருத்ராட்சம் வைசியர்களுக்கு உகந்தது. வேளாளர்கள் கருத்த ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். இது வேதம் வகுத்தபடி. பிரம்மச்சாரி, இல்வாழ்வான், வானப்பிரஸ்தன், துறவி நால்வருமே ருத்ராட்சம் அணிய வேண்டும். இதை அணிய பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உமையே, முதலில் நெல்லிக்காய் அளவுள்ள ருத்ராட்சயத்தையும் அதன் பின் இதை விட சற்று சிறிதான ருத்ராட்சத்தையும் அணியலாம். அரித்தது, சொரசொரப்பற்றது, பூச்சி கடித்தது, துளையற்றது என்கிற ருத்ராட்சங்களை நலன் விரும்புபவன் அணியக்கூடாது. ருத்ராட்சம் எனது சிவலிங்க வடிவானது. ருத்ராட்சம் நெல்லிக்காய் அளவிலிருந்து சிறிதாகி கடலை அளவு உள்ளதாக திகழ்கிறது. சிறிய ருத்ராட்சமே மிகச்சிறந்தது. அனைத்து ஆசிரமத்தவர்கள், அனைத்து வர்ணத்தவர்கள், பெண்கள், வேளாளர்கள் என அனைவரும் எப்பொழுதும் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்பது சிவனது கட்டளை. சர்வாசிரமானாம் வர்ணானாம் ஸ்ரீ சூத்ராணாம் சிவாஜ்ஞயா தார்யா சதைவ ருத்ராட்சா யதீனாம் பிரணவேனகி. சிறிய ருத்ராட்சமே மிகச்சிறந்தது. அனைத்து ஆசிரமத்தவர்கள், அனைத்து வர்ணத்தவர்கள், பெண்கள், வேளாளர்கள் என அனைவரும் எப்பொழுதும் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்பது சிவனது கட்டளை. துறவிகள் பிரணவ மந்திரத்தை கூறி ருத்ராட்சம் அணிய வேண்டும். நெற்றியில் திருநீர் அணிந்து, உடலில் ருத்ராட்சம் அணிந்து, நாவில் திரையம்பக மந்திரத்தையோ திருவைந்திரத்தையோ ஓதிபவர்வனைக் காணி சிவபெருமானையே கண்ட பலன் கிட்டும். பார்வதி, ருத்ராட்சம் பல வகைத்தது என்றேன் அல்லவா? அதன் வேறுபாடுகளை கூறுவேன். அது போக மோட்சங்களை தரவல்லது. ஆகவே பக்தியோடு கேட்பாயாக. ஒருமுகமுடைய ருத்ராட்சம் சாட்சாத் சிவனது சுரூபமே. அது போக மோட்சம் அருளவல்லது. ருத்ராட்சம் பூஜிக்கப்படும் இடத்தை விட்டு திருமகள் வேறு இடம் செல்லாள். அங்கு தீவினை தொடராது. அவ்விடத்தில் வசிப்பவர்களது விருப்பங்கள் நிறைவேறும். இருமுகமுள்ள ருத்ராட்சம் தேவதேவன் என்று அழைக்கப்படும். தேவதேவன் என்று அழைக்கப்படும். அனைத்து நலன்களையும் தரும். அது பசுவை கொன்ற பாவியையும் தூய்மையாக்கும். மூன்று முகமுள்ள ருத்ராட்சம் எடுத்த காரியத்தை நிறைவேற்றி தரும். நல்ல கல்வியை தரும். நான்கு முகமுள்ள ருத்ராட்சம் பிரம்மதேவரது சுரூபமானது. அதை தரிசித்தாலும் அணிந்தாலும் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நால்வகை பேறுகளையும் தரும். ஐந்து முக ருத்ராட்சம் காலாக்ரி ருத்ர ரூபமானது. அது எதையும் செய்யும் திறன் படைத்தது. முக்தி தருவது, விருப்பங்களை பூர்த்தி செய்வது, பாவங்கள் அனைத்தையும் பசுக்குவது. ஐந்து முக ருத்ராட்சம் காலாக்னி ருத்ர ரூபமானது. அது எதையும் செய்யும் திறன் படைத்தது. முக்தி தருவது, விருப்பங்களை பூர்த்தி செய்வது, பாவங்கள் அனைத்தையும் பொசுக்குவது. ஆறுமுக ருத்ராட்சம் ஆறுமுகன் திரிமேனியானது. அதை வலது கையில் அணிய பிரம்மகத்தி முதலிய பாவங்களை தொலைத்துவிடும். மகேஸ்வரியே, ஏழுமுகம் உள்ள ருத்ராட்சம் அனங்கனான மன்மதன் சுரூபமானது. அதை அணியும் வறுமையாளனும் செல்வந்தன் ஆவான். எண்முக ருத்ராட்சம் எட்டு மூர்த்தி திருவுருவான பைரவர சுரூபமானது. அதை அணிபவன் நீண்ட ஆயுளை பெறுகிறான். இறந்தவின் முத்தலை சூலமேந்தி சிவனாகவே ஆகிறான். ஒன்பது முக ருத்ராட்சம் எட்டு பைரவரோடு கூடிய கபில முனிவரின் திருமேனியானது. மேலும் சைலபுத்ரி முதலிய ஒன்பது துர்க்கைகளின் சுரூபமானதும் அவள் வாசம் செய்யும் இடமானதும் ஆகும். பக்தியோடு இடது கையில் இது அதை அணிய ஐயமின்றி எனக்கு சமமான செல்வந்தனாவான். மகேஷி, முகம் கொண்ட ருத்ராட்சம் சிவன் நாராயணது அம்சமாகும். அதை அணிய விருப்பங்கள் அனைத்தையும் பெறுவான். பதினோரு முகம் உள்ள ருத்ராட்சம் ஸ்ரீ ருத்ரனது சுரூபமே. அதை அணிய எங்கும் எதிலும் வெற்றியே. பன்னிரண்டு முகமுள்ள ருத்ராட்சத்தை தலையில் அணிய மித்ரன், ரவி முதலிய பன்னிரண்டு ஆதித்யர்களும் அவன் தலையில் வாசம் செய்வர். பதிமூன்று முகமுள்ள ருத்ராட்சம் விஸ்வேதேவர்களது சுரூபம். அதை அணிபவன் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறி சௌபாகியத்தையும் பரம மங்களத்தையும் பெறுகிறான். பதினான்கு முக ருத்ராட்சம் ஸ்ரீ பரமசிவனது சுரூபமாகும். இதை பக்தியோடு தலையில் அணிய பாவங்கள் தீயினில் தூசாகும். மனைவர்களே, இவ்வாறு பல முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தில் பதினான்கு வகைகளை கூறினேன். இனி இந்த ருத்ராட்சங்களை அணிவதற்கான மந்திரங்களை கூறுவேன். ஆசையோடு கேள். இங்கு ஒரு குறிப்பு. ஒருமுக ருத்ராட்சத்திலிருந்து பதினான்கு முகம் உள்ள ருத்ராட்சம் வரை அணிவதற்கான மந்திரங்கள் எண்வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, ஓம் ஹ்ரீம் நமஹ. இரண்டு முகத்திற்கு ஓம் நமஹ. மூன்று முகத்திற்கு ஓம் கிளீம் நமஹ. நான்கு, ஓம் ஹ்ரீம் நமஹ. ஐந்து முக ருத்ராட்சத்துக்கு ஓம் ஹ்ரீம் நமஹ. ஆறு, ஓம் ஹ்ரீம் ஹும் நமஹ. ஏழு, ஓம் ஹும் நமஹ. எட்டு, ஓம் ஹும் நமஹ. ஒன்பது, ஓம் ஹ்ரீம் ஹும் நமஹ. பத்து, ஓம் ஹ்ரீம் நமஹ. பதினொன்று, ஓம் ஹ்ரீம் ஹும் நமஹ. பன்னிரண்டு, ஓம் க்ரௌம் க்ஷம் ரௌம் நமஹ. பதிமூன்று, ஓம் ஹ்ரீம் நமஹ. பதினான்கு முக ருத்ராட்சத்திற்கு ஓம் நமஹ. இம்மந்திரங்களை ஓதிய ஒவ்வொரு ருத்ராட்சத்தையும் அணிய வேண்டும். தூக்கத்தையும் சோம்பலையும் விடுத்து விருப்பங்கள் நிறைவுற வேண்டும் என்னும் குறிக்கோளுடன் ஈடுபாடும் பக்தியும் கொண்டு இந்த ருத்ராட்சங்களை அணிய வேண்டும். ருத்ராட்சம் அணிந்தவனை காணில் பூதப்பிரேதம், பிசாசு, இன்னல் தரும் சாகினி, டாகினி முதலிய துர்தேவதைகள் பயந்து ஓடும். ஏவல் பில்லி சூனியம் முதலிய அபிசாரங்கள் இவனை அணுக. பார்வதி, ருத்ராட்சம் அணிந்தவனைக் கண்டு சிவனான நான் சிவன் நாராயணன் துர்காதேவி கணேசர் சூரியன் மற்றும் உள்ள தேவதைகள் அனைவரும் மனம் மகிழ்கின்றனர். இவ்வாறு ருத்ராட்சத்தின் பெருமைகளை நன்கு அறிந்து தர்மம் செழித்தோங்க பக்தியோடு முறைப்படி மந்திரங்களை கூறி ருத்ராட்சம் அணிய வேண்டும். முனிவர்களே, சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கூறியவற்றை உங்கள் கேள்விக்கு விடையாக கூறினேன். இதுவரை வித்தியேஸ்வர சம்ஹிதையை கூறினேன். இது அனைத்து சித்திகளையும் தரவல்லது. சிவ பரம்பரொழுது கட்டளையால் முக்தியையும் தருவது. இத்துடன் முதலாவது சம்ஹிதையான வித்தியேஸ்வர சம்ஹிதை சிவமகாபுராணத்திலே முற்று பெறுகிறது. ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவது சம்ஹிதை ருத்ர சம்ஹிதை, அதிலே முதலாவது கண்டம் சிருஷ்டி கண்டம், அதில் அத்தியாயம் 1-2. இதிலே முதல் 3 ஸ்லோகங்களை பார்த்து தொடர்ந்து நாம் அந்த சிவமகாபுராணத்தை காண்கின்றோம். விஸ்வோத்பவஸ்திதி லயாதிஷு ஹேதுமேகம் கௌரீபதிம் விதித தத்துவமனந்த கீர்த்திம் மாயாஸ்ரயம் விகதமாயம் அச்சிந்திய ரூபம் போதஸ்வரூபம் அமலம் ஹி சிவம் நமாமி. முதல் ஸ்லோகம். உலகின் தோற்றம் இருப்பு ஒடுக்கம், அதாவது விஸ்வோத்பவ ஸ்திதி லயாதிஷு ஹேதும் ஏகம், உலகின் தோற்றம் இருப்பு ஒடுக்கம்

இங்கே வர்ணிக்கிறார் வியாச பகவான். ரெண்டாவது ஸ்லோகம், வந்தே சிவம் தம் பிரகிருதேர் அநாதிம் பிரசாந்தம் ஏகம் புருஷோத்தமம் ஹி ஸ்வமாயையா கிருத்ஸ்னமிதம் ஹி சிருஷ்டுவா நபோவதந்தர் பகிராஸ்திதோயா. வந்தே சிவம், அந்த சிவனை வணங்குகிறேன், சிவபெருமானை வணங்குகிறேன். யாரது? பிரகிருத்தேர் அநாதிம், பிரகிருத்தியான மாயைக்கு முன்பிருந்தே தொன்று தொட்டு இருப்பவர். பிரசாந்தம், அமைதியான நிலையில் விளங்குபவர். ஏகம், என்றும் ஒன்றாகவே விளங்குபவர், அதாவது எதிலும் கலப்பற்றவர். புருஷோத்தமம் ஹி, புருஷஸ்ரேஷ்டர். ஸ்வமாயையா கிருத்ஸ்னமிதம், தனது மாயையாலேயே இப்பிரம்மாண்டத்தை படைத்து ஆகாயம் போல் அதன் உள்ளும் புறமும் ஒரே சீராக பரவி நிற்பவர். நபோவதந்தர் பகிராஸ்திதோயா, இப்பிரம்மாண்டத்தை தனது மாயையாலேயே படைத்து ஆகாயம் போல அதன் உள்ளும் புறமும் ஒரே சீராக பரவி நிற்பவர். இவ்வாறான சிவபெருமானை வணங்குகிறேன். மூன்றாவது ஸ்லோகம், வந்தேந்தரஸ்தம் நிஜ கூட ரூபம் சிவம் ஸ்வதஸ்ரஷ்டுமிதம் விசஷ்டே ஜகந்தி நித்யம் பரிதோப்ரமந்தி யத் சந்நிதௌ சும்பக லோகவத்தம். இரும்பு காந்தத்தால் ஈர்க்கப்பட்டு அதை ஒட்டியே சுழன்று ஆடி வருவது போலத்தான் இவ்வுலகம் அந்த சிவபெருமானை ஒட்டியே சுற்றி சுழன்று வருகிறது. இவ்வுலகையும் அவர்தான் தன்னிலிருந்தே படைக்க நினைத்து படைத்தார். அனைத்து உயிர்களின் உள்ளத்தும் அந்தர்யாமியாக விளங்குபவரும் அவரே. அவரது திருமேனியோ மிக மிக கூட்டமானது, அதாவது ரகசியமானது, நிஜ கூட்ட ரூபம். அவ்வாறான சிவபெருமானை பக்தியோடும் வணக்கத்தோடும் வணங்குகிறேன். வியாசமுனிவர் கூறுகிறார், உலகத் தந்தையான சிவபெருமானையும் தாயான பார்வதி பிராட்டியையும் அவர்கள் குமாரனான மகாகணபதியையும் வணங்கி இப்புராணத்தை கூற முற்படுகிறேன். முன்பொரு சமயம் நைவிசாரண்யத்தில் வசிக்கும் சவுனகர் முதலிய மகர்ஷிகள் மிகுந்த பக்தியோடு சூத புராணிகளை வினவினர். ரிஷிகள் கேட்கிறார்கள், சான்றோரான சூதரே, வித்யேஸ்வர சம்ஹிதை சாத்தியம் சாதனம் என்கிற இரு பிறவிகள் கொண்ட ரமணீயமான உயர்ந்த கதையாகும். இதுவரை அக்கதையை தாங்கள் கூற நாங்கள் கேட்டோம். சிவபெருமான் அடியார்களிடம் கொண்ட கருணையை காட்டுவதாக அமைந்தது அது. தங்கள் திருவாய் அமுதமாக வெளிப்போந்த அக்கதைகளை கேட்டு எங்கள் மனம் இன்னும் முழு நிறைவை அடையவில்லை. ஆகவே மேலும் மேலும் கேட்க விரும்புகிறோம். சிவபெருமானது உத்தமமான சுரூபத்தை இப்பொழுது கேட்க விரும்புகிறோம். பார்வதி பரமேஸ்வரர்களது சரிதாமிரதத்தையும் கூற வேண்டுகிறோம். நிர்குணரான மகேஸ்வரன் உலகில் சகுண ரூபராக திருமேனி மேற்கொள்வது ஏன்? அதை எவ்வாறு ஏற்கிறார்? எவ்வளவோ விசாரம் செய்தாலும், அதாவது ஆராய்ச்சி செய்தாலும் சிவதத்துவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையே. உலக தோற்றத்திற்கு முன் சிவபெருமான் எந்த சுரூபத்தோடு இருந்தார்? படைப்பின் நடுவில் பகவான் எவ்விதமான லீலைகளை செய்து கொண்டு உலாவினார்? படைப்பின் முடிவில் அவர் எவ்வாறு விளங்குகிறார்? அகில உலகங்களுக்கும் நன்மையே புரியும் ஸ்ரீ சங்கரர் எவ்வாறு, எதனால் மகிழ்ச்சி கொள்கிறார்? அப்படி மகிழ்வுறும் இறைவன் தன் அடியார்களுக்கும் மற்றோருக்கும் எவ்வாறான உயர்ந்த நற்பயன்களை அளிக்கிறார்? இவை அனைத்தையும் எங்களுக்கு விளக்கமாக கூற வேண்டும். பரமசிவன் வெகு விரைவில் மனமகிழ்ச்சி கொள்பவர், அதாவது ஆசுதோஷி என நாங்கள் கேட்டிருக்கிறோம். கருணை கடலான அவர் அடியார்கள் படும் துயர்களை காண சகியாதவர் என்றோ? நான் முகன், ஸ்ரீநாராயணன், மகேஸ்வரன் என்னும் மும்மூர்த்திகளும் சிவனது திருமேனியிலிருந்து தோன்றியவர்கள் அல்லவா? அவர்கள் தோன்றிய விதமும் மற்ற சரித்திரங்களையும் உமையம்மையின் தோற்றம் மற்றும் திருமணம் பற்றிய கதைகளையும் கூற வேண்டும். அவர்களது இல்லறம் முதலிய திருவிளையாடுகள் பற்றியும் மேலும் உள்ளதையும் கூற வேண்டுகிறோம். நீங்கள் குற்றம் காணா குணக்குன்றல்லவா? சூதர் கூறுகிறார், முனிவர்களே, நீங்கள் உயர்ந்த விஷயம் பற்றி கேட்டிருக்கிறீர்கள். அதுவும் பரமசிவனை பற்றியல்லவா கேட்டிருக்கிறீர்கள்? ஆகவே நீங்கள் பெரும் பாக்கியசாலிகள், புகழ்ச்சிக்கு பாத்திரமாகிறீர்கள். சிவபெருமானது திருக்கல்யாண குணங்களை சாத்விகம் ராஜசம் தாமசம் என்னும் முக்குணங்களின் பார்ப்பட்ட மனிதர்களையும் ஆனந்த கடலில் மூழ்கடிக்கச் செய்யும். ஆண்களோ பெண்களோ யாரையும் புனிதப்படுத்தும். கங்கை அகம்புறம் உள்ள மாசுகளை களைவது போல் சிவக்கதைகளை கேட்பவன் சொல்பவன் மற்றும் ஆசையோடு கேட்க துடிக்கும் மக்கள் ஆகிய அனைவரையும் தூய்மையாக்கும். அந்தணர்களே, சிவனது திருக்கதைகளை கேட்டு போதும் என்று எவன்தான் கூறுவான்? ஒருவேளை பசுக்கோ

0: புரியும் தீவினையாளன் கூறினாலும் கூறுவானாக இருக்கலாம். உலகியல் பற்றை துறந்த சான்றோர்களும் சிவபெருமானது திருக்கல்யாண குணங்களை அவாவுடன் கேட்டு மகிழ்கின்றனர். ஏனெனில் அவரது திருக்குணங்கள் உலகியல் பற்றி என்னும் பெருநோய்க்கு சிறந்த மருந்து, மனதிற்கும் செவிக்கும் இனிய விருந்து, விரும்பியதெல்லாம் தரும் கற்பகத்தரு, சம்போர் குணானுவாதாத் கோ பிரஜயே கோ பிரஜேத புமான் விஜாகா வினா பசுக்ரம் திரிவித ஜனானந்தகாராத் சதாகா கீயமானோ விதிருஷ்ணைச்ச பவரோ கௌஷதோபிகி மனஸ்ரோத்ராதி ராமச்ச யத சர்வார்த்தத சபை. சான்றோர்களே, நீங்கள் விடுத்த வினாக்களுக்கு ஏற்ப ஏதோ என் புத்திக்கு எட்டியவரை சிவனது திருவிளையாடல்கள் பற்றி கூறுகிறேன். நீங்கள் அனைவரும் கவனமாக கேளுங்கள். நீங்கள் இப்பொழுது கேட்பது போலத்தான் முன்பொரு சமயம் சிவஸ்வரூபரான சிவன் நாராயணது ஏவலால் நாரத மகரிஷி தன் தந்தையான பிரம்மதேவரிடம் கேட்டார். தன் தனையன் நாரதர் கேட்கவே மனம் மகிழ்ந்த சிவபக்தரான பிரம்மதேவர் மகனான நாரதரை கொண்டாடி மகிழ்வித்து சிவபெருமானது திருப்புகழை கூறலானார். முன்பொரு சமயம் பிரம்மதேவரது திருமகனான முனிஸ்ரேஷ்ட ஸ்ரீ நாரதர் மனதை ஒருநிலைப்படுத்தி தபம் செய்யலானார். இமயமலையின் தாழ்வரையில் ஓர் அழகான குகை, அதன் அருகே தேவநதியான கங்கை வேகமாக பாய்ந்து ஓடுகிறது. அங்கு அழகே நிரம்பிய திவ்யமான ஓர் ஆசிரமம். தெய்வீக திருநோக்குடைய நாரதர் அவ்வாசிரமத்திற்கு சென்று உறுதியான நிலையில் பத்மாசனத்தில் அமர்ந்து பிராணாயாமம் மூலம் மூச்சை அடக்கி மன தூய்மையோடு அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமே என்கிற எண்ணம் வெளியாகுமாறு சமாதி நிலையில் தவம் இயற்றலானார். இவ்வாறு நாரதர் தவம் இயற்றுவது கண்ட இந்திரன், இந்த நாரதர் எனது இந்திர பதவியை பறிக்க எண்ணுகிறார் போலும் என்றெண்ணி கலங்கி வருந்தி அவரது தவத்தை கலைக்க காமதேவனை மனத்தில் நினைத்தான். காமன் வரவே நாரதரது தவத்திற்கு ஊறு விளைவிக்க கட்டளையிட்டான். காமனும் தன் நண்பனான வசந்தனை அழைத்து கொண்டு அங்கு சென்று செருக்கோடு தவத்தை கலைக்க தன் திறமை அனைத்தையும் வெளிப்படுத்தினான். வசந்தனும் செருக்கி பல பல கலைகளை செய்தான். ஆனால் நாரதரின் மனம் துளியும் சலிக்கவில்லை. சிவபெருமானது திருவருளால் காமன் வசந்தனது முயற்சிகள் யாவும் வீணாயின. அவர்களது செருக்கும் நலிந்தது. சௌனகாதி மகரிஷிகளே, இதன் காரணம் தெரிகிறதா? சிவன் அருளாலே காமனது காமனை நாரதரிடம் பலிக்கவில்லை. முன்பொரு சமயம் இங்குதான் சிவபெருமான் தவம் செய்தது. முனிவர்களது தவத்தை கெடுக்கும் காமனை எரித்ததும் இங்குதான். தன் கணவன் காமன் இறந்தது கண்டு அறற்றிய ரதிதேவி காமனை உயிர்ப்பிக்க தேவர்களை வேண்ட அவர்களும் அகில உலகிற்கும் நலமே விழையும் சிவபரம்பொருளை வேண்டினர். இறைவனும், தேவர்களே, சிறிது காலம் கழித்து மன்மதன் பிழைத்தெழுவான். இங்கு நின்று கொண்டு நாற்புறமும் எவ்வளவு தூரம் வரை ஒருவன் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் வரை காமதேவனது கணைகளின் திறமை செல்லாது என்பது நிச்சயம். ஆகவே இங்கு அவனது திறன் வீணே ஆகும். இறைவன் கூறியபடி இங்கு நாரதரது தவத்திற்கு மன்மதனால் இடையூறு செய்ய இயலவில்லை அல்லவா? காமனும் வசந்தனும் வந்த வழியே சொர்க்கம் சென்று இந்திரனிடம் முனிவரின் பெருமையையும் தான் அடைந்த தோல்வியையும் கூறிவிட்டு அவனிடம் அனுமதி பெற்று தன் இருப்பிடம் சென்றனர். இந்திரன் வியந்தவாறே நாரதரை புகழ்ந்தான். ஆனால் சிவனது மாயையில் சிக்கி மயங்கியதால் நாரதருக்கு தனது முன் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை நினைவிற்கு கொண்டு வர இயலவில்லை. உண்மையில் இவ்வுலகில் சிவபெருமானது மாயையை அறிவதென்பது எவ்வுயிர்க்கும் இயலாததொன்றே. அவரது திருவடி தாமரைகளில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அடியவர்களைத் தவிர மற்ற உலகினர் அனைவரும் அவரது மாயையில் சிக்கி தவிப்பரே ஆகும். துர்கேயா சாம்பவி மாயா சர்வேஷாம் பிராணிநாமிக பக்தம் வினார்பிதாத்மானம் தயா சம்மோஹியதே ஜகத்து என்று சொல்லும்படி நாரதரும் சிவபெருமானது திருவருட்கணையினாலேயே வெகு நாட்கள் தவத்தில் லயித்திருந்தார். தான் செய்த தவம் முழுமை பெற்றுவிட்டதென்று நினைத்த அவர் தன் தவத்தை முடித்துக் கொண்டார். சிவ மாயையில் மயங்கி தன் நிலை மறந்த நாரதர் மன்மதனையே உண்மையில் வெற்றி கொண்டோமே என்றெண்ணி சற்றே செருக்கடைந்தார். மன்மதனை வென்றது பகவானது மகிமையால் என்பதை அவர் மறந்தார். இவ்வாறு மாயையில் மயங்கி மதியிழந்த நாரதர் தான் காமனை வெற்றி கொண்டதை கூற கைலாயம் சென்றார். அச்சமயம் அவர் சற்றே செருக்கி இருந்தார். கைலி சென்று பரமசிவனை வணங்கி தானே உயர்ந்தவன், தானே தான் மன்மகனை வெற்றி கொண்டவன் என்று எண்ணிச் செருக்கி நடந்தது அனைத்தையும் பரமனிடம் எடுத்து கூறினார். அவர் கூறியது அனைத்தையும் திருச்செவி சாற்றியருளிய சிவபரம்பொருள் தனது மாயையில் மயங்கியதாலேயே மதனனை வெற்றி கொண்டதன் உண்மை காரணத்தை அறியாது தனது அறிவையும் இழந்து நிற்கும் நாரதரைக் கண்டு பின்வருமாறு கூறலானார். ஸ்ரீ ருத்ரரான சிவபெருமான் கூறுகிறார், அப்பா நாரதா, நீயோ சிறந்த அறிவாளி, நீ மிக்க புண்ணியசாலி, நான் சொல்வதை கவனமாக கேள். இனிமேல் எங்கும் எப்பொழுதும் இப்பொழுது என்னிடம் கூறிய மாதிரி கூறிவிடாதே. அதிலும் முக்கியமாக ஸ்ரீ நாராயணன் எதிரில் இந்நிகழ்ச்சியை பற்றி கூறிவிடாதே. வேறு யாரிடமும் கூட கூறிவிடாதே. நீ பெற்ற சித்தியை பற்றி எவரிடமும் கூறாதே. அது ரகசியமானது. நீ எனக்கு மிகவும் அன்பான அடியவன். ஆகவேதான் இதை கட்டாயப்படுத்தி சொல்லுகிறேன். நான் கட்டளையிட்டு சொல்வதன் காரணம், நீ விஷ்ணு பக்தன், இருந்தும் எனது அடியவன். நாரதரிடம் இவ்வாறு பலப்படியாக கூறியதோடு நடந்த நிகழ்ச்சியை மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். சிவ மாயையில் சிக்கி மயங்கிய நாரதர் சிவனது அறிவுரைகளை தனக்கு நன்மை பயப்பனவே என்று கொள்ளவில்லை. இப்பொழுது நாரதர் பிரம்மலோகம் சென்று பிரம்மதேவரை வணங்கி, தந்தையே, நான் எனது தப வலிமையால் காமனை வெற்றி கொண்டு விட்டேன் என கூறினார். இதை செவியில் கொண்ட பிரம்மதேவர் சிவனது திருவடி கமலங்களை சிந்தித்து வணங்கி இதன் உண்மையான காரணத்தை அறிந்து தன் மகனிடம், இனி இதை பற்றி எங்கும் கூறாதே என்று தடுத்தார். சிவனது மாயையில் மயங்கியதால் மனதில் செருக்கு முளைவிட தன் இயல்பான அறிவை இழந்த நாரதர் தனது முழு விருத்தாந்தங்களையும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிடம் கூற ஸ்ரீ வைகுண்டம் சென்றார். நாரதன் முனிவரை கண்ட பகவான் எழுந்தோடி வந்து மார்புற தழுவினார். முனிவர் வந்துள்ள காரணத்தை இறைவன் முன்பே அறிந்தவர் ஆதலால் நாரதரை தனது ஆசனத்தில் அமரச் செய்து சிவபெருமானது திருப்படிகளை மனதில் தியானித்தவாறே கேட்கலானார். ஸ்ரீ விஷ்ணு கேட்கிறார், அப்பனே, நீ இப்பொழுது எங்கிருந்து வருகிறாய்? இங்கு வந்த காரணம் என்னவோ? முனிவரே, நீங்கள் புண்ணியவான், தங்களது வருகையால் நான் தூய்மை பெற்றேன். பகவான் கூறியதை கேட்டு மதத்தால் மயங்கி செருக்குற்றிருந்த நாரதர் தனது முழு விருத்தாந்தத்தையும் சற்றே செருக்கிய நிலையில் பகவானிடம் கூறினார். நாரதரது செருக்கான சொற்களை கேட்ட பகவான் ஸ்ரீ விஷ்ணு மனத்திரையிலேயே அவரது காமஜயத்தை பற்றிய உண்மையான காரணத்தை முழுமையாக அறிந்து மேலும் கூறலானார். முனிசிரேஷ்டரே, தாங்கள் கொடுத்து வைத்தவர் தவத்தின் பொக்கிஷம். தங்கள் இதயமோ பறந்தது. பக்தி, ஞானம், வைராக்கியம் அற்றவர்களது மனத்தில் அனைத்து துன்பங்களுக்கும் தோற்றுவிடமான காமம், மோகம் முதலிய மனோவிகாரங்கள் வெகு விரைவில் குடிபுகும். நீங்களோ நைஷ்டிக பிரம்மச்சாரி, ஞானமும் வைராக்கியமும் எப்பொழுதும் உங்களுடனே இருப்பவை. அப்படி இருக்க தங்களிடம் காமத்தின் விகாரம் எவ்வாறு தோன்றும்? நீங்களோ பிறவி தொடங்கி எந்த ஒரு வேற்றுமை எண்ணமும் இல்லாது தூய மனத்துடன் இருப்பவர். இவ்வாறு பகவான் ஸ்ரீ ஹரி கூறிய அனைத்தையும் செவியுற்ற முனிசிரேஷ்டரான நாரதர் உறக்கச் சிரித்த வண்ணம் மனதாலேயே பகவானுக்கு அஞ்சலி செலுத்தி பின்வருமாறு கூறலானார். இறைவா, தங்களது கருணை என் பக்கம் இருக்குமானார். காமதேவன் தன் ஆளுமையை எப்படித்தான் என் மீது செலுத்த முடியும்? இவ்வாறு கூறி பகவானது திருவடிகளை தரையார வணங்கி மனம் போல எங்கும் உலாவரும் நாரதர் அங்கிருந்து வெளிச்சென்றார்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருப்படையாட்சி திருத்தில்லையில் அருளியது சீவ உபாதி ஒழிதல். நாட்டை ஆளுகின்ற அரசனுக்கு நால்வகை படைகள் எந்த அளவிற்கு இன்றி அமையாதனவோ அந்த அளவிற்கு இறைவனை அடைய விரும்பும் அடியவருக்கு ஆத்ம சாதனங்களே நல்லதொரு படைகளாகும். இவையே திருப்படைகள் எனப்படுகின்றன. இறைவன் எதிர்வந்தருளி உள்ளத்தினுள் புகும்போது உயிர் குறித்த உபாதைகள் அனைத்தும் ஒழிந்துவிடும் என்னும் உட்கருத்தினை கொண்டு மாணிக்க வாசக பெருமான் திருப்படையாட்சி என்னும் இப்பாடல்களை பாடியுள்ளார். இது 8 பாடல்களை கொண்டதாகும்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: எங்க ஒரு சர்ச்சை இருக்கு, நம்மளால நடந்துட்டு அது முடியாது, அதுதான் இருக்கும். சிவஞான போலும் மொழிபெயர்ப்பா இல்லையா, அதான் விவகாரம். மாதவ சிவஞான ஓங்கி எடுத்த மொழிபெயர்ப்புனோதே தான் அவருடைய வாக்கியத்துக்கு மேல அப்பீல் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பது. அவர் அந்த காலத்து சொன்னால் எப்படி சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் அவள் அது அது என்னும் இருக்கிறது. அதற்கு சிவஞானவனம் மரசூத்திரன் என்ன சொல்றது, ஸ்திரீபம் நகம் சரி நகம் சாரித்தாது காரிய தரிசனாது, ஸ்ரீபம் நகும் சாரித்தாது ஜகதக காரிய தரிசனாது, அஸ்தி கர்த்தா சகுத்தைதக ஸ்ரிஜத் அஸ்மாத் பிரபுர் ஹரஹ. அதாவது அங்கே ஸ்ரீபம் ஆண் பெண் அலி என்று சொல்றாங்க, இங்க அது சொல்ல இங்க அலி ஆனு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு வழக்கே கிடையாது ஆகமத்துல. இவ்வளோ சும்மா ஒரு ஔர வாகனத்தில் இருக்கு அப்படி இருக்கு, சும்மா டா விட்டுருக்காங்க, அவ்வளோதான் கிடையாது. அத ஸ்திரீபம் நகும் சதாதித்தாரு ஜகஜக காரிய தர்சனார். இந்த மூன்று பகுப்புடைய இந்த உலகம் காரியப்பாடுபடமயன். அஸ்தி கர்த்தா, அது கர்த்தா வச்சன வேண்டும். அவன் யாருன்னா பிரபுர் ஹரஹ. இந்த ஹரம் என்ற சொல்லுக்கு அழிப்பவன் என்பது ஒரு பொருள். ஆனால் உலகத்தை அழிப்பவன் யாரோ அவன் தான். எங்கே ஒடுங்கியதுக்கும் அங்கே என்ன வரணும், ஒடுங்கியின் அல்லது உற்பத்தி இல்லை சுஞ்ஞான போற்ற. அது எப்படி சார், ஒரு எனக்கு ஒரு பேரன் தான் கேட்டான், அது எப்படி ஒடுங்கியின் உற்பத்தி இல்லைன்னு வேற வரக்கூடாதோ. இப்போ அவனுக்கு புரிய மாறு ஒன்று சொல்லணும். உங்கள் அம்மா ஒரு நகையை ஒரு சின்ன பெட்டிக்குள்ள வைக்கிறார், அந்த பெட்டியை இன்னொரு பெரிய பெட்டிக்குள்ள வைக்கிறார், அந்த பெரிய இன்னும் பெரிய பெட்டியை ஒரு ஒரு இன்னொரு பெரிய பெட்டிக்குள்ள வைக்கிறார். எடுக்கும் போது எப்படி எடுக்கிற, கடைசியில் வச்சுதான் முதல்ல எடுக்கிற, கடைசியில் முதல்ல வச்சது தான் கடைசியில் எடுக்கிற, முதல்ல எது வைக்கிறோம் அதுதான் முதல்ல எடுக்கிற, கடைசியில் வச்சத முதல்ல எடுக்கிற. இது புரிய வேண்டாம். போ ஒரு பாத்திரத்தில் மாங்காய் இருக்கு, பெரிய மாங்காய் சின்ன மாங்காய் பொடி மாங்காயெல்லாம் இருக்கும். முதல்ல மாங்காய் பெரிய மாங்காயெல்லாம் இந்த பாத்திரத்துக்குள்ள வைக்கலாம், இப்போ நடுத்தர மாங்காய் ரொம்ப சிறிய மாங்காய் தான். இப்போ முதல்ல வச்சதான் முதல் எடுக்கணும், அடிப்பு அவனுக்கு எடுக்க முடியுமா, கடைசியில் வச்ச மாங்காய்த்தான் முதல் எடுக்க முடியும். அது ஒழுங்கியின் அல்லது உற்பத்தி இல்லை, என்ன மாதிரி எப்படி ஒழுங்கத்தோ அப்படிலாம் உற்பத்தி. அதுதான் பிரபு ஹரஹா என்று சொல்றது, அழிப்பவன் எவனோ அவனை கடவுள். இது ஆகமத்திலே கிடையாது, சும்மா இமெல்லாம் டாவிட்டு இருக்காங்க. எங்க ஆசிரியர் சிவஞானபுரம் தமிழ் மொழியிற்குனோலேன்னு நிறைய எழுதியிருக்கார் காரணகாரிகள்லாம். அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு படிச்சுக்கலாது படிக்கல, அது அது வந்து பேசிட்டிவ்ல இருக்கார் வீவில். நம்ம ஒரு பெரியவர் தக்க தெரியுமா, பாண்டியன், அவர் இருக்கார். அவர் நெகட்டிவ் பாயிண்ட்ல அட்டி நொறுக்கியிருக்கார். அதாவது பரமதகண்டான் சமரஸ்தாபனம்னு சமயத்துக்கு ஒரு இலக்கணம், அவனை பத்தி சொல்லாத உன் சித்தாந்தம் என்ன அதை மாத்திரம் சொல்லிட்டு போ, அது எப்படி சொல்ல முடியும். அவன் சொன்னதில் உள்ள பொருந்தாதவற்றை சொல்லிய பின்புதான் என்னுடைய கருத்துன்னு சொல்ல முடியும். ஒருவன் எழுந்து ஒரு கருத்தை சொல்றான் சொன்னா அந்த கருத்தில் உள்ள பொருந்தாதவற்றை முதல் சொல்லணும், அதான் பரமதகண்டம். அதுக்கப்புறம் என்னை சுவமத ஸ்தாபனம் என்னுடைய கருத்து சொன்னா நிச்சயம் அவன் சொல்றதே டச் பண்ணாம எங்க அதையே சொல்லிட்டு இருந்தானா ஜனையாட்டு போக வேண்டுவான் அப்படின்றது. பரமதகண்டம் சுவந்த பாத்தனுடைய எல்லா மதத்திற்கும் ஒரு இலக்கணம், நம்ம மதத்துக்கு மாத்திரம் எல்லா மதங்களும் பரமதம் கண்டுகணும். அத்வைதத்தை எடுத்தாம துவைதத்தை நோறுக்கிறான். அப்புறம் துவைதக்காரன் பண்ணாலும் அத்வைத்தை நோறுக்கு நோறுக்கு நோக்குறான். நான் பாருந்தான், அதாவது சங்கற்பனராகணத்துல நாம அத்வைத போட்டு நறுக்கிட்டான். இதெல்லாம் சொல்பம் தெரிஞ்சு வச்சு நான் உதாரணம் பார்த்தேன். மாத்துவ சித்தாந்தம் இது ஒரு நூல் பசு பார்த்தேன். எப்போ நம்மளால கிட்ட போக முடியாது. அத்வைத பிடிச்சா நொறுக்கு நொறுக்கு இருக்கிறவங்க ஏன் நொறுக்கிறாங்க? அதான் இவங்களுக்கு பிடிக்காது. ஆக எல்லா மதத்தினுமே பரமத கண்டனங்கிறது உண்டு. அப்புறம் சிவஞானம் வரான். நீங்க சொல்றது ஆகமத்திலே கிடையாது சார், உதாரணத்திலே கிடையாது, ஆகம வழக்கே இல்லை. என்னடா இப்படி சொல்லிவிட்டானே சொல்லி இப்படி யோசிச்சுட்டே இப்படி பொசத்தை புரட்டிட்டே இருக்கும். அதுல சுவயம்பவ ஆகமான ஒரு ஆகமம், அதுல ஒரு வாக்கியம் வருது. ஸ்ரீபுன் அகிம்சகாச்சாரம் ஜெகத் சர்வம் கிரமேணதம் ஸ்திதை சம்ஹாரதோ விப்ராஹ சர்வதா கர்த்திருபூர்வகம் அநாதி முக்த சித்ரூப கிருத்ய கர்த்தா ஹர பிரபு. சிவஞானவர் அது அப்படியேதான் இங்க ஸ்திரீபும் நகுசகாக்கியம் ஜெகத் சர்வம் கிரமேணதம் இந்த உலகம் அனைத்தும் இந்த முறைப்படிதான் இருக்கிறோம். ஸ்திதி சம்ஹாரதோ விப்ராஹ சர்வதா கர்த்திருபூர்வகம் அவ்வளவும் சிட்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. அநாதிமுக்தா இதை செய்யறவன் யாரு? அநாதிமுக்தன் பின்னால் பார்த்தோம். ஒரு வந்தது சித்ரூபக சித்ரூபன் கிருத்ய கர்த்தா செய்கிற கர்த்தா யாரனா ஹரஹா பிரபு. காரியரூபேன யத் திருஷ்டம் ஜெகத் சர்வம் சராதரம் இந்த உலகத்துள்ள அத்தனை சரம் அச்சரங்கள் அனைத்தும் காரியப்பாடுட மயன் என்ன தது உற்பத்தி கிரமேனேவ மகாஸ்வாபே புரிஞ்சு அது உற்பத்தி கிரமணத்தெல்லாம் சங்காரம் ஆகும். வாசுளம் என ஒரு ஆகமம், அதுல ஸ்திரீ ரூபார் செய்வ பும் ரூபாக ததாச உபய ரூபகாக ஸ்ரீரூபமாகவும் பும் ரூபமாகவும் அடுத்த ரூபமாகவும் இருக்கிறது. சர்வேச தேவதா ரூபாக பிரத்யேகம் வர்ண ரூபகாக அத பௌஷ்கர ஆகமத்துல என்ன சொல்றாரு? நான் தேஷாம் ஏகா பராயோனி யத்தேஜ பரமேஸ்வர நிமித்தம் ஈஸ்வர தேஷாம் உபாதானம் ச பிந்துகம் நிமித்த காரணம் சிவனே ஈஸ்வர. இந்த ஈஸ்வரன் என்ற சொல் நம் பரமேஸ்வரனையே குறிக்கும். தலைவர் எல்லா சாமிக்கும் குறிக்காது, உங்க சாமிக்கு மாத்திரம் குறிக்குமா? இல்லவே இல்லை. ஈஸ்வரன் என்ற சொல் நம்ம பரமேஸ்வரனுக்கே குறிக்கும் என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய. இப்ப வேண்டாம், கேரளாவுக்கு போனேன்னா விஷ்ணு ஸ்தலங்களாக அந்தந்த பெயர் சொல்லி சொல்லுவான். ஆனா சிவன் ஆலயத்துக்கு மாத்திரம் ஈஸ்வரன் கோயிலுக்கு போறாங்க. சிவன் கோயிலுக்கு போறேங்க இல்ல மேடம், ஈஸ்வரன் கோயிலுக்கு போறேன். இப்ப இவரெல்லாம் ஈஸ்வரன் இல்லையா? இல்ல. ஆகையினால அந்த ஈஸ்வர சப்தம் பரமேஸ்வரனையே குறிக்கும். அடுத்து ஆறாவது சூத்திரம் இரண்டாவது அதிகாரத்துல வாக்கு மனாதீத கோதரமான் என்ற அறிவே சித்தாயுள சிவம் என்று உணர்பாற்று அது வரும். ஆறாவது சூத்திரம் இரண்டாவது அதிகாரத்துல வாக்கு மனாதீத கோதரமான் என்ற அப்பொருளே வாக்கு மனங்களுக்கெல்லாம் எட்டாத அப்பொருள் தானே சித்தாயுட சிவம் என்ற அந்த சொல் இது நான் சித்தாயு சிவம் என்று உணர்பாற்று. இது எங்கிருந்து வந்தது? வாச்ச வாசக ராகித்யம் வாங் மனோதீத கோச்சரம் அசிங்க விஸ்வதா வாக்கியத்தை வாக்கியம் தான் சிவஞான போர்த்து சொல்லப்பட்ட உதாரண வெண்பாக்கள் மற்ற வாக்கியங்கள் பூரா ஆகமத்தில் உள்ளதாக சொன்னா அப்படியே வந்துடும். அதனால நீ முதல் பண்ணின சூத்திரம் மொழிபெருப்பா மொழியேற்பான்னு தேவையில்லை. நீ உள்ள இருக்கிற விஷயமும் தான் இங்க உள்ள விஷயம்தான்.
3: அதுவும் மாத்திரம் இல்ல, சம்ஹாரம் எதுக்காக ஏற்படுது,
2: ஏன் அழிக்கணும்? இப்போ நாம ஒரு
3: காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் போதே அந்த காரியத்தோட ஒரு அழுப்பு வந்துருக்கு.
2: இன்னைக்கு வேண்டாம், நம்ம டயர்டா இருக்கு. ஏ டிவி இன்னைக்கு நல்லா நாடகம்டா போட போறான், எனக்கு என்ன ரொம்ப டைஸ், நான் வரல. அப்போ இதே இது உடலுக்கு ஏற்படுன்ற அதே மாதிரி உயிருக்கும் ஏற்படுவான். எப்படின்னு புல்லாகி கூடாய் குழுவாய் மரமாகி பல்விருமையாய் பாம்பாய் கடவாய் என்னெல்லாமோ பிறகு எடுத்து இழைப்பாரினேன், அம்போ இழைப்பாரின் உயிருக்கும் இழப்பு வரும். அந்த இழைப்பு நீங்குவதற்காக அது சம்ஹாரம் ஒடுக்குதல் என்பது. இத ஜீவானாம் ஜனனம் மரணம் ஜாதா ஜாத சாந்தி விஸ்ராந்தர்த்தம். ஜீவர்கள்னா ஜனன மரணத்தினாலே அவர்களுக்கு அழைப்பு வருவது, இழைப்பு வருவதனாலே விஸ்ராந்தர்த்தம் கொஞ்சம் இழைப்பாடுவதற்காக இருக்கிறது. உபசம்ஹாரம் அஸ்து புனக பிரபஞ்ச காரணம் கிமார்த்தம். இப்படி சங்கப்மா, அதாவது செயல் ரெண்டு வருன்னு சொன்னோம். சங்கல்ப மாத்திரையினால் செய்வது கருவிகரணையினாலே செய்யக்கூடியது. நாமெல்லாம் கருவிகரணங்களோடு தான் காரியங்களை செய்ய முடியும். இறைவன் நினைத்த மாத்திரை செய்யக்கூடியவன், சங்கல்ப மாத்திரையை செய்யக்கூடியவன். அட மூர்ஜத்தம் சக அஸ்ய ஜாயதே. இவ்வுலகம் அவயவ பகுப்புடையன், இவ்வுலகம் அவயவ பகுப்புடமையன் ஆடை போல ஆனால் போட்டவன் யதா வஸ்திரம் ததோ பூஜார். அதான் அப்படியே எப்படின்னு கர்த்தம் திவிதம் நிப்பராக சங்கல்பமா சங்கல்பாத் கரணாகபி நகி சன்ம நகி சங்கல்ப மாத்திரேன குலாதை சிவசங்கல்ப மாத்திரேன விந்து சோகந்த தரசன. கர்த்தம் ரெண்டு விதம், தொழில் அதாவது கருவிகலங்களோடு செய்வது, சங்கல்ப மாத்திரையிலே செய்வது. நகி சங்கல்ப மாத்திரேன குலாய், பொய்யவன் வந்து சங்கல்ப மாத்திரை செய்ய முடியாது, கருவிகலங்களை வைத்துதான் செய்யணும். ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லை, சிவசங்கல்ப மாத்திரேன விந்து சோபகரண சதா. அவர் சொல்ற இவ்வுலகம் பல்வேறு வகைப்பட்டதாகலின் சிவஞானபுத்திரர் அவர்கள். இது எங்கிருந்து வருது? நானா ரூபாக பரிச்சிதாக ஆகமத்தில் சொல்ல வாய்க்கின்றான். அவய உலகம் இவ்வுலகம் அவய வகுப்புடமையன், இதுக்கு வாக்கியம் இங்க இருக்கு. இவ்வுலகம் அச்சேதனமாகலின் அச்சேதாக மூர்த்தா சாவயவா ஸ்ததீவான் நானாரூப பரிச்சிதாக. எல்லாம் ஆகமத்தினர் தான், ஆகமங்களோட வாக்கியத்தான் அப்படியே இங்கு சிவஞான போகத்துல சொல்லுகிறான். ஆகையினால இந்த மொழிபெயர்ப்பா மொழிபெயர்ப்பு இல்லைங்கிறத ரெண்டாவது நீ சொன்னது பூரா இங்க இருக்கு, அதான் விஷயம். ஆகையினால சிவஞானவார சூத்திரம் மாத்திரம் இல்லை, அது சொல்ல போட்டுப்பட்ட இந்த உதாரண செயல்களோ மற்ற அத்தனையும் சிவஞா சிவாகமங்களிலிருந்து எடுத்து சொல்லப்பட்டது. அதுதான் இங்க என்ன சொல்லணும், அவள் அவன் அவள் அது வேணும் அவைகளும் தோன்றும் இச்சிவனால் முத்திகள் சேர்த்துவாரில்லை. துவளரும் இம்முறை சுருதி கூறுமால் இவனடி வழிபடும் முத்தி ஏறுவாள். பன்னுபது எவன் பல பரிந்து நெஞ்சினும் அந்நியதமை ஒழித்து அறமே ஏத்துதி. பன்னுபது எவன் பல பரிந்த நெஞ்சினும் அந்நியதமை ஒழித்து அரணை ஏற்றது. கொஞ்சம் நெஞ்சில இதுவரை யார் யா வச்சிருந்தேனா தூக்கி வரையிறீ, அரணை மாற்றான்னு வச்சுக்கணும். இன்னதே வீட்டினுக்கு ஏதுவா இதுதான் வழி உனக்கு எனும் பொன்னுரை மனக்கொடு போலுவான் சிவி. இப்படி பொன்னுரை அவன் யாழன் சொன்னா சொல்லி முடியல மகன மனக்கொடு புகழுவான். அதுக்கப்புறம் அந்த சிவி இந்திரன் இந்திரன் சொல்றான், என்ன சொல்றான், உறவனே அயன் அரிகுறவனே சிவன் குறவனே தந்ததாய் குறவனே எலாம் குறவனே என்று நூல் கூறும் உண்மையை குறவனே என்னிடை என்று காட்டினாய். நல்ல ஒரிசை எனக்கு செய்த அந்த குருங்கிற ஸ்தானத்துக்கு பொருத்தமா இருக்கும். எப்படி பிரம்மாவே குரு, விஷ்ணுவே குரு, சிவனே குரு, தந்தைதாய் குரு, எல்லாம் குருகன் என்று நூல் கூறும் உண்மை அப்படி சாஸ்திரம் சொன்னத எனக்கு சொல்லிட்டேன். அது வளமுடியல. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு சிவோ சிவனே குரு, குருன்மந்திரோ குருவே மந்திரம், குருன்மாதா குருர் பிதா குருர் பிராதா குரு பந்து குருன்மித்ரோ குருர் தனம், எல்லாமே குருதான். குரு சர்வம் குருஸ்தத்துவம் குருரேவ பரசிவா, சர்வம் அவனே, தத்துவம் எல்லாம் அவனே. குருரே குருரேவ பரசிவா, குருதான் சிவம், சிவன்தான் குரு. எங்கிட்ட ஒரு தீட்சை பெறணும்னு வந்தார், வந்து பேசி காட்டினா கதையெல்லாம் பேச, நீ ஆறுமா என்ன பண்ண, நான் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இருக்கேன் அப்படியா, தீட்சை பண்ணுங்க, நீ சிவராத்திரி நினைக்கு வந்தா நல்லது, தனி நாளில் வந்தானா அதுக்கு செலவு தான் ஜாஸ்தி இருக்கு, அதனால சொன்ன உடனே ஒரு 10 ரூபா நீட்டி எனக்கு தீட்சை பண்ணுங்க நாளவா ஏந்திரணும் வெளியே போகணும், எக்காலம் உனக்கு தீட்சை கிடையாது, மந்திரராஜமாகி பஞ்சாட்சரத்தை ஒரு 10 ரூபாய்க்கு விலை இருக்கு, கோடிக்கணக்கான மதிப்பிட முடியாத அந்த அந்த கட்டை பென்ஷனே 5000 வாங்குவார் ஆசிரியர், இன்னைக்கு பையன் பென்ஷனே 12000 10 ரூபா விடுவோம் எது சொல்றேன். அப்படி இருக்கு காலம், இங்க என்னடா குருதான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, அதான் பின்னாசன். மந்தரம் அக்ஷர ரூபேன சிலா ரூபேன தேவதான குரும் மானுஷ ரூபேன யோ வேத்தி நரகம். மந்திரம்லாம் வெறும் எழுத்துதான் என்று நினைக்க எவன் நினைக்கிறானோ, இந்த சாமி தான் கல்லுன்னு எவன் நினைக்கிறான், சிலா ரூபேன எல்லாம் கல்லுதான் எவன் நினைக்கிறானோ, குரும் மானுஷ ரூபேன மனுஷன் ஜாயா நம்ம மாதிரி மனுஷன் தான் அவன் அவனு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு நரகம், ஆனா வேற ஒண்ணும் கிடையாது. குபேர் குரு சிவேருஷ்ட குரு திராதா குரௌருஷ்டேன கஷ்டன, சிவருமான் கிழைத்த பாவத்தை குருவினால் நீக்க முடியும், குருவி நீத்த இடத்துல பாவத்தை சிவனாலும் நீக்க முடியாது. அவன் எனக்கு பவர் இல்லைன்றான், அவன்கிட்ட போய் இந்த மாதிரி என் போட்போட்டே இல்லை என் போட்போரியில் அது வரல முடியாது போயிட்டு வாண்டுவோம், ஆகினால எல்லாம் ஆகும். அகலமாய் ஆறி வருது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று ஒன்றே வர தானாக தந்ததென்று ஒன்றே. அதாவது ஆன்மாக்கள் 3 விதம், விஞ்ஞானகலர் பிரயாகலர் சகலம், 3 மலம் ஆணவம் கண்மம் மாயையாகிய 3 மலம் உடையவர்கள் சகலம். ஆணவம் கண்மம் மாத்திரம் உடையவர்கள் பிரளயாகலர், ஆணவம் மாற்றம் உடையவர் விஞ்ஞானகளர். இவர்களுக்கு பரமேஸ்வரன் அருள் செய்வான், எப்படி செய்வான்? விஞ்ஞானகளருக்கு அறிவுக்கறிவாய் இரண்டு உணர்த்துவன், பிரளயாகலருக்கு உமாமகேஸ்வராதி மூர்த்தங்களின் மூலமாக நின்று உணர்த்துவான். சகலருக்கு எப்படின்னா மானுஷ உருவத்தில் இருந்தால் மானுஷ உருவப்பேனாங்க, நேரம் வரமாட்டான், எங்க வந்துட்டான் போயிட்டான்லாம் சும்மா கடவுடான அவன் நிச்சயம் வர முடியாது. குருவினுடைய மானுஷ ரூபத்தில் இருந்தான், குருவினுடைய அறிவிலே தங்கியிருந்து அவன் அனுகிரகம் செய்வான். அந்த இடத்துல அவனை மனுஷனா பார்க்க கூடாது. அதான் சிவே குருவும் மானுஷ ரூபேன நரகம் ரகே. ஆகையினாலே அந்த குரவனே அயன் அரி அரி குரவனே அயன் அரி குரவனே சிவன் குரவனே தந்தைதாய் குரவனேயலாம் குரவனே என்று நூல் கூறும் உண்மையை குரவனே எனிதை என்று காட்டினாய். உன் பெருங்கருணையால் குருதி உச்சுளேன், உன்னுடைய கருணையினால எனக்கு ஒரு பெற்றது. இன்பொடும் எவ்விடத்து விதிப்படி பொன்பொறி சடையனை போற்றுமாறு அன்படும் அடியேனிற்கு கருணை சென்றதும். இங்கெல்லாம் சொல்லிக்கல, உன்னுடைய பெருங்கருணையாவது உறுதி பெற்று வாசம்தான். இன்படும் எவ்விடத்து எவ்விழிப்படி பொன்பொறி சடையனை போற்றுவார். அதனால் இன்பத்தோடு ஆர்வத்தோடு எந்த விதிப்படி நான் என்றால் அவனை போற்றுவது சடையனை போற்றுமாறு என்று அன்படும் அறிஞருக்கு கருணை என்று எப்படின்னு நீங்க சொல்லணும், எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லி கேட்கிறான். அதை எப்படி செய்யணுங்கிறத வரும் வாரங்களில் சிந்திப்போமாக. வான்முகில் வழாது பெய்க மதிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாது இகழ்வாழ் நான் மறை அரங்கை ஓங்க நச்சவம் வெள்ளி மேன்மைகள் செய்வ நீதி இடங்குக உலகம் மேன்மைகள் செய்வ நீதி இடங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி இடங்குக உலகம் நம பார்வதி வதயேரமா.
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல். வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவ சிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிக்கே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோகக் கொழும் தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியணைகள் போற்றி. திருச்சிற்றம்பலம் பெரியோர்களே, குருநாதர் திருவாதவரடிகளுடைய புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குருநாதர் திருவாதவரடிகள் திருப்பெருந்துறையிலே தன்னை ஆட்கொள்ள வந்த கருணைக்கடலாகிய ஆத்மநாத சுவாமியினுடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறார். பெருமான் திருப்பெருந்துறை என்ற திவ்ய க்ஷேத்திரத்திலே வேதமே குருந்த மரமாக விளங்குகின்றது. அந்த மரத்தின் மூலத்திலே அடியிலே ஒளிசை மாறுடமாக மனித உருவத்திலே இரண்டு திருக்கரங்களோடு 999 சீடர்கள் புடைசூழ சின்முத்திரையோடு பெருமான் அமர்ந்திருக்கின்றான். கையிலே சிவஞான போதம் என்ற நூலினை தாங்கியிருக்கின்றான் என்று நம்முடைய இந்த புராண ஆசிரியர் கூறுகின்றார். வந்திருக்கின்ற நம்முடைய குருநாதருடைய அதிதீவிர பக்குவத்தை பார்த்து ஆன்மநாத பெருமானுடைய தலைமைச் சீடராக இருக்கின்ற ரௌக்ஷாயனர் என்ற பெரியவர் கனவு நிமித்தம் போன்ற காரணங்கள் பற்றாது தீவிர அதிதீவிர சக்தி நிபாதம் கொண்டிருக்கின்ற இந்த உயிரினை குருநாதா தாங்கள் உடனே ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய பெருமானம் அதற்கு இசைந்தார். அந்த தீக்ஷா கிரகம் இன்றைக்கு ஒரு பூர்வாங்கம் நடக்கிறது நம்ம ஊரில். நாளைக்கு காலையில் ஒருத்தருக்கு சிவாச்சாரியராக தீக்ஷா ஆக போகிறது. அதற்கான காரணங்கள் அது காரியங்களாக இங்கே ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு ஒரு தீக்ஷா கிரகம், தீட்சை செய்ய வேண்டிய ஒரு குடில் திருக்கோயில் பெருமான் எழுந்தருள்வதற்கென்று ரௌக்ஷாயனர் அமைத்தார். அந்த கோயிலிலே பெருமான் எழுந்தருளினான். அந்த பெருமானுக்கு நம்முடைய குருநாதர் நள்ளிரவிலே பூசைகள் செய்தார். செய்து அவரை அரிச்சித்து கையிலே ஒரு திருமலரோடு நிற்கின்றார். தொடர்ந்து பெருமானுடைய இசைவு பெற்று அரிச்சிப்பதற்காக என்ற வரையில் பார்த்தோம். பொற்றவி சிடையேமேவும் புண்ணியன் திருமுன் பயும்போது உற்ற கையுடனே வாதவூரர் அங்கு இருந்த பின்னர் என்று வரிசையன் 102 பாடல். திருப்பெருந்துறை அந்த சர்க்கத்தில் 54 பாடல். பெருமான் பலவிதமான தீட்சைகளையும் நம்முடைய குருநாதனுக்கு செய்கின்றான். அதில் முதலிலே நயன தீட்சை செய்தான், அருட்கண்ணால் பார்த்தான் என்று பார்க்கின்றோம். அருட்கண்ணால் பார்த்தல் முதல் தீட்சை. பிறகு வாசக தீட்சை, ஸ்பரிச தீட்சை என்பன நிகழும். பெருமான் அருட்கண்ணால் பார்ப்பதனால அந்த தீட்சையுடைய கிரியா அம்சத்தினாலே 6 விதமான அத்வாக்கள் சுத்தி பெறுகின்றன என்ற பொருளை அடுத்த பாடலிலே சொன்னார். அந்த 6 அத்வாக்கள் சுத்தி பெற்ற காரணத்தினாலே அதன் விளைவு என்ன என்று கேட்டால், சஞ்சிதம் என்ற வினையானது தீர்ந்து போகும். சஞ்சிதம் என்பது ஈட்டி வைத்திருக்கின்ற வினை, அது தீர்ந்து போகும். 6 அத்வாக்கள் என்றால் என்ன என்று சுருக்கமாக பார்ப்போம். அத்வா என்ற வடமொழி சொல்லுக்கு வழி என்பது பொருள். நம்முடைய சைவம் என்ன சொல்லுதோ அது ரொம்ப ரகசியமானது. பெருமானுக்கு வழியாக இருப்பதே தடையாக இருக்கும், அதனை நாம் வழியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பெருமானுக்கு வழியாக இந்த உலகம் இருக்கின்றது. ஆனால் சக்தி நிபாதம் ஏற்படாத வரையிலும் பெருமானை சென்று அடைவதற்கு வழியாக படைக்கப்பட்ட உலகம் தடையாகத்தான் திகழும். அந்த தடையாக திகழ்கின்ற உலகத்தினுடைய தடையாக இருக்கின்ற தன்மையினை குருநாதன் தன்னுடைய தீட்சையினாலே போக்கியருளுவான். தீட்சையினாலே எந்த ஒரு பொருளும் அழிவு பெறாது, அது மாறி அமையும். புதிதாக ஒரு ஊருக்கு ஒரு தெருவுக்கு குடி போகிறோம், எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்மக்கிட்ட யோசித்து பழகுவாங்க. ஒரு சிலர் நமக்கு பகைவர்களாக அமைவதற்கும் வாய்ப்பு உண்டு. பகைவர்களாக அமைகின்றவர்களை நாம் நல்ல விதமாக பண்பாக பழகி நண்பர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பகைவனுடைய பகைமையை தீர்ப்பது நம்முடைய பயிற்சியே அன்றி பகைவனை தீர்ப்பது பயிற்சியாக. நாம் இந்த உலகத்திலே உடம்பிலே படைக்கப்பட்ட பொழுது, உயிர் இந்த உடம்பிலே புகுந்த பொழுதே ஐந்து பகைவர்களோடு சேர்ந்தே பிறக்கின்றது. அந்த ஐந்து பகைவர்கள் யாருன்னு நான் சொல்ல வேண்டாம். தான் விரும்புகின்ற இடத்திற்கு நம்ம இட்டு செல்லும் கண், காது, மூக்கு, சுவைக்கின்ற நாக்கு, தொடுதலை உணர்கின்ற தோல், இந்த இந்திரியங்கள் எங்கேயோ நம்மளை அழைச்சின்னு போயிடும். நாம சங்கரராமலிங்கேஸ்வரர் கோயிலில் சாரஷா பார்க்கலான்னு வீதியில் காலை வச்சுருப்போம். ஆனால் பயிற்சி வழக்கத்தினால நாம் எதை பயின்றிருக்கிறோம்? பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை, பாவத்தைன்னு சொன்ன. அப்போ அந்த பயிற்சியினுடைய மிகுதியினால கண்ணு நம்ம வேற எங்கேயாவது அழிச்சின்னு போயிடும், அல்லது காது வேற எங்கேயாவது அழிச்சின்னு போயிடும். சாத்திரங்களிலே ஒவ்வொரு புலனினா புலன் வசப்பட்டு ஒவ்வொரு விலங்கினமோ பறவையினமோ உயிரினமோ அழிவதற்கு உதாரணங்கள் சொல்கிறார்கள். பார்வையினாலே விட்டில் பூச்சி அழிகின்றது, ஸ்பரிசம் தொடு உணர்ச்சினாலே யானை அழிகின்றது, சுவை உணர்ச்சினாலே துண்டிலை கடித்து மீன் அழிகின்றது என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒவ்வொரு புலனாலேயே இந்த உயிர்கள் அழியும் பொழுது ஐந்து புலன்களும் ஒரு சேர அமைய பெற்றிருக்கின்றன. நம்மிடத்தில் நாம் அழிவதற்கு வாய்ப்பு ஐந்து மடங்கு, நாம் அழிவதற்கு வாய்ப்பு ஐந்து மடங்கு. அந்த நிலையிலே அன்றாடம் இறைவனை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற ஐந்து இந்திரியங்களுக்கும் சாத்திரத்தில் என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்கள்? ஞானேந்திரியங்கள்னு பெயர் கொடுத்திருக்கிறார். நம்மை பெருமானுடைய ஞானத்தை பெறவிடாது எங்கேயோ இட்டு செல்கின்ற இந்த இந்திரியங்களுக்கு நூலிலே என்ன பெயர் இருக்கின்றது? ஞானேந்திரியம் என்று பெயர் இருக்கின்றது. ஞானத்தை ஈட்டுவிக்கின்ற இந்திரியம். இந்த இந்திரியத்தினாலே நாம் ஞானத்தை பெறலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று அறிகின்றோம். அப்பொழுது உண்மையிலே இவை படைக்கப்பட்ட கொள்கை, தாற்பரியம், குறிக்கோள் ஞானத்தை பெறுவதுதான். ஆனால் அந்த ஞானத்தை பெறுகின்ற குறிக்கோள் என்று நிறைவேறும் என்று சொன்னால் இந்திரியங்களில் இருக்கின்ற தோஷம் நீக்கப்பட வேண்டும். அது தீட்சையினாலே நீக்கப்படும். அத்வா என்பது ஆறு. உலகமே இரண்டு விதமாக இருக்கு. சப்த பிரபஞ்சம் என்றும் அர்த்த பிரபஞ்சம் என்றும் இரண்டாக உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றது. அர்த்தம் என்றால் பொருள், ஆப்ஜெக்ட். சப்தம் என்றால் பெயர், நேம். உலகத்திலே இருக்கின்ற படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர் உண்டு. நாம் அறிகின்றோமோ அறியவில்லையோ ஒரு பெயர் உண்டு. பெயர் உண்டு என்று வேதம் சொல்கின்றது. ஏனென்றால் பிரம்மன் உலகத்தை படைக்கும் பொழுது ஒரு பொருளை படைக்க விரும்பினால் அந்த பொருளின் பெயரை சொல்லி படைத்தான். இப்போ ரோஜா என்றால் அது ஒரு மலர். பிரம்மதேவன் ரோஜான்னு சொன்னால் ரோஜா பூ உண்டாகும், யானைன்னு சொன்னால் யானை உண்டாகும். லெட் தேர் பி லைட் என்று கடவுள் சொன்னார், சூரியன் உண்டானான் என்று விவிலியத்திலே சொல்கிறார்கள். அப்பொழுது எல்லா பொருள்களுக்கும் பெயர் இருக்கின்றது. அந்த பெயர் வந்து சப்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். அந்த பெயரினாலே சுட்டப்படுகின்ற பொருள் அர்த்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். அதில் சப்த பிரபஞ்சம் என்பது மூன்று அத்வாக்களாக இருக்கின்றது. அத்வானா வழி, பெருமானை சென்று அடைகின்ற வழி. அது என்னென்ன அத்வான்னு கேட்டால் வர்ணாத்வா, பதாத்வா, மந்த்ராத்வா. வர்ணம் என்றால் எழுத்து. வடமொழி எழுத்துக்கள் 51 எழுத்துக்களிலே உலகத்தில் இருக்கின்ற எல்லா மொழியினுடைய உச்சரிப்புகளும் அடங்கி போகும். வடமொழி அப்படிப்பட்ட ஒரு வளர்ந்த மொழி. சம்யக்கிருதம் சம்ஸ்கிருதம் என்று சொல்வார்கள், செம்மையாக செய்யப்பட்ட மொழி. அது செம்மையாக செய்யப்படுவதற்கு முன்பாக அறகுறையாக இருந்த நிலையில் பிராகிருதம் என்று அதற்கு பெயர். பிறகு அறிஞர்கள் அதனை செம்மையாக செய்தார்கள். அவ்வாறு செம்மையாக செய்யப்பட்ட மொழியிலே அடிப்படை எழுத்துக்கள் 51. அந்த 51 வர்ணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. வர்ணம்னா எழுத்து, அக்ஷரம். அடிப்படையான பதங்கள், சொற்கள் 81 சொல்லப்படுகின்றன. அவை பதங்களாகின்ற அத்வா. மந்திரங்கள் 11. நம்முடைய நமக்கு சமய தீட்சை கொடுக்கும்போது மந்திரங்கள் 11 சொல்லிக் கொடுப்பார்கள். சம்ஹிதா மந்திரங்கள் 5, ஏனைய மந்திரங்கள் 6, சேர்த்து 11 மந்திரங்கள் என்று பார்க்கின்றோம். பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் சொல்லப்படுகின்ற 5, அதோடு சேர்த்து 6 மந்திரங்கள், 11 மந்திரங்கள். இப்போ வர்ணம், பதம், மந்திரம் என்ற மூன்றும் சப்த அத்வா, சப்த பிரபஞ்சத்தை குறிக்கின்ற அத்வா வழி. அடுத்தது அர்த்தாத்வா, அர்த்த பிரபஞ்சத்தை குறிக்கின்ற அத்வாக்கள் வழிகள் என்னன்னு கேட்டால், முதலிலே கலைகள், கலாத்வா. கலை என்பது என்னென்னா, உருவமில்லாத ஒரு பொருளுக்கு உருவத்தை எதுவிக்கின்ற ஆற்றலுக்கு கலை என்று பெயர். சகலம் என்று சொன்னால் உருவத்தோடு கூடியது, நிஷ்கலம் என்று சொன்னால் உருவமற்றது. கலை என்ற தத்துவம் இருக்கின்றதே, அது உருவமில்லாத பொருளுக்கு உருவத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அந்த கலைகள் 5 என்று சொன்னார்கள். அடுத்தது தத்துவங்கள், தத்துவங்கள் 36 உங்களுக்கு தெரியும். சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24. ஆக 36 தத்துவங்கள் முதல்ல, அப்புறம் கலைகள், அப்புறம் புவனங்கள். இவற்றினால் படைக்கப்படுகின்ற கான்கிரீட்டான வேர்ல்ட்ஸ், 224 புவனங்கள். இந்த 224 புவனங்களிலும் அவரவரை வினைக்கு ஏற்ப உயிர்கள் படைக்கப்படுகின்றன என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த 224 புவனங்களிலே இருக்கின்ற உயிர்களுக்கும் முக்தி பேரு உண்டு. அந்த முக்தி பேரை எவ்வாறு எழுதும் என்று கேட்டால், எந்த ஒரு உயிராயிருந்தாலும் அந்த உயிருக்கு ஒரு குருநாதன் தோன்றி நயன தீட்சை செய்து கடவுளை எய்துவிக்கின்ற வழியினை தூய்மை செய்து கொடுப்பான், அத்வசுத்தி ஏற்படுத்துவான். அந்த அத்வசுத்தி ஏற்படுத்தின உடனே அந்த வழியிலே நடந்து இறைவனை அடைய வேண்டும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நம்முடைய பெருமானுடைய கோயிலுக்கு வருவதற்கு 6 வழிகள் இருக்கின்றன. 6 வழிகளிலும் கல் கண்ணாடி இப்படியா இருக்கு, ஆனால் அதுதான் வழி. இந்த வழியில் வந்து தான் பெருமானுடைய கோயிலுக்கு வரணும். இப்போ குருநாதர் என்ன பண்ணுறார், அந்த வழியில் நாம் சிரமமின்றி வருவதற்காக அந்த வழியினை சுத்தம் செய்கின்றார். அங்கே கல்லோ முள்ளோ கண்ணாடியோ இல்லாமல் சுத்தம் பண்ணிடுறார். ஆனால் அதுதான் வழி. அதே போல படைக்கப்பட்ட உலகமாகின்ற அத்வாக்களினால் ஆகின்ற சப்த அர்த்த பிரபஞ்சம்தான் கடவுளை எய்துவிக்கின்ற வழி. அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், கடவுளை உணர்ந்தவனுக்கும் உலகம் மறையாது தோன்றும் என்று திருமந்திரத்தில் சொல்றார், உணர்வுடையார்க்கு உலகமும் தோன்றும். ஆனால் அவன் அந்த உலகத்திலே மயங்க மாட்டான், கட்டுப்பட மாட்டான். ஆனால் மெய்யுணர்வு இல்லாதவன் உலகத்திலே கட்டுப்பட்டு நின்று விடுவான். இப்போ கடவுள் படைத்திருக்கின்ற இல்லறம் துறவரம் இரண்டுமே கடவுளை எய்துவிக்கின்ற வழிதான். அடியார்கள்லாம் இல்லறத்தை கடைபிடித்து இறைவனை அடைந்தார்கள். இளையான்குடி மாற நாயனாரோ, இயற்பகை நாயனாரோ, மெய்ப்பொருள் ஆரோ, சிறுத்துண்ட நாயனாரோ இல்லறத்தை கடைபிடித்து இறைவன் அடைந்தார்கள். அப்பூதடிகள், நமினந்தியடிகள் என்று பார்க்கலாம். துறவரத்தை கடைபிடித்து இறைவன் அடைந்திருக்கிறார்கள், மூர்த்தி நாயனார், அப்பர் பெருமான் என்று பார்க்கின்றோம். ஆனால் இல்லறத்தில் இருந்தும் அது கட்டுண்டு கடவுளை அடையாது தவிப்பவர்கள் அநேக பேர்கள் இருக்கிறார்கள். துறவரத்தில் இருந்தும் அதில் கட்டுண்டு கடவுளை அடைய முடியாது தவிக்கின்றவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். ஆகவே வழியிலே ஆபத்து இருக்கின்றது. அதனை சொன்னார் திருமந்திரத்திலே, நெறியை படைத்தான் நெருஞ்சில் படைத்தான். இப்போ குருநாதர் என்ன செய்கிறாரு, இந்த வழியில் தான் நீ வர வேண்டும், ஆனால் அந்த வழியிலே நீ எளிமையாக இன்பமாக பெருமானை அடைவதற்கான அந்த தூய்மையை நான் உனக்கு செய்து தருகின்றேன் என்ற அத்வசுத்தி என்பது குருநாதருடைய நயன தீட்சையினாலே கிட்டுகின்றது என்பதை இந்த அடுத்த பாடலில் 55 பாடலில் சொன்னார். மந்திரம் பதங்கள் வண்ணம் புவனங்கள் தத்துவங்கள் 5 நற்கலைகள் என்னும் அறுவகை அகற்றி அகற்றி நீக்கின்னு வருது. நீக்கி என்பதற்கு நேர்மையான பொருள் தூய்மை செய்து என்பது பொருள். பகையாக இருக்கின்ற தன்மையினை மாற்றி இல்லாமல் செய்தென்ற பொருள் கொள்ளக்கூடாது, இடத்திற்கு தகுந்த மாதிரி பொருள் கொள்ள வேண்டும். அகற்றுதல் என்பது அதனுடைய தூய்மையற்ற தன்மையை போக்குதல். அந்த சிந்தனை கரிய மேலை சிவத்துடன் அறிவு சேர, பெருமான் எங்கிருக்கின்றான், சகஸ்ராரத்திலே வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட நிலையிலே பெருமான் இருக்கின்றான். அந்த சிவ பரஞ்சுடரோடு இந்த உயிரானதை குருநாதன் சேர்த்து வைக்கின்றான். அந்த இன்பத்தை ஒரு முறை காட்டி விடுகின்றான். ருஜிகண்ட பூனை மீண்டும் பால் கொடுப்பானா அப்படின்னு வந்து நிற்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, ஒருவன் ஒரு மயிலுக்கு இன்று மாலை 5 மணிக்கு சிறிது அபின் கொடுத்தானான், அதை உண்டு அது கழித்ததான். அடுத்த நாள் கரெக்டாக சாயங்காலம் 5 மணிக்கு வந்து நின்றுச்சான் வாசலில். மாலை 5 மணி அதுக்கு கடிகாரம் கட்டல கையில், இருந்தாலும் இவரை அந்த அவர் நமக்கு திரும்பவும் அதை கொடுப்பாரோ என்று. அதுபோல குருநாதர் என்ன செய்வார், உயிரினுடைய தகுதியை மீறி தன்னுடைய தகுதியே உயிருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து தன் தகுதியை உயிரின் தகுதியாக பாவித்து தான் அடைந்த அந்த சமாதி இன்பத்தை உயிருக்கு உணர்த்துவார். இது எப்படின்னா, ஒரு குழந்தை அம்மா இடுப்பில் இருந்துக்கிட்டு இங்கே எங்கேயும் போகிற மாதிரி, அதுவாக நடந்து போக தெரியாது. ஆனால் அம்மா தூக்கிட்டாங்கன்னா இட் கேன் ட்ராவல் எனி டிஸ்டன்ஸ். அதுபோல் குருநாதன் தன் தவத்தினாலே இந்த சீடனுக்கு அந்த இன்பத்தினை அளித்தல், அது தீட்சையில் சாத்தியமாக ஆகும் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு நம்முடைய சகஸ்ராரம் அதற்கு மேல் துவாதசாந்தத்திலே இருக்கின்ற அந்த பரமேஸ்வரன் கூட இந்த உயிர் சேரும்படியாக நயன தீட்சை செய்வான். அத்வாக்களை சுத்தி செய்து நயன தீட்சை செய்வான். சிந்தனை கரிய மேலே சிவத்துடன் அறிவு சேர, பந்தனை ஒழிவார் தம்மேல் பரிந்து அருட்பார்வை செய்து மிகுந்த இரக்க

எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு நிலையிலும் நம்முடைய குருநாதருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய கருத்து என்ன, கொள்கை என்ன என்பதை அறிவதற்கு திருவாசத்தை புரட்டினா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்தை பற்றி அப்பர் பெருமான் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய திருமுறைகளை பார்த்தா தெரியும். அதில் இருக்கும் இறைவனை அடைகின்ற வாழ்க்கையினை நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே நாம் எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நமக்கு ஒரு ஐயம் வருது. அப்படிப்பட்ட நிலைகளை விவரிக்கின்ற பெரிய புராணம் செக்குலார் பெருமான் என்ன கூறுகின்றார், அவர் காட்டுகின்ற வழி என்ன என்று ஒரு முறை பெரிய புராணத்தை பாராயணம் பண்ணி பார்த்தோம்னா அதில் தெரியும் வழி. அப்பொழுது ஒருவருடைய வாய்மொழி என்பது அவர் அருகில் இல்லாத பொழுது அவர் அருகிலிருந்து செய்கின்ற உதவியை செய்கின்றது. பெரிய புராணம் நமக்கு என்ன உதவி செய்யுதுன்னா, நம்ம சந்தேகத்தை நேரடியாக செக்குலார்ட்ட கேட்க வேண்டாம், பெரிய புராணத்தை படித்தா தெரியுது. திருவாதருடைய கருத்து திருவாசத்தில் இருக்கு, அப்பர் பெருமானுடைய கருத்து தாண்டகத்தில் இருக்கு, சம்பந்த பெருமானுடைய கட்டளைகள் அவருடைய திருவுரைகளிலே இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். அதுபோல குருநாதன் எப்பொழுதுமே சீடன் அருகிலே இருக்க மாட்டான். ஆரம்பத்திலே தீட்சை கொடுக்கும்பொழுது குருநாதன் எப்படி இருக்கிறார், ஒரு குழந்தையை தாய் தன் இடையிலே தூக்கிக் கொள்வதை போல தூக்கிக் கொள்கின்றார். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், அவள் என்ன பண்ணுவா, கீழே விட்டுட்டும் போயிடுவாள், இல்லை துணியில் போட்டு உறங்க வைத்து விட்டு போய்விடுவாள், இல்லை ஒரு தூணில் கட்டி போட்டுட்டு போயிடுவாள். நாங்களாம் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் கருங்கல் தூண் உண்டு, இவ்வளோ பெருசாக கிடையாது, சின்னதாக உண்டு. வாசலில் இறங்கினா பெரிய சாக்கடை இருக்கும், பாதாள சாக்கடை கிடையாது, அப்போ அகலமான சாக்கடை அந்த சாலையில் ரெண்டு பக்கமும் இருக்கும், குழந்தை விழுந்தால் தெரியாது. அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒன்று தான் வச்சுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா தூணில் கட்டி போடுவாங்க. எங்களெல்லாம் கட்டி போட்டு தான் வளர்த்தாங்க, கட்டி போட்டுருக்கிறத உணரும் போது தான் நாங்கள் அழுவோம், இல்லைன்னா ஏற்ற மாதிரி பொறிய கடலை ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க, பொறிக்கி தின்னு சிவன் சிவனியன்னு இருக்கு. அதுபோல் குருநாதன் எப்பொழுதும் அருகில் இருந்து காக்க முடியாது, அதனால் தான் அருகிலிருந்து செய்கின்ற உதவியினை இந்த மந்திரம் செய்யட்டும் என்று ஒரு மந்திரத்தை கொடுப்பான். அந்த மந்திரம் தான் குருநாதன். குருநாதன் நமக்கு எந்த ஐந்தெழுத்தை கொடுக்குறாரோ அது நமக்கு குருநாதன். குருநாதன் கொடுக்குற மந்திரம் குருநாதனாக காட்சி அளிக்கும் என்பதை திருவாசகம் நமக்கு உறுதி அளிக்கின்றது. நம்முடைய குருநாதருக்கு அவருடைய குருநாதர் ஓங்காரத்தை உபதேசித்தார் என்பது அடியனுடைய கருத்து. அது எப்படி தெளிவாகின்றது அப்படின்னு கேட்டால், உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, என் உள்ளத்திலே ஓங்காரமாய் நிற்கின்ற மெய்யா என்று கோகிழியாண்ட குருமணியை அவர் விளிக்கின்றார் இல்லையா. கோகிழி என்ற திருத்தலத்திலே தன்னை வைத்து ஆட்கொண்ட குருமணியாகின்ற ஆன்மநாத சுவாமியை பார்த்து விழிக்கும் பொழுது உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யான்னு கூப்பிடுறார். ஆகவே குருநாதன் நமக்கு அளித்த அந்த மந்திரமாக குருநாதனே உள்ளத்திலே காட்சி தருகின்றான். அப்பொழுது குருநாதன் வேறு இல்லை, அந்த மந்திரம் வேறு இல்லை. குருநாதன் எப்பொழுதும் நம்ம பக்கத்தில் இன் ஃப்ளஷ் அண்ட் பிளட், உடம்போட நம்மை தீண்டுகின்ற அளவில் இருக்க மாட்டான். குருநாதன் கூட சேர்ந்து வாழ்வது என்பது பெரிய பாக்கியம். அவ்வாறு சேர்ந்து வாழ்கின்ற காலத்திலே அவனை நாம் பூசிக்கலாம், அவன் மீதி வைப்பதை நாம் நேசிக்கலாம், அவனுடைய நிர்மாலயத்தை நாம் உண்டு அவன் அருளை பெறலாம். ஆனால் பிரிவு என்பது இந்த உலகத்திலே என்றைக்குமே உண்டு. எந்த ஒரு புண்ணியம் குறைய குறைய நம்ம பிரிந்து போவோம். அந்த பிரிகின்ற நிலையிலே நம்ம அந்த பிரிவினை ஆற்றி இருப்பதற்கு வழி என்னன்னு கேட்டால், இந்த வாசக தீட்சை. வாசக தீட்சை இல்லை என்றால் அந்த தீட்சையானது நிறைவு பெறாது. நயன தீட்சை இருக்கின்றது, ஸ்பரிச தீட்சை இருக்கின்றது, ஆனால் வாசக தீட்சை இல்லை என்றால் தீட்சை நிறைவு பெறவில்லை என்று பார்க்கின்றோம். மந்திரம் எடுத்து கொடுக்க வேண்டும். ஆகவே ஆன்மநாத குரு நம்முடைய குருநாதருக்கு ஒரு மந்திரத்தை எடுத்து கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அது என்ன மந்திரம் என்பதை இந்த புராணம் சொல்லுது, சிவாய நம என்ற மந்திரம்னு சொல்லுது. இது கடவுள் மாமுனிவர் எழுதிய திருவாதிரிகள் புராணம். பழைய திருப்பெருந்துறை புராணம் என்று ஒரு புராணம் இருக்கின்றது, புதிய திருப்பெருந்துறை புராணம்னு ஒன்று இருக்கு. புதிய திருப்பெருந்துறை புராணம் என்பது வித்வான் மீனாட்சிந்திரம் பிள்ளை பாடியது. பழைய திருப்பெருந்துறை புராணம் என்பது சுந்தரலிங்க தம்பிரான் என்று திருவாவுதுரை தம்பிரான் ஒருவர் அவர் பாடியது, சுந்தர முனிவர் பாடியது. அந்த பழைய திருப்பெருந்துறை புராணம் என்பது வடமொழியிலே இருக்கின்ற திருப்பெருந்துறை புராணத்தினுடைய மொழிபெயர்ப்பு. அதை தான் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ்னு எடுத்துக்கிறாங்க. சுந்தர முனிவர் பாடிய புராணம் தான் அந்த புராணத்திலே அவர் என்ன சொல்கின்றார்னா, பெருமான் நமசிவாய என்ற மந்திரத்தை எடுத்துக் கொடுத்தான். அவர் எடுத்துக் கொடுத்த காரணத்தினாலே பெருமான் எடுத்துக் கொடுத்த மந்திரத்தை வைத்து அவர் திருவாசகம் பாட ஆரம்பித்தார் என்று பழைய திருப்பெருந்துறை புராணம் சொல்லுது. அந்த பழைய திருப்பெருந்துறை புராணத்தில் திருவாசக உண்மை என்று ஒரு பகுதியை அந்த புராண ஆசிரியரே எழுதி சேர்த்திருக்கிறார். சிவபுராணத்திலிருந்து அச்சோப்பதிகம் வரையிலும் 51 பதிகங்களுக்கும் அந்த பதிக பொருள் என்ன, அதனுடைய சாத்திர பொருள் என்ன என்பதை சுருக்கி பாடலாக கொடுத்துருக்கிறார். அப்போ ஒரு புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, நமசிவாய என்ற மந்திரத்தை குருநாதன் எடுத்து கொடுத்தான், அதை வைத்து அவர் பாட ஆரம்பித்தார். அவர் கருத்து சிவபுராணம் தான் முதல்ல பாடினார். அது குருநாதன்

0: தீட்சை கொடுத்த உடனேயே பாடிட்டார் என்ற கருத்தில் ஒரு புராணம் சொல்லுது. பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிழாடர் புராணம் பெருமான் ஐந்தெழுத்தை எடுத்து கொடுத்தான்னு சொல்லுது. ஐந்தெழுத்துன்னு சொல்லி விட்டுறார் அவர். அது நம்ம சிவாயவா சிவாய ரமவா அப்படிங்கிறதுக்குள்ள போகல. பிறகு பெருமானே சொன்னான், நீ பழுதிலாத சொன் மணிகளினாலே என்னை பாடுவாயாக என்று பணித்த பிறகு இவர் பாடினார், சிவபுராணம் பாடினார் என்று பரஞ்சோதி முனிவர் சொல்றார். இந்த புராணத்தில் அவர் நம்முதல் ஓதிக்கொண்டு வந்திருந்தார், அதை பெருமான் சிம்முதல் ஓதுவதற்காக மாற்றி தீட்சை அளித்தான் அப்படின்னு கடவுள் மாமுனிவர் சொல்றார். அடியனுடைய கருத்து இந்த மூன்றுக்கும் மாறானது. என்ன கருத்துங்கிறத திருவாசத்தினுடைய அந்த அகச்சான்றுகளை கொண்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் புராணம் என்ன சொல்லுது, இந்த புராணம் என்ன சொல்லுது அப்படிங்கிற பாட்டை விளக்கிட்டு சொல்றேன். எவர்க்கும் மெய்ஞானமாம் அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டி. எல்லோருக்கும் உண்மை ஞானத்தை தருவது அஞ்செழுத்து தான். அந்த அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டி அப்படின்னு அர்த்தம். ஒரு இலை, இலையில தொடுகறிகள்லேருந்து பருப்புலேருந்து பாயசத்துலேருந்து பச்சடியிலேருந்து அப்பெல்லாம் கருவணா தொகையல் வறுவல் எல்லாம் பரமாறிட்டாங்க. சோறு பரமாறலன்னா சோறு தானே முக்கியம். கடைசியாக சோறு பரமாறுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பரமாறுவதற்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. பொறுமையாக எதனால் இருக்கிறோம், சோறு பரமாறுவாங்கன்னு. அப்போ சோறு பரிமாறவில்லை என்றால் அது மாகேஸ்வர பூஜையே ஆகாது, உணவிட்டதாக ஆகாது. அந்த எது சிறப்போ, எது இல்லாமல் ஒரு கிரியை நிறைவு பெறாதோ அதனை சிறப்பு உண்மையினாலே சொல்வார்கள். உண்மைக்கு பல பொருள் உண்டு. இறந்தது தழுவுதல், எதிரது தழுவுதல், இழிவு சிறப்பு, உயர்வு சிறப்புன்னு இருக்கு. இது உயர்வு சிறப்பு உண்மை. அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டியன்னா எத்துணை தீட்சைகள் செய்தாலும் அஞ்செழுத்தாகின்ற மந்திரத்தையும் எடுத்து கொடுத்தால்தான் தீட்சை நிறைவு பெறும். கடைசியில் சோறு பரிமாறி ஆகணும். அது பரிமாறுவதற்கு முன்பு மற்றதெல்லாம் பரிமாறலாம். அதே போல அஞ்செழுத்தை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி இறைவன் அஞ்செழுத்தை உபதேசம் பண்ணினார். அந்த அஞ்செழுத்து எப்படிப்பட்டதுன்னா எவர்க்கும் மெய்ஞானமாம் என்று சொன்னார். எவர்க்கும் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், ஒருவன் கல்வி கேள்வி ஒழுக்கம் குலப்பிறப்பு செல்வம் அனைத்திலும் உயர்ந்தவனாக இருக்கிறான், ஆனால் அவனுக்கு அஞ்செழுத்து உபதேசமாகவில்லை என்று சொன்னால் இந்த பிறவி அவனுக்கு வீண். ஆகவே எவர்க்கும் என்பது ஏனில உச்சங்களில் இருக்கிறவனுக்கும் குறிக்கும். ஒருவன் கல்வி கேள்வி ஒழுக்கம் குலப்பிறப்பு செல்வம் எல்லாத்திலேயே மட்டமாக இருக்கிறான், கீழ் ஜாதியில் பிறந்திருக்கிறான், ஸ்கூலுக்கே போனதில்லை, அன்னாடங்காட்சியாக இருக்கிறான். ஒழுக்கமாக எப்படின்னா சார்ந்தார் பக்கம் ஒழுக்கமாக இருப்பான், அவ்வளவுதான். குலத்திற்கேற்ற ஒழுக்கம்தான் இருக்கும். அவன்கிட்ட உயர்ந்த ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவனுக்கு ஐந்தெழுது உபதேசமாகிவிட்டது என்று சொன்னால் அவன் பெருமான் திருவடியை பெறுவான். எவ்வளவு தகுதி இருந்தாலும் ஐந்தெழுத்து உபதேசம் பெறாத நிலையிலே ஒருவன் பெருமான் திருவடியை பெறப்போவதில்லை. எந்த தகுதி இல்லாவிட்டாலும் ஐந்தெழுத்து உபதேசமான அளவிலே அவன் பெருமானுடைய திருவடி உணர்ச்சியை பெறப்போகின்றான். அப்படி என்றால் எல்லோருக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் மெய்யுணர்வை தருவது எது, ஐந்தெழுத்து. எவர்க்கும் அப்படிங்கிற பொருளுக்கு தான் சொல்லுக்கு தான் பொருள். அதான் சொல்ற அன்பு சிவம் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாயிட்டிருப்பாரே, அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்படின்னு. ஒரு அன்பு சிவம் என்பது யாரும் தெரிஞ்சுக்கல. அன்பு சிவம்னா நம்ம கோயிலெல்லாம் அன்பே சிவம்னு எழுதி வைக்கிறோம், அப்படி எழுதிட்டு விட்டுறோம், அவ்வளவுதான். லவ்தை நெய்பர் என்று ஒருவர் நமக்கு சொல்லித்தரர். நம்முடைய மனைவி மக்கள் நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க நம்மகிட்ட நல்லவிதமாக பழகிறவங்க இவங்கள்ட்ட வைக்கிற அன்ப சிவம்னு சொல்லலை, இவங்கள்ட்ட அன்பு இல்லாமல் பழகுங்கன்னு சொல்லலை. அன்பே சிவம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் சிவனிடத்திலே ஒருவன் பெறுகின்ற அன்பு என்பது சிவமே தான் அப்படின்னு அர்த்தம். சிவன்பால் எய்துகின்ற அன்பு என்பது சிவம் தான். என்ன காரணம்னா சிவன் கருப்பா சிவப்பா உயரமா குட்டையா ஆனா பெண்ணான்னு யாருக்கும் தெரியாது. சிவம் என்பது கற்பனை கடந்த ஜோதி, ஒரு நாமும் ஓர்வம் ஒன்றுமிலான். வழிபாட்டுக்காக பெருமான் கருணையோடு உருவத்தை தாங்குகின்றானே தவிர பெருமான் என்பவன் உயிருக்கு உயிராக இருக்கின்ற பொருள். வெங்காயத்தை தோலியெல்லாம் உரிச்சுட்டு உள்ள போனா எப்படி வெற்றிடமா இருக்கோ அப்படி பெருமானை தேடி உள்ள போனா பெருமான் இருப்பான், கண்ணுக்கு புலனாக மாட்டான். அப்படிப்பட்ட பொருள் தத்துவங்கள் எல்லாம் வெங்காய தோலி மாதிரி நிக்கிக்கொண்டே போனா பெருமான் அடையலாம்னு சொன்னா அங்கேயும் அவனை நேருக்கு நேர் காண முடியாது. அவன் நம்மை காண்பானே என்று நம்மால் அவனை காண முடியாது. அப்படிப்பட்ட பொருள் வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத பொருள். ஆனால் அந்த பொருளிடத்திலே ஒருவனுக்கு பற்று ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த பந்தப்படுத்துகின்ற உலகத்திலிருந்து அவன் நீங்கி மீண்டும் வாரா நெறியாகின்ற சிவபெருமானுடைய திருவடியிலே சென்று இன்ப நிலையிலே இன்ப வீட்டிலே சேருவான் என்பதற்கு எந்த ஐயமும் இல்லை. ஆகவே ஒருவன் அறிந்தோ அறியாமலோ பெருமானிடத்திலே அன்பை பெற்றுவிட்டால் அவன் பெருமானை பெற்றுவிட்டான் அப்படின்னு அர்த்தம். அன்பே சிவம் என்பதற்கு இதான் பொருள். நமக்கு வேண்டியவங்கள்ட்ட வைக்கிற அன்பு சிவம் இல்லை, இது பற்று. இவங்கள்ட்ட நீங்க அன்பு வைங்க, அன்பு வைக்க வேண்டாம் சண்டை போடுங்கன்னு நான் சொல்லல. ஆனால் இது சிவம்னு திருமூலர் சொல்லல. பெருமானிடத்திலே வைக்கின்ற அன்பு பெருமானே. ஏன்னா பெருமான் விரும்பாமல் அவரிடத்தில் அன்பு வராது. பெருமான் முதல்ல நினைக்கணும், இந்த பையன் நம்மள கிட்ட அன்பா இருந்துட்டு போட்டோம், நம்மளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஹீ ஷுட் அலோவஸ், ஹீ ஷுட் பர்மிட்டஸ். என்னை ஏதும் அறிந்திலன் எம்பிரான், தன்னை யானும் முன் ஏதும் அறிந்திலன், என்னை தன் அடியான் என்று அறிதலும் தன்னை யானும் பிரான் என்று அறிந்தனே. அம்மாவும் பிள்ளையும் கண்ணாமூச்சி விளையாடினா பிள்ளையினால அம்மாவை காண முடியாது. அம்மாவை ரொம்ப நேரமாக காண முடியல, அழுதா அம்மா இறக்கப்பட்டு வந்து பிடிச்சி தூக்கிப்பாங்க. அதுபோல அழுதால் உன்னை பெறலாமே என்பதற்கு என்ன பொருள்? என் முயற்சினால் உன்னை காண முடியாது, நீ இறக்கப்பட்டு காட்சி கொடுத்தால் அழிய. அதான அர்த்தம் அழுதால் உன்னை பெறலாமே. என்ன அர்த்தம்? குழந்தை அழுறது கண்டு அம்மாவுக்கு மனசு இறக்கப்படும். ஐயோ இந்த பிள்ளை அழுதே, அழுதா இதுக்கு சளி பிடிக்குமே, ஜுரம் வருமே, ஒழுங்காக உறக்கம் கொள்ளாது என்ற கருணையினால அம்மா குழந்தைய அழவிட மாட்டாங்க, வந்து தூக்கிடுவாங்க. அதுபோல பெருமானுக்காக ஒருவன் அழுதான் என்று சொன்னால் பெருமான் இறக்கப்படுவான். தாயான தத்துவன், தாயை போன்றவன் பெருமான். நம்முடைய முயற்சினாலே பெருமானை அறிய முடியாது, அவன் கருணையினாலே அறிகின்றோம். அப்பொழுது பெருமான் வந்து அன்பே சிவம் என்று சொன்னால், இப்போ பெருமான கோயிலில் இருக்கிற லிங்க வடிவம் என்றோ, இதெல்லாம் நமக்கு அந்த அந்த வழிபாட்டினாலே நாம் சிறு சிறிதாக பெருமானை நோக்கி செல்கின்றோம், உண்மை பெருமான் நோக்கி செல்கின்றோம். குரு லிங்க ஜங்கம வழிபாட்டினால பெருமானுக்கு வி ஆர் இன்ச்சிங் டுவோர்ட்ஸ் தி கிரேட் காட். ஆனால் அந்த கடவுள் எப்படி உறங்குபவனுக்கு உறக்கத்திலே அவன் அந்த இன்பத்தை அடைகின்றான், ஆனால் உறங்குகின்றோம் என்ற எண்ணம் வந்தாலே உறக்கம் கலைந்து போகும். அதே போல உறக்கத்திலே ஒரு இன்பம் இருக்கின்றது, அந்த இன்பமே உறங்குகின்ற எண்ணம் வந்துவிட்டால் கலைந்து போகின்றது. அதுபோல பெருமானுடைய திருவடியிலே தற்போதம் இந்த ஜீவபோதம் அடங்கி இருக்கின்ற நிலையிலே பெருமானுடைய சிவானந்தம் வெளிப்படுகின்றது. சிறிது இந்த உயிரிலே ஒரு சலனம் ஏற்பட்டாலும் அந்த இன்பம் தடைபட்டு போகின்றது என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த பெருமான் மிகவும் ரகசியமான பெருமான். ஆனால் பெருமான் இருக்கின்றான் என்ற எண்ணத்திலே அவனிடத்திலே அன்பு உண்டாகிவிட்டது என்று சொன்னால் இந்த உயிர் பெருமானை அடைந்தே தீரும் என்பது பொருள். அன்பே சிவம், அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார். பெருமானிடத்திலே பெறுகின்ற அன்பும் பெருமானும் ஒன்று என்பதற்கு பொருள். ஏனையோரிடத்திலே வைக்கின்ற அன்பும் அந்த பொருளும் ஒன்று இல்லை. என்ன காரணம்னா, எனக்கு திருநெல்வேலி அல்வாட்டா அன்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 200 கிராம் சாப்பிட்ட போகிறோம் அந்த அன்பு குறைஞ்சி போயிடும் போகிறோம். இதை போல தான் எல்லா இடத்துலையும். ஆனால் பெருமான் இடத்துல அப்படி கிடையாது. தம்மீது ஆர்வம் தவிர்த்தருளாத தன்மை கொண்டவன் பெருமான். பெருமானை ஒருமுறை இந்த சமாதி நிலையிலே ஒரு உயிர் அறிந்து விட்டது என்று சொன்னால் அதை தொடர்ந்து அந்த சமாதி கலைவதற்கு அழும். பெருமான் உள்ளினாலே தான் சமாதி கைகூடுகின்றது, பெருமான் இச்சைப்படி சமாதி கலைகின்றது, பெருமான் மீண்டும் எப்பொழுது அருள் செய்வானோ என்றது ஏங்கி நிற்கும். ஆகவே அந்த ஆர்வம் குன்றாத வகையிலே பெருமான் பார்த்து கொள்வான் என்று பார்க்கின்றோம். ஆகவே பெருமானிடத்திலே அன்பினை பெற வேண்டும். இப்போ யாருக்கும் என்ற சொல்லுக்கு பொருள் சொல்வதற்காக இந்த திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டேன். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் யாராயிருந்தாலும்னு சொல்கிறார். யாராயிருந்தாலும் என்பதற்கு என்ன பொருள்? ஒருவன் உயர் குலத்திலே பிறந்திருக்கலாம், ஒருத்தன் எம்எஸ்சி எம்டெக்லாம் படிச்சிருக்கலாம், ஐஏஎஸ் வந்து கோல்டு ரேங்க் ஹோல்டராக இருக்கலாம், ஒருவன் பெரும் செல்வத்தை ஈட்டியிருக்கலாம், பெரும் பதவியிலே இருக்கலாம், பேராற்றல் படைத்தவனாக இருக்கலாம். ஆனால் பெருமானிடத்திலே அன்பை பெறுவதுதான் பெருமானை இருவதற்கான வழி என்றதை அவன் அறியாதிருந்தால் அவன் வாழ்க்கை வீண். அதான் ஆறும் என்று சொல்லுது. அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். எவ்வளவு உயர்ந்த தகுதிகள் படித்திருந்தாலும் இவர்கள் அன்புதான் சிவம் என்பதை அறியாதிருக்கிறார்கள். என்ன தகுதி உயர்வாக இருந்தாலும் ஆறும் அறிகிறார். அந்த ஆறுங்கிற சொல்லுக்கு பொருள் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின். இந்த ஆறுங்கிறதுக்கு என்ன பொருள்? ஒருவன் கீழ் ஜாதியில் பிறந்திருக்கிறான், எழுத படிக்க தெரியாது, கையில் கொஞ்சமும் காசு கிடையாது, கீழ்மக்கள் ஒழுக்கம்தான் இருக்கு. இருந்தாலும் பெருமானை பார்த்த உடனே அவனுக்கு நாயனார் கண்ணப்ப நாயனாருக்கு அந்த குடும்பத்தேவரை பார்த்த உடனே இவரை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்ற பேரன்பு நிலை ஏற்பட்டது. அதே போல ஒரு பேரன்பு நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எந்த கீழ்நிலையில் இருந்தாலும் அன்பே சிவமாவது ஆறும் லட்சுமி எரிவன் அறிந்த பின். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் லட்சுமி எரிவன் எக்ஸால்டட் இது டஸ் நாட் நோ இஸ் அ வேஸ்ட் லட்சுமி எரிவன் இன்ஃபீரியர் இஃப் ஹி ஜஸ்ட் கம்ஸ் டு நோ ஹி அட்டைன்ஸ் அப்படிங்கிற பொருளை சொல்றார். ஆறும் என்பது உயர்ந்தோர் யாராயிருந்தாலும் ஆறும் என்பது கீழோர் யாராயிருந்தாலும் என்று பொருள்படுவதை போல எவர்க்கும் விஞ்ஞானமா மஞ்சள் எழுத்துன்னு சொல்றார். யாராயிருந்தாலும் அவருடைய இந்த வேர்ல்டி அச்சீவ்மெண்ட்ஸை பத்தி இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி வேர்ல்டி கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஐந்தெழுத்து தான் பெருமானிடத்திலே சேர்க்கின்றது. ஒருவன் பட்டாடை கட்டி இன்புறுகின்றான், ஒருவன் தோலாடை கட்டி இன்புறுகின்றான், ஒருவன் தங்க கிண்ணத்துல பால் பாயசம் சாப்பிட்டு இன்புறுகின்றான், இன்னொருவன் தகரடப்பால கஞ்சி சாப்பிட்டு இன்புறுகின்றான். ஒருத்திக்கு கலெக்டர் கணவர், இன்னொருத்திக்கு மரம் வெற்றவன் கணவர், இருந்தாலும் இன்பம் ஒன்று. அப்ப இதெல்லாம் வெளியில இருக்கிற இந்த கண்டிஷன்ஸுக்கும் பெருமானுடைய திருவடியை எழுதிக்கின்ற ஐந்தெழுத்துக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுது. எவர்க்கும் மெஞ்ஞானமாம் அஞ்செழுத்து, அஞ்செழுத்து தான் பெருமானை அடைவிக்கும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் நடராஜ்மன் அவர்களே, வணக்கம் நேயர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இன்று இந்த மெஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
2: இன்றைக்கு நான் கேட்கக்கூடிய பல கேள்விகள் என்னுடைய மனத்திலிருந்து எழுகின்ற பொதுவான கேள்விகளாக இருக்கப் போகின்றன என்பதை வெளிப்படையாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், நிச்சயமாக இதுபோல சந்தேகங்கள் நிறைய நேயர்களுக்கு இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதில் பெரும்பாலான கேள்விகள் மிகவும் முட்டாள்தனமான கேட்கக்கூடாத கேள்விகளாக கூட இருக்கலாம். அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வந்து நாங்கள் உணர்ந்தபடி குருவுக்கும் தெய்வத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். சில சம்பிரதாயங்களிலே ஒரு மனிதனை வணங்குவது விலக்கி கூறப்பட்டிருக்கிறது. சில சம்பிரதாயங்களிலே வந்து அதாவது வந்து சலமும் மலமும் சுமக்கின்ற ஒரு உடலுக்கு எப்படி ஒரு தெய்வத்துக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், கொடுக்க முடியும் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் குழப்பமான ஒரு நிலைதான் எங்களை போன்ற ஆரம்பகால அல்லது இதை உணர தலைப்படுகின்றவர்களுக்கு ஏற்படுகிறது. இதை பற்றி கொஞ்சம் சரியான விளக்கம் தர முடியுமா?
3: அதாவது மனித உடம்பு எடுத்தவர்களை நாங்கள் வழிபடலாமா என்றது முதலாவது கேள்வி. இரண்டாவது, மனித உடம்பு எடுத்தவர்களை நாங்கள் கடவுளாக வழிபடலாமான்றது ரெண்டு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று மனிதரை மனிதர் வழிபடுதல், இரண்டாவது மனிதரை கடவுளாக வழிபடுதல். இந்த ரெண்டு விதியம் இருக்கின்றது இல்லையா? முதலாவதாக இந்த ஒருவரை காணும் பொழுது அவருக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம் இல்லையா? அந்த வணக்கம் செலுத்துகின்ற பொழுது நாங்கள் அந்த வணக்கத்தை யாருக்கு செலுத்துகின்றோம் என்று பார்க்க வேண்டும். உதாரணம் வணக்கம் அல்லது என்றால் நமஸ்காரம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். வணங்குதல் என்றால் வளைந்து வணங்குதல் என்றுதான் வரும். அது நமஸ்காரத்திலே வளைந்து வணங்குதல்ல இருந்து விழுந்து கும்பிடுதல்ல இருந்து எல்லாம் நமஸ்காரம். இந்த வணங்குதல்ல பலவிதமான முறையிலே வணக்கங்கள் இருக்கின்றன. அஷ்டாங்க நமஸ்காரம் என்று ஆண்கள் உடம்பு முழுக்க நிலத்தில் தோய விழுந்து வணங்குவார்கள். அதை சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லுவார்கள். அஷ்டாங்கம் என்றால் எட்டு அங்கங்கள் நிலத்திலே படுவதாக விழுந்து வணங்குதல். அப்ப விழுந்து கும்பிடுகின்ற பொழுது எட்டு அங்கங்களிலே காதுகளும் ஒன்று. அதனால் தான் அந்த தலையை திருப்பி முதல் வலது காதை தொட வைத்து நிலத்தை தொட வைத்து பின்னர் இடது காலை தொட வைத்து நெட்டி அப்படி கும்பிடுவது வழக்கம். எட்டு அங்கங்கள் வழிபடுகின்றது ஒன்று. அடுத்ததாக பஞ்சாங்க நமஸ்காரம் என்ற ஐந்து உறுப்புகள் வழிபட வழிபடுவது. பஞ்சாங்க நமஸ்காரம் ஆண்களும் செய்யலாம். எங்களுடைய பெரிய புராணத்திலேயே இருக்கின்றது. எத்தனையோ இடங்களிலே சுந்தரமூர்த்தி நாயனுடைய வரலாற்றிலே வருகின்றது. அஷ்டாங்கமாகவும் வணங்கி பஞ்சாங்கமாகவும் வணங்கினார் என்று.
2: ஒரு எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு விருப்பம் காரணமாக அஷ்டாங்க நமஸ்காரத்தை விட பஞ்சாங்க நமஸ்காரம் எனக்கு மிகவும் பிடித்திருந்த காரணத்தினாலே அண்மை காலமாக அந்த வழிபாட்டு முறையை நான் கை கொண்டு வருகிறேன். ஆனால் எனக்கு சில வழியில கூச்சமாக இருப்பது
3: எங்களுடைய பொதுவாக யாழ்ப்பாண மரபிலே பஞ்சாங்க நமஸ்காரம் என்பது பெண்கள் மட்டும்தான் மரபு இருக்கின்றது. ஆனால் ஆண்களும் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்யலாம். வட இந்திய மரபிலே இருக்கின்றது. சாய் சமைத்தி போன்ற கோயில்களுக்கு அல்லது வட இந்திய கோயில்களுக்கு போகின்ற பொழுது ஆண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்வதை பார்க்கலாம். நாங்களும் அங்கே போகின்ற பொழுது அப்படித்தான் வணங்குகின்றோம். மற்றது அடுத்ததாக குருமாரை மற்றது மற்றவர்களை வணங்குகின்ற பொழுது கூட இட நெருக்கடியாக இருக்கின்ற நேரத்திலே பஞ்சாங்க நமஸ்காரம் தான் அஷ்டாங்க நமஸ்காரத்துக்கு நீண்ட இடம் வேணும். இப்போ குறுகிய இடம் என்றால் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய பொதுவாக இருக்கும், அது ஒன்று. அவை இந்த நமஸ்காரத்தில் வந்து அஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் எல்லாம் உண்டு. பெண்களுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் கிடையாது. ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு தாய்மை வந்து மிக பெரியது. அது அது தெய்வத்தை விட பெரிய பேரு தாய்மை. அதனால் தான் பெண்களுக்கு பல காரியங்களிலிருந்து எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விதிவிலக்கு. அதாவது பெண்கள் பிதிர்காரியமும் செய்ய தேவையில்லை, பிதிர்காரியங்கள் பெண்கள் செய்யவில்லை. பெண்களுக்கு சன்னியாசம் தேவையில்லை, பெண்களுக்கு சன்னியாசம் தேவையில்லை. பெண்களுக்கு நியமமான பூஜை விதிமுறைகள் கூட தேவையில்லை, விதிவிலக்கு இருக்கின்றது. ஆனபடினாலே ஏனென்று கேட்டால் இந்த தாய்மை பேறு, இந்த தாய்மை பேற்றை உள்வாங்கி வெளியே தருகின்ற புறப்பொறுப்பு, தாய்மையை தாங்குகின்ற அவர்களுடைய கருவு தாங்குகின்ற அந்த வயிறு, தாயாக இருந்து பிள்ளைக்கு பாலூட்டுகின்ற அந்த மார்பு முலைகள், இந்த மூன்று அங்கங்களும் என்னாலும் யாரையும் வணங்குவது இல்லை. அப்ப பஞ்சாங்க நமஸ்காரத்திலே புறப்பொறுப்பு வயிறு மார்பு நிலத்திலே படாது. அதான் பெண்களுக்குரிய நமஸ்காரம். ஏனென்றால் நீங்கள் யாரையும் வணங்கலாம், இறைவனாக கூட இருக்கலாம், அங்கே தாய்மை வணங்காது. அதான் அதோடைய விளக்கம். இது வணக்கம் இருக்க. அடுத்ததாக ஒருவரை வணங்குகின்ற பொழுது நாங்கள் யாரை வணங்குகிறோம் என்றால் அவரை அல்ல, அவருக்கு உள்ளே ஆன்மாவுக்கு ஆன்மாவாய் இருக்கின்ற இறையைத்தான் நாங்கள் அங்கே வணங்குகின்றோம். அப்போ நாங்கள் ஒருவரை வணங்குகின்ற பொழுது இந்த வணக்கம் அவருக்கு அல்ல, அவர் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இறைக்குத்தான் இந்த வணக்கம் என்று நினைப்போடு வணங்கினால் நீங்கள் வணங்குகிற பொழுது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாமல் அவருக்கு வணங்குறேன்னு சொன்னால் அவருடைய பாவ புண்ணியங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிஸ், நல்ல கர்மம் தீய கர்மம் எல்லாம் உங்களையும் பற்றி கொள்ளலாம். சும்மா போய் கண்டதைக்கும் கும்பிடு போடப்படாது.
2: குட். அதாவது அனைவரும் இந்த குருவாக ஏற்றுக்கொண்டு பாதங்களை தொட்டு வணங்குதலை சில சம்பிரதாயங்கள் முற்றாக மறுதளிக்கின்றன. அதாவது வந்து மனிதன் இப்படிதான் குறிப்பிடுகின்றன, சலமும் மலமும் சுலமமாக்கக்கூடிய சாதாரணமான ஒரு மனிதனை நீங்கள் ஒரு தெய்வமாக கால் பணிந்து வணங்குதல் சரிதானா என்பதை இந்த இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
3: வணங்குகின்ற பொழுது எப்படி இது இந்த மனிதருக்கு என்று வணங்கினால் அது சரியில்லை. அவருடைய நல்லது கெட்டது பாவ புண்ணிய கர்மாக்கள் உங்களையும் பற்றி கொள்ளும். அவரைக்குள்ளே இருக்கிற இறைக்குத்தான் இந்த நினைவு வணக்கம் என்று நினைத்து வணங்கினால் அது வந்து உங்களுக்கு அந்த பாவ புண்ணியங்கள் ஒட்டாது. அந்த தன்மை இருக்கின்றது சொல்லுவார்கள் என்று கேட்டால், குரு என்று வருகின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் குரு இருக்கின்றார். பிசிக்ஸுக்கு ஒரு குரு, மேத்துக்கு ஒரு குரு, நாட்டியத்துக்கு ஒரு குரு, நடனத்துக்கு ஒரு குரு. இந்த குருமாருக்கு எல்லாருக்குமே வணக்கம் உண்டு தானே, அது சம்பிரதாயம். நாட்டியத்திலே கூட குருவுக்கு வணக்கம் செய்துதான் நாங்கள் தொடங்குகின்றோம். அது அவர்களை கொடுக்கிற சம்பிரதாயம். ரெண்டு விதமாக இந்த சம்பிரதாயம் போகின்றது. ஒன்று, அந்த குருவுக்கு அந்த வித்தியை தத்துவத்திற்கு செய்கின்ற
2: மரியாதை.
3: இரண்டாவது, அந்த குருவுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவிலே ஆன்மாவுக்கு ஆன்மாவாக பரமாத்மாவாக இறைவன் இருக்கிறான், அவனுக்கு வணக்கம். மூன்றாவது, அந்த குரு பரம்பரை அவர் பரதம் என்றால் என்ன, இசை என்றால் என்ன, கணிதம் என்றால் என்றால் என்ன, பௌதிகம் என்றால் என்ன, யாரிடமிருந்து வந்தது, அவருடைய குரு, அவருடைய குரு, குருவுக்கு குரு என்று போனால் ஆதி குரு சிவன். பரதநாட்டியம் கூட சிவனிடமிருந்து வந்தது, வைத்திய சாஸ்திரம் சிவனிடமிருந்து வந்தது, ஜோதிட சாஸ்திரம் சிவனிடமிருந்து வந்தது, இசை சிவனிடமிருந்து வந்தது, மிருதங்கம் சிவனிடமிருந்து வந்தது. இப்படி எல்லாவற்றுக்கும் ஆதி குருவான இருக்கிற அவனுக்கு வணக்கம். இது சாதாரண குருமாரை நாங்கள் வணங்குகின்ற பொழுது, யோகா படித்த போனால் என்ன, பூஜைகள் பண்ண போனால் என்ன, அந்த குருமாருக்குரிய வணக்கம். அப்ப அவருக்குரிய மரியாதை, அவருக்குள்ளே எல்லாருக்கும் ஆன்மாவிற்குள் ஆன்மாவாக இறைவன் எழுந்தருள் இருக்கின்ற 8 எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் தி காட் இருக்கிறது. பஞ்சபூதங்கள், சூரிய சந்திரர்கள், மற்றது ஆன்மாக்கள். எல்லா ஆன்மாக்களிலேயும் இறைவன் எப்பொழுதும் பிரியாதவனாக ஆன்மையிலே இருக்கின்றான். அந்த இறைவனுக்கு செலுத்துகின்ற வணக்கம். இரண்டாவதாக, இதுக்கு ஊடாக அந்த ஆதி குரு அவருக்கு செலுத்த, இந்த குரு லீனியேஜ் இருக்கு இல்லையா, பாரம்பரியத்துக்கு செலுத்துகின்ற வணக்கம் என்று வருகின்றது. இது சாதாரணமான குரு வணக்கம். இதைவிட ஞான குரு என்று ஒன்று இருக்கின்றது. இந்த ஞான குரு என்று சொன்னால் யார் என்று கேட்டால், இறைவனே ஞான குருவாக வருவார். இறைவனே ஞான குருவாக வருவார் என்றால் ஏதோ இறைவன் இங்கே மான் மலவோட வந்து எருதோட இறங்குகிறவர் வேறு என்று நினைக்கப்படாது. இறைவர் எப்படி வருவார் என்று கேட்டால், அதுக்கு சொல்லுகிறார்கள், இந்த இறைவனுக்கு ஆன்மாவை, குருவினுடைய ஆன்மாவை தன்னுடைய சரீரமாக எடுத்துக்கொண்டு வருவார். குருவினுடைய ஆன்மாவை தன்னுடைய சரீரமாக எடுத்துக்கொண்டு வருவார். அப்பொழுது அவருக்கு இந்த சொரூபத்தை சொல்லுவார்கள் சைதன்ய சொரூபம். இறைவன் குருவினுடைய ஆன்மாவை எடுத்துக்கொண்டு வருவதை சொல்லுவார்கள் சைதன்ய சொரூபம். இந்த சைதன்ய சொரூபத்திலே இறைவன் குருவினுடைய ஆன்மாவை தன்னுடைய உடலாக கொண்டு வந்து உமக்கு அருள் செய்கின்றான். அப்ப குருவுக்கு பர்சனல் பவர்ஸ் கிடையாது. குருவனுடைய பவர்ஸ் அல்லது மகிமை எல்லாம் இறைவனுடைய மகிமை தான்.
2: இறைவனே குருவாக வந்தார் என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது? அதுக்கு ஒரு நியமம் இருக்க வேண்டுமே.
3: மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார் இல்லையா, என்ன சொல்லுகின்றார்? கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க. கோகலி என்ற திருப்பரந்துரையிலே குருமணி, குருமணி என்று சொன்னால் அந்த என்ன சொல்லுவார்கள், அந்த குருமணி என்று சொன்னால் ஜெம் எமோங் த குரு என்று சொல்லுவோம் இல்லையா, இந்த ஜெம் எமோங் த குரு என்ற பொழுது அவர் வந்து நான் சொல்லுவேன் குரு சுப்ரீம். எல்லா குருக்களுக்குள்ளே இறைவன் குருவாக வந்தா குரு சுப்ரீம், அதுக்கு மேல குரு இல்லை. அதுக்கு பிறகு குரு பெறமாட்டார், அதுக்கு பிறகு வேற வித்தை அணிவதற்கு ஒன்றுமே இல்லை. பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்லுகின்றார், இந்த மகா ரகசியத்தை உனக்கு சொல்லுகின்றேன், இதை ஒருவன் அறிந்தவன் அவனுக்கு அறியத்தக்கது எதுவுமே இல்லை. அந்த மகாவித்தை, அதுக்கு பிறகு குருவும் இல்லை வித்தையும் இல்லை, அந்த கடைசி குரு ஞான குரு அந்த இறைவன். அதான் சொன்னார், அருவரன் ஒருவன் அவனியில் வந்து குருவரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. இதுக்கு மாணிக்கவாசகர் சொல்வார், அருவரன் ஒருவன் அவனி என்றது இந்த பூமி, இந்த பூமியிலே வந்து குருவரனாகி குருவாக வந்து அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அந்த இது கொடுக்க வேண்டும். அந்த குருவுக்குத்தான் சொன்னார், குருவே சிவம் என கூறினன் நந்தி. யார் சொல்லுகிறார்? இது திருமந்திரத்தில் சொல்லுவார், குருவே சிவம் என கூறினன் நந்தி. குருவே சிவம் என்பது அது குறித்து ஓரார், ஓரார் என்றால் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். குருவே சிவமாக நிற்பது என்பதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர் வற்றதோர் கோவே. குருதான் இறைவனாகவும் நிற்கும், குருவே உனக்கு வழிகாட்டுதலாகவும் நிற்கும். இந்த குருவும் சிவமும் ஒன்று என்பது அந்த நிலையிலே இந்த ஞான குரு, குரு சுப்ரீம் வரும் பொழுது வரும்.
2: பொதுவான வாழ்க்கை முறையிலே ஒருவரை குருவன் நினைத்துக் கொண்டோ அல்லது பெரியவர் நினைத்துக் கொண்டோ கால்களில் பணிந்து வழங்குவது என்பது சரியா?
3: சரி, நீங்கள் அவருக்கு வணங்கும் வணக்கம் அந்த முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே என்று சொல்லுவோம் இல்லையா, அதுவாகவே இந்த வணக்கம் எங்கள் இறைவனுக்கே என்ற அட்டிடியூடோடு என்ற பாவனையோடு நீங்கள் யாரையும் விழுந்து வணங்கலாம், அது சரி. இது மனிதருக்கு என்று நீங்கள் இவருக்கு செய்கின்ற வணக்கம் என்று சொன்னால் அது தவறு.
2: இல்லை, நேரடியாகவே நாங்கள் இறை மூர்த்தத்துக்கோ இல்லை என்றால் இறைவன் திருவுருவத்துக்கோ அப்படி வணங்கலாம் தானே. ஏன் ஒரு மனிதரை விழுந்து வணங்க வேண்டும் என்று கேள்வியும் வருகிறது.
3: நேரடியாக
2: நாங்கள் வந்து ஒரு இறை மூர்த்தத்துக்கு, ஒரு ஆலயத்துக்கு செல்லுகின்றோம், அங்கே இருக்கின்ற இறை மூர்த்தத்தை பார்த்து வணங்கலாம். இல்லை என்றால் எங்களிடம் இருக்கக்கூடிய எங்கள் வீடுகள் இருக்கக்கூடிய அந்த இறை தரிசன படங்களை பார்த்து வணங்கலாம். இல்லை என்றால் இறைவனை இந்த இடத்திலே இருந்த இடத்திலே எங்கோ எல்லா இடமும் நிறைந்திருக்கிற இறைவனை வணங்கலாம். ஏன் ஒரு மனிதனை காலில் பணிந்து வணங்க வேண்டும் என்ற பழக்கம் வந்தது என்கிறது ஒரு குழப்பமான கேள்வியாக இருக்கிறது எனக்கு.
3: ஏனென்றால் இறைவன் எங்களுக்கு வெளிப்படுவதென்றால் மனிதருக்கு ஊடாகத்தான் வெளிப்படுவான் இறைவன். அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால், நாங்கள் இருக்கின்ற உலகத்திலே நாங்கள் மும்மாசுக்களை மூன்று, தேர் ஆர் த்ரீ இம்பியூரிட்டிஸ் ஃபார் த சோல்ஸ் இன் அவர் வேர்ல்ட். எங்கட உலகத்தில் இந்த உலகங்களில் இருக்கிற நாங்கள் சஞ்சரிக்கின்ற இந்த உலகங்களில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு மூன்று விதமான மாசுக்கள் அல்லது மலங்கள் உண்டு, ஆணவன் கண்மம் மாயை. இந்த மூன்று மலங்களுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் மானுட சட்டை தாங்கி வருவான், மானுட வடிவிலே தான் வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனபடியினாலே இந்த மானுட வடிவிலே இறைவன் வருவான். அதுதான் கிறிஸ்தவ வேதம் சொல்ல சொன்னது, மானுடகுமாரனாக இறைவன் வருவார், மானுடகுமாரன் வருவார் என்று சொல்லுகின்றது இல்லையா. அந்த மானுட வடிவத்திலே இறைவன் வருவதனால வணங்கத்தானே வேண்டும். மானுடராக வருவதை வணங்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது இல்லையா. மற்றது வணங்குவது எப்பொழுது நல்ல செயல். நீங்கள் பெற்றோரை வணங்குகிறீர்கள், குருவை வணங்குகிறீர்கள், பணிவை வளர்த்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் வணங்குகின்ற பொழுது நீங்கள் பெற்றோரை வணங்கினாலும் சரி, குருவை வணங்கினாலும் சரி, பெரியவரை வணங்கினாலும் சரி, இவர்கள் பேரிலே இருக்கின்றவர்கள் சிலவேளை பாவிகளாக கூட இருக்கலாம், அவர்களை கூட வணங்கலாம், வணங்கினாலும் சரி, இந்த வணக்கம் நீங்கள் செய்கின்ற பொழுது இது இறைவனுக்கு என்று நினைத்து செய்தால், இறை வடிவத்திலே இருக்கின்ற இவர்களுக்கு நினைத்து செய்தால் எல்லா பாவங்களும் நீங்கள் விழுந்து வணங்குகின்ற பொழுது விழும், நீங்கள் எழும்புகின்ற பொழுது விழாது. இது உங்களுடைய பாவ சம்ஸ்காரத்துக்கு ஒரு வழி, பாவங்களை போக்குகின்ற ஒரு வழி. ஆனால் அதற்காக அவருக்கும் இவருக்கும் புகழ்வாடி வணங்கினால் அவருடைய கர்மா உங்களை பற்றி கொள்ளும். அதான் நாம் சுந்தரமூர்த்தி நாராயணா சொல்லுவார், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் சொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே, பொய்மையாளரை பாடாதே, எந்த புகழூர் பாடுமின் புலவீர்கள். சும்மா தேவை இல்லாமல் அவருக்கு மாலை போடுறது, இவருக்கு பட்டம் கொடுக்கறது, அவருக்கு வணக்கம் சொல்றது, இவருக்கு வாள் பிடிக்கிறது, அவருக்கு குட பிடிக்கிறது, இது எல்லாம் நாங்கள் நாளான வாழ்விலே செய்கின்றோம் உண்டு. அதை விடுத்து இந்த இறைவனுக்கு அல்லது இறைவன் மற்றவர்களை வணங்குகின்ற பொழுது இது இறைவனுக்காக வணங்குகின்றோம் என்று நினைத்து சொன்னால் அது இறைவனுக்கே அது செய்கிறோம். அதான் சொன்னார், பொய்யடிமை இல்லாத புலவர்க்கு மடியேன். சுந்தரமூர்த்தி நாயனார், பொய்யடிமை இல்லாத புலவர்க்கு மடியேன். பொய்யடிமை என்றால் என்ன, மெய்யடிமை என்றால் என்ன? பொய்யடிமை என்றால் இப்படித்தான் எல்லாரையும் வச்சு பொச்சாப்பு, அவருக்கு ஏற்றவாறு சொல்றது, இவருக்கு ஏற்றவாறு சொல்றது. எங்கள் சபைகளிலே வந்து இவற்றை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நானே இதை அனுபவமாக பார்க்கறது என்று கேட்டால், இங்கே போனால் அவர்கள் அந்த சமூக அந்தஸ்து பதவி மற்றும் அந்த நிலையை வைத்துக் கொண்டு எங்களுடைய ஆலயங்களிலே சமய சபைகளிலே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒரு கேவலமான மரபு புரையோடி போய் இருக்கின்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆலய நடத்துபவர்கள், ஆலய தர்மகர்த்தாக்கள், இந்து மத சபைகளை நடத்துபவர்கள் அதை நிச்சயமாக களைய வேண்டும். ஆண்டவன் சந்நிதிக்கு வந்தால் அவர் இவர் என்று ஒருவரையும் கூப்பிட்டு முன்னுக்கு வைக்கிறது, இவருக்கு மாலை போடுறது, அவரை புகழ்ந்து போடுவது, இது வெறும் மானுட பூஜை.
2: எனக்கு
3: அந்த விதத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நான் இதை சொல்வது திருவிழா சொல்வது பூதபலி என்று. அந்த கோயிலிலே திருவிழாக்கள் செய்கின்ற பொழுது
2: பூதபலி
3: பலி சுட்டி பூதபலி கொடுக்கிற ரங்கனம் பூதபலி நடக்குதுன்னு சொல்றது. நான் ஆக்களை கூப்பிட்டு ஆனால் இவற்றை நன்றாக குறைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கே சில வேளை மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்தால் கூப்பிடுவார்கள், முன்னுக்கு வாங்குவோம். நாங்கள் ஒன்றும் பெரிய ஆக்கள் என்று இல்லை, எங்களை விட பெரியவர்கள் இருக்கின்றார்கள். மற்றது எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், நன்றாக பாடுபவர்கள் இருக்கின்றார்கள், பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவர்களுக்குரிய மரியாதையை கௌரவத்தை குறித்து மனுஷனை மனுஷனாக மதிக்க பழக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எமது கிறிஸ்தவ சகோதரர்களிடமிருந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல வந்து இந்த இழிவுகள் இந்த கேவலங்கள் எங்கள் சபைகளிலே ஆலயங்களிலே இருக்கின்றன. அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களிடமிருந்து அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சமயத்தில் சொல்லிய பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்று சுந்தரர் சொல்லியிருக்கின்றார். மற்றது தருகிலா சார்வினன் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே என்று சுந்தரர் சொல்லியிருக்கின்றார். ஆனபடினாலே இந்த மானிடர்களை ஏற்றி வழிபடுகின்ற அந்த வழிபாட்டு தன்மை இழிவுக்குரியது. அதே நேரம் குருவை வழிபடுகின்ற தன்மை, குருவை சிவமாக பாவித்து வழிபடுகின்ற தன்மை, பெற்றோரை வழிபடுகின்ற தன்மை, ஆதி குருவுக்கு வணக்கம் செலுத்துகின்ற தன்மை, மனிதரை மனிதன் வழிபடுகின்ற பொழுது இவரை அல்ல இவர்களிடம் ஆன்மாவுக்கு, நான் உங்களை பார்த்து நடராஜ்மார் இப்படி நல்ல ஒரு வானொலி வைத்திருக்கிறேன், நல்ல செய்வதற்கு உங்களுக்கு வணக்கம் செய்கின்றேன் என்றால் நடராஜ்மாருக்கு உள்ளே இருந்து நடத்துகின்ற அந்த இறைவனுக்குத்தான் அந்த வணக்கம். அப்ப உங்களை வணங்குகின்ற பொழுது இறைவனை வணங்குகின்ற தன்மைதான் எனக்கு வரும். இல்லை, இவர் வானொலி வைத்திருக்கின்றார், இவரை நான் கையுக்குள்ள போட்டு வச்சிருக்க வேண்டும், எனக்கு ஒரு சிலை செய்வார் என்று நினைத்தால் அது வேறு விதமான, அந்த இரண்டாவது விதமான வணக்கம் தான் கண்டத்தனத்துக்குரியது. அது அட்டிடியூட் தான் அது மேக்ஸ் எ டிஃபரன்ஸ். என்னென்று கேட்டால் சொல்லுவார்கள், மன்மதன் இருந்தான், மன்மதன் இறைவனுக்கு மலரம்புதான் போட்டான், ஆனால் எரிக்கப்பட்டான். அட்டிடியூட் இஸ் டிஃபரெண்ட். சாக்கிய நாயனார் 63 நாயனார்கள் ஒருவர்
2: கல்லால்
3: அவர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர், பௌத்த துறவியாக இருந்தவர், இறை அன்பிலே முதிந்து கல்லைத்தான் எறிந்தார். ஆனால் அவர் நாயனார்கள் ஒருவராக மதிக்கப்படுகின்றார். ஜூதாஸ் இயேசு கிறிஸ்துவை கட்டி அணைத்து முத்தம்தான் கொடுத்தான், ஆனால் அவன் கொடுத்த முத்தம் அன்பின் வெளிப்பாடா? அது காட்டி கொடுக்கின்ற முத்தம். ஆனபடினாலே இந்த வழிபாடுகள் முக்கியமல்ல, வழிபாட்டுக்கு உள்ளே நீங்கள் என்ன அட்டிடியூட் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய
3: வழிபாடு ஜூதாசனுடைய முத்தம் போல இருக்கலாம், மன்மதனுடைய மலரம்பு போலவும் இருக்கலாம், சாக்கியனாருடைய கல்லு போலவும்
2: இருக்கலாம்.
3: அதான் இந்த உள்ளுக்கு இருக்கிற அட்டிடியூட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ்.
2: நீங்க சொன்னபோது இந்த மனிதர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை என்று சொன்னபோது எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் எப்பொழுதும் என்னை பண்படுத்துகிற சம்பவமாக இருக்கிறது. அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். துர்கேஸ்வரம் ஆலயத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது லிபரல் பார்ட்டி வந்து லிபரல் கட்சி ஆட்சியில் இருக்கிற காலம். உதவி பிரதமர் ஜோன் மேன்லி அவர்கள், நானும் எனது இரண்டு மூன்று நண்பர்களும் அவரை அழைத்து கொண்டு துர்கேஸ்வரம் போவதாக ஒரு நேர அட்டவணை இருந்தது. அப்பொழுது அம்பாளுக்குரிய பூஜை நேரம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் ஐயா. நாங்கள் அரை மணி நேரம் பிந்தி போய்விட்டோம். அவர் வந்து ஒட்டவாலேருந்து ஃப்ளை பண்ணி வர்றதுக்கு லேட் ஆச்சு. அப்போ வாசலுக்கு வந்து விட்டார், ஜனம் நிரம்பி வழிகிறது. அப்போ ஐயா கூப்பிட்டு சொல்லப்படுது, இப்படி பிரைம் மினிஸ்டர் டிப்டி பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார்னு சொல்லி ஐயா சொன்னார், அம்பாளுக்கு பூஜை நடக்குது, அவரை வெளியில் நிற்க சொல்லுங்கள், பூஜை முடிஞ்ச அப்புறம் உள்ள கூப்பிடுறாரு. ஐ ரியலி சல்யூட் டு ஹிம் பிகாஸ் அந்த தெய்வத்துக்கு செய்யக்கூடிய அந்த பூஜையை எவ்வளவு பக்குவமாக அவர் செய்கிறார் என்பதை நான்
3: அந்த அத்தாரிட்டி,
2: அந்த அத்தாரிட்டி வெரி நைஸ், எனக்கு மிக பிடித்த ஒரு செயலாக அது இருந்தது.
3: இதே விளக்கம் முன்னர் நடந்தது யாழ்ப்பாணத்திலே ஸ்ரீமாவ பண்டாரநாயக் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது, ரெண்டாவது முறையாக பிரதமராக இருந்தபோது 70களிலே அவர் வரைய தருகின்றார். அப்பொழுது விவசாயத்துக்கு அவர் நிறைய உதவி செய்வதனால விவசாயிகள் எல்லாரும் பல பேர் வரவேற்று சமயம் அவரும் அப்படி நேரம் பிந்தி விட்டது. நல்லூர் கோவிலுக்கு வந்தார், கோவில் நடை சாத்தி விட்டார்கள். அப்போ அவர் வந்து கோயில் திறந்திருந்தது, நடையெல்லாம் சாத்தியாச்சு. வந்த பிறகு அவர் அங்கே தெரியும் தானே, அப்போது நல்லூர்லேயே கிணறு இருந்தது, தண்ணீர் எடுத்து கால் கழுவி உள்ளுக்கு போய் சுற்றி பண்டாரர் தவிர அவருக்கு ஸ்பெஷலாக அங்கே பூஜையோ வழிபாடோ இல்லை. அந்த மரபு இருக்கின்றது. சங்கராச்சாரியரை காணுவதற்கு இந்திரா காந்தி வந்திருந்தார், காண முடியவில்லை. ஒரு முறை வந்து காத்திருந்தார், அவருடைய தனிப்பட்ட ஆராதனைகள் இருந்தது, காண முடியவில்லை. அடுத்து ஆச்சாரம் இருக்கின்றது. அந்த மரபிலே ரெண்டு விதமான ஆச்சாரங்கள், ஒன்று வந்து ஒரு அது பாரம்பரியத்தின்படி இந்திரா காந்தி வந்து நாட்டு பிரதமராக இருந்தாலும் விதவை பெண், அதுவும் பிராமணப்பெண், ஜவஹர்லால் நேரு பிரதமரை பிராமண விதவை பெண், வைதவியத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் வைதவிய கோலம் வேண்டும், விதவை கோலம் வேண்டும். இந்த விதவை கோலம் என்றால் வெள்ளை ஆடை, கரை இல்லாத வெள்ளை ஆடை, தலை மலித்திருக்க வேண்டும். அதுல அந்த சம்பிரதாயங்கள் பின்பற்றப்படுகினாலே அம்மடத்தில் உள்ளவர்கள் அவர்களை அவர்களுக்கு தரிசனம் நேரடியாக கொடுக்க மாட்டார்கள். இப்போ திருப்பி ரெண்டாவது முறை ஒரு அரேஞ்ச் விசிட் ஒன்று நடந்தது. ரெண்டாவது அரேஞ்ச் விசிட் வந்திருந்த பொழுது சங்கராச்சாரிய சுவாமிகள் அந்த காஞ்சியிலே இருக்கின்றார். ஒரு கிணறு இருக்கின்றது, கிணத்துல இந்த பக்கம் அவர் இருக்கின்றார், அந்த பக்கம் அவர் இருக்கின்றார். இருந்த ஒரு கதை கிடையாது, அந்த தரிசனம் மட்டும்தான் கிடைத்தது. ஏனென்று சொன்னால் யாரையும் அந்த சன்னியாசியாக இருந்தாலும் நீர்நிலைகளுக்கு போகும் பொழுது தண்ணி குடிக்கவோ மற்றது தங்களுடைய குடியிருக்க போகும் பொழுது அங்கே யாரும் வரலாம் தானே. ஆனப்படினாலும் இந்த கிணத்தடியில் இந்திரா காந்தியை வைத்து பார்த்த மரபு இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றிலையும் வருகின்றது. அவர் ஒரு இடத்திலே போகின்ற பொழுது ஒரு இடத்திலே தண்ணி கேட்கின்றார் ஒரு பெண்ணை. அவர் சொல்லுறாள், நானும் மக்கு தண்ணி தருவதா என்று சொல்லி கேட்க, இல்லை தா என்று கேட்டு பருகிறார். அவர் உள்ளுக்கு போய் சொல்லுகிறாள், ஊரில் போய் ஒரு பெரிய அற்புதமானவர் வந்திருக்கின்றார் என்று. அதே மரபு, இந்த மரபு பொது. அதே மாதிரியாக சங்கராச்சாரியாரும் தண்ணி கிணத்தடியில் இருந்து அந்த இந்திரா காந்திக்கு அந்த தரிசனம் கிடைத்தது. இது அந்த மரபு வழி.
2: இந்த இன்னொரு கேள்வியிடம் இருக்கிறது, அதாவது வந்து பொதுவாக வந்து இந்த சமய வழக்கங்களில் அது நான் பார்க்கிறேன், கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது, சைவத்திலும் இருக்கிறது, வேறு இடங்களில் நான் பெரிதாக பார்க்கவில்லை. ஒரு சமயத்திலே பெரிய ஆச்சாரியாராக இருந்தால் அவருக்கான ஆடை அணிகலன் அலங்காரங்கள் இருக்கின்றன. இது சமயம் என்பது உறவினோடு சம்பந்தப்பட்டதுதானே. ஏன் அப்படியான ஒரு குறிப்பிட்ட அவர் இவர் இப்போ கார்டனெல்லாம் இருந்தால் அவர் தொப்பி வைக்கணும், எங்களோட ஐயர் வந்து குருக்களாக இருந்தால் அவருக்கு ஒரு உடுப்பு, இன்னொரு இருந்தால் இன்னொரு பச்சை துண்டு அதிகமாக, இல்லைன்னா இன்னொரு ஒரு மாலை அதிகமாக, இப்படியான அலங்காரங்கள் இல்லாமல் சாதாரணமாக இறை தொண்டு செய்ய முடியாதா? ஏன் அந்த அலங்காரங்களுக்குள்ள ஒரு டெசிக்னேஷன் வைக்கணும்? ஏன் அப்படி ஒரு உடுப்பை போட்டு பயப்படுத்தணும் என்றதான் எனக்கு டைரக்டான கேள்வி.
3: நல்லவர்கள், என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அனுபவம் சொல்லுகின்றேன். இங்கே என்னுடைய குருநாதரை நான் சந்தித்தேன், 2006 சந்தித்து இங்கே சந்தித்ததிலிருந்து அவர் தான் என்னை ஆட்கொண்டு அவர் தான் முதன் முதல் சொன்னார், இதை போய் மற்றவர்களுக்கும் சொல்ல. அவரை கேட்டேன், நான்களே தடுமாறிக்கொண்டிருக்கிற விஷயம் எந்த முகத்துடன் எந்த மூஞ்சனும் எழுந்து நின்று மற்ற ஆக்களுக்கு சொல்றேன். அவர் சொன்னார், நீ மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நீ உனக்கே மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுகின்றாய் என்று நினை. வைல் யூ ஆர் டெல்லிங் அதர்ஸ் யூ ஆர் ரீஇன்ஃபோர்சிங் டு யுவர் செல்ஃப் என்று சொன்னார். அந்த பெருமானை நான் பிறகு இந்தியாவிலே போகின்ற பொழுது போய் சந்திக்கின்றேன். நான் அங்கே சிதம்பரத்திலே அவர் இருக்கின்றார், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பேராசிரியராக இன்றைக்கு 80 வயது கடந்து அவர் இருக்கின்றார். அப்போ அவரை நான் சந்திக்க போனான்ற அங்கே டெலிஃபோன் தொலைபேசியில் அழைத்த பொழுது அவர் சொன்னார், இன்றைக்கு ஒரு புத்தக வெளியீடு, மருத்துவ புத்தகம் ஒன்று வெளியிடுகிறார் சென்னையிலே, நான் அங்கே நிற்கின்றேன், நீ அங்கே நின்று கொள், நாளைக்கு வந்து விடுவேன் என்று. நான் சிதம்பரத்திலே தங்கியிருந்து கோயில் தரிசனம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் இவரை பார்ப்பதை கண்டே போகின்றேன். போகின்ற பொழுது வளமையாக கழுத்திலே ஒரு ருத்ராட்ச மாலை இருந்தது. அதனால் ஒரு கருப்பு டிஷர்ட் போட்டிருக்கின்றேன், ஒரு டெனிம் கருப்பு டெனிம் ட்ரௌசர் ஒன்று போட்டுக்கொண்டு அப்படிதான் போனேன். அன்றைக்கு கோயில் வழிபாடு முடித்து விட்டேன், இவரிடம் மெல்லன போகணும் என்று போயிட்டேன். உடனே அவர் என்னை அழைத்து கொண்டு சென்று உமா என்னென்ன இடங்கள் பார்த்தது என்று கேட்டார். நான் பார்க்க வேண்டிய இடமெல்லாம் பார்த்துட்டேன் சொல்லி போட்டு உமாபதி சிவாச்சாரியாருடைய கோயிலுக்கு என்னை அழைத்து சென்றார். அங்கே தியானத்தில் அமர்த்த வைத்து அழைத்து கொண்டு வந்தார். வீட்டையெல்லாம் வந்து நன்றாக கதைத்து உணவு தந்தெல்லாம் வந்து போட்டு என்னுடைய கருத்த டிஷர்ட் இருந்தது இல்லையா, அதை தொட்டு சொன்னார், இது ஆன்மீகத்துக்குரிய உடை இல்லை, ஆன்மீகத்துக்கு உரிய உடை இல்லை என்று அவ்வளவுதான் அவர் சொன்னது. அப்போ அந்த வார்த்தை என்னகிட்ட ஆன்மீகத்துக்கு ஒரு உடை உண்டு என்று வருகின்றது இல்லையா.
2: ஓகே,
3: ஆன்மீகத்துக்கு ஒரு உடை உண்டு. அப்ப இது என்னென்று கேட்டால், அதுக்கு முதல் நானும் பேசுகின்ற பொழுது அந்த உடையிலே அவ்வளவு கவனம் செலுத்துவது முக்கிய கவனம், டைகட்டி கூட போய் பேசலாம் பேச வேண்டும் என்று கூட நினைத்திருக்கின்றேன். என்றால் எல்லாரும் போட்டுக்கட்டி தான் பேச வேண்டாம், டைகட்டி பேசுவது இருக்க மாட்டார்களா, ஏன்னா அவ்வளவு எல்லாரும் பழமவாதிகள்லாம் வரலாம் என்ற ஒரு இது வந்துவிடும் இல்லையா. ஆனால் அவர் சொன்ன பிறகுதான் அந்த உடையை நான் எடுத்துக்கொண்டது. ஆன்மீகத்துக்கு போகின்ற பொழுது ஆன்மீகத்துக்கென்று ஒரு உடை வைத்திருக்கின்ற வளமை வைத்திருக்கின்றது. அது இங்கே வந்திருந்த பொழுது பார்த்து நன்றாக இருக்கின்றதுன்னு சொன்னார். பிறகு அந்த உடை இருக்கின்றது, அதனால் அந்த வேடம் என்று சொல்லுவார்கள், அதாவது உடை ஆளாகி விடாது. சில யூனிஃபார்மை போட்டால் யூ வில் கெட் இன் டு தட் மூட் என்று சொல்லுவார்கள் இல்லையா. யூ வில் கெட் இன் டு தட் மூட். மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டால் மிலிட்டரி குணம் வருவது இல்லையா, போலீஸ் யூனிஃபார்ம் போட்டால் போலீஸ் குணம் வருவது இல்லையா, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டோடனே படிக்கிற குணம் வருவது இல்லையா, அதே மாதிரி இந்த யூனிஃபார்முக்குள்ளே போனால் அந்த இது வரும். அதான் அந்த இது, இந்த வேஷத்துக்கு நல்ல முக்கியமான இது உண்டு. சொல்ல திரு சிவஞான போதம் வந்து 12 சூத்திரங்கள், உலகம் முழுக்க இப்படி சமய உண்மைகள் பல விதமாக பேசப்படுகின்றன எங்களுக்கு தெரியும். இப்படி எல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுது திருநந்தி தேவர் வந்து எங்களை ஆன்ம வர்க்க எங்களுக்கு எல்லாம் ஒரு பிரதிநிதியாக இறைவனிடம் கேட்டார். இறைவனே அந்த உண்மையான செய்தியை மெய்யை சொல்லுமன்ட்டு இறைவன் அவருக்கு 12 சிவஞான போத சூத்திரங்களை சொன்னார். ரௌரவாகமத்தில் இருக்கின்ற சூத்திரங்களை சொன்னார். அந்த 12 சூத்திரங்களும் நந்திநாதர் மூலமாக எங்களுக்கு வந்தது. அவர் வந்து அதை செனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், சத்தியஞான 4 பேருக்கு சொல்ல, பிறகு சனத்குமார் சத்தியஞான தரிசனிகளுக்கு சொல்ல, சத்தியஞான தரிசனி பரஞ்சோதிக்கு சொல்ல, பரஞ்சோதி மெய்கண்டாருக்கு சொல்லி அந்த வழியாக வந்ததுதான் இந்த சிவஞான போத மெய். இந்த நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற உண்மைகள் எல்லாம் அதில் 12 சூத்திரத்தில் வருகின்றது. மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணனத் தொழுமே. வேடம் மாலர நேயம் மலிந்தவர் வேடம், குற்றமில்லாத நேயம், அதாவது வேஷம் போடுகின்றவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர் என்று தானே சொன்னார். பொய்யடிமை இல்லாத புலவர் என்ற மாதிரி மாலர நேயம் குற்றமில்லாத பக்தி உடையவர்களுடைய திருவேடம், அந்த வேஷம், அதாவது அவருடைய உருத்திராட்சம், அவருடைய ஜடாமுடி, அவருடைய திருநீறு, இந்த வேஷங்களும் ஆலயமும் இந்த ஆலயங்களும் அரணன்றே நினைத்து இறைவன் என்றே நினைத்து வழிபடுவார்கள். ஆறு ஜீவன் முத்தர்கள் அம்மலங்களி அன்பருடு மரி என்று சொல்கிறார். மலங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுதே இந்த மலங்கள் எல்லாத்தையும் கழுவி ஜீவன்முத்தரான ஜீவன்முத்தர்கள் ஏதோ உலகத்தை விட்டுட்டு போய் ஓடி போயிருப்பினும் என்றில்லை, அவர்கள் மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணனத் தொழுமே. இந்த குற்றமற்ற நேயமுள்ள அன்பர்கள் அடியார்களுடைய வேடத்தையும் ஆலயங்களையும் சிவனன்றே நினைத்து தொழுமே. தொழு என்று சொல்லவில்லை, தொழுமே என்றால் அவர்களுடைய டிஸ்கிரிப்ஷன். இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார் ஜீவன் முக்தாஸ்
2: என்றால்
3: பிரிஸ்கிரிப்டிஷன் ஃபார் அஸ். அது டிஸ்கிரிப்டிவ் ஃபார் ஜீவன் முக்தாஸ், அவைக்கு அது டிஸ்கிரிப்ஷன் என்றால் உங்களுக்கு அது பிரிஸ்கிரிப்ஷன்.
2: ரைட்,
3: சோ இட் இஸ் பிரிஸ்கிரைப்ட்.
2: வெரி குட். இந்த ஆலயங்களில் வந்து சில வழியில் நாங்கள் சுற்றி வருகின்ற போது எங்களை தெரிந்தவர்கள், எங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் ஆலய வழிபாட்டிலே நாங்கள் இருக்கின்ற போது எங்களையும் பார்த்து ஒரு முறை கும்பிட்டு போவார்கள். எனக்கு மிகுந்த மனம் திக்கன் உடனே, என்ன ஆலயத்திலே நான் வணங்கிக் கொண்டிருக்கின்றேன், அவர்கள் என் மீது அன்புக்காக செய்கிறார்கள், அவர்கள் செய்கிற காரணத்தாலே நானும் திருப்பி செய்ய வேண்டி இருக்கிறது என்பது ஒன்று. அந்த அன்புக்கு நன்றி சொன்னாலும் கூட ஆலயங்களுக்குள்ளே போன உடனே அந்தணர்களை விழுந்து வணங்குகின்ற, அந்தணர்களை கண்ட உடனே விழுந்து வணங்குகின்ற சம்பிரதாயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நான் கூட அதை முன்னர் செய்திருக்கிறேன், ஆனால் அதுவும் எனக்கு கொஞ்சம் மனதுக்கு சங்கடமாக இருக்கக்கூடிய விடயங்களாக இருந்திருக்கின்றன. இதற்குரிய சரியான விளக்கம் என்ன டாக்டர்?
3: ரெண்டு இருக்கின்றது. ஆலயத்திலே வேறு ஒருவரையும் குருவை கூட வணங்கப்படாது,
2: மிக தெளிவான.
3: அதே மாதிரி அரசவையிலேயும் குருவை வணங்கப்படாது, அரச அவையிலே குருவை வணங்கப்படாது. ரெண்டு விஷயம், அரசவையிலே அரசன் இருக்கிறான். அரசன் யாராக இருக்கின்றான்? இறைவனுடைய பிரதிநிதியாக அரசன் இருக்கின்றான். கோ சபையிலே குருவுக்கு கூட வணக்கம் இல்லை, குரு இருந்திருந்தாலும் கூட அது இருக்கின்றது. இரண்டாவது, அது இறைவனுடைய பிரதிநிதியாக இல்லாமல் சாதாரண மனுஷராக இருந்தாலும் கூட அவர் கேட்க இவரை வணங்கினால் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிறந்தாலும் ஆனபடியாகவும் இருக்கலாம், அது இல்லை, அது இருக்கின்றது. அப்ப இந்த இடங்களிலே குருவுக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது என்ற கருத்தெல்லாம் இருக்கின்றது எங்களுக்கு.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: ஸ்ரீயந்திரேண வசோ கடேன கவிதா குல்யோபகுல்யக்ரமைஹ ஆனீதைஸ்ய சதாசிவஸ்ய ஜலிதாம்போராசி திவ்யாம்ருதைஹ இத்கேதார யுதஸ்ய பவித பக்தி கலமாஹ சபல்யமதன்வதே துர்பிக்ஷான் மம சேவகஸ்ய பகவன் விஸ்வேச்சஸ்விதி குதா பாபோத்பாத விமோசனாய ருச்சிர ஐஸ்வர்யாய மிருத்யுஞ்சய ஸ்தோத்ர தியான நதி பிரதட்சிண சபரியாலோகநாகர்ணனே ஜிஹ்வா சித்த சிரோ அங்க்ரி அஸ்த தயன ஸ்ரோத்ரைரம் பிரார்த்திதா மாமாஜ்ஞாபய தன்னிரூபய முகுர் மாமேவ மாமே அவசா. 40-41 ஸ்லோகங்கள். சிவானந்த லஹரி பிரகரணம் பிரசித்தமாக இருக்கிற பிரகரணங்கள். ஆச்சாரியாள் விவேக சூடாமணி மற்ற பிரகரணங்கள் அத்வைத வேதாந்த பரமாக எழுதுகிற போதிலும், ஸ்தோத்திரங்களாக சாதாரண மனுஷியாளுக்கூடம் பக்தி தத்துவமும் தெரியணும், ஆத்ம தத்துவமும் புரியணும். ஏன்னா இதுல ரெண்டு பிரயோஜனம் இருக்கு. முக்கியமாக வேண்டியது ஞானாதேவத்து கைவல்யம். ஞானத்தினால்தான் ஒரு மனுஷனுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த மோட்சத்துக்காகத்தான் அவனுடைய பிறவியே அவனுக்கு கொடுத்துருக்கு. ஆகையால் அவனுக்கு மோட்சத்துக்கு வழியான ஞானத்தை சொல்லணும். ஆனால் அந்த ஞானத்தை அறிவதற்கு எல்லோருக்கும் மனப்பக்குவம் வேண்டாமா? அந்த பக்குவத்தை கொடுக்கறதுக்காக பக்தியும் சொன்னார். இந்த பக்திங்கிறது உபாசனைக்குள்ள சேர்றது. உபாசனையும் பக்தியும் ஒன்று தான். கர்ம மார்க்கம் ஒன்று, ரெண்டாவது உபாசனா மார்க்கம், மூணாவது ஞான மார்க்கம். இந்த மூணையும் ஈஷாவாஸ்யோபனிஷத்துல சொல்லியிருக்கு. வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எஸ்தத்வேத உபயதிஷ்டா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஸ்னுதே அப்படின்னு. வித்யா உபாசனை, அவித்யா கர்ம. ஏன்னா அந்த ரெண்டும் தானே சேரும். ஞானமும் கர்மாவும் சேர்றதுக்கு வழி இல்லை. ஞானம் வந்த பிறகு நான் வேற இது வேற எனக்குடையதான வித்தியாசம் இல்லை. எல்லாமும் இதம் கர சர்வம் எதயம் ஆத்மா அப்படின்னு ஒரே ஆத்மஸ்வரூபமாக போயிடுது. அங்கே எதனால் எதை எதற்காக பண்ண போகிற ஒரு கர்மாவோ ஒரு உபாசனத்துக்கோ அங்கே வழி இல்லை. ஆனால் எப்போ வழி இருக்கு? அஞ்ஞான நிலையில், இன்னும் பிரம்மஜானம் வராத நிலையில். அந்த நிலையில் ஒன்று கர்மாவை பண்ணுங்க, வேதோக்தமாக கர்மா ஸ்வதர்மானுஷ்டானம் பண்ணுங்க. அந்த ஸ்வதர்மானுஷ்டானத்தினால சித்தசுத்தி ஏற்படுறது. பிறகு உபாசனையினால் சித்த ஏகாக்கிரதை வருது. ஏகாக்கிரதை வந்தால் தான் பகவானுக்கு ஞானத்தை அடைய முடியும். திருஷ்யத்தே து அக்ரியா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தரிசிதி அப்படின்னு. அக்ரியா புத்தி, கூர்மையான ஒரு புத்தி வேணும், அதுக்கு ஸ்ரத்த இருக்கணும். அப்படி இருக்குமேயானால் அந்த ஆத்ம தத்துவத்தை எஸ்மின் விதித்தே சர்வமிதம் விதித்தம் பவதி. சௌனக்கர் வந்து அங்கிரஸ்தரவை கேட்கிறார். அங்கிரசம் விதிவது உபசன்னப்ப பிரச்ச கஸ்மின் விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி, எதை அறிந்தால் எல்லாமும் அறியப்பட்டதா ஆகுமோ. அப்படி எதை அறிந்தால்னு சொன்னேன்னா அப்படிப்பட்டதான் ஒரு பொருள் இருக்கா, அதை அறிவதற்கு ரெண்டு விதமான வித்தியைகளை அறியணும்னு அவர் சொன்னார். வேவித்யே வேதிதவ்யே இதிஹாயஸ்ம பிரம்ம விதோ வதந்தி பராசைவ அபராசா, பராவித்யா அபராவி. அந்த அபராவித்யில் தான் கர்ம மார்க்கமும் உபாசனா மார்க்கமும் இருக்கு, அதை பார்க்கணும். அபராவித்யாங்கிறது என்ன? ருக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வவேதா, சிக்ஷா, கல்பா, வியாக்கரணம், நிருப்தம், சந்தோ, ஜோதிஷமிதி, எல்லாம் கர்ம மார்க்கமும் உபாசனா மார்க்கமும். வேதோக்தத்தில் கர்மா எல்லாம் அதில் வரும், உபாசனைகள் எல்லாம் அதில் வருது. அதுக்கப்புறம் பராவித்யா என்ன? அதபரா யயா தரக்ஷரம் அதிகம்யதே, அதுக்கு மேல அந்த அக்ஷரமான ஆத்ம தத்துவத்தை எதனால் அறிகிறேனோ, அழியாத ஆத்ம தத்துவம். எத்தனை நாள் ஆகட்டும், எத்தனை சிரமங்கள் ஆகட்டும், அதுக்கு அதோட ஒரு சம்பந்தமும் இல்லாதான ஒரு ஆத்ம தத்துவம், அசங்கமாக கூட்டஸ்தமாக இருக்கக்கூடியதான ஒரு ஆத்ம தத்துவம். எதை எத்தது? அத்ரேசியம், அக்ராக்கியம், அகோத்திரம், அவர்ணம், அச்சுஸ்ரோத்திரம், தத பாடிபாதம், நித்தியம், விபும், சர்வகதம், சுசூக்ஷ்மம், கண்களால் அறிவு புலன்கள்னால் அறிய முடியாதது, செயல் உலகனுக்கு அப்பாற்பட்டது, அதுக்கு பிராமணன் சத்திரியன் இப்படிப்பட்டதான வம்சம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, கண்ணு காது அதுக்கு இல்லை, கை கால் இல்லை, அப்படிப்பட்டதான ஒரு தத்துவம் அப்படின்னு பராவித்தியே சொல்றது. அந்த பராவித்தியான ஞானம் நமக்கு வரணும். நமக்கு அந்த ஞானம் வரணுமே ஆனால் முக்கியமா என்ன வேணும்? பகவத் அனுகிரகம் வேணும். பகவத் அனுகிரகத்தினால்தான் மனசுல அந்த பக்கமே மனசு போகும், இல்லைன்னா லௌகிகமான விஷயங்களை சுத்தி கொண்டே இருக்கும். எத்தனையோ பிறவிகள்லாம் அதை சுத்தி கொண்டிருக்கும். இன்னைக்கு ஆரம்பிச்சோம் உலகத்தை அனுபவிக்கணுங்கிறது, மாடா இருக்கும் பொழுது, நாயா இருக்கும் பொழுது, எல்லாமே தானே அனுபவிச்சிருக்கோம். ஆனா இந்த ஜென்மாவில நாம் இதை விட்டு, இதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு, அந்த தத்துவத்தை அறியணும், குருநாதரை போய் அடையணும், அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டு இந்த ஜென்மாவை கடைசி ஜென்மா ஆக்கி கொள்ளணும். அதுக்காகத்தான் விசாரம் பண்ணணும். அந்த விசாரத்துக்கு உங்களுக்கு அடிப்படையான ஒரு குவாலிபிகேஷன் கொடுக்கணுமோ இல்லையோ, அதற்காக பக்தி வேணும், உபாசனம். அதுக்காகத்தான் மேல போய் பக்தி லட்சணம் கூட சொல்ல போறார் இந்த கிரந்தத்துல. இப்ப என்ன சொல்றார்? ஹே பரமேஸ்வரா, உன்னுடைய ஒரு அனுகிரகம் இருக்க, அந்த அனுகிரகத்தை பெறுவதற்கு சுலபமான ஒரு வழி இருக்க, என்ன தெரியுமா? உங்களுடைய கதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கு, பகவானுடைய கதைகளை கேட்டுக்கொண்டே இருக்குது. சதாசிவஸ்ய சரிதாம்போராஜி திவ்யாமிருதை, அந்த பரமேஸ்வரனுடைய சரித அம்போராசி, அவருடைய சரித்திரங்கள் எத்தனை லீலைகள் பண்ணியிருக்க, அவர் பண்ணினதான தொண்டுகளா ஹாலாகல லீலை என்ன, நடராஜனாக டான்ஸ் ஆடினதான ஒரு லீலை என்ன, அதே போலயே விசேஷமாக மார்க்கண்டேயனுக்கு அனுகிரகம் பண்ணியிருந்தான லீலை என்ன, இப்படிப்பட்டதான பல லீலைகள், அந்த நீலகண்ட லீலை, இவைகள்லாம் இந்த லீலைகள்லாம் கதைகள்லாம் கேட்டுட்டே இருக்கமா. இது கதைகளை கேட்டுக்கொண்டே இருந்தா என்ன ஆகும்னா, அதனால நம்ம மனசு உருகும். அது எங்கேயோ இருக்கக்கூடியதான அந்த அமிர்தமானது அமிர்த பெருக்கு, கிராமாந்தரில் வயலுக்கு நீளது ஜலம் வரணுமே ஆனால் என்ன பண்ணுறா தெரியுமா, அங்கெங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், அந்த அருவியிலையோ அல்லது ஒரு குளத்திலையோ இருக்கக்கூடியதான ஜலத்தை பம்பு போட்டு இங்கிருந்து அனுப்புறா. தீயந்திரேடபோகடேனா, தீயந்திரத்தினால ஒரு மோட்டார் மேல மனசு புத்தி எனக்கூடியதான யந்திரத்தினாலேயோ, வச்சோ கட்டேனா, அல்லது ஒரு குடத்தை எடுத்து ஏத்தம் தாக்குறதுன்னு அர்த்தம், அந்த ஏத்தத்தினால கணத்துல இருக்கக்கூடியதான ஜலத்தை கொண்டு வந்து இங்க விடுவா. அப்படி இது வச்சோ கட்டேன கவிதா கொல்யோப சொல்ய கிரமை, பெரிய காவா என்ன, சின்ன சின்ன காவா வருங்க, அது வழியாக கால்வாய் வழியாக அநீதை வைத்த சரிதாம்போராசி திவ்யாமிருதை, அந்த பரமேஸ்வருடைய திவ்யமான சரித்திரம், அதை கேட்க கேட்க மனசுல பக்தி உண்டாகக்கூடிய சரித்திரம், அது எங்கே போகணும்? அந்த ஜலமானது குளத்தில் இருக்கக்கூடியதான ஜலமானது நம்ம வயலுக்கு வரணும். அதே போல பகவானுடைய சரித்தாமிரதம் இங்கும் இருக்கு, அது எங்கே வரணும்? உங்க இதயம் எனக்கூடியதான வயலுக்கு வரணும். ஹிருத்கேதாரயுதாஸ்தா, நம்ம இதயத்துக்குள்ள வரணும். அப்ப என்ன ஆகும்? அந்த வயலுக்கு ஜலம் வறுமையானால் வயல்ல நன்னா பயிர் வளைய ஆரம்பிக்கும். அதே போலயே இந்த இதய வயலுக்குள்ள ஜலம் வறுமையானால் என்ன ஜலம்? பரமேஸ்வரனுடைய பக்தி எனக்கூடியதான ஜலமானது, திவ்யாமிருதமானது வறுமையானால் அதற்கு பிறகு என்ன ஆறுதுன்னு, பக்தி கலமாக, இந்த மனசுல பக்தி எனக்கூடியதான பயிர் முளைக்க ஆரம்பிக்கிறது. சபல்யமா தன்வதே, வெறும் முளைக்கிறது மட்டும் இல்லை சார், அது பலத்தை கொடுக்கறது, கதிரை கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த அறுவடை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சபல்யமா தன்வதே இப்படி வறுமையானால் இதுக்கப்புறம் துர்பிட்சம் இங்க இருக்குன்னு, நிறைய வயிறு வளர்ந்துருக்கு, நிறைய தானியங்கள்லாம் வந்தாச்சு, இது மாதிரி துர்பிட்சமே கிடையாது, கை கிணறிய இருக்குன்னு. துர்பிட்சன் மம சேவகஸ்ய பகவன் விஸ்வேசபீதி குதா, ஹே பரமேஸ்வரா இனி மேல பயம் எதுன்னு. பரமேஸ்வரனுடைய நாமா உங்க மனசுக்கு தோணணும், மகான்களுடைய பாத சேவை பண்ணணும், எனக்குடையதான எண்ணம் உங்களுக்கு வரணும். அதுக்கப்புறம் என்ன, ஒரு கவலையும் கிடையாது இனி மேல வாழ்க்கையில, காசுக்கு கவலை கிடையாது, மனசு நிம்மதிக்கும் இது கிடையாது, ஆனந்தமா இருந்துருக்கலாம். அப்படிப்பட்டதான திவ்யமான ஒரு சரித்திரம் இது, இப்படி இருக்கணும் என்று முதல்ல சொன்னார். சொன்ன பிறகு அடுத்து என்ன சொல்றார், பகவான் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், வெறுமன சரீரத்தை மட்டும் கொடுக்கல, ஐம்புலன்களை கொடுத்திருக்கார். கண்ணு காது மூக்கு நாக்கு தோலும், கண்ணால நமக்கு பிடித்த உருவங்களை பார்த்து கொண்டே இருக்கும், காதால எதை கேட்கணும்னு நினைக்கிறோமோ, எது உங்களுக்கு பிடிக்கிறதோ அதை கேட்டு இருக்கு. அதே போலயே ஒவ்வொரு புலன்னாலையும் நல்ல வாசனை இருந்ததுன்னா சந்தனத்தையோ அல்லது செண்டையோ போட்டு மூக்கால வச்சுருக்க, நல்ல பதார்த்தங்கள் சோஃபால ஆனந்தமா தொட்டு பார்க்கிறேன், என்ன அழகா சாஃப்டா இருக்கு பாருன்னு. இப்படி ஐந்து புலன்களும் மனுஷனுக்கு கொடுத்துருக்காளே, இந்த ஐந்து புலன்களும் நாம வேற விதமா உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். உங்க இஷ்டமான உருவத்தை பார்க்கறது, இஷ்டமான சப்தத்தை கேட்கறது, ஆனா இந்த உருவத்தை பார்க்கறதோ சப்தத்தை கேட்கறதோ வாசனையை முகர்றதோ இவைகள்லாம் என்னென்ன, இவைகள்லாம் பகவான் பக்கமாக திருப்பணும். இப்படி திருப்பி நிலையானால், அதே போல நமக்கு அவயவங்கள் கொடுத்துருக்க, தலை இருக்க, கைகள் இருக்க, கால் இருக்க, இவைகள்லாம் நம்ம எதற்காக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம், யார் இவைகளை நமக்கு கொடுத்தா, பகவான் கொடுத்துருக்க, அந்த பகவான் இவைகளை கொடுத்துருக்காரே, நாம் அவைகளை அவருக்காக எண்ணிக்காது உபயோகப்படுத்தினோமா, அந்த சிவபிரசாதம் இருந்தால்தான் நமக்கு வாழ்க்கையில முன்னேறலாம். சிவபிரசாதே நவீன புத்தி, சிவபிரசாதே நவீன யுக்தி, சிவபிரசாதே நவீன சித்தி, சிவபிரசாதே நவீன முக்தி, முக்தியோ புத்தியோ சித்தியோ சித்தியோ எது வரணுமே ஆனால் என்ன வேணும், பகவானுடைய அனுகிரகம் வேணும். அப்படிப்பட்டதான அனுகிரகத்துக்காக நம்ம என்ன பண்ணினோம் சொல்லி பாருங்க, பிறந்தோம், ஐம்புலன்கள் அன்னைக்கே வேலை செய்யும், என்னைக்கு பிறந்துடும் அன்னைக்கே கண்ணு பார்க்க தொடங்கிது. ஒரு 10 வருஷம் ஆனப்பறந்தான் கண்ணு பார்க்கணும்னா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கைய சொல்லுங்க பாருங்க. பிறக்கிறதுமே வாய் ஆழ ஆரம்பிச்சுடுது, பசிக்கிறது கொடுங்கோ கொடுங்கோ அப்படின்ட்டு, குழந்தை அழுதுண்டே பிறக்கிறது, பார்க்கறது எல்லாத்தையும், இங்க இருக்க, எங்க இருக்க, யார் இருக்கா, அம்மாவா இருந்தா சும்மா இருக்கு, வேற யாராவது இருந்ததுன்னா கத்த தொடங்குறது, ஏன்னா அதுக்கு பயம், வேற யாராவது நான் ஏதாவது பண்ணிவிடுவாரோ, அம்மாவா இருந்தா பத்திரமா மடியில் இருக்கு, யாராவது கிட்ட வந்தா கண்ணை முடிக்கிறது. அப்ப இந்த புலன்கள்லாம் அன்னன்னைக்கே வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்த, அன்னியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த புலன்களால நாம் நமக்கு வேண்டியதாக உபயோகப்படுத்திக் கொள்கிறேன் தவிர, படைத்ததான் அந்த பரமேஸ்வரனுக்காக ஏதாவது பண்ணிடா, அவர் வேற ஒன்னும் சொல்லல, நீங்க அவருக்கு அவரை போற்றுவதனாலேயோ அவருக்கு ஏதாவது கொடுக்கறதுனாலயோ அவருக்கு ஒரு ஆதிக்கியமும் வரல, நீங்க நைவேத்தியம் பண்ணினதுனால அவருக்கு பசி தீர்ந்ததுன்னு சொல்லாதீங்க. உலகம் முழுக்க படைச்சவர் அவர், அவர் நீங்க கொடுக்கற நைவேத்தியத்துக்காக காத்துட்டு இருக்கார் இல்ல, ஆனா நம்ம என்ன பண்றோம், அதையும் பண்றது இல்ல. பகவான் எது நமக்கு கொடுத்தாரோ அதை அவருக்கே காமிக்காம நம்ம சாப்பிட்டு இருக்கோம். யோபுங்கே அவர் கொடுத்தது அவருக்கு காமிக்காம நம்ம சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா, உலகமெல்லாம் அவர் அல்லவா நமக்கு கொடுத்துருக்க, அவர் கொடுத்த அந்த உலகத்தை அவருக்காக ஏதாவது கொஞ்சமாவது, முழுக்க வேண்டாம், ஒரு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்துருக்கோமா, இந்த உணர்ச்சி மனுஷனுக்கு இல்லை, அதனால்தான் இவன் வைஷயிக்கமாக போயிட்டே இருக்கான், உலகம் பக்கத்தில் போயிட்டு இருக்கான். எந்த பக்கத்தில் உங்களுக்கு இடமுக்கு போக வேண்டிய இடம் இருக்கோ அதுக்கு நேராக எதிர் பக்கத்தில் போயிட்டு இருக்க, கிழக்கா போனால் சமுத்திரம் வரும்னா இவன் மேற்கா போயிட்டே இருக்கான், எவ்வளவு தூரம் போறானோ பகவான் பார்த்துட்டு இருக்காரு, ஏன்னா திரும்பி வரப்ப அவ்வளவு தூரம் திரும்பி வரணும் அவன், அப்பதான் முடியும். எத்தனையோ ஜென்மாக்களை பகவானுக்கு நாடிய அவர் பக்கம் போகாம எதிர்பக்கம்னா போயிருக்கோம். ஆகையால் என்ன பண்ணணும் நாம, இப்ப அந்த பகவானை தான் சரணாகதி அடைகிறோம். அதுக்காக நான் சொல்றேன், பாபோத்பாத விமோசனாய ஹே பரமேஸ்வர, எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன்னு தெரியலப்ப, நான் எதிர்க்க ஒரு பாபம் இருந்தேன்னா ஏதோ மேறு படுறதும் அளவுக்கு இருக்கு, ஹிமாலய படுறதும் அளவுக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், இவ்வளவு பேருக்கே கொஞ்சம் கொஞ்சமாவது பண்ணலான்னு. ஆனா அந்த பகவான் என்ன பண்ணார், உங்களுக்கு பயம் கொடுத்தப்படாது, இவ்வளவு பாபமான ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு, விவகாரம் என்னடர், அதனால உங்க பாபத்தை மறைச்சு வச்சிருக்காரு. பாபோத்பா தவிமோச்சனாய, எவ்வளவு பாபம் இருக்குன்னு தெரியலப்பா எனக்கு, பார்க்கறதுக்கு எல்லாம் வசதியாகத்தான் இருக்கு, எல்லோரையும் பாருங்க ஏதோ ஒரு வசதியா இருக்க, ஆனா ஒரு நொத்து இருக்கவே இருக்கு. எவ்வளவு அழகா இருந்தாலும் உடம்பு அழகா இருக்க காசு இல்லை, காசு நிறைய இருக்க வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு ப்ராப்ளமும் இல்லாத மனுஷன் ஒத்தர உங்களால பார்க்க முடியுமா? எதற்காக பகவான் பண்ணியிருக்காரு? அப்படி பகவான் பண்ணல, நாம் அப்படி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் பிராரத கர்மம்னால. அப்படியாவது வைராக்கியம் வரட்டுமே. இவ்வளவு இருக்கு சார், சாதாரணமா சாதாரண மனுஷியாளுக்கு கிடைக்கக்கூடியதான போக்கியம் கூட நமக்கு கிடைக்கலையேன்னு ஒரு நாளாவது தோணுமோ இல்லையா? அது தோணினாவது வைராக்கியம் வருவோம் இல்லையா? அதுக்காக தான் பாக்குறேன். அப்படி அந்த பாபமாக நமக்கு போகணும் என்பது அப்பா போத்பாத விமோதனாயா. அதுக்கப்புறம் ருச்சிர ஐஸ்வர்யம்.

எப்படி வரும்னு தெரியல. அதனால ரொம்ப பயமா இருக்கு. அதை போஸ்ட்போன் பண்ண முடியுமான்னு தெரியல. டாக்டர் சொல்றாரு, அண்ணன் ஒண்ணும் பயம் இல்லைங்கிறார். அவருக்கே உள்ளூர பயமா தான். அவர் மனுஷன் தானே. அவர் பேரே என்ன இந்த ஊர்ல? மர்த்தியகான்னு. மரண யோக்கியனானவன் சமித்துன்னு நன்னா எரியத்தக்கது, அதான் சமித்து. சமயக் இத்தியதேயதி சமித். அதே போல மனுஷனுக்கு மர்த்தியன்னு பேர். எப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு போகுமோ தெரியாது. இப்படிப்பட்டதான் ஒரு சரீரம் இருக்க. இதை பார்த்து இதுலதான் நமக்கு ரொம்ப அபிமானம் வேறு இருக்கு. இதை பத்திரமா வச்சுக்கணும். அப்படி கடைசி வரைக்கும் நம்ம கை கால் நமக்கு வேலை செய்யணும். இப்படி ஆசை எல்லோருக்கும் இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, நம்ம இன்னொருத்தர் மேல விழப்படாது சார். நம்ம கை கால் நம்ம சுவாதீனமா இருக்கணும் அப்படிங்கிற ரைட்ட. ஆசைத்தான் நல்லா இருக்க, அதுக்கு தகுந்ததான புண்ணியம் பண்ணிடா. அது தெரியலையே, என்ன புண்ணியம் பண்ணினே, என்ன பாப்பம் தெரியல. பாப்பாத விமோசனாய ருச்சிர ஐஸ்வர்ய மிருத்யு ஐஸ்வர்யாய மிருத்யுஞ்சயா ஏ மிருத்யுஞ்சயரே மிருத்யுஞ்சயன் அப்படின்னு என்னதான்? எல்லோருக்கும் மிருத்யுவை ஜெயிக்க வைக்கிறவர். மிருத்யு ரெண்டு விதம் மனுஷாளுக்கு. ஒன்னு கால மிருத்யு, இன்னொன்னு அகால மிருத்யு. இந்த அகால மிருத்யுங்கிறதுக்கு அபமிருத்யுன்னு சொல்றது. ஆக்சிடென்ட் எதனாலேயோ போயிடுறான் மனுஷன். இப்படி இந்த அகால மிருத்யும் வரப்படாது, அபமிருத்யும் வரப்படாது, மிருத்யுவும் ஜெயிக்கணும். மிருத்யுவை ஜெயிக்கிறதுக்கு வழி என்ன? பிறவி இல்லாம இருக்கணும். பிறவி இருந்தா மிருத்யு உண்டு. ஜாதஸ்யஹி த்ருவ மிருத்யு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தரம் பிறந்தாச்சுன்னா ஒரு நாள் போக வேண்டியதான். ஆனா இந்த பிறவியே இல்லாம பண்ணிக்கலாமா? அது பண்ணிக்கலாம் சார். எப்படி பிறவி இல்லாம பண்ணலாம்? யோஜனை பண்ணி பாருங்க. மனுஷன் எப்படி பிறக்கிறான்? அவன் பண்ணினதான கர்மாக்கள்னால பிறக்கிறான். கர்மாக்களை பண்ணி வச்சிருக்கான். அந்த கர்ம பலத்தை அனுபவிச்சாகணும். அதற்காக அவனுக்கு பிறவி கொடுக்கப்படுறது. இப்போ உங்களுக்கு கர்மா இல்லாம பண்ணிவிட்டேன்னு வச்சுக்கோ, நல்ல கர்மாவும் இருக்கப்படாதுன்னு. கெட்ட கர்மா இல்லாத மட்டும் இல்லை, நல்ல கர்மா இருந்தாலும் நல்ல இடத்துல பணக்காரணத்துல பிறப்பேள், அதுக்கப்புறம் கெட்டு போவேள். என்ன சாதாரண மனுஷ இடத்துல இருந்தா கெட்டு போறதை விட, ரொம்ப பணக்காரன் ரொம்ப பெரிய இடத்துல பிறந்தோம்னு வச்சுங்களேன், கெட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். எல்லா பணக்காரனும் கெட்டவாள்னு நான் சொல்லலை, ஆனா வாய்ப்பு அதிகம். இங்க அந்த சங்கங்கள்லாம் நன்னா இருக்கணும், நன்னாவே இருக்கும் என்று வேற சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அப்ப விவகாரம் என்ன அப்படின்னு கேட்டலையனால், இந்த புண்ணிய பாபமும் இவனுக்கு இல்லாம பண்ணணுமா? அது எப்படி பண்ண முடியும்? எல்லாத்தையும் அனுபவிச்சது ஒண்ணும் பண்ணாம இருக்கேன்னா அது நடக்கிற காரியமா? நகி கஷ்டம் அப்படி சத்திய கர்மக்கிறது. ஒரு செயலும் ஒரு செகண்டும் நீங்க ஒரு செயலும் பண்ணாம இருக்க முடியாது. மனுஷனாக உயிரோடு இருக்கிற பரியந்தம் ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்க. வெறும் நான் அசையாம உட்கார்ந்துருக்கேன், உட்கார்ந்து பாருங்க. ரெண்டு நிமிஷம் ஆனாலும் கை எப்படி நோட ஆரம்பிப்பள். ஆட அஞ்சு நிமிஷம் நீங்க உட்கார ட்ரை பண்ணினாலும், ரொம்ப எஃபர்ட் கொடுத்து ட்ரை பண்ணினாலும் என்ன ஆகும் தெரியுமோ? நான் மனசு என்னமோ பண்ணிட்டே இருக்கும். அவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், தேடிட்டே இருக்க மனசு. அப்ப என்ன மானசிக கர்மா உண்டா இருக்க மனுஷனுக்கு? அப்ப கர்மாக்களை பண்ணாம மனிதனால இருக்க முடியாது. ஒருத்தருக்கு நல்லது நடக்கிறதோ கெடுத்தது நடக்கிறதோ அல்லது பகவானுக்காக பகவான நினைக்கிறதோ வேற ஏதாவது நினைக்கிறதோ நினைக்காம உங்களால இருக்க முடியாது. மனசானது சுத்தி கொண்டே இருக்கும். அது அதனுடைய சுவாவம். சஞ்சலம் ஹிமன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம். ஏமாத்திண்டு போறதுதான் மனசனுடைய சுவாவம். இங்க நில்லுன்னு சொன்னா அங்க நிக்காம இன்னொரு இடத்துல போகும். அதுல அதுக்கு ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்டதான் அந்த மனசை அடக்கிறது இவனால முடியாது. அப்ப என்னாகும்? புண்ணிய பாப கர்மாக்கள் பண்ணிட்டே தான் இருக்கான். அதை நிறுத்துறது எப்படின்னு உங்களால முடியாது. அதுக்கு வழி ஒண்ணே ஒண்ணுதான். பகவத் ஞானம் வந்து அந்த வேதாந்த வாக்கிய ஜன்ய ஞானம் வந்தால் அது என்ன பண்றதா? எல்லா கர்மாக்களையும் அழிச்சு விடுறது. ஞான சர்வ கர்மாணி பத்ம சத்குரு அர்ஜுனா. ஒரே க்ஷணம் எத்தனையோ கோடி ஜென்மாக்கள்ல பண்ணின கர்மாக்கள்லாம் நாங்க மனசுல இருக்கே, அந்த மனசுல இருக்கக்கூடியதான அந்த கர்மாக்களை எல்லாவற்றையும் ஒரே க்ஷணம் எரிச்சுப்படுது. அதோட அவுட். அதை எரிக்கிறது மட்டும் இல்ல, இனிமேல நீங்க கர்மாக்களை பண்ணினேலையானால் அந்த கர்மாவும் உங்களோட ஒட்டாது, உங்க மனசுல ஒட்டாது. மனசா அப்படி பண்ணிட்டு விவகாரம் என்னாச்சு? இதுவரைக்கும் எத்தனையோ கோடி பிறவைகள்ல பண்ணின கர்மாக்களையும், இந்த ஜென்மாவில் நீங்க பிறந்தண்டிலிருந்து அக்கணம் வரைக்கும் பண்ணினதான கர்மாக்களையும் எல்லாவற்றையும் எரிச்சு விடு. இனிமேல இப்ப சரீரம் இருக்கிற பதியம் என்னென்ன கர்மாக்கள் இருக்கோ நீங்க பண்ணுவீங்களோ அந்த கர்மாவையும் ஓட்டாம பண்ணிட்டு. சோ அட் த டைம் ஆஃப் டெத் என்ன சார் ஆச்சுன்னா, கர்மா பேலன்ஸ் இல்லை சார்.

0: பேலன்ஸ் இல்லைன்னா பிறவிக்கு இல்லையே, பிறவி இல்லைன்னா மரணம் இல்லையே, விவகாரம் என்னடா இப்படி ஆயிடுச்சு. ஸோ விவகாரம் அது ஒண்ணுத்தான் வழி. ஆகையால் தான் பிறவி இல்லாம பண்ணி கொட்டுறதுக்க ஞானம் ஒண்ணுத்தான் வழி. பிறவி இல்லைன்னா மரணம் இல்லை. அப்படி அதுக்காக அந்த மரணத்தை ஜெயித்து நமக்கு கொடுக்கக்கூடியதான பிரபு பகவான் மிருத்யுஞ்சயர். உர்வாறு கமிவ பந்தநாது மிருத்யோர் முட்சிய மா மிருதாது. அமிர்தத்திலிருந்து என்ன விளக்காத, மிருத்யுனிருந்து எல்லாம் விளக்கிவிட. அந்த தோசை பழமானது அதுக்கு மேல காம்பு இருந்தா அந்த காம்பு தனியா விட்டு தனியா அதுலயும் எப்படி இருக்கோ அப்படி சரீரம் வேற நாம் வேற இருக்கலாம். வெளாம்பழம் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா பழுத்ததுன்னு அந்த ஓடோட ஒட்டாதது, அப்படியே தனியா ஆடும். அப்படின்னு கடைக்கு போய் ஆடி ஆட்டின்ண்டே இருந்தேன்னா அடிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி விவகாரம் நிஜமான வெளாம்பழம் நல்லா பழுத்து இருக்குமே ஆனால் ஓடோட ஒட்டாது. அதே போல இந்த ஆத்மா இந்த சரீரத்தோட சம்பந்தம் இருக்கப்படாது. சரீரம் வேறு ஆத்மா வேறு என்று நன்னா நமக்கு புரியணும். அப்படி புரிஞ்சு அப்படி தனியாக தனிமையாக நிக்க அறிந்தவன் இருக்கானே அவன் தான் சிவயோகி. அப்படிப்பட்டதான் அந்த சிவயோகியை பத்தி பேசுறது ருச்சிர ஐஸ்வர்யாய மிருத்யஞ்சயா. என்ன பண்ண சொல்றீரு என்ன அப்படிங்கிறீங்களா, எனக்கு புலன்கள் எல்லாம் கொடுத்திருக்கேள், அவயவங்களை கொடுத்திருக்கேள், என்னென்ன ஜிஹ்வா சித்த திரோங் கிரகஸ்த நயன ஸ்ரோத்ரைரஹம் பிரார்த்திதா. எனக்கு ஒரு நாக்க கொடுத்திருக்கேள், மனசை கொடுத்திருக்கேள், தலையை கொடுத்திருக்கேள், கால்களை கொடுத்திருக்கேள், கைகளை கொடுத்திருக்கேள், கண்களை கொடுத்திருக்கேள், காதுகளை கொடுத்திருக்கேள். சிலத்தை தான் சொன்னேன், மீதி எல்லாமும் இருக்க. ஆனா இந்த புலன்கள்லாம் இதை வச்சுட்டு நான் என்னென்ன பண்றேன்னு தெரியுமா, நான் எனக்கு வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அனர்த்தங்கள் எத்தனை இருக்கோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஹே பரமேஸ்வர, நீ கொடுத்த இந்த புலன்களை இப்படி உபயோகப்படுத்த நீயே கட்டளை இடலாமோ இல்லையோ எனக்குத்தான் தெரியல. சின்ன குழந்தை கையில பிளேட கொடுத்தா அது பொருளா இருக்காது, தன் கைய அறுத்துக்கும். அதே மாதிரி புலனை என் கையில கொடுத்து விட்டா அது எப்படி உபயோகப்படுதுன்னு தெரியலையே எனக்கு, நான் பாட்டுக்கு எதுவும் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா பரமேஸ்வரா நீங்க தான் பண்ணணும். எப்படி பண்ணணுங்கிற ஸ்தோத்ரா, அழகா நாக்க கொடுத்துருக்கேன், இந்த நாக்குனால நான் ஸ்தோத்திர துதித்து கொண்டிருக்கலாமல்லையோ பகவான, நம சிவாயதா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாமோ. அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான வழியாக என் நாக்கை அமைச்சு கொடுங்க. நாக்கு இருக்கு, நாக்கால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அது நன்னா இருக்கா, இந்த ஸ்வீட் நன்னா இருக்கா, அந்த சாக்லேட் நன்னா இருக்கா, எதை வாங்கினாலும் குழந்தைகள் உட்பட அந்த பிளேவர் வேணும் இந்த பிளேவர் வேணுங்கிறான். எல்லாம் இருக்கிறது ஐஸ்கிரீம் தான், ஆனா அந்த குழந்தைகளுக்கு சண்டை போடுறது, இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிதான் வேணும் அப்படின்னு. அப்ப விவகாரம் என்ன, அந்த நாக்கானது பல பல சுவைகளை பார்க்கணும் என்று எதிர்பார்க்கிறதே ஒழிய அந்த நாக்கானது பகவான சொல்லணும், பகவான துதிக்கணும், அவருடைய ஸ்தோத்திரங்களை சொல்லணும்னு நினைக்கிறதா, அதை சொல்லும்படி நீங்க தான் கட்டளையிடணும். ஏன்னா என் நாக்கானது எதுக்கு உபயோகப்படுறது, உட்கொள்றதுக்காக உபயோகப்படுறது, அதே போல நாலு பேரை வெய்யறதுக்கு உபயோகப்படுறது, அது மட்டும் விடாம படுறது. எந்நேரம் யாரையோ பத்தி கோல் சொல்லிட்டே இருக்கு பத்தியெல்லாம் இந்த நாக்கு, அதுக்கு ரெண்டு வேலை, ஒண்ணு சுவைக்கிறது ஒண்ணு, ஒண்ணு பேசுறது ஒண்ணு. அந்த பேசுறதுன்னு அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கு, நிறுத்தவே மாட்டேங்கிறது. அதுக்காகத்தான் சொல்லியிருக்கா என்ன பண்ணும், ஜபம் கொடுக்கணும், ஒரு நாமநாமாவோ ஒரு சிவநாமாவோ ஒண்ணு கொடுங்க, அதுக்க எப்பவும் அது பேசிட்டே இருக்கட்டும் அந்த நாமாவே. அப்ப பாபமும் போகும், பாபத்தை போக்குறது மட்டும் இல்லாம ஞானத்துக்கும் வழி கொடுக்கும். உம்ம கையில தான் இருக்க சாதனம். பேனா கொடுத்தாச்சு, பேப்பர் கொடுத்தாச்சு, எழுதுறது நீங்க தானே எழுதுனா. அதே போல நாக்க கொடுத்தேன், உங்களுக்கு நாக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல, நாக்கால சொல்லக்கூடியதான சரியான சொல்லையும் உபனிஷ வார்த்தையும் நான் கொடுத்திருக்கேனே, அதை நான் உபயோகப்படுத்தாம வேற எதுக்கோனோ உபயோகப்படுத்துறேன். ஜிக்வே கீர்த்தய கேதவம், அந்த பகவான கீர்த்தனம் பண்ண வேண்டாமா, புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா. மகாவிஷ்ணு சஹஸ்ரநாமத்துல புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா, ஜென்மாந்தரத்துல புண்ணியம் இருந்தா தான் அவருடைய நாமாவை கேட்க முடியும், வாயால பேச முடியும். அதே போலயே அந்த வாக்கால பேசணும், சிவ சிவேதி சிவேதி வாணி, சிவா சிவா ரெண்டே எழுத்து தான் சிவாஹரன், அது தொண்டையில இருந்து வரமாட்டேங்கிறது. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சினிமா பாட்டு பாடிட்டே இருக்கானே, கொஞ்சம் பாருங்களேன், ஏன் இந்த நாக்கு வரலைங்கிறார். ஹே பரமேஸ்வர நீ தான் கட்டுப்படுத்தணும் ஜிக்வா ஸ்தோத்ர. அதே போல மனசு இருக்க அந்த சித்தம் அத பகவான நினைக்க மாட்டேங்கிறது, எதையோ நினைக்கிறது. ரூபாய் 65 ரூபாய் வந்துருது டாலர் அப்படின்ட்டு கவலைப்படுறான், ரூபாய் இறங்கி போயிட்டு தான், இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கேயே மனசு போறதே தவிர ஒத்தனுக்கும் தெரியல, யாருக்கும் புரியல. ஏன் இறங்கிட்டேனா இறங்கிட்டு, வெறும் நம்பர் தானே. 65 கிராம், 85 கிராம், நாளைக்கு 25 கிராம், எவ்வளவு போனாலும் நீங்க என்ன அதை புடிச்சுக்க போறடா, மணிக்கணக்காக அதை ஏன் பேசுறது தெரியல. மனசு என்னென்னமோ சுத்துறது, நாளைக்கு என்ன ஆகுமோ, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, இப்படின்னு ஒரு கவலையில இருந்துட்டு இருக்கா. அதனால இந்த மனசானது என்ன பண்ணணும், அனாவசியமான வீண் வம்பு யோஜனை பண்ணாமது பகவானை தியானம் பண்றதுக்காக வழி கொடுப்பார். இந்த சித்தம் தியானத்துக்காக. அதே போல தலை இருக்க, தலை நிமிர்ந்து பேசுறான். பெரியோர்கள் வரும்பொழுது தலை குனிஞ்சு இருக்க வேண்டாமா, பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது தலை குனிஞ்சு சேவிக்க வேண்டாமா, கர்வமா நான் தான்ங்கிறானே. எந்த விஷயத்துல ஒரு மனுஷனுக்கு கர்வம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு? ரொம்ப அழகுன்னு நினைச்சேன்னா ஒரு நாள் வியாதி வந்தா போறோம், கண்ணெல்லாம் வெளியில தேருக்கு சிம்மங்கண்ண மாதிரி ஆயிடும். நம்ம என்னவோ ரொம்ப அழகுன்னு நினைச்சிடறோம். பணம் நம்மகிட்ட அதிகமா இருக்குன்னு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு லெட்டர் வந்தா போறோம், ஹார்ட் அட்டாக் வந்துடும். பணம் நிறைய இருந்தா ஒரு வியாதி வந்தா போறோம், டாக்டர் பார்த்து பார். அந்த டாக்டர் யாருன்னு, யமராஜ சகோதரா வைத்யராஜ நமஸ்துப்யம் யமராஜ சகோதரா. அவர் வைத்யராஜனவன், யமதர்ம ராஜாவுக்கு தம்பி. என்னது, யமஸ்து ஹரதே பிராணானு. யமதர்ம ராஜா பிராணனை மட்டும்தான் எடுத்துன்னு போவாராம், வைத்தியன் என்ன பிராணானிச்சா தனானிச்சா. உங்க பரிசு நன்னா குண்டா இருக்கிறதுல ரொம்ப தின்னார வரைக்கும் பார்த்து அதுக்கப்புறம் போயிட்டார் சார். சாரிங்கிற இந்த சாரி சொல்றதுக்காக காசெல்லாம் செலவுபடுத்தணுமா? லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், வைத்தியனை வையறதுக்கு இல்ல, லோகத்துல நடந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் பாக்குறோம். இப்ப மனசுல இப்படிப்பட்டதான கவலையோடு இருக்க, அதே போலயே நமக்கு கர்வம், எதனால கர்வம் வரலாம்? படிப்பு இருக்குங்கிறல, அவர் போட்ட பிச்சை தானே படிப்பு. அவர் நமக்கு ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவம். அவர் ஒரு தரம் அப்படியே கண்ணால பார்த்தா மனுஷாளுக்கு படிப்பு வருது, இல்லைன்னா வருமா? நான் படிச்சிருக்கேன்னு கர்வமோ, அழகா இருக்கேன்னு கர்வமோ, பணம் இருக்குங்கிற கர்வமோ, அல்லது உடம்புல நல்ல சக்தி இருக்கு சார் நல்ல மல்லு யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னா அந்த சக்தியை அவரே கொடுத்தானே. இந்த சக்தியெல்லாம் ஏதோ நம்பி இருக்காதுங்க, அது கொஞ்ச நாளைக்கு அது போயிடும்னு. என்னதான் ரொம்ப பயில்வானா இருந்தாலும் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா இவனை விட பெரிய வருவான். இப்ப டெய்லி பயம், நம்ம சாதாரணமா ஏதோ 2 பேசணும், யாராவது ஒருத்தங்க சண்டைக்கு போட்டானா அவன் அடிக்கிற அடியில இவனுக்கு வேற வம்புன்னு. இது வேற கத்துக்கணுமா ரெசிலிங்க, விவகாரம் முழுக்க என்னென்னமோ பண்றா சார். நான் அது பண்ணிருக்கேன், இது என்ன யாரும் ஜெயிக்க விட, நான் கராட்டையில பிளாக் பெல்ட்னா ரொம்ப சந்தோஷம் பண்ணேன். அடுத்த நாள் என்னடாச்சு, எங்கத்துல திருடம் வந்தான் சார், பயந்துட்டேங்கிறோம். அவன் திருடம் வந்து உங்களோட கராட்டையை வந்து சண்டை போட போறான், அவன் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கான், நீங்க தூங்கிட்டு இருப்பா எடுத்துட்டு போயிடுறான். விவகாரம் ஒண்ணு, அப்ப கராட்டை வேஸ்ட் தான்ங்கிறான். ஏதோ அது ஒரு எக்ஸசைஸ் அவ்வளவுதான். ஆனா எங்கிட்ட இது இருக்கு எனக்கூடியதான கர்வம் யாராலையும் இருக்க முடியாது. ஆகையால் கர்வத்துக்கு காரணமே இல்ல, பரமாத்மாவின் இடத்துல தலை குனிஞ்சுட்டு இருங்கோ. அப்ப யார் இருக்காளா, துவாமாஸ்ரிதாஹ்யாஸ்ரயதாம் பிரயாந்தி. பகவான நமஸ்காரம் பண்ணலனா உங்களை 10 பேர் நமஸ்காரம் பண்ணுவேன்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதிஷ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. அசோ உபமான பரிச்சேத. உபமான பரிச்சேதம் அடுத்தது உபமிதி கரணம் உபானம் சந்யாசங்கி சம்பந்த ஜானம் உபமிதி தற்கரணம் சாதிருஷி ஜானம். உபமிதி கரணம் உபமானம், உபமானம் என்னது உபமிதி கரணம். சரி, உபமிதினா என்னது, சன்யா சங்கி சம்பந்த ஜானம் உபமிதி. சன்யா சங்கி பேர், பேருடையது. இவதோட இதோட சம்பந்த ஜானத்துக்கு பேரு உபமிதி. சரி, இதுல என்ன விஷயம், கரணம் என்னது, தற்கரணம் சாதிருஷ்ய ஞானம். இது கருவி என்னது, இந்த சன்னியாசன்னியோட சம்பந்தமானது உண்டாரத்துக்கு கருவி என்னது அப்படின்னு கேட்டா சாதிருஷ்ய ஞானம், அதாவது சமானத்தன்மையான ஞானம். இப்ப சொல்றாரு அதிதேச வாக்கியார்த்த ஸ்மரண் அவாந்திர வியாபாரக, ஸ்மரணம் அவாந்திர வியாபாரக. அதிதேச வாக்கியார்த்தம் வேற எங்கேயோ யாரோ சொன்னது நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு பேரு அவாந்தர வியாபாரம். ததாஹி கஷ்டித் கவய சப்தார்த்த சப்த வாச்சிய வாச்சியம் அதா அஜானன், வாச்சிய பதார்த்தம் அஜானன் இல்ல வாச்சியம் அதா அஜானன். குதச்சித ஆரண்யக புருஷ அது கோசதுருஷோ கவயதி சுத்வா வனம் கதோ வாக்கியார்த்தம் ஸ்மரன் கோசதுருஷம் பிண்டம் பசியதி ததனந்தரம் அயம் கவய சப்த வாச்சியதி உபமிதிர் உபபத்தியதே இது அனுமானம். அப்படி யாரோ ஒருத்தருக்கு கவயம்னு சொல்லி சொன்னா காட்டெருமைன்னு சொன்னா என்னன்னு தெரியாது, காட்டெருமைன்னு சொன்னா என்னன்னு தெரியாத போது உனக்கு காட்டெருமை தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு பொறுத்தான் யாரோ ஒருத்தன், இல்ல காட்டுல வசிக்கிறவன் யாரோ ஒருத்தன், இல்ல காட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் யாரும் இந்த மாதிரி காட்டெருமை அப்படின்னு சொல்லி சொன்னா நீல் கைன் ஹிந்தியில சொல்லுவாங்க, இது இப்படி இருக்கும் பாக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இது இப்படி இருக்கும்பா இந்த மாதிரி பெரிய கொம்பு இருக்கும் மாடு மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட வச்சுக்கோயேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டு காட்டுக்கு போறான். காட்டுக்கு போகும்போது இப்படி சுத்தின்னு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இங்கேயும் மாடு மாதிரி ஒரு பிண்டம் தெரியறது, ஒரு உருவம் தெரியறது, பிண்டம்னா உருவம். அந்த உருவத்தை பார்த்தா என்ன பண்றான், இது மாடு மாதிரியே இருக்கு காட்டுல இருக்கு அதனால இதுதான் அந்த காட்டெருமைன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அப்படின்ட்டு அந்த ஞானம் அவனுக்கு உண்டாருது. அதனால கோ சதுஷோ கவய அப்படிங்கிற அந்த உபம் அந்த அந்த சாதிருஷ்ய ஞானமானது அவனுக்கு அதிதேச வாக்கியார்த்தமானது ஸ்மரணம் வந்த உடனே அந்த சன்னியாசங்கி ஞானமானது உண்டாருது, அதனால உபமித்தியானது உண்டாருது, அதுதான் உபமானம். பதக்கிருத்தியம் அவர சங்கத்தின் அபிப்பிரேத்திய அனுமான அனந்தரம் உபமானம் நிரூபயதி. ஒரு ஒரு பிரமாணத்தையும் சொல்லிட்டோம், பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் அப்படின்ட்டு கிராப்பிராப்தியா இங்க அனுமானத்துக்கு அப்புறம் உபமானமானது உண்டாருது, அதனால உபமானத்தை ஆரம்பிக்கிறோம். உபமிதி உபமிதேகே கரணம் உபமானம் இத்தியர்த்த, உபமிதிக்கு காரணம் என்னது உபமானம் அப்படின்ட்டு. குடாராதி வாரணாய மிதி ரிதி உபகரணம் உபமானம்னு சொல்லி சொன்னா, உபகரணம் எது பானை முதலிய இதெல்லாம் கூட உபகரணம் தான், அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் உபமிதி கரணம் ஞானத்துக்கு கரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மித்திய சேர்த்திருக்கு. பிரத்யக்ஷாதி வாரணாய உபேதி, மிதி கரணம் மாத்திரம் சொல்லிட்டா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா உபன சேர்க்காம போட்டா பிரத்யக்ஷமும் மிதி தான், பிரத்யக்ஷமும் ஞானம் தான், அனுமானம் தான் ஞானம் தான், அனுமிதி கரணம் அனுமானம் அணு அப்படின்றது சேர்த்திருக்காங்க. உபங்கிறது அதனால சேர்க்க வேண்டியிருக்கு, ஏன்னா பிரத்யக்ஷம் அனுமானம் முதலிய மத்த ஞானத்துக்கு போயிடும் அப்படிங்கறதுனால. சரி அனுமதி அனுமித்தியாதி வாரணாய சம்பந்தேதி சந்யாசங்கி அப்படின்ட்டு, சங்யா அப்படின்னு சொல்லி சொன்னா பதம், சங்கி அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பதத்தினுடைய பொருள் சொற்பொருள், சொல் சொற்பொருள், அந்த சொல்லுக்கும் சொற்பொருளுக்கும் உள்ள சம்பந்த ஞானத்துக்கு பேரு உபமிதி. அனுமித்தியாதி வாரணாய சம்பந்தேதி சந்யாசங்கி ஞானம் உபமிதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னா அனுமதியில போயிடும், ஏன்னா அனுமானமும் என்னது பொருள் பொருளோட சொல் சொல்லோட பொருள் அதோட சம்பந்தம் தான் நம்ம பிடிக்கும், அதோடைய ஞானம் தானே புரியிறோம். அதனால சன்யோகாதிவாரணாய சந்யாசங்கீதி சம்பந்தம் ஞானம் உபமிதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. சன்யாசங்கி ஞானம் உபமித்தின்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா சம்பந்தம் ஞானம்னு சொல்லி சொன்னா சன்யோகமும் சம்பந்தம் தான், சன்யோகம் முதல் இடத்துல உங்களுடைய லட்சணமான போகும், நீங்க பண்ண லட்சணம் உபமிதிக்கு, நீங்க போறது பண்றது ஆனா எங்க போறது அப்படின்னா அதிவியாப்தியாருது சயோகம் முதலிய சம்பந்தத்துல, அதனால சம்பந்தம்ங்கிறது ஒரு சக்தி விசேஷ சக்தி. அசௌ கவய பதவாச்சிய இது அபிப்ரேதோ கவயோ கவய பதவாச்சிய இத்தியர்த்த, நீங்க எந்த கவயத்தை எந்த மாட்ட காட்டெருமைய சொல்லணும் குறிக்கணும்னு சொல்லி சொன்னீங்களோ அந்த காட்டெருமை அப்படிங்கிறது இந்த காட்டெருமை அப்படிங்கிற பொருளுடைய பேரு, அதான் காட்டெருமைங்கிற சொல்லு காட்டெருமை அப்படிங்கிற பொருள், அந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள சம்பந்தம் தான். தேன கவயாந்திரே சக்தி கிரக அபாவ பிரசங்க இது தூஷணம் அபாஸ்தம், அதனால வேறொரு கவயத்துல இந்த பொருளானது போக முடியாது, இந்த இதுக்குத்தான் அந்த பேரு. இப்போ கிருஷ்ணன் சொல்லி ஒருத்தனுக்கு பேர் இருந்தா ஒருத்தனுக்கு தான் கிருஷ்ணன் பேர் இருக்கும், அடுத்தவனுக்கு இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற அவசியம் இல்லை, அதனால ஒரே ஆள்ல நின்று போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் கவயாந்தரத்திலையும் வேறொரு கவயத்திலையும் அந்த பேர் வந்து அதிதேசம் ஆகணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அங்க என்ன சொல்லியிருக்கு சக்தி அபாவ பிரசங்க இது தூஷணம் அபாஸ்தம், அந்த இடத்துல அந்த தூஷணத்தை அந்த அந்த அந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அந்த பிரச்சனை தப்பு. கோ சாதுருஷ்ய விசிஷ்ட பிண்ட ஞானம் கரணம், அதனால மாட்டுக்கு சமானமான கோவுக்கு சதிருஷமான ஒரு விசேஷமான ஒரு உருவத்துக்கு பேரு கவயம் அப்படிங்கிறது ஞானம், அதுதான் கரணம் கருவியா இருக்கு நமக்கு அந்த ஞானத்தை அடையிறதுக்கு. அதிதேச வாக்கியார்த்த ஸ்மரண அவாந்தர வியாபார, அதிதேசம் வேற எங்கேயோ யாரோ எப்போ சொன்னது பாசிங் பைல கேட்டது நமக்கு அவாந்தர வியாபாரம், ஆ அன்னைக்கு யாரோ சொன்னாங்களே அதுதான் இது அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருது, அந்த ஞாபகத்தை தூண்டுறதுக்கு. உபமிதி பலமிதி கிரகாசாரம், இதுதான் அந்த வியாபாரம் எதுக்கு அப்படின்னா உபமிதி தான், உபமிதிக்கு உபமிதிய பலனா அடையறதுக்கு அது வியாபாரம். அது ஒரு செயல்னா அந்த செயலுக்கு ஒரு பலன் இருக்கணும், என்ன பலன் அப்படின்னு கேட்டா உபமிதிங்கிற ஞானம் தான் இங்க அந்த செயலுடைய பலன். தச்ச உபமானம் திரிமிதம், இந்த உபமானமானது மூணு வகை, சாதிருஷ்ய விசிஷ்ட பிண்ட ஜானம், அசாதாரண தர்ம விசிஷ்ட பிண்ட ஜானம், வைதர்மிய விசிஷ்ட பிண்ட ஜானம் சத்ராத்யம் உத்தம் இவ. சாதிருஷ்ய விசிஷ்ட பிண்டம் ஜானம், சமானத்தன்மை கூடியதான ஒரு பிண்ட ஜானம் அப்படின்னா என்ன, மாடு போல காட்டெருமை, சமானத்தன்மை, சமானத்தன்மையான ஒரு பிண்ட ஜானம், மாட்டு மாதிரி மாடு உருவம் போல காட்டெருமை உருவம் இருக்கும், சமானத்தன்மை. இது முதல் வகை. ரெண்டாவது வகை என்ன, துவிதீயம் கடுகம், கடுகம் இருக்க கீதிருகிதி பிருஷ்டே நாசி நாசிகா நாசிகா நாசிகா லசத் ஏக சிங்கோ அனதிக்ராந்த கஜாகிருதி சிதி தது ஞாத்ருப்யஹ ஸ்ருத்வா காலாந்தரி தாதிருஷம் பிண்டம் பஷ்யன் அதிதேஷ வாக்யார்த்த ஸ்மரதி ததனந்தரம் கடுகமிருகோ கடுகமிருக பதவாச்யஹ இதி உபமிதி உபபத்யதே. அத்ர நாசிகா தல நாசிகா லசது ஏக ஸ்ருங்க ஏவ அசாதாரண தர்ம. கடுகமிருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகம், கடுகமிருகமா அப்படின்னு பாருங்க, காண்டா மிருகத்தை தான் கடுகமிருகம் சமஸ்கிருதத்தை சொல்லுவோம். நாசிகா லசது மூக்குல அப்படி வெளியில வர்ற ஒரு கொம்பு உண்டு. கடுகமிருகத்தோட விசேஷம் என்ன, மூக்கு மேல ஒரு கொம்பு இருக்கும், நாசிக்கால செத்து நாசிக்கால ஒட்டின் இருக்கிற மூக்குல ஒட்டின் இருக்கிறதான ஒரு கொம்பு, அப்படிப்பட்ட கொம்பு உடையது அப்படிங்கிறது. வேற எல்லா மிருகத்துக்கும் பாருங்க மூக்குல ஒரு கொம்பு இருக்காது, அப்போ கடுக மிருகத்துக்கு மாத்திரம்தான் மூக்குல ஒரு கொம்பு இருக்கும். அப்படி அசாதாரணமான விசேஷமான ஒரு தர்மம் எது, இந்த மூக்குல கொம்பு, அந்த கொம்பு அந்த மூக்குல இருக்கிற கொம்பை வச்சுட்டு கடுக மிருகத்தை நாம ஐடென்டிஃபை பண்றோம். அது திருப்பி அதே பிரமாணம் தான், அதை யாரோ சொன்னதை கேட்டுட்டு அது இன்னொரு இடத்துல ஞாபகம் வந்து அந்த ஞாபகத்தினால நமக்கு உபமித்தியானது உண்டாருது. சரி, இது அசாதாரண தர்மம். மூணாவது திருத்தீயம் சா உஷ்ட கிரீதிக்கு தீ பிருஷ்டே அஸ்வாதிவது அசா அசமான பிருஷ்டக ந ஹ்ரஸ்வக்ரீவ ஷரீரஸ்யேதி ஆப்தோக்தம் காலாந்தரம் தத்பிண்டம் தர்ஷ்ணாத் வைதர்மிய விசிஷ்ட பிண்ட ஜானம் ததோ அதிதேச வாக்கிய வாக்கியார்த்த ஸ்மரணம் தத்தக உஷ்ட உஷ்டபதவாச்சி உண்மைக்கு உற்பத்தியதே. உஷ்ட்ரம், உஷ்ட்ரம் எப்படி இருக்கும், உஷ்ட்ரம்னு சொல்லி சொன்னா உங்களுடைய கேமல், கேமல் எப்படி இருக்கும், ஒட்டகச்சிவிங்க எப்படி இருக்கும் கேட்டா, ஒட்டகச்சிவிங்க அப்படிங்கிறது மாடு மாதிரி கால் இருக்கும், பின்னாடி ஒரு ஹம்ப், பின்னாடி முதுகுல ஒரு கூன் மாதிரி ஒரு வளைஞ்ச ஒரு இது இருக்கும், நிலை இருக்கும், கழுத்து கொஞ்சம் நீளமா இருக்கும், அதிக நீளமா இருக்காது. இதெல்லாம் விஷய அதாவது மத்ததுல இருந்து பிரிக்கிறீங்க, அதுதான் இங்க சொன்னே சொல்லியிருக்கேன். என்னது, காலந்தே தத்விண்ட வைதர்மிய விசிஷ்டம் அஸ்வாதிபது அசமான பிருஷ்ட, குதிரை மாதிரியாக இப்படி இப்படி நேரடியா சொல்லாம குதிரை மாதிரி சமானமா இருக்காது, அதோட முதுகு முதுகுல ஒரு வளைவு இருக்கு அப்படிங்கறத சமானமா இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் ரஸ்வக்ரீவ சரீரஸ்யேதி, அதோட கழுத்து குட்டையாவும் இருக்காது, குதிரை மாதிரி சமானமான முது இருக்காது, கழுது குட்டையா இருக்காது இப்படின்னு சொல்லி சொன்ன உடனே குதிரை மாதிரி ஆனா குதிரை மாதிரி இருக்காது அப்படி ஒரு மிருகம் இப்படி பாத்தீங்கன்னா தெரியுறது, குதிரை மாதிரி இருக்கு ஆனா முதுகுல வளைஞ்சிருக்கு, கழுத்து குட்டையால குதிரையோட நீளமா இருக்கு, முகம்லாம் கிட்டத்தட்ட குதிரை மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிருகத்துக்கு பேரு இந்த கேமல், ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. இப்ப இந்த ஒட்டகச்சிவிங்கிய ஒட்டகத்தை நீங்க எப்படி பாத்தீங்க, இந்த வைதர்மத்தை வச்சுண்டு குதிரை மாதிரி இல்லங்கிறத வச்சுண்டு, இருக்குங்கிறத வச்சுட்டு பாக்குறது சாதர்மியம், இல்லங்கிறத பாக்குறது வைதர்மியம். அப்படி விரோத தர்மத்தை வச்சுட்டு பார்த்ததுனால, விகத தர்மத்தை வச்சுட்டு பார்த்ததுனால இங்க மூணாவது வகையா சேர்றது. முதல் வகை சாதாரணமா, ரெண்டாவது விசேஷ தர்மத்தை வச்சுண்டு, மூணாவது விரோத தர்மத்தை வச்சுண்டு. இப்படி மூணு வகைய உங்களுக்கு அந்த சொல்லுடைய பொருள், சொற்பொருள் என்ன அப்படிங்கறது அதோட சம்பந்தமானது நமக்கு புரிய வர்றது, தெரிய வர்றது. அதா சப்த பரிச்சேதம். அடுத்தது சப்தம், ஆப்த வாக்கியம் சப்தம், ஆப்த வாக்கியா சப்த, ஆப்த வாக்கியம்னா சப்தம் அப்படிங்கிற பிரமாணம், சப்த பிரமாணம். ஆப்தஸ்து ஆப்தன் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா யதார்த்த வக்தா, எது எப்படி பார்த்தாரோ அதை அப்படியே சொல்றவர் ஆப்தர். வாக்கியம் பதசமூகம், வாக்கியம்னு சொல்லி சொன்னா என்ன, சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, வாக்கியம்ங்கிறது பதசமூகம், பதங்களின் கூட்டம் தான் வாக்கியம். யதா காமானய சுக்லாம் தண்டே நிதி, உதாரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னா, ஒரு வாக்கியத்துக்கு உதாரணம் சொல்லுங்கன்னா, மாடு கொண்டு வா வெள்ள கம்பினால அப்படின்னு சொல்லி சொல்றதான், வெள்ளை கம்பினால் மாட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றது இங்க ஒரு வாக்கியம். சக்தம் பதம், பதம்னு சொல்லி சொன்னா சக்தி உடையது, இந்த சொல்லுனால இந்த பொருளானது குறிக்கப்பட வேண்டியது ஒரு சக்தி உடையது பதம். அஸ்மாத் பதாவது அயம் அர்த்தபோத்தவீதி ஈஸ்வர சங்கேத சக்தி, அந்த சக்தி என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா ஈஸ்வரனுடைய விருப்பம், ஈஸ்வர சங்கேதம் சொல்லிச்சுன்னா ஈஸ்வர இருப்பம், ஈஸ்வர ஈஸ்வர விருப்பம், ஈஸ்வர இச்சா, அதாவது இந்த சொல்லுக்கு இந்த பொருள் அப்படின்ட்டு. அதனால நீங்க ஒரு பொருளை கண்டுபிடிச்சா கூட H1N1 அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி ஒரு அர்த்தமானது அந்த பொருளுக்கு. அந்த வைரஸ்க்கு நீங்க புதுசா ஒரு பேர் வைக்கிறீங்க, எப்படி வைக்கிறீங்க? ஈஸ்வரன் அந்த வைரஸ்க்கு அந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லி வச்சு முடிவு பண்ணிருக்காரு. ஈஸ்வரன் இந்த கிரகத்துக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அந்த பேர் வாயில நுழையாம இருக்கலாம், இல்ல A1 B1 S1 போட்டு ஏதாவது எண்ணிக்கை ஆல்பபெட் எண்ணிக்கை ரெண்டுத்தையும் சேர்த்துதான் இருக்கலாம். இருந்தாலும் அதுதான் ஈஸ்வரன் அதுக்கு விரும்பின பேர். இதுவரைக்கும் உங்களுக்கு பேர் தெரியல, இப்ப உங்க பேர் நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அப்படிங்கறதுனால அந்த சக்தி ஈஸ்வரனுடைய விருப்பம் தான் இங்க சக்தின்னு சொல்லி சொல்றது. அவசர சங்கத்தின் அபிப்பிரேத்திய உபமானானந்தரம் சப்தம் நிரூபயதி. சரி, எல்லாத்தையும் இந்த பிரமாணத்தெல்லாம் முடிச்சுடுவோம், அதுக்கப்புறம் திரும்பி பாக்கி உள்ள கணத்துக்கு போவோம், குணத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. குணம் கணம், கணம்னு சொல்லி சொன்னா கூட்டம், என்ன கூட்டம், குணங்களுடைய கூட்டம், குணங்களுடைய கணம், அதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முடிக்கிறதுக்கு சப்த பிரமாணத்தை எடுத்துட்டாரு. ஆப்தேதி சப்தைதி, சப்த பிரமாணம் இத்தியர்த்தம். சப்தம்னு சொல்லிச்சுன்னா சப்த பிரமாணம். பிராந்த விப்ராந்த விப்ரம் விப்ரலம்பகையோர் வாக்கிய, பிராந்த விப்ரலம்பகையோர் வாக்கியசிய சப்த பிரமாணத்த வாரணாய ஆப்தேதி. ஆப்தன் எதுக்கு சொல்லணும், வாக்கியம் சப்தகன்னு சொல்லி சொன்னாலே போதுமே, ஆப்த வாக்கியம் சப்தகன் இருக்கு. அதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆப்தன்ற ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு பைத்தியகாரனோ இல்லாட்டி வளர்றவனோ, புத்தி இருக்கனா கணக்கு வளருவான், பைத்தியகாரனும் வளர்றவனும் பொய் சொல்றவனும் என்ன பண்றான், அதே மாதிரி வாக்கியத்தை தான் பிரயோகம் பண்றான். அது பிரமாணம் இல்ல, அது பிரமா. அதனால நனு ஆப்தன்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு. நனு கோயம் ஆப்த ஐக்கியதாக, ஆப்தன் யாருப்பா, ஆப்தன் சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா யதார்த்த வக்தா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. யதார்த்த வக்தான்னு சொல்லி சொன்னா எதை எப்படி பாக்குறாரோ அதை அப்படி சொல்றவர் அப்படின்னா, யதார்த்த வக்தான்னா என்ன பொருள் அப்படின்னா, யதாபூத அபாதிதார்த்த உபதேச, எந்த விஷயமானது எப்படி இருக்கோ அது அப்படின்னு வேறு மாதிரியாக மாறாம அதே மாதிரி உபதேசம் பண்றவர் யதார்த்த வக்தா. இருக்கிறத இருக்கிற மாதிரி உபதேசம் பண்றவர் யசாதவக்தா, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றவர். வாக்கியம் லட்சதி, வாக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கட்டாதி சமூக வாரணாய பதயதி, பத சமூகம் வாக்கிய அப்படின்னு சொல்லியிருக்க. சமூகம் வாக்கிய அப்படின்னு சொல்லி சொன்னா பானை முதலி இதெல்லாம் கூட்டம், சமூகம் இன்னைக்கு எல்லாமே சமூகம் தான். எங்க சமூகத்துக்காரங்க அப்படின்னா ஜாதிக்காரங்கன்னு ஆயிடுறது, ஜாதியோட கூட்டமும் சமூகம் ஆயிடுது, எல்லாமே சமூகம் வந்ததுனால பானை முதலியும் சமூகம், ஆளுங்க முதலியும் சமூகம், ஜாதி முதலியும் சமூகம், இப்ப எல்லாமே சமூகம்னு வந்ததுனால என்ன பண்ணணும், அங்க லட்சணம் போயிடக்கூடாது. அதனால பத சமூக அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, பதங்களின் கூட்டம் அப்படிங்கிறீங்க. சரி, சக்தம் இது அந்த பதம்னா என்ன அப்படின்னா, சக்தம் பதம் அப்படின்னு சொல்லி சக்தம்னா என்ன அப்படின்னா, நிரூபக நிரூபகதா சம்பந்தின சக்தி விசிஷ்டம் இத்தியர்த்த. நிரூபகதா சம்பந்தம் கூடியதாக சக்தி விசிஷ்டம், நிருபகதா சம்பந்தம் கூடியதான சக்தி கூடி ஒரு சக்தியோடைய விசேஷம் அப்படின்னா அர்த்தம். நிரூபகதா சம்பந்தம் சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, இந்த சொல்லுனால் இந்த பொருள் நிரூபிக்கப்பட வேண்டியது அப்படிங்கறதா நிரூபகத்தா. நிரூபகத்தா அப்படின்னு சொல்லி சொல்றது இவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் டேர்ம், நம்மளே சும்மா பயன்படுத்துறதுக்கோசம் யூஸ் பண்ற ஒரு டேர்ம் இது. நிரூபகத்தா அவ விசேஷதா இப்படிங்கிறதா, விசேஷதா விசேஷதா விசேஷணதா விசேஷதா, அதே மாதிரி நிரூபகத்தா, இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஒரு பயன்படுத்துற டேர்ம்ஸ். நிரூபகதா சம்பந்தேன்னு சொல்லி சொன்னா இந்த சொல்லுனால இது நிரூபிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற அந்த சம்பந்தம் கூடியதானதால அப்படிப்பட்ட ஒரு சொல்லு சக்தி கூடியது, அப்படிப்பட்ட சக்தி கூடியது இந்த சொல்லுனால இந்த பொருள் குறிக்கப்பட வேண்டும்ங்கிற சக்தி கூடியது சக்தம். அவ்வளவுதான், சக்தம்னா இந்த சொல்லுனால இந்த பொருள் நிரூபிக்கப்பட வேண்டியதுங்கிற ஒரு சக்தி கூடியது, அதுதான் சக்தம். அஸ்மாத் இதி அஸ்மாதனா கடபதாத் கடரூபார்த்தோ போத்தவ்யி ஈஸ்வர இச்சா இவ சக்தி நித்தியர்த்த. பாணி அப்படிங்கிற சொல்லுனால பாணிங்கிற பொருள் குறிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஈஸ்வரனுடைய இச்சாதான் சக்தி. ஆர்த்த ஸ்மிருதி அனுகூல பத பதார்த்த சம்பந்தத்துவம் தல் லட்சணம். அந்த சக்திக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா, அர்த்த ஸ்மிருதி அனுகூல, ஒரு சொல்லு அந்த பொருள், பொருள் ஸ்மிருதி, இதுக்கு அனுகூலமா இருக்கிற, அதாவது நம்ம சொல்லு அந்த சொன்னா அந்த ஸ்மிருதியானது எழுந்துக்கணும், அந்த பொருள் பார்த்தா அந்த சொல்லானது தோன்றணும், அப்படிப்பட்ட ஒரு பதத்துக்கு பேர் தான் சக்தி. அந்த அந்த விஷயத்துக்கு பேர் தான் சக்தி. சக்தி இவ லட்சணாப்பி பதவிருத்தி, சக்தி எப்படியோ அதே மாதிரி இந்த லட்சணமும் பதவிருத்தி தான், ஒரு பதத்தினால தோன்றதுதான். அத கேஎம் லட்சணா, லட்சணா என்ன அப்படின்னு கேட்டா, சக்திய சம்பந்தோ லட்சணா, சக்தியமா சக்கியமான சக்கியமான சக்தி கூடியதான ஒரு விசேஷமான சம்பந்தத்துக்கு பேர் லட்சணா. சாச்ச திரிவிதா, அந்த லட்சணமானது மூணு வகை, ஒன்னு ஜகத் இன்னொன்னு அஜகத் இன்னொன்னு ஜகத் அஜகத்துன்னு மூணு வகை அது. ஜகத்து அஜகத்து ஜகத் அஜகத் பேதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காதான். ஜகத்து விட்ட அஜகத்து விடாத ஜகத் அஜகத்து விட்டும் விடாத லட்சணை அப்படின்னு மூணு வகையான லட்சணியை அதுக்கு சொல்றோம். இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டா கங்கா யான் கோஷ இத்தியத்திர கங்கா பதசக்கிய பிரவாக சம்பந்த ஸ்தீரே லக்ஷணா பீஜம் சரி கங்காயாம் கோஷக கங்காயாம் கோஷக அப்படின்னு சொல்லி சொன்னா கங்கையில குடில் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. கங்கையில குடில்னு சொன்னா கங்கை பிரவாகத்தை விட்டுட்டு அதனுடைய தீரத்தை நீங்க பிடிக்கிறீங்க. இது கங்காயாம் கோஷக அப்படிங்கிறது முதல் விட்ட லட்சணையோட விட்டுட்டு கங்கை பிரவாகத்தை விட்டுட்டு கரையை பிடிக்கிறீங்க, அதனால விட்ட லட்சணம். ரெண்டாவது வெள்ளை ஓடுகிறது ஸ்வேதம் தாவதி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஸ்வேதம் தாவதினா வெள்ளை குதிரை ஓடுகிறது அப்படிங்கிற இடத்துல வெள்ளை ஓடுகிறது விடாத லட்சணம். வெள்ளையும் வச்சுட்டு இருக்கீங்க புதுசா குதிரைன்ற ஒரு பொருளையும் பிடிச்சுட்டீங்க, அதுக்கு விடாத லட்சணம் அப்படின்னு பேரு. மூணாவது விட்டும் விடாத லட்சணம் அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல சோயம் தேவதத்த அந்த தேவதத்தன் இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றது. தத்துவமசின் வேதாந்த வாக்கியத்திலையும் தது தொம் ஹசி அப்படின்ற பொருள் இப்படித்தான் புரிஞ்சுக்கிறோம் நம்ம. தத்துவமசியும் இந்த ஜகத் அஜகத் லட்சணை அப்படிங்கிற மூணாவது லட்சணையை வச்சுன்னு தான் புரிஞ்சுக்கிறோம். லட்சணா பீஜம் தாத்பரிய அனுபூத்தி லட்சண பீஜம் என்னதுன்னா தாத்பரியத்தை நம்ம நிச்சயம் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணமா இருந்து அதை நிச்சயம் பண்றதுக்கு முயற்சி பண்றதுதான் லட்சணா பீஜம். அதைவ பிரவாகே கோஷ தாத்பரிய அனுபவத்தேகே தீரே லட்சணா சேர்த்தி. அதனாலதான் கங்காயாம் கோஷ கங்கையில குடில்னு சொன்னோடனே பிரவாகத்துல குடில் முதக்க முடியாது குடில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க அது தீரே திடீர கரையில கொண்டு வந்து லட்சணையை ஃபிட் பண்றீங்க. அதனால எங்க அனுபவத்தி இருக்கோ அந்த இடத்துல லட்சணையானது பிரவர்த்தி ஆகிறது. சேச்சதி சத்திரினோ யாந்தி இத்தியாதோ திட்டியா. ரெண்டாவதுக்கு வேற உதாரணம் கொடுக்குறான். சத்திரினா குடைகள் செல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. குடைகள் செல்ல குடையுடன் மனிதர்கள் செல்கிறார்கள் கொடை பிடிச்சு மனுஷங்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். குடைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா கொடை எப்படித்தானா போயிட்டு இருக்கு குடையோட மனுஷன் பிடிச்சுன்னு போயிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ குடையை விடாம இன்னொருத்தரை பிடிச்சிட்டு விடாத லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு. மூணாவது சோயம் அஸ்வஹ இத்தியாதோ திருத்தியா. சோயம் அஸ்வ அந்த குதிரை இந்த குதிரை தான் அன்னைக்கு ஜெயிச்சுதே நொண்டி நொண்டி போயிட்டு இருக்க ஒரு குதிரை என்ன குதிரைனா அன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சதே அந்த குதிரை தான் இது ஷூட் பண்ணிட்டாங்க காலில் அதனால அந்த குதிரை தான் இது அப்படின்னு சொல்லிடுவான். அப்படி சோயம் அஸ்வ இல்ல சோயம் தேவதா அந்த தேவதத்தம் தான் இவன் அன்னைக்கு அந்த ஊர் அந்த ஊர்ல பார்த்தோமே தாடி இல்லாம மீசை இல்லாம அவன் தான் இப்ப தாடியோட மீசியோட இருக்கான் அப்படின்ட்டு அந்த மாதிரி மூணு வகையான லட்சணையானது தெரியறது. அதுக்கு தான் என்ன சொன்ன காக்கியோ ததி ரக்ஷதாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதுக்கு உதாரணம் கொடுத்தேன். வேற ஒரு உதாரணம் கொடுத்தேன் என்னது காக்கிட்டே இருந்து தயிரை காப்பாத்துன்னு சொல்லி சொன்னா இல்ல வடாத காப்பாத்து அப்படின்னு சொல்லி சொன்னா காக்கா வரும்போது மாட்டம் ஓட்டுவான் பசங்க வரும்போது ஓட்ட மாட்டான் ஏன்னா நீ சொல்லிட்டு போலிய என்னது நம்ம இதை பத்தி இதாக்கணும் அந்த ட்விங்கிள் மாதிரி கதை புக்ல எல்லாம் ஒரு ஒரு முட்டாளான ஒரு வேலைக்காரனோட ஒரு கதை வரும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமா அவன்கிட்ட ஏதாவது ஒரு சொல்லி சொல்லி அனுப்பிச்சோம்னா அவன் அதேதான் செய்வான் அந்த மாதிரி அங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சட்ட இஸ்திரி போடு அப்படின்னு சொல்லி சொன்னா சூடானவனதான் இஸ்திரி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரி ரைட் அப்படின்னா வேற ஏதாவது இது இது வந்து பிரஸ் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே அதை நெருப்பு வச்சுக்கான் சூடு சூடு சூடு பண்ணி எரிச்சு விடுவான். அந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருப்பான். நான் இங்க இருக்கேனா இல்லையான்னு போய் பாத்துட்டு வா அப்படின்னா அவன் சொல்லுவான் என்னோட முதலாளி வந்து முட்டாள் எவ்வளவு முட்டாள் பாரு அவர் இருக்காரான்னு என்ன போய் பாத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விவகாரம் பண்றவன். அந்த மாதிரி காக்கியம் சொல்லி சொன்னா காக்கா கிட்ட இருந்து மாத்திரம் என்னோட பொருளை காப்பாத்து அப்படின்னு அர்த்தம் இல்ல காக்கை கிட்ட இருந்தும் காப்பாத்து இந்த பொருளை தின்னக்கூடிய துன்புறுத்தக்கூடிய கஷ்டப்படுத்தக்கூடிய மத்ததுல இருந்தும் காப்பாத்து அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அக்னிர் மாணவக்க முதலியும் இதே மாதிரிதான். அவன் எப்படி பையன் பையன் எப்படி சிங்கம் மாதிரி நெருப்பு மாதிரி அப்படிமா நெருப்பு மாதிரி என்ன நெருப்புடைய தன்மை மாதிரி சூடு இருக்கு வந்துட்டா அப்படின்ட்டு ஆகாங்ஷா யோகியதா சன்னிதிச்ச வாக்கியார்த்த ஜானி ஹேது ஒரு வாக்கியார்த்த ஞானத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆகாங்ஷா யோகியதா சந்நிதின்னு மூணு விஷயம். ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதேதான் பூர்வீமம்சையும் நியாயம். ஆகாங்ஷா யோகியதா சன்னிதான் வாக்கியார்த்த ஜானி ஹேது வாக்கியார்த்தத்துல வாக்கியார்த்தத்தோட ஞானத்தை அடையிறதுக்கு காரணமா இருக்கு. பதசிய பதாந்திர விதிவேக பிரயுக்த அன்றைய அனுபவகத்துவம் ஆகாங்ஷா ஒரு பதத்தை இன்னொரு பதத்தோட சம்பந்த பண்ணி நீங்க கேட்கும் போது கேள்வியானது அங்க வரணும் ஒரு சம்பந்தத்தை கொடுக்கணும் அதுக்கு பேரு ஆகாங்ஷா எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யணும் அப்படிப்பட்டது ஆகாங்ஷா. அர்த்தாபாதோ யோகியதா தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுக்காம தடையில்லாம இருக்கிறதுக்கு பேரு யோகியதா. பொருள் வந்து தடையில்லாம இருக்கணும் அதுக்கு பேரு யோகியதா. பதானாம விளம்பின உச்சாரணம் சந்நிதி சந்நிதினா ஒரு சொல்ல தடையில்லாம கண்டினியூஸா சொல்லணும் பிரேக் இல்லாம வாக்கியத்தையும் அதே மாதிரி பிரேக் இல்லாம சொல்லணும், அதுதான் யோகி சந்நிதி. ஆகாங்காதிரஹிதம் வாக்கியம் அப்பிரமாணம். அதனால ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி இந்த மூணுமே இல்லாத ஒரு வாக்கியமானது பிரயோகம் பண்ணப்பட்டதுன்னா அது பிரமாணம் இல்லாத வாக்கியம் ஆயிடுறது. எப்படின்னு சொல்லிச்சுன்னா கௌர அஸ்வ புருஷோ அஸ்தி இன்ன பிரமாணம் ஆகாங்ஷ விரஹாத். மாடு குதிரை மனுஷன் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க எதிர்பார்ப்பே இல்லை. என்ன மாடு, என்ன குதிரை, என்ன மனுஷன், ஒண்ணுமே சம்பந்தம் இல்லை. அதனால இங்க அது பிரமாணம் இல்ல, ஆகாங்ஷா இல்லாததுனால. அடுத்தது வண்ணினா சிஞ்சிரிதி ந பிரமாணம் யோகியதா விரஹாத்து. நெருப்பைக்கு வந்து தெளியுங்கள்னு சொல்லி சொன்னா நெருப்பை தெளிக்க முடியாது, அதனால அங்க யோகியதா இல்ல, அதனால அதுவும் பிரமாணம் இல்லை. பிரஹரே பிரஹரே அச உச்சாரிதானே காமானி இத்தியாதி பதானி ந பிரமாணம் சாநித்திய அபாவாத்து. ஓ யோஸ் யோசிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஒரு வார்த்தையும் சொல்லும் பொழுது மாடை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னா மா என்னத்த சொல்றானே ஒண்ணும் புரியல, சுக்குமி லக்னி இப்படின்னு உடச்சு உடச்சு பேசுற மாதிரி. யோகியதா இல்லாதனால அதுவும் பிரமாணம் இல்ல. அசம்பவ வாரணாய பதாந்திர வித்திரேக பிரயக்தி. அசம்பவ பதம் அங்க அசம்பவம் தோஷமானது வந்து மந்திரப்படாது அப்படிங்கிறதுக்கோசரம் பதாந்த வித்திரேக பிரயுக்த அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இல்லாட்டியும் தோஷம் வந்துடும். காம் அப்படிங்கிற பதத்துக்கு கோ அப்படிங்கிற கோ பிளஸ் அம் காம் அம்மா முன்னாடி போட்டு பண்ண முடியாது, அதனால அன்பிய பாவகத்தும் காம் அப்படிங்கிறது அந்த சப்தத்தினால என்ன போதிக்கப்படுறதோ அதுதான் அர்த்தம். புனர் அசம்பவ வாரணாய பதாந்தரீதி பதசிய பதாந்தர அப்படின்னு சொல்லி ரெண்டு தரம் பதம் பதம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பதத்தினுடைய இன்னொரு பதத்தினோட பதமானது சம்பந்தம் படுத்துறது. திருப்பியும் இன்னொரு அசம்பவ தோஷம், அதனாலதான் பதாந்தரம்னு சொல்லியிருக்கு. பதத்தோட வேறதோ சம்பந்தம் இல்ல, பதத்தோட பதத்தோட சம்பந்தம் அப்படின்ட்டு அர்த்தி அர்த்த அபாதோ யோகியதான்னு சொல்லி சொல்லிருக்கு. ஆகாங்ஷா வாரணை அர்த்தி அபாத யோகியதான்னு சொல்லி சொன்னா ஆகாங்ஷா வந்துடும். ஆகாங்ஷமும் அபாதமா இருக்கு, பதத்தோட பதமானது சம்பந்தமோட இருக்கிறது, அப்படிப்பட்ட அபாதமா இருக்கிறது அப்படின்னால அங்கேயும் அது வந்துடும். அதனால அர்த்த அபாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. பொருளானது தடை இல்லாம இருக்கணும், அதனால அர்த்தான்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு. அசோச்சாரித்தேஷு அதிவியாப்தி வாரணை அவிலம்பிய நீதி, விட்டு விட்டு சொல்றதுல அதிவியாப்தி ஆயிடும், அதனால அசோ உச்சாரித்தானி பதம் அப்படின்னு சொல்லி சொல்றது. எங்க பதமானது அசோ உச்சாரித்தானி எங்க விட்டு விட்டு சொல்லாம பிரகரே பிறகே அசோ உச்சாரித்தானு சொல்லிருக்கு. பிரகரே பிறகே விட்டு விட்டு சொல்லாம இருக்கிறதுக்கு அவிலம்பேன அப்படிங்கிற அந்த வார்த்தைய பிரயோகம் இருக்கு. பதானாம் உச்சாரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்னா இப்போ சொல்லலாம், இன்னொரு வார்த்தையை நாளைக்கு சொல்லலாம், இன்னொரு சொல்ல நாளைக்கு சொல்லலாம், இல்ல இன்னொரு எழுத்த நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு ஆயிடும். அதனால அவிலம்பேன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆகாங்ஷா வாரணாய பதானாம் இது அவிலம்பேன உச்சாரணம் சொல்லி சொல்லிட்டா ஆகாங்ஷா யோகியத்தாலாம் வந்துடும், அதனால அதுல சொல்லு விட்டு போனோம்ன்றதுக்கோசம் பதம் பதானாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. என்னத்தை சொல்லணும் அப்படின்னா பதங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாங்ஷாதி சூன்ய வாக்கியஸ்யாத்திர பிரமாணத்துவம் நிஷேதி. ஆகாங்ஷா முதலியதாவது இல்லாதான வாக்கியமானது பிரமாணத்தன்மை அடையாது அப்படிங்கறதுனால அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் அப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆகாங்ஷாதிக்கம் ஹேத்துரித்தி உக்தே சேத்தியர்த்த. ஆகாங்ஷா முதலியதானா இருக்கிறது சப்த ஞானத்தை அடையறதுக்கு காரணமாறுது அப்படின்றது சொல்லப்பட்டது. ஆகாங்ஷாதி உதாரணம் தர்சியதி. ஆகாங்ஷா முதலியதுக்கெல்லாம் உதாரணமானது சொல்லியிருக்கு. வண்ணி நான் செஞ்சது கௌர அஸ்வ புருஷோ அஸ்தீதி காமானே அப்படின்னு ஒரு இருக்கும். வாக்கியம் திவிதம் வைதிகம் லௌகிகம் ச. இந்த வாக்கியமான எத்தனை வகை அப்படின்னு சொல்லி சொன்னா வைதிகம் லௌகிகம் ரெண்டு வகையான வாக்கியம். வைதிகம் ஈஸ்வரோக்தத்வாது சர்வமேவ பிரமாணம், லௌகிகம் தூ ஆத்தோக்தம் பிரமாணம் அன்யது அப்பிரமாணம். வைதிகமானது வேதமானது ஈஸ்வருடைய சுவாசத்திலிருந்து வந்ததுனால எல்லாமே பிரமாணம் தான். தஸ்ய பிரஷ்வாச ரிக்வேதோ யஜுர்வேதோ சாம்வேதம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த ஈஸ்வரன்ல இருந்து வந்ததுனால எல்லாமே பிரமாணம், அவருடைய மூச்சு காட்சியிலிருந்து வந்ததுனால எல்லாமே பிரமாணம் வைதிகமான வாக்கியம். ஆனா லௌகிக வாக்கியமானது ஆப்த உக்தம் மாத்திரம்தான், ஆப்தர்னால சொல்லப்பட்ட வாக்கியம் மாத்திரம்தான் பிரமாணம், அந்நத அப்பிரமாணம் மத்த எதுவுமே பிரமாணம் இல்லை அப்படின்னு அந்த நிராகரிச்சாச்சு. சரி, வாக்கியார்த்த ஞானம் சப்த ஞானம் தற்காரணம் சப்த. வாக்கியார்த்தத்தோட வாக்கியத்திலோட பொருளான ஞானம் என்ன, என்ன அந்த வாக்கியத்துக்கு பொருள் என்ன ஞானம் கொடுக்கறதோ அந்த ஞானத்துக்கு தான் சப்த ஞானம். அந்த சப்த ஞானத்துக்கு காரணம் என்ன, சப்தம். இது சப்த பிரமாணம், இது சப்த பிரமாணம் வந்து முடியாது. ஏதாவதா சப்த சாமக்ரி பிரபஞ்சிதா, இந்த சப்த ஞானத்தை அடையறதுக்கு என்ன சாமக்ரி என்னென்ன அவசியம் அப்படிங்கறது இவ்வளவு நேரம் சொல்லியாச்சு நம்ம. இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா பிரமாவிபாஜக வாக்கியே சப்தசிய அபி உத்திஷ்டத்தேன தாத்தியா உதிஷ்டத்தின பிரதர்ஷிதம் இது அத ஆஹ வாக்கியாசி பிரமாவிபாஜக வாக்கிய பிரமாணத்தை பிரிக்கக்கூடிய பிரமாணம் எந்த எது பிரமாணம் எது பிரமாணம் இல்ல என்று பிரிக்கக்கூடிய வாக்கியத்துல நீங்க சொல்லும் போது எது பிரமாணம் எது பிரமாணம் இல்ல எப்படி நான் பிரமாணத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றது தெளிவா சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொன்னா அதை சொல்றதுக்கோசம் நான் அமைக்கிறது வாக்கியம் திவிதம் அப்படின்ட்டு சாப்தத்துவம் சப்தாத் பிரேத்மி சப்தாத் பிரத்யேமி இது அனுபவ சித்தா ஜாதி சாப்தத்துவம் சொல்லி சொன்ன என்ன இந்த சப்தத்தினால இந்த பொருளை நான் தூண்டுறேன் இந்த பொருளை நான் அவனோட புத்தியை தூண்டுறேன் அப்படிங்கிற அந்த அனுபவமான இந்த சப்தம் இந்த பொருளை தூண்டுகிறது என்னுடைய அனுபவத்துல அப்படின்ற அந்த அனுபவ ரீதியான ஒரு விஷயம் அதுக்கு பேர் தான் சாப்தம் சாப்த போத கிரமோ யதா சைத்ரோ கிராமம் கச்சதி இத்யத்ர கிராம கர்ம கமன அனுகூல அனுகூல வர்த்தமான அவகிருத்தியும் வர்த்தமான கிருதிமான் சைத்ரஹ இதி சாப்த போதக இதுதான் தர்க்கத்துடைய பாஷை சைத்ரோ கிராமம் கச்சதி சைத்ரன் கிராமத்துக்கு போறான் அப்படின்றது வாக்கியம் ஆனா தர்க்கத்துல நீங்க எப்படி படிப்பீங்க தர்க்கத்துல எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கிராம கர்ம கிராம கர்ம கிராமம்ங்கிற ஒரு கர்மம் அந்த கர்மத்தை அடையறதுக்கு கவனானுகூல வர்த்தமான கிருதி அந்த கர்மத்தை அதை அடையறதுக்கு அந்த கிராமத்தை அடையறதுக்கு ஒரு கர்மத்தை செய்யறான் என்னது கவனம் அப்படிங்கிற கர்மத்தை செய்யறான் அது எப்போ இப்போ கிராமம் கச்சதின்னு சொன்னதுனால வர்த்தமான கிருதி இப்ப செய்யறான் அந்த கிருதி உடையவன் யாரு சைத்திரன் கிராமம் அப்படிங்கிற செயல கமனானுகூல வர்த்தமான கர்ம செய்யறவன் யாரு சைத்திரன்ங்கிற கிருதிமான் இப்படி அர்த்தத்தை புரிஞ்சுப்பான் சொல்றது இப்படிதான் சொல்லுவான் சைத்ரோ கிராமம் கச்சதிங்கிறது சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்துல நியாய பாஷை எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா கிராம கர்ம கமனானுகூல வர்த்தமான கிருதிமான் சைத்ர அப்படின்னு சொல்லிட்டு இது நியாய பாஷை சாப்த போத த்விதீயாயாக கர்மத்துவம் அர்த்தம் இரண்டாம் வேற்றுமை எப்பவுமே கர்மத்தன்மையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால கர்த்தா கர்மம் அப்படிங்கறதுனால த்விதீயா வந்து கர்மம் தாத்தோரோ கமனம் தாத்தோரோ கமனம் கமல்ரு தாத்து என்னது கம் கச்சதி அதனால கச்ச அப்படின்ற தாத்துங்கிற செல்லுதலில் அப்படின்ற அர்த்த பொருள் கொடுக்கறதா இருக்கு அதனால அனுகூலத்துவம் அனுகூலம் சொல்லி சொன்ன கமனம்னா செல்லுதல் அப்படிங்கிற அனுகூலம் சொல்லி சொன்ன அனுகூலத்தம் சம்சர்க மரியாதையா பாசத்தே அனுகூலத்தம் சொல்லி சொன்னா சம்பந்தத்துல அதாவது நமக்கு தோதுபட்டதா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது லட்டோ வர்த்தமானத்தம் ஆக்ஷாதசிய கிருதி லட்டுல கிருதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் கிருதிமான் அப்படின்னு சொல்லியிருக்கு லட் எப்பவுமே கச்சதி லட்டு என்னத்துக்கு வர்த்தமான செயலை குறிக்கிறதுக்கு வர்த்தமானே அப்படின்ற அர்த்தத்துல குறிக்கிறதுக்கு அதனால தத் சம்பந்த சம்சர்க மரியாதையா பாசத்தே அப்படி அதோட சம்பந்தத்தோட வர்த்தமான கிருதிய செய்யறவனா இருக்கிறவன் இந்த சைத்திரன் அப்படிங்கிற அந்த ரத்தம் வந்து புரியுது ரத்தோ கச்சதி இத்தியத்திர கமனானுகூல வியாபாரவான் ரத்தம் இது சாப்த போதக ரத்தோ கச்சதி சைத்திரன் கச்சதி கிராமம் கச்சதின்னு சொல்றதுல அந்த அர்த்தமா புரிஞ்சுட்டீங்க ரத்தோ கச்சதி ரதம் செல்கிறது அப்படின்னு சொல்றதுல என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா கமனானுகூல வியாபாரவான் ரத்த செயலுதல் அப்படிங்கிற செயலை செய்யறது இந்த ரதம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும் ஸ்நாத்வா கச்சதி இத்தியத்திர சரி ஒருத்தன் குளிச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல குடிக்கிறவன் தான் போறான் கத்வா ஸ்நாத்வா அப்படின்னு துவா சமான கர்த்தே பூர்வ காலே துவா அப்படின்னு சூத்திரம் சமான கர்த்தா வந்து சமானம் செய்யற முன்னாடி செய்யற செயலை செய்யறவரும் ஒரே ஆள் தான் பின்னாடி செய்யற செய்யறவரும் ஒரே ஆள் தான் யார் ஒருத்தர் குளிச்சாரோ அவர் தான் செய்யற போறாரு யார் ஒருத்தர் சாப்பிடுறாரோ புக்வா கச்சதி சாப்பிடறவர் தான் போறாரு ஸ்நாத்வா கச்சதி குளிச்சவர் தான் போறாரு அப்போ யார் அந்த முதல் செயலை செஞ்சாரோ அவர் தான் ரெண்டாவது செயலையும் செய்யறவர் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இந்த இடத்துல கமன பிராகபாவ சின்ன காலீன ஸ்நான கர்த்தா கமனானுகூல வர்த்தமான கிருதி மாணித்தி சாப்த போதக அதாவது இதுதான் தர்க்கத்தோட பாஷை கமன பிராகபாவ சின்ன கமனம் அப்படிங்கிற செல்லுதல் அப்படிங்கிற செயல் முன்னின்மை இருக்கு அவர் என்ன பண்றாரு இப்போ ஸ்நான கர்த்தா ஸ்நானத்தை செய்யறாரு யாரு செல்லுதல் அப்படிங்கிற பிராகபாவம் உடையவர் முன்னின்மை உடையரா இருக்கிறவர் ஸ்நானம் செஞ்சுட்டு இருக்கிறவர் அப்படிப்பட்டவர் கமனானுகூல வர்த்தமான கிருதி மான் அப்படிப்பட்டவர் கமனம் அப்படிங்கிற செயலை செஞ்சிருக்கிற நிகழ்காலத்தை செஞ்சுட்டு இருக்கிறவர் முன்னாடி பிராகபாவத்துல குளிச்சவர் இப்ப நிகழ்காலத்தை செல்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அர்த்தமானது உண்டாருது வா பிரத்யசிய கர்த்தா பூர்வகாலின பூர்வகாலிகம் சார்த்தக துவா பிரத்தியத்துக்கு சமான கர்த்தக்கா சமான கர்த்திருக்க பூர்வ காலே அப்படின்றதுனால அதே கருத்தா தான் முன்னாடி செஞ்சு செயலும் பின்னாடி செஞ்சு செயலும் செய்யறார் அப்படின்ற அர்த்தம் வருது. இவன் மன்னிட்டு அப்படி வாக்கியார்த்த போத்தியா, இப்படிதான் மத்த இடத்துலயும் வாக்கியத்துக்கு அர்த்தமானதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது பத கிருத்தியே சப்த பரிச்சயம், அப்படி பத கிருத்தியத்துல சப்த பரிச்சயமானதும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது திருப்பி பிராமணிய விசாரம், திருப்பியும் முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்களானது யதார்த்த ஞானம் அயதார்த்த ஞானம் அப்படின்னு ரெண்டு வகையான ஞானத்தை பார்த்தோம். அந்த அயதார்த்த அனுபவத்தை திருப்பியும் ஆரம்பிப்போம். சரி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய.
4: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
5: கும்பம் பிம்பம் தம்பம், சிவபெருமானுடைய திருமேனியை நீரில் ஆவாகனம் பண்ணினால் அது கும்பம். சிவபெருமானுடைய அந்த சக்தியை நெருப்பில் ஆவாகனம் பண்ணால் அது தம்பம். சிவபெருமானுடைய அந்த சக்தியை திருவுருவங்களிலே ஆவாகனம் பண்ணினால் அது பிம்பம். கும்பம் பிம்பம் தம்பம், இந்த மூணு திருமேனிகளிலே அந்த இறை சக்தியை நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஆவாகனம். இப்ப இறைவன் என்ன செய்கிறார் என்றால், நீ அப்படி வழிபட்டால் அந்த பயனை நான் கொடுக்கிறேன். இது அவர் கொடுக்கிற கேரண்டி. நாம் என்ன பண்றோம், ஒரு குழந்தை நடக்க வேண்டும், நடப்பதற்காக நடவண்டி வாங்கி கொடுக்கிறோம். ஆனா நம்ம நோக்கம் என்ன, வாழ்க்கை கூட நடவண்டியை பிடிச்சி நடக்கணுங்கிற நோக்கம். நடவண்டி வாங்கி கொடுத்தது வாழ்க்கை கூட நடவண்டியிலே போகணுங்கிற நோக்கமா? அப்ப நடவண்டி, நடைவண்டியை பற்றி கொண்டு நடக்கட்டும், அப்புறம் நடவண்டி இல்லாம நடக்கும். எதுனாலும் உலகத்துல எதுவுமே கேட்டா முதல்ல இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப குழந்தைகளை நர்சரியில கொண்டு சேர்க்கிறோம், சேர்த்தா அவங்க எப்படி எழுதி தர சொல்றாங்க, முதல்ல நர்சரியில எப்படி எழுதணும்னு சொல்றாங்க என்றால், முதல்ல 4 கோடு போட்ட நோட்ல எழுதணும். அப்படிதான் இங்கிலீஷ் கான்வென்ட்ல சொல்லித்தரேன். ஒய்னு சொன்னா கீழே இருக்கிற கோடு வரைக்கும் வரணும், மேல இருக்கிற கோடு வரைக்கும் வரணும். முதல்ல 4 கோடு போட்ட நோட்டில் எழுதணும். எதுக்கு? நல்லா வர்றதுக்கா, கை திருந்துவதற்கா. அதுக்கப்புறம் 1 கோடு போட்ட, 2 கோடு போட்ட நோட் அப்படின்னு உண்டு, 2 கோடு போட்ட நோட்டில் எழுதணும். அப்புறம் 1 கோடு போட்ட நோட்டில் எழுதணும். அப்புறம் கோடே இல்லாம எழுதணும். அப்ப 4 கோடில எழுதுனது 2 கோடில எழுதலாம். எதுக்காக? கோடே இல்லாம எழுதணுங்கிறது தானே நோக்கம். வந்து கோடே இல்லாமல் நீட்டா எழுத தெரியணுங்கிறது நோக்கம். ஆனால் கோடே இல்லாமல் எழுதுவதற்கு முதல்ல கோட்ல எழுதணும். அதே போலத்தான் இந்த திருமேனிகளை அவர்கள் எதற்கு வைக்கிறார்கள் என்றால், அந்த இறைவனுடைய, அதாவது இங்க என்ன சொல்லப்படுகிறது கேட்டால், இறைவனுடைய கிரியாசக்தியானது இந்த ஆன்மாவிலே பதிந்த பிறகுதான் ஞான சக்தி பதியும். கிரியைகள் எல்லாம் வேணுமா வேண்டாமா ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு நிறைய கேள்வி வருது, ஆலயங்கள்ல போனா இவ்வளவு கிரியைகள் செய்யறாங்க சார், இவ்வளவு கிரியைகள்லாம் செய்யறதுக்கு நீங்க குழந்தைகளுக்கு எல்லாம் ஏன்னு கேட்டா, இப்ப ஒரு குழந்தைய அப்பா அம்மா கூட்டிட்டு கோயிலுக்கு போனா இது என்ன பண்ணுது, இவ்வளவு கிரியை நிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு பொறுமையே இல்லை. ஏன்னா அங்க 4-5 சீரீஸ் ஓடிட்டு இருக்கு டிவியில, சீக்கிரம் போய் பார்க்கணும். குழந்தை என்ன சார் 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி பண்றாங்களே, அதை குழந்தைக்கு பொறுமை இல்லை. அதனால கிரியைகள் வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு சிவபிரகாசர் சொன்னார், கிரியை என மறுவும் இவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். சிவபிரகாசர் சொன்னார் கிரியைகள் வேண்டுமா என்றால் கட்டாயமாக வேண்டும். கிரியைகள் இல்லாமல் எதுவுமே நடக்க முடியும், எதுவா இருந்தாலும் சரிதான். ஒரு அரசாங்க பங்கன் இருக்கு, உடனே கொடியேற்றம்னு வைக்கிறோம், வாழ்த்துன்னு ஒண்ணு வைக்கிறோம், கடைசியில தேசிய கீதம்னு வைக்கிறோம். அதெல்லாம் கிரியை இல்லையாப்ப, கிரியை தானே. கிரியே இல்லாம எதுவுமே இல்லை உலகத்துல. அப்படி என்ன செய்தார் என்றால், இந்த ஆலய வழிபாடு என்பதற்கு ஆகமத்தில் அப்படி பேர் கொடுக்கல. நாம ஆலய வழிபாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா ஆகமத்தில் அதுக்கு என்ன பேர் வச்ச பேர் என்ன? பரார்த்த பூஜை, ஆன்மார்த்த பூஜை. அதாவது பூஜை என்றால் என்ன? ஒண்ணுக்கு விளக்கமே அதான் பெரிய சிக்கல் என்று கேட்டா, ஒன்னொண்ணுக்கு விளக்கம் தான் முக்கியம். பூஜா வாரியார் அருமையா சொல்ற, அந்த பூஜை என்ற சொல்லே ஆகமத்தில் தான் வருகிறது. வேதத்தில் பூஜை என்று வராது. வேதத்தில் என்ன வரும்? யஜ்ஞம். அது அருமையாக நம்முடைய சிவாய சுப்பிரமணியர் எழுதியிருக்கிறார் டான்சிங் வித் காட்ல ஒரு விஷயம் சொல்றாரு, பூஜா இஸ் த கவுண்டர் பார்ட் ஆஃப் வேதிக் யஜ்ஞா. என்ன அருமையா எழுதுறாரு! வேதங்கள்ல யஜ்ஞம் தான் உண்டு. யஜ்ஞம்னா என்ன? ஒரு ஆலயம் இல்லாமல் வெறும் நெருப்பை மட்டும் நம்ம ஆவாகனம் பண்ணி சிவபெருமானை வழிபடுவது, அல்லது வேறு கடவுள்கள், எல்லா எல்லா தேவர்களுக்கும் வேள்வி இருக்கு. அதுதான் பொதுவா வேள்வின்னு நம்ம சொல்லிடுறோம், யஜ்ஞம். ஆனா பூஜை என்ற சொல் இருக்கிறது சைவத்திற்கே உரியது. பூஜை என்ற சொல், இந்த பூஜை என்ற சொல் வைணவத்தில் ஆட்சி கிடையாது. ஸ்ட்ராங் வைஷ்ணவைஸ் அவங்க பெருமாளுக்கு பூஜை ஆயிடுச்சான்னு கேட்க மாட்டாங்க. பெருமாளுக்கு பூஜை ஆயிடுச்சான்னு கேட்டாலே அவன் என்ன புரிஞ்சுக்கிடுவான்னா, இவருக்கு வைணவம் பற்றி தெரியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிடுவான். படித்த வைணவன் எல்லாத்துலயும் படிச்சவனு இருக்கான், படிக்காதவனு இருக்கிறான். ஆகல அங்க என்ன பொருள் என்று கேட்டால், பெருமாளுக்கு சேவை ஆயிடுச்சான்னு தான் கேட்பான். சேவை சாதிச்சாச்சா அப்படிதான் கேட்பான். பெருமாள் கோயில வந்து ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதருக்கு பூஜை ஆயிடுச்சான்னு கேட்கக்கூடாது. ரங்கநாதருக்கு சேவை சாதிச்சாச்சா அப்படின்னு தான் கேட்பான். எதுக்கு சொல்றேன்னா, அந்த நூல்களிலே அந்த பூஜை என்ற வார்த்தை ஆகமத்தில் தான் வருகிறது. நமக்கே சொந்தமான ஒரு சொல், அதுக்காக சொல்றேன். அதாவது பூஜா என்பது, இப்ப திருவள்ளுவர் வந்து பூசனை அப்படின்னு சொல்றாரு, பூசைன்னு சொல்ல, அது பூசனை. சிறப்போடு பூசனையும் செல்லாது அப்படி சொன்னா கூட அந்த குரலுக்கு பரிமையில வரைய ஒத்துக்கிறானா? யாரும் ஒத்துக்க மாட்டான். அவர் அருமையாக அதுக்கு விளக்கம் எழுதுற, இந்த சொல் வந்து பூசனை. தமிழிலே சொல்வதாக இருந்தால் அது ரெண்டு விதமா, நேராக தமிழ்ல சொல்றதா பூசனை, இல்ல நான் வந்து அந்த சம்ஸ்கிருத தமிழ் வடிவம் கொடுத்து சொன்னா பூசை. ரெண்டு வார்த்தையும் அனுமதி இருக்கு நம்மகிட்ட. அந்த வகையிலே எனக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னா, இப்ப பூசை என்ற சொல் தமிழுக்கு உரியது நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அந்த சொல் ஆட்சி காட்டணும்ல சங்க இலக்கியத்தில் எங்க வருது? அப்படி காட்டணும்ல. ஒரு சொல் நமக்கு இருக்குன்னு சொன்னா நம்முடைய ஆண்டோர்கள் ஆண்டிருக்கிறாங்களான்னு காட்டணும். அடுத்த அதுக்கு விளக்கமும் சொல்லி ஆகணும். அது ஒண்ணு இருக்கு, ஆண்டு இருந்தா மட்டும் காணாது. பூஜைன்னா என்னங்க டெபினிஷன் எங்க இருக்குன்னு கேட்கணும் இல்லையா? பூஜைங்கிறதுக்கு தமிழ்னு சொன்னா அதுக்கு டெபினிஷன் எங்க இருக்கு? ஏதாவது நூல் காட்டணும்னா நீங்க, அதான் சொல்றேன். அதனாலதான் அந்த மொழி என்பது அந்த, அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம வந்து சம்ஸ்கிருதமும் தமிழும்னு அது ஒரு நாள் தலைப்புல பேசலாம்னு இருக்கிறேன். அது நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய பாணியில எப்படி சொல்றேங்கிறத, அது அது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய விஷயம், சம்ஸ்கிருதமும் தமிழும். ஏன்னா இன்னைக்கு உலகம் பூரா அது ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆன்மார்த்தம் என்றால், அதாவது சிவபெருமானை ஆகமம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தான், அப்படிதானே சொல்ற. ஆன்மார்த்தம் பரார்த்தம், அதாவது இந்த சிவசக்தியானது எங்க நிறைந்திருக்கிறது என்று கேட்டால், அண்டத்திலேயும் நிறைந்திருக்கிறது, பிண்டத்திலேயும் நிறைந்திருக்கிறது. இந்த உடம்புல உயிர் எங்கே இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டால் என்ன சொல்ல முடியும்? உடம்புல உயிர் எங்க இருக்கு? அப்போ உடம்பு முழுவதும் வியாபகமா தான் இருக்குது, அது சம வியாபகமா இருக்கு. அது சித்தியால அருமையா கேள்வி கேட்பார். உயிரை பற்றி 19 கொள்கைகள் இருக்கு இந்திய தத்துவ ஞானத்தில். ஆன்மாவை ஏற்றுக்கொள்கிறான், ஆனால் ஆன்மாவினுடைய தன்மைகளை சொல்லும் பொழுது இந்திய நாட்டு தத்துவ ஞானத்தில் பத்தொன்பது கொள்கை இருக்கு. அந்த பத்தொன்பது கொள்கையை எடுத்துக்கொண்டு மறுக்கிறார் அனந்த சிவாச்சாரிய சுவாமி. என்ன ஒவ்வொன்றுக்கு அவன் சொல்ற கொள்கை என்ன, அந்த கொள்கை ஏன் பொருந்தாது? இந்திய நாட்டு தத்துவம் அந்த சமணம் பௌத்தம் எல்லாமே பிடிக்கிற. அப்போ அந்த ரொம்ப அற்புதமான பகுதி அந்த இடமெல்லாம் வந்து லாஜிக் அண்ட் சயின்ஸ கிளீனா பார்க்கணும். அது கேட்கிற கேள்வி இன்னைக்கும் ரெலவென்ட். அதாவது சிவஞான சித்தியார்லயோ சிவஞான போகத்திலயோ இந்த உலகத்தை பற்றி வரும்பொழுது அவர்கள் சொல்லுகின்ற அந்த கான்செப்ட் கொள்கை விளக்கிறதுக்கு பாருங்க, இட் இஸ் சோ ரெலவென்ட் ஈவன் டுடே. இன்னைக்கும் அந்த கேள்வியை கேட்டா அதான் பதில். அப்போ அந்த ஆன்மாவை சிவலிங்க திருமேனியிலே ஆவாகனம் பண்ணி செய்வதுதான் ஆன்மார்த்த பூஜை. ரெண்டு பூஜைக்கு ஆன்மார்த்தம் பரார்த்தம். அண்டத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவசக்தி இருக்கே அதை ஆவாகனம் பண்ணி செய்வது பரார்த்த பூஜை, அதுதான் ஆலயம். அதனாலதான் கும்பாபிஷேகத்துல என்ன பண்றான், கும்பாபிஷேகம்னா எல்லாரும் மாடி மேலே இருக்கிறான், மற்ற நாள்ல ஏறமா கும்பாபிஷேகம் சொல்லாம மட்டும் எல்லாருமே வராதம் ஆயிடுறோம், வேலை ஏறிடுறோம். அது ஏன்னா அங்கே அட்டமூர்த்தியை தான் முதல்ல ஆவாகனம் பண்ணுவாங்க. அங்கே ஆவாகனம் பண்ணுவது அட்டமூர்த்தமாக பஞ்சபூதங்களாகவும் சூரியன் சந்திரன் ஆன்மா என்று சொல்லக்கூடிய அட்டமூர்த்தமாக திருமாசிலே சொல்றல்ல அட்டமூர்த்தியை பற்றி, அந்த அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவசக்தியை முதல்ல என்ன பண்றாங்க, அந்த விமானத்திலேயும் கோபுர கலசங்களிலேயும் ஆவாகனம் பண்ணி தான் அப்புறம் பிம்பத்து கொண்டு வருவாங்க. அப்ப ஆலயத்துல ஆலயத்தினுடைய விதிமுறைகள் வித்தியாசம். நம்ம வீட்டுல பூஜை பண்றவன் வீட்டுல பூஜை என்று சொன்னால் அங்க என்ன பொருள் என்றால் ஆன்மாவிலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை சிவலிங்க திருமேனியிலே ஆவாகனம் செய்து மீண்டும் ஒடுக்கிக் கொள்வது. அது ஒரு நாளைக்கு நான் விளக்கம் சொல்றேன். பூஜைன்னு சொல்றேன் எல்லாரும், பூஜை என்றால் என்ன எப்படியுமே இந்த விளக்கம் சொல்ற போது அதான் நூல்கள் வேணும். நூல்கள் எதுக்கு வேணும்னு கேட்டா எல்லா வார்த்தையும் எல்லாரும் சொல்லிடலாம், ஆனா அது விளக்கம் சொல்லுவது என்பது இருக்கே அது ரொம்ப கடினமான ஒன்று. இப்ப உதாரணம் ஒண்ணு சொல்றேன், இப்ப கம்ப்யூட்டர் எங்க இருக்குன்னா எல்லாரும் சொல்லிடலாம், வாட் இஸ் அ கம்ப்யூட்டர், வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னா எல்லாரும் சொல்ல முடியுமா? கம்ப்யூட்டர்னா இங்கதான் இருக்குன்னு சொல்லிடலாம், கம்ப்யூட்டர்னா என்னன்னு சொல்லுவோம். அப்போ அந்த கம்ப்யூட்டரை விளக்கும் போது என்ன எதிர்பார்க்கறான், நீ அந்த என்ஜினியரிங் டேர்ம்ஸ் எல்லாம் வருதான்னு பார்ப்பான். ஒரு பெரிய நம்முடைய சாப்ட்வேர் ஃபீல்டுக்கு நம்ம குழந்தை போகுது, நம்ம பையனோ பேரனோ போறான்னு வைங்க, அவன்கிட்ட கேட்கறான் வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்கறான் அவர் இன்டர்வியூல. அப்போ கம்ப்யூட்டர்னா கணினி, கணினா கம்ப்யூட்டர்னா வேலை கொடுப்பான, கம்ப்யூட்டர்னா கணினி, கணினா கம்ப்யூட்டர்,
6: எலக்ட்ரானிக் டிவைஸ்.
5: அங்க அவன் என்ன எதிர்பார்க்கறான், கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் அக்செப்ட்ஸ் ஸ்டோர்ஸ் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரொடியூசஸ் பைனேரி அவுட்புட். மூணு வார்த்தை வருதான் பார்ப்பான், பைனேரின்னு வார்த்தை வருதான் பார்ப்பான், எலக்ட்ரானிக் வருதான் பார்ப்பான், டிஜிட்டல்ங்கிற வார்த்தை வருதான் பார்ப்பான், இந்த மூணு வார்த்தையும் வாழ்ந்து வருதான் பார்ப்பான். அப்படிதான் போடுவான், அவனை ஜட் பண்ணுவான். அதே போல விளக்கணும், அதான் பூஜை என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, மாய், அதுக்குதான் சாத்திரம் எதுக்கு படிக்கிறோம், அதுக்குதான் இந்த சயின்டிபிக் டெபினிஷன் கொடுக்கறதுக்கு சயின்ஸ் படிச்சாகணும் இல்லையா? சயின்ஸ் படிக்காம சயின்டிபிக் டெபினிஷன் கொடுக்க முடியுமா? சிவஞான சித்தியால மாய என்றால் என்ன விளக்குவார், ஆணவம் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, என்ன டெபினிஷன்ஸ் சித்தியாரமா டெபினிஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த தர்க்கவாதம். அது போல அந்த ஆலயத்திலே நாம் என்ன செய்கிறோம், அண்டத்திலே உள்ள சிவசக்தியை கும்பம் பிம்பம் தம்பம் ஆகிய மூன்று வழிகளிலே ஆவாகனம் செய்து இறைவனை வழிபடுகிறோம். அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய கிரியைகள் எத்தனை வகைப்படும் என்றால், அதை குறித்துக் கொள்ளுங்கள், ஆலயத்திலே நாம் செய்கின்ற பூசை எத்தனை வகைப்படும், நித்தியம் நைமித்திகம் காமியம் புண்ணிய காலம். தினந்தோறும் யாரு வந்தாலும் வராட்டிலும் ஒன்று பண்ணுவாங்க கோயில்ல, ஆலயம் ஒருத்தருமே இல்லை வழிபாட்டுக்கு இல்லைன்னா கூட என்ன நடக்கணும், நித்திய பூஜை நடந்தாலும் பூசை இருக்காது வேலை. நித்தியம் அது அந்த கோயிலை கட்டுகின்ற காலத்திலே, வெளிநாட்டில் உள்ள கோயில் வேலை, தமிழ்நாட்டில் அந்த கோயிலை கட்டும் பொழுதே அந்த கோயிலுக்கு எத்தனை கால பூஜை பண்ணணும்னு எழுதி வச்சபடி தான் நடந்துட்டு இருக்கு. சில கோயில் ஆறு கால பூஜை, சில கோயில் நாலு கால பூஜை, சில கோயில் ரெண்டு கால பூஜை. அது நித்தியம். நைமித்திகம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட திதி நட்சத்திரம் ஆகியவற்றிலே நிமித்தத்தை காரணமாக கொண்டு செய்வது நைமித்திகம். அதனாலதான் திருக்குறள் அப்படி எழுதினால் வரேன். சிறப்பு என்பது நைமித்தியத்தையும் பூசணை என்பது நித்தியத்தையும் குறிக்கும் எழுதுகிறார் பரிமையுள்ள ஆகமத்தை பேசுறாருங்கிறார் திருவள்ளுவர். அதான பரிமை உரையை சேர்த்துக்கிறோம், தமிழுக்கு மட்டும் சொல்லல விளக்கம். ஆகவே நித்தியம் நைமித்தியத்துல எது ரொம்ப முக்கியம் என்றால்,

0: தனக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. இப்ப இதுல திருவள்ளுவர் பகுத்தறி பேசுறாங்க, என்ன இடம் இருக்குங்க? வானோர்னு சொல்றாரு, நீ இல்லன்னு நீ வானோரா? நீ வானத்திலே நீ வாழ்ந்து வாழ்ந்து இருக்கிறாய். வானோர்க்கும் என்று சொன்ன பிறகு அப்ப தேவர்களை அங்கே ஆவாகனம் செய்வதற்கும் அதற்கு நீ நின்றி, அது பல காரணங்கள், அது ஒரு காரணம். அது பெரிய விஷயம். திருவள்ளுவர் ஏன் வந்து கடவுளுக்கு அடுத்த சிறப்பு மலைக்கு கொடுத்தார்? அவர் கேட்டு கேட்கிறார் திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தது வான் சிறப்பு. இப்ப கடவுளுக்கு அடுத்த முக்கியத்துவம் மழைக்கு தான் கொடுத்துக்கிறார். நான் கேட்கறது ஏன் கடவுளுக்கு அடுத்த மழையை சொன்னார் என்றால், ஒரு பையன் என்ன மழை இல்லைன்னா வந்து எதுவுமே இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்லைன்னு. இப்ப நான் சொன்னேன் நீரை விட முக்கியமானது ஒண்ணு இருக்கே, காற்று. தண்ணி இல்லாம ரெண்டு நாள் இருந்துடலாம், காத்து இல்லாம ரெண்டு நிமிஷம் நிக்க முடியாது. அப்ப காற்று அதை விட முக்கியமாச்சே. இப்ப காற்று அதிகாரம் சொல்லிட்டு தானே மழை அதிகாரம் சொல்லணும். ஆமா, அதுக்கு இல்ல, அதுக்கு காரணம் சொல்றாரு பெருமையாளர் உள்ள இருக்கு. கடவுள் வாழ்த்து, கடவுளுக்கு அடுத்த சிறப்பு ஏன் வான் சிறப்பு? பல அருமையான கொள்கைகள்லாம் திருக்குறள் பெருமையோட சைவ கொள்கைகள்லாம் சொல்ற. அதனாலதான் அந்த பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாலில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாமோ, நூலில் பறித்த உரையெல்லாம் பரிமேலழகன் தெரித்த உரையாமோ தெரி அப்படின்னு அவ்வளவு சிறப்பு ஏன் கொடுத்தாங்கன்னா அதுதான். ஆகவே நித்தியம் நைமித்தியம் காமியம், காமியம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனதிலே ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு நாம செய்யறோம். இப்ப இலங்கையில என்றைக்கு அமைதி வரும், இலங்கையில் அமைதி வருவதற்காக நான் ஒரு பூஜை பண்றேன், எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு சிறப்பு வழிபாடு பண்றோம். இது காமன் இன்டென்ஷன். ஆலயத்தில் காமன் இன்டென்ஷன் பண்ணிதான் கிரியைகள் இருக்க முடியும். அது என்ன சொன்னாங்க? காமியம். அப்படியும் ஒரு பூஜை பண்ணலாம், ஒரு ஒட்டுமொத்த குறிக்கோளை வைத்துக் கொண்டு. இன்னொன்னு என்னது? புண்ணிய காலம். புண்ணிய காலங்கிறது என்ன? மற்ற ரெண்டு கோயிலுக்கு கோயில் வித்தியாசம். நித்தியம் நைமித்தியம் ஒவ்வொரு கோயிலுக்கும் வித்தியாசமா இருக்கும். ஆனா புண்ணிய காலம் என்பது என்னவென்றால், எந்த காலத்தில் சிவபெருமானை வழிபட்டால் அதிக பலனை தருமோ அந்த காலத்திலே வழிபடுவதுதான் புண்ணிய காலம். பிரதோஷம், திருவாதிரை, இது கோயில் கோயில் மாறுபடாது. சிவராத்திரி, இதுக்கு என்ன சொன்னாங்க? புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்திலே சார் எங்க கோயில்ல சிவராத்திரி அது அப்படி வருது, இன்னைக்கு அது நிச்சயம் பண்ண முடியாம வருது, அது வேற விஷயம். ஆனால் அந்த புண்ணிய காலம் என்பது எல்லா ஆலயங்களிலும் ஒன்று போல ஒரே காலத்தில் நடக்கக்கூடிய பூஜை தான் புண்ணிய காலம்.
1: ரெண்டு மூன்று இருக்கு ஐயா.
0: எது?
1: ஆகாமிய பூஜை.
0: ஆகாமிய பூஜை ஒன்று கிடையாது,
1: காமிய பூஜை.
0: காமி அதான் நாலு, காமிய சொல்லிட்டேன்ல.
1: ஆகாமியம் ஒன்று,
0: ஆகாமிங்கிறது வினை, ஆகாமிங்கிறது வினையினுடைய பொழுது. ஆகாமியம்ங்கிறது வினையினுடைய ஒரு நிலைக்கு தான் ஆகாமியம் பேர். ஆவாகனம், ஆவாகனம்ங்கிறது அவருடைய சக்தியை வரவழைப்பது. நித்தியம் நைமித்தியம் காமியம் புண்ணிய காலம். ஆகவே இங்கே நம்முடைய பொதுவாக இந்த ஒரு ஆலயத்திலே இப்ப நான் இது வரைக்கும் என்ன விளக்குறேன்னா, ஆலயத்தினுடைய கான்செப்ட் என்ன? ஆலயங்கள் எதற்காக அந்த ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டன? கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இப்படிலாம் நம்முடைய ஔவை கலவி சொல்லியிருக்கிறாள். இப்ப சைவ சமய இந்த நான் சொல்லுகின்ற செய்திகள் எல்லாம் நான் என்ன செய்யறேன்னா எசன்ஸ் தான் கொடுக்கிறேன். பல நூல்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு எசன்ஸ் பண்ணி கொடுக்கிறேன். இது வடமொழியிலே சிவாகமங்கள்ல முக்கியமாக காரணாகமம் காமிகாகமம் பெரும்பாலும் இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெம்பிள் கான்சக்ரேஷன், கோயிலை கட்டுவது கோயிலை புனிதப்படுத்துவது ரெண்டுக்கு வேறுபாடு. கோயில் கட்டுறது வேற, கோயிலை புனிதப்படுத்துறது வேற இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கான்சக்ரேஷன் அது பெரும்பாலும் காமிகம் காரணம் போன்ற ஆகமங்கள் சொல்லுகின்றன. வாயு சங்கீதையில சொல்லப்படுகிறது, கற்பசூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. தமிழிலே நமக்கு வந்து சைவ சமய நெறி, தமிழ்ல உங்களுக்கு இந்த ஆலயம் பற்றி சில கொள்கைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழிலே எல்லாம் நம்ம பெரியவர்கள் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். மறைஞான சம்பந்தர் செய்த சைவ சமய நெறி, அதுக்கு ஆறுமநாதருடைய உரை சிறப்பு. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் நாவலர் எழுத

0: வருது. என்ன சொல்ல போனா பல இடங்கள்ல பரிமேல் அழகர்னால திருக்குறளுக்கே பெருமை வருது. அதே போல சைவ வினாவுடை ஆர்வனாளுடைய, அப்புறம் சிவாலய தரிசன விதி என்று மகாவித்வான் மீனாட்சிந்தர் பிள்ளையவர்கள் செய்திருக்கிறார்கள். இது தமிழிலே அந்த ஆவணத்திலே சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் நமக்கு அதனுடைய நோக்கம் என்ன என்ன என்று நமக்கு விளக்குகிறார்கள். ஆகவே ஆலயத்திற்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அதுள்ள நான் போல நான் பெரும்பாலும் வந்து ஆலயத்தில் நாம என்னென்ன செய்து கொண்டு செல்ல வேண்டும், உலர்ந்த ஆடைகளைத்தான் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும், ஈர உடையோடு போகக்கூடாது.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிவாயனம் சைவம்லால் பார்வையின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அண்டர்பிரான் திருப்பு சொல்ல என்ன பேசணும் சொல்கிறார். கொண்டல் பைரவனவெல்லாம் வளர்மதியும் புனைந்து செல்லை அண்டர்பிரான் திருவார்த்து பேச்செல்லாம் சாமியை பத்தி பெற்றவரும் பெருமானை எல்லால் பேசுவது மற்றோர் பேச்சினோமே பேச்சினால் உமக்கு காவதன் பேதைகள் பேணுமின் வாச்ச மாளிகை சொல் மழபாடியை ஏத்தாதார் என் செய்வார் ஏழைய பேய்களே தேவர் நம்மன் நாமம் நவிலாதன நாயனல் ஆமே தேவர் சாமியை பத்தி பேசாதது கருவியல் பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டரன் நாமம் நவிழ்கிறார் சாமி பத்தி பேசினா திருவார்த்தை ஆச்சாரிய பத்தி பேசினாலும் திருவார்த்தை ஞான சம்பந்தர் உடைய பிள்ளையார் திருவார்த்தை நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை என்ன தெரியுது ஆச்சாரியாரை பத்தியும் அரணாரை பத்தியும் பேசினா திருவார் நல்ல திருவார் அணைய ஒருவன பயிர் அந்த மாதிரி நமக்கு அப்படி ஒரு புண்ணியம் இருக்கு நம்ம குழந்தைகளே அந்த மாதிரி பயிற்றுவித்தா அன்பிற்கே பிழம்பா திகழும் அன்னலார் கருவி சில பேர் தான் அந்த மாதிரி முடியுது தொண்டரவரில் தொழுது எடுத்து அது கும்புற பண்பு பாருங்க தொழத்துக்கு எத்தனை பேருக்கு முடியும் நம்ம அடியாரை பார்த்தா கோமின் வருது உலகத்தார பார்த்தா பயம் அடியார் பார்த்தா கோபம் ஏங்க நேரம் காலம் கிடையாதா எரிப்படி வந்து கழித்து இருக்கிறேன் தொண்டர்வரில் தொழுது தாதியர் போட்ட சின்ன பெண்ணா இருக்கிறதுனால இவங்களுக்கு தாதியர் அதாவது சேவர் சேவல் ஏவல் செய்கிற பெண்கள் தோடி பெண்கள் அவங்களோட சேர்ந்து திருமுது பண்ணுவார் அந்த வயசுலயே திரும்ப இது எல்லாரும் கத்துக்கோங்க சார் அடியாருக்கு திரும்ப பண்றத அம்மா அதனாலதான் வீசருக்கே அம்மா ஆனா நாம கத்து இந்த புராணத்துல கத்துக்க வேண்டிய பாடம் அடிகார் திருவம் அதுதான் முக்கியம் நான் தான் அந்த மாதிரி பாட வேண்டாம் சொல்லி அப்புறம் மங்கையற்கரசி வளவர் கோபாவைன்னு மாத்தி பாட வச்சேன் தொண்டர் வரி தொழுது அடியார் திருவம் பண்ணணும் அதுதான் சொல்லுவேன் தாதியர் போற்ற துணைமொழிகள் கொண்ட நுசுப்பு நுசுப்புனா இடை அம்மாவுடைய மார்பு பாடம் தாங்காம இடை அடைய வளைதான் அவ்வளவு அழகு நுசுப்புதுங்க பத கொள்கை பதம்னா பருவம் கொள்கைன்னு குறுகினா அந்த வயசு வந்து கல்யாண பருவம் பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க வரைவு கடாதல் வாங்க இல் செறிவித்து வரைவு கடாதல்னு பேர் என்ன அர்த்தம் தெரியுமா இல்லைன்னா இல்லம் வீடு செறிவித்தெல்லாம் அதே வச்சுருது பொண்ணு பெண்ணு பெரிய பொண்ணு பெரிய பொண்ணானா என்ன பண்ணுவான் வீட்டுக்குள்ளே வச்சிருவான் வரைவு கடாதல்னா வரைவுனா திருமணம் கடாதல்னா விடுவது நல்ல மாப்பிள்ளையார் அப்படின்னு யோசிக்க இருக்கும் இந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும் இதை சங்கிலியாரோட அம்மா சொல்லுவா வடிவும் குணமும் நம்முடைய மகட்கு மண்ணுடோ இசையும் படிவுமன்றி மேற்பட்ட பரிசா பான்மை அருகிலோ கடிசேர் மனமுவினி நிகழும் காலம் என கற்புவளர் கொடியே அணைய மனைவியார் ஏற்குமாற்றால் அழகா இருக்கு இந்த பழங்காலம் பாருங்க இந்த காலத்துல என்ன பண்ணுது வளர்ந்து கல்யாணம் பண்ணிங்க அப்பாட்டு வந்து சொல்லு அப்பா பாருங்க இதுதான் உங்க மாப்பிள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இப்பதான் கல்யாணம் பண்ணி வந்தேன் நீங்க வந்து பரவாயில்ல மனசை தேத்திட்டு யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றது உள்ளுரை புரியும் பழைய முறை வரணும் நல்லவன ஒரு பழைய இந்த காலத்துல பொம்மை அடிக்கல ஜான்சி ராணி மாதிரி போறது டாய் வாடா அப்படிங்கிறது வாடான யாரை கூப்பிடு நம்ம போகணும் அவன் அப்பா அவன் கணவன அவன் பயந்து வந்துருக்கான் அடியேன் வந்தேன் வந்தேன் இந்த காலம் நல்லவன உறுப்பு நூல் அவர் உறுப்பு நூல்னாக்க சாமுத்திரிகா ரச்சனை சொல்ற சாஸ்திரம் அது தமிழ்ல அவர் சொல்ல உறுப்பு நூல் அழக செட்டிட சுவாமியோட செந்தமிழ் அப்பளும் அழகா இருக்கு நல்லவன என்ன அதாவது சாமுத்திரிகா ரச்சனை படி ஒரு பொண்ணுக்கு எப்பளவு அப்படிலாம் அழகு இருக்கணுமோ அப்படிலாம் மாட்டாரு அதனாலதான் எழில்னு பேரு பொம்னாடி சொல்லும்போது எழில்னு சொல்லுவாங்க ஆணை சொல்லும் போது அழகுமா ஆணுக்கு அழகு பெண்ணுக்கு இங்கிலீஷ்லயும் அப்படிதான் வரும் ஆணுக்கு ஹேண்ட்ஸம்ங்கிற வார்த்தை பெண்ணுக்கு பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தை மாத்தி போட்டா அது இலக்கண வழு என்று சொல்லுவோம் ஆணை போய் பியூட்டிஃபுல்னு சொன்னா இலக்கண வழு அதே மாதிரி ஆணை போய் எழில்னு சொன்னா இலக்கண வழு எழில் யாருக்கு வரும் பெண்ணுக்கு தான் நல்லவன உறுப்பு நூலவர் உரைக்கும் நலம் நிரம்பி மல்கு பெரு வனப்பு இது பொது சொல்லாத சொல்ல வனப்பு இது ரெண்டு பாலம் இருக்கும் பொருத்தக்கூடிய சொல் மீக்கூறவரும் மீக்கூறுதெல்லாம் அதிகமா இருக்கு அழகு எப்படி இருக்கு மாட்சி அது மாண்பாவூர் அந்த அழகுல பார்த்தவங்க கையெழுத்து அந்த அம்மாவோட அழகு அப்படி ஈசருக்கு அம்மா அல்லவா இல்லிகவா பருவத்து இல் இகவா இகவான்னா கடக்கா இல்லைன்னா வீடு வீடு கடக்காத பருவம் என்ன பருவம் அது அந்த மங்கை பருவம் முன்னாடிகளுக்கு அந்த பருவம் வந்த பிறகு அவ விட்டு ரொம்ப போகக்கூடாது இதே பழைய காலம் இன்னைக்கு அதெல்லாம் நடைமுறையில இல்லை இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. இது ஆராய்ச்சி அளவில் நூல் இருக்கு, அவ்வளோ இன்னைக்கு நடைமுறை பல வீடுகளில் பொன்னாட்டியே போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி வரணும் இன்னைக்கு இருக்கு. இல்லிகவா பருவத்தில் இவர்கள் மரபினுக்கு, இவர்கள் மரபு என்ன பணிக அதுக்கு ஏற்றபடி நாகப்பட்டினத்தில் ஒருத்தர் இருக்க, அவர் பேர் நிதி பதில் பேர், அவரும் பெருஞ்செல்வந்தர். தனதத்தனார் அளவு இல்லாட்டாலும் அவரும் பெரிய கோடீஸ்வரர் தான். தனதத்தனார் எல்லையில்லா கோடீஸ்வரர், நிதிபதி அந்த அளவு இல்லை ஆனா பணக்காரர் தான். நீடிய சீர் கடல் நாக நிதிபதிதன் குலமே. பழைய கால முறை என்ன தெரியுமோ, பிள்ளைய பெற்றவன் தான் போய் பேசுவோம் கல்யாணம், பிள்ளைய பெற்றவன் பொண்ணை தேடி போவோம். பழைய காலத்துல பொம்நாட்டிகளுக்கு தான் ராஜ்யம் அதிகமாக ஆவாளுக்கா நிறைய பெருமை இருந்தது. நல்ல குடி பிறந்த பெண்ணை தேடி நற்குடி பிறந்த மகன் செல்வது பழைய கால வழக்கம். இப்ப மாறி போச்சு, இப்ப பழைய மரபுகள் எல்லாம் தொலைச்சிட்டோம். தொலைச்சி விட்டு இப்ப பொம்நாட்டிகளை மதிக்கிறது கிடையாது. ஒரு பெண் குழந்தையினாலதான் பிறந்த குடி புகுந்த குடி ரெண்டும் உயிரிப்போம். பொம்நாட்டிகளை சாதாரண நினைக்க வேணாம். மூத்ததா பெண் குழந்தை பிறந்தா ரொம்ப சொக்கியமா இருக்கும் அந்த குடும்பம் அப்படின்னு சொல்றவர் தேவி சேர்க்கை. நான் சொல்லுவேன் தலை சிறந்த சான்று யார் தெரியுமா, திலகவதியார். அவரால்தான் திருநாவுக்கரசர் பழிச்சார், இல்லாட்டி நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். சைவத்துல 4, 5, 6 திருமுறை தந்த நாவீனுக்கு அரசன் நமக்கு கிடைக்க காரணம் ஒரு பெண்மணி. மேமை பணி செய்த விருப்பதனால் விண்ணோ தனிநாயகனார் கடலில் தம்மிச்சை நிரம்ப வரம்பெறும் அத்தன்மை பதிமேவிய தாபதியார். எவ்வளவு பெரிய நிகழ்மல செங்கமல நிறையிதழி நகவையினில் திகழ வரும் திருவனைய திலகம். எவ்வளவு அசத்தலாம் சொல்ற ஆசிரியர் பெருமான். அந்த காலத்துல பெண்ணுக்குதான் பெருமைன்னு சொன்னா, ஆகவே ஆண் ஆண் யாருங்க, நிதிபதியோட புள்ள, அவன் பேர் பரமதத். நிதிபதி எங்க இருக்காரு, நாகப்பட்டினம். இவங்க ஊர் காரைக்கால், பெண்ணுடைய ஊர் காரைக்கால். புள்ள விட்டார் ஊர், அம்மையாரோட அப்பா பேரு தனதத்தன், மாப்பிள்ளையோட அப்பா பேரு நிதிபதி. பழைய காலத்துல கல்யாணம் பேசுறதுக்கும் காலத்தால் சீலத்தால் ஞானத்தால் மூத்தவங்க தான் போவாங்க. காலம்னா வயசு, சீலம்னா ஒழுக்கம், ஞானம்னா அறிவு. இவங்க தான் கல்யாணம் பேச பேசுவாங்க. வயசா இருக்கணும், அறிவு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கும். வயசு இருக்கும், அறிவு ஒழுக்கமும் இருக்காது. சிலது அறிவு இருக்கும், வயசு 12 இருக்கும். சிலது ஒழுக்கமா இருக்கும், வயசாயிருக்காது, அறிவும் இருக்காது. இப்ப என்ன பண்றது, அவங்க போய் பேசினா என்ன ஆகும், காரியம் முற்று பெற. பழைய காலத்துல அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. பழைய திருமூலர் வரலாற்று நல்லா தெரியுது பஞ்சாயத்தை பத்தி. பட்டறுத்த உபதேசம் பரமர்வதம் பெற்றார் போல் முற்று உணர்ந்தனராகும் முன்னே நிலைமையில் உங்கள் சுற்ற இயல்பினு செய்தார். அந்த பஞ்சாயத்துக்காரங்க சொல்றாங்க, பேச்செல்லாம் அவ்வளவு பெரியதார். திருவாவூர் துறையில இருக்கிற பஞ்சாயத்துக்காரங்க அவ்வளவு பெரியவங்க பழைய காலம். அதே மாதிரி நெல்வெண்ண வெண்ணநல்லூர்ல பஞ்சாயத்து நடந்துதான் தெரிய வருது. தில்லையில பஞ்சாயத்து நடந்துதான் தெரிய வருது. புறநகரமா அவங்க எல்லாம் நல்ல முதிர்வோட இருந்திருக்காங்க பழைய காலம். நீடியது கடல்நாக நீதிபதி என்ற உலகன்கண் பாடுவது புகழ். நீங்க வார்த்தை சிறப்பா வச்சுட்டு ஆசிரியர். பாடுங்கிற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, பெருமைன்னு அர்த்தம், துன்பம்னு அர்த்தம். பாடுபேறு புகழ் பணியும் பெருமை பெற்றான் அம்மையாருக்கு கணவன்கிற முறையில, துன்பத்தை அடைஞ்சான் அம்மையார் சிவனடியார்னு அறிந்த போது. இந்த ரெண்டு வார்த்தையை ரெண்டு பொருள் தரக்கூடிய சொல்ல பயன்படுத்துறாரு. பாடுபேறு புகழ் பணியன் பயந்த குலமைந்தனுக்கு, இங்கே பயந்தங்கிற பயந்தன்னா பெற்றெடுத்தேன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அஞ்சியேன்னு. நிதிபதியா பெற்றெடுக்கப்பட்ட மகன்கிறது ஒரு பொருள், பின்னால காரைக்காலமாவை பார்த்து அஞ்சரான்னு ஒரு அர்த்தம். இதனால வரும் வணிகனும் தங்கை புக்க மாங்கனி பின்னை காணான் தனிவரு பயம் மேற்கொள்ள, தனிவரு பயம் மேற்கொள்ள உள்ளமும் தடுமாறு. அந்த ரெண்டு பொருள் பயக்கம் பண்ணமா அந்த சொல்ல கையாளுற. பயந்த கொள்ள மைந்தனுக்கு தேட வரும் திருமரபில் சேகிழி மகப்பேசி செந்துவர் வாயாள் சேலன கண்ணாள் சேகிழை திருணுதல் செல்வி. அந்த அம்மா காரைக்காலம் தேடவர் திருமரவில் சேகிழை சிவந்த பொன்னாலான ஆபரணத்தை அடைந்தவர்னு பொருள். சேன சிவப்பு, இழைன நகர், சிவந்த பொன்னணிந்த அம்மை. மகட்பேச மாடமளி காரைக்கால் வளநகரில் வரவிட்டார். பிள்ளை வீட்டுக்காரன் வந்தான். எங்க வந்தான், காரைக்கால். காரைக்கால் வந்தா போருமா, வீட்டுக்கு போனமோ இல்லையா, வீடு யார் வீடு, தனதத்தனார் வீடு. வந்த மூதறிவோர்கள் சொல்லிட்டார், மூதறிவோர். இந்த மாதிரி தான் திலகவதியார் கல்யாணம், மானகஞ்சார் வீட்டுல இந்த மாதிரி பார்த்த இந்த வார்த்தை அங்கெல்லாம் வரும். அப்ப கல்யாணம் பேசுறது யார் போனோங்கிறது, மூதறி ஊர் போனோங்கிறது நம்ம பாடமா கத்துக்கலாம். நம்ம ஊருக்குல கல்யாணம் என்ன பண்ணோம், மூதறி ஊரை நீ யாரு இருக்கா, அப்படி சிவனடியார் தான் பார்த்துக்கலாம். வந்த மூதறி ஊர்கள் மனம் குறித்த மனை புகழ். எந்த வீட்டுல கல்யாணம் பேசணுமோ அவங்க போறாங்க, எவ்வளவு அழகா இருக்கு போறாங்க. மனம் குறித்த மனை புகழ் பகத்தில் பகத்து வீட்டுல போய் பேசுவோம். அதுதான் மனம் குறித்த மனை. எப்படா எப்படி அப்படி ஞானம் தெரிய அள்ளி தேய்ச்சிட்டு போறார் ஆசிரியர். யார்கிட்ட பேசணும்னு சொல்றாரு, இல்ல எங்கேயோ போய் யார்ட்டே பேசணும், போஸ்ட்மேன்ட்ட போய் பேசிக்கணும். அதை இங்க சொல்ல, தந்தையாம் தனதத்தன் தனி நேர்ந்து. இவ வீட்டுல நீதானே சவால் தான் கொடுக்குற, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா எப்படி? அவன் ஏற்கனவே இந்த பொண்ணை காதல் செய்வான், இந்த பொண்ணை வேண்டாமா, கல்யாணம் என்ன பண்ணும்? இதெல்லாம் சாமி சொல்ல ஆட்ட பேசணும். அப்பாட்ட தந்தையாம் தனதத்தன் தனிநேர் எவ்வளவு நுட்பம் கத்து கொடுத்துட்டு போறாரு. நீ பயந்த இங்கேயும் அதே அர்த்தம் வருது பாருங்க. நீ பெற்றெடுத்தேன்னு அர்த்தம். அஞ்சு காரக்கிழமை எங்க அஞ்சரா கேள்வி எழுது. காரக்கிழமை கஷ்டம் கிடையாது அஞ்சரா. கணவந்தன் செய்தன்னை கண்டு காமப்பும் குடியன்னாரும் அனைவரும் சுற்றத்தார்வால் அச்சமுடு உதி. எதுக்கு அஞ்சனா தெரியுமா? காரக்கிழமா உலக வாழ்வு. கணவன் அஞ்சியது சைவ வாழ்வு கண்டு, அம்மா அஞ்சியது உலக வாழ்வு கண்டு. ஒரு விலங்கு தான் நான் சொல்றது, அதனாலதான் ஒரே வார்த்தை போட்டுட்டு வர அரசியல். அவனுக்கும் அச்சம் இருந்தது, இவங்களுக்கும் அச்சம் இருந்தது. அவன் அஞ்சியது தகாத அச்சம், இவங்க அஞ்சியது தக்க அச்சம். அஞ்சுவது கண்டு அஞ்சாம இருப்பது மனவோர்த்தொழி. அறிவுடையவராக இருந்தால் என்ன பண்ணணும்? அஞ்ச வேண்டுவதற்கு எது அஞ்ச வேண்டுவது? உலகியல். உலகியலை கண்டு அஞ்சணும். நாமெல்லாம் என்ன பண்றோம்? சைவ நதியை கண்டு அஞ்சணும். சாயந்தரம் கூட்டம் இருக்குப்பா, இன்னைக்கா இன்னைக்கு வச்சுட்டே கூட்டத்த இன்னைக்குதான் தெரியல, நான் வேலை பார்க்கலாம்னு வந்தேன். கூட்டமா ஓ செத்தேன் நான் வரம்பே. நம்ம அன்பன் பெரிய அன்பன், பெரிய மகான் மாதிரி வரான். ஜிகு ஜிகு ஜிகு. அவனுக்கு பேரு ஜிகுவேச பாண்டியன்னு பேர். இவர் ஆனைக்கா பாண்டியன், அவன் ஜிகுவேச பாண்டியன். சொல்ற அப்ப அஞ்ச வேண்டுவது எது கண்டு? அதுக்கு அஞ்சினாங்க காடகாலம்மா. அந்த அச்சம் மெய்யான அச்சம், அது கொள்ள வேண்டிய அச்சம். இவன் அஞ்சியது தப்பு, இவன் எதுக்கு அஞ்சினான்? பழத்தை பார்த்துட்டு பயந்துட்டான். பழத்தை பார்த்து பயப்படலாமோ? வணங்கணும்ல. அப்ப அம்மா அவர் நினைச்சிட்டு நீங்க வந்து பெரிய குருவா கிடைச்சிங்க, நம்ம இப்ப அற்புதமா சைவ நிலையில் இருப்போம்ல சொல்லிருக்கணும். அதை சொல்ல தவறிட்டான். யாரே புருஷன். இதெல்லாம் சாமி நம்ம அந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கணும். பயந்தேன்னு சொல்றாரே, அதான் சேக்கிரா சாமியுடைய வாக்கு ஆழமா இருக்கும். போற பக்கம் ஒரு சொல்லி சொல்லிட்டு போவார். நம்ம கண்டுபிடிக்கணும் அர்த்தம், அப்படியே மறைஞ்சுக்கணும். அததான் புதைகள்மான். அந்த புதையலை நம்ம கண்டுபிடிக்கணும். நீ பயந்த உலக வாழ்வு கஞ்சியேன்னு ஒரு பொருள், நீ பெற்றெடுத்தேன்னு ஒரு பொருள். பைந்தொடியை இப்படி முதல்ல செய்தினாரா சிவந்த பொன்னாலான பைந்தொடினார். பசுமையான தங்கத்தால் செய்யப்பட்ட பசும் பொண்ணால செஞ்ச வளைய தொடினா வளைய. அம்மா இதை அணிஞ்சிருக்கா வளைய. அங்க செய்தி அணிஞ்ச, இங்க பைந்தொடி அணிஞ்ச. நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு சொல்லும் போது இப்படித்தான் பேரும். அப்பா பேரை சொல்லிதான் அந்த பையனை அறிமுகப்படுத்தும். இன்ன அவருடைய புள்ளேன்னு சொல்றதுதான் வேணும், மொட்டையே சொல்லக்கூடாது. சர்வகுரு கடாட்சத்தோட புள்ள சர்வகுண பாண்டியனுக்கு கல்யாணம் பேச வந்துருக்கோம். எல்லாம் சர்வகுணம் இங்க சர்வ மங்களாம்பிகை. இப்படிதான் பேசுறது வேணும். மொட்டையை போய் குப்புக்கு குப்புக்கு குணாவை கொடுக்க யாரும் கேட்கப்படாது. குப்பு யாரு, குணம் யாருன்னு கேள்வி. நம்ம மடத்தனத்தினால செய்யறோம். வீடு போய் குணான்னு ஒரு பொண்ணு இருக்கும், குப்புன்னு ஒரு பையன். உங்க வீட்டு குணாவை எங்க வீட்டு குப்புக்கு கொடுக்கறா? நுணுக்கம் சொல்லி கொடுக்குற எப்படி எது கொடுக்குறாரு பாருங்க. நிதிபதி மைந்தன் பரமது. அந்த வார்த்தை அப்பாவோட சேர்த்துதான் சொல்ற வழக்கு. நீ அப்படிதான் சொல்ற பாஸ்போர்ட்லாம் அப்படிதான் பேர் எழுதுறோம். ஒரு அப்பா பேரை சேர்த்து தான் எழுதுவோம். பரமதத்தனுக்கு முந்தைய மரபினுக்கு ஏற்கும் மரபு சொல்லுவாங்க. முந்தைய மரபு என்ன மரபு? வணிக மரபு. ரெண்டு குலமும் என்ன வணிகரா? அதனால கல்யாணம் பண்ணி சம்மந்தமானு கேட்கறாங்க. யார் கேட்கறா? நிதிபதியுடைய சார்பில் வந்த மூதறிவு இவர் பாக்குற, இந்த தனதத்தரை பாக்குற. தனதத்தருக்கு கொஞ்சம் அங்க சரியா செயல்படலன்னு தெரியும். குலம் பார்த்தா குணம் பார்த்தாரா என்று கேள்வி. குணம் என்ன? தாம் பொண்ணு சிவனடியார், மாப்பிள்ளையும் சிவனடியாரா இருக்கணுமேனு அவர் பார்க்கல. என்ன மட்டும் ஒண்ணு மட்டும் பார்த்தார், அது என்ன? குலம். மற்றவன் அந்த சாமி சொல்ற அங்க வந்து புகழனார் குலம் பேசி குணம் பேசி கோதில் சீர் புகழனார். நாங்க புகழனார் திருநாவுக்கரசரோட அப்பா அல்லவா? அவன் ஞானி. அவங்க வேலை வேற மாதிரி ஏதாவது பல விதமா நம்ம கத்து கொடுத்துட்டு போறார் ஆசிரியர். இப்ப என்ன பண்றோம் தெரியுமோ? பணம் பார்த்து பதவி பார்க்கறோம். இன்னும் அப்படித்தான். இந்த பக்கத்துல ஒரு பணம் நல்ல மாப்பிள்ளை நல்ல செய்வ சார்பு திருநீர் அணிஞ்சிருப்பான், கொடுக்க மாட்டோம், ஏழையா இருக்கும். இதுதான் நம்ம நிலைமை. தகப்பனாரெல்லாம் நீ மாறணுங்கிறதுக்காக இதை சொன்னேன். தலையாட்டு என்ன பிரயோஜனம்? மற்றவனும் முறைமையினா பிள்ளைய வைத்தவன் தலையாடுறோம், அதுலயே நமக்கு டிபி கொடுக்குறான். மற்றவனும் முறைமையினா மனம் சேர்ந்து செலவிட சரி. செலவிடுதெல்லாம் என்ன? உவந்து நான் சொல்லி கல்யாணத்துக்கு அதை நேர்தல்னு சொல்லுவேன். அன்பின அன்பினால் நேர்தல்னு ஆசிரியர் பெருமான் சொல்லுவார். அன்பினால் நேர்ந்து அது என்ன பொருள்? அன்பு கொண்டு செய்ய கல்யாணத்து சம்மதம். இது இந்த மற்ற காரியங்கள்லாம் பண்ணணும். இந்த கல்யாண நாள்லாம் குறிக்கிறது பிள்ளை வீடு தான் பண்ணணும். குரான் தரப்பா தெரியுது. இந்த காலத்தில் பொன் வீட்டிலே பண்ணாங்க. என்னமோ மாறியறி நடக்குது. உற்றவர் உரைகேட்ட நிதிபதியும் உயர் சிறப்பு பெற்ற நண்போல் அந்த போல்னு வார்த்தையை சொன்னேன். நிஜமா இல்லைன்னு பொருள். ஏன் கொஞ்ச நாள் அம்மா விட்டு பிரிய போறான் அந்த புருஷன். நிதிபதியோட பிள்ளை பரமதத்தனுக்கு அந்த செல்வம் நிரந்தரமா இருக்க போவதில்லை. அதனால சொன்னேன் போல் வந்து தனிப்பெருமகளுக்கு திருமலியும் சுற்றமனு திருன செல்வம் கழிபூர்ந்து வதுவு வினை தொழில் வதுவு வினைனா கல்யாண காரியம், வதுவினா கல்யாணம், வினைனா மங்களச்சேர் வதுவிச்சேர் மனம் இசைந்த நான்கோலி. மனம் இசைந்தன ரெண்டு பேருக்கும் பொருத்தமான நாட்கள், ஆனா யாரும் தெரிய மாட்டேங்கிறார். மனம் இசைந்த நான்கோலை செலவிட்டு மங்களால் அணைய வதுவை தொழில்கள் ஆனவனால் அமைவித்து இணரலங்கள் மெய்ந்தன. இணரலங்கள்னா அமணிகருக்குரிய முல்லை மாலை, அல்லிமன் முல்லையந்தார் அமர் நீதி கடிதம், முல்லை மாலை வணிகருக்கு உரிய அந்தனருக்கு தாமரை, வேளாளருக்கு குவளை, அது மாதிரி அணிமாடத்தில் புகுந்து வன கிளறலங்கள் மைந்தனி மனவழியில் எழிவிளக்கி பனைமுரசம் விழுந்தார். முரசுகள்லாம் இயக்க காரைக்கால் வந்துட்டாங்க. எங்கேருந்து வந்தாங்க? நாகப்பட்டினத்தில். அழிமிடைதார் தனதத்த அணிமாடத்தில் புகுந்து தெளிதர் நூல் விதி வழியை செயல்முறை செய்த வைத்து நூல் வழிதான் செய்யணும், நூல் வழியை தான் கல்யாணம் பண்ணணும். நூல் நமக்குலாம் எது திரும்ப புறமான நூல் பெரிய புராணம், பெரிய புராண நூல் வழி தேவார பிரமாணம் அந்த மாதிரி செய்யணும். மனமிசைந்த நான்கோலை செலவிட்டு மங்கள அணைய வதுவை தொழில்கள் ஆனவர்கள் அமைவித்து இணரலங்கள் மைந்தனையும், அலங்கள் தான் மாலை, இணர்னா கொத்து, கொத்தோடு கூடிய மாலையை அந்த பயிருக்கு அணிவிக்கிறாங்க. முல்லை மாலை மற்ற மாலைகள் மன அணியின் எழில் விளக்கி அவனுக்கு அழகுபடுத்தினாங்க. பனைமுரசும் எழுந்தார்ப்ப காரைக்கால் கொடுத்து கூறி அழிமிடைதார் தனதத்தம், அழினா வண்டு, மிடைன்னா நெருங்கிய வண்டுகள் நெருங்கிய தார், தார்னா மாலை, தனதத்தனாரும் மாலை போட்டிருக்கார். என்ன மாலை? அதே முல்லை மாலை. அணிமாடத்தில் புகுந்து தெளி தரு நூல் விதி வழி, தெளிவை கொடுக்கக்கூடிய நூல், எனக்கு தெரிஞ்சு தெளிவை கொடுக்கக்கூடிய நூல் திருத்தன்றர். அந்த நூல் படி செஞ்சா ரொம்ப அமோகமா திருஞான சம்பந்தர் கல்யாணம் கிட்டத்தட்ட 150 பாடலை சொல்றாரு. அந்த பாடலை சொல்லிட்டு ஆனந்தமா கல்யாணம் பண்ணணும், படிச்சு கூட செய்யும். நான் ஒரு நூலா வேணா போட்டு கொடுத்துட்டு போயிருக்கேன், நீங்க படிச்சாரா படிச்சு கூட செய்யும். மனப்பாடம் பண்ணி செஞ்சா நல்லா இருக்கும், வைதிக பிராமணரா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். பத்தியில் குயிற்றும் பெண்புண் பவளக்கால் பந்தர் நாப்பன் சித்திர விதானத்தின் கீழ் செழுந்தீர் நீலனக்கர் முத்தமிழ் விரகர் முன்பு முதன்மறை முறையினோடு மெய்த்தனும் பெருமான் பாதம் மேவும் உள்ளத்தால் செய்ய. கல்யாணம் செய்யற புரோகிதர் அப்படிதான் இருக்கும், சிவபெருமான அணிச்சிட்டு செய்யும். இதம்னா நன்மை, புரோன்னா முன்னிலை, ஈசன் முன்னிலையில நன்மையை செய்பவர் தான் புரோகிதர். நீங்க அது மாதிரி யாரா இருக்கணும், அது மாதிரி திருத்தொண்ட புராணத்தை சொல்லக்கூடிய அன்பர்களை வச்சு நிறைய பயின்றவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த அன்பர்களை வச்சு செய்யும் செயல்முறை செய்தமை தளிரடிமின் நகைமயில். இந்த அம்மையை பத்தி சொல்ல மயில் மாதிரி இருக்கணும், அவன் காலை மாதிரி இருக்கும், காலையை கண்டு மயில் மரணும், மயிலை கண்டு காலையை மரணும், ஒண்ணுக்கு ஒண்ணு ஒவ்வாத பிராணிகள். அதே சொல்றாரு அப்படி, அவனுடைய உலக வாழ்வு கண்டு அம்மைக்கு அச்சம், இவருடைய அருள் வாழ்வு கண்டு கணவனுக்கு அச்சம், களிமகிழ் சுற்றமல் அது நுட்பமா சொல்ல சுற்றத்தாருக்குதான் களிமகிழ் களிப்பும் மகிழ்ச்சியும். அம்மாவுக்கு இல்லைன்னு தெரியும், களிமகிழ் சுற்றம் போட்டேன்னு, களிமகிழ் அம்மையார் போட்டேன்னு சொல்லலையே. அப்ப என்ன தெரியுது, அம்மையாருக்கு மகிழ்ச்சியில் அவங்க ஒரு சடங்கா ஏற்றுக்கிட்டாங்க. அப்பா பேச்சை கட்டுப்பட்டு நடக்கிற பொன் குழந்தவன், அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டவங்க திலகையார் மாதிரி தானே, எந்தையும் என் மனையும் அவர் கிணை கொடுக்க செய்தார்கள். படிக்கும் போதே உள்ள அப்படி உருக ஆரம்பிச்சு, எப்பேற்பட்ட மாதரிசி கல்யாணம் மாப்பிள்ளையே பார்க்காம அவங்களுக்காக வாழ்ந்தோம். அது மாதிரி இங்க அம்மா எல்லாத்துக்கு சம்மதிக்கிறான், தாதா வீட்டார் காலைக்கு களிமகள் சுற்றம் போட்டு சுற்றத்தார் மகிழ் மன்னமா கல்யாணம் செய்தார்கள். இந்த இடத்துல கூட ஒரு நுட்பம் பார்க்கலாம், கல்யாணம்ங்கிற வார்த்தையை விட திருமணம்ங்கிற வார்த்தை தான் உசத்தி ஆழமான சுற்று. கல்யாணம்னு சொல்லும் போது ரெண்டு பேர் சேர்றாங்கன்னு இருக்கே தவிர அதுல மங்களம்ங்கிற அர்த்தம் வரமாட்டேங்குது, அவங்க பிரியாம இருப்பாங்கிற அர்த்தமும் வரமாட்டேங்குது. திருமணம்னாக்க பிரியாம சேர்ந்து மங்களம், அதனால கல்யாண பத்திரிகை அடிக்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், திருமணம் செய் கல்யாண திருநாள் ஓலைன்னு அடிங்க, திருமணம் செய் கல்யாண திருநாள் ஓலை, மனம் சேர்ந்த நாள் ஓலை. வெறுமனே அந்த கல்யாண ஓலைன்னு போட்டா என்ன ஆகும், அவத்தூர். சில பேர் பிராமண வழக்கம் எப்படி போடுறோம்னா விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை, அது கூட நல்ல ஆட்சி அல்ல, சொல்லாட்சி அல்ல, திருமணங்கிற சொல்லுதான் நல்ல ஆட்சி சொல்லாட்சி. இதெல்லாம் பெரிய புராணம் மூலமா தான் நமக்கு தெரியும். இதை புராணத்துல சொல்லுவார், திருமணம் செய் கல்யாண திருநாளும் திகழ் சிறப்பின் மருவிய ஓரையும் கணித மங்கள நூலவர் வகுப்ப. திருமணம் செய் கல்யாண சொல்ற வார்த்தைகளுடைய ஆழம் பாரு, மங்களமா மனவினைகள் முடித்து இயல்பின் வைகுமனம். கல்யாணம் சொன்னதுனாலதான் பிரிவு ஏற்படுது, இயல்பின் வைகுமனம். ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதாவது பரமதத்தனுக்கும் கரைகலமாவும் தங்கள் குடிக்கு அரும்புதல். அப்பா பாக்குற யாரப்பா, தனதத்தன் அம்மாவோட அப்பா, குழந்தை ஒரே குழந்தை பிரிஞ்சு போய் நாகப்பட்டினத்தை போய் நம்மளால தனியாக காரைக்காலில் இருக்க முடியாது, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இங்கேயே வீடு பார்த்து கொடுத்துருவோம் சொல்லிட்டு பெரிய மாளிகை ஒன்று தங்கள் குடிக்கு அரும்புதல் ஆதனினான் தனதத்தன் பொங்கலின் நாகையினில் போகாம நாகைக்கு போக விடாம கணவனுடன் அங்கனமங்கிரி இருக்க அனிமானம் மருந்தமை. மாடம்னா மாடத்தையுடைய மாளிகை. இப்போ நிறைய செல்வத்தை கொடுக்குற அப்பாவுக்கு வேற ஒன்றும் பாரிசு இல்லை, இவங்க தான் பாரிசு, நிறைய செல்வம் அப்பா கொடுக்குறார் தனதத்தனா. மகக்கொடையின் மகிஷரக்கும் வரம்பில் தனம் கொடுத்தது, வரம்பில் எல்லையில்லா செல்வம் கொடுக்குறார். நிகர்பெரிய பெருஞ்சிறப்பு நிதிபதியின் குலமகனும், நிதிபதி குலமகன் பேர் பரமதத்தன் அல்லவா, அவருக்கு அந்த செல்வத்தை எப்படி பெருக்கணும்னு நல்லா தெரியுது. அதாவது வியாபார தந்திரம் உடையது அவருக்கு, சைவ நிதி தான் தெரியலையே தவிர உலகத்தை நல்ல சமத்தியதான். யாரு நம்ம சாமி? மிகப்பெரிய பெருஞ்சிறப்பு நிதிபதியின் குலமகனும், தகைப்பில் பெரும் காதலினால் தங்குமனை வளம் பெருக்கி. தகைப்பு அப்படின்னா தடையில், தகைப்பு இல்லைன்னா தடையில்லாம நிறைய செல்வத்தை சேர்க்கிறார். இவரும் மாமனார் கொடுத்த செல்வத்தை பல மடங்கு இவரும் பெருக்கிறார். மிகப்பெரிய கொள்கையிலும் மேம்படுதுன்னு அந்த செல்வத்தை அதிகமாக்குறதுல மேம்பட்டு போறாருன்னு சொல்றாரு. செல்வத்துல அருட்செல்வத்தில் இல்ல, பொருட்செல்வத்தில். அருட்செல்வத்தை அம்மா பாத்துக்கிறா, பொருட்செல்வத்தை கணவர் பாத்துக்கிறார். இப்ப அம்மா கொண்டு வர ஆங்கவந்தன் இல்வாழ்க்கை அருந்துணையாய் அமர்கின்ற பூங்குடலா. இந்த இடத்துல அன்பர்கள் கவனிக்கணும், ஒரு கணவனுக்கு சிவபக்தி பண்ற மனைவி கிடைச்சா அந்த கணவன் அந்த பெண்ணை ரொம்ப மதிக்கிறது. ஏன்னா அவங்க இல்வாழ்க்கை துணையா அந்த சைவநதி ஹாரிகை துணை புரிகிறான் என்று அறிய வேண்டும். பல இடங்கள்ல சிவபக்தி பண்ற பொம்மநாட்டிய கணவன் வந்து துன்புறுத்தணும், அது குற்றம். அதுதான் சொல்லுவோம், இவன் பண்ணாத பக்தி அந்த பொண்ணு பண்ணினா என்ன செய்யணும், இந்த பொண்ணை பாராட்டி சீராட்டணும். ஏன் நல்ல நெறி கொண்டு அதான் சொல்றார், இல்வாழ்க்கை அருந்துணைன்னு சொல்லுவோம். இல்வாழ்க்கை அருந்துணை அமர்கின்ற பூங்குடலால் அவர்தான் பொறுவிடையார் திருவடிக்கு ஓங்கி அன்புருகாத ஒழிவின்றி மிகப்பெருக பாங்கில் வரும் மனைகரத்தின் பண்பு வளாம். மனைகரத்தினுடைய பண்பு கெடாம இவர் வாழ்க்கை நடத்தினார். மனைகரத்தின் பண்பு என்னன்னு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி, பெண் மக்கள் தெரிஞ்சுக்கணும். மனைகரத்தின் பண்பு, மனைன்னு சொல்லும் போது பெண்ணு தான் புரிகிறது, ஏன்னா மனையரத்தின் வேறாக விளங்குறவ பெண்ணு தான். ஆடவனுக்கு வந்து மனையில ரொம்ப ஆதிக்கம் கிடையாது, ஆதிக்கம் செலுத்துறவ பெண்ணு தான். அவ எப்படி இருக்கணும், எது மனையரம், அவ எப்படி பேணணும், இது அடுத்த பாட்டில் சொல்றேன். இது எல்லாருமே பொண்ணே போல குறித்து கொள்ள வேண்டும். நம்மளாம் என்ன நினைக்கிறோம், மனையரம்னு சொன்னா அந்த சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு அத்தை மாமா மாமி அவங்களுக்கு உபச்சாரம் பண்றதுதான் மனையரம்னு நினைக்கிறோம். தவறு. சொந்தக்காரங்களை முன்னமே சொன்ன கிளைன்னு சொன்னேன். உருத்திர பல்கணத்தாராகிய சிவனடியாரை தான் நம்ம விருந்தா கருதி படைக்கணும், அவங்க தான் கேளி, அவங்களுக்கு தொண்டு செய்வது தான் மனையரம். இது நல்லா கத்துக்கணும், அடுத்த பாட பார்ப்போம். நம்பரடியார் அணைந்தார், சொந்தக்காரன் வந்தான்னு சொல்லலை, நம்பரடியார் அணைந்தார். நல்ல திருவமுது அளித்து, நல்ல திருவமுதுன்னு என்ன, தூய திருவமுது, கனி கண்ணல் அறுசுவை கறி நெய் பாயத்தயிர் பால் இனிய பன்னியம் உன்னீரமுதம் ரொம்ப ஆறு வகை சுவை, நாலு வகை உணவு. நாலு வகை உணவு என்ன, உண்ணல் தின்றல் நக்கல் பருக. ஆறு வகை என்ன, இனிப்பு உவர்ப்பு காரம் கசப்பு துவர்ப்பு புளி. ஆறு வகை, ஆறு சுவை, நாலு வகை, இதெல்லாம் அமைய பண்றாங்க. அதை தவிர அமுதளிச்சதோ நீங்கள் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க. செம்பொண்ணும் நவமணியும் செடுந்துகிலும், துகில்னா ஆடை, செடும் துகில நல்ல ஆடை. இந்த மைத்தீட்டுனா ஒரு வேட்டிய மாதிரி இல்லாம நல்லதா கொடுக்கும், மைத்தீட்டு தள்ளி விடுறோம் அது மாதிரி இல்லாம. செம்பொண்ணும் நவமணியும் செழுந்துகிலும், இந்த காலத்து எப்படிதான் யாரை செய்யறாங்களா, ஓங்கி அன்புருகா. இதை செய்யும்போது பாருங்களேன் முக்கியமா சொல்றாரு, செய்யும்போது சாமியிட்ட அன்போடு தான் பொறுவிடையார் திருவடிக்கு ஓங்கி அன்புருகா. செய்யறதுலாம் நாமல்ல, யார் செய்யறா, சிவார்ப்பணம். சிவனடியார், சிவனடியார் செய்யும்போது எப்படி கொடுக்கணும், ஒழிவின்றி மிக பெரும் பாங்கில் வரும் மனையரம் தம் பருவினால் அவருக்கு தகுதியின் வேண்டுவோ, தகுதியின் வேண்டுவோ கொடுத்ததுலாம் என்ன, யாராருக்கு என்ன பிரியமோ அதை கொடுக்கறதெல்லாம் தகுதியின் வேண்டுவோ கொடுத்த, தகுதியின் வேண்டு அதான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரு. சில இதெல்லாம் சரியா செய்ய தெரியாது, நல்ல குளிர்காலமா இருக்கும், நல்ல கூல்ட்ரிங்க், பிரம்மானந்தா கூல்ட்ரிங்க் இருக்கு வேணுமா, குளிர்காலத்தை கூல்ட்ரிங்க் குடிச்சா நான் ஏற்கனவே சாகிறேன், எனக்கு ஆஸ்மா கம்ப்ளைண்ட். இதெல்லாம் நீங்க கத்துக்கணும், நம்ம இதெல்லாம் சரியா செய்யறோமா, சரியா செய்யறோமா, நல்லா செய்யும். அது மாதிரி வயது பார்த்து வயதெல்லாம் கருதி அவங்களுக்கு தக்க இடம்லாம் சமைச்சு எல்லாம் செய்யும். வயதானவங்களை வந்து பன்னெண்டாம் மணியில உட்கார வச்சுட்டு இந்த இலசுகள் எல்லாம் கீழ்த்தரத்தில் உட்கார வைக்கிறது, இதெல்லாம் செய்யும். சாப்பிடவே மாட்டான், அவனுக்கு 12 பூரி வைப்போம், இப்போ ஒரே பசியா இருப்போம், 6 பூரி கொண்டா கொண்டான் பக்கமே திரும்ப மாட்டான். இதெல்லாம் நடக்கும். எல்லாம் ஏன் சொல்றேன்னா, செய்யற தவறு, தண்ணி வைக்க மாட்டோம். உன்னீரம் வந்து ரொம்ப முக்கியம் திருவந்தது, பல இடங்களில் வைக்கிறதே கிடையாது. அவன் குடிச்சு விக்கல தவிச்சுட்டு இருப்பான், நல்ல கார சட்னி சாப்பிட்டு விட்டு தண்ணி தண்ணியுமா. இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டிய வருதுன்னா, அந்த மாதிரி தவறுகள் நிகழ்கின்றன, அதனால சுட்டி காட்ட வேண்டியது. திருத்திக்கணும் அல்லவோ, இதெல்லாம் பார்த்ததுனால சொன்னேன். கும்பர்பிரான் திருவடிக்கு உணர்வு மிக, இதுல எல்லா நிலையிலையும் சிவபெருமான மறக்கல அம்மா, கும்பர்பிரான் திருவடிக்கு உணர்வு மிக. இதெல்லாம் நம்ம கத்துக்கணும்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: தலம் திருவாரூர் பறவையுள் மண்டலி. சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த பதிகம் பண் பஞ்சமம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: பெருமான் ஞானசம்பந்தர் குலச்சலை நாயனாரோடு நான் மாடக்கூடலாக இருக்கிற ஆலவாய் திருக்கோயிலுக்குள்ளே வந்து சொக்கநாத பெருமானுடைய திருமுன்பே பாடுகின்ற நீலமாமிடற்று என்று தொடங்குகிற பதிகத்தை நாம் இப்பொழுது கேட்கலாம். இந்த பதிகம் திரு இருக்கு குரல் என்று சொல்லக்கூடிய யாப்பு அமைப்பிலே குறிஞ்சி பண்ணிலே அமைந்திருக்கிறது. இந்த அருமையான பதிகத்திலே இறைவன் திருநீலகண்டத்தை உடைய நிலையிலே இருக்கிறான் என்றும், அவனுடைய நெறியிலே நிற்கின்ற பெருமக்கள் உலக ஆட்சி புரிபவர் என்றும், ஆலவாய் பெருமானுடைய சிறந்ததாக இருக்கிற சீலத்தை சொன்னால் நமக்கு யமபயம் இல்லாது அமையும் என்றும் பாராட்டி பேசுகிறார். எந்த ஆலவாயினுடைய அந்தமில்லாத புகழை எவர்கள் சிந்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களெல்லாம் பாடியே மனம் இறைவனுடைய திருவடிகளை நாடி வாழ்கிற வாழ்வை பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றார். பெருமானுடைய பெரும்புகளை எண்ணி தொழுதால் நிச்சயமாக இன்பம் கிடைக்கும் என்று பாராட்டுகின்றார். இந்த அடிகள் ஆலவாய் சம்பந்தனால் பாடப்பெற்ற முடிவில்லாத இனிமை பொருந்திய தமிழை எவர்கள் பாடுகிறார்களோ அவர்களுடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கி சிறந்த நல்வாழ்வு பெறுவார்கள் என்று கடைக்காப்பிலே சொல்லுகிறார். அந்த அருமையான பதிக சிந்தனையை மேற்கொள்கிற போது பெருமானுடைய அரு பொருள்சேர் புகழ்களை அரும்பெருமைகளை எல்லாம் எண்ணி பார்த்து நாம் வாழலாம் என்ற திண்ணமான உணர்வை நமக்கு திருஞான சம்பந்தர் இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு வலியுறுத்துகிறார்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருவையாறு தென் திருக்கையில என போற்றப் பெறும் திருத்தலங்கள் திருக்காளத்தி, திருச்சிராப்பள்ளி, திருகோணமலை என்பனவாம். இவைகள் மலைத்தலங்கள். மலை என்பது இன்றி நம்மை மலைக்க வைக்கும் மாமலைப்பதி திருவையாறு. ஆதலால் தான் அப்பர் பெருமானுக்கு அற்புதமான கைலைக் காட்சி கிடைத்தது போலும். செண்டாடு புனற்புன்னியாம் காவிரியில் நீராடி கல்யாண சிந்து எனும் கரையில் எழுந்தருளியுள்ள ஓலமிட்ட விநாயகரை உவந்து தொழுது குங்குலியக்கலைய தூபகுண்டம் கடந்து ஆட்கொண்டார் அடிபணிந்து அம்பொன் திருவாயில் கடந்து ஐயாற்றுப் பெருமானின் ஆலயத்திற்குள் நுழைகிறோம். சூரிய புட்கரணையை அடுத்து சுடர்விட்டு பிரகாசிக்கும் தென்கையிலாயம் ஞான தபோதனரை அழைக்கும் ஞானபீடம். திருநின்ற செம்மை திருநாவுக்கரசர் திருமேனியை நாளெல்லாம் பார்த்து நாவினிக்கப் பாடலாம், நம்மை மறந்து ஆடலாம். ஆடி அமாவாசை என்றல்லவா அப்பமூர்த்திகள் கைலைக் காட்சி கண்டார். அந்நாள் விழா அடியார்கட்கு அற்புத திருநாள். அடுத்து வடகையிலாயம் வலம் வந்து நுழைந்தால் ஐயாற்றியம் பெருமானார் அற்புதப் பேராலயம். திருவையாறு அமர்ந்ததேனை கண்ணினார் காணப்பெற்று கருதிற்றே முடிந்தவாறே என்பார் உடைய அரசு. தீண்டா திருமேனியாக ஐயாற்றியம் பெருமான் விளங்குகிறார். கயிலை மட்டுமல்ல, காசிக்கு நிகரான தலமும் கூட. அம்பொர் கயிலைக்கு அதி விரைவில் எழுந்தருள அகத்தியர்க்கு வழிகாட்டியவர் ஐயாற்றுப் பெருமான் என்பது புராணம். காண்டற்கு அறிய கயிலையாளியை காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடி கசிவினார் தொழுதியிருந்த கலைவாய்மைக் காவலராம் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஐயாற்றில் எழுந்தருளியிருந்த காலத்து அருளிய பதிகங்கள் பல. அவற்றுள் ஆறார் திரிபுரங்கள் எனத் தொடங்கும் திருத்தாண்டகத் திருப்பதிகத்தில் ஆறாமுதே ஐயாரன்னே என்றென்றே நான் அறற்றி நைகின்றேனே என்று உருகும் திறம் நம் நெஞ்சை நிகழ்விக்கும். விழிமலர்கள் நீர் உகுக்கும். இறைவனது அருட்குணம் அருட்செயல் என்பவற்றை வகுத்து எடுத்து பல தொடர்கோவையாக முன்னிலை வகையில் அமைத்து ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்ற திருத்தாண்டகத் திருப்பதிகத்தை பாடியருளினார் அப்பத்தம்பிரானார். ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்ற தொடரில் ஓசை எனப்பட்டதும் ஒலி எனப்பட்டதும் வேறு வேறு என்பர் சான்றோர். ஓசை ஒலி என்பன சத்தம் நாதம் என்னும் பொருளுடையன. வெற்றோசையை ஓசை என்றும் பொருள் ஓசையை ஒலி என்றும் வழங்குவதாக அறிஞர்கள் கருதுவர். பதினோரு பாடல்களிலும் தமக்கு திருவடி சூட்டிய திறத்தைச் சொல்கிறார் அப்பரடிகள். ஐயாறு அகலாத செம்பொற்சோதியை அகம் நெக உருகப்பாடிய திருத்தாண்டகம் ஓசை ஒலியலாம் ஆனானியே எனும் பாடல்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: நடுநாட்டின் பெண் உள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இன்று நாம் தரிசிப்பது திருப்பெண்ணாகடம் என்ற சிவஸ்தலமாகும். இது கடந்தை என்ற பெயராலும் வழங்கப்பட்டது. பிரளயகாலேஸ்வரர் என்று இந்த தலத்து பெருமானுக்கு பெயர் வழங்கப்படுகிறது. பிரளயங்களை எல்லாம், அதாவது ஊழிகளை எல்லாம் கடந்த பெருமான் இந்த நகரையும் பிரளயத்திலிருந்தும் ஊழியிலிருந்தும் காப்பாற்றியபடியால் இறைவனுக்கு அந்த பெயர் ஏற்பட்டது. ஊழியை கடந்தபடியால் கடந்தை என்ற பெயர் வந்திருக்கலாம் என்றும் கருத இடமுண்டு. ஆலயத்தில் உள்ள இறைவனுடைய சன்னதியை தூங்கானை மாடம் என்று தேவாரம் குறிப்பிடுகின்றது. இது கஜபிருஷ்ட விமானத்தை கொண்டது. சுடற்கோழுந்தீஸ்வரனாக பிரளயகாலேஸ்வரர் நான்கு திசைகளிலிருந்தும் தன்னை தரிசிக்கும் ஒரு அருட்காட்சியை இங்கு வழங்க காணலாம். இந்த தலமானது விருத்தாஜலத்திற்கு மேற்கில் அமைந்துள்ளது. இதற்கு இருப்பு பாதை நிலையமும் உண்டு. பெண்ணாகடம் என்று வழங்கப்படும் இந்த தலம் சுருக்கமாக பெண்ணாடம் என்றும் மக்கள் வாக்கில் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு இந்த பெயர் வருவதற்கு தலபுராணம் ஒரு வரலாற்றை குறிப்பிடுகின்றது. ஒரு சமயம் இந்திர லோகத்தில் மலர்கள் கிடைக்காமல் தேவேந்திரன் கலங்கிய பொழுது மலர்களை நந்தவனத்திலிருந்து கொய்து வரும் கன்னியர்களை மலர்களை தேடி கொய்து அவற்றை விரைவில் கொண்டு வருமாறு பணித்தான். அவர்களும் பல இடங்களில் தேடிவிட்டு பின்னர் நில உலகத்திற்கு வந்து தென்திசையில் இந்த தலத்தை வந்து அடைந்தார்கள். அங்கு மலர் மனத்தோடு அருள் மனமும் ததும்ப கண்டார்கள். அந்த பூஞ்சோலையின் நடுவில் பெருமான் அருட்காட்சி நிலுவதைக் கண்டு தன்னை மறந்தவர்களாக தவநிலை பூண்டு சிவபூஜை செய்தார்கள். இவ்வாறு தேவகன்னியர்கள் தேவலோகத்தை அகன்று நெடுநாட்கள் ஆகிவிட்டபடியால் கவலையுற்ற தேவேந்திரன் காமதேனுவை அனுப்பினான். காமதேனுவும் இத்தலத்திற்கு வந்து சேர்ந்தது. அங்கே சிவபூஜை செய்து கொண்டிருந்த தேவலோக கன்னியர்களை கண்டது. தானும் சிவபூஜைக்கு தன்னால் இயன்ற ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று எண்ணியது. பெருமானுக்கு தூய பாலை தந்து உதவியது. இவ்வாறு அந்த தேவலோக பசுவும் சிவபூஜையில் கலந்து கொண்டது. பின்னர் இந்திரன் இந்த பசுவும் திரும்பி வராததைக் கண்டு கவலையுற்று தனது வெள்ளை யானையை அனுப்பி வைத்தான். ஐராவதம் என்கிற இந்த வெள்ளை யானையும் இதே இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அங்கு நடந்த சிவபூஜையை கண்டு ஆனந்தித்து தானும் பெருமானுக்கு ஒரு விமானம் போல் அமைந்து நிழல் அமைத்து வழிபாடு செய்தது. இவ்வாறு தேவ கன்னியர்கள் தேவலோக பசுவான காமதேனும் தேவலோக தருவான தேவலோகத்தினுடைய யானையான வெள்ளை யானை ஐராவதமானது இங்கு வந்து சிவபூஜை செய்தபடியால் பெண் ஆ கடம், பெண் என்பது தேவலோக பெண்களையும் ஆ என்பது காமதேனுவையும் கடம் என்பது வெள்ளையானையும் குறிப்பிட்டதால் பெண்ணாகடம் என்று இந்த தலம் வழங்கப்பட்டது. இவ்வாறு சிவலிங்கத்தின் மீது அபிஷேகித்த பாலானது வழிந்தோடி தேங்கி நின்ற இடத்தை கபிலை தீர்த்தம் என்று குறிப்பிடுகிறார்கள். அது இந்த திருக்கோயிலின் மேற்பால் உள்ளது. இவ்வாறு தான் அனுப்பிய கன்னியர்களும் காமதேனுவும் வெள்ளையானையும் திரும்பி வராததைக் கண்டு தேவேந்திரன் தானே நேரில் வந்து என்ன ஆயிற்று என்று தேடலானான். இறுதியாக பெண்ணாகடத்திற்கு வந்து இந்த அருட்காட்சியை கண்டான். பெருமானுடைய அருட்காட்சியை கண்டு தானும் அதில் ஈடுபட்டு சிவபூஜை செய்யலானான். யானை நாற்புறமும் தனது கண்களை ஊன்றி விதானமாக அமைத்து இந்த வழிபாட்டை பிறர் செய்து வருவதைக் கண்டு அதிசயப்பட்டான். ஆகவே இதற்கு தூங்கானை மாடம் என்ற பெயர் வந்தது என்பார்கள். இந்த திருக்கோயில் மிக பழமை வாய்ந்ததாக திகழ்கிறது. ஊரின் நடுவில் அமைந்துள்ள இந்த திருக்கோயில் சுமார் 400 அடிக்கு 500 அடி சதுர பரப்பில் அமைந்துள்ளது. இந்த முதல் திருச்சுற்று மதில் வாயிலில் கோபுரம் இல்லாவிடிலும் பஞ்சமூர்த்திகளை எழுந்துள்ள செய்து அழகுற திருப்பணி செய்திருக்கிறார்கள். அதனை கடந்து உள்ளே புகுந்தால் நந்தவனம் அழகுற திகழ்கிறது. இங்கு அமைந்துள்ள நந்தி மண்டபத்தில் நந்தியம்பெருமான் கிழக்கு நோக்கி, அதாவது இறைவனை நோக்காது கோபுரவாயிலை நோக்கியவாறு அமைந்திருக்கிறார். அதற்கு காரணமும் சொல்லப்படுகிறது. ஊழிக்காலத்தை உலகத்தையே அழிப்பதற்காக பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும்பொழுது அதிலிருந்து இந்த நகரை காப்பதற்காக சுடற்கொழுந்தீசன் தனது நந்தியம்பெருமானை அனுப்பி அதனை தடுத்தருளினார் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த நந்தி அந்த வெள்ளத்தை நிறுத்துவதற்காக புறப்பட்ட நிலையில் காட்சி தருகின்றார். வெள்ளத்திலிருந்து உலகத்தை காப்பாற்றியது போல் பாவ வினைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்ற புறப்பட்டு விட்டது போல நமக்கு தோன்றுகிறது. இதற்கு அடுத்த திருச்சுற்றின் வாயிலில் அழகிய கோபுரத்தை காண்கின்றோம். இந்த கோபுர வாயிலின் மேல்பக்கச் சுவரின் தென்புறம் மெய்கண்டாருடைய சன்னதி அமைந்திருக்கிறது. நேரெதிரில் வடபகுதியில் கலிக்கம்ப நாயனாருடைய சன்னதி அமைந்திருக்கிறது. கொடிமரமானது சுமார் 30 அடி உயரம் அமைந்திருக்கிறது. இங்கு உள்ள பிரதோஷ நந்தியும் அதிகார நந்தியைப் போலவே கிழக்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. ஆக இது பாப விமோசன ஸ்தலமாகவும் இது திகழ்கிறது. இதனை அடுத்த மேற்புறம் 16 கால் மண்டபத்தையும் நாம் காண்கின்றோம். இதனை கடந்தால் சுடற்கொழுந்து நாதன் உரையக்கூடிய திருச்சன்னதியை அடைகின்றோம். இந்த பெருமானுடைய பிரகாரத்தில் ஒரு மலைக்கோயிலும் அழகுற அமைந்திருக்கிறது. இந்த கட்டுமலை தோன்றுவதற்காக ஒரு காரணத்தையும் குறிப்பிடுகின்றார்கள். இந்நகரின் தென்புறம் ஒரு சௌந்தர சோழபுரம் என்ற ஒரு ஊர் இருந்ததாகவும், அதில் சௌந்தரவல்லி என்ற பெயருடைய ஒரு மாது வாழ்ந்து வந்ததாகவும், அவள் இந்த பெருமானின் மீது மிகவும் பக்தி செலுத்தியபடியால் இந்நகரத்திற்கு வரும்பொழுதெல்லாம் கடை தெருவிலிருந்தே பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணினாலாம், அவளுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் முகமாகத்தான் இந்த பிரகாரத்தில் மலை போல இந்த திருச்சன்னதியை உயர்த்தி கட்டினார்கள் என்று குறிப்பிடுவது உண்டு. அதற்கு மேல் ஏறி இறங்குவதற்காக படிக்கட்டுகளை அமைத்திருக்கிறார்கள். கடைத்தில் தெருவிலிருந்து நின்று பார்த்தால் கட்டுமலை கோபுரத்தில் உள்ள சிவலிங்க பெருமான் காட்சியளிப்பார். இந்த சௌந்தரேஸ்வரருடைய சன்னதியின் அடிபாகம் செங்கல்லால் அமைந்து மேலே அழகிய மேடை அமைந்திருக்கிறது. அதன் மீதுதான் இந்த திருச்சநதி விமானம் ஆகியவை அமைந்துள்ளன. நாம் இப்பொழுது தூங்கானை மாடம் என்று சொல்லப்படும் சுடற்கொழுந்தீஸ்வரருடைய திருச்சநதி வந்து அடைகிறோம். பெருமான் இங்கு அற்புதமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த பெருமானை திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பரவி பதிகங்கள் அருளியுள்ளார்கள். திருஞான சம்பந்த பெருமான் இந்த இறைவனை பாடும்பொழுது உலகத்தவர்களாகிய நமக்கு அந்த பதிகத்தில் உபதேசம் செய்வதையும் காண்கின்றோம். இந்த பிறவி நிலையாதது ஒன்று, துயரங்கள் மிக்கது, பல தீமைகளை கொண்டது, நோய்வாய்ப்படுவது, இதிலிருந்து உடல் விடுதலை பெற்றாலும் உயிர் மீண்டும் மீண்டும் பல பிறவிகள் எடுத்து பல உடல்களை சேர்கின்றது. இந்த துயரங்களெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கடந்தை திருக்கோயிலுக்கு சென்று தூங்கானை மாடத்தை தொழ வேண்டும். வேறு ஒன்றும் வேண்டாம், செய்ய வேண்டாம். பெருமானுடைய நாமங்களை ஓவாது உரைத்து அவனை தியானித்து அவனை அடிபரவி இந்த தூங்கானை மாடத்தை தொழுமின்களே என்று நமக்கு உபதேசம் செய்வது போலவே இந்த பதிகம் முழுவதையும் அமைத்துள்ளார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி பாடிய பதிகத்தின் திருக்கடைக்காப்பில் இத்திருப்பதிகத்தை பாடுபவர்களும் கற்பவர்களும் கேட்பவர்களும் விண்ணுலகத்தை அடைந்து பேரின்ப வாழ்வு பெறுவார்கள், பிறவி துயரிலிருந்து நீங்குவார்கள் என்று பலனையும் குறிப்பிட்டிருக்கின்றார் காழிவள்ளல். அப்படிப்பட்ட உயர்ந்த திருப்பதியம் இது. ஒடுங்கும்

அடி நிழல்கு ஆளாமண்ணம் கிடங்கும் மதிலும் சுலாவியங்கும் கழுமனைகள் தோறும் மறையின் ஒலி தொடங்கும் கடந்து.

0: தனது இளம் வயதில் சமண மதத்தை சார்ந்த மருள் நீக்கியார் தமக்கியாராகிய திலகவதியாருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி திருவதிகை விரட்டானத்து பெருமான் அருளியபடியால் சூளை நோய் வைக்கப்பெற்று மீண்டும் திருவதிகையை அடைந்து தமக்கையாரிடம் அந்நோய் தீர வழி கற்கும் பொழுது திலகவதியார் தீராத நோய்களெல்லாம் தீர்க்க வல்ல பெருமான் வீரட்டானத்து இறைவன் ஒருவனே என்று அவன் கழல் பரவுவாயாக என்று திருநீர் அளித்து திருக்கோயிலுக்குள் அனுப்பினாராம். அப்படி பெருமானை வழிபடும் பொழுது கூற்றாயினவாறு விளக்குகளீர் என்று அவரது திருவாயினின்றும் தேவாரம் வெளிப்பட்டது. இறைவனால் திருநாவுக்கரசர் என்று திருநாமம் வழங்கப்பெற்றார். பின்னர் சமணர்கள் தந்த பல்வேறு துன்பங்களிலிருந்தும் சிவனருளால் தீங்கின்றி மீண்டும் எழுந்தார். அந்த பெருமானை பாடுவது அவனுடைய திருக்கோயில்கள் தோறும் சென்று வணங்குவது என்று கருதியவராக ஒவ்வொரு தலமாக சென்று அவரை வழிபட துவங்கினார். பெருமான் எவ்வுயிருக்கும் சான்றாகிய ஒருவன், தோன்றா துணையாக இருப்பவன், ஈன்றாளுமாய் எந்தையுமாக இருப்பவன். அப்படிப்பட்ட பெருமானை தனித்தமிழ் மாலைகளால் பரவினார் நாவுக்கரசர். திருவதிகை பதியை சென்று அடைந்து கைத்தோண்டு செய்து பதிகங்களால் பெருமானை பாமாலை சூட்டி மகிழ்ந்தார். அருகிலுள்ள திருமாணிக்குழியையும் திரு திணைநகரையும் சென்று வணங்கினார். இவ்வாறு இறைவனை தமிழ் மாலைகளால் பரவியபடியால் தமிழ் ஈசர் என்று இறைவனை குறிப்பிடுகின்றார் சேக்கிழார் பெருமான். இவ்வாறு பல தலங்களுக்கு சென்று வணங்கும் பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்தது, அவருடைய அருட்கோலம் எப்படி இருந்தது, இதனை குறிப்பிட்ட சேக்கிழார் பெருமான், தூய வண்ணுகரு துதைந்த பொன்மேனியும் தாழ் வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே என்றெல்லாம் அவரை நம் கண் முன்னர் கொண்டு வந்து நிறுத்துவது போல் பெரியபுராணத்தில் பாடியுள்ளார். அந்த அதிக விரட்டானத்து இறைவனை அடியேன் பண்டி இழந்ததவாறே என்று தனது செயலுக்கு வருந்தியவராக பதிக மாலைகள் சாத்தினார். அப்படிப்பட்ட நாவரசரை இருந்தமிழுக்கு மன்னான வாகீஷ திருமுனி என்று குறிப்பிடுகின்றார் சேக்கிழார். அவ்வாறு திருவதிகை பதியில் வசித்து வரும் காலத்தில் அருகிலுள்ள திருவண்ணை நல்லூரையும் திரு ஆமாத்தூரையும் திரு கோவலூரையும் தரிசித்து வந்தார். பின்னர் பெண்ணாகடத்தை வந்து அடைந்தார். திரு தூங்கானை மாடத்தை அடைந்து பார் பரவும் திருமுனிவர் பணிந்தேத்தி பரவினாராம். பெருமானிடம் ஒரு விண்ணப்பம் செய்தார். சமன் சமய தொடக்குண்டு அடியேன் திசை மாறி சென்றேன், உயிர் வாழத் தறியேன், அவ்வாறு உயிர் வாழ்வதானால் என்னுடைய நாயகா நின் இலச்சினையை இட்டு அருள்வாயாக என்று தமிழ் மாலை பாடினாராம். அந்த இறைவனை என்ன விண்ணப்பித்தார் என்று சேக்கிழார் குறிப்பிடும் பொழுது திருநாவுக்கர சுவாமிகள் எவ்வாறு அந்த பெருமானை துதித்தாரோ அந்த துதியில் உள்ள வரிகளிலிருந்தே அந்த பாடலை அமைத்திருக்கிறார் சேக்கிழார். திருநாவுக்கரசருடைய பதிகம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று ஆரம்பிக்கிறது. அந்த வரியை அப்படியே கையாண்டு பொன்னார்ந்து திருவடிக்கு என் விண்ணப்பம் என்று எடுத்து என்று சேக்கிழார் அருள் செய்வார். எப்பொருக்கும் முடிவாகின்ற பரம்பொருளை உமைபாகம் கொண்ட பெருமானை சங்கரனாகிய சுடர்கழுந்தீசனை திருவிருத்தத்தால் பாடி பரவினார் நாவரசர். இந்த பதிகத்தில் நமக்கு மூன்றே திருப்பாடல்கள் கிடைத்துள்ளன. பிற பாடல்களை இறைவன் மறைத்தருளினான். இந்த மூன்று பாடல்களிலும் இந்த விண்ணப்பம் வெளிப்படுகின்றது.
1: பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல்

ஆட சுடற்கொழுந்தே. ஆசிறு தொண்டன் என்னினைந்தான் என்று அரும்பிணி நோய் காவாது ஒழியில் கலக்கும் உன்மேல் பழி. காதல் செய்வார் தேவா திருவடி நீர் என்னை பூசு செந்தாமர்.

கயிலை உற்றான் படவும் திருவிரல் ஒன்று வைத்தாய் பனிமால்வரை போல் இடவம் பொறித்து என்னை என்று கொள்ள இரும் சோலை திங்கள் தடவும் கடந்தயுள் துங்கானை மாடத்து எம் தத்துவனே எம் தத்துவனே.

0: இவ்வாறு விண்ணப்பித்த பிறகு யாரும் அறியாத வண்ணம் ஒரு சிவபூதம் வாகீச பெருமானுடைய திருத்தூளில் மூவிலைச் சூலத்தையும் விடை சின்னத்தையும் பொறித்ததாம். இதனை கண்டு ஆனந்தித்த திருநாவுக்கரசர் திருவுருளை நினைந்து நினைந்து கண் அருவி பொழியும்படியாக பெருமானை நிலமுறத் தொழுது வணங்கி உயிந்து ஒழிந்தேன் என்று எழுந்தாராம். அப்படிப்பட்ட அருள் திருநாவுக்கரசருக்கு கிடைத்தது, வேறு யாருக்கு கிடைக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தலம் திருச்சன்னதி, இந்த சுடக்கொழுந்தீசனுடைய சன்னதி. இந்த பெருமானை ஒருமுறை அல்ல, பலமுறை ஆயுட்காலம் முழுவதும் வணங்க வேண்டிய ஒரு சன்னதி, நாள்தோறும் நினைக்க வேண்டிய ஒரு சன்னதி. அப்படி அருள் வெள்ளம் பொங்கி ததும்பக்கூடிய ஒரு சன்னதியானபடியால் இதனை அன்பர்கள் தவறாது பலமுறை சென்று வணங்கி எல்லா இன்பங்களையும் பெற வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூறுகின்றோம். இந்த பெருமானுடைய பிரகாரத்தை வலம் வரும் பொழுது வடபரச்சோர் ஓரமாக ஷண்பக மரத்தை காண்கின்றோம். இதுவே இந்த தலத்தினுடைய ஸ்தலவருஷமாகும். அம்பிகையினுடைய சன்னதியும் பல புராண ஓவியங்களை சூழலில் வரையப்பெற்றதாக மிகச் சிறப்பாக அமைந்துள்ள ஒரு சன்னதி. கடந்தை நாயகி என்று அம்பிகையை குறிக்கின்றார்கள். அழகிய காதலி என்றும் அமோதனாம்பிகை என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. சுவாமிக்கு கை வழங்கீஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. கைதடிந்த கலிக்கம்பன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்தில் தோன்றிய கலிக்கம்பன் நாயனாரை குறிப்பிடுகின்றார் தனது திருத்தொண்ட தொகையில். இந்த நாயனார் சிவனடியார்களிடத்து மிகவும் ஈடுபாடு மிக்கவர். சிவனடியார்களுக்கு பணி செய்வதையே பாக்கியமாக கருதி வந்தவர். அவர்களை வரவேற்று பாத பூஜை செய்து அவர்களுக்கு உணவு அருத்தி அவர்களுடைய ஆசியை பெறுவதே தனது நோக்கமாக கருதி வந்தார் இந்த நாயனார். அவ்வாறு செய்யும்போது அவரிடத்தில் ஏவல் செய்து வந்த ஒருவர் சிவனடியாராக வரும்பொழுது அவருக்கு பாதபூஜை செய்வதும்போது கலசத்தில் நீர் வார்ப்பதற்காக தனது மனைவியை அழைத்தார். தம்மிடத்தில் வேலை செய்வதற்கு இவ்வாறு செய்வதா என்று சற்று யோசித்த தனது மனைவியாரை சினந்த வண்ணமாக கைவாளால் அவளது கரங்களை வெட்டினாராம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிவனடியார்களிடத்தில் உள்ள பக்தி, சிவபக்தி. இரண்டிலும் சிறந்தவராக விளங்கினார் கலிக்கம்ப நாயனார். சுடற்கொழுந்தீசனுடைய அருளால் அவரது மனைவியாருடைய கை மீண்டும் துளிர்த்தது. இவ்வாறு அருள் பெற்றபடியால் இந்த பெருமானுக்கு கை வழங்கு ஈஸ்வர் என்று ஒரு பெயர் வழங்கப்படுகிறது. புஷ்பவனமாக விளங்கியபடியால் இந்த தலத்தை புஷ்பவனம், புஷ்பாரண்யம் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். அம்பிகை வழிபட்டபடியால் பார்வதிபுரம் என்றும் குறிப்பிடுவது உண்டு. எல்லாருடைய துயரங்களையும் நீக்குவதற்காக பெருமான் எழுந்தருளியுள்ளபடியால் சோகநாசபுரம் என்று குறிப்பிடுகிறார்கள். இறைவன் நீங்காது வாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்கபடியால் சிவவாசபுரி என்று மற்றொரு பெயரை இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இங்கு கபிலை தீர்த்தம் காமதேவால் ஏற்படுத்தப்பட்டது, ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு தீர்த்தமாக கருதப்படுகிறது. கோவில் முன்புறம் கீழ்த்திசையில் பார்வதி தீர்த்தம் அமைந்திருக்கிறது. இதனை பரமானந்த தீர்த்தம் என்றும் குறிப்பிடுவார்கள். ஊரின் வடமேற்கில் முக்குளம் என்ற ஒரு குளத்தை குறிப்பிடுவதும் உண்டு. இதனை மெய்கண்டாருடைய தந்தை அச்சுத களப்பாளர் ஏற்படுத்தினார் என்பார்கள். ஊரின் கீழ்ப்புறம் இந்திர தீர்த்தம் அமைந்திருக்கிறது. இந்த ஊரின் புறத்தே வெள்ளாறு ஓடுகின்றது. இங்கு ஆடி கார்த்திகை மாதங்களில் தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது. இந்த தலத்தை தரிசித்தோர்கள் வரிசையில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோர் பதியங்கள் பாடி பரவியதை குறிப்பிட்டோம். கலிக்கம்ப நாயனாருடைய பெருமையும் குறிப்பிட்டோம். இந்த தலத்தில் அச்சுத களப்பாளர் என்ற ஒரு சிற்றரசர் இருந்தார். அவருக்கு நீண்ட நாட்களாக மகப்பேறு கிட்டாமல் இருந்தது. அப்பொழுது அருளந்தி சிவத்தை அணுகிய பொழுது அவருடைய அருளுரையின்படி திருவெண்காட்டிற்கு சென்று முக்குளத்தில் மூழ்கி வெண்காடமர்ந்த கண்ணுதலை பாடி அந்த பதிகத்தை பாராயணம் செய்து வந்தார். அதன் பயனாக பிறந்தவரே மெய்கண்டார் என்ற தெய்வக்குழந்தை. அவருக்கு சுவேதவன பெருமாள் என்று இயற்பெயர் இருந்தது. பிற்காலத்தில் மெய்கண்ட தேவர் என்று அழைக்கப்பட்டார். மெய்கண்டார் இருந்த இடத்தை களப்பாளர் மேடு என்று வழங்குகிறார்கள். இவரே சிவஞான போதம் என்ற நூலை இயற்றியவர். அவர் பெயரில் ஒரு மடமும் இங்கு இருக்கிறது. மறைஞான சம்பந்தரும் இந்த ஊரில் பிறந்த ஒரு அருளாளர். நான்மறை ஆகமங்களை கற்றுணர்ந்தவர். அருணந்தி சிவாச்சாரியரிடம் பாடம் கேட்டவர். அவருக்கும் ஒரு தனிமடத்தை இங்கு அமைத்திருக்கிறார்கள். அதனையும் நாம் தரிசிக்க வேண்டும். இவ்வாறு மூர்த்தி, தலம், தீர்த்தம், அடியார்கள் பெருமை ஆகிய எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தன்னிகரில்லாத ஒரு திருத்தலம் இந்த பெண்ணாகடம். தன்னிகரித்த பெருமான், சுடற்கொழுந்தீசன், பிரளயகாலேஸ்வரன், இந்த பெருமான் தன்னை தரிசிப்பவர்கள் எல்லோருக்கும் வேண்டிய அனைத்தையும் தந்தருளக்கூடிய வள்ளல். அந்த வள்ளலை அனைவரும் சென்று வணங்கி பெருவாழ்வு பெற வேண்டும், பிறவாத நிலை பெற வேண்டும் என்றெல்லாம் அவனுடைய பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம் செய்து கோரிய வரங்கள் அனைத்தையும் பெறுவாராக.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.

0: 22ஆம் திருவிழாடல என்ன செஞ்சாரண்டி? கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு.
1: ஆமாங்க ஆண்டி, அடுத்த திருவிழாடல புராணத்தை சொல்றீங்களா?
2: உங்க ஆர்வம் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருது. அடுத்த திருவிளையாடல் புராணத்தை சொல்றேன். 22ஆம் திருவிளையாடலிலும் வர்றது ஒரு யானைதான். சிவபெருமான் சர்வ வல்லமை பொருந்தியவர் இல்லையா? அவரால வெறும் கற்சிலையா இருக்கும் யானைய உருக்கொடுத்து உயிர் கொடுத்து கொண்டு வர முடிஞ்சது. இந்த 22ஆம் திருவிளையாடல்ல அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? பல உக்கிரமான ஹோமங்கள் செய்து உயிர் கொடுக்கப்பட்ட ஒரு யானைய அனாயாசமா வதம் செய்தார்.
1: உக்கிரமான ஹோமம் செய்து ஒரு யானையை உருவாக்குனாங்கல்ல, யார் அப்படி செஞ்சது, எதுக்கு செஞ்சாங்க?
2: யானையை கரும்பு தின்ன வைத்த படலத்தில் இருந்த அரசன் யாரு?
0: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அபிஷேக பாண்டியன்.
2: கரெக்ட். அந்த அபிஷேக பாண்டியனுக்கு விக்ர பாண்டியன் ஒரு புதல்வன் பிறந்தான்னு பார்த்தோம் இல்லையா?
1: ஆமா வண்டி, அவர் வளர்ந்து பெரியவன் ஆனதும் அவருக்கு அரசாலும் பொறுப்பை கொடுத்து விட்டு அபிஷேக பாண்டியன் இறைவனடி சேர்ந்தார்னும் பார்த்தோம்.
2: ஆமா, அந்த விக்ர பாண்டியன் அரசாண்டுட்டு வந்த காலத்தில் தான் இந்த படலம் நடந்தது. சத்புத்திரன் பிறப்பான்னு சித்தர் வரமளித்து பிறந்த குழந்தை அல்லவா அவரு. அதனால மிக நேர்மையாகவும் நியாயமாகவும் செஞ்சோல் வழுவாமல் சமய நெறியை பின்பற்றி அருமையா அற்புதமா ஆட்சி செய்து வந்தாராம் விக்ரம பாண்டியன். ஒரு நல்ல அரசன் இருந்தா அவனுக்கு இயல்பாகவே எதிரிகள் இருப்பாங்க இல்லையா? அதுபோல விக்ர பாண்டியனுக்கும் எதிரிகள் இருந்தாங்க. அவரோட நேருக்கு நேரா போரிட்டு வெல்ல முடியாத ஆத்திரத்தில் ஒரு சோழ மன்னன் இருந்தான். காஞ்சி மாநகரத்தில் இருந்த அம்மன்னன் சமண சமயத்தை பின்பற்றி இருந்தான். அவனுக்கு பாண்டிய மன்னனோட பேரும் புகழும் ஒரு எரிச்சல்னா எதிர்த்து போராட முடியாத அளவுக்கு வல்லமை பொருந்தியதா விக்ர பாண்டியன் இருந்தது அதை விட பெரிய எரிச்சல். இதில் விக்ர பாண்டிய மன்னன் சைவத்தை பின்பற்றி மதுரை முழுவதிலும் சைவத்தை நன்கு வளர செய்து சமண மதத்தை ஒடுக்கி வச்சிருந்தது இன்னும் பெரிய எரிச்சலா இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அஞ்சனம், கிரௌஞ்சம், கோவர்தனம், திரிகூடம், அத்திவெற்பு, சையம், ஏமகூடம், வித்தம் அப்படிங்கிற 8 மலைகளிலும் இருந்த சமணர்களுக்கு உடனே ஓலை அனுப்பினான்.
0: அஞ்சனம், கிரௌஞ்சம், அத்திவெற்பு பேரே வித்தியாசமா இருக்கேன்டி, இந்த மலையெல்லாம் இன்னும் இருக்கா?
2: மதுரையை சுற்றி உள்ள யானை மலை, பன்றி மலை, நாகமலை, பசுமலை, இடபமலை, இலத்திமலை, பிரான்மலை தான் அஞ்சனம் கிரௌஞ்சம்னு புராண காலத்தில் சொல்லப்பட்டு இருக்குன்னு ஒரு குறிப்பு இருக்கு. இதில் யானை மலையில சமணர்கள் வெட்டிய கல்படுக்கைகளை இன்னமும் கூட பார்க்கலாம்.
1: சோழ மன்னன் என்ன ஓலை அனுப்பினான்டி?
2: சமணர்கள் சைவ சமயத்தை கடைபிடிக்கும் அரசர்களை கொஞ்சம் கொஞ்சமா சமணத்துக்கு மாத்திடுவாங்க. அப்படி மாறாம தங்களோட அரசாட்சியில் சமண மதத்தை பரவவும் விடாம வச்சிருந்த அரசர்களை ஜென்ம விரோதிகளாகவே பார்த்தாங்க இந்த சமணர்கள். அவங்களுக்கு ஏற்கனவே விக்ரபாண்டியன் மேல அதனால ஒரு வெறுப்பு. விக்ரபாண்டியனை வெல்ல உங்க உதவி தேவை, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சோழ மன்னன் ஓலை எழுதியிருந்தான். நேருக்கு நேர் போராட முடியாம கோழையான சோழ மன்னன் குறுக்கு வழியில பாண்டியனை வெல்ல சமணர்களுடைய உதவிய தேடவும் அவங்களுக்கு இன்னமும் ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து விக்ரபாண்டியனை அழிக்க ஒரு திட்டம் தீட்டினாங்க. விக்ரபாண்டியனை அழிச்சிட்டா தன்னோட ராஜ்யத்தில் பாதிய சமணர்களுக்கு தர்றதா சோழ மன்னன் வாக்கு கொடுத்திருந்தான். அதனால சமணர்கள் தங்களுக்கு தெரிந்த வித்தைகள் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு படு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியில பவர்ஃபுல்லான ஒரு யானையை உருவாக்கி அதை பாண்டிய மன்னன் மீது ஏவி விடணும்னு திட்டம் தீட்டினாங்க.
0: ஒரு யானையை வச்சு ராஜாங்கத்தையே காலி பண்ண முடியுமா? என்ன லாஜிக் இது?
1: அப்படியாகப்பட்ட யானையை எந்த காட்டுல பிடிச்சாங்க, எப்படி ட்ரெயின் பண்ணாங்க?
2: சமணர்கள் காட்டுல எந்த யானையை பிடிக்கவும் இல்ல, எந்த யானைக்கு ட்ரெயினிங்கும் கொடுக்கல. ஒரு பெரிய அபிசார வேள்விய உண்டு பண்ணினாங்க. அதுல இருந்து வந்ததுதான் இந்த பொல்லாத யானை. பாலியாற்றங்கரையில ரொம்ப பெரிய வேள்வி சாலைய கட்டி அதில் பெரிய ஹோமகுண்டத்தில் விஷ மரங்களின் விறகுகள் எல்லாம் போட்டு வேப்ப எண்ணெய், மிருகங்களோட ரத்தம், இன்னும் நிறைய நச்சு பொருட்களை எல்லாம் விட்டு கடுமையா ஒரு வேள்வி செய்தாங்க. அவங்களோட அந்த வேள்வி எவ்வளோ கொடுமையானதுன்னா, பக்கத்துல இருந்த நந்தவனம், சோலை, காடுகள் எல்லாம் கருகி தீஞ்சு போச்சான். அங்க இருந்த பறவைகள், மிருகங்கள் எல்லாம் கூட தப்பிக்க முடியாம அந்த நெருப்புலயே காஞ்சு போயிடுச்சான்.
0: ஆண்டி, சமணர்கள்னா ஜெயின்ஸ் தானே? ஜெயின் துறவைகள் நிறைய பேர் வாயில துணிப்பட்டை கட்டி இருப்பாங்களே, கேட்டா காற்றுல இருக்கும், கண்ணுக்கு தெரியாத லிவிங் ஆர்கனிசம் கூட நாங்க பிரீத் பண்ணி கொல்ல மாட்டோம்னு சொல்லுவாங்களே, அவங்க எப்படி ஒரு ராஜாவை கொல்ல இவ்வளோ கடுமையான ஒரு யாகம் செய்தாங்க? அதை செய்யும் போது இத்தனை பயங்கரமான அழிவுகள் ஏற்பட்டும் எப்படி செஞ்சாங்க?
2: மதத்தை மதம் பிடிச்ச யானையை போல பற்றினா இப்படித்தான் அடிப்படை தத்துவமே மறந்து போயிடும். சமணர்கள் அவ்வளவு பெரிய யாகம் செய்து என்ன பிரயோஜனம்? அவங்க டார்கெட் பண்ணது சைவ சமயத்தை உயிரா நினைக்கும் விக்ரம பாண்டியனை. சிவபெருமானுடைய பக்தனை தீண்டினதுனால பெருமானின் காலால் உதைப்பட்ட காலன் இனிமேல் சிவனடியார்களை தொடவே மாட்டேன்னு ஓடி போனார் இல்லையா? பாவம், இந்த சமணர்கள் அந்த புராணத்தை அறியாதவங்க போல இருக்கு. சிவபக்தனான விக்ரமாண்டியன் கிட்ட விளையாட நினைச்சிட்டாங்க. அவங்க செய்த அந்த உக்கிரமான வேள்வியில இருந்து மிக பயங்கரமான கொடுமையான ஒரு யானை உருவாகி வந்துச்சு. இடி இடிப்பது போல் பிளிரிக்கிட்டு தன் தும்பிக்கையில ஒரு பெரிய உலக்கையோட அது ரொம்ப உயரமாகவும் பருமனாகவும் தோன்றுச்சு. மதுரையையும் அதன் அரசனான விக்ரபாண்டியனையும் அழிப்பாயாகன்னு சமணர்கள் ஏவி விடவும் அந்த யானை திமுதிமுன்னு மதுரையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த யானை பின்னாலேயே சோழ மன்னனோட படை வீரர்கள், சமணர்கள் குதிரையின் மேல ஏறி பின்தொடர்ந்து வந்தாங்க. இந்த யானை போய் மதுரை அழிச்சிடும், அந்த காட்சியை நாமளும் கண்ணார பாப்போம் அப்படின்னு ரொம்ப ஆவலா ஓடி வந்தாங்க. மதுரைக்கு சமீபத்துல ஒரு பெரிய ராட்சச யானை வர்றது தெரிஞ்சதும் பாண்டியனுடைய காவலாளிகள் மன்னன் கிட்ட ஓடி போய் விஷயத்த சொல்றாங்க. சமணர்களோட சேர்ந்து சோழன் செய்த சூழ்ச்சி தான் இது, சமணர்களோட சேர்ந்து சோழன் செய்த சூழ்ச்சி தான் இது அப்படின்னு தெரிஞ்சதும் மன்னன் நேராக சிவபெருமான் கிட்ட போய் தஞ்சம் புகுந்தார். அவரை எல்லா விதமாகவும் போற்றி அவருடைய அருளை வேண்டி கேட்டாரு. மகாமேருவை வில்லாகவும், விஷ்ணுவை அம்பாகவும், பூமியை தேராகவும், வாசுகியை நானாகவும், வேதம் நான்கையும் குதிரைகளாக பூட்டி திரிபுரம் எரிக்க புறப்பட்டவரே, ஆனா அது எதையுமே உபயோகிக்காமல் சிரித்தே திருப்புறங்களை எரித்தவரே அப்படின்னு பல வார போற்றி துதித்து அந்த கொடுமையான யானை கிட்ட இருந்து தன் மக்களை காப்பாற்றுமாறு வேண்டினார் பாண்டிய மன்னன். தனது அடியார்களை கலங்க விடுவாரா பெருமான்? உடனே ஒரு அசரீரி கேட்டுச்சான். 16 கால்களை கொண்ட அட்டாள மண்டபம் ஒன்றை கட்டு, அதுல வில் வீரனா நான் வந்து அந்த யானையை கொல்லுவேன் அப்படின்னு இறைவன் சொன்னார்.
0: அட்டாள மண்டபம்னா என்ன டி?
2: வாட்ச் டவர் மாதிரி உயரமா இருக்கும். அதுல ஏறி தொலை தூரத்துல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இறைவன் ஆணைப்படி பாண்டிய மன்னன் உடனே ஒரு அற்புதமான அட்டாள மண்டபத்தை கட்டினான். அங்க வரப்போறது இறைவன் இல்லையா, அதனால உயர்ந்த ரத்தினங்கள் இழைத்த ஆசனம் ஒன்றை வைத்து விளக்கேத்தி பூமாலைகளால் அலங்கரித்து தூபதீபம் ஏற்றி தன் பக்திய அதில் தெரியப்படுத்தினான் மன்னன்.
1: சிவபெருமான் வந்தாரா ஆண்டி?
2: வந்தார். தன் பக்தர்களோட துயர் தீர்க்க ஓடோடி வருவார் இல்லையா? அவர் எப்படி வந்தாரு தெரியுமா? 16 வயது வீரனா, சிவப்பு பட்டுடுத்தி, இடுப்பில் கத்தி, இடது கையில நாணேற்றிய வில், வலக்கையில கூரான அம்பு, காதுகளில் சங்கு குண்டலம், கழுத்தில் முத்தாரம்னு சுந்தர ரூபத்தில் இறைவன் தோன்றினார். இந்த மட சமணர்களும் அவர்கள் ஏவி விட்ட யானையும் வேகமா மதுரையை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. சுவாமி வலது காலை பின்னால் வைத்து இடது காலை முன்னால் வைத்து ஹூங்கார சப்தத்தோடு இரு விரல்களால நானை தன் காதுகள் வரைக்கும் இழுத்து இரணியனை வதம் செய்த நரசிங்கத்தை கணையாக பூட்டி நானை இழுத்து அம்பினை யானையை நோக்கி விட்டார். மின்னல் மாதிரி அந்த அம்பு யானையர் மின்னல் மாதிரி போன அந்த அம்பு யானைய ரெண்டு துண்டா கிழிச்சு தூக்கி போட்டுச்சு. அந்த பெரிய யானை விழுந்த வேகம் தாங்காம பூமியே பிளவுபட்டு போச்சாம். பல நாட்கள் திட்டமிட்டு பாடுபட்டு உழைச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஒரு கொடிய யானைய இறைவன் கண்ணிமைக்கிற நேரத்துல கொன்னு வீழ்த்திட்டாரு. தீய செயல்களுக்கு உபயோகப்படுத்தப்படும் அறிவு இப்படித்தான் வீணா போகும்.
0: யானை மதுரையை அழிக்கிறத பார்க்க வந்த சமணர்களுக்கும் சோழ வீரர்களுக்கும் பயங்கர ஷாக் ஆயிருக்கணுமே.
2: ஆமா, பாண்டிய வீரர்கள் அவங்கள ஓட ஓட விரட்டினாங்க. அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு அங்க நடந்துச்சு. தன்னை காப்பாற்ற வந்த இறைவனோட காலை விக்ரபாண்டியன் சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டாரு. இறைவா, நீங்க இந்த இடத்தை விட்டு போகவே கூடாது. இங்கேயே இருந்து மதுரையும் மக்களையும் எல்லா சங்கடங்கள்ல இருந்தும் நீங்க தான் காப்பாத்தணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு. இறைவனும் மன்னனுடைய வேண்டுகோளை ஏற்று அங்கேயே இருந்து அருள் பாலித்தாராம். ராஜசேகரன் சிறந்த புதல்வன் பாண்டிய மன்னனுக்கு பிறக்கவும் வரமளித்தார். இந்த 22 திருவிளையாடல் புராணத்தை பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் தீமைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும். பூத பிரேத பிசாசுகளால தொல்லை ஏற்படாது, எதிரிகளே இருக்க மாட்டாங்க. சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: முதன்முறையாக வேட்டைக்கு வருகின்ற திண்ணனார் வீரம் செறிந்தவராக, அவரோடு வந்த வேடுவர்கள் எல்லாம் வனப்பகுதி முழுமையும் வேட்டை தொழில் சிறப்போடு செய்ய தனக்கு நிகரொன்றும் இல்லாதவராய் தான் முந்துருகின்றார். அவரை விடாது தொடர்கின்றனர் நாணன் காடன் என்னும் இரு வேடுவர்கள். இடம் அடர்ந்த வனப்பகுதியில் வேட்டை நடக்கும் இடம்.

0: எவ்வளவு பெரிய பன்றி. வில்லினை பயன்படுத்தாது இப்பன்றியை நேருக்கு நேர் எதிர்கொண்ட வீரரே.
1: தலைவரே, நம் குலத்திற்கே பெருமை சேர்த்தீர்கள். தங்களின் இவ்வீரச் செயலை தங்கள் தந்தையார் அறிந்தால் மிகவும் பெருமைப்படுவார். வெகு தூரம் தொடர்ந்து ஓடி வந்ததால் எங்களுக்கு மிகவும் களைப்பாக இருக்கின்றது. இப்பன்றியை சமைத்து உண்டு பின் தண்ணீர் பருகி வெற்றி கொள்ளும் வேட்டையை காட்டினை சென்றடைவோம்.
2: நானே, இங்கு தண்ணீர் எங்குள்ளது?
0: தலைவரே, இத்தேக்கு மர சோலையை கடந்து சென்றால் பொன்முகிலி ஆற்றினை காணலாம்.
2: இப்பன்றியை கொண்டு வாருங்கள், நாம் அங்கே செல்வோம்.
0: தலைவரே, அங்கு நாம் சென்றால் நல்ல காட்சியே காணலாம். சேனுய திருக்காலத்தி மலையில் குடும்பி தேவர் இருப்பார், அவரை நாம் கும்பிடலாம்.
2: காரணே, இங்கு நெருப்பு உண்டாக்கி இப்பன்றியை சமைத்து வை, நாங்கள் இம்மலைக்கு சென்று வந்துவிடுகிறோம்.
1: உத்தரவு தலைவரே.

0: இம்மலையை நோக்கி செல்லும் பொழுது என் மேல் உள்ள பாரங்கள் குறைவது போல் உள்ளது. அங்கே செல்லும் பேராசையில் என் மனம் முன்னமே அங்கே சென்றுவிட்டது. அங்கே குடுமித்தேவர் இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்து செல்.
1: திருக்காலத்தி மலையின் உச்சியில் அதிர்கின்ற ஐந்து தேவதுந்துபி ஓசைகள் கடல் முழக்கம்போல் முழங்க திண்ணனார் வியப்புறுகின்றார்.

0: இது என்ன ஓசை?
1: தேன் பொருந்திய மலர்களிலிருந்து வரும் தேனீக்கள் மொய்த்து மீண்டும் எழுவதால் உண்டாகும் ஒளி போல் உள்ளது.
2: திரு காலத்தி மலை தென் கையிலை ஆதலின் இங்கும் பிரமன் முதலாகிய தேவர்கள் வந்து வழிபடுவர். அவ்வழிபாட்டின் போது உண்டா

0: அதனை நாணன் அறியாததால் தேனீக்களால் உண்டாகும் ஒலியாக இருக்கலாம் என்று கூறினார். திண்ணனார் முன்பு செய்த தவத்தின் ஈட்டத்தால் முடிவில்லாத இன்பமாகிய அன்பினை எடுத்துக்காட்ட அளவில்லா ஆர்வம் பொங்கி நிலைபெற்ற பெருங்காதலுடன் தீரா வேட்கையோடும் தன் ஊனும் உள்ளமும் உருக அத்திருமலையில் ஏறிச் செல்கின்றார். தத்துவங்கள் என்கின்ற பெருகும் படிகளை ஏறி சத்தியே வடிவமாகிய சிவத்தை அணையும் சிவ யோகிகள் போல திண்ணனார் திருக்காலத்தி மலை உச்சியை நோக்கிச் செல்கின்றார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Shivane ஆச்சாரியனாகவும் அருள்கொண்டான். சிவன் ஆச்சாரியனுக்குள்ளே சிவன் பூந்து அருள் கொண்டுகிறான். அப்படி ஆச்சாரியனுக்குள்ளே சிவன் பூந்து சிவன் வந்து சகரருக்கு எப்படி வருவான் என்று கேட்டால் அவர்களைப் போலவே வருவான். சகலருக்கு அவர்களைப் போலவே வருவான். அவர்களைப் போல என்ன, மானுடச் சட்டை தாங்கி வருவான். ஈரில்லாத நீ எளியாகி வந்து ஒடிசை மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சுடையனாயினன் கடையனாயின் பட்டை கேள்மை என்பது திருவாசகம். அதனாலே நம்மை போலவே ஆச்சாரியன் வருவான். நம்முடைய தகுதிக்கு நம்ம போலதான் வருவான். அது படர்க்கைன்னு சொல்றோம். படர்க்க அந்த புண்ணியவான்களுக்கு உள்நின்று உணர்த்துவான். விஞ்ஞானங்களுக்கு அதற்கு மேல பிரளயாகலருக்கு முன்னின்று உணர்த்துவான். நமக்கு தன்மையிலே உணர்த்துவான். தன்மை முன்னிலை படர்க்கை நமக்கு படர்க்கையில தான் வருவான். நமக்கு என்ன வருவான், படர்க்கையில தான் வருவான். ஆகையினாலே அப்படி ஆச்சாரியனை பரிந்து சிவனை குறவன் என சிந்தியில் இந்த அவமதியால் ஆழ்வர் அவளத்து. அதனாலே சிவபெருமானை ஆச்சாரியராக பாவிக்காது. சிவபெருமானை ஆச்சாரியராக பாவியாது. பாவித்தவர் இந்த அவமதியினால நரக துன்பத்தில் எழுப்புவார். அதனால சிவபெருமானை ஆச்சாரியனாக எண்ணக்கூடாது. ஆச்சாரியனை சிவபெருமானாக எண்ணலாம், சிவனை ஆச்சாரியனாக எண்ணக்கூடாது. ஆச்சாரியனை சிவபெருமானாக எண்ணலாம், சிவனை குருவாக எண்ணக்கூடாது. அது பல பேர் இப்படி நினைக்கிறவ இருக்கிறான். எனக்கு சிவன் சிவனே குரு முருகனே வந்து உபதேசம் பண்ணிட்டு போட்டாம்பா. சிவனை சிந்தியேல் இந்த சிந்தியேல் சிவனை குறவன் சிந்தியில் இந்த அவமதியால் ஆழ்வர் அவலர். அது என்ன, அது பத்தி தொடர்ந்து சொல்றாரு. இட்டன காண்பர் அவர் ஏவலரை ஏவலர் என்று இட்டனையார் காண்பார் எம்பு. அதாவது தன்னால் விரும்பப்பட்ட நாயகனுடைய ஏவலாளரை அந்த நாயகனாக பாவிப்பார்கள். நாயகனை ஏவலாளராக பாவிப்பர் யாவர் சொல்லு. அதனாலே இப்ப ஒரு தலைவன் ஒருவரை நம்மிடத்திலே அனுப்பி வைத்திருக்கிறார். ஒரு தலைவன் தகுதியுடையவன் அவனுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளை நம்மளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். அழைத்திருக்கும் போது வந்தவனை தலைவராகவே பாவிக்கலாம். அவருக்கு செய்ய வேண்டிய இப்ப ஆதீனத்துல மடத்துல இருந்து மடாதிபதி வரலன்னா தம்பிரான் வருவாங்க. தம்பிரான் வந்தா அந்த மடாதிபதியாகவே பாவித்து அவனுக்கு உபசாரம் பண்ணலாம். மடாதிபதி வந்த போது தம்பிரான் வந்திருக்கான்னு சொல்லி பாவிக்கலாமா? மடாதி வந்த போது தம்பிரானுக்கு தம்பிரான் வந்திருக்கு, நீங்க தாங்க தம்பிரான் அப்படின்னு சொல்லலாமா? மடாதிபதியை போய் தம்பிரான் தம்பிரான் வந்து நீங்க மடாதிபதி தான் அப்படின்னு சொன்னா அது ஒரு வகையில பொருந்தும். அவங்களுடைய ஆலயை தாழ்ந்து வந்திருப்பதினால பொருந்தும். மடாதி இருந்த போது நீங்க தான் தம்பிரான்னு சொன்னா போச்சு. அதனாலே சிவரையால ஏவலரை இட்டனை காணலாம், இட்டனை ஏவலராக காணப்படாது. அதான் ஆச்சாரியனை சிவனாக நினைக்கலாம், சிவனை ஆச்சாரியனாக கொள்ளப்படாது அப்படின்னு இன்னும் சொல்ல. இது கொள்கை அல்ல, இதனை விடுக, மதிய நிபுணர் வேண்டில் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல சங்கற்ப நிராகரத்திலிருந்து மூணு உரன் கொடுக்கிறார். சிவனவே தேசிகனை அன்பரையும் சிந்தி அவனை இவராக நினையல். அன்பரையும் தேசிகனையும் சிவனவே நினை அவனை இவராக நினையல். இப்ப கடம்பூலேஸ்வரர் நீங்க தான் கடம்பூலேஸ்வரர் அப்படின்னு சொல்லலாம். யாரு கடம்பூரேஸ்வரர் அடியாரு? கடம்பூரேஸ்வரர் நீங்க தான் சிவனடியாரு சொல்லாமோ அப்படி நினைக்கின்றவர்கள் இருக்கிற அப்படின்னு சொன்ன மாதிரி நினைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க, அதுக்காக இப்படி எழுதியிருக்காரு. அதற்கு மேலே முன்னூறில் இல்லா பொருளை முழிவா நிறையத்து விழுந்து, அதாவது மாணாக்கருக்கு வேதாகமங்களிலே பேசப்படாத பொருளை தங்கள் மனசினாலே கற்பித்துச் சொல்ல ஆசாரியர்கள் துன்பத்தை தரும் நரகத்தில் விழுந்து கரையேறாது வருந்துவார்கள். அது எப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு முறைகள் நெறிகள் விதிகள் இப்ப நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய இஷ்டத்துக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது. நூல்களிலே பெரியோர்களால் சொல்லப்பட்டதைத்தான் சொல்லணுமே தவிர நம்முடைய இஷ்டத்துக்கு ஒன்றும் சொல்லப்படாது. அப்படி சொன்னா நானா சொன்ன நரகத்துக்கு போவான். ஆச்சாரியனா இருக்கிறவன் நூல்களிலே வேதாகம் முதலான நூல்களிலே சொல்லப்பட்ட உண்மையை நூல்களில் உள்ளதை உள்ளபடி சொல்லவும், அப்படி இல்லாமல் அவசியத்துக்கு உள்ள கற்பித்து சொன்னான்னா அவனுக்கு நரகம் கிடைக்கும். முன்னூலில் இல்லா பொருளை மொழிவார் ஏறார் இன்னா நிறையத்து விழுந்து, நரகத்திலே விழுந்து கரையேறாது வருந்துவார். நூல்கள் இல்லாத இமேஷத்துக்கு சொன்னா அப்புறம் அவனுக்கு நரகம் தானே, நூல்கள் உள்ளதைத்தான் சொல்லுவான். அப்படி சொல்றவா இருக்காள், மனசுக்கு பட்டதெல்லாம் சொல்றவன் இருக்காள், நிறைய இருக்கு. அதுக்கு மேல குரு பண்ணியை வழிபடும் முறைமை இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். அதாவது ஆசாரியன் மனைவியை அடிதீண்டாது அரிச்சி வாசார் மரது ஊய் மதித்து, ஆச்சாரியனுடைய மனைவியாரை மனோன்மணியராக பாவித்து அவருடைய திருவடிகளை தீண்டாமல் தன் பெயரை சொல்லி மனநறைந்த பூக்களை பூமியிலே தூவி அரிச்சித்து வணங்கு, கிருகத்தாச்சாரியனானால் விதிப்படி மனஞ்சியப்படாமல் முகத்தினாலே கொல்லப்பட்டவளை இங்கு அரிச்சி தெரிஞ்சியாது இகழ்தலும் செய்யாது ஒளிகவன சிவாக போது ஒன்று உணக. அதனால ஆச்சாரியுடைய மனைவியே திருவடியை தீண்டாமல் அரிச்சிக்க விடுமா முறை அப்படி, அந்த யுகந்தோறு அடிதி இந்திய அரிச்சிக்கை தரும் தகும் இந்த கலியுகத்தை ஐயாது, இந்த கலியுகத்தில் அப்படி செய்யப்படாதுங்கிறாரு. அதற்கு மேலே பணிக புதல்வர் பதமும் பரிவால் பதமும் பரிவால் பணிக அவர் சுற்றவும் பார்த்து, ஆச்சாரியருடைய புத்திரரை விநாயகரும் ஸ்கந்தருமாக பாவித்து அவர்கள் பாதங்களை அன்பினோடு வணங்க கடவன். ஆச்சாரியருடைய புத்திரர்கள் விநாயகராகவும் முருகனாகவும் பாவித்து வணங்கும்னு சொல்லுது. ஆச்சாரியருடைய புத்திரர்கள் புத்திரர்கள் அந்த மாதிரி இருக்கணும், வணங்கல் அது நம்ம வணங்குற அது வேற, ஆச்சாரியுடைய புத்திரர்கள் அந்த மாதிரி இருக்கணும். ஆச்சாரியுடைய புத்திரர்கள் வணங்குன்னு சொன்னா என்ன காரணம், விநாயகராகவும் முருகராகவும் பாவித்து வணங்கணும் என்ன காரணம், அவங்க அந்த ஆச்சாரியின் அந்த புத்திரனுக்கு சமய விசேடீட்சைகளை பண்ணி வச்சு அவர்களை சௌகசனாக ஆக்கி சிவநெறியில நிறுத்தி இருப்பார்கள் என்கிற நம்பிக்கையில இந்த ஆதிரியை சொல்லிவிட்டார். அப்படித்தான் செய்ய வேணும், அப்படித்தான் செய்யணும். அதனால தந்தை ஆச்சாரியனா இருப்பான், விபூதி பூசாதவனா இருப்பான், விபூதி பூசாதவனா இருப்பான், அப்படி இருக்கு. அப்பா வந்து பூசகரா இருக்கிறான், மகன் விபூதிய பூசாதவனா இருக்கான், எதுக்கு பூசணும் விபூதி அப்படின்னு கேக்குறவனா இருப்பான். அதனாலே விநாயகரும் கந்தரமாக பாவித்து அவர்கள் பாதங்களை வணங்க கடவன், அவருடைய சுற்றத்தாரையும் சண்டேஸ்வரராக பாவித்து வணங்க கடவன். ஆச்சாரியுடைய சுற்றத்தார்களையும் சண்டேஸ்வரராக பாவித்து வணங்க கடவன். அந்த அளவுக்கு அந்த ஆச்சாரியருடைய சுற்றத்தார்களும் குடும்பத்தார்களும் இருப்பார்கள், இருக்க வேணும், இருக்க வேணும். சிவநேசர் பாதம் வணங்கி சிறக்க அவரேவல் செய்க அறிந்து, புத்திரரும் ஜாதகருமாகிய சிவபத்தருடைய பாதங்களை வணங்கி. புத்திரர் என்றால் சமய புத்திரர், சாமானிய புத்திரர், சமய தீட்சி விசேட தீட்சி பெற்ற புத்திரர்கள், அதுக்கு மேல சாதகர் என்றால் நிர்வாண தீட்சி பெற்றவர்கள், அவங்க தான் விசேட புத்திரர். அதனாலே சமய புத்திரர் சாமானிய புத்திரர் ஆகிய சமய தீட்சி விசேட தீட்சி பெற்றவர்களையும் நிர்வாண தீட்சி பெற்றவர்களையும் அவர் ஏவல் அறிந்து செய்க சிறக்க செய்க, அவர் ஏவல்களை அவரவர் ஏவல்களை அவர் ஏவுமுன் குறிப்பால் இருந்து சிறக்கும்படி செய்ய கடவன். ஏவல் செய்வதுன்னு சொன்ன இப்ப கொஞ்சோண்டு வெந்நீர் வேணும், இது கேக்கு முந்தியே கொடுத்தா அது ரொம்ப சிறப்பு தான். அதான் குறிப்பறிந்து செய்தார், குறிப்பறிந்து செய்தார், உள்ள குறிப்பறிந்து ஏவல் செய்வாருங்கிறார். இதுல திருவிளையாடல் புராணத்துல நிச்சலும் ஈச நண்பர் நெறிப்படில், ஈச நண்பர் நெறிப்படில் வழியிலே வந்தார்களேயானால் சிறார் மேல் வைத்த பொச்சமில் அன்பு, தன்னுடைய பிள்ளையின் மேல வைத்த அன்பு. பொச்சமில் அன்புன்னா வஞ்சகமில்லாத அன்பு, பிள்ளை மேல யாராவது வஞ்சகமாவா அனுபவிப்பான்? என்னமா சொல்றாரு ஓமே, எவ்வளவு திருடன் கூட அவன் பிள்ளை மேல என்ன வைப்பான்? உறுப்பினில் யாது கொடுத்தும் கூட. அதனால நிச்சல ஈசன் அன்பு நெறிப்படில் சிறார் மேல் வைத்த பொச்சமில் அன்பு மன்னர் புதல்வரை கண்டாலும் அச்சமும் கொண்டு ஊசி அடியாரனை கண்டா தன்னுடைய பிள்ளை மேல வைத்த அன்பும் அரசனுடைய பிள்ளைய கண்டா என்னமா பயம் வருமா? அந்த பயமும் பயபக்தின்னு சொல்றது அச்சமும் அன்பும் கொண்டு புதல்வரை கண்டால் என்ன அச்சமும் கொண்டு ஊசி அடி பணிந்து திருவடியை பணிந்து இனிய கூறி இனிய இனிய வார்த்தைகளை சொல் இனிய கூறி இச்சையார் ஒழுகி அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்தப்படி நடந்து சேர்ல உட்காரணும்னா சேர் எடுத்து போட வேண்டியதான். பரவாயில்லைங்க உட்காரு அப்படின்னு சொல்லப்படாது. அவங்க வந்து அந்த நேரத்துக்கு பாயாசம் வேணும், பாசிபுரு பாயாசம் வேணும்னா பாசிபுரு பாயாசம் புரியுதா? அதுல ஆலிஷ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆலிஷம் கொடுக்கணும். இச்சை யார் ஒளி அப்படித்தானப்பா, இச்சை யார் அவர் விருப்பப்படி ஒளி இச்சை யார் ஒளி உள்ள குறிப்பறிந்து ஏவல் செய்வார். திருவிழா அனுப்பணும் நாட்டுப்படலத்தில் இருக்கிறார் ாலே கொண்டு வந்து மனைவு வந்து குலாவுபாத விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்தடை வைத்து அர்ச்சனை செய்தவன் உண்டி நாலு விதத்தின் ஆறு சுபத்திரத்தின் ஒப்பில அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். இச்சை இச்சை விருப்பப்படி விருப்பப்படி ஆகையினாலே சிவனேஸ்வர பாதம் வணங்கி சிறக்க அவரவர் அவரேவல் செய்க வரிந்து சமயிகள் சாமானிய சமி விசேஷ சமி என இருவகையர் அவருள் ஆச்சாரியரால் திருநோக்கு முதலிய தீக்கையினாலே தீக்கிக்கப்பட்டு புறம்புள்ள சிவகைங்கிரியங்களை செய்வோம் சாமானிய சமயி. ஆச்சாரியராலே திருநோக்கு முதலிய தீக்கையினாலே தீக்கிக்கப்பட்டு புறம்புள்ள சிவகைங்கிரியங்களை செய்வோம் சாமானிய சமயி சமயி நயன தீச்சையினாலே வந்து வார்த்தையினாலே தீச்சையை பண்ணி அப்படி அப்படி தீச்சை பண்ணி குண்ட மண்டலங்கள் மூலமாக தீச்ச கொண்ட தகுதி இல்லாதவர்களுக்கு அப்படி பண்ணி அவர்களை புறத்தில் இருக்கிற கைங்கரியங்களை செய்ய படித்திருக்கிறார். அவர்கள் வந்துதான் சாமானிய சமயி. ஆசாரியரால் ஆகுதி பண்ணி சிவகஸ்தம் வைக்கப்பட்டவன் விசேட சமயி. இப்ப எல்லா தீட்சைக்கும் ஆகுதி உண்டுப்பா, யாகம் உண்டுப்பா, யாகம் பண்ணித்தான் தீட்சையே பண்ணணும். விளங்குதா? சரி, விசேட சேமி இப்படியே புத்திரதம் சாமானிய புத்திரம் விசேட புத்திரன் இருவகையில் சாதகாசிரியரும் இருவகையில் இவ்வறுவரும் உத்தரோத்தர விசிஷ்டராகையால் அவரவர் தாரதமியம் உணர்ந்து வணங்கி ஏவல் செய்க என்பார் அறிந்திருந்தார். ஆச்சாரியர் சந்நிதியிலே சேட்டர் இருந்தால் கணிட்டர் வணங்கும் முறைமை எங்கனமே அப்பொழுது மானதமாக வணங்கி கொண்டு ஆச்சாரியர் சந்நிதியிலே சேட்டர் இருந்தால் சேட்டர்னா ஆச்சாரியர் இருக்கும் போது மற்றைய நிர்மாண திச்சை பெற்ற உயர்ந்த தீட்சியை பெற்றவர்கள் இருந்தா அவர்களை வணங்கக்கூடாது. ஆச்சாரியர் இருக்கும் போது மானதமாக வணங்கி கொண்டு மானதமாக வணங்கி கொண்டு அவர் புறம்பே சென்றவன் அவர் புறம்பே சென்றவன் ஆச்சாரிய சென்றவன் காயத்தினால் வணங்க வேண்டும் என்று அறிகிறோம். நைத்திகாச்சாரியனை பரமமாகவும் கிருகத்தாச்சாரியனை சதாசிவனாகவும் பாவித்தல் வேண்டும் என்று பேசுகிறார். அதற்கு மேலே ஆறாத காதலுற அண்ண மறுத்து விட்டு பேராத இன்னொருளை பெற்று பல பேருக்கு வேலையே இல்ல இருக்கிறான். நமக்கு நிறைய வேலை இருக்குது இல்லையா? வேலையே இல்ல ஆனா இன்னும் இருக்கணும்னு ஆசைப்படுறான். நமக்கு நிறைய வேலை இருக்கு இல்ல இல்ல இல்ல இருக்க வேணும் இருக்க வேணும் வேலை இருப்பதனால இருக்க வேணும். வானப்பிரஸ்தன்னாரு காட்டுல மனைவியோட இருக்கிறவன் காட்டுல மனைவியோட இருக்கிற அப்படி சன்னியாசின்னா எல்லாம் விட்டவன் கல்யாணம் இல்லாதவன் கல்யாணம் பண்ணி விட்டவன் பண்ணி விட்டவன் கல்யம் பண்ணி விட்டவன் தான் சன்னியாசி. பண்ணி போது விடாதுன்னு விட்டுட்டு போயிருக்கான் பாரு அவன் வந்து சன்னியாசி. இப்ப மடாதிபதிகள் சன்னியாசி இல்லவா அவங்க தீட்சம் பண்ணிக்க கூடாது. ஆனா பல பேர் சொல்றேன் மடத்தை வாங்கினேன் மடம் பண்ணி வச்சது மடம் பண்ணி வச்சது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வடாதிபதிகளாம் தீட்சை பண்ண தகுதி கிடையாது செய்யப்படாது. சட்டத்தை மீறி செஞ்சா சட்டத்தை மீறி அரசாங்கம் செய்யுது இல்லப்பா. தகுதி இல்லாதவனுக்கு வேலையை போட்டு கொடுக்குது தகுதி உள்ளவனுக்கு கொடுக்க மாட்டேங்குது இல்லப்பா. அது மாதிரிதான் ஆறாத காதல் ஒரு அன்ன மறுத்துவிட்டு பேராத இன்னொருளை பெற்று திவிட்டாத விருப்பம் புரிந்த அவ் அடியார்களை அண்ணாதிகளை புசிப்பித்து நீங்காத இனிமையாகி ஆசீர்வாதத்தை பெற்று. அதனாலே அந்த அடியார்களுக்கு நிறைந்த காதலோடு அவர்களுக்கு அன்னம் முதலான உணவு பொருள்களை அறுத்துவிட்டு அவர்களுக்கு ஊட்டி பேராத இன்னொருளை பெற்று நீங்காத இனிமையாகி ஆசீர்வாதத்தை பெற்று நான்கு வேதங்களையும் ஓதி உணர்ந்த பிராமணர் நூற்று வரை புசிப்பித்த பலம் ஒரு சாமானிய சமையை புசிப்பித்ததலாகும். நூறு பிராமணர்களுக்கு வேதங்களை உணர்ந்த நூறு பிராமணர்கள் சாப்பிட்ட பலம் ஒரு சமய தீட்சை பெற்றவன் சாப்பிட்டானா கிடைக்கும். சாமானிய சமையை புசிப்பித்ததில் பதின்மடங்கு பலம் ஒரு விசேட சமையை புசிப்பித்தலாகிதான் ஆயிரம். சாமானிய சமய சமையிலேயே சமய தீட்சையிலேயே சாமானிய சமய விசேட சமயம் பிரிக்கிறார். அது இப்படி வச்சுங்க அது ஆகுதி மூலமாக யாகம் பண்ணி அந்த குண்டமண்டலங்கள் மூலமாக தீட்சை பெற்றவர்கள். அது இல்லாம வருஷ தீட்சை மானத தீட்சை வந்து நயன தீட்சை மூலமாக பெற்றவர்கள் சமயம். அது மாதிரி இல்ல, அது மாதிரி ஆளுகள் இல்ல இல்ல சமய தீட்சை பெற்றவர்கள். அப்படி சமய தீட்சை பெற்றவன் சாப்பிட்ட பலன் எவ்வளவு என்று கேட்டால் ஆயிரம் பிராமணர்கள் சாப்பிட்ட பலன் ஒரு சமய தீட்சை பெற்றவன் சாப்பிட்டால் கிடைக்கும். அதே போல விசேட சமையை புசிப்பித்தலில் பதின்மடங்கு பலம் ஒரு புத்திரனை புசிப்பித்ததல் ஆகும். புத்திரனை புசிப்பித்தலும் பதின்மடங்கு பலம் ஒரு சாதகனை புசிப்பித்ததல் ஆகும். சாதகன்னா நிர்வாண தீட்சை. சாதகனை புசிப்பித்ததின் நூறு மடங்கு பலம் ஒரு ஆச்சாரியரை புசிப்பித்ததலால் ஆகும் என அறிக. அதனால இப்ப நாம் செய்கிற தர்மங்கள் அத்தனையும் எல்லாமே பலம்தான், எல்லாமே பலம்தான். இது வர எதுவும் வந்து மோசம் கிடையாது, அத்தனையும் உயர்ந்ததான். நாம படிக்கிற நூல் சிவாகமம், செய்யறது சௌகுண்யம். படிக்கிற நூல் சிவாகமம், செய்யறது சௌகுண்யம். அதனாலதான் வந்து தலமத்தனையே சிவஞானிக்கு இருந்தால் பலம் உத்திசித்தி பரபோகமும் கிட்டும் என்றார் திருமூலர். நிலம் அத்தனை ஒன்றின் மூடற்கு இருந்தால் பலம் அற்று பரபோகமும் ஒன்றும் என்றார். அதனாலே இன்னாருக்கு போடு இன்னாருக்கு போட வேண்டான்னு உடல். அதனாலே இப்படி சிவபுண்ணியத்தை இப்படி எல்லாம் செய்து அப்படி சிவனடியார்களுக்கு திருமுது செய்வித்து சிவனடியார்களுக்கு திருமுது செய்வித்து இன்றென்றோ ஆக்கை எடுத்த பலமடைந்த சிவனடியார்களுக்கு திருமுது செய்வித்து ஆகா இன்றைக்கல்லவா இந்த சரீரம் எடுத்ததனுடைய பயனை பெற்று விட்டோம். சிவனடியார் சாப்பிட்டதுனால அதை நம்ம பெருசா சொல்லணும், ரொம்ப பெருசா சொல்லணும். இன்றென்றோ ஆக்கை எடுத்த பலம் அடைந்தேன் என்றும் இசைப்பான் சமையே. அதனாலே அடியவர்களுக்கு திருமுது செய்வித்து அதனால மகிழ்ச்சி அடைதல், அதனாலே மகிழ்ச்சி. இன்றைக்கல்லவா இந்த ஜென்மம் எடுத்ததனுடைய பலனை பெற்றோம். ஜென்மம் எடுத்ததனுடைய பலன் என்ன? மனைவியை பெறுவதா, மக்களை பெறுவதா, செல்வத்தை பெறுவதா, பதவியை பெறுவதா? இல்லவே இல்லை. சிவனடியார்களை சாப்பிட வைக்கணும். மண்ணினீர் பிறந்தார் பெரும்பயன், அங்க வந்துடணும். மண்ணினீர் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியாரதமே அவர் செய்வது அவர் செய்வது மண்ணினீர் பிறந்தார் பெரும்பயன். இப்ப நீங்க மாதாசூர் பண்ணிருக்கீங்களா? சிவதேச பெற்ற ஒரு பாடு அப்படி சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம், பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு தடவை பண்ணனா பத்தாதுங்க, பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியான எடுத்ததினாலே பெரும்பயனை இந்தல்லவோ பெற்றேன், இந்தல்லவோ பெற்றேன் என்று இப்படி சர்க்கார வசனம் சொல்லுவனே சமையாவான். நிறுத்த முறையானே புத்தரனது இலக்கணம் நான்கு திருக்குறளால் உணர்த்துகின்றார். அதற்கு மேல புத்தரனுடைய இலக்கணம் சொல்லுகிறார். விருப்பத்துடனே சமய விஷயம் பறித்து புனலில் படிந்து, சமய விஷயம் பறித்து ஆதரவுடனே சமய தீட்சையும் விசேஷ தீட்சையும் பெற்று சலத்திலே ஸ்நானம் பண்ணி, சமய தீட்சை பெற்ற பிறகு பெற வேண்டியது விசேஷ தீட்சை. அப்படி விசேஷ தீட்சை பெற விசேட தீட்சை பெற்றவன் என்ன செய்ய போனோம் என்பதை பத்தி தொகுத்து சொல்லுகிறாரு. கிட்ட விசேட தீட்சை இதுவரையும் சமைக்கு சொன்னாரு, அது மேல விசேட தீட்சை பெற்றவன் என்ன செய்ய போனோம் என்று இதுல சொல்லுகிறாரு. சிறக்கவே தர்ப்பணத்தை செய்து சிவபூஷை மரப்பறவை செய்து மதித்து சிவாகம விதியை நினைந்து மந்திரதேவர் முதலாயின் ஒரு தர்ப்பணத்தை விதிப்படி செய்து சிவார்ச்சனையை மறப்பின்றி முடித்து, அதனாலே ஸ்நானம் செய்தல் அதற்கு மேலே வந்து சிவாகமத்தில் விதிக்கப்பட்டபடி சிவஓசையை மறப்பில்லாமல் செய்யும். சிவஓசையே மறப்பில்லாமல் செய்யும். சிவஓசை என்பதற்கு மேல பூசையே கிடையாது. சிவ பூசையில எல்லா தெய்வங்களுக்கும் பூசை வந்துருது. அது வேற சிவனை பூஜை பண்ணினால் எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை பண்ணின பலன் கிடைச்சது. சிவபூசையில பார்த்தீங்கன்னா மேற்கு துவார பூசை, வடக்கு துவார பூசையில பல தேவர்கள், திருமால் முதலாக, பரமா முதலாக, கணேச கமல சதாசிவாதி சப்த உறுப்புங்கிறதுல எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாம் வந்தார். இந்த காட்டேரி மோட்டேரி தான் வராது. அதனால நம்ம சாமி எல்லாமே வந்துடும். ஆமா ஆமா. ஆகையினாலே இப்படி எல்லா மூர்த்திகளுக்கும் பூசணை பண்ணலாம் படம் கிடைக்கும். மற்ற மூர்த்திகளை பண்ணா அந்தந்த மூர்த்திக்கு பண்ண பலன் தான் கிடைக்கும். சிவலிங்கத்தை பூஜை பண்ணினால் எல்லா மூர்த்திகளையும் பூஜை பண்ணின பலன் கிடைக்கும். சிவலிங்கமே அடிப்பாகம் பரமா, நடுப்பாக விஷ்ணு, மேல்பாகம் உருத்திரம், விளங்குதா? ஆகையினாலே சிவலிங்க பூஜை எல்லா பூஜையை விட மிக உயர்ந்தது, மிக உயர்ந்தது, மிக உயர்ந்தது. அதுக்கு மேல பூஜையே இல்லை. சிவலிங்க பூஜைக்கு மேல பூஜையே இல்லை, விளங்குதா? அது செய்ய தெரியாத ஜென்ம ஏராளமா என்னென்னத்தையும் பண்ணிட்டு அலையுது. காலத்தையும் பொருளையும் என்னென்னமோ பண்ணிட்டு அலையுது பாவம். சிவலிங்க பூசை தான் பூசையே. வந்து வண்டுளரும் தண்டுளாய் மாயோ நிருமாப்பும், வண்டுளரும் தண்டுளாய் மாயோ நிருமாப்பும், துளசி மாலை அணிந்தவருடைய திருமாலுடைய இருமாப்பும் அவருடைய அந்த பெருமையும், புண்டரிக வண்டுளரும் தண்டுளாய் மாயோ நிருமாப்பும், புண்டரிக போதுரையும் புத்தேள் இருமாப்பும், புண்டரிக போதாய தாமரில் இருக்க பரமதேவனுடைய இருமாப்பும், அண்டர் தொள வாழ் உன்னிருமாப்பும். தேவேந்திரனை பார்த்து சொல்றாரு துர்வாச முனிவர், அண்டர் தொள தேவர்கள் எல்லாம் தோளம் தொழும்படியாக நீ இந்த ஐராவத என்கிற வெள்ளையான மேலே ஏறி வருகிற இந்த இருமாப்பும், அண்டர் தொள வாழும் இருமாப்பும், ஆளால உண்டவனை பூசித்த வேறென்று உணர்ந்திலையாது. ஆளால உண்டவனை பூசித்ததுனால வந்த செல்வம்னு நினைக்கலையடா அறிவு கட்டவனே அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் மெய்யடியார்கள் பரமஞானிகள் சௌருமானுடைய மெய்யடியார்களா இருக்கிற பரமஞானிகள், இது வந்து குப்பேன்னு ஒதுக்கி தள்ளுற செல்வம் நீ வச்சிருக்கிற செல்வம், தேவேந்திர செல்வம் சொல்ற பரமஞானிகளுக்கு இது என்ன பெருசு? இல்லாமல் நமக்கு பெருசா தெரியுது. அவர்கள் அருள் செல்வத்தை பெற்ற இதுக்கு என்ன, இது என்ன பெருசு அவங்களுக்கு என்ன? பரமஞானிகளுக்கு நீ வைத்திருக்கிற இந்த கற்பக விருட்சம், காமதேனு, சுரபசிந்தாமணி, சங்கநிதி, பதுமநிதி, ஐராவதம், இந்திராணி, வெள்ளையா எல்லாம் குப்பைடா. அவங்க ஒதுக்கி தள்ள குப்பைடா நீ வச்சிருக்கிறது. இந்திர செல்வம் குப்பையா ஞானிகள் பரமஞானிகள். அதான் கைலாயத்துல தேவர்கள் எல்லாம் போய் கும்பிட போறானா, வருஷம் கும்பிட போறானா, அல்ல நெருக்கிக்கிட்டு போறானா, எல்லாருடைய தலையிலயும் அடிக்கிறாரா நன் திருநந்தி தேவர். அவன் தலையில வச்சிருக்கிறதெல்லாம் எல்லாம் பல கோடி வரும், பல கோடிகள் வரும். அந்த நவரத்தனம் எல்லாம் சாதி ரத்தனம், எல்லாம் அசல் ரத்தனம், தூப்ளி இல்ல, இமிட்டேஷன் எல்லாம் அடிக்கும் போது கீழே உதுருதான். அந்த ரத்தனங்கள் எல்லாம் அங்க இருக்கிற தொண்டர்கள் கூட்டி குப்பையோட தள்ளுறாங்களாம். அந்த ரத்தனங்களை வந்திரை அடையிற்றாலும் வானவர் மகுட கூடி பந்தியின் மணிகள் சிந்த வேத்திர படையால் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான்பாத நகைமலன் முடிவு. அவங்களுக்கு என்னது இல்லை, நமக்குத்தான் வந்து மின்னுனா பொண்ணு, நமக்கு ஏதாவது மின்னுச்சுன்னு வச்சுக்க அது பொண்ணா இருக்குமா? ஐயோ ஐயோ, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ஆகையினாலே பரமஞானிகளுக்கு இது குப்பை, தேவேந்திர செல்வம் குப்பை. அதனாலே சிவனை பூசிப்பதுதான் செல்வமே. செல்வங்கடல் ஏத்தும் செல்வம், செல்வமே செல்வரிடுபாடும் சென்று ஒங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ் சிற்றம்பலைய செல்வன் கடலேத்தும் செல்வம். அந்த அளவிலே நம்ம ஆக்க கடவுள், அந்த அளவிலே நம்ம அப்படி சிவார்த்தனை மறப்பின்றி முடித்து அதற்கு மேல அங்கியினை ஒம்பி தியானித்து அதிதியர்க்கு மங்களத்தார் பூசை வகுத்து அதற்கு மேல அக்னி காரியம் செய்து தியானித்து சிவத்தியானம் பண்ணி தமது ஆச்சிரமத்தின் கண்ணை பசித்து வந்த அதிதிகளுக்கு பாத்தியாதி ரூபதீபங்களால் பூசை செய்து அன்னமூட்டி. அதனாலே அப்படி அக்னி காரியம் என்பது அவர்களுக்கு விசேடச்சக்காரர்களுக்கு மனத்தாலேயே செய்கிற அக்னி காரியம் உண்டு. விசேடச்சக்காரர்களுக்கு மனசிலே அக்னி காரியம் செய்யறது உண்டு. அதனாலே அதிதி என்ற சொல்லுக்கு விளக்கம் எழுதுறார். அதிதி அதிதினா யாருன்னு, முன்னொரு காலம் அறியப்படாத பரதேசி, முன்னொரு காலம் அறியப்படாத பரதேசிதான் அதிதின்னு பேரும். அவன் ஒரு நாள் இருந்தாத்தான் அதிதி எனப்படுவான். அவனும் வந்து ஒரு நாள் தங்கி இருந்தாத்தான் அவன் அதிதியா, ரெண்டு நாளைக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு இருந்தா அவன் அதிதியா, அதிதி அல்ல. அதிதின்னா சிறந்த விருந்தாளி. ஊரில் இருப்பவனையும் வேறொரு நிமித்தத்தினால் வருகின்றவனையும் அன்னத்தின் பொருட்டு ஊர்தோறும் திரிகின்றவனையும் அதிதி என கொள்ளலாகாது. இப்ப சாமியார் இல்லையே, எவ்வளவு பேர் சாப்பாட்டுக்காக சாமியார் வசம் பண்ணுவான். தவறில்ல அந்த அவங்களால தவறில்ல, ஆனால் அவர்கிட்ட தகுந்தவாறு நீ நடந்து உள்ளவன் என்பதை சொல்றார். ஆகையினாலே வாரமுற தேசிகரும் மாதவரும் ஏவியது காரகரே புத்திரகர் கான். அதையாலே மாதவரும் ஏவியது ஆச்சாரியரும் சாதகரும் ஏவியதை, ஆச்சாரியரும் சாதகரும் ஆச்சாரியரும் சாதகராகிய நிர்வாண தீட்சையுடையவர்களும் ஏவியதை அன்பு பொருந்தும்படி செய்பவரே புத்திரர் என்றறி. ஐயா விஷேட தீட்சை பெற்றவர்கள் புத்திரர்கள் வேறு, சாமானிய தீட்சை பெற்றவர்களும் புத்திரர்கள் வேறு. சாமானிய தீட்சையும் சமய தீட்சையும் விசேட தீட்சையும் பெற்றவர்கள் புத்திரர்கள், நிர்வாண தீட்சை பெற்றவர் சாதகர், அப்புறம் ஆச்சாரியர். இப்படி ஆச்சாரியரும் சாதகரும் ஏவியதை புத்திரர்கள் பரிந்து அன்போடு செய்ய வேணும். யாரு சமய தீட்சையும் விசேட தீட்சையும் பெற்றவர்கள். அதனால அந்த நான் வந்து அதுல வசந்தமே இதுல வசந்தமே அப்படியாக்கு இப்படியாக்கு இந்த கர்மம் இதுகள்லாம் அங்கேயே வீட்லயும் மூட்டை வெட்டி வச்சிருந்தோம். அந்த இதுவே இருக்கப்படாது. இங்க வந்தா பணிதான், பணிவுதான், பணிதான். பண்ணியின் நோட்டும் பணி பண்ணியின் நோட்டும் பணிமதியின் அணிவுடைய சடைமுடியார்க்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் விரும்பருடையார் பணிவுடைய வடிவுடையார் மானக்கஞ்சார நாயனார். வடிவே அது ஜனாதிபதி, வடிவே பணிவா இருக்கும். சில பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாம பணிவுடைய வடிவுடையார் பணியினோடும் பணிமதியின் அணிவுடைய சடைமுடியார்க்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெறும் பேருடையார் தம்பெருமான் கலல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் உண்டார் மானக்கஞ்சார். விளங்குதா? ஆகையினாலே அடியார்களுக்கு பணி செய்ய கிடைத்ததே என்று செய்யணும், நமக்கு கிடைக்காதா இந்த தொண்டு அப்படின்னு நினைக்கும். அது திருவாசகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த வேலையை இந்த நறுமுறு நறுமுறுன்னு முனிவிட்டு கிடக்கிறான் பாரு, இந்த பயன்களுக்கெல்லாம் வேலையை கொடுக்கப்படாது. இந்த போனா போகுது, இந்த ரெண்டு பேரும் மாத்திரம் இந்த அருகு எடுக்கட்டும். யாரு பரமாக விஷ்ணு அருகு எடுக்கட்டும், மத்ததெல்லாம் நாம தான் எடுக்கணும். மங்கள பொருள் மத்த பூஷ பொருள்லாம் இருக்குதுல சாமிக்கு வேண்டியது, அதெல்லாம் நம்ம தான் எடுக்கணும், தேவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அருகெடுப்பார் அயனும் அறியும், அருகெடுப்பார் அயனும் அறியும். அன்றி மற்ற இந்திரனோட அமர நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மீர் பின்பல்லது எடுக்க விட்டோம். நம்ம எடுத்தது போக மிச்சம் இருந்தா அவன் எடுக்கட்டும். மற்ற இந்திர முதலான தேவர்கள் எல்லாம் பால்ல இருந்து ஜலத்திலிருந்து புஷ்பத்திலிருந்து நிவேதனத்திலிருந்து தூபதீபங்கள்ல இருந்து பல பொருள் இருக்குல்லப்பா, அதெல்லாம் நம்ம எடுத்த மிச்சம் இருந்துச்சுன்னா, அடியார் எடுத்த மிச்சம் இருந்துச்சுன்னா அது தேவர்களா எடுக்கட்டும். நம்மி பண்பல்லது எடுக்க விட்டோம், எடுக்க விட மாட்டோம். யாரு சொல்ற? செறி ஊட்டை மும்மதி எய்தவில்லை திருவேகம்பன் செம்பர் கோயில் பாடி முருவர் செவ்வாயினர் முக்கனப்பர்க்கு அடப்பொர் சொன்ன இடித்து நான் என்பது திருப்பூர். ஆகையினாலே இப்படி வந்து அந்த பணி என்பது உங்களுக்கு உசந்தது. யாரு பணி செய்கிறானோ அவன் உதவி உயர்ந்து விடுகிறான், பணி செய்யாதவன் தாழ்ந்து விடுகிறான். பணிதான் அவனை உயர வைக்கும். அதனால என் கடன் பணி செய்து கிடப்பதே அண்ணார், என் கடன் பணி செய்து கிடப்பது. பித்தனும் ஆக பின்னும் பேயனும் ஆக, நான் பித்தன் சொன்னாலும் சரி பேயன் சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன், அதுக்கெல்லாம் நான் கவலைப்படலை. அது உண்மையிலேயே என் பேரு அதுதான், பித்தன் தான் என் பேரு, பேயன் தான். சரி உனக்கு பேயன் பேருப்பா, இந்த பேயன் வாழைப்பழம் இருக்குல்ல, ரஸ்தாளிக்கு பேயன் வாழைப்பழம், ரஸ்தாளி பேயன் வாழைப்பழம் இருக்கா? இருக்கலாம், இருக்கலாம், இருக்குதா? பின்ன எங்க காட்டவே இல்ல நாட்டு இருக்கா? கற்பூரவல்லி தான் அம்பாள் பெயர், கற்பூரவல்லி தான் நல்லா தெரியுதா கற்பூரம். அந்த பழத்துக்கு ஆகாதது காய்க்குத்தான் ஆகும், பொரியலுக்குத்தான் ஆகும், அதுதான் முகுந்த. அது பழம் ஆகாது, பழமா பழமா இருக்காது, இது மாதிரி இருக்கு. அது பழத்துக்காகவே ஆக்குறது இல்ல, அது காய், அது காய்
3: தான்.
2: இன்னொன்னு பூவன், அது கொஞ்சம் புளி போடணும். பூவன், பூவன் நாரு பிரமா, பூமணம் தான் பிரமா. பூவன்னா தாமரை பூ, தாமரை பிரமாவுக்கு பூவன் பேர் இல்லவா, பூவன். ஆகையினாலே இப்படி பித்தனும் ஆக பின்னும் பேயனும் ஆக, நீ இன்னும் எத்தனை தீங்கு சொன்னால் யாது மற்றவற்றால் நானே. யாரு சொன்னது? சிவருமான். நீ என்ன திருட்டினாலும் நான் அதுக்கு வெக்கப்படல, வெக்கங்கிறத எனக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. யாரு சொல்றது? சிவருமான். வெக்கம் இல்ல, யாது மற்றவற்றால் நானே. அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலை. இப்ப இவ்வளவு நேரம் நான் உன்ட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனாலும் என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கல, நீ புரிஞ்சுக்கலடா. அத்தனைக்கு என்னை ஒன்று அறிந்திலை, ஆகியில் நின்று வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார். இந்த சட்டம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், பணி செய். வித்தகம் சொல்றவர் யாரு? மந்திரியில பேசுறாரு, முதலமைச்சர்ல பாடுறாரு. இது பெரியவரான், பெரிய சுந்தர தடுத்தாட் பண்ணுறான். புத்தகம் பேச வேண்டால் பணி செய்ய. அதனாலே என்ன சொல்றேன்னா, இப்படி சிவனுக்கும் சிவனையாளுக்கும் பணி செய்ய கிடைத்ததே என்று எண்ணி செய்யும், எண்ணி செய்யும். பணி நமக்கு கிடைக்காதா என்று இருக்கும், அப்படி சொல்றாரு. ஆகையினாலே இப்படி செய்து, இப்படி செய்பவரே புத்தரர் என்று அறி. இந்த பணி செய்பவர்களே, அன்பு பொருந்தும்படி செய்பவரே புத்தரர் என்று அறி. புத்தரர்னு பேர் யாரு? சமய தீட்சை விசேடத்திட்டு பெற்று புத்தரர்னு. அவன் தான் உண்மையான சிவனுடைய புள்ள, சிவனுடைய புள்ள, சிவனுடைய, சிவனுக்கு விருப்பமான புள்ள. எல்லாருமே சிவனுடைய புள்ளகள், எல்லாருமே திருடுறவன்ல இருந்து எல்லாமே சிவனுடைய புள்ளகள். திருட யாருப்பா? சிவனுடைய புள்ளகள். அவன் பொல்லாத பிள்ளை, இவன் நல்ல பிள்ளை. இவ்வளவுதான் பேச்ச கேட்டு திருநீரை பூசிக்கிட்டு உத்தராட்சம் போட்டிருக்கான். நல்ல புள்ள, நல்ல நல்ல, அது பொல்லாத புள்ள. இவ்வளவுதான் நல்ல புள்ள, பொல்லாத புள்ள நம்ம உள்ள இல்லையா? அது போல சிவனுடைய பிள்ளைகள் தான் எல்லாருமே உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் சிவனுடைய பிள்ளைகள். அதுல சந்தேகமே கிடையாது, சந்தேகம் கிடையாது. நல்ல புள்ள பொல்லாத பிள்ளைவா? ஆகையினாலே இப்படி இவர்களை புத்தர் என்று அறி என்கிறார். அதுக்கு மேல நிறைய நல்ல விளக்கங்கள்லாம் நிறைய வருகிறது. அதனால இவளை கேட்பது அவசியம், எல்லாரும் கேட்பது நல்லது. அதுல தீட்சை பெற்றவர் அவசியம் கேட்க வேண்டிய செய்திகள். பார்வதி பதே

மண்ணுயில் வளாது வீய மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதுயிருள் வாழ் நான் மறையறங்கடோங்க நற்றவம் எழிவல்க மேன்மைகள் சைவநிதி விளங்குக உலகம் இல்லை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: பெருமிழலை குறும்ப நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நமக்கருள் செய்திட

தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த சொல்லையதான் திருத்துண்ட துகையடியார் பதம் போற்றே ஒல்லையவள் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் செக்கிழாரடி போற்றே.

கருக்கடலாயிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே பெருமுடலை குடும்ப நாயனார் புராணம் என்பது பற்றி இப்போ விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். நாயன்மார்கள் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு நல்ல வழியை காட்ட வந்தவர்கள். அவர்களாலேதான் இந்த லோகத்திலே பக்தி, நாகரிகம், பண்பு, அன்பு எல்லாம் இருக்கிறது என்றால் அந்த நாயன்மார்கள் மூலமாக. இது போல நாயன்மார்கள் அவதாரம் செய்து அருள் செய்த நாடு வேறு கிடையாது. மற்ற நாடுகளிலே கடவுள் அல்லாத கடவுள் என்று இந்த மாதிரி வழிபாடல் முறைகள் எல்லாம் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில இவ்வளவு கோயில்களும் அருளாளர்களும் தோன்றியிருக்கிறார். அவர்கள் தன்னுடைய நன்மை கருதாம புகழை தேடாமல் பொருளை தேடாமல் துண்டு புனிந்தவர். புகழையும் பொருளையும் தேடினா கடைசி வரைக்கும் துண்டு பண்ண முடியாது, இடையில விட்டு முடியா இருக்கும். புகழ் வரலேனாலும் விட்டு முடியா இருக்கும். பொருள் ஆதாயம் இல்லைன்னு வச்சுக்கா, இப்போ ஒரு தொழில் பண்றான், ஆதாயம் இல்லைன்னா என்ன பண்ணுவான், தொழில் நிறுத்திடுவோம். அது போல நாயன்மார்கள் ஆதாயம் கருதாமல் சிவபக்தி ஒன்றையே குறியாக கொண்டு தொண்டு செய்தவர்கள். அதிலே அவருடைய வாழ்க்கையே முக்கியமாக என்ன முக்கியமானதுன்னா தானமும் தவமும், தர்மம் செய்வது, தவம் செய்வது. பிராணிகளுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. மற்ற பிராணிகளுக்கு தவம் செய்வதற்கோ தர்மம் செய்வதற்கோ வாய்ப்பு கிடையாது, ஒன்றை ஒன்றை அடித்து உண்பது. அதனால தர்மம் செய்வதும் தவம் செய்வதும் மனுஷனுக்கு தான் அது இயல்பாக அமைஞ்சிருக்கு. அதனால பண்புகளிலே மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்குணங்களிலே பண்புகளிலே மிக உயர்ந்தது தானம், அதற்கு மேலே தவம். அப்படி தானமும் தவமும் செய்கின்றவர்களே வந்து சொற்கலோகம் வா வாங்க அழைக்கணும். தானமும் தவம் செய்தவர்களே எங்க நாட்டுக்கு வா, எங்க நாட்டுக்கு, எங்க லோகத்துக்கு வான்னு பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் கூப்பிடுகிறார். இப்ப நல்ல கம்பெனியில வேலை கிடைக்கணும்னா என்ன பண்ணுது, 100க்கு 10 மார்க் வாங்கிட்டு கூப்பிடுவானா, 100க்கு 100 மார்க் வாங்கிட்டு என்ன பண்ணுவா, எந்த கம்பெனிக்கு வா, எந்த கம்பெனிக்கு வானா. இப்ப திருவள்ளுவர் நல்ல மார்க் வாங்கியிருந்தார், திருவள்ளுவர் நல்ல படிப்பு நல்ல மார்க், 100க்கு 100 வாங்கி பாசு பண்ணியிருந்தார். திருவள்ளுவர் தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்ல 100க்கு 100 மார்க் வாங்கி. அதை என்ன பண்ணிட்டான், எல்லா மதத்துக்காரனும் எங்க நூறு எங்க நூறு சொல்றான், மார்க் வாங்க மார்க் அதிகமாக வாங்கி ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணவன கம்பெனிக்கான எங்க கம்பெனிக்கு வா, எங்க கம்பெனிக்கு வான்னு கூப்பிடுறான்ல. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கம்பெனியில பதிவு பண்ணிடுறான்ல, எங்க கம்பெனியில வேலைக்கு சேர்ந்துக்கணும், நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கணும். அது போல திருவள்ளுவர் நல்லா படிச்சு பாஸ் பண்ணியிருந்தபடினாலே அவரை எல்லா மதத்துக்காரன் எங்க மதத்தவர், எங்க மதத்து வைஷ்ணவே எங்க மதத்துக்காரங்கடா, சைவம் எங்க மதத்துக்காரங்கடா, சமண எங்க மதத்துக்காரன், திருவள்ளுவர் புத்தன் எங்க மதத்துக்காரங்கடா, இப்படி ஒவ்வொருத்தரும் எங்க மதத்துக்காரன், எங்க மத அவரு மதத்தையே காட்டல, அவருக்கு மதம் இல்லை, மதம் இல்லாமையினால மதத்தையே காட்டல, குறிப்பா காட்டியிருக்கிறாரு. அந்த குறிப்பா கண்டுகொள்ள முடியவில்லை, குறிப்பா நான் என்ன சமயத்தவன், என்ன மதத்துக்காரே என்பதை அவர் காட்டியிருக்கிறாரு, மறைமுருளா காட்டியிருக்கார். நம்ம அழுகிற மாதிரி பழிச்சுன்னு காட்டல, யாரு நாயன்மாரனை போல சைவமே சமயம் சிவனே பரம்பொருள் என்று நம்முடைய நாயன்மாரன் காட்டினார்களே, அது போல அவர் காட்டாம மறைமுகமா காட்டியிருக்கார். இந்திரனை சொல்றாரு, விஷ்ணுவை சொல்றாரு, இந்திரனே சாலுங்கரிங்கிறாரு, தாமரைக்கண்ணான்னு இந்திரனை சொல்றாரு, உலகம் படைத்தான்ங்கிறாரு, எல்லாம் சொல்றாரு. சிவனை குறிப்பா மறைவா சொல்லிட்டு இருக்காரு. ஆதி பகவான் முதல்ல இருக்காரு, ஆதி பகவான்னா எல்லாரும் ஆதி பகவான் சொல்லிட்டு இருக்காரு, எங்க சாமி ஆதி பகவான். அதனாலே வந்து அதிகமா மார்க் வாங்கியிருந்தா அவரோட கம்பெனி கூப்பிடுவது போல, தானத்தையும் தவத்தையும் அதிகமாக செய்தவர்களே பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் அழைக்கிறார். தானம் தவம் செய்யாதவர்களே கீழே இருக்கிறவன் அழைப்பான்,
வா, நாங்க ஒத்தையா இருக்கிறோம், கூட்டமா இருக்கலாம் வா, கூட்டத்தோட கூட்டமா நீ வந்து சேர்ந்ததுன்னு கீழே இருக்கிற வேலை, கீழே இருக்கிற யாரு தெரியுமா, அதுவும் தெரியுமா, நரகலோகம் தானமும் தவனும் செய்யாதவர்களே நரகலோக வாசிகளாக ஆயிப்பார்கள். அவனுக்கு தகுதி எங்க இருக்கு, எந்த அளவுக்கு தகுதி இருக்குதோ அங்க இருந்து தானே அவனுக்கு தபால் வரும், புரியுதா? அதனாலே தானம் தவன் செய்யாதவர்களை நரகலோகம் அழைக்கும், தானமும் தவன் செய்தவர்களை சொர்க்கலோகம் அழைக்கும். தர்மம் தவம் செய்யறவனுக்கு இங்கேயும் புகழ், இங்கேயும் புகழ் கிடைக்கும். தர்மம் செய்யறவனுக்கு எப்படி இருக்கும் புகழ், அவன் பல வகையான அக்கிரம காரியங்கள் செய்தாலும் தர்மம் செய்தான் அவனுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அவனுக்கு பெரிய தர்ம வாழ்ந்த கயிறன்னா கர்ணன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் கிடைக்கும். தவம் செய்தா, தானம் செய்தா, தவம் செய்தவனுக்கு கூட இப்படி பேர் கிடைக்காது. இப்ப நம்ம தவத்துலதான் இருக்கிற நம்மள ஆறு என்ன இருக்கிற ஒண்ணும் தானம் செய்தவனே, தர்மம் செய்தவனே எல்லாரும் புகழ்வார், எல்லாரும் தர்மம் செய்தவனுக்கு தான் வள்ளல் உண்டு, தர்மம் செய்தவனுக்கு வள்ளல் உண்டு. ஒரு புலவர் வாழினாரு, கொடுக்கறவன் வள்ளலா வாங்குறவன் வள்ளலானார். இது ஒரு நல்ல கேள்விதானே, கொடுக்கறவன் வள்ளலா வாங்குறவன் வள்ளலா, கொடுக்கறது தானே வள்ளல், கொடுக்கறது தானே வள்ளல், வள்ளல்னா புரியுதா? தர்மம் பண்ணுகிறவனுக்கு வள்ளல் குறையாது கொடுப்பவன், அப்படி கொடுப்பவனை தானே வள்ளல் எல்லாரும் சொல்லுவார். அந்த புலவர் இல்ல இல்ல வாங்குறவன் தான் வள்ளல், அது எப்படி வாங்குறவன் வள்ளலாவ அப்படின்னா, கொடுக்கறவன் ஒண்ணு கொடுக்கறான், வாங்குறவன் ஒன்ன வாய்த்து ரெண்டு ஒண்ணு கொடுக்கறான், யாரு வள்ளல் வாங்குறவன் தான். என்ன கொடுக்கறான், இவன் ஒரு பொருள் கொடுக்கறானா, வாங்குறவன் இவனுக்கு புகழ கொடுக்கறான், அவனுக்கு தர்மம் பண்ணதுனால இவனுக்கு புகழ் வரும். அடுத்த பிறவியில உயர்ந்த லோகத்துக்கு போறான் தர்மம் செய்யணும். அதனால வாங்கறவன் வள்ளல், பரப்பு நீர் ஞானத்து பல்லுயிருக்கெல்லாம் இறப்பாரின் வள்ளல் எழும் இல்லை, இறப்பார் இறப்பாரின் வள்ளல் எழும் இல்லை, இறப்ப வந்தா வள்ளல், இறப்பார் இம்மை புகழும் இனி செல்கதி பயனும் தம்மை தலைப்படுத்தலால் தான் என்பது அறநெறிச்சாரம். இம்மையில புகழ கொடுக்கறான், தான் வாங்கிட்டு அவனுக்கு புகழ கொடுக்கறான், வாங்கினதுனால தர்மம் செய்தவன் சொற்கள ஊதுப்பான், அதனால வாங்குறவன் வள்ளல். அதனாலே இந்த தர்ம குணங்கிறது சாதாரணம் இல்லை, எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் வராது, சாமானி வரும். அப்படிப்பட்ட தர்மத்தையும் தவத்தையும் செய்தவர்கள் தான் இந்த நாயன்மார்கள். அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே ஒவ்வொரு வகையிலே அப்படி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாயன்மார்களை இன்று சொல்ல போறவர் பெருமழலை குறும்ப நாயனார். அது நாடு மழலை நாடு, ஊரு பெருமழலைன்னு பேரு. அவர் சாதியில குறும்பர், குறும்பர்னு வெளிப்படுகிறீர் இல்லவா, ஆனா இவர் குறும்பு இல்லாம இருந்திருக்கிறார், குறும்பர். அப்படிப்பட்ட நாயனாரை பத்தி தான் இப்போது சொல்ல போறோம். புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இவர் பெருமழலேன்னு புதுக்கோட்டைக்கு பக்கம். இவர் சரித்திரம் 11 பாட்டுல தான் பாட்டேன், 11 பாட்டு தான் சரித்திரம் சுருக்கம். சூத நெருங்கு குலைத்தெங்கு பலவு பூகம் சூழ் உடைத்தாய், வீதிதோறும் நீட்டின் ஒளி விரிய மேவி விளங்குவதி, நீதி வழுவா நெறியனராய் நிலவங்குடியால் நிறுத்து மீது விளங்கும் தொன்மையது மடலை நாட்டு பெருமழரை. இதனாலே சூத என்கின்ற மாமரமும் செங்கு என்கின்ற தென்னையும் பலவு என்கின்ற பலாமரமும் பூகம் என்கின்ற பாக்கு மரமும் இப்படி எல்லாம் நிறைந்திருக்கிற சோலைகளை உடையதாயும் வீதி தோறும் திருநீர் பூசியவர்கள் நிறைய இருப்பதாயும் உள்ள ஊரு நீதி வலுவாத ஊரு, அப்படிப்பட்ட ஊரு பெருமழலை என்று அந்த ஊருக்கு பெயர். அன்ன தொன்மை திருப்பதிக்கன் அதிபர் மிழலை குறும்பானார். அந்த ஊரிலே இருப்பவர் அந்த ஊரை திருப்பதின்னு சொல்றார். அன்ன தொன்மை திருப்பதிகள் பழையவாயா இருக்கின்ற ஊரு அந்த திருப்பதியிலே, அந்த திருப்பதின்னா புது சொல்லு, திருப்பதிங்கிறது புது சொல், புது சொல்னா திரு என்கின்ற அடைமொழி வந்ததுன்னா அந்த ஊர்ல சிறந்தவர்கள் உயர்ந்த ஊர்கள் வாழ்ந்தார்கள், அருளாளர்கள் வாழ்ந்து பணக்கார வாழ்ந்து போறாரு,
அருளாக வாழ்ந்து சுவாமி இருக்கிற கோயில். இப்ப திரு கடம்பந்தரை, திரு வாட்கோக்கி, திரு கருவூர், திரு கொடுமுடி, திரு ராமேஸ்வரம், திருச்சிராப்பள்ளி, திரு வானைக்காவல் என்றெல்லாம் வருது அல்லவா. இப்படி திருங்கிற அடைமொழி கிடந்துச்சுன்னா அது சிறப்புள்ள சிவாலயம் இருக்கின்ற ஊரு, அருளாளர் இருந்தது. அதனால பதினா ஊரு திருப்பதி, அதனால அருள் நிறைந்த பெரியோர்கள் இருந்த ஊர். அதனால அந்த திருப்பதிக்கு அதிபர் மடலை குருமானார். சென்னி மதியம் வைத்தவர்தம் அடியாருக்கான செய்வணிகள். சென்னையிலே மதி வைத்தவர், சென்னையினா தலை அல்லது மதி வைத்தவர். மதினா மதினா மதி சென்னையில இருக்கணும், இல்ல வச்சவரே இருக்கணும் மதியே. மதினா சந்திரன், மதியன்னா அறிவு, மதியன்னா சந்திரன். சந்திரனை தலையிலே வைத்தவர், சந்திரனை தலையிலே வைத்தவராகிய சிவபெருமானுடைய அடியாருக்கான செய்வணிகள், சிவபெருமானுடைய அடியார்களுக்கு ஆன செய்வணிகள். அந்த அடியார்கள் என்ன விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த பணியை செய்வார், அந்த பணியை செய்வார். சங்கமபத்தி சொல்றது அடியார்கள் செய்யறத, சங்கமபத்தி சங்கமனா அடியார்கள் செய்யறது, சிவனுக்கு செய்யறது உண்டு, சிவனுடையார்களுக்கு செய்யறது உண்டு. அப்படி அடியாருக்கான செய்வணிகள் இன்ன வண்ணம் என்றவர்தான் உரையாமன்னும் எதிரேற்று. அந்த அடியார்கள் இப்ப கொஞ்சம் காபி வேணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முடிய கொடுக்கணும். காபி மாத்திரம் இல்ல, பணம் 10 லட்சம் வேணும்னா உடனே எடுத்து கொடுக்கணும். அது சொல்றதுக்கு முந்தி, சொல்றதுக்கு முந்தி குறிப்பறிந்து செய்த, குறிப்பறிந்து செய்த. இதெல்லாம் சாதாரணமா வராது, எல்லாருக்கும் வர சாதாரணமா வராது. நிச்சலும் ஈசனந்த நெறிப்படி சிறார் மேல் வைத்த பொச்சம் இல்ல அன்பு, மன்னர் புதல்வரை கண்டால் என்ன அச்சமும் கொண்டு பூசி அடிபணிந்து இனிய கூறி, இனிய கூறி இச்சையார் ஒழுகி உள்ள குறிப்பறிந்து ஏவல் செய்வார் என்பது திருவிளையாடம். குறிப்பறிந்து செய்வார். இப்ப கணவன் மனைவி மேல சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணுங்க, வரும்போதே தண்ணி எடுத்து கூட காட்டு வேணுமா, பூசி வேணுமா சொன்னா அவனுக்கு சந்தோஷம் சொல்லி முடியாது. உனக்கு என்ன வேணும்னு கேப்பான், வளர்க்குதா வளர்க்குதா என்ன வேணுமா சொல்லு, உடனே வாங்கிட்டு வந்தார். குறிப்பு அதே போல அரசன் குறிப்பறிந்து மந்திரி, ஆசிரியர் குறிப்பறிந்து மாணவன், இந்த மாதிரிலாம் செய்த குறிப்பறி குறிப்பறிதல்ங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமான செயல், எல்லாருக்கும் அது வராது. குறிப்பறியாதவனே மரம்ங்கிறாரு அவை, கவையாகி கொம்பாகி காட்டகத்தேனுக்கு அவையெல்லாம் நல்ல மரங்கள், கவை கொம்போட மரம் காட்டுல அது மரம் அல்லன்னாரு. பின்ன இது மரம் சபை நடுவே நீட்டோலை வாதியார், நீட்டிய காகிதத்தை படிக்க தெரியாது, நீட்டோலை வாதியார் நின்றாலும் குறிப்பறிய மாட்டாதவன் நல்ல மரம். குறிப்பறியாதவன் நீட்டிய கடிதத்தை வாசிக்க தெரியாதவனும் மரம் தான்.

கனிவது உயர்வு. யார் பணிகின்றாரோ அவர் உயர்கிறார், விழுந்திருக்கிறார் அப்படிதான் இருக்கும். உயரவே மாட்டேன், அவ்வளவுதான் அவங்க உசந்ததே அவ்வளவு. அதோட சரி, இதோட சரி, விழுந்திருக்கிறாரு அவ்வளவுதான். நான் யாருக்கும் முடிய மாட்டேன். அதுதான் பதறுன, அதுதான் பதர் குனியுமா, பதர் குனியுமா வளையுமா. மணி உள்ள நெல் தெரியும், அரிசி உள்ள நெல் எப்படி இருக்கும், கதிர். அரிசி இல்லாதது, அறிவு இல்லாதது எப்படி இருக்கும், அறிவு உள்ளது பணியுமாம் என்றும் பணியமாம் என்றும் பெருமை. சிறுமை பணியமா தன்னை உயர்ந்து திருவள்ளு. சிறியவர்கள் தன்னை பெரிதாக எண்ணுவான், பெரியோர்கள் பிறரை பெரிதாக எண்ணுவான். சிறியோர்கள் தன்னை பெரியவராக எண்ணுவார்கள், பெரியோர்கள் பிறரை பெரியவராக. வானவர்கள் வாழ்த்துகிறார்கள் தாம் வாழ்வதற்காக. சிவருமானே வானவர்கள் தேவர்கள் வாழ்த்துகிறார்கள் தாம் வாழ்வதற்காக, வணங்குகிறார்கள் அவர் உயர்வதற்காக. மாணிக்கவர் வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வார் மனம் நின்று தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொடரும். அதனாலே வணங்க வேண்டிய வணங்க. அம்மா அப்பாவை என்ன பண்ணணும், வணக்கப்படாது, வணங்க. அம்மா அப்பாவை என்ன செய்யப்படுகிறது, வணக்கிறதுன்னா அவங்களுக்கு வேண்டிய வேதனையை கொடுக்கணும், வணக்கிறது. அம்மா அப்பாவை வணங்க. மாதா பிதா குரு தெய்வம் நாம் இடத்தலையும் வணங்கும். வணங்கினவன் உயர்கிறான், வணங்கினவன் அந்த நமஸ்காரம் அவரை உயர். நமஸ்காரம் இப்ப சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணும் போது என்ன பண்றான், ஓம் சிவாய நமகா, ஓம் மகேஸ்வராய நமகா, ஓம் சம்பவே நமகா, ஓம் விநாயகினே நமகா, ஓம் சசிசேகராய நமகா, ஓம் பாபதேவாய நமகா, ஓம் ரூபாட்சாய நமோ, ஓம் கவர்தினே நமகா, ஓம் நீலகோவிதாய நீலகோவிதாய நமோ, சங்கராய நமகா, ஓம் சூரபாணய நமோ, கட்வாங்கே நமகா, ஓம் சசிசேகராய நமகா, ஓம் பாமதேவாய நமகா, ஓம் ரூபாட்சாய நமகா, ஓம் கவர்தினே நமகா, ஓம் நீலகோவிதாய நமகா, ஓம் சங்கராய நமகா, ஓம் சூரபாணய நமகா, ஓம் கட்வாங்கே நமகா, ஓம் சுவல்லபாய நமகா, ஓம் அம்பிகாநாதாய நமகா, ஓம் ஸ்ரீகண்டாய நமகா, ஓம் பக்தவச்சராய நமோ, ஓம் பவாய நமகா, ஓம் சர்வாய நமகா என்று அஷ்டோத்தரம். எல்லாம் நம நம நமனு தான், நம நமன்னா வணக்கம், வணக்கம் வணக்கம். நமஸ்காரத்தினுடைய முதல் இப்பு, நமஸ்காரத்துக்கு முதல்ல ரெண்டெழுத்து என்ன. அதனாலே இப்படி அறிவியினுடைய பயனை அவர் பெற்று விட்டார். முதிரும் அறிவின் பயன் கொள்வார். என்ன செய்து அந்த அறிவினுடைய பயனை கொண்டார் என்றால், அடியார்கள் வேண்டிய பணியை அவர்கள் சொல்லுவதற்கு முந்தியே உணர்ந்து அவர்களுக்கு தொண்டு செய்கின்றதுனாலே அறிவினுடைய பயனை பெற்று விட்டார்கள். அறிவினுடைய பயன் அப்படிப்பட்ட தன்மையை உடையவர். இது தன்மைன்னு தன்மை என புரியுத, அவருடைய இயல்பான ஒரு பழக்கம் இப்படிப்பட்ட தன்மையை உடைய, இப்படிப்பட்ட பழக்கத்தை உடையவர் தன்மை. அவை யாரையும் மதிக்க மாட்டாங்க, அப்படியான யாரையும் என்று சொல்வது அது அவருடைய தன்மை. கீழோராயினும் தாழ உரை. அதனாலே அந்த பணிவுடையன் இன்சுரமாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்று திருக்குறள் தெரியுமா, பணிவுடையன் இன்சுரம் அல்ல. இது நல்ல பாடம் நடக்கும், திருக்குறளுக்கு பாடம் ஒண்ணு நடக்கணும் தனியா. வேறந்தோர் ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 100 நாள் திருப்பூர் திருக்குறள் பாடம். பணிவுடையன் இன்சுரம், இந்த இனிமையான சொல்லு பணி. இது ஒண்ணு காசு வனம் இல்லையா, அப்படிப்பட்ட தன்மையை உடையவர் இவர். அடியாரிடத்தில் அதிகமான பக்தி உள்ளது, அடியாரிடத்திலே அதிகமான சிவனிடத்திலே பக்தி வைத்து அன்பு செலுத்தி அதன் மூலமாக உயர்கின்றது ஒருவரே. ஆனாலும் சிவனடியாரிடத்திலே பக்தி இல்லையானா அவன் சிவனிடத்திலே பக்தி இல்லாதவன் என்று சொல்லுகிறார். சிவனடியாரிடத்திலே பக்தி இல்லையாக அவன் சிவனிடத்திலே பக்தி இல்லாதவன் கண்டுகொள்ளலாம். ஆறுமுகன் அவலர் எழுதுகிறார் இந்த கருத்தை. எப்படி கருத்துன்னா, அடியாரிடத்துல ஒருத்தனுக்கு பக்தி இருக்கு, சிவனிடத்துல ஒருவனுக்கு பக்தி இருக்கிறத

0: எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், சிவபெருமானுடைய அடியார்கள் வந்தபோது அவை எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்று தெரிந்து அதன் மூலமா அவர் சிவனிடத்தில் பக்தி உள்ளவர் என்று தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு உதாரணம் எழுதுறாரு, ஒருவன் மனைவியிடத்துல அன்புடையவன் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேணுமானால், மனைவியிடத்துல அந்த காலத்துல இப்ப ஒன்றும் தெரியவே வேண்டியதில்லை, மனைவியிடத்துல அன்புடையவன் இந்த ஆளு பிரியமுடையவன் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேணுமானால், மனைவியினுடைய தாயி தந்த தவக்க அண்ணன் தம்பி மனைவியினுடைய சுற்றத்தார் மாமனா வந்தார், மாமியா வந்தார், கொழுந்தியா வந்தா, மச்சனை வந்த இடத்து வந்த போது இவன் என்ன பண்ணணும்னா வேகமாக ஓடணும், கமலா என்ன வாங்கி வரணும், உங்க அம்மா வந்திருக்குது, என்ன பலகாரம் சொல்ற, என்ன வாங்கி வரணும் அப்படின்னு கேட்கணும். அவன் இந்த மாதிரி சரி கொண்டு அப்புறம் முருகன் வந்து வட சுடணும் அப்படின்னு சொல்ற, உடனே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வேகமாக ஓடி கடை மூலிகை சாமான வாங்கிட்டு வந்து உடுத்து விடுதுன்னு செய்ய அம்மா வந்துட்டாங்க, இந்த அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு வேக வேகமா அலையா சாமான வாங்கி கொடுக்க, வேலையை கொண்டு வர உபசாரத்தை பண்ண அடிக்கடி கமலாவ கூப்பிட்டா இருந்தாண்டா, ஓ இந்த ஆளு மனைவி இடத்துல அன்புடையவன் என்பது தெரிந்து கொள்ளலாம். மனைவியின் சுற்றத்தார் வந்த போது அவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்களை நன்றாக முகவளர்ச்சி ஒரு செய்தாரானால், ஓ இந்த ஆளு மனைவி இடத்துல அன்புடையவராகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். அதே போல சிவபெருமானுடைய அடியார்கள் வந்த போது அவர்களுக்கு வேண்டிய உபசாரங்களை செய்தவர்களுக்கு வேண்டிய உணவு மற்ற வகையான உபசாரங்கள் எல்லாம் செய்தவர்களிடத்துல பக்தியாக நடந்து கொண்டானால், ஓ இவர் சிவபெருமானத்துல அன்புடைய என்று தெரிந்து கொள்ள என்று எழுதுகிறார் ஆறுமுகநாதர் யாழ்ப்பாணத்திலும் ஆறுமுக. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வருடைய திருவருளை பெறுவதற்கு அவன் அடியாருடைய திருவடிதான், அவன் அடையாளத்துல அன்பு செலுத்துவதுதான் முக்கியமான, அதன் மூலமாத்தான் பெற முடியும். கன்றின் மூலமாக பால் கறப்பது போல அடியாரின் மூலமாக ஆண்டவன் திருவருளை. அதனாலே இவர் வீட்டுக்கு அடியார்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அப்படி வந்தபோது அவர்களுக்கு திருப்தியான முறையில உணவு செய்து வைத்தது. அவர்களுக்கு வந்தபோது அவர்களுக்கு எந்த நேரத்துக்கு வருதுனா அந்த நேரத்துக்கு தகுந்த காலையில 7 மணிக்கு உரிய ஒரு அடியார் வந்தாருன்னு வச்சுக்கோ, சோறு போட முடியாது, சோறு அந்த நேரத்துக்கு சாப்பிட முடியாது,
1: ஒரு 4 இட்லி 2 தோசை ஒரு வடை ஒரு சிலேபி அப்படி இருக்காங்க. காலையில
0: வந்தாலும் வச்சிருக்கோமா 8 மணிக்கு வர்றாரு அடியார். அப்படின்னா அந்த நேரத்துக்கு சோறு போட விடுக்கூட அது பொருத்தம் இல்லை, 4 இட்லி 2 தோசை 1 சிலேபி 2 வடை அப்படி வச்சு ஒரு காப்பி கொடுத்தா மத்தியானத்துக்கு வந்தாரு வச்சுக்க, சாப்பிட்ற நேரம் மத்தியானம் வேலை சாப்பிட்ற நேரம் மத்தியானத்துக்கு வந்தாருன்னா வடை பாயசத்தோடு அது வகை சுவையோடு சாப்பாடு, மாலை நேரத்துல வந்தாருன்னா ஆர்லி சுடுக்கலாம் காப்பி கொடுக்கலாம் ஒரு சுவிட்டு ஒரு காரம். மாதிரி வேலைக்கு தகுந்தார் போல வேலை செய்தார், வேலைக்கு தகுந்தார் போல குறிப்பறிந்து செய்தல், வேலைக்கு தகுந்தார் போல செய்தார், பெரிய ஒரு சிறப்பு. நன்றாற்றல் உள்ளும் தீது உண்டு அவரவர் பண்பறிந்தாற்றா கடையும் பார்த்து விழுவர். அதனாலே நல்லது செய்யறது தான் அவருடைய விருப்பத்துக்கு இணங்க செய்வது, விருப்பத்துக்கு இணங்க. இப்ப எனக்கு அல்வா சேராது வச்சு, அல்வா நல்லதா இருக்குங்களா, நல்லது ருசியா இருக்குமா, கண்டிப்பா இருப்பா கண்டிப்பா இருக்குமா, அல்வா எப்படி இருக்கு இனிப்பா இருக்கும் ருசியா இருக்கு. அதே ஒருவர் கொடுக்கறாரு வச்சுக்க, அது என் உடம்பு கொடுத்துக்காது என்ன பண்றது, நான் வேண்டாம் இல்லைங்க சாப்பிடுங்க உங்களுக்காகத்தான் அது பண்ணுங்க சாப்பிடுங்க அப்படின்னா அவர் கெடுதல் பண்றாரா நல்லது பண்றாரா, நல்ல ஆற்றல் ஒன்றும் செய்து அவர் அவர் பண்பறிந்து ஆற்றல் பண்பு தெரிந்து அன்பு தெரிந்து அவருடைய தேக நலன் தெரிந்து காலம் தெரிந்து விருப்பம் தெரிந்து.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

ಕಳೆದ ಸಪ್ತಾಹ ದ್ವಿತೀಯ ದಿನ ಇದಾನೀ ದ್ವಿತೀಯ ಕಕ್ಷಾಯಾಂ ಮಾರ್ಕಂಡೇಯ ಅವಧಾನಿಧಿ ಏತಾವತ ಬಹುಶು ಅಸ್ಮಾಕಂ ಕಾರ್ಯೇಷು ಉಪಯುಕ್ತಾಃ ಮಂತ್ರಃ ಸಮ್ಯಕ್ ವ್ಯಾಖ್ಯಾತಃ ಮಮತು ವರ್ತತೆ ಸಂಪೂರ್ಣೇ ವೇದತ್ರಿಯೇ ಕೇಕೇ ವಿಷಯಃ ಜ್ಞಾತುಂ ಶಕ್ಯಂತೆ ಇದು ವಕ್ತವ್ಯಮಿತಿ. ತಸ್ಮಾತ್ ಮಯಾ ಬಹವೋ ವಿಷಯಃ ಯೇ ಚಿಂತಿತಃ ತೇ ಇದಾನೀಂ ಆರಭ್ಯ ಉಚ್ಯಂತೆ. நாம எல்லா விதமான ஹோமங்கள் பண்ணும் பொழுதும் ஸ்வாஹான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்வாஹாங்கிறது ஒரு மந்திரம். இந்த ஸ்வாஹாங்கிறது வேதத்தில் நாம் அக்னயே ஸ்வாஹா நேதிகை சொல்லும்போது வாயுவே ஸ்வாகலாம் சொன்னேன். ஸ்வாஹாங்கிறது அவ்யயம், இதுக்கு சப்தம் கிடையாது. ஆனால் 100 ஸ்வாஹான்னு ஒரு ஆகாராந்தம் இருக்கு, அது ஸ்வாஹா ஸ்வாஹே ஸ்வாஹா. அக்னியினுடைய மனைவிக்கு ஸ்வாஹான்னு பேர், ஸ்வாஹா ஸ்வதான். இந்த ஸ்வாஹாங்கிறதாக சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா வித்யாரண்யர் துப்பியம் இதம் ஹுதமஸ்து ஸ்வீகுரு அப்படின்னு இருக்கார். சில பேர் மணியாட்டில் அனுப்பிச்சுட்டு நீங்க பண்ற வேதசப்தாத்துக்கா இதை டிடி அல்லது மணியாட்டில் எடுத்துக்கிறது தெய்வ பண்ணி எடுத்துக்கிறது பாரு, என்ன தெய்வம் என்ன இருக்கு, சோரியமா எடுத்துக்க. நீங்க இதை பெற்றுக்கொள்ளுமாறு தெய்வ செய்து கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல நாம கொடுத்தா அக்னிக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கிறதுன்னு வாங்கிக்க வேண்டியதானே, இருந்தாலும் ஒரு மரியாதை. நான் தயவு செஞ்சு நான் ஏதோ கொடுக்குறேன், இதை நீங்கள் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதாக மரியாதையாக சொல்கிற இவ்வளவு அர்த்தம் ஸ்வாஹாக்குன்னு எழுதியிருக்கார். இந்த ஸ்வாஹாங்கிற மந்திரம் எப்படி உண்டாச்சுங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறதாக இப்போ திடீர்னு தோணுறதுலேருந்து சொல்கிறேன். அக்னிஹோத்திரங்கிறது ஒரு பெரிய கர்மா, அதுக்குன்னு தனியாக ஒரு பிரச்சனை ஒதுக்கியிருக்கார். 2வது அஷ்டகம் முதல் பிரச்சனை அங்கே.

ಅವಂತಸ್ತೋ ಕಾ ಅವಾವದ್ಯಂತ ತಾವತೀ ರೋಷಧಯೋ ಜಾಯಂತ. இந்த பிரச்சனத்தில் 60 பஞ்சாலி இருக்கு. இந்த 60 பஞ்சாலியிலையும் அக்னிஹோத்திரத்தை பற்றி பிரமோதமாக சொல்கிறார். இந்த அக்னிஹோத்திரங்கிறது பண்ணாமல் இருந்தானேயானால் அவனுக்கு பிராமணியம் கிடையாதுங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கு. நமக்கு இப்போ அபிவாதியை சொன்னாலே பிராமணியம்னு ஆயிடுச்சு. அதில் முத முதல்ல இந்த யாக யஜ்ஞாதிகள் ஆரம்பிக்கும் போது அங்கிரஸ்ங்கிறதான பெரியவாள்லாம் பல நாள் பண்ண வேண்டிய யாகங்கள் பண்ணே இருந்தா, அது என்னாச்சு, நல்லதெல்லாம் நடந்துட்டே இருந்தது, அதுக்கு நடுப்புற பிதர்களுக்கு இவா ஒண்ணுமே கொடுக்கல, பிதிரு தேவதைகளுக்கு கொடுக்கலன்னு ஒன்னா அவனை ஒரு தட்டு தட்டி வாங்கிக்கணுங்கிறதுக்காக வேண்ட ஒண்ணா, இவா மழை பெஞ்சு மழை மூலமா நல்லதெல்லாம் வரும்பொழுதோ பசுக்களுக்கு புல்லெல்லாம் ஏற்படுறச்சே, அந்த பசுக்கள் புல்லுலாம் இதனால இந்த மாதிரிலாம் பண்றது ரைட்டுன்னு எடுத்துக்க. ராமாயணத்துல ராவணன் வந்து எல்லா ஸ்திரீயும் அபகரிச்சான்னு அபகரிக்கணுங்கிறதுக்காக ராமாயணம் படிக்கிறதா. அவன் என்ன பண்ணா, அதுல புல்லுல விஷத்தை கலந்து விட்டான். அதெல்லாம் சாப்பிட்டு சிரமப்பட்டது. இது அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரா இந்த மாதிரிலாம் பண்ணேள் அப்படின்னு கேட்டா, உண்மையை ஒத்துன்ட்டான், நாங்க தான் பண்ணோம், எங்களுக்கு நீங்க பாகம் கொடுக்கல. ஓஹோ, அப்படியா, உங்களுக்கு என்ன பாகம் தரேன்னு ஆரம்பிச்சான் முதல் அனுவாகம். அதுல வந்து அதற்கு அடுத்த அனுபாகத்தில் உபோத்காத்தம்

இதுலதான் இந்த ஸ்வாகாகாரத்தை பத்தி சொல்லியிருக்கா ரொம்ப முக்கியமான பேசிக்கான அனுவாகம் இது. பிரஜாபதி அக்னி தேவதையை சிருஷ்டி பண்ணார், பிரஜைகள்லாம் சிருஷ்டி பண்ணார், சிருஷ்டி பண்ணாரே வழி அது சரியா கவனிக்கல. பெற்றோர்கள் குழந்தையை பெறுவதோடு மட்டுமில்லை, இப்ப அப்படித்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அது ஆயாட்ட விட்டுறாரு. அதை பத்தி சரியானபடி கவனிச்சு போஷணங்கள்லாம் பண்ணலன்னா அது ரொம்ப சரிப்பட்டு வராது. அப்போ பிரஜையெல்லாம் நகர்ந்து ஓட ஆரம்பிச்சா, அக்னியும் நகர்ந்து போக ஆரம்பிச்சார். இவர் ஓடி போய் அவள்லாம் கட்டிப்பிடிச்சு வாங்குவோம்னா கூப்பிடுறதுக்குள்ள வேர்த்து விறுவிறுத்தது. இந்த கதையில தேவையா உள்ளதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த வேர்வையை இப்படி வேர்த்தத்தை இப்படி தொடச்சாராம், இப்படி தொடச்சு இப்படி கீழே போட்டாராம். நெய் வந்துதான். என்ன சார் கதை விடுறேன்னு கேட்கக்கூடாது என்கிட்ட. இப்ப நான் என்ன சொல்றேன், இரண்டு விதமான எசன்ஸான பிந்துக்கள், வாட்டர் பிந்துக்கள் தாய் தகப்பனாரோடு சேர்ந்தால், அதாவது அந்த யோனியினுடைய கைகால் மூக்கெல்லாம் வரதா இருக்குமே. ஆனால் ஏன் எதுலேருந்து வரப்படாது? இது வேதத்தில் 15 இடத்துல கதை சொல்லியிருக்கார். இவர் ஒன்று சொன்னார் இல்லையோ, இந்த பர்ணம்னு ஒரு விருஷம் சொன்னார், பலாச விருஷம், புரச மரம்னு பேர், சுஸ்ரவாகான்னு பேர் சொன்னார். அது எப்படி வந்ததுன்னு வேதம் சொல்றதுன்னா,

0: பரண்ணன்னா உங்களுக்கு தெரியும் இலைன்னு அர்த்தம். ஆனா இந்த மரத்துக்கே இலைன்னு பேர். எங்கயோ உண்டோ இந்த பர்ண விரக்ஷம்னு பேர், இதுக்கு பலாச விரக்ஷம்னு பேரு, சுஷ்ரவாகான்னு நாம வச்சிருக்கிற பேர் காரண பெயர். காயத்ரி தேவி தேவலோகத்திலேருந்து சோமலதாவை எடுத்துன்னு வந்தாளாம். இந்த சோமலதா எடுத்துன்னு வர வேகத்துல ஒரு இலை கொஞ்சம் பழுத்திருக்கும் பொழுது கீழே விழுந்துடுச்சு. விழுந்த உடனே இது புரச மரமா முளைச்சதுன்னு சொல்றது. இந்த இடத்துல பாஷ்யக்காரர் கேட்டார் வித்யாரண்யர், என்னையா இலை விருந்து மழை மாற முளைக்குமா? அதுவும் சோமலதை விழுந்து புரச மரம் முளைச்சதுங்கிறே எள்ள விதைச்சா கொள்ளு வரையுமான்னு கேட்டான். இந்த ஐயா என்ன இதெல்லாம் கேட்கப்படாதீங்க. ஆனா இது வேதாந்த பாஷ்யத்தில் ஒரு இடத்துல இந்த மூங்கல் மரத்தில் சில வேதைகள் மாதிரி இருக்குமா, அதை நன்னா பொசுக்கி அந்த மணலில் அதே இடத்துல போட்டுவிட்டாக்க நல்ல வாழை வரும்னு இருக்குன்னு எழுதியிருக்கான் இல்லையா. தக்த வேத்ர பீஜாது கதலி விரக்ஷ ஜன்மவத்துன்னு எழுதுறாரு. இதெல்லாம் பிரசித்தி இருந்திருக்கு, நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ நாம நெல் விதைச்சாலே நெல் விரைய மாட்டேங்கிறது, என்ன பண்ண பாப்போம் அப்படி இருக்குங்க. அப்போ இந்த இடங்கள்லாம் அவர் கேட்டார், பகவானுடைய செயலை நீ அப்செக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றார். எதுக்காக சொல்ல வரேன், எப்படியும் நெத்தி வேறவே தொடச்சா. இதுக்கு அப்புறம் சொல்ற கதை தான் முக்கியங்க. இப்போ பொய் சொல்லப்படாது, உண்மைதான் சொல்லணும். பொய் சொன்னா ஆபத்து பத்து நாள்ல வரும். பத்து நாள்ல என்ன, பத்து வருஷத்துலயும் வரலாம் இல்லையா. இந்த 2G EG எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு தானே வெடிக்கிறது. அதனால அதுக்கு ஒரு கதை சொல்லுவா, ஆடு மேய்ச்சின்னு இருந்தான் பத்து ஆடை, பொய் சொன்னான் புலி வருது புலி வருதுன்னு. அப்புறம் மூணு நாள் ஏமாந்து போனா, நாலாவது நாள் நிஜமா புலி வரைச்சு புலி வருதுன்னா ஏமாந்து போய் அவள்லாம் பேசாம இருந்தா புலி வந்தது கடிச்சது ஆளுக்கா, ஆள் இறந்து போனானா இல்ல கை கால் போச்சா அது வேற கதை. இந்த கதை சொன்னா பொய் சொன்னா ஆபத்து வரும்னு எடுத்துக்கணுமே வழிய. அவன் எத்தனை ஆடு மேய்ச்சான், அவன் போனப்புறம் ஆடெல்லாம் என்னாச்சு, நாம ஏதாவது பண்ணைக்கு வாங்கிக்கலாமா, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அதுலேருந்து கதை முடிஞ்சா, வாட் இஸ் த லெசன் ஃப்ரம் திஸ் ஸ்டோரி, வாட் இஸ் த லெசன் ஃப்ரம் திஸ் ஸ்டோரின்னு இங்கிலீஷில் சொல்லுவான். இந்த கதையிலிருந்து உணர வேண்டியது என்ன. அதுபோல வேர்வையை தொடச்சார். இந்த இடத்துல வேதம் ஒரு கதை சொல்றது, நமக்கு உடம்புல அவளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி வழுக்க தலையை தவிர தலையில் மயிர் முளைக்கிறது. ஆண்களாக இருந்தால் இங்கெல்லாம் மீசம் முளைக்கிறது. நெத்தியில் யாருக்கும் மயிர் முளைக்கல, ஏங்கிறதுக்கு பதில் சொல்றது. தஸ்மாத்ராடே கேசான சந்தி, இவர் நெத்தியை இப்படி தொடச்சி எரிஞ்சதுனால நெத்தியில் யாருக்கும் நல்ல வேளையா கேசம் முளைக்கலையா, அதுக்காக தான் எல்லாரும் இப்படி தள்ளி விட்டுக்கிறான். எங்க புரியுறதும் இல்லை, அது நெத்தியை மறைக்கட்டமேங்கிறதுக்காக எவனால ஆன உபகாரம், கண்ணு வரைக்கும் மறைச்சு அது ஒரு தினசா இருக்குது, அது கரடியா மனுஷாலா ஒண்ணுமே புரியல. இந்த கிராப்பை பண்ற ஜோர் இருக்கு பார்த்தோம் இல்லையோ, கைக்கு அம்பிட்டது அது ஒண்ணுதான். சிக்கபிச்சுக்கோ ஒழுங்காடுறா, நெத்தியெல்லாம் விடாதுன்னு எல்லாத்தையும் இழுத்து விட்டுக்கிறது, இந்த பக்கம் தள்ளுறது அந்த பக்கம் தள்ளுறது. இதுக்கும் கிராப்புன்னு பேரு, இந்த பயிர்களுக்கும் கிராப்புன்னு பேரு. இது இந்த தோட்டத்தெல்லாம் செதி செய்தி விடுறான் பார்த்தேன் இல்லையோ, அதுக்கு என்னென்ன மாதிரி செதுக்கிறதுக்கு எத்தனை ரூபான்னு சலூன்ல பார்த்தேன்னா 50 ரூபாயிலேருந்து 750 ரூபா வரைக்கும் இருக்கு இந்த தலை வெட்டுறது. நான் ஆச்சரியம், நாங்களாம் ஏதோ சில சமயத்தில் சலூன்ல போய் தான் பண்ணிக்க முடியாதுங்க, பார்த்தா லிஸ்ட் நிறைய இருக்கு. 750 ரூபா வரைக்கும் போட்டிருக்கேன் சார், இதை போட்டு அப்படி கட் பண்றான் அப்படி கட் பண்றான், ஒரு தினசா அம்ட்டு இருக்கு. கிராப்னு பேர் இருக்கு. சசியமிவ மர்த்திய பச்சதே சசியமிவ ஆஜாயதே புனா. இந்த மூணு வார்த்தை பயிறு உயிரு மயிறு, இந்த மூணு வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்பப்ப கட் பண்ணுவா புண்ணிய பாபத்தினால என்ன. அதுதான் நச்சிகேதஸ் யமலோகத்துக்கு போறச்சு சொன்னானா, அப்பா யமனு கொடுத்தேன்னார், இவன் கிளம்பிட்டான். எல்லா நான் கோபத்தில் சொன்னேன்டா, சொன்ன சொல் தவறப்படாதுப்பா. ராமாயணமும் இந்த கடோ காட்டகத்தில் இருக்கிற கதையும் ஒன்றும், ராமாயணத்தில் காட்டுக்கு போனா அம்மாவும் அப்பாவுமா சேர்ந்து, ராமனை விட நச்சிகேதசு ஒரு படி உயர்ந்தவன். பட்டிமன்றம் எங்கே போட்டாலும் ஜெயிக்கலாம். 14 வருஷம்தான் போச்சோன்னா காட்டுக்கு போயிட்டு திரும்பி வர சொன்னா இவனை யமலோகத்துக்கே அனுப்பிச்சான். இவன் சின்ன வயசு என்ன, இவன் உடனே புரட்டு போட்டான். அதனால நச்சிகேதசனுடைய வைராக்கியத்தை சொல்ல வரேன். எதுக்காக சொல்ல பிறகு அந்த கட் பண்றதுக்கு இந்த இடத்துல முளைச்சு போட்டதுனால தலைமையில இல்லை. லலாட்டேன்னு அர்த்தம், ரலையோர பேதம். லலாட்டம்னு நெத்திக்கு பேரு, லலாட்டம்னு எவ்வளவோ ருத்ரனுடைய இதுலாம் இருக்கும் இல்லையா, லலாட்ட நேத்ரா ரராட்டே கேசான சந்தி. இப்ப என்ன பண்ணார், இவருக்கு இந்த சமயத்தில் நெய் எடுத்து ஹோமம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஒரு ஃபோன் கால்னு வச்சுங்களேன், இப்போ ஆற்றுக்கு போய் இவர் சொன்னார் பார்த்தீங்களா, காமதேனு நெய்யெல்லாம் எடுத்து வர முடியாது, அது பேர் தான் காமதேனுங்கிறான் ஆவின்கிறான், அதில் எருமையாக கழுதியாக எல்லாம் கலந்துருக்குங்கிறான், மேல பேருக்கு தான் பசும்பால். இதை நெய் எடுத்து ஹோமம் பண்ணுறதா வேண்டாமான்னு சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்தால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இழுப்பான்னு சொன்னோம் இல்லையா,
1: ஜுஹவானி தங்க சிகித்சது ஜுஹவை.

இந்த இடத்துல பல பல விஷயங்களை கொட்டிருக்கு வேதம். இவருக்கு இந்த வேர்வையிலிருந்து வந்ததனால இது அவ்வளவு பியூரிட்டி இல்லை. நாம கடையில வாங்கி பண்ற நெய்யுக்கும் பியூரிட்டி கிடையாது. இருந்தாலும் நாம் ஆஜ சம்ஸ்காரங்கள்னால பழைக்கிறோம், அதை சரி பண்ணிக்கிறோம். இவர் இதை பண்ணலாம், இப்ப பண்ணியோ ஆகணும். இந்த டயத்தில் யுகவாணி மெய் கிவ் இன் த ஃபயர் ஆர் நாட் மாஹௌஷா எதுக்காக நீட்டினார் இவர்? இப்போ சந்தேகமா இருக்கு, இது தீர்மானம் ஆகணும் இழுத்த. அப்பதான் சந்தேகம்ங்கிறதே உலகத்தில் வந்துதான். இப்படி விசிகித்சான்னு சொன்னா சந்தேகம், விசிகித்சா சிகித்சான்னா வைத்தியம், விசிகித்சான்னா சந்தேகம். அன்றைக்கு தான் முத முதல்ல சந்தேகம்னு ஒன்று வந்தது. இதோடு நிறுத்தப்படாத வேதம். இவர் ரொம்ப பெரிய மனுஷனா இருக்கிறதுனால பிரஜாபதிக்கு சந்தேகம் வந்துதான். உலகத்துல பணக்காரர்களுக்கு தான் சந்தேகம் வரும்னு சொல்லிருக்கு. வசிய ஏவச்சே, இதுக்கு எனக்கு பல அர்த்தங்கள் துணிக்கிறது. ஒரு ஏழை ரோட்ல படுத்து தூங்குறான்னா அவனுக்கு ஒரு சந்தேகம் கிடையாது. இந்த பணத்தை எந்த பேங்க்ல போடுறது, இதை பிளாக்கா ஒயிட்டா, இது எப்படி ஒயிட் பண்றது, இந்த மாதிரி எத்தனை சந்தேகங்கள் இருக்கு. இது ஆடிட்டர் சொல்றதா வேண்டாம், ஆடிட்டரே கவலைப்பட்டாருன்னா அப்புறம் இந்த மாதிரி ஆயிரம் சந்தேகம். இது எங்க வச்சு பூட்டுறது, புரியலையா? இல்ல இது ஏதாவது சப்தாத்துக்கு வந்து கேட்டா கொடுக்கறதா வேண்டாமா? ஆள் அடிச்சா ஒண்ணும் கிடையாதுன்னு ப்ராப்ளமே இல்லையா? இது பிருகதாரண்யக உபநிஷத்தின்னு சொல்றது. வசதி உள்ளவர்களுக்கு தான் சந்தேகங்கள் வரும், வசதியே இல்லைன்னு ஒரு கவலை இல்லை. அதனால தத்ய ஏவம் வித்வான் விசிக வசிய ஏவச்சேதய, இது நடுப்புற போறதான உதிரி. இதுக்கெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ்னு பேர். வேதத்தில் சொல்ல வந்த சமாச்சாரம் வேலை, பை ப்ராடக்டா வர விஷயம் வேற இல்லையா? ஒரு கம்பெனியில ஷேர் ஹோல்டர் மீட்டிங் போட்டா அதுல என்னவாவது முக்கியமான விஷயங்கள் டீல் பண்றதுக்கு தான் உண்டுங்கிறது உண்டு. ஒரு உதாரணம் சொல்லுவேன் நான் எல்லாத்துக்குமே. அங்க முன்னெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என்னன்னா 10 ரூபா போட்டு வரும் ஒரு ஷேர் வாங்கியிருந்தா கூட ஷேருக்கு மட்டும் இங்க கூப்பிடுவோம். எம்மா இருக்கிறவங்க கூட அங்க போனாலும் போவோம். ஏன்னு கேட்டா அங்க ஏதோ டிஃபன் பாக்ஸும் ஒரு ஸ்னேக்கும் ஒரு பர்பியும் கொடுக்குறான்னு பார்த்தான். எல்லாருமா இதை மட்டும் எல்லாரும் வாங்கிட்டு போறான், இப்ப நிறுத்திவிட்டான் எல்லாரும். அங்க வந்த விஷயம் மாடியில போய் மீட்டிங்ல ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்காக வந்த ஆள் இந்த டிஃபனை வாங்கி சாப்பிட்டு போட்டான். சில பேர் பஜனைக்கு வந்து சுண்டல் சாப்பிட்டு பிசாம போடுவோம், நாம சங்கீர்த்தனத்துக்கு ஆள் இருக்க மாட்டான். இங்க அப்படி இல்லை, இங்க டிஃபனுக்கும் இருக்கும் அப்புறமும் இருக்கும் முன்னாடியும் இருக்கும். இந்த வேதம் பை ப்ராடக்டா உதிர்த்து விட்டது. அப்புறம் பார்த்தார் இவர் ஹோமம் பண்ணுமா வேண்டாமான்னு யோசிச்சு இருக்கிறதுக்குள்ள அசரீர் வாக்கு வந்துதான். சொல்லுவார்

இந்த ஹோமத்தை பொறுத்தினதாக ஆரம்பிச்சுட்டதுனால இதில் இருக்கக்கூடியதான சில விஷயங்களுடைய சிக்னிபிகன்ஸை மட்டும் இன்னைக்கு சொல்றதாக இப்போ பிளான் என்னென்ன நடுப்புற போடுறதோ போட்டோம். இப்போ இவருக்கு ஒரு அசரீரி வாக்கு வந்தது. ஜுஹுதீதி நாம உபாசனெல்லாம் பண்ணும்போது ஆத்துக்காரி பர்மிஷன் கேட்போம், கையில் அக்ஷதையை வச்சுண்டு ஹோஷ்யாமி அம்மா இந்த உபாசனத்தில் ஒருபடி அடிச்சு போடுறேன், எதா இருந்தாலும் ஆத்துக்காரி பர்மிஷனோடு தான் செய்யணும் கல்யாணத்துக்கு அப்புறம். எவ்வளோ பெருமை கொடுத்துருக்கா பாருங்க கோபாலுக்கு. உயிரை விடணும்னா கூட கேட்டு விடணும்னா, சன்னியாசம் வாங்கிக்கணும்னா மரியாதையே கேட்கணும். எது ஒன்று பண்ணணும்னாலும் அனுமதேஜ் ஹோத்தின்னு அந்த கல்யாணத்தை பற்றி சொல்றச்சே நான் இன்னொரு நான் சொல்றேன் அது விவரங்களை. பரமேஸ்வரன் வேடிக்கையா இருக்கு, இவர் இருக்கிறச்சே சொல்லணும் போல இருக்க. பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு வந்து கேட்டார், சாப்பிட்றதுக்கு புறப்பட்டார் விஷத்தை, ஆத்துக்காரிட்ட சொல்லிட்டு போகணும் எங்கே போறேன்னு சொல்லணும். அப்பா எங்கே போறேன்னு கேட்கப்படாதே ஒழிய நீங்களே சொல்லணும், அதுக்கு இடம் வைக்கப்படாதுன்னு அர்த்தம். நான் போய்ட்றேன் எங்கே போறேன், இல்லை மார்க்கெட்டுக்கு நானும் வரேன், இது இவர் போகவே கூடாது ஆபத்துன்னு அர்த்தம். எங்கே போறேன் நானும் வரேன்னா இதை விட அபசகுனம் வேற கிடையாது. அதுக்காக இவன் வராதுபடி நான் இடத்துக்கு போயிட்டு வரேன்மா, நீ போயிட்டு ஜாக்கிரதையாக இரு, உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும். இவர் சொன்னார் இல்லையோ பூவெல்லாம் வாங்கிட்டாக்க பிரியமா இருப்பாங்க, அதை விட பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப பிரியமா இருப்பா குமரன் சில்கில். இவர் பார்த்தார் இவருடைய ஜுஹுதி ஹோமம் அவர் புறப்படுறச்சே, அம்மா தாட்சாயணி பார்வதி நான் போய் விஷம் சாப்பிடணும்னு உங்கள் அண்ணா தான் கூப்பிடுறாரு போயிட்டு வரேன்னார். பேஷா போயிட்டு வாங்கன்ட்டான், யாரும் சொல்லக்கூடாது இந்த பதில. ஆத்துக்காரர் நான் விஷம் குடிக்கிறேன்னா சரின்னு இந்த காலத்து மோசமான டைவர்ஸ் கேஸாக இருந்தால் கூட சொல்ல மாட்டேன். என்ன தைரியத்தில் சொன்னார் ஆதிசங்கர் ரவி கழுங்க சொல்லுவார். இங்கே இங்கே சன்னியாசியாக வந்தபோது சொல்கிறார், இதனால சொன்னார் தவஜனி தாடங்க மகிமா. இதை வந்து சுகாச்சாரியர் வந்து பாகவதத்தில் சொல்லும் பொழுது இந்த தக்ஷ யஜ்ஞத்தை பற்றி சொல்கிற இடத்துல ஞாபகமாக சொல்கிறார், பிரபாவஜ்ஞா அன்பமோதத்தா. இவர் கேட்ட உடனே வேஷம் சாப்பிடுங்கன்னு She has given permission. Enna dhairyam nar prabhavajna because he knows the greatness. Abdinu irukanga idhukku vyakhyanathula sridhariyathula solrar swaprabhavajna patiprabhavajna cha. Avalukku thannudaiya mahimaiyum theriyuma aathukkarude mahimaiyum theriyuma. Abdina enna artham nar kalyanathum poludhu

ஸ்தம் விபரே தத்வா யாசாஸ்தம் கொடுப்பாது. தத்வாயான்னு பதம் அங்க கிருத்வா யசாமிஹி கிருத்வாயா, கிருத்வா வரும் கிருத்வாயாவும் வரும். அப்போ நம்முடைய மங்கல்ய பாக்கியத்தினால இவரை யமனும் ஒண்ணு பண்ண முடியாது, யவனும் ஒண்ணு பண்ண முடியாது. யமனும் ஒண்ணு பண்ண முடியாது, யவனும்னா விஷம் விஷம் ஒண்ணு பண்ண முடியாது. இது தற்பெருமை ஆயிடும், அப்படி சொல்ல முடியாது. பதிப்பிரபா விஜ்ஞானி ஸ்ரீதர சுவாமி சொன்னார், மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய தே நமஹ. இது தெரியாமல கல்யாணம் வேண்டா, எல்லாம் ஒவ்வொருத்தர் கம்ப்யூட்டர்ல பார்த்து கொடுத்தானு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு, இதெல்லாம் ஃப்ராடு யோகியது, அங்கெல்லாம் நிஜமான யோகியது, அவ்வளவுதான் விஷயம். இன்டர்நெட்ல போட்டு விட்டுறான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் சம்பந்தம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம், ரெண்டு பேருமா வந்து நமஸ்காரம் பண்றான், புரியுறதோ இல்லையா? சரின்னு விட்டா போய் சாப்பிட்டார்னு இருக்கு. அது மாதிரி இந்த வாகித்தேயத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு போகணுங்கிறதாக உண்டு. இவர் கேட்ட உடனே நான் தான் யார் சொல்றேன், பர்மிஷன் வாங்கி ஹோமம் பண்றான். அதுபோல ஜுஹுதீன்னு சொல்லுவாங்க, ஜுஹுதீன்னா பிளீஸ் டூ யுவர் ஆப்ளேஷன், ஆப்ளேஷன்ஸ் போடலாம்னு அர்த்தம், ஜுஹுதி ஹோமம் செய்யுங்கள். அப்போ இவர் இந்த நெய்யை விடுறதா விடலையான்னு சந்தேகப்பட்ட உடனே ஜுஹுதீன்னு வாக்கு வந்தோடனே யாரா ஃப்ராடுக்கா பின்னாடிலேன்னு சொல்ல முடியும், வேண்டாம் எதா பண்ணுவோம், மறைஞ்சுட்டே இருந்தேன், இதோ வந்துட்டேன் பண் சரிதான், நீங்கள் ஏதோ சொகுனு அனுப்பிச்சுவிட, இதெல்லாம் ஃப்ராடு நடக்கலாங்கிறதுக்காக என்றைக்குமே இந்த ஃப்ராடும் உண்டு சத்தியமும் உண்டு. யாரப்பா நீங்கார் இல்லை உங்க வாத்துக்காரி தான் சரஸ்வதி ஸ்வைவ தேவாகித்ய பிரவி, உங்களுடைய வாக்தேவத்தை தான் நான் சொல்றேன் ஹோகுதீன்னா பார்த்தார். உடனே பட்டுன்னு ஹோம் உண்டார், அந்த நெய் எடுத்து அக்னயே ஸ்வாஹா டேஷ் ஸ்வாஹா யாருக்கு வேணா போட்டுக்கலாம், அது அக்னயே ஸ்வாஹா இந்திராணியை ஸ்வாஹா குபேராய ஸ்வாஹா நவகிரகாய ஸ்வாஹா எவனும் சொல்லுங்க, ஸ்வாஹான்னு ஹோமம் பண்ணாராம். இன்னைக்கு தான் இந்த மந்திரம் வெளியாச்சு. ஸ்வாஹாங்கிறது ரெண்டா பிரிங்கோ, ஸ்வா தன்னை சேர்ந்ததான வாக்கானது, ஆகன செட் என்னுடைய வாக்கு நல்ல வார்த்தை சொல்லித்தேன்னு போட்டாராம், இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சு ஆஹ, இதுக்கு தீர்க்கம் வரும், வெல் செட். சுன்னா வெல் இல்லையா, சுப்பிரபாதம்னா குட் மார்னிங் தானே, சரிதான், ஸ்வாகதம்னா வெல்கம் தானே, இல்லை எனக்கு சந்தேகம் இருக்க கேட்கிறேன், ஆஹான்னா செட்டுன்னு அர்த்தமும் இல்லையா, வெல் செட்டுன்னு போட்டார். ஆஹ ஸ்வாகாங்கிறது வெல் செட்டுன்னு அர்த்தம்ங்கிறது அங்க, ஆனா நான் முதலே சொல்லிட்டேன் இதை நான் கொடுக்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கிறது தான் இங்க வேதம் இந்த பெருமையை சொல்றது. இந்த மாதிரி இந்த சுவாகார மந்திரம் வந்ததுன்னு நினைச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் சமிதாதான ஹோமமா இருக்கட்டும் என்ன ஹோமமா இருக்கட்டும் நாளையிலேருந்து பண்ணும்போது ஞாபகம் வச்சுட்டேன்னா இத்தனை நாளா ஏற்பட்ட பலனை போல பல மடங்கு பலன் உண்டு. ஒவ்வொரு ஹோமத்தையும் வைதிகாலெலாம் இந்த சுவாகா இப்படி வந்து நினைச்சின்னு பண்ணுங்கோ, கர்மாக்களுக்கு சமிருத்தி நிறைய வரும், சந்தேகமே இல்லை. ஜென்ம வேதா ஸ்வாகாரம் பிறந்ததை யார் தெரிஞ்சுண்டு ஸ்வாகா சொல்லி ஹோமம் பண்றானோ கரோதி ஸ்வாகாரேணி, அந்த சமயத்துல ஞாபகம் வரணுமே என்ன, வேற எதுக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, இங்க உட்காந்து ஆபீஸ் ஞாபகத்துக்காக சுவாகாரம் பண்றது இதுதான் ஞாபகம் வரணும், ஏன் இதுக்காக உட்காந்துருக்கோம், இது ஞாபகம் வரலன்னு பரிசஹால போய் அந்த கொஸ்டினுக்கு ஞாபகம் வரலன்னு ஆத்துக்கு வந்து சொன்னா மார்க் போடுவோம் என்ன, அப்பப்போ ஞாபகம் வரணும், ஞாபகம் வரலன்னா உபநயன மந்திரத்துக்கு போகணும், ஸ்மிருதஞ்சமே அஸ்மிருதஞ்சமே தன்ம உபயம் ரதம், ஞாபகம் வர வேண்டிய விஷயம் ஞாபகம் வர வேண்டிய சமயத்துல ஞாபகம் வரணும் இந்த குழந்தைக்கு அப்படின்னு உபநயனம் பண்றச்சு போடுறோம். சில குழந்தைகள் என்ன பண்ணுது, ஆத்துல நூற்றுரூவா சொல்லும் கீதையை, ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் நல்லா எழுதும், பரிசஹாலவி வாங்கினோடனே இவன் பிராரப்தமோ குழந்தை பிராரப்தமோ எல்லா கேள்வியும் மறந்து போயிடும், வெளியில வந்தோடனே எல்லாம் சொல்லும். இந்த வைத்தியத்தை கிட்ட என்ன பண்றது, இது உபநயன மந்திரம் சரியாகலன்னு அர்த்தம். உடனே நீங்க உபநயனமே இல்லாதவாள் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாள் ஃபாரினர்னா, அவன் போன ஜென்மாவில் பண்ணியிருக்கான் உபநயனம்,

0: கடைசியில சுவாஹா சொல்லி ஆகணும். இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ரெண்டு தினசாவும் பேசின்னு இருக்கா, நான் ரெண்டு ரைட்டுன்னு சொல்லிவிடுறது எப்பவுமே, ஏன்னா நமக்கு ஒரு பக்கம் நிச்சயம் தெரியாதுனால ரெண்டு பஞ்சாங்கம் மாதிரி. இந்த பல பல மந்திரங்கள் இருக்கு, இப்பெல்லாம் எல்லா சுதர்சன மந்திரம், தன்வந்திரி மந்திரம், சனேஸ்வரம், எல்லா மந்திரமும் இருக்கு. சில மந்திரத்திலேயே அந்த மந்திரத்திலேயே சுவாஹா இருக்கு, உண்டா இல்லையா? சுதர்சனத்துக்கு இருக்கும் அப்படியே, தேவகி புத்திராய் அதுக்கு இருக்கு. இப்போ ஒரு சந்தேகம் எங்கள்கிட்ட கேட்கறா, அதுலேயே சுவாஹா இருந்தா இன்னொரு சுவாஹா சொல்லி பண்ணணுமா, இல்ல அந்த ஒரு சுவாஹா போடுமா? நமக்கெல்லாம் ஒன்று குறைஞ்சாலும் லாபம் தான், அதே போறோம்னு ஒரு பட்சம். அதுலேயே சுவாகா இருந்துருத்துனா இன்னொரு தரம் சுவாகா சொல்ல வேண்டான்னு. அந்த எழுத்துல வந்து 28 எழுத்துன்னு இருந்ததுன்னா மந்திரம் பூரா சொன்னப்புறம்தான் சுவாகா சொல்லணும். சுவாஹா சுவாஹா ரெண்டு தினசாவும் நடக்கிறது. ஆனால் 4 வைதிகால் சுவாகா சொல்லி 4 வைதிகால் சுவாகா சுவாகா சொல்லாதீங்க, எல்லாரும் ஒரு தினசம் சொல்லுங்க. இதுலயே ரெண்டு கட்சி அங்க போய் ஆரம்பிக்க கூடாதுன்னா ரெண்டு தினசாவும் சமாதானம் சொல்லலாம். எதுக்காக சொல்ல வரேன், இந்த சுவாகாரத்தை இப்படி உண்டாச்சுன்னார், இதில் போட்டார் ஹோமம்னு மேலே போயிட்டு கதை, அதுக்கப்புறம் போட்டோம். இந்த அக்னியை 4 பக்கமும் வச்சதுக்கு அப்புறம் தர்பை போடுறோம், 3 குச்சி வைக்கிறோம். அதுக்கு என்ன பேர், பரிதின்னு பேர், குச்சின்னு சொல்லக்கூடாது, அது ஹோலிஸ்டிக்ங்கிறான். சமயத்துக்கு என்ன சொல்கிறான், ஹோலிஸ்டிக்கா, ஹோலிஸ்டிக்னு சேர்த்துனாக்க சமக்ரம்னு அர்த்தம், ஹோலிஸ்டிக் வியூ ஆஃப் அத்வைத வேதாந்தான் போட்டிருந்தது. எனக்கு ஒன்றும் புரியல, ஹோலிஸ்டிக்னா என்னன்னு கேட்டேன் பக்கத்தில் இருந்த ஒரு ப்ரொஃபஸர், இப்போ நாலு நாள் முன்னாடி மத்தூரில், ஹோலிஸ்டிக்னா தெரியாத உங்களுக்கு சமக்ரம்னு அர்த்தம் சொன்னார். அப்போ ஹெச் போடணுமேன்னு கேட்டேன், ஹெச்ஓஎல் தான் போட்டிருக்கு, WHOL தான் ஹோல்னு அர்த்தம். ஐயோ இந்த கேள்வி எங்களுக்குலாம் தோணவே இல்லையார், எனக்குன்னு இங்கிலீஷுக்கு ஒன்று தோணும். இந்த ஹோலிஸ்டிக்னா ஓட்ட உள்ளதுன்னு அர்த்தம் வரும். என்னாச்சு, இந்த 3 பக்கம் வச்சான், ஹோலிஸ்டிக், அது ஹோலிஸ்டிக்னா எனக்கு இந்த ஹோலிஸ்டிக்கா அந்த ஹோலிஸ்டிக்கா இருக்கு. ஸ்டிக்னா STICH, ஸ்டிக்னா குச்சி. ஓஹோ சரிதான், விடுங்க, ஹோலினஸ் வேண்டாதுக்கெல்லாம் ஹோலி ஹோலின்னு போட்டுக்கிறான், அது வேற விஷயம் அப்புறம் இல்லையா. சைண்ட்டுங்கிற வார்த்தை இருக்கு, என்ன நீ ராத்திரிக்கு ரொம்ப முக்கியம் இருக்கா சொல்ற, சந்துங்கிற வார்த்தை சைண்ட்னு ஆயிடுச்சு. இதை யாரோ சில மதஸ்தர்களுக்கு தான் சைன்ட்னு போடணுங்கிறான். சந்துனா என்ன அர்த்தம்னா, பிரம்மஸ்வரூபத்தை உணர்ந்து எல்லோரிடமும் கருணை காட்டும் நம்ம மகாபிரிவா பெரியவா மாதிரி இருக்கிறவளுக்கு சந்துன்னு பேர். சந்துக்கு என்ன லட்சணம் சொல்றதுக்கு, சந்தை தான் அவன் சைன்ட்னு சொன்னாங்கிறதுனால நான் ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன், அது வேற விஷயம். சந்துக்கு என்ன லட்சணம்னா, மனசு வச்சசிக்காயே புண்ணிய பீயூஷ பூர்ணாக திரிபுவன உபகார ஸ்ரேணிபி பிரீணயந்த பரகுண பரமாணு, வெரி குட், யாரு சொல்லுங்க, பரகுண பரமாணூன் பர்வதீகிருத்த நித்தியம் நிஜஹிருதி விகசந்த சந்தி சந்த கியந்த. சந்தகாங்கிறதான பெரியவர்கள் எத்தனை பேர் இருக்க முடியும் உலகத்தில்ன்னு கேட்டான், ரொம்ப பேர் இருக்க முடியாது. சந்தகாக்கு லட்சணம் சொல்லணும்னா 3 டிஃபினேஷன் சொன்னான், மனசி வச்சசி காயே, த ஹோல் கல்ச்சர் ஆஃப் பாரத சனாதன தர்மா இஸ் ஹியர் இன் திஸ் ஸ்டான்ஸா. மனசி வச்சசி காயே, மனதிலும் வாக்கிலும் உடலிலும் ஒரே விதமாக இருக்கக்கூடியதான நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், புண்ணிய பீயூஷ பூர்ணாக, புண்ணியமாகிற அமிர்தம் நிரம்பியிருக்கணும். அது மட்டும் இல்லை, திரிபுவனம் உபகார ஸ்ரேணிபி பிரிணயந்தா, எர்த் அந்தரிக்ஷா அண்ட் ஹெவன், இந்த 3 லோகத்தையும் தான் பண்ணக்கூடிய உபகாரங்களினால ஹெல்ப்புகள்னால சந்தோஷப்படுத்தணும். 3வது, பிறரிடம் உள்ளதான அயோட்டா அணு மாதிரி இருக்கக்கூடியதான குணங்களை விர்ச்சுவ மலைப்படுத்தி சொல்ல வேண்டும். பிறர் குணத்தை தங்குணத்தை இல்லை, நாமும் சொல்லுவோம், நம்மகிட்ட இத்தணுன்றதா பிரிச்சு பண்றது. நமக்கும் சில மெக்னானிஃபையிங் கிளாஸ் எல்லாம் இருக்கு, அவர் சின்ன தப்பு பண்ணியிருந்தா அதை மலையா ஆக்குறது, நம்ம நம்ம விஷயம் நமக்கு தெரியுமே இல்லையா. பரதோஷத்தை பரமானது பண்றோம், பரகுணபரமா மகா பிரிவாழ்கிட்ட இது இவ்வளவும் இருக்குங்கிறத பத்தி நான் மூணு நாளைக்கு உபன்யாசம் பண்ண முடியும் என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல. பரகுண பரமானூன் பர்வதி கிருத்திய நித்தியம், ஆயிரம் பேர் கூட்டம் வரட்டும், கனகாபிஷேகம் நடக்கட்டும், அல்லது மடத்துல அடுத்த வேளை சமையலுக்கு அரிசி இல்லைன்னு இருக்கட்டும், எப்பொழுதும் முகம் மலர்ந்து சந்தோஷமா இருப்பார். நிஜ ஹிருதி விகசந்தா, அது என்ன ஆச்சரியம்! என்ன பெரியவாளை பத்தி சொல்லாம இந்த இந்த உபன்யாசம் பண்ண முடியுமோ? மகாபிரிவா மெட்ராஸுக்கு முத முதல்ல ரொம்ப 32 வந்தாலாம், 32 மெட்ராஸ் இவ்வளவு கூட்டம் கிடையாது. அப்புறம் 57 வந்தாலாம், நான் அது வரைக்கும் எனக்கு பெரியவாளை தெரியாது. எனக்கு 63 பெரியவாளை தெரியும், என்னுடைய 19 வரைக்கும் நான் பார்க்கல. அப்போல்லாம் 5 பைசா கொடுத்து பஸ்ஸில் போகணுன்னா கூட காசு கிடையாது, அனுப்ப மாட்டேன், அது வேறு விஷயம். அந்த 57 வந்தபோது பெரியவா சொன்னாலாம், இந்த சன்னியாசியெல்லாம் டவுனுக்கெல்லாம் வரக்கூடாது, இந்த பரப்பட்டினத்தில் போய் வந்தேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன் 10 நாளாக. நேற்றுக்கும் இன்றைக்கும் அந்த வருத்தம் போயிடுத்துனாராம். என்ன சொல்ல போகிறாருன்னு இப்படியே என்ன வருத்தம் போச்சுன்னா, நீங்கள்லாம் எனக்கு ஒரு பெரிய பரீட்சை வச்சேலிங்க. அப்போல்லாம் காஞ்சிபுரம் போகிறது பெரிய கஷ்டம், காஞ்சிபுரத்துலேயே இருந்திருந்தால் அவ்வளோ கூட்டம் போகாது. இப்போ நீங்கள் அவர் லங்கைக்கு போட்டோம், லண்டனுக்கு போட்டோம், 5 நிமிஷத்துலேயே இவன் போடுவான் வேறு ஃப்ளைட்டில். நான் வந்து பூஜை பண்ணும்பொழுது அங்கே இருக்கிறச்சு ஒன்றுமே யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாததுனால அப்படியே பூஜை பண்ணிட்டுருப்பேன் சந்திரமௌலீஸ்வரரை. இந்த டவுனில் வந்த உடனே நீங்கள்லாம் எனக்கு ஒரு பரீட்சை வச்சேல், நாங்கள் எதாவது பேசிகிட்டே இருக்கோம், டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது இவர் பூஜை பண்ணுறது ஏகாகிரமாக பண்ணுறாரா இல்லையாங்கிறதாக பரீட்சை பண்ணேள், நான் அநேகமாக பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னாரான். மறுநாள்லேருந்து பின் ட்ராப் சைலன்ஸ். என்ன ஒரு கண்டிக்கிற விஷயம் பார்த்தேளோ! அது மட்டும் இல்லை, இவ்வளோ பேர் வரட்டும் கொட்டட்டும், மடத்தில் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கட்டும், அப்பவும் நிறைய தர்மங்கள் பண்ண சொல்லுவான். என்ன எப்படி பிரிவா, எல்லாருக்கும் வாரி அடிச்சுண்டு, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை, யாரோ பணம் பணமாக மூட்டை மூட்டையாக கொண்டு கொட்ட போறானான்னு கேட்டாரான். ஏண்டா காமாட்சி பார்த்துக்கிறான்னாரா. இவர் சொல்லி அடுத்த நிமிஷம் வெள்ளி காயன்ஸ் 10 மூட்டை வந்துதான். இதுபோல் 1000 விஷயங்கள் சொல்லலாம். இதை மாண்டு முண்டகோ உபனிஷத்தை சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சந்துக்கள் வேத மந்திரங்களை சொல்லி கர்மாவை பண்ணி சிரவண மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி ஆத்ம ஜானம் வந்த ஒருத்தர் தான் அப்படி இருக்க முடியும் திருடமா. அது அப்படி இருக்கிறவாளை நம்ம கொண்டாடணும். அவள் கொண்டாட்டங்கள்லாம் இந்த வேத சத்தாகம் பண்ணுறது தான். எதுக்காக இல்லைன்னு பெரியவாள் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறார். அங்கே ஒரு மந்திரத்தில் சொல்கிறார், இந்த மாதிரி ஞானிகளாக இருக்கிற குருக்களை நாம் எப்பொழுதும் பூஜை பண்ணி ஸ்மரிக்க வேண்டும். அவளுக்கு என்ன லட்சணம்னா, அங்கே வேற லட்சணம் சொல்றது, எம் எம் லோகம் மனசா சம்விபாதி விசுத்த சத்வ காமயத்தே யாம்ச காமான் தம் தம் லோகம் ஜெயத்தே தாம்ச காமான் தஸ்மாத் ஆத்மஜம் ஹி அர்ச்சையேத் பூதி காமஹ. 3வது முண்டகம் கடைசி மந்திரம் இது. 6 முண்டகம் இருக்கு. முண்டகம்னா தலையில சட்டியில நெருப்பை வச்சு தலையில வச்சுண்டே இந்த 6 முண்டகத்தையும் அத்தியனம் பண்ணணுமா. அதனால இந்த முண்டக உபனிஷத்துக்கு முண்டக உபனிஷத்துன்னு பேரு. நீங்க அப்படிதான் அத்தியனம் பண்ணணும்னு ஏற்கனவே ஒழுக்கத்திலேயே இருக்கு, சட்டியெல்லாம் வைக்க முடியாது. அப்படியே ஒரு சில சில சாகாத்தியனத்துக்கு சிரோபிரதம் விதிவத் ஜெயிஸ்து சீர்ணம். அப்போ பலன் ஜாஸ்தி சொல்றார். நமக்கே ஒவ்வொரு காண்டம் அத்தியனம் பண்ண பண்ணச்சு என்னென்ன விரதங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து தான் மொத்தமா சேர்ந்து நாம் என்ன பண்றோம், பூப்பிரதிநிதிகம் சந்தன காஷ்டம் பிராமணாய துபியம் அகம் சம்பிரததே கோப்பிரதிநிதிகம் நாரிகேளகண்டம் வித் 6.5 ரூபாய் துபியம் அகம் சம்பிரததே. நாம் எல்லாம் சப்ஸ்டியூட் வச்சுருக்கோம். பசுமாடு 4000-5000 வாங்கி கொடுக்கணும்னா அதுக்கு ரெப்ரசன்டேஷனாக 6.5 ரூபாயும் ஒரு அழக தேங்காயும் இல்லை அதெல்லாம் கிடைக்கும். இப்போ இன்னி ராத்திரி போய் அங்கே பார்த்தேன்னா தெரியும், பாலாஜியில் மூட்டை மூட்டையாக 500000 போடுறவாளும் இருக்கா. சில ரெண்டாம் கட்டம் என்ன பண்ணோம்னா, ரிசர்வ் பேங்கில் கூட ரிட்டைன் ஆகிடுத்து இவன் இவன் கொடுத்த நோட்டு 5 ரூபா நோட்டு 4 இதை ஒரு பேப்பரில் கட்டி அது ஒரு பேக் பண்ணி இது உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்காங்கனால அனுபவிச்சாரு. சனிக்கிழமை சனிக்கிழமை 2 வருஷம் அங்கே உண்டியல் எண்றதுக்கு நான் தான் இன்சார்ஜ். 74-75 அங்கே மலை மேலே வைஸ் பிரின்சிபால் வேலை. இதில் பொறுப்பாக இருக்கிற வேலைக்காரெல்லாம் உண்டியல் எண்றச்சு பொறுப்பாக இருக்கணும். அதில் என்ன போட்டான், எனக்கு சனிக்கிழமை போட்டான். மற்ற நாளில் போட்டால் 10 மணி நேரத்தில் முடிஞ்சால் இன்னைக்கு 12 மணி நேரம் ஆகும் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள. திண்டாரி தெருவுக்கு அந்த மூட்டையெல்லாம் அவுத்து பார்த்துருக்கோம். தங்கக்கிளி வந்தது, ஒரு தூரம் பல விஷயங்கள் வந்தது. ஒரு ஒரு பேப்பரை பிரித்தா 5-6 பேப்பர் இருந்தது, உள்ளே 2-3 நோட்டு கிழிச்சல், ரிசர்வ் பேங்க்லேயும் செல்லுபடியாகலை. அது கொண்டு உண்டியலில் போட்டான்னா அதுவும் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல போட்டாக்க நிறைய வரும்ங்கிறான். அவனுக்கு என்ன வரப்போறது எனக்கு தெரியாது. காசு சொல்லும் கூட்டமோ தாங்க முடியல. பகவான்ட்டு நாம பண்ற பிசினஸ் போல உலகத்துல எங்கேயுமே நடக்காது. பிரகலாதம் பார்த்தான் நரசிம்ம இந்த மாதிரி ஆசாமிகள்ட்ட நீ மாட்டிக்கவே மாட்டிக்காது, அன்னைக்கு எங்கேயா கிளம்பி போடுவான். ஏன்னா எஸ்தா ஆசிஷா ஆசாஸ்தே நசபிருத்திய சவை வணிக்கு, உன்னிடத்துல வந்து அதை கூட இதை கூடுன்னு பேரம் பேசிண்டு இதுக்காக நாலு தேங்காய் உடைக்கிறேன்னா இதுக்காக அவர் காத்துட்டு இருக்க. நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவனுக்கு எவ்வளவு பிரீத்தி பார்த்தோம் நரசிம்மர்கிட்ட. அதனால பலனை கருதி நாம பண்ணக்கூடாது. நாம செய்யணும்னு செய்யணும். நாம குழந்தை இடத்துல அன்பு காட்டும் போது அது நாளைக்கு என்ன பண்ணணும் நினைச்சுட்டேவா அப்பா அம்மா குழந்தைக்கு பிரியம் காட்டுறான். ஜெகதா பித்தரவு இல்லை ஒன்னொன்றுக்கும் பணத்தை பார்க்கறதா. சார் நீங்க என்கிட்ட அன்பா பேசுறதுக்கு எத்தனை ரூபா தரையணும்னா பலாறுனார ரூபா கொடுத்த பண அன்பு வருமானு எங்கேயாது. அதனால எதுக்கு அவ்வளவு தூரம் சொல்ல வரேன், நாம கொடுக்கறத மரியாதையா கொடுக்கணும். எஸ்த ஆசிஷ ஆசாஸ்தே நசபிருத்திய சவை வணிக்கன்னு சொல்றார் பகவான். இடத்துல பூர்ண காமனா இருக்கிறவர் எதை நினைச்சாலும் அங்க வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றா. அந்த சந்துங்கிறவர் ரொம்ப பெரியவர். பேர்பட்ட மகான்கள் எல்லாம் என்ன பண்றாங்கிறத நாம லோகத்துக்காக பரமபகாரங்கள் எல்லாம் பண்றார். இந்த அக்னி பகவான் சகல விதமான பணத்தையும் கொடுக்கிறவர். அதனாலதான் ஒரு ஸ்லோகம் ஒன்னு இருக்கு, ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத், ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத் ஞானம் மகேஸ்வராதிச்சேத் மோக்ஷமிச்சேத் ஜனார்தனா. இதுல சிவவிஷ்ணு சண்டை ஒண்ணு இருக்கு உத்தரார்த்தத்துல. தத்துவ ஞானம் வேணும்னா பரமேஸ்வரன் வாங்கிக்கோ, மோட்சம் வேணும்னா விஷ்ணுட்டு வாங்கிக்கோன்ட்டான். நமக்கு மோட்சம் தானே வேணும், ஞானம் எதுக்கு?
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Nama. Shaivam.org in Anbandha Nergale, நீங்கள் கேட்க விருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்த கிருதசேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தக்ஷிணாமூர்த்திமாஶ்ரயே சர்வ ஶ்ருங்கார சோபாட்யாம் ஸ்மயமான முகாம்புஜாம் விதீந்திர விஷ்ணு நமிதாம் கலயே கல்பகாம்பிகாம் ஸ்மரதாம் சர்வ பாபக்னம் மயூர புரநாயகம் சர்வ ஜன ஹ்ருதாவாசம் கபாலீஷமஹம் பஜே திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி. ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய். காடனவே புழில் சூழ் மயிலாபுரி கற்பகமேன் கற்பகமே தனம் தரும் கல்வி தரும் உருநாளும் தளர்வரியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. எல்லாம் வல்ல கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளாலும், மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவருளாலும், ஏளவார் குழலி சமேத வேடகநாத சுவாமி திருவருளாலும், அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருவருளாலும், இன்றைய தினம் சைவம் டாட் ஆர்க் இணையத்தின் வாயிலாக சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும் என்ற தலைப்பின் முதல் அமர்வில் நமக்கு எனது சிற்றறிவுக்கு எட்டியவாறு சிவாலய வழிபாட்டு முறைகளை சிந்திக்க உள்ளோம். ஆலயத்திற்கு சிவாலயத்திற்கு செல்லும் பொழுது தரிசனத்திற்கு செல்லக்கூடியதான பக்தர்கள் தனது தேகத்தினை மூடிக்கொண்டு, ஆடவர்கள் தனது தேகத்தினை துண்டால் போர்த்தி கொண்டோ அல்லது சட்டை போன்றவைகளை போட்டுக்கொண்டோ செல்லுதல் கூடாது என்பதை பார்த்தோம். வஸ்திரேனாச்சாத்ய தேகம் ஸ்வம் யோனரஃப் பிரணமேத்துமாம் த்ரிஜன்ம ஜாயத்தே மூக்கஹா ஜன் சப்தஜன்மசு நிர்தனஹா என்று பார்த்தோம். எவன் ஒருவன் சிவனாருடையதான ஆலயத்தில் தரிசனத்திற்கு செல்லும் சமயத்தில் மேல் ஆடை, அதாவது தனது மேல் பாகத்தினை, தேகத்தின் மேல் பாகத்தினை மூடிக்கொண்டு இருக்கிறானோ, அவன் மூன்று ஜென்மங்களுக்கு உமையாகவும் ஏழு ஜென்மத்திற்கு நிர்தனனாகவும், அதாவது செல்வம் இல்லாமலும் இருக்க கடவான் என்ற ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். அதனை தொடர்ந்து இராமாயணம் என்பதில் கூட சிவாலயத்தினுள் எவ்வாறு தரிசனம் செய்தல் வேண்டும், அதைப்போல கந்த புராணம் என்பதான புராணத்திலும் சிவாலய தரிசனம் செய்யும் பொழுது எந்த எந்த மாதிரி பக்தன் இருத்தல் வேண்டும் என்பதும் கூறப்பட்டுள்ளது. காந்த புராணத்தில் தைலாபியங்கம் கிருதாபியங்கம் சிரசோ வேஷ்டனம் ததா கஞ்சுகாவரணம் சாபி வர்ஜயேத் சிவமந்திரே உபானஹ் ஆதபத்ராதிரஹிதா க்ஷமயான்விதஹா என்று கூறப்பட்டுள்ளது. சிவமந்திரே வர்ஜயேத், சிவனாருடையதான மந்திரத்தில், அதாவது ஆலயத்தில், இவைகளை அறவே ஒருவன் ஒழித்தல் வேண்டும், விடுதல் வேண்டும். அவைகள் யாதெனில் தைலாபியங்கம், தலையில் எண்ணெய் வைத்துக்கொண்டு ஆலயத்திற்குள் செல்லுதல் கூடாது, கிருதாபியங்கம் நெய்யினை தேகத்தில் தடவிக்கொண்டு செல்லுதல் கூடாது. ஆயுர்வேத சாஸ்திரத்தில் உடம்பில் இருக்கக்கூடியதான உஷ்ணம், அதாவது சூடு தணிதலின் பொருட்டு கண் பகுதிகளில் மேலும் கீழும், அதாவது கண் மேல் கீழ் ரப்பைகளுக்கு மேல் நெய் தடவிக்கொள்ளுதல் என்பது ஒரு விதமான வைத்தியம். அதை போல வைத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சிவாலயத்தினுள் செல்லுதல் கூடாது, அதுதான் கிருதாபியங்கம். கிருதாபியங்கம் என்றால் நெய்யினை உடம்பு முழுக்க தடவிக்கொள்ளுதல் என்பது கிடையாது, உடம்பில் ஒரு பாகத்தில் அந்த நெய்யினை தடவுதல். சிரசோ வேஷ்டனம் ததா, தலையில் தலைப்பாகை கட்டி கொண்டு செல்லுதல். அடுத்தபடியாக கஞ்சுகாவரணம், கஞ்சுகம் என்றால் மேலாடை, இந்த இடத்தில் ஆடவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடியதான சட்டை போன்றவைகளையும் அல்லது துண்டினை போர்த்தி கொண்டும் செல்லுதல் கூடாது. கஞ்சுகாவரணம் சாப்பி வர்ஜயேத் சிவமந்திரே. மேலும் உபானஹ் என்றால் காலணி, காலணிகள் அணிந்து கொண்டு திருக்கோயிலுக்குள் செல்லுதல் கூடாது. ஆதபத்ராதி ரஹிதஹா, ஆத்தபத்திரம் என்றால் குடை, குடை பிடித்து கொண்டு தரிசனம் செய்தல் கூடாது. இன்றும் நாம் பல ஊர்களில் பார்த்திருக்கிறோம். ஒரு வீதியையும் மற்றொரு வீதியையும் கடந்து செல்லுதல் மிக தூரமாக இருக்குமே எனில் அந்த திருக்கோவில் வழியாக சென்றால் எளிமையாக சென்றுவிடலாம் என்ற அமைப்பு பெரும்பாலும் பல ஊர்களில் இருக்கின்றது. அவ்வாறு செல்லக்கூடியவர்கள் பாதரக்ஷை அதாவது காலணி அணியாமல் சென்றால் மிக நல்லது. ஏதோ ஒரு சில நபர்கள் அந்த காலணிகளை கைகளில் எடுத்து கொண்டு செல்வார்கள். ஆனால் அதிலும் ஒரு சிலர் அந்த காலணிகளை அணிந்து கொண்டே செல்வார்கள். அதை போல் செல்லுதல் கூடாது என்பது நம்மால் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக உணரப்படுகிறது. ஆத்தபத்திரம் என்றால் முன்பே கூறினேன் குடை. குடை பிடித்து கொண்டு சிவதர்சனம் செய்தல் கூடாது. குடை பிடித்து கொண்டு சிவாலயத்தினுள் தரிசனம் செய்தல் கூடாது என்றெல்லாம் நமக்கு இந்த ஸ்கந்த புராண வாக்கியத்தின் மூலமாக அறியப்படுகிறது. அடுத்தபடியாக இராமாயணத்தில் ஆதிகவி வால்மீகியால் இயற்றப்பட்டதான ஸ்ரீமத் இராமாயணத்தில் கூட ஆலய தரிசன முறையானது கூறப்பட்டுள்ளது. அது யாதெனில், சிவாலய உபாகம்ய யஸ்து தூஷயத்தே நரஹா மலமூத்திரைச்ச நிஷ்டீவைஹி ச வேதாலோ பவிஷ்யதி. சிவாலயம் உபாகம்ய, சிவாலயத்தை அடைந்து யஹா நரஹா எந்த மனிதனானவன் தூஷயதே அந்த இடத்தை அசுத்தம் செய்கிறானோ, எதனால் மலமூத்திரைச்ச நிஷ்டீவைஹி மலம் கழித்தல் சிறுநீர் கழித்தல் உமிழ்தல் போன்ற செயல்களை எவன் ஒருவன் சிவாலயத்தினுள் செய்கிறானோ ச வேதாலோ பவிஷ்யதி அவன் வேதாளமாக இருக்கக்கடவான் என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளது. யஸ்து தேவாலயகதோ வாகனாத்யதிரோகதி சது தேனைவ தோஷேன ஜாத பங்குர் பவிஷ்யதி. எவன் ஒருவன் சிவாலயத்தினுள் சென்று அங்கு இருக்கக்கூடியதான வாகனத்தினுள் ஏறுகிறானோ, நன்றாக நினைவில் கொள்ளுதல் வேண்டும், இது பக்தர்களுக்கு மட்டுமே. சாமான்யமாக தரிசனம் செய்வதற்காக செல்லக்கூடியதான பக்தர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். பூஜை செய்யக்கூடியதான ஆச்சாரிய பெருமக்கள் வாகனத்தில் தாராளமாக ஏறலாம். அவர்கள் அந்த சமயத்தில் வாகனத்தில் அமர்ந்து பல விசேஷமான மந்திரங்கள் அனைத்தும் ஜபம் செய்தல் வேண்டும் என ஆகமங்கள் கூறியுள்ளது. எனவே வாகனத்தில் ஏறுதல் என்பது சாமான்யமான பக்தர்களுக்கு மட்டுமே, ஆச்சாரியருக்கு கிடையாது என்பதை நாம் மனதில் கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு எவன் ஒருவன் சிவாலயத்தை அடைந்து அதில் இருக்கக்கூடியதான வாகனத்தில் ஏறி அமர்கிறானோ சது தேனைவ தோஷேன ஜாத பங்குர் பவிஷ்யதி, அவன் அந்த தோஷத்தினாலேயே எதிர்காலத்தில் ஒரு பங்குஹு என்றால் நொண்டிக்காலன் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த நொண்டிக்காலனாக மாறிவிடுவான் என்று கூறப்பட்டுள்ளது. இதிலும் கூட முன்பு கூறியதை போலவே ஆலயத்தின் வழியாக புகுந்து மற்ற ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த ஆலயத்தில் அந்த பிராகாரத்தில் செல்லும் பொழுது அந்த நபரானவர் அந்த வண்டியை ஓட்டி கொண்டு செல்லுதல் கூடாது என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். இதற்கு இரண்டு விதமாக அர்த்தம் கற்பிக்க முடியும். அடுத்தபடியாக சோபானாத் கோபி யஹ்கஷ்சித் தேவாலயம் உபேஷ்யதி சோபி பாதுகையா பின்னஹா பாதோ துக்கம் உபேஷ்யதி. சோபானம் என்றால் மாடிப்படிக்கட்டு என்று சொல்கிறோம் அல்லவா, மெத்தை மாடிப்படிக்கட்டு என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அதற்கு பெயர் சோபானம் என்று பெயர். அந்த சோபானத்திலிருந்து எவன் ஒருவன் சிவனாரை தரிசிக்கிறானோ, அல்லது அந்த இன்றும் கூட பல இடங்களில் நாம் பார்த்துள்ளோம், இறைவன் திருவீதி உலா வரும் சமயத்தில் இறைவனை நன்றாக தரிசித்தல் வேண்டும் என்பதற்காக சாமான்யமாக இருக்கக்கூடியதான மக்கள் கூட மிக உயரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு சுவாமியை தரிசிப்பார்கள். அது உசிதமல்ல என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஏதேனும் உடல் அசௌகரியத்தால் இயலாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், சிறு குழந்தைகள் போன்றவர்கள் அதை போல் உயரத்தில் இருந்து ஒருவேளை தரிசிக்கலாம். ஆனால் நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடியவர் எப்பொழுதுமே தரையில் நின்று கொண்டே சிவனாரை தரிசித்தல் வேண்டும். அந்த உலாமூர்த்தியையோ அல்லது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியதான மூர்த்தியையோ தரிசித்தல் வேண்டும். அவ்வாறு உயர்ந்த இடத்தில் இருந்து தரிசித்தல் தவறு என்பதை நாம் உணர வேண்டும். காலதேச வர்த்தமானத்திற்கு உட்பட்டு அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு எவன் ஒருவன் உயர்ந்ததான இடத்திலிருந்து தரிசிக்கிறானோ அவனும் மிக துக்கத்தினை அடைவான் என்கிறது ஆதிகாவியமான இராமாயணம். யதிவாபியர்ச்சிதாகாங்க்ஷி சிவத்ரவ்யாணி லும்பதி ச பிரம்மராட்சசோ பூத்வா சூன்யாரண்யேஷு ரோததி. யதிவா அபியர்ச்சித ஆகாங்க்ஷி சிவத்ரவ்யாணி லும்பதி. எவன் ஒருவன் ஒருவேளை சிவனாருடையதான பூஜைக்காக இருக்கக்கூடியதான திரவியத்தை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, அபகரித்தல் என்பது பெரிய தவறு, அபகரித்தல் என்று நினைத்தலே மிகப்பெரிய தவறு என்கிறது ஆதிகாவியமான இராமாயணம். அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் ச பிரம்மராட்சசோ பூத்வா, அவன் பிரம்மராட்சசனாக இருக்க கடந்து சூன்யாரண்யேஷு ரோததி, அடர்ந்த காட்டில் அழுது கொண்டு இருப்பவனாக விளங்குவான். தற்காலத்தில் இவை அனைத்தும் சாத்தியமா என்றால் ஒரு சிலதான விஷயங்களை நாம் உணருதல் வேண்டும். அவ்வாறு நினைப்பவர்களிடத்தில் செல்வம் இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் அவனது உற்றார் உறவினர்கள் அவனிடம்

0: என்று சொல்வார்கள். பிரச்சன்ன பட்டம் என்றால் திரை, திரைச்சீலை, திரை என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. அவ்வாறு திரை போட்டிருக்கக்கூடியதான சமயத்தில் ஒருவன் சிவதர்சனம் செய்தல் ஆகாது என்பது மிக முக்கியமானது. திரை போட்டிருக்குமே எனில் எவராக இருந்தாலும் சரி, திருக்கோவிலுக்குள் திரை போட்டிருக்கும் என்றால் அபிஷேகம் முன்பு திரை போட்டிருக்கலாம், அல்லது அபிஷேகத்திற்கு பின்பு அலங்காரம் நடைபெறும் சமயத்தில் திரையிட்டிருக்கலாம், அல்லது நிவேதனம் அமுது படைத்தல் நைவேத்தியம் செய்யும் சமயத்தில் திரை போட்டிருக்கலாம். அச்சமயத்தில் அந்த பக்தனானவன் அமைதியுடன் பொறுமையாக இருத்தல் வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் வெகு நீண்ட நேரமாக திரையிட்டிருக்கிறது, நான் இதை முடித்துவிட்டு வேறு இடத்திற்கு செல்லுதல் வேண்டும் போன்றதான எந்த எண்ணமும் பக்தனுடையதான மனதில் இருத்தல் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு திரையிட்டிருக்கக்கூடியதான சமயத்தில் ஒருவேளை எவனாவது ஒரு பக்தன் மோகத்தினால் தரிசனம் செய்வானே எனில் அவன் மிகுந்த கடைநிலையை அடைவான் என்கிறது ஆகமங்கள். பிரச்சன்ன பட்ட காலே ந கர்த்தவ்யம் லிங்க தர்சனம் தற்கால தர்சனம் மோகாது பார்யா புத்திர விநாசனம் என்கின்றது. பிரச்சன்னப்பட்ட காலே, பிரச்சன்னப்பட்டம் என்று சொல்லக்கூடியதான திரை இட்டிருக்கக்கூடியதான சமயத்தில் ந கர்த்தவ்யம் லிங்க தர்சனம் சிவனாருடையதான தரிசனத்தினை ந கர்த்தவ்யம் செய்தல் கூடாது. தற்கால தர்சனம் மோகாத், ஒருவேளை மோகத்தினால் என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் அதிகாரம் இருக்கிறது, நான் பார்ப்பேன், எனது திருக்கோவில் இது என்றெல்லாம் எவரேனும் மனதில் நினைத்து கொண்டு அதை போல் தர்சனம் செய்வாரே எனில் மோகாத் மோகத்தினால் தற்கால தர்சனம் அந்த திரையிட்டிருக்கக்கூடியதான காலத்தில் செய்யும் தர்சனமானது பார்யா புத்திர விநாசனம், ஒருவனுடையதான மனைவி மற்றும் குழந்தைகளை சீரழிய செய்துவிடும் என்கின்றது. எனவே எக்காரணம் கொண்டும் ஆலயத்தினுள் சென்றால் அச்சமயத்தில் திரை போட்டிருந்தால் அந்த சமயத்தில் நாம் தரிசனம் செய்தல் கூடாது என்பதை மனதார புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது பூஜை உபச்சாரங்கள் போன்றவைகளை முடித்துவிட்டு திரை எடுக்கிறார்களோ அச்சமயத்தில் மட்டுமே தரிசனம் செய்தல் வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: அடுத்து 9வது நூற்பா. இந்த ஞானாசிரியரிடம் அந்த ஞானத்தை, ஞானாசிரியருடைய ஞான மொழிகளை கேட்ட காலத்தில் ஆணவ மலம் நீங்கிவிடுகிறது. ஞானத்தை கேட்ட போதே ஆணவ மலம் நீங்கிவிட்டது என்று பொருள். ஆணவ மலம் நீங்கிவிட்டாலும் பக்குவக் குறைவு உடைய மாணவர்களிடத்திலே அந்த ஆணவ மலத்தினுடைய வாசனை நீங்காது இருக்கும். மல வாசனை நீங்காது இருக்கும். அந்த மல வாசனை என்ன செய்யும்? அது சமயம் பார்த்து அந்த மாணாக்கனுக்கு அது உலகத்தை, உலகப்பற்றை உண்டாக்கும். உலகத்தை நோக்கும்படியாக தூண்டும். உலக ஆசையை ஏற்படுத்தும். ஞானாசிரியர் மூலமாக ஞானத்தை பெற்று திருவருளை உணர்ந்தாலும் கூட அந்த திருவருளை மறக்க வைத்து உலகத்தை

0: நோக்க வைக்கும் இந்த மலவாசனை. இங்கே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இறைவனை உணர்வதிலே ரெண்டு நிலைகள் இருக்கின்றன. முதலிலே அவனுடைய திருவருளை உணர்தல், அது முதலிலே நிகழும். பிறகு அடுத்தபடியாக சிவத்தை உணர்தல், முதலிலே அருளை உணர்தல், அடுத்து தான் சிவத்தை உணர்தல். அது எது போல என்றால், முதலிலே அந்த அதிகாலை வைகரை நேரத்தில் தோன்றுகிற சூரியனுடைய ஒளியை முதலிலே கண் பொருந்துகிறது. முதலிலே சூரியனுடைய ஒளியை நம்முடைய கண்கள் பற்றுகின்றன. பிறகுதான் அந்த ஒளி மூலமாக சூரியனை காண முடிகிறது. எனவே முதலிலே புலப்படுவது சூரிய ஒளி, அடுத்து புலப்படுவது சூரியனுடைய காட்சி. எனவே முதலிலே திருவருள் காட்சி, பின்னர் சிவத்தினுடைய காட்சி. அதுபோல ரெண்டு நிலைகள் இறைவனை உணர்வதிலேயும் இருக்கிறது. முதலிலே பக்குவ ஆன்மா அருளை உணரும், பிறகு அருள் மூலமாக இறைவனை உணரும். திருவருள் பயனிலே சொல்லியிருக்கிறார், அந்த அருளது நிலையில பெருக்க நுகர வினை பேரொளியாய் எங்கும் அறுக்கனென நிற்கும் அருள். எனவே சூரிய ஒளி, ஒளிதான் நமக்கு இறைவனை உணர்வதற்கு வழி, கருவி நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இறைவனை உணர்வதற்கு நமக்கு துணை செய்வது, ஆன்மாக்களுக்கு துணை செய்வது அவனுடைய அருள்தான், அருளாகிய ஒளி. எனவே அந்த இறைவனுடைய அருள் ஒளியை முதலிலே உணர வேண்டும். அந்த சூரிய ஒளி நமக்கு என்ன செய்கிறது? சூரிய ஒளி உலகப் பொருளை காட்டுகிறது, உலகப் பொருள்களை விளக்கி காட்டுகிறது. நாம் அந்த சூரிய ஒளியினுடைய உதவியால் உலகப் பொருள்களை அறிந்து அவற்றை பெற்று நுகர்ந்து உலகப் பொருள்களிலேயே அழுந்திருக்கிறோம். அந்த சூரிய ஒளியை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம். நமக்கு எல்லாவற்றையும் காட்டுகிற அந்த சூரிய ஒளியை மறந்து இருக்கிறோம். எனவே நாம் உலகத்தையே நோக்கி கொண்டிருந்தால் சூரிய ஒளி புலப்படாது. அந்த சூரிய ஒளியை நாம் பற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? உலக பார்வையை மாற்ற வேண்டும். உலகத்தை கீழ் நோக்கி இருக்கிற நம்முடைய பார்வையை மாற்றி மேல் நோக்கி அந்த சூரியனுடைய கதிரை நம்முடைய கண்கள் பொருந்த வேண்டும். அப்படி நம்முடைய கண்கள் சூரியனுடைய ஒளியோடு கலக்குமானால் அந்த சூரிய ஒளி என்ன செய்யும்? நம்முடைய கண்களுக்கு சூரியனை காட்டும். எனவே சூரிய ஒளி உலகத்தையும் காட்டு சக்தியாக இருந்து உலகத்தை காட்டுகிறது, அதுவே திருவருள் அருள் சக்தியாக இருந்து இறைவனை காட்டுகிறது. அதை நோக்குகின்றவருடைய பார்வையை பொறுத்தது. உலகத்தையே நோக்குகிறவர்களுக்கு உலகப் பொருளை காட்டுகிறது, தன்னை நோக்குகிறவர்களுக்கு இறைவனை காட்டுகிறது. எனவே ஞானாசிரியர் இப்ப ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், இப்படியெல்லாம் ஞானாசிரியராக இருந்து ஞானத்தை தருவது எது? நினைத்து பாருங்கள், இறைவன் ஞானத்தை உணர்த்துகிறான் என்று சொல்லுகிறோம், உண்மையிலே உணர்த்துவது எது? ஆமா, இறைவனுடைய திருவருள்தான். இறைவனுடைய திருவருள்தான் ஞானாசிரியராக இருந்து நமக்கு உணர்த்துகிறது, ஆன்மாவுக்கு உணர்த்துகிறது. உணர்த்துகிற செயல் அருளினுடைய செயல். செயல் என்று வந்துவிட்டாலே அது அருள்தான். எனவே நமக்கு ஞானத்தை உணர்த்துவது அவனுடைய திருவருள்தான். எனவே குருவருளும் திருவருளும் ஒன்றுதான், வேறல்ல. திருவருள்தான் குருவருள், குருவாக இருந்து அருள்வது திருவருள்தான். எனவே அந்த பக்குவ மாணாக்கன் முதலிலே அந்த ஞானத்தை பெற்றவுடனே, உலக சார்பு நீங்கியவுடனே அந்த திருவருள் அவனுடைய அறிவிலே புலப்படுகிறது. இதுவரை மறைந்திருந்த அந்த திருவருள் அவனுடைய அறிவிலே வெளிப்படுகிறது. கேட்ட காலத்தில், ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்ட காலத்தில், அந்த உலகப்பற்றெல்லாம் நீங்கி திருவருள் புலப்படுகிறது அவனுக்கு. எனவே திருவருளை மறைத்து கொண்டிருந்தது எது என்றால் உலகப்பற்றுத்தான். அந்த திருவருள் எங்கேயோ இல்லையே, ஆன்மாவிடத்தில் தான் இருக்கு, நம்மிடத்திலே தான் இருக்கிறது. ஆனால் நமக்கு புலப்படவில்லை. காரணம் என்ன என்றால், உலக ஆசைகள், உலக மயக்கங்கள் நம்மை, இந்த திருவருளை மறைத்து கொண்டு இருக்கின்றன. அதனால்தான் திருவருள் நமக்கு புலப்படவில்லை. எனவே அந்த உலகப்பற்று எப்போது நீங்குகிறதோ அப்போதுதான் திருவருள் ஒளி உயிரிலே விளங்கி தோன்றும். அப்படி அந்த ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்டு இந்த உலகப்பற்று நீங்குகிற காலத்திலே அந்த மாணாக்கனுடைய அறிவிலே திருவருள் ஒளி புலப்படுகிறது. அப்படி புலப்பட்டாலும் இவன் பக்குவ குறைவு உடைய மாணாக்கனாதலாலே அந்த மலவாசனையானது, முன்னர் நீங்கிய மலத்தினுடைய வாசனை, அதனுடைய தாக்குதல் நிகழ்கிறது. எப்படி பாசி நிறைந்த குளத்திலே கல்லை விட்டெறிந்த காலத்திலே பாசி நீங்கி விடுகிறது, பாசி விலகி நீர் புலப்படுகிறது. அதுபோல இந்த ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்ட காலத்திலே ஞானம் உண்டாகி ஆணவ பலமாகிய பாசி விலகி நிற்கிறது. எனவே அந்த ஞானம், அந்த ஞானமாகிய மெய்யறிவு விளங்கினாலும் அந்த பக்குவ குறைவினாலே அந்த மறுபடியும் அந்த பாசியாகிய ஆணவ மல வாசனை வந்து மூடிவிடுகிறது. அப்படி மூடுகிற போது அந்த திருவருள் மறைந்துவிடும், திருவருள் மறைந்து விடுகிறது. எனவே திருவருள் புலப்பட்டும் நிலைத்து நில்லாமல் திருவருள் காட்சி மறைந்துவிடும். உலக நினைப்பு வந்துவிட்டால் திருவருள் மறைந்துவிடும். அந்த உலக நினைப்பை தூண்டுவது மலவாசனை. எனவே மலவாசனை இருக்கிற வரை திருவருளை உறுதியாக பற்றி கொள்ள முடியாது. அது மலவாசனையினுடைய சேட்டை, அது செய்கிற வேலை மலவாசனை. எனவே என்ன விளங்குகிறது, ஞானத்தை பெற்றவர்க்கும் மலவாசனை இருப்பதனாலே திருவருளை உறுதியாக பெற முடியாத நிலை. அப்படிப்பட்டவர்கள் அந்த திருவருளிலே உறுதியாக நிற்பதற்கு என்ன வழி, என்ன சாதனம் என்பதை 9வது நூற்பாவிலே கூறுகிறார். சாதன இயல் 7, 8, 9 சாதன இயல் என்று பார்த்திருக்கிறோம். 8வது நூற்பாவிலே ஞானம் சாதனம் என்று பார்த்தோம். 9வது நூற்பாவிலே அந்த ஞானத்தினால் திருவருளை பெற்ற பின்னரும் அதை இழந்துவிடக்கூடிய நிலை உண்டாகும் மலவாசனையினால். அந்த ஞானத்தை உறுதியாக நெகிழவிடாமல் பற்றிக் கொள்வதற்கு என்ன உபாயம், வழி என்ன என்று 9வது நூற்பாவிலே கூறுகிறார். மாணிக்கவாசகருடைய புலம்பலே அதுதானே, உன்னை பெற்றும் இழந்து விட்டேனே, உறுதியாக பற்றாமல் உன்னை விட்டு விட்டேனே என்றுதானே வருந்துகிறார். அருமையான பொற்கிண்ணம், அந்த பொற்கிண்ணத்தை ஒரு குழந்தையினுடைய கையிலே கொடுத்தால் அந்த குழந்தை அதனுடைய அருமையை உணராமல் வீசி எரிந்து விடுவதைப் போல, பெருமானே உன்னுடைய திருவருளை பெற்றும் நான் இழந்து தவிக்கிறேன் என்று சொல்லுகிறார் திருச்சதகத்திலே. மழ கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரியை என்றுனை கருதுகின்றேன் என்று சொல்லுகிறார். எனவே அப்படி அந்த பக்குவ குறைவினாலே திருவருளை உணர்ந்தும் நிகழ விடுகிற நிலை, அதை உறுதியாக பற்றிக் கொள்ளுகிற சாதனத்தை இங்கே சொல்லுகிறார். 9வது நூற்பா எப்படி தொடங்குகிறது, ஊனக்கண் பாசம் உணரா பதியை. பதியை இறைவனை, தலைவனை, பதியை எப்படிப்பட்டவன், உணரா உணர முடியாத இறைவன். ஊனக்கண் பாசம் ஊனக்கண் என்பது ஊனக்கண் பாசம், பாசம் என்பது பாசஞானம், பாசஞானம் பாசம் என்றால் பாசஞானம். இன்னொரு ஞானம் என்ன? பசுஞானம், அதுதான் முதலிலே சொல்லப்பட்ட ஊனக்கண். ஊனக்கண் என்றால் பசுஞானம், பாசம் என்றால் பாசஞானம். பசுஞானத்தை ஊனக்கண் என்று ஏன் குறிப்பிடுகிறார்? ஊனம் என்றால் குறைபாடு, கண் என்றால் அறிவு, கண் என்றால் அறிவு. எனவே குறைபாடு உடைய அறிவு என்பது இங்கே பசுஞானம். நான் நேற்று குறிப்பிட்டேன், அந்த ஞானாசிரியர் மூலமாக ஞானத்தை பெற்ற காலத்தில் ஆணவமலம் நீங்கிவிடுகிறது. ஆணவமலம் நீங்கினால் உயிரினுடைய வியாபக அறிவு புலப்படுகிறது, சிற்றறிவு நீங்கிவிடுகிறது. அந்த வியாபக அறிவு வந்தவுடனே எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு வல்லமை இவனுக்கு ஏற்பட்ட உடனே அவன் தன்னையே பெரிய பொருளாக பிரம்மமாக நினைக்கிறான். தானே கடவுள், நானே பரம்பொருள் என்ற ஒரு செருக்கு ஏற்படுகிறது. அந்த நிலையிலும் திருவருள்தான் தனக்கு இந்த வியாபக அறிவை தந்தது என்ற உண்மையை அவன் அறியவில்லை. அதற்கு காரணம் மலவாசனை. மலவாசனைதான் அவனுக்கு அந்த செருக்கை உண்டாக்குகிறது. நான் பெரியவன், நானே முதல், நானே எல்லாம், நானே எல்லாவற்றையும் அறிகிறேன் என்ற தன்முனைப்பை கொடுக்கிறது அந்த மலவாசனை. இந்த மலவாசனை இருக்கிற வரை இறைவனோடு ஒன்றுபட விடாது. நான் தனி என்று வேறுபடுத்துமே தவிர இறைவனோடு ஒன்றுபட விடாது இந்த மலவாசனை. அதுதான் அந்த நிலைதான் பசுஞானம். அதாவது தன்முனைப்போடு கூடிய வியாபக அறிவு பசுஞானம். இந்த பசுஞானம் பாசஞானம் என்ற இரண்டினாலும் இறைவனை உணர முடியாது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இங்கே எந்த நூற்பாவில் பார்த்தோம்? ஊனக்கண் பாசம் உணரா பதியை. ஊனக்கண்ணாகிய பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் உணரப்படாத அந்த பதியை வேறு எதனாலே உணர முடியும்? பதிஞானத்தாலே. பதியை பதிஞானத்தாலே தான் உணர முடியும். பதிஞானம் என்பது எது? அவனுடைய திருவருள். திருவருள் என்பது என்னது? அவனுடைய அறிவு. அவனுடைய அறிவாலே தான் அவனை உணர முடியும். அருளாலே எவையும் பார் என்றான் தாயுமானவர் ஆனந்த கழிப்புங்கிற பாட்டிலே. அருளாலே எவையும் பார் என்றான். அத்தை அறியாது என்னுடைய அறிவாலே பார்த்தேன். இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழிங்கிறார். எனவே அருளாலேதான் அவனை பார்க்க முடியும். எனவே ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் அவனுடைய ஞானமாகிய கண்ணால், அவனுடைய திருவருளாகிய கண்ணால் ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உன்னுடைய அறிவிலே. இங்கே மெய்கண்டார், அதாவது ஞானாசிரியர் அந்த பக்குவ குறைவுடைய மாணவனுக்கு அறிவுறுத்துகிறார். அதாவது என்ன அறிவுறுத்துகிறார்? அந்த திருவருளை எப்படி உணர்ந்து பற்றி கொள்வது என்பதற்கு வழி சொல்லுகிறார். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாத இறைவனை அவனுடைய அறிவாகிய திருவருளாகிய கண்ணாலே, ஞானக்கண்ணாலே பார். எங்கே தேடி பார்க்க வேண்டும்? உன்னுடைய அறிவிலே தேடு. சிந்தை நாடி, சிந்தையின உன்னுடைய அறிவிலே. சிந்தை என்பது அறிவை குறிக்கும். உன்னுடைய அறிவிலே நாடி தேடுவாயாக. நாடி என்றால் வினை முற்று, வாக்கியம் முடிகிறது. நாடி, நாடுவாயாக. ஆக என்ன சொல்லுகிறார் இந்த இடத்திலே ஞானாசிரியர்? இறைவனை உன்னுடைய அறிவிலே திருவருளாகிய கண்கொண்டு தேடுவாயாக. ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை உன்னுடைய அறிவிலே நாடி நாடுவாயாக.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இதோட இந்த நான்காம் நூற்பா முடிகிறது. அடுத்து ஐந்தாம் நூற்பா. சிவஞான போதத்தில் ஐந்தாம் நூற்பாவிலே சொல்லப்பட்ட கருத்து, விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா, ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள், காந்தம் கண்ட பசாசத்தவை. அங்கே சொல்லப்பட்ட கருத்து சிவஞான போதத்தில் அந்த ஐம்பொறிகள், மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகள், ஆன்மா உடனிருந்து செலுத்தத்தான் செயல்படுகின்றன. ஐம்பொறிகள் ஆன்மா செலுத்தத்தான் செயல்படுகின்றன. ஆன்மாவின் உதவியினால்தான் அவை உலகத்தை அறிகின்றன ஐம்பொறிகள். ஆனால் அவை தம்மை செலுத்துகிற அந்த ஆன்மாவை அறிய மாட்டான், ஆன்மாவை அறிய மாட்டான், உலகத்தை தான் அறியும். அதுபோலத்தான் இந்த ஆன்மாக்கள் இறைவன் உடனிருந்து உணர்த்துவதனால்தான் உலகத்தை உணர்கின்றன, உலக அறிவை பெறுகின்றன. ஆனால் தனக்கு உணர்த்துகின்ற அந்த இறைவனை அவை அறிய மாட்டா. உயிர்கள் உலகத்தை அறியுமே தவிர தனக்கு பின்னாலே இருந்து அறிவிக்கின்ற தலைவனாகிய இறைவனை அறிய மாட்டா என்று அங்கே ஐந்தாம் நூற்பாவிலே சொன்னார். அதே கருத்து தான் இங்கே அந்த சிவஞான போத கருத்தை அப்படியே தொகுத்து இந்த முதல் சூத்திரத்தில் சொல்லுகிறார். 231 பொறி புலன் கரணம் எல்லாம் புருடனால் அறிந்து ஆன்மாவால் அறிந்து ஆன்மாவை அறிதரா. எல்லாம் எளிமையான பாட்டுக்கள். ஆன்மாவை அறிதரா, அவையே போல, எவையே போல, அந்த ஐம்பொறிகளைப் போல ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் செறிதரும் சிவந்தனாலே அறிந்திடும். சிவபெருமானாலே தான் அறிகின்றன. ஆனால் சிவனை காணா, சிவனாலே தான் அறிவு பெறுகின்றன. ஆனால் அவனை அறிய மாட்டார். அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பான் என்று அந்த நுற்பாவை விளக்கினார். அடுத்த பாட்டில் உடனே மாணவருடைய சந்தேகம் கேட்கிறார். அவருக்கு என்ன சந்தேகம்? மாணவருக்கு பாட்டை பாருங்க. இறைவனே அறிவிப்பானேல், இறைவன் தான் எல்லா உயிர்களுக்கும் அறிவிக்கிறான் என்றால் ஈண்டு அறிவு எவர்க்கும் ஒக்கும், எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி அறிவல்லவா வர வேண்டும். இறைவனை அறிவிப்பான் என்றால் எல்லாருக்கும் ஒரேபடியாகத்தான் அறிவிப்பான். அப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவு நிகழ வேண்டுமே, ஈண்டு அறிவு எவர்க்கும் ஒக்கும், குறைவு அதிகங்கள், ஏன் சிலருக்கு குறைவான அறிவு சிலருக்கு அதிகமான அறிவு? அதற்கு ஆசிரியர் சொல்லுகிற விடை, தத்தம் கண்மம். அவரவருடைய கண்மத்துக்கு ஏற்ப, அவரவருடைய வினைக்கு ஏற்பத்தான் இறைவன் அறிவிப்பான். வினைக்கு ஏற்றபடிதான் இறைவன் அறிவிக்கின்றான். உடனே அந்த மாணவர் கேட்கிறார், அப்படி வினைக்கு ஏற்பத்தான் இறைவன் அறிவிக்கிறான் என்றால் வினையே போதுமே, இறைவன் எதற்கு? வினையே இந்த ஆன்மாக்களினுடைய அறிவு கூடுதல் குறைதலுக்கு காரணம் என்றால் வினை ஒன்றே போதாதா? கண்மமேல் கோமான் வேண்டா என்றான் மாணவன். உடனே ஆசிரியர் விளக்கம் கொடுக்கிறார், ரெண்டு ஓமைகளை கொடுக்கிறார். ஒன்று, வயலிலே உழவன் பாடுபட்டு உழுது உரமிட்டு நீர்வாய்ச்சி விதையிட்டு பயிரை வளர்க்கிறான். இந்த பயனை, பயிராகிய பயனை தந்தது எது? அந்த உழவனுடைய முயற்சியே பயனை தந்ததா என்றால் இல்லை. அந்த உழவனுடைய முயற்சிகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டது எது? நிலம். அந்த வயலாகிய நிலம் அந்த உழவனுடைய முயற்சியை ஏற்று அதற்கு ஏற்ற பயனை நிலம்தான் தருகிறது. அதுபோல ஆன்மாக்களுடைய வினையின் பயனை, அந்த வினையை தரவில்லை இறைவன்தான். அந்த உயிர்கள் செய்த முயற்சிகளை ஏற்று உரிய காலத்திலே பயனாக தருக. உயிர்களுடைய முயற்சிதான் வினை. அந்த எல்லா உயிர்கள் செய்கின்ற முயற்சிகளையும் இறைவன் ஏற்று அவ்வப்போது அவ்வப்பிறவியிலே பயனாக தருகிறான். ஆதலால் நிலம் இல்லையே விளைவு இல்லை. அதுபோல இறைவன் இல்லை என்றால் வினை பயன்கள் அந்தந்த உயிர்களை சேரமாட்டா. எனவே கோமான் வேண்டும் என்று ஆசிரியர் விளக்கம் கொடுக்கிறார். இன்னொரு ஓமை, அந்த குளத்திலே பூத்திருக்கிற தாமரை மலர்கள், தாமரை இன்னும் பூக்கவில்லை, தாமரை அரும்பாக இருக்கின்றது, பிறகு மொட்டாக கொஞ்சம் விரிகிறது, அதற்கு பிறகுதான் கடைசியாக மலராக விரிந்து மனம் பரப்புகிறது. இப்படி விரிய செய்தது எது என்றால் சூரியனுடைய அந்த பொன் ஒளி, சூரிய ஒளி, அதுதான் அந்த மலரை தீண்டி அதை பக்குவப்படுத்தி மலர வைக்கிறது. அதே போல இறைவனுடைய திருவருள்தான் ஆன்மாக்களுக்கு வினைப்பயனை தந்து பக்குவப்படுத்துகிறது என்கிறார். அதை பாருங்க, முறைதரு செயற்கு, அந்த முறையாக செய்யப்பட்ட உழவனுடைய அந்த உழுதலாகிய தொழிலுக்கு பயனை தருகின்ற பாரும் நிலம், முறைதரு செயற்கு பாரும் கமா, அது ஒரு ஓமை. உழவனுடைய செயலுக்கு பயனை தருகின்ற நிலமும். அடுத்து முளரிகற்கு தாமரை, தாமரைகளுக்கு இரவியும்போ சூரிய ஒளியும் போல், முளரிகற்கு இரவியும் போல் அரைதரு தத்தம் கண்மத்து அளவினில், அவரவர் கண்மத்தின் அளவுக்கு ஏற்ப அளிப்பன் ஆதி, ஆதியாகிய இறைவன் கண்மத்துக்கு ஏற்ப கொடுக்கிறான். அடுத்து ஆன்மாவினுடைய அறிவு, எப்படிப்பட்ட அறிவு? இறைவன் உணர்த்த, இறைவன் அறிவிக்க அறிகிற அறிவு. இதுவும் ஒரு நல்ல பாட்டு. ஆன்மாவினுடைய அறிவு, நம்முடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலான். ஒரு நேரத்திலே ஒன்றைத்தான் அறியும். அந்த ஒன்றையும் இந்த கருவியின் உதவினாலே தான் அறியும். ஐம்பொறி அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும், ஒரு நேரத்திலே ஒரு பொருளைத்தான் அறியும். அந்த ஒரு பொருளையும் தானாக அறியாமல் கருவிகளை கொண்டு அறியும். பிறகு அறிந்தவை மறத்தலானும், எவ்வளவு பொருத்தம் உங்களுக்கு, அறிந்தவை மறத்தலானும். அடுத்ததும் புரியும், அறிவிக்க நான் அறிவிக்க அறிதலானும், அறிவிக்க அறிதலானும், மறுபடியும் நினைவூட்டினால் ஆமா, அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும், தன்னுடைய இயல்பை ஆன்மா அறியாமல் இருப்பதனாலும், அறிந்திடும் அறிவன் அன்றாம், ஆன்மா தானாக அறிகின்ற அறிவுடைய பொருள் அல்ல. அறிந்திடும் அறிவன் அன்று, அறிவிக்க அறிவன் அன்றே, அறிவிக்க அறியும். பிறகு இந்த ஆன்மா அறிவதற்கு என்னென்ன கருவிகள் துணை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஆன்மா அறிவதற்கு என்னென்ன வேண்டும்? கருவி, கருவியால், பொருளால், காட்டால், காலத்தால், கருமந்தன்னால், உருவினால், அளவால், நூலால், ஒருவரால், இத்தனை இத்தனை வேண்டியிருக்கிறது. ஒருவரால் உணர்த்தலானும், எத்தனை சொன்னாரு? ஒன்னு, ரெண்டு, ஒன்பது, ஒன்பது. ஆக இந்த துணை வேண்டியிருக்கிறது, வெண்ணீராகிய துணை. எனவே இந்த ஆன்மா அறிவதற்கு கருவியால் ஐம்பொறி முதலிய கருவிகள் வேண்டும். பிறகு பொருளால் உலகப் பொருள்கள், அறியப்படுகிற உலகப் பொருள்கள் வேண்டும். பிறகு காட்டால் கலைவித்தை, அராக முதலிய உட்கருவிகள் வேண்டும். காலத்தால் காலம் கைகூடி வர வேண்டும். கருமம் தன்னால், கருமம் என்பது ஊழ் விதி, ஊழ்வினை, ஊழ்வினை உதவி செய்ய வேண்டும். ஊழ்வினை, கருமம் என்றால் ஊழ் அல்லது வினை. பிறகு உருவினால், உருவினால், உரு என்றால் உடம்பு, உடம்புகளினுடைய உதவி வேண்டும். உருவினால், அளவால், உருவினால் உடம்பால், அளவினால் அளவை அறிவு. நாம் பார்த்திருக்கிறோமே அளவை அறிவு, சுட்டி அறிகிற அளவை அறிவு வேண்டும். நூலால் நூலினுடைய உதவி, அறிவு பெறுவதற்கு ஆன்மா நூல்கள் வேண்டும். இது இவற்றுக்கெல்லாம் மேலாக ஒருவர் உணர்த்த வேண்டும். ஒருவரால் உணர்த்தலானும், அறுவனாய் உண்மை தன்னில் அறியாது நிற்றலானும். உண்மை என்பது தன் உண்மை எனப்படுகிற கேவல நிலையிலே, அதுதான் உண்மை எனப்படும். கேவல நிலையிலே அறுவனாய் அறியாது நிற்றலானும், தன்னை அறியாமல் நிற்றலானும். ஒருவனே, இறைவனாகிய ஒருவனே எல்லாவற்றையும் அறிந்து ஆன்மாவுக்கு என்னென்ன தேவை அறிவதற்கு என்பவற்றையெல்லாம் அறிந்து அவற்றையெல்லாம் கூட்டுவித்து அந்த ஆன்மாவுக்கு இறைவன் தான் அறிவிக்கின்றான். ஒருவனே எல்லாத்தானும் உணர்த்துவன் அருளினாலே. உடனே மாணவர் கேட்கிறார், இறைவனும் இப்படித்தான் அறிவானோ, இறைவனுக்கு இத்தனை வேண்டுமோ என்று கேட்கிறார். அதற்கு அடுத்த பாட்டில் சொல்லுகிறார், இறைவன் எப்படி எப்படி அறிவான் என்றால், கருவியும் பொருளும் காட்டும் காலமும் கருமந்தானும் உருவமும் அளவும் நூலும் ஒருவரும் உணர்த்தலின்றி அறுவனாய் உலகமெல்லாம் அறிந்து அவை ஆக்கி வேறாய் ஒருவனே உயிர்கட்கெல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்கும். சரி, இந்த நூற்பாவை கடைசி பாட்டுக்கு வாங்க, 239. இப்படியெல்லாம் ஆன்மாக்களுக்கு உணர்த்துகிற இறைவனுடைய சக்தியாகிய திருவருளை பற்றி ஒரு அழகான பாட்டு, கடைசி பாட்டு. திருவருள், திருவருளுக்கும் அந்த இறைவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு, அருளது சக்தியாகும். ஆக சக்தி என்பது எது? இறைவனுடைய அருள்தான். இறைவனுடைய அருட்குணம்தான் சக்தி எனப்படுகிறது. இறைவனுடைய கருணை, இறைவனுடைய இரக்கம்தான் சக்தி. அருளது சக்தியாகும், அருளது சக்தியாகும் அறந்தனக்கு அருளையின்றி தெருள் சிவமில்லை. அருளை பிரிந்து சிவமில்லை. அந்த சிவமின்றி சக்தி தனியே இல்லை. சிவமின்றி சக்தி இல்லை. மருளினை அருளால் வாட்டி ஆன்மாக்களுடைய அறியாமையை தன்னுடைய திருவருளாகிய ஒளியினால் போக்குகிறான். மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர்க்கு அளிப்பன், கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியைப் போல. எப்படி சூரியன் தன்னுடைய ஒளியினாலே இருளை ஓட்டி கண்ணுக்கு காட்சியை கொடுக்கிறதோ, அதே போல இறைவன் தன்னுடைய திருவருள் ஒளியினாலே ஆணவமலமாகிய இருளை போக்கி ஆன்மாக்களுக்கு அறிவு விளக்கத்தை கொடுக்கின்றான் என்று இந்த ஐந்தாம் நூற்பாவிலே கூறி முடித்து ஆறாவது சூத்திரத்துல, ஆறாவது நூற்பா ஸ்விஞான போதத்துல என்ன சொல்லுகிறது? ஆறாவது உணர்வுரு அசத்து எனின் உணராது இன்மையின் இரு திறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகி. ஆக இறைவன் சத்து, இறைவன் சத்து பொருளாக நிற்கிறான். அதாவது என்றும் இறைவனுடைய சொரூப நிலை, இறைவனுடைய உண்மை நிலை இந்த ஆறாவது நூற்பாவிலே சொல்லப்படுகிறது. இறைவனுடைய உண்மையான நிலை என்ன? இதுவரை நான் பார்த்ததெல்லாம் இறைவனுடைய பொதுநிலை. இறைவனுடைய உண்மையான நிலை யாதொரு செயலையும் செய்யாமல், உலகத்தை நோக்காமல், உயிர்களை நோக்காமல், தன் நிலையிலே தானாக எவ்வித மாற்றமும் அடையாத மெய்ப்பொருளாக செம்பொருளாக நிற்பது, மாற்றமடையாத பொருள், அந்த மாறாத நிலைதான் சத்து எனப்படுது. சத்து என்றால் மாறாத பொருள். மாறுகிற பொருளுக்கு என்ன பெயர்? அசத்து. மாற்றமடைகிற பொருள் எல்லாம் அசத்து, மாறாத பொருள் சத். மூன்று பொருள்களிலே, பதி, பசு, பாசம் என்ற மூன்று பொருள்களிலே, பாசம் எனப்படுகிற ஆணவம், மாயை, கண்மம் இவையெல்லாம் சத்து என்பதா அசத்து என்பதா? இவற்றை இந்த ரெண்டுல எந்த வகை சேரும்? எதனால் ஏன் அசத்து என்கிறீர்கள்? அசத்து என்றால் இப்போது என்ன விளக்கம் பார்த்தோம்? மாறுவது. அசத்து என்ன மாற்றம் அடைகிறது? பாசம் என்ன மாற்றத்தை அடை, ஆணவம் என்ன மாற்றத்தை அடைகிறது, மாயை என்ன மாற்றத்தை அடைகிறது? என்ன இவ்வளவு படிச்சுட்டு இப்ப ஆணவமெல்லாம் அதனுடைய சக்தி என்ன ஆகுறது? கடைசியில மெலிவடைகிறது, தேய்கிறது. அதெல்லாம் மாற்றம்தானே, அதெல்லாம் மாற்றம்தானே. ஆணவ மலத்தினுடைய சக்தி மெலிகிறது, குறைகிறது, வலி குன்றுகிறது, அது மாற்றம். அதே போல மாயை எத்தனையோ உலகங்களை தோற்றுவிக்கிறது, மீண்டும் ஒடுக்குகிறது, இது மாற்றம் அடைகிறது மாயை. அதே போல கண்மம் வினை நம்மை வந்து பற்றி இன்ப துன்பத்தை கொடுக்குகிறது, நுகர்ந்த பிறகு நீங்குகிறது, வருகிறது நீங்குகிறது, எல்லாம் மாற்றம். இப்படிப்பட்ட மாற்றம் பாசங்களுக்கு உண்டு. சரி, நமக்கு வருவோம். ஆன்மா சத்தா அசத்தா? அதாவது ஆன்மா நம்ம உயிரை பொறுத்த அளவில் உயிர் இந்த பாசங்களை சாருகிற போது, உலகத்தை சாருகிற போது மாற்றம் அடையும். உலகத்தை சேர்ந்திருக்கிற போது அது மாற்றம் அடைகிறது. உடம்பை சேர்ந்திருக்கிறது இப்போது, உடம்பு இறக்கிறது, நான் இறப்பதாக நினைக்கிறது. ஆக பிறப்பு இறப்புகளை அடைகிறதே இந்த பாசத்தை பொருந்தி ஆன்மா பிறப்பு இறப்பை அடைகிறது. எனவே இது மாற்றம் அடையக்கூடியதாக இருக்கிறது கட்டுநிலையிலே. ஆனால் சிவத்தை சேர்ந்துவிட்டால் அந்த சிவத்தை போல பிறப்பு இறப்பு இல்லாமல் ஒரே தன்மையிலே அங்கே சத்தாக இருக்கும், இங்கே அசத்தாக இருக்கும். உலகத்திலே இருக்கிற வரை ஆன்மா அசத்து, சிவத்தை சாருகிற போது அது சத்து. இப்படி சத்தும் அசத்தும் என்ற இரண்டு தன்மையும் நமக்கு இருக்கிறது. எனவே நாம் சதசத்து எனப்படும். நாம் சத்துமல்ல அசத்துமல்ல, சதசத்து என்ற மூன்றாவது வகையான பொருள். சதசத்து, இப்படி இந்த மூன்று பொருளையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பதி சத்து, பசு சதசத்து, பாசம் அசத்து. முதல் பாட்டு 240. மாணவர் கேட்கிறார், இறைவன் சத்தாக இருக்கின்றான் என்றால் அவனை அறிய முடியுமா முடியாதா? இறைவனை அறிய முடியுமா முடியாதா? அதற்கு விடை கூறுகிறார். என்ன விடை கூறுகிறார்? இறைவன் உலகப் பொருளைப் போல அறியப்படுபவன் என்றால், நாம் எப்படி உலகப் பொருளை அறிகிறோமோ அதே போல இறைவனையும் நம்முடைய கருவிகளால் அறிய முடியும் என்றால் என்ன குற்றம் வரும்? என்ன குற்றம்? நம்மால் அறியப்படுகிற உலகப் பொருளெல்லாம் தோன்றி அழிகின்றன. அதே போல இறைவனும் நம்மால் அறியப்படுவான் என்றால் அவனுக்கும் அதே கதிதான். உலகப் பொருள் எப்படி தோன்றி அழிகிறதோ அதே போல இறைவனும் அழியக்கூடிய பொருளாகிறான். எனவே நம்முடைய கண்ணாலோ காதாலோ அவனை ஐம்பொறிகளாலே அறியவே முடியாது. எனவே இறைவன் உலகப் பொருளைப் போல அறியப்படாதவன். அப்படியான அடுத்த கேள்வி, அவனை அறியவே முடியாதா? இறைவனை அறியவே முடியாதா என்றால் அதற்கும் விடை சொல்லுகிறார். இறைவனை அறிய முடியவில்லை என்றால் அவனாலே நமக்கு என்ன பயன்? அவன் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாவிட்டாலும் ஒன்று. நமக்கு பயன்பட வேண்டுமே, நமக்கு பயன்படாத பொருள் எதற்கு? எனவே இறைவன் அறியப்படுபவன், ஆன்மாவால் அறியப்படுவன். எனவே ஒரு வகையால் அறியப்படாதவன், இன்னொரு வகையினால் அறியப்படுபவன் என்பதுதான் விடை. ஒரு வகையினால் அறிய முடியாது, இன்னொரு வகையினால் அவனை அறியலாம். எந்த வகையினால் அவனை அறிய முடியாது? நம்முடைய இந்த உலகத்தை அறிகிற கருவிகளை கொண்டு அறிய முடியாது. நம்முடைய ஐம்பொறிகள், அந்தக்கரணங்கள், இவற்றை கொண்டு அறிய முடியாது. அப்படியானால் வேறொரு வழி என்ன என்றால், இறைவனை அவனுடைய திருவருளாகிய கருவியை கொண்டு அறியலாம். அவனை அவனது அருளால் அறிய முடியும். அவனை அவனது அருளால் அறிதல், நம்முடைய கருவியால் அறிதல் அல்ல, அவனை அவனது அருளால் அறிதல். எப்படி சூரியனை அதிகாலையிலே காண வேண்டுமானால், வருவதற்கு முன்னால எத்தனை விளக்குகளை ஏற்றி தேடினாலும் சூரியனை காணவே முடியாது, உலகத்து ஒளிகளால் காண முடியாது. அவனே, இறைவனே, அந்த சூரியனே தன்னுடைய ஒளியை முதலிலே காட்டுகிறான், தன்னுடைய ஒளியை கொடுக்கிறான். அந்த ஒளியை நம்முடைய கண்கள் பற்றுகின்றன. அந்த ஒளி வழியாக நோக்கினால் அந்த சூரிய ஒளி சூரியனை நமக்கு காட்டும். எனவே சூரியனை அவனது ஒளியாலே காண முடியுமே தவிர வேறு ஒளிகளால் காண முடியாது. அதே போல இறைவனை அவனுடைய அருள் ஒளியினால்தான் காண வேண்டும். ஆதலால்தான் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் இறைவனை ஞாயிறு என்று சொல்லுகிறார்கள். சூரியனோடு ஒப்பிட்டு அந்த சூரிய ஒளி போல திருவருள் அமைந்திருக்கிறது. கண்ணை போல நம் ஆன்மாக்களாகி நாம் இருக்கிறோம். கண் போல ஆன்மா, சூரிய ஒளி போல திருவருள், சூரியனைப் போல சிவம் என்று உவமை அமைத்திருக்கிறார்கள். எனவே இந்த கருத்து 6ஆம் நூற்பாவிலே கூறப்பட்டது. அடுத்து 7ஆம் நூற்பாவிலே சொல்லப்பட்ட கருத்து எல்லாம் 5 பாட்டு தான் சுருக்கமாக. ஏனென்றால் சிவஞான போதத்திலே இவையெல்லாம் விரிவாக சொல்லப்பட்டிருப்பதனாலே அருள்நந்தி சிவம் ஒரு 5-6 பாட்டுகளிலே இந்த 6ஆம் நூற்பா கருத்தை சுருக்கமாக தந்துவிட்டார். அதே போல 7ஆம் நூற்பாவிலே 3 பாட்டு தான் நினைக்கிறேன். எத்தனை? 7ஆவது நூற்பாவில் 3. எத்தனை பாட்டு? 7ஆம் நூற்பாவில் 4 பாட்டுல 7ஆம் நூற்பா. 7ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்ட கருத்து அங்கே சிவஞான போதத்தில், யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது, இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா. அங்கே சொல்லப்பட்ட கருத்து மாணவர் கேட்கிறார், ஐயா நீங்கள் பாசம் அசத்து என்றீர்கள், சரி ஒப்புக்கொள்ளுகிறேன். சிவம் சத்து என்றீர்கள், சரி. ஆன்மாவாகிய நான் எந்த பொருள், என்ன பொருள்? ஆன்மாவாகிய நான் சத்தா அசத்தா என்று கேட்கிறான். அதற்கு விடை கூறுகிறார். அந்த விடைதான் என்னது? நீ அந்த பாசத்தை போல அறிவற்றவனும் அல்ல, சிவத்தை போல பேரறிவு உடையவனும் அல்ல, நீ இரண்டுக்கும் நடுவிலே இருக்கின்ற சதசத்தாக விளங்குகிறாய். இந்த பதி, பசு, பாசம் என்ற வரிசையிலே நடுவிலே இருப்பது பசு, நடுவிலே இருப்பது பசு. அது பாசத்தோடு சேருகிற போது பாசத்தினுடைய தன்மையை அடையும். அதேபோல சிவத்தை சேருகிற போது சிவத்தினுடைய தன்மையை பெறும். எனவே உயிராகி ஆன்மா எந்த பொருளை சேருகிறதோ அந்த பொருளினுடைய தன்மையை பெற்றுவிடும். எப்படி மழை நீர் எந்த நிலத்திலே விழுகிறதோ அந்த நிலத்தினுடைய நிறத்தை பெறுகிறதல்லவா? நிலத்து இயல்பால், வள்ளுவர் சொல்லுகிறார், நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றா, மாந்தர்க்கு மனத்து இயல்பதாகும் அறிவு என்று வள்ளுவர் இந்த தன்மையை சொல்லியிருக்கிறார். சார்ந்ததன் வண்ணமாதல், அதுதான் ஆன்மாவினுடைய சிறப்பு இலக்கணம். எதை சார்ந்தாலும் அதனுடைய தன்மையை தன்னுடைய தன்மையாக பெற்றுவிடும் என்ற கருத்தை தான் இந்த ஏழாவது நூற்பாவிலே அமைத்திருக்கிறார். இங்க பாருங்க, 250வது பாட்டுல, 250ல் சத்து அசத்து அறிவது ஆன்மா. சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய பாசத்தையும் இந்த இரண்டையும் அறிவது எது? ஆன்மா. தான் அந்த ஆன்மா சத்தும் அசத்தும் அன்று, தான் சத்தும் அசத்தும் அன்று, நித்தனாய் சதசத்தாகி, சதசத்து என்ற பெயரை பெற்று நின்றிடும் இரண்டின்பாலும். இந்த இரண்டையும் சேர்ந்து பயனடையும். பாசத்தை சார்ந்து உலகத்தின் பயனை அடைகிறது, உலக பயனை அனுபவிக்கிறது. சிவத்தை சார்ந்து சிவானுபவத்தை, சிவானந்தத்தை அனுபவிக்கிறது. நின்றிடும் இரண்டன்பாலும். சரி, இந்த ஆன்மா பாசமாகிய உலகத்தை நாம் அறிகிறோம், சிவத்தையும் நம்மால் அறிய முடியும். அதே போல ஆன்மா தன்னை அறிய முடியுமா? ஆன்மா என்ற பொருளை அறிய முடியுமா என்றால் அதற்கு விடை கூறுகிறார். இப்ப மலர் மனம், அந்த மனத்தை தனியாக வைத்து அறிய முடியுமா? இதுதான் மனம் என்று தனியாக எடுத்து அறியவே முடியாது. அதை மலரோடு வைத்துத்தான், மலரோடு சார்ந்துதான் அந்த மனத்தை நாம் அறிய முடியும். அதே போல ஆன்மா என்ற பொருளை தனியாக வைத்து இதுதான் ஆன்மா என்று அறிய முடியாது. அது ஏதாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும், தனித்தே நில்லாது. ஆன்மா என்பது எந்த நிலையிலும் தனித்து நில்லாது. ஒன்று சிவத்தோடு இருக்கும் அல்லது உலகத்தோடு இருக்கும், தனித்தே இருக்காது. எனவே அதைத்தான் அந்த பாட்டுல என்ன, ஒத்துடன் உதித்து நில்லாது, ஒத்து உடன் உதித்து நில்லாது. அதாவது ஆன்மா என்பது தனியாக அந்த பதியைப் போல பாசத்தை போல அந்த இரண்டையும் ஒத்து உதித்து நில்லாதுன, தனியாக தோன்றாது, தனியாக தோன்றாது ஆன்மா. உதியாதும் நின்றிடாது, ஒரு வகையாலும் தோன்றாமலும் நில்லாது. வைத்திடும் தோற்றம் நாற்றம் மலரினில் வருதல் போலும். நாற்றம் மனம், மனம் மலரிலே பொருந்தி இருப்பதைப் போல, அந்த மலரை பொருந்தி மனத்தை அறிவதைப் போல நாம் இந்த ஆன்மாவை அந்த இரண்டு பொருள்களிலே ஒன்றோடு கூட்டித்தான் நாம் அறிய முடியும் என்று கூறுகிறார். அடுத்த ஒரு பாட்டோடு நாம் இந்த பகுதியை முடிக்கலாம். 251 சுத்த மெஞ்ஞான மேனி சோதிபால் அசத்து அஞ்ஞான ஒத்துரா. அதாவது பதியாகிய சிவத்தை பாசங்கள் பற்றமாட்டா, சிவத்தை பாசங்கள் பற்றமாட்டா. ஏனென்றால் அவன் எப்படிப்பட்டவன், சுத்த தூய்மையான மெய்ஞான நிலையான அறிவை உடைய மேனிச்சோதி ஒளிமயமானவன், இறைவன் தூய அறிவு உடையவன், அதிசூக்கும சித்தாக இருப்பவன். ஆனால் பாசப்பொருள்கள் எப்படிப்பட்டவை பாசங்கள், அவை பருப்பொருள்கள் பருமையானவை, ஆதலால் அவை சிவத்தை பற்றமாட்டா. சுத்த மெஞ்ஞானமேனி சோதிபால் அசத்தாகிய அஞ்ஞானம் அறியாமை ஒத்துரா பொருந்தமாட்டா. ஆக அறியாமையாகிய குற்றம், ஆணவ மலமாகிய குற்றம் உயிரை பற்றுமே தவிர சிவத்தை பற்றாது. குற்றமெல்லாம் உற்றிடும் உயிரின் கண்ணே, உயிரின் கண்ணே. அதற்கு ஓமை சொல்லுகிறார், கடல் கடலிலே நிறைந்திருக்கிற நீர், அந்த நீரிலே கலந்திருக்கிற உப்பு, அந்த கடல் வெளி போல இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். கடல் வெளி அது நுட்பமானது, கடல் என்ற இடம் நுட்பமானது. அதுபோல இறைவன் அருவமாக எங்கும் நிறைந்திருக்கிறான். அந்த கடல் இடத்திலே நிறைந்திருக்கிற நீர் போல ஆன்மாக்கள் இறைவனிடத்திலே அடங்கி இருக்கின்றன. ஆக ஆன்மாக்கள் எல்லாம் நீர் போன்றவை, இறைவன் கடல் போன்றவன். அந்த கடல் நீரிலே கலந்திருக்கிற உப்பை போல, அந்த கடல் நீரிலே கலந்திருக்கிற உப்பை போல ஆணவ மலம் அந்த உயிர்கள் இடத்திலே பொருந்தி இருக்கிறது. அந்த உப்பானதே நீரை பற்றுமே தவிர அந்த கடலாகிய வெளியை பற்றமாட்டாது. அதுபோலத்தான் இந்த ஆணவ மலம் உயிர்களை பற்றுமே தவிர அந்த உயிர்களுக்கு இடமாக இருக்கிற இறைவனை பற்றமாட்டா என்ற கருத்தை கூறுகிறார். கடைசி வரியில வைத்திடும் அனாதியாக வாரி நீர் லவணம் போலும். வாரினா கடல், நீர் என்றால் கடலில் நிறைந்திருக்கிற நீர், லவணம்னா உப்பு. கடல் நீர் உப்பு என்ற ஓமை. கடல் என்பது இறைவனுக்கு, நீர் என்பது உயிர்களுக்கு, உப்பு என்பது ஆணவ மலத்திற்கு என்று இந்த அளவிலே இந்த 7வது நூற்பாவை நாம் நிறைவு செய்து, இன்னும் இருப்பவை எத்தனை நாட்கள் யார் அறிவார்?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநீலகண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: உடனே சொன்னார், பெருமானி அடியேன் என்ன செய்யணும், என்ன பணி இருக்குனர். இவர் எல்லாத்துக்கும் ஓடு கொடுத்துட்டு வந்தார். பெருமான் வாங்குவாரா? வாங்கி பழக்கமே இல்லாத, இப்படி வர்ற பழக்கமே தவிர இப்படி வர்ற பழக்கமே இல்லை. வாழ்நாள்லயே கிடையாது, எல்லாம் இப்படித்தான் கொடுத்து பழக்கம். அதனால ஒரு ஓடு ஒண்ணுப்பா என் கையில இருக்குது, அதை கொஞ்சம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், கொஞ்ச நாள் வச்சிருந்தா தேவலாம்னு. இவர் என்ன பண்ணுவாரு, நம்பினி நருக நாம் வேண்டும் போது, நான் வரும்போது வாங்கிக்கிறேன், நீங்க வச்சிருந்தோம் வச்சிருந்தோம் கொடுத்தா மட்டும் போதுங்க. சொன்ன உடனே இவர் என்ன, எத்தனையோ ஓட நம்ம கிட்ட இருக்கு, இது ஒண்ணு நினைச்சிடாதப்பா, கொஞ்சம் நில்லு, கொண்டு வைக்கிறதுக்காக சாவி எடுத்துட்டு போறார். இரு இரு இரு, அந்த ஓடு நீ எத்தனையோ நீ ஓடு செய்து கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டேன், தினமும் 10 பேர் வாங்கிட்டு போறாங்க, 100 பேர் வாங்கிட்டு போறாங்க, அந்த இடத்துல இதை வச்சுடாத. தன்னை ஒப்பாரியது இந்த ஓட்டுக்கு இணை இந்த ஓடுதான். உன் வீடல்ல நாடல்ல இன்னும் பெரிய உலகமல்ல அத்தனை ஓடும் ஓடாகாது. காலத்து தன்னூழை துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது, இதை கொண்டு எங்க வைக்கிறியோ அந்த இடத்துல அது அந்த இடம் தூய்மைக்கு உடைய இருப்பிடமா இருக்கும், அவ்வளவு தூய்மை ஆயிடும். இது எங்க வைக்கணும் தெரியுமா, மலேசியா தங்கம் உங்ககிட்ட இருக்கா, இருக்கு சாமி, அதுல வந்து ஒரு உரை செஞ்சு அதுக்குள்ள இந்த ஓட்டை வச்சுக்கணும். பொன்னியினும் மணியினும் போற்ற வேண்டுவது, சார் ஒரு ஓட்டை போய் தங்கத்தினால ஆமாடா பாத்துக்கிறேன், பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது. இன்ன தன்னை அது இது நீ வாங்குவாய், புடி வாங்கு அப்படின்னாரா சி கே சிவகி சிவகோய் முனிவர்கள். இதனை நீ வாங்குவா என்றார், ஏனாரு உனக்கு வாங்க முடியுமே தவிர பிறகு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன. ஆமா கொடுக்க முடியல, இதனை நீ வாங்குவா என்றார், நீ இதை வாங்குன்னு சொன்னாரா, ஏனாரு இதை வாங்க முடியுமே தவிர பிறகு கொடுக்க முடியாது, அந்த அந்த சொற்கடைக்கு இருக்கிறது என்று எழுதினார். ஒரு பிஎல் இந்த மாதிரி தொல்லாமி படிச்சவர்ல இது படிச்சவர் இல்ல, ஒரு பிஎல் இருந்துட்டு அழகாக எழுதுனா மனுஷன் ஒருவர் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நூலுக்கு என்று ஒதுக்கி அழகளித்த போதுங்க. யானை ஒன்றுதானே, இன்னொன்னுதானே பழசு போடும், சிவ சிவ அப்படி எழுதுங்க, வாழ்க வளருக. அதனால இதனை நீ வாங்கு, நீ வாங்கினார் வாங்கிட்டு உடனே இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு அது ஒரு அடிவர் சொன்ன எப்படி வச்சிருக்காங்க, அதனால போனார். தான் எக்கில எந்த சாவி இருக்கோ அதுலயே அது யார் கையிலயும் மனைவி கையில மற்றவங்களும் யாரும் போவாது, அந்த சாவி எடுத்து போய் கடந்து அதுக்குள்ள வச்சு அந்த பாதுகாப்பு பெட்டகம், பாதுகாப்பு பெட்டகம் அந்த பாதுகாப்பு பட்டத்தை வச்சு நல்லது மீண்டும் முடிக்க எழுத்து எழுத்து வச்சுட்டு மீண்டும் வச்சுட்டு சுவாமி வண்ண பத்திரமா வச்சிருக்கேன், அவ்வளவுதான்ப்பா வேற என்ன வேண்டி இருக்கு, நான் வேணும் போது வந்து கேட்டுக்கிறேன், நீ இதை கொடுத்தா போதும் அப்படின்ட்டு போச்சு. போனா எவ்வளவு நாள் ஆச்சு, சால நாள் கடிந்த பின்பு ஒரு 20 நாட்களுக்கு பின் என்று போட்டு, 20 நாட்களுக்கு பின் அல்லது வேணும் சேர்த்துக்கு ஒரு 40 நாளுக்கு பின், ஏன்னா சால நாள்ங்கிறார், கொஞ்சம் அதிக நாள் கழித்து வந்தார். எது சொல்றாரு, இதே மாதிரி ஒண்ணு வரப்போகுது அமர்நீதியார், அது கோவணத்தை கொடுத்துட்டு வந்தது, அது உடனே வந்துட்டு, அதனால இது சால நாள் கடித்த பின்பு அங்க அப்படி கிடையாது, கொடுத்துட்டு உடனே வந்துட்டு, அது குளிச்சுதோ முழிச்சோ தெரியல, அதெல்லாம் ரொம்ப வினயமா பாடுவார். ஏன்டா குளிக்கிறத பத்தி இல்ல இன்னைக்கு வேலைப்படுற, நீ பைப்புக்கு போகணும் தண்ணி அடிக்கணும் போக்குவரத்து, மேலதான் ரிசர்வ்ல கங்கை இருக்கு அதுலயே குளிச்சுட்டு வந்து. ஆமா நமக்கெல்லாம் தண்ணி வரையா போகணும் செம்படுத்து வைக்க வேண்டியிருக்கு, கங்கை நீரில் குளித்தாரோ அன்றி காவிரில குளிச்சாரோ, மனுஷன் போனதுல வந்தாலும் எங்க பாக்க போகணும்ட்டாரு, ஏன் நனைஞ்சு போச்சான். அதனால அதெல்லாம் பின்னர் வெள்ளித்தெரியல் காண்க, நல்ல அமர்நீதி யாரு. அதனால இங்க சால நாள் கடிந்த பின்பு ஒரு 40 நாள் விடுங்களேன் கழித்த பின்பு வந்தார். வந்துட்டு உடனே என்ன கேட்கிறாரு, கதை என்னங்க, எனக்கு வரலாறு தெரியாதுன்னு இப்ப யாருக்குமே இல்ல, தெரியல கண்ட வரலாறு இப்பதான் உங்களுக்கு தெரியணுமா, சேக்கிறாரோடு எய்ந்து படிப்பதுதான் படிப்பே தவிர ராமாயணம் தெரியாத, கம்பரோடு எய்ந்து வரணும், சிலப்பதிகாரம் தெரியாத, இளங்கோடிகளோடு அப்பதான் அதுல. அது போல இது வந்தார், வந்தார் மீண்டும் வந்தார், வந்த உடனே எங்கப்பான்னு கேட்டார். என்ன செய்தாரா, தான் வரும்போதே 40 நாள்ல 39 நாள் வரைக்கும் இருந்திருக்கு அந்த ஓடு, இவர் வர்ற அன்னைக்கு தான் மறைச்சிட்டு வந்திருக்கு, இதெல்லாம் எப்படியோ சேக்கலாடு தெரிஞ்சிருக்கு, போன்ல வந்திருக்கு இவர். சரி இன்னைக்கு 40 நாள் கேட்க போகலாம், அன்னைக்கு போது என்ன பண்ணார், வரும்போது என்ன பண்ணார், என்ன அப்படி இவருக்கு என்ன தெரியும், போய் களவாடணுமா, அந்த பீரோ பாதுகாப்பட்டத்தை எடுத்து தூக்கிட்டு களவாடணுமா, வேண்டியதில்லை எல்லாம் நினைத்தா முதும் ஆண்டன மனசு அப்படி நினைத்தார். நினைச்ச உடனே நான் இந்த பாதுகாப்பட்டத்துல வச்சு போட்டிருக்கேன், அந்த ஓடு எங்கேயோ போடுது, நீங்க ஒளி ஒளியில காட்டினா காட்டலாம் அல்ல, அவர் அப்படி அப்படியே வர இது என்ன பண்ணும், அந்த பீரோ பட்டுன்னு திறக்க அது வர அப்படியே அப்படியே போ ஒளியும் ஒளியில காட்டலாம். இந்த ஒளியும் ஒளியும் படிச்சுட்டு பார்த்துட்டோம்னா அந்த ஒளியும் ஒளியும் தானே வைக்க மாட்டோம், இந்த ஒளியும் ஒளியும் எங்கேயோ இருக்குது அப்படி எடுத்தார். எடுத்துட்டு ஆனா மீண்டும் எல்லாம் பூட்டிக்கிட்டு எல்லாம் சாவி எல்லாம் ரொம்ப பேசுறவங்க எல்லாம் ஒண்ணு இருக்கு, எல்லாம் விட்டு எடுப்பிலேயே இருக்கு. இப்பா தம்பி எனக்கு என்ன, முந்தை நாள் உண்பால் வைத்த மொய்யொளி விளங்கும் கோடு தந்து நில், வரும்போதே ரொம்ப கடுமை, கொடுத்த போது ரொம்ப அப்படியே வச்சிருப்பா அது நல்லதுன்னு சொன்னாரு. இப்ப நான் ஒரு மாலை வந்து கொடுத்தனே அதை வச்சுட்டு மறுவே இல்லை பாரு, ஏன் ஏன் கேட்கறது கேட்டான்னு, ஐயா அந்த ஓட்டை கொடுன்னு கேட்கக்கூடாத, தந்து நில், ஏன்னா நீ தர முடியாதுன்னு அர்த்தம், சந்தியில் நிக்கணுமே அதுக்காகத்தான், தந்து நில், இதெல்லாம் அவருடைய கருத்து. இப்ப தந்து நில்லுங்கிற சொல்லுக்கு ஒரே சொல்லணுமா சாமி, வேண்டியது இல்லையே, ஆனா அது ரெண்டும் சேரும் போதுதான் சுவை இருக்குது. அதான் தமிழ். தந்து நில் என்றான். உடனே ஒரு ஆள் பகுத்தறிவாதி இங்க என்ன வந்தான், சாமி இங்க கதை சொல்றதை நிறுத்துங்க கொஞ்சம், எனக்கு ஒரு கேள்வி என்ன என்னடான்னு. அவர் தான் அந்த பாதுகாப்பு பட்டத்தில் வச்சு ரொம்ப

இந்த மாதிரி மறந்து போறது ஒண்ணு மறந்துருப்பாங்க. இது யாருக்கு என்ன, இப்ப நமக்கு ஐயாவுக்கு இருக்கிற தொடர்புல மனித எல்லையில இருக்கு, தெய்வ எல்லை இல்லவா? நீங்க வந்தவன் இறைவன் என்பதும் அவன் அளவில் ஆற்றல் உடையவன் என்பதும் வந்து மறந்துட்டு தான் இந்த கேள்வியே வருது. இந்த பகுத்தறிவாது என்ன கருதுன்னு கேட்டா, நம்ம போலதானே, நாம திறந்தா தானே அது போவோம், அல்லது கலவை ஒருத்தன் எடுத்தா தானே போவோம்னா, அது யாருக்கு? உனக்கும் எனக்கும்பா. உனக்கு எனக்கு ஒருத்தரால் தான் அவனுக்கு சிவபெருமான் என் பேரு. வாங்க சார், சிட் டவுன், சிவபெருமானா உட்காருங்கன்றான். நமக்கெல்லாம் அளவில் ஆற்றல் உடையவன் அல்லவா அது செய்கிறான் அப்படின்னு நினைச்சா இந்த கேள்வியே வராது. பெரும்பாலான பகுத்தறிவு கேள்வி வரவே வராது. அவன் நம்மினும் உயர்ந்தவன், அவன் அளவில் ஆற்றலுடையவன் என்ற ஒரு எண்ணெய் பெருந்துட்டா, நம்ம மனித இல்லையில போய் அதுக்கு கேட்கிற மேடம் மக்கு அடரா தெய்வ ஆற்றல் இல்லை என்று தானே உட்கார்ந்துருவான். இப்படி கேட்டான், என்னன்னா எப்படி போச்சு செய்கிறார்ல, ரொம்ப நமக்கெல்லாம் கோபம் வருது, அவருக்கு கோபமே வரல அவருக்கு. ஆமா, இந்த ஒரு ஓட்டை கொடுத்துட்டு தான் வந்து அவரு தெரியாம எடுத்துக்கிறாராக்கம். எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான், லட்சம் பொறும் இந்த சொல்லு கோடி. இந்த ஆன்மாக்கள் அவ எதை வைக்கல, எதை வாங்கல, இந்த ஓட்ட பெருசா பண்றீ, எதை வச்சான், எதை வச்சான், இந்த உடம்ப வச்சான், சின்ன குழந்தையா வச்சான், அம்மா அம்மா அம்மா அம்மானு போய் அழிஞ்சு கிடந்தோம், அப்புறம் கொஞ்சம் வயசாச்சு, ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னோம், அப்புறம் கொஞ்சம் வயசாச்சு, காலேஜ் ஸ்டூடெண்ட் பெரிய பெருமாள் பண்ணோம் இல்லைங்களா, அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, கல்யாணம் பண்ணி மனைவியோட இருந்தோம், அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, குழந்தை பிறந்தது, அப்புறம் பல ஆண்டாச்சு, பேரப்பிள்ளை, அப்போ வந்து வீடு கட்டினேன், எல்லாம் கட்டினேன் இல்லைங்களா. இப்போ அந்த இளமை காலத்துல நீ எப்படி இருந்த, அந்த இளமை எப்படி போச்சு, வயசாகி போச்சு. ஏன் வயசாயிச்சு? இயற்கை. அந்த இயற்கை எப்படி வந்தது? அப்ப ஒவ்வொன்றா கொடுத்து வாங்குறான் பத்தியா, பொக்க வாயா இருந்த வாயில 16 அடைக்கிறான், 40 மேல ஒவ்வொன்னா புடுக்குறான். நல்ல அருமையா ஒளி படைத்த கண்ணினாய் வா வாங்குறீங்க, 45 ஆட்டவன்னு பெரிய எழுத்துதான் தெரியும், சின்ன எழுத்து தெரியல, அதை கெடுக்கிறேன். காது அருமையா கேட்கும், காது கொடுத்து கேட்டேன்னு நீங்க. இப்ப பகுதியில் இருந்து ஐயா உங்களை தானே என்ன, கொஞ்சம் உறக்க சொல்லுங்க, இதையும் வாங்கிக்கெடு, எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து கொடுத்துறான்ல, ஒரு காலத்துல எல்லாத்தையும் கொடுத்துருவான், எதை உடம்பே கொடுத்துருவான். இப்படி ஆன்மாக்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து வாங்க வல்லான், இந்த கேவலம் இந்த ஒரு ஓட்டை வச்சது பெருசுபடுத்திட்டு சின்ன கேள்வி, இது கேள்வியே அல்ல, பெரிய பூதமா கேள்வி கேட்டு பகுத்தறிவாதி நம்ம கேட்டு மடக்கிறேன்னாரு. அவர் சிட் டவுன், இது என்ன இருக்கடா போடனர், எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான், இது ஒன்னதானா வைத்து வாங்குறான். யாரு? திருவாசக வாக்கு, திருவாசக வாக்கு. பிச்சதின்றிய விளைவு செய்குவாய், இது பாருங்க ரொம்ப அருமை. இப்ப நாமெல்லாம் விளையணும்னா என்ன பண்ணுவோம், நீங்க விதை போடணும், அதனால அது அது உரணத்து நல்ல விதையா போடணும், பொறுக்கு விதையா போடணும், நீங்க அது விதமானுக்கணும், சல்வேட் வைக்கணும், அது வைக்கணும், அப்பதான் நீங்க வருது. அவன் விதையே எல்லாம் முளைக்க வைப்பான். என்ன பிச்சதின்றிய விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் பச்சு வாங்குவாய். யாரு? முனிவாசகர். இந்த விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைப்பாய், பிறகு வாங்குவாய். நின் கோயில் வாயிலில் பிச்சனாக்கி நாய், ஒரு தரம்தான் திருப்பரந்துரைய காட்டினேன், குருநாதனா காட்டினேன், அன்னையிலிருந்து எனக்கு அதை விட்டு வெளியே வர முடியலையாப்பா. பெரிய அன்பருக்கு உரிய நாக்கி நாய், தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கோளார் நானும் மங்கனும் உடைய நாதனி. திருவாசகம். அந்த எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான், எல்லாம் என்பதற்கு என்ன உரையில தெரியுமா, எல்லாம் எல்லாம் மடப்பையன்னு அர்த்தம். விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் எல்லாம், ஏன் திருவாசக உரை, திருவாசக உரை. நீங்க மூவருக்கு முந்தியவரோ பிந்தியவரோ மணிவாசக தகராறு, சேக்கிழாருக்கு முந்தியவர் கூட சத்தியம், அது வேற. ஏமா ஏமா, நீங்க ஏசா மணிவாசர் காலம் வரப்படாது, அட யாருக்கு காலம், மூவருக்கு முன்னே பின்னேங்கிறது சந்தேகம் இருக்கலாம், சேக்கிழாருக்கு முன்னேங்கிறது ஒரே இது. அதனால எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான், அவ்வளவுதான் போனார், பழைய சாவி எடுத்திருந்தார், அவங்க ஒண்ணும் இல்லை காணும். உடனே வீட்டுல கூப்பிட்டு, நீ பாத்தியாண்ணா? நான் பாக்கல, நீங்க தான் அன்னைக்கே வச்சுங்களேன்னு. வேற எங்க போச்சுனாரு? சாவி உங்ககிட்ட தான், வேற யார்ட்டையும் கொடுக்கறது இல்லையே. எப்படி போச்சு? எப்படின்னு தெரியலீங்களே. பாவம், அதை கை பேசியது, இது காலை பேசியது, வேஞ்சேனா அங்க என்ன, இவர் என்ன அதுக்குள்ள அவசரம், நேரம் ஆச்சே, அதனால அவருக்கு தெரியுது. ஓமரி ஈரையில் இங்கு எய்த புக்காய் தாழ்த்ததன், ஏப்பா என்ன ஓடு இருக்கிறது எவ்வளவு நேரம், ஒரே நேரம் பண்ற, என்ன ஆச்சு கேட்டாரு. இது அவசரம், பாவம். வெளியே நேரம் வந்தார், கைதொழுது உரைக்கல உற்றார், கைதொழு அப்படியே என்னன்னாரு, பெருமானி ஈழையணி முன்னூல் மார்பின் எந்தை நீ தந்து போன விழை தரு ஓடு வைத்த வேறிடம் தாடி தேடிக்கானின். முதலியா சொல்லிட்டாரு, அது சரிப்பா, நீ அங்க வேற எங்கேயா வச்சுட்டு அங்க போய் தேடி வேணும்னாரு. இல்ல சுவாமி, வச்ச இடத்துலயும் இல்ல மற்ற இடத்துலயும் இல்லைன்ட்டு, ஏன்னா ரெண்டாந்தரம் உள்ள போயிட்டு வர வேணாம்னு நேரம்.

தெரியுதுல்ல அவருக்கு, வேறிடம் தேடிக்கானேன், சரி இல்லைன்னு சொல்லிட்டு சரியா போச்சானாரு. அவர் ஒன்னு சொல்லுவானா, என்கிட்ட நிறைய ஒன்று இருக்கு சுவாமி, அதுல எத்தனை வேணாலும் உங்களுக்கு தர்றேன். ஆகவே நீ அவருக்கு பேச்சுக்கு இடமில்லை, வச்சிருந்தா பார்க்க மற்றதையும் பாருப்பா, அல்லது உன் மனைவியை கேளப்பா, உங்க உங்க வீட்டு அடுத்து வீட்டு பத்து வீட்டுக்காரம் வருவாங்களா அவங்களெல்லாம் கேளப்பா, இதெல்லாம் இல்லாம வேறிடம் தேடிக்கானேன். ஒத்த வரையில முடிஞ்சே போச்சு, மீண்டும் உள்ள போக வேண்டிய வேலையே இல்லை சுவாமி. சரி மாற்ற என்ன, என்கிட்ட இருக்குது நிறைய தாங்க. அவர் பார்த்தார், பொன்னினால் அமைத்து தந்தாய் ஆயினும் கொள்ளேன். நீ தங்கத்துல அப்படியே வயிறத்துல இழைச்சு கொடுத்தாலும் எனக்கு கூடு வேணாம், நான் கொடுத்ததுதான் வேணும்னு. வேற என்ன பண்ண, கொடுத்ததுதான் சுவாமி, என்ன இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உடனே ஆரம்பிச்ச. நீ சரியான அளப்பா, சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எழுப்பியோ அப்படின்னாரு. பாவம் இந்த சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது, சினிமாவில் வருதுன்னு அவருக்கு தெரியுமா, இந்த பாட்டெல்லாம் தெரியாது. சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எழுப்பிவிட்டார். நீங்கள் சொல்கிறதே எனக்கு விளங்கல சுவாமி அப்படின்னார். ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரி அடியவர்களுக்கெல்லாம் ஓடு கொடுக்குறேன்னு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு எங்கே நல்லா ஓடு வருது அதை உள்ள நீ அழுத்திக்கலான்னு செஞ்சுட்டியோ. சிவசிவ சிவசிவ இப்படி ஒன்று அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே சொல்லியா சாமி. உளத்தேனும் களவேலா அமைக்க என் செய்கிறேன். நான் மனதால் கூட அப்படி செய்யும் என்ன, என் திருக்குறள் இங்கே உள்ளத்தால் உள்ளலும் தீரே பிறப்பொருளை கள்ளத்தால் கல்வியும் என்ன. பிரத்யானுடைய பொருளை இப்ப எடுத்துட்டு வந்தா சிறை தண்டனை, எடுத்துட்டு வந்தது நாலு பேர் சாட்சி இருந்தா சிறை தண்டனை, அது கூட இல்ல முன்ஜாமீன் வாங்கி விடலாம், வம்பே கிடையாது. சிவசிவ எதையும் செய்யலாம், குடிச்சவரா போன உலகம். திருவள்ளுவர் என்ன பண்ணார், அவர் சிஐபி, பிரத்யானுடைய சொத்தை எடுத்துட்டு வந்தாதான் உனக்கு அரஸ்ட்னு கிடையாது, நினைச்சா அரஸ்ட்னு. சார் அடுத்த வீட்டில் பேட் லைட் ஒன்று வாங்கியிருக்கேன், மலேசியா பேட் லைட் தான், நல்லா இருக்கு, தென்னை மரத்தில் மேலே தேங்காய் பறிச்சா கூட நல்லா தெரியுதான், அது நம்மளால எங்கே வாங்க முடிய போகுது, மெதுவாக அவன் தெருவில் வைக்கும் போது அப்படின்னு நினைச்சாலே உள்ள அரெஸ்ட் பண்ணுவார். முன்ஜாமீன் கிண்ஜாமீன் ஓடணும்னு கிடையாது. அதனால என்ன சொன்னார், பருமையா உள்ளத்தால் உள்ளலும் தீரே மனசால நினைக்கிறதே தப்புன்னு எதுனர், பிற பொருளை கள்ளத்தால் கல்வி. அதனால உளத்தீனும் களவில் அமைக்க என் செய்கிறேன் என்றெல்லாம் சொன்னார். பார்த்தார், அப்படியா சரி, உன் பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளையை கைப்பிடி சத்தியம் பண்ணு, எல்லாம் தான் வைத்து வாங்க வரலான்னு இது தெரியாத நடிப்பு. அம்மா நீங்க ஒன்னு பையன் கேட்பாள், எல்லாம் தான் வைத்து வாங்க வரலான்னு இவருக்கு பிள்ளை இருக்க தெரியாதுன்னாரு, அதுதான்டா ஆடல், அதான் விளையாட்டு, அதான் விளையாட்டு. அதனால உன் பிள்ளை சுவாமியே அப்படி ஒரு எனக்கு பேரு கிடைக்கலையே, சரி மனைவி இருக்காங்கன்னு அவளை வச்சு நீங்க அது அவ்வளவு சரியா வராதே தீண்ட மாட்டேன்னார். சரி சரியான திருட்டால பாடி அதான் சொல்லிட்டு வா அல்லவா, நான் எங்க இருக்கிறேன்னு தெரியுமா, அப்பதான் ஃப்ரம் சொன்னார் அல்லவா யாருன்னார். அதுல என்ன சொல்றார், நான் எங்கனா தில்லை வாழ் அந்தணர்கள் வந்திருந்த திருந்தவையில் எல்லையிலான் முன் சொல்ல மண்ணுவன் யான். நான் எங்க தெரியுமில்ல, தில்லை வாழந்தல் வாழ்கின்ற அந்த பேரவை இருக்குதே அதுல இருக்கிறாள் நான், இப்படி அட்ரஸ் கொடுத்தது இங்கதான், நான் பேரவையில் இருக்கிறேன், எனவே அங்க வா அப்படின்னார். சரி நான் அவர் முன் சொல்ல இவர் பின் சொல்ல அப்படிலாம் போனேன். போன உடனே இப்ப இதோ தில்லைவாடந்தனுடைய ஒரு மன்றம், ஊராட்சி மன்றம், தில்லைவாடந்தன் எல்லாம் முழுமையா இருக்கிறான், நல்ல தங்கமானவங்க போச்சு. இந்த வரலாறு என்ன செய்தாய், சில நாளைக்கு முன் வந்தே ஓடு கொடுத்தேன், பத்திரமாக்க சொன்னேன், அது ரொம்ப எனக்கு வேற எதுவும் மாற்றம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், சொன்னனா இல்லையான்னு கேளுங்க. அவங்க சொன்னது அத்தையும் சத்தியமான வாக்குங்க, பின்ன என்ன, அதே போல அடியேன் வச்சதும் காணாங்கிறதும் சத்தியமான வார்த்தை, எப்படிப்பான அதான் எனக்கும் தெரியல சுவாமி, மன்னிக்கணும் சத்தியமானது. பின் அவர் என்ன சொல்றார், வாதி என்னார், குழந்தை என்னார், இல்லை சரி மனைவியே மனைவி என்னார், அது என்னால் முடியாதுங்கிறான் அந்த ஆளுநர். மனைவி இருக்காங்கல்ல, மனைவி இருக்காங்கல்லப்பா, அப்ப கைப்படி சத்தியம் பண்ணுறேன், இது வந்து நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்ட்டு, அல்ல இதான் தீர்ப்புனா தீர்ப்பு முடிஞ்சு போச்சு, சரியாப்பா அப்படி தீர்ப்பாச்சுன்னு பார்த்தார். ஏதோ என்னால முடிந்த அளவில் கோர்ட்டார் தீர்ப்பை நீங்க மறுக்க முடியாது, ஆனா நீங்க அதை வந்து ஏற்கவும் முடியாது, ஒல்லும் வகையால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் ஏற்று செய்யறேன், ஒல்லும் வகைன்னு ஒன்று சொல்லப்பட்டுவிட்டேன், முடிந்த அளவு என்னால் எந்த அளவுக்கு இந்த தீர்ப்பை நான் ஏற்று செய்கிறேன். சரி போச்சு, இதோ குளம், இப்பொழுது யார் இருக்கிறா, பதிவு ஒலியும் ஒலியும், இதோ திருக்குளம், திருக்குளத்துல அவையத்தார் நிக்கிறாங்க, யாரு ஊராட்சி மன்றம் வந்து நிக்கிது. ஆமா ஊராட்சி மன்றம்னா அப்படி இருக்கணும், உடனடியா தீர்ப்படங்கிறது மட்டும் இல்லாம அந்த வாதி பிரதிவாதிகளுக்கு இடையே கல்மிஷமே போய்க்கணும், அதனால வந்து நாலு பேர் வந்துட்டு ரெண்டு பேர் இல்ல, அல்லது ஒத்தி போடுறது இல்ல, அதனால ஒத்தி போடுறது போக்குவரத்து கிடையாது. சரி ஒன்னே குளத்துக்கு வா, மனைவி வந்துட்டா, இதோ திருக்குளம், இதோ கரை,
படியில மேல யார் இருக்கிறா? ஊராட்சி மன்றம் நிக்கிறது. வாதி கண்மையா கோபமா நிக்குது, வாதி நிக்குது. அதனால இதோ இப்பொழுது யார்? திருநீலகண்டர். அருகில் மனைவி யார்? இருவரும் இதோ படியில் இறங்குகிறார்கள். அப்படி இறங்குறாங்க. இதெல்லாம் காட்டலாம், இதெல்லாம் காட்டப்படாது. சமயம் கூட ஒண்ணும் இல்லை சாமி, ஏதோ தென்னீர் பூசினது மட்டும் தான் காட்டணும், வேற ஒண்ணு சமயத்துல ஒண்ணு அடுத்த சமயத்துல இடிக்கல. இதெல்லாம் கூட காட்டலாங்க, காட்டலாங்க. நான் இந்த மாதிரிலாம் ஊராட்சி மன்றம் இருந்தது, நீதி இருந்ததுன்னு தெரியுமே, தெரியுமே. அப்படி இறங்குறாரு. அருமையாகவும் இருக்கும், ஒலி உள்ள காட்டவும் நல்லா இருக்கும். இறங்குறாங்க படியில, இதோ தண்ணீர். இடுப்பளவுல நின்றாங்க. நின்ற பிறகு இப்ப என்ன செய்யணும்? இப்பதான் கோட்டார் நீங்க திடீர்னு என்ன பண்ண கரையை காட்டணும். அந்த ஊராட்சி மன்றம் நிக்குது, தலைவர் மற்றவர்களா உறுப்பினர். இவர் அதுக்கு மேல வாதி கண்டிப்பே கோபம் அப்படின்னு நிக்குது. இவரை கோபமா காட்டணும். அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டா, இது நல்லபடியா தீர்ப்பாய், அவருக்கு வாதியனுடைய மன நிம்மதியாகணுமே, இந்த அவயத்தா இருக்கணும். இவங்களுடைய முகம் வேற இருக்கணும், அந்த அந்த அவருடைய வாதி முகம் வேற இருக்கணும், இந்த இறங்குறவங்க முகம் வேற இருக்கணும். இப்படி ஒரு திருவருள் நமக்கு என்று சொல்லி இவங்க அச்சத்தோடு கூடிய அவலமான முகமா இருக்கணும். யாரு? இந்த இறங்குறவனுடைய முகம் அப்படி இறங்கும். தண்ணி என்ன சொன்னாரு? தீண்டு வீராயின் எம்மை திரு நீல கண்டம் என்பா. இன்னைக்கு சால நாள் கடித்த பின்பு இங்க சத்தியம் பண்ணது, சத்தியம் பண்ணது 20-25 வயசு அதை காட்டணும். திடீர்னு என்ன காட்டணும் கேட்டீங்கன்னா, இப்படி இறங்கும் போதே ரெண்டு பேரும் இறங்கணும். இவர் கையில உச்சி எடுத்துட்டே போறார், ஆனா அந்த பெண்மணி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வருகின்ற பொழுது என்ன என்ன காட்டணும்னு கேட்டீங்கன்னா, அந்த 20-25 அறையில் நடந்ததை காட்டணும். என்ன அறை? 11:11 இவர் போய் அப்படியே தீண்ட போகிறார். தீண்டு வீர் ஆயின் எம்மை தென்னீலகண்டம் என்றார். அவர் காட்டினாரு, அப்படியே பதிச்சுட்டார். இனி மனத்தினும் நான் தீண்ட மாட்டேன் என்று அதை காட்டணும். அதுக்கு வடிவம் எல்லாம் அந்த 25 வயசுக்கு முன்னிருந்த வடிவம் இருக்கணும். அதை அப்புறம் திரும்ப ரெண்டு படியில இறங்க வைக்கணும். இதெல்லாம் உண்மையா டைரக்ஷன் மற்றவன் செய்யப்படாது. எங்ககிட்ட கூட செய்யணும், ட்ரைனிங் ஆகணும். ஆமாமா, நீ சேக்கடார விட்டுட்டு புறமா போனா நாங்களும் கழுத்து திருப்பி சொல்லுவோம். வரிக்கு வரி சேக்கடாரா இருக்கணும். படியில இறங்குறாருன்னா எங்க சேக்கடாரு கேட்டு இறங்குற மாதிரி இருக்கணும். அப்படி அப்படி அப்படி இறங்கும். திரும்ப இறங்கிட்டாங்க. இதோ குளத்தங்கரை, இது குளத்துக்குள்ள நிக்கிறாங்க. என்ன இந்த குச்சி அப்படி நீட்டினர்? நீ அந்த புறம் பிடிச்சுக்க, நான் முடிந்து என்னால் எந்த அளவு நான் மூழ்கி தருகிறேன் அதை இங்க கோட்டாட்ட. எனவே அங்க சொன்னது ஒண்ணு, இங்க சொன்னது ஒண்ணு, நீங்க நாளை கேப்பீங்கிறதா தான் கோட்டி என்ன சொல்லிட்டாரு? என்னால் முடிந்த அளவு. ஆனா அதுக்கு வேணா அவங்களுக்கு வேணா அது புரியாம இருந்திருக்கலாம். யாருக்கு கோட்டா இருக்கு என்னமோ, சரி முடிவு தரையங்கிற மனுஷன் விட்டுறான்ட்டுருவாங்க. அந்த இயன்ற அளவுங்கிறது அவ்வளவு ஞாபகத்து வழியில இப்பதான் புரியுது அது என்னன்னு. வந்தா இந்த குச்சி அப்படி நீட்டினார். அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த சத்தியம் இருக்குது நம்ம, அதனால அந்த குச்சி பிடிச்சிட்டாங்க. முழுக அப்படி போகுது. கோட்டார் பத்தி பேர்ல அது நம்ம ஆளுக்கு என்ன பண்றது? அவையத்தார் அங்க கவனியும், அங்க கவனியும், அங்க கவனியும் அப்படின்னாரு. என்ன ஏன்னா கையில குச்சி வச்சிருக்காரு, குச்சி வச்சிருக்காரு. நான் கையை தீண்டி சொன்னேன், கையை தீண்டி சொன்னேன், குச்சி எடுத்து வச்சிருக்காரு. பறந்துட்டாரு. பெரிய வாதி கூட நடிக்க முடியாது அப்படி. சத்தம் ஓ ஏக சத்தம் போட்டா குச்சி. உடனே பார்த்தாரு அவையத்தார், ஐயா அந்த வாதி வந்து விரும்பலையா, நீ அந்த குச்சியை போட்டு கையை பிடிங்கன்னார். ஐயோ நான் இவ்வளவு கையை, இவ்வளவு கையை பிடித்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயினவே பெருமானி, உனக்கு தெரியாதான்னு சொல்லி அந்த அந்த குச்சியோட முழுகினார்கள். இந்த ஆள் சத்தம் போட்ட ஆளே காணாம் மேல தோளுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி அப்படிச்சப்பட்டு எல்லாரும் அங்க பார்த்தாங்க. என்ன வா, நீ இதுவரை கைதீண்டாமல் இருந்தது இல்லவா, தீண்டனுங்கிறது எனக்கு, ஆனால் சத்தியத்தின் என்று மாறக்கூடாது என்ற அதான் அந்த பொய்கடிந்து அறத்தின் வாழ்வான் செய்தால் அதன் தென்னீலகண்டத்தின் மேல் ஆணையின்னு ஆணை ஆணைதான்.

0: ஏனென்றால் தேசிகமூர்த்தி சிவம், தேசிகமூர்த்தி சிவமே. அதனால தேசிகமூர்த்தினாலே ஞானாசிரியினாலே எல்லாவற்றையும் வழங்க முடியும். ஆனா ஞானத்தை அவன் உணர்த்தினால் யாரால பெற முடியும் என்றால் அந்த இருவினை ஒப்பு வந்தவரால் தான் முடியும். எனவே நீடும் இருவினைகள் நேராக நேராதல் என்பது இருவினை ஒப்பு உணர்த்தப்பட்டது. நேராக நேராதல் என்றால் நேராக விளங்குதல் அப்படின்னு, நேராக விளங்குதல்னா ஒப்ப விளங்குதல். எதிர ஒப்ப விளங்குதல் ஆன்மா அறிவிலே, ஆன்மாவின் அறிவிலே இன்பம் துன்பம் இரண்டும் சமமாக நோக்கப்படுதல். அந்த அளவுக்கு அறிவு வந்து பண்பட்டு இருக்க வேண்டும். இன்பமா முன்வினையால வருகின்றது, இதுல விருப்பம் வைத்தா அது மேல்வினையாகும், அதனால வேண்டாம். துன்பமா இதுவும் உண்மையால வந்தது, அதுல விருப்பம் வைக்க மாட்டோம். வெறுப்பு வச்சோம்னா அதுவும் அந்த வெறுப்பு மேல்வினையாகும். எனவே அது முன்வினைக்கு ஈடாக வந்துதான் தீரும். நம்முடைய நோக்கம் எல்லாம் சிவசிந்தனை தான். ஆகவே இந்த இன்பமானாலும் சரி அல்லது துன்பமானாலும் சரி, இந்த இரண்டிலே நாம் எதில் கருத்தை வைத்தாலும், இன்பத்தில் கருத்தை வைத்தாலும் அல்லது துன்பத்தில் கருத்தை வைத்தாலும் அது சிவசிந்தனைக்கு தடையாகும். இந்த இன்பம் ஒரு பற்றை வளர்க்கும், அப்ப அது சிவசிந்தனையில தள்ளுமா? தள்ளாது. இந்த இன்பத்தில மேலும் மேலும் நாம மூழ்கவும் அப்படின்னு தான் தள்ளிவிடும். துன்பம் அது என்ன செய்யும்? அது வந்து அதுல வெறுப்பை ஏற்படுத்தும், கலங்க வைக்கும், வாட்டத்தை தரும், அதுவும் சிவசிந்தனைக்கு தடை. ஆகையினாலே இந்த இரண்டையுமே வந்து இந்த அறிவானது பற்றுக்கொள்ளாமல் வினைக்கீடாக வருவோம் எல்லாம் வந்து கொண்டிருக்கட்டும் என்று சிவசிந்தனையிலேயே உரைத்து நிற்கக்கூடிய சிவமே வேண்டும் என்று நிற்கக்கூடிய நிலை. அப்படி சிவமே வேண்டும் நின்னால் நீ என்னையே வேண்டியிருக்கின்றாய், உனக்கு அறிவுரிய வருகின்றேன் அப்படின்னு சொல்லி சுவாமி என்ன செய்கின்றார்? குருவாக எழுந்து விடுகின்றார். அதான் அப்பந்தான் இறைசக்தி குழல் கூடும். இறைசக்தி என்பது திருவருட்சக்தி குழல், அதாவது திருவருட்சக்தி ஆன்ம அறிவிலே நன்கு பதிதல் கூடும். அது வந்து அப்பதான் அந்த நிலை கைகூடும். எப்ப இருவினை ஒப்புன ஆன்மாவிற்கு வந்ததென்றால், அந்த நிலை வந்ததென்றால் அப்பந்தான் அந்த ஆன்ம அறிவிலே இறைசக்தி ஓங்கி விளங்கும், மேம்பட்டு விளங்கும். அப்ப இறைசக்தி மேம்பட்டு விளங்குதுனாலே அங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், மலச்சக்தி கீழ்பட்டு போய்விட்டது. மலச்சக்தி அடங்கி இறைசக்தி மேம்பட்டு விளங்குகின்றது. எவ்வளவு அருமையாக வகுத்துள்ளார்கள் சிந்திக்க. சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வர இருக்கின்றார். ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு வந்தாச்சு. இன்பத்திலையும் பற்று இல்லை, இன்பத்தில விருப்போ துன்பத்தில வெறுப்போ இல்லை, அவற்றிலெல்லாம் எந்த கருத்தும் வைக்காமல் இரண்டையுமே ஒப்ப கருதி வெறுத்து திருவருளே வேண்டும் என்று நாடி நிற்கின்றது இந்த ஆன்மா. அந்த ஆன்மாவை ஆட்கொள்ள சிவபெருமான் குருவாக வர இருக்கேன். இப்ப ஏற்கனவே சொல்லிட்டார், மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது வந்திருப்பது சிவன் தான் குருவா வந்திருக்கிறார்னு, உலகத்தவர்களுக்கு தெரியாது போன அதிகாரத்திலே சொல்லிட்டார். ஆனா இந்த யார் ஆட்கொள்ளப்பட வேண்டுமோ, இந்த ஆட்கொள்ளப்பட வேண்டிய சீடன் அவன் அறிய வேண்டும் அல்லவா? சிவபெருமான் தான் இப்படி குருவாக நமக்கு எழுந்தொழியிருக்கின்றான். அறிகின்றானே இந்த சீடன் அறிகின்றானே. வாத ஊரடிகளுடைய சரித்திரத்திலே பார்க்கின்றோம், சிவனென யானும் தேரினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனென யானும் தேரினன் காண்க. உலகத்தில் தன் திருவடி தீண்டும்படி எழுந்தருளி வந்தான். அப்படி வந்த அந்த குருநாதன் சிவபெருமானே என்று நான் தேறினேன் சொன்னான். அப்ப எவ்வாறு தேர முடிந்தது? இருவினை ஒப்பு வந்துவிட்டது என்றால் சுவாமி என்ன முடிவு பண்ணுகிறார்? இந்த ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு வந்துவிட்டது, இரண்டு வினைகளிலுமே அவனுக்கு வந்து பற்று இல்லை, நம் மீதுதான் பற்று உள்ளது, எனவே நாம் இவனுக்கு குருவாக எழுந்தருளுவோம் அப்படின்னு முடிவு பண்றார். அப்போ குருவாக நாம் எழுந்தருளினால் சிவமாகிய நாம் தான் குருவாக வந்துள்ளோம் என்பதை இந்த ஆன்மா அறிய வேண்டும். அப்ப வந்திருப்பவர் குருவாக வந்திருப்பவர் சிவமே, சிவமே என்று அந்த ஆன்மா அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்ப சிவத்தை எப்படி அறிய முடியும்? அவன் அருளால் தானே அறிய முடியும். எனவே அந்த சீடனுடைய அறிவிலே திருவருளை பெருகச் செய்கின்றார். அதான் சத்தினிபாதம் என்கின்ற நிலையை இந்த ஆன்ம அறிவிலே ஏற்படுத்துகின்றார். இருவினை ஒப்பு வந்துவிட்டது என்றால் சத்தினிபாதம் நிகழ்கின்றது, திருவருள் வீழ்ச்சி. ஒளி வீழ்ச்சி என்றாலே அங்க இருள் நீக்கம் தான், இருள் நீங்கி விடுகின்றது. எனவே ஆணவ மனவலிமை மிகவும் குன்றி அந்த ஆன்ம அறிவிலே அருள் மேலிடுகின்றது. அப்ப அந்த ஆன்ம அறிவிலே திருவருள் மேலிட்டு விளங்கினால் அந்த ஆன்மா அந்த திருவருளை துணையாக கொண்டு குருவாக வந்திருப்பவர் சிவமே என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளும். இந்த இருவினை ஒப்போ இந்த சத்திரிபாதமோ மற்றவர்களுக்கு நிகழவில்லை, ஆகையினாலே மற்றவர்களுக்கு குருவாக வந்திருக்கின்றார் சிவன் தான் இப்படி குருவாக வந்திருக்கா தெரியாது. இந்த சீடனுக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த சீடனுக்கு இருவினை ஒப்பு நிகழ்ந்திருக்கின்றது, அவனுடைய அறிவிலே இன்ப துன்பங்கள் சமமாக கருதப்படுகின்றன, ஆகையினாலே ஆணவமலத்தினுடைய ஆதிக்கம் எல்லாம் குன்றிவிட்டது, ஆகையினாலே திருவருள் அவனுக்கு மேம்பட்டு விளங்குகின்றது, அந்த திருவருளை வாயிலாக கொண்டு அவன் காண்கின்றான் வந்திருப்பவர் குருவாக எழுந்தருளியிருப்பவர் சிவமே என்பதை உணர்கின்றான். ஆகையினாலே எப்போது போன அதிகாரத்திலே சொன்னாரே சிவபெருமான் குருவாக எழுந்தருள்வார் என்று சொன்னார்கள், எப்போது குருவாக எழுந்தருள்வார் என்றால் இருவினை ஒப்பும் மலபரி பாகமும் சத்தினி பாதமும் ஏற்படும் காலத்திலே எம்பெருமான் குருவாக எழுந்தருள்வார். அதற்கு முன்பு அவர் குருவாக எழுந்தருளினால் குருவாக வந்திருப்பது சிவமே என்பதை அந்த ஆன்மாவால் உணர முடியாது. எனவே இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாதம், இருவினை ஒப்பும் சத்தினி பாதமும் இந்த குரலில் சொன்னார். சொன்னதுனால இரண்டுக்கும் இடையில மலபரி பாகம் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆகையினாலே நீடும் இருவினைகள் நேராக நேராதல், பல பிறவிகளிலும் தொடர்ந்து வந்த இருவினைகளும், அப்ப பல பிறவிகள் உண்டாகும் தெரியுது இருவினை ஒப்பு நிகழ்வதற்கு, பல பிறவிகள் வினை ஈட்டி வினைப்பலங்களை நுகர்ந்து நுகர்ந்து சரி இந்த விருப்பு வச்சாலும் வெறுப்பு வச்சாலும் நமக்கு மேற்கொண்டு பிறவிதான் என்பதென்று அந்த நல்ல தெளிவு வருவதற்கு பல பிறவிகள் ஆகின்றன. அந்த பல பிறவிகள் ஆன பிறகுதான் இருவினை பக்குவப்பட்டு இருவினை ஒப்பு நிகழ்கின்றது. அந்த இருவினை ஒப்பு நிகழும் போதுதான் இறைசக்தி குழல் கூடும். இறைசக்தி குழல் என்பது சத்தினி பாதம், சக்தி என்பது இறைசக்தி திருவருள், நிபாதம் என்பது வீழ்ச்சி, திருவருள் வீழ்ச்சி அன்னாவிற்கு கைகூடும் என்று சொன்னார். அப்பொழுது அவன் குருவாக எழுந்தருள்வார். இனி இன்னொரு மாதிரியும் விளக்குவார்கள், இறை சக்தி குடல் கூடும், இறை நேராதல் கூடும் என்று ரெண்டு விதமாக சொல்வார்கள். சக்தி குடல் கூடும் என்பது சத்தினிபாதம் கூடும், இறை நேராதல் கூடும், இறைவன் குருவாக நேரே எழுந்தருளுதல் கைகூடும் என்று இரண்டு விதமாக நயமாக உரைப்பார்கள். சரி, இந்த இருவினை ஒப்பு எப்போது நிகழும்? இருவினை ஒப்பு நிகழ்ந்தால் சத்தினிபாதம் நிகழும், சாமி குருவாக எழுந்தருள்வார். இருவினை ஒப்பு எப்ப நிகழும்? பல பிறவிகள் அனுபவப்பட்டு நிகழும்னு பார்த்தோம். பல பிறவிகள் வினைப்பயன்களை அனுபவிச்சா மட்டும் போதுமா? இல்ல, பல பிறவிகள் சிவபுண்ணியங்களை செய்து, சிவபுண்ணியங்களை செய்ய செய்யத்தான் இருவினை ஒப்பு நிகழும். சிவபுண்ணியங்களின் விளை அது சிவபிரகாசம் தெளிவா சொல்கின்றது. முடிவினை உதவு பயனால் நேராக, முடிவினை உதவு பயன் என்றால் முடிவுனா முடிந்த அந்த வீடு பேர், அந்த வீடு பேரை தருபவை சிவபுண்ணியங்கள், அந்த சிவபுண்ணியங்களால் இருவினை ஒப்பு நிகழும் அப்படின்னு சிவபிரகாசம் தெளிவாக சொல்கின்றது. சஞ்சீத வினையை சொல்லி, பிராரத்த வினையை சொல்லி, ஆகாமிய வினையை சொல்லி இந்த வினைகள்லாம் ஒத்து விளங்க வேண்டும். இவை எப்ப ஒத்து விளங்கும் அப்படின்னா, முடிவினை உதவு பயனால் முத்தியை தருகின்ற சிவபுண்ணியங்களால் என்று சொல்லியிருக்கின்றார். சித்தியார் குடிப்புறையிலே மாதவ சிவஞான சுவாமிகளும் சொல்லியிருக்கின்றார்கள், சிவபுண்ணியங்களால் தான் இருவினை ஒப்பு நிகழும் என்று சொல்லியிருக்கின்றனர். அதற்காகத்தான் சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் நம்ம நால்வர் பெருமக்கள் எல்லாம் நம்முடைய தேவார திருவாசகங்களிலே வழிபாட்டினை நமக்கு வற்புறுத்துகின்றார்கள் என்றால், அந்த சிவபுண்ணியங்களை செய்தால்தான் இருவினை ஒப்பு நிகழும். அது நிகழ்ந்தாதான் நாம வந்து ஞான குருவின் திருவடியை பெற்று வீடு வேறு அடைய முடியும் என்பதை நாம் இங்கே உணர்கின்றோம். ஆக இவ்வாறு இருவினை ஒப்பும் சத்திரிவாதமும் நிகழ்ந்த அந்த சமயத்திலே சிவபெருமான் குருவாக எழுந்தருள்கின்றார் என்று பார்த்தோமே. குருவாக எழுந்தருளி அவர் உணர்த்துகின்ற அந்த உபதேசம் இருக்கின்றதே, அந்த உபதேசத்திலே என்ன அவர் உணர்த்துகின்றார் என்றால், பொருள்கள் இத்தனை என்று தெளிவாக முதலிலே உணர்த்துகின்றார். சிவாகமப்படி பொருள்கள் மூன்று, பதி, பசு, பாசம். சிவாகமங்களுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஒரே செய்தியை தொகுத்தும் சொல்வார்கள், விரித்தும் சொல்வார்கள், பலவாறு சொல்வார்கள், ஒன்றுக்கொன்று முரண்பாடு கிடையாது, அதான் சிறப்பு. பதி, பசு, பாசம் என்று மூன்றாக சொல்வார்கள். பதி சிவம் என்று இறைவனையே பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்ற இரண்டு நிலைகளிலே வைத்து பதி சிவம் என்று சொல்லி, அப்புறம் பசு பாசம் என்று சொல்லி நான்காக சொல்வார்கள். பதி சிவம் பசு பாசம் நான்காக சொல்லக்கூடிய முறை, ஆறாக சொல்லக்கூடிய முறையும் உள்ளது. அந்த முறைப்படித்தான் இந்த அடுத்த குரல்பாவிலே திருவருள் பயன் ஆசிரியர் சொல்லு. மூன்றாக சொன்னாலும் சரி, நான்காக சொன்னாலும் சரி, ஆறாக சொன்னாலும் சரி, எல்லாம் வந்து கருத்தளவில் ஒன்றுதான், அது ஒன்று கொண்டு முரண்பாடு கிடையாது. அவர் மூணு சொல்றாங்க, இவர் ஆறு சொல்றாரு அப்படின்னா அது சொல்லாத மூணை சேர்த்து சொல்றாருன்னா இல்லை, மூன்றைத்தான் ஆறாக விரித்து சொல்கின்றார். நம்ம பார்க்கும்போது நமக்கு நம்ம நாமே வந்து சித்தாந்தம் படித்த அளவிலே சிறிதளவு பயின்றவர்களும் நன்கு அறிவார்கள். பதி பசு பாசம் தான் சொல்லுவாங்க. அப்புறம் பாசம்னு சொல்லும் போது அது மூன்று இருக்கின்றன, ஆணவம் கண்மம் ஆயும் இல்லையா, அந்த முறைப்படிதான் இங்கே சொல்கின்றார். பதி பசு என்று சொல்லிவிட்டு பாசம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு மூணு சொல்லிடுதான். அப்ப பதி பசு ஆணவம் கண்மம் மாயை ஐந்து ஆயுது. இப்ப இது போக ஆறு ஒண்ணு எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த மாயையும் வந்து பொருளால ஒன்றுதான், ரெண்டு மாயை கிடையாது ஒன்றுதான். ஆனாலும் சுத்த மாயையினும் அசுத்த மாயின்னு சொல்லி அது இரண்டு வகையாக விளங்குது. ஆகையினாலே அந்த இரண்டு வகை உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக மாயை இரண்டு. ஆகவே பதியின் இது வேற வேறு சொல்லாட்சிகளிலே சொல்கின்றன. பதின்னு சொல்வதற்கு பதிலாக ஏகன், இந்த சிறப்பு என்னன்னா பதி ஒன்றே என்பதும் அங்க பெறப்படுது ஏகன். பசுன்னு சொல்வதற்கு பதிலாக அநேகன், அப்ப உயிர்கள் பல என்ற கருத்து அங்கு பெறப்படுகின்றது ஏகன் அநேகன். அப்புறம் ஆணவம் கண்மம் மாயை சொல்லணும், ஆணவத்தை இருள் இந்த நூல்ல போறோம், ஆணவம்னு சொல்லக்கூடிய இடத்துல போறோம், அதுக்கு ஓமையாக இருள் சொல்லப்படும். அந்த ஓமையே வந்து பொருளுக்கு பெயராக பயன்படுத்துகின்றான், ஓமை ஆகு பெயர்னு சொல்வார். காளை போன்றவன் அப்படின்னு சொல்லணும், அவனே காளைன்னு சொல்லிட்டா அது ஓமையே அவனுக்கு பெயரா வந்துட்டு ஓமை ஆகு பெயர். ஓமையின் பெயர் பொருளுக்கு ஆகி வந்தது, ஆடவன் வந்து பொருள், அவனுக்கு ஓமை காளை. இந்த ஓமையாகிய இந்த காளைங்கிற பெயர் வந்து பொருளுக்கு ஆடவனுக்கு ஆகி வந்தது போல, அந்த மாதிரி இங்கும் வந்து ஓமையாகிய அந்த இருள் என்ற பெயர் வந்து பொருளாகிய ஆணவ மலத்திற்கு ஆகி வருகின்ற ஓமையாக பெயராக ஆணவ மலத்தை இருள் என்றுதான் இந்த நூலிலே எல்லா இடத்திலும் சொல்கின்றார். கண்மம் அத கர்மம் சொல்லிட்டார். அப்புறம் மாயை இரண்டு, சுத்த மாயை அசுத்த மாயை. ஆக ஏகன் பதி, அநேகன் பசு, ஆணவ மலம் இருள், கர்மபலம் கர்மம், அப்புறம் மாயை இரண்டு, சுத்த மாயை அசுத்த மாயை. ஆக ஆறு ஆயிட்டது. ஆக இவை ஆறு, ஏகன் அநேகன் இருள் கருமம் சுத்தமாயை அசுத்தமாயை, ஆக இவை ஆறு. ஆதியில் ஆதி அற்றவை, ஆதி இல்லாதவை, ஆதி இல்லாதவைனா தொடக்கம் இல்லாதவை, எக்காலத்தும் இருப்பவை, தொடக்கம் இல்லைன்னா அழிவும் இல்லைன்னு அர்த்தம், அதான் அனாதி என்று சொல்கின்றன. தொடக்கமும் அழிவும் அற்றவை. ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு, ஆக இவை ஆறு. ஆதியில் ஆதி இல்லாதவை, ஆதியில் என்பதை இல் ஆதி என்று மாற்றிக்கொண்டு அனாதி என பொருள் கூறலாம் என்று ஆதீன வித்வான் திருவேலுமுதி அவர்கள் விளக்குகின்றார்கள். இல் என்பதே இல என்றும் பொருள் தந்து நிற்கும் என்றும் கொள்ளலாம் என்பதையும் விளக்குகின்றார்கள். இவை ஆறும் ஆதி இல ஆதி இல்லாதவை, அதாவது அனாதி பொருள்கள். ஆகவே சிவபெருமான் சத்தினிபாதம் வந்த ஆன்மாவிற்கு இருவினை ஒப்பும் சத்தினிபாதம் வந்த பல பிறவிகளிலும் சிவபுண்ணியங்களை செய்ததனாலே இருவினை ஒப்பும் சத்தினிபாதமும் வாய்க்கப்பெற்ற ஆன்மாவுக்கு உருவாக எழுந்தருளி என்ன உபதேசம் செய்கின்றார், அனாதி பொருள்கள் ஆறையும் முதலிலே உபதேசிக்கின்றார். ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாயை இரண்டு, ஆக இவை ஆறு ஆதி இது. இதிலே இன்னொரு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தும் உள்ளது, இலக்கண சம்பந்தமானது, அது நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் ஆறு பொருள்கள் சொல்லியிருக்கின்றார், அதுல ஏகன் அநேகன் சொன்னது இறைவனையும் உயிர்களையும் குறித்தது. ஏகன் அநேகன் அப்படின்னு ஆண்பால் போட்டு சொல்லியிருக்கேன், இப்போ உயர்தினை ஆயிற்று, உயர்தினை ஆகி விடுகின்றன. ஏகன் அநேகன்னால உயர்தினை ஆயிற்று. அப்புறம் சொன்ன இருள் கருமம் மாயை இரண்டு, இருள் கருமம் மாயைங்கும் போது அதெல்லாம் அகிரிணை. அப்ப இந்த ஆறுல ஏகனும் அநேகனும் உயர்தினை, மற்ற இருள் கருமம் சுத்தமாய அசுத்தமாய இந்த நாளும் அகிரிணை. இப்ப உயர்தினையும் அகிரிணையும் சேர்த்து சொல்லும் போது என்ன சொல்றார் அந்த இடத்துல, என்ன சொல்றது இவை அப்படின்னு சொல்றார். இவைன்னு அகிரிணைய இவைன்னு சொல்லுவோம், உயர்தினைனா இவர்கள் அப்படின்னு சொல்லணும். இப்ப உயர்தினையும் அகிரிணையும் சேர்த்து சொல்லும் போது இவர்கள்னு சொல்றதா இவைன்னு சொல்றதான்னு ஒரு சிக்கல் வருது. உயர்தினை மட்டும் இருந்தா இவர்கள், ஏகன் அநேகன் என்ற இவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல அகிரிணை மட்டும் இருந்தா இருள் கருமம் சுத்தமாய அசுத்தமாய ஆகிய இவை அப்படின்னு சொல்லலாம். ஆனா உயர்தினை அகிரிணை ரெண்டும் சேர்ந்திருக்கு, சேர்ந்திருக்கும் போது இவை அப்படின்னு அகிரிணை முடிவு கொடுக்கலாம் என்று. பார்ப்பதற்கு இலக்கணத்திலே இடம் உள்ளது, ஆகையினாலே இவை என்று அக்னினை முடிவு கொடுத்தார். அதற்கு விதி உள்ளது. பலவையினானும் எண்ணுதினை விரவு பெயர் அகிரிணை முடிவின செய்யுள் உள்ளே. உயர்தினை பெயர்களும் அகிரிணை பெயர்களும் சேர்ந்து வந்தால் செய்யுள்ள வரும்பொழுது அகிரிணை முடிவு கொடுக்கலாம், பெரும்பாலும் அகிரிணை முடிவு பெறும் என்று தொல்காப்பிய விதி கூறுகின்றது என்பதை நான் இங்கே அறிந்து கொண்டு, இவ்வாறு அனாதி பொருள்கள் ஆறையும் சொன்ன ஆசிரியர் இனி அடுத்த குரட்பாவிலே என்ன சொல்கின்றார் என்றால், எல்லாருக்கும் மிக மிக பிரபலமாகிவிட்டார், மிக தெரிந்த குரட்பாது, செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்று கூறுகின்றார். என்ன அந்த குரட்பாவுக்கு அப்புறம் இந்த குரட்பா சொல்கின்றாரே, அப்படி நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுல ஏதோ ஒரு கருத்தை சொன்னார், இதுல ஏதோ ஒன்று சொல்றார் அப்படின்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆராய்வது பலன் தராது. ஏன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு நூலாக விளங்குகின்றது, அந்த தொடர்பை நாம பார்த்துக்கொண்டே வர வேண்டும். முந்தின குரட்பாவில் என்ன சொன்னார்கள் ஆசிரியர், அனாதி பொருள்கள் ஆறு உள்ளன சொன்னார்கள். அடுத்த குரட்பாடு என்ன சொல்கின்றார்கள், வினையை செய்பவன் இருக்கின்றான், அவனால் செய்யப்படுகின்ற வினை உள்ளது, அந்த வினைக்கு பயன் உள்ளது, அந்த பயனை கூட்டுபவன் இருக்கின்றான், இதனை நீ உணர்வாயாக என்று உபதேசிக்கின்றார் அடுத்த குரட்பாவில். இப்ப இதன் மூலம் சொல்வது என்னவென்றால், போன குரட்பாவிலே அனாதி பொருள்கள் ஆறு சொன்னார்களே, அந்த ஆறு அனாதி பொருள்கள் இருக்கின்றனவா, அந்த அனாதி பொருள்கள் ஆறுக்கும் உரிய சம்பந்தத்தை சொல்கின்றார் இந்த குரட்பாவில். அந்த அனாதி பொருள்கள் ஆறுக்கும் உரிய தொடர்பினை, ஏகனுக்கும் அநேகனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, ஏகன் அநேகன் சொன்னார்களா, ஏகன்னா சிவபெருமான், அநேகன்னா உயிர்கள், அவர்களுக்கிடையில் என்ன தொடர்பு, இந்த அநேகனாகிய உயிர்கள் வினையை செய்வான் என்ற நிலையிலே இருக்கின்றன. யான் எனதுங்கிற உணர்வோட வினையை செய்வான் நிலையில இருக்கு. சரி, அதுல இருள் கர்மம் வந்தது, அந்த கர்மம் தான் எனது செய்வினை, அந்த உயிராலே செய்யக்கூடிய வினை, அந்த செய்யக்கூடிய வினையும் கர்மம் தான். அந்த வினை பலன் இருக்க இன்ப துன்பம், அதுவும் கர்மம் தான். இது வினை செய்யக்கூடிய வினை ஆகாமிய கர்மம், வினை பயனாகி இன்ப துன்பம் பிராரத்த கர்மம், அதெல்லாம் கர்மம். அப்ப இருள் எப்படி பெறப்படுது, இருள் ஆணவ மலம், இந்த வினையை செய்யத்தக்க வகையிலே அந்த யான் எனதுங்கிற உணர்வை அந்த இருள் கொடுக்க போய் தான் வினையை செய்யறான். அப்ப இருள் இருளுடைய தொடர்பு அங்க தெரிகிறது. அப்ப ஏகனுக்கு என்ன வேலை, இந்த இருள் இருக்க போய் தானே இவன் யான் எனதுங்கிற உணர்வை கொள்றான், அதனால தானே வினையை செய்யறான். எனவே அந்த இருள் மலம் நீங்கும் பொருட்டு இவனுக்கு வினைப்படனை கூட்டுவிக்க வேண்டும், அந்த வினைப்படனை சேர்ப்பவனாக ஏகன் இருக்கின்றான். அப்படி நாம் இணைத்து சிந்திக்க வேண்டும். ஆகவே போன குரட்பாவிலே சொன்னார்களே ஏகன் அநேகன், அதுல இருக்கிற அநேகன் வந்து வினையை செய்பவனாக இருக்கின்றான். அதுல சொன்ன ஆறு பொருள்கள ஒன்றாகிய கர்ம மலம் செய் வினையாக இருக்கின்றது, சேர் பயனாகவும் இருக்கின்றது. அந்த பயனை கொடுக்கின்ற பாத்திரம் போல, ஒரு உணவுனா உணவை தருது பாத்திரம் போல, இந்த வினை பயனை தருகின்ற பாத்திரமாக எது இருக்கின்றது, மாயை இரண்டும் இருக்கின்றது. ஏன்னா உலகத்தின் வாயிலாக உடம்பின் வாயிலாகத்தான் வினைப்பயன் வந்து சேருது. இப்ப மாயை இரண்டுடைய சம்பந்தம் அப்படி இருக்கிறது. எனவே அநேகன் செய்வானாக வினையை செய்வானாக இருக்கின்றான். அந்த கர்மமானது செய் வினையாகவும் சேர் பயனாகவும் இருக்கின்றது. அந்த இருளாகிய ஆணவ மலமானது இந்த வினையை இவன் செய்கின்ற வகையிலே அஞ்ஞானத்தை கொடுத்து நிற்கின்றது. ஏகன் எப்படி இருக்கின்றான், அந்த இருள் மலத்தை போக்குவதற்காக வினை பயனை சேர்ப்பவனாக இருக்கின்றான் என்பதை உய்வான் உணர், உய்யும் பொருட்டு உணர். உய்வானை நாம ஆண்பால் முட்டணும், வினைமுற்றாக கருதக்கூடாது. உய்வான் என்பது உய்யும் பொருட்டு. அதான் சொன்னாங்க, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், தாம் வாழ்வான் என்பது என்ன, தாம் வாழும் பொருட்டு, தாம் மேலும் மேலும் அந்த தேவலோக பதவிகளிலே வாழும் பொருட்டு உன்னை வாழ்த்துகின்றார்கள் என்று சொன்ன அந்த வாழ்வானும் வாழும் பொருட்டுன்னு சொன்னார்கள் இல்லையா திருவாசகத்தில். அத மாதிரி இங்க வந்து உய்வான் உய்யும் பொருட்டு, உய்யும் பொருட்டு உணர்வாயாக, இதை உணர்ந்தால் உய்வு கிடைக்கும். ஏன்னா நாம வினை நாம வந்து ஒரு வினை செய்கின்றோம், நான் செய்வானாக நாம இருக்கின்றோம், நாம வினையை செய்கின்றோம், இந்த வினைக்கு பயன் உண்டு. ஏன்னா அந்த வினை பயனை சேர்ப்பவன் ஒருவன் உண்டு. அதை நினைச்சான்னா ஒருவன் எப்படி தீவினை செய்ய முடியும், தீவினை செய்யும் போது இந்த உணர்வை விட்டு விடுகின்றோம், என்ன செஞ்சுட்டு போவோம், எங்க நமக்கு என்ன, இப்ப யாரு பார்க்க போறா, யாரு தண்ணி கொடுக்க போறா, செய்த ஒளிவு மறைவா ஒருத்தருக்கும் தெரியாம செஞ்சிருவோம் நினைக்கும். ஆனால் செய்பவனாகி நாம் உண்டு, நம்முடைய வினை உண்டு, இந்த வினைக்கு பலன் உண்டு, ஏன்னா அந்த பலனை சேர்ப்பவன் உண்டு என்பதை நினைத்தால் வினைகளை செய்யாமல் வினையிலிருந்து உய்யலாம் அது மாதிரி நல்வினை செய்யும் போதும் இந்த நல்வினையும் நமக்கு பலனை தரும், பிறவியை தரும். எனவே அது வீடு பெற்றுக்கு தடை அப்படின்னு உணர்ந்து அதையும் தவிர்த்து சிவபெருமானின் அருள் வழி நின்று செய்தால் அது வினை கிடையாது. ஆணவமலத்தின் வழி நின்று செய்வதும் செயல்தான், அருள் வழி நின்று செய்வதும் செயல்தான், நாம செய்வதும் செயல்தான், நாயன்மார்கள் செய்வதும் செயல்தான். வேறுபாடு என்ன என்றால், நாம் ஆணவமலத்தின் வழி நின்று யான் எனது என்ற உணர்வோடு செய்கின்றோம். அப்படி செய்யப்படும் செயல்கள் தான் கண்மமலம். சிவபெருமானுடைய அருள் வழி நின்று செய்யப்படும் செயல்கள் கண்மமலம் அல்ல, அவை சிவபுண்ணியங்கள். ஆகையினாலே ஏகன் அநேகன் இருள் கருமம் மாய இரண்டு சொன்னார்களே போன குறட்பாவில், அவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை சொல்கின்றார். செய்வானாக அநேகனும் அதாவது ஆன்மாக்களும், செய்வினையாகவும் சேர் பயனாகவும் கருமமும், அந்த கருமத்தை செய்ய வைக்கின்ற செய்யத்தக்க வகையிலே அஞ்ஞானத்தை உணர்த்தி ஆணவமும், அந்த வினைப்பயனை சேர்க்கின்ற கொள்கலன் போல மாய இரண்டும், வினைப்பயனை சேர்ப்பவனாக ஏகனாகிய சிவனும் உள்ளனர் என்பதை உய்யும் பொருட்டு இவையெல்லாம் உள்ளன என்று உணர்வாயாக என்று உணர்த்தின்ற இந்த கருத்து இருக்கின்றதே, அதான் திருமுறை சொல்லாட்சியும் அந்த பொருளும் பொருட்சிறப்பும் திருவருட்பயனிலே பல குரட்பாக்களிலும் நாம் வந்து விளங்க காண்கின்றோம். இந்த குரட்பாவிலே பனிரெண்டாம் திருமுறை தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய சொல்லாட்சியினை பொன்போல போற்றி எடுத்துக்கொண்டார். இதெல்லாம் ஏன் செய்கின்றார் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இலக்கண நூலாசிரியர்கள் தெளிவாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். அதாவது முன்னோர்கள் வழி நின்று முன்னோர்கள் உணர்த்திய அதே மேன்மையான கருத்தினை உணர்த்தி பின்னோர்கள் நூல் செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும் என்றால், முன்னோர்கள் சொன்ன அந்த கருத்தை மட்டும் அப்படியே சொன்னால் மட்டும் போதாது, அவர்கள் கையாண்ட சொல்லாட்சிகளையும் அந்த வாக்கிய அமைப்புகளையும் இவர்களும் கையாள வேண்டும். அப்பந்தான் அந்த ஆண்டோர்கள் அவர்கள் சொன்ன கருத்தைத்தான் நான் சிறிதும் மாற்றாமல் சொல்கின்றேன், எனக்கு ஆண்டோர்கள் கருத்து முற்றிலும் உடன்பாடு என்பதை பின்னோ உலகத்தவருக்கு உணர்த்தும் பொருட்டு அவ்வாறு செய்ய வேண்டும், வழிநூல் செய்பவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நன்னூல் கூறுகின்றது. முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுதும் என்பது முன்னோர்கள் சொன்ன பொருள் மட்டுமல்ல, அந்த கருத்து மட்டுமல்ல, அவர்கள் சொன்ன அந்த மொழியையும் அந்த சொல்லாட்சியையும் பொன்போல போற்றுகிறோம் என்று உணர்த்தும் வகையிலே நூல் செய்ய வேண்டும் சொன்னார். அந்த மாதிரி பெரிய புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் அருள் செய்தார்களே, செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக்கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையார் பொருள் சிவனென்று அருளாலே உணர்ந்தறிந்தார் சாக்கிய நாயனார் புராணம். சாக்கிய நாயனார் பௌத்த மதத்தவராக இருந்து கொண்டே சிவநெறியை பின்பற்றினார், அதாவது தோற்றத்திலே அப்படி இருந்து கொண்டே அந்த நெறியினை சார்ந்து விட்டார். எனவே அந்த கோலம் கொண்டார், எண்ணறியில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சொன்ன மாதிரி அந்த கோலத்திலிருந்து சிந்தைய சிவபெருமான் திருவடி இடத்திலே அகலாமல் வைத்திருந்தார். அதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பான ஒரு தன்மை, அப்படி சிவ வழிபாடு செய்தார். அந்த பௌத்தராக கோலம் கொண்டிருந்த புரட்சமய கோலம் கொண்டிருந்த அந்த சாக்கிய நாயனாருடைய புராணத்தில் தான் சைவ சித்தாந்த கருத்துக்களை நிறைய சொல்கின்றார் சேக்கிழார் பெருமான். அதான் நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய உண்டு. அதான் அந்த கோலத்திலே வந்து பௌத்த கோலத்தில் இருந்தாலும் அந்த உள்ளத்து உணர்ச்சி சித்தாந்த உணர்ச்சி அவரிடம் இருந்ததுனால அந்த இடத்துல சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் அள்ளி கொட்டுகின்றார் நம்முடைய சேக்கிழார் பெருமான் என்று நமக்கு என்ன தோன்றுகின்றது. அப்போ அந்த சைவ சித்தாந்தத்துக்கே ஒரு தனிச்சிறப்பு என்ன என்றால், வினையை செய்பவன் இருக்கின்றான், செய்யப்படும் வினை உள்ளது, அந்த வினைக்கு பலன் உள்ளது, அந்த பலனை ஊட்டுபவன் இருக்கின்றான். இந்த நாளில் ஒன்னு ரெண்டு வேணா மற்ற சமயங்கள் சொல்லும், நாளையுமே வந்து தெளிவாக சொல்வது சைவ நெறி ஒன்றுதான், மற்ற நெறி இப்படி நான்கையுமே சேர்த்து தொடர்பு படுத்தி சொல்லாது என்பதை எதிர்மறையாக சொல்லி உணர்த்தினார். சைவ நெறிக்குத்தான் இந்த நான்கு சொல்லக்கூடிய இயல்பு உண்டு கூட சொல்லாம, சைவத்தை தவிர பிற நெறிகளுக்கு இந்த நான்கையும் தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை என்று எதிர்மறையிலே சிறப்பாக சொல்லி சைவத்தின் மேன்மையினை உணர்த்தினார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை, எவ்வியல்பு செய்வினை செய்வான் அதன் பயன் சேர்ப்பான் என்று இந்த நான்கையும் சேர்த்து சொல்லக்கூடிய தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய பாங்கு சைவ நெறிக்கு அல்லது ஏனைய நெறிகளிடம் இல்லை, காணப்படாத ஒன்று என்று அருமையாக சொன்னார். இவ்வாறு அனாதி பொருள்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை ஆசிரியர் இங்கே கூறி அருள்கின்றார் என்று அருமையாக கூறி அருள்கின்றார். இப்பொழுது சீடனிடத்திலே ஒரு ஐயம் தோன்றலாம், இதெல்லாம் வந்து சிவபெருமான் குருவாக வந்து சத்தியவாதம் வந்த அந்த சீடனுக்கு செய்கின்ற உபதேசம். இந்த உபதேசத்தை அந்த சீடன் எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த அறியும் முறையை சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் அறியும் நெறி, அதற்கு அப்படியே நம்மளை அழைத்து வருகின்ற அறியும் நெறி என்பதை இன்னும் வருகின்ற குரட்பாக்களில் நன்கு உணர்ந்து கொள்ளலாம். அடுத்த குரட்பாவிலே என்ன கருத்து சொல்கின்றார் என்றால், நமக்கு ஓர் ஐயம் தோன்றலாம் அந்த கருத்தை கேட்டவுடன். அநேகன் வந்து வினையை செய்பவன், அநேகனாகிய உயிர்கள், ஏகனாகிய சிவபெருமான் செய்த வினைகளை அவற்றையெல்லாம் உரிய காலத்திலே கூட்டி வைப்பவன். அதுவும் கூட சைவ நூல்கள்லாம் சொல்கின்றன, அந்த வினை செய்யப்பட்ட அந்த கால முறைப்படிதான் பலன்கள் வரணுங்கிறது கூட இல்லை. முதல்ல செய்தவனுக்கு முதல்ல பலன், அப்புறம் இரண்டாவது செய்தவனுக்கு இரண்டாவது பலன் அப்படின்னு கூட சொல்லலாம். வினைகளுடைய வன்மை மென்மையை பொறுத்து பயன்கள் முன்ன பின்ன கூட வரலாம் சொல்கின்றார். சில விதைகள் போட்டா முதல்ல போட்ட விதை பின்னால் முளைக்கலாம், பின்ன தாமதமாக நாம பின்பு விதைத்த விதை முன்பு முளைக்கலாம். அது அந்த தாவரங்களுடைய தன்மையை பொறுத்தது, விதையினுடைய தன்மையை பொறுத்தது. அதே மாதிரி முதல்ல செய்த வினை பின்னால பலன் தரலாம், பின்பு செய்த வினை அந்த முதல்ல செய்த வினைக்கு முன்பாகவே பின்பு செய்த வினை பலனை தரலாம். அது அந்த வினையினுடைய தன்மையை பொறுத்ததுன்னு சொல்வார். அப்ப இப்படிலாம் வினையை அறிந்து, வினையினுடைய தன்மைகளை அறிந்து, அவற்றுக்கு ஏற்ற காலங்களை கூட்டுவித்து, எப்படி பலனை ஊட்டினால் இந்த ஆன்மாவுக்கு அந்த மலச்சக்தி கெடும் என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்து, மறவாமல் அந்த வினைப்படங்களை ஒரு ஆன்மாவை சுவாமி உபயோகிக்க போறார். எண்ணிக்கையில் அடங்காதவை ஆன்மாக்கள் எண்ணி சொல்ல முடியாது. அத்தனை ஆன்மாக்களையும் ஐந்தொழிற்படுத்தி உய வைக்கின்றார். அது எந்த ஆன்மாமலையும் அவருக்கு வந்து விருப்போ வெறுப்போ கிடையாது. அதை நாம உணர்வது கிடையாது. சுவாமி நமக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஆன்மா துன்பப்படுவதை நாம் பார்த்தோம் என்றால், அந்த துன்பத்திற்கு காரணமாக அந்த ஆன்மா ஒரு முன்வினை செய்துள்ளது. அந்த மாதிரி முன்வினை எனக்கு இருந்தால் எனக்கும் அந்த துன்பம் வரும். ஏன்னா அந்த ஆன்மா மேல சுவாமிக்கு எந்த கோபமோ என் மேல எந்த விருப்பமோ இல்லை. வினைக்கு பலன் கொடுக்கின்றார் அவ்வளவுதான். எனவே உலக துன்பத்தை பார்க்கும்போது இந்த துன்பங்களுக்கு காரணமான முன்வினை ஆகுது, அத்தகைய வினையை நாம் செய்யல் ஆகாது என்ற சிந்தனை வர வேண்டும். அந்த சிந்தனை மிக முக்கியம் என்று நம்முடைய நூல்கள் அறிவுறுத்துகின்றன. அது மாதிரி இன்பத்திலும் பற்று வைக்காமல், ஏன்னா இன்பத்தில் பற்று வைத்தால் மேலும் மேலும் அந்த இன்பத்தை நோக்கி தான் சிந்தை செல்லுமே ஒழிய சிவநெறியிலே நமக்கு நம்முடைய முன்னேற்றம் தடைபட்டுவிடும். ஆகையினாலே வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி, அதான் ரெண்டையும் சொன்னார். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், நல்குறவ என்னும் தோல்விடம் பிழைத்தும் அந்த நெறிந்து சொன்னார். ஆகையினாலே இப்படி நாம் செய்கின்ற அந்த வினைகளை எல்லாம் அறிந்து அதற்கு எப்படி அவன் பலன் அளிக்கின்றான், அது எப்படி சிவபெருமானாலே முடிகின்றது. நான் எல்லா உயிர்கள் செய்கின்ற வினைகளையும் அறிந்து அந்த உயிர்களுக்கெல்லாம் சிவபெருமான் வினைப்பலன்களை, ஒவ்வொரு ஆன்மாவுக்கு எந்தெந்த காலத்தில் வினைப்பலனை ஊட்டணுமோ, எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு அந்தந்த காலங்களிலே ஊட்ட முடிகின்றது என்றால், அப்ப அந்த உயிர்களோடு, அந்த வினை செய்வான் என்ற நிலையில் இருக்கக்கூடிய உயிர்களோடு, அந்த வினைப்பலனை சேர்ப்பவன் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பதிக்கு எப்படி தொடர்பு அமைந்துள்ளது, தொடர்பு எப்படி அமைந்துள்ளது என்பதை இன்னும் விளக்கமாக கூறுகின்றார். முதல்ல தொடர்பை வந்து தூளமாக கூறினார். அந்த அநேகனாகிய உயிர்கள் வினையை செய்பவை, ஏகனாகிய சிவம் அந்த வினைப்பலன்களை ஊட்டுபவன் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த தொடர்பை நமக்கு நல்ல இன்னும் தெளிவாக சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு தொடர்பிலே சிவபெருமான் உயிர்களோடு சேர்ந்திருப்பதனால்தான் உயிர்களை செய்யக்கூடிய எல்லாத்தையும் சிவபெருமானால் அறிய முடிகின்றது, அறிந்து பலனை ஊட்ட முடிகின்றது என்ற உண்மையை இந்த தோற்றுவாயெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டாதான் இந்த குரட்பாவுக்கும் அடுத்த குரட்பாவுக்கும் உள்ள தொடர்பு நமக்கு விளங்கும். அதான் செய்வான் என்ற நிலையிலே உயிர்கள் இருக்கின்றன, அந்த உயிர்கள் செய்த வினைகளை எல்லாம் அறிந்து பலன் ஊட்டுகின்ற நிலையிலே சிவம் இருக்கின்றது என்றால், உயிர்களோடு சிவம் எப்படி இருக்கின்றது. இப்ப நான் என்னெல்லாமோ செய்யறேன், வீட்டில் இருக்கிறவர்களுக்கே எல்லாம் தெரியல, நான் செய்யறதுல பாதிதான் தெரியும். என்னைக்காவது தெரிய வந்தா இவ்வளவு காரியம் செஞ்சுட்டு இருக்கானா, நல்லதோ கெட்டதோ அப்பதான் வீட்டுக்கு தெரிய வரும். அல்லது தெரியாமலே கூட செஞ்சிடலாம், செஞ்சுக்கிட்டே இருந்துடலாம், காலத்தை ஓட்டிடலாம். ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் தெரியாதபடி நம்மால் எதையுமே செய்ய முடிவது இல்லை. ஒவ்வொன்றையும் அறிகின்றான். அறிவதோடு மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு செயலுக்கும் பலனையும் கொடுத்து விடுகின்றான். நாமே செய்த காரியத்தை மறந்திருப்போம், சுத்தமா மறந்திருப்போம். ஏதாவது ஒரு பிறவியிலாக அதுக்கு பலனை கொடுத்து விடுகின்றான். அப்ப எப்படி அது அவனுக்கு சாத்தியப்படுகின்றது? நெருக்கமா நம்ம இருப்பவர்களை கூட நம்ம செய்யற எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியலையே. அது மாதிரி நம்மளையும் அடுத்தவர்கள் செய்யற எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியலையே. ஆனா இந்த பெருமான் மட்டும் எப்படி எல்லாரும் செய்கின்ற எல்லா வினைகளையும் எப்படி அறிகின்றான் என்று சொன்னால், அந்த எல்லா உயிர்களோடும் அவன் எவ்வாறு இருக்கின்றான் என்பதைத்தான் சொல்கின்றார். என்னதான் நம்ம வீட்டில் உள்ளவர்கள் நெருங்கியவர்கள் இருந்தாலும், நாம வேறு அவர்கள் வேறுனு பிரிந்து தனித்தனி ஆளாதான் இருக்கும். அதனாலதான் அவர்களும் அறியாதபடி நாமும் ஏதாவது செய்துவிட முடிகிறது, நாம் அறியாதபடி அவர்களும் செய்துவிட முடிகிறது. ஆனா சுவாமி எப்படி இருக்கின்றார் என்றால், எல்லா உயிர்களிடமும் நீக்கமர கலந்திருக்கின்றார். அந்த உயிர் வேறு சிவம் வேறுனு பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கு. இது உயிர், இது சிவம்னு பிரிக்க முடியாது. இப்ப இதெல்லாம் ஒரு ஓமை சொல்லணும் இல்லையா, அப்பதான் நமக்கு விளங்கும். இப்ப உயிராகவும் சிவம் இருக்கட்டும், உயிர்களையும் உடம்பையும் எடுத்துக்கணும். எல்லா உயிர்களும் உடம்போடு வாழ்கின்றன. இந்த உயிரையும் உடம்பையும் எடுத்துக்கொள்வோம். உயிரையும் உடம்பையும் பார்த்தால், இது உயிர் இது உடம்பு அப்படின்னு பிரிக்க முடியாத நிலையிலே, அந்த உயிர் எப்படி உடம்போடு பிரிப்பின்றி கலந்துள்ளதோ அத மாதிரி, இது உயிர் இது சிவம்னு பிரிக்க முடியாத அளவிலே, சிவமானது உயிரோடு இரண்டர கலந்துள்ளது. அப்படி எல்லா உயிர்களோடும், அற்ப பிறவி எடுத்த உயிர்களா இருந்தாலும் சரி, மனித பிறவி தேவலோக பிறவி எடுத்த உயிர்களா இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களோடும், இது உயிர் இது சிவம்னு பிரிக்க முடியாதபடி உயிரோடு உயிராக கலந்துள்ளது. மேலும் அவன் அறிவித்தால்தான் எந்த உயிரும் அறிய முடியும். அப்ப நாம் அறிகின்றோம் என்றாலே அவன் அறிவிக்கின்றான் அர்த்தம். அப்ப நாம் அறிவது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக அவன் அறிவான். அவன் அறிவிச்சுதானே நாம் அறிவான், அவன் காட்டித்தானே நாம் காண்றோம். ஆகையினாலே நம்முடைய எண்ணமாக இருந்தாலும் சரி, சொல்லாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த இதை நினைக்கணும், இதை சொல்லணும், இதை செய்யணும்னு நாம என்ன கருதுகின்றோமோ அந்த அறிவையே அவன் தான் விளக்குகின்றான். மலமறைப்பை நீக்கி நம்முடைய விருப்பத்தை அறிந்து மனமொழிமைகளாலே நம்மை நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றான். அதைத்தான் அப்பர்வமான அருமையாக சொன்னார், வாயானை மனத்தானை மனத்தில் உள்ள கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. கருத்தானேன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தல, நம்முடைய கருத்தை அவன்தான் வெளிப்படுத்துகின்றான். நம்முடைய வாயின் மூலமாக சொற்களை வெளிப்படுத்துவனவன் தான், மனத்தின் மூலமாக சிந்தனையை வெளிப்படுத்துவனவன் தான். ஏனென்றால் நாம மலமறைப்புல இருக்கோம், மலமறைப்பை நீக்கி அவன் வெளிப்படுத்தினாதான் எண்ணம் சொல் செயல் எல்லாம் வெளிப்படும். வெளிப்படுத்துவோர் மட்டுமல்ல அதற்கு ஏற்ற பலனையும் கொடுத்து விடுவான். அதான் கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. எனவே இப்படி அப்ப வாயா அப்போ எப்படி நம்முடைய நாம் வாயால் சொல்பவற்றை அறிய முடிகிறது, மனதால் நினைப்பவற்றை அவனால் எப்படி அறிய முடிகின்றது, செயல்களை எப்படி அறிய முடியுதுன்னா, அவன் வாயாகவே இருக்கின்றான், கருத்து அந்த மனமாகவே இருக்கின்றான், மனத்தில் உள்ள கருத்தாகவே இருக்கின்றான். அப்ப ஒன்றாக கலந்திருக்கின்றான் உடலும் உயிரும் போல. அதான் வாயானை வாயில் உள்ளானேன்னு சொல்லாம வாயானே சொல்லிட்டாங்க, மனத்தில் உள்ளானேன்னு சொல்லாம மனத்தானை, கருத்தில் கலந்திருக்கான்னு சொல்லாம கருத்தானைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒன்றாக கலந்திருப்பதனாலே அப்படி எப்படியே சொன்னார்கள். அதைத்தான் இங்கே ஆசிரியர் உடலையும் உயிரையும் வைத்து ஓமையாக சொல்கின்றார். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே. ஊன் என்பது உடம்பு. உடம்பு எதனால் வாழ்கிறது? உயிரால் வாழ்கின்றது. இந்த உடம்பு நிற்கின்றது, இருக்கின்றது, நடக்கின்றது என்றால் உயிர் அதனை செலுத்துகின்றது. அதான் ஒரு கார் அங்க ஏறுது, இறங்குது, திரும்புது, வேகமா பாயுது அப்படின்னா உள்ள ஒருவன் இருந்து இயக்குகின்றான், அல்லது போட்டா போட்ட மாதிரி கிடக்கும் அந்த கார். அத மாதிரிதான் உடம்பும், அது உள்ளே இருந்து உயிர் இயக்குவதனாலே உடம்பு இயங்குகின்றது. ஆனால் உடம்பின் செயல் உயிரின் செயல் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த செயல் ஒன்றுபட்டு இருக்கின்றது அல்லவா. அப்படி ஊனோடு உயிரானது ஒன்றாக கலந்திருக்கிறது அல்லவா. அது அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை தான், அதான் ஒருமைத்தே, அப்படிப்பட்ட ஒற்றுமையே. ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். அந்த உடம்போடு கூடியுள்ள உயிர்களோடு சிவபெருமான் ஒன்றாக கலந்திருக்கின்ற முறைமை. உடம்போடு உயிர்கள் எவ்வாறு ஒன்றாக கலந்திருக்கின்றனவோ அதுபோலத்தான் இந்த உடம்போடு உள்ள உயிர்களோடு சிவம் ஒன்றாக கலந்திருக்கின்ற முறைமை. ஊனோடு உயிர் ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் என்று சொன்னார். ஆகையினாலே உடம்பானது உயிரோடு கூடி பிரிப்பின்றி விளங்குகின்ற அந்த ஒற்றுமை நிலையைப் போலத்தான் உடம்போடு கலந்திருக்கின்ற அந்த உயிர்கள் சிவஞானத்தோடு கூடி பிரிப்பின்றி இருக்கின்ற முறைமை என்று இந்த குரட்பாவிலே கூறினார். ஆகவே அப்படி ஒன்றாக இருப்பவனாலே நாம் செய்கின்ற வினைகளை அறிய முடியும். எனவே அந்த வினைப்பலன்களை கூட்ட முடியும். சரி, வினைகளை அறிகின்றான், ஆனா வினைப்பலன்களை கூட்டுகின்றான் போது கூட்டுகின்றவன் வேறாக இருக்க வேண்டும் அல்லவா. வினையை செய்பவன் ஆன்மா, வினைப்பலனை அந்த வினைக்குரிய பலனை கொடுப்பவன் சிவம். எனவே அப்ப வேறாகவும் இருக்கணும் அல்லவா. வினைப்பலனை சிவபெருமான் கொடுக்கின்றார், ஆன்மா அதை பெறுகின்றது. எனவே கொடுப்பவன் வேறு பெறுபவன் வேறு, வேறாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? இவன் ஒன்றாகவே கலந்திருக்கின்றான் என்று தானே சொல்கின்றீர்கள். சொன்னால் ஒன்றாக கலந்திருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே பொருளாயிருமா? உடம்போடு உயிர் ஒன்றாக தான் கலந்திருக்கு. இது உடம்பு இது உயிர்னு பிரித்து அறிய முடியல. அதுக்காக உடம்பு தான் உயிர், உயிர் தான் உடம்பு, ரெண்டும் ஒரே பொருள் சொல்ல முடியுமா? முடியாது. இந்த உயிர் இதுக்கு முன்னால ஏதோ ஒரு உடம்போட சேர்ந்து ஒரு பிறவியில் இருந்தது. அப்ப அந்த உடம்பு தான் உயிரா இல்லையா? அந்த ஆயுள் காலம் வரை அந்த உடம்புல இருந்தது, அப்புறம் அந்த உடம்ப நீங்கியது, வினைக்கீடாக இப்போ ஒரு உடம்போட இருக்கிறது. இன்னும் எத்தனை பிறவிகள் என்னென்ன உடம்போட சேருமோ? ஆகவே தெளிவு, உயிர் வேறு உடம்பு வேறு தான். ஆனா சேர்ந்திருக்கும் போது பிரிக்க முடியாதபடி சேர்ந்திருக்கு, ஆனாலும் பொருளால் வேறுதான். அதுபோல சிவமும் உயிரும் பொருளால் வேறுதான். அதை ஓமை மூலமாக வரக்கூடிய குரட்பாவையை விளக்க இருக்கின்றார். அதனை வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அறியும் நெறியிலே முதற்குரட்பாவிலே இருவினை ஒப்பும் சத்தினிவாதமும் ஆன்மாவிடம் தோன்றிய காலத்திலே சிவபெருமாக எழுந்தருள்வார் என்றும், அடுத்த குரட்பாவிலே அவ்வாறு எழுந்தருளி அனாதி பொருள்கள் ஆறினையும் உணர்த்தி அருள்வார் என்றும், அந்த அனாதி பொருள்கள் ஆறுக்கும் உரிய சம்பந்தமானது செய்வானும் செய்வினையும் சேர்வையனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்ற குரட்பாவினாலே உணர்த்தப்பட்டது. இது எப்படி நாம் செய்கின்ற வினைகளை அந்த ஏகன் சிவபெருமான் அறிந்து பலன் ஊட்டுகின்றார் என்றால், சிவபெருமான் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான், பொருளால் வேறாக இருக்கின்றான், செலுத்துதலால் உடனாக இருக்கின்றான், ஆகவே உயிர்கள் செய்கின்ற வினைகளை அறிந்து பலனை ஊட்டுகின்றான் என்ற கருத்து சொல்லப்பட இருக்கின்றது. அவற்றை ஒவ்வொரு குரட்பாவலாக பார்க்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய திருவருட்பயன் சிந்தனையை செய்வதற்கு குருவர்கள் பாலித்த சீர்வளர் சீர் குருமகாசனிதானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சித்தாந்த செய்வ சாத்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 10.
1: இல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை உண்மை விளக்கத்தின் ஊடாக நமக்கு உபகரிக்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை பணிகின்றேன். மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற ஒரு நல்ல தத்துவாசிரியரை உலகுக்கு உருவாக்கி தந்த மெய்கண்ட தேவர் திருவடிகளை பணிகின்றேன்.
2: தன்மாத்திரைகள் 5. இனி கண்ணேந்திரியங்களுக்கு பின்னர் மூன்றாவது கூறாகிய பூதாதி அகங்காரத்திலிருந்து முதலில் தன்

0: அப்படிதான் சொல்கிறார்கள். இது என்னவென்று கேட்டால், ஒன்றும் குணங்கள் வெளிப்படாமல் பொதிந்து நிற்கிற நிலை என்று முதல் நிலை சொல்லப்பட்டது. பிறகு குணதத்துவம், அப்ரகிருதி மாயிலிருந்து குணதத்துவம் கிடக்கிற பொழுது குணதத்துவத்திலே அவை முக்குணங்களும் சமப்பட்டு நிற்கின்றன. பிறகு இனி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வேலை செய்ய போறது. புத்தி தத்துவத்திலே சாத்வீகம் மேலோங்கி நிற்கிறது. அதற்கு பிறகு அடுத்ததாக வரக்கூடியதாகிய அகங்கார தத்துவம், அகங்கார தத்துவத்திலே முக்குணமும் வேலை செய்கிறது. அது சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று மூன்று அகங்காரங்களாக பிரிக்கப்படுகிறது. இது மூன்றும் தத்துவங்கள் அல்ல, ஒரே அகங்காரத்தினுடைய மூன்று குணப்பிரிவுகள். சாத்வீக அகங்காரத்திலே இருந்து சாத்வீக அறிவு கருவிகள் தோன்றும். சாத்வீகம் எப்பொழுதும் அறிவுக்கு காரணமான குணம், ஆகவே அதிலே இருந்து அறிவு கருவிகள் தோன்றும். அறிவு கருவிகள் என்கிற பொழுது நாங்கள் பொதுவாக ஞானேந்திரியம் என்ற பொழுது மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐந்தை சொல்லுவோம். ஆனால் மனமும் அறிவு கருவிகளிலே ஒன்றாக இயங்குகிறபடியால் அதையும் சேர்த்து ஆறு அறிவு கருவிகள் சாத்வீக அகங்காரத்திலே இருந்து பிறக்கிறதாக காட்டுகிறார்கள். அந்த ஆறும் தத்துவங்கள். அதற்கு பிறகு ராஜச அகங்காரத்திலே இருந்து செயற்கருவிகள் அஞ்சும் பிறக்கின்றன. வாக்கு, பாயு, பாணி, பாதம், உபஸ்தம் என்கின்ற ஐந்து. இந்த சொற்கள் எல்லாம் கொஞ்சம் நான் சொல்வதற்கு காரணம் அது பயிற்சியிலே வர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். திரும்ப திரும்ப சொல்ல வந்துவிடும். அதிலே பாயு உபஸ்தம் தான் உங்களுக்கு கொஞ்சம் புது சொற்கள். பாயு என்பது மலவெளியேற்றம், அது எல்லா மலத்தையும் குறிக்கும். உபஸ்தம் என்பது இன்ப வெளியேற்றம் அல்லது கருவெளியேற்றம் என்று பிரிக்கும். அதனால் கருவாய் எருவாய் என்று பிரிப்பார்கள். பணி கை தெரியும், பாதம் கால் தெரியும், வாக்கு வார்த்தை, இந்த ஐந்தையும் செயற்கருவிகளாக ராஜச அகங்காரத்திலே இருந்து தோன்றுகிறது. இவை பற்றி எல்லா விவரமும் படித்தோம். இன்றைக்கு தாமச அகங்காரத்திலே இருந்து தோன்ற போகிறதாகிய தன்மாத்திரை. தாமசகுணம் எதற்கு காரணம்? மயக்கத்துக்கு காரணம். தாமசகுணம் காமம் முதலிய தீய குணங்கள் முதலியதாகிய மயக்கத்தை தருகிற விஷயங்களுக்கு தாமசபுரம் காரணம். ஆகவே தாமச அகங்காரத்திலே இருந்து மயக்கத்தை தருவனவாகிய தன்மாத்திரைகள் பிறக்கிறது என்ற எல்லையிலே இருந்துதான் தன்மாத்திரையை நாங்கள் தொடங்குகிறோம்.
1: இனி கண்ணேந்திரியங்களுக்கு பின்னர் மூன்றாவது கூறாகிய பூதாதி அகங்காரத்திலிருந்து முதலில் தன்மாத்திரைகள் தோன்றும். அவை சப்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்பன. சப்த தன்மாத்திரை, பரிச தன்மாத்திரை, ரூப தன்மாத்திரை, ரச தன்மாத்திரை, கந்த தன்மாத்திரை ஆகிய இவை ஐந்தும் இம்முறையிலே ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். இவ்வைந்து தன்மாத்திரைகளிலிருந்தே பின்பு ஐம்பூதங்கள் தோன்றும். ஐம்பூதங்களுக்கு
0: தத்துவ படம் ஒன்று உங்கள் மனதுக்குள்ளே ஓட வேண்டும். இப்ப நாங்கள் இதை சொல்லுகிறது தனித்தனியே சொல்லுகிற பொழுது அங்கங்கே சிதறி கிடக்கும். மனதுக்குள்ளே இதுல இருந்து இது, இதுல இருந்து இது என்று ஒரு வரைபடம் மாதிரி நீங்கள் போட்டுக்கொண்டு போகிற பொழுது மூன்று மூன்று கூறாக அகங்காரம் பிரிந்து அறிவு கருவி ஆறு, செயற்கருவி அஞ்சு பிறந்துவிடும். பிறகு தன்மாத்திரை அஞ்சு பிறக்கும் தாமச அகங்காரத்திலே இருந்து. பிறகு அந்த தன்மாத்திரையிலே இருந்து பூதங்கள் பிறக்கும். ஒரு ஓசை நாட்டம். அப்போ அந்த பிறப்பு படம் தன்மாத்திரையிலிருந்து அஞ்சு திருப்பி பிறக்கும். இந்த மூன்றும் அகங்காரத்திலே இருந்து பிறந்தவை. அகங்கார பிறப்பாகிய தன்மாத்திரைகளில் இருந்துதான் பஞ்சபூதங்கள் பிறக்கின்றன. அதுதான் கடைசியாக வரக்கூடிய தத்துவம்.
1: ஐம்பூதங்களுக்கு முதற் காரணமாய் நிற்றல் பற்றியே இவ்வகங்காரம் பூதாதி அகங்காரம் எனப்பட்டது. ஆயின் இதிலிருந்து பூதங்கள்
0: புரியுது புரியுதுங்க தானே உங்களுக்கு? அதாவது தாமச அகங்காரத்துக்கு பெயர் பூதாதி ஐந்து அகங்காரம். சாத்வீக அகங்காரத்துக்கு பெயர் அகங்காரம். மற்றது தாமச என்ன? சாத்வீக அகங்கார ராஜச அகங்காரத்துக்கு பெயர்
1: வைகாரிக
0: வைகாரி அகங்காரம். இப்போ பூதாதி. அந்த பூதாதி அகங்காரம் என்று பெயர் வந்ததற்கு காரணம் சொல்லுகிறார். பூதங்கள் இதிலே இருந்துதான் தோன்ற போகிறபடியான அந்த அகங்காரத்துக்கு பூதாதி அகங்காரம் என்று பெயர் வந்தது.
1: ஐம்பூதங்களுக்கு முதற்

0: காரணமாய் நிற்றல் பற்றியே.
1: இந்த படிப்பிலே நீங்கள் வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் பதிவாகி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சொல்லை கூட நீங்கள் விட்டு விட்டு போகக்கூடாது. அப்பதான் இந்த படிப்பு அந்த நிலைத்த படிப்பாக இருக்கும். ஒரு இலக்கியம் படிக்கிறது போல ரெண்டு சொல்லை மூணு சொல்லை விட்டு அப்படி தாண்டி போகலாம் என்று இல்லை. ஒவ்வொன்றும் புத்தியோடு தொடர்பு பட வேண்டும். எங்களுக்கு அண்மை காலமாக நான் திருக்குறள் பிள்ளையும் சொல்லி இருக்கிறேன், இந்த புத்தியோடு தொடர்பு பட்டு படிக்கிறது என்பது பிற்காலத்திலே ரொம்ப குறைந்து விட்டது. எங்களுடைய வாசிப்பு என்பதெல்லாம் பத்திரிகை வாசிப்பு. பத்திரிகை வாசிப்பிலே வெறும் வசனங்களை போட்டு நிரப்புவார். தலைப்புச் செய்திதான் உள்ளுக்கும் இருக்கும், வெறும் வசனங்களை போட்டு அப்படி கேட்டு பழகிட்டபடியால் இதுலையும் சொற்களை நாங்கள் சென்று கவனிக்காம விட்டு விடுவோம். ஆகவேதான் அந்த ஒவ்வொரு சொல்லும் கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்ப இந்த பூதாதி அகங்காரம் என்று அவர் சொன்ன பெயர் விளக்கத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டி.
0: ஐம்பூதங்களுக்கு முதற் காரணமாய் நிற்றல் பற்றியே இவ்வகங்காரம் பூதாதி அகங்காரம் எனப்பட்டது. ஆயின் இதிலிருந்து பூதங்கள் நேரே தோன்றுவதில்லை. முதலில் தன்மாத்திரைகள் தோன்ற அவற்றிலிருந்தே பூதங்கள் தோன்றும்.
1: அதாவது தாமச அகங்காரத்திலே இருந்து நேராக பூதம் தோன்றுவதில்லை. அது நீங்க படிச்ச ஒழுங்குகளே உங்களுக்கே தெரியும். முதலில் தன்மாத்திரை அஞ்சு தோன்றி தன்மாத்திரையிலே இருந்தான் பூதங்கள் ஐந்தும் தோன்றும்.
0: தன்மாத்திரைகள் நுட்பமானவை, அவற்றிலிருந்து தோன்றும் காரியமான பூதங்கள் பருமையானவை. தன்மாத்திரைகளை சூக்கும பூதம் எனவும் பூதங்களை தூல பூதம் அல்லது மகாபூதம் எனவும் வழங்குவர்.
1: இது ஒரு புதுச்செய்தி. புதுச்செய்தி என்றால் நான் அன்றைக்கு சொன்ன இந்த புதுச்செய்தி குறிக்கிறதுலே தன்மாத்திரைகளை சூக்கும பூதம் என்கிறோம், பஞ்சபூதங்களை தூல பூதம் என்கிறோம். அதுக்கு வேற பெயர்களும் இருக்கிறது, மகாபூதம் போன்ற பெயர்களும் இருக்கிறது.
0: பொதுவாக பூதம் என்றால் அது தூல பூதத்தையே குறிக்கும். தன்மாத்திரைகள் பற்றி மேலும் சிறிது கூற வேண்டும். தன்மாத்திரை என்ற சொல்லுக்கு அதன் அளவில் நிற்பது என்பது பொருள். அதன் அளவில் நிற்றல் என்றால் என்ன? பின்வருமாறு அதனை விளக்கலாம். ஓசையை நாம் கேட்கும் பொழுது அது வல்லோசை என்றோ மெல்லோசை என்றோ இனிய ஓசை என்றோ இன்னா ஓசை என்றோ சில வேறுபாடுகளை உடையதாய் சிறப்பு வகையால் நமக்கு புலனாகுமே அன்றி அவ்வேறுபாடுகள் இல்லாமல் வெறும் ஓசை என்னும் அளவில் பொதுவாய் அது புலனாகாது.
1: நூலாசிரியர் இந்த உரையாசிரியர் சொல்லுகிற விளக்கம் திருப்பி படிங்கத.
0: ஓசையை நாம் கேட்கும் பொழுது அது வல்லோசை என்றோ மெல்லோசை என்றோ இனிய ஓசை என்றோ இன்னா ஓசை என்றோ சில வேறுபாடுகளை உடையதாய் சிறப்பு வகையால் நமக்கு புலனாகுமே அன்றி அவ்வேறுபாடுகள் இல்லாமல் வெறும் ஓசை என்னும் அளவில் பொதுவாய் அது புலனாகாது. ஊற்றினை தோல் மூலமாக உணரும் போது வழுவழுப்பு சொரசொரப்பு பிசுபிசுப்பு என்றார் போல் சிறப்பு வகையால் உணர்கின்றோமே அன்றி அவ்வேறுபாடுகள் அற்ற வெறும் ஊற்றினை நாம் உணர்வதில்லை.
1: ஒற்று என்பது உடம்பிலே ஏற்படுகிற உணர்வு. உங்களுக்கு தெரியும், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்கிறோம், அதுதான் ஒற்று என்கிறார். ஒற்று என்பது இயாலே உணரப்படுகிற புலன். அதையும் கூட நாங்கள் நேரடியாக உணர்தல் என்பதை பிரிவுபடுத்தித்தான் உணர்கிறோம் என்கிறார். சப்தத்தையும் அப்படி பிரிவுபடுத்தித்தான் உணர்கிறோம். தனி சப்தம் என்பதை நம்மால் உணர முடிவதில்லை என்கிறார். ஏன் அதை கொண்டு வருகிறார் என்பது சொன்மேலே போக தெரியும்.
0: இவ்வாறே தித்திப்பு கைப்பு புளிப்பு என்றார் போல சிறப்பாக புலனாகுமே அன்றி வெறும் சுவை என்னும் நிலையில் பொதுவாய் அது புலனாவதில்லை. ஏனையவும் இவ்வாறே ஓசை முதலிய ஐந்தும் இங்கு கூறிய சிறப்பு நிலையை எய்தாமல் பொதுவாய் நிற்கும் நிலை உண்டு. அகதாவது ஓசை வன்மை மென்மை முதலிய பாகுபாடின்றி ஓசை என்னும் அளவில் நிற்கும். ஊறு வழுவழுப்பு முதலிய பாகுபாடின்றி ஊறு என்னும் அளவில் நிற்கும். சுவை இனிப்பு கசப்பு முதலிய பாகுபாடின்றி சுவை என்னும் அளவில் நிற்கும். அதன் அளவில் நிற்றல் என்பதன் பொருள் இதுதான். இவ்வாறு நிற்கும் பொது நிலையிலே அவை தன்மாத்திரைகள் எனப்படுகின்றன. செவி முதலிய பொறிகளுக்கு புலனாகாத நுண்ணிய நிலை இது. தன்மாத்திரைகளும் புலன்களும்
1: அதைத்தான் பாருங்க, அவர் சொல்றார் சுவை என்னும் அளவில் நிற்கும், அதனால அதன் அளவில் நிற்றல் என்பதன் பொருள் இதுதான். முதல் பந்தியில கடைசியில வரும், இவ்வாறு நிற்கும் பொதுநிலையிலேயே அவை தன்மாத்திரை எனப்படும். இந்த பிரிவுகள் இல்லாமல் வெறும் சப்தம் அல்லது வெறும் உணர்வு இவற்றைத்தான் தன்மாத்திரை என்று சொல்லப்படும் என்று அவர் விளக்கம் செய்கிறார்.
0: தன்மாத்திரைகளும் புலன்களும் ஓசை முதலியவை முதலில் தம் நிலையில் தன்மாத்திரைகளாய் நின்று பின்பு பூதங்களாய் பரிணமிக்கும். அவ்வாறு பரிணமித்த பொழுது இவ்வோசை முதலியவை அப்பூதங்களை விட்டு நீங்காது அவற்றின் குணங்களாய் நிற்கும். அக்குணங்களே
1: ஒரு சின்ன விஷயம் சொல்லி விடுகிறேன், அதுக்கு பிறகு இதை படியுங்கள், அது நல்லதென்று நினைக்கிறேன். தன்மாத்திரை இருக்கிறது, பூதம் இருக்கிறது. தன்மாத்திரையை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இப்ப சுவையொளி உருவோசை நாற்றம் என்று சொல்வதுதான் பொதுவான தன்மாத்திரை. இந்த தன்மாத்திரை பூதங்களுக்கு முதல், இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்லுகிற இந்த தன்மாத்திரை இருக்கிறதே பூதங்களுக்கு முதலாகும். பிறகு நாங்கள் இப்பொழுது உலகியல்லே சுவை ஒளி உருவோசை நாற்றம் என்கிறோமே, இவற்றுக்கு பூதங்கள் முதலாகும். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது இவர் ரெண்டாக பிரித்ததற்கு, இந்த பொதுநிலை பிரிவு நிலை என்று பிரிக்கிறாரே, அதற்கு காரணம் என்ன, என்ன காரணம் என்று கேட்டால், முதல் நிலையிலே சொல்லப்படுகிற தன்மாத்திரை என்ற ஒன்றிலே இருந்துதான் பூதங்கள் தோன்றுகிறது. பிறகு நாங்கள் சொல்லுகிற சுவையொளி உருவோசை நாற்றம் என்று இருக்கிறது, அது பூதங்களிலே இருந்து தோன்றுவது. நீர் இல்லாவிட்டால் சுவை இல்லை, ஆகாயம் இல்லாவிட்டால் கேட்டல் இல்லை, நிலம் இல்லாவிட்டால் மனத்தல் இல்லை. அப்போ நமக்கு என்ன ஆகிறது என்று கேட்டால், அதை அப்படி பண்ணிக்கிற பொழுது இந்த பூதங்கள் தான் இந்த தன்மாத்திரைக்கு முதல் என்று எண்ணம் வருகிறது. நான் சொல்லுகிறது விளங்குகிறதா என்று எனக்கு தெரியவில்லை.
0: உங்களுடைய பூதங்கள் நிலைகளனாக இருக்குன்னு சொல்லாமங்கய்யா,
1: பூதங்கள் நிலைகளனாகத்தான் பின்னாலே வருகிற இந்த தன்மாத்திரைகள் தோற்றப்படுகின்றன. ஆனால் உண்மையிலே இந்த இவர் சொன்னாரே, பிரிவில்லாத ஒரு தன்மாத்திரை நிலை இருக்கிறது, அதிலே இருந்துதான் பூதம் தோன்றுகிறது. தன்மாத்திரையிலே இருந்துதானே பூதம் தோன்றுகிறது என்று படிக்கிறோம். நாங்கள் சொல்லுகிற சுவையிலே இருந்து நீர் பிறப்பதில்லை. ஒரு ஒரு சின்ன சிக்கலான இடம், ரெண்டு நிலையிலே தன்மாத்திரைகள் பேசப்பட போகின்றன. ஒன்று பொது நிலை, அதற்கு பிறகு பிரிவு நிலை. பிரிவு நிலையைத்தான் நாங்கள் நிலம் இந்த சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சுவை என்றால் உடனே இந்த சுவைத்தலாகிய தன்மை தான் தரும். இந்த நாங்கள் சொல்லுகிற சுவைத்தலாகிய தன்மைக்கு எது முதல் என்று கேட்டால் நீர் முதல். நீர் இல்லாவிட்டால் சுவைத்தல் இருக்காது. இது உங்களுக்கு புரிகிறதா? இவ்வளவும் புரிகிறதா? ஆனால் தன்மாத்திரையிலே இருந்து பூதம் தோன்றுகிறது என்று சொல்லுகிறோமே, நாங்கள் இப்ப படிக்கிற ஒழுங்கிலே தன்மாத்திரையிலிருந்து தான் பூதங்கள் தோன்றுகின்றன. அந்த தன்மாத்திரை அப்படியானால் என்ன என்ற கேள்வி பிறக்குமானால், பூதங்களை தோற்றுவிக்கிற தன்மாத்திரை தான் உண்மையான தன்மாத்திரை, சூக்கும தன்மாத்திரையாக அது இருக்கு. பிறகு பூதங்களிலே இருந்து இது உணரப்படுகிற பொழுது வருகிற தன்மாத்திரைகள் நாங்கள் அன்றாடம் பயிலுகிற தன்மாத்திரைகள், அது பிரிவு உள்ளது. மேலே சொன்னது பிரிவில்லாதது என்பதை விளங்கப்படுத்தான் அந்த ரெண்டு பிரிவு செய்தார். இது பற்றி ஐயம் இருந்தால் முடிவிலே பேசுவோம்.
0: ஓசை முதலியவை முதலில் தம் நிலையில் தன்மாத்திரைகளாய் நின்று பின்பு பூதங்களாய் பரிணமிக்கும். அவ்வாறு பரிணமித்த பொழுது இவ்வோசை முதலியவை அப்பூதங்களை விட்டு நீங்காது அவற்றின் குணங்களாய் நிற்கும்.
1: இதைத்தான் நான் சொல்ல வந்தது. அவர் இன்னும் தெளிவா சொல்லுகிறார், முதல் அதற்கு உண்டாக்குவதற்கு காரணமாக தன்மாத்திரை நிற்கும், பிறகு பூதம் உண்டான பிறகு பூதங்களின் குணமாக நிற்கும். இதே தன்மாத்திரை தான். நீங்கள் இதுல ஐயப்பாடு இருந்தால் கடைசியிலே பேசுவோம்.
0: அக்குணங்களும் சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்னும் பெயர்களையே பெறும்.
1: பாருங்க, முன்னே தன்மாத்திரைக்கு என்ன பெயரோ பூத குணங்களாக இருக்கிற இந்த விஷயங்களுக்கும் அதே பெயர் தான். சுவை ஒளி உருவோசை நாற்றம் என்பதுதான் பெயர். பூதத்தினுடைய குணமாக இருக்கிற பூதத்தினுடைய குணமாக இருக்கிற சுவை ஒளி உருவோசை நாற்றத்துக்கு பூதம் முதல். அது இல்லாமல் பூதங்களுக்கு முதமாக இருக்கிற தன்மாத்திரை என்று ஒரு தன்மாத்திரை இருக்கிறது, அது பூதங்களுக்கு முதல். இவ்வளவும் விளங்குங்கள், நாங்கள் பிறகு பேசுகிற பொழுது இன்னும் தெளிவாக விளங்கும்.
0: அக்குணங்களும் சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்னும் பெயர்களையே பெறும்.
1: அக்குணங்களும் என்று வாசித்தீர்களே, அதாவது பூத குணங்கள்,
0: பூத குணங்கள்,
1: பூதத்தினுடைய குணமாக இருப்பது, பூதம் என்பது முதலாக வைத்து பார்க்கிற பொழுது பூத குணமாக இருப்பதுதான் சுவை. அந்த சுவையைத்தான் நாங்கள் தன்மாத்திரை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்லுவதானால், எங்களை கேட்டால் எங்களுடைய அபிப்பிராயம் இப்ப சுவை நாக்கிலே சுவை இருக்கிறது, இந்த சுவையிலே இருந்துதான் நீர் பிறந்ததாக நாங்கள் நினைப்போம். சுவையிலே இருந்தது, ஆனால் நீரிலே இருந்துதான் சுவை பிறக்கிறது. அந்த நாங்கள் சொல்லுகிற அந்த நீர் என்ற நீர் என்கின்ற தன்மை தன்மாத்திரைக்குள்ளே அடங்கும் ஆரம்ப நிலை. பிறகு இது உண்டாகிறது என்று சொல்லப்படுவதாகி, அதாவது பூதங்களுக்கு முதலாக இருப்பது பூத குணங்களாக இருப்பது என்று ரெண்டு தன்மாத்திரை இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள, பூதங்களுக்கு முதலாக இருக்கிற தன்மாத்திரையிலே பிரிவுகள் இல்லை. நீர சுவை என்றால் சுவைதான், அதிலே இனிப்பு உரைப்பு என்று பிரிவுகள் இல்லை. பூதத்தினுடைய குணமாக இருக்கிற தன்மாத்திரைகளிலே தான் இந்த பிரிவுகள் எல்லாம் வருகிறது. ரெண்டும் தன்மாத்திரை என்று சொல்லாலே தான் சொல்லப்படும். அப்போ நீரிலே இருந்து சுவை வந்ததா சுவையிலே இருந்து நீர் வந்ததா என்று கேட்டால், இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் என்பதுதான் பதில். பூதம் முதலாக தன்மாத்திரையை எடுக்கிற பொழுது பூதங்களிலே இருந்துதான் தன்மாத்திரையிலிருந்துதான் பூதங்கள் வந்தது. பூத குணமாக தன்மாத்திரையை எடுக்கிற பொழுது பூதங்களிலே இருந்துதான் தன்மாத்திரை வந்தது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி சில சிக்கலான இடங்கள் வரும், கொஞ்சம் இது ஒண்ணும் சிரமம் இல்லை. நாங்கள் இது முடிவிலே வேணுமானால் இன்னும் தெளிவாக இதை பேசுவோம். இப்போதைக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, தன்மாத்திரை என்று இருநிலைப்படும். ஒன்று பூதங்களுக்கு முதலாக இருக்கும், அடுத்தது பூத குணமாக இருக்கும்.
0: தமிழில் அவை ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் எனப்படும். இந்நிலையில் அவை செவி முதலிய பொறிகளுக்கு அறியப்படும் பொருளாய் புலன்கள் எனவும் விடயங்கள் எனவும் குறிக்கப்படும்.
1: இதுல தமிழ்ல ஒரு ஒரு நன்மை பண்ணி வைத்திருக்கிறார்கள். தன்மாத்திரை என்று சொல் என்று ஒன்று உண்டு, புலன் என்று ஒரு சொல் உண்டு. சுவையொலி உருவோசை நாற்றம் என்ற அந்த ஐந்தையும் புலன்கள் என்கிறோம். அந்த புலன்கள் பொறியிலே தங்கி நிற்பவை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது, அப்புற புலன்கள் பொறியிலே தங்கி நிற்பவை. அதைத்தான் பூத குணம் என்று சொல்லுகிறோம். நான் இப்ப சொன்னேனே, பூதத்தினுடைய தோற்றத்துக்கு மூலமாக இருப்பது பூதத்தினுடைய குணமாக இருப்பது, பூத குணமாக இருப்பதைத்தான் தமிழிலே புலன்கள் என்று சொல்லுகிறோம். பூதம் இல்லாவிட்டால் இந்த புலன்கள் இல்லை, தன்மாத்திரைகள் இல்லாவிட்டால் பூதங்கள் இல்லை. ரெண்டு சொல்லாக தமிழிலே போட்டு வைத்திருக்கிறார். தத்துவக்காரர்கள் ரெண்டையும் ஒரே சொற்களாலே தான் குறிப்பார். இந்த இடங்கள் முற்றும் எப்பவும் நான் சொல்லுகிறேன் பாருங்கள், ஒரு இடத்தை கடக்கிற பொழுது முற்று முழுதாக விளங்கிக் கொண்டு கடக்க முடியாது. இதை விளக்க என்னுடைய விளக்கும் திறனினுடைய குறைபாட்டுக்கு நான் சொல்லுகிற சமாதானம் இல்லை. என்னுடைய ஆசிரியர் சொல்வார், ஒரு டம்ளரை காட்டி என்னிடங்கிறார் வித்தகர், இந்த டம்ளர் உனக்கு தெரிகிறதா என்பார். அதுக்கு என்ன பதில்? டம்ளர் தெரிகிறது என்றுதான் பதில். இப்ப நான் கேட்கிறேன், டம்ளருக்கு உள்ளுக்கு தெரிகிறதா? உங்களுக்கு உள்பகுதி தெரியவில்லை, ஆனால் டம்ளர் தெரிகிறதா என்று ஒன்று தெரிந்தது என்று சொல்லியிருக்க. சரி, இப்ப உட்பகுதியும் தெரிந்து விட்டது, இப்ப டம்ளர் தெரிகிறதா என்றால் தெரிகிறது, உள்ளும் தெரிந்து வெளியும் தெரிந்தது. அவர் என்னிடம் கேட்பார், இந்த தடிப்பத்துக்கு நடுவிலே என்ன இருக்கிறது என்று தெரியுமான்னு கேட்பாங்க. நான் சொல்லுறேன், ஒரு ஒரு ஒரு டம்ளர் எடுத்தால் அதனுடைய அந்த சுவர் இருக்கிறதே, இந்த சுவரை தெரிகிறதுனா முதல் வழியிலே தெரிஞ்ச உடனே தெரிகிறது என்றோம். பிறகுதான் கேள்வி கட்டணே உள்ளே தெரிகிறதுனா உள்ளே ஒன்று இருக்கிறது, பிறகு அதை தெரிய முற்படுகிறோம். பிறகு சொல்வார், இந்த டம்ளர்லேயே ஒரு தடிப்பம் இருக்கிறது அல்லவா, அது எத்தனை மில்லிமீட்டரோ என்னமோ ஒரு தடிப்பம் இருக்கிறது அல்லவா, இந்த தடிப்பத்துக்கு நடுவிலே என்ன இருக்கிறது, வெளிக்கும் உள்ளுக்கும் நடுவிலே என்ன இருக்கிறது தெரியுமான்னு கேட்பாங்க. என்ன என்றால், தெரிதல் என்பது ஒரு தரத்திலே முழுசா தெரிய போவது இல்லை, போக போக போகத்தான் அதுக்கு உள்ளே இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிய வரும். அதை புரிந்து கொண்டு நாங்கள் மேலே போவோம்.
0: இந்நிலையில் அவை செவி முதலிய பொறிகளுக்கு அறியப்படும் பொருளாய் புலன்கள் எனவும் விடயங்கள் எனவும் குறிக்கப்படும். தன்மாத்திரைகளும்
1: ரெண்டு சொல் சொன்னே எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக, தன்மாத்திரை என்றால் என்ன, புலன்கள் என்றால் என்றால் சுவையோரசை நாற்றம்தான். ஐம்பொல் ஐம்பொறி எங்களுக்கு தெரியும், மெய் வாய்கண் மூக்கு செவி, ஐம்புலன் சுவையொலியூர் ஓசை நாற்றம், தன்மாத்திரை சுவையொலியூர ஓசை நாற்றம். அது என்ன சார், சுயலியோற்ற நாட்டத்துக்கு ஒரு இடத்துல தன்மாத்திரை என்கிறீர்கள், ஒரு இடத்துல புலன்கள் என்கிறீர்கள் என்றால் இப்போது தெளிவாக புரிகிறது என்னவென்றால், பூத குணமாக இருக்கிற பொழுது அது புலன், பூத காரணமாக இருக்கிற பொழுது அது தன்மாத்திரை. அப்போ இது ரெண்டுக்கும் பெயர் ஒன்றாக இருக்கிறதே தவிர வேறு வேறு விஷயம் என்பதை தெரிந்து கொண்டால் சரி. இதுக்கு மேலே எனக்கு தெரியப்படுத்துகிற ஆற்றல் இப்போதைக்கு இல்லை.
0: தன்மாத்திரைகளும் சப்தம் முதலிய பெயர்களையே பெறும், புலன்களும் அப்பெயர்களையே பெறும். அவற்றிடையே வேறுபாடாவது சூக்குமமாய் நிற்றலும் குணங்களாய் விளங்கி நிற்றலும் ஆகும். தன்மாத்திரைகள் பூதங்களுக்கு முதற் காரணமாகிய தத்துவங்கள், புலன்கள் தத்துவங்கள் அல்ல, பூதங்களின் குணங்களாகிய
1: புரிந்து கொள்ளுங்கள். அதாவது சுயொலி ஒரு ஓசை நாற்றம் என்று பூதங்களுக்கு காரணமாக இருக்கிறதை சொல்லுகிற பொழுது அது தத்துவங்கள், ஐந்து தத்துவங்கள் தத்துவங்களுக்குள்ளே எண்ணப்படும். ஒரு பூதத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிற சுயொலி ஒரு ஓசை நாற்றம் குணமாக இருக்க அது தத்துவத்துக்குள்ளே வராது.
2: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சி திருமலம் சைவம் .org இன் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாடியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சி திருமலம்.

0: ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சி சம்பலம். அடியார்வர் மக்களே, இமைப்பொழுதும் என்னெஞ்சின் நீங்காதான் தாழ்வெழுத்தி. என்னுடைய ஆசிரியர் திரு ராமச்சங்கு பாண்டியன், திரு ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை நினைந்து போற்றி என்னுடைய சிந்தனையை தொடங்குகிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது பாடியம். முதல்ல ஒரு நூல், நூல் என்றால் என்ன? புத்தகம். இது என்ன கேள்வின்னு சிரிக்காங்க. நூல் என்றால் இப்போ ஆடையில் நூல் இருக்கா இல்லையா, அதுபோல இந்த அந்த ஆடையில் இருக்க நூல் எப்படி தயார் பண்ணுறாங்க? இங்கே நிறைய பஞ்சாலைகள்லாம் இருக்கு இல்லையா, இருந்தது. அதில் இந்த பஞ்சு உள்ள குற்றங்களை நீக்கி அந்த ஃபைபர்ஸ் சொல்லுவாங்க, ஒரே மாதிரியாக உள்ள ஃபைபர்ஸ் எல்லாம் ஒன்றாக தொகுத்து அதை முறுக்கி செய்யப்படுவதுதான் நூல் இல்லையா. அதனால் இங்கே பஞ்சு என்பது அந்த நூலுக்கு ரா மெட்டீரியல், முதல் காரணம் இல்லையா. அது மாதிரி இங்கே சொற்கள் தான் இது பஞ்சு போல ரா மெட்டீரியல். சொற்கள், அந்த சொற்களால் கோக்கப்பட்ட அந்த பணுவல் இருக்கே, அதுதான் இது நூலாக வருகிறது. அதை நூற்கின்ற நூற்பவன் இருக்கான்ல, அது யார் அப்படின்னா அந்த நூலை செய்கிற ஆசிரியன், புலவன். அதுபோல அந்த குற்றமில்லாத சொற்களை சொல்லுகின்ற அவன் வாய்தான் அந்த நூலை நூக்கின்ற கை போல, அந்த நூல் நூக்கின்ற கை போல. அந்த புலவனுடைய ஆசிரியனுடைய அறிவு தான் அந்த கதிர். கதிர் பார்த்துருக்கீங்களா, பஞ்ச நூக்கிற கதிர், அந்த கதிர் போல இருப்பது. அதனால் இப்படி அமைந்தாதான் நூல், அது பொதுவாக சொல்கிறது. ஆனால் இங்கே நூல் என்று சொன்னால் எது? அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கு புருஷார்த்தங்களை பற்றி சொல்கிறதோ அதைத்தான் நாம் நூல் என்று ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா. இந்த நூல்களில் நமக்கு இந்த ஞானத்தை பற்றி, வீட்டை பற்றி சொல்லக்கூடிய வீட்டு நூல்கள் இருக்க, ஆன்மீக நூல்கள். இந்த நூல்களுக்கும் எல்லா நூல்களுக்குமே அந்த நூல்களுக்கு உரைகள். ஏன்னா மூலபாடம் என்பது யாருக்கு? மூலபாடம் வந்து பக்குவமானவருக்கு இல்லையா, பக்குவிக்கு. உரை என்பது பக்குவமடைய விளைவோனுக்கு, பக்குவமடைய விளைவோனுக்கு உரை இல்லையா. அப்போ இந்த உரைகள் பலவிதமாக அமைகின்றன இல்லையா. வார்த்திக பொழிப்பு இல்லையா, பத உரை, பொழிப்புரை இல்லையா, கண்டிகை உரை, இப்படியெல்லாம் அகல உரை எல்லாம் சொல்கிறோமா இல்லையா. இப்படி பல விதமான உரைகள் அமைகின்றன. இது மாதிரி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வடமொழியில் எந்த வடமொழியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்தினுடைய மூல நூல்கள் பூரா எப்படி அமைந்திருக்கிறது? சூத்திர வடிவிலே, சூத்திர வடிவில் தான். அது சாங்கியமான எது எடுத்தாலும் சரி, அதெல்லாம் எப்படி இருக்கும்? சூத்திர வடிவிலே அமைப்பார்கள். அந்த சூத்திரத்துக்கு உரை, அந்த சூத்திரத்துக்கு உரை, அந்த உரையை என்ன சொல்லுவாங்கன்னா வார்த்திக பொழிப்பு, வார்த்திக பொழிப்பு என்பார்கள். அந்த வார்த்திக பொழிப்பின் மேல் செய்யப்படுகின்ற அகல உரையை என்ன சொல்லுவாங்க? பாடியம். அதை என்ன சொல்லுவாங்க? பாடியம். எனவே இங்கே நமக்கு பாடியம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உறுப்புகள், 14 உறுப்புகள் சொல்லியிருக்கு. அந்த உறுப்புகளெல்லாம் அமைத்து இலக்கணங்களில் சொல்லியிருக்காங்க. அந்த உறுப்புகளெல்லாம் அமைக்க நாம் சொல்லணும். அந்த மாதிரி சொன்னால் அது பாடியம், பாடம், கருத்து, சொல்வகை, சொற்பொருள், அப்புறம் தொகுத்துறை, உதாரணம், வினா விடை, இப்படிலாம் இருக்குது. இந்த உறுப்புகளெல்லாம் அமையச் செய்தால் அது பாடியம். இந்த பாடியம் செய்தவர்கள், இந்த பாடியம் ரெண்டு வகையாக இருக்கும். பாடியம் வந்து ஒன்று மாபாடியம் பேருரை, இன்னொன்று லகுபாஷியம் என்று செய்வார்கள். அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லகுபாஷியம், அது எளிதான ஒரு பாஷியம், அதை நோக்க அப்படி ஒன்று செய்வாங்க. இங்கே நமக்கும் இந்த வடமொழியில் பார்த்தோன்னா பிரம்மசூத்திரம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கர பாடியம் இருக்குது. அப்புறம் ராமானுஜர் அவர் விசிஷ்டாத்வைதமாக பாடியம் செய்திருக்கிறாரு. நீலகண்ட பாஷியம் இருக்குது. இப்படி எத்தனையோ பாஷியங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நியாய பாஷியம், இப்படி நிறைய பாஷியங்கள் இருக்குது. ஆனால் நம்ம தமிழில் இருக்கிற ஒரே பாடியம் இது, திராவிட மாபாடியம். முனிவர் அருளி செய்த திராவிட மாபாடியம் தான் ஒரே பாடியம். இந்த பாடியத்தில், இந்த பாடியத்தில் இவர், அதாவது சூத்திரம் அமைந்தது, சூத்திரமாக அமைந்தது எது அப்படின்னா சிவஞான போதம். அது எப்படி அமைந்தது? சூத்திரமாக. அதைத்தான் யார் உபதேசமாக பெற்றது? மெய்கண்டார். வெய்கண்டார் பெற்றது சூத்திரத்தை. அவர் அந்த பரஞ்சோதி முனிவர் இவருக்கு அந்த சூத்திரத்தை உபதேசித்து அவருக்கு ஒரு கட்டளையும் விட்டார். என்ன செய்யார்? இதை தமிழில் செய்தது மட்டுமல்ல, இதை மேற்கோள் ஏது திருட்டாந்தங்களெல்லாம் வச்சு செய்யணும்னு. அப்படி செய்கிறதுக்கு பேர் தான், அதாவது சூத்திரம், அந்த சூத்திரத்துக்கு கருத்துரை, அந்த சூத்திரத்துக்கு கருத்துரை. அந்த சூத்திரத்தில் உள்ள கணுக்களை பிரித்து ஒவ்வொன்றுக்கும் மேற்கோள், அந்த மேற்கோளை நிறுவுவதற்கான ஏது, அதை உறுதி செய்வதற்கான இயைவு என்று இப்படி திருட்டாந்தம், இதெல்லாம் வச்சு இந்த செய்கிறது பேர் தான் என்னது? ஆமாம், பாடியம் இல்லை. இப்படி செஞ்சா அது அந்த உரை வகை வார்த்திகம். அதுக்கு பேர் என்ன பேர்? வார்த்திக பொழிப்பு. எல்லாம் சேர்ந்து இந்த வார்த்திக பொழிப்பில் நம்முடைய சிவஞான முனிவர் மேற்கோள், கருத்துரை, கருத்துரை, மேற்கோள், ஏது, இவற்றையெல்லாம் உரை செயலால் அமைத்தார். கத்திய ரூபம்னு சொல்லுவாங்க, உரை நடை இல்லது, உரை செய்யுள் என்பார். விளங்குதா? ஏன்னா அந்த சொற்கள் எல்லாம் ஆழ்ந்த பொருளுடையவை இல்லையா. அப்போ ஒரு பாட்டுன்னா அந்த பொருளை விளக்குனா தானே விளங்குது. அதுபோல இது உரநடையா தெரிஞ்சாலும் அதுக்கு விளக்கம் இல்லாம விளங்கி கொள்ள முடியாது. அதனால அதுக்கு என்ன சொன்னாரு? உரை செய்யுள் என்றார். அந்த திருட்டாந்தத்தை பாச்செயுளால் அமைத்தார். அத பாய்ச்சையுளால் இவ்வளவு சேர்த்து அதுக்கு என்ன பேரு? வார்த்திக பொழிப்பு. விளங்குதா? இதெல்லாம் சேர்த்து வார்த்தை. இதை செய்தவர் யாரு? மெய்கண்டார். அவர் கேட்ட சூத்திரத்தோடு இதையும் சேர்த்து நமக்கு கொடுத்தார். விளங்குதா? விளங்குதா? விளங்கலை. இது விளங்கலை நிறைய பேருக்கு, விளங்கலை. அதனால இது வழக்கில் இல்லாமல் ஒழிந்தது. இந்த நூல் விளங்காததுனால என்னாச்சு? வழக்கில் இல்லாமல் ஒழிந்து இந்த சிவஞான சித்தியார் மக்களிடையே பயன்பட்ட அளவுக்கு இந்த சிவஞான போதம் பயன்பட்டு வரவில்லை இல்லையா. ஏன்னா நம்ம காப்பு செயல் செய்யும் போதே என்ன சொல்றோம்? அதுக்கு அஞ்சு காரணம் சொல்றோமா இல்லையா? அதுல ஒண்ணு என்ன சொல்றோம்? நூல் நின்று நிலவுதல் பொருட்டும் அப்படிங்க. நூல் என்ன செய்யணும்? ரொம்ப காலம் இருந்து நிறைய பேருக்கு பயன் தரணும். புற்றிசல் போல வந்து ஒழிஞ்சு போயிடக்கூடாது. விளங்குதா? அது நின்று மக்களிடையே நின்று அது பயன் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா. அதுதானே செய்யறோம். இந்த சிவஞான போத வழக்கு மக்களிடையே ஒழியவே, அருகி வரவே, அதை கண்டு பொறாத சிவஞான முனிவர் என்ன செய்தாரு? இதற்கு ஆமா இதற்கு ஒரு பாடியம் செய்தார் எல்லாரும் விளங்கி கொள்வதற்காக. அது இப்போ வள்ளுசா விளங்க மாட்டேங்குது. இப்போ அந்த பாடியம் அவர் அதை விளக்கி செஞ்சா அது நமக்கு சற்றும் விளங்குவதில்லை. நாம அவர்கள் அந்த நுணுக்கமான செய்தி எதை சூத்திரம் ரொம்ப நுணுக்கம் அதை விரிச்சு இவர் வாத்தியமா செஞ்சிருக்காரு. அதுவும் விளங்கலன்னு இவர் என்ன செஞ்சிருக்காரு? அதுக்கு அதுக்கு மேலன்னு அதுக்கு மேல அதுக்கு மேலன்னு அவங்க அந்த நுண்மையை பருமையாக்கி கொண்டே போறவங்க. நம்ம அறிவு அதுக்கு மேல பருமையாக்கிட்டே போகுது. விளங்குதா? எனவே இன்னைக்கு இந்த பாடியமும் வழக்கில் ரொம்ப அருகி போயிட்டு. ஏ அப்பா பாடியமானா ஏ அப்பா அப்படி ஆயிடுது. அதனால இந்த சிவஞான முனிவர் அந்த நூலை செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல திருப்பாசுரத்திலிருந்து ஒரு பாட்டை, ஞானசம்பந்த பெருமானுடைய பாட்டை முதல்ல அமைக்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய பாட்டை முதற்கண் அமைத்துக் கொள்கிறார். எதனால? அந்த பாட்டு எத்தனையோ பாட்டு இருக்கா இல்லையா? பாட்டு நிறைய இருக்கு, திருமுறை நிறைய தானே இருக்கு. அதில் வேற நல்ல பாட்டை பார்த்து சொல்லலாம்ல. ஏன்னா இந்த பாட்டு என்ன சிறப்புனா, பதினோராம் திருமுறையில் முதல்ல இருக்கா இல்லையா திருப்பாசுரம் இருக்கா இல்லையா? அதுபோல இது ஞானசம்பந்த பெருமான் கைப்பட எழுதிய பாட்டு இந்த பதிகம். இந்த பதிகம் எனவே அது இறைவனே எழுதியது போல அவ்வளவு உயர்ந்த அந்த கூண்பாண்டியனுடைய கூனை நிமிர்த்த பாட்டு இல்லையா? அவனுடைய உடல் கோணையும் உளக்கோணையும் நிமிர்த்த ஒன்று. அது அவனுக்கு ஞான தீட்சை போல அமைந்த பாட்டு. அந்த மூணு வாதமும் மூன்று தீட்சை அப்படி சொல்வார் இல்லையா? அதனால இந்த நம்முடைய உளக்கோண் நீங்குவதற்காக அந்த பாட்டை முதல்ல அமைக்கிறார். விளங்குதா? எனவே இந்த பாட்டில் அந்த வாழ்த்துக்குரிய அந்த அறுவகை வாழ்த்துன்பாங்க, அதெல்லாம் ஒருங்கே அமைந்த பாட்டு இது. இந்த பாட்டில் அவர் இந்த பாட்டை சொல்லும்போது, ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க அப்படின்னு சொல்லி வையகமும் துயர்தீரவே என்பார். என்ன சொல்கிறாரு? வையகமும் துயர்தீரவே. யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்ற பெருநோக்குடன் நாமும் இந்த நூலை படித்து இதன் பயனை அறிந்து நாம வீடு பெறு அடைய வேண்டும் என்பதற்காக இதை என்ன செய்கிறாரு? இந்த உரையை செய்கிறேன் என்று அந்த உரையின் நோக்கத்தை கூறுவது போல முதல் பாட்டை இந்த பாட்டை எடுத்தாங்க வைக்கிறார். விளங்குதா? வையகமும் துயர் தீர. எனவே உலக மக்களாகி நீங்களும் இதை படித்து பயன்பெற்று துயர் தீர்வதற்காக இந்த உரையை நான் செய்கிறேன் என்பது போல் அந்த பாட்டை முதற்கண் வைத்து. சரி, அப்புறம் நமக்கு துயர் தீரணும், பிறவி நீங்கணும், பிறவிதான துயரு. எனவே இது தீரணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? பிறவி எப்ப நீங்கும்? ஆளுக்கு ஒரு பதில் சொல்லணும். அதாவது இப்ப நமக்கு நாம் ஏன் பிறந்தோம்? மலத்து உளதாம், மலத்து மலத்தான் உளதாம் சொல்றாரா இல்லையா? மலத்தான் உளதாம்னு என்ன? மலம் நீங்காமையால். எனவே நாம் எதுக்காக வந்தோம்? அழுக்கு போவதுக்காக வந்திருக்கோம். அழுக்கு போக வந்தோம். விளங்குதுல்ல? எனவே அப்போ அழுக்கு போவதுக்காக நாம் இங்க பிறவி எடுத்திருக்கிறோம். அந்த அழுக்கு எவ்வளவு இருக்கு? அந்த அழுக்கினுடைய அளவை காட்டுகின்ற அளவுகோல் எது? அழுக்கு கண்ணால பார்க்கக்கூடிய அழுக்கா இது? அப்புறம் எப்படி பார்க்கறது? எப்படியாவது பாருங்க இங்கடா. எப்படி பார்க்கறது? எது துன்பம்? பாடமா துன்பமா இருக்கு? எப்படி அதை பாட்டுகின்ற, அதாவது காய்ச்சல் இருக்கு ஜுரம் இருக்குன்னா அதை காட்டுகிற அளவுகோல் எது? தெர்மாமீட்டர் இருக்கா? அது மாதிரி உங்களுடைய மலத்தின் அறியாமையினுடைய அளவு எப்படி எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும்? உங்கள் வினையால் அறியப்படும். அதை காட்டுகின்ற அளவுகோல் தான் வினை. விளங்குதா? வினை என்பது பருமை. அதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவனுக்கு எவ்வளவு நோய் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். விளங்குதா? எனவே அப்போ நமக்கு இந்த துயர் தீரணும், நோய் நீங்கன்னா என்ன செய்யணும்? வினை தீர்ந்தால். விளங்குதா விளங்கலையா? எனவே வினை தீர்ந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நோய். இப்ப முதல்ல துயர் தீரன்னாரு, அது தீரதுக்கான வினை தீரணும். எனவே திருவாசகத்துல இந்த சிவபுராணத்தை எடுத்தார். அதுல நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி முந்தை வினை முழுது மோய உரப்பன் யான் என்றார். அது வரைக்கும் வச்சார். விளங்குதா? முழுசும் சொல்லல, எதுக்கு சொன்னாரு? எனவே அந்த துயர் தீரணும்னா வினை தீரணும் என்பதை அந்த வரி வரைக்கும் எடுத்து உணர்த்தினார். விளங்குதா? சரி, அப்ப வினை தீரணும். வினை எப்படி தீரும்? தினம் வீர வினைய போ, வினைய போனா போயிருமா? என்னமோ பப்பு, அனுபவிச்சு கழிச்சிருவீளா? வினைய அனுபவிச்சு கழிச்சிருவீளா? ஐயா கழிச்சிருவீளா? பூரம் பொய். ஏன்னா இந்த வினை என்பது பிராரத்த வினை தானே சொல்றோம். இந்த பிராரத்தம் என்பது ஆகாமியத்தை அவினாபாவமாக கொண்டு வருவது. பிறகு எப்படி தீரும்? உங்களுக்கு அந்த வினை அனுபவத்தில் ஏற்படுகிற விருப்பு வெறுப்பே என்ன ஆகும்? புதுவினை ஆகும் இல்லையா? நமக்கு வினைப்பயன் எப்படி வரும்? இன்பமா வரும், துன்பமா வரும்? அந்த இன்ப துன்பத்தை, இன்பம் வரும்போதே கூட என்ன வரும்? விருப்பம், போதே வெறுப்பு கூடவே வரும், விட்டு சௌரியமா பின்னால வராது. விளங்குதா? நீங்க முதல்ல வருவீங்க, அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பைய எடுப்பீங்க, மேல வைப்பீங்க, புசத்தை எடுப்பீங்க, திறப்பீங்க, பாட முடிஞ்சிடும். விளங்குதா? அப்படி இல்லை. இது எப்படி வருது? அபினாபாவமாக வெட்டி நீங்காது வருகிறது. பிறகு எப்படி தீரும்? தீருமா? அப்படி தப்பு கணக்கு போடாதீங்க. பூரா அனுபவிச்சு கழிச்சிருவேன்னு ஒருத்தனும் அனுபவிச்சு கழிச்சது கிடையாது. பெருமானா பார்த்து தள்ளுபடி பண்ணாதான். விளங்குதா? அனுபவிச்சு எல்லாம் கழிக்க முடியாது. எனவே அதுக்கு எப்படி என்ன செய்யணும்? வழிபாடுதான். வேற என்ன இருக்கு? வேற ஒரு கதி இல்லையா? சாய்ஸ் எல்லாம் கிடையாது. இதுல ஒரே ஒரு வழிதான், வழிபாடு இல்லையா? வழிபாடுன்னா என்னது? வழிபாடு, அவன் வழியில் படுவது வழிபாடு, வழியில் படுவது வழிபாடு. எனவே இந்த வழிபாடுனா அந்த வழிபாடு செய்வதற்கு யார் கடவுள்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? கூட தெரியாம ஜாமி ஆடிக்கிட்டு இருக்கவங்க நிறைய இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? எவன் கடவுள்னு? பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் மருள் என்றார். அதனால என்ன கிடைக்கும்? மானா பிறப்பு, நல்ல பிறப்பு கிடைக்காதுங்காரு. பாருங்க ஏசுதாரு உங்களுக்கு. விளங்குதா? எனவே கடவுள் பொருள் அல்லாததை போய் கடவுள் பொருள் என்று நினைச்சுக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன கிடைக்கும்? மீள மீள பிறப்பு. ஒரு காசுக்கு பெறாத பிறப்பு தான் கிடைக்கும், நல்ல பிறப்பு. அதனால கடவுள் யாருன்னு தெரிஞ்சு அத நமக்கு ஞானசம்பந்தர் சொன்னாரா இல்லையா? எப்படி சொன்னாரு ஞானசம்பந்தர்? எப்படி காட்டினாரு கடவுளை? பெம்மான் இவன் என்று இல்லையா? எனவே இந்த மற்றை தேவரை தொழக்கூடாது என்று ஒற்றை தேவரை சுட்டி காட்டிய வெற்றி குலவி என்பார். விளங்குதா? எனவே இவன் தான் கடவுள் என்பதை நமக்கு தெளிச்சு காட்டியிருக்காரு. அப்போ வேற யாரையும் மறந்து கும்பிடலாமா? கும்பிடக்கூடாது, அது கற்பே போச்சுங்காரு. விளங்குதா? எனவே அதுக்கு அப்போ கடவுளை தெளிய வேண்டும். அதுக்கு திருக்குறளில் கடவுள் வாழ்த்து பாட்டு பகுதியிலிருந்து முதற் பாட்டை எடுத்து வைத்தார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றார் இல்லையா? இந்த பாட்டில் என்ன சொல்லுது? இந்த குறளில் என்ன சொல்கிறாரு? எழுத்துக்கள்கெல்லாம் அகரம் ஆதாரமாக இருக்கிறது, அதுபோல உலகுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது யாரு? ஆதி பகவன். எனவே அதை சிவஞான முனிவர் சொல்லுவார், சீர்கொள் இறை ஒன்று உண்டு, சீர்கொள் இறை ஒன்று உண்டு சோமேசா, அத்தெய்வம் நீ என்று ஒப்பால் அறிந்தோம், அடையால் தெளிந்தோம் என்பார். ஒன்றும் விளங்கல. அதான் முழிக்க முடிய பார்த்தா தெரியுது. அதாவது கடவுள் இவன் என்பத ஒப்பு. என்ன ஒப்பு? அகரம் போல. எழுத்துக்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது எது? அகரம். அப்போ அகரம் இல்லை என்றால் எந்த எழுத்துமே இல்லை. எழுத்து எல்லாம் என்றார். தமிழ் மொழிக்கு என்று எந்த பாஷையா இருந்தாலும் சரிதான், அகரம் இல்லைனா எழுத்துக்கு இல்லை இல்லையா. அதுபோல் இறைவன் இல்லைனா உலகம் இல்லை. விளங்குதா? அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரமா இருப்பது அகரம். அது மாதிரி நமக்கு ஆதாரமா இருப்பது எது? இறைவன் என்று அந்த ஒப்பு, அகரம் போலங்க ஒப்புனால நமக்கு பொதுவாய் உணர்த்தினார். கடவுள் தானே சொல்லியிருக்காரு, எவர்னு சொல்லலையே. அடையால் தெளிந்தோம். அந்த கடவுள் யாரு? ஆதி பகவன், ஆதி சக்தியோடு கூடிய பகவனே நமக்கு முதற் கடவுளாம் இல்லையா. அப்போ ஆதி பகவன் யாரு? சிவனாருடைய சக்தி ஆதி என்று இல்லையா ஆகமங்கள் சொல்கின்றன. எனவே ஆதிசக்தியோடு கூடிய பகவன் தான். ஏன்னா பகவன் நிறைய பேர் இருக்கான், ஜனீஸ்வர பகவான், கிருஷ்ண பகவான்கா, இதனையே சொல்லிட்டு அந்த பகவான் பேரப்படாதுல. அதனால பகவான் பகவான் அந்த பகவான் இல்லை, இது யாரு? ஆதிசக்தியோடு கூடிய பகவனே உனக்கு பகவனாம் என்று சொல்றாரா இல்லையா என்று அந்த கடவுள் யார் என்பத உணர்த்தினார். அந்த பாட்டம் மூணாவது வைக்கிறாரு. விளங்குதா? அப்ப முதல்ல துயர் தீரணும், அதுக்கு வினை தீரணும், வினை தீர கடவுளை அறிந்து வழிபடணும். விளங்குதா? அந்த பாட்டு அதனால இங்க வைத்தார். அதுக்கப்புறம் அந்த கடவுள், அந்த கடவுள் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப சரியையாளர் இருக்காங்க, இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. இப்ப சரியையாளர்னா யாரு? சமயின்னு சொல்றோம். சரியையாளர் என்ன சொல்றோம்? சமய, அதாவது சரீரத்தொன்று செய்பவர். அவரெல்லாம் தூலப்பொருள் மாத்திரையே பொருள் என்று கருதுபவர். என்னது? அதாவது இறைவனை தூல வடிவமா கண்டாதான் கடவுள் என்று உணரக்கூடிய தூள அறிவு உடையவர்கள். தூள அறிவு உடையவர்கள் அவங்க தான் யாரு? சரியையாளர். விளங்குதா? அதனால அவர்களுக்கு அந்த தூல பஞ்சாக்கரத்தை ஓதுவதற்கும் சமய ஆசாரங்களை அனுப்பிப்பதற்கும் உரிமை வழங்கப்படுகிறது. எதுல? சமய தீட்சையில. விளங்குதா? அது மட்டுமன்றி இறைவனுடைய மாகேஸ்வர மூர்த்தங்களில இல்லையா, மாகேஸ்வர மூர்த்தம் கணபதி போன் தெய்வங்களை வைத்து, தெய்வ உருவங்களை வைத்து வழிபடுவதற்கு, அந்த மூர்த்தங்களை வைத்து வழிபடுவதற்கு உரிமையும் அளிக்கப்படுகிறது. எதுல? சமய தீட்சையில. விளங்குதா? அப்போ அதை சொல்லும் போது ஏன் விநாயகரையும் சேர்த்து சொல்றாரு? மாகேச மூர்த்தங்களோடு சேர்த்து ஒப்ப வைத்து எது சொல்றாரு? விநாயகரே. எதுனாலனா அந்த விநாயகர் வேறு, சிவபெருமான் வேறு அல்லர். அவருடைய எழிவந்த வடிவம் தான் விநாயக பெருமான். விளங்குதா? அதனால இந்த கற்பக விநாயகர் தூதிய நாலாவது பாட்டாக வைக்கிறார். அவருடைய எழிவந்த வடிவம் என்பதற்காக அதை இங்க வைக்கிறார். அப்புறம் இந்த தெய்வமும் இந்த கடவுளும் சகலராகிய நமக்கு எப்படி வருவாரு? குருவா தான் வருவார். அதனால குருமரபு வாழ்த்து என்று அந்த பாட்டை, கைலாய பரம்பரையில் அந்த பாட்டு இருக்கா இல்லையா, அதை வைத்து கொண்டு இந்த ஐந்து பாட்டை முதல்ல சொல்லிக்கொண்டு தான் எதை ஆரம்பிக்கிறாரு? பாடியத்தை தொடங்குகிறார். விளங்குதா? இந்த ஐந்து பாட்டு எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியுதாப்போ. எனவே இந்த பாட்டை முதல்ல அமைத்து கொண்டு அப்புறம் இந்த பாடியத்துக்குள்ள போகிறாரு. இந்த பாடியத்தில் முதல்ல சிறப்பு பாயிரம், அதிலிருந்தே அவருடைய பாடியத்தை தொடங்குகிறார். பாடியத்தை எதிலிருந்து எழுத ஆரம்பிச்சாரு? சிறப்பு பாயிரத்திலிருந்தே பாடியத்தை தொடங்குகிறார் இல்லையா. அந்த சிறப்பு பாயிரம் என்பது என்ன? சிறப்பு பாயிரம்னா என்ன? சிறப்பான பாயிரம் சார் அது, சிறப்பு பாயிரம் அப்படியா? சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம்னா வேற ஒன்றும் இல்லை. அதாவது பாயிரம்னு சொன்னாலே அது என்னது? முன்னுரை, தந்துரை, புனைந்துரை, அணிந்துரை, இப்படிலாம் பல மாதிரியா சொல்றோமா இல்லையா? எல்லாம் ஒரு பொருள் தான். கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் எல்லாமே. அந்த நூல், அந்த நூலை பற்றி முதல்ல பொதுவாக சொல்வது, பொதுவாக சொல்வது. ஏன்னா இந்த ஒரு நூலை படிக்கிறதுக்கு முன்னால அந்த அந்த முன்னுரையை படித்தா நமக்கு என்ன தெரியும், அந்த நூலில் என்ன சொல்லியிருக்கிறாரு என்பதை பொதுவாக விளங்கி கொள்ளலாம். அதனால் ஆயிரமுகத்தான் அகன்றிடனும் பாயிரம் அல்லது பணுவனன்றே என்பார்கள். எவ்வளவு பிரித்து சொல்லியிருந்தாலும் அதுக்கு பாயிரம் இல்லைன்னா அந்த நூலுக்கு சிறப்பில்லை. அதனால் அந்த பாயிரம் என்பது அந்த நூலுக்கு தலை போல இல்லையா. ஒருத்தனுக்கு முண்டை மட்டும்தான் எப்படி இருக்கும், பார்க்க செய்யாது இல்லையா. அதனால் ஒரு நூலுக்கு இந்த பாயிரம் என்பது ரொம்ப முக்கியம். அது அதனால் இந்த பாயிரத்தை படித்தா பருப்பொருள் கேட்டாருக்கு நுண்பொருள் நூல் இனிது விளங்கும் இல்லையா. நுண்பொருள் ஆகிய நூல் இனிது விளங்கும். முதல்ல பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நூலில் சிறப்பாக போனால் ஓரளவு விளங்கும்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கர்ப்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இரண்டாவது, உன்னால் காட்டப்படுகிற வேதம் என்பது தானே தோன்றிற்றா என்றால் நீ தானே தோன்றிற்று என்று கூறுகிறாய். தானே தோன்றிற்று என்று சொன்னால் தானே தோன்றிய உன்னுடைய உள்பொருளாக இருக்கிற ஏகாந்தம் ஒன்று, ஏகம் மற்றொன்றாக இருக்கக்கூடிய வேதத்திற்கும் உரியது என்பதனாலே ஒன்று என்ற சொல் உனக்கு உரியது அல்ல. எனவே நீ கூறுவது பொருத்தம் அல்ல. அடுத்தது, வேதம் என்பது தானே தோன்றிற்று என்று சொல்லுவதற்கு நீ கூறுகிற காரணம், அவை ஒலியாய் வானத்திலே இருந்து தோன்றியது என்று நீ சொல்லுகிறாய். ஒலியாக தோன்றுமானால் அந்த ஒலியும் காற்றின் அடிப்படையில் உற்ற துணையாக பெற்றிருக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு ஒலி எப்படி சொல்லாக, இப்ப நம்மிடத்திலே இருக்கக்கூடிய சூட்சம ஒலியானது நால்வகை வாக்குகளாக பிரதிபலிக்கிறது என்று சொல்கிறார். சைவ சித்தாந்தத்தில் சுத்தமாயையின் அடிப்படையிலேயே இறைவனுடைய படைத்தல் என்பதில் நாதம் இருந்து வருகிற பொழுதே இந்து தத்துவத்தின் அடிப்படையில் நால்வகை வாக்குகள் தோன்றுகின்றன என்று குறிப்பிடுகிறார். காரணம், கடவுளால் படைக்கப்பெற்றிருக்கிற தனுகரணபுவன போகங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் ஒலி இல்லாமல் சிறப்பதில்லை. எந்த பொருள் நீங்க தட்டினாலும் ஒலி வரும், எதை போட்டு உடைச்சாலும் ஒலி வரும். சாதாரணமா இருக்கிற முட்டு அது மலருதுன்னு பக்கத்துல போன வச்சு கட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும். சவுண்ட் இல்லாமல் எந்த பொருளும் தோன்றுவதில்லை. நான் அதற்கு அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்றேன். டிவியில கல்யாணம் பண்றதை காட்டலாம், சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் ரெண்டு பேரும் இன்பர வாழ்க்கை வாழ்ந்ததை காட்டுகிறார். குழந்தை பேற்றுக்கு பெண் தயாராகிறாள், அதையும் காட்டுகிறார். மருத்துவமனைக்கு கொண்டு போறவரை அந்த கேமராவை காட்டிட்டே போவான். உள்ள ஹாஸ்பிட்டலுக்குடைய அந்த அறைக்குள்ள போன பிறகு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அவள் படுகிற வலியை கூட காட்டுவான். ஆனால் குழந்தை பிறந்தது பிறக்க போற நேரத்துல அவன் டக்குன்னு அந்த கேமராவை மாற்றுவான். அந்த ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கும், அது சேலையை முடிஞ்சு முடிஞ்சிட்டு இருக்கும். இப்ப தாயே மாறியாயி என் பொண்ணும் நல்ல புள்ள பெற்றணும் அப்படின்னு காட்டு முடிஞ்சிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் உத்தர காட்டுவான், அவன் கைய கையில வச்சுக்கிட்டு மகளுக்கு கல்யாணம் பண்ணி இந்த கடன் அடைக்கல, அதுக்குள்ள 10 மாசம் முடிஞ்சு போய் இவனுக்கு வேற இப்ப கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறோம், இந்த பையில கடன் வாங்கின காலத்துல கொஞ்சம் தானே மிச்சம் இருக்கு, என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருப்பான். அப்புறம் இன்னொருத்தனை காட்டுவான், அவன் கவலைப்படாம மாடியிலேருந்து வெளியே பார்த்துட்டு இருப்பான், எப்படா அடுத்ததுக்கு அடிப்படலாம்னு பார்ப்பான். அவன் தான் புருஷன், எல்லாத்தையும் காட்டிட்டு குழந்தை பிறந்ததுன்னு ஒண்ணு கூடாது சட்டத்தை மட்டும் காட்டுவான். பிறந்த பொழுது கூட ஒலிதான் நாம் பிறப்பை உறுதி செய்கிறது தவிர உடம்பு உறுதி செய்யவில்லை. நாதம் அதுதான் சுத்தம் ஆகியுடைய முதல், அது செயல்படுகிற பொழுது அறிவு செயலாக வித்தை இந்து என்ற அடிப்படையில் வருகிறது. நாதமும் செயலும் உருவாகிற பொழுது நால்வகை வாக்குகள் தோன்றும் என்று சொல்கிறார். நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பிறப்புக்கு காரணம் அல்ல, நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு அவர்கள் காரணம் அல்ல, நாம் செய்த வினைதான் நம்முடைய உடல் உறுப்புக்கு காரணமே தவிர நம்முடைய பெற்றோர்கள் அந்த உறுப்பை பாதுகாப்பதற்கும் கருவை பாதுகாப்பதற்கும் உரியவர்களே தவிர நம்முடைய உயிர் பெறுகின்ற உடலுக்கு அவர்கள் காரணம் அல்ல. அவர்கள் ஒரு பாதுகாவலர், அவ்வளவுதான். எனவே நம்முடைய வினைதான் நம்முடைய கைகால்கள் தனுகர புவனங்கள் நன்றாக அமைவதற்கு அடிப்படை காரணமே தவிர நம்முடைய பெற்றோர்கள் அல்ல. அப்படின்னா ஒரு மரத்துல காக்கிற காய் ஒரே மாதிரி இருக்குல்ல, ஒரு செடியில பூக்கிறப்ப ஒரே மாதிரி இருக்குல்ல, ஒரு கருவறையில பிறக்கிற நாம ஒரு மாதிரி இருக்கிறவன். அப்ப என்ன, கருவறையை கொண்டு தாய் நம்மை பெற்றெடுத்தாலும் அவள் இஷ்டத்துக்கு நம்முடைய உறுப்பை அமைக்க முடியாது. அக்கா ஒரு மாதிரி, தங்கச்சி ஒரு மாதிரி, அக்கா குட்டையா இருக்கா அம்மா தங்கச்சி நெட்டையா இருக்கா, அக்கா கருப்பா இருக்கா தங்கச்சி நெட்டா. அப்ப நம்முடைய வினைதான் அதற்கு காரணமே தவிர பெற்றோர் தாய் அல்ல. அதனாலதான் சொல்லுவேன், ஊனமற்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அது தாயினுடைய குறை அல்ல, தாய் புண்ணியம் செய்தார். ஏனென்றால் இந்த உயிர் ஊனத்தோடு பிறக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறான். அந்த உயிர் ஊனமுற்று பிறப்பதற்கு இந்த தாய் தான் சரி, அவள்தான் நன்றாக வளர்ப்பாள் என்று இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவள் தான் ஊனம் பெற்ற குழந்தையை பெற்ற தாய். எனவே தாய் அந்த இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவள். இந்த குழந்தைய காலுகை ஊனமா இருக்கிற குழந்தை இவ வகுத்துல பெற வைப்பான், இவதான் காப்பாற்றுவான்னு அந்த தாயை இறைவன் அங்கீகரித்திருக்கிறான் என்பதை மறந்து விடாது. தாய் குற்றவாளி அல்ல, தாய் பெருமைக்குரியவள். எனவே உடம்பு என்பது நம்முடைய பெற்றோர்கள் தந்தது அல்ல, உடம்பு என்பது நம்முடைய வினையினால் வருவது. இன்றைக்கு நாம் ஐம்புலன்களும் நன்றாக அமைய இங்கே உட்கார்ந்து இந்த வயதிலும் நாம் சித்தாந்தம் திருமுறையும் கேட்கிறோம் என்றால் போன பிறவியில் ஏதோ ஒரு நல்லது செய்திருக்கிறோம், எனவேதான் இந்த பிறவியில் இந்த உருவத்தில் இருந்து நாம் கேட்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் நமக்கு நாம சபாஷ் போட்டுக்கலாம், நாம் போன பிறவியில் நல்லது செய்திருக்கிறோம். அப்படியானால் இந்த பிறவியில் இன்னும் நல்லது சேர்ந்து ஏன் பிறவி அழிக்க முடியாது? பிறவியை நம்மால் அழிக்க முடியும். உன்னுடைய வேதம் ஒலி வடிவாக வந்தது என்று நீ சொல்லுகிறாயே மாயாவதி, ஒலி வடிவாக வருவது என்றால் அது ஒலியாகத்தான் இருக்க முடியும். ஒரு சொல்லாக எப்படி இருக்க முடியும்? ஒரு பாழியாக ஒரு தொடராக எப்படி இருக்க முடியும்? அது வெறும் சவுண்டாகத்தான் இருக்க முடியும். இறைவன் சவுண்டை தருகிறவன் தான், எல்லாவற்றுக்கும் இறைவன் சவுண்டை தருகிறவன் தான், அவன் ஒலி வடிவானவன் தான். ஓசையும் ஒலியும் ஆனாய் என்று என்னுடைய திருமுறை சொல், உண்மை அதுதான். சத்து ரூபம் தகாதியனில் வானத்து ஒத்து ஒலி உணர்வீனில் வரிந்து உதியார், வரிது உதியாது என்பது காற்றினால் உதிக்கும். அதனால வெறுமனே அது தோன்றாது, ஒலி காற்றின் ஒலியில் அதனால்தான் நாலு வாக்குல மூல நிலை என்று சொல்லுவார். சூட்சம வாக்கு என்று முதலில் தாயினுடைய கருவறையிலிருந்து தொப்புள் கொடியோடு பிறந்து வருகிற நாம் அந்த தொப்புள் கொடியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓசை இருக்குமானால் சூட்சம ஒலியாக இருக்கிற பொழுது அதுதான் முதலில் நம்முடைய மூலாதாரத்தில் தோன்றுகிற ஒலி. அதிலிருந்து பயசந்தி வைகரி பத்திமை இந்த வாக்குகள் எல்லாம் தோன்றுகிறது என்று சுத்தமாயிலேயே சுத்தமாயிலேயே நாலு வாக்குகள் தோன்றுகிறது என்று சைவ சித்தாந்தி தன்னுடைய தத்துவத்தை வரையறுத்து காட்டுவார். எனவே வாக்கு என்பது நான்கு வாக்குகளாக பிறர் காதிலும் கேட்கக்கூடிய வைகரியாக வளரும் என்று சொன்னான் என்றால், ஒரு ஒலி நால்வகை நிலையில்தான் ஒரு பொருளை தர முடியுமே தவிர வெறும் மூல மொழியாக இருக்கக்கூடிய சூட்சம ஒலி பொருளை தந்துவிடாது. எனவே வெறும் ஒலி மந்திரத்தை தந்துவிட முடியாது. அது தொல்லையும் தராது, பாழி என்ற தொடரையும் தராது. அதனுக்கு அறிவிலது ஒருவிலது அறியாது அறியாது அந்தியும் அவை அண்டிடம் அது இது என்று குறிப்பது எவ்வகையாவும் ஒன்று என உரையும் ஒழிந்தனை. எனவே நீ வந்து வேதம் என்பது ஒன்று உண்டு என்று சொல்லிவிட்டாலேயே உங்கள் ஏகாத்மவாதம் பொருத்தமற்றதாகும். இனி அதற்கு அப்புறம் ஒன்று என உரையும் ஒழிந்தனர். அறுவரை பிரம்ம உரை எனும் இல்லை இல்லை, இறைவன் தன்னுடைய தன் நிலையில் தான் வேதங்களை சொன்னான். அதுக்கு ஒரு குசும்பா ஒன்று மறுக்கிற, இது உண்மையான மறுப்பு அல்ல, இருந்தாலும் மறுக்கணும் என்பதற்காக மறுக்கிற. என்ன ஏயா, இறைவன் தான் அந்த வேதத்தை தந்தான்னு சொன்னா, அவன் வேதத்தை தந்து ஒலி ஒலி எழுத்தா மாறணும்னு சொன்னா நாக்கு அன்னம் பல்லு இதெல்லாம் வேணுமே, ஆண்டவனுக்கு நாக்கு பல்லு இருக்கான்னு கேட்கிறேன். நாக்கு பல்லு ஏன் உருவாக்க மாட்டானா இருக்கான்னு கேட்கிறேன். அருமறை பிரம்ம உரியனில் அதற்கு தந்தம் பல்லு தாலு நாக்கு முதல் நவில் பொறி இழது. இறைவனுக்கு இந்த ஐம்பொறிகள் இல்லையே. சைவ சித்தாந்தம் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிற, காணும் உபகாரம் காட்டும் உபகாரம். காணும் உபகாரம் என்றால் என்ன? இறைவன் காணும் உபகாரத்தையும் காட்டு உபகாரத்தையும் தருகிறான் என்று சொல்லுங்க. நாம் இன்றைக்கு இந்த புத்தகத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், போற்றி பகனுடையோ அல்லது சங்கர்ப்ப நிராகரணத்தையோ நம்முடைய கையிலே தாங்கி போற்றுகிறோம் படிக்கிறோம். காணும் என்றால் அந்த காண்பதற்கு கூட இறைவன் உபகாரம் செய்யும்.

ஒரு குடும்ப சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா, நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று வாழ்வோமே தவிர இன்னை கடைசி வழிக்கு போற வழிக்கு புண்ணியம் தேட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வருவோமா? ஆனால் வருவதற்குரிய சூழலை நமக்கு மட்டும், நம்மோடு வாழ்கின்றவர்களில் நமக்கு மட்டும் இறைவன் காட்டும் உபகாரத்தை தந்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். காணும் உபகாரம் நாம் காண்பதினாலே, நாம் காட்ட நாம் காண்பதினாலே, அந்த காண்பதில் அவனும் காணுகிறான் என்பதைத்தான் காணும் உபகாரம் என்று சொல்வார். எப்படி காணும் உபகாரம் காட்டினால் படிக்கிறோம், படிக்கிற போது நிரண்டாவாதமாக படிக்காம அந்த படிப்பதனுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடியது என்ற நிலையில் அதிலே தோய்ந்து படிப்பதுதான் இறைவனால் நாம் காணுகிற உபகாரம். அவன் படிக்கணும் என்பது அல்ல, நாம படிக்கிற போது அதில் இருக்கக்கூடிய பொருளில் நிதண்டவாதம் பேசாமல். கம்பன் காவியத்தை படிக்கிற பொழுது ஒரு வைஷ்ணவன் எப்படி படிப்பார், அதே கம்பன் காவியத்தை மூதறிஞர் அண்ணா அவர்கள் கம்பரசம் என்று படி பார்த்தால், அப்ப காட்டும் உபகாரத்தில் காணும் உபகாரம் வைஷ்ணவ அதிகாரத்து அதற்குரிய வியாக்கியானம் எழுத முடிந்தது. பேரறிஞர் அண்ணாவிற்கு அதில் இருக்கூடிய செக்ஷன் எழுத முடிந்தது. அப்ப காணும் உபகாரத்தில் எவரவருக்கு அளவு இருக்கிறதோ, எவ்வளவுக்கு அனுபவம் இருக்கிறதோ, எப்படி பார்க்க வேண்டுமோ அதையும் கூட இறைவன் தான் செய்கிறான். அதைத்தான் காணும் உபகாரம் என்றும் காட்டும் உபகாரம் என்றும் சொல்வார். இப்பொழுது இறைவன் சொல்ல வேண்டுமானால் அவனுக்கு தால் பல்லு தாளம் நாக்கு இதெல்லாம் இருக்க வேண்டாமா? தந்தம் தாள் முதல் நவீன் பொறியிலும் என்னில் ஒரு உடற்கண் மண்ணிய அழகை இல்லை இல்ல. இப்போ ஒரு பேய் பேசுதுன்னு சொன்னா அதுக்கு என்ன உருவம் இருக்கா? அது போலத்தான் இறைவன் தன்னுடைய உருவமற்ற நிலையில் இதை தந்தான் என்று சொன்னான். ஏனில் என் ஓர் உடற்கண் மண்ணிய அழகை, ஒரு உடலிலே சென்று தாக்கிய தங்கிய அழகை, பேய் அழகை என்ன பேய், ஒரு உடம்பிலே இருக்கக்கூடிய பேய் அது பேச இல்லை, தான் ஏறி இருக்கக்கூடிய உடம்பின் மேல மூலமாக பேச வைக்கிறது என்றால் அரைந்தற்று என்பது யார் சொல்? அப்ப அந்த பேய் ஏற்ற மனுஷன் யாருங்க? அட, ஒரு சொல்லு வந்து உனக்கு வந்து சொல்ல, ஒரு ஒலி வந்து சொல்ல வராது. அப்படி சொல்றதுக்கு இறைவன் தான் சொன்னான்னா இறைவனுக்கு எது அந்த உறுப்புகள்? இறைவனுக்கு இல்ல உறுப்பு இல்ல. சரி, உறுப்பு இல்ல, அதனால பேய் எப்படி ஒத்த மேல ஏறி சொல்லுதோ அது மாதிரி சொன்னான்னா அப்ப அந்த ஏறின ஆள் யாரு? அப்ப இறைவனுக்கு அடுத்தாப்புல இன்னொருத்தன் இருக்கான்னு தானே அர்த்தம். இவன் சொல்லுவதற்கு பதிலாக பேய் ஒரு வடிவத்தில் ஏறி சொல்லுகிறது என்று சொன்னால் அப்ப பேய் ஏறுவதற்குரிய ஒரு மனிதன் இருக்க வேண்டும் அல்லவா? அதான் மண்ணி அழகை அரைந்தற்று என்பது ஆறுகள், அது அமலத்து திறம் பெற்றின்றே. அப்ப ஒரு மனுஷன் மனுஷன் மேல ஏறி இருக்கிற பேய் பேசுற மாதிரி இறைவன் பேசினான்னா அது இறைவனுடைய சொல்லல்ல, மனுஷனுடைய சொல்லாயிரு. அப்ப வேதத்துக்கு பிழை எல்லாம் வரலாம். சொல்றா திறம் பெற்றின்றேன் அரைந்தற்று என்பது யார் சொல்? அது அமல திறம் பெற்றின்றே, அமலத்தின் திறம். அமலம் என்றால் மலம், மற்றவனுடைய திறம் அல்லது. அப்ப மலம் உடையவனுடைய திறம் பெற்று இன்றே, அமலத்து திறம் பற்றி இன்றே. அப்புறம் அமலம் இல்லாதவன் இறைவன் சொன்ன சொல் அல்ல. சரி, இன்னொன்று செய்த பெயரால் சுயம்பு என்று அதற்கு கூறப்படுகிறது. நாங்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறோம். சுயம்பு என்பது வேதம் சுயம்புதான், நீனும் நானும் சொல்லுவது அதுதான். ஐக்கியவாதியும் சொல்லுகிறார் நாங்கள் சொல்லுவதும் சுயம்புதான், வேதம் சுயம்புதான், தானே தோன்றிற்று என்பதுதான். ஆனால் தானே தோன்றிற்று என்று அதற்கு ஏன் சுயம்பு என்று பெயர் வந்தது என்றால், செய்தோர் பெயரால் சுயம்பு என்று உலகம் இயம்பும். சுயம்பாக இருக்கக்கூடிய இறைவனால் சொல்லப்பட்டதால் வேதத்துக்கு சுயம்பு என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீ வேதமே சுயம்பாக தோன்றிற்று என்று சொல்லுகிறாய். நாங்கள் எப்படி திருவள்ளுவர் இயற்றியதை திருக்குறள் என்பதை திருவள்ளுவம், வள்ளுவம் பேசுகிறது, வள்ளுவம் சொன்னது, வாசகம் கூறுகிறது. அப்ப செய்தவன் பெயரால் செய்தப்பட்ட நூல் வழங்கப்படுவது போல செய்தவனாக இருக்கக்கூடிய இந்த இறைவன் பெயரால் அவன் சுயம்பு, அவன் தானே சுயம்பாக தோன்றியவன். எனவே அவனுக்கு சுயம்பர் என்று பெயர். அந்த சுயம்பன் என்பதால் இந்த வேதத்திற்கும் சுயம்பு என்று பெயர். இது இவர்கள் சொல்லுகிற கருத்து. ஐக்கியவாதி சொல்லுகிறார் சுயம்பு என்று உலகம் இயம்பும் என்று அறி.

0: என்று அறிவாயாக. இனி தங்கே தலைவரை தாழ்ந்தொழுது உரைக்கும் சொற்கள் புறவரன் ஏவல் அமைச்சரை அடியே மற்ற எம் குடி முழுதும் ஆண்மீன் என்று ஏற்றி இறங்கி காப்பார்கள் என்று. வேதத்தில் வர்ணனுக்கு வழிபாடு செய், இந்திரனுக்கு வழிபாடு செய் வருதா இல்லையா? வேதத்துல கிரியை சொல்லுகிற பொழுது வேதி ஆகு குண்டத்தை செய்கிற பொழுது இந்தந்த அதி தெய்வங்களுக்கெல்லாம் நீ வழிபாடு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதம் இறைவனால் சொல்லப்பட்டது என்றால் இறைவன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குகிறான் என்பது தானே பொருள். ஆமா, நாம ஒத்துக்கிறோம், அவன் ஒத்துக்கிறான். ஆனால் நீ சொல்லுவது போல் அல்ல. ஒரு அரசரிடத்தில் இருந்து ஒரு ஆணை பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நேரடியா அரசன்கிட்ட போக முடியாது. நேரடியா இப்ப எம்எல்ஏ போய் ஒரு சாங்ஷன் கையெழுத்து வாங்கணும்னா வாங்கலாம். ஆனா அவர் தர மாட்டார், போட மாட்டார். ஏன் போட மாட்டார்னா அவர் வாங்குறது யாருக்கும் தெரியப்படாது, வாங்காம கைக்கு போட மாட்டார். அப்ப அது அவருடைய, அதுதான் இலக்கணம். எம்எல்ஏ மந்திரி இலக்கணம்னா வாங்கினாத்தான் மந்திரி, வாங்கினாத்தான் எம்எல்ஏ. அது நேரடியா வாங்க முடியாது. அப்ப கையெழுத்து நேரடியா போட மாட்டார். எதுக்கு பிஏன்னு மூணு பேர் வச்சிருக்கேன். அப்ப பிஏ போய் பார்த்துவாங்க. இப்ப அந்த பிஏ மந்திரி விட உயர்ந்தவன் அர்த்தம் இல்ல. நமக்கு கொடுக்கறதுக்கு வழி அவன். அதனால் அந்த கடவுளை அடைவதற்கு வருணனையும் இந்திரனையும் பிஏவாக நினைக்கிறேன். பாட்டு பாருங்க என்ன அழகா சொல்றாங்க. ஏயா வேதத்துல இந்திரனும் வருணனும் போற்றப்படுகிறார்கள். முதல் எடுத்தோடனே ஏன் விநாயகப் பெருமானுக்கு சொல்லப்படுகிறது, ஏன் வருணனுக்கு அதுக்கு அவிப்பலி கொடுக்கப்படுகிறது, தீக்கடவுளுக்கு அவிப்பலி கொடுக்கப்படுகிறது, வருணன் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம்? அப்ப அவர்களை எல்லாம் வணங்குவது என்பதுதானே பொருள். தங்கை தலைவரை தான் தொழுது உரைக்கும் சொற்கேள், அது எப்படின்னா புறவலன் ஏவல் அமைச்சரை, புறவலன் ஏவல் அவை புறவலனா அரசனர், ஏவல் அமைச்சரை அடியே மற்றும் எம் குடிது ஆழ்மின், என் குடிகளை நீங்கள் தான் காக்க வேண்டும் என்று ஏந்தி இறங்க அவர்கள் காப்பார்கள். ஏன்னா சுயம்பாக இருக்கக்கூடிய இறைவன் செய்த காரணத்தால் செய்பவன் பெயரால் வேதத்திற்கு சுயம்பு என்று வந்தது. அதிலே சொல்லப்படுகிற தெய்வங்கள் எல்லாம் உன்னுடைய தெய்வங்களுடைய மறுபிறப்பு அல்ல, அல்லது பிரதிபலிப்பு அல்ல, அவையெல்லாம் சிறு தெய்வங்கள் தான். சிறு தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று வேதங்கள் சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்றால், அரசன் அரசனுடைய குடிமக்கள் எப்படி மந்திரி போன்றவர்களை அடைந்து எங்கள் குடியை காக்க வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் எப்படி அந்த அரசாணையை பெற்று தந்து காப்பாற்றுகிறார்களோ அது போல காப்பாற்று. தங்கை தலைவரை தாண்டொழுது உரைக்கும் சொற்கள் புறவலன் ஏவல் அமைச்சரை அடியே மற்றியம் குடிமுழுது ஆண்மீன் என்று எத்தி இறங்கி காப்பார்கள் என்று. அங்கு ஈசன் நாம் செய்ய பேசினன் அன்றி, எனவே நாம் ஆழ்வதற்காக ஈசன் பேசினானே அன்றி தானாக வேதம் தோன்றவில்லை. ஈசன் நாம் செய்ய பேசினி இணை அவை பிறகும் கனவிலும் இளவே, எனவே இவை இறைவன் அல்லாது தானே தோன்றிற்று என்று கனவில் கூட சொல்ல மாட்டார்கள். தன்னை துதிக்கும் சொல்லலம் தான் அத்துறை அறி. தன்னை துதிப்பதற்கு காரணம் இப்படி தன் மூலமாக பெற வேண்டிய அருளை தன்னுடைய அதிதெய்வங்களாக இருக்கு. அதனாலதான் சுத்த மாயை உடனே அதுக்கு அதிதெய்வம், அதுக்கு அடுத்தது ஏழு தத்துவங்களை உடையதா இருக்கக்கூடிய அதுக்கு இன்ன தெய்வம், அப்புறம் ஆன்மதுக்கு ஸ்ரீயண்டர் ஈஸ்வரர், எல்லாம் நம்ம எழுதுறோம்ல ஸ்ரீயண்டர் என்று எழுதுகிறோம். ஏன் அப்ப அதிதெய்வத்தை சுத்தமாய்க்கு காட்டி அடுத்து ஏழு தத்துவங்களை உடையக்கூடிய தத்துவத்திற்கு இறைவன் அடியவர் இறைவனை காட்டி அதன் பிறகு ஆன்மதத்து வித்யா தத்துவத்துக்கு காட்டிய பிறகு ஆன்மதத்துக்கு ஸ்ரீகண்ட பெருமான் என்றெல்லாம் நாம் ஏன் தெய்வங்களை சொல்கிறோம் என்றால் அவற்றின் மூலமாக அதிதெய்வமாக இருக்கவனா சுத்தமாயில யாருமே கலப்பில்லை, அதனால அதிதெய்வம். மற்ற இரண்டும் அவர் ஆணை வழி நடிக்கக்கூடிய தெய்வங்கள். அந்த தெய்வத்தின் மூலமாக ஆன்ம தத்துவத்திலும் வித்யா தத்துவத்திலும் அவர்களை வணங்க அதிதெய்வத்தினுடைய அருள் நமக்கு தெரியும். இதுவரை சைவ சித்தாந்த அடிப்படை ஐக்கியவாதி சொல்றது. நாம் ஈச நாம் செய்ய பேசினன் அன்றி இணையவை பிறகு கனலிருக்கிறனே, பிறர்தான் இதை சொன்னார்கள் என்று சொல்ல முடியாது. தன்னை துதிக்கும் சொல்லலம் தான் அத்துறை அறி, அத்துறை மூலமாக அறி. வானற்கு அறிவது ஒன்று அன்றியும் தனக்குத்தானே தன்னலம் வராது அசத்துக்கு உரையாது. எனவே இறைவன் தனக்குத்தானே உரைப்பதற்காக சொல்லப்பட்டது, அசத்துக்கு உரைப்பதற்காக வேதத்தை அவர் சொல்லவில்லை. தன்னை பற்றி வணங்க வேண்டும், தான் அவர்கள் எப்படி வணங்க வேண்டும் என்று தனக்காக தானே படைத்துக் கொண்ட ஒரு நூல் தான் வேதம். மிகத்தடி விதான சித்தாந்தத்தின் கொள்கை அவங்கள் தான். நீ வந்து ஏதோ ஒரு பேய் ஏறி சொன்ன மாதிரி சொல்றியே, அது அல்ல. இறைவன் தனக்கு வேண்டிய ஒருவரை உருவாக்கி அவர் மூலமாக சொல்ல வைத்து பிற தெய்வங்களை அதை சொல்வதற்கு காரணம் அத்தெய்வங்களின் மூலமாக தன்னருளை பெற வைத்து, அது மட்டுமல்ல தன்னுடைய தனக்கு வேண்டிய ஒருவரை சொல்ல வைக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் எப்படி துறை அறிவானற்கு அறிவது ஒன்று இன்றியும் ஒன்றியும் தனக்குத்தானே தன்னலம் பாராது. தனக்குத்தானே அவன் பெருமையோடு பேசுகிறான் தான், நாம தனக்குத்தானே பேசினா அவன் ஒரு பெருமையா சொல்லி மற்றவன் அடக்கிறக்காரு, அவர் அப்படி இல்லை. தன்னலம் வாராது பகராது அசத்துக்கு உரையாது, அசத்துக்கு உரைக்க மாட்டான். ஆகவே தனக்குத்தானே உரைத்துக் கொண்டார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கழிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மீது பச்சை விடுதல் தான், ஆகவே அதற்கு நீங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்குதல்னா ஆன்மா எங்கும் இருக்கும் பொருள். ஒரு இடத்துக்குள்ள அடைபட்டு இருக்கிற பொருள் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். இப்ப நாம ஆன்மா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா, நாம உடலுக்குள்ள நாம வந்து இருக்கிறதுனால நாம வந்து உடலை கொண்டுதான் எதையும் அறிய முடியும் அப்படிங்கறதுனால எல்லா இடத்துக்கும் இந்த உடலை நாம செலுத்தி கொண்டு போகிறோம். அதுதான் இப்படி ஆன்மா வியாபக பொருள் தான் நீங்க கேட்டுருக்கீங்க. இப்ப ஆன்மாவதினா எங்க இருக்கிறோம், ஆனா எங்க இருந்தாலும் எல்லா இடத்துலையும் மல மறைப்பு நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறது. உடல் இருக்கிற இடத்துல தான், உடல் கருவிகள் இருக்கிற இடத்துல தான் அந்த உடல் கருவிகளால கொஞ்சம் மலமறைப்பு நீங்க அறிவு விடுது. இப்ப இன்னொரு இடத்துல நாம இருந்தாலும் அங்க உள்ளதை அறிய முடியாது. ஏன்னா அங்க நம்ம இருந்தாலும் அங்க நம்மை மலம் மறைத்துக் கொண்டிருக்கின்றது. அதான் ஐயா அவர்கள் ஒரு ஓமை போல் சொல்லுவார்கள், குளத்தை முழுக்க அந்த பாசி மறைத்துக் கொண்டிருப்பது போல. ஒரு கல் வந்து அங்க வீசப்பட்டால் அந்த கல் விழுந்த இடத்துல மட்டும் பாசி விலகி நீர் வெளிப்படுகிறது இல்லையா. அது மாதிரி உடல் இருக்கும் இடத்துல மட்டும் அந்த அறியாமை கொஞ்சம் ஆணவத்தினுடைய அந்த ஆணவம் செய்கின்ற அறியாமை கொஞ்சம் நீங்கி அறிவு வெளிப்படுகின்றது சொல்வாங்க. ஆகவே அது மாதிரி இந்த தத்துவ கருவிகள் இதையெல்லாம் நீங்கிய நிலையா, அதனால நீக்கம் என்பது இங்க என்ன அப்படின்னு சொன்னால் பற்ற விடுதல் தான். ஏன்னா உயிர் எங்கும் இருக்கின்ற பொருள். அப்போ அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது என்பது கிடையாது. இப்ப போறதுன்னா உடல் தான், உடல் வந்து வியாபக பொருள் நம்ம சொல்லலையே. அது நீளாகம் உயரத்துக்குலாம் உட்பட்ட ஏகதேச பொருள். இது ஒரு இடத்துக்கு போகும் ஒரு இடத்துக்கு வரும். ஆனா உயிரே நேரடியா போய் வருமா, அது வராது. ஏன்னா அது எங்க இருக்கின்ற பொருள். இப்ப உயிர் பாதத்திலிருந்து நீங்குது, சிவத்தை போய் சேருது, அந்த திருவடியை போய் சேருதுன்னு நான் சொல்றோமேன்னா அங்க அந்த உணர்ச்சி விசேடம் தான். ஆமா, நீங்குதலும் சார்ந்ததும் உணர்ச்சி விசேடம் தான். என்ன, ஒன்று மீது பற்றை விடுதல் அது நீங்குதல், இன்னொன்றின் மீது பற்றை பெருக்குதல் அது அதை சார்தல். இதை இதை இது மீது விருப்பத்தை விட்டு சிவத்தின் மீது விருப்பத்தை வளர்த்தல், விருப்பத்தை விடுதல் நீங்குதல், விருப்பத்தை வளர்த்தல் சார்தல் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த தத்துவங்களின் மீது பற்றை விட்டு விடுதல் அதான் தத்துவ சுத்தி. தத்துவத்தை விடுபட்டு விட்டது, தத்துவ சுத்தி பற்றை விட்டு விட்டது. அதாவது தத்துவங்களின் தொழிற்பாட்டை காணும் போதே அதிலிருந்து விடுபட்டு சிவஞானத்தினால்தான் தொழிற்பாட்டை எல்லாம் கண்டுது. அப்ப சுத்தி சொல்லல, எப்போ அது மீது பற்று நீங்குதோ அப்பதான் சுத்தி சொல்லுவாங்க தத்துவ சுத்தி. அப்படி தத்துவத்தின் மீது பற்றை விட்ட ஆன்மா ஒரு கணம் தன்னையும் தத்துவங்களையும் மட்டுமே ஒப்பிட்டு நீ அந்த மாதிரி வேறுபடுத்துங்க அப்படின்னா பாடங்களை சொல்ல முடியாது. அவங்களோட அட்டவணை போட்டு வேறுபடுத்துவோம், இது இப்படிப்பட்டது ஆனா அது அப்படிப்பட்டது அப்படின்னு வேறுபாடுகள் இல்லையா. அந்த மாதிரி ஒரு காரணம்னா எதுனா வந்து அஞ்சுக்கு அஞ்சு பத்துக்கு பத்து மார்க் எளிதாக கிடக்குது இல்லையா. ஒரு பக்கம் படிச்சா போதும் அதுக்கு நேர்மாறா இன்னொரு வரும். அந்த மாதிரி உயிர் தன்னையும் தத்துவங்களையும் ஒப்பிட்டு இந்த தத்துவங்கள் கடப்பொருள், ஆனால் ஆன்மாவாசினா சித்து பொருள். இந்த தத்துவங்கள்லாம் ஏகதை பொருள், சின்ன சின்ன பொருள்கள் இதெல்லாம் ஒரு இடத்துக்குள்ள அடைபட்டு இருக்கக்கூடியது. ஆனா நாம வியாபக பொருள் என்று இப்படி தத்துவங்களை நோக்க தன்னை உயர்ந்த பொருள் என்று கருதி உயிரானது தன்னை மதித்து நிற்கின்ற ஒரு நிலை ஏற்படலாம். ஐயா சொன்ன மாதிரி தீவிர தரத்தினி பாகம்னு சொன்னார்கள், அது தீவிர தரத்திலும் தீவிரம் அதிலும் தீவிரம் சொன்னார்கள். அப்படிலாம் உள்ளவர்களுக்கு இந்த நிலையை ஏற்படாது. அவர்கள் சோபோகத்துக்கு தெளிவா போயிடுவார்கள். கொஞ்சம் சத்தினி பாகம் கொஞ்சம் மந்தமா அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு தேக்கம் இல்லையா, நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தது இடையில ஒரு தேக்கம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னா சொல்றோம் இல்லையா, நாட்டு நடப்பு சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தேக்கம் வந்தவன் என்ன அப்படின்னா தத்துவத்தையும் தன்னை ஒப்பிட்டு தத்துவங்கள்லாம் தடப்பொருள், தான் சித்து பொருள், தத்துவங்கள்லாம் ஏகதேச பொருள், நான் வந்து வியாபக பொருள் என்று தன்னை மதித்து நிற்கலாம். ஆன்ம ரூபம், ஆன்ம ரூபம். அப்ப உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், பசு ஞானங்கள் என்ன சொல்றோம், தன்னையே மதித்து இல்லையா பசு ஞானமாக இந்த ஆன்ம ரூபம் வந்து ஒரு பசு ஞான நிலை என்று சொல்லலாம். பசு ஞான நிலை என்று சொல்லலாம் ஆன்ம ரூபம். சரி, இந்த ஆன்ம ரூபத்திலே ஆன்மா தன்னை மதித்து நிற்கும், ஆன்மா தன்னை சித்து பொருளாகவும் வியாபக பொருளாகவும் மதித்து நிற்கல் ஆன்ம ரூபம் அப்படின்னு. ஆன்மா தன்னை சித்து பொருளாகவும் வியாபக பொருளாகவும் மதித்து நிற்கல் ஆன்ம ரூபம். அப்ப அந்த நிலையில குருவானவர் குரு தானே, சிவன் குருவானது தானே, இந்த தசகாரி அனுபவங்களை நிகழ்த்திட்டு இருக்கார், மூன்று அனுபவங்களை நிகழ்த்திருக்கார். அப்ப நான்காவது அனுபவத்துல ஆன்மா தன்னை மதித்து நிக்குதே, அப்ப குருவானவர் பார்த்து ஆனா இப்படி தன்னை கேட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லுவார். நீ இன்று நீ வியாபக பொருள் நீ உணர்ந்திருக்கின்றாய், இன்று நீ உன்னை சித்து பொருள் உணர்ந்திருக்கின்றாய், தத்துவங்களில் வேறாய் நீ உன்னை உணர்ந்திருக்கின்றாய், இவ்வளவு காலம் நடந்தது என்ன, நீ எத்தனை விரைவுகளை உழன்று வந்தாய் என்று சொல்ல முடியுமா, விரைவுகளை அத்தனை விரைவுகள் நீ உழன்றும் பொறுமையாக, யார் பொறுமையா உழைச்சு எல்லாருடைய பொறுமையும் வரவுண்டு. ஆசிரியரே மாணவன் வந்து ஒரு ரெண்டு தடவை சுட்டுப்பாரு நாலு தடவை சுட்டுப்பாரு அதுக்கப்புறம் தப்பத்துப்பா வேணா சரி போ அவன் தரையெடுத்து அவ்வளவு விட்டுருவாரு இல்லையா, சாமி அவன் தரையெடுத்து விடாம விடுவாரா, தலையெழுத்தே மாற்றிடுவாருன்னு சொன்னார்கள் அம்மா அவர்கள் கேட்டார்கள் ஐயா சொன்னார்கள். அது மாதிரி எத்தனை விரைவுகள் எடுத்து ஒத்துழைப்பு கொடுக்காமல் இல்லையா, வீடு வேட்டுக்கு வருவேன் அப்படின்னு ஒத்துழைப்பு கொடுக்காமல் நீள நீள பிரதிகளுக்கே செல்வேன் இந்த அம்மா சென்றாலும் அதை எப்படிலாம் பக்குவப்படுத்தணுமோ அப்படிலாம் பக்குவப்படுத்தி இந்த நிலைக்கு இப்ப தத்துவ சுத்தி நிலைக்கு உயர்த்திருக்கிறார். இப்ப வந்துட்டு நான் வியாபக பொருள் என்ன மாதிரி பொருள் கிடையாது என்று நின்றார் இல்லையா, இது எத்தனை இருக்கு என்று சொல்லி எங்க குருவானவர் உணர்த்துவார். உணர்த்தினே ஆகா எல்லாம் சிவன் செய்தல்லவா, அந்த பெருமானின் அருளால் அல்லவா இந்த பேச்சினை நாம் பெற்றோம், இவன் அல்லவா நம்மை ஐந்தோடி படித்து இத்தனை விரைவுகளிலும் நம்மை செலுத்தி அதுக்கப்புறம் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றார் என்று அந்த சிவனே தனக்கு பதியாக விளங்கும் நிலையினை சிவனுடைய அந்த பதியாம் தலைமையினை அந்த ஆன்மா கருதல் அதான் சிவ ரூபம். சிவனுடைய அந்த பதியாம் தலைமையினை ஆன்மா கருதுதல் சிவ ரூபம். ஐயா ஆன்ம ரூபத்துக்கு அப்புறம் சிவ ரூபம் ஐயா, சிவனுடைய அந்த பதியாம் தலைமையினை உயிர் கருதி நிற்றல் கருதி நிற்றல். தெய்வம் இல்ல அது வந்து அந்த சமய நெறியை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு புறப்படும் போது பல்வேறு சமய நெறிகளை சொல்லி இதுதான் உனக்கு மெய்வழி காட்டும் அதுதான் மெய்வழி காட்டும் அப்படின்லாம் சொல்லி பலரும் பல விதமா சொல்றாங்க அப்படின்னு சொல்றது, அது அந்த நுழையும் போது சொல்றது அத்தனை அடி பிழைத்து சிவநெறி ஒழுகி வீடு பெற்றே சொல்றாரு. அதுவே இந்த பதியாம் தலைமையினை சிவபெருமானுடைய இந்த பதியாம் தலைமையினை ஆன்மா கருதி நிற்கிறது சிவ ரூபம். அப்படி இருக்கும்போதுதான் சிவபெருமான் வந்து அங்க தன்னை அவனுக்கு வந்து புலப்படுத்துகின்றார், சிவஞானத்தை அவனுக்கு கண்ணாக கொடுத்து சிவஞானத்தின் வழியாக தன்னை தரிசிக்கும்படி செய்கின்றார். ஆக சிவரூப கை நிற்கும் ஆன்மாவுக்கு சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்துகிறது, சிவரூப நிலையில் இருக்கும் ஆன்மாவுக்கு சிவம் தன்னை வெளிப்படுத்துகிறது. தன்னை குலப்படுத்துதல். இது படிமுறை, இது வந்து அந்த சத்திரிவாதம் குறையும் போது இந்த படிமுறையில இப்படி நடக்கும். ஐயா சொன்ன மாதிரி சத்திரிவாதம் முடியாது, அந்நியமை விட்டு அந்நிய அந்நியமையும் விட்டு அலங்கரம் தருமை அப்படின்ட்டாங்க. உடனே விட்டு தத்துவ சார்பு உடனே விட்டு யாங்கிற அகப்பற்றையும் விட்டு தத்துவ பற்றை விட்டு புறப்பட்டு தன்னை மதித்து நிற்கின்ற அந்த ஆன்மரூப நிலை அந்த அகப்பற்றையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு உடனே திருவடி கூடியது. அது தீவிரதர சத்திரிவாதம், தீவிரதருக்கு தீவிரதரம். அதுதான் அதுக்கு அவர்களே எடுத்துக்காட்டு, மணிவாசக பெருமானே எடுத்துக்காட்டு. இணையா திருவடி என் தலைநேர் வைத்தருமே, வைத்து அப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்துலாம் இல்ல, இணையா திருவடி என் தலைநேர் வைத்தருமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொழில் விழுந்தேன் துறந்து விழுந்தேன். சுற்றங்கள்னா யாரு, நமக்கு சுற்றங்கள்லாம் மாமா சித்தப்பா அது அவர் சுற்றம் எழுத்துறாரு, தத்துவங்களையே சொல்றாரு. ஆன்மாவாகிய தன்னை சூழ்ந்து நின்ற தத்துவங்களையே சுற்றங்கள் இருக்கிறார். அத்தனை தத்துவங்களையும் புறந்து ஒழிஞ்சேன், பிறவி துன்பத்திலிருந்து ஒழிஞ்சேன். வைத்தலுமே என்று சொல்லியிருப்பதனால அவருடைய திருவாரூருடைய புராணத்துல இந்த மணிமாசக பெருமான குந்தமந்திரியில திருவாரூர் ஆட்கொள்ளும் பொழுது மணிமாசக பெருமானின் இந்த வழிபாடுகளை எல்லாம் பார்த்து உடனிருந்து அடியார்கள் எல்லாம் இயந்தார்கள். உடனிருந்து அவர் அடியார்கள் யாரு, மன்னுரத்து அடியார்கள், பூதகணங்கள், சிவபெருமான் கைலாசத்தில் உள்ள பூதகணங்கள் மாநிலராக உட்கொண்டு சிவபெருமானோடு திருப்பரந்துரை வந்திருந்தன. பூதகணங்களுக்கு வேற என்ன, சிவ சிந்தனையே தான் சிவ வழிபாடு தான், வேற வேற வேலையே கிடையாது. அவர்கள் இயக்கும் அளவுக்கு இவருடைய பக்தி இருந்தது என்று திருவாரூரில் காணும். ஆகவே அந்த வைத்தலுமே குழந்தை ஒழிஞ்சது தீவிரதரம். இது வந்து மெதுவா படிமுறையில நடக்குது, காரியங்கள் அப்படியே ஒவ்வொன்றா நடக்கும். அப்போ அந்த சிவபெருமானுடைய தலைமையிலேயே என்னை எல்லாம் சிவனே என்று நிற்கின்ற ஆன்மாவுக்கு தன்னையே வழங்குவதற்காக தன்னை புலப்படுத்தி அருகின்றார். அப்போ அந்த ஆன்மா என்ன செய்கின்றது, சிவஞானத்தை கண்ணாக கொண்டு சிவனை தரிசிக்கின்றது. சிவரூப நிலையில் நிற்கும் ஆன்மாவுக்கு சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்துதல். அப்போது சிவஞானத்தை கண்ணாக கொண்டு ஆன்மா சிவனை தரிசித்தல். இது சேர்த்தாதான் அந்த சிவ தரிசனம் முழுமையான சிவன் தன்னை புறப்படுத்துறான். அப்போ அப்படி தோன்றுகின்ற சிவனை சிவஞானமே கண்ணாக கொண்டு ஆன்மா தரிசித்தல். அந்த சிவனை சிவஞானமே கண்ணாக கொண்டு ஆன்மா தரிசித்தல் சிவ தரிசனம். அந்த சிவ தரிசன நிலையில வந்து அந்த சிவானந்தமாகிய அந்த முத்தி பேரின்பம் விளையாது. சிவனை ரசித்தாச்சு, இன்னும் மேலும் காரியங்கள் வச்சிருக்கின்றீர்களே, ஏன் சிவ யோகம் ஆன்ம சுத்தி நமக்கு என்றார். ஏன் அந்த சிவ தரிசனம் முடிந்த நிலை அல்ல, ஏன்னா இதுல அந்த சிவானந்தமாகிய முத்தி பேரின்பம் விளைவதில்லை. ஏன் என்றால் சிவ தரிசனத்தின் போது ஆன்மா தன் ஞானத்தை சிவஞானத்துக்குள் அடங்க செய்து சிவஞானத்தையே சாரகமாக கொண்டு சிவனை தரிசிக்கின்றது. இந்த நிலையில ஆன்மாவுக்கு அந்த சிறுகுடி உணர்வு உள்ளது, சிறுகுடி உணர்வு உள்ளது. ஆன்மா வந்து தன்னை காண்பவன் என்றும் காட்டாக உள்ள ஞானத்தை அது காட்டுகின்ற ஞானம் என்றும், அங்க காணப்படும் சிவத்தை காணப்படும் பொருள் காண்பான் காட்சி காணப்படும் பொருள், அல்லது அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள். அதுக்குரிய கலெக்டர்கள் கூட உங்களுக்கு நல்லா தெரியும், ஞாதிரு ஞானம் நேயம் என்ற அந்த பாகுபாட்டு உணர்வோடுதான் ஆன்மா சிவனை தரிசித்து வருகின்றது. சிவதரிசனத்தின் போது அந்த பாகுபாட்டு உணர்வோடுதான் ஆன்மா சிவனை தரிசித்து வருகின்றது. நான் ஞாதிரு அறிபவன், தனக்கு உதவுகின்ற ஞானம் தன் ஞானம் சிவஞானத்தின் வாயிலாக கொண்டு அறிகிறது. ஞானம் சிவஞானம் துணை செய்து அறியப்படும் பொருள் சிவம். இந்த இப்படிப்பட்ட இந்த அதாவது இந்த இடத்துல தான் நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லது நமக்கு தெரிய பார்ப்போம். என்னன்னா எந்த நிலையிலும் இந்த மூன்று பாகுபாடுகளும் உள்ளன. அறிபவனாக அன்மா உள்ளது, அறியப்படும் பொருளாக சிவம் உள்ளது. சிவஞானம் சிவத்தை ஆன்மாவுக்கு அறிந்து கொண்டிருக்கின்றது, எப்பவும் இது உண்டு, அதுல வந்து மாற்றமே கிடையாது. முத்தி பேருந்து கிடைக்கும் போதும் இந்த மூன்றும் உண்டு, இந்த மூன்றும் இல்லை என்று சொன்னால் அது ஏகாத்மாவது. காண்பவனாக ஆன்மா இல்லை அப்படின்னா ஆன்மாவே சிவமாகி விட்டது, ஆன்மான ஒரு பொருளே இல்லை, சிவங்கிற ஒரு பொருள் தான். காண்பவன் காணப்படும் பொருள் என்ற பேதமே இல்லை. இதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அந்த கருத்து வேறு, இந்த கருத்து வேறு, அதைத்தான் நம்ம காட்ட முடியும். யாரு கூட நம்ம வந்து வேற்றுமை பாராட்டுவது காட்டுறோம், கருத்து வேறு வேறு. ஏன்னா எப்பவும் அறிபவனாக ஆன்மாவும் அறியப்படும் பொருளாக எப்பவும் உள்ளது. ஆனா ஆன்மாவுக்கு அந்த உணர்வு இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஆன்மா எப்பவும் காண்பவன் தான், சிவம் காணப்படும் பொருள் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆன்மாங்கிற பொருளே நீங்கி போய் சிவமாகிய பொருளாகவே அது ஆய முடியாது இல்லையா. ஆனா அந்த உணர்வு ஆன்மாவுக்கு இருக்கக்கூடாது, திரிபுடி உணர்வு இருக்கக்கூடாது. அதான் ஒரு ஆனந்த கருத்து சன்னியாசன் வந்து ஞாதாவும் ஞானமும் நேயப்பொருளும் அப்படி பார்ப்பவருக்கும் அவர் எட்டார். அதே இன்னையும் சொல்வதற்கும் அவர் அறியவரும் படிப்பார். ஒரு ஆனந்த கருத்து சன்னியாசன் படித்தாங்க இல்லையா, சத்திய நம்பராம் காந்தியோருக்கு படித்தாங்க. அதுல சொல்லுவாங்க இந்த மூன்றும் நம்ம வந்து கடைபிடிக்கணும்னு சொல்பவருக்கும் சுவாமி எட்ட மாட்டார். இந்த மூன்று பாகுபாடே இன்னையும் சொல்பவருக்கும் அவர் எட்ட மாட்டார்னு படிப்பாங்க. அந்த சிறுபடி உணர்வு ஆன்மாவுக்கு இருக்கக்கூடாது. எனக்கு ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன், இதெல்லாம் நீங்க ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது காரணம் என்ன? எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கறோம். கருவிக்கு வந்து கருவி கருவி தான், நேரம் காலம் தெரியாது. அதாவது ஏன் இந்த சிறுபடி உணர்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். நாம இப்ப உலக பொருள் அப்படிதான் அறிகிறோம், இது நாட்காலின் அறிவு, நான் அறிபவன் நான், அறிவின் மூலமாக இந்த அறியப்படும் பொருளாக நாற்காலி அறிகிறேன். இதுதானே தெளிவான அறிதல் முறை. இதை போய் இருக்கக்கூடாதுன்னு நினைங்கன்னா என்று நாம நம்ம ஓகே கேட்டு வைப்போமே. இந்த பொருள்களை அறிவதற்கு இது சரியான முறை, இது உலக பொருள்களை அறிவதற்கு இது சரியான முறை. ஏன்னா இந்த உலக பொருள்கள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்திருப்பவை, நம்மோடு ஒன்றாக கலந்திருப்பவை அல்ல, நம்மை விட்டு பிரிந்திருப்பவை. அதுதான் நமக்கு அந்நியமாயிருப்பவை, நமக்கு அந்நியமாயிருப்பவை. அந்நியமான பொருளை அப்படி சிறிபுடி உணர்வோடு தான் நம்ம காண முடியும். அதுதான் சரியான காட்சி. காண்பவன் தான் காணப்படும் பொருள் என்று நாம தான் காட்சி. விஞ்ஞான அறிவு கூட அதுதான், அந்நிய பொருள்கள் ஆராய்வது தான். ஒரு நாள் விஞ்ஞானி தாயாருன்னு ஆராய பொருள் அதுக்கு அவனுக்கு நேரம் தான் இருக்கோங்களேன், அவனுக்கு அதே நேரம் தெரியாது. அறியப்படும் பொருள் எது? சிவம். சிவ தரிசனத்திலேயே அறியப்படும் பொருள் எது? சிவம். அந்த பொருள் ஆன்மாவை விட்டு எத்தாவது அந்நியமாக இருந்ததுண்டா? மாணிக்கவாசன் அவர்கள் கேளுங்க, என்கிட்ட கேட்ட எனக்கு தெரியாது, எனக்கு அனுபவம் ஒன்றும் தெரியாது. அவர் தான் சொல்றாரு அனுபவ காரியம். சிவம் சிவ அனுபூதிமான், அதான் கந்தளின்னு ஒரு சொல்லுவரும் திருமுரு காட்டுப்படையில சொல்லுவாரு. கந்தளி என்பது அது பரம்பொருள் சொல்லிட்டு அது அனுபவம் உடையாள் வாக்கில் வைத்து காண்கன்னு சொல்லிட்டு திருவாசகத்திலிருந்து உற்ற யாக்கையின் உருப்பொருள் என்று சொல்லி அந்த திருவாச படத்தை காட்டி என்று அது அனுபவம் உடையாள் வாக்கால் காண்கின்றார். ஆக என்றாவது சிவம் ஆன்மாவுக்கு அந்நியமாக இருந்ததும் தான் அவர் அவர்களை கேட்கணும். அவர்கள் என்ன சொல்றாங்க, இணைப்பொழுதும் என்னென்று இங்காலும் தாங்கள். ஒரு போர் இணைப்பொழுது கூட அவன் அந்நியமா இருந்தது, எங்க போனாலும் நம்ம கூட தான் இருக்கிறான். அதனால் நாம் அறநடியை அகன்று நிற்பது எங்கே யாமை அப்படின்னு கேட்டார். அகன்று நிற்போம் இல்லையே வினாவா கேட்டார். எங்க போனாலும் நம்ம திருவடி குழந்தை இருக்கணும், அல்லது அகன்று நிற்பது எங்க? அப்படி ஒரு இடம் இருக்கவா செய்து சிவபெருமான் திருவடி இல்லாத இடம். ஆகவே அவன் ஒருபோதும் நம்ம விட்டு பிரிந்திருக்க மாட்டான். அப்போ அந்நியமான பொருள்களை அறிவோன் அறியப்படும் பொருள் பகுத்து திருவடி உணர்வோடு காணலாம். அந்நியமின்றி ஒன்றாக கலந்திருக்கும் பொருளை அப்படி திருவுணர்வோடு கண்டால் அது தவறான காட்சி அல்லவா? அது தெரிந்திருக்கின்ற பொருளை காண்பது மாதிரியா ஒன்றாக எப்போது கலந்திருக்கின்ற பொருளை காண்பது? அப்ப அந்த காட்சி சரியான காட்சியாகுமா? ஆக பொருளாக ஆன்மாவும் இருக்க சிவம்னு இருக்கு, அறிபவனாக ஆன்மாவும் அறியப்படும் பொருளாக சிவம் இருக்கு, அதை மறுக்கல. ஆனா இந்த பாதுகாப்பு உணர்வோடு பார்த்தல், நம்ம வீட்டு தெரிந்திருக்கின்ற பொருளை பார்க்கின்ற அந்த காட்சிக்கு தான் சரியா இருக்கும். ஒன்றாக கலந்திருக்கின்ற பொருளை அந்த காட்சி படி பார்த்தா சரியா இருக்காது. அதனால அந்த திரிபுடி உணர்வு நீக்கணும். அதுதான் பத்தாண்டுத்தனம் அளிக்கிறது. அப்போ தன்னை சிவத்தின் வேறாக கருதாமல் தன்னை சிவமாகவே இந்த ஆன்மா பாதிக்க வேண்டும். ஏன்னா இதன் இயல்பை ஏற்கனவே எப்படி இருக்கு, சார்ந்தவன் வண்ணமாய் ஆவது. அப்போ இது சிவனை பிரித்து பார்த்தார், அறிபவன் சிவன் அறியப்படும் பொருளும் பிரித்து பார்த்தார். இது இன்னும் சிவத்தை சாரவில்லைன்னு அர்த்தம். ஏன்னா சார்ந்தால்தான் இது சார்ந்தவன் வண்ணமா ஆகணுமே, சாந்தவனம் ஆயிட்டு அதை பிரித்து பார்க்க முடியாது. ஆகவே இந்த சிவத்தை சார்ந்து சிவம் சிவமயமாக ஆகணும். அதன் பொருட்டு சாந்தவனம் சார்ந்து அதன் மயமாய் ஆகும் பொருட்டு தான் இந்த சிவோகம் பாவனை. நம்ம கண்டிப்பா ஐயம் வரும். பிரம்மம்னு சொல்லக்கூடாதுன்னு ஏழாம் மாதத்தை மறுக்கின்ற நீங்களே சிவோகம் பாவனை ஒரு பாவனை சொல்றீங்கள இல்லையா? சிவோகம்னா என்ன? அகம், அகம் அதாவது அகம் புறம் தமிழ்ல இருக்கு. வடமொழியில அகம் என்றால் நான் என்று அர்த்தம். சிவோகம் சிவ அகம், அதாவது சிவம் நான், நான் சிவம் என்று பாவித்தது சிவோகம் பாவனை. அப்ப தன்னை பிரம்மம் சொல்லக்கூடாதுன்னு நீங்களே சித்தாந்திகளே சிவோகம் பாவனை பாவனைக்கிறீங்க அப்படின்னா சார்ந்ததன் பொன்னமாய் ஆகும் பொருட்டு சொல்லு. முற்றில ஆன்மா சிவம்னு நாம சொல்றோம். ஏன் எந்த பொருளை சார்ந்தோ அதன் மயமாக விளங்குதல் ஆன்மாவுக்கு எப்பவுமே உள்ள இயற்கை. அது மாதிரி முற்றில அது சிவத்தை சார்ந்து சிவமயமாகும். தத்துவங்களை சார்ந்து தத்துவமயமாக கிடந்திருந்த ஆன்மா இப்ப தத்துவ சுத்தியெல்லாம் அடைந்து அகப்பட்ட தன்மையில் உள்ள அகப்பட்டையும் விட்டு சிவனுடைய பெருமையை உணர்ந்து அவனை தரிசித்தது. தரிக்கும் போது அந்த பகுத்துணர்வோடு பகுத்துணர்வோடு தரிசித்தால் அங்கு அனுபவம் கிடையாது. ஆகவே சார்ந்துதான் அனுபவிக்கணும், சார்ந்து அதன் மயமாகணும். அதுக்காக சிவோகம் பாவனை செய்து சிவனோடு ஒன்று கூட வேண்டும். அதைத்தான் சிவயோகம் என்று சொல்கின்றார்கள். சிவதேசம் சிவயோகம். ஆன்மா திரிபுடி நிலையை விட்டு திரிபுடி உணர்வை விட்டு ஆன்மா திரிபுடி உணர்வை விட்டு சிவத்தோடு ஏகனாகும் சிவயோகம். ஆன்மா திரிபுடி உணர்வை விட்டு ஆன்மா திரிபுடி உணர்வை விட்டு ஆன்மா திருவிழி உணர்வை விட்டு சிவத்தோடு ஏகனாதல். எப்படி ஏகனா? சிவோகம் பாவனை கைக்கொண்டு ஏகனாதல் அப்படின்னு ஆன்மா திருவிழி உணர்வை விட்டு சிவோகம் பாவனையை கைக்கொண்டு சிவத்தோடு ஏகனாதல். இதுதான் சிவயோகம், இதுதான் சிறந்த யோகம், உண்மையான யோகம் என்று திருக்கழுத்துப்படியாக சொல்கிறது. சிவயோகமே யோகம், அல்லாத யோகம் அவயோகம் என்றே அறிவித்தான் சிவயோகம். சிவயோக செய்திகள் நிறைய திருமந்திரத்தில் இருக்கின்றன. அது ஒரு பொருத்தம் பார்த்தீங்கன்னா அந்த குருவா வந்து ஆட்கொள்ற எட்டாம் சித்திரம், குருவா வந்து ஆட்கொண்டவருடைய திருவாசம் எட்டாம் திருமுறை, குருவா வந்து ஆட்கொள்ள பெற்றவர் மணிவாசர் பெருமான் அது எட்டாம் திருமுறை, எட்டாம் சித்திரம். இந்த பத்தாம் சித்திரம்னா ஏகனாகி என்று இந்த சிவயோகத்தை சொல்லுது. பத்தாம் திருமுறை திருமந்திரம் சிவயோகத்தையும் நிறைய சொல்லு பொருத்தம், இந்த திருவருக்க பொருத்தம் எப்படி பண்ணிட்டு இருப்பாரு இந்த திருமுறைக்கும் சாப்பிட்டு. ஆக இப்படி ஆன்மா திரிபுடி உணர்வை விட்டு சிவோகம் பாவனையை கைக்கொண்டு சிவத்தோடு ஏகனாத சிவயோகம். அதுக்கப்புறம் ஆன்ம சுத்தி. சிவம் தான் வந்து அனாதியே சுத்தனாக இருக்கின்ற பொருள். இந்த ஆன்மா எப்படின்னா சாத்திரம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆன்மா சுத்தமாக திகழணும்னா சுத்தமான பொருள் அது சாரணும். இப்ப சுத்தமான சிவத்தை சார்ந்து விட்டதா ஏகனாகி விட்டதா திரிபுடி உணர்வு நீங்கிட்டு. அப்போ இந்த ஏகனாகி நிலையில சிவனை தெளிவாக உணரும், தன்னையும் கொண்டா அது தெளிவாக உணரும், தன்னையும் கொண்டா உணரும். அதான் ஐயா ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க, திரும்ப திரும்ப ஒரே சொல்ல வரும், அதுதான் ஐயா சொன்னாங்க. தன்னாலே தனையறிந்தால் தன்னையும் தானே காணும், தான் அதுவாகின்றேன். சிவபிரகாசம் முன்னேறி காலத்து ஒரு பாடலை நீங்கள் கேட்டு திருப்பி நம்ம ஆனந்தராசன் ஐயா அவர்கள் ஒரு பேர் சொன்னார் இல்லையா? சிவத்தை இப்படி அது அறியும் போதுதான் சிவத்தோடு ஒன்றாகி கிடைக்கும் போதுதான் ஆன்மா தன்னையா இருக்கு. அதத்தான் வந்து திருவிடை மருத்துவர் மும்மணி கோவையிலே பச்சின தெரிகளாக சொல்லியிருப்பாங்க. மாய படலம் தீரி தூய ஞான நாட்டம் பெற்றபின் மாய படலம் சொன்னது தத்துவங்கள் எல்லாம் அதோட ஆணவத்தையும் சேர்த்து அம்மா சொன்னார் அந்த சோப்போட சேர்த்து அடுக்கையும் சோப்பையும் சேர்த்து போக்குவது போல தத்துவ சுத்தி அடைஞ்சதுன்னா அது ஆணவத்தில் வந்து நீங்கிட்டு நடத்தும் இல்லையா? துணியில் சேர்த்து வைக்கப்பட்ட சோப்பு கழிச்சுனா நீங்கிட்டுன்னா அழுப்பும் சேர்ந்து நீங்கிட்டுன்னு சொல்லாமலே பெறப்படும் இல்லையா? துணியில சோப்பு கழிச்சல் சேர்த்துருக்கோம் என்ன சேர்ந்துருக்கு, இந்த சோப்பு கழிச்சுனா நீக்கப்பட்டதுன்னா அழுப்பும் சேர்ந்து நீக்கப்பட்டதுன்னு சொல்லாமலே பெறப்படும். அது மாதிரி தத்துவ சுத்தி ஆன்மா அடைஞ்சதுன்னா மூலமலமாகிய ஆணவமும் சேர்ந்து அங்க நீங்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஆகவே அந்த ஞான மாய படலம் கீழ் தன்னை தன்னுடைய கண்ணை இப்படி மறைத்து வந்த அந்த படலம் போல அறிவை மறைத்து வைத்திருந்த மாய படலமாகிய ஆனமனத்தை நீக்கி தூய ஞான நாட்டம் பெற்றவின் தூய்மையான ஞான கண் சிவஞானமாகிய கண்ணை பெற்றவின் நின்வரும் தன்மையும் கண்டேன். சிவனாகிய இடைவருக்கும் ஈசனாகிய உன்னுடைய பெருந்தன்மைகளெல்லாம் நான் கண்டேன். ஆண்டலும் என்னையும் கண்டேன், ஆண்டலும் என்னையும் கண்டேன், உன்னை அறியவே என்னையும் அறிந்தேன். ஆன்மா இப்போ சிவனை உணர்வோம், அப்பதான் தன்னை உணர்வோம் இல்லையா. ஆண்டலும் என்னையும் கண்டேன், சிறரையும் கண்டேன், சிறு ஆன்மாக்களையும் கண்டார். இப்ப நாம எனக்கும் தான் எதுவுமே வரும் தெரியும், பட்டினி தெரியாது மட்டும் தெரியும், எனக்கு உடம்புகளாக தான் தெரியும். இடைமருது பெருமானை அறிந்ததா தன்னையும் அறிந்தார், சிறு ஆன்மாக்களையும் அறிந்தார். அவரே சொல்லியிருக்காரு அனுபவத்தை. நாம அனுபவத்துல டைரி நம்ம அனுபவங்கள் இருந்தா என்ன எழுத முடியும் இல்லையா? அந்த உலக கதையோட தான் எழுத முடியும். அவங்க எப்படி எழுதிருக்காங்க பாத்தீங்களா? மாயப்படலம் சீறி திருவிடை மருத பொருவிடைப்பாக மங்கை பங்க கங்கை நாயக நின் தெய்வ திருவருள் கைவந்து கிடைத்தலின் மாயப்படலம் சீறி. மாயப்படலம் தானா கிடைக்கிறத சொன்னாரா? இல்ல, நின் தெய்வ திருவருள் கைவந்து கிடைத்தலின் மாயப்படலம் சீறி தூய ஞான நாட்டம் பெற்றவின் யானும் நின் பெருந்தன்மையும் கண்டேன், ஆண்டலும் என்னையும் கண்டேன், சிறரையும் கண்டேன், நின்னிலே அனைத்தும் கண்டேன். என்னே நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்னையோடு. யாரெல்லாம் சிவனை அறியவில்லையோ அவர்கள்லாம் தன்னையும் அறியாதவர்கள் தான். என்ன தன்னை அறிவது எப்படி இல்லையா? ஆன்ம ஞானம் பெறுவது எப்படி? தன்னை உணர வேண்டும், அதுதான் முக்கியம் அப்படின்னா சொல்வதே கேட்கின்றோம். கோயில் குவிந்து போனா முடியாது, அது தன்னை குறித்து எல்லா மனதில் எல்லா தன்னையும் அடக்கி அதையே இருக்கணும். இப்பனா தன்னை உணர முடியும் சொல்றாங்க. ஆஹா, நம்ம சிவானுபவ சிறுவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? சிவனை அறியாதவர்கள் தன்னை அறியாதவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம சிவாலை வழிபாடு செய்வது ரொம்ப அது சாதாரண வேலை இல்லை. கோயிலுக்கு போறது அதெல்லாம் தொடக்க நிலையில் சொல்றாங்க. அதுதான் நம்ம அனுபூதிமான்களாலே செய்யப்பட்ட நிலை. நாகர்கள் மட்டும் செய்தது அவர்கள் தொடக்க நிலையா? ஆகவே அவர் எதுக்காக சிவனை அறிந்தால்தான் தன்னையே அறிய முடியும். ஆகவே நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோட இல்லை. அந்த ஆத்திரிப்பாவே கடைசி வெளியாகிறதா வச்சு முடிக்கிறார். கடைசி வெளியாகிறான் யாரெல்லாம் உண்மை காணாது காணலையோ அவர்தான் தன்னையும் காணாதான் இருப்பாங்க. அந்த தான் அனுபவத்துல ஏன்னா நான் உண்மை கண்டவர்தான் என்னை கண்டேன். அப்ப இதுதான் தன்னை காண்பதற்கு வழிமுறை என்று தெரிந்து கொண்டேன் சொல்கின்றார். ஆகவே இந்த சிவ யோகத்தில் எங்களுக்கு ஆன்மாதான் தன்னையும் காணும். தன்னை காணலாம் எப்படி? தன்னுடைய உண்மையான தன்மை எப்பதான் தெரியும்? தத்துவங்களுடைய உண்மையான தன்மை எப்ப தெரிஞ்சது? இந்த தத்துவங்கள் விடயங்களைத்தான் காட்டுமே ஒழிய வியாபக பொருளாய சிவத்தை காட்டாது அப்படின்னு அதன் மீது பற்று விடுதல் தத்துவ சுத்தி மாதிரி ஆன்மாவகையினால் சிவன் உணர்த்தினால்தான் உணர்வேனே ஒழிய ஒரு துளியளவு கூட அவன் உணர்த்தாமல் எனக்கு உணர்வு ஏற்படாது. நம்ம விட அறிவு குறைந்த சின்ன சின்ன ஜந்துக்கள் தான் பார்க்கணும், சின்ன சின்ன பூச்சிகள் தான் பார்க்கணும். அந்த பூச்சிகளுக்கு அறிவு விளக்கம் எவ்வளவு குறைவு? குறிப்பிட்ட சில செயல்களில் தான் அந்த அறிவை கொண்டு அதை ஈடுபட முடியும். அந்த அளவு அற்பமான அறிவு விளக்கம் கூட சிவபெருமான உணர்த்தினால்தான் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி அற்பமான அறிவுளக்கம் கூட தானாக நமக்கு ஏற்படாது இல்லையா? அதனால நான் எப்படி தன்னை உள்ளபடி உணர்தல், சிவன் உணர்த்தினாரன்றி நான் ஒன்றையும் உணரமாட்டேன், சிவன் செலுத்தினாரன்றி தனக்கென்று ஒரு செயலும் இல்லை என்று இதுதான் ஆன்மா தன்னை உள்ளபடி உணர்தல். சிவத்தை சார்ந்ததுனாலதான் அந்த உண்மையான உணர்ச்சி வந்தது. சொன்னா ஆன்மா சுத்தியடைந்த ஆன்மா தன் செயலெல்லாம் சிவன் செயலனை கொண்டு ஆன்மா நிற்றல் அதான் ஆன்ம சுத்தி. சிவ யோகத்துலதான் ஆன்ம சுத்தி வருது. சுத்தமான பொருளை சார்ந்துதான் ஆன்ம சுத்தமாகணும், என்ன சார்ந்தது நன்மை கொண்டது. ஆகவே சிவத்தை சார்ந்து அந்த சிவ யோக நிலையை கைகூடிய பிறகுதான் ஆன்மா வந்து தனக்கென்று ஒரு செயலும் இல்லை, தனக்கென்று ஒரு செயலும் இல்லை, எல்லாம் அறம் செயலே என்று அரண்பணி நிற்றல் அதுதான் ஆன்மா. தனக்கென்று ஒரு செயல் இல்லை, எல்லாம் அறம் செயல் என்று அரண்மணி நிற்கல் தான் ஆன்ம சுத்தி. நாம் காலத்தின் படி நிற்கிறோம், காலம் கட்டளை விட்டது. அந்த சுத்தமான நோய் நீங்கி சுத்தமான மனிதனுக்கு அவனுடைய தகுதிக்கேற்ற உணவு வழங்கப்படும் இல்லையா? அந்த மாதிரி ஆன்ம சுத்தி பெற்ற ஆன்மாவுக்கு அந்த தகுதிக்கேற்ற சிவபோகம் வழங்கப்படுது. ஆன்மா அந்த முத்தி பேரின்பத்தில் திளைத்தல் சிவபோகம், சிவனையே அனுபவித்தல். தனியா சொல்லுவான படத்தில் சொல்லுவான் அந்த சிவத்தையே ஆன்மா அனுபவித்து திளைத்தல் அதுதான் சிவபோகம். சிவமே அந்த போகம், சிவபோகம் என்பதுல வந்து நமக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. ராஜபோகம் சொல்றோம், ராஜபோகம், ராஜபோகம் யான் அப்படிங்கிற அர்த்தம். ராஜா என்னென்ன போகங்கள் எல்லாம் அனுப்பிப்போனோ அந்த போகம் தான் இவன் அனுப்பிப்போன்னு இருக்கும், அதான் ராஜபோகம் தான். சிவபோகம்னா அது மாதிரி அர்த்தம் இல்லாமா, இவனுக்கு தான் ஒரு அனுபவம் கிடையாது, சுகர்மான் என்னெல்லாம் அனுப்பிச்சாலும் அதெல்லாம் இவன் அனுப்பிப்பான் அப்படி இல்லை. சிவமே அந்த போகம், சிவமே போகம் சிவத்தையே அனுபவிக்கிறது. அது சிவபோகம் அந்த சிவத்தையே அனுபவித்து திளைத்தல் தான் சிவபோகம். ஆக இந்த பத்து காரியங்களையும் நம்முடைய அருளாளர்கள் செய்த நூல்களின் அடிப்படையிலே செய்ய உரிமையாக சொல்லியிருக்கிறேன். இந்த பத்து காரியங்களை தான் தனக்கு அம்பலத்தில் உணர்ந்ததாக இரண்டாவது பாடலையும் ஆறாவது பாடலையும் குறிப்பிட்டுள்ளார் என்று கூறிக்கொண்டு இந்த உலகுடைய நாயனார் கலிநிலை நிறைவு செய்து இந்த வகுப்பிலே அறியக்கூடிய பங்களிப்பை நிறைவு செய்து அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன்.
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 62 படலம் முதல் 64 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சம்பந்த பெருமான் சிவிகையில் எழுந்துள்ளார். மன்னனுடைய அரண்மனைக்கு வருகின்றார். மன்னன் அவரை வரவேற்று அந்த நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கின்றான். தன் தலைமாட்டிலே ஒரு அரியாசனத்திலே சம்பந்த பெருமான் எழுந்துள்ள என்று அவன் காட்டினான். மன்னனுடைய தலைமாட்டிலே அவர் அமர்ந்தார். அவர் அமர்ந்ததை கண்டு எதிரிலே இருக்கின்ற அந்த சமண குருமார்கள்லாம் பொறாமை கொண்டார்கள். அவரெல்லாம் ஒரே நேரத்தில் பேச ஆரம்பித்தார்களாம். 8000 பேர் ஒரே நேரத்தில் பேசினா எப்படி இருக்கும்? காது செவிடாயிடும். இவரோ சிறிய குழந்தை, உடனே தாயாரை போல அன்பு மங்கையர்கர் சாருக்கு. சம்பந்த பெருமானே தன் வயிற்றில் பிறந்த குழந்தை போல நினைக்கிறாங்க. அதை சிவப்பிரகாச முனிவர் சொல்றார். அவர் என்ன சொல்றார்? நீ அழுத போது பெருமான் விடை மீது வந்து உன் பாலை கறந்து கொடுன்னு சொல்ல அம்பாள் தன்னுடைய முளைப்பாலை கறந்து பொற்கிண்ணத்திலே கொடுத்தாள். அந்த தாய் உயர்ந்த தாயா அல்லது சம்பந்த பெருமான் இவ்வாறு ஒரு குழந்தையாயிருந்து அற்புதங்கள் செய்து வருகின்றார் என்று கேட்ட அளவிலே அதை தன் வயிற்றில் பிறந்த குழந்தை போல் நினைத்த அளவிலே கொங்கை சுரந்தாளாம். அந்த அம்மாவோட ஆடை நனைஞ்சு போச்சுன்னு சொல்றார். இந்த தாய் சிறந்த தாயான்னு ஒரு வம்பு பூட்டி விடுறார். அதனால தன் பிள்ளையார் நினைப்பதனால இந்த குழந்தையை எதிர்த்து இத்தனை பேர் பேசுறாங்களே, இந்த குழந்தை இந்த சப்த வேதி, இந்த சத்தம் கேட்டே இந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துருமோ என்று அஞ்சினார்களாம். அப்ப மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி தவம் பெரிது அம்மா முருகப்பெருமான் வந்து 6 குழந்தையா தான் வந்தார். தாரகாதி அசுரர்களாக வென்றார். அதனால என்னை குழந்தை நினச்சி எனக்கு அம்பாள் பால் கொடுத்தா, அதனால நான் டெய்லி பாலே குடிச்சுட்டுருக்கேன் பாலாடல்னு நினச்சிட்டு அப்படி நினைக்காத. என்னை ஒரு குமுதம் போன்ற பூவினுடைய பூவை போன்ற வாய் கொண்ட குழந்தைன்னு நினைக்காத. எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு நான் உண்டியாக இருந்து சமாளிப்பேன், யாருக்கு நான் சோட போக மாட்டேன் என்று பாடுறார். மணிநேர் விழி மாதராய் வழுதிக்குமா பெருந்தேவிகள் பானல் வாயொரு பாலன் இங்கிவன் என்று நீ பரிவைதீடேல் ஆனை மாமலையாதியாய இடங்களில் பல அல்லல் சேர் இனர்கட்கு எளியே நலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. என்னால் முடியும்னு சொல்லல சம்பந்த பெருமான், சொக்கநாத பெருமான் என் அருகில் இருக்கின்றார், எனக்கு துணையாக இருக்கின்றார். சொக்கன் துணை இருக்க எனக்கு எதுவும் சிரமம் இல்லை என்று சொன்ன உடனே அந்த அம்மையார் தெளிகின்றார். அப்ப மன்னன் சொல்றார், என்ன சாஸ்திரவாதம் என்றிருக்கு, நீங்க பேசுற சாஸ்திரவாதம் யார் ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு முதல்ல புத்தி ஒழுங்கா வேலை செய்யணும். கடுமையான வெப்பு நோயில் அகப்பட்டிருக்கிற என்னுடைய அறிவு வேலை செய்யுமா? அதனால முதல்ல இந்த வெப்பு நோயை தீர்த்தருளுங்கள். ஜுரம் போனாதான் மூளை வேலை செய்யும், உடம்பெல்லாம் வலிக்குது, முட்டிக்கு முட்டி வலிக்குது என்று சொன்ன உடனே சமணர்கள் மன்னனிடம் சொன்னார்கள், உன்னுடைய இடது பாகத்தில் இருக்கின்ற நோயை நாங்கள் தீர்க்க முயல்கின்றோம், வலது பாகத்தில் அவர் முடிந்தால் தீர்த்துக்கொள்ளிடும் சொன்னாங்க. சமணர்கள் தங்களுடைய மந்திரங்கள் எல்லாம் ஓதுகின்றார்கள். நமோ அருகந்தானம் நம சித்தானம் போன்ற மந்திரங்களை எல்லாம் ஓதி தங்கள் கையில் இருக்கின்ற கரக நீரினை தெளிக்கின்றார்கள். கையில் இருக்கின்ற பீலியினால் தடவுகின்றார்கள். அந்த மயிர் பீலியினுடைய தொகைகள் எல்லாம் எரிந்து கருகி போகின்றன. தெளிக்கின்ற நீர் மன்னனுடைய உடம்பிலே பட்டு ஆவியாக மாறுகின்றது. ஆனால் சம்பந்த பெருமான் ஒரு தேவார பதிகம் பாடி தன் கையில் இருக்கிற விபூதி பையிலிருந்து விபூதி எடுக்கிறார். அமணர்கள் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவன் எங்கேருந்தோ கொண்டு வந்திருக்கான் இந்த பொடி. இது ஆந்த்ராக்ஸ் பவுடரா என்னன்னு தெரியாது. வெளுப்பாக இருக்கிற பவுடரோடு நம்ம ஏறினோம்னா ஏரோப்ளைனில் ஏற்ற மாட்டேங்கிறான் விபூதியோடு நம்மளை. ஏன்னா ஆந்த்ராக்ஸ்னு ஒரு பவுடர் இருக்குது, அது வெள்ளையாக இருக்கும். அதை தூவினா எல்லோரும் மயங்கிடுவாங்க. ஏரோப்ளைனை கடத்துறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் விபூதியோடு ஏற முடிய மாட்டேங்கிறது. ஏரோப்ளைனில் ஆன்போர்டு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே போல் சமணர்கள் இது எங்கேருந்தோ கொண்டு வந்திருக்கான், ஆகவே இதை நாங்கள் திருநீர் என்று ஒத்துக்கொள்ள மாட்டோம். உடனே சம்பந்த பெருமான் சொன்னாரா, நீங்கள்லாம் பார்க்குற மாதிரி உங்கள் துணையோட ஒருத்தர் ஆலவாய் கோயிலுக்கு போய் அந்த மடப்பள்ளியில் பெருமானுக்கு நிவேதனம் செய்கின்ற அந்த அக்னி, அந்த அக்னியில் பூத்திருக்கின்ற நீர் பஸ்மா, அந்த மடப்பள்ளி சாம்பல் அதை எடுத்துன்னு வர சொல்லுங்க. அந்த சாம்பலை கொண்டு பதியம் பாடுறார். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு

நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கல் திருஆலவாயான் திருநீரே. திருஆலவாய் பெருமானுடைய திருநீர் என்பது அது மந்திரமாக இருக்கின்றது, அது மருந்தாக இருக்கின்றது, அது தந்திரத்தில் உள்ளது, ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, அது வேதத்தில் உள்ளது, அது சமயத்தில் உள்ளது, சமயாச்சாரத்தில் அது இருக்கின்றது. சமயாச்சாரம் என்பது சைவத்திற்கும் சாக்தத்திற்கும் பொது. அப்பொழுது ஒருவன் அம்மையை வழிபடுவதாக இருந்தாலும் கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க, நெத்தி முழுக்க பெரிய வட்டமாக குங்குமப்பட்டு வச்சுக்கிறாங்க, கூடாது. அம்பாளை அர்ச்சனை பண்ணுறத அந்த புஷ்பத்துக்கு குங்குமம்னு பேர். அந்த குங்குமம்ங்கிற புஷ்பம் சின்னதாக இருக்கும், சிவப்பு நிறத்தில், அதை சந்தனத்தோடு அந்த புரூ மத்தியில் மட்டும் இட்டுக்கணும், அதுக்கு தான் குங்குமப்பட்டுன்னு பேர். அம்பாளை பூஜை பண்ணுறவர் பஸ்பாவனால் திருப்புன்ற தரணம் பண்ணிட்டு தான் பண்ணணும், அப்படி தான் பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா. சமயத்தில் உள்ளது நீர், நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் விபூதிட்டுக்கணும். இன்றைக்கும் திருமாலை வழிபடுகின்ற கேரள அந்தணர்கள், ஒரிஜினல் கேரள அந்தணர்கள் நம்பூதிரிகள் உடம்பு முழுக்க விபூதிட்டுக்கிட்டு தான் திருமாலை வணங்குகின்றார்கள். என்ன காரணம்னா, வைதிக ஆச்சாரம் இது, வேதத்தில் உள்ளது. வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் வணங்குபவன் திருநீர் தான் அணியலாம், இன்னொன்றை அணியக்கூடாது. இன்னொன்றை அணிந்தான் என்று சொன்னால் அது அவைதிகம், அந்த தெய்வமே அவனுக்கு பூரண அருளை தராது. வேதத்தில் உள்ளது நீர். இப்ப மருந்தும் மந்திரம் யாவையும் மறை உரைப்பதும் பொருந்தும் இன்ப வீடு அளிப்பதும் போகமும் பொருளும் திருந்தும் ஆலவாயான் திருநீரு என சிறப்பித்து பாடினார். பாடிய அந்த வலது பக்கத்துல விபூதினால அவனை பூசி விட்டார். அந்த வலது பாகத்தில் இருக்கிற சூடு உடனே மறைஞ்சது. எப்படி மறைஞ்சது அப்படின்னு கேட்டா, குற்றமில்லாத சிந்தனை கொண்ட பெரியோர்களுக்கு கோபம் வந்தா உடனே போயிடும், கோபம் வந்த நேரத்திலே உடனே போயிடும். குணமென்னும் குந்தேர் நின்றார் வெகுளி கணமேனும் காத்தலுகுது, அது கணந்தா அப்படின்னு சொன்னார் பரிமலழகர். அதே போல தோன்றிய பொழுதே மறைந்தது, பறவதை போல பூசின உடனே மறைந்தது என்று சொன்னார். இப்ப மருந்தாவது மந்திரமாவதுன்னு சொல்றாரு. ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு. ஆகவே உடம்புல இருக்கிற நோய் வந்தா விபூதி தான் அதுக்கு மருந்து. வேதத்துல விபூதி தான் சொல்லியிருக்கு, பூத்தின பிரமதி தவ்யம், விபூதி இட்டுக்காம எந்த காரியம் செய்யாத என்று சொல்லியிருக்கு. இப்ப விபூதிக்கு பதிலாக மக்கள்லாம் நெத்தியில் இட்டுக்கிற எல்லாமே இதுல எதுவும் வேதத்தில் கிடையாது. விபூதி ஒண்ணுதான் வேதத்தில் இருக்கு, அது பிருகத் ஜாபாலம் பஸ்ம ஜாபாலம் போன்ற எல்லா உபநிஷதங்கள்லையும் இருக்கு. வேதத்தில் விபூதி இட்டுப்பதுக்கு மூணு பெயர், பாசுபதம் அப்படின்னு ஒரு பெயர், சிரோவிரதம் அப்படின்னு ஒரு பெயர், அத்தியாசிரமம் அப்படின்னு ஒரு பெயர். இந்த பஸ்மதாரணத்துக்கே இது பசுவினுடைய பாசத்தை போக்குவதனால பாசுபதம்னு பேர். விரதங்களுக்குள்ளே தலைமையானது என்பது சிரோவிரதம்னு பேர். அத்தியாசிரமம் என்றால் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல், ஆசிரம வித்தியாசம் பார்க்காமல், எந்த வருணத்தாரும் எந்த ஆசிரமத்தாரும் பிறந்தது முதல் இறக்கும் வரை இந்த விபூதியை அணியலாம் என்பதனால இதற்கு அத்தியாசிரமம்னு பேர். இது விரதங்களுக்குள்ளே எளிமையானது, மிகுந்த பலனை தருவது. இது பக்தி இல்லாதவனுக்கு பக்தியை தருவது, முக்தியை தருவது, காண இனியது என்றெல்லாம் சொல்லி அம்பாள் வடிவமானது பராவணமாவது. சுவாமியே பூசிக்கிறார், புண்ணியர் பூசும் வெந்நீர், ராவணன் பூசிக்கிட்டு இருக்கிறார், திருமாலும் அயனும் பூசிக்கிட்டு இருக்காங்க, தேவர்களெல்லாம் பூசிக்கிட்டு இருக்கிறாங்க என்று திருநீற்றினுடைய பெருமையை சொல்லி அந்த பதிகத்தினுடைய பொருளை முழுவதும் பார்ப்பதற்கு நமக்கு அவகாசம் இல்லை, தனியாக பார்ப்போம், ஆசை தானே வரணும். திருநீருக்கு இணையா எதுவுமே கிடையாது. பவம் மாற்றுவது திருநீர். ருத்ராட்சம் அணிவதற்கு கண்டிஷன் நிறையா இருக்கு, விபூதி அணிவதற்கு கண்டிஷன் ரொம்ப குறைவு. என்ன காரணம்னா, விபூதி எப்படியாவது இவன் அணிந்து முன்னேற வேண்டும் என்று சுவாமி விரும்புகிறார். விபூதி ஒரு நாய்காலில் பட்டு அது ஓடும்போது மனுஷன் மேலே பட்டிருந்தா கூட நோய் போகும், சுடுகாட்டு சாம்பலாக இருந்தால் கூட சிவசிவான்னு இட்டுண்டா அது பெரிய பலனை தருது என்று விபூதிக்கு எல்லை இல்லாத மகிமையை சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லிக்கிட்ட உடனே அவருடைய வலது பாகத்தில் இருக்கிற ஜுரம் போச்சு, ஆனால் அது இடது பாகத்தில் வந்து செந்துண்டா மாதிரி இந்த பக்கம் எரியறது. அந்த மன்னன் சொல்கிறான், ஒரு பக்கம் நரகம் ஒரு பக்கம் சொர்க்கம், ஒரு பக்கம் அமிர்தம் ஒரு பக்கம் விஷம், அப்படி என் உடம்பு ஆயிடுத்து, ஆகவே இந்த பக்கமும் விபூதிட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே சம்பந்த பெருமான் அவருடைய இடது பக்கத்தில் விபூதிட்டு அவரை முழுவதுமாக காப்பாற்றியுள்ளார். இது 62வது லீலை. இது வந்து பாண்டியன் சுரம் தீர்த்த லீலை என்று பார்க்கிறோம். அடுத்தது சமணரை கழுவேற்றிய லீலை. சமணர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு மரத்தில் காக்கா உட்காந்த உடனே திடீர்னு ஒரு பழம் கீழே விழும், அதுக்கு காக்கா தாலிய நியாயம்னு பேர். காக்கா ஒன்றும் அந்த பழத்தை தள்ளி விடலை, இது போய் உட்காந்துருக்கும் அந்த பணம் விழுந்து அவ்வளோதான். குணாட்சர நியாயம்னு ஒன்று இருக்குது. இந்த எறும்பு என்ன பண்ணும், பழங்காலத்தில் கோலம் வந்து அரிசி மாவில் தான் போடுவாங்க, இந்த காலத்தில் கல் பொடியில் போடுற மாதிரி இல்லை. அந்த அரிசி மாவு உண்பதற்காக எறும்பு வரிசை வரிசையாக வந்து சாப்பிடும். அந்த கோலத்தில் எறும்பு போகும்போது ஆவண்ணா காவண்ணாலாம் தெரியும்.
எறும்பு எங்கே ஸ்கூலில் போய் படிச்சுட்டாக்கா அந்த அக்ஷரத்தெல்லாம் எழுதியிருக்கு, அது என்னமோ இங்கே எங்கேயும் போயிருக்கு, அப்போ ஆ மாதிரி தெரியுது, கா மாதிரி தெரியுது. இது குணாட்சர நாயன் பேர். இந்த மன்னனுக்கு ஜுரம் தீர வேண்டிய நேரம், நீ ஏதோ சாம்பலை பூசின, காக்கா உட்கார பனம்பழம் விழுந்தா மாதிரியும் எறும்பு ஊற அக்ஷரம் தெரிஞ்ச மாதிரியும் சம்பந்தமே இல்லாமல் இந்த ஜுரம் பெடுத்து, சம்பந்தனால ஜுரம் போல, சம்பந்தம் இல்லாமல் ஜுரம் பெடுத்து. ஆகவே உன்னை நாங்கள் வந்து தவசி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களோட நீ கண் புலனாகும்படியாக பிரத்யக்ஷத்தில் நாங்கள் சொல்கிற அந்த போருக்கு வந்தால், வாதத்திற்கு வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது சம்பந்த பெருமானுடைய அருள் நோக்கத்தினாலையும் அவர் தன் திருக்கரத்தில் எடுத்து விபூதி பூசி விட்டுருக்கிறார், அவருடைய ஸ்பர்ச தீட்சா இருக்கு, திருக்கண்ணால் அவர் அந்த கூன்பாண்டியனுடைய நோய் தீர வேண்டும் என்று அருளோடு பார்த்திருக்கிறார், நயன தீட்சா இருக்கு என்பதனால மன்னன் தெளிந்த சிந்தை உண்டவனாயிட்டான். இனிமேல் ஒரு வாதம் செய்துதான் சம்பந்த பெருமானுடைய அந்த தவத்தை உணர்ந்து அவரை குருநாதனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை, அவருடைய அருளை பெற்றுவிட்ட காரணத்தினாலே அவர் குருநாதராக ஏற்றுக்கொண்டு விட்டான் கூன்பாண்டியனை பொறுத்தவரையும். ஆகவே வேறு வாதம் வேண்டாம், நீங்கள் எப்பொழுது என்னுடைய நோயை தீர்க்கவில்லையோ நீங்கள் தோற்றீர்கள்னு சொல்கிறான். ஆனால் சம்பந்த பெருமான் மன்னனை அடக்கிவிட்டு அவர்கள் விரும்பினால் வாதிட்டுமே என்று சொல்லிட்டார். அப்போ குருநாதருக்கு அடங்கி மன்னன் ஓகேன்னு சொல்கிறார், என்ன வாது உமக்குன்னு கேட்குறார். அப்போ ஏன் பெருமான் இவ்வாறு சொன்னார், சம்பந்த பெருமான் சொன்னால் மக்கள் எல்லாரையும் உயிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பன்முறை தோற்று மக்களுக்கு சைவத்தினுடைய பெருமை தெரிய வேண்டும். அப்போ அவர்கள் சொன்னார்கள், அனல்வாதம் செய்வோம். அனல்வாதம்னா என்னென்ன, எங்களுடைய சமய உண்மைகளை ஒரு ஏட்டிலே எழுதி நெருப்பிலே போடுவோம், அதுபோல் உங்களுடைய சைவ சமய உண்மைகளை ஒரு ஏட்டிலே எழுதி நெருப்பிலே போடுங்கள். எந்த ஏடு நெருப்பிலே எரியாமல் சாம்பலாகாமல் பச்சென்று இருக்கின்றதோ அந்த ஏட்டிலே எழுதப்பட்ட சமயம் சத்தியமான சமயம் என்று சொல்லி அதற்கு மன்னன் ஒத்துக்கொண்டான். அப்பொழுது சிவத்தலத்திலே இதனை செய்யக்கூடாது, சிவனுடைய அருள்னாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, ஆகவே மதுரைக்கு வெளியிலே ஒரு பொது இடத்திலே செய்வோம். மதுரைக்கு வெளியிலே ஒரு பொது இடத்திலே பெருமான் வரமாட்டான்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இருந்தாலும் தன்னுடைய அடியாரோடைய சொக்கநாதர் காப்பாற்றுவார், ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் காப்பாற்றுவர், ஜெயிலில் இருந்தாலும் காப்பாற்றுவர், தாயினுடைய வயிற்றில் இருந்தாலும் காப்பாற்றுவர், எங்கிருந்தாலும் அவர் காப்பாற்றுவர். அவர்கள் சொன்ன இடத்திலேயே ஒரு நெருப்பினை மூட்டி அனல்வாதம் செய்கிறார்கள். அப்பொழுது சம்பந்த பெருமான் தன்னுடைய தேவார சுவடி கட்டு அந்த கோப்பில் இருந்து கயிறு சாத்தி பார்த்து ஒரு பதியத்தை எடுக்கிறார், அது சுவாமியும் அம்பாளையும் சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ணுற ஒரு பாட்டு. அதில் பெருமானுடைய நம்பெருமான் என்ற திருநாமம், மன் நாதகா நம்பெருமான்ங்கிற திருநாமம் பத்து பாட்டிலையும் வருது, திருநள்ளாற்று பதிகம், அதை எடுத்து பார்க்குறார். போக

அகமார்த்ததோலுடையல் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்தனம் பெருமான் மேயது நல்லாரே. அம்பாளோட சுவாமி ஸ்தோத்திரம் பண்றது சுவாமியினுடைய பேரான நம்பெருமான்னு இருக்கு. சுவாமிய மற்றவர்கள் போல அவனுடைய பெயரை சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. சுவாமியை சொல்லும்போது எம்பெருமான் என்று சொல்ல வேண்டும். அந்த பேர் இருக்கு. அதனால அந்த பதிகத்தை எடுத்தார். இந்த பதிகம் நெருப்பிலே வேகாது என்று காரணம் சொல்றார். தளிரிள வளரொளி தனதழில் தருதிகள் மலைமகள் குளிரிள வளரொளி வனமுலை இணையவை குலவலில் நளிரிள வளரொளி மறுவு நல்லாரதம் நாமமே மிளிரிள வளரொளி இடிலிவை பழுதிலை மைமையே. இது அஷ்டமூர்த்தியா இருக்கின்ற அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானை தன்னுடைய நாதனாக கொண்டிருக்கின்ற பாடல், பாட்டுடைய தலைவனாக கொண்டிருக்கின்ற பாடல். ஆகவே அந்த உமாமகேஸ்வருடைய அருளினாலே இந்த பதிகம் நெருப்பிலே வேகாது. என்ன நெருப்பு என்பது? பெருமானுடைய எண்வகை உருவங்களிலே ஒன்று. பெருமானுடைய சரீரமாக நெருப்பு இருப்பதனால நம்மை நம்முடைய சரீரம் வருத்துமோ? வருத்தாது. என்பதனால பெருமானை பெருமானுடைய உடம்பாகின்ற நெருப்பு வருத்தாது என்று சொல்லி அந்த ஏட்டினை போட்டார். அந்த ஏடு நிரிலே நினைந்த ஏட்டினை போல பச்சையாகி தோன்றியது. முன்னினும் பச்சையாக இருந்தது என்றால் அது பச்சை பதிகம்னு பேர். அடுத்து சமணர்கள் தங்களுடைய சமய உண்மைகளை அத்தீ நாத்தி என்று எழுதினார்கள். உள்ள பொருளையே இல்லை என்று கூறுவது அவருடைய சமயம். இப்பொழுது இருப்பது போல் தோன்றுகின்ற பொருள் எப்பொழுதும் இருப்பதில்லை என்ற பொருளிலே அஸ்தி நாஸ்தி என்று எழுதி போட்டார்கள். அது கருகி சாம்பலாயிற்று. அதனை கை விட்டு எடுத்து பார்க்கிறார்கள், நெருப்பு சுடுகின்றது. அப்பொழுது மன்னன் நகைத்து நீரினை விட்டு அவித்து நன்னா துழாவி பாருங்க, ஒரு பிட்டு கிடைச்சா கூட பரவாயில்ல என்று கிண்டல் அடிக்கிறான். அங்கே சாம்பல் தான் அவங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கின்றோம். அப்புறம் சொன்னாங்க, இருமுறை தோற்றம், மூன்று முறை எதுவாக இருந்தாலும் பார்க்கணும். எல்லா சமயத்தார்களும் மூணு முறை ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க எதுவாக இருந்தாலும். அப்போ மூன்றாவது முறை வென்றாலும் கூட எங்கள் சமயமும் உண்மை என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்று சொன்ன உடனே மூன்றாவது வாதம் என்னன்னு சம்பந்த பெருமான் கேட்கிறார். மன்னன் அதற்கு இசைவில்லை என்றாலும் சம்பந்த பெருமான், மன்னா அவர்கள் விருப்பப்படி விடு என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது நெருப்பிலே பார்த்து விட்டோம், நீரிலே பார்ப்போம். ஏன் நெருப்புக்கு அப்புறம் நீர் அப்படின்னு கேட்டால் வேதம் அப்படி தான் சொல்கிறது. அக்னே ராபா, முதல்ல நெருப்பு அப்புறம் ஜலம். அதனால் அனல்வாதத்துக்கு அப்புறம் புனல்வாதம். அவர்கள் சொன்னார்கள், வைகை வேகமாக செல்கின்றது, நம்முடைய சமய உண்மைகளை அவரவர்கள் ஒரு ஏட்டிலே எழுதி வைகையிலே விடுவோம். எந்த ஏடானது அந்த நீரிலே நிற்கின்றதோ, எதிர் அந்த நீர் ஓட்டத்தோடு அடித்து செல்லப்படாமல் நிற்கின்றதோ, அந்த ஏட்டிலே இருக்கின்ற சமயத்தின் உண்மை உண்மையான சமய உண்மையாகும் என்று சொன்ன உடனே எல்லோரும் வைகைக்கரைக்கு செல்கின்றார்கள். மன்னன் குதிரை மீது வருகின்றான். குருநாதர் பல்லக்கில் செல்கின்றார். மக்களெல்லாம் திரண்டு வருகின்றார்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக. தேவர்களெல்லாம் ஆகாசம் நிறைஞ்சிட்டாங்க. ஏதோ அற்புதம் நிகழப் போகிறது. பூமியில் எப்போ அற்புதம் நிகழ்ந்தாலும் தேவர்கள் ஆகாசத்துக்கு வருவாங்க. சொக்கநாத பெருமான் திருத்தேருக்கு வராருனா தேவர்கள் வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம ஆலவாய் பெருமானுடைய கும்பாபிஷேகம் வரணும். அப்போ கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு தேவர்கள்லாம் ஆகாசத்தில் வந்துடுவாங்க. என்று பூமியில் எந்த ஒரு சிறப்பு நடந்தாலும் ஆகாயத்தில் தேவர்கள் வருவார்கள். அப்படி எல்லாரும் நிறைந்திருக்கிறாங்க. விண்ணும் மண்ணும் நிறைந்திருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய சமய உண்மைகளை எல்லாம் ஒரு ஏட்டிலே எழுதி விட்டார்கள். அது அடித்து கொண்டு போய்விட்டது. வைகையுடைய வெள்ளத்தோடு சமுத்திரத்துக்கு போயிடுது. கரையில் ஓடி போய் பிடிக்கலான்னு பார்த்தாங்க, இவங்களோட வேகமாக போயிடுது. நட்டாற்றில் விட்டு விட்டு போய்விட்டது. அது எப்படி போச்சுன்னா, ஒரு பாமரனுடைய மனம் அவருடைய பொறிகள் இழுக்கின்ற வேகத்திலே செல்வதைப் போல, கண் இழுக்கிற இழுப்பில் நம்ம எல்லாம் போயிடுவோம், அதே போல அது போய்விட்டது. ஆனால் சம்பந்த பெருமான் திருப்பாசுரம் பாடுகின்றார். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ தன் புனல் வெந்தனும் ஒங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று பாடினார். 12 பாடல்கள் கௌசிக பண்ணல பாடி நிறைய. அதற்கு மட்டும் பெரிய புராணத்தில் செக்குலார் பெருமான் 24 பாடல்களால் பாஷ்யம் பண்ணுறார். அந்தனர்கள் மாணவர்கள் பசுக்கள் வாழ வேண்டும். நம்முடைய தர்மத்துக்கு 3 பேரும் அச்சாணி போன்றவர்கள். பசுக்கள் தருகின்ற பால் பஞ்சகவ்யம் பெருமானுடைய அபிஷேகத்திற்கு, அந்தனர்கள் ஊதுகின்ற மறை, வானவர்கள் தருகின்ற மழை நீர், இது இல்லாமல் சைவம் இல்லை. சைவம் அந்த மூன்றையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பாடினார். அந்த பாடலிலே வேந்தனும் ஓங்குகன்னு பாடினதுனால அந்த பாடல் பாடின உடனே அதுவரையும் கூனலாக இருந்த பாண்டியன் சுந்தர பாண்டியனாக நிமிர்ந்து விட்டான். வேந்தனும் ஓங்குக என்று ஆசீர்வாதம் பண்ணதுனால அந்த பதிகம் மட்டும், சம்பந்த பெருமான் போட்ட பதிகம்
சமணர்கள் கேட்டார்கள் அது ஆற்றினிலே அடித்து செல்லாமல் நிற்க வேண்டும்னு. ஆனால் அதில் 11வது பாடலில் எதிர்த்து செல்ல வேண்டும் என்று பதிகத்தில் பாடியிருக்கிற சம்பந்தர், சம்பந்தருடைய ஆணைக்கேற்ப அது எதிர்த்து சென்றது. வைகை வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாயுது, பதிகம் என்ன பண்ணுது, கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி வேகமாக போகுது மோட்டார் போட் மாதிரி. அது போகும்போது கரையிலே குளிச்சிருந்தனர், குதிரையிலே அந்த ஏட்டினை வந்து கையிலே கொள்வதற்காக கரையில் வேகமாக போகிறார். குதிரை வந்து பயங்கர வேகமாக போகும், ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க, ஒரு மோட்டார்காரை விட வேகமாக குதிரை போகும், டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் பார்க்கணும். அந்த குதிரையில் இந்த குளச்சிரினாரனுடைய வேகத்தை விட இந்த ஏடு நீரினை கிழித்து கொண்டு ஓடுகின்றது. அப்பொழுது ஏடு தங்குவதற்காக சம்பந்தப்பவர் ஒரு பதிகம் பாடினார், ஏடு தங்கட்டம் என்று சொன்னார். அது திவ்யமான ஒரு க்ஷேத்திரம், யுக யுகமாக பெருமான் இருக்கின்ற ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திலே பெருமான் சந்நிதியிலே போய் தங்கினது, அதுதான் திரு ஏடகம். கோடு சந்தன மகில் கொண்டிழி வையை நீர் ஏடு சென்றனை தரும் ஏடகத்தொருவனை நாடு தன் புகழையுள் ஞான சம்பந்தன பாடல் பத்திவை வல்லார்க்கில்லையாம் பாவமே. திருமால், கருடன், அனந்தன் போன்றவர்கள் மூன்று யுகங்களிலே பூசித்த அந்த பெருமான் இந்த கலியுகத்திலே நின்று சென்று நெடுமாறனாயினர் அதற்கு தொண்டு செய்து விமானங்கள் அமைத்து பெருங்கோயிலாக செய்தார். அந்த திருவேடத்திலே சென்று ஏடு தங்கின உடனே குலச்சினரை கொண்டு

அதன்படி மன்னன் கழிவில் ஏற்ற வேண்டுமா என்று ஒரு கேள்வி வருகின்றது. சம்பந்த பெருமானுக்கு எந்த உயிரெடுத்தும் எந்த விதமான காஷ்டமும் கிடையாது, எந்த வன்மையும் கிடையாது. இருந்தாலும் அறத்தாற்றின் மன்னன் செய்கின்ற ஒரு செயலை அவர் தடுப்பார் இல்லை. பழங்காலத்து சட்டம் என்னென்னா, உணவிலே கலப்படம் செய்வது, பஞ்சமா பாதகங்கள் செய்வது, மக்கள் வாழ்கின்ற இடத்திலே நெருப்பு வைப்பது, இதெல்லாம் டெரரிஸ்ட் ஆக்ட். டெரரிஸ்டுக்கு எந்த காலத்திலும் கருணை காட்டாது இருந்தது பழங்காலத்து சட்டம். இன்னைக்கு மாதிரி டெரரிஸ்டுக்கு வக்காலத்து வாங்குறவங்களாம் அந்த காலத்தில் கிடையாது. சட்டம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு சிறிய காரணத்திற்காக பல அப்பாவிகள் இருந்து போவார்கள் என்பதை அறிந்தும் செய்கின்ற செயல் அந்த கொடிய செயல். ஆகவே அப்படிப்பட்ட செயல் செய்பவர்களுக்கு மரண தண்டனை என்று இருந்தது. ஆகவே நாட்டின் சட்டம் அவ்வாறு இருந்த காரணத்தினாலே சம்பந்த பெருமான் இகல் இலர் எனினும் விலக்காதிருந்தார். அவர்களும் வாய் சொர்ந்து தாங்கள் சொன்னபடி மானம் கொண்டவர்கள், மானம் பொறாதவர்கள் என்பதனாலே அவர்கள் திருநீறு அணிந்து சைவராவதினும் கழுவேறுவதே மேலானது என்று நினைத்து தங்கள் சமயத்தை காப்பதற்காக 8000 சமணர்களும் கழுவேறினார்கள். இது சமணரை கழுவேற்றிய லீலை என்று பார்க்கின்றோம். அடுத்தது ஒரு லீலை, அதை மட்டும் ஒரு 5 நிமிஷம் சொல்லிவிட்டு நம்ம நிறைவு செய்வோம். வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்தது, அது பெருமானுடைய 64வது லீலை. 64 லீலைகள் தான் சாமி பண்ணிருக்கிறோம் நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 64 ஒரு கால வரையறையில் செய்தது. 61 நாயன்மார்னா அது திருத்தொண்டு தொகை பாடப்பட்ட காலத்தில் வந்தவர்கள். பின்னால் நம்முடைய குருநாதர் வந்திருக்கிறார். 61க்கும் பின்னாடி தான் வாதவடிகள் வந்திருக்கிறார். பாண்டி நாட்டில் வடக்க கடற்கரையில் ஒரு பட்டினம், அந்த பட்டினத்தில் ஒரு வணிகன். அந்த வணிகன் மகவில்லாமல் இருந்தான். நீண்ட நாள் கழித்து அவருடைய மனைவி, அவனும் அவனுடைய மனைவியாக சேர்ந்து நிறைய தர்ம காரியங்கள் பண்ணின பிறகு அவர்களுக்கு ஒரு பெண்மகவு பிறந்தாள். அந்த பெண்மகவினை அவன் என்ன பண்ணா, மதுரையில் அவனுக்கு ஒரு மருமகன் இருக்கின்றான், தங்கை மகன். அவனுக்கு இந்த பெண்ணை தந்துவிட்டேன் என்று சொல்லி மற்ற சுற்றத்தார் அறிய சொன்னான். அவ்வாறு அவளுக்கு என்று சொல்லிவிட்டான். அப்படி இருக்கும்போது இந்த தாயும் தந்தை வந்து தன்னுடைய வினை முடிந்து இறந்து போனான். அப்பொழுது கருப்பு கரசியாக இருக்கின்ற அந்த தாய் அவளும் உடன்கட்டு ஏறினாள். இந்த பெண் தனித்து விடப்பட்டாள், சிறுமி. சுற்றத்தார்களெல்லாம் அந்த இறந்த தாய் தந்தைக்கு ஈமக்கடன் செய்துவிட்டு அவர்கள் அறிந்த உண்மை, இந்த பெண்ணுக்கு கணவன் மதுரையிலே இருக்கின்றான் என்பது. அவன் மதுரையிலே திருமணமானவனாக இருக்கின்றான். இருந்தாலும் தந்தையார் சொல்லியிருக்காங்க, இவளுக்கோ வேறு கதி இல்லை. ஆகவே அந்த மகனிடம் சென்று இவளை ஒப்படைத்து விடலாம் என்று நினைத்து நீ வந்து இவளை அழைத்துச் செல் என்று கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட மதுரை வணிகன் தன்னுடைய தமக்கை இறந்தது, அவருடைய மாமா அந்த தமக்கை புருஷன் இருந்ததற்காக வருந்தி துன்புற்று பிறகு சுதாரித்து கொண்டு அந்த பெண்ணை பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஊருக்கு, வடக்கே இருக்கின்ற ஊருக்கு வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்து சுற்றத்தாரோடு அவளை அழைத்து கொண்டு மதுரையில் சென்று திருமணம் செய்து கொள்ளலாம், சொக்கநாத பெருமானுடைய சந்நிதியில் தனக்கு உரிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மதுரைக்கு அழைத்து வருகின்றான். வடக்கிலிருந்து அவளை வருகின்ற வழியிலே திருப்புறம்பயம் என்று திவ்யமான ஒரு க்ஷேத்திரம், பெருமானுடைய தலம். அந்த தளத்திலே வந்து இரவு நேரத்திலே ஒரு மடத்திலே இருவரும் தங்குகின்றார்கள். தங்கும் பொழுது இவனுடைய வினை முடிகின்ற நேரம், ஒரு அரவு தீண்டி இவன் இறந்து போகின்றான். இவனை தீண்ட முடியாத அவள் புலம்புகின்றாள். அந்த பெண் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகலைங்கிறதுனால தன்னுடைய கணவன் என்று இருந்தாலும் கூட அவனை தொடாமல் புலம்புகின்றாள். அந்த நிலையிலே சம்பந்த பெருமான் எழுந்துள்ளார். அவருக்கு கருணை சுரக்கின்றது. உடனே தன்னுடைய திருக்கண்ணால அந்த விஷத்தை முறித்தருள்கின்றார். ஞானசம்பிரமான் பார்த்த அளவிலேயே அந்த விஷம் முறிந்து போகின்றது. உடனே அவன் தூங்கி எழுந்தவனைப் போல எழுந்து விடுகின்றான். சம்பந்தபெருமான் சொன்னார், உன்னுக்கு மனைவியாக வரப்போகின்ற இந்த பெண் கற்புக்கரசி, அவளை கண்டு நான் வியக்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் திருமணமாகவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவள் உன்னை தீண்டாதிருக்கின்றாள். உன் கூட வரா, ஆனால் கைகோத்துண்டு வரல. இறந்து போன பிறகாவது ஒப்பாரி வைக்கும் போது அவன் உடம்பு மீது விழுந்து ஒப்பாரி வைப்பார்கள் எல்லாரும். அதையும் செய்யவில்லை அவள். சட்டத்திற்கு கட்டுப்பட்டு தீண்டாதிருக்கின்றாள். ஆனால் உன்னை தீண்டுவதற்கு உரியவளவள். ஆகவே இந்த திருத்தலத்திலேயே அவளை நீ திருமணம் செய்து கொள். இன்பத்திலும் துன்பத்திலும் அவள் உன்னை தீண்டுகின்ற பாக்கியத்தை பெற வேண்டும் என்று சொல்லி சம்பந்த பெருமானே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றான். அப்படி வைக்கும்போது அவன் சொல்கிறான், எங்கள் சொந்தக்காரங்க யாரும் இப்போ இங்கே இல்லை. சொந்தக்காரங்களெல்லாம் வச்சு அவங்களுக்கு சோறு போட்டு தான் நாங்கள்லாம் வணிகர்கள், கொடீஸ்வரர்கள். இப்படி ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிறத கேட்டால் அவங்களாம் எங்களை கோச்சிப்பாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்குது, ஒரு சான்று வேண்டாமா என்று இருவரும் கேட்கும் பொழுது இந்த தலத்திலே எழுந்துள்ளிருக்கின்ற பெருமானுடைய திருலிங்க திருமேனி, இந்த தலத்தினுடைய ஸ்தல விருட்சம் வன்னி மரம், இந்த தலத்தில் இருக்கின்ற திரு தீர்த்தம் கிணறு, அங்கே தீர்த்தம் சிவ தீர்த்தம், இந்த வன்னியும் இந்த கிணறும் இந்த பெருமானும்

இந்த சிவலிங்க பெருமானும் அவர்களும் உங்களுக்கு சாட்சிகள் என்று ஞானசம்பந்தமார் அருள்கின்றார். அவர்கள் ஏற்றுக்கொண்டு மதுரைக்கு வந்து விட்டார்கள். மூத்தாளும் இளையாளுமா சேர்ந்து இந்த வணிகரோடு குடுத்தனம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு பிறகிற பிள்ளைகளுக்குள்ள நிறைய சண்டை வருது. அவங்க விளையாடும் போதெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டுக்கும் போது மூத்தாளுடைய பிள்ளை இளையாளுடைய பிள்ளையை அடிச்சிருது. அதனால இளையவளாக இருக்கின்ற இந்த பெண் புறம்பயத்திலே திருமணம் செய்து கொண்டவள், அவள் அந்த மூத்தாளுடைய பிள்ளையை திட்டிடுறா. அது பொறுக்காமல் அந்த மூத்தாள் இவளை பார்த்து, நீ எந்த ஊர், நீ எந்த ஜாதி, நீ யார் பெற்ற பெண், யார் பார்க்க முடியாது, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஏதோ என் புருஷனோட ஓடி வந்துட்ட, ஆசை காரணமாக நீ உரிய மனைவி இல்லை, ஆகவே என்று அவளை நிந்திக்கின்றாள். அப்போ நீ பெற்ற பிள்ளை உரிய பிள்ளை இல்லை, லெஜிட்டிமேட் சன் இல்லை, லெஜிட்டிமேட் ஒய்ஃப் இல்லை. இங்கே இந்த கொஸ்டின் வந்து லெஜிட்டிமசி, திருமணம் என்ற சம்ஸ்காரம், ஒரு மெக்கானிசம், ஒரு ஆஃபீஸ், அது சட்டப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது அதன் மூலம் ஒரு கணவனும் மனைவியும் கணவனும் மனைவியாக வாழ்ந்தால்தான் அது ஏற்புடையது, இல்லைன்னா அது இல்லெஜிட்டிமேட் என்று சொல்லி அது தகாதது என்று திட்டி விடுகின்றாள். மனம் புழுங்கிய இவள், பெருமானே உன்னை நம்பி தான் வெளியூர்க்கரையாகிய நான் இந்த ஊருக்கு வந்தேன், குடிபுகுந்தேன் என்று சொல்லி மீனாட்சி சுந்தர சொல்லிட்டு போய் ஒப்பாரி வைக்கிறார் என்று அந்த பெருமானிடத்தில் சென்று அழுது புலம்பவும் பெருமான் சொல்கிறார், அஞ்ச வேண்டாம், உன்னுடைய மூத்தாள் கணவன் ஏனைய சுற்றத்தார்கள் அத்தனை பேரையும் இங்கே அழைத்து வா என்று சொல்ல, அத்தனை பேரையும் அழைத்து வந்தாள். அழைத்து வந்தபோது அந்த பெருமானுடைய ஈசான்ய திக்பாகத்தில் பெருமான் புறம்பயத்து பெருமானுடைய திருலிங்கத்தையும் புறம்பயத்தில் இருக்கின்ற அந்த தலவிருஷத்தையும் புறம்பயத்தில் இருக்கின்ற தீர்த்தத்தையும் காட்டினான். வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்து இந்த மூவரும் இவருடைய திருமணத்திற்கு சாட்சி, அதாவது என்ன சாட்சி, யார் சாட்சியா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று மூத்தாள் ஏசும் பொழுது இவள் சொன்னாள், திருப்புறம்பயத்து பெருமானும் தீர்த்தமும் ஸ்தலவிருஷமும் சாட்சி என்று சொன்னாள். நல்லா கதையா இருக்குதே, நீ பண்ணிட்ட கல்யாணத்துக்கு இவங்க தான் சாட்சி, வேற மனுஷ சாட்சி இருக்குமா என்று கிண்டல் அடித்தாள். அவர்கள் வந்து உங்க இப்படி கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லவா போறாங்க, வாய் திறந்து, ஆகவே நீ ஊரைய மாத்திரத்துக்காகத்தான் இப்படி பண்ணுற, நீ உண்மையான மனைவி இல்லை, நீ ஆசை கிழத்து என்று சொன்ன உடனே இவள் மனம் புறாது பெருமானிடம் விண்ணப்பித்தாள். அந்த மூன்று கரிகள் சாட்சிகளை பெருமான் மதுரையிலே எழுந்துள்ள மண்ணும் செய்து இவள் உரிய மனைவிதான் என்று அவளுடைய பெருமையை காட்டினார். உடனே அந்த வணிகன், இவ்வாறு இந்த இளையாளை அவள் துன்புறுத்திய காரணத்தினாலே உன்னை தள்ளி வைத்து விடுவேன் என்று சொன்னானா, அப்பொழுது இந்த இளையாள் சொன்னா, அப்படி சொல்லாதீங்க, பெருமான் அருள் செய்ததுனால நாம் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும், தாய் இல்லாத எனக்கு இந்த உங்களுடைய மூத்த மனைவியை நான் தாயாக வரித்துக் கொள்கின்றேன், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம், பெருமானுடைய அருளினாலே இந்த மதுரையில் இருக்கிற எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த புராணம் முடிகின்றது. இவ்வாறு எல்லையில்லாத லீலைகளை திருவிழையாளர்களை பெருமான் தன்னுடைய அடியார்களை காக்கின்ற ஒரே காரணத்திற்காக, பெருமான் தனக்காக எந்த லீலையும் செய்யலை, எந்த திருவிழையாடலும் பெருமானுடைய சுயநலத்திற்காக இல்லை, பெருமானுக்கு எந்த அதில் வந்து சுய லாபமும் கிடையாது, அவருக்கு எந்த கிரெடிட்டும் பெனிஃபிட்டும் கிடையாது, அவர் எல்லாமே தன்னுடைய அடியார்களுக்காக எழுந்தருளி செய்த அந்த லீலைகள் தான். இந்த லீலைகளை எல்லாம் கண்ணீர் பெருக்கி அகத்திய பெருமான் வசிட்டர் நாரதர் முனி போன்ற முனிவர்களுக்கு காசியில் இருக்கின்ற முத்தி மண்டபத்தில் சொன்னவுடனே அந்த பெருமக்கள் எல்லாம் அந்த ஆலவை பெருமானை நாங்கள் வணங்க வேண்டும் என்று கேட்டவுடனே அகத்தியர் சொன்னார், நானும் அதுதான் நினைத்தேன் என்று சொல்லி அத்துணை பேரையும் ஆகாய மார்க்கமாக வரவழைத்து அழைத்து கொண்டு வந்து வருகின்ற வழியில் இருக்கின்ற எல்லா க்ஷேத்திரங்களுடைய பெருமைகளையும் சொல்லிக்கொண்டே வந்து இந்த திருவாலவாய்க்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்து பொற்றாமரையிலே அவர்களை நீராடச் சொல்லி பவித்திர பணியாக அவர்கள் நீராடுகின்றார்கள். திருநீர் அணிந்து அந்த சிவமந்திரத்தை ஜபம் செய்து அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு பொற்றாமரை கரையிலே இருக்கின்ற சித்தி விநாயகரை வணங்கி, முருகப்பெருமானை வணங்கி, மீனாட்சி அம்மையை வணங்கி, சொக்கநாத பெருமானை வணங்கி, எல்லாம் வல்ல சித்தரை வணங்கி, அவர்களது பெருமானுக்கு தாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற திவ்யமான அந்த அபிஷேக திரவியங்களினாலே அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து எண்ணில்லாத நிவேதனங்களை செய்து அந்த பெருமானை வழிபட்டு துதித்தார்கள். அந்த பெருமான் சொன்னார், நீங்கள் அனைவரும் இந்த மதுரையும் பதியிலேயே தபோவனம் அமைத்து எழுந்துள்ளீருங்கள் சாஸ்வதமாக சொன்னார். ஆகவே காசியிலே இந்த புராணத்தை கட்ட அத்துணை முனிவர்களும் இன்றும் தங்களுடைய திவ்ய சரீரத்தோடு இந்த மதுரையும் பதியிலே வாழ்ந்து வருகின்றார்கள் என்று இந்த புராணமானது நிறைவு பெறுகின்றது. கேட்டவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி அமைகின்றேன். நம பார்வதி பதயே.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தனக்கு உள்ளேயே ஸ்பூரித்தல் என்று சொல்வார்கள் இல்லையா, ஸ்பூரிக்கக்கூடியது. இதெல்லாம் யாருக்கு வரும்னா, இந்த சங்கீத கலைஞர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் வரும். இந்த பேசும் பொழுது இது இந்த நான் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் வேற இடத்துலயும் இருக்கலாம். சில சமயங்கள்ல நம்ம ஒண்ணு காப்பி அடிக்காம யோசித்து கொண்டே இருப்போம், ஏதோ ஒரு கருத்து ஸ்பூரிக்கும் உள்ள இருந்து அப்படியே வரும். ஆஹா, இந்த கருத்து ரொம்ப நல்லா இருக்கிறதே, சொல்ல வேண்டுமே என்று சொல்லுவோம். எனக்கே பல விதங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன், அந்த கருத்து சில வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது எங்கேயோ இருக்கும். நமக்கு முன்னாடியே யாரோ சொல்லியிருக்கிறார்கள், நம்ம ஒண்ணு புதுசா ஒன்னையும் கண்டுபிடிக்கல. ஆனா நமக்குள்ளே அந்த கருத்துக்கள் ஸ்பூரிக்கும். அதே மாதிரி தான் சங்கீத வித்வான் அப்படியே சங்கதி ஸ்பூரித்து கொண்டு வரும். அப்படியே சாதகம் செய்யும் பொழுது, இல்ல கச்சேரியில ரொம்ப சந்தோஷமா அவன் கச்சேரியிலே பாடுகின்றான் அல்லது வாசிக்கிறான்னா, அப்ப சங்கதிகள் வரும். எங்கிருந்து வரும்? இவன் பிராக்டிஸ் பண்ணாம சிலது வந்து விடும். அந்த சங்கதி எங்கிருந்து வரும்? உள்ள இருந்து வரும். அதே போலத்தான் இறைவன் குருவாக தனக்கு உள்ளேயே நமக்கு உள்ளேயே இருந்து வருவான். ஒன்று. ரெண்டாவது, தன்னுடைய தன்மையிலேயே எதிர்க்க வந்து ரெண்டாவது இல்லை, இப்படி இருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுவான். ரெண்டாவது தன்மை. மூன்றாவது, நான் முதல்லயே சொன்ன மாதிரி நமக்குள்ளேயே சில விஷயங்கள் ஸ்பூரிக்கும். அடுத்தது யாராவது ஒருத்தர் இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவார்கள் எத்தனையோ பேர். இப்ப பேசுறது என்னன்னா, அப்படியே நானா சுயம் பிரகாசமா பேசுறேன்னா என்ன, பல பேர் சொன்னது நீ இப்படி இப்படி பண்ணலாம், இந்த இங்கே ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இப்படி இருக்கிறது, இந்த விஷயங்கள் இருக்கிறது. ஆரம்பத்துல பேசும் பொழுது எனக்கு இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது வெங்கட்ரமணின்னு சொல்லு, ரமணிச்சார் சொல்லிட்டு இருந்தேன். அவர் தான் என்ன ரொம்ப ஆதரிச்சு திருப்பாவை பேச ஆரம்பிச்சேன். பேசும் பொழுது எனக்கு பல மந்திரங்கள் அல்லது அந்த தத்துவங்களினுடைய வைஷ்டம் தான் முதல்ல ஆரம்பிச்சது தெரியாது. எனக்கு ரொம்ப அழகா வந்து சொல்லிக் கொடுத்தார்கள் பல பேர், எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே மாதிரி தான் எனக்கு திருப்புகள், எனக்கு குருவாக இருந்து கிருஷ்ணமூர்த்தி சார், இந்த பார் தமிழ் இப்படி திருப்புகளை இப்படி பிரிக்கணும், இந்த ராகத்துல பாடணும், இந்த தாளத்துல பாடணும். எனக்கு திருப்புகள் தப்பும் தவறுமா, இப்ப ராகத்துல பாடியிருக்கலாம், நான் பாடலாம், ஆனா ஒரு அடிப்படை போட்டு தவறுக்கு அவரு காரணம் கிடையாது. ஏன்னா அவர் சங்கீதத்தை நல்லா கத்துண்டு அவர் நல்லா பாடினார், எனக்கு அது சங்கீதம் தெரியாது, நான் இப்படியே பாடுகிறேன். ஆனா இப்படித்தான் பாட வேண்டும் முறை, இதுதான் திருப்புகளினுடைய சந்தம், இந்த இந்த அக்ஷரம், இந்த இந்த தாளம் இப்படி இப்படி நிக்கும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. வீட்டுல உட்காந்து சொல்லிக் கொடுத்தது, முருகனுடைய கோயில்ல உட்காந்து சொல்லிக் கொடுத்தது, ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். ஒன்று நமக்கு உள்ளேயே ஸ்பூரிக்கலாம், இன்னொருத்தர் வழி அப்படியே கோடிட்டு காமிக்கலாம், இல்லைன்னா கைப்பிடித்து கொண்டு எடுத்து செல்லலாம். குருவாக வந்து மனித குருவாக இருப்பதை போலவே செல்லலாம். இதைத்தான் அந்த முதல் அதிகரணத்துல சொல்லுகின்றார்கள். இது சிவஞான அதாவது சைவ சித்தாந்தத்துல மூன்றாக சொல்வார்கள். இந்த ஆணவ மனம் கர்ம மலம் நியாய, அந்த ஆணவம் கர்மமாய் என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள் ஒன்று என்று சொல்வார்கள். இப்போ ஆணவ மலம் மட்டுமே இருக்கக்கூடியவர் விஞ்ஞான கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இறைவன் உள்ளேயே ஸ்புரணமாக ஸ்பூரித்தலாக உள்ளேயே நின்று உணர்த்துவான். ஆணவ மலருக்கு அத விஞ்ஞான கலர் என்று சொல்லுவார்கள். இப்போ ஆணவம் கர்மம் ரெண்டு மட்டும் இருக்கக்கூடியவர்களை பிரடயா கலர் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். இவர்களுக்கு நேரே வந்து உண்மையை உணர்த்தி செல்லுவான். மூன்றாவது சில பேருக்கு உண்டு, மூன்றாவது மூணு மலமுமே உண்டு, ஆணவம் கர்மம் மாயை இந்த மூணுமே உண்டு, அதுக்கு சகலர்னு பேர். அதான் நம்ம மாதிரி ஆளுகளுக்கு, நமக்கு மானுட ஆச்சாரியன் மூலமாக வந்து தோன்றி இறைவன் நமக்கு நம்முடைய மலங்களை நீக்கி தன்னை விளக்குவான் என்று இந்த இடத்துல சொல்லுவார்கள். இதுக்கு என்ன என்ன தீட்சையெல்லாம் சொல்லுவான் என்று சொல்லும் பொழுது அருணகிரிநாதர் இதையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறார். முருகப்பெருமான் அவருக்கு உள்ளே ஸ்புரித்து வந்திருக்கிறார். அதே போல எதிர்த்த வந்து தோன்றி முத்தைத்தரு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்து கொடுத்தார், தடுத்தாட்கொண்டார். கம்பத்திளையனார் கோபுரத்திளையனார் என்று சொல்லும்படியாக கோபுரத்திளையனாராக கோபுரத்திலே இருந்து விழும் பொழுது அவரை தாங்கி அருணகிரி வள்ளலை முத்தைத்தரு என்று சுமாருன்னு சொன்னாராம். அடுத்தது பாடுன்னு சொல்லும் பொழுது எப்படி பாடுவேன், முத்தைத்தரு முத்தைத்தரு வத்தித்திரு நகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவரை என போது முதல்ல எடுத்தவனே சொல்லுவார். ஏன்னா நீ தான் குருநாதன். முதல் பாடலிலேயே திருப்புகள்ல சொல்லுவார் என்ன, முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரை எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் ஒப்பத்தும் அவர்க்கத் தமரரும் அடிப்பேன சுருதியின் முற்பட்டது. இது ஓங்காரத்தை அவர் சொன்னார்னு இந்த சரித்திரத்தை முதல் திருப்புகளிலேயே அருணகிரிநாதர் பாடுவார். அவருக்கு குருவாக வருவதைப் போலவே வந்து தோன்றி இப்படி இருக்க வேண்டும் என்று கொடுத்த பலவிதமான தீட்சைகளும் செய்கின்றார். இந்த சைவ சித்தாந்தத்தில் இதுக்கப்புறம் சிவஞான சித்தியாரில் இந்த எட்டாவது சூத்திரத்துக்கு பலவிதமான தீட்சைகளை பற்றி எல்லாம் சொல்லி செல்லும். சக்ஷு தீட்சை என்று ஒன்று உண்டு, அதாவது கண்ணாலே தீட்சை செய்வது. அதை அருணகிரிநாதர் சொல்றார், ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரனும். என்ன பண்ணாராம், பார்வையாலே அனுபூதி கொடுத்தார். இது சக்ஷு தீட்சை. அடுத்தது என்ன செய்கின்றார், திருவடி தீட்சை கொடுத்தாராம். அதை சொல்லும்போது வீ

0: அந்த திருவடியை கொடுக்கின்றாராம், திருவடி தீட்சை கொடுத்தார்னு. அதே மாதிரி நாவிலே பொறித்தாருங்கிறத இவர் சொல்லல, திருவிஞ்சை முருகன் பிள்ளைத்தமிழ்ல சொல்லுகின்றார். அமுதால் உலகோர் இடர் நீக்க பாட்டு மிக மூத மிக ஓத முன்னாள் ஒரு நேயன் உள் நாக்கில் தீட்டும் வடிவேன் என்று அந்த ஓங்காரத்தை சடாட்சரத்தை எழுதினாராம் முருகப்பெருமான். அதான் முத்தை திருவத்தி என்றதாக வந்தது. ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளை என்று திருவாவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகன் ஜபமாலை கொடுத்து உபதேசம் கொடுத்தார். செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பெருமான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றதுமே என்று உபதேசமையும் கொடுத்தார். அதே மாதிரி வாதனை தவிர்த்த குருநாதனும் குரத்தி திரு வேலைக்காரனே என்று குருநாதனாக இருந்தான் என்பதாக பல விதமாக இவருக்கு கொடுக்கக்கூடியதே அவர் சொல்லுவார். எப்படியெல்லாம் தன்னை குருநாதனாக ஆட்கொண்டான் என்று அருணகிரிநாதர் பல இடத்திலே அதுதான் குருபர குருபர என்று இவனை சுவாமிநாதனை அவ்வளவு ஸ்தோத்திரம் செய்து பாடுகின்றார். இப்போ இந்த சரித்திரத்தில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கல. என்ன முதலிலேயே சொன்னேன், தாமரைத்தலை இருந்தவன் குடிலை முன் சாற்றி மாமரைத்தலை எடுத்தனன் பகர்தலும் வரம்பில் காமர் வெற்றுடை குமரவள் நிற்றி முன் கலரும் ஓமெனப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்றுரைத்தான் என்று சொன்னமே, அங்கே முருகப்பெருமானை காமர் பெற்றுடை குமரவள்னு ஏன் சொல்லணும்? அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இங்க சொல்லும் பொழுது கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது முருகப்பெருமான் செய்யக்கூடியது இப்ப உபதேசம் பண்ண போகிறார். அவனிடத்தில் ஓங்காரத்தை பற்றி கேட்கிறார். குடிலை முன் சாற்றி மாமரை தலை எடுத்தவன், இவன் குடிலைங்கிறத பிரணவத்தினுடைய பிரணவத்தை குடிலைன்னு அந்த இடத்துல சொன்னார். இங்க அடுத்தது நாலாவது வரையில ஓமெனப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்றுரைத்தான். ஓங்கிற வார்த்தையை அடுத்ததே சொல்லுகிறார். காமர் வெற்றுடைய குமரவேள்னு சொன்னார். இதுல என்ன காரணம்? ரெண்டு காரணம் இங்க ஒன்று உண்டு. ஒன்று, முருகனுடைய திருவடிவமே 51 அக்ஷரங்களாக இருக்கக்கூடிய வடிவங்கள், அதுல ஓங்காரமும் அடக்கம். முருகனே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்கட்டும் பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடுவார். நாள் அந்த வேதத்தின் பொருளாக எவன் இருக்கிறானோ, ஓரிடத்தில் ஆரிடத்தை உபதேச பொருளாக எவன் இருக்கிறானோ அவனே அந்த அக்ஷரங்களாக, அவனே ஓங்காரமாக, அவனே வேதஸ்வரூபனாக இருக்கிறான். நாதவிந்து கலாதி நமோ நமோ, வேதமந்திர ஸ்வரூபா நமோ நமோ என்று இதை திருப்புவள்ள பாடுவர். அவனுடைய அகாரம் என்பதுதான் முருகப்பெருமானுடைய தலை. உகாரம் என்பது அவனுடைய வலச்சேவியாக வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அக்ஷரங்கள் இங்கே சொல்லி இருக்கிறார்கள். அகாரம் என்பது முருகனுடைய தலை. ஆங்கிறது நெற்றி, ஈங்கிறது வழக்கன், ஈ என்பது என்கின்ற நெடில் வந்து இடக்கண், ஊ என்பது வலச்செவி, ஊ என்பது இடச்செவி, இப்படியே வரும். மா என்பது ஹிருதயம் என்று இந்த இடத்துல வரும். இப்போ அகாரம் என்கின்ற முருகனுடைய தலை, அவனுடைய வலச்செவி என்பது உகாரம், ஹிருதயம் என்கின்ற மகாரம். இந்த மூன்றும் ஆ ஊ மா என்று சொல்லக்கூடிய இருக்கிறது, இது மூன்றும் சேர்ந்தா தான் ஓங்காரமாக இருக்கின்றது. ஓங்கார பொருளாக எவன் இருக்கிறானோ, பாமன் சுவாமிகள் எல்லாம் ஓங்காரத்து உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவன் கண்டு தூங்கார் என்று அலங்காரத்துல எதை பாடுவாரோ அதையெல்லாம் பாம்பன் சுவாமிகள் சொல்லும் பொழுது ஓங்காரமே முருகனுடைய வடிவம் என்று பலவிதமாக சொல்லுவார். ஓங்காரத்தின் உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என்று அலங்காரத்துல அருணகிரிநாதரும் சொல்லுவார். இப்போ முருகனுடைய உருவமே ஓங்கார வடிவமாக மந்திர வடிவமாக இருக்கிறது. ஆன காரணத்தினாலே காமர் பெற்றுடை குமரவள் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுடைய உருவத்தை குறித்தார் என்பது ஒன்று. ரெண்டாவது, சரி ஏன் இவர் குமரவேள், முருகனுடைய அந்த அழகை சொல்லி இருக்கலாம், ஆனால் காமர் பெற்றுடை குமரவேள்னு சொல்லணுமா? பலவிதமான மன்மதனும் சேர்ந்தாலும் கூட அவனுக்கு இணை ஆகாத முருகன் என்று இந்த இடத்துல சொல்லணுமா என்ன? காமர் பெற்றுடை குமர வரம்பில் காமர் பெற்றுடை குமரவள் சொல்லணுமா என்ன? மன்மதன் அழிந்த பிறகு, மன்மதன் அழிந்த பிறகு யோசிக்க வேண்டும். சிவனாலே மன்மதன் அழிந்தான், முருகப்பெருமானாலே பிரம்மன் அடிபட்டான். இது ஏன் சொல்லுகிறார்னா, சிவன் அழித்த அனங்கனாக்கினார், சிவன் மன்மதனை அனங்கனாக்கினார், அங்கம் உடையவனாக இருந்தவனை அனங்கனாக மாற்றினார். அவன் அழிந்துபட்ட பொழுதுதான் இவர் தட்சிணாமூர்த்தியாக உபதேசம் செய்தார் நாலு பேருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு நடக்காத பொழுது சின்முத்திரையிலே அமர்ந்து இதுதான் ஞானபாதம் என்று சொன்னாராம். அவ்வளவு காலம் சொன்னார். ஆனா இங்கே பிரம்மனை குட்டினார்னு வரும். பிரம்மன்னா என்ன? மன்மதன் என்பது ஆசையினுடைய வடிவம். ஆசையை அழித்த பொழுது அங்கே ஞானமானது தோன்றுகின்றது. இங்கே அப்படின்னா இதை அழிக்க வேண்டுமானார் கிடையாது. இது அழிக்கக்கூடிய தன்மையிலே இருந்ததல்ல, விபரீத ஞானம் என்று சொல்வார்கள். அதாவது ஒன்றை இன்னொன்றாக தெரிந்து கொள்ளுதல். பிரம்மன் தானே பிரணவஸ்வரூபம், நானே பரம்பொருள் என்று சொல்லுகிறான். காந்தத்தில் வரும் பொழுது நானே பரம்பொருள் என்று அவன் சொல்லுகிறான். இந்த ஓங்காரத்தினுடைய அர்த்தம் சொல்லுன்னா நான் தான். கந்தமானத்தில் அதனால்தான் தெரியலேன்னு சொன்னார். ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறான். இவன் போய் சிவபெருமானை கும்பிட்டு கொண்டு வந்தானே, அந்த அளவு கூட அறிவு இல்லையா? அதனால கொஞ்சம் ஆற்றினார் கச்சியப்பர். இல்லை, எனக்கு தெரியலேன்னு வெழ்கினன் திகைத்தனன் என்று அவன் இருந்தான்னு சொல்லுவார். ஆனால் பிரம்மன் என்று தன்னையே பிரணவஸ்வரூபமாக அறிவது, தானே பரம்பொருள் என்று அறிவது விபரீத ஞானம் என்று சொல்லப்படும். பசுக்கள் தன்னை பதியாக உணர்வது, இது சைவ சித்தாந்தம். அத்வைதத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. நானே கடவுள் அல்ல, பதி வேறு பசு வேறு. இந்த பசுவானது நானே எல்லாம், நானே கடவுள்னு நினைச்சிட்ட அது விபரீத ஞானம். நீ கிடையாது, நான் தான் கடவுள், நீ எனக்கு பசுவாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த விபரீத ஞானத்தை திருத்தி பிரணவ உபதேசம் செய்யக்கூடியது. ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்க வேண்டும். அங்கே அவர் சொன்னது ஆசையை அழித்து உபதேசம் செய்தார். அதனால தான் இங்கே காமன் என்கின்ற வார்த்தை எடுத்தார், வரம்பில் காமர் வெற்றுடை. இங்கே அடுத்தது சொன்னார், இப்பிரம்மனை அழித்ததுக்கு காரணம் என்னன்னா விபரீத ஞானம் இருந்த காரணத்தினாலே விபரீத ஞானத்தை மாற்றி உண்மையான ஞானத்தை கொடுத்தார். தான் இப்படிப்பட்டது அல்ல. இந்த விபரீத ஞானத்தை தான் என்ன சொல்லுது, அரசனுடைய மகன் ஐம்புல வேடரில் அயர்ந்தனை வளர்ந்தனை என்று சொல்லுவார்களே, அந்த எட்டாவது இந்த சிவஞான சித்தியாரிலே சொல்லும் பொழுது, எட்டாவது சூத்திரமாக சொல்லும் பொழுது சொல்வார்கள், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தன்முதல் குருவமா என்று சொல்லும்படியாக, ஐம்புல வேடருக்கு நடுவிலே அரசனுடைய மகனாக வேடர் நடுவிலே வளர்ந்தானே, நீ அரசன் மகன், நீ வேடனல்ல என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறாரே, நீ மல மாயைகளே ஆணவம் கர்மம் மாயிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவன், நீ பதி அல்ல பசு, நான் பதி என்று காட்டி கொடுக்கிறார் சிவபெருமான். அந்த பதிஞானத்தையும் பசு ஞானத்தையும் அந்த வழங்கக்கூடியதுதான் விபரீத ஞானத்தை விலக்கி, அவன் வேடர் மகன் என்று சொல்லக்கூடிய விபரீத ஞானத்தை விலக்கி, நீ பசு, நீ அரசனுடைய மகன் என்று காட்டி கொடுக்கிறாரே, இது வந்து விபரீத ஞானத்தை நீக்கி பிரணவ உபதேசத்தின் மூலமாக உண்மையான ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் ஓம் எனப்படும் முடிப்பொருள் என்று ஓம பின்னாடி சொல்லி முதல்ல சொல்லும் பொழுது குடிலை என்பதாக அதனுடைய மற்றொரு பொருளை சொன்னார். காமர் பெற்றுடை குமரவேள் என்பதாக இவன் மன்மதனை அழித்தார் அவர், ஆனால் இவன் மன்மதனை அழிக்கவில்லை. இரண்டாவது, இவனுடைய உருவமே 51 அக்ஷரங்களாக இருக்கக்கூடியது, வேதமந்திர ஸ்வரூபமாக இருக்கப்படக்கூடியவன், நாதவிந்து கலாதி என்று சொல்லக்கூடிய தத்துவத்தையும் சொன்னார். இன்னொரு விஷயம் உண்டு, அகாரம் உகாரம் அகாரங்கள் இருக்கிறதே, ஆங்கிறது இறைவன், ஆ என்பது இறைவன், மா என்பது ஜீவாத்மா, மனத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலே, மாறிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே, யாராவது ஒருத்தர் இவனுக்கு உணர்த்த வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே மா என்கின்ற அக்ஷரத்தை ஜீவாத்மாக்களுக்கு சொல்வார்கள். அகாரம் என்பது எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய இறைவன், ஆ என்பது, மா என்பது ஜீவாத்மா, ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இப்ப ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப நான் இருக்கிறேன், இங்க மைக் இருக்கிறது, நான் இருக்கிறேன், புஸ்தகம் இருக்கிறது. இப்ப நான் புஸ்தகம், நான் மைக்கு, நான் பேப்பர், என்ன இருக்குதுல்ல, நான் லைட், அவ்வளவுதான். அதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? ஒரு தொடர்பும் இல்லை. இதை தொடர்பு படுத்தணும். இந்த தமிழ்ல சொல்லும் பொழுது இலக்கணத்துல சொல்றது இல்லையா, என்னுடைய, எனக்கு, என்னாலே, ஏதாவது உருபுகள் சொல்லுவாங்களே, வேற்றுமை உருபுன்னு சொல்றது இல்லையா தமிழ் இலக்கணம். இலக்கணமே படிச்சா தானே பிரச்சனையே இல்லை, இலக்கணத்துக்கு இப்ப யாருமே போறதே கிடையாது. இப்ப இலக்கணத்திலே சொல்லுவதை போலவே நான் வைத்தியநாதன் வச்சுக்கலாம், வைத்தியநாதன் புஸ்தகம், ரெண்டு இருக்கிறது, என்ன வரணும், வைத்தியநாதனின் புஸ்தகம், வைத்தியநாதனின் மாலை, வைத்தியநாதனுக்காக விளக்கு சொல்லலாமா, வைத்தியநாதனுடைய புஸ்தகம், வைத்தியநாதனுக்கு விளக்கு, வைத்தியநாதனுக்காக மைக்கு சொல்லலாமா? இப்போ இப்போ இரண்டு பொருள்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு வந்திருக்கிறது இல்லையா? வைத்தியநாதன் புஸ்தகம், வைத்தியநாதன் மாலை, வைத்தியநாதன் விளக்கு, வைத்தியநாதன் மைக்கு, இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ரெண்டும் வேற வேற உண்டு. இப்போ வைத்தியநாதனுடைய புஸ்தகம், வைத்தியநாதனுக்காக விளக்கு, வைத்தியநாதனுக்காக மைக்கு வருமா? வைத்தியநாதனின் பேப்பர் சொல்லாமா? இப்போ இரண்டுக்கும் நடுவில் என்ன வருகிறது? ஒரு உருவு வருகிறது. இந்த அகார உகார மகாரத்தில் ஊ என்று சொல்லக்கூடியது இந்த உருபு என்று சொல்லும்படியாக வரும். ஆனா அந்த உருபு யாருன்னு கேட்டா, எதுன்னு கேட்டா, இறைவனுடைய அருள்சக்தி குரு. இந்த உகாரம் என்பது குரு, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று இந்த மூன்றுக்கும் சொல்வார்கள், அகார உகாரம் அகாரத்துக்கு. இன்னொன்று உண்டு, பரம்பொருளையும் ஜீவனாக இருக்கப்பட்ட ஜீவாத்மாவையும் இணைக்கக்கூடியது யாருன்னா குரு, இறைவனுடைய அருட்சக்தி. அருளது சக்தியாகும் அறந்தனக்குன்னு. அதனால்தான் உமா பிரணவம் என்று ஊ என்கின்ற எழுத்தை முதலாக கொண்டிருக்கக்கூடியதை பிரணவம் என்று சொல்வார்கள். உமா என்று சொல்லக்கூடியது பிரணவம் என்று சொல்வார்கள். அப்ப அம்பிகை இருக்கிறாள், இறைவனுடைய சக்தி இருக்கிறது, பரமேஸ்வரனுடைய சக்தி, இறைவனே குருவாக உகாரமாக இருக்கிறான். இந்த அகார உகார மகாரங்களிலே அகாரம் என்பது பரமேஸ்வரன். எப்படி தெரியும்? இந்த ஆங்கிறத தமிழ்ல எழுதி பாருங்க, ஆங்கிறத தமிழ்ல எழுதி பாருங்க. சமஸ்கிருதமா இருந்தாலும் சரி, ஆனா தமிழ் தான் சரியா வரும். ஏன்னா சமஸ்கிருதத்துல எழுதும் பொழுது மகாரம் அகாரத்துல சேராது, ஆனா அகாரத்துல இருந்து மூணு போட்ட மாதிரி இருக்கும் சமஸ்கிருதத்துல எழுதி. அதை சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் இருக்கலாம், வடமொழி பயிற்சி இருந்தவர்கள் ஆன்னு போடுகிறோம், மூணு மாதிரி போட்டு பக்கத்துல ஒரு கோடு போடுகிறோம் இல்லையா? இந்த மூணு மாதிரி போட்டா அது ஊ, அது கூட பக்கத்துல ஒரு கோடு போட்டா அதுக்கு ஆ. ஆனாவுக்குள்ள ஊனா இருக்கும் சமஸ்கிருதத்துல, ஆனா மானா இருக்காது, மானா இருக்காது, சரிங்களா? ஆனா தமிழிலே ஆனாங்கிறத எழுதி பாருங்கள், கீழே இருக்கிற பகுதியை மறைத்து கொண்டால் அது ஊங்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆனாங்கிறத கீழே இருக்கக்கூடிய அந்த வளைவை மறைத்து கொண்டு பார்த்தால் மேல இருக்கக்கூடிய பகுதி ஊங்கிற மாதிரி காமிக்கும். இப்ப மேலே இருக்கக்கூடிய பகுதியை மறைத்து கொண்டு பார்த்தால் கீழே இருக்கிறது திருப்பி போட்டா மா எப்படி இருக்குமோ அதுக்கு மாதிரி, அந்த உருட்டாமான்னு சொல்ல முடியாது, திருப்பி போட்ட மாதிரி தரகிழ தொங்கின்ற மாதிரி இருக்கும். அதுதான் இறைவனிடத்திலே, ஆ என்கின்ற இறைவனிடத்திலே சக்தி ஓங்கி இருக்கும், அதாவது கருணை ஓங்கி இருக்கும். அதனால கருணை மேல உகார வடிவமாக இருக்கும். அவனிடத்திலே அவனுடைய திருவடியை அவனிடத்திலேயே தொற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்மா தலைகிழகு. அதனால தான் மா என்பதாக சுட்டிப்பாடும். தமிழ் தெரிந்தவர்கள் தயவு பண்ணி இதை எழுதி பாருங்கள். அகார உகார மகாரங்கள் ஒரே எழுத்திலே அடங்கும், அதுல ஆ என்கின்ற எழுத்திலே அடங்கும், தமிழ் ஆவிலே அடங்கும். ஆனால் சமஸ்கிருதத்திலே பார்க்கும் பொழுது ஆ என்கின்ற எழுத்திலே அகாரமும் உகாரமும் மட்டுமே அடங்கும். இப்போ இறைவனிடத்திலே மூன்றும் அடங்கி கிடக்கின்றன என்று சொல்லக்கூடியதுதான் அகாரம். அதனால அது இறைச்சக்தி. இப்ப மா என்பது இறைவனை நாடி இருக்கக்கூடிய பசுக்கள். இப்ப ரெண்டையும் சேர்க்கும்படியாக ஜீவனையும் பரமனையும் சேர்ப்பதற்காக இடையிலே வரக்கூடிய குரு இருக்கிறதே, இறைவனுடைய அருள் இருக்கிறதே, அந்த எவன் தன்னுடைய அருளை கொண்டு குருவாக வருகிறானோ அந்த குருவாக வருகின்ற இறைவன் இடையிலே ஊ என்கின்ற உகாரமாக வருகிறான். அதனாலதான் குமரங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இப்ப தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், முருகங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இது காத்தல் பிரணவம் என்று சொல்லப்படும். இந்த ஊ என்கின்றது வந்து காத்தல் பிரணவம், அதாவது பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்துக்கு காரணம் அகாரம், சிருஷ்டி ஸ்திதி லயம் என்று சொல்லும்படியாக சிருஷ்டிக்கு காரணம் அகாரம், ஸ்திதி என்று சொல்லும்படியாக நிலைத்தல் காத்தலுக்கு காரணம் உகாரம், அழித்தலுக்கு காரணம் மகாரம் என்று சொல்வார்கள். இப்போ அகார உகார மகாரங்களிலே காத்தல் என்று சொல்லக்கூடிய ஸ்திதி இருக்கிறதே, அந்த காத்தல் என்பது உகாரம். உலகத்தையெல்லாம் பிரபஞ்சத்தையெல்லாம் காக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே குமரன் முருகன் என்று உகாரத்தை முதலிலே எடுத்துக்கொண்டார். இது ஒரு பொருள். இரண்டாவது, நமக்கு குருவாக இருந்து நம்மை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளக்கூடிய பரம குருநாதனாக இருக்கின்றான். அதனாலதான் குமரன் முருகன் நாதா குமரானம என்றும் முருக குமர குருபர என்று சொல்லும்படியாகவும் அவனை பாடுகின்றார். அவன் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதாக அருணகிரிநாதர் பாடுவார். இப்போ இடையிலே இருப்பது முருகனு, அந்த முருகனுடைய இறைவனுடைய அருட்சக்தி குருநாதன். இறைவன் முருகப்பெருமான் அகாரம், நாமெல்லாம் அகாரம், நம்ம ரெண்டையும் சேர்ப்பதற்காக இருக்கின்றதே அந்த உகாரம். இறைவனுக்கானவர்கள் நாம், இறைவனுக்கானவர்கள் நாம் என்று நம்மை உணர்த்தி, நமக்கு நம்மை உணர்த்தி இறைவனிடத்திலே கொண்டு போய் நம்மை சேர்ப்பிக்கின்றார்களே. பதியினுடைய பசூனி, பதிக்கான பசூனி, பதியினிடத்திலே சேர வேண்டிய பசூனி என்று காட்டிக் கொடுக்கிறார்களே. பதியினுடைய பதிக்கான பதியினிடத்திலே என்று சேர்க்கின்ற உருவாக வருகின்றாரே அந்த குருநாதன், அவர்தான் அந்த உகாரம் என்று சொல்லக்கூடிய அக்ஷரத்திலே சொல்லப்படுகிறார். அதை சுட்டி காட்டக்கூடியதுதான் பிரணவம். அந்த பிரணவத்தை தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். இந்த பிரணவ உபதேசத்தை இறைவன் முருகப்பெருமான் பரமேஸ்வரனுக்கு செய்தார். சின்ன சின்ன விஷயங்கள் உண்டு, அடுத்ததுக்கு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி எங்கே பண்ணார்னார். திருத்தணி புராணத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லுவார். திருவேங்கட மலையிலே முருகப்பெருமான் சாஸ்தாவாக, பிரம்மசாஸ்தா மூர்த்தியாக இருந்து இந்த உபதேசத்தை பண்ணார்னு, அதாவது இந்த உபதேசத்தை பண்ணுவதற்காக பிரம்மசாஸ்தாவாக இருந்தார் என்கின்ற ஒரு தணிகை புராண திருத்தணி புராணத்துல வரும். நம்ம முதலே பார்த்தோம், நாலு கரங்களை கொண்டு தானே பரத அபயம் கமண்டலம் அக்ஷமாலையை கொண்டு முருகப்பெருமானே தான் சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தார் என்பதையும் நம்ம பார்த்தோம். நம்ம முதலே பார்க்கும் பொழுது முருகப்பெருமானாக இருந்து இம்முருகப்பெருமானே சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தார், தானே எடுத்துக்கொண்டார் என்று சொல்ல முடியா. ஒரு தனில் கண், ஒரு கரந்தனில் கண்டிகை, படம் பறித்து ஒரு தன் கரந்தனில் குண்டிகை தரித்து இரு கரங்கள் வரதமோட அடையந்தர பரம்பொருள் மகன் ஓர் திருமுகம் கொண்டு சதுர்முகம் போல் விதி செய்தான் என்று சொல்வார்களே, அதுக்கு பேர் பிரம்மசாஸ்தா மூர்த்தி என்று பேர். மேல இருக்கக்கூடிய ரெண்டு கரங்கள்ல கமண்டலமும் அக்ஷரமாலையும், கீழே வரத அபயங்களை கொண்டிருக்கிறான், அதுக்கு பிரம்மசாஸ்தா மூர்த்தி என்று பேர். அப்படி பிரம்மசாஸ்தா மூர்த்தியாக திருவேங்கடமலை, இப்ப திருமலை திருப்பதினு சொல்றமே, அங்கே இருந்தார். அங்கே இருந்து அவர் உலகத்தை எல்லாம் படைத்தார் என்று திருத்தணி புராணம் சொல்லும். இதுக்கு இன்னொன்னு உண்டு, திருவேங்கட திருப்புகள்ல பாடும் பொழுது வேண்டும் வேண்டும் அடியர் போலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாள் என்று சொல்லுவார். இன்னைக்கு இருக்கிற பெருமாளுக்கு எவ்வளவு ஆனாலும் கொடுப்பார் கொடுப்பார் கொடுத்துட்டே இருப்பார்னு நம்ம சொல்றோம். ஆனா முருகப்பெருமானை சொல்லும் பொழுதுதான் இதை சொல்லுகின்றார். அதுவும் திருவேங்கடமலை திருப்புகள்ல சொல்லும் பொழுது வேண்டும் அடியர் போலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உறவும் பெருமாளே என்று சொல்லும்படியாக திருவேங்கடமலைதனில் உறைவோனே என்று அடியவர்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக பிரம்மசாஸ்தாமூர்த்தியாக இருந்தான் என்று திருத்தணிகை புராணம் சொல்லும். இது மாதிரி பலவிதமான கருத்துக்களை எங்கே பார்க்கும் பொழுது, ஸ்காந்தம் கந்த புராணம் புராணங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ கருத்துக்கள் கொட்டி கிடக்கின்றன. இந்த ஆறு காண்டத்துல இந்த உற்பத்தி காண்டம் தான் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கோம், அதுக்காக கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னு கேட்டா, இதுல இருக்கக்கூடிய சரித்திரங்கள், இருக்கக்கூடிய விளக்கங்கள் பின்னாடி வரக்கூடியதுக்கெல்லாம் முன்னாடியே பீடிகை, ஒரு நம்ம முன்னுரை போட்ட மாதிரி ஏராளமான விஷயங்களை, தத்துவங்களை எல்லாம் இங்கேயே கொடுத்து விடுகின்றார்கள். அப்படி தானே முருகப்பெருமான் குருநாதனாக சுவாமிநாதனாக இருந்து அங்கே உபதேசம் செய்தாரே, திருவேரகத்துல உபதேசம் செய்தாரே, அந்த உபதேசம் செய்த சரித்திரம் நமக்கு ஞானத்தை கொடுப்பதாக அமையட்டும். இந்த பிரபஞ்ச ஞானத்தை முருகன் இதன் மூலமாக கொடுக்கிறார். இதுக்கு அப்புறம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு உண்டு, என்னன்னா முருகனுடைய பெருமையை சிவபெருமான் சொல்லுகிறார். இங்கிருந்து சிவபெருமான் போனாரா இல்லையா கைலாசத்துக்கு, தன்னுடைய இடத்துக்கு போனார். போன பொழுது அம்பிகை அவரோடு வரவேற்று கேட்டாராம், என்னாச்சு என்ன நடந்தது, பிரம்மாவை சிறையில போட்டிருந்தாரே என்ன நடந்ததுன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா, முருகப்பெருமான் எனக்கு உபதேசம் செய்தான், பிரணவம் தெரியாத காரணத்தினால பிரம்மனை சிறையில் இட்டான், நான் போய் கேட்டேன் எனக்கு உபதேசம் செய்தான்னு. அப்பேற்பட்ட சிறப்புடையவனா என்று இந்த ஸ்காந்தத்தில் வரும். அப்பேற்பட்ட சிறப்புடையவனா, அந்த சிறப்பை எனக்கு சொல்லக்கூடாதா என்று அம்பிகை முருகப்பெருமானுடைய சிறப்பை சிவபெருமானிடத்துல கேட்கிறார். சிவபெருமான் பரம சந்தோஷமாக சொல்லுகின்றாராம், கல்யாணியே சொல்லும் பொழுது அவ்வளவு அழகா வார்த்தை வரும், கல்யாணியே மிகவும் அந்த முகம் அப்படியே மங்களகரமாக விளங்கக்கூடியவளும், ஆனந்தத்திலே முகம் ஆனந்தத்திலே ததும்பி இருக்கக்கூடிய முகத்தை உடையவளுமான கல்யாணியே, நீ உலக க்ஷேமத்துக்காக இதை கேட்டிருக்கிறாய், நான் சொல்லுகிறேன் கேள் என்று முருகப்பெருமானுடைய சிறப்பையெல்லாம் சொல்லுகிறார். இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பு அளக்க முடியாத சிறப்பு. சிவனும் முருகனும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய சிறப்பு. சிவனை விட முக முருகன் சிறந்தவனா, முருகனை விட சிறவன சிவன் சிறந்தவனா தகப்பனானா, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் இரண்டு, அதாவது ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பகுதிகளைப் போலே, ஒரு நாளினுடைய இரண்டு பகுதிகள் இரவு பகல் போலே இருக்கிறார்கள். அவ்வளவுதான் வெறும்ன்ற இதுக்கு இன்னொரு தத்துவம் முதலே நம்ம பார்த்திருக்கிறோம். மூணு தத்துவம் சொல்லுவார்கள். எப்படி? அம்பிகை, பரமேஸ்வரன், நடுவிலே முருகப்பெருமான். இந்த மூன்று பேர் இருக்கிறது எப்படி இருக்கிறதுன்ட்டு சொல்லுகிறார் கச்சியப்ப முனிவர். எப்படி இருந்ததுன்னா, தன்னுடைய திருமேனியிலே முழுவதுமாக நீர் பூசி இருக்கின்றானாம் சிவபெருமான். பவள குன்றமாக இருக்கக்கூடியவன் மேல அப்படியே நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண்ணுடைய தோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே என்றிருக்கும்படியாக முழுமையாக உத்தூடனம் செய்து ஒளிரும் ஒண்மையனே என்ற மாணிக்க வாசகர் சொல்வாரே, விபூதி அப்படியே ஸ்நானம் செய்தவனாக உத்தூடன ஸ்நானம் செய்தவனாக இருக்கின்றான் சிவபெருமான். விழவிழையே இருக்கிறான். அம்பிகை கண்ணங்கருத்தவளாக இருக்கிறாளாம். முருகப்பெருமான் சிவந்தவனாக இடையில இருக்கிறானா. இது எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு நாளினுடைய பகல் பகுதியை போலே சிவனும், இரவு பகுதியை போலே அம்பிகையும், அந்தியம் போதை போலே முருகப்பெருமானும், சந்தியா காலத்தை போலே முருகப்பெருமான் இருக்கிறார்கள் என்று கச்சியப்ப முனிவர் பாடுவார். அது மாதிரி மூன்று வேண்டும் ஒரு நாள்னு சொல்றோம். இப்ப நாள்ல வந்து ராத்திரியே கிடையாது, பகல் தான். பகலே கிடையாது, ராத்திரி தான். ரெண்டும் கிடையாது, சந்தியா காலம். இப்படி சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு பேரும் இல்லாம சந்தியா காலம்ங்கிறது உண்டா? இப்ப மூன்று பேரும் இருப்பார்கள். பகலே இருக்க முடியாது, இரவே இருக்க முடியாது. இருக்கலாம் இங்கே நம்ம ரஷ்யா இல்லது அந்த பகுதிகள் ஆர்க்டிக் பிரதேசங்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே, ஆறு மாசம் பகல், ஆறு மாசம் இரவுன்னு. ஆனா பகல் என்று வந்தால் இரவு என்கின்ற ஒன்று வருகிறது இல்லையா? வராம இருக்கிறது இல்லையா? முழுமையாக பகல், அந்த வெளிச்சத்தை தவிர வேற கிடையவே கிடையாது. அப்படி ஏதாவது உண்டா? அதே போல ஒரு பகுதி நல்லது கெட்டதுன்னு ரெண்டு உண்டு. இப்ப நாணயத்தினுடைய இந்த பக்கம் அந்த பக்கம் நடு என்கின்ற மூன்றாவது பேப்பர்ல வேணும்னா அது சின்னதா மெல்லிதாக இருக்கலாம், ஆனா நடு என்கின்ற ஒன்று இருக்கும் இல்லையா? அது எதுவுமே இல்லாமல் இருக்க முடியாது. நாணயத்துல இருக்க முடியும். இந்த ஒரு ரூபா, அஞ்சு ரூபா, பத்து ரூபா அப்படிலாம் பாக்கலாம். இந்த பக்கம் தலை, அந்த பக்கம் பூவுன்னு சொல்றோம். நடுவில் அந்த வட்டம் இருக்கிறது இல்லையா? அதே போலத்தான் முருகப்பெருமான். இப்போ தலையா பூவா பார்க்கிறோம். தலையாக இருக்கக்கூடிய, எல்லாருக்கும் தலையாக விளங்கக்கூடிய தேவாதி தேவன், பூவாக பூவை பூவையாக இருக்கக்கூடிய, பூவை சூடி இருக்கக்கூடிய அம்பிகை, நடுப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான், இந்த மூன்று பேரும் இருக்கிறார்கள். மூன்று பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனா மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய தத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுடைய தத்துவம் என்ன? இதுல அம்பிகை எப்படி, சாக்தம் எப்படி கலக்கிறது, சைவம் எப்படி கலக்கிறது, முருகப்பெருமானுடைய கௌமாரம் எப்படி இங்கே விஞ்சி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஒன்றாக எப்படி இருக்கிறது என்று நம்ம அவனுடைய முருகப்பெருமானுடைய நாம மகிமை, அவனுடைய ரூப மகிமை, அவனுடைய மிகச்சிறந்ததான அவனுடைய பலவிதமான திருவிளையாடலுடைய மகிமையை சிவபெருமான் அம்பிகைக்கு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். இதை கச்சியப்ப கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கொண்டு
1: வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
0: சிவாய நமம், சிவாய நமம். ஸ்ரீ சிவ மகாபுராணம் முதலாவதான வித்தியேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 25. சூத புராணிகர் கூறுகிறார், சௌனக மகர்ஷியே, நீங்கள் சிவனது சாரூபியத்தையே பெற்றவர், பேரறிஞர், நல்லெண்ணம் கொண்டவர். ருத்ராட்சத்தின் பெருமைகளை சற்று சுருக்கமாக கூறுகிறேன், கேளுங்கள். ருத்ராட்சம் சிவனுக்கு மிகவும் உகந்தது, மிக மிக தூய்மையானது. அதை காண்பதும் தொடுவதும், அதை வைத்துக் கொண்டு ஜபிப்பதும் பாவங்கள் அனைத்தையும் தொலைக்கும். முன்பொரு சமயம் அனைத்து உலகங்களுக்கும் உதவ எண்ணிய சிவபரம்பொருள் உமையம்மைக்கு ருத்ராட்சத்தின் பெருமைகளை கூறியுள்ளார். சிவபெருமான் கூறுகிறார், மங்களங்களை அருளும் மகேஸ்வரியே, அடியார்களுக்கு இதம் செய்ய விரும்பி உண்மையில் கொண்ட அன்பினால் ருத்ராட்சத்தின் பெருமைகளை கூறுவேனாக. மகேஸ்வரியே, முன்பொரு சமயம் நான் மனதை அடக்கி ஆயிரக்கணக்கான தேவ வருடங்கள் கடுந்தவத்தில் மூழ்கியிருந்தேன். ஒரு நாள் எனது மனம் கலங்கி தவம் கலைந்தது. அனைத்து உலகங்களுக்கும் நன்மையே செய்யும் பரம்பொருளான நான் உடனே எனது இரு கண்களையும் திருவிளையாட்டாக திறந்தேன். அவ்வாறு திறந்த அழகிய கண்களிலே இருந்து சில கண்ணீர் துளிகள் கீழே சிந்தின. அக்கண்ணீர் துளிகளில் இருந்து இரு ருத்ராட்ச மரங்கள் தோன்றின. அடியார்களுக்கு அருள்வதற்கென்றே அக்கண்ணீர் துளிகள் தாவர நிலை பெற்றனவோ என்னவோ. அதில் தோன்றிய ருத்ராட்சங்களை விஷ்ணுபக்தர்களுக்கும் மற்ற நாள் வர்ணத்தவர்களுக்கும் பிரித்து தந்தேன். எனக்கு உகந்த ருத்ராட்சத்தை இந்நில உலகில் கௌட தேசத்தில் பயிரிடச் செய்தேன். வடமதுரை, அயோத்தி, இலங்கை, மலைய பர்வதம், சஹ்யகிரி அதாவது விந்தேமலை, காசி மற்றும் பல பல தேசங்களிலும் அதன் வேர் தோன்றியது. சுருதிகளில் புகழப்பட்ட இந்த உயர்ந்த ருத்ராட்சம் சகிக்க முடியாத பெரும் பாவங்களையும் அழித்து ஒழிப்பது. எனது கட்டளையினாலேயே இவ்வுலகில் அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், வேளாளர்கள் என்கிற நான்கு வர்ணங்கள் தோன்றின. சுபங்களை தரும் ருத்ராட்சங்களும் இவ்வாறே நால்வகைத்ததாகும். அந்தணர் முதலிய பிரிவு போல் ருத்ராட்சம் வெண்மை, செம்மை, மஞ்சள், கருமை என நால்வகைத்தன. அந்தந்த வர்ணத்தவர் அந்தந்த ருத்ராட்சத்தையே அணிய வேண்டும். இவ்வுலக போகமும் பின்பு முக்தியும் பெற விரும்பும் நால் வர்ணத்தவரும் அதிலும் சிவனடியார்களாக உள்ளவர்கள் இறைவன் இறைவியின் திருவருளை பெற கட்டாயமாக ருத்ராட்ச காய்களை அணிய வேண்டும். நெல்லிக்காய் அளவுள்ள ருத்ராட்சமே மிகச்சிறந்தது. இலந்தைப்பழ அளவுள்ளது நடுத்தரமானது. கடலை அளவுள்ளது மிக மிக குறைந்தது கீழ்த்தரமானது. பக்தர்களின் நலம் கருதியே இப்பிரிவுகளை கூறினேன். மகேஸ்வரியே, இலந்தைப்பழ அளவுள்ள ருத்ராட்சம் இவ்வுலகில் இன்பத்தையும் சௌக்கியத்தையும் மேலும் மேலும் வளரச் செய்து விரும்பியதை விரும்பிய வண்ணம் தரும். அது சிறிதுதானே என நினையாதே. நெல்லிக்காய் அளவுள்ள ருத்ராட்சம் அனைத்து தீவனைகளையும் களைவது, அரிஷ்டங்களை தொலைப்பது. குந்துமணி அளவுள்ள ருத்ராட்சம் விரும்பியதெல்லாம் நல்கும், காரியங்களை பயன் உடையதாக செய்யும். அளவில் சிறியதாக சிறியதாக அதிக பயனை தரும். பெரிய ருத்ராட்சத்தை விட சிறிய ருத்ராட்சம் 10 மடங்கு அதிக நலனை தருவதென்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். பாவங்கள் தொலைய வேண்டுமெனில் ருத்ராட்சம் அணிவது அவசியம். விரும்பியதெல்லாம் பெற தருவது ருத்ராட்சம். எனவே அதை அணிவதும் கட்டாயமாகும். பரமேஸ்வரியே, மங்களமான ருத்ராட்ச மாலை அளிக்கும் நற்பயன் போல இவ்வுலகில் பயன் தருவது வேறு எந்த மாலையும் இல்லை என்பது கண்கூடு. அம்பிகையே, ஒரே அளவுள்ள உறுதியான பிசுபிசுப்புள்ள பருத்த மேற்பகுதி, சற்று கூர்மையுள்ளதாக உள்ள அழகான ருத்ராட்சம் விரும்பியதையெல்லாம் அருள்வது, போகத்தையும் முடிவில் முக்தியையும் தருவதாகும். பூச்சி எரித்தது, சற்று பின்னமானது, பாதியாக உடைந்தது, மேற்புறம் முள் போன்ற சொரசொரப்பின்றி வலுவழுப்பாக உள்ளது, அடிபட்டது, முழுமையாக உருண்டையாக இல்லாதது, இவ்வாறுள்ள ஆறு வகையான ருத்ராட்சங்களையும் ஏற்கக்கூடாது. மாலையாக கோர்ப்பதற்கு ஏற்ப இயற்கையாகவே துளையுள்ள ருத்ராட்சம் மிக உயர்ந்தது. மனிதனால் துளை செய்யப்பட்ட ருத்ராட்சமணி நடுத்தரத்தது. ருத்ராட்சமணியை அணிதல் பெரும் பாதகங்களையும் நசிக்கச் செய்யும். 1100 ருத்ராட்சம் அணிந்தவன் பெரும் பயனை பற்றி 100 வருடங்கள் கூறினாலும் முடிவுறாது. சில பக்திமான்கள் 550 ருத்ராட்சங்களை கோர்த்து கிரீடம் போல் செய்து தலையில் அணிவது உண்டு. 360 ருத்ராட்சங்களை ஒரு மாலையாக கட்டி அதுபோல் 3 மாலைகளை பூணூலாக அணிவது சிறந்தது. இதன்பின் எந்த எந்த உறுப்புகளில் எந்த எத்தனை எத்தனை ருத்ராட்சங்கள் அணிய வேண்டும் என்பதை விளக்கிய சூதர் மேலும் கூறலானார். மகரிஷிகளே, ஈசான சர்வ வித்யானாம் என்கிற மந்திரத்தை கூறி தலையிலும், தத்புருஷாய வித்மகே என்கிற மந்திரத்தை கூறி இரு காதுகளிலும், அகோரேபியோ என்கின்ற மந்திரம் கூறி கழுத்திலும் மார்பிலும், அகோர பீஜ மந்திரம் கூறி இரு கைகளிலும் ருத்ராட்சம் அணிய வேண்டும். 15 ருத்ராட்சங்கள் கொண்ட மாலையை வாமதேவாயனமோ என்கிற மந்திரம் கூறி வயிற்றில் அணிய வேண்டும். அல்லது பஞ்சபிரம்ம மந்திரங்களை பிரணவமான ஓங்காரத்தோடு சேர்ந்து 5 முறை கூறி 3, 5 அல்லது 7 ருத்ராட்ச மாலைகளை அணியலாம். அல்லது நமசிவாய் என்னும் திருவந்தெடுத்தை ஒதியே ருத்ராட்சங்களை அணியலாம். ருத்ராட்சம் அணிபவன் கள், ஊன் அதாவது மாமிசம், பூண்டு, வெங்காயம், பெருங்காயம், முருங்கக்காய் ஆகியவற்றை தன் உணவில் சேர்க்கக்கூடாது. மலைமகளே, வெளுத்த ருத்ராட்சத்தை அந்தணர்கள் மட்டுமே அணியலாம். நல்ல சிவந்த ருத்ராட்சம் க்ஷத்திரியர்களுக்கு நலம்பெயர்ப்பது. வெளுத்த மஞ்சள் நிற ருத்ராட்சம் வைசியர்களுக்கு உகந்தது. வேளாளர்கள் கருத்து ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். இது வேதம் வகுத்தபடி பிரம்மச்சாரி, இல்வாழ்வான், வானப்பிரஸ்தன், துறவி நால்வருமே ருத்ராட்சம் அணிய வேண்டும். இதை அணிய பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உமையே, முதலில் நெல்லிக்காய் அளவுள்ள ருத்ராட்சயத்தையும் அதன் பின் இதைவிட சற்று சிறிதான ருத்ராட்சத்தையும் அணியலாம். அரித்தது, சொரசொரப்பற்றது, பூச்சி கடித்தது, துளையற்றது என்கிற ருத்ராட்சங்களை நலன் விரும்புபவன் அணியக்கூடாது. ருத்ராட்சம் எனது சிவலிங்க வடிவானது. ருத்ராட்சம் நெல்லிக்காய் அளவிலிருந்து சிறிதாகி கடலை அளவுள்ளதாக திகழ்கிறது. சிறிய ருத்ராட்சமே மிகச்சிறந்தது. அனைத்து ஆசிரமத்தவர்கள், அனைத்து வர்ணத்தவர்கள், பெண்கள், வேளாளர்கள் என அனைவரும் எப்பொழுதும் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்பது சிவனது கட்டளை. சர்வாசிரமானாம் வர்ணானாம் ஸ்ரீ சூத்ராணாம் சிவாஜ்ஞயா தார்யா சதைவ ருத்ராட்சா யதீனாம் பிரணவேனகி. சிறிய ருத்ராட்சமே மிகச்சிறந்தது. அனைத்து ஆசிரமத்தவர்கள், அனைத்து வர்ணத்தவர்கள், பெண்கள், வேளாளர்கள் என அனைவரும் எப்பொழுதும் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்பது சிவனது கட்டளை. துறவிகள் பிரணவ மந்திரத்தை கூறி ருத்ராட்சம் அணிய வேண்டும். நெற்றியில் திருநீர் அணிந்து, உடலில் ருத்ராட்சம் அணிந்து, நாவில் திரையம்பக மந்திரத்தையோ திருவைந்திரத்தையோ ஓதிபவர்வனை காணி சிவபெருமானையே கண்ட பலன் கிட்டும். பார்வதி, ருத்ராட்சம் பல வகைத்தது என்றேன் அல்லவா? அதன் வேறுபாடுகளை கூறுவேன். அது போக மோட்சங்களை தரவல்லது. ஆகவே பக்தியோடு கேட்பாயாக. ஒருமுகமுடைய ருத்ராட்சம் சாட்சாத் சிவனது சுரூபமே. அது போக மோட்சம் அருளவல்லது. ருத்ராட்சம் பூஜிக்கப்படும் இடத்தை விட்டு திருமகள் வேறு இடம் செல்லாள். அங்கு தீவினை தொடராது. அவ்விடத்தில் வசிப்பவர்களது விருப்பங்கள் நிறைவேறும். இருமுகமுள்ள ருத்ராட்சம் தேவதேவன் என்று அழைக்கப்படும். தேவதேவன் என்று அழைக்கப்படும். அனைத்து நலன்களையும் தரும். அது பசுவை கொன்ற பாவியையும் தூய்மையாக்கும். மூன்று முகமுள்ள ருத்ராட்சம் எடுத்த காரியத்தை நிறைவேற்றி தரும். நல்ல கல்வியை தரும். நான்கு முகமுள்ள ருத்ராட்சம் பிரம்மதேவரது சுரூபமானது. அதை தரிசித்தாலும் அணிந்தாலும் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நால்வகை பேறுகளையும் தரும். ஐந்து முக ருத்ராட்சம் காலாக்னி ருத்ர ரூபமானது. அது எதையும் செய்யும் திறன் படைத்தது. முக்தி தருவது, விருப்பங்களை பூர்த்தி செய்வது, பாவங்கள் அனைத்தையும் பசுக்குவது. ஐந்து முக ருத்ராட்சம் காலாக்னி ருத்ர ரூபமானது. அது எதையும் செய்யும் திறன் படைத்தது. முக்தி தருவது, விருப்பங்களை பூர்த்தி செய்வது, பாவங்கள் அனைத்தையும் பொசுக்குவது. ஆறுமுக ருத்ராட்சம் ஆறுமுகன் திரிமேனியானது. அதை வலது கையில் அணிய பிரம்மகத்தி முதலிய பாவங்களை தொலைத்துவிடும். மகேஸ்வரியே, ஏழுமுகம் உள்ள ருத்ராட்சம் அனங்கனான மன்மதன் சுரூபமானது. அதை அணியும் வறுமையாளனும் செல்வந்தன் ஆவான். எண்முக ருத்ராட்சம் எட்டு மூர்த்தி திருவுருவான பைரவர சுரூபமானது. அதை அணிபவன் நீண்ட ஆயுளை பெறுகிறான். இறந்தவின் முத்தலை சூலமேந்தி சிவனாகவே ஆகிறான். ஒன்பது முக ருத்ராட்சம் எட்டு பைரவரோடு கூடிய கபில முனிவரின் திருமேனியானது. மேலும் சைலபுத்ரி முதலிய ஒன்பது துர்க்கைகளின் சுரூபமானதும் அவள் வாசம் செய்யும் இடமானதும் ஆகும். பக்தியோடு இடது கையில் இது அதை அணிய ஐயமின்றி எனக்கு சமமான செல்வந்தனாவான். மகேஷி, முகம் கொண்ட ருத்ராட்சம் சிவன் நாராயணது அம்சமாகும். அதை அணிய விருப்பங்கள் அனைத்தையும் பெறுவான். பதினோரு முகமுள்ள ருத்ராட்சம் ஸ்ரீ ருத்ரனது சுரூபமே. அதை அணிய எங்கும் எதிலும் வெற்றியே. பன்னிரண்டு முகமுள்ள ருத்ராட்சத்தை தலையில் அணிய மித்ரன், ரவி முதலிய பன்னிரண்டு ஆதித்யர்களும் அவன் தலையில் வாசம் செய்வர். பதிமூன்று முகமுள்ள ருத்ராட்சம் விஸ்வேதேவர்களது சுரூபம். அதை அணிபவன் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறி சௌபாகியத்தையும் பரம மங்களத்தையும் பெறுகிறான். பதினான்கு முக ருத்ராட்சம் ஸ்ரீ பரமசிவனது சுரூபமாகும். இதை பக்தியோடு தலையில் அணிய பாவங்கள் தீயினில் தூசாகும். மனைவர்களே, இவ்வாறு பல முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தில் பதினான்கு வகைகளை கூறினேன். இனி இந்த ருத்ராட்சங்களை அணிவதற்கான மந்திரங்களை கூறுவேன். ஆசையோடு கேள். இங்கு ஒரு குறிப்பு. ஒருமுக ருத்ராட்சத்திலிருந்து பதினான்கு முகமுள்ள ருத்ராட்சம் வரை அணிவதற்கான மந்திரங்கள் எண்வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, ஓம் ஹ்ரீம் நமஹ. இரண்டு முகத்திற்கு ஓம் நமஹ. மூன்று முகத்திற்கு ஓம் கிளீம் நமஹ. நான்கு, ஓம் ஹ்ரீம் நமஹ. ஐந்து முக ருத்ராட்சத்துக்கு ஓம் ஹ்ரீம் நமஹ. ஆறு, ஓம் ஹ்ரீம் ஹும் நமஹ. ஏழு, ஓம் ஹும் நமஹ. எட்டு, ஓம் ஹும் நமஹ. ஒன்பது, ஓம் ஹ்ரீம் ஹும் நமஹ. பத்து, ஓம் ஹ்ரீம் நமஹ. பதினொன்று, ஓம் ஹ்ரீம் ஹும் நமஹ. பன்னிரண்டு, ஓம் க்ரௌம் க்ஷம் ரௌம் நமஹ. பதிமூன்று, ஓம் ஹ்ரீம் நமஹ. பதினான்கு முக ருத்ராட்சத்திற்கு ஓம் நமஹ. இம்மந்திரங்களை ஊதிய ஒவ்வொரு ருத்ராட்சத்தையும் அணிய வேண்டும். தூக்கத்தையும் சோம்பலையும் விடுத்து விருப்பங்கள் நிறைவுற வேண்டும் என்னும் குறிக்கோளுடன் ஈடுபாடும் பக்தியும் கொண்டு இந்த ருத்ராட்சங்களை அணிய வேண்டும். ருத்ராட்சம் அணிந்தவனை காணில் பூதப்பிரேதம், பிசாசு, இன்னல் தரும் சாகினி, டாகினி முதலிய துர்தேவதைகள் பயந்து ஓடும். ஏவல் பில்லி சூனியம் முதலிய அபிசாரங்கள் இவனை அணுக. பார்வதி, ருத்ராட்சம் அணிந்தவனைக் கண்டு சிவனான நான், சிவன் நாராயணன், துர்காதேவி, கணேசர், சூரியன் மற்றும் உள்ள தேவதைகள் அனைவரும் மனம் மகிழ்கின்றனர். இவ்வாறு ருத்ராட்சத்தின் பெருமைகளை நன்கு அறிந்து தர்மம் செழித்தோங்க பக்தியோடு முறைப்படி மந்திரங்களை கூறி ருத்ராட்சம் அணிய வேண்டும். முனிவர்களே, சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கூறியவற்றை உங்கள் கேள்விக்கு விடையாக கூறினேன். இதுவரை வித்தியேஸ்வர சம்ஹிதையை கூறினேன். இது அனைத்து சித்திகளையும் தரவல்லது. சிவ பரம்பரொழுது கட்டளையால் முக்தியையும் தருவது. இத்துடன் முதலாவது சம்ஹிதையான வித்தியேஸ்வர சம்ஹிதை சிவமகாபுராணத்திலே முற்று பெறுகிறது. ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவது சம்ஹிதை ருத்ர சம்ஹிதை. அதிலே முதலாவது கண்டம் சிருஷ்டி கண்டம். அதில் அத்தியாயம் ஒன்றும் இரண்டும். இதிலே முதல் மூன்று ஸ்லோகங்களை பார்த்து தொடர்ந்து நாம் அந்த சிவமகாபுராணத்தை காண்கின்றோம். விஸ்வோத்பவஸ்திதி லயாதிஷு ஹேதுமேகம் கௌரீபதிம் விதித தத்துவமனந்த கீர்த்திம் மாயாஸ்ரயம் விகதமாயம் அச்சிந்திய ரூபம் போதஸ்வரூபம் அமலம் ஹி சிவம் நமாமி. முதல் ஸ்லோகம். உலகின் தோற்றம் இருப்பு ஒடுக்கம் விஸ்வோத்பவ ஸ்திதி லயாதிஷு ஹேதும் ஏகம். உலகின் தோற்றம் இருப்பு ஒடுக்கம் ஆகிய முத்தொழிலுக்கு ஒரே காரணமாக இருப்பவர் மலைமகளாகிய உமையம்மையின் கணவர் கௌரீபதிம் விதித தத்துவம் அனந்த கீர்த்தி. அனைத்து தத்துவங்களையும் அறிந்தவர், எல்லையற்ற புகழுக்கு இலக்கானவர், மாயாஸ்ரயம் மாயையை தனக்கு கைப்பாவையாக கொண்டவர், விகதமாயம் அச்சிந்திய ரூபம் ஆனால் மாயையில் சிக்காமல் தனித்திருப்பவர், அச்சிந்திய ரூபம் எண்ணுதற்கு அரிய சுரூபம் உடையவர், போதஸ்வரூபம் அமலம் ஞானமே வடிவானவர், தூய்மைக்கு தூய்மையானவர், சிவம் நமாமி இவ்வாறான சிவபெருமானை வணங்குகிறேன். இங்கு இறைவனுடைய எண்வகை குணங்களையும் இங்கே வர்ணிக்கிறார் வியாச பகவான். இரண்டாவது ஸ்லோகம். வந்தே சிவம் தம் பிரகிருதேர் அநாதிம் பிரசாந்தம் ஏகம் புருஷோத்தமம் ஹி ஸ்வமாயையா கிருத்ஸ்னமிதம் ஹி சிருஷ்டுவா நபோவதந்தர் பகிராஸ்திதோயஹா. வந்தே சிவம், அந்த சிவனை வணங்குகிறேன், சிவபெருமானை வணங்குகிறேன். யாரது? பிரகிருத்தேர் அநாதிம், பிரகிருத்தியான மாயைக்கு முன்பிருந்தே தொன்று தொட்டு இருப்பவர், பிரசாந்தம் அமைதியான நிலையில் விளங்குபவர், ஏகம் என்றும் ஒன்றாகவே விளங்குபவர் அதாவது எதிலும் கலப்பற்றவர், புருஷோத்தமம் ஹி புருஷஸ்ரேஷ்டர், ஸ்வமாயையா கிருத்ஸ்னமிதம் தனது மாயையாலேயே இப்பிரம்மாண்டத்தை படைத்து ஆகாயம் போல் அதன் உள்ளும் புறமும் ஒரே சீராக பரவி நிற்பவர், நபோவதந்தர் பகிராஸ்திதோயஹா. இப்பிரம்மாண்டத்தை தனது மாயையாலேயே படைத்து ஆகாயம் போல அதன் உள்ளும் புறமும் ஒரே சீராக பரவி நிற்பவர் இவ்வாறான சிவபெருமானை வணங்குகிறேன். மூன்றாவது ஸ்லோகம். வந்தேந்தரஸ்தம் நிஜகூட ரூபம் சிவம் ஸ்வதஸ்ரஷ்டுமிதம் விசஷ்டே ஜகந்தி நித்யம் பரிதோ பிரமந்தி யத் சந்நிதௌ சும்பக லோகவத்தம். இரும்பு காந்தத்தால் ஈர்க்கப்பட்டு அதை ஒட்டியே சுழன்று ஆடி வருவது போலத்தான் இவ்வுலகம் அந்த சிவபெருமானை ஒட்டியே சுற்றி சுழன்று வருகிறது. இவ்வுலகையும் அவர்தான் தன்னிலிருந்தே படைக்க நினைத்து படைத்தார். அனைத்து உயிர்களின் உள்ளத்தும் அந்தர்யாமியாக விளங்குபவரும் அவரே. அவரது திருமேனியோ மிக மிக கூட்டமானது அதாவது ரகசியமானது, நிஜ கூட்ட ரூபம். அவ்வாறான சிவபெருமானை பக்தியோடும் வணக்கத்தோடும் வணங்குகிறேன். வியாசமுனிவர் கூறுகிறார், உலகத் தந்தையான சிவபெருமானையும் தாயான பார்வதி பிராட்டியையும் அவர்கள் குமாரனான மகாகணபதியையும் வணங்கி இப்புராணத்தை கூற முற்படுகிறேன். முன்பொரு சமயம் நைவிசாரண்யத்தில் வசிக்கும் சவுனகர் முதலிய மகர்ஷிகள் மிகுந்த பக்தியோடு சூத புராணிகளை வினவினர். ரிஷிகள் கேட்கிறார்கள், சான்றோரான சூதரே, வித்தியேஸ்வர சம்ஹிதை சாத்தியம் சாதனம் என்கிற இரு பிறவிகள் கொண்ட ரமணீயமான உயர்ந்த கதையாகும். இதுவரை அக்கதையை தாங்கள் கூற நாங்கள் கேட்டோம். சிவபெருமான் அடியார்களிடம் கொண்ட கருணையை காட்டுவதாக அமைந்தது அது. தங்கள் திருவாய் அமுதமாக வெளிப்போந்த அக்கதைகளை கேட்டு
3: எங்கள் மனம் இன்னும் முழு நிறைவை அடையவில்லை. ஆகவே மேலும் மேலும் கேட்க விரும்புகிறோம். சிவபெருமானது உத்தமமான சுரூபத்தை இப்பொழுது கேட்க விரும்புகிறோம். பார்வதி பரமேஸ்வரர்களது சரிதாமிரதத்தையும் கூற வேண்டுகிறோம். நிர்குடரான மகேஸ்வரன் உலகில் சகுன ரூபராக திருமேனி மேற்கொள்வது ஏன்? அதை எவ்வாறு ஏற்கிறார்? எவ்வளவோ விசாரம் செய்தாலும், அதாவது ஆராய்ச்சி செய்தாலும் சிவதத்துவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையே. உலக தோற்றத்திற்கு முன் சிவபெருமான் எந்த சுரூபத்தோடு இருந்தார்? படைப்பின் நடுவில் பகவான் எவ்விதமான லீலைகளை செய்து கொண்டு உலாவினார்? படைப்பின் முடிவில் அவர் எவ்வாறு விளங்குகிறார்? அகில உலகங்களுக்கும் நன்மையே புரியும் ஸ்ரீ சங்கரர் எவ்வாறு, எதனால் மகிழ்ச்சி கொள்கிறார்? அப்படி மகிழ்வுறும் இறைவன் தன் அடியார்களுக்கும் மற்றோருக்கும் எவ்வாறான உயர்ந்த நற்பயன்களை அளிக்கிறார்? இவை அனைத்தையும் எங்களுக்கு விளக்கமாக கூற வேண்டும். பரமசிவன் வெகு விரைவில் மனமகிழ்ச்சி கொள்பவர், அதாவது ஆசுதோஷி என நாங்கள் கேட்டிருக்கிறோம். கருணை கடலான அவர் அடியார்கள் படும் துயர்களை காண சகியாதவர் என்றோ? நான் முகன், ஸ்ரீ நாராயணன், மகேஸ்வரன் என்னும் மும்மூர்த்திகளும் சிவனது திருமேனியிலிருந்து தோன்றியவர்கள் அல்லவா? அவர்கள் தோன்றிய விதமும் மற்ற சரித்திரங்களையும் உமையம்மையின் தோற்றம் மற்றும் திருமணம் பற்றிய கதைகளையும் கூற வேண்டும். அவர்களது இல்லறம் முதலிய திருவிளையாடல்கள் பற்றியும் மேலும் உள்ளதையும் கூற வேண்டுகிறோம். நீங்கள் குற்றம் காணா குணக்குன்றல்லவா? சூதர் கூறுகிறார், முனிவர்களே, நீங்கள் உயர்ந்த விஷயம் பற்றி கேட்டிருக்கிறீர்கள். அதுவும் பரமசிவனை பற்றியல்லவா கேட்டிருக்கிறீர்கள்? ஆகவே நீங்கள் பெரும் பாக்கியசாலிகள், புகழ்ச்சிக்கு பாத்திரமாகிறீர்கள். சிவபெருமானது திருக்கல்யாண குணங்களை சாத்விகம், ராஜசம், தாமசம் என்னும் முக்குணங்களின் பார்ப்பட்ட மனிதர்களையும் ஆனந்த கடலில் மூழ்கடிக்கச் செய்யும். ஆண்களோ பெண்களோ யாரையும் புனிதப்படுத்தும். கங்கை அகம்புறம் உள்ள மாசுகளை களைவது போல் சிவக்கதைகளை கேட்பவன், சொல்பவன் மற்றும் ஆசையோடு கேட்க துடிக்கும் மக்கள் ஆகிய அனைவரையும் தூய்மையாக்கும். அந்தணர்களே, சிவனது திருக்கதைகளை கேட்டு போதும் என்று எவன்தான் கூறுவான்? ஒருவேளை பசுக்கொலை புரியும் தீவினையாளன் கூறினாலும் கூறுவானாக இருக்கலாம். உலகியல் பற்றை துறந்த சான்றோர்களும் சிவபெருமானது திருக்கல்யாண குணங்களை அவாவுடன் கேட்டு மகிழ்கின்றனர். ஏனெனில் அவரது திருக்குணங்கள் உலகியல் பற்று என்னும் பெருநோய்க்கு சிறந்த மருந்து, மனதிற்கும் செவிக்கும் இனிய விருந்து, விரும்பியதெல்லாம் தரும் கற்பகத்தரு. சம்போர் குணானுவாதாத் கோ பிரஜயே கோ பிரஜேத புமான் விஜாகா வினா பசுக்ரம் திரிவித ஜனானந்தகாராத் சதாஹா கீயமானோ விதிருஷ்ணைச்ச பவரோகௌஷதோபிகி மனஸ்ரோத்ராதி ராமச்ச யத சர்வார்த்ததசபை. சான்றோர்களே, நீங்கள் விடுத்த வினாக்களுக்கு ஏற்ப ஏதோ என் புத்திக்கு எட்டியவரை சிவனது திருவிளையாடல்கள் பற்றி கூறுகிறேன். நீங்கள் அனைவரும் கவனமாக கேளுங்கள். நீங்கள் இப்பொழுது கேட்பது போலத்தான் முன்பொரு சமயம் சிவஸ்வரூபரான ஸ்ரீமன் நாராயணது ஏவலால் நாரத மகரிஷி தன் தந்தையான பிரம்மதேவரிடம் கேட்டார். தன் தனையன் நாரதர் கேட்கவே மனம் மகிழ்ந்த சிவபக்தரான பிரம்மதேவர் மகனான நாரதரை கொண்டாடி மகிழ்வித்து சிவபெருமானது திருப்புகழை கூறலானார். முன்பொரு சமயம் பிரம்மதேவரது திருமகனான முனிஸ்ரேஷ்ட ஸ்ரீ நாரதர் மனதை ஒருநிலைப்படுத்தி தபம் செய்யலானார். இமயமலையின் தாழ்வரையில் ஓர் அழகான குகை, அதன் அருகே தேவநதியான கங்கை வேகமாக பாய்ந்து ஓடுகிறது. அங்கு அழகே நிரம்பிய திவ்யமான ஓர்

தன் திறமை அனைத்தையும் வெளிப்படுத்தினான். வசந்தனும் செருக்கி பல பல கலைகளை செய்தான். ஆனால் நாரதரின் மனம் துளியும் சலிக்கவில்லை. சிவபெருமானது திருவருளால் காமன் வசந்தனது முயற்சிகள் யாவும் வீணாயின. அவர்களது செருக்கும் நலிந்தது. சௌனகாதி மகரிஷிகளே, இதன் காரணம் தெரிகிறதா? சிவன் அருளாலே காமனது காமனை நாரதரிடம் பலிக்கவில்லை. முன்பொரு சமயம் இங்குதான் சிவபெருமான் தவம் செய்தது. முனிவர்களது தவத்தை கெடுக்கும் காமனை எரித்ததும் இங்குதான். தன் கணவன் காமன் இறந்தது கண்டு அறற்றிய ரதிதேவி காமனை உயிர்ப்பிக்க தேவர்களை வேண்ட அவர்களும் அகில உலகிற்கும் நலமே விழையும் சிவபரம்பொருளை வேண்டினர். இறைவனும், தேவர்களே, சிறிது காலம் கழித்து மன்மதன் பிழைத்தெழுவான். இங்கு நின்று கொண்டு நாற்புறமும் எவ்வளவு தூரம் வரை ஒருவன் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் வரை காமதேவனது கணைகளின் திறமை செல்லாது என்பது நிச்சயம். ஆகவே இங்கு அவனது திறன் வீணே ஆகும். இறைவன் கூறியபடி இங்கு நாரதரது தவத்திற்கு மன்மதனால் இடையூறு செய்ய இயலவில்லை அல்லவா? காமனும் வசந்தனும் வந்தபடியே சொர்க்கம் சென்று இந்திரனிடம் முனிவரின் பெருமையையும் தான் அடைந்த தோல்வியையும் கூறிவிட்டு அவனிடம் அனுமதி பெற்று தன் இருப்பிடம் சென்றனர். இந்திரன் வியந்தவாறே நாரதரை புகழ்ந்தான். ஆனால் சிவனது மாயையில் சிக்கி மயங்கியதால் நாரதருக்கு தனது முன் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை நினைவிற்கு கொண்டு வர இயலவில்லை. உண்மையில் இவ்வுலகில் சிவபெருமானது மாயையை அறிவதென்பது எவ்வுயிர்க்கும் இயலாததொன்றே. அவரது திருவடி தாமரைகளில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அடியவர்களைத் தவிர மற்ற உலகினர் அனைவரும் அவரது மாயையில் சிக்கி தவிப்பரே ஆகும். துர்கேயா சாம்பவி மாயா சர்வேஷாம் பிராணிநாமிக பக்தம் வினார்பிதாத்மானம் தயா சம்மோஹியதே ஜகத்து என்று சொல்லும்படி நாரதரும் சிவபெருமானது திருவருட்கணையினாலேயே வெகு நாட்கள் தவத்தில் லயித்திருந்தார். தான் செய்த தவம் முழுமை பெற்றுவிட்டதென்று நினைத்த அவர் தன் தவத்தை முடித்துக் கொண்டார். சிவ மாயையில் மயங்கி தன் நிலை மறந்த நாரதர் மன்மதனையே உண்மையில் வெற்றி கொண்டோமே என்றெண்ணி சற்றே செருக்கடைந்தார். மன்மதனை வென்றது பகவானது மகிமையால் என்பதை அவர் மறந்தார். இவ்வாறு மாயையில் மயங்கி மதியிழந்த நாரதர் தான் காமனை வெற்றி கொண்டதை கூற கைலாயம் சென்றார். அச்சமயம் அவர் சற்றே செருக்கி இருந்தார். கைலி சென்று பரமசிவனை வணங்கி தானே உயர்ந்தவன், தானே தான் மன்மதனை வெற்றி கொண்டவன் என்று எண்ணி செருக்கி நடந்தது அனைத்தையும் பரமனிடம் எடுத்து கூறினார். அவர் கூறியது அனைத்தையும் திருச்செவி சாற்றியருளிய சிவபரம்பொருள் தனது மாயையில் மயங்கியதாலேயே மதனனை வெற்றி கொண்டதன் உண்மை காரணத்தை அறியாது தனது அறிவையும் இழந்து நிற்கும் நாரதரை கண்டு பின்வருமாறு கூறலானார். ஸ்ரீ ருத்ரரான சிவபெருமான் கூறுகிறார், அப்பா நாரதா, நீயோ சிறந்த அறிவாளி, நீ மிக்க புண்ணியசாலி. நான் சொல்வதை கவனமாக கேள். இனிமேல் எங்கும் எப்பொழுதும் இப்பொழுது என்னிடம் கூறிய மாதிரி கூறிவிடாதே. அதிலும் முக்கியமாக ஸ்ரீ நாராயணன் எதிரில் இந்நிகழ்ச்சியை பற்றி கூறிவிடாதே. வேறு யாரிடமும் கூட கூறிவிடாதே. நீ பெற்ற சித்தியை பற்றி எவரிடமும் கூறாதே. அது ரகசியமானது. நீ எனக்கு மிகவும் அன்பான அடியவன். ஆகவேதான் இதை கட்டாயப்படுத்தி சொல்லுகிறேன். நான் கட்டளையிட்டு சொல்வதன் காரணம், நீ விஷ்ணு பக்தன், இருந்தும் எனது அடியவன். நாரதரிடம் இவ்வாறு பலப்படியாக கூறியதோடு நடந்த நிகழ்ச்சியை மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். சிவ மாயையில் சிக்கி மயங்கிய நாரதர் சிவனது அறிவுரைகளை தனக்கு நன்மை பயப்பனவே என்று கொள்ளவில்லை. இப்பொழுது நாரதர் பிரம்மலோகம் சென்று பிரம்மதேவரை வணங்கி, தந்தையே, நான் எனது தவ வலிமையால் காமனை வெற்றி கொண்டு விட்டேன் என கூறினார். இதை செவியில் கொண்ட பிரம்மதேவர் சிவனது திருவடி கமலங்களை சிந்தித்து வணங்கி இதன் உண்மையான காரணத்தை அறிந்து தன் மகனிடம் இனி இதை பற்றி எங்கும் கூறாதே என்று தடுத்தார். சிவனது மாயையில் மயங்கியதால் மனதில் செருக்கு முளைவிட தன் இயல்பான அறிவை இழந்த நாரகர் தனது முழு விருத்தாந்தங்கத்தையும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிடம் கூற ஸ்ரீ வைகுண்டம் சென்றார். நாரத முனிவரை கண்ட பகவான் எழுந்தோடி வந்து மார்புறத் தழுவினார். முனிவர் வந்துள்ள காரணத்தை இறைவன் முன்பே அறிந்தவர் ஆதலால் நாரதரை தனது ஆசனத்தில் அமரச் செய்து சிவபெருமானது திருப்படிகளை மனதில் தியானித்தவாறே கேட்கலானார். ஸ்ரீ விஷ்ணு கேட்கிறார், அப்பனே, நீ இப்பொழுது எங்கிருந்து வருகிறாய்? இங்கு வந்த காரணம் என்னவோ? முனிவரே, நீங்கள் புண்ணியவான். தங்களது வருகையால் நான் தூய்மை பெற்றேன். பகவான் கூறியதை கேட்டு மதத்தால் மயங்கி செருக்குற்றிருந்த நாரதர் தனது முழு விருத்தாந்தத்தையும் சற்றே செருக்கிய நிலையில் பகவானிடம் கூறினார். நாரதரது செருக்கான சொற்களை கேட்ட பகவான் ஸ்ரீ விஷ்ணு மனத்திரையிலேயே அவரது காமதேயத்தை பற்றிய உண்மையான காரணத்தை முழுமையாக அறிந்து மேலும் கூறலானார். முனிசிரேஷ்டரே, தாங்கள் கொடுத்து வைத்தவர் தவத்தின் பொக்கிஷம். தங்கள்

0: இதயமோ பறந்தது. பக்தி, ஞானம், வைராக்கியம் அற்றவர்களது மனத்தில் அனைத்து துன்பங்களுக்கும் தோற்றுவிடமான காமம், மோகம் முதலிய மனோவிகாரங்கள் வெகு விரைவில் குடிபுகும். நீங்களோ நைஷ்டிக பிரம்மச்சாரி, ஞானமும் வைராக்கியமும் எப்பொழுதும் உங்களுடனே இருப்பவை. அப்படி இருக்க தங்களிடம் காமத்தின் விகாரம் எவ்வாறு தோன்றும்? நீங்களோ பிறவி தொடங்கி எந்த ஒரு வேற்றுமை எண்ணமும் இல்லாது தூய மனத்துடன் இருப்பவர். இவ்வாறு பகவான் ஸ்ரீ ஹரி கூறிய அனைத்தையும் செவியுற்ற முனிஸ்ரேஷ்டரான நாரதர் உறக்கச் சிரித்த வண்ணம் மனதாலேயே பகவானுக்கு அஞ்சலி செலுத்தி பின்வருமாறு கூறலானார். இறைவா, தங்களது கருணை என் பக்கம் இருக்குமானார், காமதேவன் தன் ஆளுமையை எப்படித்தான் என் மீது செலுத்த முடியும்? இவ்வாறு கூறி பகவானது திருவடிகளை தடையார வணங்கி மனம் போல எங்கும் உலாவரும் நாரதர் அங்கிருந்து வெளிச்சென்றார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருப்படையாட்சி திருத்தில்லையில் அருளியது. சீவ உபாதி ஒழிதல். நாட்டை ஆளுகின்ற அரசனுக்கு நால்வகை படைகள் எந்த அளவிற்கு இன்றி அமையாதனவோ அந்த அளவிற்கு இறைவனை அடைய விரும்பும் அடியவருக்கு ஆத்மசாதனங்களே நல்லதொரு படைகளாகும். இவையே திருப்படைகள் எனப்படுகின்றன. இறைவன் எதிர்வந்தருளி உள்ளத்தினுள் புகும்போது உயிர் குறித்த உபாதைகள் அனைத்தும் ஒழிந்துவிடும் என்னும் உட்கருத்தினை கொண்டு மாணிக்கவாசக பெருமான் திருப்படையாட்சி என்னும் இப்பாடல்களை பாடியுள்ளார். இது 8 பாடல்களை கொண்டதாகும்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: எங்க ஒரு சர்ச்சை இருக்கு, நம்மளால நடந்துட்டு முடியாது, அழிஞ்சிட்டேதான் இருக்கும். சிவஞான போலும் மொழிவேற்பா இல்லையா, அதான் விவகாரம். மாதவ சிவஞான ஓங்கி அடித்த மொழிபெயர்ப்புனோதே தான் அவருடைய வாக்கியத்துக்கு மேல அப்பீல் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பது. அவர் அந்த காலத்து சொன்னால் இப்படி சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் அவள் அது அது என்னும் இருக்கிறது. அதற்கு சிவஞானவனம் மதசூத்தன் என்ன சொல்றது, ஸ்திரீபம் நகம் சரி நகம் சாரித்தாது காரிய தரிசனாது, ஸ்ரீபம் நகும் சாரித்தாது ஜகதக காரிய தரிசனாது, அஸ்தி கர்த்தா சகுத்தைதக ஸ்ரிஜத் அஸ்மாத் பிரபுர் ஹரஹ. அதாவது அங்கே ஸ்ரீபம் ஆண் பெண் அலி என்று சொல்றாங்க, இங்க அது சொல்ல இங்க அலி ஆனு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு வழக்கே கிடையாது ஆகமத்துல. இவர் சும்மா ரவுர வாகனத்தில் இருக்கு அப்படி இருக்கு, சும்மா டா விட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் கிடையாது. அத ஸ்திரீபம் நகுசதாதித்தாரு ஜகஜக காரிய தர்சனார். இந்த மூன்று பகுப்புடைய இந்த உலகம் காரியப்பாடுமயன். அஸ்தி கர்த்தா, அதுக்கு கர்த்தா வச்சம் வேண்டும். அவன் யாருன்னா பிரபுர் ஹரஹ. இந்த ஹரம் என்ற சொல்லுக்கு அழிப்பவன் என்பது ஒரு பொருள். ஆனால் உலகத்தை அழிப்பவன் யாரோ அவன் தான் சொல். எங்கே ஒடுங்கியதுக்கும் அங்க என்ன வரணும், ஒடுங்கிய நல்லது உற்பத்தி இல்லை சொன்னான போட்டார். அது எப்படி சார், ஒரு என்கிட்ட ஒரு பேரன் தான் கேட்டான், அது எப்படி ஒடுங்கிய உற்பத்தி இல்லைன்னு வேற வரக்கூடாதோ. இப்ப அவனுக்கு புரிய மாறு ஒன்று சொல்லணும். உங்க அம்மா ஒரு நகையை ஒரு சின்ன பெட்டி கூட வைக்கிறார், அந்த பெட்டியை இன்னொரு பெரிய பெட்டி கூட வைக்கிறார், அந்த பெரிய இன்னும் பெரிய பெட்டியை ஒரு ஒரு இன்னொரு பெரிய பெட்டி கூட வைக்கிறார். எடுக்கும் போது எப்படி எடுக்கிற, கடைசியில் வச்சுதான் முதல்ல எடுக்கிற, கடைசியில் முதல்ல வச்சது தான் கடைசியில் எடுக்கிற, முதல்ல எது வைக்கிறோமோ அதுதான் முதல்ல எடுக்க, கடைசியில் வச்சத முதல்ல எடுக்கிற. இது புரிய வேண்டாம். போ ஒரு பாத்திரத்தில் மாங்காய் இருக்கு, பெரிய மாங்காய் சின்ன மாங்காய் பொடி மாங்காய்லாம் இருக்கும். முதல்ல மாங்காய் பெரிய மாங்காய்லாம் இந்த பாத்திரத்துக்குள்ள வைக்கிறோம், இப்போ நடுத்தர மாங்காய் ரொம்ப சிறிய மாங்காய் தான். இப்போ முதல்ல வச்சதான் முதல்ல எடுக்கணும், அடிப்பு அவனுக்கு எடுக்க முடியுமா, கடைசியில் வச்ச மாங்காய் தான் முதல்ல எடுக்க முடியும். அது ஒழுங்கின் அல்லது உற்பத்தி இல்லை. அந்த மாதிரி எப்படி ஒழுங்கத்தோ அப்படிலாம் உற்பத்தி, அதுதான் பிரபு ஹரஹா என்று சொல்றது. அழிப்பவன் எவனோ அவனை கடவுள். இது ஆகமத்திலே கிடையாது, சும்மா இவங்கெல்லாம் டாவிட்டு இருக்காங்க. எங்க ஆசிரியர் சிவஞானபுரம் தமிழ் மொழி இருக்கணும்லேன்னு நிறைய எழுதியிருக்கார் காரணகாரியெல்லாம். அவங்களாம் படிச்சிருப்பீங்கன்னு படிச்சுக்கலாகவே படிக்கல, அது அது வந்து பேசிட்டிவ்லாம் இருக்கார் வீவில். நம்ம ஒரு பெரியவர் தெரிய தெரியுமா, பாண்டியன், அவர் இருக்கார். அவர் நெகட்டிவ் பாயிண்ட்ல அடி நொறுக்கியிருக்கார். அதாவது பரமதகண்டான் சமரஸ்தாபனம் சமயத்துக்கு ஒரு இலக்கணம். அவனை பத்தி சொல்லாத, உன் சித்தாந்தம் என்ன அதை மாத்திரம் சொல்லிட்டு போ, அது எப்படி சொல்ல முடியும். அவன் சொன்னதில் உள்ள பொருந்தாதவற்றை சொல்லிய பின்புதான் என்னுடைய கருத்துன்னு சொல்ல முடியும். ஒருவன் எழுந்து ஒரு கருத்தை சொல்றான் சொன்னா அந்த கருத்தில் உள்ள பொருந்தாதவற்றை முதல் சொல்லணும், அதான் பரமரகண்டம். அதுக்கப்புறம் என்னை சுவாமரஸ்தாபனம் என்னுடைய கருத்து சொன்னா நிற்கும். அவன் சொல்றதே டச் பண்ணாம எங்க அதையே சொல்லிட்டு இருந்தானா, ஜனையாட்டு போக வேண்டுவான் அப்படின்றது. பரமதகண்டான் சுவாமி பாத்தனுடைய எல்லா மதத்திற்கும் ஒரு இலக்கணம், சம மதத்துக்கு மாத்திரம். எல்லா மதங்களும் பரமதம் கண்டுகள். அத்வைதத்தை எடுத்தாம துவைதத்தை நோறுக்கிறான். அப்புறம் துவைதக்காரன் பண்ணனா அத்வைதத்தை நோறுக்கு நோறுக்கு நோக்கிறான். நாம நான் அதாவது சங்கற்பனராகணத்துல நாம அத்வைத போட்டு நறுக்கிட்டேன். இதெல்லாம் சொல்பம் தெரிஞ்சு வச்சு நான் உதாரணம் பார்த்தேன். மாத்துவ சித்தாந்தம் இது ஒரு நூல் பசு பார்த்தேன். எப்போ நம்மளால கிட்ட போக முடியாது. அத்வைதியை பிடிச்சா நொறுக்கு நொறுக்குன்னு இருக்கிறோம், ஏன் நொறுக்கிறான். அதான் இவங்களுக்கு பிடிக்காது. ஆக எல்லா மதத்தினுமே பரமத கண்டனங்கிறது உண்டு. அப்புறம் சிவஞானம் வரான். நீங்க சொல்றது ஆகமத்திலே கிடையாது சார், உதாரணத்திலே கிடையாது, ஆகம வழக்கே இல்லை. என்னடா இப்படி சொல்லிவிட்டானே சொல்லி இப்படி யோசிச்சுட்டே இப்படி புசத்தை புரட்டிட்டே இருந்தேன். அதுல சுவயம்பவ ஆகமான ஒரு ஆகம், அதுல ஒரு வாக்கியம் வருது. ஸ்ரீபுன் அகிம்சகாச்சாரம் ஜெகத் சர்வம் கிரமேணதம் ஸ்திதை சம்ஹாரதோ விப்ராஹ சர்வதா கர்த்திருபூர்வகம் அநாதி முக்த சித்ரூப கிருத்ய கர்த்தா ஹர பிரபு. சிவஞானவர் அது அப்படியேதான் இங்க ஸ்திரீபும் நகுசகாக்கியம் ஜெகத் சர்வம் கிரமேணதம் இந்த உலகம் அனைத்தும் இந்த முறைப்படிதான் இருக்கிறோம். ஸ்திதி சம்ஹாரதோ விப்ராஹ சர்வதா கர்த்திருபூர்வகம் அவ்வளவும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. அநாதிமுக்தா இதை செய்யறவன் யாரு? அநாதிமுக்தன் பின்னால் பார்த்தோம். ஒரு வந்தது சித்ரூபா சித்ரூபன் கிருத்ய கர்த்தா செய்கிற கர்த்தா யாரன ஹரஹா பிரபு. காரியரூபேன யத் திருஷ்டம் ஜெகத் சர்வம் சராதரம் இந்த உலகத்துள்ள அத்தனை சரம் அச்சரங்கள் அனைத்தும் காரியப்பாடுட மயன் என்ன தது உற்பத்தி கிரமேனேவ மகாஸ்வாபே புலி அது உற்பத்தி கிரமணத்தான் சம்ஹாராகும். வாசுளம் என ஒரு ஆகமம் அதுல ஸ்திரீ ரூபார் செய்வ பும் ரூபாகா ததாச உபய ரூபகாக ஸ்ரீரூபமாகவும் பும் ரூபமாகவும் அடுத்த ரூபமாகவும் இருக்கிறது. சரிவேத தேவதா ரூபாக பிரத்யேகம் வர்ண ரூபகாக அத பௌஷ்கராகமத்துல என்ன சொல்றாருன்னா பேஷாம் ஏகா பராயோனி யத்தேஜ பரமேஸ்வர நிமித்தம் ஈஸ்வர தேஷாம் உபாதானம் ச பிந்துகம் நிமித்த காரணம் சிவனே ஈஸ்வர. இந்த ஈஸ்வரன் என்ற சொல் நம் பரமேஸ்வரனையே குறிக்கும். தலைவரா எல்லா சாமிக்கும் குறிக்காது, உங்க சாமிக்கு மாதிரி குறிக்குமா? இல்லவே இல்லை. ஈஸ்வரன் என்ற சொல் நம்ம பரமேஸ்வரனுக்கே குறிக்கும் என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய. இப்ப வேண்டாம், கேரளாவுக்கு போனேன்னா விஷ்ணு ஸ்தலங்களாக அந்தந்த பெயர் சொல்லி சொல்லுவான். ஆனா சிவன் ஆலயத்துக்கு மாத்திரம் ஈஸ்வரன் கோயிலுக்கு போறாங்க. சிவன் கோயிலுக்கு போறேங்க இல்ல மேடம், ஈஸ்வரன் கோயிலுக்கு போறேன். அப்ப இவர்கள்லாம் ஈஸ்வரன் இல்லையா? இல்ல. ஆகையினால அந்த ஈஸ்வர சப்தம் பரமேஸ்வரனையே குறிக்கும். அடுத்து ஆறாவது சூத்திரம் இரண்டாவது அதிகாரத்துல வாக்கு மனாதீத கோதரமான் என்ற அறிவே சித்தாயுள சிவம் என்று உணர்பாற்றுன்னு அது வரும். ஆறாவது சூத்திரம் இரண்டாவது அதிகாரத்துல வாக்கு மனாதீத கோதரமான் என்ற அப்பொருளே வாக்கு மனங்களுக்கெல்லாம் எட்டாத அப்பொருள் தானே சித்தாயுள சிவம் என்ற அந்த ஒரு இதுதான் சித்தாயு சிவம் என்று உணர்பாற்று. இது எங்கிருந்து வந்தது? வாச்ச வாசக ராகித்யம் வாங் மனோதீத கோச்சரம் அசிங்க விஸ்வதா வாக்கிய வாக்கியம் தான். சிவஞான போர்த்து சொல்லப்பட்ட உதாரண வெண்பாக்கள் மற்ற வாக்கியங்கள் பூரா ஆகமத்தில் உள்ளது வாக்கியம் அப்படியே வந்துடும். அதனால நீ முதல் பணியின சூத்திரங்க மொழிபெருப்பா மொழியற்பான்னு தேவையில்லை. இன்னி உள்ள இருக்கிற விஷயமும் தான் இங்க உள்ள விஷயம்தான்.
3: அது ஒரு மாத்திரம் இல்ல, சம்ஹாரம் எதுக்காக ஏற்படுது,
2: ஏன் அழிக்கணும்? இப்போ நாம ஒரு
3: காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் போதே அந்த காரியத்தோட ஒரு அழுப்பு வந்திருக்கு.
2: இன்னைக்கு வேண்டாம், ரொம்ப டயர்டா இருக்கு. ஏ டிவி இன்னைக்கு நல்லா நாடகம்டா போட போறான், எனக்கு என்ன ரொம்ப டயர்ஸ், நான் வரல. அப்போ இதே இது உடலுக்கு ஏற்படுன்ற அதே மாதிரி உயிருக்கும் ஏற்படுவான். எப்படின்னா புல்லாகி கூறாய் குருவாய் மரமாகி பல்விருமையாய் பாம்பாய் கடவாய் என்ன லாபமோ பிறகு எடுத்து இழைப்பாரினேன், அம்போ இழைப்பாரின், உயிருக்கும் இழப்பு வரும். அந்த இழைப்பு நீங்குவதற்காக அது சம்ஹாரம், ஒடுக்குதல் என்பது. இத ஜீவானாம் ஜனனம் மரணம் ஜாதா ஜாத சாந்தி விஸ்ராந்தர். ஜீவர்கள்னா ஜனன மரணத்தினாலே அவர்களுக்கு அழைப்பு வருவதன் இழைப்பு வருவதனாலே விஸ்ராம் ஜத்தம் இழைப்பாடுவதற்காக இருக்கிறது. உபசம்ஹாரம் அஸ்து புனக பிரபஞ்ச காரணம் கிமார்த்தம். இப்படி சங்கப்மா அதாவது செயல் ரெண்டு பேருன்னு சொன்னோம். சங்கல்பம் மாத்திரையினால் செய்வது கருவிகரணையினாலே செய்யக்கூடியது. நாம தான் கருவிகணங்களோடுதான் காரியங்களை செய்ய முடியும். இறைவன் நினைத்த மாத்திரை செய்யக்கூடியவன், சங்கல்ப மாத்திரையை செய்யக்கூடியவன். அட மூர்ஜத்தம் சக அஸ்ய ஜாயதே. இவ்வுலகம் அவயவ பகுப்புடையன், இவ்வுலகம் அவயவ பகுப்புடமையன் ஆடை போல சிவஞான போட்டு யதாவஸ்திரம் ததோபூயார். அதான் அப்படியே எப்படின்னு கர்த்தம் திவிதம் நிப்பராக சங்கல்பமா சங்கல்பாத்கரணாதபி நகி சன்ம நகி சங்கல்ப மாத்திரேன குலாலை சிவசங்கல்ப மாத்திரேன விந்து சோபந்த தரசன. கர்த்தம் ரெண்டு விதம், தொழில் அதாவது கருவிகலங்களோடு செய்வது, சங்கல்பம் மாத்திரையிலே செய்வது. நகி சங்கல்ப மாத்திரேன குலாய், பொய்யவன் வந்து சங்கல்ப மாத்திரைதான் செய்ய முடியாது, கருவிகுணங்களை வைத்துதான் செய்யணும். ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லை, சிவசங்கல்ப மாத்திரேன விந்து சோபகரண சதா. அவர் சொல்ற இவ்வுலகம் பல்வேறு வகைப்பட்டதாகலின் சிவஞானபுத்திர வருது. இது எங்கிருந்து வருது? நானா ரூபாக பரிச்சிதாக ஆகமத்தில் சொல்ல வாய்க்கின்றான். அவயம் உலகம் இவ்வுலகம் அவயவ பகுப்புடமையன், இதுக்கு வாக்கியங்க இருக்கு. சய ச அவயவாக இவ்வுலகம் அச்சேதனமாகலின் அச்சேதாக மூத்தா சாவயவா ஸ்ததீவான் நானாரூப பரிச்சிதாக. எல்லாம் ஆகமத்தினதுதான், ஆகமங்களோட வாக்கியத்தான் அப்படியே இந்த சிவஞான போகத்துல சொல்லுகிறாங்க. ஆகையினால இந்த மொழிபெயர்ப்பா மொழிபெயர்ப்பு இல்லைங்கிறத ரெண்டாவது நீ சொன்னது பூரா இங்க இருக்கு, அதான் விஷயம். ஆகையினால சிவஞானவார சூத்திரம் மாத்திரம் இல்லை, அது சொல்லப்போட்டப்பட்ட இந்த உதாரண செயல்களோ மற்ற அத்தனையும் சிவஞானவாகமங்களிலிருந்து எடுத்து சொல்லப்பட்டது. அதுதான் இங்கேயும் என்ன சொல்லும், அவள் அவன் அவள் அது வேணும் அவைகளும் தொன்றும் இச்சிவனால் முத்திகள் சேர்த்துவாரில்லை. துவளரும் இம்முறை சுருதி கூறுமால் இவனடி வழிபடின் முத்தி ஏறுவாள். பண்ணுவது எவன் பல பரிந்து நெஞ்சினும் அந்நியதமை ஒழித்து அறமே ஏற்றுதி. பண்ணுவது எவன்பா எவன் பல பரிந்த நெஞ்சினும் அந்நியதமை ஒழித்து அரணை ஏற்றது. கொஞ்சம் நெஞ்சில இதுவரை யார் யார் வச்சிருந்தேனா தூத்துவரையில் அரணை மாற்றான்னு வச்சுக்கணும். இன்னதே வீட்டினுக்கு ஏதுவான், இதுதான் வழி உனக்கு. ஆமா, எனும் பொன்னுரை மனக்கொடு போலுவான் சிவி. இப்படி பொன்னுரை அவன் யாழன் சொன்னா சொல்லி முடியல, மகன மனக்கொடு புகழுவான். அதுக்கப்புறம் அந்த சிவி இந்திரன் இந்திரன் சொல்றான், என்ன சொல்றான், உறவனே அயன் அறிகுறவனே சிவன் புறவனே தந்ததாய் குறவனேயலாம் குறவனே என்று நூல் கூறும் உண்மையை உறவனே என்னிடை என்று காட்டினாய். நல்ல ஒரேஷன் எனக்கு செய்த அந்த குருங்கிற ஸ்தானத்துக்கு பொருத்தமா இருக்கும். எப்படின்னு, பிரம்மாவே குரு, விஷ்ணுவே குரு, சிவனே குரு, தந்தைதாய் குரு, எல்லாம் குருக என்று நூல் கூறும் உண்மை அப்படி சாஸ்திரம் சொன்னத எனக்கு சொல்லிட்டேன். அது வளமுடியல. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு சிவோ சிவனே குரு, குரு மந்திரோ குருவே மந்திரம்,

0: எல்லாமே குருதான். குரு சர்வம், குருஸ்தத்துவம், குரு தேவ பரசிவா. சர்வம் அவனே, தத்துவம் எல்லாம் அவனே. குருரே குரு தெய்வ பரசிவா, குருதான் சிவம், சிவன் தான் குரு. எங்க ஒரு தீட்சை பரணன்னு வந்தார், வந்து பேச காட்டினா கதையெல்லாம் பேசு. நீ ஆறுமா என்ன பண்ணு? நான் ஆசிரியரா இருந்து ஓய்வு பெற்று இருக்கேன். அப்படியா? நான் தீட்சை பண்ணுங்க. நீ சிவராத்திரி நினைக்கு வந்தா நல்லது, தனி நாள்ல வந்தானா அதுக்கு செலவு தான் ஜாஸ்தி இருக்கு. அதனால சொன்ன உடனே ஒரு 10 ரூபா நீட்டி எனக்கு தீட்சை பண்ணுங்க. நாளவா ஏந்திரணும், உட்கார், வெளியே போகணும். எக்காலம் உனக்கு தீட்சை கிடையாது. மந்திரராஜமாகிய பஞ்சாட்சரத்தை ஒரு 10 ரூபாய்க்கு விலை இருக்கு. கோடிக்கணக்கான மதிப்பிட முடியாத அந்த அந்த கட்ட பென்ஷனே 5000 வாங்குவார் ஆசிரியர். இன்னைக்கு பையன் பென்ஷனே 12000 10 ரூபா முடியும். வேறு சொல்ல அப்படி இருக்கு காலம். இங்க என்னடானா குரு தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதான் பின்னாசன். மந்தரம் அக்ஷர ரூபேன சிலா ரூபேன தேவதான குரும் மானுஷ ரூபேன யோ வேத்தி நரகம் இருக்கு. மந்திரம்லாம் வெறும் எழுத்துதான் என்று நினைக்க எவன் நினைக்கிறானோ, இந்த சாமி தான் கல்லுன்னு எவன் நினைக்கிறான், சிலா ரூபேன எல்லாம் கல்லுதான் எவன் நினைக்கிறானோ. குரும் மானுஷ ரூபேன மனுஷன் ஜாயா நம்ம மாதிரி மனுஷன் தான் அவன் அவனு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு நரகம். ஆனா வேற ஒண்ணும் கிடையாது. குபேர் குரு சிவேருஷ்ட குரு புத்ராதா குரௌருஷ்டேன கஷ்டன. சிவருமான் கிழைத்த பாவத்தை குருவினால் நீக்க முடியும். குருவி நீத்த இடத்துல பாவத்தை சிவனாலும் நீக்க முடியாது. அவன் எனக்கு பவர் இல்லைன்றான். அவன்கிட்ட போய் இந்த மாதிரி என் போர்ட்போலியோ இல்லை, என் போர்ட்போலியோ அது வரல முடியாது போயிட்டு வாண்டுவான். ஆகினாலும் எல்லாம் ஆகும். அகலமாய் ஆறி வருது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தே வர தானாக தந்ததென்று உந்தே. அதாவது ஆன்மாக்கள் 3 விதம், விஞ்ஞானகலர் பிரயாகலர் சகலம். 3 மலம் ஆணவம் கண்மம் மாயையாகிய 3 மலம் உடையவர்கள் சகலர். ஆணவம் கண்மம் மாற்றம் உடையவர்கள் பிரளயாகலர், ஆணவம் மாற்றம் உடையவர் விஞ்ஞானகலர். இவர்களுக்கு பரமேஸ்வரன் அருள் செய்வான், எப்படி செய்வான்? விஞ்ஞானகலருக்கு அறிவுக்கு அறிவாயிரண்டு உணர்த்துவன், பிரளயாகலருக்கு உமாமகேஸ்வராதி மூர்த்தங்களின் மூலமாக நின்று உணர்த்துவான். சகலருக்கு எப்படினா மானுஷ உருவத்தில் இருந்தான், மானுஷ உருவத்தேனாக நேரம் வரமாட்டான். எங்க வந்துட்டான் போயிட்டான்லாம் சும்மா கரை விடாதான், அவன் நிச்சயம் வர முடியாது. மனுஷ குருவினுடைய மானுஷ உருவத்தில் இருந்தான், குருவினுடைய அறிவிலே தங்கியிருந்து அவன் அனுகிரகம் செய்வான். அந்த இடத்துல அவனை மனுஷனா பார்க்கக்கூடாது. அதான் சிவே குருவும் மானுஷ ரூபேன நரகம் ரகேது. ஆகையினாலே அந்த குரவனே அயன் அரி அரி குரவனே அயன் அரி குரவனே சிவன் குரவனே தந்தைதாய் குரவனேயலாம் குரவனே என்று நூல் கூறும் உண்மையை குரவனே எனிதை என்று காட்டினாய். உன் பெருங்கருணையால் குருதி உற்றுளேன், உன்னுடைய கருணையினால எனக்கு ஒரு இன்பொழும் எவ்விடத்துவிதிப்படி பொன்பொறி சடையனை போற்றுமாறிடு அன்பழும் அடி எனக்கு கருணை சென்றதும். இதெல்லாம் சொல்லிக்கல, உன்னுடைய பெருங்கருணையாத உறுதி பெற்று வாசம்தான். இன்பொழும் எவ்விடத்து எவ்விதிப்படி பொன்பொறி சடையனை போற்றுமாறு, அதனால் இன்பத்தோடு ஆர்வத்தோடு எந்த விதிப்படி நான் இன்னால் அவனை போற்றுவது, சடையனை போற்றுமாறு என்று அன்படும் அறிஞருக்கு கருணை என்று எப்படின்னு இங்க சொல்லணும். எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லி கேட்கிறேன். அதை எப்படி செய்யணுங்கிறத வரும் வாரங்களில் சிந்திப்போமாக. வான்முகில் வழாது பெய்க மதிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாது இகழ்வாழ் நான் மறை அரங்கை ஓங்க அச்சவம் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நீதி இழங்குக உலகம் மேன்மைகள் செய்வ நீதி இழங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி இழங்குக உலகம் நம பார்வதி
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல். வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவ சிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிக்கே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோகக் கொழும் தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியணைகள் போற்றி. திருச்சிற்றம்பலம் பெரியோர்களே, குருநாதர் திருவாதவரடிகளுடைய புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குருநாதர் திருவாதவரடிகள் திருப்பெருந்துறையிலே தன்னை ஆட்கொள்ள வந்த கருணைக்கடலாகிய ஆத்மநாத சுவாமியினுடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறார். பெருமான் திருப்பெருந்துறை என்ற திவ்ய க்ஷேத்திரத்திலே வேதமே குருந்த மரமாக விளங்குகின்றது. அந்த மரத்தின் மூலத்திலே அடியிலே ஒளிசை மாறுடமாக மனித உருவத்திலே இரண்டு திருக்கரங்களோடு 999 சீடர்கள் புடைசூழ சின்முத்திரையோடு பெருமான் அமர்ந்திருக்கின்றான். கையிலே சிவஞான போதம் என்ற நூலினை தாங்கியிருக்கின்றான் என்று நம்முடைய இந்த புராண ஆசிரியர் கூறுகின்றார். வந்திருக்கின்ற நம்முடைய குருநாதருடைய அதிதீவிர பக்குவத்தை பார்த்து ஆன்மநாத பெருமானுடைய தலைமைச் சீடராக இருக்கின்ற ரௌக்ஷாயனர் என்ற பெரியவர் கனவு நிமித்தம் போன்ற காரணங்கள் பற்றாது தீவிர அதிதீவிர சக்தி நிபாதம் கொண்டிருக்கின்ற இந்த உயிரினை குருநாதா தாங்கள் உடனே ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய பெருமானம் அதற்கு இசைந்தார். அந்த தீக்ஷா கிரகம் இன்றைக்கு ஒரு பூர்வாங்க நடக்கிறது நம்ம ஊரில். நாளைக்கு காலையில் ஒருத்தருக்கு சிவாச்சாரியராக தீக்ஷா ஆக போகிறது. அதற்கான காரணங்கள் அது காரியங்களாக இங்கே ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு ஒரு தீக்ஷா கிரகம், தீட்சை செய்ய வேண்டிய ஒரு குடில் திருக்கோயில் பெருமான் எழுந்தருள்வதற்கென்று ரௌக்ஷாயனர் அமைத்தார். அந்த கோயிலிலே பெருமான் எழுந்தருளினான். அந்த பெருமானுக்கு நம்முடைய குருநாதர் நள்ளிரவிலே பூசைகள் செய்தார். செய்து அவரை அரிச்சித்து கையிலே ஒரு திருமலரோடு நிற்கின்றார். தொடர்ந்து பெருமானுடைய இசைவு பெற்று அரிச்சிப்பதற்காக என்ற வரையில் பார்த்தோம். பொற்றவி சிடையேமேவும் புண்ணியன் திருமுன் பயும்போது உற்ற கையுடனே வாதவூரர் அங்கு இருந்த பின்னர் என்று வரிசையன் 102 பாடல். திருப்பெருந்துறை அந்த சர்க்கத்தில் 54 பாடல். பெருமான் பலவிதமான தீட்சைகளையும் நம்முடைய குருநாதனுக்கு செய்கின்றான். அதில் முதலிலே நயன தீட்சை செய்தான், அருட்கண்ணால் பார்த்தான் என்று பார்க்கின்றோம். அருட்கண்ணால் பார்த்தல் முதல் தீட்சை. பிறகு வாசக தீட்சை, ஸ்பரிச தீட்சை என்பன நிகழும். பெருமான் அருட்கண்ணால் பார்ப்பதனால அந்த தீட்சையினுடைய கிரியா அம்சத்தினாலே 6 விதமான அத்வாக்கள் சுத்தி பெறுகின்றன என்ற பொருளை அடுத்த பாடலிலே சொன்னார். அந்த 6 அத்வாக்கள் சுத்தி பெற்ற காரணத்தினாலே அதன் விளைவு என்ன என்று கேட்டால், சஞ்சிதம் என்ற வினையானது தீர்ந்து போகும். சஞ்சிதம் என்பது ஈட்டி வைத்திருக்கின்ற வினை, அது தீர்ந்து போகும். 6 அத்வாக்கள் என்றால் என்ன என்று சுருக்கமாக பார்ப்போம். அத்வா என்ற வடமொழி சொல்லுக்கு வழி என்பது பொருள். நம்முடைய சைவம் என்ன சொல்லுதோ அது ரொம்ப ரகசியமானது. பெருமானுக்கு வழியாக இருப்பதே தடையாக இருக்கும், அதனை நாம் வழியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பெருமானுக்கு வழியாக இந்த உலகம் இருக்கின்றது. ஆனால் சக்தி நிபாதம் ஏற்படாத வரையிலும் பெருமானை சென்று அடைவதற்கு வழியாக படைக்கப்பட்ட உலகம் தடையாகத்தான் திகழும். அந்த தடையாக திகழ்கின்ற உலகத்தினுடைய தடையாக இருக்கின்ற தன்மையினை குருநாதன் தன்னுடைய தீட்சையினாலே போக்கியருளுவான். தீட்சையினாலே எந்த ஒரு பொருளும் அழிவு பெறாது, அது மாறி அமையும். புதிதாக ஒரு ஊருக்கு ஒரு தெருவுக்கு குடி போகிறோம். எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்மக்கிட்ட யோசித்து பழகுவாங்க. ஒரு சிலர் நமக்கு பகைவர்களாக அமைவதற்கும் வாய்ப்பு உண்டு. பகைவர்களாக அமைகின்றவர்களை நாம் நல்ல விதமாக பண்பாக பழகி நண்பர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பகைவனுடைய பகைமையை தீர்ப்பது நம்முடைய பயிற்சியே அன்றி பகைவனை தீர்ப்பது பயிற்சியாக. நாம் இந்த உலகத்திலே உடம்பிலே படைக்கப்பட்ட பொழுது, உயிர் இந்த உடம்பிலே புகுந்த பொழுதே ஐந்து பகைவர்களோடு சேர்ந்தே பிறக்கின்றது. அந்த ஐந்து பகைவர்கள் யாருன்னு நான் சொல்ல வேண்டாம். தான் விரும்புகின்ற இடத்திற்கு நம்ம இட்டு செல்லும் கண், காது, மூக்கு, சுவைக்கின்ற நாக்கு, தொடுதலை உணர்கின்ற தோல், இந்த இந்திரியங்கள் எங்கேயோ நம்மளை அழைச்சின்னு போயிடும். நாம சங்கரராமலிங்கேஸ்வரர் கோயிலில் சாரஷா பார்க்கலான்னு வீதியில் காலை வச்சுருப்போம். ஆனால் பயிற்சி வழக்கத்தினால நாம் எதை பயின்றிருக்கிறோம்? பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை, பாவத்தைன்னு சொன்ன. அப்போ அந்த பயிற்சியினுடைய மிகுதியினால கண்ணு நம்ம வேற எங்கேயாவது அழிச்சின்னு போயிடும், அல்லது காது வேற எங்கேயாவது அழிச்சின்னு போயிடும். சாத்திரங்களிலே ஒவ்வொரு புலன் வசப்பட்டு ஒவ்வொரு விலங்கினமோ பறவையினமோ உயிரினமோ அழிவதற்கு உதாரணங்கள் சொல்கிறார்கள். பார்வையினாலே விட்டில் பூச்சி அழிகின்றது, ஸ்பரிசம் தொடு உணர்ச்சியினாலே யானை அழிகின்றது, சுவை உணர்ச்சியினாலே துண்டிலை கடித்து மீன் அழிகின்றது என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒவ்வொரு புலனாலேயே இந்த உயிர்கள் அழியும் பொழுது ஐந்து புலன்களும் ஒரு சேர அமைய பெற்றிருக்கின்றன நம்மிடத்தில். நாம் அழிவதற்கு வாய்ப்பு ஐந்து மடங்கு, நாம் அழிவதற்கு வாய்ப்பு ஐந்து மடங்கு. அந்த நிலையிலே அன்றாடம் இறைவனை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற ஐந்து இந்திரியங்களுக்கும் சாத்திரத்தில் என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்கள்? ஞானேந்திரியங்கள்னு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். நம்மை பெருமானுடைய ஞானத்தை பெறவிடாது எங்கேயோ இட்டு செல்கின்ற இந்த இந்திரியங்களுக்கு நூலிலே என்ன பெயர் இருக்கின்றது? ஞானேந்திரியம் என்று பெயர் இருக்கின்றது. ஞானத்தை ஈட்டுவிக்கின்ற இந்திரியம். இந்த இந்திரியத்தினாலே நாம் ஞானத்தை பெறலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று அறிகின்றோம். அப்பொழுது உண்மையிலே இவை படைக்கப்பட்ட கொள்கை, தாற்பரியம், குறிக்கோள் ஞானத்தை பெறுவதுதான். ஆனால் அந்த ஞானத்தை பெறுகின்ற குறிக்கோள் என்று நிறைவேறும் என்று சொன்னால் இந்திரியங்களில் இருக்கின்ற தோஷம் நீக்கப்பட வேண்டும். அது தீட்சையினாலே நீக்கப்படும். அத்வா என்பது ஆறு. உலகமே இரண்டு விதமாக இருக்கு, சப்த பிரபஞ்சம் என்றும் அர்த்த பிரபஞ்சம் என்றும் இரண்டாக உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றது. அர்த்தம் என்றால் பொருள், ஆப்ஜெக்ட். சப்தம் என்றால் பெயர், நேம். உலகத்திலே இருக்கின்ற படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர் உண்டு. நாம் அறிகின்றோமோ அறியவில்லையோ ஒரு பெயர் உண்டு. பெயர் உண்டு என்று வேதம் சொல்கின்றது. ஏனென்றால் பிரம்மன் உலகத்தை படைக்கும் பொழுது ஒரு பொருளை படைக்க விரும்பினால் அந்த பொருளின் பெயரை சொல்லி படைத்தான். இப்போ ரோஜா என்றால் அது ஒரு மலர். பிரம்மதேவன் ரோஜான்னு சொன்னால் ரோஜா பூ உண்டாகும், யானைன்னு சொன்னால் யானை உண்டாகும். லெட் தேர் பி லைட் என்று கடவுள் சொன்னார், சூரியன் உண்டானான் என்று விவிலியத்திலே சொல்கிறார்கள். அப்பொழுது எல்லா பொருள்களுக்கும் பெயர் இருக்கின்றது. அந்த பெயர் வந்து சப்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். அந்த பெயரினாலே சுட்டப்படுகின்ற பொருள் அர்த்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். அதில் சப்த பிரபஞ்சம் என்பது மூன்று அத்வாக்களாக இருக்கின்றது. அத்வானா வழி, பெருமானை சென்று அடைகின்ற வழி. அது என்னென்ன அத்வான்னு கேட்டால் வர்ணாத்வா, பதாத்வா, மந்த்ராத்வா. வர்ணம் என்றால் எழுத்து. வடமொழி எழுத்துக்கள் 51 எழுத்துக்களிலே உலகத்தில் இருக்கின்ற எல்லா மொழியினுடைய உச்சரிப்புகளும் அடங்கி போகும். வடமொழி அப்படிப்பட்ட ஒரு வளர்ந்த மொழி. சம்யக்கிருதம் சம்ஸ்கிருதம் என்று சொல்வார்கள், செம்மையாக செய்யப்பட்ட மொழி. அது செம்மையாக செய்யப்படுவதற்கு முன்பாக அறகுறையாக இருந்த நிலையில் பிராகிருதம் என்று அதற்கு பெயர். பிறகு அறிஞர்கள் அதனை செம்மையாக செய்தார்கள். அவ்வாறு செம்மையாக செய்யப்பட்ட மொழியிலே அடிப்படை எழுத்துக்கள் 51. அந்த 51 வர்ணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. வர்ணம்னா எழுத்து, அக்ஷரம். அடிப்படையான பதங்கள், சொற்கள் 81 சொல்லப்படுகின்றன. அவை பதங்களாகின்ற அத்வா. மந்திரங்கள் 11. நம்முடைய நமக்கு சமயதீட்சை கொடுக்கும்போது மந்திரங்கள் 11 சொல்லிக் கொடுப்பார்கள். சம்ஹிதா மந்திரங்கள் 5, ஏனைய மந்திரங்கள் 6, சேர்த்து 11 மந்திரங்கள் என்று பார்க்கின்றோம். பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் சொல்லப்படுகின்ற 5, அதோடு சேர்த்து 6 மந்திரங்கள், 11 மந்திரங்கள். இப்போ வர்ணம், பதம், மந்திரம் என்ற மூன்றும் சப்த அத்வா, சப்த பிரபஞ்சத்தை குறிக்கின்ற அத்வா வழி. அடுத்தது அர்த்தாத்வா, அர்த்த பிரபஞ்சத்தை குறிக்கின்ற அத்வாக்கள் வழிகள் என்னன்னு கேட்டால், முதலிலே கலைகள், கலாத்வா. கலை என்பது என்னென்னா, உருவமில்லாத ஒரு பொருளுக்கு உருவத்தை எதுவிக்கின்ற ஆற்றலுக்கு கலை என்று பெயர். சகலம் என்று சொன்னால் உருவத்தோடு கூடியது, நிஷ்கலம் என்று சொன்னால் உருவமற்றது. கலை என்ற தத்துவம் இருக்கின்றதே அது உருவமில்லாத பொருளுக்கு உருவத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அந்த கலைகள் 5 என்று சொன்னார்கள். அடுத்தது தத்துவங்கள், தத்துவங்கள் 36 உங்களுக்கு தெரியும். சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24. ஆக 36 தத்துவங்கள் முதல்ல, அப்புறம் கலைகள், அப்புறம் புவனங்கள். இவற்றினால் படைக்கப்படுகின்ற கான்கிரீட்டான வேர்ல்ட்ஸ் 224 புவனங்கள். இந்த 224 புவனங்களிலும் அவரவர் வினைக்கு ஏற்ப உயிர்கள் படைக்கப்படுகின்றன என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த 224 புவனங்களிலே இருக்கின்ற உயிர்களுக்கும் முக்தி பேறு உண்டு. அந்த முக்தி பேரை எவ்வாறு எய்தும் என்று கேட்டால், எந்த ஒரு உயிராயிருந்தாலும் அந்த உயிருக்கு ஒரு குருநாதன் தோன்றி நயன தீட்சை செய்து கடவுளை எய்துவிக்கின்ற வழியினை தூய்மை செய்து கொடுப்பான், அத்வசுத்தி ஏற்படுத்துவான். அந்த அத்வசுத்தி ஏற்படுத்தின உடனே அந்த வழியிலே நடந்து இறைவனை அடைய வேண்டும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நம்முடைய பெருமானுடைய கோயிலுக்கு வருவதற்கு 6 வழிகள் இருக்கின்றன. 6 வழிகளிலும் கல் கண்ணாடி இப்படியா இருக்குது. ஆனால் அதுதான் வழி. இந்த வழியில் வந்து தான் பெருமானுடைய கோயிலுக்கு வரணும். இப்போ குருநாதர் என்ன பண்ணுறார், அந்த வழியில் நாம் சிரமமின்றி வருவதற்காக அந்த வழியினை சுத்தம் செய்கின்றார். அங்கே கல்லோ முள்ளோ கண்ணாடியோ இல்லாமல் சுத்தம் பண்ணிடுறார். ஆனால் அதுதான் வழி. அதே போல படைக்கப்பட்ட உலகமாகின்ற அத்வாக்களினால் ஆகின்ற சப்த அர்த்த பிரபஞ்சம்தான் கடவுளை எய்துவிக்கின்ற வழி. அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், கடவுளை உணர்ந்தவனுக்கும் உலகம் மறையாது தோன்றும் என்று திருமந்திரத்தில் சொல்றார், உணர்வுடையார்க்கு உலகமும் தோன்றும். ஆனால் அவன் அந்த உலகத்திலே மயங்க மாட்டான், கட்டுப்பட மாட்டான். ஆனால் மெய்யுணர்வு இல்லாதவன் உலகத்திலே கட்டுப்பட்டு நின்று விடுவான். இப்ப கடவுள் படைத்திருக்கின்ற இல்லறம் துறவரம் இரண்டுமே கடவுளை எய்துவிக்கின்ற வழிதான். அடியார்கள்லாம் இல்லறத்தை கடைபிடித்து இறைவனை அடைந்தார்கள். இளையான்குடி மாறன் நாயனாரோ, இயற்பகை நாயனாரோ, மெய்ப்பொருள் ஆரோ, சிறுத்துண்ட நாயனாரோ இல்லறத்தை கடைபிடித்து இறைவன் அடைந்தார்கள். அப்புதடிகள் நமினந்தடிகள் என்று பார்க்கலாம். துறவரத்தை கடைபிடித்து இறைவன் அடைந்திருக்கிறார்கள் மூர்த்தி நாயனார், அப்பர் பெருமான் என்று பார்க்கின்றோம். ஆனால் இல்லறத்தில் இருந்தும் கட்டுண்டு கடவுளை அடையாது தவிப்பவர்கள் அநேக பேர்கள் இருக்கிறார்கள். துறவரத்தில் இருந்தும் அதில் கட்டுண்டு கடவுளை அடைய முடியாது தவிக்கின்றவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். ஆகவே வழியிலே ஆபத்து இருக்கின்றது. அதனை சொன்னார் திருமந்திரத்திலே, நெறியை படைத்தான் நெருஞ்சில் படைத்தான். இப்போ குருநாதர் என்ன செய்கிறாரு, இந்த வழியில் தான் நீ வர வேண்டும். ஆனால் அந்த வழியிலே நீ எளிமையாக இன்பமாக பெருமானை அடைவதற்கான அந்த தூய்மையை நான் உனக்கு செய்து தருகின்றேன் என்று அத்வசுத்தி என்பது குருநாதருடைய நயன தீட்சையினாலே கிட்டுகின்றது என்பதை இந்த அடுத்த பாடலில் 55 பாடலில் சொன்னார். மந்திரம் பதங்கள் வண்ணம் புவனங்கள் தத்துவங்கள் 5 நற்கலைகள் என்னும் அறுவகை அகற்றி அகற்றி நீக்கின்னு வருது. நீக்கி என்பதற்கு நேர்மையான பொருள் தூய்மை செய்து என்பது பொருள். பகையாக இருக்கின்ற தன்மையினை மாற்றி இல்லாமல் செய்துன்ற பொருள் கொள்ளக்கூடாது, இடத்திற்கு தகுந்த மாதிரி பொருள் கொள்ள வேண்டும். அகற்றுதல் என்பது அதனுடைய தூய்மையற்ற தன்மையை போக்குதல். அந்த சிந்தனை கரிய மேலை சிவத்துடன் அறிவு சேர பெருமான் எங்கிருக்கின்றான், சகஸ்ராரத்திலே வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட நிலையிலே பெருமான் இருக்கின்றான். அந்த சிவ பரஞ்சுடரோடு இந்த உயிரானது குருநாதன் சேர்த்து வைக்கின்றான். அந்த இன்பத்தை ஒரு முறை காட்டி விடுகின்றான். ருஜி கண்ட பூனை மீண்டும் பால் கொடுப்பானா அப்படின்னு வந்து நிற்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, ஒருவன் ஒரு மயிலுக்கு இன்று மாலை 5 மணிக்கு சிறிது அபின் கொடுத்தானா, அதை உண்டு அது கழித்ததான். அடுத்த நாள் கரெக்டாக சாயங்காலம் 5 மணிக்கு வந்து நின்றுச்சான் வாசல்ல. மாலை 5 மணி அதுக்கு கடிகாரம் கட்டல கையில். இருந்தாலும் இவர் அந்த அவர் நமக்கு திரும்பவும் அதை கொடுப்பாரோ என்று. அதுபோல குருநாதர் என்ன செய்வார், உயிரினுடைய தகுதியை மீறி தன்னுடைய தகுதியே உயிருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து தன் தகுதியை உயிரின் தகுதியாக பாவித்து தான் அடைந்த அந்த சமாதி இன்பத்தை உயிருக்கு உணர்த்துவார். இது எப்படின்னா, ஒரு குழந்தை அம்மா இடுப்பில் இருந்துக்கிட்டு இங்கே எங்கேயும் போகிற மாதிரி, அதுவாக நடந்து போக தெரியாது. ஆனால் அம்மா தூக்கிட்டாங்கன்னா இட் கேன் ட்ராவல் எனி டிஸ்டன்ஸ். அதுபோல குருநாதன் தன் தவத்தினாலே இந்த சீடனுக்கு அந்த இன்பத்தினை அளித்தல், அது தீட்சையில் சாத்தியமாக ஆகும் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு நம்முடைய சகஸ்ராரம் அதற்கு மேல் துவாதசாந்தத்தில் இருக்கின்ற அந்த பரமேஸ்வரன் கூட இந்த உயிர் சேரும்படியாக நயன தீட்சை செய்வான். அத்வாக்களை சுத்தி செய்து நயன தீட்சை செய்வான். சிந்தனை கரிய மேலே சிவத்துடன் அறிவு சேர பந்தனை ஒழிவார் தம்மேல் பரிந்து அருட்பார்வை செய்து மிகுந்த இரக்கத்தோடு திருவருளோடு ஆன்ம குருநாதர் நம்முடைய குருநாதர் மீது அருட்கண் நோக்கம் செய்தார் என்று பார்க்கின்றோம். அடுத்தது வாசக தீட்சை செய்கின்றார். வாசக தீட்சை ரொம்ப முக்கியம். எந்த தீட்சையிலையும் ஒரு மந்திரத்தை எடுத்து கொடுத்தல். அந்த வாசக தீட்சை எதுக்காக முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு வாசகம்னா எது, திருவாசகம் தான். வாசகம் என்றால் திருவாசகம். வாசக தீட்சைனா வாயினால் சொல்கிற தீட்சைன்னு அர்த்தம். திருவாசகமே ஒரு தீட்சை தான். இன்றைக்கு நம்முடைய குருநாதர் கூட நம்ம பேசணும்னு சொன்னால் அவரை நம்ம இப்போ பார்க்க முடியாது. அவர் பெருமான் திருவடியில் 2.5 கலந்து போனார். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு நிலையிலும் நம்முடைய குருநாதருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய கருத்து என்ன, கொள்கை என்ன என்பதை அறிவதற்கு திருவாசத்தை புரட்டினா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்தை பற்றி அப்பர் பெருமான் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய திருமுறைகளை பார்த்தா தெரியும். அதில் இருக்கும் இறைவனை அடைகின்ற வாழ்க்கையினை நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே நாம் எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நமக்கு ஒரு ஐயம் வருது. அப்படிப்பட்ட நிலைகளை விவரிக்கின்ற பெரிய புராணம் செக்குலார் பெருமான் என்ன கூறுகின்றார், அவர் காட்டுகின்ற வழி என்ன என்று ஒரு முறை பெரிய புராணத்தை பாராயணம் பண்ணி பார்த்தோம்னா அதில் தெரியும் வழி. அப்பொழுது ஒருவருடைய வாய்மொழி என்பது அவர் அருகில் இல்லாத பொழுது அவர் அருகிலிருந்து செய்கின்ற உதவியை செய்கின்றது. பெரிய புராணம் நமக்கு என்ன உதவி செய்யுதுன்னா, நம்ம சந்தேகத்தை நேரடியாக செக்குலார்ட்ட கேட்க வேண்டாம், பெரிய புராணத்தை படித்தா தெரியுது. திருவாதருடைய கருத்து திருவாசத்தில் இருக்கு, அப்பர் பெருமானுடைய கருத்து தாண்டகத்தில் இருக்கு, சம்பந்த பெருமானுடைய கட்டளைகள் அவருடைய திருவுரைகளிலே இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். அதுபோல குருநாதன் எப்பொழுதுமே சீடன் அருகிலே இருக்க மாட்டான். ஆரம்பத்திலே தீட்சை கொடுக்கும்பொழுது குருநாதன் எப்படி இருக்கிறார், ஒரு குழந்தையை தாய் தன் இடையிலே தூக்கிக் கொள்வதை போல தூக்கிக் கொள்கின்றார். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், அவள் என்ன பண்ணுவா, கீழே விட்டுட்டும் போயிடுவா, இல்லை துணியில போட்டு உறங்க வைத்து விட்டு போய்விடுவாள், இல்லை ஒரு தூணில் கட்டி போட்டுட்டு போயிடுவாள். நாங்களாம் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் கருங்கல் தூண் உண்டு, இவ்வளோ பெருசாக கிடையாது, சின்னதாக உண்டு. வாசலில் இறங்கினா பெரிய சாக்கடை இருக்கும், பாதாள சாக்கடை கிடையாது, அப்போ அகலமான சாக்கடை அந்த சாலையில் ரெண்டு பக்கமும் இருக்கும், குழந்தை விழுந்தா தெரியாது. அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒன்று தான் வச்சிட்ருப்பாங்க, இல்லைன்னா தூணில் கட்டி போடுவாங்க. எங்களெல்லாம் கட்டி போட்டு தான் வளர்த்தாங்க. கட்டி போட்டுருக்கிறத உணரும் போது தான் நாங்கள் அழுவோம், இல்லைன்னா ஏற்ற மாதிரி பொறியே கடலை ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க, பொறிக்கி தின்னு சிவன் சிவனியன்னு இருக்கு. அதுபோல் குருநாதன் எப்பொழுதும் அருகில் இருந்து காக்க முடியாது. அதனால் தான் அருகிலிருந்து செய்கின்ற உதவியினை இந்த மந்திரம் செய்யட்டும் என்று ஒரு மந்திரத்தை கொடுப்பான். அந்த மந்திரம் தான் குருநாதன். குருநாதன் நமக்கு எந்த ஐந்தெழுத்தை கொடுக்குறாரோ அது நமக்கு குருநாதன். குருநாதன் கொடுக்குற மந்திரம் குருநாதனாக காட்சி அளிக்கும் என்பதை திருவாசகம் நமக்கு உறுதி அளிக்கின்றது. நம்முடைய குருநாதருக்கு அவருடைய குருநாதர் ஓங்காரத்தை உபதேசித்தார் என்பது அடியனுடைய கருத்து. அது எப்படி தெளிவாகின்றது அப்படின்னு கேட்டா, உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, என் உள்ளத்திலே ஓங்காரமாய் நிற்கின்ற மெய்யா என்று கோகிழியாண்ட குருமணியை அவர் விளிக்கின்றார் இல்லையா. கோகிழி என்ற திருத்தலத்திலே தன்னை வைத்து ஆட்கொண்ட குருமணியாகின்ற ஆன்மரதாஸ் சுவாமியை பார்த்து விழிக்கும் பொழுது உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யான்னு கூப்பிடுறார். ஆகவே குருநாதன் நமக்கு அளித்த அந்த மந்திரமாக குருநாதனே உள்ளத்திலே காட்சி தருகின்றான். அப்பொழுது குருநாதன் வேறு இல்லை, அந்த மந்திரம் வேறு இல்லை. குருநாதன் எப்பொழுதும் நம்ம பக்கத்தில் இன் ஃப்ளஷ் அண்ட் பிளட், உடம்போடு நம்மை தீண்டுகின்ற அளவில் இருக்க மாட்டான். குருநாதன் கூட சேர்ந்து வாழ்வது என்பது பெரிய பாக்கியம். அவ்வாறு சேர்ந்து வாழ்கின்ற காலத்திலே அவனை நாம் பூசிக்கலாம், அவன் மீதி வைப்பதை நாம் நேசிக்கலாம், அவனுடைய நிர்மாலயத்தை நாம் உண்டு அவன் அருளை பெறலாம். ஆனால் பிரிவு என்பது இந்த உலகத்திலே என்றைக்குமே உண்டு. எந்த ஒரு புண்ணியம் குறைய குறைய நம்ம பிரிந்து போவோம். அந்த பிரிகின்ற நிலையிலே நம்ம அந்த பிரிவினை ஆற்றி இருப்பதற்கு வழி என்னன்னு கேட்டால், இந்த வாசக தீட்சை. வாசக தீட்சை இல்லை என்றால் அந்த தீட்சையானது நிறைவு பெறாது. நயன தீட்சை இருக்கின்றது, ஸ்பரிச தீட்சை இருக்கின்றது, ஆனால் வாசக தீட்சை இல்லை என்றால் தீட்சை நிறைவு பெறவில்லை என்று பார்க்கின்றோம். மந்திரம் எடுத்து கொடுக்க வேண்டும். ஆகவே ஆன்மநாத குரு நம்முடைய குருநாதருக்கு ஒரு மந்திரத்தை எடுத்து கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அது என்ன மந்திரம் என்பதை இந்த புராணம் சொல்லுது. சிவாய நம என்ற மந்திரம்னு சொல்லுது. இது கடவுள் மா முனிவர் எழுதிய திருவாதிரிகள் புராணம். பழைய திருப்பெருந்துறை புராணம் என்று ஒரு புராணம் இருக்கின்றது. புதிய திருப்பெருந்துறை புராணம்னு ஒன்று இருக்கு. புதிய திருப்பெருந்துறை புராணம் என்பது வித்வான் மீனாட்சிந்திரம் பிள்ளை பாடியது. பழைய திருப்பெருந்துறை புராணம் என்பது சுந்தரலிங்க தம்பிரான் என்று திருவாவிதுரை தம்பிரான் ஒருவர் அவர் பாடியது, சுந்தர முனிவர் பாடியது. அந்த பழைய திருப்பெருந்துறை புராணம் என்பது வடமொழியிலே இருக்கின்ற திருப்பெருந்துறை புராணத்தினுடைய மொழிபெயர்ப்பு. அதை தான் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ்னு எடுத்துக்கிறாங்க. சுந்தர முனிவர் பாடிய புராணம் தான் அந்த புராணத்திலே அவர் என்ன சொல்கின்றார்னா, பெருமான் நமசிவாய என்ற மந்திரத்தை எடுத்து கொடுத்தான். அவர் எடுத்து கொடுத்த காரணத்தினாலே பெருமான் எடுத்து கொடுத்த மந்திரத்தை வைத்து அவர் திருவாசகம் பாட ஆரம்பித்தார் என்று பழைய திருப்பெருந்துறை புராணம் சொல்லுது. அந்த பழைய திருப்பெருந்துறை புராணத்தில் திருவாசக உண்மை என்று ஒரு பகுதியை அந்த புராண ஆசிரியரே எழுதி சேர்த்திருக்கிறார். சிவபுராணத்திலிருந்து அச்சோப்பதிகம் வரையிலும் 51 பதிகங்களுக்கும் அந்த பதிக பொருள் என்ன, அதனுடைய சாத்திர பொருள் என்ன என்பதை சுருக்கி பாடலாக கொடுத்துருக்கிறார். அப்போ ஒரு புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, நமசிவாய என்ற மந்திரத்தை குருநாதன் எடுத்து கொடுத்தான், அதை வைத்து அவர் பாட ஆரம்பித்தார். அவர் கருத்து சிவபுராணம் தான் முதல்ல பாடினார், அது குருநாதன் தீட்சை கொடுத்த உடனேயே பாடிட்டார் என்ற கருத்தில் ஒரு புராணம் சொல்லுது. பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிழாடர் புராணம் பெருமான் ஐந்தெழுத்தை எடுத்து கொடுத்தான்னு சொல்லுது. ஐந்தெழுத்துன்னு சொல்லி விட்டுறாரு அவர். அது நம்ம சிவாயவா சிவாய நமவா அப்படிங்கிறதுக்குள்ள போகல. பிறகு பெருமானே சொன்னான், நீ பழுதிலாத சொன் மணிகளினாலே என்னை பாடுவாயாக என்று பணித்த பிறகு இவர் பாடினார், சிவபுராணம் பாடினார் என்று பரஞ்சோதி முனிவர் சொல்றார். இந்த புராணத்தில் அவர் நம்முதல் ஓதிக்கொண்டு வந்திருந்தார், அதை பெருமான் சிம்முதல் ஓதுவதற்காக மாற்றி தீட்சை அளித்தான் அப்படின்னு கடவுள் மாமுனிவர் சொல்றார். அடியனுடைய கருத்து இந்த மூன்றுக்கும் மாறானது. என்ன கருத்துங்கிறத திருவாசகத்தினுடைய அந்த அகச்சான்றுகளை கொண்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் புராணம் என்ன சொல்லுது, இந்த புராணம் என்ன சொல்லுது அப்படிங்கிற பாட்டை விளக்கிட்டு சொல்றேன். எவர்க்கும் மெய்ஞானமாம் அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டி, எல்லோருக்கும் உண்மை ஞானத்தை தருவது அஞ்செழுத்து தான். அந்த அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டி அப்படின்னு அர்த்தம், ஒரு இலை, இலையில தொடுகறிகள்லேருந்து பருப்புலேருந்து பாயசத்துலேருந்து பச்சடியிலேருந்து அப்பெல்லாம் கருவணா தொகையல் வறுவல் எல்லாம் பரமாறிட்டாங்க. சோறு பரமாறலன்னா சோறு தானே முக்கியம், கடைசியாக சோறு பரமாறுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பரமாறுவதற்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. பொறுமையாக எதனால் இருக்கிறோம், சோறு பரமாறுவாங்கன்னு. அப்போ சோறு பரிமாறவில்லை என்றால் அது மாகேஸ்வர பூஜையாக ஆகாது, உணவிட்டதாக ஆகாது. அந்த எது சிறப்போ, எது இல்லாமல் ஒரு கிரியை நிறைவு பெறாதோ அதனை சிறப்பு உண்மையினாலே சொல்வார்கள். உண்மைக்கு பல பொருள் உண்டு.

ஒழுக்கம், குலப்பிறப்பு, செல்வம் அனைத்திலும் உயர்ந்தவனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு அஞ்செழுத்து உபதேசமாகவில்லை என்று சொன்னால் இந்த பிறவி அவனுக்கு வீண். ஆகவே எவர்க்கும் என்பது ஏனில உச்சங்களில் இருக்கிறவனுக்கும் குறிக்கும். ஒருவன் கல்வி, கேள்வி, ஒழுக்கம், குலப்பிறப்பு, செல்வம் எல்லாத்திலேயே மட்டமாக இருக்கிறான். கீழ் ஜாதியில் பிறந்திருக்கிறான், ஸ்கூலுக்கே போனதில்லை, அன்னாடங்காட்சியாக இருக்கிறான். ஒழுக்கமாக எப்படின்னா சார்ந்தார் பக்கம் ஒழுக்கமாக இருப்பான், அவ்வளவுதான். குலத்திற்கேற்ற ஒழுக்கம்தான் இருக்கும், அவன்கிட்ட உயர்ந்த ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவனுக்கு ஐந்தெழுது உபதேசமாகிவிட்டது என்று சொன்னால் அவன் பெருமான் திருவடியை பெறுவான். எவ்வளவு தகுதி இருந்தாலும் ஐந்தெழுத்து உபதேசம் பெறாத நிலையிலே ஒருவன் பெருமான் திருவடியை பெறப்போவதில்லை. எந்த தகுதி இல்லாவிட்டாலும் ஐந்தெழுத்து உபதேசமான அளவிலே அவன் பெருமானுடைய திருவடி உணர்ச்சியை பெறப்போகின்றான். அப்படி என்றால் எல்லோருக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் மெய்யுணர்வை தருவது எது? ஐந்தெழுத்து. எவர்க்கும் அப்படிங்கிற பொருளுக்குதான் சொல், சொல்லுக்குதான் பொருள். அதான் சொல்றேன், அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாயிட்டிருப்பாரே, அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்படின்னு ஒரு. அன்பு சிவம் என்பது யாரும் தெரிஞ்சுக்கல. அன்பு சிவம்னா நம்ம கோயிலெல்லாம் அன்பே சிவம்னு எழுதி வைக்கிறோம், அப்படி எழுதிட்டு விட்டுறோம், அவ்வளவுதான். லவ் தை நெய்பர் என்று ஒருவர் நமக்கு சொல்லித்தரர். நம்முடைய மனைவி, மக்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, நம்ம கிட்ட நல்லவிதமாக பழகிறவங்க, இவங்கள்ட்ட வைக்கிற அன்பை சிவம்னு சொல்லலை, இவங்கள்ட்ட அன்பு இல்லாமல் பழகுங்கன்னு சொல்லலை. அன்பே சிவம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் சிவனிடத்திலே ஒருவன் பெறுகின்ற அன்பு என்பது சிவமே தான் அப்படின்னு அர்த்தம். சிவன்பால் எய்துகின்ற அன்பு என்பது சிவம் தான். என்ன காரணம்னா சிவன் கருப்பா சிவப்பா, உயரமா குட்டையா, ஆனா பெண்ணான்னு யாருக்கும் தெரியாது. சிவம் என்பது கற்பனை கடந்த ஜோதி, ஒரு நாமும் ஒருவும் ஒன்றுமில்லான். வழிபாட்டுக்காக பெருமான் கருணையோடு உருவத்தை தாங்குகின்றானே தவிர பெருமான் என்பவன் உயிருக்கு உயிராக இருக்கின்ற பொருள். வெங்காயத்தை தோலியெல்லாம் உரிச்சுட்டு உள்ளே போனால் எப்படி வெற்றிடமாக இருக்கோ அப்படி பெருமானை தேடி உள்ளே போனால் பெருமான் இருப்பான், கண்ணுக்கு புலனாக மாட்டான். அப்படிப்பட்ட பொருள் தத்துவங்கள் எல்லாம் வெங்காய தோலி மாதிரி நிற்கிக்கொண்டே போனால் பெருமான் அடையலாம்னு சொன்னால் அங்கேயும் அவனை நேருக்கு நேர் காண முடியாது, அவன் நம்மை காண்பானே என்று நம்மால் அவனை காண முடியாது. அப்படிப்பட்ட பொருள் வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத பொருள். ஆனால் அந்த பொருளிடத்திலே ஒருவனுக்கு பற்று ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த பந்தப்படுத்துகின்ற உலகத்திலிருந்து அவன் நீங்கி மீண்டும் வாரா நெறியாகின்ற சிவபெருமானுடைய திருவடியிலே சென்று இன்ப நிலையிலே இன்ப வீட்டிலே சேருவான் என்பதற்கு எந்த ஐயமும் இல்லை. ஆகவே ஒருவன் அறிந்தோ அறியாமலோ பெருமானிடத்திலே அன்பை பெற்றுவிட்டால் அவன் பெருமானை பெற்றுவிட்டான் அப்படின்னு அர்த்தம். அன்பே சிவம் என்பதற்கு இதான் பொருள். நமக்கு வேண்டியவங்கள்ட்ட வைக்கிற அன்பு சிவம் இல்லை, இது பற்று. இவங்கள்ட்ட நீங்கள் அன்பு வைங்க, அன்பு வைக்க வேண்டாம், சண்டை போடுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இது சிவம்னு திருமூலர் சொல்லல. பெருமானிடத்திலே வைக்கின்ற அன்பு பெருமானே, ஏன்னா பெருமான் விரும்பாமல் அவரிடத்தில் அன்பு வராது. பெருமான் முதல்ல நினைக்கணும், இந்த பையன் நம்மளை அன்பா இருந்துட்டு போட்டோம், நம்மளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஹீ ஷுட் அலோவஸ், ஹீ ஷுட் பர்மிட்டஸ். என்னை ஏதும் அறிந்திலன் எம்பிரான், தன்னை யானும் முன் ஏதும் அறிந்திலன், என்னை தன் அடியான் என்று அறிதலும் தன்னை யானும் பிரான் என்று அறிந்தனே. அம்மாவும் பிள்ளையும் கண்ணாமூச்சி விளையாடினா பிள்ளையினால அம்மாவை காண முடியாது. அம்மாவை ரொம்ப நேரமாக காண முடியலன்னு அழுதா அம்மா இறக்கப்பட்டு வந்து பிடிச்சி தூக்கிப்பாங்க. அதுபோல் அழுதால் உன்னை பெறலாமே என்பதற்கு என்ன பொருள்? என் முயற்சினால் உன்னை காண முடியாது, நீ இறக்கப்பட்டு காட்சி கொடுத்தால் அழிய. அதான அர்த்தம் அழுதால் உன்னை பெறலாமேனா என்ன அர்த்தம்? குழந்தை அழுறது கண்டு அம்மாவுக்கு மனசு இறக்கப்படும், ஐயோ இந்த பிள்ளை அழுதே, அழுதா இதுக்கு சளி பிடிக்குமே, ஜுரம் வருமே, ஒழுங்காக உறக்கம் கொள்ளாது என்ற கருணையினால அம்மா குழந்தைய அழவிட மாட்டாங்க, வந்து தூக்கிடுவாங்க. அதுபோல பெருமானுக்காக ஒருவன் அழுதான் என்று சொன்னால் பெருமான் இறக்கப்படுவான். தாயான தத்துவன், தாயை போன்றவன் பெருமான். நம்முடைய முயற்சினாலே பெருமானை அறிய முடியாது, அவன் கருணையினாலே அறிகின்றோம். அப்பொழுது பெருமான் வந்து அன்பே சிவம் என்று சொன்னால் இப்ப பெருமான கோயிலில் இருக்கிற லிங்க வடிவம் என்றோ இதெல்லாம் நமக்கு அந்த அந்த வழிபாட்டினாலே நாம் சிறு சிறிதாக பெருமானை நோக்கி செல்கின்றோம், உண்மை பெருமான் நோக்கி செல்கின்றோம். குரு லிங்க ஜங்கம வழிபாட்டினால பெருமானுக்கு வி ஆர் இன்ச்சிங் டுவோர்ட்ஸ் தி கிரேட் காட். ஆனால் அந்த கடவுள் எப்படி உறங்குபவனுக்கு உறக்கத்திலே அவன் அந்த இன்பத்தை அடைகின்றான், ஆனால் உறங்குகின்றோம் என்ற எண்ணம் வந்தாலே உறக்கம் கலைந்து போகும். அதே போல உறக்கத்திலே ஒரு இன்பம் இருக்கின்றது, அந்த இன்பமே உறங்குகின்ற எண்ணம் வந்துவிட்டால் கலைந்து போகின்றது. அதுபோல பெருமானுடைய திருவடியிலே தற்போதம் இந்த ஜீவபோதம் அடங்கி இருக்கின்ற நிலையிலே பெருமானுடைய சிவானந்த

0: வெளிப்படுகின்றது. சிறிது இந்த உயிரிலே ஒரு சலனம் ஏற்பட்டாலும் அந்த இன்பம் தடைபட்டு போகின்றது என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த பெருமான் மிகவும் ரகசியமான பெருமான். ஆனால் பெருமான் இருக்கின்றான் என்ற எண்ணத்திலே அவனிடத்திலே அன்பு உண்டாகிவிட்டது என்று சொன்னால் இந்த உயிர் பெருமானை அடைந்தே தீரும் என்பது பொருள். அன்பே சிவம், அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார். பெருமானிடத்திலே பெறுகின்ற அன்பும் பெருமானும் ஒன்று என்பதற்கு பொருள். ஏனையோரிடத்திலே வைக்கின்ற அன்பும் அந்த பொருளும் ஒன்று இல்லை. என்ன காரணம்னா, எனக்கு திருநெல்வேலி அல்வாட்டா அன்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 200 கிராம் சாப்பிட்டப்புறம் அந்த அன்பு குறைஞ்சி போயிடும், போகிறோம். இதை போல தான் எல்லா இடத்துலையும். ஆனால் பெருமான் இடத்துல அப்படி கிடையாது. தம் மீது ஆர்வம் தவிர்த்தருளாத தன்மை கொண்டவன் பெருமான். பெருமானை ஒருமுறை இந்த சமாதி நிலையிலே ஒரு உயிர் அறிந்து விட்டது என்று சொன்னால் அதை தொடர்ந்து அந்த சமாதி கலைவதற்கு அழும். பெருமான் உள்ளினாலே தான் சமாதி கைகூடுகின்றது. பெருமான் இச்சைப்படி சமாதி கலைகின்றது. பெருமான் மீண்டும் எப்பொழுது அருள் செய்வானோ என்றது ஏங்கி நிற்கும். ஆகவே அந்த ஆர்வம் குன்றாத வகையிலே பெருமான் பார்த்து கொள்வான் என்று பார்க்கின்றோம். ஆகவே பெருமானிடத்திலே அன்பினை பெற வேண்டும். இப்போ யாருக்கும் என்ற சொல்லுக்கு பொருள் சொல்வதற்காக இந்த திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டேன். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் யாராயிருந்தாலும்னு சொல்றார். யாராயிருந்தாலும் என்பதற்கு என்ன பொருள்? ஒருவன் உயர் குலத்திலே பிறந்திருக்கலாம், ஒருத்தன் எம்எஸ்சி எம்டெக்லாம் படிச்சிருக்கலாம், ஐஏஎஸ் வந்து கோல்டு ரேங்க் ஹோல்டராக இருக்கலாம், ஒருவன் பெரும் செல்வத்தை ஈட்டியிருக்கலாம், பெரும் பதவியிலே இருக்கலாம், பேராற்றல் படைத்தவனாக இருக்கலாம். ஆனால் பெருமானிடத்திலே அன்பை பெறுவதுதான் பெருமானை இருவதற்கான வழி என்றதை அவன் அறியாதிருந்தால் அவன் வாழ்க்கை வீண். அதான் ஆறும் என்று சொல்லுது. அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். எவ்வளவு உயர்ந்த தகுதிகள் படித்திருந்தாலும் இவர்கள் அன்புதான் சிவம் என்பதை அறியாதிருக்கிறார்கள். என்ன தகுதி உயர்வாக இருந்தாலும் ஆறும் அறிகிறார். ஆனால் ஆறுங்கிற சொல்லுக்கு பொருள் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின். இந்த ஆறுங்கிறதுக்கு என்ன பொருள்? ஒருவன் கீழ் ஜாதியில் பிறந்திருக்கிறான், எழுத படிக்க தெரியாது, கையில் கொஞ்சமும் காசு கிடையாது, கீழ்மக்கள் ஒழுக்கம்தான் இருக்குது. இருந்தாலும் பெருமானை பார்த்த உடனே அவனுக்கு நாயனார் கண்ணப்ப நாயனாருக்கு அந்த குடும்பத் தேவரை பார்த்த உடனே இவரை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்ற பேரன்பு நிலை ஏற்பட்டது. அதே போல ஒரு பேரன்பு நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எந்த கீழ்நிலையில் இருந்தாலும் அன்பே சிவமாவது ஆறும் லெட்ஹிபி எனிஒன் அறிந்த பின். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் லெட்ஹிபி எனிஒன் எக்ஸால்டட் இது டஸ் நாட் நோ He's a waste. Let him be anyone inferior. If he just comes to know, he attains. அப்படிங்கிற பொருள் சொல்றார். ஆறும் என்பது உயர்ந்தோர் யாராக இருந்தாலும், ஆறும் என்பது கீழோர் யாராக இருந்தாலும் என்று பொருள்படுவதை போல எவர்க்கும் மெஞ்ஞானமா மஞ்சழுத்துன்னு சொல்றார். யாராயிருந்தாலும் அவருடைய இந்த வேர்ல்டி அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி வேர்ல்டி கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஐந்தெழுத்து தான் பெருமானிடத்திலே சேர்க்கின்றது. ஒருவன் பட்டாடை கட்டி இன்புறுகின்றான், ஒருவன் தோலாடை கட்டி இன்புறுகின்றான், ஒருவன் தங்க கிண்ணத்தில் பால் பாயசம் சாப்பிட்டு இன்புறுகின்றான், இன்னொருவன் தகரடப்பால் கஞ்சி சாப்பிட்டு இன்புறுகின்றான், ஒருத்திக்கு கலெக்டர் கணவர், இன்னொருத்திக்கு மரம் வெற்றவன் கணவர், இருந்தாலும் இன்பம் ஒன்று. அப்போ இதெல்லாம் வெளியில் இருக்கிற இந்த கண்டிஷன்ஸுக்கும் பெருமானுடைய திருவடியை எழுதிக்கின்ற ஐந்தெழுத்துக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுது. எவருக்கும் மெஞ்ஞானமாம் அஞ்செழுத்து, அஞ்செழுத்து தான் பெருமானை அடைவிக்கும்.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் நடராஜ் மகளே, வணக்கம் நேயர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இன்று இந்த மெஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
2: இன்றைக்கு நான் கேட்கக்கூடிய பல கேள்விகள் என்னுடைய மனத்திலிருந்து எழுகின்ற பொதுவான கேள்விகளாக இருக்கப் போகின்றன என்பதை வெளிப்படையாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், நிச்சயமாக இதுபோல சந்தேகங்கள் நிறைய நேயர்களுக்கு இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதில் பெரும்பாலான கேள்விகள் மிகவும் முட்டாள்தனமான கேட்கக்கூடாத கேள்விகளாக கூட இருக்கலாம். அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வந்து நாங்கள் உணர்ந்தபடி குருவுக்கும் தெய்வத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். சில சம்பிரதாயங்களிலே ஒரு மனிதனை வணங்குவது விலக்கி கூறப்பட்டிருக்கிறது. சில சம்பிரதாயங்களிலே வந்து அதாவது வந்து சலமும் மலமும் சுமக்கின்ற ஒரு உடலுக்கு எப்படி ஒரு தெய்வத்துக்குரிய மரியாதையை கொடுக்க முடியும் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் குழப்பமான ஒரு நிலைதான் எங்களை போன்ற ஆரம்பகால அல்லது இதை உணர தலைப்படுகின்றவர்களுக்கு ஏற்படுகிறது. இதை பற்றி கொஞ்சம் சரியான விளக்கம் தர முடியுமா?
3: அதாவது மனித உடம்பு எடுத்தவர்களை நாங்கள் வழிபடலாமா என்றது முதலாவது கேள்வி. இரண்டாவது, மனித உடம்பு எடுத்தவர்களை நாங்கள் கடவுளாக வழிபடலாமான்றது ரெண்டு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று மனிதரை மனிதர் வழிபடுதல், இரண்டாவது மனிதரை கடவுளாக வழிபடுதல். இந்த ரெண்டு விதியம் இருக்கின்றது இல்லையா? முதலாவதாக இந்த ஒருவரை காணும் பொழுது அவருக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம் இல்லையா? அந்த வணக்கம் செலுத்துகின்ற பொழுது நாங்கள் அந்த வணக்கத்தை யாருக்கு செலுத்துகின்றோம் என்று பார்க்க வேண்டும். உதாரணம் வணக்கம் அல்லது என்றால் நமஸ்காரம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். வணங்குதல் என்றால் வளைந்து வணங்குதல் என்றுதான் வரும். அது நமஸ்காரத்திலே வளைந்து வணங்குதல்ல இருந்து விழுந்து கும்பிடுதல்ல இருந்து எல்லாம் நமஸ்காரம். இந்த வணங்குதல்ல பல விதமான முறையிலே வணக்கங்கள் இருக்கின்றன. அஷ்டாங்க நமஸ்காரம் என்று ஆண்கள் உடம்பு முழுக்க நிலத்தில் தோய விழுந்து வணங்குவார்கள். அதை சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லுவார்கள். அஷ்டாங்கம் என்றால் எட்டு அங்கங்கள் நிலத்திலே படுவதாக விழுந்து வணங்குதல். அப்ப விழுந்து கும்பிடுகின்ற பொழுது எட்டு அங்கங்களிலே காதுகளும் ஒன்று. அதனால் தான் அந்த தலையை திருப்பி முதல் வலது காதை தொட வைத்து நிலத்தை தொட வைத்து பின்னர் இடது காலை தொட வைத்து நெட்டி அப்படி கும்பிடுவது வழக்கம். எட்டு அங்கங்கள் வழிபடுகின்றது ஒன்று. அடுத்ததாக பஞ்சாங்க நமஸ்காரம் என்ற ஐந்து உறுப்புகள் வழிபட வழிபடுவது. பஞ்சாங்க நமஸ்காரம் ஆண்களின் செய்யலாம். எங்களுடைய பெரிய புராணத்திலேயே இருக்கின்றது. எத்தனையோ இடங்களிலே சுந்தரமூர்த்தி நாயனுடைய வரலாற்றிலே வருகின்றது. அஷ்டாங்கமாகவும் வணங்கி பஞ்சாங்கமாகவும் வணங்கினார் என்று.
2: ஒரு எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு விருப்பம் காரணமாக அஷ்டாங்க நமஸ்காரத்தை விட பஞ்சாங்க நமஸ்காரம் எனக்கு மிகவும் பிடித்திருந்த காரணத்தினாலே அண்மை காலமாக அந்த வழிபாட்டு முறையை நான் கை கொண்டு வருகிறேன். ஆனால் எனக்கு சில வழியில் கூச்சமாக இருப்பது,
3: எங்களுடைய பொதுவாக யாழ்ப்பாண மரபிலே பஞ்சாங்க நமஸ்காரம் என்பது பெண்கள் மட்டும்தான் என்ற மரபு இருக்கின்றது. ஆனால் ஆண்களும் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்யலாம். வட இந்திய மரபிலே இருக்கின்றது. சாய் சமைத்தி போன்ற கோயில்களுக்கு அல்லது வட இந்திய கோயில்களுக்கு போகின்ற பொழுது ஆண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்வதை பார்க்கலாம். நாங்களும் அங்கே போகின்ற பொழுது அப்படித்தான் வணங்குகின்றோம். மற்றது அடுத்ததாக குருமாரை மற்றது மற்றவர்களை வணங்குகின்ற பொழுது கூட இட நெருக்கடியாக இருக்கின்ற நேரத்திலே பஞ்சாங்க நமஸ்காரம் தான். அஷ்டாங்க நமஸ்காரத்துக்கு நீண்ட இடம் வேணும். ஒரு குறுகிய இடம் என்றால் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய பொதுவாக இருக்கும். அது ஒன்று. அவை இந்த நமஸ்காரத்திலே வந்து அஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் எல்லாம் உண்டு. பெண்களுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் கிடையாது. ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு தாய்மை வந்து மிக பெரியது. அது அது தெய்வத்தை விட பெரிய பேரு தாய்மை. அதனால் தான் பெண்களுக்கு பல காரியங்களிலிருந்து எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விதிவிலக்கு. அதாவது பெண்கள் பிதிர்காரியமும் செய்ய தேவையில்லை. பிதிர்காரியங்கள் பெண்கள் செய்வையில்லை. பெண்களுக்கு சன்னியாசம் தேவையில்லை. பெண்களுக்கு சன்னியாசம் தேவையில்லை. பெண்களுக்கு நியமமான பூஜை விதிமுறைகள் கூட தேவையில்லை. விதிவிலக்கு இருக்கின்றது. ஆனபடினாலே ஏனென்று கேட்டால் இந்த தாய்மை பேறு. இந்த தாய்மை பேற்றை உள்வாங்கி வெளியே தருகின்ற புறப்புறுப்பு, தாய்மையை தாங்குகின்ற அவர்களுடைய கருவு தாங்குகின்ற அந்த வயிறு, தாயாக இருந்து பிள்ளைக்கு பாலூட்டுகின்ற அந்த மார்பு முளைகள், இந்த மூன்று அங்கங்களும் என்னாலும் யாரையும் வணங்குவது இல்லை. அப்ப பஞ்சாங்க நமஸ்காரத்திலே புறப்பொறுப்பு வயிறு மார்பு நிலத்திலே படாது. அதான் பெண்களுக்குரிய நமஸ்காரம். ஏனென்றால் நீங்கள் யாரையும் வணங்கலாம், இறைவனாக கூட இருக்கலாம், அங்கே தாய்மை வணங்காது. அதான் அதனுடைய விளக்கம். இது வணக்கம் இருக்க. அடுத்ததாக ஒருவரை வணங்குகின்ற பொழுது நாங்கள் யாரை வணங்குகிறோம் என்றால் அவரை அல்ல, அவருக்கு உள்ளே ஆன்மாவுக்கு ஆன்மாவாய் இருக்கின்ற இறையைத்தான் நாங்கள் அங்கே வணங்குகின்றோம். அப்ப நாங்கள் ஒருவரை வணங்குகின்ற பொழுது இந்த வணக்கம் அவருக்கு அல்ல, அவர் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இறைக்குத்தான் இந்த வணக்கம் என்று நினைப்போடு வணங்கினால் நீங்கள் வணங்குகிற பொழுது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாமல் அவருக்கு வணங்குறோம் என்று சொன்னால் அவருடைய பாவ புண்ணியங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிஸ், நல்ல கர்மம் தீய கர்மம் எல்லாம் உங்களையும் பற்றி கொள்ளலாம். சும்மா போய் கண்டதைக்கும் கும்பிடு போடப்படாது.
2: அந்த குருவாக ஏற்றுக்கொண்டு பாதங்களை தொட்டு வணங்குதலை சில சம்பிரதாயங்கள் முற்றாக மறுதளிக்கின்றன. அதாவது வந்து மனிதன் இப்படிதான் குறிப்பிடுகின்றன, சலமும் மலமும் சுலமமாக்கக்கூடிய சாதாரணமான ஒரு மனிதனை நீங்கள் ஒரு தெய்வமாக கால் பணிந்து வணங்குதல் சரிதானா என்பதை இந்த இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
3: வணங்குகின்ற பொழுது எப்படி இது இந்த மனிதருக்கு என்று வணங்கினால் அது சரியல்ல. அவருடைய நல்லது கெட்டது பாவ புண்ணிய கர்மாக்கள் உங்களையும் பற்றி கொள்ளும். அவரைக்குள்ளே இருக்கிற இறைக்குத்தான் இந்த நினைவு வணக்கம் என்று நினைத்து வணங்கினால் அது வந்து உங்களுக்கு அந்த பாப புண்ணியங்கள் ஒட்டாது. அந்த தன்மை இருக்கின்றது. சொல்லுவார்கள் என்று கேட்டால் குரு என்று வருகின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் குரு இருக்கின்றார். பிசிக்ஸுக்கு ஒரு குரு, மேத்துக்கு ஒரு குரு, நாட்டியத்துக்கு ஒரு குரு, நடனத்துக்கு ஒரு குரு. இந்த குருமாருக்கு எல்லாருக்குமே வணக்கம் உண்டுதானே, அது சம்பிரதாயம். நாட்டியத்திலே கூட குருவுக்கு வணக்கம் செய்துதான் நாங்கள் தொடங்குகின்றோம். அது அவர்களுக்கு கொடுக்குற சம்பிரதாயம். ரெண்டு விதமாக இந்த சம்பிரதாயம் போகின்றது. ஒன்று, அந்த குருவுக்கு அந்த வித்தியை தத்துத்தருவதற்கு செய்கின்ற
2: மரியாதை.
3: இரண்டாவது, அந்த குருவுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவிலே ஆன்மாவுக்கு ஆன்மாவாக பரமாத்மாவாக இறைவன் இருக்கிறான், அவனுக்கு வணக்கம். மூன்றாவது, அந்த குரு பரம்பரை அவர் பரதம் என்றால் என்ன, இசை என்றால் என்ன, கணிதம் என்றால் என்றால் என்ன, பௌதிகம் என்றால் என்ன, யாரிடமிருந்து வந்தது, அவருடைய குரு, அவருடைய குரு, குருவுக்கு குரு என்று போனால் ஆதி குரு சிவன். பரதநாட்டியம் கூட சிவனிடமிருந்து வந்தது, வைத்திய சாஸ்திரம் சிவனிடமிருந்து வந்தது, ஜோதிட சாஸ்திரம் சிவனிடமிருந்து வந்தது, இசை சிவனிடமிருந்து வந்தது, மிருதங்கம் சிவனிடமிருந்து வந்தது. இப்படி எல்லாவற்றுக்கும் ஆதி குருவான இருக்கிற அவனுக்கு வணக்கம். இது சாதாரண குருமாரை நாங்கள் வணங்குகின்ற பொழுது, யோகா படித்த போனால் என்ன, பூஜைகள் பண்ணன போனால் என்ன, அந்த குருமாருக்குரிய வணக்கம். அப்ப அவருக்குரிய மரியாதை, அவருக்குள்ளே எல்லாருக்கும் ஆன்மாவிற்குள் ஆன்மாவாக இறைவன் எழுந்தருள் இருக்கின்ற 8 எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் தி காட் இருக்கிறது. பஞ்சபூதங்கள், சூரிய சந்திரர்கள், மற்றது ஆன்மாக்கள். எல்லா ஆன்மாக்களிலேயும் இறைவன் எப்பொழுதும் பிரியாதவனாக ஆன்மையிலே இருக்கின்றான். அந்த இறைவனுக்கு செலுத்துகின்ற வணக்கம். ரெண்டாவதாக, இதுக்கு ஊடாக அந்த ஆதி குரு அவருக்கு செலுத்து, இந்த குரு லீனியேஜ் இருக்கு இல்லையா, பாரம்பரியத்துக்கு செலுத்துகின்ற வணக்கம் என்று வருகின்றது. இது சாதாரணமான குரு வணக்கம். இதைவிட ஞான குரு என்று ஒன்று இருக்கின்றது. இந்த ஞான குரு என்று சொன்னால் யார் என்று கேட்டால், இறைவனே ஞான குருவாக வருவார். இறைவனே ஞான குருவாக வருவார் என்றால் ஏதோ இறைவன் இங்கே மான் மலவோட வந்து எருதோட இறங்கி வருவார் என்று நினைக்கப்படாது. இறைவர் எப்படி வருவார் என்று கேட்டால், அதற்கு சொல்லுகிறார்கள், இந்த இறைவனுக்கு ஆன்மாவை, குருவினுடைய ஆன்மாவை தன்னுடைய சரீரமாக எடுத்துக்கொண்டு வருவார். குருவினுடைய ஆன்மாவை தன்னுடைய சரீரமாக எடுத்துக்கொண்டு வருவார். அப்பொழுது அவருக்கு இந்த சொரூபத்தை சொல்லுவார்கள் சைதன்ய சொரூபம். இறைவன் குருவினுடைய ஆன்மாவை எடுத்துக்கொண்டு வருவதை சொல்லுவார்கள் சைதன்ய சொரூபம். இந்த சைதன்ய சொரூபத்திலே இறைவன் குருவினுடைய ஆன்மாவை தன்னுடைய உடலாக கொண்டு வந்து உமக்கு அருள் செய்கின்றான். அப்ப குருவுக்கு பர்சனல் பவர்ஸ் கிடையாது. குருவனுடைய பவர்ஸ் அல்லது மகிமை எல்லாம் இறைவனுடைய மகிமைதான்.
2: இறைவனே குருவாக வந்தார் என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது, அதுக்கு ஒரு நியமம் இருக்க வேண்டுமே.
3: மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார் இல்லையா, என்ன சொல்லுகின்றார், கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க. கோகலி என்ற திருப்பரந்துரையிலே குருமணி, குருமணி என்று சொன்னால் அந்த என்ன சொல்லுவார்கள், அந்த குரு மணி என்று சொன்னால் ஜெம் எமோங் த குரு என்று சொல்லுவோம் இல்லையா, இந்த ஜெம் எமோங் த குரு என்ற பொழுது அவர் வந்து நான் சொல்லுவேன் குரு சுப்ரீம். எல்லா குருக்களுக்குள்ளே இறைவன் குருவாக வந்தா குரு சுப்ரீம், அதுக்கு மேல குரு இல்லை, அதுக்கு பிறகு குரு பெறமாட்டார், அதுக்கு பிறகு வேற வித்தை அணிவதற்கு ஒன்றுமே இல்லை. பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்லுகின்றார், இந்த மகா ரகசியத்தை உனக்கு சொல்லுகின்றேன், இதை ஒருவன் அறிந்தவன் அவனுக்கு அறியத்தக்கது எதுவுமே இல்லை. அந்த மகாவித்தை, அதுக்கு பிறகு குருவும் இல்லை வித்தையும் இல்லை, அந்த கடைசி குரு ஞான குரு அந்த இறைவன். அதான் சொன்னார், அருவரன் ஒருவன் அவனியில் வந்து குருவரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. இதுக்கு மாணிக்கவாசகர் சொல்வார், அருவரன் ஒருவன் அவனி என்றது இந்த பூமி, இந்த பூமியிலே வந்து குருவரனாகி குருவாக வந்து அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அந்த இது கொடுக்க வேண்டும். அந்த குருவுக்குத்தான் சொன்னார், குருவே சிவம் என கூறினன் நந்தி. யார் சொல்லுகிறார், இது திருமந்திரத்தில் சொல்லுகிறார், குருவே சிவம் என கூறினன் நந்தி, குருவே சிவமென்பது அது குறித்து ஓரார் ஓரார் என்ற உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். குருவே சிவமாக நிற்பது என்பதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. குருதான் இறைவனாகவும் நிற்கும், குருவே உனக்கு வழிகாட்டுதலாகவும் நிற்கும். இந்த குருவும் சிவமும் ஒன்று என்பது அந்த நிலையிலே இந்த ஞான குரு, குரு சுப்ரீம் வரும் பொழுது வரும்.
2: பொதுவான வாழ்க்கை முறையிலே ஒருவரை குருவன் நினைத்துக் கொண்டோ அல்லது பெரியவர் நினைத்துக் கொண்டோ கால்களில் பணிந்து வணங்குவது என்பது சரியா?
3: சரி, நீங்கள் அவருக்கு வணங்கும் வணக்கம், அந்த முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கு என்று சொல்லுவோம் இல்லையா, அதுவரை இந்த வணக்கம் எங்கள் இறைவனுக்கு என்ற அட்டிடியூடோடு என்ற பாவனையோடு நீங்கள் யாரையும் விழுந்து வணங்கலாம், அது சரி. இது மனிதருக்கு என்று நீங்கள் இவருக்கு செய்கின்ற வணக்கம் என்று சொன்னால் அது தவறு.
2: இல்ல, நேரடியாகவே நாங்கள் இறை மூர்த்தத்துக்கோ இல்லையென்றால் இறைவன் திருவுருவத்துக்கோ அப்படி வணங்கலாம் தானே, ஏன் ஒரு மனிதரை விழுந்து வணங்க வேண்டும் என்று கேள்வியும் வருகிறது.
3: நேரடியாக
2: நாங்கள் வந்து ஒரு இறை மூர்த்தத்துக்கு ஒரு ஆலயத்துக்கு செல்லுகின்றோம், அங்கே இருக்கின்ற இறை மூர்த்தத்தை பார்த்து வணங்கலாம், இல்லை என்றால் எங்களிடம் இருக்கக்கூடிய எங்கள் வீடுகள் இருக்கக்கூடிய அந்த இறை தரிசன படங்களை பார்த்து வணங்கலாம், இல்லை என்றால் இறைவனை இந்த இடத்திலே இருந்த இடத்திலே எங்கோ எல்லா இடமும் நிறைந்திருக்கிற இறைவனை வணங்கலாம். ஏன் ஒரு மனிதனை காலில் பணிந்து வணங்க வேண்டும் என்ற பழக்கம் வந்தது என்கிறது ஒரு குழப்பமான கேள்வியாக இருக்கிறது எனக்கு.
3: ஏனென்றால் இறைவன் எங்களுக்கு வெளிப்படுவதென்றால் மனிதருக்கு ஊடாகத்தான் வெளிப்படுவான் இறைவன். அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால், நாங்கள் இருக்கின்ற உலகத்திலே நாங்கள் மும்மாசுக்களை மூன்று, தேர் ஆர் த்ரீ இம்பியூரிட்டிஸ் ஃபார் த சோல்ஸ் இன் அவர் வேர்ல்ட். எங்களோட உலகத்தில் இந்த உலகங்களில் இருக்கிற நாங்கள் சஞ்சரிக்கின்ற இந்த உலகங்களில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு மூன்று விதமான மாசுக்கள் அல்லது மலங்கள் உண்டு, ஆணவம் கண்மம் மாயை. இந்த மூன்று மலங்களுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் மானுட சட்டை தாங்கி வருவான், மானுட வடிவிலே தான் வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனபடியினாலே இந்த மானுட வடிவிலே இறைவன் வருவான். அதுதான் கிறிஸ்தவ வேதங்களில் சொன்னது, மானுடகுமாரனாக இறைவன் வருவார், மானுடகுமாரன் வருவார் என்று சொல்லுகின்றது இல்லையா. அந்த மானுட வடிவத்திலே இறைவன் வருவதனால வணங்கத்தானே வேண்டும். மானுடராக வருவதை வணங்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது இல்லையா. மற்றது வணங்குவது எப்பொழுது நல்ல செயல். நீங்கள் பெற்றோரை வணங்குகிறீர்கள், குருவை வணங்குகிறீர்கள், பணிவை வளர்த்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் வணங்குகின்ற பொழுது நீங்கள் பெற்றோரை வணங்கினாலும் சரி, குருவை வணங்கினாலும் சரி, பெரியவரை வணங்கினாலும் சரி, இவர்கள் பேரிலே இருக்கின்றவர்கள் சிலவேளை பாவிகளாக கூட இருக்கலாம், அவர்களை கூட வணங்கலாம், வணங்கினாலும் சரி, இந்த வணக்கம் நீங்கள் செய்கின்ற பொழுது இது இறைவனுக்கு என்று நினைத்து செய்தால், இறை வடிவத்திலே இருக்கின்ற இவர்களுக்கு நினைத்து செய்தால், எல்லா பாவங்களும் நீங்கள் விழுந்து வணங்குகின்ற பொழுது விழும், நீங்கள் எழும்புகின்ற பொழுது விழாது. இது உங்களுடைய பாவ சம்ஸ்காரத்துக்கு ஒரு வழி, பாவங்களை போக்குகின்ற ஒரு வழி. ஆனால் அதற்காக அவருக்கும் இவருக்கும் புகழ்வாடி வணங்கினால் அவருடைய கர்மா உங்களை பற்றி கொள்ளும். அதான் நாம் சுந்தரமூர்த்தி நாராயணா சொல்லுவார், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் சொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே, பொய்மையாளரை பாடாதே, எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். சும்மா தேவையில்லாமல் அவருக்கு மாலை போடுறது, இவருக்கு பட்டம் கொடுக்கறது, அவருக்கு வணக்கம் சொல்றது, இவருக்கு வாள் பிடிக்கிறது, அவருக்கு குட பிடிக்கிறது, இது எல்லாம் நாங்கள் நாளாந்த வாழ்விலே செய்கின்றோம் உண்டு. அதை விடுத்து இந்த இறைவனுக்கு அல்லது இறைவன் மற்றவர்களை வணங்குகின்ற பொழுது இது இறைவனுக்காக வணங்குகின்றோம் என்று நினைத்து சொன்னால் அது இறைவனுக்கே அது செய்கிறோம். அதான் சொன்னார், பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன். சுந்தரமூர்த்தி நாயனார், பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன். பொய்யடிமை என்றால் என்ன, மெய்யடிமை என்றால் என்ன? பொய்யடிமை என்றால் இப்படித்தான் எல்லாரையும் வச்சு பொச்சாப்பு, அவருக்கு ஏற்றவாறு சொல்றது, இவருக்கு ஏற்றவாறு சொல்றது. எங்கள் சபைகளிலே வந்து இவற்றை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நானே இதை அனுபவமாக பார்க்கறது என்று கேட்டால், நீ போனால் அவர்கள் அந்த சமூக அந்தஸ்து பதவி மற்ற அந்த நிலையை வைத்துக் கொண்டு எங்களுடைய ஆலயங்களிலே சமய சபைகளிலே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒரு கேவலமான மரபு புரையோடி போய் இருக்கின்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆலய நடத்துபவர்கள், ஆலய தர்மகர்த்தாக்கள், இந்து மத சபைகளை நடத்துபவர்கள் அதை நிச்சயமாக களைய வேண்டும். ஆண்டவன் சந்நிதிக்கு வந்தால் அவர் இவர் என்று ஒருவரையும் கூப்பிட்டு முன்னுக்கு வைக்கிறது, இவருக்கு மாலை போடுறது, அவரை புகழ்ந்து போடுவது, இது இது வெறும் மானுட பூஜை.
2: எனக்கு
3: அந்த விதத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நான் இதை சொல்வது திருவிழா சொல்வது பூதபலி என்று. அந்த கோயிலிலே திருவிழாக்கள் செய்கின்ற பொழுது சூதபலி பலி சுட்டி பூதபலி கொடுக்குற ரங்கன்னா பூதபலி நடக்குதுன்னு சொல்றது. நான் ஆக்களை கூப்பிட்டு ஆனவனால இவற்றை நன்றாக குறைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கே சில வேளை மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்குவதை பார்த்தால், கூப்பிடுவார்கள் முன்னுக்கு வாங்க, நாங்கள் ஒன்றும் பெரிய ஆக்கள் என்று இல்லை, எங்களை விட பெரியவர்கள் இருக்கின்றார்கள். மற்றது எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், நன்றாக பாடுபவர்கள் இருக்கின்றார்கள், பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர் அவர்களுக்கு அவர்களுக்குரிய மரியாதையை கௌரவத்தை குறித்து மனுஷனை மனுஷனாக மதிக்க பழக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எமது கிறிஸ்தவ சகோதரர்களிடமிருந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல வந்து இந்த இந்த இழிவுகள் இந்த விலங்கங்கள் சபைகளிலேயே ஆலயங்களிடையே இருக்கின்றன, அவை திருத்திக் கொள்ள வேண்டும், மற்றவர்களிடம் இருந்து அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சமயத்தில் சொல்லிய பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்று சுந்தர சொல்லியிருக்கின்றார். மற்றது தருகிலா சார்பினின் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே என்று சுந்தர சொல்லியிருக்கின்றார். ஆனபடினாலே இந்த மானிடர்களை ஏற்றி வழிபடுகின்ற அந்த வழிபாட்டு தன்மை இழிவுக்குரியது. அதே நேரம் குருவை வழிபடுகின்ற தன்மை, குருவை சிவமாக பாவித்து வழிபடுகின்ற தன்மை, பெற்றோரை வழிபடுகின்ற தன்மை, ஆதி குருவுக்கு வணக்கம் செலுத்துகின்ற தன்மை, மனிதரை மனிதன் வழிபடுகின்ற பொழுது இவரை அல்ல இவர்களிடம் ஆன்மாவுக்கு, நான் உங்களை பார்த்து நடராஜ்மார் இப்படி நல்ல ஒரு வானொலி வைத்திருக்கிறேன், நல்ல செய்வதை உங்களுக்கு வணக்கம் செய்கின்றேன் என்றால் நடராஜ்மாருக்கு உள்ளே இருந்து நடத்துகின்ற அந்த இறைவனுக்குத்தான் அந்த வணக்கம். அப்போ உங்களை வணங்குகின்ற பொழுது இறைவனை வணங்குகின்ற தன்மை தான் எனக்கு வரும். இல்லை இவர் வானொலி வைத்திருக்கின்றார், இவரை நான் கையுக்குள்ளே போட்டு வச்சிருக்க வேணும், எனக்கு ஒரு சிலை செய்வார் என்று நினைத்தால் அது வேறு விதமான அந்த ரெண்டாவது விதமான வணக்கம் தான் கண்டத்தனத்துக்குரியது. அது அட்டிடியூட் தான் அந்த வேக்ஸ் டிஃப்ரெண்ட். அது என்னென்று கேட்டால் சொல்லுவார்கள், மன்மதன் இருந்தான், மன்மதன் இறைவனுக்கு மலரம்பு தான் போட்டான், ஆனால் எரிக்கப்பட்டான். அட்டிடியூட் இஸ் டிஃப்ரெண்ட். சாக்கிய நாயனார் 63 நாயனார்கள் ஒருவர், அவர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர், பௌத்த துறவியாக இருந்தவர், இறை அன்பிலே முதிந்து கல்லைத்தான் எறிந்தார், ஆனால் அவர் நாயனார்கள் ஒருவராக மதிக்கப்படுகின்றார். ஜூதாஸ் இயேசு கிறிஸ்துவை கட்டி அணைத்து முத்தம்தான் கொடுத்தான், ஆனால் அவன் கொடுத்த முத்தம் அன்பின் வெளிப்பாடா? அது காட்டி கொடுக்கின்ற முத்தம். ஆனபடினாலே இந்த வழிபாடுகள் முக்கியம் அல்ல, வழிபாட்டுக்கு உள்ளே நீங்கள் என்ன அட்டிடியூட் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்களுடைய வழிபாடு ஜூதாசுடைய முத்தம் போல இருக்கலாம், மன்மதனுடைய மலரம்பு போலவும் இருக்கலாம், சாக்கியனாருடைய கல்லு போலவும்
2: இருக்கலாம்.
3: அதான் இந்த உள்ளுக்கு இருக்கிற அட்டிடியூட் மேக்ஸ் எ டிஃபரண்ட்.
2: நீங்க சொன்னபோது இந்த மனிதர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை என்று சொன்னபோது எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் எப்பொழுதும் என்னை பண்படுத்துகிற சம்பவமாக இருக்கிறது. அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். துர்கேஸ்வரம் ஆலயத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது லிபரல் பார்ட்டி வந்து லிபரல் கட்சி ஆட்சியில் இருக்கிற காலம், உதவி பிரதமர் ஜோன் மேலி அவர்கள், நானும் எனது இரண்டு மூன்று நண்பர்களும் அவரை அழைத்து கொண்டு துர்கேஸ்வரம் போவதாக ஒரு நேர அட்டவணை இருந்தது. அப்பொழுது அம்பாளுக்குரிய பூஜை நேரம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் ஐயா. நாங்கள் அரை மணி நேரம் பிந்தி போய்விட்டோம். அவர் வந்து ஒட்டவாலேருந்து ஃப்ளை பண்ணி வர்றதுக்கு லேட் ஆச்சு. அப்போ வாசலுக்கு வந்து விட்டார், ஜனம் நிரம்பி வழிகிறது. அப்போ ஐயா கூப்பிட்டு சொல்லப்படுது, இப்படி பிரைம் மினிஸ்டர் டிப்டி பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார்னு சொல்லி ஐயா சொன்னார், அம்பாளுக்கு பூஜை நடக்குது, அவரை வெளியில் நிற்க சொல்லுங்கள், பூஜை முடிஞ்ச அப்புறம் உள்ளே கூப்பிடுறாரு. ஐ ரியலி சல்யூட் டு ஹிம் பிகாஸ் அந்த தெய்வத்துக்கு செய்யக்கூடிய அந்த பூஜையை எவ்வளவு பக்குவமாக அவர் செய்கிறார் என்பதை நான்
3: அந்த அத்தாரிட்டி
2: வெரி நைஸ், எனக்கு மிக பிடித்த ஒரு செயலாக அது இருந்தது.
3: இதே விளக்கம் முன்னர் நடந்தது. யாழ்ப்பாணத்திலே ஸ்ரீமாவ பண்டாரநாயக் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது, இரண்டாவது முறையாக பிரதமராக இருந்தபோது 70களிலே அவர் வரவேற்கின்றார். அப்பொழுது விவசாயத்துக்கு அவர் நிறைய உதவி செய்வதனால விவசாயிகள் எல்லாரும் பல பேர் வரவேற்று சமயம் அவரும் அப்படி நேர பிந்தி விட்டது. நல்லூர் கோவிலுக்கு வந்தார், கோவில் நட சாத்தி விட்டார்கள். அப்போ அவர் வந்து கோயில் திறந்திருந்தது, நடையெல்லாம் சாத்தியாச்சு. வந்த பிறகு அவர் அங்கே தெரியும் தான், அப்போது நல்லூரிலே கிணறு இருந்தது, தண்ணீர் எடுத்து கால் கழுவி உள்ளுக்கு போய் சுற்றி வண்டார தவிர அவருக்கண்டு ஸ்பெஷலாக அங்கே பூஜையோ வழிபாடோ இல்லை. அந்த மரபு இருக்கின்றது. சங்கராச்சாரியரை காணுவதற்கு இந்திரா காந்தி வந்திருந்தார், காண முடியவில்லை. ஒரு முறை வந்து காத்திருந்தார், அவருடைய தனிப்பட்ட ஆராதனைகள் இருந்தது, காண முடியவில்லை. அடுத்து ஆச்சாரம் இருக்கின்றது. அந்த மரபிலே ரெண்டு விதமான ஆச்சாரங்கள், ஒன்று வந்து ஒரு அது பாரம்பரியத்தின்படி இந்திரா காந்தி வந்து நாட்டு பிரதமராக இருந்தாலும் விதவை பெண், அதுவும் பிராமண பெண், ஜவஹர்லால் நேரு பரம்பரை பிராமண விதவை பெண், வைதவியத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் வைதவிய கோலம் வேண்டும், விதவை கோலம் வேண்டும். இந்த விதவை கோலம் என்றால் வெள்ளை ஆடை, கரை இல்லாத வெள்ளை ஆடை, தலை மலித்திருக்க வேண்டும். அதுல அந்த சம்பிரதாயங்கள் பின்பற்றபடியினாலே அம்மடத்தில் உள்ளவர்கள் அவர்களை அவர்களுக்கு தரிசனம் நேரடியாக கொடுக்க மாட்டார்கள். இப்போ திருப்பி ரெண்டாவது முறை ஒரு அரேஞ்ச் விசிட் ஒன்று நடந்தது. ரெண்டாவது அரேஞ்ச் விசிட் வந்திருந்த பொழுது சங்கராச்சாரிய சுவாமிகள் அந்த காஞ்சியிலே இருக்கின்றார். ஒரு கிணறு இருக்கின்றது, கிணத்துல இந்த பக்கம் அவர் இருக்கின்றார், அந்த பக்கம் அவர் இருக்கின்றார். இருந்த ஒரு கதை கிடையாது, அந்த தரிசனம் மட்டும்தான் கிடைத்தது. ஏனென்று சொன்னால் யாரையும் இந்த சன்னியாசியா இருந்தாலும் நீர்நிலைகளுக்கு போகும் பொழுது தண்ணி குடிக்கவோ மற்றது தங்களுடைய குடியிருக்க போகும் பொழுது அங்கே யாரும் வரலாம் தானே. ஆனால் அப்படினாலும் இந்த கிணத்தடியில இந்திரா காந்தியை வைத்து பார்த்த மரபு இது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாற்றிலையும் வருகின்றது. அவர் ஒரு இடத்திலே போகின்ற பொழுது ஒரு இடத்திலே தண்ணி கேட்கின்றார் ஒரு பெண்ணை. அவர் சொல்றால் நானும் உமக்கு தண்ணி தருவதா என்று சொல்லி கேட்க இல்லை தா என்று கேட்டு பருகிறார். அவர் உள்ளுக்கு போய் சொல்லுகிறாள் ஊரில் போய் ஒரு பெரிய அற்புதமானவர் வந்திருக்கின்றார் என்று. அதே மரபு, இந்த மரபு பொது. அதே மாதிரியாக சங்கராச்சாரியாரும் தண்ணி கிணத்தடியில இருந்து அந்த இந்திரா காந்திக்கு அந்த தரிசனம் கிடைத்தது. இது அந்த மரபு வழி.
2: இந்த இன்னொரு கேள்வியிடம் இருக்கிறது, அதாவது வந்து பொதுவாக வந்து இந்த சமய வழக்கங்களில் அது நான் பார்க்கிறேன் கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது சைவத்திலும் இருக்கிறது, வேறு இடங்களில் நான் பெரிதாக பார்க்கவில்லை. ஒரு சமயத்திலே பெரிய ஆச்சாரியாராக இருந்தால் அவருக்கான ஆடை அணிகலன் அலங்காரங்கள் இருக்கின்றன. இது சமயம் என்பது இறைவனோடு சம்பந்தப்பட்டதுதானே, ஏன் அப்படியான ஒரு குறிப்பிட்ட அவர் இவர் கார்டனலாக இருந்தால் ஒரு தொப்பி வைக்க வேணும், எங்களோட ஐயர் வந்து குருக்களாக இருந்தால் அவருக்கு ஒரு உடுப்பு, இன்னொரு இருந்தால் இன்னொரு பச்சை துண்டு அதிகமாக, இல்லைன்னா இன்னொரு ஒரு மாலை அதிகமாக, இப்படியான அலங்காரங்கள் இல்லாமல் சாதாரணமாக இறை தொண்டு செய்ய முடியாதா? ஏன் அந்த அலங்காரங்களுக்குள்ள ஒரு டெசிக்னேஷன் வைக்கணும்? ஏன் அப்படி ஒரு உடுப்பை போட்டு பயப்படுத்தணும் என்றதான் எனக்கு டைரக்டான கேள்வி.
3: நல்லவர்கள், என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அனுபவம் சொல்லுகின்றேன். இங்கே என்னுடைய குருநாதரை நான் சந்தித்தேன் 2000 சந்தித்து இங்கே சந்தித்ததிலிருந்து அவர் தான் என்னை ஆட்கொண்டு அவர் தான் முதன் முதல் சொன்னார் இதை போய் மற்றவர்களுக்கும் சொல்ல. அவரை கேட்டேன், நான்களே தடுமாறிக்கொண்டிருந்த விஷயம் எந்த முகத்துடன் எந்த மூஞ்சனும் எழுந்து நின்று மற்றாக்களுக்கு சொல்றேன். அவர் சொன்னார், நீ மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நீ உனக்கே மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுகின்றாய் என்று நினை. யூ ஆர் டெல்லிங் அதர்ஸ், யூ ஆர் ரீஇன்ஃபோர்சிங் டு யுவர் செல்ஃப் என்று சொன்னார். அந்த பெருமானை நான் பிறகு இந்தியாவிலே போகின்ற பொழுது போய் சந்திக்கின்றேன். நான் அங்கே சிதம்பரத்திலே அவர் இருக்கின்றார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பேராசிரியராக இன்றைக்கு 80 கடந்து அவர் இருக்கின்றார். அப்போ அவரை நான் சந்திக்க போனேன் என்று அங்கே டெலிஃபோன் தொலைபேசிகள் அழைத்த பொழுது அவர் சொன்னார், இன்றைக்கு ஒரு புத்தக வெளியீடு மருத்துவ புத்தகம் ஒன்று வெளியிடுகிறார் சென்னையிலே, நான் அங்கே நிற்கின்றேன், நீ அங்கே நின்று கொள், நாளைக்கு வந்து விடுவேன் என்று. நான் சிதம்பரத்திலே தங்கியிருந்து கோயில் தரிசனம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் இவரை பார்ப்பதற்கண்டே போகின்றேன். போகின்ற பொழுது வளமையாக கழுத்திலே ஒரு ருத்ராட்ச மாலை இருந்தது, அதனால் ஒரு கருப்பு டிஷர்ட் போட்டிருக்கின்றேன், ஒரு டெனிம் கருப்பு டெனிம் ட்ரௌசர் ஒன்று போட்டுக்கொண்டு அப்படிதான் போனேன். அன்றைக்கு கோயில் வழிபாடு முடித்து விட்டேன், இவரிடம் வல்லனை போகணும் என்று போயிட்டேன். உடனே அவர் என்னை அழைத்து கொண்டு சென்று உமா என்னென்ன இடங்கள் பார்த்தது என்று கேட்டார். நான் பார்க்க வேண்டிய இடமெல்லாம் பார்த்துட்டேன் என்று சொல்லி போட்டு உமாபதி சிவாச்சாரியாருடைய கோயிலுக்கு என்னை அழைத்து சென்றார். அங்கே தியானத்தில் அமர்த்த வைத்து அழைத்து கொண்டு வந்தார். வீட்டையெல்லாம் வந்து நன்றாக காதைத்து உணவு தந்தெல்லாம் இருந்து போட்டு என்னுடைய கருத்த டிஷர்ட் இருந்தது இல்லையா, அதை தொட்டு சொன்னார், இது ஆன்மீகத்துக்குரிய உடை இல்லை, ஆன்மீகத்துக்கு உரிய உடை இல்லை என்று அவ்வளவுதான் அவர் சொன்னது. அப்போ அது இந்த வார்த்தை என்னகிட்ட ஆன்மீகத்துக்கு ஒரு உடை உண்டு என்று வருகின்றது இல்லையா. ஆன்மீகத்துக்கு ஒரு உடை உண்டு. அப்ப இது என்ன கேட்டால், அதுக்கு முதல் நானும் பேசுகின்ற பொழுது அந்த உடையிலே அவ்வளவு கவனம் செலுத்துவது முக்கிய கவனம், டை கட்டி கூட போய் பேசலாம் பேச வேண்டும் என்று கூட நினைத்திருக்கின்றேன். என்றால் எல்லாரும் வேட்டி கட்டித்தான் பேச வேண்டாம், டை கட்டி பேசுவது இருக்க மாட்டார்களா, ஏன்னா அவ்வளவு எல்லாரும் பழமவாதிகள்லாம் இவர்களா என்ற ஒரு இது வந்துவிடும் இல்லையா. ஆனால் அவர் சொன்ன பிறகுதான் அந்த உடையை நான் எடுத்துக்கொண்டது. ஆன்மீகத்துக்கு போகின்ற பொழுது ஆன்மீகத்துக்கென்று ஒரு உடை வைத்திருக்கின்ற வளமை வைத்திருக்கின்றது. அது இங்கே வந்திருந்த பொழுது பார்த்து நன்றாக இருக்கின்றதுன்னு சொன்னார் பிறகு அந்த உடை இருக்கின்றது. அதனால் அந்த வேடம் என்று சொல்லுவார்கள், அதாவது உடை ஆளாகி விடாது. சில யூனிஃபார்மை போட்டால் யூ வில் கெட் இன் டு தட் மூட் என்று சொல்லுவார்கள் இல்லையா. யூ வில் கெட் இன் டு தட் மூட். மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டால் மிலிட்ரி குணம் வருவது இல்லையா, போலீஸ் யூனிஃபார்ம் போட்டால் போலீஸ் குணம் வருது இல்லையா, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டோன்னே படிக்கிற குணம் வருது இல்லையா, அதே மாதிரி இந்த யூனிஃபார்முக்குள்ளே போனால் அந்த இது வரும். அதான் அந்த இது இந்த வேஷத்துக்கு நல்ல முக்கியமான இது ஒன்று சொல்ல திரு சிவஞான போதம் வந்து 12 சூத்திரங்கள். உலகம் முழுக்க இப்படி சமய உண்மைகள் பல விதமாக பேசப்படுகின்றன எங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுது திருநந்தி தேவர் வந்து எங்களை ஆன்மவர்க்க எங்களுக்கெல்லாம் ஒரு பிரதிநிதியாக இறைவனிடம் கேட்டார், இறைவனே அந்த உண்மையான செய்தியை மெய்யை சொல்லுமென்று. மெய்யை சொல்லுமென்ற இறைவன் அவருக்கு 12 சிவஞான போத சூத்திரங்களை சொன்னார். ரௌரவ ஆகமத்தில் இருக்கின்ற சூத்திரங்களை சொன்னார். அந்த 12 சூத்திரங்களும் நந்திநாதர் மூலமாக எங்களுக்கு வந்தது. அவர் வந்து அதை சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் சத்திய ஞான நான்கு பேருக்கு சொல்ல, பிறகு சத்திய ஞான சனத்குமார் சத்திய ஞான தரிசனிகளுக்கு சொல்ல, சத்திய ஞான தரிசனி பரஞ்சோதிக்கு சொல்ல, பரஞ்சோதி மெய்கண்டாருக்கு சொல்லி அந்த வழியாக வந்ததுதான் இந்த சிவஞான போது மெய் இந்த நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற உண்மைகள் எல்லாம். அதில் பன்னெண்டாவது சூத்திரத்தில் வருகின்றது, மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணன தொழுமே. வேடம் மாலர நேயம் மலிந்தவர் வேடம், குற்றமில்லாத நேயம், அதாவது வேஷம் போடுகின்றவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர் என்றுதான் பொய்யடிமை இல்லாத புலவர் என்ற மாதிரி, மாலர நேயம் குற்றமில்லாத பக்தி உடையவர்களுடைய திருவேடம், அந்த வேஷம் அதாவது அவருடைய உருத்திராட்சம் அவருடைய ஜடாமுடி அவருடைய திருநீறு இந்த வேஷங்களும் ஆலயமும் இந்த ஆலயங்களும் அரணன்றே நினைத்து இறைவனன்றே நினைத்து வழிபடுவார்கள். ஆறு ஜீவன் முத்தர்கள் அம்மலங்களி அன்பருடு மரி என்று சொல்கிறார். மலங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுதே இந்த மலங்கள் எல்லாத்தையும் கழுவி ஜீவன்முத்தரான ஜீவன்முத்தர்கள் ஏதோ உலகத்தை விட்டுட்டு போய் ஓடி போயிருப்பினும் இல்லை, அவர்கள் மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணன தொழுமே. இந்த குற்றமற்ற நேயமுள்ள அன்பர்கள் அடியார்களுடைய வேடத்தையும் ஆலயங்களையும் சிவனன்றே நினைத்து தொழுமே, தொழு என்று சொல்லவில்லை, தொழுமே என்றால் அவர்களுடைய டிஸ்கிரிப்ஷன், இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார் ஜீவன் முக்தாஸ்
4: என்றால்
3: பிரிஸ்கிரிப்டிஷன் ஃபார் அஸ், அது டிஸ்கிரிப்டிவ் ஃபார் ஜீவன் முக்தாஸ், அவைக்கு அது டிஸ்கிரிப்ஷன் என்றால் உங்களுக்கு அது பிரிஸ்கிரிப்ஷன்,
4: ரைட்,
3: சோ இட் இஸ் பிரிஸ்கிரைப்ட்.
4: வெரி குட். அந்த வழக்கம் ஆலயங்களில் வந்து சில வழியில் நாங்கள் சுற்றி வருகின்ற போது எங்களை தெரிந்தவர்கள் எங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் ஆலய வழிபாட்டிலே நாங்கள் இருக்கின்ற போது எங்களையும் பார்த்து ஒரு முறை கும்பிட்டு விட்டு போவார்கள். எனக்கு மிகுந்த மனம் திக்கணும் உடனே, என்ன ஆலயத்திலே நான் வணங்கி கொண்டிருக்கின்றேன், அவர்கள் என் மீது அன்பு காட்சிகிறார்கள், அவர்கள் செய்கிற காரணத்தாலே நானும் திருப்பி செய்ய வேண்டி இருக்கிறது என்பது ஒன்று. அந்த அன்புக்கு நன்றி சொன்னாலும் கூட ஆலயங்களுக்குள்ளே போன உடனே அந்தணர்களை விழுந்து வணங்குகின்ற அந்தணர்களை கண்டவுடனே விழுந்து வணங்குகின்ற சம்பிரதாயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நான் கூட அதை முன்னர் செய்திருக்கிறேன், ஆனால் அதுவும் எனக்கு கொஞ்சம் மனதுக்கு சங்கடமாக இருக்கக்கூடிய விடயங்களாக இருந்திருக்கின்றன. இதுக்குரிய சரியான விளக்கம் என்ன டாக்டர்?
3: ரெண்டு இருக்கின்றது, ஆலயத்திலே வேறு ஒருவரையும் குருவை கூட வணங்கப்படாது,
4: மிக தெளிவானது.
3: அதே மாதிரி அரசவையிலேயும் குருவை வணங்கப்படாது, அரச அவையிலே குருவை வணங்கப்படாது. ரெண்டு விஷயம், அரசவையிலே அரசன் இருக்கிறான், அரசன் யாராக இருக்கின்றான், இறைவனுடைய பிரதிநிதியாக அரசன் இருக்கின்றான், கோ சபையிலே குருவுக்கு கூட வணக்கம் இல்லை, குரு இறந்திருந்தாலும் கூட அது இருக்கின்றது. இரண்டாவது, அது இறைவனுடைய பிரதிநிதியா இல்லாமல் சாதாரண மனுஷராக இருந்தாலும் கூட அவர் கேட்க இவரை வணங்கினால் ஒரு கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஞானபடியாகவும் இருக்கலாம், அது இல்லை, அது இருக்கின்றது. அப்ப இந்த இடங்களிலே குருவுக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது என்ற கருத்தெல்லாம் இருக்கின்றது எங்களுக்கு.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒளிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: ஸ்ரீயந்திரேண வசோ கடேன கவிதா குல்யோபகுல்யக்ரமைஹ ஆநீதைஸ்ய சதாசிவஸ்ய சரிதாம்போராசி திவ்யாம்ருதைஹ யத்கேதார யுதஸ்ய பவித பக்தி கலமாஹ சபல்யமதன்வதே துர்பிக்ஷான் மம சேவகஸ்ய பகவன் விஸ்வேஸ்ய திக்குதா பாபோத்பாத விமோசனாய ருச்சிர ஐஸ்வர்யாய மிருத்யுஞ்சய ஸ்தோத்ர தியான நதி பிரதட்சிண சபரியா லோகநாகர்ணனே ஜிஹ்வா சித்த சிரோ அங்க்ரி அஸ்த நயன ஸ்ரோத்ரைரஹம் பிரார்த்தித மாமாஜ்ஞாபய தன்னிரூபய முஹுர்மாமேவ மாமே அவச. 40-41 ஸ்லோகங்கள். சிவானந்த லஹரி பிரகரணம் பிரசித்தமாக இருக்கிற பிரகரணங்கள். ஆச்சாரியால் விவேக சூடாமணி மற்ற பிரகரணங்கள் அத்வைத வேதாந்த பரமாக எழுதிய போதிலும் ஸ்தோத்திரங்களாக சாதாரண மனுஷியாளக்கூட பக்தி தத்துவமும் தெரியணும், ஆத்ம தத்துவமும் புரியணும். ஏன்னா இதில் ரெண்டு பிரயோஜனம் இருக்கு. முக்கியமாக வேண்டியது ஞானாதேவத்த கைவல்யம். ஞானத்தினால்தான் ஒரு மனுஷனுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த மோட்சத்துக்காகத்தான் அவனுடைய பிறவியே அவனுக்கு கொடுத்துருக்கு. ஆகையால் அவனுக்கு மோட்சத்துக்கு வழியான ஞானத்தை சொல்லணும். ஆனால் அந்த ஞானத்தை அறிவதற்கு எல்லோருக்கும் மனப்பக்குவம் வேண்டாமா? அந்த பக்குவத்தை கொடுக்கறதுக்காக பக்தியும் சொல்ற. இந்த பக்திங்கிறது உபாசனைக்குள்ள சேர்றது. உபாசனையும் பக்தியும் ஒன்று தான். கர்ம மார்க்கம் ஒன்று, ரெண்டாவது உபாசனா மார்க்கம், மூணாவது ஞான மார்க்கம். இந்த மூணையும் ஈஷாவாஸ்யோபனிஷத்தில் சொல்லியிருக்கு. வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எஸ்தத்வேத உபயதிஸ்தா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஸ்னுதே அப்படின்னு. வித்யா உபாசனை, அவித்யா கர்ம. ஏன்னா அந்த ரெண்டும் தானே சேரும். ஞானமும் கர்மாவும் சேர்றதுக்கு வழி இல்லை. ஞானம் வந்த பிறகு நான் வேற இது வேற எனக்குடையதான வித்தியாசம் இல்லை. எல்லாமும் இதம் சர்வம் எதயம் ஆத்மா அப்படின்னு ஒரே ஆத்மஸ்வரூபமா போயிடுது. அங்க எதனால எதை எதற்காக பண்ண போறேன், ஒரு கர்மாவோ ஒரு உபாசனத்துக்கோ அங்கே வழி இல்லை. ஆனால் எப்போ வழி இருக்கு? அஞ்ஞான நிலையில், இன்னும் பிரம்ம ஜானம் வராத நிலையில். அந்த நிலையில் ஒன்று கர்மாவை பண்ணுங்க, வேதோக்தமாக கர்மா ஸ்வதர்மானுஷ்டானம் பண்ணுங்க. அந்த ஸ்வதர்மானுஷ்டானத்தினால சித்த சுத்தி ஏற்படுறது, பிறகு உபாசனையினால சித்த ஏகாகிரதை வருது. ஏகாகிரதை வந்தால் தான் பகவானுக்கு ஞானத்தை அடைய முடியும். திருஷ்யத்தே தூ அக்ரியா புத்தியா சூக்மயா சூக்ம தரிசிதி அப்படின்னு. அக்ரியா புத்தி, கூர்மையான ஒரு புத்தி வேணும். அதுக்கு ஸ்ரத்த இருக்கணும். அப்படி இருக்குமேயானால் அந்த ஆத்ம தத்துவத்தை எஸ்மின் விதித்தே சர்வமிதம் விதிதம் பவதி. சௌனக்கர் வந்து அங்கிரசரவை கேட்கிறார். அங்கிரசம் விதிவது பிரச்ச கஸ்மின் விஜ்ஞாதே சர்வமிதம் விஜாதம் பவதி. எதை அறிந்தால் எல்லாமும் அறியப்பட்டதா ஆகுமோ. அப்படி எதை அறிந்தால்னு சொன்னா அப்படிப்பட்டதான ஒரு பொருள் இருக்கா? அதை அறிவதற்கு ரெண்டு விதமான வித்தியைகளை அறியணும்னு அவர் சொன்னார். வே வித்யே வேதிதவ்யே இதிஹாயஸ்ம பிரம்ம விதோ வதந்தி பராசைவ அபராசா. பராவித்யா அபராவித்யா. அந்த அபராவித்யில் தான் கர்ம மார்க்கமும் உபாசனா மார்க்கமும் இருக்கு. அதை பார்க்கணும். அபராவித்யாங்கிறது என்ன? ருக்வேதா யஜுர்வேதா சாமவேதா அதர்வவேதா சிக்ஷா கல்பா வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி. எல்லாம் கர்ம மார்க்கமும் உபாசனா மார்க்கமும். வேதோக்தத்தில் கர்மா எல்லாம் அதில் வரும், உபாசனைகள் எல்லாம் அதில் வருது. அதுக்கப்புறம் பராவித்யா என்ன? அதபரா யயா ததக்ஷரம் அதிகம்யதே. அதுக்கு மேல அந்த அக்ஷரமான ஆத்ம தத்துவத்தை எதனால் அறிகிறேனோ. அழியாத ஆத்ம தத்துவம் எத்தனை நாள் ஆகட்டும், எத்தனை சிரமங்கள் ஆகட்டும், அதுக்கு அதோட ஒரு சம்பந்தமும் இல்லாததான ஒரு ஆத்ம தத்துவம். அசங்கமாக கூடஸ்தமாக இருக்கக்கூடியதான ஒரு ஆத்ம தத்துவம். எதை எத்தது அத்ரேசியம் அக்ராக்கியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சு ஸ்ரோத்ரம் தத பாடிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்மம். கண்களால் அறிவு புலன்கள்னால் அறிய முடியாதது, செயல் உலகளுக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு பிராமணன் சத்திரின்னு இப்படிப்பட்டதான வம்சம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்ணு காது அதுக்கு இல்லை, கை கால் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு தத்துவம் அப்படின்னு பராவித்தியை சொல்றது. அந்த பராவித்தியான ஞானம் நமக்கு வரணும். நமக்கு அந்த ஞானம் வரணுமையானால் முக்கியமா என்ன வேணும்? பகவத் அனுகிரகம் வேணும். பகவத் அனுகிரகத்தினால்தான் மனசுல அந்த பக்கமே மனசு போகும். இல்லைன்னா லௌகிகமான விஷயங்களை சுத்தி கொண்டே இருக்கும். எத்தனையோ பிறவிகள்லாம் அதை சுத்தி கொண்டு இன்னைக்கு ஆரம்பிச்சோம். உலகத்தை அனுபவிக்கணுங்கிறத மாடா இருக்கும் பொழுது நாயா இருக்கும் பொழுது எல்லாமே தானே அனுபவிச்சிருக்கோம். ஆனா இந்த ஜென்மாவில நாம் இதை விட்டு இதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தை அறியணும், குருநாதரை போய் அடையணும். அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டு இந்த ஜென்மாவை கடைசி ஜென்மா ஆக்கி கொள்ளணும். அதுக்காகத்தான் விசாரம் பண்ணணும். அந்த விசாரத்துக்கு உங்களுக்கு அடிப்படையான ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்கணுமோ இல்லையோ அதற்காக பக்தி வேணும், உபாசனை. அதுக்காகத்தான் மேல போய் பக்தி லட்சணம் கூட சொல்ல போறார் இந்த கிரந்தத்துல. இப்ப என்ன சொல்றாரு, ஹே பரமேஸ்வரா, உன்னுடைய ஒரு அனுக்கிரகம் இருக்க, அந்த அனுக்கிரகத்தை பெறுவதற்கு சுலபமான ஒரு வழி இருக்க, என்ன தெரியுமா, உங்களுடைய கதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கு, பகவானுடைய கதைகளை கேட்டுக்கொண்டே இருக்குது. சதாசிவஸ்ய சரிதாம்போராதி திவ்யாமிருதை, அந்த பரமேஸ்வரனுடைய சரித அம்போராசி, அவருடைய சரித்திரங்கள் எத்தனை லீலைகள் பண்ணியிருக்க, அவர் பண்ணினதான தொண்டுகளா ஹாலாகல லீலை என்ன, நடராஜனாக டான்ஸ் ஆடினதான ஒரு லீலை என்ன, அதே போலயே விசேஷமாக மார்க்கண்டேயனுக்கு அனுகிரகம் பண்ணியிருந்தான லீலை என்ன, இப்படிப்பட்டதான பல லீலைகள், அந்த நீலகண்ட லீலை இவைகள்லாம், இந்த லீலைகள்லாம் கதைகள்லாம் கேட்டுட்டே இருக்கமா. இது கதைகளை கேட்டுக்கொண்டே இருந்தா என்ன ஆகும்னா, அதனால நம்ம மனசு உருகும். அது எங்கேயோ இருக்கக்கூடியதான அந்த அமிர்தமானது அமிர்த பெருக்கு. கிராமாந்தரில் வயலுக்கு நீள் ஜலம் வரணுமே, ஆனால் என்ன பண்ணுறா தெரியுமோ, அங்கெங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், அந்த அருவியிலையோ அல்லது ஒரு குளத்திலையோ இருக்கக்கூடியதான ஜலத்தை பம்பு போட்டு இங்கிருந்து அனுப்புறாரு. தியந்திரேன பட்டோ கட்டேனா, தியந்திரத்தினால ஒரு மோட்டார் மேல மனசு புத்தி எனக்கூடியதான யந்திரத்தினாலேயோ, வச்சோ கட்டேனா, அல்லது ஒரு குடத்தை எடுத்து ஏத்தம் தாக்குறதுன்னு அர்த்தம், அந்த ஏகத்தினால கரணத்துல இருக்கக்கூடியதான ஜலத்தை கொண்டு வந்து இங்க விடுவா. அப்படி இது வச்சோ கட்டேன கவிதா கொல்யோப சொல்ய கிரமை, பெரிய காவா என்ன, சின்ன சின்ன காவா வருன்னா அது வழியாக கால்வாய் வழியாக அநீதை வைத்த சரிதாம்போராசி திவ்யாமிருதை, அந்த பரமேஸ்வருடைய திவ்யமான சரித்திரம், அதை கேட்க கேட்க மனசுல பக்தி உண்டாகக்கூடிய சரித்திரம், அது எங்கே போகணும், அந்த ஜலமானது குளத்தில் இருக்கக்கூடியதான ஜலமானது நம்ம வயலுக்கு வரணும், அதே போல பகவானுடைய சரிதாமிரதம் இங்கும் இருக்கு, அது எங்கே வரணும், உங்க இதயம் எனக்கூடியதான வயலுக்கு வரணும், நம்ம இதயத்துக்குள்ள வரணும். அப்ப என்ன ஆகும், அந்த வயலுக்கு ஜலம் வறுமையானால் வயல்ல நன்னா பயிர் வளைய ஆரம்பிக்கும், அதே போலயே இந்த இதய வயலுக்குள்ள ஜலம் வறுமையானால் என்ன ஜலம், பரமேஸ்வரனுடைய பக்தி எனக்கூடியதான ஜலமானது திவ்யாமிருதமானது வறுமையானால் அதற்கு பிறகு என்ன ஆறுதுனர், பக்தி கலமாக, இந்த மனசுல பக்தி எனக்கூடியதான பயிர் முளைக்க ஆரம்பிக்கிறது. சாபல்யமா தன்வதே, வெறும் முளைக்கிறது மட்டுமில்ல சார், அது பலத்தை கொடுக்கறது, கதிரை கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த அறுவடை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சாபல்யமா தன்வதே, இப்படி வறுமையானால் இதுக்கப்புறம் துர்பிக்ஷம் இங்க இருக்குன்னு, நிறைய வயிறு வளர்ந்துருக்கு, நிறைய தானியங்கள்லாம் வந்தாச்சு, இனிமேல துர்பிக்ஷமே கிடையாது, கை கை நிறைய இருக்கு. துர்பிக்ஷன் மம சேவகஸ்ய பகவன் விஸ்வேசபீதிக்குதா, ஹே பரமேஸ்வரா, இனிமேல பயம் எதுன்னு, பரமேஸ்வரனுடைய நாம உங்க மனசுக்கு தோணணும், மகான்களுடைய பாத சேவை பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு வரணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு கவலையும் கிடையாது, இனிமேல வாழ்க்கையில காசுக்கு கவலை கிடையாது, மனசு நிம்மதிக்கும் இது கிடையாது, ஆனந்தமா இருந்துட்டு இருக்கலாம், அப்படிப்பட்டதான திவ்யமான ஒரு சரித்திரம் இது, இப்படி இருக்கணும் என்று முதல்ல சொன்னார். சொன்ன பிறகு அடுத்து என்ன சொல்றார், பகவான் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், வெறுமன சரீரத்தை மட்டும் கொடுக்கல, ஐம்புலன்களை கொடுத்திருக்க, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல், கண்ணால நமக்கு பிடித்த உருவங்களை பார்த்து கொண்டே இருக்கும், காதால எதை கேட்கணும்னு நினைக்கிறோமோ, எது உங்களுக்கு பிடிக்கிறதோ அதை கேட்டுட்டு இருக்கு, அதே போலயே ஒவ்வொரு புலன்னாலையும் நல்ல வாசனை இருந்ததுன்னா சந்தனத்தையோ அல்லது சென்ட்டையோ போட்டுன்னு மூக்கால வசிச்சுட்டு இருக்க, நல்ல பதார்த்தங்கள் சோஃபால ஆனந்தமா தொட்டு பார்க்கறேன், என்ன அழகா சாஃப்டா இருக்கு பாருங்க, இப்படி ஐந்து புலன்களும் மனுஷனுக்கு கொடுத்துருக்காளே, இந்த ஐந்து புலன்களும் நாம வேற விதமாக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம், உங்க இஷ்டமான உருவத்தை பார்க்கறது, இஷ்டமான சப்தத்தை கேட்கறது, ஆனா இந்த உருவத்தை பார்க்கறதோ சப்தத்தை கேட்கறதோ வாசனை முகர்றதோ இவைகள்லாம் என்னென்ன, இவைகள்லாம் பகவான் பக்கமாக திருப்பணும், இப்படி திருப்பி நிலையானால், அதே போல நமக்கு அவயவங்கள் கொடுத்துருக்க, தலை இருக்க, கைகள் இருக்க, கால் இருக்க, இவைகள்லாம் நம்ம எதற்காக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம், யார் இவைகளை நமக்கு கொடுத்தா, பகவான் கொடுத்திருக்கார், அந்த பகவான் இவைகளை கொடுத்திருக்காரு, நாம் அவைகளை அவருக்காக எண்ணிக்காது உபயோகப்படுத்தினோமா, அந்த சிவபிரசாதம் இருந்தால்தான் நமக்கு வாழ்க்கையில முன்னேறலாம், சிவபிரசாதே நவீனான புத்தி, சிவபிரசாதே நவீனான யுக்தி, சிவபிரசாதே நவீனான சித்தி, சிவபிரசாதே நவீனான முக்தி, முக்தியோ புத்தியோ சித்தியோ சித்தியோ எது வரணுமே, ஆனால் என்ன வேணும், பகவானுடைய அனுகிரகம் வேணும், அப்படிப்பட்டதான் அனுகிரகத்துக்காக நம்ம என்ன பண்ணினோம் சொல்லி பாருங்க. பறந்தோம் ஐம்புலன்கள் அன்னைக்கே வேலை செய்யும், என்னைக்கு பறந்துடும் அன்னைக்கே கண்ணு பார்க்க தொடங்கிது. ஒரு 10 வருஷம் ஆன பிறந்தான் கண்ணு பார்க்கணும்னா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையை சொல்லுங்க பாருங்க. பிறக்கிறதுமே வாய் அழ ஆரம்பிச்சுடுது, பசிக்கிறது கொடுங்க கொடுங்க அப்படின்ட்டு குழந்தை அழுதுண்டே பிறக்கிறது, பார்க்கறது எல்லாத்தையும், இங்க இருக்கு எங்க இருக்கு யார் இருக்கா, அம்மாவா இருந்தா சும்மா இருக்கு, வேற யாரும் இருந்ததுன்னா கத்த தொடங்குறது, ஏன்னா அதுக்கு பயம், வேற யாரும் நான் ஏதாவது பண்ணிவிடுவாரோ, அம்மாவா இருந்தா பத்திரமா மடியில் இருக்கு, யாராவது கிட்ட வந்தா கண்ணை முடிக்கிறது. அப்ப இந்த புலன்கள்லாம் அன்னன்னைக்கே வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்த, அன்னியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த புலன்களால நாம் நமக்கு வேண்டியதாக உபயோகப்படுத்திக் கொள்கிறேன் தவிர படைத்ததான் அந்த பரமேஸ்வரனுக்காக ஏதாவது பண்ணிடலா, அவர் வேற ஒன்றும் சொல்லல, நீங்க அவருக்கு அவரை போற்றுவதனாலேயோ அவருக்கு ஏதாவது கொடுக்கறதுனாலயோ அவருக்கு ஒரு ஆதிக்கமும் வரல, நீங்க நைவேத்தியம் பண்ணினதுனால அவருக்கு பசி தீர்ந்ததுன்னு சொல்லாதீங்க. உலகம் முழுக்க படைத்தவர் அவர், அவர் நீங்க கொடுக்கற நைவேத்தியத்துக்காக காத்துட்டு இருக்கார் இல்ல, ஆனா நம்ம என்ன பண்றோம் அதையும் பண்றது இல்ல. பகவான் எது நமக்கு கொடுத்தாரோ அதை அவருக்கே காமிக்காம நம்ம சாப்பிட்டுருக்கோம். யோ புங்கே ஸ்தேனையே வசா, அவர் கொடுத்தது அவருக்கு காமிக்காம நம்ம சாப்பிட்டுருக்கோம் இல்லையா. உலகமெல்லாம் அவர் அல்லவா நமக்கு கொடுத்துருக்க, அவர் கொடுத்த அந்த உலகத்தை அவருக்காக ஏதாவது கொஞ்சமாவது முழுக்க வேண்டாம் ஒரு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்துருக்கோமா, இந்த உணர்ச்சி மனுஷனுக்கு இல்லை. ஆனால்தான் இவன் வைஷயிக்கமாக போயிட்டே இருக்கான், உலகம் பக்கத்தில் போயிட்டு இருக்கான். எந்த பக்கத்தில் உங்களுக்கு இடமுக்கு போக வேண்டிய இடம் இருக்கோ அதுக்கு நேராக எதிர் பக்கத்தில் போயிட்டு இருக்க, கிழக்கா போனால் சமுத்திரம் வரும்னா இவன் மேற்கா போயிட்டே இருக்கான். எவ்வளவு தூரம் போறானோ பகவான் பார்த்துட்டு இருக்காரு, ஏன்னா திரும்பி வரப்ப அவ்வளவு தூரம் திரும்பி வரணும் அவன், அப்பதான் முடியும். எத்தனையோ ஜென்மாக்களை பகவானுக்கு நாடி அவர் பக்கம் போகாம எதிர்பக்கம்னு போயிருக்கோம். ஆகையால் என்ன பண்ணணும் நாம இப்ப அந்த பகவானை தான் சரணாகதி அடைகிறோம். அதுக்காக நான் சொல்றேன், பாபோத்பாத விமோசனாய ஹே பரமேஸ்வர, எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன்னு தெரியலப்பா, நான் எதிர்க்க ஒரு பாபம் இருந்ததுன்னா ஏதோ மேறு பர்வதம் அளவுக்கு இருக்கு, ஹிமாலய பர்வதம் அளவுக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், இவ்வளவு இருக்கே கொஞ்சம் கொஞ்சமாவது பண்ணலான்னு. ஆனா அந்த பகவான் என்ன பண்ணார், உங்களுக்கு பயம் கொடுத்தப்படாது, இவ்வளவு பாபமான ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு, விவகாரம் என்னடார், அதனால உங்க பாபத்தை மறைச்சு வச்சிருக்காரு, பாபோத்பா தவி மோச்சனாய, எவ்வளவு பாபம் இருக்குன்னு தெரியலப்பா எனக்கு, பார்க்கறதுக்கு எல்லாம் வசதியாகத்தான் இருக்கு, எல்லோரையும் பாருங்க ஏதோ ஒரு வசதியா இருக்க, ஆனா ஒரு நொத்து இருக்கவே இருக்கு, எவ்வளவு அழகா இருந்தாலும் உடம்பு அழகா இருக்கு, காசு இல்லை, காசு நிறைய இருக்கு, வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இல்லாத மனுஷன் ஒத்தர உங்களால பார்க்க முடியுமா, எதற்காக பகவான் பண்ணியிருக்காரு அப்படி, பகவான் பண்ணல நாம் அப்படி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் பிராரத கர்மம்னால. அப்படியாவது வைராக்கியம் வரட்டுமே, இவ்வளவு இருக்கு சார், சாதாரணமா சாதாரண மனுஷர்களுக்கு கிடைக்கக்கூடியதான போக்கியம் கூட நமக்கு கிடைக்கலையேன்னு ஒரு நாளாவது தோணுமோ இல்லையா, அது தோணினாவது வைராக்கியம் வருமோ இல்லையா, அதுக்காக தான் பார்க்கிறேன். அப்படி அந்த பாபமானது நமக்கு போகணும் என்பது பாபோத்பாத விமோசனாய, அதுக்கப்புறம் ருச்சிர ஐஸ்வர்யாய மிருத்யுஞ்சய ஹே மிருத்யுஞ்சய, நீங்க எப்படிப்பட்டவள், என்னுடைய மிருத்யுவை ஜெயிக்க வைக்கக்கூடியவ, மனுஷனுக்கு மேக்சிமம் பயம் எல்லோருக்கும் இருக்கிற பயம் என்னன்னா இந்த மிருத்யு பயம்தான், மீதியெல்லாம் ஒரு பயங்கர கணக்கே கிடையாது, ஏதோ வியாதி வந்ததுன்னா டாக்டர் இருக்கார் பார்த்துக்கிறேன் மருந்து போட்டுக்கிறோம், அது கூட பயப்படுறதே இல்லை மனுஷன், ஆனா எதுக்கு பயப்படுறார், அந்த மரணத்துக்கு மட்டும் பயப்படும், எப்ப வரும் தெரியல எப்படி வரும் தெரியல, அதனால ரொம்ப பயமா இருக்கு, அதை போஸ்ட்போன் பண்ண முடியுமான்னு தெரியல, டாக்டர் சொல்றாரு அண்ணன் ஒண்ணும் பயம் இல்லைங்கிறார், அவருக்கே உள்ளூர பயமா தான், அவர் மனுஷன் தானே, அவர் பேரே என்ன இந்த ஊர்ல மர்த்தியான்னு பேர், மரண யோக்கியனானவன், சமித்துன்னு நன்னா எரியத்தக்கது அதான் சமித்துன்னு, சமயக் இத்தியதேயே சமித், அதே போல மனுஷனுக்கு மர்த்தியன்னு பேர், எப்படின்னா என்ன அர்த்தம், என்னைக்கு போகுமோ தெரியாது, இப்படிப்பட்டதான ஒரு சரீரம் இருக்க, இதை பார்த்து இதில் தான் நமக்கு ரொம்ப அபிமானம் வேறு இருக்கு, இதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு, கடைசி வரைக்கும் நம்ம கை கால் நமக்கு வேலை செய்யணும் இப்படி ஆசை எல்லோருக்கும் இருக்கும், என்ன இருந்தாலும் சரி நம்ம இன்னொருத்தர் மேலே விழப்படாது சார், நம்ம கை கால் நம்ம சுவாதீனமாக இருக்கணும் அப்படிங்கிற ரைட்டு, ஆசைத்தான் நன்னா இருக்க, அதுக்கு தகுந்ததான புண்ணியம் பண்ணிடா, அது தெரியலையே என்ன புண்ணியம் பண்ணினேன் என்ன பாப்பம் தெரியல, பாப்போத்பாத விமோசனாய ருச்சிர ஐஸ்வர்ய மிருத்யு ஐஸ்வர்யாய மிருத்யுஞ்சயா ஏ மிருத்யுஞ்சயரே மிருத்யுஞ்சயன் அப்படின்னு என்னதான் எல்லோருக்கும் மிருத்யுவை ஜெயிக்க வைக்கிறவர். மிருத்யு ரெண்டு விதம் மனுஷாளுக்கு, ஒன்று கால மிருத்யு, இன்னொன்று அகால மிருத்யு. இந்த அகால மிருத்யுங்கிறதுக்கு அபமிருத்யுன்னு சொல்றது, ஆக்சிடென்ட், எதனாலேயோ போயிடுறான் மனுஷன். இப்படி இந்த அகால மிருத்யும் வரப்படாது, அபமிருத்யும் வரப்படாது, மிருத்யுவும் ஜெயிக்கணும். மிருத்யுவை ஜெயிக்கிறதுக்கு வழி என்ன? பிறவி இல்லாமல் இருக்கணும். பிறவி இருந்தால் மிருத்யு உண்டு. ஜாதஸ்யஹி த்ருவ மிருத்யு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தரம் பிறந்தாச்சுன்னா ஒரு நாள் போக வேண்டியதான். ஆனால் அந்த பிறவியே இல்லாமல் பண்ணிக்கலாமா? அது பண்ணிக்கலாம் சார். எப்படி பிறவி இல்லாமல் பண்ணலாம்? யோஜனை பண்ணி பாருங்க. மனுஷன் எப்படி பிறக்கிறான்? அவன் பண்ணினதான கர்மாக்கள்னால பிறக்கிறான். கர்மாக்களை பண்ணி வச்சிருக்கான், அந்த கர்ம பலத்தை அனுபவிச்சு ஆகணும், அதற்காக அவனுக்கு பிறவி கொடுக்கப்படுறது. இப்போ உங்களுக்கு கர்மா இல்லாமல் பண்ணிவிட்டேன்னு வச்சுக்கோ, நல்ல கர்மாவும் இருக்கப்படாதுன்னு. கெட்ட கர்மா இல்லாத மட்டும் இல்லை, நல்ல கர்மா இருந்தாலும் நல்ல இடத்துல பணக்காரணத்தில் பிறப்பேள், அதுக்கப்புறம் கெட்டு போவேள். என்ன சாதாரண மனுஷ இடத்துல இருந்தால் கெட்டு போகிறத விட ரொம்ப பணக்காரரும் ரொம்ப பெரிய இடத்துல பிறந்தோம்னு வச்சுங்களேன், கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எல்லா பணக்காரர்களும் கெட்டவாள்னு நான் சொல்லலை, ஆனால் வாய்ப்பு அதிகம். இங்கே அந்த சங்கங்கள்லாம் நன்னா இருக்கணும், நன்னாவே இருக்கும் என்று வேற சொல்ல முடியாது, அவ்வளோதான். அப்போ விவகாரம் என்ன அப்படின்னு கேட்டலையானால், இந்த புண்ணிய பாபமும் இவனுக்கு இல்லாமல் பண்ணணுமா? அது எப்படி பண்ண முடியும்னு எல்லாத்தையும் அனுபவிச்சுன்றது. ஒன்றும் பண்ணாமல் இருக்கேன்னா அது நடக்கிற காரியமா? நகி கஷ்டம் அப்படி கர்மக்கிறது. ஒரு செயலும் ஒரு செகண்டும் நீங்க ஒரு செயலும் பண்ணாம இருக்க முடியாது. மனுஷனாக உயிரோடு இருக்கிற பரியந்தம் ஏதாவது ஒன்று பண்ணணுங்க. வெறும் நான் அசையாம உட்கார்ந்துருக்கேன்னு உட்கார்ந்து பாருங்க. ரெண்டு நிமிஷம் ஆனாலும் கை எப்படி நோட ஆரம்பிப்பள். அட அஞ்சு நிமிஷம் நீங்க உட்காரேன் ட்ரை பண்ணினாலும், ரொம்ப எஃபர்ட் கொடுத்து ட்ரை பண்ணினாலும் என்ன ஆகும் தெரியுமோ? நான் மனசு என்னமோ பண்ணிட்டே இருக்கும். அவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், தேடிட்டே இருக்க மனசு. அப்ப என்ன மானசிக கர்மா உண்டா இருக்க மனுஷனுக்கு? அப்ப கர்மாக்களை பண்ணாம மனிதனால இருக்க முடியாது. ஒருத்தருக்கு நல்லது நடக்கிறதோ கெடுத்தது நடக்கிறதோ அல்லது பகவானுக்காக பகவானை நினைக்கிறதோ வேற ஏதாவது நினைக்கிறதோ நினைக்காம உங்களால இருக்க முடியாது. மனசாலும் சுத்தி கொண்டே இருக்கும், அது அதனுடைய சுவாவம். சஞ்சலம் ஹிமன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம், ஏமாத்திண்டு போறதான் மனசனுடைய சுவாவம். இங்க நில்லுன்னு சொன்னா அங்க நிக்காம இன்னொரு இடத்துல போகும், அதுல அதுக்கு ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்டதான் அந்த மனசை அடக்கிறது இவனால முடியாது. அப்ப என்னாகும்? புண்ணிய பாப கர்மாக்கள் பண்ணிட்டே தான் இருக்கான். அதை நிறுத்துறது எப்படின்னு உங்களால முடியாது. அதுக்கு வழி ஒண்ணே ஒண்ணுதான். பகவத் ஜானம் வந்து அந்த வேதாந்த வாக்கிய ஜன்னிய ஞானம் வந்தால் அது என்ன பண்றதா? எல்லா கர்மாக்களையும் அழிச்சுபடுறது. ஞானாக்னி சர்வ கர்மாணி பத்ம சத்குரு அர்ஜுனா. ஒரே க்ஷணம் எத்தனையோ கோடி ஜென்மாக்கள்ல பண்ணின கர்மாக்கள்லாம் நாங்க மனசுல இருக்கே, அந்த மனசுல இருக்கக்கூடியதான அந்த கர்மாக்களை எல்லாவற்றையும் ஒரே க்ஷணம் எரிச்சுபடுது. அதோட அவுட். அதை எரிக்கிறது மட்டும் இல்லை, இனிமேல நீங்க கர்மாக்களை பண்ணினேலையானால் அந்த கர்மாவும் உங்களோட ஒட்டாது, உங்க மனசுல ஒட்டாது. மனசா அப்படி பண்ணிட்டு விவகாரம் என்னாச்சு? இதுவரைக்கும் எத்தனையோ கோடி பிறவைகள்ல பண்ணின கர்மாக்களையும், இந்த ஜென்மாவில் நீங்க பிறந்தண்டிலிருந்து அக்கணம் வரைக்கும் பண்ணினதான கர்மாக்களையும் எல்லாவற்றையும் எரிச்சு விடு. இனிமேல இப்ப சரீரம் இருக்கிற பதியம் தான் என்னென்ன கர்மாக்கள் இருக்கோ நீங்க பண்ணுவீங்களோ அந்த கர்மாவையும் ஓட்டாம பண்ணி. ஸோ அட் த டைம் ஆஃப் டெத் என்ன சார் ஆச்சுன்னா, கர்மா பேலன்ஸ் இல்லை சார். பேலன்ஸ் இல்லைன்னா பிறவைகள் இல்லையே, பிறவி இல்லைன்னா மரணம் இல்லையே, விவகாரம் என்னடா இப்படி ஆயிடுது? ஸோ விவகாரம் அது ஒன்றுத்தான் வழி. ஆகையால் தான் பிறவி இல்லாமல் பண்ணி கொட்டுறதுக்கு ஞானம் ஒன்றுத்தான் வழி. பிறவி இல்லைன்னா மரணம் இல்லை. அப்படி அதுக்காக அந்த மரணத்தை ஜெயித்து நமக்கு கொடுக்கக்கூடியதான பிரபு பகவான் மிருத்யுஞ்சயர். ஒருவாறு கமிவ பந்தநாது மிருத்யோர் முட்சிய மா மிருதாது. அமிர்தத்திலிருந்து என்னை விளக்காத, மிருத்யுனிருந்து எல்லாம் விளக்கிவிட. அந்த தோசை பழமானது அதுக்கு மேலே காம்பு இருந்தா அந்த காம்பு தனியாக விட்டு தனியாக அதுல எப்படி இருக்கோ அப்படி சரீரம் வேற நாம் வேற இருக்கலாம். வெளாம்பழம் இருக்கு பத்தியில நல்லா பழுத்ததுன்னு அந்த ஓடோட ஒட்டாதது, அப்படியே தனியாக ஆடும். அப்படின்னு கடைக்கு போய் ஆடி ஆட்டின்ண்டே இருந்தேன்னா அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி விவகாரம். நிஜமான வெளாம்பழம் நல்லா பழுத்து இருக்குமே ஆனால் ஓடோட ஒட்டாது. அதே போல இந்த ஆத்மா இந்த சரீரத்தோட சம்பந்தம் இருக்கப்படாது. சரீரம் வேறு ஆத்மா வேறு என்று நன்னா நமக்கு புரியணும். அப்படி புரிஞ்சு அப்படி தனியாக தனிமையாக நிற்க அறிந்தவன் இருக்கானே அவன் தான் சிவயோகி. அப்படிப்பட்டதான் அந்த சிவயோகியை பத்தி பேசுறது ருச்சிர ஐஸ்வர்யாய மிருத்யஞ்சயா என்ன பண்ண சொல்றீர் என்ன அப்படிங்கிறீள. எனக்கு புலன்கள் எல்லாம் கொடுத்திருக்கேள், அவயவங்களை கொடுத்திருக்கேள், என்னென்ன ஜிஹ்வா சித்த சிரோங்கிரஹஸ்தநயன ஸ்ரோத்ரைரஹம் பிரார்த்த

கையில பிளேட கொடுத்தா அது பொருளா இருக்காது, தன் கையை அறுத்துக்கும். அதே மாதிரி புலனை என் கையில கொடுத்து விட்டா அது எப்படி உபயோகப்படுதுன்னு தெரியலையே எனக்கு, நான் பாட்டை ஏதோ யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா பரமேஸ்வரா நீங்க தான் பண்ணணும். எப்படி பண்ணணுங்கிற ஸ்தோத்ரா, அழகா நாக்க கொடுத்துருக்கேன், இந்த நாக்குனால நான் ஸ்தோத்திர துதித்து கொண்டிருக்கலாம் இல்லையோ பகவான, நம சிவாயதா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான வழியாக என் நாக்க அமைச்சு கொடுங்க. நாக்கு இருக்கு, நாக்கால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அது நன்னா இருக்கா, இந்த ஸ்வீட் நன்னா இருக்கா, அந்த சாக்லேட் நன்னா இருக்கா, எதை வாங்கினாலும் குழந்தைகள் உட்பட அந்த பிளேவர் வேணும் இந்த பிளேவர் வேணுங்கிறான். எல்லாம் இருக்கிறது ஐஸ்கிரீம் தான், ஆனா அந்த குழந்தைகளுக்கு சண்டை போடுறது, இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிதான் வேணும் அப்படின்னு. அப்ப விவகாரம் என்ன, அந்த நாக்கானது பல பல சுவைகளை பார்க்கணும் என்று எதிர்பார்க்கிறதே ஒழிய அந்த நாக்கானது பகவான சொல்லணும், பகவான துதிக்கணும், அவருடைய ஸ்தோத்திரங்களை சொல்லணும்னு நினைக்கிறதா, அதை சொல்லும்படி நீங்க தான் கட்டளையிடணும். ஏன்னா என் நாக்கானது எதுக்கு உபயோகப்படுறது, உட்கொள்றதுக்காக உபயோகப்படுறது, அதே போல நாலு பேரை வெய்யறதுக்கு உபயோகப்படுறது, அது மட்டும் விடாம படுறது. எந்நேரமும் யாரையோ பத்தி கோல் சொல்லிட்டே இருக்க பார்த்தீங்களா, இந்த நாக்கு அதுக்கு ரெண்டு வேலை, ஒண்ணு சுவைக்கிறது ஒண்ணு, ஒண்ணு பேசுறது ஒண்ணு. அந்த பேசுறதுன்னு அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கு, நிறுத்தவே மாட்டேங்கிறது. அதுக்காகத்தான் சொல்லியிருக்கா என்ன பண்ணும், ஜபம் கொடுக்கணும், ஒரு நாமநாமாவோ ஒரு சிவநாமாவோ ஒண்ணு கொடுங்க அதுக்க, எப்பவும் அது பேசிட்டே இருக்கட்டும் அந்த நாமாவே. அப்ப பாபமும் போகும், பாபத்தை போக்குறது மட்டும் இல்லாம ஞானத்துக்கும் வழி கொடுக்கும். உம்ம கையில தான் இருக்க சாதனம், பேனா கொடுத்தாச்சு, பேப்பர் கொடுத்தாச்சு, எழுதுறது நீங்க தானே எழுதுனா. அதே போல நாக்க கொடுத்தேன், உங்களுக்கு நாக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல, நாக்கால சொல்லக்கூடியதான சரியான சொல்லையும் உபனிஷ வார்த்தையும் நான் கொடுத்திருக்கேனே, அதை நான் உபயோகப்படுத்தாம வேற எதுக்கொன்னும் உபயோகப்படுத்துறேன். ஜிக்வே கீர்த்தய கேஜவம், அந்த பகவான கீர்த்தனம் பண்ண வேண்டாமா, புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா, மகாவிஷ்ணு சஹஸ்ரநாமத்துல புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா, ஜன்மாந்தரத்துல புண்ணியம் இருந்தா தான் அவருடைய நாமாவை கேட்க முடியும், வாயால பேச முடியும். அதே போலயே அந்த வாக்கால பேசினா சிவசிவேதி சிவேதி வாணி, சிவா சிவா ரெண்டே எழுத்து தான் சிவாஹரன், அது தொண்டையில இருந்து வரமாட்டேங்கிறதே. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சினிமா பாட்டு பாடிட்டே இருக்கானே, கொஞ்சம் பாருங்களேன், ஏன் இந்த நாக்கு வரலைங்கிறார். ஹே பரமேஸ்வர நீ தான் கட்டுப்படுத்தணும், ஜிக்வா ஸ்தோத்ர. அதே போல மனசு இருக்க அந்த சித்தம் அத பகவான நினைக்க மாட்டேங்கிறது, எதையோ நினைக்கிறது. ரூபாய் 65 ரூபாய்க்கு வந்துருது டாலர் அப்படின்ட்டு கவலைப்படுறான், ரூபாய் இறங்கி போயிட்டுதான், இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கேயே மனசு போறதே தவிர ஒத்தனுக்கும் தெரியல, யாருக்கும் புரியல, ஏன் இறங்கிட்டேனா இறங்கிட்டு, வெறும் நம்பர் தானே, 65 85 நாளைக்கு 25 எவ்வளவு போனாலும் நீங்க என்ன அதை பிடிச்சிக்க போறீடா, மணிக்கணக்காக ஏன் பேசுறே தெரியல. மனசு என்னென்னமோ சுத்தது, நாளைக்கு என்ன ஆகுமோ, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, இப்படின்னு ஒரு கவலையில்னா இருந்துட்டு இருக்கா. அதனால இந்த மனசானது என்ன பண்ணணும், அனாவசியமான வீண் வம்பு யோஜனை பண்ணாம அது பகவானை தியானம் பண்றதுக்காக வழி கொடுப்பார் இந்த சித்தம் தியானத்துக்காக. அதே போல தலை இருக்க தலை நிமிர்ந்து பேசுறான், பெரியோர்கள் வரும்பொழுது தலை குனிஞ்சு இருக்க வேண்டாமா, பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது தலை குனிஞ்சு சேவிக்க வேண்டாமா, கர்வமா நான் தான்ங்கிறானே. எந்த விஷயத்துல ஒரு மனுஷனுக்கு கர்வம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு, ரொம்ப அழகுன்னு நினைச்சேன்னா ஒரு நாள் வியாதி வந்தா வரும், கண்ணெல்லாம் வெளியில தேருக்கு சிம்மங்கண்ண மாதிரி ஆயிடும், நம்ம என்னவோ ரொம்ப அழகுன்னு நினைச்சிடறோம். பணம் நம்மகிட்ட அதிகமா இருக்குன்னு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு லெட்டர் வந்தா போறோம், ஹார்ட் அட்டாக் வந்துடும். பணம் நிறைய இருந்தா ஒரு வியாதி வந்த போறோம், டாக்டர் பார்த்து பார், அந்த டாக்டர் யாருன்னார், யமராஜ சகோதரா வைத்யராஜ நமஸ்துப்யம், யமராஜ சகோதரா, அவர் வைத்தியராஜனவன், யமதர்மராஜாவுக்கு தம்பி. என்னாச்சுன்னார், யமஸ்து ஹரதே பிராணானு, யமதர்மராஜா பிராணனை மட்டும்தான் எடுத்துன்னு போவாரான், வைத்தியன் என்ன பிராணானிச்ச தனானிச்சா, உங்க பரிசு நல்லா குண்டா இருக்கிறது ரொம்ப தின்னார வரைக்கும் பார்த்து அதுக்கப்புறம் போயிட்டார் சாமி. சாரிங்கிற இந்த சாரி சொல்றதுக்காக காசெல்லாம் செலவுபடுத்தணுமா, லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், வைத்தியனை வையறதுக்கு இல்ல, லோகத்துல நடந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் பாக்குறோம். இப்ப மனசுல இப்படிப்பட்டதான கவலையோட இருக்க, அதே போலயே நமக்கு கர்வம், எதனால கர்வம் வரலாம், படிப்பு இருக்குங்கிறல, அவர் போட்ட பிச்சை தானே படிப்பு, அவர் நினைச்சு ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர்.

0: பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவம். அவர் ஒரு தரம் அப்படியே கண்ணால பார்த்தா மனுஷ அழைக்கப்படிக்கு வருது, இல்லைன்னா வருமா? நான் படிச்சிருக்கேன்னு கர்வமோ, அழகா இருக்கேன்னு கர்வமோ, பணம் இருக்குங்கிற கர்வமோ, அல்லது உடம்புல நல்ல சக்தி இருக்கு சார் நல்ல மல்லயுத்தம் பண்ணுவேன் அப்படின்னா அந்த சக்தியை அவரே கொடுத்தானே. இந்த சக்தியெல்லாம் ஏதோ நம்பி இருக்காதுங்க, அது கொஞ்ச நாளைக்கு அது போயிடும்னு. என்னதான் ரொம்ப பயில்வானா இருந்தாலும் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா இவனை விட பெரிய வருவான். இப்ப டெய்லி பயம், நம்ம சாதாரணமா ஏதோ ரெண்டு பேசவும் யாராவது சண்டைக்கு போட்டானா அவன் அடிக்கிற அடியில இவனுக்கு வேற வம்புன்னு. இது வேற கத்துக்கணுமா ரெசிலிங்க விவகாரம் முழுக்க என்னென்னமோ பண்றா சார், நான் அது பண்ணிருக்கேன், இது என்ன யாரும் ஜெயிக்க விட நான் கராட்டையில பிளாக் பெல்ட் தான். ரொம்ப சந்தோஷம் பண்ணேன். அடுத்த நாள் என்னடா ஆச்சு, எங்கத்துல திருடம் வந்தேன் சார் பயந்துட்டேங்கிறான். அவன் திருட வந்து உங்களோட கராட்டையை வந்து சண்டை போட போறான், அவன் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கான், நீங்க தூங்கிட்டு இருப்பா எடுத்துன்னு போயிடுறான். விவகாரம் ஒண்ணு, அப்ப கராட்டை வேஸ்டாங்கிறான. ஏதோ அது ஒரு எக்ஸசைஸ் அவ்வளவுதான். ஆனா எங்கிட்ட இது இருக்கு எனக்கூடியதான கர்வம் யாராலையும் இருக்க முடியாது. ஆகையால் கர்வத்துக்கு காரணமே இல்ல, பரமாத்மாவினிடத்துல தலை குனிஞ்சுண்டு இருங்க. அப்ப யார் இருக்காளா? துவாமாஸ்ரித அஹ்யாஸ்ரயதாம் பிரயாந்தி. பகவான் நமஸ்காரம் பண்ணலன்னா உங்களை 10 பேர் நமஸ்காரம் பண்ணுவேன்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்கார்.
3: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதிஷ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. அச்சோ உபமான பரிச்சேத. உபமான பரிச்சேதம் அடுத்தது உபமிதி கரணம் உபானம் சந்யாசங்கி சம்பந்த ஜானம் உபமிதி தற்கரணம் சாதிருஷ்ய ஜானம். உபமிதி கரணம் உபமானம். உபமானம் என்னது? உபமிதி கரணம். சரி, உபமிதினா என்னது? சந்யா சங்கி சம்பந்த ஜானம் உபமிதி. சந்யா சங்கி பேர் பேருடையது, இவதோட இதோட சம்பந்த ஜானத்துக்கு பேர் உபமிதி. சரி, இதுல என்ன விஷயம்? கரணம் என்னது? தற்கரணம் சாதிருஷ்ய ஜானம். இதுக்கு கருவி என்னது? இந்த சன்னியா சங்கியோட சம்பந்தமானது உண்டாரத்துக்கு கருவி என்னது அப்படின்னு கேட்டா சாதிருஷ்ய ஜானம், அதாவது சமானத்தன்மையான ஞானம். இப்ப சொல்றாரு, அதிதேச வாக்கியார்த்த ஸ்மரண் அவாந்திர வியாபார ஸ்மரணம் அவாந்திர வியாபார. அதிதேச வாக்கியார்த்தம் வேற எங்கேயோ யாரோ சொன்னது நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு பேரு அவாந்தர வியாபாரம். ததாஹி கஷ்டித் கவய சப்தார்த்த சப்த வாச்சிய வாச்சியம் அஜானன் வாச்சிய பதார்த்தம் அஜானன் இல்ல வாச்சியம் அதா அஜானன் குதச்சித ஆரண்யக புருஷ அது கோசதுருஷோ கவயதி சுத்வா வனம் கதோ வாக்கியார்த்தம் ஸ்மரன் கோசதுருஷம் பிண்டம் பசியதி ததனந்தரம் அயம் கவய சப்த வாச்சியதி உபமிதிர் உபபத்தியதே இது அனுமானம். அப்படி யாரோ ஒருத்தருக்கு கவயம்னு சொல்லி சொன்னா காட்டெருமைன்னு சொன்னா என்னன்னு தெரியாது, காட்டெருமைன்னு சொன்னா என்னன்னு தெரியாது போது உனக்கு காட்டெருமை தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு பொறுத்தான் யாரோ ஒருத்தன், இல்ல காட்டுல வசிக்கிறவன் யாரோ ஒருத்தன், இல்ல காட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் யாரும் இந்த மாதிரி காட்டெருமை அப்படின்னு சொல்லி சொன்னா நீல் கயன் ஹிந்தியில சொல்லுவாங்க, இது இப்படி இருக்கும் பாக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இது இப்படி இருக்கும்பா இந்த மாதிரி பெரிய கொம்பு இருக்கும் மாடு மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்டனு வச்சுக்கோங்க அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டு காட்டுக்கு போறான். காட்டுக்கு போகும்போது இப்படி சுத்தின்னு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எங்கேயோ மாடு மாதிரி ஒரு பிண்டம் தெரியறது, ஒரு உருவம் தெரியறது, பிண்டம்னா உருவம். அந்த உருவத்தை பார்த்தா என்ன பண்றான்? இது மாடு மாதிரியே இருக்கு காட்டுல இருக்கு, அதனால இதுதான் அந்த காட்டெருமைன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அப்படின்ட்டு அந்த ஞானம் அவங்க உண்டாருது. அதனால கோசதுஷோ கவயா அப்படிங்கிற ஞான உப அந்த அந்த சாதிருஷ்ய ஞானமானது அவனுக்கு அதிதேச வாக்கியார்த்தமானது ஸ்மரணம் வந்த உடனே அந்த சந்யா சங்கி ஞானமானது உண்டாருது, அதனால உபமித்தியானது உண்டாருது, அதுதான் உபமானம். பதக்கிருத்தியம் அவர சங்கத்தின் அபிப்பிரேத்திய அனுமான அனந்தரம் உபமானம் நிரூபயதி. ஒரு ஒரு பிரமாணத்தையும் சொல்லிட்டோம், பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் அப்படின்ட்டு கிராப்பிராப்திய இங்க அனுமானத்துக்கு அப்புறம் உபமானமானது உண்டாருது, அதனால உபமானத்தை ஆரம்பிக்கிறோம். உபமிதி உபமிதேகே கரணம் உபமானம் இத்தியர்த்த. உபமிதிக்கு காரணம் என்னது? உபமானம் அப்படின்ட்டு குஷாராதி வாரணாய மிதி ரிதி உபகரணம் உபமானம்னு சொல்லி சொன்னா உபகரணம் எது? பானை முதலியதெல்லாம் கூட உபகரணம் தான். அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் உபமிதி கரணம், ஞானத்துக்கு கரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மித்திய சேர்த்திருக்கு. பிரத்யக்ஷாதி வாரணாய உபேதி, மிதிகரணம் மாத்திரம் சொல்லிட்டா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா உபேன சேர்க்காம போட்டா பிரத்யக்ஷமும் மிதி தான், பிரத்யக்ஷமும் ஞானம் தான், அனுமானமும் ஞானம் தான். அனுமிதி கரணம் அனுமானம், அணு அப்படிங்கறத சேர்த்திருக்காங்க, உபங்கிறது அதனால சேர்க்க வேண்டியிருக்கு, ஏன்னா பிரத்யக்ஷம் அனுமானம் முதலிய மத்த ஞானத்துக்கு போயிடும் அப்படிங்கறதுனால. சரி, அனுமிதி அனுமித்தியாதி வாரணாய சம்பந்தேதி சந்யாசங்கி அப்படின்ட்டு, சங்யா அப்படின்னு சொல்லி சொன்னா பதம், சங்கி அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பதத்தினுடைய பொருள், சொற்பொருள், சொல் சொற்பொருள், அந்த சொல்லுக்கும் சொற்பொருளுக்கும் உள்ள சம்பந்த ஞானத்துக்கு பேரு உபமிதி. அனுமித்தியாதி வாரணாய சம்பந்தேதி சங்யா சங்கி ஞானம் உபமிதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னா அனுமதியில போயிடும். ஏன்னா அனுமானமும் என்னது, பொருள், பொருளோட சொல், சொல்லோட பொருள், அதோட சம்பந்தம் தான் நம்ம பிடிக்கும், அதோடைய ஞானம் தானே புரியிறோம். அதனால சம்யோகாதி வாரணாய சந்யாசங்கீதி சம்பந்தம் ஞானம் உபமிதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. சந்யாசங்கி ஞானம் உபமித்தின்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா சம்பந்தம் ஞானம்னு சொல்லி சொன்னா சம்யோகம் சம்பந்தம் தான். சம்யோகம் முதலிய இடத்துல உங்களுடைய லட்சணமான போகும், நீங்க பண்ண லட்சணம் உபமிதிக்கு, நீங்க போறது பண்றதுனா எங்க போறது அப்படின்னா அதிவியாப்தியாருது சம்யோகம் முதலிய சம்பந்தத்துல. அதனால சம்பந்தம்ங்கிறது ஒரு சக்தி, விசேஷ சக்தி. அசௌ கவய பதவாச்சிய அபிப்ரேதோ கவயோ கவய பதவாச்சிய இத்தியர்த்த, நீங்க எந்த கவயத்தை எந்த மாட்ட காட்டெருமைய சொல்லணும் குறிக்கணும்னு சொல்லி சொன்னீங்களோ அந்த காட்டெருமை அப்படிங்கிறது இந்த காட்டெருமை அப்படிங்கிற பொருளுடைய பேரு. அதான் காட்டெருமைங்கிற சொல்லு காட்டெருமை அப்படிங்கிற பொருள், அந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள சம்பந்தம் தான். தேன கவயாந்திரே சக்தி கிரக அபாவ பிரசங்கி தூஷணம் அபாஸ்தம், அதனால வேறொரு கவயத்துல இந்த பொருளானது போக முடியாது. இந்த இதுக்குத்தான் அந்த பேரு, இப்போ கிருஷ்ணன் சொல்லி ஒருத்தனுக்கு பேர் இருந்தா ஒருத்தனுக்கு தான் கிருஷ்ணன் பேர் இருக்கும், அடுத்தவனுக்கு இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற அவசியம் இல்ல. அதனால ஒரே ஆள்ல நின்று போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் கவயாந்தரத்திலயும் வேறொரு கவயத்திலயும் அந்த பேர் வந்து அதிதேசம் ஆகணும் இருக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் அங்க என்ன சொல்லிருக்கு, சக்தி அபாவ பிரசங்கி தூஷணம் அபாஸ்தம். அந்த இடத்துல அந்த தூஷணத்தை அந்த அந்த அந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அந்த பிரச்சனை தப்பு. கோசாதிருஷ்ய விசிஷ்ட பிண்ட ஞானம் கரணம், அதனால மாட்டுக்கு சமானமான கோவுக்கு சதிருஷமான ஒரு விசேஷமான ஒரு உருவத்துக்கு பேரு கவயம் அப்படிங்கறது ஞானம், அதுதான் கரணம், கருவியா இருக்கு நமக்கு அந்த ஞானத்தை அடையிறதுக்கு. அதிதேச வாக்கியாத ஸ்மரண அவாந்தர வியாபார, அதிதேசம் வேற எங்கயோ யாரோ எப்போ சொன்னது பாசிங் பைல கேட்டது நமக்கு அவாந்தர வியாபாரம், ஆ அன்னைக்கு யாரோ சொன்னாங்களே அதுதான் இது அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருது, அந்த ஞாபகத்தை தூண்டுறதுக்கு. உபமிதி பலமிதி கசாசாரம், இதுதான் அந்த வியாபாரம் எதுக்கு அப்படின்னா உபமிதி தான், உபமிதிக்கு உபமிதிய பலன் அடையிறதுக்கு அது வியாபாரம். அது ஒரு செயல்னா அந்த செயலுக்கு ஒரு பலன் இருக்கணும், என்ன பலன் அப்படின்னு கேட்டா உபமிதிங்கிற ஞானம் தான் இங்க அந்த செயலுடைய பலன். தச்ச உபமானம் த்ரிவிதம், இந்த உபமானமானது மூணு வகை, சாதிருஷ்ய விசிஷ்ட பிண்ட ஞானம், அசாதாரண தர்ம விசிஷ்ட பிண்ட ஞானம், வைதர்மிய விசிஷ்ட பிண்ட ஞானம் சத்ராத்யம் உத்தம் இல்ல. சாதிருஷ்ய விசிஷ்ட பிண்டம் ஞானம், சமானத்தன்மை கூடியதான ஒரு பிண்ட ஞானம் அப்படின்னா என்ன, மாடு போல காட்டெருமை சமானத்தன்மை, சமானத்தன்மையான ஒரு பிண்ட ஞானம், மாட்டு மாதிரி மாடு உருவம் போல காட்டெருமை உருவம் இருக்கும், இப்ப சமானத்தன்மை. இது முதல் வகை. ரெண்டாவது வகை என்ன, தித்தீயம் கடுகம் கடுக மிருக கீதிருகி தீ பிருஷ்டே நாசி நாசிக நாசிகா நாசிகா லசத் ஏக சிங்கோ அனதிக்ராந்த கஜாகிருதி ச இதி தது ஞாத்ருப்யஹ ஸ்ருத்வா காலாந்தரி தாதிருஷம் பிண்டம் பஷ்யன் அதிதேச வாக்கியார்த்த ஸ்மரதி ததனந்தரம் கடுக மிருகோ கடுக மிருக பதவாச்சியஹ இதி உபமிதி உபபத்யதே அத்ர நாசிகாதல நாசிகா லசத் ஏக ஸ்ருங்க ஏவ அசாதாரண தர்ம. கடுக மிருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகம், கடுக மிருகமா அப்படின்னு பாருங்க, காண்டா மிருகத்தான் கடுக மிருகம் சமஸ்கிருதத்தை சொல்லுவோம். நாசிகா லசத்து மூக்குல அப்படி வெளியில வர்ற ஒரு கொம்பு உண்டு, கடுக மிருகத்தோட விசேஷம் என்ன, மூக்கு மேல ஒரு கொம்பு இருக்கும், நாசிகா லசத்து நாசிக்கால ஒட்டின்னு இருக்க மூக்குல ஒட்டின்னு இருக்கிறதான ஒரு கொம்பு, அப்படிப்பட்ட கொம்பு உடையது அப்படிங்கிறது. வேற எல்லா மிருகத்துக்கும் பாருங்க மூக்குல ஒரு கொம்பு இருக்காது, அப்போ கடுக மிருகத்துக்கு மாத்திரம்தான் மூக்குல ஒரு கொம்பு இருக்கும். அப்படி அசாதாரணமான விசேஷமான ஒரு தர்மம் எது, இந்த மூக்குல கொம்பு, அந்த கொம்ப அந்த மூக்குல இருக்கிற கொம்பை வச்சுட்டு கடுக மிருகத்தை நாம ஐடென்டிஃபை பண்றோம். அது திருப்பி அதே பிரமாணம் தான், அத யாரோ சொன்னதை கேட்டுட்டு அது இன்னொரு இடத்துல ஞாபகம் வந்து அந்த ஞாபகத்தினால நமக்கு உபமித்தியானது உண்டாருது. சரி, இது அசாதாரண தர்மம். மூணாவது திருத்தியம் சா உஷ்ட கிரீதிக்கு தீ பிருஷ்டே அஸ்வாதிவது அசமான பிருஷ்டக ந ஹ்ரஸ்வக்ரீவ சரீரஸ்யேதி ஆப்தோக்தம் காலாந்தரம் தத்பிண்டம் தர்ஷ்ணாத் வைதர்மிய விசிஷ்ட பிண்ட ஜானம் ததோ அதிதேச வாக்கிய வாக்கியார்த்த ஸ்மரணம் தத்த உஷ்ட்ர உஷ்ட்ரபதவாச்சி உமித்திர உற்பத்தியதே. உஷ்ட்ரம் உஷ்ட்ரம் எப்படி இருக்கும்? உஷ்ட்ரம்னு சொல்லி சொன்னா உங்களுடைய கேமல். கேமல் எப்படி இருக்கும்? ஒட்டகச்சிவிங்கி எப்படி இருக்கும் கேட்டா, ஒட்டகச்சிவிங்கி அப்படிங்கிறது மாடு மாதிரி கால் இருக்கும், பின்னாடி ஒரு ஹம்ப், பின்னாடி முதுகுல ஒரு ஒரு ஒரு ஒரு கூன் மாதிரி ஒரு வளைஞ்ச ஒரு இது இருக்கும், நிலை இருக்கும். கழுத்து கொஞ்சம் நீளமா இருக்கும், அதிக நீளமா இருக்காது. இதெல்லாம் விஷி, அதாவது மத்ததுல இருந்து பிரிக்கிறீங்க. அதுதான் இங்க சொன்ன சொல்லியிருக்கேன். என்னது? காலந்தே தத்வேண்ட வைதர்மிய விசிஷ்டம் அஸ்வாதிபது அசமான பிருஷ்ட. குதிரை மாதிரியாக இப்படி இப்படி நேரடியா சொல்லாம, குதிரை மாதிரி சமானமா இருக்காது, அதோட முதுகு முதுகுல ஒரு வளைவு இருக்கு அப்படிங்கறத சமானமா இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் ரஸ்வக்ரீவ சரீரஸ்யேதி, அதோட கழுத்து குட்டையாவும் இருக்காது, குதிரை மாதிரி சமானமான முதுகு இருக்காது, கழுத்து குட்டையா இருக்காது இப்படின்னு சொல்லி சொன்ன உடனே குதிரை மாதிரி ஆனா குதிரை மாதிரி இருக்காது அப்படி ஒரு மிருகம் இப்படி பாத்தீங்கன்னா தெரியுது. குதிரை மாதிரி இருக்கானா முதுகுல வளைஞ்சிருக்கு, கழுத்து குட்டையால குதிரையோட நீளமா இருக்கு, முகம்லாம் கிட்டத்தட்ட குதிரை மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிருகத்துக்கு பேரு இந்த கேமல், ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. இப்ப இந்த ஒட்டகச்சிவிங்கிய ஒட்டகத்தை நீங்க எப்படி பாத்தீங்க? இந்த வைதர்மத்தை வச்சுண்டு, குதிரை மாதிரி இல்லங்கிறத வச்சுண்டு, இருக்குங்கிறத வச்சுட்டு பாக்குறது சாதர்மியம், இல்லங்கிறத பாக்குறது வைதர்மியம். அப்படி விரோத தர்மத்தை வச்சுட்டு பார்த்ததுனால, விகத தர்மத்தை வச்சுட்டு பார்த்ததுனால இங்க மூணாவது வகையா சேர்றது. முதல் வகை சாதாரணமா, ரெண்டாவது விசேஷ தர்மத்தை வச்சுண்டு, மூணாவது விரோத தர்மத்தை வச்சுண்டு. இப்படி மூணு வகைய உங்களுக்கு அந்த சொல்லுடைய பொருள், சொற்பொருள் என்ன அப்படிங்கறது, அதோட சம்பந்தமானது நமக்கு புரிய வர்றது, தெரிய வர்றது. அதா சப்த பரிச்சேதம். அடுத்தது சப்தம், ஆப்த வாக்கியம் சப்தம், ஆப்த வாக்கிய சப்த, ஆப்த வாக்கியம்னா சப்தம் அப்படிங்கிற பிரமாணம், சப்த பிரமாணம். ஆப்தஸ்து ஆப்தன் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா யதார்த்தவக்தா, எது எப்படி பார்த்தாரோ அதையே சொல்றவர் ஆப்தர். வாக்கியம் பதசமூக, வாக்கியம்னு சொல்லி சொன்னா என்ன, சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, வாக்கியம்ங்கிறது பதசமூகம், பதங்களின் கூட்டம் தான் வாக்கியம். யதா காமானய சுக்லாம் தண்டே நிதி. உதாரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னா, ஒரு வாக்கியத்துக்கு உதாரணம் சொல்லுங்கன்னா, மாடு கொண்டு வா வெள்ள கம்பினால அப்படின்னு சொல்லி சொல்றதா, வெள்ளை கம்பினால் மாட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றது இங்க ஒரு வாக்கியம். சக்தம் பதம், பதம்னு சொல்லி சொன்னா என்ன, சக்தி உடையது. இந்த சொல்லுனால இந்த பொருளானது குறிக்கப்பட வேண்டியது ஒரு சக்தி உடையது பதம். அஸ்மாத் பதாவது அயம் அர்த்தபோத்த வீதி ஈஸ்வர சங்கேத சக்தி. அந்த சக்தி என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஈஸ்வரனுடையத விருப்பம், ஈஸ்வர சங்கேதம் சொல்லி சொன்னா ஈஸ்வர இருப்பம், ஈஸ்வர ஈஸ்வர விருப்பம், ஈஸ்வர இச்சா. அதாவது இந்த சொல்லுக்கு இந்த பொருள் அப்படின்ட்டு. அதனால நீங்க ஒரு பொருளை கண்டுபிடிச்சா கூட H1N1 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு அர்த்தமானது அந்த பொருளுக்கு, அந்த வைரஸ்க்கு நீங்க புதுசா ஒரு பேர் வைக்கிறீங்க. எப்படி வைக்கிறீங்க? ஈஸ்வரன் அந்த வைரஸ்க்கு அந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லி வச்சு முடிவு பண்ணிருக்காரு. ஈஸ்வரன் இந்த கிரகத்துக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அந்த பேர் வாயில நுழையாம இருக்கலாம், இல்ல A1 B1 S1 போட்டு ஏதாவது எண்ணிக்கை ஆல்பபெட்டு எண்ணிக்கை ரெண்டுத்தையும் சேர்த்ததா இருக்கலாம். இருந்தாலும் அதுதான் ஈஸ்வரன் அதுக்கு விரும்பின பேர். இது வரைக்கும் உங்களுக்கு பேர் தெரியல, இப்ப உங்க பேர் நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அப்படிங்கறதுனால அந்த சக்தி ஈஸ்வரனுடைய விருப்பம் தான் இங்க சக்தின்னு சொல்லி சொல்றது. அவசர சங்கத்தின் அபிப்பிரேத்திய உபமானானந்தரம் சப்தம் நிரூபேதி. சரி, எல்லாத்தையும் இந்த பிரமாணத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுடுவோம், அதுக்கப்புறம் திரும்பி பாக்கி உள்ள கணத்துக்கு போவோம், குணத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. குணம் கணம், கணம்னு சொல்லி சொன்னா கூட்டம், என்ன கூட்டம், குணங்களுடைய கூட்டம், குணங்களுடைய கணம், அதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முடிக்கிறதுக்கு சப்த பிரமாணத்தை எடுத்துட்டாரு. ஆப்தேதி சப்த இதி, சப்த பிரமாணம் இத்தியர்த்தம். சப்தம் சொல்லிச்சுன்னா சப்த பிரமாணம். பிராந்த விப்ராந்த விப்ரம் விப்ரலம்பகையோர் வாக்கிய, பிராந்த விப்ரலம்பகையோர் வாக்கியசிய சப்த பிரமாணத்த வாரணாய ஆப்தேதி. ஆப்தன் எதுக்கு சொல்லணும்? வாக்கியம் சப்தகன் சொல்லி சொன்னாலே போதுமே, ஆப்த வாக்கியம் சப்தகன் இருக்கு. அதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆப்தன்ற ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு பைத்தியகாரனோ இல்லாட்டி வளர்றவனோ, புத்தி இருக்கனா கணாப்னா வளருவான், பைத்தியகாரனும் வளர்றவனும் பொய் சொல்றவனும் என்ன பண்றான், அதே மாதிரி வாக்கியத்தை தான் பிரயோகம் பண்றான். அது பிரமாணம் இல்ல, அது பிரமா. அதனால நனு ஆப்தன் சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு. நனு கோயம் ஆப்தேத்தியதாக, ஆப்தன் யாருப்பா, ஆப்தன் சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யதார்த்த வக்தா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. யதார்த்த வக்தான்னு சொல்லி சொன்னா எதை எப்படி பாக்குறாரோ அதை அப்படி சொல்றவர் அப்படின்னா, யதார்த்த வக்தானா என்ன பொருள் அப்படின்னா, யதாபூத அபாதிதார்த்த உபதேச, எந்த விஷயமானது எப்படி இருக்கோ அது அப்படின்னு வேறு மாதிரியாக மாறாம அதே மாதிரி உபதேசம் பண்றவர் யதார்த்த வக்தா. இருக்கிறத இருக்கிற மாதிரி உபதேசம் பண்றவர் யசாத வக்தா, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றவர். வாக்கியம் லட்சதி, வாக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கட்டாதி சமூக வாரணாய பதயதி. பத சமூகம் வாக்கியா அப்படின்னு சொல்லிருக்கு. சமூகம் வாக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னா பானை முதலி இதெல்லாம் கூட்டம், சமூகம் இன்னைக்கு எல்லாமே சமூகம் தான். எங்க சமூகத்துக்காரங்க அப்படின்னா ஜாதிக்காரங்கன்னு ஆயிடுறது, ஜாதியோட கூட்டமும் சமூகம் ஆயிடுது. எல்லாமே சமூகம் வந்ததுனால பானை முதலியும் சமூகம், ஆளுங்க முதலியும் சமூகம், ஜாதி முதலியும் சமூகம். இப்ப எல்லாமே சமூகம் வந்ததுனால என்ன பண்ணணும், அங்க லட்சணம் போயிடக்கூடாது. அதனால பத சமூக அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, பதங்களின் கூட்டம் அப்படிங்கிறீங்க. சரி, சக்தம் இது அந்த பதம்னா என்ன அப்படின்னா சக்தம் பதம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நிரூபகதா சம்பந்தின சக்தி விசிஷ்டம் இத்தியர்த்த, நிரூபகதா சம்பந்தம் கூடியதாக சக்தி விசிஷ்டம், நிரூபகதா சம்பந்தம் கூடியதான சக்தி கூடி ஒரு சக்தியோடைய விசேஷம் அப்படின்னா அர்த்தம். நிரூபகதா சம்பந்தம் சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, இந்த சொல்லுனால் இந்த பொருள் நிரூபிக்கப்பட வேண்டியது அப்படிங்கறதா நிரூபகதா. நிரூபகத்தா அப்படின்னு சொல்லி சொல்றது இவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் டேர்ம், நம்மளே சும்மா பயன்படுத்துறதுக்கோ யூஸ் பண்ற ஒரு டேர்ம் இது நிரூபகத்தா. அவ விசேஷதா இப்படிங்கிறதா விசேஷதா, விசேஷதா, விசேஷணதா, விசேஷதா, அதே மாதிரி நிரூபகத்தா, இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஒரு பயன்படுத்துற டேர்ம்ஸ். நிரூபகதா சம்பந்தேன்னு சொல்லி சொன்னா இந்த சொல்லுனால இது நிரூபிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற அந்த சம்பந்தம் கூடியதானதால அப்படிப்பட்ட ஒரு சொல்லு சக்தி கூடியது. அப்படிப்பட்ட சக்தி கூடியது இந்த சொல்லுனால இந்த பொருள் குறிக்கப்பட வேண்டும் சக்தி கூடியது சக்தம். அவ்வளவுதான், சக்தம்னா இந்த சொல்லுனால இந்த பொருள் நிரூபிக்கப்பட வேண்டியதுங்கிற ஒரு சக்தி கூடியது, அதுதான் சக்தம். அஸ்மாதிதி, அஸ்மாதனா கடபதாத் கடரூபார்த்தோ போத்தப்யதி ஈஸ்வர இச்சா இவ சக்தி ரீத்தியர்த்த. பாணி அப்படிங்கிற சொல்லுனால பாணிங்கிற பொருள் குறிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஈஸ்வனோட இச்சாதான் சக்தி. ஆர்த்த ஸ்மிருதி அனுகூல பத பதார்த்த சம்பந்தத்துவம் தல் லட்சணம். அந்த சக்திக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா அர்த்த ஸ்மிருதி அனுகூல, ஒரு சொல்லு அந்த பொருள் பொருள் ஸ்மிருதி இதுக்கு அனுகூலமா இருக்கிற, அதாவது நம்ம சொல்லு அந்த சொன்னா அந்த ஸ்மிருதியானது எழுந்துக்கணும், அந்த பொருள் பார்த்தா அந்த சொல்லானது தோன்றணும். அப்படிப்பட்ட ஒரு பதத்துக்கு பேர் தான் சக்தி, அந்த அந்த விஷயத்துக்கு பேர் தான் சக்தி. சக்தி இவ லட்சணாப்பி பதவிருத்தி, சக்தி எப்படியோ அதே மாதிரி இந்த லட்சணமும் பதவிருத்தி தான், ஒரு பதத்தினால தோன்றதுதான். அத கே எம் லட்சணா, லட்சணா என்ன அப்படின்னு கேட்டா சக்திய சம்பந்தோ லட்சணா, சக்தியமா சக்கியமான சக்கியமான சக்தி கூடியதான ஒரு விசேஷமான சம்பந்தத்துக்கு பேரு லட்சணா. சாச்ச திரிவிதா, அந்த லட்சணமானது மூணு வகை, ஒன்னு ஜகத் இன்னொன்னு அஜகத்து இன்னொன்னு ஜகத் அஜகத்து, மூணு வகை அது. ஜகத் அஜகத் ஜகத் அஜகத் பேதாத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காதான். ஜகத் விட்ட அஜகத் விடாத, ஜகத் அஜகத் விட்டும் விடாத லட்சணி அப்படின்னு மூணு வகையான லட்சணியை அதுக்கு சொல்றோம். தேச்ச இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டா கங்காயாம் கோஷ இத்தியத்த கங்கா பத சக்கிய பிரவாக சம்பந்த ஸ்தீரே லட்சணா பீஜம் சரி. கங்காயாம் கோஷ, கங்காயாம் கோஷ அப்படின்னு சொல்லி சொன்னா கங்கையில குடில் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. கங்கையில குடில்னு சொன்னா கங்கை பிரவாகத்தை விட்டுட்டு அதனுடைய தீரத்தை நீங்க பிடிக்கிறீங்க, இது கங்காயாம் கோஷ அப்படிங்கிறது முதல் விட்ட லட்சணையோட விட்டுட்டு கங்கை பிரவாகத்தை விட்டுட்டு கரையை பிடிக்கிறீங்க, அதனால விட்ட லட்சணம். ரெண்டாவது வெள்ளை ஓடுகிறது, ஸ்வேதம் தாவதி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஸ்வேதம் தாவதினா வெள்ளை குதிரை ஓடுகிறது அப்படிங்கிற இடத்துல வெள்ளை ஓடுகிறது, விடாத லட்சணம். வெள்ளையும் வச்சுட்டு இருக்கீங்க, புதுசா குதிரைன்ற ஒரு பொருளையும் பிடிச்சுட்டீங்க, அதுக்கு விடாத லட்சணம் அப்படின்னு பேரு. மூணாவது விட்டும் விடாத லட்சணம், அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல சோயம் தேவதத்த, அந்த தேவதத்தன் இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றது. தத்துவமசின் வேதாந்த வாக்கியத்திலையும் தது தொம் ஹசி அப்படின்ற பொருள் இப்படித்தான் புரிஞ்சுக்கிறோம் நம்ம. தத்துவமசியும் இந்த ஜகத் அஜகத் லட்சணை அப்படிங்கிற மூணாவது லட்சணையை வச்சுன்னு தான் புரிஞ்சுக்கிறோம். லட்சணா பீஜம் செ தாத்பரிய அனுபூத்தி, லட்சண பீஜம் என்னதுன்னா தாத்பரியத்தை நம்ம நிச்சயம் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணமா இருந்து அதை நிச்சயம் பண்றதுக்கு முயற்சி பண்றதுதான் லட்சணா பீஜம். அதைவ பிரவாகே கோஷ தாத்பரிய அனுபவத்தேகே தீரே லட்சணா சேர்த்தி, அதனாலதான் கங்காயாம் கோஷ கங்கையில குடில்னு சொன்னோன்ன பிரவாகத்துல குடில் முதக்க முடியாது, குடில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, அது தீரே தீர கரையில கொண்டு வந்து லட்சணியை ஃபிட் பண்றீங்க. அதனால எங்க அனுபவத்தி இருக்கோ அந்த இடத்துல லட்சணியானது பிரவர்த்தி ஆகிறது. சேர்த்தி சத்திரினோ யாந்தி இத்தியாதோ தித்தியா, ரெண்டாவதுக்கு வேற உதாரணம் கொடுக்குறேன். சத்திரினா குடைகள் செல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, குடைகள் செல்ல குடையுடன் மனிதர்கள் செல்கிறார்கள், குடை பிடிச்சு மனுஷங்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். குடைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா குடை அப்படித்தானா போயிட்டு இருக்கு, குடையோட மனுஷன் பிடிச்சுன்னு போயிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ குடையை விடாம இன்னொருத்தரை பிடிச்சிட்டு விடாத லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு. மூணாவது சோயம் அஸ்வக இத்தியாதோ திருத்தியா, சோயம் அஸ்வக அந்த குதிரை இந்த குதிரை தான், அன்னைக்கு ஜெயிச்சுதே இன்னைக்கு நொண்டி நொண்டி போயிட்டு இருக்கு ஒரு குதிரை. என்ன குதிரைன்னா அன்னைக்கே ஜாக்பாட் அடிச்சுரு, அந்த குதிரை தான் இது, ஷூட் பண்ணிட்டாங்க காலில், அதனால அந்த குதிரை தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படியே சுவயம் அசிவா இல்ல சுவயம் தேவதா, அந்த தேவதத்தம் தான் இவன். அன்னைக்கு அந்த அந்த ஊர்ல பார்த்தோமே தாடி இல்லாம மிஸ் இல்லாம அவன் தான் இப்ப தாடியோட மிஸ்யோட இருக்கான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி மூணு வகையான லட்சணையானது தெரியாது. அதுக்குதான் என்ன சொன்ன, காக்கி எப்பயோ ததி ரக்ஷதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது உதாரணம் கொடுத்தேன், வேற ஒரு உதாரணம் கொடுத்தேன். என்னது, காக்கை கிட்ட இருந்து தயிரை காப்பாத்துன்னு சொல்லி சொன்னா, இல்ல வடாத்த காப்பாத்து அப்படின்னு சொல்லி சொன்னா, காக்கா வரும்போது மாட்டம் ஓட்டுவான், பசங்க வரும்போது ஓட்ட மாட்டான். ஏன்னா நீ சொல்லிட்டு போலிய என்னது, நம்ம இதை பத்தி இதாக்கணும். அந்த ட்விங்கிள் மாதிரி கதைக்குள்ளலாம் ஒரு ஒரு முட்டாளான ஒரு வேலைக்காரனோட ஒரு கதை வரும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமா, அவன்கிட்ட ஏதாவது ஒரு சொல்லி சொல்லி அனுப்பிச்சோன்னா அவன் அதேதான் செய்வான். அந்த மாதிரி அங்க பண்ணிட்டு இருக்கோம். என்ன சட்டை சட்டை சட்டை இஸ்திரி போடு அப்படின்னு சொல்லி சொன்னா, சூடானவன் தான் இஸ்திரி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரி ரைட், அப்படின்னா வேற ஏதாவது இது இது வந்து ப்ரெஸ் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னா, உடனே அதை நெருப்பு வச்சுக்கான், சூடு சூடு சூடு பண்ணி எரிச்சு விடுவான். அந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருப்பான். நான் இங்க இருக்கேனா இல்லையான்னு போய் பாத்துட்டு வா அப்படின்னா அவன் சொல்லுவான், என்னோட முதலாளி வந்து முட்டாள், எவ்வளவு முட்டாள் பாரு, அவர் இருக்காரான்னு எனக்கு போய் பாத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விவகாரம் பண்றவன். அந்த மாதிரி காக்கியான்னு சொல்லி சொன்னா, காக்கா கிட்ட இருந்து மாத்திரம் என்னோட பொருளை காப்பாத்து அப்படின்னு அர்த்தம் இல்ல, காக்கை கிட்ட இருந்தும் காப்பாத்து, இந்த பொருளை தின்னக்கூடிய துன்புறுத்தக்கூடிய கஷ்டப்படுத்தக்கூடிய மத்ததுல இருந்தும் காப்பாத்து அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அக்னீர் மாணவக்க முதலியும் இதே மாதிரிதான். அவன் எப்படி பையன், பையன் எப்படி சிங்கம் மாதிரி நெருப்பு மாதிரி அப்படிமா, நெருப்பு மாதிரின்னா என்ன, நெருப்புடைய தன்மை மாதிரி சூடு இருக்கு வந்துட்டா அப்படின்ட்டு. ஆகாம்சா யோகியதா சன்னிதிச்ச வாக்கியார்த்த ஜானி ஹேது, ஒரு வாக்கியார்த்த ஞானத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆகாங்ஷா யோகியதா சந்நிதின்னு மூணு விஷயம். ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதேதான் பூர்வீமம்சையும் நியாயம். ஆகாங்ஷா யோகியதா சந்நிதான் வாக்கியார்த்த ஜானி ஹேது, வாக்கியார்த்தத்துல வாக்கியார்த்தத்தோட ஞானத்தை அடையத்துக்கு காரணமா இருக்கு. பரஸ்ய பதாந்திர விதிநீக பிரயுக்த அனுபவகத்தும் ஆகாங்ஷா, ஒரு பதத்தை இன்னொரு பதத்தோட சம்பந்த பண்ணி நீங்க கேட்கும்போது கேள்வியானது அங்க வரணும், ஒரு சம்பந்தத்தை கொடுக்கணும், அதுக்கு பேரு ஆகாங்ஷா, எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யணும், அப்படிப்பட்டது ஆகாங்ஷா. அர்த்தாபாதோ யோகியதா, தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுக்காம தடையில்லாம இருக்கிறதுக்கு பேரு யோகியதா. பொருள் வந்து தடையில்லாம இருக்கணும், அதுக்கு பேரு யோகியதா. பதானாம விளம்பின உச்சாரணம் சந்நிதி, சந்நிதினா ஒரு சொல்ல தடையில்லாம கண்டினியூஸா சொல்லணும், பிரேக் இல்லாம, வாக்கியத்தையும் அதே மாதிரி பிரேக் இல்லாம சொல்லணும், அதுதான் யோகி சந்நிதி. ஆகாங்ஷாதிரஹிதம் வாக்கியம் அப்பிரமாணம், அதனால ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி இந்த மூணுமே இல்லாத ஒரு வாக்கியமானது பிரயோகம் பண்ணப்பட்டதுன்னா அது பிரமாணம் இல்லாத வாக்கியம் ஆயிடுறது. எப்படின்னு சொல்லிச்சுன்னா, கௌரஷ்ப புருஷோ அஸ்தி இன்ன பிரமாணம் ஆகாங்ஷ விரஹாத், மாடு குதிரை மனுஷன் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க எதிர்பார்ப்பே இல்ல, என்ன மாடு என்ன குதிரை என்ன மனுஷன் ஒண்ணுமே சம்பந்தம் இல்ல, அதனால இங்க அது பிரமாணம் இல்ல, ஆகாங்ஷா இல்லாததுனால. அடுத்தது வண்ணினா செஞ்சிருத்தி ந பிரமாணம் யோகியதா விரகாது, நெருப்பை கொண்டு தெளியுங்கள்னு சொல்லி சொன்னா நெருப்பை தெளிக்க முடியாது, அதனால அங்க யோகியதா இல்ல, அதனால அதுவும் பிரமாணம் இல்லை. பிரஹரே பிரஹரே ஆச உச்சாரிதானே காமானிய இத்தியாதி பதானி ந பிரமாணம் சாநித்திய அபாவாத், ஓ யோசி யோசிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஒரு வார்த்தையும் சொல்லும் பொழுது மாடை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னா, மா என்னத்த சொல்றானே ஒண்ணும் புரியல, சுக்குமி லக்னி பிளின்னு உடச்சு உடச்சு பேசுற மாதிரி யோகியதா இல்லாதனால அதுவும் பிரமாணம் இல்ல. அசம்பவ வாரணாய பதாந்திர வித்திரேக பிரயுக்தி, அசம்பவ பதம் அங்க அசம்பவம் தோஷமானது வந்து மந்திரக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் பதாந்த வித்திரேக பிரயுக்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, இல்லாட்டியும் தோஷம் வந்தோம். காம் அப்படிங்கிற பதத்துக்கு கோ அப்படிங்கிற கோ பிளஸ் அம் காம் அம்மா முன்னாடி போட்டு பண்ண முடியாது, அதனால அன்பிய பாவகத்தும் காம் அப்படிங்கிறது அந்த அந்த அந்த சப்தத்தினால என்ன போதிக்கப்படுறதோ அதுதான் அர்த்தம். புனர் அசம்பவ வாரணாய பதாந்தரீதி பதசிய பதாந்தர அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு தரம் பதம் பதம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பதத்தினுடைய இன்னொரு பதத்தினோட பதமானது சம்பந்தம் படுத்துறது, திருப்பியும் இன்னொரு அசம்பவ தோஷம், அதனாலதான் பதாந்தரம்னு சொல்லியிருக்கு. பதத்தோட வேறதோ சம்பந்தம் இல்ல, பதத்தோட பதத்தோட சம்பந்தம் அப்படின்ட்டு. அர்த்தி அர்த்தபாதோ யோகியதான்னு சொல்லி சொல்லியிருக்கு, ஆகாங்ஷா வாரணை அர்த்தி அபாத யோகியதான்னு சொல்லி சொன்னா ஆகாங்ஷா வந்துடும், ஆகாங்ஷமும் அபாதமா இருக்கு, பதத்தோட பதமானது சம்பந்தமோட இருக்கிறது, அப்படிப்பட்ட அபாதமா இருக்கிறது அப்படின்னால அங்கேயும் அது வந்துடும், அதனால அர்த்த அபாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, பொருளானது தடை இல்லாம இருக்கணும், அதனால அர்த்தான்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு. அசோச்சாரித்தேஷோ அதிவியாப்தி வாரணை அவிலம்பி நீட்டி, விட்டு விட்டு சொல்றதுல அதிவியாப்தி ஆயிடும், அதனால அசவ உச்சாரி தானி பதம் அப்படின்னு சொல்லி சொல்றது. எங்க பதமானது அசவ உச்சாரி தானிங்க விட்டு விட்டு சொல்லாம பிரகரே பிறகே அசவ உச்சாரி தானி சொல்லிருக்கு. பிரகரே பிறகே விட்டு விட்டு சொல்லாம இருக்கிறதுக்கு அவிரம்பின அப்படிங்கிற அந்த வார்த்தைய பிரயோகம் இருக்கு. பதானாம் உச்சாரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்னா இப்ப சொல்லலாம், இன்னொரு வார்த்தையை நாளைக்கு சொல்லலாம், இன்னொரு சொல்ல நாளைக்கு சொல்லலாம், இல்ல இன்னொரு எழுத்த நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு ஆயிடும். அதனால அவிலம்பேன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆகாங்ஷா வாரணாய பதானா மிதி அவிலம்பேன உச்சாரணம்னு சொல்லி சொல்லிட்டா ஆகாங்ஷா யோகியத்தாலாம் வந்துடும். அதனால அதுல சொல்ல விட்டு போனதுக்கு பதம் பதானாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. என்னத்த சொல்லணும் அப்படின்னா பதங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாங்ஷாதி சூன்ய வாக்கியஸ்ய அத்ர பிரமாணத்துவம் நிஷேதேதி. ஆகாங்ஷா முதலியதாது இல்லாதான வாக்கியமானது பிரமாணத்தன்மை அடையாது அப்படிங்கறதுனால அதை நிராகரிக்கிறதுக்கோசனம் அப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆகாங்ஷாதிக்கம் ஹேத்துரித்தி உக்தே சேத்யர்த்தஹ. ஆகாங்ஷாம் முதலியதானா இருக்கிறது சப்த ஞானத்தை அடையறதுக்கு காரணமாறுது அப்படின்றது சொல்லப்பட்டது. ஆகாங்ஷாதி உதாரணம் தர்சியதி. ஆகாங்ஷா முதலியதுக்கெல்லாம் உதாரணமானு சொல்லியிருக்கு. வண்ணினா செஞ்சது கௌர அஸ்வ புருஷாஸ்தீதி காமானே அப்படின்னு ஒரு ஒரு இருக்கும். வாக்கியம் திவிதம் வைதிகம் லௌகிகம் ச. இந்த வாக்கியமான எத்தனை வகை அப்படின்னு சொல்லி சொன்னா வைதிகம் லௌகிகம் ரெண்டு வகையான வாக்கியம். வைதிகம் ஈஸ்வரோக்தத்வாது சர்வமேவ பிரமாணம், லௌகிகம் தூ ஆத்தோக்தம் பிரமாணம் அந்நியது அப்பிரமாணம். வைதிகமானது வேதமானது ஈஸ்வருடைய சுவாசத்திலிருந்து வந்ததுனால எல்லாமே பிரமாணம் தான். தஸ்ய நிஷ் பிரஷ்வாச ரிக்வேத யஜுர்வேதோ சாம்வேதம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த ஈஸ்வரன்ல இருந்து வந்ததுனால எல்லாமே பிரமாணம். அவருடைய மூச்சு காட்சியில இருந்து வந்ததுனால எல்லாமே பிரமாணம் வைதிகமான வாக்கியம். ஆனா லௌகிக வாக்கியமானது ஆப்த உக்தம் மாத்திரம்தான், ஆப்தர்னால சொல்லப்பட்ட வாக்கியம் மாத்திரம்தான் பிரமாணம், அந்நியது அப்பிரமாணம், மத்த எதுவுமே பிரமாணம் இல்லை அப்படின்னு அந்த நிராகரிச்சாச்சு. சரி, வாக்கியார்த்த ஜானம் சப்த ஜானம் தற்கரணம் சப்தக. வாக்கியார்த்தத்தோட வாக்கியத்திலோட பொருளான ஞானம் என்ன, என்ன அந்த வாக்கியத்துக்கு பொருள் என்ன ஞானம் கொடுக்கறதோ அந்த ஞானத்துக்கு தான் சப்த ஜானம். அந்த சப்த ஜானத்துக்கு காரணம் என்ன, சப்தம். இது சப்த பிரமாணம், இது சப்த பிரமாணம் வந்து முடியறது. ஏதாவதா சப்த சாமக்ரி பிரபஞ்சிதா. இந்த சப்த ஞானத்தை அடையறதுக்கு என்ன சாமக்ரி, என்னென்ன அவசியம் அப்படிங்கிறது இவ்வளவு நேரம் சொல்லியாச்சு. நம்ம இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா பிரமாவிபாஜக வாக்கியே சப்தசிய அபி உத்திஷ்டத்தேன தது சாப்தசிய அப்படி உத்திஷ்டத்தின தத் குதோன பிரதர்சிதம் இத்தி அத ஆக வாக்கியாசே இது. பிரமாவிபாஜக விபாஜக வாக்கிய பிரமாணத்தை பிரிக்கக்கூடிய பிரமாணம் எந்த, எது பிரமாணம் எது பிரமாணம் இல்லை என்று பிரிக்கக்கூடிய வாக்கியத்துல நீங்க சொல்லும் போது எது பிரமாணம் எது பிரமாணம் இல்லை எப்படி நான் பிரமாணத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றது தெளிவா சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொன்னா அதை சொல்றதுக்கோசம் அமைக்கிறது. வாக்கியம் திவிதம் அப்படின்ட்டு சாப்தத்துவம் சப்தாது பிரேத்மி சப்தா பிரத்யேமி இது அனுபவ சித்தா ஜாதி. சாப்தத்துவம் சொல்லி சொன்ன என்ன, இந்த சப்தத்தினால இந்த பொருளை நான் தூண்டுறேன், இந்த பொருளை நான் அவனோட புத்தியை தூண்டுறேன் அப்படிங்கிற அந்த அனுபவமான இந்த சப்தம் இந்த பொருளை தூண்டுகிறது என்னுடைய அனுபவத்துல அப்படின்ற அந்த அனுபவ ரீதியான ஒரு விஷயம், அதுக்கு பேர் தான் சாப்தம். சாப்த போத கிரமோ யதா சைத்ரோ கிராமம் கச்சதி இத்யத்ர கிராம கர்ம கமன அனுகூல அனுகூல வர்த்தமான வர்த்தமான அவகிருத்தியும் அவர்த்தி வர்த்தமான கிருத்திமான் சைத்ரஹ இதி சாப்த போதக. இதுதான் தர்க்கத்துடைய பாஷை. சைத்ரோ கிராமம் கச்சதி, சைத்ரன் கிராமத்துக்கு போறான் அப்படின்றது வாக்கியம். ஆனா தர்க்கத்துல நீங்க எப்படி படிப்பீங்க, தர்க்கத்துல எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கிராம கர்ம கம கிராம கர்ம கிராமம்ங்கிற ஒரு கர்மம், அந்த கர்மத்தை அடையறதுக்கு கவனானுகூல வர்த்தமான கிருதி, அந்த கர்மத்தை அதை அடையறதுக்கு அந்த கிராமத்தை அடையறதுக்கு ஒரு கர்மத்தை செய்யறான். என்னது, கமனம் அப்படிங்கிற கர்மத்தை செய்யறான். அது எப்போ, இப்போ கிராமம் கச்சதின்னு சொன்னதுனால வர்த்தமான கிருதி இப்ப செய்யறான். அந்த கிருதி உடையவன் யாரு, சைத்திரன். கிராமம் அப்படிங்கிற செயல கமனானுகூல வர்த்தமான கர்மம் செய்யறவன் யாரு, சைத்திரன்ங்கிற கிருதிமான். இப்படி அர்த்தத்தை புரிஞ்சுப்பான், சொல்றது இப்படித்தான் சொல்லுவான். சைத்ரோ கிராமம் கச்சதிங்கிறது சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துல நியாய பாஷை எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா கிராம கர்ம கமனானுகூல வர்த்தமான கிருதிமான் சைத்ர அப்படின்னு சொல்லிட்டு இது நியாய பாஷை. சாப்த போத திவித்தியாயாக கர்மத்துவம் அர்த்தம். இரண்டாம் வேற்றுமை எப்பவுமே கர்மத்தன்மையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கர்த்தா கர்மம் அப்படிங்கறதுனால திவித்தியா வந்து கர்மம். தாத்தோரோ கமனம் தாத்தோகோ கமனம் கம் கமல்ரு தாத்து என்னது கம் கச்சதி, அதனால கச்ச அப்படின்ற தாத்துங்கிற செல்லுதலில் அப்படின்ற அர்த்த பொருள் கொடுக்கறதா இருக்கு. அதனால அனுகூலத்தம் ச அனுகூலம் சொல்லி சொன்னான கமனம்னா செல்லுதல் அப்படிங்கிற அர்த்தம். அனுகூலம் சொல்லி சொன்னான அனுகூலத்தம் சம்சர்க மரியாதையா பாசதே. அனுகூலத்தம் சொல்லி சொன்னா சம்பந்தத்துல, அதாவது நமக்கு தோதுபட்டதா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. லட்டோ வர்த்தமானத்தம் ஆச்சியாதசிய கிருதி, லட்டுல கிருதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன், கிருதிமான் சொல்லியிருக்கு. லட் எப்பவுமே கச்சதி, லட்டு என்னத்துக்கு, வர்த்தமான செயலை குறிக்கிறதுக்கு, வர்த்தமானே அப்படின்ற அர்த்தத்துல குறிக்கிறதுக்கு. அதனால தத் சம்பந்த சம்சர்க்க மரியாதையா பாசதே, அப்படி அதோட சம்பந்தத்தோட வர்த்தமான கிருதிய செய்யறவனா இருக்கிறவன் இந்த சைத்திரன் அப்படிங்கிற அந்த ரத்தம் வந்து புரியுது. ரத்தோ கச்சதி இத்தியத்திர கமனானுகூல வியாபாரவான் ரத்தம் இது சாப்த போதக. ரத்தோ கச்சதி சைத்திரன் கச்சதி கிராமம் கச்சதின்னு சொல்றதுல அந்த அர்த்தமா புரிஞ்சுட்டீங்க. ரத்தோ கச்சதி ரதம் செல்கிறது அப்படின்னு சொல்றதுல என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா, கமனானுகூல வியாபாரவான் ரத்த செயலுதல் அப்படிங்கிற செயலை செய்யறது இந்த ரதம் அப்படின்னுட்டு புரிஞ்சுக்கணும். ஸ்நாத்வா கச்சதி இத்தியத்திர, சரி ஒருத்தன் குளிச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல குறிக்கிறவன் தான் போறான். கத்வா ஸ்நாத்வா அப்படின்னு துவா சமான கர்த்தே பூர்வகாலே துவா அப்படின்னு சூத்திரம். சமான கர்த்தா வந்து சமானம், செய்யற முன்னாடி செய்யற செயலை செய்யறவரும் ஒரே ஆள் தான், பின்னாடி செய்யற செய்யறவரும் ஒரே ஆள் தான். யார் ஒருத்தர் குளிச்சாரோ அவர் தான் செய்யற போறாரு, யார் ஒருத்தர் சாப்பிடுறாரோ புக்துவா கச்சதி சாப்பிடறவர் தான் போறாரு, ஸ்நாத்வா கச்சதி குளிச்சவர் தான் போறாரு. அப்போ யார் அந்த முதல் செயலை செஞ்சாரோ அவர் தான் ரெண்டாவது செயலையும் செய்யறவர் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இந்த இடத்துல கமன பிராகபாவ அவச்சின்ன காலின ஸ்நான கர்த்தா கமனானுகூல வர்த்தமான கிருதி மாணித்தி சாப்த போதக. அதாவது இதுதான் தர்க்கத்தோட பாஷை. கமன பிராகபாவ அவச்சின்ன கமனம் அப்படிங்கிற செல்லுதல் அப்படிங்கிற செயல் முன்னின்மை இருக்கு. அவர் என்ன பண்றாரு, இப்போ ஸ்நான கர்த்தா ஸ்நானத்தை செய்யறாரு. யாரு செல்லுதல் அப்படிங்கிற பிராகபாவம் உடையார், முன்னின்மை உடையரா இருக்கிறவர், ஸ்நானம் செஞ்சுட்டு இருக்கிறவர், அப்படிப்பட்டவர் கமனானுகூல வர்த்தமான கிருதி மான், அப்படிப்பட்டவர் கமனம் அப்படிங்கிற செயலை செஞ்சிருந்திருக்கிற நிகழ்காலத்தை செஞ்சுட்டு இருக்கிறவர். முன்னாடி பிராகபாவத்துல குளிச்சவர் இப்ப நிகழ்காலத்தை செல்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அர்த்தமானது உண்டாருது. வா துவா பிரத்யசிய கர்த்தா பூர்வகாலின துவா, பூர்வகாலிகம் சார்த்தக துவா பிரத்யத்துக்கு சமான கர்த்தக்கா சமான கர்த்தருக்கு பூர்வகாலே அப்படின்றதுனால அதே கர்த்தா தான் முன்னாடி செஞ்ச செயலும் பின்னாடி செஞ்ச செயலையும் செய்யறார் அப்படின்ற அர்த்தம் வருது. இவன் மண்ணிட்டாப்பி வாக்கியார்த்தம் போதக போத்தியா, இப்படிதான் மற்றவர்களுக்கும் வாக்கியத்துக்கு அர்த்தமானதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது பதகிருத்திய கிருத்திகே சப்த பரிச்சேதம், அப்படி பதகிருத்தியத்துல சப்த பரிச்சேதமானதும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது திருப்பி பிராமணிய விசாரம், திருப்பியும் முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்களானது யதார்த்த ஞானம் அயதார்த்த ஞானம் அப்படின்னு ரெண்டு வகையான ஞானத்தை பார்த்தோம். அந்த அயதார்த்த அனுபவத்தை திருப்பியும் ஆரம்பிப்போம். சரி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: கும்பம் பிம்பம் தம்பம், சிவபெருமானுடைய திருமேனியை நீரில் ஆவாகனம் பண்ணினால் அது கும்பம். சிவபெருமானுடைய அந்த சக்தியை நெருப்பில் ஆவாகனம் பண்ண அது தம்பம். சிவபெருமானுடைய அந்த சக்தியை திருவுருவங்களிலே ஆவாகனம் பண்ணினால் அது பிம்பம். கும்பம் பிம்பம் தம்பம், இந்த மூன்று திருமேனிகளிலே அந்த இறை சக்தியை நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஆவாகனம். இப்ப இறைவன் என்ன செய்கிறார் என்றால், நீ அப்படி வழிபட்டால் அந்த பயனை நான் கொடுக்கிறேன். இது அவர் கொடுக்கிற கேரண்டி. நாம் என்ன பண்றோம், ஒரு குழந்தை நடக்க வேண்டும், நடப்பதற்காக நடவண்டி வாங்கி கொடுக்கிறோம். ஆனா நம்ம நோக்கம் என்ன, வாழ்க்கை கூட நடவண்டியை பிடிச்சி நடக்கணுங்கிற நோக்கம். நடவண்டி வாங்கி கொடுத்தது வாழ்க்கை கூட நடவண்டியிலேயே ஓடணுங்கிற நோக்கமா? அப்ப நடவண்டி நடைவண்டியை பற்றி கொண்டு நடக்கட்டும், அப்புறம் நடவண்டி இல்லாம நடக்கும். எதுனாலும் உலகத்துல எதுவுமே கேட்டா முதல்ல இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப குழந்தைகளை நர்சரியில கொண்டு சேர்க்கிறோம், சேர்த்தா அவங்க எப்படி எழுதி தர சொல்றாங்க? முதல்ல நர்சரியில எப்படி எழுதணும்னு சொல்றாங்க? என்ன முதல்ல 4 கோடு போட்ட நோட்ல எழுதணும் அப்படின்னு இங்கிலீஷ் கான்வென்ட்ல சொல்லித்தரேன். ஒய்னு சொன்னா கீழே இருக்கிற கோடு வரைக்கும் வரணும், பீனா மேல இருக்கிற கோடு வரைக்கும் வரணும். முதல்ல 4 கோடு போட்ட நோட்ல எழுதணும், எதுக்கு? நல்லா வர்றதுக்கா, கை திருந்துவதற்கா. அதுக்கப்புறம் 1 கோடு போட்ட, 2 கோடு போட்ட நோட் அப்படின்னு உண்டு, 2 கோடு போட்ட நோட்ல எழுதணும். அப்புறம் 1 கோடு போட்ட நோட்ல எழுதணும், அப்புறம் கோடே இல்லாம எழுதணும். அப்ப 4 கோடில எழுதுனது 2 கோடில எழுதுனா எதுக்காக? கோடே இல்லாம எழுதணுங்கிறது தானே நோக்கம். வந்து கோடே இல்லாமல் நீட்டா எழுத தெரியணுங்கிறது நோக்கம். ஆனால் கோடே இல்லாம எழுதுவதற்கு முதல்ல கோட்ல எழுதணும். அதே போலத்தான் இந்த திருமேனிகளை அவர்கள் எதற்கு வைக்கிறார்கள் என்றால், அந்த இறைவனுடைய, அதாவது இங்கு என்ன சொல்லப்படுகிறது கேட்டால், இறைவனுடைய கிரியா சக்தியானது இந்த ஆன்மாவிலேயே பதிந்த பிறகுதான் ஞான சக்தி பதியும். கிரியைகள் எல்லாம் வேணுமா வேண்டாமா ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு நிறைய கேள்வி வருது, ஆலயங்கள்ல போனா இவ்வளவு கிரியைகள் செய்யறாங்க சார், இவ்வளவு கிரியைகள்லாம் செய்யறதுக்கு இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ஏன்னு கேட்டா, இப்ப ஒரு குழந்தைய அப்பா அம்மா கூட்டிட்டு கோயிலுக்கு போனா இது என்ன பண்ணுது? இவ்வளவு கிரியை நிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு பொறுமையே இல்லை. ஏன்னா அங்க 4-5 சீரீஸ் ஓடிட்டு இருக்கு டிவியில, சீக்கிரம் போய் பார்க்கணும். குழந்தை என்ன சார் 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி பண்றாங்களே, அது குழந்தைக்கு பொறுமை இல்லை. அதனால கிரியைகள் வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு சிவபிரகாசர் சொன்னார், கிரியை என மறுவும் இவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். சிவபிரகாசன் சொன்ன கிரியைகள் வேண்டுமா என்றால் கட்டாயமாக வேண்டும். கிரியைகள் இல்லாமல் எதுவுமே நடக்க முடியும். எதுவா இருந்தாலும் சரிதான், ஒரு அரசாங்க பங்கன் இருக்கு, உடனே கொடியேற்றம்னு ஒண்ணு வைக்கிறோம், வாழ்த்துன்னு ஒண்ணு வைக்கிறோம், கடைசியில தேசிய கீதம்னு வைக்கிறோம், அதெல்லாம் கிரியை இல்லையாப்ப? கிரியை தானே, கிரியே இல்லாம எதுவுமே இல்லை உலகத்துல. அப்படி என்ன செய்தார்கள் என்றால், இந்த ஆலய வழிபாடு என்பதற்கு ஆகமத்தில் அப்படி பேர் கொடுக்கல. நாம ஆலய வழிபாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா ஆகமத்தில் அதுக்கு என்ன பேர் வச்ச பேர் என்ன? பரார்த்த பூஜை, ஆன்மார்த்த பூஜை. அதாவது பூஜை என்றால் என்ன? ஒண்ணுக்கு விளக்கமே அதான் பெரிய சிக்கல் என்று கேட்டா, ஒன்னொன்னுக்கு விளக்கம் தான் முக்கியம். பூஜா வாரியார் அருமையா சொல்ற, அந்த பூஜை என்ற சொல்லே ஆகமத்தில் தான் வருகிறது, வேதத்தில் பூஜை என்று வராது. வேதத்தில் என்ன வரும்? யஜ்ஞம். அது அருமையாக நம்ம சிவாய சுப்பிரமணியர் எழுதியிருக்கிறார் டான்சிங் வித் காட்ல ஒரு விஷயம் சொல்றாரு, பூஜா இஸ் த கவுண்டர் பார்ட் ஆஃப் வேதிக் யஜ்ஞா. என்ன அருமையா எழுதுறாரு! வேதங்கள்ல யஜ்ஞம் தான் உண்டு. யஜ்ஞம்னா என்ன? ஒரு ஆலயம் இல்லாமல் வெறும் நெருப்பை மட்டும் நம்ம ஆவாகனம் பண்ணி சிவபெருமானை வழிபடுவது, அல்லது வேறு கடவுளைகள், எல்லா தேவர்களுக்கும் வேள்வி இருக்கு, அதுதான் பொதுவாக வேள்வின்னு நம்ம சொல்லிடுறோம் யஜ்ஞம். ஆனா பூஜை என்ற சொல் இருக்கிறது சைவத்திற்கே உரியது, அது தெரிஞ்சுக்கணும். பூஜை என்ற சொல், இந்த பூஜை என்ற சொல் வைணவத்தில் ஆட்சி கிடையாது. ஸ்ட்ராங் வைஷ்ணவைஸ் அவங்க பெருமாளுக்கு பூஜை ஆயிடுச்சான்னு கேட்க மாட்டாங்க. பெருமாளுக்கு பூஜை ஆயிடுச்சான்னு கேட்டாலே அவன் என்ன புரிஞ்சுக்கிடுவான்னா, இவருக்கு வைணவம் பற்றி தெரியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிடுவான். படித்த வைணவன் இது எல்லாத்துலயும் படிச்சவனு இருக்கான், படிக்காதவனு இருக்கிறான். ஆக இல்லை, அங்க என்ன பொருள் என்று கேட்டால், பெருமாளுக்கு சேவை ஆயிடுச்சான்னு தான் கேட்பான். சேவை சாதிச்சாச்சா அப்படிதான் கேட்பான். பெருமாள் கோயில வந்து ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதருக்கு பூஜை ஆயிடுச்சான்னு கேட்கக்கூடாது. ரங்கநாதருக்கு சேவை சாதிச்சாச்சா அப்படின்னு தான் கேட்பான். எதுக்கு சொல்றேன்னா, அந்த நூல்களிலே அந்த பூஜை என்ற வார்த்தை ஆகமத்தில் தான் வருகிறது, நமக்கே சொந்தமான ஒரு சொல். அதுக்காக சொல்றேன், அதாவது பூஜா என்பது, இப்ப திருவள்ளுவர் வந்து பூசனை அப்படின்னு சொல்றாரு, பூசைன்னு சொல்ல, அது பூசனை, சிறப்போடு பூசனையும் செல்லாது. அப்படி சொன்னா கூட அந்த குரலுக்கு பரிமையில வரையும் ஒத்துக்கிறானா? யாரும் ஒத்துக்க மாட்டான். அவர் அருமையாக இதுக்கு விளக்கம் எழுதுற இந்த சொல் வந்து பூசனை. தமிழிலே சொல்வதாக இருந்தால் அது ரெண்டு விதமா, நேராக தமிழிலே சொல்றதா இருந்தா பூசனை, இல்ல நான் வந்து அந்த சம்ஸ்கிருத தமிழ் வடிவம் கொடுத்து சொன்னா பூசை. ரெண்டு வார்த்தையும் அனுமதி இருக்கு நம்மகிட்ட. அந்த வகையிலே எனக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னா, இப்ப பூசை என்ற சொல் தமிழுக்கு உரியது நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அந்த சொல் ஆட்சி காட்டணும்ல சங்க இலக்கியத்தில் எங்க வருது? அப்படி காட்டணும்ல. ஒரு சொல் நமக்கு இருக்குன்னு சொன்னா நம்முடைய ஆண்டோர்கள் ஆண்டிருக்கிறாங்களான்னு காட்டணும். அடுத்தது அதுக்கு விளக்கமும் சொல்லி ஆகணும். அது ஒண்ணு இருக்கு. ஆண்டு இருந்தா மட்டும் காணாது. பூஜைனா என்னங்க டெபினிஷன் எங்க இருக்குன்னு கேட்கணும் இல்லையா? பூஜைங்கிறதுக்கு தமிழ்னு சொன்னா அதுக்கு டெபினிஷன் எங்க இருக்கு? ஏதாவது நூல் காட்டணும்னா நீங்க அதான் சொல்றேன். அதனாலதான் அந்த மொழி என்பது அந்த அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம வந்து சம்ஸ்கிருதமும் தமிழும் அது ஒரு நாள் தலைப்பில் பேசலாம்னு இருக்கிறேன். அது நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய பாணியில எப்படி சொல்றேங்கிறத அது அது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய விஷயம். சம்ஸ்கிருதமும் தமிழும், ஏன்னா இன்னைக்கு உலகம் பூரா அது ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆன்மார்த்தம் என்றால், அதாவது சிவபெருமானை ஆகமம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தான். அப்படிதானே சொல்ற ஆன்மார்த்தம் பரார்த்தம், அதாவது இந்த சிவசக்தியானது எங்க நிறைந்திருக்கிறது என்று கேட்டால், அண்டத்திலேயும் நிறைந்திருக்கிறது, பிண்டத்திலேயும் நிறைந்திருக்கிறது. இந்த உடம்புல உயிர் எங்கே இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டால் என்ன சொல்ல முடியும்? இந்த உடம்புல உயிர் எங்க இருக்கு? அப்போ உடம்பு முழுவதும் வியாபகமா தான் இருக்குது. அது சம வியாபகமா இருக்கு. அது சித்தியால அருமையா கேள்வி கேட்பார். உயிரை பற்றி 19 கொள்கைகள் இருக்கு இந்திய தத்துவ ஞானத்தில். ஆன்மாவை ஏற்றுக்கொள்கிறான், ஆனால் ஆன்மாவினுடைய தன்மைகளை சொல்லும் பொழுது இந்திய நாட்டு தத்துவ ஞானத்தில் 19 கொள்கை இருக்கு. அந்த 19 கொள்கையை எடுத்துக்கொண்டு மறுக்கிறார் அனந்தி சிவாச்சாரிய சுவாமிகள். என்ன ஒவ்வொன்றுக்கு அவன் சொல்ற கொள்கை என்ன, அந்த கொள்கை ஏன் பொருந்தாது? இந்திய நாட்டு தத்துவ ஞான சமணம் பௌத்தம் எல்லாமே பிடிக்கிற. அப்போ அந்த அது ரொம்ப அற்புதமான பகுதி. அந்த இடமெல்லாம் வந்து லாஜிக் அண்ட் சயின்ஸ் கிளீனா பார்க்கணும். அது கேட்கிற கேள்வி இன்னிக்கும் ரெலவென்ட். அதாவது சிவஞான சித்தியார்லயோ சிவஞான போதிலையோ இந்த உலகத்தை பற்றி வரும்பொழுது அவர்கள் சொல்லுகின்ற அந்த கான்செப்ட் கொள்கை விளக்கம் இருக்கு பாருங்க, இட் இஸ் சோ ரெலவென்ட் ஈவன் டுடே. இன்னைக்கும் அந்த கேள்வி கேட்டா அதான் பதில். அப்போ அந்த ஆன்மாவை சிவலிங்க திருமேனியிலே ஆவாகனம் பண்ணி செய்வதுதான் ஆன்மார்த்த பூஜை. ரெண்டு பூஜைக்கு ஆன்மார்த்தம் பரார்த்தம். அண்டத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவசக்தி இருக்கே, அதை ஆவாகனம் பண்ணி செய்வது பரார்த்த பூஜை. அதுதான் ஆலயம். அதனாலதான் கும்பாபிஷேகத்துல என்ன பண்றான், கும்பாபிஷேகம்னா எல்லாரும் மாடி மேலே ஏறிக்கிறான். மத்த நாள்ல ஏறமா கும்பாபிஷேகம் சொல்ல மட்டும் இல்ல, எல்லாருமே வராதம் ஆயிடுறோம், வேலை ஏறிடுறோம். அது ஏன்னா அங்கே அட்டமூர்த்தியை தான் முதல் ஆவாகனம் பண்ணுவாங்க. அங்கே ஆவாகனம் பண்ணுவது அட்டமூர்த்தமாக, பஞ்சபூதங்களாகவும் சூரியன் சந்திரன் ஆன்மா என்று சொல்லக்கூடிய அட்டமூர்த்தமாக. திருமாசிலே சொல்றாள் அட்டமூர்த்தியை பற்றி. அந்த அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவசக்தியை முதல்ல என்ன பண்றாங்க, அந்த விமானத்திலேயும் கோபுர கலசங்களிலேயும் ஆவாகனம் பண்ணி தான் அப்புறம் பிம்பத்து கொண்டுருவாங்க. அப்ப ஆலயத்துல ஆலயத்தினுடைய விதிமுறைகள் வித்தியாசம். நம்ம வீட்டில் பூஜை பண்றோமே, வீட்டில் பூஜை என்று சொன்னால் அங்க என்ன பொருள் என்றால், ஆன்மாவிலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை சிவலிங்க திருமேனியிலே ஆவாகனம் செய்து மீண்டும் ஒடுக்கிக் கொள்வது. அது ஒரு நாளைக்கு நான் விளக்கம் சொல்றேன். பூஜைன்னு சொல்றோம் எல்லாரும், பூஜை என்றால் என்ன? எப்பொழுதுமே இந்த விளக்கம் சொல்றும் போதுதான், அதுதான் நூல்கள் வேணும். நூல்கள் எதுக்கு வேணும்னு கேட்டா எல்லா வார்த்தையும் எல்லாரும் சொல்லிடலாம், ஆனா அது விளக்கம் சொல்வது என்பது இருக்கே அது ரொம்ப கடினமான ஒன்று. இப்ப உதாரணம் ஒண்ணு சொல்லணுமா, இப்ப கம்ப்யூட்டர் எங்க இருக்குன்னா எல்லாரும் சொல்லிடலாம். வாட் இஸ் அ கம்ப்யூட்டர், வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னா எல்லாரும் சொல்ல முடியுமா? கம்ப்யூட்டர் விளக்கும் போது என்ன எதிர்பார்க்கிறான், நீ அந்த என்ஜினியரிங் டேர்ம்ஸ் எல்லாம் வருதான்னு பார்ப்பான். பெரிய நம்முடைய சாப்ட்வேர் ஃபீல்டுக்கு நம்ம குழந்தை போது நம்ம பையனோ பேரனோ போறான்னு வைங்க, அவன் கேட்கிறான் வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்கிறான் ஒரு இன்டர்வியூல. அப்போ கம்ப்யூட்டர்னா கணினி, கணினா கம்ப்யூட்டர்னா வேலை கொடுப்பான, கம்ப்யூட்டர்னா கணினி, கணினா கம்ப்யூட்டர்,
3: எலக்ட்ரானிக் டிவைஸ்.
5: அங்க அவன் என்ன எதிர்பார்க்கிறான், கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் அக்செப்ட்ஸ் ஸ்டோர்ஸ் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரொடியூசஸ் பைனரி அவுட்புட். மூணு வார்த்தை வருதான் பார்ப்பான், பைனேரின்னு வார்த்தை வருதான் பார்ப்பான், எலக்ட்ரானிக் வருதான் பார்ப்பான், டிஜிட்டல்ங்கிற வார்த்தை வருதான் பார்ப்பான், இந்த மூணு வார்த்தையும் வாழ்ந்து வருதான் பார்ப்பான். அப்படிதான் போடுவான், அவனை ஜட்ஜ் பண்ணுவான். அதே போல விளக்கணும், அதான் பூஜை என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, அதுக்குதான் சாத்திரம் எதுக்கு படிக்கிறோம்னா அதுக்குதான். இந்த சயின்டிபிக் டெபினிஷன் கொடுக்கறதுக்கு சயின்ஸ் படிச்சாகணும் இல்லையா, சயின்ஸ் படிக்காம சயின்டிபிக் டெபினிஷன் கொடுக்க முடியுமா? விஞ்ஞான சித்தியால மாயை என்றால் என்ன உழைக்குவார், ஆணவம் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, என்ன டெபினிஷன் சித்தியாரமா டெபினிஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த தர்க்கவாதம். அதுபோல அந்த ஆலயத்திலே நாம் என்ன செய்கிறோம், அண்டத்திலே உள்ள சிவசக்தியை கும்பம் பிம்பம் தம்பம் ஆகிய மூன்று வழிகளிலே ஆவாகனம் செய்து இறைவனை வழிபடுகிறோம். அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய கிரியைகள் எத்தனை வகைப்படும் என்றால், அதை குறித்துக் கொள்ளுங்கள், ஆலயத்திலே நாம் செய்கின்ற பூசை எத்தனை வகைப்படும், நித்தியம் நைமித்திகம் காமியம் புண்ணிய காலம். தினந்தோறும் யாரு வந்தாலும் வராட்டும் ஒண்ணு பண்ணுவாங்க கோயில்ல, ஆலயம் ஒருத்தருமே இல்ல வழிபாட்டு இல்லைன்னா கூட என்ன நடக்கணும், நித்திய பூஜை நடந்தாலும் பூசை இருக்காது வேலை. நித்தியம் அது அந்த கோயிலை கட்டுகின்ற காலத்தில், வெளிநாட்டில் உள்ள கோயில் வேற, தமிழ்நாட்டில் அந்த கோயிலை கட்டும் பொழுதே அந்த கோயிலுக்கு எத்தனை கால பூஜை பண்ணணும்னு எழுதி வச்சபடிதான் நடந்துட்டு இருக்கு. சில கோயில் ஆறு கால பூஜை, சில கோயில் நாலு கால பூஜை, சில கோயில் ரெண்டு கால பூஜை, அது நித்தியம். நைமித்திகம் என்றால் என்ன, ஒரு குறிப்பிட்ட திதி நட்சத்திரம் ஆகியவற்றிலே நிமித்தத்தை காரணமாக கொண்டு செய்வது நைமித்திகம். அதனாலதான் திருக்குறள் அப்படி எழுதினால் வரை சிறப்பு என்பது நைமித்தியத்தையும் பூசனை என்பது நித்தியத்தையும் குறிக்கும் எழுதுகிறார் பெருமையுள்ள ஆகமத்தை பேசுறாருங்கிறார் திருவள்ளுவர். அதான பெருமை ஒரே சேர்த்துக்கிட்டோம், தமிழுக்கு மட்டும் சொல்லல விளக்கம். ஆகவே நித்தியம் நைமித்தியத்துல எது ரொம்ப முக்கியம் என்றால், தமிழ ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒரு உருவு சிறப்புக்கு தான் கொடுக்கணும் அப்படி ஒண்ணு இருக்கு. ஆகவே சிறப்போடு என்று ஒரு உருவ எங்க கொடுத்தாரு, அது கொடுத்த ஒரு உருவ, அதனால நைமித்தியம் தான் சிறப்புடையது. ஆகவே சிறப்போடு பூசனையும் செல்லாது. வானம் வரக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு, மழை பெய்யவில்லை என்றால் மக்கள் வாழ முடியாது, தண்ணி கிடைக்காது அப்படி சொல்லிட்டு போகலாம். ஆனா சிறப்போடு பூசனையும் செல்லாது, வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. இப்ப இதுல திருவள்ளுவர் பகுத்தறிவு பேசுறாங்க, என்ன இடம் இருக்குங்க, வானோர்னு சொன்னாரு, நீ இல்லன்னு நீ வானோரா, நீ வானத்திலே நீ வாழ்ந்து வாழ்ந்து இருக்கிற வானோர்க்கும் என்று சொன்ன பிறகு, அப்ப தேவர்களை அங்கே ஆவாகனம் செய்வதற்கும் அதற்கு நீ நின்றி, அது பல காரணங்கள், அது ஒரு காரணம், அது பெரிய விஷயம். திருவள்ளுவர் ஏன் வந்து கடவுளுக்கு அடுத்த சிறப்பு மழைக்கு கொடுத்தார், அவர் கேட்டு கேட்கறதுனர் திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தது வான் சிறப்பு. இப்ப கடவுளுக்கு அடுத்த முக்கியத்துவம் மழைக்கு தான் கொடுத்துக்கிறார். நான் கேட்கறது ஏன் கடவுளுக்கு அடுத்த மழையை சொன்னார் என்றால், ஒரு பையன் என்ன, மழை இல்லைன்னா வந்து எதுவுமே இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னா. இப்ப நான் சொன்னேன், நீரை விட முக்கியமானது ஒண்ணு இருக்கே, காற்று. தண்ணி இல்லாம ரெண்டு நாள் இருந்துடலாம், காத்து இல்லாம ரெண்டு நிமிஷம் நிக்க முடியாது. அப்ப காற்று அதை விட முக்கியமாச்சே, இப்ப காற்று அதிகாரம் சொல்லிட்டு தானே மழை அதிகாரம் சொல்லணும். ஆமா, அதுக்கு இல்ல, அதுக்கு காரணம் சொல்றாரு பெருமையாளர் உள்ள இருக்கு. கடவுள் வாழ்த்து, கடவுளுக்கு அடுத்த சிறப்பு ஏன் வான் சிறப்பு? பல அருமையான கொள்கைகள்லாம் திருக்குறள் பரிமையுடைய சைவ கொள்கையெல்லாம் சொல்ற. அதனாலதான் அந்த பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாலில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாமோ, நூலில் பறித்த உரையெல்லாம் பரிமையல் அழகன் தெரித்த உரையாமோ தெளி அப்படின்னு ஒரு சிறப்பு ஏன் கொடுத்தாங்கன்னா அதுதான். ஆகவே நித்தியம் நைமித்தியம் காமியம், காமியம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனதிலே ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு நாம செய்யறோம். இப்ப இலங்கையில என்றைக்கு அமைதி வரும், இலங்கையில் அமைதி வருவதற்காக நான் ஒரு பூஜை பண்றேன், எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு சிறப்பு வழிபாடு பண்றோம். இது காமன் இன்டென்ஷன். ஆலயத்தில் காமன் இன்டென்ஷன் பண்ணிதான் கிரியைகள் இருக்க முடியும். ஆகவே அது என்ன சொன்னாங்க, காமியம் அப்படியும் ஒரு பூஜை பண்ணலாம், ஒரு ஒட்டுமொத்த குறிக்கோளை வைத்துக் கொண்டு. இன்னொன்னு என்னது, புண்ணிய காலம். புண்ணிய காலங்கிறது என்ன? மற்ற ரெண்டு கோயிலுக்கு கோயில் வித்தியாசம், நித்தியம் நைமித்தியம் ஒவ்வொரு கோயிலுக்கும் வித்தியாசமா இருக்கும். ஆனா புண்ணிய காலம் என்பது என்னவென்றால், எந்த காலத்தில் சிவபெருமானை வழிபட்டால் அதிக பலனை தருமோ அந்த காலத்திலே வழிபடுவதுதான் புண்ணிய காலம். பிரதோஷம், திருவாதிரை, இது கோயில் கோயில் மாறுபடாது. சிவராத்திரி, இதுக்கு என்ன சொன்னாங்க, புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்திலே சார் எங்க கோயில்ல சிவராத்திரி அது அப்படி வருது, இன்னைக்கு அது நிச்சயம் பண்ண முடியாம வருது, அது வேற விஷயம். ஆனால் அந்த புண்ணிய காலம் என்பது எல்லா ஆலயங்களிலும் ஒன்று போல ஒரே காலத்திலே நடக்கக்கூடிய பூஜை தான் புண்ணிய காலம்.
6: என்ன ஒன்று ஆகாமிய பூஜை,
5: ஆகாமிய பூஜைன்னு கிடையாது,
6: காமிய பூஜை,
5: காமி அதான் நாலு காமிய சொல்லிட்டேன்ல,
6: ஆகாமியம்
5: ஆகாமிங்கிறது வினை, ஆகாமிங்கிறது வினையினுடைய பொழுது, ஆகாமியம்ங்கிறது வினையினுடைய ஒரு நிலைக்கு தான் ஆகாமியம் பேர். ஆவாகனம், ஆவாகனம்ங்கிறது அவருடைய சக்தியை வரவழைப்பது. நித்தியம் நைமித்தியம் காமியம் புண்ணிய காலம். ஆகவே இங்கே நம்முடைய பொதுவாக இந்த ஒரு ஆலயத்திலே இப்ப நான் இது வரைக்கும் என்ன விளக்குறேன்னா, ஆலயத்தினுடைய கான்செப்ட் என்ன, ஆலயங்கள் எதற்காக அந்த ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டன, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இப்படிலாம் நம்முடைய ஔவை கலவி சொல்லியிருக்கிறாள். இப்ப சைவ சமய இந்த நான் சொல்லுகின்ற செய்திகள் எல்லாம் நான் என்ன செய்யறேன்னா எசன்ஸ் தான் கொடுக்கிறேன். பல நூல்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு எசன்ஸ் பண்ணி கொடுக்கிறேன். இது வடமொழியிலே சிவாகமங்கள்ல முக்கியமாக காரணாகமம் காமிகாகமம் பெரும்பாலும் இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெம்பிள் கான்சன்ட்ரேஷன், கோயிலை கட்டுவது கோயிலை புனிதப்படுத்துவது ரெண்டுக்கு வேறுபாடு, கோயில் கட்டுறது வேற கோயிலை புனிதப்படுத்துறது வேற இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அது பெரும்பாலும் காமிகம் காரணம் போன்ற ஆகமங்கள் சொல்லுகின்றன. வாயு சங்கீதையில சொல்லப்படுகிறது, கற்பசூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. தமிழிலே நமக்கு வந்து சைவ சமய நெறி, தமிழ்ல உங்களுக்கு இந்த ஆலயம் பற்றி சில கொள்கைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழிலே எல்லாம் நம்ம பெரியவர்கள் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். மறைஞான சம்பந்தர் செய்த சைவ சமய நெறி, அதுக்கு ஆறுமநாதருடைய உரை சிறப்பு. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் நாவலர் எழுத போய் தான் அந்த நூலுக்கே ஒரு உயிர் வருது. சொல்ல போனா பல இடங்கள்ல பரிமையல் அழகர்னால திருக்குறளுக்கே பெருமை வருது. அதே போல சைவ வினாவுடை ஆறுமணாவளுடைய, அப்புறம் சிவாலய தரிசன விதி என்று மகாவித்வான் மீனாட்சிந்தர் பிள்ளையவர்கள் செய்திருக்கிறார்கள். இது தமிழிலே அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் நமக்கு அதனுடைய நோக்கம் என்ன என்ன என்று நமக்கு விளக்குகிறார்கள். ஆகவே ஆலயத்திற்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அதுல நான் போல பெரும்பாலும் வந்து ஆலயத்துல நாம என்னென்ன செய்து கொண்டு செல்ல வேண்டும், உலர்ந்த ஆடைகளைத்தான் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும், ஈர உடையோடு போகக்கூடாது.
7: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: சிவாயனம் சைவம்டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க விரும்புவது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அண்டபிரான் திருப்பு சொல்ல என்ன பேசணும்னு சொல்கிறார். வண்டல் பைரவனாம் வளர்மதியும் புனைந்து சொல்லி அண்டர்பிரான் திருவார்த்து பேச்செல்லாம் சாமியை பத்தி.

நல்ல திருவார். என்ன தெரியுது? ஆச்சாரியாரை பத்தியும் அரணாரை பத்தியும் பேசினா திருவார், நல்ல திருவார். அணைய ஒருவன பயிர், அந்த மாதிரி நமக்கு அப்படி ஒரு புண்ணியம் இருக்கு. நம்ம குழந்தைகளே அந்த மாதிரி பயிற்று வைத்தா அன்பிற்கே பிழம்பா திகழும் அன்னலார் கருவி. சில பேர் தான் அந்த மாதிரி முடியாது. தொண்டரவரில் தொழுது எடுத்து கும்புற பண்பு பாருங்க, தொழத்து எத்தனை பேருக்கு முடியும்? நம்ம அடியாரை பார்த்தா கோமின்னு வருது, உலகத்தான பார்த்தா பயம், அடியார் பார்த்தா கோபம். ஏங்க நேரம் காலம் கிடையாதா? ஏன் இப்படி வந்து கழித்திருக்கிறேன்? ஏயிச்சார் அழகு மணி பத்து, இப்பதான் ஏயிச்சார். எவ்வளவு எவ்வளவு புண்ணியமான இருப்பார் பழுதேகர நேரம் வரையில. இது மாதிரி தான் நான் தான் பேசுறேன். என்ன போல பாவி சில பேர் விடிய காலம் மூணு மணிக்கெல்லாம் ஏச்சு சாமி வரவேற்க தயாரெல்லாம். தொண்டர்வரில் தொழுது தாதியர் போட்ட, சின்ன பெண்ணா இருக்கிறதுனால இவங்களுக்கு தாதியர், அதாவது சேவர் சேவல் ஏவல் செய்கிற பெண்கள், தோடி பெண்கள் அவங்களோட சேர்ந்து திருமுது பண்ணுவார். அந்த வயசுலயே திரும்ப இது எல்லாரும் கத்துக்கும் சேர்த்து அடியாருக்கு திருமணம் பண்றத அம்மா. அதனாலதான் ஈஸ்வருக்கே அம்மா ஆனா நாம கத்து இந்த குழந்தை கத்துக்க வேண்டிய பாடம் அடியார் திருவம், அதுதான் முக்கியம். நான் தான் அந்த மாதிரி பாட வேண்டாம் சொல்லி அப்புறம் மங்கையற்கரதி வளவர் கோர் பாவைன்னு மாத்தி பாட வச்சேன். தொண்டர் வரில் தொழுது அடியார் திருவது பண்ணணும், அதுதான் சொல்றேன். தாதியர் போற்ற துணைமொழிகள் கொண்ட நுசுப்பு, நுசுப்புன்னா இடை, அம்மாவுடைய மார்பு பாரம் தாங்காம இடை இடைய வளைதான், அவ்வளவு அழகு. நுசுப்புதுங்கு பத கொள்கை, பதம்னா பருவம், கொள்கையின் குறுகினா. அந்த வயசு வந்து கல்யாண பருவம். பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க? வரைவு கடாதல் வாங்க, இல் செறிவித்து வரைவு கடாதல் பேர். என்ன அர்த்தம் தெரியுமா? இல்னா இல்லம் வீடு, செறிவித்தெல்லாம் அதே வச்சுருது. பொண்ணு பெண்ணு பெரிய பொண்ணு பெரிய பொண்ணான்னா என்ன பண்ணுவான்? வீட்டுக்குள்ளே வச்சிருவான். வரைவு கடாதல்னா வரைவுன்னா திருமணம், கடாதல்னா விடுவது. இதெல்லாம் மாப்பிள்ளையார் அப்படின்னு யோசிக்க இருக்கும். இந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். இத சங்கிலியாரோட அம்மா சொல்லுவா, வடிவும் குணமும் நம்முடைய மகக்கு மண்ணுடோ கிசையும் படிவும் அன்றி மேற்பட்ட பரிசா பான்மை அருகிலோ கடிசேர் மனமும் இனி நிகழும் காலம் என கற்புவளர் குடியே அணைய மனைவியார் ஏற்குமாற்றால் அழகா இருக்கு. இந்த பழங்காலம் பாருங்களேன், இந்த காலத்துல என்ன பண்ணுது? வளர்ந்து கல்யாணம் பண்ணிங்க அப்பா தான் சொல்லு அப்பா பாருங்க. இதுதான் உங்க மாப்பிள்ள ரெஜிஸ்டர் சில பேரா கல்யாணம் பண்ணி வந்தேன் நீங்க சொல்லிட்டு பரவாயில்ல மனசை தேத்திட்டு யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றதுடைய உள்ளுர புரியும். பழைய முறை வரணும், நல்லவன ஒரு பழைய இந்த காலத்துல பொம்மை அடையில ஜான்சி ராணி மாதிரி போறது டாய் வாடா அப்படிங்கிறது வாடான்னு யாரை கூப்பிடுறது நம்ம போகணும். அவன் அப்பா அவன் கணவன என்ன சாமுத்ரிகா லட்சணம் படி ஒரு பொண்ணுக்கு எப்பொழுது அப்படிலாம் அழகு இருக்குமோ அப்படிலாம் மாட்டாரு. அதனாலதான் எழில்னு பேரு. பொம்னாட்டி சொல்லும் போது எழில்னு சொல்லுவாங்க, ஆணை சொல்லும் போது அழகு. ஆணுக்கு அழகு, பெண்ணுக்கு இங்கிலீஷ்லயும் இப்படிதான் வரும். ஆணுக்கு ஹேண்ட்ஸங்கிற வார்த்தை, பெண்ணுக்கு பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தை. மாத்தி போட்டா அது இலக்கண வழு என்று சொல்லுவோம். ஒரு ஆணை போய் பியூட்டிஃபுல்னு சொன்னா இலக்கண வழு, அதே மாதிரி ஆணை போய் எழில்னு சொன்னா இலக்கண வழு. எழில் யாருக்கு வரும்? பெண்ணுக்கு தான். நல்லவன உறுப்பு நூலவர் உரைக்கும் நலம் நிரம்பி மல்கு பெரு வனப்பு. இது பொதுச் சொல்லாத சொல்லார் வனப்பு. இது ரெண்டு பாலாருக்கும் பொருத்தக்கூடிய சொல். மீ கூறவரும் மாட்சி, மீ கூறுதுன்னா அதிகமா இருக்கு, அழகு எப்படி இருக்கு மாட்சி. அது மாண்பாவூர் அந்த அழகுல பார்த்தவன் கையெழுத்து. அந்த அம்மாவோட அழகு அப்படியே ஈஸியிருக்கு அம்மா அல்லவா. இல்லிகவா பருவத்து, இல் இகவா, இகவானா கடக்கா, இல்லை வீடு. வீடு கடக்காத பருவம் என்ன பருவம்? அது அந்த மங்கை பருவம். முன்னாடிகளுக்கு அந்த பருவம் வந்த பிறகு அவள் விட்டு ரொம்ப போகக்கூடாது. இது பழைய காலம் முறை. இன்னைக்கு அதெல்லாம் நடைமுறையில் இல்லை, இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. இது ஆராய்ச்சி அளவில் நூல் இருக்கு அவ்வளோ. இன்னைக்கு நடைமுறை அப்படி பல வீடுகளில் பொம்னாட்டியே போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி வர நிலையை இன்னைக்கு இருக்கு. இல்லிகவா பருவத்தில் இவர்கள் மரபினு கேட்கும். இவர்கள் மரபு என்ன பணிகள்? அதுக்கு ஏற்றபடி நாகப்பட்டினத்தில் ஒருத்தர் இருக்க, அவர் பேர் நிதி பதின் பேர். அவரும் பெருஞ்செல்வந்த தனதத்தனார் அளவு இல்லாட்டாலும் அவரும் பெரிய கோடீஸ்வரர் தான். தனதத்தனார் எல்லையில்லா கோடீஸ்வரர், நிதிபதி அந்த அளவு இல்லை ஆனால் பணக்காரர் தான். நீடிய சீர் கடல் நாக நிதிபதி தன் குலமே. பழைய கால முறை என்ன தெரியுமோ? பிள்ளைய பெற்றவர் தான் போய் பேசுவோம் கல்யாணம். பிள்ளைய பெற்றவர் பொண்ணை தேடி போவோம். பழைய காலத்தில் பொம்னாட்டிகளுக்கு தான் ராஜ்யம் அதிகமாக ஆவாளுதான் நிறையா பெருமை இருந்தது. நல்ல குடி பிறந்த பெண்ணை தேடி நற்குடி பிறந்த மகன் செல்வது பழைய கால வழக்கம். இப்ப மாறி போச்சு, நம்ம பழைய மரபுகள் எல்லாம் தொலைச்சிட்டோம். தொலைச்சி விட்டு இப்ப பொம்னாட்டியில மதிக்கிறது கிடையாது. ஒரு பெண் குழந்தையினாலதான் பிறந்த குடி புகுந்த குடி ரெண்டும் உயிரி போகும். பொம்னாட்டியில சாதாரண நினைக்க வேணாம். மூத்ததா பெண் குழந்தை பிறந்தா ரொம்ப சொக்கியமா இருக்கும் அந்த குடும்பம் அப்படின்னு சொல்ல சொல்றவர் தெய்வ சேர்க்கை. நான் சொல்ல தலை சிறந்த சான்று யார் தெரியுமா? திலகவதியார்.
அவரால் தான் திரு

0: பழைச்சார். இல்லாட்டி நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். சைவத்துல 4, 5, 6 திருமுறை தந்த நாவினுக்கரசன் நமக்கு கிடைக்க காரணம் ஒரு பெண்மணி. மேய்மை பணி செய்த விருப்பதனால் விண்ணோர் தனிநாயகனார் கடலில் தம்மிச்சை நிரம்ப வரம் பெறும் அத்தன்மை பதி மேவிய தாவதியார். எவ்வளவு பெரிய இகழுமல செங்கமல நிறையதழி நகவையினில் திகழ வரும் திருவனைய திலகம். எவ்வளவு அசத்தலாம் சொல்றாரு ஆசிரிய பெருமான். அந்த காலத்துல பெண்ணுக்குதான் பெருமைன்னு சொன்னா, ஆகவே ஆண் ஆண் யாருங்க, நிதிபதியோட புள்ள, அவன் பேர் பரமதத். நிதிபதி எங்க இருக்காரு, நாகப்பட்டினம். இவங்க ஊர் காரைக்கால், பெண்ணுடைய ஊர் காரைக்கால். புள்ள விட்டார் ஊர், அம்மையாரோட அப்பா பேரு ஜனதத்தன், மாப்பிள்ளையோட அப்பா பேரு நீதிபதி. பழைய காலத்துல கல்யாணம் பேசுறதுக்கும் காலத்தால் சீலத்தால் ஞானத்தால் மூத்தவங்க தான் போவாங்க. காலம்னா வயசு, சீலம்னா ஒழுக்கம், ஞானம்னா அறிவு. இவங்க தான் கல்யாணம் பேச பேசுவாங்க. வயசா இருக்கணும், அறிவு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கும். வயசு இருக்கும், அறிவு ஒழுக்கமும் இருக்காது. சிலது அறிவு இருக்கும், வயசு 12 இருக்கும். சிலது ஒழுக்கமா இருக்கும், வயசா இருக்காது, அறிவும் இருக்காது. இப்ப என்ன பண்றது, அவங்க போய் பேசினா என்ன ஆகும், காரியம் முற்று பெற. பழைய காலத்துல அது மாதிரி நிறைய பேர் இருந்தா, அவங்க எல்லாம் தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. பழைய திருமூலர் வரலாற்று நல்லா தெரியுது. பஞ்சாயத்தை பத்தி பட்டறுத்த உபதேசம் பரமர்வதம் பெற்றார் போல் முற்று முனந்தனராகும் முன்னே நிலைமையில் உங்கள் சுற்ற இயல்பினர் செய்தார். அந்த பஞ்சாயத்துக்காரங்க சொல்றாங்க, பேச்செல்லாம் அவ்வளவு பெருசா. திருவாவூர்துறையில இருக்கிற பஞ்சாயத்துக்காரங்க அவ்வளவு பெரியவங்க பழைய காலம். அதே மாதிரி வெண்ணநல்லூர்ல பஞ்சாயத்து நடந்ததா தெரிய வருது, தில்லையில பஞ்சாயத்து நடந்ததா தெரிய வருது. புறநந்தமா அவங்க எல்லாம் நல்ல மூதறி போரா எடுத்திருக்காங்க. பழைய காலம் நீடியது கடல் நாங்க நீதிபதி என்று உலகன்கண் பாடுவது புகழ். நீங்க வார்த்தை சிறப்பா வச்சுட்டார் ஆசிரியர். பாடுங்கிற சொல்லுது ரெண்டு அர்த்தம் உண்டு, பெருமைன்னு ஒரு அர்த்தம், துன்பம்னு ஒரு அர்த்தம். பாடுபேறு புகழ் பணியும் பெருமை பெற்றான் அம்மையாருக்கு கணவன்கிற முறையில, துன்பத்தை அடைஞ்சான் அம்மையார் சிவனடியார்னு அறிந்த போது. இந்த ரெண்டு வார்த்தையை ரெண்டு பொருள் தரக்கூடிய சொல்ல பயன்படுத்துறார். பாடுபேறு புகழ் பணிகள் பயந்த குலமைந்தனுக்கு, இங்கே பயந்தங்கிற பயந்தன்னா பெற்றெடுத்தேன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அஞ்சியேன்னு. நிதிபதியா பெற்றெடுக்கப்பட்ட மகன்கிறது ஒரு பொருள், பின்னால காரைக்காலமாவை பார்த்து அஞ்சரான்னு ஒரு அர்த்தம். இதனால் வரும் வணிகனும் தங்கை புக்க மாங்கனி பின்னை காணான் தனிவரு பயம் மேற்கொள்ள, தனிவரு பயம் மேற்கொள்ள உள்ளமும் தடுமாறு. அந்த ரெண்டு பொருள் பர பயக்கம் பண்ணமா அந்த சொல்ல கையாள்ற. பயந்த கொள்ள மைந்தனுக்கு தேட வரும் திருமரபில் சேகிழையை மகப்பேசி, செந்துவர் வாயாள் சேலன கண்ணாள் சேகிழை திருநுதல் செல்வி. அந்த அம்மா காரைக்காலம் தேடவர் திருமரவில் சேயிழை சிவந்த பொன்னாலான ஆபரணத்தை அணிந்தவர்னு பொருள். சேன சிவப்பு, இழைன நகை, சிவந்த பொன்னணிந்த அம்மை. மகட்பேச மாடமளி காரைக்கால் வளநகரில் வரவிட்டான். பிள்ளை வீட்டுக்காரன் வந்தான். எங்க வந்தான், காரைக்கால். காரைக்கால் வந்தா போருமா, வீட்டுக்கு போனமோ இல்லையா, வீடு யார் வீடு, தனதத்தனார் வீடு. வந்த மூதறிவோர்கள் சொல்லிட்டார், மூதறிவோர். இந்த மாதிரி தான் திலகவதியார் கல்யாணம், மானகஞ்சார் வீட்டில் இந்த மாதிரி பார்த்த இந்த வார்த்தை அங்கெல்லாம் வரும். அப்போ கல்யாணம் பேசுறது யார் போகணுங்கிறது, மூதறிவோர் போகணுங்கிறது நம்ம பாடமாக கற்றுக்கலாம். நம்ம ஊருக்கில் கல்யாணம்னா என்ன பண்ணோம், மூதறிவோரை நீ யார் இருக்கா அப்படி சிவனடியார் தான் பார்த்துக்கணும். வந்த மூதறிவோர்கள் மனம் குறித்த மனை புகழ், எந்த வீட்டில் கல்யாணம் பேசணுமோ அங்கே போகிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு போகிறாங்க, மனம் குறித்த மனை புகழ். பகத்தில் பகத்து வீட்டில் போய் பேசுவோம், அதுதான் மனம் குறித்த மனைவி. எப்படா எப்படின்னு அப்படி ஞானம் தெரிய அள்ளி தெரிஞ்சிட்டு போறார் ஆசிரியர். யார்கிட்ட பேசணும்னு சொல்றாரு, இல்லை எங்கேயோ போய் யார்ட்டே பேசும், போஸ்ட்மேன்ட்ட போய் பேசணும். அதை இங்க சொல்ல, தந்தையாம் தனதத்தன் தனி நேர்ந்து. இவ வீட்டில் நீ தானே சவால் தான் கொடுக்குற, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா எப்படி, அவன் அவன் ஏற்கனவே அந்த பொண்ணை காதல் செய்வான், இந்த பொண்ணை வேண்டாமா, கல்யாணம் என்ன பண்ணுவோம். இதெல்லாம் சாமி சொல்ல யார்கிட்ட பேசணும், அப்பாட்ட. தந்தையாம் தனதத்தன் தனி நேர்ந்து எவ்வளவு நுட்பம் கற்று கொடுத்துட்டு போறாரு. நீ பயந்த இங்கே அதே அர்த்தம் வருது பாருங்க, நீ பெற்றெடுத்தேன்னு அர்த்தம். அஞ்சு காரைக்காலமா எங்க அஞ்சரா, கேள்வி எழுது, காரைக்காலமா கஷ்டம் கிடையாது அஞ்சரா. கணவந்தன் செய்தன்னை கண்டு காமப்பும் குடியன்னாரும் அனைவரும் சுற்றத்தார்வால் அச்சமொடு உதி. எதுக்கு அஞ்சனா தெரியுமா காரைக்காலமா, உலக வாழ்வு. கணவன் அஞ்சியது சைவ வாழ்வு கண்டு, அம்மா அஞ்சியது உலக வாழ்வு கண்டு. ஒரு விலங்கு தான் நான் சொல்றது, அதனாலதான் ஒரே வார்த்தை போட்டுட்டு வர ஆசை. அவனுக்கும் அச்சம் இருந்தது, இவங்களுக்கும் அச்சம் இருந்தது. அவன் அஞ்சியது தகாத அச்சம், இவங்க அஞ்சியது தக்க அச்சம். அஞ்சுவத கண்டு அஞ்சாம இருப்பது மனவோர்த்தொழில். அறிவுடையவராக இருந்தால் என்ன பண்ணணும், அஞ்ச வேண்டுவதற்கு எது அஞ்ச வேண்டுவது, உலகியல். உலகியலை கண்டு அஞ்சிடும். நாமெல்லாம் என்ன பண்றோம், சைவ நெறியை கண்டு அஞ்சிடும். அப்பா நீ சாயந்தரம் கூட்டம் இருக்குப்பா, இன்னைக்கா இன்னைக்கு வச்சுட்டே கூட்டத்தை இன்னைக்குதான் நான் வேலை பார்க்கலாம்னு வந்தேன், கூட்டமா ஓ செத்தேன் நான் வரம்பே நம்ம அன்பன் பெரிய அன்பன் பெரிய மகான் மாதிரி வரான் ஜிகு ஜிகு ஜிகு. அவனுக்கு பேரு ஜிகுவேச பாண்டியன் பேர். இவர் ஆனைக்கா பாண்டியன், அவன் ஜிகுவேச பாண்டியன். சொல்ற அப்ப அஞ்ச வேண்டுவது எது கண்டு? அதுக்கு அஞ்சினாங்க கடகலம்மா. அந்த அச்சம் மெய்யான அச்சம், அது கொள்ள வேண்டிய அச்சம். இவன் அஞ்சியது தப்பு. இவன் எது கஞ்சினான்? பழத்தை பார்த்துட்டு பயந்துட்டான். பழத்தை பார்த்து பயப்படலாமோ? வணங்கணும்ல. அப்ப அம்மா அவர் நினைச்சிட்டு நீங்க வந்து பெரிய குருவா கிடைச்சீங்க, நம்ம இப்ப அற்புதமா சைவநிலையில இருப்போம்ல சொல்லிருக்கணும். அதை சொல்ல தவறிட்டான். யாரு? புருஷன். இதெல்லாம் சாமி நம்ம அந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கணும். பயந்தன்னு சொல்றாரு. அதான் சேக்கிரா சாமியுடைய வாக்கு ஆழமா இருக்கும். அது போற பக்கம் ஒரு சொல் சொல்லிட்டு போவார். நம்ம கண்டுபிடிக்கணும் அர்த்தம். அப்படியே மறைஞ்சு கிடக்கும். அததான் புதைகள்மான். அந்த புதையலை நம்ம கண்டுபிடிக்கணும். நீ பயந்த உலக வாழ்வு கஞ்சியான ஒரு பொருள், நீ பெற்றெடுத்தான ஒரு பொருள் பைந்தொடியை. இப்படி முதல்ல செய்தினாரா சிவந்த பொன்னாலான நீ இப்ப பைந்தொடினார். பசுமையான தங்கத்தால் செய்யப்பட்ட பசும்பொன்னால செஞ்ச வளைய தொடினா வளைய. அம்மா இது அணிஞ்சிருக்கா வளைய. அங்க செய்தி அணிஞ்ச, இங்க பைந்தொடி அணிஞ்ச. நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு சொல்லும் போது இப்படித்தான் பேரும். அப்பா பேரை சொல்லிதான் அந்த பையனை அறிமுகப்படுத்த. இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்றதுதான் மொட்டையே சொல்லக்கூடாது. சர்வகுரு கடாட்சத்தோட புள்ள சர்வகுண பாண்டியனுக்கு கல்யாணம் பேச வந்துருக்கோம். என்ன சர்வகுணம்? இங்க சர்வ மங்களாம்பிகை. இப்படிதான் பேசுறது வாடகை மொட்டையே போய். குப்புக்கு குப்புக்கு குணாவை கொடுக்க யாரும் கேட்கக்கூடாது. குப்பு யாரு குணம் யாருன்னு கேள்வி. நம்ம மடத்தனத்தினால செய்யறோம். ஒரு வீட்டு போய் குணான்னு ஒரு பொண்ணு இருக்கும். குப்புன்னு ஒரு பையன் வந்து இவன் உங்க வீட்டு குணாவை எங்க வீட்டு குப்புக்கு கொடுக்கிறா நுணுக்கம் சொல்லி கொடுக்குற. எப்படி எத்து கொடுக்குறாரு பாருங்க. நிதிபதி மைந்தன் பரமத. அந்த வார்த்தை அப்பாவோட சேர்த்துதான் சொல்ற வழக்கு. நீ அப்படிதான் சொல்ற பாஸ்போர்ட்லாம் அப்படிதான் பெயர் எழுதுறோம். ஒரு அப்பா பேரை சேர்த்து தான் எழுதுவோம். பரமதத்தனுக்கு முந்தைய மரபினுக்கு ஏற்கும் மரபு சொல்றாங்க. முந்தைய மரபு என்ன மரபு? வணிக மரபு. ரெண்டு குலமும் என்ன வணிகரானால கல்யாணம் பண்ணி சம்மந்தமானு கேட்கறாங்க. யார் கேட்கறா? நிதிபதியுடைய சார்பில் வந்த மோதறிவு இவர் பாக்குற இந்த தனதத்தரை பாக்குற. தனதத்தருக்கு கொஞ்சம் அங்க சரியா செயல்படலன்னு தெரியும். குலம் பார்த்தா குணம் பார்த்தாரா என்று கேள்வி. குணம் என்ன? தாம் பொண்ணு சிவனடியார், மாப்பிளையும் சிவனடியாரா இருக்கணுமேனு அவர் பார்க்கல. என்ன மட்டும் ஒண்ணு மட்டும் பார்த்தார். அது என்ன? குலம். மற்றவன் அந்த சாமி சொல்ற அங்க வந்து புகழனார் குலம் பேசி குணம் பேசி கோதில் சீர் புகழனார். நாங்க புகழனார் திருநாவுக்கரசரோட அப்பா இல்லவா? அப்படி ஞானி. அவங்க வேலை வேற மாதிரி ஏதாவது பல விதமா நம்ம கத்து கொடுத்துட்டு போற ஆசிரியர். இப்ப என்ன பண்றோம் தெரியுமோ? பணம் பார்த்து பதவி பார்க்கறோம். இன்னும் அப்படித்தான். இந்த பக்கத்திலே ஒரு பணம் நல்ல மாப்பிள்ளை நல்ல செய்வ சார்பு திருநீர் அணிஞ்சிருப்போம் கொடுக்க மாட்டோம் ஏழையா இருக்கும். இதுதான் நம்ம நிலைமை. அகப்படாரெல்லாம் கொஞ்சம் மாறணுங்கிறதுக்காக இதை சொன்னேன். தலையாட்டு என்ன பிரயோஜனம்? மற்றவனும் முறைமையினா பிள்ளைய வைத்து வந்து விளையாடுறோம். அதுலயே நமக்கு டிபிக் கொடுக்குறாங்க. மற்றவனும் முறைமையினா மனம் சேர்ந்து செலவிட சரி. செலவிடுதெல்லாம் என்ன? உவந்து நான் சந்தி கல்யாணத்துக்கு அதை நேர்தல் சொல்லுவார். அன்பின அன்பினால் நேர்தல் ஆசிரியர் பெருமான் சொல்லுவார். அன்பினால் நேர்ந்து அது என்ன பொருள்? அன்பு கொண்டு செய்து கல்யாணத்து சம்மதம். இது இந்த மற்ற காரியங்கள்லாம் பண்ணும்போது இந்த கல்யாண நாள்லாம் குறிக்கிறது பிள்ளை வீடு தான் பண்ணணும். புறாங்கிற அப்படின்னு தெரியுது. இந்த காலத்தில் பொன் வீட்டிலே பண்ணாங்க. என்னமோ மாறி நடக்குது. உற்றவர் உரை கேட்ட நிதிபதியும் உயர் சிறப்பு பெற்ற நண்போல் அந்த போல்னு வார்த்தையை சொன்னார். நிஜமா இல்லைன்னு பொருள். ஏன் கொஞ்ச நாள் அம்மா விட்டு பிரிய போறான் அந்த புருஷன். நிதிபதியோட புள்ள பரமதத்தனுக்கு அந்த செல்வம் நிரந்தரமா இருக்க போவதில்லை. அதனால அப்படி சொன்ன போல் வந்து தனிப்பெருமகட்கு திருமலையும் சுற்றமனு திருன செல்வம் கழிவு வந்து வதுவு வினை தொழில். வதுவு வினா கல்யாண காரியம். வதுவினா கல்யாணம். வினைனா மங்களச்சை வதுவிச்சை. மனம் இசைந்த நாள்வழி. மனம் இசைந்தானே ரெண்டு பேருக்கும் பொருத்தமான நாள். ஆனா யாரும் தெரிய மாட்டேங்கிறார். மனம் இசைந்த நாள்வழி செலவிட்டு மங்கள அணைய வதுவை தொழில்கள் ஆனவனால் அமைவித்து இணரலங்கள் மெய்ந்தனையும். இணரலங்கள்னா வணிகருக்குரிய முல்லை மாலை. அல்லிமன் முல்லையந்தார் அமர் நீதி கிடையாது. முல்லை மாலை வணிகருக்கு உரியது. அந்தனருக்கு தாமரை. வேளாளருக்கு குவளை. அது மாதிரி அணிமாடத்துக்கு வந்து வன இணரலங்கள் மெய்ந்தனி மனவணியில் எழில் விளக்கி பனைமுரசம் விழுந்தார். முரசுகள்லாம் இயக்க காரைக்கால் வந்துட்டாங்க. எங்கேருந்து வந்தாங்க? நாகப்பட்டினத்தில். அழிமடைதார் தனதத்த அணிமாடத்தில் புகுந்து தெளிதர் நூல் விதி வழியை செயல்முறை செய்த வைத்து நூல் வழிதான் செய்யணும். நூல் வழியை தான் கல்யாணம் பண்ணும். நூல் நமக்கு எல்லாம் எது திரும்ப புறமான நூல்? பெரிய புராணம். பெரிய புராணம் நூல் வழி தேவாரம் புறமானம் அந்த மாதிரி செய்யும். மனமிசைந்த நாள்வோலை செலவிட்டு மங்கள வதுவை தொழில்கள் ஆனவில அமைவித்து இணரலங்கள் மைந்தனை
1: அலங்கல்.